0: சித்தம் நிலவுவது. அப்ப மெய்யடியார் ஆகணும்னு வைக்க உடையவங்க திருத்தொண்ட தொகையை ஓதினா மெய்யடியார் உள்ளத்துல அது இருக்கும்னா அதை ஓதுறவங்களும் மெய்யடியார் ஆவதற்கு தடையில்லை என்றுதானே பொருள். நாம ஓதி ஓதி மெய்யடியார் ஆவதற்கு அந்த பதிகமானது நமக்கு துணை செய்யும். இந்த அளவுல இதை பற்றி நிறுத்தி கொண்டு மேல கொஞ்சம் பார்ப்போம். இப்படி ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யாருன்னா அந்த அடியார்ல எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்ல. அதுக்கு முன்ன அடியார்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் அடியார் யார் அடியார் அல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, அது குலச்சிறை நாயனார் புராணத்துல சொல்லுவார் ஆசிரியர். ஆசிரியர் அப்படியே நிறைய சொல்லுவார். பூதி கோவணம் சாதனத்தால் பொலிந்து ஆதி தேவதம் அஞ்செழுத்தாமவை ஓது நாவணக்கத்தால் உரைப்பவர் எவரோ அவர் தான் அடியார். திருநீர் இருக்கணும், எளிய உடை படோடம் இருக்க விடாது, உருத்திர சாதனம் இருக்கணும், நாவில ஐந்தெழுத்த நாவிருக்கருங்கலும் நமச்சிவாய நங்களுக்கருங்கலும் நமச்சிவாய அந்த மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தா அவங்க அடியார் தான். இன்னொரு இடத்துல சொல்வார் சோமாசியார் புராணம், எத்தன்மையர் ஆயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் தான் நம்மை ஆள்பவர். எப்படி சொல்றார் எத்தன்மையர்னு, ஜாதி வேறுபாடு படிப்பு பற்றிய உயர்வு தாழ்வு வேறு விதமான ஏற்ற இறக்கங்கள் இவையெல்லாம் அடியாரிடத்திலே செல்லா. அடியார்னா வேட மாத்திர அவ்வளவுதான். உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் அம்புல் இலகு செஞ்சடையார்க்கு அடியாரில் தலைமுறை பணிந்தேத்தும் தகமையார்னு குலச்சிறையரை பத்தி சொல்றார். இந்த உலக அளவுகோல் கொண்டு அடியார் அளத்தல் ஆகாது. உலக நீதி வேற அடியார் நீதி வேற. அடியார் சிவபெருமானுக்கு ஆட்பட்டார்னு சொன்னா அவங்களை தலைமையில வச்சு கும்பிடணும் என்பதுதான் விதி. அப்படி கும்பிட்டு வருவார் குலச்சிறையார். வெற்றவே அடியார் அடிமிசை வீடும் விருப்பினும் என்று அவரை பத்தி தேவாரம் சொல்லுது.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நாடும் இன்னிசையா தமிழ் பிறப்பும் ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்தருடைய சீகாழி திருத்தலத்தை பலமாக வந்து வணங்கினார் செந்தமிழ்ச்சுந்தர். பின்னர் திருக்குறுகாவூத் பெருமானை வழிபடும் பொருட்டு சென்றனர். வெயிலின் கொடுமை மிகுவது கண்டும் தளராது சென்ற நயனார்க்கு வழியில் அத்திருவூர் இறைவன் அந்தனரு திருவேடத்துடன் எழுந்தருள் உன்னீர் அமுதமாம் தண்ணீரும் பொதிச்சோரும் வைத்து பந்தல் அமைத்து காத்து கிடந்தனர். அடியார்களுடன் நம்பியாரூர அன்னத்தை இனிதே உண்டு மகிழ்ந்தனர். பந்தலுடன் இறைவர் மறைந்தருளினார். கருமானின் உரியாடைப் பெருமானால் நிகழ்த்திய அற்புதம் வியந்து பதிகத் தமிழ்மாலை பாடினர். அப்பாடல்களுள் ஒன்று பாடுவார் பசிதீர்ப்பாய் என்பது. பண் நட்டராகம், இராகம் பந்துவராளி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: தொடர்ந்து திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், 11 திருமுறை, திருத்தொண்டர் புராணம், திருப்புகழ், வாழ்த்து, திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

அங்கு உய்மின் தொண்டே ஞானிகளாயுள்ளார்கள் நான் மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய்

முதுகுன்றமே ஏ

கோளரவம் கொல்வேங்கை அதளனே கோவணவந்தனை அருமணியை அடைந்தவர்க்கு அமுது ஒப்ப ஆனஞ்சுங்காடியை நான் அபயம் புக்க

பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனேயே முத்தா முக்கண்ணனேயே முதுகுன்றம் அமர்ந்தவனேயே மை

மிக பழமையான சிவத்தலங்களுள் ஒன்றாகிய திருமுதுகுன்றம் என்ற பாடல் பெற்ற சிவாலயத்தை இன்று தரிசிக்கிறோம். தற்போது விருத்தாஜலம் என்ற பெயரில் வழங்கக்கூடிய இந்த ஒப்பற்ற பதியானது சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில் பாதையில் அமைந்துள்ள புகைவண்டி நிலையம். இதற்கு புகைவண்டி தொடர்களும் பேருந்து வசதிகளும் நிரம்ப உள்ளன. விழுப்புரம் நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இந்த தலத்தின் அருகாமையில் மணிமுத்தாறு நதி ஓடுகின்றது. முத்தாறு இவ்வாறு வலம் செய்து இந்த தலத்தை வழிபடுவது போன்று விளங்குவதை நமது திருமுறைகளும் நமக்கு காட்டுகின்றன. முத்தாறு வந்து அடி வீழ்தரு முதுகுன்று அடைவோமே என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். சிவபெருமான் தோற்றுவித்த மலைகளுள் இதனை முதன்மையானதாக கருதுவர். ஆகவே இது முதுகுன்றம் என்று அழைக்கப்பெற்றது. இதனையே வடமொழியில் விருத்தாச்சலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். விருத்தம் என்பது பழமையையும் அச்சலம் என்பது மலை அல்லது குன்றத்தையும் குறிப்பிடுவது. இதனை கந்தபுராணம் குறிப்பிடும்பொழுது காசியின் விழுமியதான முதுகுன்ற வரை என்கின்றது. ஆகவே இது காசியிலும் சிறந்ததாக கந்தபுராணத்தில் வழிநடை படலத்தில் கூறப்பட்டிருக்கிறது. முக்தி தரும் உயர் முதுகுன்றம் என்பார் ஞானசம்பந்தர். முடிபவர் வடிவரு சுசிகர முறை தமிழ் முதுகிரி என்று திருப்புகழ் கூறுகிறது. பிரளய காலத்திலும் அழியாது தனித்து நின்ற பதியாதலால் செழு நிலத்தை மூட வந்த மூவாத முழங்கு ஒளி நீர் கீழ்தாழ மேல் உயர்ந்த முதுகுன்றம் என்பார் ஞானசம்பந்த பெருமான். இந்த தரத்திற்கு மூவருடைய தேவாரப் பதிகங்களும் அமைந்துள்ளன. இந்த தலத்தின் தலவிருட்சமாக வன்னிமரம் அமைந்திருக்கிறது. இத்தலத்து பெருமான் சுயம்பு மூர்த்தமாக அருட்காட்சி வழங்குகின்றார். இம்முதுகுன்ற தலத்தை பௌர்ணமி நாட்களில் கிரிவலமாக வருகிறார்கள் நண்பர்கள். இத்தலத்தில் பிறப்பதும் வசிப்பதும் நாள்தோறும் வழிபடுவதும் இத்தலத்தை வேறு தலங்களில் இருந்து சிந்திப்பதும் நற்கதியை அளிப்பதாக இந்த தலப்புராணம் குறிப்பிடுகின்றது. காலத்தியில் இருப்பதைப் போலவே இத்தலத்திலும் ஆழத்து பிள்ளையாராக விநாயகப் பெருமான் காட்சி அளிக்கின்றார். அவரை தரிசிப்பதற்காக 18 படிகள் இறங்கிச் சென்று வழிபட வேண்டும்.
ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களில் முக்கியமான சிவாலயங்கள் நான்கு என்பார்கள். அவற்றுள் ஒன்றாக விருத்தாஜலத்தை குறிப்பிடுகிறது வழக்கம். இந்த ஆலயம் மிகப்பெரியது. சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பெற்ற அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தினுள் எங்கும் இல்லாத வகையில் சிவாகமங்கள் 28 லிங்கங்களாக அமைந்திருப்பதை காணலாம். இவற்றை முருகப்பெருமானே ஸ்தாபித்து வழிபட்டதாக கூறுவர். அந்தந்த ஆகமத்தின் பெயர்களோடு அந்தந்த இலிங்கப்பெருமான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார். அதில் முருகப்பெருமான் வெள்ளிதேவி யானையோடு கூட இருந்து காட்சியளிப்பதையும் நாம் காண்கின்றோம். இச்சிவலிங்கங்களின் பெயர்களாவன அந்த ஆகமத்தின் பெயரை ஒட்டியே வருவதை

அனலேஸ்வரர், வீரேஸ்வரர், ரௌரவேஸ்வரர், மகுடேஸ்வரர், விமலேஸ்வரர், சந்திரஜானேஸ்வரர், முகம்பேஸ்வரர், சர்வோத்தமேஸ்வரர், பரமேஸ்வரர், கிரணேஸ்வரர், வாதுளேஸ்வரர், இவ்வாறு 28 ஆகமலிங்கங்கள் அமைந்துள்ளன. இந்த தலத்தில் 4 திசைகளிலும் உருவப்பெருமான் கோயில் கொண்டிருக்கின்றார். ஞானசம்பந்தருடைய திருப்பதிக பாடல் ஒன்றிலும் முருகப்பெருமான் இவ்வாறு எல்லையில் விற்றிருப்பதை குறிப்பிடுவதை கண்டு மகிழலாம். இந்த தலத்திற்கு உடைய இன்னொரு முக்கிய சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள கொடிமரம், புட்சம், சுவாமியினுடைய பெயர்கள், கோபுரங்கள் எல்லாம் 5 என்ற எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பான ஒரு அம்சமாகும். 5 மூர்த்திகளாக விநாயகரையும் முருகனையும் சிவபெருமானையும் அம்பிகையையும் சண்டிகேஸ்வரையும் குறிப்பிடுவது போல, இந்த தலத்தில் உள்ள இறைவனுக்கு 5 பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அவையாவன விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாஜலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருத்தகிரி என்பனவாம். அதேபோன்று விநாயகப் பெருமான் 5 திருவுருவங்களாக இங்கு காட்சியளிக்கின்றார். ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு திருப்பெயர் வழங்கப்படுகிறது. அவை ஆழத்து விநாயகர், மாற்றுரைத்து விநாயகர், உப்பிள்ளையார், தசபுஜ கணபதி, வல்லப கணபதி என்பவை. ரிஷிகளும் பிற ஞானிகளும் 5 பேர் இங்கு வழிபட்டதால் அதுவும் ஒரு சிறப்பாக ஆகிறது. அவர்கள் ரோமேஷர், விபசித்து, குமாரதேவர், நாதசர்மா, அனவர்தினி என்ற 5. இதேபோன்று 5 கோபுரங்கள் அமைந்துள்ளன. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கை தவிர கண்டராதித்த சோழன் கோபுரம் என்ற ஒரு கோபுரத்தையும் சேர்த்தால் 5 கோபுரங்கள் என்ற எண்ணிக்கை வருகிறது. 5 பிரகாரங்கள் உண்டு. ரதம் வருவதற்கென்று ஒரு வீதி பிரகாரம், கைலாய பிரகாரம், வன்னியடி பிரகாரம், 63 சுற்று, பஞ்சவர்ண சுற்று என்று 5 பிரகாரங்கள். 5 கொடிமரங்கள் உண்டு. நந்தியும் 5 நந்திகள் இருக்கின்றன. அதாவது இந்திர நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மால்விடை, தர்ம நந்தி என்று 5 நந்திகள். 5 மண்டபங்கள் அமைந்துள்ளன. அர்த்த மண்டபம், இடைக்கழி மண்டபம், ஸ்தபன மண்டபம், மகா மண்டபம், இசை மண்டபம் என்று 5 மண்டபங்கள். இதை தவிரவும் 20 தூண்களை கொண்ட மண்டபமும், 100 தூண்களுடைய மண்டபங்களும், விபசித்து மண்டபமும் இருப்பதை காணலாம். பூஜைகளும் 5 முறைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவை திருவனந்தல், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமை என்பன. இக்கோயிலுக்கு 5 ரதங்கள் இருக்கின்றன. அவை விநாயகருக்கும், முருகருக்கும், பழமலைநாதருக்கும், பெரியநாயகிக்கும், சண்டிகேஸ்வரருக்கும் விழாக்கால

காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த தலத்திற்கு ஐந்து பெயர்கள் உண்டு. திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருத்தாச்சலம், நெற்குப்பை, முதுகிரி என்பனவாம். இந்த தலத்திற்கு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பங்குனி உத்திரம் திருவாரூரில் வருவதை உணர்ந்து அங்கு சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதற்காக நெல் வாங்க பொருள் வேண்டினார், பொன் வேண்டினார் இந்த தலத்து இறைவனிடம். இந்த தலத்து ஈசன் அவருக்கு 12,000 பொற்காசுகளை அளித்தானாம். அப்பொழுது பாடிய திருப்பதிகம் நம்பி என்ற திருப்பதிகமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு பிறப்பல்ல, எழு பிறப்பும் எங்கள் நம்பியாக இந்த இறைவனே விளங்குவான் என்று உறுதிப்பாட்டோடு நம்பியார் ஒருவர் அருள் செய்வதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. மெய்யை முற்றப்பொடி பூசி

என்று மெய்யில் வெண்பொடி பாட இறைவன் அவருக்கு 12,000 பொன் தந்ததாக பெரியபுராணம் நமக்கு காட்டுகின்றது. அப்பொழுது சுந்தரர், இந்த கனகத்தையெல்லாம் அடியேன் எவ்வாறு திருவாரூருக்கு எடுத்துச் செல்வேன்? அங்கு உள்ளோர் வியப்புறுமாறு இப்பொன்னை அங்கே வரச் செய்து காட்டல் வேண்டும், தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தாராம். அப்பொழுது முதுகுன்ற பெருமான் அசிரேரியாக இந்த மணிமுத்தாற்றில் அப்பொன்னை முழுவதும் இட்டு அதனை திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார். அருளும் இக்கனகமெல்லாம் அடியினேற்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என்ன தெருளுரை எழுந்த வாக்கால் செழுமணி முத்தாற்று விட்டு பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க என்றார். இதனை கேட்டு மகிழ்ந்த மந்துண்டர் அந்த பொன்னை மச்சம் வெட்டி கையில் கொண்டு மணிமுத்தாற்றில் இட்டாராம். அப்போது என்ன நினைத்தார் என்று சேக்கிராக குறிப்பிடுகின்றார். அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன் என்றார் நாவலூரர். இந்த பொன்னை இவ்வாறு மணிமுத்தாற்றில் இட்டு பின்னர் திருவாரூரை அடைந்த சுந்தரர் நடந்ததையெல்லாம் பறவையாரிடம் கூற திருவாரூர் கமலாலய குடையில் குளத்தின் கரையில் வந்து நின்று அந்த பொன்னை இக்குளத்திலிருந்து எடுப்பேன் என்றாராம். அதனை கேட்டு நங்கை பறவை சிரித்தாள். இவ்வாறு ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவோர் உண்டோ என்று நகைத்தாளாம். அந்த பழமொழியை பொய்யாக்கினான் பரமன் அடியாருக்காக. மணிமுத்தாறு விருத்தாஜலத்தில் இருந்து திருவாரூருக்கு வரக்கூடிய ஆறு அல்ல, அதுவோ ஆறு இதுவோ குளம். அது எவ்வாறு சாத்தியமாகியது என்றால், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாயிருக்கக்கூடிய முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் இல்லை அல்லவா? ஆகவே அதுவும் சாத்தியமாயிற்றாம். நம்பியாரவருடைய தமிழை கேட்பதற்காகவோ என்னவோ இவ்வாறு ஒரு திருவிளையாடலை புரிந்தான் பரமன். அப்பொழுது பறவையாள் இவ்வாறு நகைக்கின்றாளே, அடிகள் இந்த பொன்னை மீண்டும் தருவாயாக என்று ஆரூர் குளக்கரையிலிருந்து அருளிச்சேது பதிகம் பொன்

0: இவ்வாறு அருளவும் பெருமானுடைய திருருளால் நம்பியார் ஒருவருக்கு 12,000 பொன்னும் திரும்பவும் கிடைத்தது என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்று வகையாலும் சிறப்புற்ற இது தலம் இது. அம்பிகையும் விருத்தாம்பிகை என்றும் பாலாம்பிகை என்றும் இரண்டு சன்னதிகளில் விளங்குகின்றாள். விபசித்து முனிவரால் திருப்பணி செய்யப்பெற்றது இந்த ஆலயம். திருப்பணி செய்த பணியாளர்களுக்கு விபசித்து முனிவர் வன்னி மரத்தின் இலைகளை கூலியாக கொடுத்தாராம். அவர்கள் செய்த பணிக்கு ஏற்ற வகையில் அதனுடைய மதிப்பும் உயர்ந்தது. இந்த தலத்தில் இறப்பவர்களுடைய எலும்புகள் கற்களாக ஆகி மணிமுத்தாற்றின் கீழ் தங்கிவிடுவதாகவும் தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தின் மீது தேவாரப்பதியங்கள், திருப்புகள் ஆகியவற்றை தவிர பெரியநாயகி அம்மை பதிகம், க்ஷேத்திரக்கோவை வெண்பா, பழமலைநாதர் அந்தாதி, பெரியநாயகி விருத்தம், பிக்ஷாடன நவமணி மாலை, குருதர்சன பதிகம், பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களும் உண்டு. ஒரு கர்நாடக அரசர் இங்கு மிகுந்த பசியோடு வரும்பொழுது பெரியநாயகி அவருக்கு பசி தீர்த்தாளாம். அவருக்கு குமாரதேவர் என்ற திருநாமத்தையும் சூட்டினாள் அம்பிகை. நடராஜ பெருமான் இந்த தலத்தில் தான் மகிழ்ந்து ஆடினார் என்று குறிப்பிடுவார்கள். காசிக்கு வீசம் அதிகமாக கூடிய இந்த விருத காசியில் விருத்தாம்பிகை இறந்த உடல்களை தனது மடியில் கிடத்திக்கொண்டு தன் முந்தானையால் விசிறி இளைப்பாற்றுவாளாம். அப்பொழுது பெருமான் அந்த உயிர் நீத்த உடலின் வலக்காதில் பஞ்சாட்சர் மகாமந்திரத்தை ஓதுவார் என்று இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. குரு நம சிவாயர் என்பவர் சிதம்பரத்துக்கு செல்லும் வழியில் இரவு நேரமாதலால் இங்கு தங்கு நேரிட்டது. அவருக்கு மிகுந்த பசி இருந்தபொழுது அம்பிகை அவரது பசி தீர்க்க வந்தாளாம். கிழ வடிவத்தில் விருத்தாம்பிகையாக வந்தாள். எவ்வாறு ஒரு கிழவி இவ்வாறு எடுத்துக்கொண்டு வரலாம், ஒரு இளவயது பெண் செய்யக்கூடிய காரியத்தை இந்த முதுமையிலும் செய்யலாமா என்று அவர் நினைத்த பொழுது அம்பிகை பாலாம்பிகையாக வந்து அவருடைய பசி தீர்த்தாளாம். அருணகிரியார் 10 திருப்புகழ் பதிவு பாடல்கள் இந்த தலத்து முழு பெருமானிடம் பாடியுள்ளார். இவ்வாறு குமாரதேவர், சிவபிரகாசர் முதலிய அருளாளர்கள் இந்த தலத்தை போற்றியுள்ளார்கள். இதனுடைய திருவிழாக்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய 10 வசந்த உற்சவம். பிரம்மோற்சவம் என்று இந்த மாசியில் நடக்கக்கூடிய உற்சவத்தை குறிப்பிடுகிறார்கள். இது தவிரவும் ஒரு 10 வைகாசி வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. பௌர்ணமி நாட்களில் பெரிய நாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. பல மன்னர்களுடைய கல்வெட்டுக்களையும் கொண்டது இந்த திருக்கோயில். தீர்த்தங்களுள் மணிமுத்தாறு தீர்த்தத்தை தவிரவும் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இந்த தலத்தை கிரிவலம் வருவது மிகச் சிறப்பாக கருதப்பட்டு வருவதால் பௌர்ணமி அன்று ஏராளமான நண்பர்கள் இந்த திருக்கோயிலை வலம் வந்து இறைவனருள் பெறுகிறார்கள். வன்னி ஒரு தெய்வீக மரமாக கருதப்பட்டு வருகிறது. மணிமுத்தாறும் கங்கை கிணையாக கருதப்பட்டு வருகிறது. இவ்வாறு தென்திசையில் காசியாகவும் தென்திசை கங்கையாகவும் அருள் வழங்கக்கூடிய உப்பற்ற தலத்தை அடியார்கள் அனைவரும் தரிசித்து இம்மை மறுமை பலன்களை பெறுவார்களாக. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநீலகண்டத்து குயவனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. என்ன சொன்ன கதை இன்னைக்கு? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் அப்படிங்கிறவரு நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். சரியா, அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை. இந்த கதை என்ன நடந்தது தெரியுமா? சிதம்பரம் தெரியுமா உங்களுக்கு? தில்லை, தில்லைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு பேரு சிதம்பரம். உங்களுக்கு தெரியும்ல சிதம்பரம் நடராஜர், உங்களுக்கு தெரியும்ல கோயில, அந்த ஊர்ல நடந்தது. சரியா, அந்த ஊர்லதான் நம்ம திருநீலகண்ட குயவனார் பிறந்திருந்தார். சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் பிறந்த இந்த ஊர்ல இன்னொரு ஒரு கோயில் இருக்குது. இந்த சிதம்பரம் கோயில் போலவே இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். கொஞ்சம் நம்ம பெருமான் கோயில் இருக்குல்ல, கூத்த பெருமான் கோயில் இருக்குல்ல, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போகணும், டிராவல் பண்ணணும். சரியா, அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். அந்த அது என்ன புலீச்சரம்? இந்த கோயிலை பத்தி பார்த்து ஒன்று சொல்றேன், அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன ஏன்னா, இந்த கோயில், இந்த கோயிலை ஒட்டுன குளத்துலதான் நம்மளுடைய திருநீலகண்ட குயவனார் வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதனால இந்த புலீச்சரம் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, முந்த காலத்துல வந்து பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர்னு ரெண்டு முனிவர்கள் இருந்தாங்க. என்ன பெருன? பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர், இவங்க ரெண்டு பேரும் முந்த காலத்துல இருந்தாங்க. அவங்க நம்ம தில்லை கூத்த பெருமான் இருக்காங்கல்ல, அவங்கள வணங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பூலோகத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த பதஞ்சலி முனிவர் வந்து பாதி உடம்பு மனுஷ உடம்பா இருக்கும், கீழே கால் வந்து பாம்பா இருக்கும். வியாக்கிரபாதர் எப்படின்னா, அவருக்கு வந்து புலியோட கால் இருக்கும், புலியோட கண்ணு அப்படி கிடைக்கும். வியாக்கிரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம், பாதர் அப்படின்னா பாதங்கள் கால்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அவர் எதனால தெரியுமா அந்த வியாக்கிரபாதர் வந்து தனக்கு புலிக்கால் வேணும்னு கேட்டு வாங்குவாரு? அவருக்கு என்ன ஆசைன்னா, சாமியை வந்து விடிய காலம் புது புது பூ அப்பதான் பூக்கும்ல மரத்துல எல்லாம், அந்த பூ விரிஞ்சிச்சா தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும்ல, அந்த பூவுல இருக்க தேனை எடுக்கிறதுக்கு தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும் அதுல, அப்ப எச்சிலாயிடும் இல்லையா. அதனால அவர் என்ன நினைப்பாரு, பூவெல்லாம் அப்படியே மலரம் முன்னாடி அந்த இருட்டோட பறிச்சிடணும், பறிச்சு நம்ம சாமி கொண்டு வந்து போட்டு நம்ம சாமி திருவடியில தான் அந்த பூவெல்லாம் மலரணும். அப்ப எச்சில் படாத அந்த தேனியெல்லாம் உட்காராத நல்ல பூவா இருக்கும்ல, அதனால அவருக்கு ரொம்ப ஆசை, தினமும் இருட்டோட பூ பறிச்சிடணும், மரத்துல எல்லாம் ஏறி இருட்டோட பூ பறிச்சு கொண்டு வந்து சாமிக்கு வழிபாடு பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சாமிகிட்ட அவர் எனக்கு புலியுடைய பார்வையும் புலியுடைய காலும் கொடு சாமி அப்படின்னு கேட்டு வாங்குவார். ஏன்னா மனுஷங்களுக்கெல்லாம் இருட்டுல கண்ணு தெரியாதுல்ல, நமக்கெல்லாம் காலையில ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்தா நமக்கு கண்ணு தெரியாது, நமக்கெல்லாம் 6 மணி ஆனா தான் கொஞ்சமாவது கண்ணு தெரியும் இல்லையா. ஆனா புலிகள், சிங்கம், அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பாருங்க, ராத்திரி தான் அது வேட்டையாடும். ஏன்னா ராத்திரி தான் அது கண்ணு நல்லா தெரியும். புலி, சிங்கம், அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பார்த்தா ராத்திரி தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், அது ராத்திரி தான் வேட்டையாடும், அதுக்கு ராத்திரி தான் நல்லா கண்ணு தெரியும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இந்த வியாக்கிரபாத முனிவர் வந்து சாமி கிட்ட கேட்டு வாங்குவாரு, தனக்கு புலியோட காலும் புலியோட பார்வையும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாரு. அதனால அந்த புலியோட கால் வந்து அப்படியே இந்த நகமெல்லாம் ரொம்ப அப்படியே ஷார்ப்பா இருக்கும்ல அதுக்கு, அதனால மரத்து மேல ஏறும்போது அப்படி கெட்டியா பிடிச்சு பிடிச்சு ஏற முடியும். நம்ம நம்ம நார்மல் கால் கையோட ஏறினா வலி விழுந்துருவோம் இல்லையா, ஆனா புலி ஏறினா நல்ல கெட்டியா பிடிச்சு ஏறும் மரத்து மேல இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த புலிக்கால கேட்டு வாங்குவார். சரியா? அப்படிப்பட்டவர் வழிபாடு பண்ண கோயில், அங்க இருக்கிற சாமி இந்த புலிக்கால் முனிவர் வழிபாடு பண்ணின சாமி. அதனால அந்த இடத்துக்கு பேரு புலீச்சரம், அந்த கோயிலுக்கு பேரே புலீச்சரம்னு பேர் வந்துச்சு. சரியா? அந்த கோயிலை ஒட்டி ஒரு குளம் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்பிலே இருக்கும். ரோடோட இந்த பக்கத்துல கோயில் இருக்கும், ரோடோட அந்த பக்கத்துல அந்த குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா? தீர்த்தம்னா என்ன? குளம். இந்த கோயில் எல்லாம் குளம் பார்த்துருக்கீங்கல்ல, திருக்குளம் இருக்கும்ல, கோயிலோட சேர்ந்த திருக்குளம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த கோயிலுக்கும் ஒரு திருக்குளம் உண்டு. அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா? இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புலீச்சரம்னு ஒரு கோயில் இருக்குது, புலீச்சரத்துல இருக்கிற குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா? இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நம்ம கதைக்கு போகலாம். சரிங்களா? இப்ப என்னன்னா, நம்ம திருநீலகண்ட குயவன இவங்க பிறந்த ஊருது சிதம்பரம் பிள்ளை. சரிங்களா? இவங்க குயவர்கள் குலத்துல பிறந்திருப்பாங்க. சரியா? குயவர்கள்னா யாரு? களிமண் எல்லாம் பிசைஞ்சு பானை சட்டி எல்லாம், மண்பானை மண் சட்டி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க அவங்களுக்கு தான் குயவர்கள்னு பேர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவங்க பண்ற அந்த வேலைக்கு பேர் பாட்டரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேலை பண்றவங்க அவங்க திருநீலகண்ட குயவனர். அவங்க அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்தது தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப எப்போதும் சாமியவே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மனசுல. அப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல, வார்க்கடலை கடைஞ்ச போது நஞ்சு வந்துருச்சு. அந்த நஞ்சு பார்க்க யாராலையும் முடியல, எல்லாரும் அதை ஓடி வந்து நம்ம சாமிகிட்ட கொடுப்பாங்க. நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? தானே வாயில போட்டு விழுங்கிடுவாரு. அதை விழுங்கும் போது உமையம்மை வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சிருவாங்க இல்லையா? கழுத்தை பிடிச்சதுனால அந்த நஞ்சு அப்படியே உருண்டையா சாமியோட தொண்டையிலேயே நின்றுடும். அப்ப சாமியோட தொண்டையே கருத்துரும், நீல கலர் ஆயிடும். சரியா? அதனால நம்ம சாமிக்கு பேர் என்ன? நீலகண்டமுடையவர், நீலகண்டர் அப்படின்னு பேர் இல்லையா? இது உங்களுக்கு தெரியல. இந்த சாமியோட திருநாமத்தை நம்ம திருநீலகண்ட குயவனார் எப்போதும் சொல்லிட்டே இருப்பார். திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம்னு சொல்லிட்டே இருப்பார். அதனால எல்லாரும் அவரை திருநீலகண்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சட்டி பானை எல்லாம் செய்து விற்கிற அந்த தொழில் தன்னோட வயிற்றுப்பாட்டுக்காக செய்வாங்க. ஆனா அதே நேரம் அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு திருவோடு செஞ்சு அதை கொடுக்கறத தொண்டா செய்வாங்க, சிவத்தொண்டா செய்வாங்க. சரியா? என்ன செய்வாங்க இவங்க செய்த சிவத்தொண்டு? என்ன? அடியார்களுக்கு மண்ணாலான திருவோடு செஞ்சு கொடுக்கறது. சரியா? இந்த சிவத்தொண்டை இவங்க செஞ்சு செய்வாங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு அழகான மனைவி இருப்பாங்க. சரியா? அந்த மனைவி ரொம்ப ஒழுக்கமானவங்க, அருந்ததிய போல ஒரு கற்பு கரசி. அவங்க ரொம்ப சிறப்பானவங்க, கணவருக்கும் எல்லா வேலைகளையும் உறுதுணையா இருப்பாங்க. இல்வாழ்க்கை ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கோம். சரியா? இப்படி நடந்துட்டு இருக்க ஒரு நாள்ல என்ன ஆயிடும்? ஒரு தவறு நடந்துடும். சரியா? தவறு செய்யக்கூடாதுதான், ஆனா தவறு நடந்துடும். இப்ப என்ன ஆகும்? அவங்க மனைவிக்கு அது தெரிஞ்சிடும். தவறு செய்யச்சோடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு என்ன செய்வாங்க? அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வருவாரா? வந்தோடனே ரொம்ப கோவமா, எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டத்து மேல ஆணையிட்டு எம்மை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை எம்மைன்னு ப்ளூரல்ல சொன்னாங்க இல்லையா? அதனால என்ன ஆயிடும்? நம்ம திருநீலகண்ட குயவனார் தன் மனைவியை மட்டும் இல்லை, வேற எந்த பெண்ணையுமே மனதாலையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சபதம் எடுத்துருவாங்க. சரியா? இப்ப என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல தான் இருப்பாங்க, கணவன் மனைவி போலதான் இருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்படி ஒரு சபதம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது. மற்றபடி அவங்க எல்லாம் அன்பு அன்போடு இருப்பாங்க, சண்டை சச்சரவே கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு இப்படி ஒரு சபதம், ஒருத்தர் ஒருத்தர் தொடமாட்டோங்கிற சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த சபதம் வெளியே தெரியவே தெரியாது. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்படியே அவங்களுக்கு வயசே ஆயிடும், வயதானவங்க ஆயிடுவாங்க. அவங்க செய்திருக்க சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க அடியார்களை எல்லாம் வரவேற்று அவங்க ஓடு கொடுக்குறாங்க இல்லையா? இந்த சிவத்தொண்டு நடந்துகிட்டே இருக்கும், முட்டில்லாமல் நடந்துட்டு இருக்கும். அப்போ அப்படியே இவங்க இந்த சபதமும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படியே அவங்க வயசானவங்களாயிடுவாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, வயசாயிடும். சரியா? இப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? இவங்க இப்படி ஐம்புலனையும் அடக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சிருவார். நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு? நம்ம சாமி ஒரு சிவயோகி போல வருவார். சிவயோகி வேற எப்படி தெரியுமா வச்சிருப்பாரு? அவர் சாமிக்கு எப்போது ஜடாமுடி உண்டு இல்லையா, அந்த ஜடாமுடி எல்லாம் மறைச்சிக்குவாரு. மறைச்சிட்டு சுருண்ட சுருண்ட கூந்தல் இருக்க மாதிரி வச்சுக்குவாரு. வச்சுட்டு நெத்தி நிறைய அழகா தண்ணீர் பூசிக்குவாரு, மூணு விரல் அப்படி அழகா பூசிப்பாரு. அப்புறம் ஒரு அழகான ஒரு பூணூல் போட்டிருப்பாரு, இடுப்புல ஒரு கோவணம்,
4: ஒரு அரங்கியான் கயிறு கட்டிக்கிட்டு முகமெல்லாம் அழக சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு மெதுவா வீட்டு வாசல்ல வந்து நின்றுடுவார். நின்றானே ஒரு சிவனடியார் வந்திருக்காரு இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம துணியில கண்ட குயவனா ஓடி போய் வரவேற்பாங்க. அவ எதிர்கொண்டு அழைச்சி வாங்க சாமி வரணும் சாமி அப்படின்னு வரவேற்று அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வழிபாடு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய சேவையெல்லாம் செய்து, சாமி உங்களுக்கு நான் என்ன பணி செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப பவ்யமா கேட்டுட்டு நிற்பாங்க. அப்போ நம்ம சாமி என்ன சொல்லுவாரு, என் கையில ஒரு திருவோடு இருக்கு, இந்த திருவோட கொஞ்சம் நீ பத்திரமா வச்சிரு, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இந்த திருவோடோட சிறப்பு என்னங்கிறத நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டாம், ஏன்னா நீ திருவோடு தான் எல்லா அடியார்களுக்கும் கொடுக்குற, அதனால அதோட சிறப்பு உனக்கே தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், இது பொண்ணு மணி எல்லாத்தையும் விட பத்திரமா வைக்க வேண்டியது இந்த திருவோடு, சரியா, நீ பத்திரமா வச்சிருக்கணும், நான் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நான் கையில இருக்க திருவோட கொடுத்துட்டு நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே போய் சிதம்பரம் கோயிலுக்குள்ள அப்படியே மறைஞ்சிடுவார், சரியா, சிவயோகி போயிடுவார். இப்போ நம்ம திருநீல கண்ட குயவனார் என்ன பண்ணுறாரு, அந்த ஓடு வாங்கிட்டு போனவர் ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வச்சு பூட்டி வச்சுப்பார், பூட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நாட்கள் போயிட்டே இருக்கும், சரியா, நிறைய நாளாயிடும், நிறைய நாளாயிடுமா. இப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவார், அந்த ஓடு இடத்துல பத்திரமா வச்சு பூட்டினார்ல நம்ம குயவனார், பத்திரமா ஓடை வச்சு பூட்டின இடத்துல இருந்து காணாம அடிச்சிருவாரு நம்ம சாமி. நம்ம சாமியால் தான் எல்லாம் முடியுமே, பூட்டின இடத்துக்குள்ள இருந்து கூட சாமானை காணாம அடிச்சிருவார் இல்லையா. என்ன பண்ணுவாரு, அந்த திருவோட காணாம அடிச்சிருவார், காணாம போயிடும். இப்ப சாமி வேணும்னு என்ன பண்ணுவாரு, திருப்பி கேட்க வர்றதுக்கு வந்துடுவாரு, அதே சிவயோகி போல வந்துடுவாரு. வந்து குயவனார் கிட்ட கேட்பாரு, என்னோட ஓடு கொடுப்பா, கொடு கொடு ஓடு கொடு அப்படின்னு வந்து நின்றுடுவார். இதே மாதிரி நம்ம சாமி இன்னொரு இடத்துல செஞ்சார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நம்ம அமர்நீதி நாயனார் புராணத்துல வந்ததுல, கோணத்தை கொடுத்துட்டு போவாரு, அப்புறம் கோணத்தை அவரே காணாம அடிச்சிருவாரு, அப்புறம் திரும்பி வந்து அதே கோணத்தை குடுன்னு நிற்பாரு இல்லையா. அதே போல இப்ப செய்யறாரு பாரு, இப்ப என்ன செய்யறாரு, ஓட கொடுத்துட்டு போனாரு, திரும்ப அந்த ஓட தானே காணாம அடிச்சிட்டாரு, திரும்ப அதே ஓட குடுன்னு வந்து நிக்கிறாரு இப்போ, சரியா. இப்ப சாமி வந்து ஓட குடுன்னு வந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம குயவனார் பண்றாரு, வாங்க சாமி அப்படின்னு வரவேற்று என்ன பண்றாரு, போய் அந்த ஓட போய் தேடி எடுக்க போறார். எடுக்க போய் கதவை திறந்து பார்த்தா வச்ச இடத்துல காணும், ஓட்ட காணும், அங்கதான் வச்சாரு, பத்திரமா வச்சு பூட்டி வேற வச்சிருந்தாரு, ஆனா காணும். இப்போ அவருக்கு திக்குன்னு இருக்கும், என்ன செய்யனே தெரியாது. மனைவி கிட்ட கேட்பாரு, அவங்க வீட்டுல இருக்க மத்தவங்கிட்டலாம் கேட்பாரு, யாராவது அந்த ஓட பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேட்பாரு. அந்த ஓடு ரொம்ப சிறப்பான ஓடுன்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா சாமி, அதே ஓடதான் திருப்பி தரணும், பொண்ணு மணியை விட பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா. இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு காணுமேன்னு அவருக்கு பதறி போயிடும், என்ன செய்யனே தெரியாது. தேடுவாரு தேடுவாரு எல்லா இடமும் தேடுவாரு, நேரம் ஆயிட்டு இருக்கும். என்ன பண்ணுவாரு சாமி, என்னப்பா ஓடு கொண்டு வரேன், இப்ப இப்ப கொண்டு வரேன்னு சொல்லி போன, இன்னும் நேரம் ஆகுது, சீக்கிரம் கொண்டா சீக்கிரம் கொண்டா அப்படின்னு இந்த சாமி அவசரப்படுத்த வேலை செய்வாரு. அவருக்கு என்ன செய்யணும் தெரியாது, குயவனா இருக்கு, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப அப்படியே வணங்கின கையோடு வருவாரு, சாமி மன்னிச்சிருங்க சாமி, நான் பிழை செய்துட்டேன், என் பிள்ளையே பொறுக்கணும் சாமி, நீங்க நான் வச்ச இடத்துல ஓட காணும் சாமி, பத்திரமா தான் சாமி வச்சேன், ஆனா காணும் சாமி, இப்போ என்ன செய்யணும் தெரியல சாமி, தயவுசெய்து நான் வேறொரு ஓடு கொடுக்குறேன் சாமி, வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப பணிஞ்சு வேண்டுவாரு. சாமி என்ன பண்ணுவாரு, என்ன நான் கொடுத்த ஓட பத்திரமா வையின்னு சொன்னேன், நீ என்னோட ஓட்டுக்கு பதிலா நீ பொன்னாலேயே ஒரு ஓடு செஞ்சு கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை, என்னோட மண் ஓடு தான் வேணும், என்னோட ஓட்டை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்தி ரொம்ப கோபமா பேசுவாரு. அப்போ இவரு, சாமி நான் தேடி பார்த்துட்டேன் சாமி, கிடைக்கல சாமி, நான் இங்கே தான் சாமி வச்சேன், நான் எங்கேயுமே எடுக்கல சாமி, இங்கே தான் வச்சேன், ஆனால் காணம்ப்பா காணம்ப்பா அப்படின்னு அழுவாரு. அப்போ என்ன செய்வாரு நம்ம சாமி, முடியாது முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட ஓடு தான் எனக்கு தேவை, நீ என்ன ஓடெல்லாம் திருடுறியா, யாராவது கொண்டு வந்து ஏதாவது ஒரு பொருளை பத்திரமா வையின்னு கொடுத்தா அதை திருடுறது தான் உன் வேலையா, இப்படித்தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன சொல்லிடுவாரு, நீ திருடிட்ட, என்னோட ஓடு நீ திருடிட்ட அப்படின்னு குற்றம் சாட்டுவார். அப்போ நம்ம குயவனாருக்கு ரொம்ப அழுகி, அவர் இல்லை சாமி நான் திருடலை சாமி, நான் பொய் சொல்லலை சாமி, இங்கே வச்சேன் சாமி காணோம் அப்படின்னு அழுவார். அப்போ அவர் சொல்லுவார், சரி நீ திருடலை அப்படின்னு சொல்றது உண்மைன்னு சொன்னால் உன்னோட மகனோட கையை பிடிச்சிட்டு குளத்தில் மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ திருடலைன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்பார். அப்போ குயவனார் சொல்லுவார், சாமி எங்களுக்கு பிள்ளை இல்லை, எனக்கு மகன் இல்லை சாமி, இதனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, எங்களுக்கு பிள்ளை இல்லை சாமி அப்படின்பார். சரி மகன் இல்லையா, சரி பரவாயில்ல, அப்போ உன் மனைவியோட கையை பிடி, உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி நீ திருடலை அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், சாமி, எங்களுக்குள்ள ஒரு சபதம், அதனால எங்களால அந்த மாதிரி செய்ய முடியாது. நான் வேணா தனியா நான் குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி தரேன் சாமி அப்படின்னு சொல்லுவார். ஆனா சொல்வாரு, முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் கொடுத்த ஓட நீ திருடிக்க, திருடினது மாத்திரம் இல்லாம உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னா அதை செய்யாம நெஞ்செழுத்தமா நிக்கிறியா நீ, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வா உன்னை வந்து வழக்காடு மன்றத்துலதான் இனி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வழக்காடு மன்றம் இருக்கும். அங்க வந்து பெரியவர்கள் மறையவர்கள் வேதியர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நின்றுடுவார் சாமி. அவர் முன்ன போக பின்னால குயவலார் ஓடுவார். சாமி முன்ன போய் சொல்லுவாரு, அந்த வழக்காடு மன்றத்துல இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஓடு கொடுத்தேன் பத்திரமாவையின்னு சொல்லி கொடுத்தேன், அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இவர் அந்த ஓடை தொலைச்சிட்டாரு. அந்த ஓடை இப்ப காணும், அது திருடிச்சாரு. திருடினது மாத்திரம் இல்லாம நான் சொல்றேன், நீ திருடலை அப்படின்னு சொல்றது உண்மைனா உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் அவன் செய்ய மாட்டேங்கிறான். என்னோட ஓட திருடினது மாத்திரம் இல்ல, சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னா அதுவும் செய்யாம நெஞ்சலத்தோடு நிக்கிறான் அவன், இதுதான் என்னோட வழக்கு அப்படின்னு நம்ம சாமி வழக்காடு மன்றத்துல போய் சொல்லுவார். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அவங்க குயவனார்த்த கேட்பாங்க, என்னாச்சு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டோடனே குயவனார் சொல்லுவாங்க, நீங்க ஓடு கொடுத்தது நிஜம்தான், நான் பத்திரமா வச்சேன், ஆனா அதை காணும், அது எங்க போச்சுன்னே தெரியல, மாயமா போயிடுச்சு, எங்க தேடியுமே காணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியல, அதனால நான் வந்து வேற ஓடு கொடுக்குறேன்னு சொல்றேன். அவரு அதை ஏத்துக்கல, வேற ஓடு கொடுக்கறத ஏத்துக்கல, நான் திருடிட்டேன்னு பழி சுமத்துறாரு, நான் திருடல அப்படின்னு சொல்றேன், ஆனா அவரு என்னை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ திருடலாங்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணி கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டம், உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுக்கறதா நியாயம், நீ திருடலங்கிறது உண்மைனா அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருடுவாங்க, வழக்காடு மன்றத்துல இருக்கவங்க எல்லாம் குயவனாரு அவர் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கிறது தான் சரி அப்படின்னு தீர்ப்பு திருடுவாங்க. அப்ப குயவனார் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்லிட்டு, இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தொடமாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்குவாங்க. மூங்கில் குச்சி எடுத்துட்டு ஒரு பக்கத்தை அவங்க மனைவி பிடிச்சிக்குவாங்க, குச்சியோட இன்னொரு பக்கத்தை குயவனார் பிடிச்சிக்குவாரு. பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த புலிச்சரம் கோயில் இருக்குல்ல, நம்ம வியாக்கிர பாதர் வழிபட்ட கோயில் இருக்கு இல்லையா, புலிக்கால் முனிவர் வழிபட்ட புலிச்சரம் இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க அங்க எடுத்தாப்புல அங்க குளம் இருக்குது இல்லையா, அந்த வியாக்கிர பாத தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்துக்குள்ள அப்படியே மூழ்குவாங்க. மூழ்கும்போது என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சிக்காம ஒரு குச்சியில ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்தை மனைவி பிடிச்சிக்குவாங்க, ஒரு பக்கத்தை இவர் பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மூழ்குவாங்க. மூழ்க போகும்போது அந்த சாமி சொல்லுவாரு, என்ன நீங்க, நான் சொல்றேன் கையை பிடிச்சிட்டு மூழ்கணும், நீ என்ன குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கிட்டு இருக்க அப்படின்னு சாமி சொல்லுவார். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, அப்பதான் எல்லாத்தையும் சொல்லுவார், நாங்க இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து நானும் என் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் தீண்டுவது இல்லைன்னு நாங்க சபதம் எடுத்துட்டோம், அதனால அவர் கையை என்னால பிடிக்க முடியாது, நான் அந்த சபதத்தை மீறுவது இல்லை, அதனால நான் அந்த குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகறியே எல்லாரும் சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே மூழ்கி எந்திரிப்பாரா, எந்திரிக்கும் போது அப்படியே இளமையானவங்களாம் எந்திரிச்சிருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, இப்போ வயசானவங்க இப்போ குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி எந்திரிக்கும் போது பழைய முன்னாடி இருந்தாங்கல்ல இளமையோடு இருந்தாங்கல்ல அது மாதிரி பேரிழமையோடு வந்துடுவாங்க. அப்போ அப்படியே வானத்துலேருந்து அப்படியே பூ மாறி பொழிவாங்க, தேவர்கள்லாம் பூ மாறி பொழிவாங்க, எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்கலாம் ஒரே ஆச்சரியம், சின்னதா இது வயசான தாத்தா பாட்டியாக உள்ள முழுகினாங்க, எந்திரிக்கும் போது இப்படி இளமையோடு எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சுற்றி இருந்தவங்கெல்லாம் அப்படியே மருண்டு பார்ப்பாங்க, ஒரே ஆச்சரியம், எல்லாரும் பார்த்துட்டு நிற்கும்போது பார்த்தா சிவயோகியா வந்தது யாரு, நம்ம சாமி இல்லையா, அவர் அப்படியே மறைஞ்சிடுவார். அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஓ வந்தது நம்ம சாமி, இந்த வழக்கை செஞ்சவரை நம்ம சாமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ எல்லாரும் அப்படியே கை கூப்பி வணங்குவாங்க. நம்ம திருநீலகண்ட குயவனார் அந்த வயதான கோலம் மாறி இளமையான குளத்தில் வந்துடுவார், அவங்க மனைவியும் இளமையான குளத்தில் வந்துடுவாங்க சரியா. இப்போ அப்படியே வானத்துலேருந்து தேவர்கள் எல்லாம் பூ மாறி போயிடுவாங்க. அதனால அந்த குளத்துக்கு இப்போ பேர் கூட இளமையாக்கினார் குளம், அது நீங்கள் ஊரில் கேட்டால் கூட இளமையாக்கினார் குளம் எங்கே இருக்குன்னு கேட்டால் காட்டுவாங்க, இளமையாக்கினார் குளம் சரியா. அந்த குளத்துலேருந்து அப்படி எந்திரிக்கும் போது அவங்க இளமையோடு எந்திரிச்சிருவாங்க. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவார், அப்படியே வானத்தில் உடைமேல் அம்மையப்பராக காட்சி கொடுத்து என்ன சொல்வார் தெரியுமா, நீங்கள் ஐம்புலன்களையும் நீங்கள் வென்று வாழ்ந்தீங்க, அதனால நீங்கள் இந்த இளமையோட பேரின்பத்தில் சிவலோகத்தில் என்றைக்கும் எங்கிட்ட இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார் சரியா. அதனால் அந்த ஐம்புலன்களை வென்று வாழ்வது ரொம்ப கஷ்டம், இந்த உலகத்துல இருக்க மாயை என்ன பண்ணும் தெரியுமா, இந்த நம்மளோட இந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் வச்சுதான் நம்மளை ஆட்டம் காட்டும், இல்லையா, நம்மளை சாமி கிட்ட போக விடாம மயக்கி மயக்கி கீழே தள்ளும். ஆனா அந்த ஐம்பொறிகளையும் ஐம்புறங்களையும் வென்று வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு கஷ்டமான காரியத்தை அவங்க செஞ்சாங்க இல்லையா. அதனால நம்ம சாமி உலகத்துல எல்லாருக்கும் அவங்களுடைய சிறப்ப உலகத்துக்கு காட்டி, இந்த இளமையோட நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் சிவலோகத்துல பேரின்பத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி அருள் செய்திருவார். சரியா? அப்ப நம்ம திருநீலகண்ட குயவனா அவங்க மனைவி ரெண்டு பேரும் சிவலோகத்துல போய் என்றும் இளமையோட பேரின்பத்துல இருப்பான். சரியா? இதுதான் அவங்களுடைய வரலாறு. இதனால இவங்க வந்து நாயனார் நாயன்மார் அப்படிங்கறதுல ரொம்ப சிறப்பா போற்றப்படுறவங்க. யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவங்க செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில இவங்க செஞ்சாங்க. அதனால இவங்க ரொம்ப சிறப்பானவங்க. சரியா? இப்ப அந்த குளம் பார்த்தோம்ல, இளமையாக்கினார் குளம்னு பார்த்தோம்ல, அந்த குளத்தோட படிக்கரையில அந்த படிக்கட்டு இருக்குமே, அந்த ஒரு சுவர் இருக்கும்ல, அந்த படிச்சுவர்ல பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம குயவனாருடைய வயதான தோற்றம், அவங்க மனைவியுடைய வயதான தோற்றம், அப்புறம் இளமையான தோற்றம், அவங்க மூழ்கி எழுந்திருக்கும் போது இளமையா வந்துட்டாங்கல்ல, அந்த ரெண்டு தோற்றம், முதுமை தோற்றம் இளமை தோற்றம், இது ரெண்டும் அவங்க சிற்பமா வச்சிருக்காங்க. நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா பாத்துட்டு வரணும். சரிங்களா? புலிச்சரம் கோயிலுக்கு போய் சாமி வழிபட்டுட்டு வரணும், அப்புறம் அந்த இளமையாக்கினார் குளத்தை பாத்துட்டு வரணும். திருச்சி செம்பலம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: திருச்சிற்றம்பலம். முத்தமிழ் வளர்த்த பாண்டிய நன்னாட்டில் அரிமர்தன பாண்டியன் என்ற பாண்டிய மாமன்னன் சோமசுந்தர கடவுளின் திருவடி பற்றி ஆட்சி புரிந்து வருகின்ற நன்னாள். அந்த பொன்னாளில் நாம் பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். பாண்டிய நாட்டின் நிலவரங்கள் பற்றி பாண்டிய மாமன்னன் அரிமர்த்தனன் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் அரசவையுடன் அளவலாவிக் கொண்டிருக்கின்றார். இடம் அரிமர்த்தன பாண்டிய மன்னனின் அரசவை. தென் திரு ஆலவா ஈசரடி போற்றி, திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து செங்கோல் அச்சி புரியும் பாண்டிய மாமன்னர் அரிமர்த்தன பாண்டியர் வாழ்க வாழ்க.
7: எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவுருளினால் நம் நாடு பகைவர் பயமின்றியும், நம் மக்கள் அறவழியில் நின்று மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது.
8: மலையத்தோசன் குலத்தோன்றலே, நம் இறைவர் சோமசுந்தர கடவுளே பாண்டிய மன்னனாகவும், உலகம் முழுமையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி புரிந்த நம் அன்னை அங்கையர்கன்னியும் வீற்றிருந்து அருளிய இவ்ரத்தன சிம்மாசனத்தில் தாங்கள் வீற்றிருந்து மனுநீதி வழுவாது ஆட்சி புரிந்து நம் பாண்டிய நாட்டை காத்து வருகிறீர்கள். நம் நாடு மற்றும் தங்கள் பெருமை சொல்லக்கரியது.
7: சிவசிவா அமைச்சரே, நாம் முற்பிறவியில் செய்த மிகப்பெரிய தவத்தின் பலனாகவே இன்று நாம் பாண்டிய நாட்டில் வாழ்கின்றோம். திரு ஆலவாய் உடையாரும், இளையனார் முருகப்பெருமானும், ஆதி மாதவ முனிவர் அகத்திய பெருமானும் நம் மதுரையம்பதியில் தமிழ்ச்சங்கத்தை அமைத்து நம் பாண்டிய நாட்டை இடமாக கொண்டு இவ்வுலகிற்கே தமிழளித்தபடியால் நம் பாண்டிய நாட்டின் பெருமை சொல் மற்றும் நூல்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்கும். இன்றும் சேர சோழ நாட்டை சார்ந்தவர்கள் நம் நாட்டை தமிழ்நாடு என்றே அழைப்பது நம் பெருமையை சாற்றும்.
9: மாமன்னா, தங்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருவாதவூரில் அந்தன குலத்தை சேர்ந்த சிவபாத்தியர் என்பவர் வேதம் மற்றும் சைவ ஆகமங்களை முழுமையாக கற்று தம்முடைய 16 வயதிலேயே 64 கலைகளையும் ஞானங்களையும் உடையவராக திகழ்கிறார்.
7: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. 16 வயதிலேயே அனைத்து கலைஞானங்களையும் உடையவராக இருக்கின்றாரா? அவரை நான் உடனே பார்க்க வேண்டும். அமைச்சரே, அவரை தக்க மரியாதையுடன் நம் அரசவைக்கு அழைத்து வாருங்கள்.
9: தங்கள் ஆணை மன்னா.
6: மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர்.
8: பாண்டிய மன்னன் திருவாத ஊரரை வரவழைத்து மகிழ்ந்து சிறப்புகளை செய்தான்.
6: திருவாத ஊரரின் மனுசாத்திர புலமையும் வேத ஆகம ஞானத்தையும் கண்ட மன்னன் முதலில் அவரை அமைச்சர்களுள் ஒருவராக நியமித்தான்.
8: பின்பு யாவர்க்கும் தலையாய் விளங்கும் முதலமைச்சராக தென்னவன் பிரமராயர் என்ற பெயரோடு மா முதலமைச்சராக ஆக்கினார்.
10: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
11: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களை, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞான பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
12: திருச்சிற்றம்பலம் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கிறது என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடும் சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் பூவோடும் நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம்மேயவனே. கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பசியொடுப்பினே அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன். வினை சொல் நிலையே

எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அணியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்தருக்கு ஞான உபதேசம் புரிந்தருளிய ஸ்ரீ கமலை ஞான பிரகாசருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு தர்மபுர திருமடத்தை ஸ்தாபித்து உயிர்கள் உய்ய பேர் உபகாரம் செய்தருளிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிக்கும் இப்பொழுது 27வது பட்டத்திலே எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவத்தில் உள்ள அனைத்து செய்திகளையும் அனைவரும் அறிதல் வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்றும் நாளையும் கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் உபதேச அருளிய புட்பவிதி மாலை என்கின்ற நூலை சிந்தனை செய்ய மேற்கொண்டோம். இந்த புட்பவிதி மாலை என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூலானது சைவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆலயத்திலே பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்களும் ஆன்மார்த்த பூஜை செய்கின்ற சிவனேஷ செல்வர்களுக்கும் இந்த செய்தி மிகவும் பயன்படும். குறிப்பாக சிவனேச செல்வர்களாகிய சிவபூஜை செல்வர்களுக்கு இந்த செய்தி மிகுதியாக பயன்படும் என்கின்ற நோக்கத்திலே புஷ்பவிதி மாலை என்கின்ற நூலை சிறிது சிந்தனை செய்வதற்கு மேற்கொள்கின்றேன். சைவன்பர்களே, நம்முடைய உடலுக்குள் உயிர் என்று ஒன்றிருக்கிறது. அந்த உயிருக்கு பசு என்று பெயர் இருக்கிறது. பசு என்ற சொல்லுக்கு பந்திக்கப்பட்டது பச் என்ற சொல்லில் இருந்து வந்தது. பசு எதனால் பந்திக்கப்பட்டது? ஆணவம் மலம் பந்திக்கப்பட்டது. இந்த ஆணவமலத்தின் காரணத்தினாலே கண்மத்தை ஈட்டி அது மாயையிலே அமிழ்த்தப்படுகிறது. எனவே இந்த ஆணவமல தொலைப்பு ஒன்றுதான் நம்முடைய ஒரு தலையான ஒரு நோக்கம். இந்த ஆணவமலம் தொலைவதற்கு என்ன ஒரு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தாய்மார் சுவாமிகள் திருவாக்கினை குறிப்பிடுவார். கெட்டவழி ஆணவ பேய் கீழாக மேலான சிஸ்டருனை பூஜை செய்வார் பராபரமே. கெட்ட வழி ஆணவ பேய் நம்மை கெட்ட நெறியிலேயே செலுத்தும், தீய நெறியிலேயே மனம் பற்றும்படியாக செய்யும். எது அந்த ஆணவ மலம்? எனவே கெட்ட மலம் ஆணவ மலம் கீழாக, கீழாக என்றால் அதனுடைய வலிமை அடங்கும்படியாக மேலான சிஸ்டர் உன்னை பூஜை செய்வார் பராபரமே. சிவபுண்ணியம் ஈட்டிருக்கின்ற அந்த மேன்மை பொருந்தியவர்கள் உன்னை பூஜனை செய்வார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இறைவனை பூஜிக்க வேண்டியது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய ஒரு கடமை. எந்த ஒரு ஆன்மா இறைவனை பூஜிக்கவில்லையோ அந்த ஆன்மா செய்கின்றி ஒன்ற பாபத்தை எய்தும். இந்த உடம்பு அவன் தந்தது, அதை மறந்து விடுகின்றோம். ஆகையினாலேதான் சிவபூஜை என்பது அவசியம் என்பதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் வாக்கிலே பூஜையை அங்கங்கே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன். அப்புற சுவாமிகள் சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன். திருமந்திரத்திலே அருமையாக ஒரு செய்தி நமக்கு குறிப்பிடப்படுகிறது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு,
அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என்னிலே பாவிகள் எம் இறைஷனை நன்னறியாமல் நழுகின்றாரே. அருமையான ஒரு உபதேசம். புண்ணியம் செய்வார்க்கு போ உண்டு நீர் உண்டு. எந்த புண்ணியம் செய்வார்க்கு? இந்த புண்ணியம் என்று பொதுவாக சொன்னால் எதை குறிக்கும்? கோயில் என்று பொதுவாக சொன்னால் தில்லையை குறிக்கும். பூ என்று பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பதம் என்று பொதுவாக சொன்னால் சாயுஜத்தை குறிக்கும். இதே போன்று மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவமலத்தை குறிக்கும். இதே போல புண்ணியம் என்று குறிப்பிட்டாலே பதிபுண்ணியத்தை தான் குறிக்கும், சிவபுண்ணியத்தை தான் குறிக்கும். பசு புண்ணியத்தை ஈட்டி அதன் வாயிலாக சிவபுண்ணியத்தை ஈட்டுதல் வேண்டும். எனவே சிவபூஜை செய்பவர்கள் பதிபுண்ணியத்தை பெற்றவர்கள். பதிபுண்ணியத்தை பெற விரும்பி புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. பசு புண்ணியம் என்றால் என்ன? பதிபுண்ணியம் என்றால் என்ன? ஒருவரை நோக்கி நாம் செய்கின்ற புண்ணிய செயல்கள் பசு புண்ணியம். நம்முள் இருக்கின்ற ஆன்மாவையும் சிவத்தையும் நினைத்து செய்கின்ற புண்ணியம் பதிபுண்ணியம். இந்த ஆன்மா ஈடேறுதல் வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய, சிவத்தை நோக்கி செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள். எனவே புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. ஆகையினாலே இந்த பூ என சொல்லக்கூடியது சைவத்திலே சிவபூஜைக்கு மிக மிக மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கின்றது. இந்த பூ என்று சொல்லக்கூடியது பல தத்துவத்தை குறிக்கிறது. பூவினால் அலங்காரம் அழகு மேலிடும். இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது என்றால், சிவபூஜை செய்த ஆன்மாக்கள் மேலான ஒளி பொறிந்த தேகம் அழகிய தேகத்தை பெறுவார்கள். இது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். திருநாளைப்பவார் நாயனாருக்கு ஒளி தேகம் கிடைத்தது. மூர்த்தி நாயனார் ஒளி தேகம், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒளி தேகம், அதைத்தான் உபமன்ய முனிவர் கண்டார். ஆகையினாலே இது அழகு பொருந்திய தேகமாக்கும். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் இந்த பூ என சொல்லக்கூடியது எந்த சித்தாந்தத்தை காட்டும் என்றால், அது குளிமை. எப்பொழுதுமே அது குளிமையான தன்மையிலே இருக்கும். எனவே மனதிலே அன்பு சாந்தத்தை ஏற்படுத்துவது, இறைவனது கருணையை அது தெளிவுபடுத்துவது. ஈசன் எந்த இணையடி நீழலே, அவள் இனிமையாக இருக்கும், குளுமையாக இருக்கும். இரண்டாவது இந்த பூ காட்டுகின்ற தத்துவம் பூஜையிலே நம்முடைய சிவபவசாரத்திலே அருமையாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த உயிர்கள் சிவத்தோடு சென்று ஒன்றுகின்ற தத்துவத்தை காட்டும் பூ. எப்படி காட்டுகிறது? இந்தனத்தில் அங்கி விறகிலே எப்படி அந்த அக்னியானது பொருந்தி உள்ளே அடங்கி இருக்கிறதோ, அதே போல இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் சூடுபடுத்தப்பட்ட அந்த நீரிலே எப்படி அந்த வெப்பம் உள்ளடங்கி இருக்கிறதோ, அதே போல தேனில் ரதம் அந்த தேனிலே எப்படி சுவை உள்ளடங்கி இருக்கிறதோ, அதே போல கந்தமலர் போது மலர்களிலே எப்படி மனம் அடங்கியிருக்கிறதோ, மூணு சொல்லி நானா, மலர்களிலே எப்படி மனம் அடங்கியிருக்கிறதோ, இதே போல சிவத்திலே சென்று உயிர்கள் அடங்கி நிற்றல் வேண்டும். இந்த தத்துவத்தை தான் அந்த மலர்கள் காட்டுகிறது. இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் தேனில் ரதம் கந்த மலர் போது வான் கால் வானத்திலே எப்படி காற்று அடங்கியிருக்கிறதோ, அதே போல வான் கால் ஒளி கண் கண்ணிலே எப்படி கண்ணொளி அடங்கியிருக்கிறது, இதே போல சந்தனமும் அத்துவிதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை சிவபவசாரம் சிந்தித்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த உயிர்கள் சென்று சிவத்தை பொருந்துதல் வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தெரிவிப்பதை போலத்தான் அங்கே மலர்களை வைக்கின்றோம். இரண்டாவது நம்முடைய நூல்களிலே பூ என்பது சிவமாகவும் உயிர்களை வண்டாகவும் அந்த பூவாகிய திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற தேன் சிவ அனுபவமாகவும் வைத்து சொல்லப்படுகிறது.
ஆகையினாலே இந்த பூவுக்குள்ளே இருக்கிற தேனை வண்டு அருந்தி மயங்கி இருப்பதை போல இந்த ஆன்மாவானது திருவடி தாமரையிலே இருக்கின்ற சிவானுபவத்தில் மயங்கி அடங்கி நிற்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பூ என்பதை வைத்து நம்முடைய சேக்கடார் பெருமான் முருகநாயனார் புராணத்தில் சொல்லி காட்டுகிறார். முருகநாயனார் புராணம் இந்த பூக்களை பற்றியே ஒரு விசேஷத்தை சொல்வதற்காக நமக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட நாயனார் அங்கே சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்திலே முருகநாயனார் புராணத்திலே ஒரு தாமரை முகம் அப்படியே முட்டுபோல் இருக்கிறது, வண்டு வருகிறது, ரீங்காரம் செய்கிறது, அப்பொழுது மலர் தாமரை மலர் விரிகிறது, உடனே அந்த மலரிலிருந்து தேன் சொட்டுகிறது, அந்த வண்டானது அந்த தேனை உண்டு மகிழ்கிறது. இது எப்படி இருக்கிறது என சொன்னால், வண்டாகிய தேவாரமான ரீங்காரமாகிய திருமறையை பாடிக்கொண்டு தாமரையாகிய அடியாரை சுற்றி சுற்றி வந்து பாட, தாமரை மலர் முகிழ்ப்பதை போல மலர்வதை போல அடியார் முகம் மகிழ, அப்பொழுது கேட்ட அடியார் தாமரை தேனாகிய அந்த இன்பத்தை பிடிற்ற அதை பரிசாக வண்டாக தேவாரவாணர் கொண்டு கழிப்படைந்தனர் என்ற பொருளிலே அழகாக முருகநாயனார் புராணத்திலே சேக்கார் குறிப்பிட்டு காட்டுகிறார். வண்டு வாழ புனல் அடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாசை முகை அவிழ்ந்த குளிர் பங்கையங்களே அல்ல அண்டர் பெருமான் திருப்பாட்டில் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதனமும் துடித்த கண்ணீர் அரும்புமால். ஆகையினாலே இந்த மலர்கள் என சொல்லக்கூடியதும் அதை பொருந்தி இருக்கின்ற தேன் என சொல்லக்கூடியதும் சிவானந்தத்தையே நமக்கு அங்கே உணர்த்துகிறது. ஆகையினாலே தான் இந்த மலர் என சொல்லக்கூடியது பூஜையிலே ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கிறது. நம்முடைய வேதத்திலே இறைவனது திருவடியே மலர் என்றே விசேடிக்கப்பட்டிருக்கிறது. திருவம்பாவின் இயற்றுப்பாளர்கள் பூரா திருவடியை மலர் மலர் மலர் என்றே குறிப்பிடுகிறது. இன்னும் இந்த மலர் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு தரிசன விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்கோயிலே நாம் இறைவனை வணங்க செல்லுகின்ற பொழுது அந்த விக்கிரகம் அந்த மூர்த்தியின் உச்சியிலே குறைந்தபட்சம் இரு மலர்களாவது வைத்திருத்தல் வேண்டும். இறைவனது திருமேனியிலே மலர் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அதை தரிசித்தவருக்கு பாபம் என்று சொல்லப்படுகிறது. எதெல்லாம் பாபமா? விளக்கில்லாத சந்ததியை தரிசித்தல், அந்த விக்கிரகத்திலே வஸ்திரம் சாத்தப்படாத அந்த விக்கிரகத்தை தரிசித்தல் வைரவரை தவிர. எனவே விளக்கில்லாமல் தரிசிப்பது பாபம், வைரவரை தவிர மற்ற மூர்த்திகளை இடையிலே வஸ்திரம் இல்லாமல் தரிசிப்பது பாபம், உச்சியிலே இரு மலர்கள் கூட இல்லாமல் அந்த மூர்த்தியை நாம் தரிசிப்பது பாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த பாபம் பற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய மன்னராகிய செண்பகமார பாண்டியன் அவனே நந்தவனத்தை அமைத்து செண்பக மலர்களை விசேடமாக எடுத்து இறைவனுக்கு தொடுத்து சாத்து வைக்கும்படியாக ஒரு பேரும் புண்ணியத்தை செய்தார். செண்பக மலரை மட்டும் விசேடமாக எடுத்து சாத்திய காரணத்தினாலே அவருக்கு செண்பகமார பாண்டியன் என்று வருகிறது திருவிளையாடல் புராணத்தின. ஏன் செண்பக மலரை தேர்ந்தெடுத்தார் என்றால், அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுவார், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகின். எப்படி? அந்த மலர் இதழ் விரிவதற்கு முன்பாக போய் அந்த பக்குவத்திலே மலரை பறிக்கணும், வண்டுகள் சென்று உண்பதற்கு முன்பு மலர் பறிக்கணும். ஆனால் இது அந்த பக்குவம் பார்த்து

வருவது இல்லை. அரும்பு, மொட்டு, போது, மலர், இப்படி பக்குவப்படி பக்குவப்படி வருகிறது. அரும்பு, மொட்டு, போது, மலர், முதிர்ந்த நிலை, அலர், அலர் ரொம்ப விரித்தல். இந்த அரும்பு, மொட்டு, போது, மலர் என்று சொல்லக்கூடியது எப்படி படிமுறையாக வருகிறதோ, இதே போல ஆன்மா ஷரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த அலர் என்று சொல்லக்கூடியது சாயுஜ்ய தன்மை. இப்படி படிமுறையிலே இந்த ஆன்மா பக்குவப்படுகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த மலர்களையும் அங்கே நாம் சாத்துகின்றோம். இரண்டாவது, இந்த மலர் என்று சொல்லக்கூடியது இந்த அங்கு பக்குவத்திலே ஒன்று. அரும்பு, மொட்டு, மலர், போது, அந்த மலர், அரும்பு, மொட்டு, போது, மலர், அரும்பு, மொட்டு, போது, மலர், முதிர்ந்ததுதான் அலர். இதே போன்று இறைவனுக்கு சாத்துகின்றதை நாம் மாலை என்று சொல்கிறோம். ஆடவர்களே அணிகின்றதை பொதுவாக மாலை என்று சொன்னாலும், ஆண்கள் பெண்கள் யார் அணிந்தாலும் மாலை என்று சொல்வோம். ஆனால் ஒரு ஆடவன் அணிந்தால் மட்டும் அந்த கழுத்து மாலைக்கு தார் என்று பெயர் வரும். தார் வேந்தன், மாலை அணிந்த வேந்தன் என்று வரும். ஆகையினாலே இந்த தார் என சொல்லக்கூடியது ஆண்களுக்கு அணியக்கூடியதை குறிக்கிறது. இரண்டாவது, இறைவனுக்கு நாம் மாலை என்று சொல்லுகிறோம். அது மாலை என்பது அது ஒரு வகையிலே ஒன்று. இண்டை, மாலை, கண்ணி, பிணையல், தொடையல், எந்தெந்த அங்கத்திலே, உச்சியிலே, கழுத்திலே, தோளிலே, திருவரையிலே, பாதத்திலே, கையிலே, இப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் மாலை கட்டுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இதுக்கு பேரு இண்டை, மாலை, கண்ணி, பிணையல், தொடையல். இந்த ஐந்து வகையிலே ஒன்றுதான் மாலை. இது உபலக்கணமாக நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம். ஆக இப்படியெல்லாம் நம்முடைய சைவத்தின் கண்ணே முக்கியமாக இந்த மாலை என்பதை வைத்து இந்த மலருக்கு அவ்வளவு ஒரு விசேடத்தன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொன்னால், இந்த மலர்கள் எடுப்பதற்கு உரிய அந்த நந்தவனத்திலே சென்று பூஜை செய்வது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தவனத்திலே, அதாவது இல்லத்திலே வைத்து பூஜை ஜபம் தியானம் செய்தால் ஒரு பலன், மாட்டுக்கொட்டகையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், நதிக்கரையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், தீர்த்தக்கரையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், இதைவிட நந்தவனத்திலே வைத்து செய்தாலும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த மலர்கள் நந்தவனத்திற்கென்று வைக்க, மலர்களை எடுப்பதற்கென்று வைக்கப்பட்ட நந்தவனம் அதுவும் ஒரு ஆலயம் போன்றே இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் எந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணுகின்ற மன்னர்கள் நந்தவனத்தையும் வைத்து அமைத்துத்தான் அங்கு நிர்மாணம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த நந்தவனத்தை இருந்துதான் பெருமானுக்கு மலர்கள் எடுத்து சாத்துதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடியார்கள் கொடுப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், எல்லா ஆலயத்திற்கும் நந்தவனம் என்று கொண்டிருக்கிறது. அந்த கல்வெட்டுகளிலே பார்த்தால் இந்த உண்மைகள் தெரிய வரும். இன்னும் சொன்னால், சில ஆலயங்கள் ஆலயங்களிலே நந்தவனமும் இருக்கிறது. சுவாமி நெல்லையப்பர் திருக்கோயில் போன்ற ஆலயங்களுக்கு இறைவனுக்கு சாத்துவதற்கு தாமரை குளம் என்றே ஒன்று இருக்கிறது. அதில் இருந்து தாமரை மலர் எடுத்து இறைவனுக்கு சாத்துதல் வேண்டும். தாமரை குளம் என்றும் எல்லா ஆலயத்திற்கும் நிச்சயமாக இருக்கும். ஆக ஆலய நிர்மாணத்திலே இந்த மலர்கள் சேகரிப்பதற்கென்று அவர்கள் சேர்த்தே நமக்கு அங்கே நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள். இந்த மலர்கள் எல்லாம் எப்படி சேகரிப்பது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து முறையாக செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆகமங்களிலே புஷ்ப விதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்ர முனிவர் தான் சாத்திய ஒரு பூவிலே ஒரு சிறு குற்றம் இருந்த காரணத்தினாலே தான் அவர் சிறு ஒரு துன்பத்தை அடைந்தார். ஆகையினாலே தான் சிவபூஜை செய்வதிலும் விதிமுறையிலும் அவர் கண்டிப்பாக கட்டுப்பாடோடு இருக்கின்ற காரணத்தினாலே தான் விஸ்வாமித்ர முனிவரை கொடியவர் என்று சொல்வோம். ஏன்னா எந்த விதத்திலும் தான் தவறிவிடக்கூடாது என்பதிலே கடுமையாக இருப்பார். ஆகையினாலே இந்த புஷ்பம் என சொல்லக்கூடியதிலே சில விதிமுறைகள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் பேருபகாரமாக செய்த பெரியோர் சைவத்தின் பயனாக அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட

0: உண்மைகளையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்த நமக்கு அவதரித்த அவதார புருஷர் தான் கமலை ஞான பிரகாச சுவாமிகள். கமலை ஞான பிரகாச சுவாமிகள் யார் என்று சொன்னால், நம்முடைய தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வராகிய குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகளுக்கு ஞான உபதேசம் செய்த ஒரு ஒப்பற்ற பெருமான் கமலை ஞான பிரகாச சுவாமிகள். திறக்க முக்தி என்ற போற்றப்படுவதுமாகிய சைவத்திலே பஞ்சபூத தலங்களிலே பிரிதிவி தலம் என்றும் போற்றப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கிலே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று அந்த தலவிசேடத்தை கூறியதைப் போல இத்தனை பெருமை பெற்ற அந்த திருவாரூரிலே திரு அவதாரம் செய்தவர்கள் நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகள். கைலை பரம்பரையிலே வந்த அந்த குரு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், அந்த கைலையிலே தொடங்கி வருகின்ற அந்த குரு பரம்பரையிலே வருபவர்கள். திருவாரூர் செட்டி தெரு பழுதை கட்டி ஞான பிரகாசரிடம் ஞான உபதேசம் செய்தவர்கள். அதாவது உமாபதி சிவத்தின் பின்னே ஒரு சந்தானம் வருகிறது. உமாபதி சிவத்திடம் அருள் நமச்சிவாயர் என்கின்ற ஒரு உபதேசம் வருகிறார். அவர் வழியிலே சித்தர் பிரகாஷர் நமச்சிவாய மூர்த்திகள் என்று இந்த திருவாரூர்தனை பரம்பரை வருகிறது. இதே போன்று அருள் நமச்சிவாயரிடம் காளி கங்கை மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மாணாக்கரும் இருக்கிறார். அந்த காளி கண்டை மெய்கண்டாருக்கு பின்பாக காளி பழுதை கட்டி சிற்றம்பல நாடிகள், அவருக்கு பின்பாக காளி பழுதை கட்டி சம்பந்த மாமுனிவர், அவருக்கு பின்பாக சிவபுரம் ஞான பிரகாஷர், அவருக்கு பின்னே சிவபுரம் தத்துவ பிரகாஷர், அவருக்கு பின்னே ஏழாவதாக திருவாரூர் செட்டி தெரி பழுதை கட்டி ஞான பிரகாஷர், எட்டாவதாக வருபவர்தான் கமலை ஞான பிரகாச சுவாமிகள். எனவே கமலை ஞான பிரகாச சுவாமிகளுக்கு ஞானகுரு திருவாரூர் செட்டி தெரி பழுதை கட்டி ஞான பிரகாச சுவாமிகள். கமலை ஞான பிரகாச சுவாமிகள் தான் பெற்ற ஞானத்தை யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்ற நெறியிலே இருந்து பல ஞான நூல்களை நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். கமலை ஞான பிரகாசம் செய்த நூல்களிலே அருமையானது சிவபூஜை அகவல் என்று ஒன்று இருக்கிறது. பிராசாத மாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. திருமழவாடி புராணத்தையும் அருளி செய்தவர் அப்பெருமானே, தந்திவன புராணத்தையும் அருளி செய்தவர் புராணம் அப்பெருமானே, இவை எல்லாவற்றிற்கு மேலாக புஷ்ப விதி மாலை என்கின்ற இந்த அருமையான நூலினையும் உபதேசம் செய்தவர் நூலாக செய்தவர் அந்த பெருமானே. அப்பேற்பட்ட பெருமான் அதாவது நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகள் இவ்வளவு நூல்களையும் செய்து தான் பேருபகாரம் செய்ததோடு மட்டும் அல்லாது குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகளுக்கு ஞான உபதேசம் செய்து அருளாணையிட்டார். என்ன அருளாணையிட்டார்? தர்மபுரம் என்ற தடத்திலே திரு மடம் அமைத்து அங்கே சைவத்தையும் தமிழையும் காப்பாயாக, உயிர்களுக்கு உபகாரம் செய்வாயாக என்று அருளாணையிட்டார். அந்த அருளாணையின் வண்ணம் தான் ஸ்ரீ ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் தர்மபுரம் மடத்திலே திருமணத்தை செய்தருளினார். ஆகையினாலே தன்னுடைய குருமூர்த்தியாக கமலை ஞான பிரகாச சுவாமிகள் தனக்கு உபதேசத்தை செய்ததும் அதனால் அடைந்த பயன்களை எல்லாம் எல்லாரும் அறிதல் வேண்டும் என்பதற்காக செய்த பெரும் நூல்தான் சிவபோகச்சாரம் என்று ஒரு நூல். ஆகையினாலே அப்பேற்பட்ட பெருமைக்கு உரிய நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகள் ஐப்பசி மாசம் தேவிரை சஷ்டி திதியிலே சித்தாந்த அத்துவித முக்தியை பெற்று ஞான நிட்டை எழுதியிருக்கின்றார். அப்பேற்பட்ட பெருமான் அருளி செய்திருக்கின்ற அந்த புஷ்ப விதி மாலை என சொல்லக்கூடியது நாமெல்லாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டியது. இந்த புஷ்ப விதி மாலையினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மகனாவலர் பெரிய புராணத்திலே சூஷணம் எழுதுகின்ற பொழுது பல இடங்களிலே மேற்கோள் காட்டுகிறார். குறிப்பாக புஷ்பங்களை பற்றி செய்தி வருகின்ற எரிபத்த நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டாரை வைத்து புஷ்ப விதி அங்கே பேசப்படுகிறது. அதே போன்று முருகநாயனார் புராணத்திலையும் புஷ்ப விதி அங்கே பேசப்படுகிறது. அந்த இடத்திற்கு சூஷகம் எழுதுகின்ற பொழுது, விளக்கம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் யாழ்ப்பாண தங்களது ஆர்முகனாவலர் இந்த புஷ்ப விதி மாலையினை அந்த செய்திகளை நமக்கு அங்கே உணர்த்தி காட்டுகிறார். புஷ்ப விதியினை அங்கே எடுத்து காட்டுகின்றார். இன்னும் சொன்னால் இந்த புஷ்ப விதிகள் எல்லாம் இன்னும் எங்கு சொல்லப்படுகிறது என சொன்னால், நம்முடைய குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியர் அருள் செய்திருக்கின்ற கோயில் புராணத்திலே வியாக்கரபாதனை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த புஷ்பங்களை பற்றி விளக்கமாக பேசுகிறார். இந்த புஷ்பங்களை எப்படி சேகரித்தல் வேண்டும் என்பதையே வியாக்கரவாதனை வைத்துத்தான் இங்கே புஷ்ப விதி பேசப்படுகிறது. அந்த புஷ்பங்களை விரிவதற்கு முன்பாக அதிகாலையிலே சென்று பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நம்முடைய வியாக்கரவாத முனிவர் இறைவனிடம் வேண்டி காலிலே நகமுள்ள குடிக்காலையும் கை விரல்களிலே நகர் கண்ணையும் பெற்றான். ஆனால் அந்த புஷ்பத்திலே அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக புஷ்பத்தினுடைய வகைகள் என் தெரிதல் வேண்டும், இனங்கள் தெரிதல் வேண்டும் என்பதற்காக திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருநாகை காரோணம் புராணத்திலே மலர்களை பற்றிய பட்டியலிடுகிறார். அது பூஜைக்குரிய மலர்களாக பட்டியலிடுகிறார். இதை விட என்னென்ன மலர்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற பட்டியலை கபிலரின் குறிஞ்சி பாட்டிலே மலர்களுடைய இனங்கள் பற்றி தொகுப்பாக அங்கே கபிலர் அங்கே அருள் செய்திருக்கின்றார். இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த புஷ்பமானது எப்படியெல்லாம் நாம் அதை கையாளுதல் வேண்டும், எப்படி புண்ணியத்தை ஈட்டுதல் வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துவதுதான் கமலை ஞானப்பிரகாஷ் சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற புஷ்ப விதி மாலை. இந்த நூலை தொடங்குகின்ற பொழுது உயிர்களுக்கு சைவத்தின் நெறியினை காட்ட திருவதாரம் செய்த காரணத்தினாலே சைவத்தினுடைய நெறி இது என்ற ஆண்டோர் ஆச்சாரத்தை உணர்த்தி தான் எடுத்த காரியம் தான் சாக்கிரத்திலே அதீதமாக இருந்தால் தனக்கு இடையூறு வாராது என்று அறிந்தும் கூட நம்முடைய மரபை காட்டுவதற்காக முதலில் விநாயகர் காப்பு செய்தருள்கிறார். இந்த விநாயகர் காப்பு செய்கின்ற பொழுது மலர்களை எந்தெந்த இடத்திலெல்லாம் வைத்து சொல்ல முடியுமோ மாலை மாலை மாலை என்று சொல்லி காட்டுவார். எனவே அந்த மாலை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த புஷ்ப மாலை சொல்ல வருகின்ற காரணத்தினாலே அந்த மாலையை மலர்களை பற்றி மாலையே சொல்லுவார். எப்படி பாருங்கள், அந்த விநாயகர் காப்பில கமலை ஞான பிரகாஷ் அவர்கள் பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூமாலை பாடி, அந்த மாலை பூ மாலை பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூமாலை பாடி புனைகின்றேன். எப்படி மாமாது வேத தலைவர் அவருள் வேடத்தின் பாதமலர் போத தலைமேல் புனைந்து.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நீலநக்க நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

கதை இந்தமிழ்

日ゴルベル。

அங்கவரோள் திருவாத ஊரில் வந்த புண்ணியனாரினையடிகள் போற்றி போ

இல்லை வாழந்தனே முதலாக சீர்படைத்த துல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புறாணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர்

0: சேக்கலார் ஒரு மாந்திருவடி வாழ்க. நற்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே பெரிய புராணத்திலே இன்று திருநீலனக்க நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இவர் காவிரி நாட்டிலே அவதாரம் பண்ணினவர். காவிரி நாடு என்பது சோழ நாடுதான். இந்த காவிரிக்கு அழகில்லாத பெருமை உண்டு. அதனாலே இதை காவிரி நாடுன்னே சொல்றது. இப்போ வைகை இருக்கல்லவா பாண்டி நாட்டில், வைய நாடுன்னு சொல்றது இல்லை அதிகம். கம்பை நாடு கம்பையாறு இருக்குல்லவா கம்பை நாடுன்னு சொல்றது இல்லை. இப்படி மற்ற ஆறுகளை வச்சு பேர் வரல. இந்த நம்ம சோழ நாட்டுக்குத்தான் காவிரி நாடுன்னு பேர். ஏனென்றால் மற்றைய நதிகளை எல்லாம் விட இது மிக அதிக சிறப்புடையது. அதனாலதான் அருணகிரிநாதரும் ஏழு அலம்புகள் காவேரி ஆழ்வடையன் பாடி. அதனால அந்த நதி இருக்கிற நாட்டிலே அந்த நதிக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மிக்க புண்ணியம்தான். அப்படி இந்த நதி சிறப்புடையது என்பது போல தலங்களும் சிறப்புடைய தலங்கள் இருக்கிற கோயில்கள். நதி சிறப்புடையதா இருக்குதா, அதே போல சிவாலயங்களும் சோழ நாட்டிலே. அப்படி அந்த நதி சிறப்புடையது, தலங்கள் சிறப்புடையது, அதே போல அருளாளர்களும் சோழ நாட்டுலதான் அதிகமா அவதாரம். நாயன்மார்களும் சோழ நாட்டுலதான் அதிகம். அது நம்முடைய நாடு, எந்த நாடு, சோழ நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே பிறக்கின்ற காரணத்தினாலே ஒரு பக்தி வாசனை உண்டா உள்ளபடியே இந்த மாதிரியானது. ஆக எல்லாருக்கும் உண்டாகவில்லை, அங்கங்க ஓரளவு இருக்க தாங்க. இந்த வாசனையே இல்லாத நாட்டுல இருந்தா பக்தி இருக்கிறது வாசனை வாய்ப்பு. அதனாலே நல்ல தேயம் நல்ல தலங்களும் உள்ள நாடு காவிரி நாடு. இது நீர்வளம், நிலவளம், பொருள் வளம், அருள் வளம் எல்லாமே உடையது. நீர்வளம், நிலவளம், பொருள் வளம் உள்ளபடியே சோழ நாட்டுல பொருள் வளம் அதிகம்தான். அது சில பேர்த்துக்கு கரகச்சேரி இல்லாம பணம் காசு பத்தாம இருக்கும். பல பேருக்கு நல்ல வசதி. என்ன காரணம் என்றால் எல்லா பொருளும் விளையுது. கரும்பு, வாழை, மஞ்சள், நெல், தென்னை, மா, பலா, எல்லா பொருளும் இருக்குல்ல. எல்லா இப்படி நீர் வளம் நல்லா வளம் இல்லைன்னா என்ன விளையும் ஒண்ணு. அதனால இது வந்து எல்லா வளங்களையும் உடையது. அதோடு அருள் வளம் உடையது. அருள் வளம்னா இந்த மாதிரி பக்தி துறை பக்தர்கள். அந்த நாட்டை பத்தி முதல்ல இந்த பாட்டில சொல்ற, பூத்த பங்கைய புகுட்டின் மேல் பொரு கயல் புகழும் காய்த்த சென்னலின் காடு சூழ் காவிரி நாட்டு. அதுல பூத்த பங்கை வந்தால் தாமரை பூவிலே மீன்கள் விளையாடுகின்ற வளமுடைய நாடு. தாமரை பூ மீன் எங்க இருக்கு, நீர் நீர் நீர்நிலைகள் நன்றாக உள்ள இடத்துல. காய்த்த சென்னலின் காடுகள், சென்னல் காய்த்து விளங்கி கொண்டிருக்கின்ற வயல் சூழ்ந்த காவிரி நாட்டு சாத்தமங்கை என்று உலகராம் புகழூரும் தகைத்தார். சாத்தமங்கை என்கின்ற திருத்தலம் அது பக்கம்தான், திருவாரூர் பக்கம்தான். உலகராம் புகழூரும் தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி உனக்கு. சாத்தமங்கை என்கின்ற அந்த தலத்திலே வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி உனக்கு. மறையவர்கள் என்கின்ற பிராமணர்கள் இருக்கின்ற கூறுகிறார். பிராமணர்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த வேதாரம் முதலான நூலே ஓதி அதன் மூலமாக அவர்கள் இயல்பாகவே தெய்வ பக்தி உடையவர்கள். பிராமணர்கள் எடுத்துக்கிட்டா அதிகபட்சம் எல்லாரும் பக்தி உடையவனாகத்தான் இருப்பாங்க. மற்ற வர்க்கங்கள் எடுத்துக்கிட்டா எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான், இல்லைன்னு சொல்ற ஆள் இருப்பான். அந்த பிராமண குலத்துல அப்படி இருக்காது. பிராமண குலத்துல அந்த மாதிரி இருக்காது. உங்க இயல்பாவே வந்து தெய்வ நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை உடையவர்கள். அவர்களுக்கு சாதனங்களுக்கு முக்கியமானது வேதம். அப்படிப்பட்ட வேதத்தை ஓதி அதன் மூலமாக கடவுளை பத்தி பண்ணி மங்களங்களை செய்பவர்கள், மங்களகாரி என்கின்ற சத்காரியம் ஜெவபூச முதலான யாகாதி முதலான நல்ல காரியங்களை செய்வோம். அது முன்ன நம்ம நாட்டுல அந்த திருவுன்னு தனியாக நல்லா இருந்துச்சு, அக்ரஹாரம் பிராமணர் திருவுன்னு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மாறி போய் எல்லா திருவும் ஒன்னா போச்சு. அவர்களும் அந்த ஆசாரத்தை விட்டு விட்டார்கள், அதிகமா விட்டவர்கள் கெட்டவர்கள் நிறைய வெளிநாடும் போய்விட்டார்கள். அதனால இந்த யாகாதி புண்ணிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப குறைச்சலா போச்சுங்கிற நாட்டு பிராமணர்கள் நன்றாக இருந்தாத்தான் அவர்கள் அந்த பூஜை யாகம் அந்த ஜபங்களை செய்ய, அவர்கள் செய்வதனால இன்னும் இருக்கிற ஜாதிகாரனுக்கு நன்மை கிடைக்கும். சொல்லுது விளக்குதா, அந்தனருக்கு அருங்கலா அருமறை ஆகம் ஆகமம் ஆரங்கம் என்பது தேவாரம். வேதியருக்கு ஒரு மலை என்பது விவேக சிந்தனை. அதனால ஊர்ல கெட்டவன் நல்ல எல்லாம் தான் இருப்பான், நல்லவனாவே இருக்க மாட்டான். அதுல ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை சாத்திர நம்பிக்கை தப ஜபம் பூஜை இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது அவன் ஜீரோ பாவத்தையும் ஓரளவு நீக்கும், மற்றவன் ஜீரோ எல்லாத்துக்கும் ஒரு நன்றி அது ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொன்ன. அதனால அந்த மறையவர்களுக்கு மங்கள மறையவர் அப்படின்னு அவர்கள் வாழ்கின்ற ஊர் அந்த சாத்தமங்கை என்கின்ற திருத்தலம். நன்மை சாத படியடை நறுமுதல் மடவாறு வெண்மலர்த்தடம் படிய மற்றவருடன் வரைவி அன்னம் முன்துறை ஆடுவர் பாடுவ சாமன் பன்மறை கிடையுடன் வயிற்றுவ பல பூவை. அதனாலே அந்த ஊரிலே பெண்கள் நீராடும் போது அன்னமும் நீராடுவார். அந்த அந்தனர்கள் சாமம் பாடும் போது பூவை என்கின்ற பச்சிகளும் சாமம் பாடுவான். சாமம்னா புரியுது அவேதம், சாமவேதம். ஆய்த்த ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த மூன்று வளர்த்துள்ளார் இருபரப்பாளர். அவர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பது திருநீர், அந்தனர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பது திருநீர். ஏய்ந்த மூன்று விதி வளர்த்துள்ளார், மூன்று விதியில அந்த வேதத்துல சொல்லி இருக்கப்பட்ட மூன்று வகையான யாகங்கள். இருபரப்பாளர், இருபரப்பாளர்னா அந்த தாய் வயிற்றிலிருந்து பறக்கிற ஒரு பரப்பு, அடுத்தாற் போல பூநூல் கல்யாண உபநாயனம்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு பரப்பு இருபரப்பாளர். அது வந்து இயல்பாக பரப்பு தாய் வயிற்றிலிருந்து பறக்கிறது. அடுத்தாற் போல அந்த உப்பநயனங்கிறது ஆச்சாரியன் மூலமாக அவன் வேதம் முதலான கலைகளை ஓதுவதற்கான தகுதி உடையதாக ஆக்குவது, அதே ஒரு பரப்புன்னு சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரம் ஓத மற்ற பூஜை தப யாக ஜபங்களை செய்வதற்கான ஒரு அது பூநூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க உபநயனம். மற்ற ஜாதிகள் அது மாதிரி இல்லை பறக்கிறேன், அப்புறம் ஓரளவு குறிப்பிட்ட வச்சுன்னா படிக்க வைக்கிறேன், அப்புறம் குறிப்பிட்ட வச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சு விடுறேன், இவ்வளவுதான் பண்றேன். வேற கலைகளை கற்று வைக்கலாம். தவத்திலே வந்து சன்மார்க்கத்துல நல்ல நிலை ஈடுபடுத்தலாம்னு மற்றவர் நினைக்கிறது இல்லை. பயம் பெருசாயிட்டா கல்யாணம் பண்ணி வச்சு விடணும், பயம் ஏதோ படிக்க வைக்கிறது வேலை வாங்குறதோ அல்லது ஏதோ ஒரு தொழில பண்ணி ஜீவனம் சொல்றது புரியுதா, ஜீவன அப்புறம் பொண்டாட்டி உள்ள அதோட நினைக்கிறேன், ஜீவன பொண்டாட்டி உள்ள அது எந்த வேலையை பார்க்கட்டும் எப்படியோ சம்பாதிட்டு அது வேற ஜீவன வந்து மனைவி மக்கள் இதத்தான் வந்து பரம்பரையா செய்து கொண்டிருக்கிறான். அந்த அவர்களை நன்னெறியிலே வந்து சன்மார்க்க நெறியிலே பக்தி நெறியிலே கலை சங்கீதம் முதலானவற்றிலே ஈடுபடுத்துற மாதிரி மற்ற ஜாதிகள் நினைக்கிறது அதிகபட்சம். அதனாலே வந்து அந்த தெய்வத்தில தொடர்பு இல்லாமல் தூரும் கடவுளத்துல நூல்களிடத்திலே கலை நிகழ்ச்சிகளிலே தொடர்பு இல்லாமல் தூரும். மனிதன் பிறந்தான்னா அவன் வந்து இருக்கிறதுக்கு உயர வரும், ஆடு வளரணும் அறிவு வளரணும் அதுதான்டா வளர்ச்சிங்கிற ஒரு பாட்டு. ஆடு வளரணும் அறிவு அதனால ஆள் அவன் பாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிறான். அது எவ்வளவு வளர வைக்கிறானோ அவ்வளவு இருக்கா வளர முடியுது, குட்டையா இருக்குன்னு நெட்டையாக முடியல. ஆனால் அந்த அறிவு என்பது ஞான கல்வி என்பது சாதாரணமா எல்லாருக்கும் அமையாது, எல்லாருக்கும் அது அந்த பிராமண குலத்துக்கு இயல்பாக அது உண்டு, பிராமண குலத்துக்கு இயல்பாக அது நீந்து நல்லறம் நீர்மயில் வளர்க்கு அத்தியை வாய்ந்த கற்புடன் நான்கன வளர்ப்பார்கள் மடவார். அதனால அவர்கள் வளர்க்கின்ற தீ ஒண்ணு, பெண்கள் வளர்க்கின்ற கற்பு என்கின்ற தீ ஒண்ணு, ஆக நான்கு தீ அந்த ஊர்ல வளர்ந்தார். நான்கு தீ அந்த ஊர்ல வளர்ந்தார். அந்தனர் வளர்க்கின்ற மூன்று தீ அக்கினி, மூன்று காரிய யாகங்கள், பெண்கள் வளர்க்கின்ற கற்பு இருக்கின்ற நெருப்பு, ஆக நான்கு அக்னியில் இருக்குதுங்கிறார். சீலம் உய்த திருமறையோர் தொழும் செடுமோதோர் ஞானம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய நடத்தார் ஆல வைத்த கண்டத்தவர் தொண்டராம் என்பவர் நீல நக்கனார் என்பவர் நிகழ்ந்துள்ளார் ஆனார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே மறைவர் குலத்திலே பிராமண குலத்திலே நீலகண்டராய சிவபெருமானுக்கு அடியவர் அவருடைய பெயர் நீலநக்கனார் என்று பெயர். நீலநக்கனார் என்பது சிவபெருமானுடைய பெயர். நெக்குளார்வம் மிகப்பெரிய நின்று அக்குமாலை விடு அங்கையில் இருந்தவர் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமன் வச்சிருவார். நக்கன் என்று சொன்னால் திசைகளையே ஆடையாக உடையவர் என்பது, திசைகளே ஆடையான சர்வ வியாபியாக இருக்கிறார் என்பது. நீலம் என்பது அம்பாளுக்கு உண்டான பெயர், நீலம் என்பது அம்பாள் நீல நிறமா இருப்பார். அதனால அவருக்கு நீலின் கூட ஒரு பெயர், அம்பாளுக்கு நீலின்னு ஒரு பெயர். அத ஒரு புலவர் பாடினாரு. முருக மேல ஒரு வசவு பாட்ட திட்டலாம்னு ஒரு ஆசை இருந்த புலவர், முருகரை திருத்தி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா வைதாரையும் அங்க வாழவைப்பான்னு சொல்றாங்கல்ல, அதனால நம்ம வசு பார்க்கலாம்னு ஒரு புலவர் வைதார். யாரு?
1: முருகன்
0: எல்லாம் கணக்கு பண்ணிட்டு பேசாம இருப்பாருக்கு தக்க பலன் தரு. கணக்கு மாத்திரம் எரியும், இன்னாரு திட்டின, இன்னாரு வயதான், இன்னாரு வாழ்க்கினான் என்று வந்து தொழுது தூமலர் தூவி துதித்திருந்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுங்கள் கணக்கு இன்னும் பரிசனை என்று எல்லாருடைய கணக்கு அவனுடைய பதிவேட்டிலே பதிவாயும். அந்த புலவர் முருகனை திட்டலாமல் சொல்லி ஊரு பாட்டு பாடுறார். அது எப்படி பாட்டுன்னா, அப்பன் இறந்துண்ணி சிவபெருமான் இறந்து சாப்பிட்ற ஒரு பிச்சை எடுத்தவர், ஆத்தாள் மலை நீலி, ஆத்தாள்னா உமாதேவி தாய் இருக்காள மலை நீலின்னு ஒப்பரிய மாமன் உரிதிருடி, மாமன் இருக்கிறான் பாரு உரிதிருடின்னு நல்ல பேர் வாங்கிட்டான். அவனீதமும் திருடி உரலோட ஒன்று ரகுராம சிந்தவிகள் வருவான். மாமே அப்படியே, அப்ப அப்படியே, அம்மா அப்படியா, அண்ணே செப்ப அண்ணன் பெரு வைரன் ஆறுமுகத்தானுக்கு என்னும் பெருமையிலே ஒரு உலவர் வாழ்ந்தார். அண்ணன் பெருவயிறு, மாமே உரிதிரடி, அம்மா மலைநீலி, அப்பே இறந்துடி அப்படின்னு நிந்தாதுசி நிந்தாஸ்துதின்னு சொல்லு, நிந்தாஸ்துதின்னு சொல்லு. இகழ்ச்சி போல புகழ்ச்சி, இகழ்ச்சி போல புகழ்ச்சி. அதுல அம்பாளுக்கு மலை நீலின்னு சொல்றார். மலை மகள் நீலி என்றால் நீல நிறமுடையவன், அதனால நீலநக்கன் என்பது அம்பாள் சுவாமி ரெண்டும் சேர்ந்த பெயர். அதெல்லாம் பல்லாம் பேர்ல அப்படி வைக்க மாட்டாங்க. வேத உள்ளுரையாவன இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாடல். அடுத்தாப்புல வர்றது இது அஞ்சாவது பாட்டு. வேத உள்ளுரையாவன உயிர்களுக்காக இம்மை மறுமை எல்லாவற்றையும் தெரிந்து அதை அடைவதற்காக அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களின் தெரிவிப்பதாயுள்ள வேதம் ஆகம என்கின்ற நூலை இந்த மற்ற சமயத்துக்கெல்லாம் அந்த சமயத்திலே தலைவர்களாக இருப்பவங்க வித்வானாக இருப்பவங்க நூல் அருள் செய்திருக்கிறார்கள். அந்த சமயத்துக்கும் எல்லா சமயத்துக்கும் நூல் உண்டு. நம்ம சைவ சமயத்துக்கு நூல் சிவபெருமானை கடவுளே அருள் செய்தது, இதனாலேயே சைவ சமயம் உயர்ந்தது. இது போதும் இல்ல, மற்ற சமயத்துக்கெல்லாம் அந்த சமயத்திலே ஒரு தகுதியுடையவர்கள் அறிவுடையவர்களால் செய்யப்பட்ட நூல். சைவ சமயத்துக்கு மாத்திரம் சிவபெருமான் கடவுளே ருச்சிடும். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைக்கு நூல் இவற்றின் விரிந்த நூல், ஆதி நூல் அனாதி அமரந்தரும் நூல் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே அப்படி அந்த வேதம் என்பது மிக உயர்ந்த நூல். அது நம்ம படிக்காட்டி கூட வேதத்தை ஓதுகின்ற அந்தணன் இருக்கிறாங்க பாரு, அவர்கள் தான் வேதத்தை ஓத அதிகாரிகள், வேதத்தை ஓதுவதற்கு அதிகாரிகள் உரிமை. அந்த வேதத்திலே வந்து ரகசியமாக முக்கியமாக உயர்ந்ததாக நன்மை தருவதாக சொல்லி இருக்கப்பட்ட ஒரு முக்கியமான ரகசிய பொருளை இதுல சொல்றாரு. வேதத்தில ரகசியமாக சொல்லப்பட்டது இதுதான் முக்கியமான உயர்ந்த பொருள் என்று காட்டுகிறார். வேத உள்ளுரையாவன என்ன சொல்றாருன்னா, விரிபுணல் வேணி நாதர் தம்மையும், விரிபுணல் வேணினா கங்கைய முடியில வச்சிருக்கிறாய் சொல்லும் அவரையும், நாதர் தம்மையும் செவருமானையும், அவர் அடியாரையும், செவருமானையும் செவருமானுடைய அடியாரையும், நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவர் இரண்டுமே செய் கருத்துடையார். இந்த நாயனார் நீலனக்க நாயனார் வேதத்திலே உயர்ந்ததாக முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பதாக இருக்கின்ற வழிபாடு அர்ச்சனை, அந்த அர்ச்சனை வழிபாடு என்பது சிவருமானையும் சிவனுடைய அடியார்களையும் பாதம் பணிவது, அவர்களுக்கு பணி செய்வது, சிவனை அர்ச்சிப்பது, சிவனடியார்களை அர்ச்சிப்பது, வணங்குவது, வாழ்த்துவது ஆகிய அப்படிப்பட்ட முக்கியமான உயர்ந்த பொருள் என்று தெரிந்து அந்த பொருளின்படி அவர் அந்த நெறியிலே நின்றவர். எந்த நெறியில நின்றவர்? சிவருமான அர்ச்சிப்பது, அர்ச்சிப்பதுனா பூஜை பண்றது, சிவனை பூஜை. அதற்கு மேல சிவனடியார்களே பூஜை. அது எப்படின்னு கேட்டா, சிவன் வந்து பேச மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. இப்ப கல்கண்ட சாமி கிட்ட வச்சு இங்க கொண்டாந்துறாங்களா, கல்கண்ட எங்க வச்சாங்க, சாமி கிட்ட வச்சாங்க, சாப்பிடல. இங்க கொண்டாந்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும். அதனால சாமி படமாடும் கோயில், அடியார்கள் நடமாடும், அடியார்கள் நடமாடும் கோயில், படமாடும் கோயில் அது, படமாடும் கோயில் அடியார்கள் நடமாடும். என்ன காரணம் அடியார் நடமாடும் கோயில் என்று அடியார்களை சொல்லுவதுன்னா, அவர்கள் மனம் வாக்கு, மனசு வாக்கு காயம் மூன்றாலும் சிவனை வழிபடுபவர்கள், மனசிலே தியானித்துக் கொண்டிருப்பவர்கள், சிவநாமத்தை சொல்லுபவர்கள், பாவங்களை செய்யாமல் புண்ணியத்தை செய்வர்கள், சிவனையே நேசிப்பவர்கள், சிவன் புகழை வாசிப்பவர்கள், சிவனை பூஜிப்பவர்கள். பூசிப்பது வாசிப்பது நேசிப்பது, பூசிப்பது வாசிப்பது நேசிப்பது எல்லாமே சிவனை. அதனால அவர்கள் அடியார்கள், அடியார்கள் உள்ளத்தை கோயிலாக கொண்டிருக்கிறார், அடியார்கள் உள்ளத்தை கோயிலாக கொண்டிருக்கிறார். அதனாலே சிவனையும் சிவனடியாரனையும் பூசிப்பதுதான் சிறந்த புண்ணியம், உயர்ந்த பலனை தருவது, பிறப்பு இல்லாமல் செய்வது என்றெல்லாம் நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி செய்து பயன்பெற்றவர்கள் இந்த நாயன்மார்கள். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணின் ஆதர் தம்மை, வேதத்திலே உள்ளுரையாக அதுல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற செயல் எது என்று கேட்டால், சிவபெருமானையும் சிவனுடைய அடியார்களையும் நயந்து பணி செய்வது, அவர்களை வழிபாடு செய்வது. அது குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்றது, குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்றது. அவையினாலே அடியார்களை வழிபட்டா அந்த வழிபாடு ஆண்டவனுக்கு பூஜை, அடியார்களை வழிபட்டது ஆண்டவனுக்கு. அப்படி அந்த வழிபாட்டை ஏற்று பலன் கொடுக்கிறவன் சிவன். அடியார்களை கும்பிட்டோம்னு வச்சுக்க, அடியார்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற சிவன் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அருள். இவர் நன்றாக தெரிந்து உணர்ந்து அந்த வழி திறந்து ஒரு சிவனை பூசம் பண்றவர். சிவன் அடியார்களை சிவனடியார்களுக்கு திருவிமுதி செய்து வைப்பார். இது மாதிரியான நுட்பமான தர்மங்களில நுட்பமான தர்மம், உயர்ந்த தர்மம், இதற்கு மேல தர்மம் இல்லை என்று சொல்லும்படியாக இருப்பது சிவபூசை, சிவனடியார் பூசை. அந்த நுட்பமாக உயர்ந்த தர்மத்தை, இதற்கு மேலே தர்மம் இல்லாத ஒரு தர்மத்தை சொல்லுவதனாலேதான் இந்த நூலுக்கு பெரிய புராணம் இருக்கு. இந்த இந்த கருத்தே தான் புராணம் முழுவதும் இருக்கும். அதிகபட்சம் இந்த கருத்து சிவனடியார் வழிபாடு, சிவ வழிபாடு, சிவனடியார். அதனாலே வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணி நாதர் தம்மையும் அவரடியாரைய நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே சீக்கிரம் கடவுள் எல்லா இடங்களிலும் பரவியிருந்தான். அவனை லிங்கமூர்த்தத்திலே அடியார்கள் மூலமாக வழிபாடு செய்யும் போது அங்கே தோன்றி அருள் பண்ணுகிறான் என்று நூல். பசுவின் உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் அது காம்பின் வழியாக பால் வரும். பசுவின் உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் அது வந்து காம்பி ஒளியாக கிடைப்பது போல. மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை, மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்தது நயமமும் செய்யும். இவர் தான் ஆன்மார்த்த பூசணையே இந்த பாட்டை சொல்றார். ஆன்மார்த்த பூசணைன்னு இப்ப நாங்கெல்லாம் செய்யறமே தினந்தோறும் செய்யும். அதுக்கு சட்ட நூல் ஆகமம் இருக்கு, சிவாகமம்னு இருக்கு. அந்த நூல்ல சொல்லப்பட்டபடிதான் இந்த சிவபூசை எல்லாம் நடக்கிறது. அதே வந்து கோயில்ல நடக்கிறது பரார்த்த பூஜைன்னு வேறு, மனிதர் தனியா செய்யறதுக்கு ஆன்மார்த்த பூஜைன்னு வேறு. அப்படிப்பட்ட இரண்டு வகையான பூஜையும் நடந்துகிட்டே இருக்கும். கோயில இருந்து பரார்த்த பூஜை, இது உலக நன்மைக்காக, உலக நன்மை. அதே போல ஆன்மாவினுடைய நன்மைக்காக செய்வது ஆன்மார்த்த பூஜைன்னு வேறு. பரார்த்தம்னா உலகம் முழுவதும் நன்மை, ஆன்மார்த்தம்னா செய்கின்றவனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பூஜைக்கு பணி செய்கின்றவர்களுக்கும் அவனுடைய சுற்றத்தாருக்கெல்லாம் நன்மை. அதனாலே இந்த இரண்டு வகையான பூஜையும் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி இவர் தினந்தோறும் காலையிலே எழுந்து பூ கொய்து சோடஜ பிரச்சாரத்தோடு உபதி வைத்தியத்தோடு தினந்தோறும் சிவபெருமான பூஜை பண்ணுவார். அதுக்கு வழிபாடுன்னு, அதுக்கு வழிபாடுன்னு. அது இந்த ஜென்மத்திலே முக்கியமாக செய்ய வேண்டியது அதுதான். அப்புறம் என்ன பண்ணுவோம், அது இல்லைன்னா சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், பணம் வச்சிருந்தா வீட்டை கட்டி வைப்போம், காணியை வாங்கி வைப்போம், இவ்வளவுதானே, இவ்வளவுதானே செய்வோம். அதோட இதெல்லாம் செய்யலாம். ஆனாலும் உயிருக்கு உறுதி தருவது எது வந்து கேட்டால் அந்த வழிபாடு, கடவுள் வழிபாடு, கடவுள் வழி. அந்த கடவுள் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால் நன்றி, நன்றி, நன்றி. என்ன நன்றி என்றால் உபகாரம் செய்தவனுக்கு என்ன பண்ணணும், நாம் ஒரு கை மாறும் உபகாரம். அதுபோல கடவுள் நமக்கு அந்த தனு தனு உடம்பு உலகம் போக எல்லாவற்றையும் வந்திருக்கிறார் இல்லவா. இப்ப ஆடு மாட்டுக்கும் கண்ணு இருக்குது, வாய் இருக்குது, நம்ம மாதிரியா அது பேசுது? நம்ம மாதிரி கடவுளை நினைக்கும் அதுக்கு வழி இல்லை அல்லவா. அதனாலே வந்து மனிதன் கடவுளை கட்டாயம் வணங்குவனும். இப்ப மாடு வணங்கலைனா குத்தம் இல்லை, மாடு வணங்கலைனா குத்தம் இல்லை, குத்தம் இல்லைனா அதுக்கு அறிவு இல்லை, வணங்குகின்ற அறிவு. நம்ம சிவபிரகாசர் ஒருத்தர் சொன்னாரு, மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லவனான்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டார். மனுஷன் குரங்கு மனுஷன் இருந்து அதிகபட்சம் ஒண்ணு ஒரு வாரியா தான் இருக்கு. அது கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்கு, பேசுறது ஒண்ணுதானே இல்லை. அதனாலே அவரு குரங்கு நல்லாதா மனுஷன் நல்லதான்னு பேசி முடிவு என்ன பண்ணாரு, குரங்கு நல்லதுன்னு. மனுஷனோட அது என்ன எதுக்காக சொல்றாருன்னா, மனிதனுக்கும் கை வாய் முதலியன இருக்கிறது, குரங்குக்கும் கை வாய் முதலியன இருக்கிறது. ஆனா குரங்கு பூஜை பண்ணல, பண்ணலன்னா அதுக்கு அறிவு இல்லாமையினால பண்ணல. மனுஷனுக்கு அறிவு இருக்குது அல்லவா, அதனால இவன் பண்ணாமையினால குத்தம். அது அறிவில்லாமையினால பண்ணல, இவன் அறிவு இருந்து பண்ணல, அதனால இவனை விட அது நல்லதுதான். கடவுளை வழிபாடு செய்யணும் என்கின்ற அறிவு இல்லாமையினால அது பண்ணல, குத்தம் இல்ல, தப்பு. அறிவு இருந்து பண்ணாமையினாலே குத்தம் தான். பூஷணை செய்யாத கை, பூஷணை செய்யாத கை, புறாந்த கண்புகள் பேசுதல் இல்லாத வாய், பெற்று உளஞ்சிடு நீசர் தம்மினும் நெடு வனத்திடை பூசுதல் இல்லாத குரங்கு நன்றோனார். அதனாலே இப்படி வழிபாடு என்பது அவசியமானது. நன்றி, நன்றி செலுத்துது, நன்றி. அப்படிப்பட்ட வழிபாட்டை இவர் தினமும் செய்வார். அது நயமம்னு பேரு, நயமம். நாமம்னு சொல்றது. நித்தாலும் நயமஞ்சீது நீர்மலர் தூவி சித்தம் என்ற வல்லாற்கருள் அஞ்சு வன்கோயில் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால நித்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்தடும் நயமமும் செய்தே அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலாய் எத்திரத்தன பணிகளும் ஏற்றது செய்வார். அத்தர் அன்பராகிய சௌர்மனுடைய அடியார்களுக்கு திருமுக செய்தல் முதலான எத்திரத்தன பணி, எத்திரத்தன பணினா அவங்களுக்கு என்னென்ன வகையில உதவி பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் செய்வார். அடியார்கள் அடியார்களும் மனுஷன், மற்றவர்களும் மனுஷன்தாலே மனுஷன்தான் உருவத்திலே, ஆனா செயலாலே அவர்கள் சிவனுக்கு பிரியமானவர்கள். செயலாலே சிவனுடைய புத்திரர், விஷீட புத்திரர்கள், சிவனுடைய எல்லாருமே சிவனுடைய புத்திரர்கள் தான். இல்லேன்னு சொல்லி திட்டவனும் சிவனுடைய புத்திரர், இல்லேன்னு சொல்றவனும் புத்திரர், உண்டு வழிபாடு செய்யறவனும் புத்திரர். இப்ப நமக்குள்ள ரெண்டு வயம் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு வயம் நல்ல வயம், இன்னொரு வயம் கேட்ட வயம். செயலாலே செயலா, அது போல சிவன் சொல்லிய நூலின்படி அயால் வழிபாடு செய்கின்றவரே ஆண்டவன் விசேட புத்திரராக எண்ணுகிறார் உடவுடன். ஆகையினாலே அப்படிப்பட்ட வழிபாட்டை தினந்தோறும் செய்வாரு. அடியாரனுக்கு திருவமுது செய்து வைப்பார், அடியாரனுக்கு வேண்டிய பணி செய்வார். அப்படிப்பட்ட இதான் வந்து சிவ புண்ணியம் சொல்றது. இதை சிவ புண்ணியம் சொல்றது, சிவ புண்ணியம் தான் உயர்ந்த புண்ணியம், அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது. இப்படிப்பட்ட புண்ணியங்களை தினந்தோறும் செய்வாரு. அவரு மனைவியோடு குடும்பத்துல இருக்கிற இல்லறவாசி, இல்லறத்துல இருப்பவர். நாயன்மார்கள் அதிகபட்சம் எல்லா இல்லறத்துலதான் இருந்திருக்கிறார். அதுக்கு தகுந்தாப்புல மனைவி அமைஞ்சிருக்கிறார். ஒத்தாசையா ஆசைக்காக அமையாம ஒத்தாசையா அமையுது. கருத்து ஒத்து இருக்கும், கருத்து ஒத்து இருக்கும், ஒத்த கருத்து உள்ள மனைவி. இல்லன்னா அவங்க எல்லாம் நாயன்மாரா, மனைவி வந்து கருத்துக்கு மாறுபாடு உடையவளா, எதிர்த்து பேசுறவளா, சண்டை போடுறவளா இருந்தா அவர் நாயன்மார்களா ஆக முடியாது. மனைவியினாலதான் மேன்மையும், பெண்களாலதான் நாயன்மார்களுக்கு மேன்மையும் உண்டு. அதுல இவருடைய மனைவி பெயர் இதுல சொல்லவில்லை. இவரும் பூஷ, அவளும் பூஷ, ரெண்டு பேரும் பூஷ, ரெண்டு பேரும் பராமல போலாம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ವೇದ ಮಹಿಮ ಈಶ್ವರ ಮಹಿಮ ದ್ವಯೋಃ ಶಬ್ದಯೋಃ ಏಕೈವ ಅರ್ಥ ವೇದ ಶಿವಃ ಶಿವೋ ವೇದ ವೇದಃ ಈಶ್ವರಾಪೇಕ್ಷೆಯ ಶ್ರೇಷ್ಠ ಇತಿ ವಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ ನಾಮಸಿದ್ಧಾಂತೆ ಏವಮೇವ ವರ್ತತೆ ಕಲಿಯುಗೇ ನಾಮಸಿದ್ಧಾಂತಃ ಇತಿ ಸರ್ವೈರಪಿ ವೇದಾದಿಕಂ ನಾವಶ್ಯಕಂ ಅನುಷ್ಠಾನಂ ನಾವಶ್ಯಕಂ ನಾಮಸಂಕೀರ್ತನೇನ ಸರ್ವಂ ಲಭ್ಯತೆ ಇತಿ ಯೇ ವದಂತಿ ಅಸ್ಮಿನ್ ವಿಷಯ ಮಯಾ ಪೂರ್ವೇದ್ಯರೆ ಉಕ್ತಂ ತೈರಪಿ ರಾಮಾಪೇಕ್ಷೆಯ ರಾಮನಾಮ ಉತ್ಕೃಷ್ಟಂ ಕಥಂ ರಾಮಃ ಸಮುದ್ರಂ ತರ್ತುಂ ನ ಅಶಕ್ನೋತ್ ಪರಂತು ರಾಮನಾಮ ಅಂಗುಳಿಯಕ ಧಾರಿ ಹನುಮಾನ್ ಸಮುದ್ರಂ ಸುಖೇನ ಉತ್ತೀರ್ಣವಾನ್ ಅಸ್ಮಾ ರಾಮಾಪೇಕ್ಷೆಯ ರಾಮನಾಮ ಶ್ರೇಷ್ಠಂ ತದ್ವತ್ ವೇದ ಪ್ರತಿಪಾದಕ ಶಬ್ದಾಃ ನಾರಾಯಣಮೇವ ವದಂತಿ ಮಹಾದೇವಂ ವಾ ವದಂತಿ ಸರ್ವೇ ವೇದ ಯತ್ಪದಂ ಆಮನಂತಿ ತಪಾಂಸಿ ಸರ್ವಾಣಿ ಚ ಯದ್ವದಂತಿ ಯದಿಚ್ಛಂತೋ ಬ್ರಹ್ಮಚರ್ಯಂ ಚರಂತಿ ತತ್ತೇ ಪದಂ ಸಂಗ್ರಹೇಣ ಬ್ರವೀಮಿ ಇತಿ ಕಠೋಪನಿಷತ್ ಸಂಗ್ರಹೇಣ ಪ್ರವಕ್ಷ್ಯೇ ಇತಿ ಗೀತಾ ವೇದೈಶ್ಚ ಸರ್ವೈರಹಮೇವ ವೇದ್ಯಃ ವೇದಾಂತಕೃತ್ ವೇದವಿದೇವ ಚಾಹಂ ಇದು ಭಗವದ್ಗೀತಾಯಾಂ ಪುರುಷೋತ್ತಮ ಯೋಗೇ ಪುರುಷೋತ್ತಮ ವದತಿ ಪುರುಷೋತ್ತಮ ಪುರುಷೋತ್ತಮ ಯೋಗೇ ವದತಿ ವೇದ ಋಗ್ ಯಜಸ್ವಾಮಭೇದೇನ ಭಿನ್ನ ಇದು ತು ವಸ್ತುತಃ ಯದ್ಯಪಿ ಅಥಾಪಿ ತ್ರಯಾಣಾಮಪಿ ವೇದಾನಾಂ ಅಥವಾ ಅಥರ್ವೇದಸ್ಯಾಪಿ ಅಂಗೀಕಾರೇಣ ಏಕಮೇವ ವಸ್ತು ಕರ್ಮ ಬ್ರಹ್ಮ ಚ ಬೋಧ್ಯತೆ ತತ್ರ ಭೇದೇವ ನಾಸ್ತಿ ಋಗ್ವೇದ ಶ್ರೇಷ್ಠ ಇದು ಋಗ್ವೇದಿನಃ ಯುರ್ವೇದೇವ ಶ್ರೇಷ್ಠ ಇದು ಯುರ್ವೇದಿನಃ ವೇದಾನಾಂ ಸಾಮವೇದೋಸ್ಮಿ ಇದು ಸಾಮವೇದಿನಾಂ ಉದ್ಘೋಷ ಎತತ್ ಸರ್ವಂ ಅಸ್ಮಾಕಂ ಕಲಹಾಯ ಭವತಿ ತತ್ ನೈವ ವರ್ತತೆ ಇದು ತತ್ವಂ ತಸ್ಮಾದೇವ ಭಾಷ್ಯೇ ತ್ರಯೇಪಿ ಕಿಂ ಕಿಂ ಅಸ್ತಿ ಸರ್ವಂ ಮಿಳಿತ್ವಾ ಏವ ಯಾಗಃ ಹೋತೃ ಅಧ್ವರ್ಯು ಉದ್ಗಾತೃ ಭೇದೇನ ತ್ರೇಧಾ ವಿಭಜ್ಯ ಸರ್ವಂ ಕ್ರಿಯತೆ ಅಸ್ಮಿನ್ ದಿನೇ ಸಾಮವೇದೇ ಕಂಚಿತ್ ವಿಶೇಷಂ ಉಪಕ್ರಮ್ಯ ಅನಂತರಂ ಏವಂ ಕ್ರಿಯತೆ ಕುತಃ ಇತ್ಯುಕ್ತೋ ಸಾಮವೇದೇ ಅತ್ಯಂತಂ ಮೂರ್ಧನ್ಯಾಃ ಪಂಡಿತಾಃ ಚಂದ್ರಮೌಳಿ ಶ್ರೌತಿನಃ ಸ್ವಯಂ ಪುತ್ರಾನ್ ಶಿಷ್ಯಾಂಶ್ಚ ಗೃಹೇ ಏವ ಅಧ್ಯಾಪಯಂತಃ ಶ್ರೀಚರಣಾನಾಂ ಆಚಾರ ನಿಯಮಂ ಕನ್ಯಾ ವಿವಾಹಾದಿಕಂ ಪರಿಪಾಲಯಂತಃ ಶತಶಃ ಛಾತ್ರಾನ್ ಅಧ್ಯಾಪಯಂತಿ ಏತೇ ಏತೇಷಾಂ ಭ್ರಾತರಶ್ಚ ದ್ವಾವಪಿ ತೇ ಅದ್ಯ ಛಾತ್ರಾನ್ ಆಹೂಯ ಮದ್ರಪುರೀತಃ ಗಣೇಶ ಶರ್ಮಣಾಂ ಪ್ರಾರ್ಥನಾಂ ಸ್ವೀಕೃತ್ಯ ಅತ್ರ ಆಗತವಂತಃ ವೇದಂ ಎಂಬುದು ಕಡವುಳ್ ಎಂಬುದು ವೇರಲ್ಲ ವೇದತ್ತಿನಾಲ್ ಉಣರ್ತಪಡುವ ಕಡವುಳ್ ஒரே ஸ்வரூபந்தான். ஆனால் வெவ்வேறு விதமான வழிகளில் சொல்கிறான். எல்லாமா சேர்ந்து அதில் தான் முடிகிறது. சர்வே வேதாக எத் பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் சேர்ந்து எந்த ஒரு பதத்தை அல்டிமேட்டான ஒரு கோல் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறது எல்லாம் சேர்ந்து அதுதான். அதனால தான் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சத்தின்னு ஒன்று சொல்லிட்டுருக்கோம். இதில் இது ரொம்ப ரொம்ப வீர செய்வால் சங்கரம் பிரதிகச்சத்தின்னு மாத்திரா, இந்த வார்த்தைகள் மாற்ற வேண்டிய ஒரு அவசியமே கிடையாதுங்க. தன்வே அப்படி இருக்கக்கூடியதான ஒரே விஷயத்தில் இந்த வேத சப்தங்களுக்கு ஈஸ்வரனை பிரதிபாதகமாக இருக்கிற சப்தங்களுக்கு ஈஸ்வரனை விட மகிமை ஜாஸ்தின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன்னா. கலவு சங்கீர்த்த கேசவம் மற்ற கரியங்களெல்லாம் பண்ணினால் மின்பின்னா இருந்தாலும் இது போரும் அப்படின்னு சொன்னால் இதுதான் மற்றது வேண்டாம்னு சொல்லக்கூடியதான ஒரு சாரார் இருக்கா, அது நாம் அவ்வளவு தூரம் பெருசாக எடுத்துக்கூடாது. எல்லாமே வேணும். அதுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். நாம சங்கீர்த்தனமோ வேதாத்தியன பாராயணாதிகளோ கர்மானுஷ்டானங்களோ சாஸ்திரஞானமோ எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு சரியாகணும். காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவது இங்கிலீஷில், கான்ட்ராடிக்டராக இது ஒன்றும் அது ஒன்றும் சப்ளிமெண்ட்டாக வரல. இதெல்லாம் இதுக்கு நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தமிழில் நாலு பேப்பர், இங்கிலீஷில் நாலு பேப்பர், கன்னடத்தில் நாலு பேப்பர், எல்லாத்தையும் சேர்த்து படித்தா தான் இவன் நியூஸ் புரியுறதுங்கிறான். வெறும் ரெண்டாம் கட்டம் உலகத்திலேயே. அங்கே வந்து ஒன்று போகிறோம்னு சொல்கிறதில்லை. இதுபோல் எல்லாத்தையும் நாம் வச்சுட்டு போகிறோங்கிறதான ஒரு சமன்வயமே வேதத்தான் இருக்குது. அதனால தான் கீதையில் வேதேஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவ சாகம். பேர்பட்ட வேதத்தில் இல்லாத கருத்துக்கள் இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணணுங்கிறது மகாபிரிவாள் நினச்சி புதுப்பிரிவாளும் பாலப்பிரிவாளுமா அது ரொம்ப பிரச்சாரம் பண்ணணும்னு அடியானை ஏற்பாடு பண்ணி
தெரிஞ்ச மட்டும் நான் என்னென்ன விஷயங்கள் இருக்க முடியுமோ வேத பாஷத்தில் லோகரீத்தியா இருக்கிறத சொன்னா தான் லௌகிக்காளுக்கு புரியும். புண்ணியத்தை சொல்றது, கர்மாவை சொல்றது, பிரம்மத்தை சொல்றது, உலகத்தில் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை வேதம் சொல்றதுனால பெருமைங்கிறது உண்மையான பெருமை. சில சமயத்திலே உண்மையை விட கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கு தான் பிரமாதமான வேல்யூ இருக்கும். கடையில் போய் வேஷ்டி வாங்கினா நல்ல ஜெரிக கொஞ்சம் மங்கலாக இருக்கும் தெரியும் பார்க்கறது. இந்த ரெண்டு கட்டம் ஜெரிகருக்கு பார்த்து பல பல பல பல பல பலங்கும் இது சாதாரண விஷயம். அதனால் ஐகிக சுகாதிகளை சொல்லி இது ஒன்றும் உபயோகம் இல்லைன்னு ஆத்ம விஷயத்தை பேசுறது தான் உத்தமமான தாத்பரியம். இருந்தாலும் நாம் எல்லாம் தேவை. நேற்றுக்கு சொல்கிறவனு சொன்னார், அடியிலேருந்து ஏழேந்து ஆரம்பித்து செடி வரைக்கும் போகணும், திடீர்னு அது போய் பிடிக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் எல்லா சௌகரியங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வேதத்துக்கும் பெருமை இருக்குது. அதில் சாமரிதான பிராமணத்தில் சாமம் எப்படி வந்ததுங்கிற 9 அஷ்ட பிராமணம் இருக்காங்க. இந்த பிராமண கிரந்தங்கள் நிறைய இருக்கக்கூடியது. அதுதான் நேத்திக்கே சொன்னேன், கனபரியந்தம் ரிக்வேதம் சுக்லயுர்வேதம் கிருஷ்ணயுர்வேதத்துக்கு இருக்குது, சாமவேதத்து கனம் இல்லையானு அவள் வருத்தப்பட வேண்டாம். நான் அந்த பையங்களுக்காக சொன்னேன். அவள் அந்த கானம் பண்ணுற ஒரு ஜோரே ரொம்ப ஜோருங்கிறத பற்றி விஸ்தாரமாக நேற்று சொல்லியாச்சு. இப்போது அந்த சாமவிதான பிராமணத்தில் சாமாவுடைய மகிமையை சொல்லும் பொழுதோ என்ன சொல்கிறார், சவாயுதம் விஸ்வமசஜதா தஸ்ய சாமோபஜீவனம் பிராயச்சது உபஜீவனியோ பவதியேவம் வேதான்னு முதல்ல ஆரம்பித்தார். லோகத்தெல்லாம் படித்த உடனே இவாளுகள்லாம் பூவா அதான் சாப்பாடு போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா சஹயஜா பிரதா சிருஷ்டுவான்னு கீதையில் யாகயஜானிகளை பண்ணணும் சொன்னார்னா யாகயஜானிகள் பண்ணணும்னா பல லட்சம் தேவையாக இருக்குது. சரி, இந்த சாமத்தை கானம் பண்ணாலே உங்களுக்கு வயிறு ரொம்பவும் பட்னி எல்லாம் தெரியாமல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குங்கிறதுக்காக சவா இதம் விஸ்வம் அசிஜதா த யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் பை த அல்மைட்டி தஸ்ய சாம உபஜீவனம் பிராயச்சது. இந்த சாம மந்திரங்களை கானங்களை நீங்கள் உணவாக உபயோகிச்சுக்கலாம் சொல்லியிருந்தா வேறு ரொம்பமான ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னோம். ரொம்ப உபஜீவனியோ பவதி ஏவம் வேதாங்கிறதாக சாமவேதத்துக்கு அவ்வளோ பெருமை சொன்னார். அதனால நான் கானத்தை கேட்டேன், சிசுருவேத்தி பசுருவேத்தி வேத்தி கானசம் பணிகி சாமவேதத்துக்கு பெருமையே அந்த கானங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒவ்வொரு கானத்தினுடைய இதனால ரிக்குகளுக்கு சம்ஸ்காரம் வருதுங்கிறதாக சாஸ்திரம். ஒவ்வொரு கானத்தை என்னென்ன விதமாக அந்த பாட்டை பாடினா என்னென்ன பலன்கிறது வேற மாறுறது, அது நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. அதில் 7 ஸ்வரம் இருக்கு, குஷ்ட பிரதம த்விதீய த்ரிதீய சதுர்த்த மந்திர அதிஸ்வாரியாகனு ஸ்வரங்கள் 7. இந்த 7 ஸ்வரம் தான் சங்கீதத்துக்கு வந்ததுன்னு நினைக்கப்படாது. இந்த 7லேருந்து 4 யஜுர்வேதத்துக்கு வந்து இந்த 4 உதாத்த அனுதாத்த ஸ்வரித பிரச்சையன்னு சொல்லி இந்த உதாத்தம் 2 விதம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வரிதம் 7 விதத்தை 3 பண்ணி ஆக மொத்தம் இந்த 7 வந்து இந்த 7லேருந்து சரிகமபதனிசா வந்ததுங்கிறதுக்கு பிராதிசாக்கியத்தில் பிரமாணங்கள்லாம் இருக்குது. ஆக பாக்கி இருக்கிற 3 ஸ்வரர் சமவேதத்துக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ்லி, அது சங்கீதத்தில் கூட வல்லைங்கிறதான நிரூபணங்கள்லாம் இருக்கவே இருக்கு. அந்த ஸ்வரங்களுக்கெல்லாம் சொல்றார், தத் யோசௌ கிருஷ்டதமைவ சாம்ன ஸ்வரஹா தம் தேவா உபஜீவந்தி. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, யோ அபரேஷாம் பிரதமஹா தம் மனுஷ்யாஹ யோ த்விதீயஹா தம் கந்தர்வாப்சரசஹ யஸ் த்ரிதீயஸ்தம் பசவஹ யஸ் சதுர்த்தஸ்தம் பிதரஹ ச அண்டேஷு சேரதே யஃப் பஞ்சமஹா தமசுரா ரக்ஷாம்சி யோந்தியஹா தமோஷதயோ வனஸ்பதயோ யச்சான்யஜகத் தஸ்மாதாஹுஹு சாமைவான்னமிதி சாமஹேஷாமுபஜீவனம் பிராயச்சது. 7 ஸ்வரங்களை 7 விதமான யூனிவர்சலில் இருக்கக்கூடியதான டிவிஷனில் இருக்கிறவாள்லாம் அந்தந்த ஸ்வரங்களை சாப்பிட்றா, அது மூலமாக ஏற்படுற சந்தோஷத்தினாலேங்கிறதா சொல்லியிருக்கு. அதில் மார்கீயவசாமான்னு ஒன்று, இதை இந்த மார்கீயவசாமாங்க கானம் பண்ணி பண்ணினா என்ன பலன்னு நான் சொல்ல போறேன். அந்த மார்கீயவசாமாய் இவர் கானம் பண்ண போறார். மார்கீயவம் பவதி தேவம் வாயேதம் மிருகயுரிதி வதந்தி ஏதே நபி உபயேஷாம் பசூனாம் ஆதிபத்தியம் அஸ்னுதே உபயேஷாம் பசூனாம் ஆதிபத்தியம் அஸ்னுதே கா மார்கீயவேண துஷ்டுவானஹா. மார்கீயவசாம கானம் பண்ணுவான்.

0: இது ரிக்கு என்ன, இதுக்கு ரிக்கம் மட்டும் தினே சொல்லுங்க.
1: தத்வோகாய சுதேசச்சா புருஹூதாய சத்வனே சையது கவேன சாக்கினே.
0: பரமேஸ்வரனை பத்தி பேசுற மந்திரம். இதுல மிருகயுகுங்கிற வார்த்தை வந்திருக்கு. மிருகயுகுன கிராத்தகான்னு அர்த்தம், கிராத்தகான்னா வேடன்னு அர்த்தம். மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கும் கிராதனுக்கும் சண்டை நடந்ததான ஒரு விஷயம் வருது. புத்திர வாத்சல்யத்தை காட்டுறார், எல்லாருமே பகவானுடைய புத்திரால் ஜெகத பிதரோ வந்து அப்படின்னு கூட இது வியாக்கியானங்கள்லாம் பண்ணலாம். மிருகயுன கிராதாவதாரஹா அத்திர உக்தகாங்கிற மாதிரி பிரிவாள்லாம் அபிப்பிராயப்படுறா. இந்த மிருகயுவாக இருக்கிறவர் மிருகம்னு சொன்னாக்க பசுன்னு சொல்ற வழக்கம். மிருகம்னா டீர் ஒரு அர்த்தம் இருக்கு, அனிமல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பசுன்னு சொன்னாக்க நீங்க என்ன நினைச்சிருக்கீள், அனிமல்ஸ் மனுஷால்னா நாம் நினைச்சிருக்கீள். வேத ஆனா அப்படி பண்ணல. ரெண்டு கால் பிராணிகள் நாலு கால் பிராணிகள்னு நம்மளாம் ரெண்டு கால் பசுன்னு சொல்லி கொடுத்தோம். என்ன அப்படின்னா மனுஷத்துவம் குறையுங்கிறதுனாலும் என்னவோ தெரியல. எல்லா விதமான பசுக்களுக்கும் பதியா இருக்கிறவர் யாருன்னா பசுபதினு பேர். அவருக்கு பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு? பசுபதி. எல்லா பிராணிகளுக்கும் தலைவராக இருக்கார். பதினு சொல்றதுக்கு காப்பாற்றுபவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பதின்னு சொன்னா காப்பாற்றுபவன்னா, அதனால காப்பாற்றுபவன் இவன் தான் சம்பாதிச்சு பாரியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் பத்தின்னு பேரு. இப்ப பல இடங்கள்ல அவா சம்பாதிச்சு இவனை காப்பாத்துற அவா பத்தி இவன் பத்தினியா இருக்கணும். ரெண்டு பேருமே பதி ஆயிட்டா, இப்ப ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறா, கடைசியில யாரையுமே காப்பாற்ற முடியல, குழந்தைகள் வந்து கிரச்சில இருக்கு. அது என்ன டெவலப்மெண்ட்டுன்னு புரியாம வருதுன்னு சார், பகவானுக்கே ஒரு குழப்பம் வந்து கொடுத்தோன்னு எனக்கு ஒன்று சந்தேகம். இந்த 2012 ஏண்டா அவதாரம் இல்லைன்னு, அவதாரம் வர்றதுக்கு ரெண்டு காரணம் வேணும். என்ன வேணும்னா பரித்ராணாய சாதுனாம்
1: விநாசாய ச துஷ்கிருதாம்.
0: ரெண்டு வேலை வேணுமோ இல்லையோ? இப்போ பரித்ராணத்துக்கு ஆளே இல்லை, அதனால இப்போ வர வேண்டாம் பார்த்துக்கலாம்னு விட்டார். ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷப்பரும் விநாசாய ச துஷ்கிருதாம் கல்கி வரப்போறார். இப்பவே சில பேர் கல்கிங்கிறான், அப்புறம் இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு உலகம் அழிஞ்சு போக போகிறது, அதனால சில்லறை எல்லாம் என்கிட்ட கொடுங்கோங்கிறான். இவன் ஏதோ கண்டுபிடிச்சான். இதெல்லாம் வேற விஷயங்கள். அந்த மிருகயுவை பார்த்து பிரார்த்தனை பண்ண, ஏ தேனவீச உபயேஷாம் பசூனாம் ஆதிபத்தியம் அஸ்னுதே. இதை கானம் பண்ணி அதை ஆவர்த்தி பண்ணி ஜபம் பண்ணுவோமே ஆனால் மனுஷாலெல்லாம் இவர் சொன்னதை கேட்பாளா ஆவாளாம். மனுஷால்னு சொன்னால் அது ஒரு விதமான பசு. உபயேஷாம் பசூனாம்னா அந்த நாலு கால எட்டு கால இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே இவனுடைய வசமாக ஆகுங்கிறதாக மார்கி அவசானத்தினுடைய கான பலத்தை அவர் சொல்கிறார். பலவிதமான சௌபாகியங்கள்லாம் நமக்கு ஏற்படணும். சௌபாகியம்னா எல்லா விதமான ப்ராஸ்பிரிட்டியும் ஏற்பட்டு இவனுக்கு ஏற்பட்டதான சுகத்தை பார்த்து பல பேர் ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்துக்கு பதிலாக சில பேருக்கு அசூய வரும். இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருக்கிறதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒரு கானம் சொல்லிருக்கார். எதிந்திரோ அனயத்து உச்சாதே ஜாதமிதி நவம தசமே ஏ தேஷாமேகம் அநேகம் வா பிரயுஞ்சான சுபகோபவது. உச்சாதே தானே பல கானம் இருக்குன்னு. எவ்வளவு சாம கானம் இருக்கு அதுக்கு?
1: பிரகிருதியில 13 சாமா இருக்கு.
0: 13 சாமா உச்சாதேங்கிறது இருக்கு. நீங்க இருக்க ஏதாவது உச்சாதே ஜாதமந்தசா இருக்கு என்ன? உச்சாதே ஜாதமந்தசா
1: திவிசத்பூமி ஆததே
0: திவிசத்பூமி ராததே உக்ரம் சர்ம மகிஷ்ரவா. இவ்வளவுதான் இந்த டெக்ஸ்ட். இதுதான் சாகித்யம். இந்த ஒரு உச்சாதே ஜாதமந்தசகாங்கிற ரிக்குங்கிறதான சாகித்யத்தை வச்சு 13 தினசா கானம் பண்றாளாம். இந்த 13 சொன்னா இதுக்கே அரை மணி ஆகிடும். அதனால 1, 3, 5 இப்படி ஏதோ

பங்கஜகஸ்தூரி மாதிரி வச்சுங்களேன், அது இங்கே ஃபேமஸாக இருக்கு பங்கஜகஸ்தூரி. கரகரப்பெல்லாம் போயிடும், கரகரப்பிரியான்னு ஒன்று, அது ஹரஹரப்பிரியான்னு பேர், ஹரிஹரப்பிரியான்னு நான் வச்சுருக்காது, எனக்கு சங்கீதத்தில் அவ்வளோ தெரியாது. கரகரப்பிரியான்னு எனக்கு ஒன்றும் புரியல, பல ராகம் இருக்குது. நான் ஹரஹரப்பிரியான்னு வச்சா இது சிவனுக்கு மட்டும் பிரியம், இது ஹரிஹரப்பிரியான்னு விடுறது சிவனுக்கும் பிடிக்கும் விஷ்ணுவுக்கும் பிடிக்கும். பேர் வைங்களேன் என்னப்போ, இது இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டியதான். கல்யாணபுரின்னு பேர் இந்த ஊருக்கு, பெங்களூருக்கு என்ன சொல்கிறோம் எல்லாருமா, கல்யாணபுரி. நித்தகல்யாணமாக இருக்கக்கூடியதான ஒரு புரி. ஏன்னா ஐடியெலாம் ரொம்ப டெவலப் ஆகிட்டு பார்த்து வரல, இன்றைக்கி தான் நித்தகல்யாணம். இப்போ இந்தியாவிலேயே ஐடி டெவலப்மெண்ட் எங்கடா, இந்தியன் டெக்னாலஜின்னா பெங்களூர் தாங்கிறான் சங்க, அது பெங்களூர்னு இருந்து பெங்களூருங்கிறான், ஏன்னா பெங்களூர்னா அது வேறு நாமாவெல்லாம் மாறிண்டே இருக்கும். சென்னைன்னு பேர் இப்போ எங்கள் ஊருக்கு, முன்ன என்ன பேர், மெட்ராஸ்னு பேர். எங்கள் வாத்தியார் ராமாசாஸ்திரம் நினைக்காமல் நான் ஒரு நாள் கூட சொல்கிறதில்ல, அவர் சென்னைங்கிறது தான் ரொம்ப நாளாக இருந்தது. சென்னைனா என்ன அர்த்தம்னு அவர் சொல்கிறார், இது சேன்னா இது சேன்னான்னு சாஸ்திரார்த்தத்தில் ஒரு கேள்வி கேட்டால் இது சேதுன்னு கேட்பான் அவர், நான் பதில் சொல்வார். இந்த சாஸ்திரார்த்த விசாரம் நிறைய நடந்துருந்ததுனால சென்னபுரிங்கிறது சென்னபுரின்னு ஆயிடுத்தான். இதுபோல் நித்த கல்யாணமாக இருக்கக்கூடியதான எல்லாம் இருக்கிறதுனாலையும் சொல்கிறோம். அதுபோல் இந்த உச்சாதே ஜாதமந்த சகாங்கிற ரிக்குக்கு மூணு கானம் அவள் எல்லாருமா சேர்ந்து அற்புதமாக கானம் பண்ண போகிறா. அவனுடைய பலத்தை சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மேலே சொல்லி மறுபடியும் பூர்த்தியிலையும் சாமன் சொல்கிறேன், சொல்லுங்க.

0: நீங்க ஒரு சாமா கானா ஆனவுடனே நிறுத்திடுங்க, இது இத்தனா சாமான்னு சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் இன்னொன்னு சொல்லு,
1: இது பிரதம சாமா போகுது.
0: இதையே வேற தினசான காணம் போய் இது இப்ப சொல்ல போறது
1: நாலாவது சாமம் சொல்லு. நாலாவதுன்னா உடனே ஆரம்பிக்கிறேன்.

0: இது ஒரு நிமிஷம். போன காலத்துக்கும் எதுக்கும் நிறைய வித்தியாசம் நம்மளால சொல்ல முடியும். என்னன்னு உங்களால சொல்லி காட்டுறதுக்கு 5-6 வருஷம் அவர்கிட்ட போய் அத்தியனம் பண்ணத்தான் முடியும். நாசாம விதுஷம் இன்னொரு சாமி
1: 11வது சாமி
0: 11 சொல்றேன்ல சொல்ற.

இது மாதிரி டிஃபரெண்டாக 13 தினசாக இதை கவனம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு லௌகிக சங்கீதம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு பிரமாதமா சங்கீத சீசன்ல ஏதோ ஒரு பாட்டுக்கு இது 13 தினசார் ராகம் போட்டு பாடுவாங்கிறது எனக்கு தெரியல. கூடாதுன்னு வேற சொல்றா, அவர் எந்த ராகத்தில் பாடினாரோ அதில் தான் பாடணுங்கிற அதெல்லாம் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம். மகாபிரிவாளுக்கு சங்கீதம் எல்லாருக்கும் மேல நல்லா தெரியும். சங்கீத ரத்னாகரான்னு அவர் தான், எல்லாத்துக்கும் ரத்னாகரம் அவர். ஒரு தரம் என்னாச்சு, இந்த சௌந்தர் லகரியில கடைசி ஸ்லோகம் என்னது, பிரதீப ஜுவாலாபிர்திவசகர நீராஜன விதி. இதை கானமா பாடல, எனக்கு கானங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தூரம், சங்கீதத்துக்கும் இருக்கும். இதை ஏதோ ஒரு ராகத்தில் பாடிடான்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னான். இதை மோகனத்தில் வேற எதுலையோ பாட முடியுமான்னு பெரியவா கேட்குறான். அதெல்லாம் முடியாது, ட்ரை பண்ணி பார்த்தா சொன்னார். பெரியவா முடியுங்கிறான். அது மாதிரி அதில் கானத்தை மாற்றி சொல்லி பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு பெரிய விஷயம். அந்த கானங்களில் எதுக்காக சொல்ல அமைச்சேன், தாலிசாதி சூர்ணத்தில் நின்று போச்சது கரகரப்பு. இது ஒரு கானத்தினால அதே மந்திரம், அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் ஒண்ணுதான், கானம் மாறித்துன்னா அர்த்தம் மாறாது. ஆனா இவ கானத்தை மாத்தி பாடுறதுனாலேயே ரிசல்ட் மாறுறதுன்னு சொன்னால், ஆயுர்வேதத்தில் தாலிசாதி சூர்ணம் கொடுப்பார். உங்களுக்கு ஒரு விதமா இருந்ததுன்னா இந்த பாலில் கிடைச்சா அப்படிங்க எஃபெக்ட் வேற.

அடுத்தவனை நெய்ல குழச்சு சாப்பிட்டா வேற விதம், தேன்ல குழச்சு சாப்பிட்டா வேற விதம், வெந்நீர்ல சாப்பிட்டா அதுக்கு உண்டிய ரிசல்ட் வேறங்கிறார், பச்சை நிலத்தை குடிச்சா வேறங்கிறார், அப்படியே போட்டுடா வேற விதங்கிறார். அதனால இந்த கலப்பினுடைய இதனால இதுக்கு நம்ம லௌகிக்க ரொம்ப உதாரணம் வேணும்னா பால்ல தானே எல்லா ட்ரிங்கும் இருக்கு பலதுன்னு சார் கொல்லி கோ. இந்த பால்ங்கிறது மெயினா இருக்குங்கிறது சந்தேகம் இல்லையா இல்லையா? இதுல டீயை போட்டால் அது ஒரு தினசா இருக்கு, அது ஒரு தினசா வருது. காஃபியை போட்டால் அது வேற தினசா வருது. பூஸ்ட் போட்டால் அது ஒரு தினசா இருக்கு இல்லையா? மஞ்சப்பொடி மிளகுப்பொடி போட்டால் வேற தினசா வருது. அதனால அதுல கலவை பொருள் மாறுவதனால ரிசல்ட் மாறலாங்கிறத வச்சு பல இடங்கள்ல சாம்விதான பிராமணத்துல இத்தனாவது கானம் பண்ணேன்னா பாபம் போகும், இத்தனாவது கானமாக இந்த இருக்க பாண்டியல்னா அதுல ரோகம் போகும் அப்படின்னு நரேஸ்வரர் இன்னும் ஒன்னே ஒண்ணு இதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மேல போறேன். இந்த உச்சாதே ஜாத மந்த சகாவில் என்ன சொல்றார், பரமேஸ்வரனை கூப்பிட்டு எல்லாருக்கும் உணவு நிறைய கொடுக்குற, உணவு சாப்பிட்றதுனால ஒருத்தனுக்கு பெருமை இல்லை, என்னென்ன சாப்பிட்டு இருக்கான்னு அவருக்கு பெருமை என்ன, அவருடைய குணாதிசயங்கள்னால பெருமை வரணும், குணாதிசயங்களையும் கொடுக்கறதுனால தான் சிரேஷ்டன்னு பேரு. வயசுல மட்டும் மூத்தவனா இருந்தா ஜேஷ்டன்னு பேரு. ஜேஷ்டன்னா வயசுல பெரியவன் அர்த்தம். வயசா விருத்தா ஜேஷ்டா, குணைஹி விருத்தா சிரேஷ்டா. இந்த குணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வேதம், வேத மந்திரங்களை சொல்லும் போது இந்த வேத கர்மாவை சிரேஷ்டதமா யகர்மணே அப்படிங்கிறார். சிரேஷ்டனாலே தி பெஸ்டாக உள்ளதான குவாலிட்டி உடையவன் அர்த்தம். தமன்னா சூப்பர் லேட்டிவ், பரவாயில்ல, சூப்பர் லேட்டிவ்க்கு மேல சூப்பர் லேட்டிவ் போட்டிருக்குங்க. அப்ப வேதோக்தமான கர்மாக்கள் வேதத்தை சொல்றதே ஒரு பெரிய கர்மா. இந்த உச்சாரணம்ங்கிற இட் செல்ஃப், நேத்தி சொல்லும் போது உச்சாரணத்தினாலே பலன் கிடைக்கும், உச்சாரணத்தினாலே 66% கிடைக்கும் வேத பாராயணத்தினால. யாகம் பண்ணாதான் பலன் தான் 100%. வெறும் பாராயணம் அந்த போர்ஷனை பண்ணினால் என்ன கிடைக்கும்னா 66% கிடைக்கும். அது என்ன, நீங்க என்ன கணக்கு போட்டீங்கன்னா, இதுக்கு வேதத்துலேருந்து ஒரு கதை சொல்ல போறேன். வேதத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த சூரிய நமஸ்காரத்தையும் எடுத்துங்களேன், யார் பண்ண, விருஷ்டிகாம

0: சமாயுரேதி ரெண்டு பலன். இந்த சூரிய நமஸ்கார பாராயணத்துக்கு என்னென்ன பலன்னா நீங்க எதை எதிர்பார்க்கிறோம் இது வரும். இதுக்கு படி உதாரணம்னா டிவியில 140 சேனல் வரும். சேனல் 140 என்னெல்லாமோ வருதுங்கிறான். ரெண்டு மூணு சேனல் ஒருத்தருக்கே வருது. இந்த இவ்வளவும் வரும்னாலும் ஒரு சுவிட்சை போட்டால் நாலு சேனல் சேர்ந்து வராது. வந்தாக்க உங்களால் கேட்கவும் முடியாது. அது அதுக்கு அந்தந்த சுவிட்சை அமுத்தணும். அப்போ தான் இது ஒரு 48ங்கிறான், ஒரு நம்பர் இன்னொன்று 78ங்கிறான், ஒன்று 102ங்கிறான். அதுபோல் அதில் எது எது வேணுமோ அது அமுத்தினா அது கிடைக்குங்கிறது போல நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த இந்த பலன் வேணும்னா அந்த பலனுக்காக அதை பாராயணம் பண்ணணும். அதுபோல பிரஜா காமகா விருஷ்டி காமகா அன்ன காமகான்னு வேலை போயிட்டே இருக்கு. ஆமையாவின்னா ஒரு வியாதி வந்து குணமாகவே மாட்டேங்குது, சிக்கன் குணான்னு வச்சுங்களேன். இது மாதிரி இருக்கிறவாள்லாம் இது அடிக்கடி ஜபம் பண்ணா ஆபோ விபேஷஜம் பேஷஜமே வாஸ்மை கரோதி அப்படி சொல்லிருக்கார். அபிச்சரண்ய சின்வித்தான்னா உங்களை யாராவது ஒருத்தன் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், அவனை ஒரு தினசம் அவன் போனாத்தான் நமக்கு க்ஷேமம் வரும்னா அபிச்சாரகர்மான்னு பேர். அபிச்சரக சின்வீதா இது கூட வேதம் சொல்றது. நீங்கள் ஜபம் பண்ணே இருங்கோ, ஒரு தினசா பகவான் பார்த்து ஒரு ரோட்ல அவனை நடுப்புற நிக்க வச்சு ஒரு கார் மேலே ஏறிவிடுங்கிறார். ஏறுதுன்னா இதெல்லாம் கூட வேதத்தில் சொல்லாமாங்க கூடாது. ஸ்ரீருத்ரத்திலே கடைசியில் சொல்லியிருக்கேன், தம்போ ஜம்பே ததாமி. யாராவது ஆள் எவில் ஸ்பிரிட்டு நம்முடைய இதுக்கு அடங்காம ரொம்ப அணிஞ்சல் பண்ணான்னா பரித்ராணாய் சாதுனாம் விநாசாச்சு துஷ்கதாம் பகவான் அழிக்கிறதுக்கும் வரணும். எப்போன்னா நல்லவனை கெடுதல் பண்ணினானே ஆனால் க்ளோஸ் பண்ணும். ருத்ர என்ன பூர்த்தி பண்ணியிருக்கு, இந்த மாதிரி அசத்துக்கள் எல்லாம் நீங்க வாய ஆண் புழங்கோ உங்க வாயில போட்டு விடுறேன். ஜம்பான்னா இந்த கடைசியில தித்திப்பல்லுன்னு பேரு. அது ஒரு கடி கடிச்சாலும் ஓம் தத்து 10-15 பேர் போடுவான். இது விஸ்வரூபாத்தியாயத்திலே சொல்லியிருக்கேன். விஸ்வரூபாத்தியாயத்துல பகவான் பிரமாதமா வர்ணிக்கடிச்சே அர்ஜுனனுக்கு யுத்தம் வந்தா நாம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமோ ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்காக அந்த சீனை மாத்தி விட்டேன். நம்ம டிவி அப்பப்போ மாத்துறோம் இல்லையா, சேனல் மாத்தி நல்லதெல்லாம் கெடுத்து வேற இதெல்லாம் போட்டு பார்க்கறது. இந்த பையங்கள்லாம் நல்லதை பார்க்கறது இல்லை. அது மாதிரி சேனல் மாத்தணும்னு என்னாச்சுன்னார், எல்லாரும் உங்க வாயில வந்து விழறா இல்லையா. கதைவ நாசாய விசந்தி லோகாஸ்தவா விவக்திராணி சமர்த்த வேகா. ருத்ரன் தான் கடிச்சு தும்பர்ல, விஷ்ணுவும் கடிச்சு தும்பர், உன்னை கிடைக்காம விடுதுங்கிறது. லேலிஹ்யசே கிரசமான சமந்தால் லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலத்பி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணோ தம்ஷ்டாகராளானி சத்தே. ருத்ரத்ருணி வியாக்கியானம் இது. தம்ஷ்டாகராளானி சத்தே, ஜம்ஷ்டாங்கிறதும் ஜம்பாங்கிறதும் ஒன்றும். தம்போ ஜம்பே ததாமி. தம்ஷ்டாகராளானி சத்தே முகானி திருஷ்டைவ காலானலசன்னிபானி. இதுக்கு அவர் விழுந்தவன் என்ன, உத்தமாங்கைஹி சூர்ணத்தை உத்தமாங்கைஹிங்கிறார். விழுந்த முன்னே மண்டையை ஒரு கடி கடிச்சாராம், பொடிப்பொடியா எடுத்தான். நமக்கு முறுக்கு கடிச்சாலே பல்லு பொடிப்பொடி ஆயிடுது. ஒரு முறுக்க சிலாத்துல முறுக்கு பண்ண அப்படி இருக்கும், பல்ல பதம் பாத்திரம். அப்புறம் இவன் ஏதோ எடுத்து பார்த்து அது முறுக்கு மாதிரி இருக்கும், பல்லு கயண்டு வந்திருக்கும், பொருள் விளங்க ஆகுன்ற மாதிரி. சில ஆத்துல மைசூர் பாக்கே அப்படி இருக்கும். இதெல்லாம் ஒருத்தன் சொன்னாரா, இந்த கதவை பேத்து எடுத்து ஆகணும் போ, இது ஒன்றும் சுத்திலுக்கெல்லாம் சரியாகலன்னா வாத்துல பண்ண மைசூர் பாக இடுக்கல கொடுத்து ஒரு நம்பு நம்புங்க வந்துடும். அது மாதிரி நம்ம பட்சியங்கள்லாம் அப்படி சில சமயத்தில் ஆகிடும். உத்தமாங்கைஹி சூர்ண தேகிங்கிறார். மண்டையை புழக்க முடியுமோ, புழக்கிறதுன்னா பொடிப்பொடியாக்குறதுன்னா. இவர் ஒரு அமுக்கு அமுக்கினாராம், இது இப்போதான் ஞாபகம் வந்தது. எல்லாம் குரு கிருபா கட்டாட்சம். அப்போ தம்போ ஜம்பேரதாமி, அசத்துக்களா இருந்தோ ஒழிச்சுதான் ஆகணும்னா ஒழிச்சுதான் ஆகணும். இப்போ ஒண்ணுமே இல்லை நம்ம உடம்புல, உடம்புல எல்லா உறுப்புகளும் உங்களுக்கு பிரியம் தானே. எல்லாத்தையும் விட நகை ரொம்ப பிரியமா இருக்கு. அதுக்கு என்னெல்லாமோ வாங்கி கலர்லாம் தடவரா, கையில இருக்கிற வரைக்கும் பிரியமா இருக்கும், கிள்ளி போட்டா பிரியமா இருக்காது. அது பார்த்தா இல்லை, தலைக்கு எத்தனை விதமான ஆயில், தலைக்கு என்ன என்ன தெரியும் போது வளர்றதுக்கு, தலைக்கு மேல வளர்றது, உள்ள வளரணும் மேல வளர்றது, அதை கட் பண்றதுக்கு அவ்வளவு தினசம் நேத்துக்கே சொல்லியாச்சதுலாம். அப்போ அதெல்லாம் பிரியமா இருக்கு. விரலே நீங்க எடுத்தாத்தான் சார் நாளைக்கு சௌக்கியமா இருக்கலான்னு ஒருத்தருக்கு ரொம்ப இது ஜாஸ்தியா போச்சு சுகர்னா எடுத்துடுறோம். நம்ம உடம்பையே நாம கேட்டா தான் நாம சௌக்கியமா இருக்கலான்னு. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு பகவானே அதுவும் தேவையா இருக்கு. தம்போ ஜம்பேர தாமீன். அப்ப அந்த பரமேஸ்வரனானவர் ருத்ரத்துல நல்லதெல்லாம் பண்றான்னு சொல்லும் பொழுது அந்த ருத்ரனை பத்தி ஒரு மந்திரம். அந்த ருத்ரனை பத்தி, இந்த ருத்ரங்கிறது மூணு வேதங்கள்லையும் நாலு வேதங்கள்லையும் இருக்கு, புருஷ சூக்தமும் இருக்கு. இது முக்கியமான தேவதைகள் ரெண்டு பேர். இப்ப நமக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம், இங்க சதஜண்டி அத்திருத்ரம் இதெல்லாம் போக்குவரத்துலாம் நடக்குது. நடந்த உடனே என்னன்னா, லோகத்துல பல விதமான பாபங்கள்னால உபதிரவங்கள் நிறைய இருக்கு, நாட்டுல க்ஷாமக்ஷோபங்கள்லாம், இதெல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறார். ருத்ரத்துல பிரார்த்தனையும் இருக்கு, நிறைய கொடுங்கோ அதை கொடுங்கோ அதை கொடுங்கோ சமக்கங்கள்லாம் கூட இருக்கு. ஒரு தடவை ருத்ரன் நேரம் வந்து கேட்டா மாதிரியும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் ஒரு மந்திரம் இருக்குன்னு அபிநவ சங்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதை நான் சொல்ல போறேன். இப்ப சிவேன் அவஜசாத்வா கிரிஷாச்சாவதாமசி யதான சர்வமி ஜகத யக்ஷ்மகம் சுமனா அசத். இந்த மாதிரி இடங்கள்ல அசத்துன்னா அஸ்துன்னு அர்த்தம். நீங்க அதுக்காக யாராவது அங்க ததா அஸ்துன்னு சொல்ல வேண்டிய ததா அசத்துன்னு சொல்லாங்க வேத பிரயோ. அவர் வந்து சர்வே ஜனா சுகினோபவந்து ததா அசத்துங்க கூடாதுங்க. அசத்துன்னு நீங்க பெரிய அசத்துன்னு உங்க பெல்ல அனுப்பிச்சிருவோம். இது மாதிரி சில ஸ்பெஷல் பிரயோகம் அயக்ஷ்மகம் சுமனா, நிறைய இடத்துல அசத்துன்னு பிரயோகம் இருக்கு. அஸ்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அசத்துன்னு சொல்லிருக்காரு. இதுல ஒரு பெரிய யூனிவர்சலான பிரார்த்தனை. இதுல பிரார்த்தனை என்னன்னு கேட்டா, ஹே பரமேஸ்வரா, நீ தான் எல்லாத்துக்கும் கிருபை பண்ற, எல்லாரையும் நல்ல சௌக்கியமா வைக்கணும், நல்ல மனசோட வைக்கணும். ஆதி வியாதி ரெண்டும் இருக்கக்கூடாது. அயக்ஷம்னு சொன்னதுனால வியாதிகளுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷனா இருக்கிறது டிவி. டிவின்னு வந்தா அதை சுத்தி ஒரு 20-30 ரோகம் இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றான். இந்த கவி சொல்றார், மாககவி, சிசுபாலன வதம் பண்றது சட்டும் போகப்படாது. ஹே கிருஷ்ணா, ராஜசூயத்துக்கு போனா காரியம் நடக்கும். ஏன்னா அவன் ராஜயக்ஷ்மேவ ரோகானாம், ராஜயக்ஷ்மாங்கிறதான டிபியை சுத்தி எப்படி பல சின்ன சின்ன வியாதிகள் இருக்கோ, அது போல சிசுபாலனை சுத்தி பல பேர் இருக்கா, நாம இப்ப போறது சரியில்லை அப்படின்னு அவர் ஜோசியம் பார்த்து சொல்றார். அதுக்கு ராஜயக்ஷ்மேவ ரோகானாம் அசுரானாம் சமூகாங்கிறார். அப்போ அயக்ஷ்மம்னு சொன்னதுனால சகலவிதமான வியாதிக்கும் ரெப்ரசன்டேஷன், ஒத்தருக்கும் ஒரு ரோகம் இருக்கக்கூடாது. சரி, ரோகம் இல்லை சோக்கியமா இருக்கும், ஆனா ஒத்தனு ஒத்தன் இவனே க்ளோஸ் பண்றான், மனசுல தீய எண்ணம் இருக்கேன்னு. சுமனாஹா, சுமனாகனா நல்ல மனசோட இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோட இருக்கணும். இந்த காலத்து சகோதரத்துவம்னு கோர்ட்டுக்கு போகணும்னு ஆயிடும், பழைய கால சகோதரத்துவம்னு வச்சுக்கணும். அதனால உடன்பிறவா சகோதரன்னா நல்ல வேலை சண்டைக்கு போக மாட்டான்னு அர்த்தம். ராமாயணத்தில் உள்ள சகோதரன் மாதிரி இருக்கணும். ராமன் வந்து பரதனுக்காக நாட்ட குடுன்னா நான் பேஷா கொடுப்பேனே தானேங்கிறார். பரதம் வாங்கி வச்ச இதை அண்ணா சொத்தை நான் திருடுவேனாங்கிறான். இப்ப என்னடானோ, ஒத்துனுக்கு ஒத்து 5 பைசா தாய விபாகத்துல குறைஞ்ச கோர்ட்டுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான். இதான் இந்த சகோதரத்துவம் பத்தி அங்க இருக்கு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அவ்வாறு அந்த பிராணாயாம லட்சணமானது சொல்லப்படுகிறது. அதிலே கிருத்வா சக்தி வசாத்ரேஜயதுதம் பிங்கார்க்க வாஹோத்ததஹ நிர்கர்பஸ்ஸததம் ஜயஞ்ச குருதே கானாம் சகர்ப்புனஹ யானாச்ச பஜுதான்நிகந்தி சகலம் பாபம் நிசோக்தம் புனஹ ப்ராதஸ்ஸாஜ மகஸ்ஸுஜைஷ குருதே தத்வாதி சாட்சாத் கிருதிம் என்று தத்துவ தரிசனத்தை, தத்துவங்கள் சாட்சாத்ரியாக கண்ணுக்கு தெரிவதாக மாறும் அப்படின்னு அதிலே அருள் செய்யப்படுகிறார். தத்துவாதி சாட்சாத் கிருத்திம் என்று சொல்லப்படுகிறது, தத்துவ தரிசனமானது ஏற்படும் என்று சொல்கிறார். ஆகையினாலே அதன் மூலமாக நாம் இறைத்தன்மையை உணர்வதற்கும் இறை ஒளியை நம்முள்ளே கேட்பதற்குமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்படும் பொழுது நாம் அந்தரியாக பூஜை செய்து யோக முறையை பயில்கிறோம். யோக முறையிலே ஹிருதயத்திலே சிவபெருமானை கருவி கரணங்களாய் துணையாக கொண்டு தூபம் முதலானவற்றோடு கூட அற்புதமான ஒரு அகப்பூஜையை செய்வதற்கு ஆகமங்கள் அறிவுறுத்துகின்றன. அதே போல அந்த பூஜையினுடைய பொழுது 8 விதமான குணங்களை உடைய இறைவனுக்கு 8 விதமான புஷ்பங்களாலே அஷ்டபுஷ்பார்ச்சனமானது செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றன. அவ்வாறு அறிவுறுத்தப்படுகின்ற அஷ்டபுஷ்பங்களிலே இறைவனை அர்ச்சித்து அவருடைய அருளை பெறுகிறோம். அதுபோல் இறைவனுக்கு பூஜை செய்த பிறகு நமது நாபிக் கமலத்தை குண்டமாக கல்பித்து அதிலே நம்முடைய பிந்து என்று சொல்லக்கூடிய புருவ நடுவிலிருந்து எழுகின்ற அமுதத்தில் புலிகளாலே யாகத்தை செய்து சுஷும்னா நாடியின் வழியாக பூர்ணாகுதியை செய்து சிவபெருமானுடைய தேஜஸை அக்னி ரூபமாக தரிசிக்க நம்முடைய ஆகமங்கள் அறிவுறுத்துகிறது. அந்த யோக நிலை கைகூடுமாயின் அது சித்திக்கும் என்கிறது. அதுபோல மீண்டும் அந்த யாகம் முடிந்தவுடன் குரு மத்தியிலே சமாதி கூட சொல்கிறது. அவ்வாறு கூறும் பொழுது நாதமானது நம்முடைய காலிலே கேட்கிறது. நாதம் ஸ்ருத்வா து கர்ணே நயன யுகமதஸ்தாபிதம் நாசிகாக்ரே அப்படின்னு சொல்கிறது. நாதம் ஸ்ருத்வாது கர்ணே, கர்ணங்களில் காதுகளிலே, கர்ணம்னா காது, காதுகளிலே நாதம் ஸ்ருத்வாது, நாதத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கிருத்வாது கர்ணே நயன யுகமதஸ்தாபிதம் நாசிகாக்ரே, நம்முடைய பார்வையானது நம்முடைய மூக்கினுடைய நுனியிலே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அபிதம் நாசிகாக்ரே நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ நிர்குணோ நிர்விஜேஷ்டா. எப்படி வருது பாருங்க, நிச்சிந்தை, எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் சிவச்சிந்தனையோடு இருக்க வேண்டும். நிர்விகாரம், எந்த விகல்பமும் விகாரமும் அடையாமல் நிர்விகார சமாதி நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த இறை சிந்தனை மட்டுமே மந்திரங்கள் மனங்களிலே ஓட வேண்டும். நம்முடைய சிந்தையானது சிவன்பால் செல்ல வேண்டும். நம்முடைய கரணங்களானது கைகள் முதலானவைகளானது இறை வணங்கிய வண்ணமே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ, மனமானது சிவன்பால் படிந்து அங்கேயே எப்பொழுதும் பற்றி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பயிற்சியினுடைய ஆரம்ப நோக்கமாகவே இது சொல்லப்படுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ, எந்த குணவயப்படாமல் அந்த குணங்கள் ஏற்பட மூலமாக ஏற்படக்கூடிய விகல்பங்கள் ஏற்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். நிர்விஜேஷ்டகா, எந்த செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அப்படி இருந்தோம் என்றால் நித்யானந்தாத்திலீனகா என்று நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுதே சிவபெருமானுடைய அருக்கருணையாகிய திருவடி நிழலை சுவாமிகள் உணர்ந்தது போல உணர முடியும் என்று கூறுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ நிர்குணோ நிர்விஜேஷ்டா நித்யானந்தாப்திரீனஹா பரமசிகதையான் லக்ஷ்யவான் சைவ யோகி, அப்படி இருப்பவர் தான் சைவ யோகி என்று ஆகமங்கள் நமக்கு அருளி செய்கிறது. ஆகவே அத்தகைய அற்புதமான யோக நிலையை பயில்வதற்கு முதற்படியாக இந்த அந்தர்யாகமானது ஒவ்வொரு பூஜைகளிலும் இடம்பெறுகிறது. பூஜை சிவபூஜை செய்கின்ற அடியவர்கள் இதை தினமும் தன்னுடைய பூஜையினுடைய அங்கத்தை வெறும் கிரியா மார்க்கமாக மட்டும் செய்யாமல், பக்தி மார்க்கமாக மட்டும் செய்யாமல், யோக மார்க்கத்திலும் சிறிது பிராணாயாமம் முதலானவற்றை முன்னுறுவதன் மூலமாக தெரிந்து தெரிய முடியும். எதற்காக இந்த விளக்கத்திற்கு சொல்லப்படுகிறது என்றால், அந்த நாதம் சுத்துவாது கர்ணே என்கின்ற விஷயத்துக்காக. அப்பொழுது இந்த நாத ஒளியை நாம் நம்முள்ளே கேட்க முடியும். அதனுடைய அடர்த்தியின் வாயிலாக தொடர்ந்து முயன்று முயன்று இறை வடிவத்தை தரிசித்து தத்துவ தரிசனத்தின் மேல்நிலையை அடையும் பொழுது சிவ தரிசனம் கிடைக்கின்ற நிலையானது நமக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய நாத ஒளியையும் நம்முள்ளே உணர்ந்தது போல நாம் உணர தலைப்படுவோம். அவ்வாறு தலைப்படுகின்ற அந்த காலத்திலே தான் பிரபஞ்சத்தினுடைய இறைவன் வாக்காக எங்கும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நாத பிரம்மத்தினுடைய அந்த ஒளி நம்முடைய காதுகளிலே கேட்கும். அவ்வாறு கேட்கும் பொழுது அவற்றை உணர்ந்து அந்த மந்திர ஒளிகளை நாம் நம்முள்ளே வாங்கி இறை வடிவமாக அருட்சொற்களாக வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்திய ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டவைகள் இறை வாக்கியங்களான வேதங்களாகும். அது அந்த நாதோ உபாசனையின் மூலமாக அவர்களுக்கு சாத்தியமானது. இப்பொழுதும் கூட நாத வயப்பட்டவர்களாகவே நாம் இருக்கிறோம். அதாவது எளிதாக பக்தியில் மனம் கூடாதவர்கள் கூட சங்கீதம் மூலமாக வழிபாடு செய்யும் பொழுது எளிதாக கூடுவதை காண்கிறோம். ஒரு பஜனை செய்வது, ஒரு திருமுறையை பண்ணோடு இசைத்து பாடுவது, அல்லது நமக்கு தெரிந்த ஒரு தோத்திர பாடலையோ அல்லது நமக்கு தெரிந்த ஒரு பக்தி பாடலையோ மெய்யுருக்கத்தோடு நாம் பாடும் பொழுது அந்த மெய்யுருக்கமானது தெய்வ சாந்நித்தியத்தை நம்முள்ளே ஏற்படுத்துவதையும் மன அமைதியையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுவதையும் நாம் உணர முடியும். அது இந்த நாத பிரம்மத்தினுடைய கடாட்சமாகும். அதனால்தான் மனிதன் மட்டுமல்ல ஏனைய விலங்குகள் கூட நாத ஒளியை கேட்டு பயப்படுபவனவாக இருக்கின்றன. மிருகங்களை கூட இனிய சங்கீதத்தினாலே நாம் ஆட்கொள்ள முடியும் என்பது உணரத்தக்கது. மேலும் பிரபஞ்சத்திலே உள்ள சக்திகளை பஞ்சபூதங்களையும் நாதத்தினாலே கட்டுப்படுத்த முடியும். உதாரணமாக மேகத்தையெல்லாம் அழைத்து மழை பெறுவதற்கு அமிர்த சஞ்சீவனி என்கின்ற ராகம் இசைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். அதை முழுமையாக கற்று முறையாக இசைக்கும் பொழுது அங்கே மழை பொழிகிறது. அவ்வாறு மழை பொழிவதற்குற மந்திரங்கள் இருக்கின்றன. வருண ஜபம் என்ற ஒரு வழியானது பின்பற்றப்படுகிறது. இவ்வாறெல்லாம் பல்வகையாக அற்புதமாக வேத மந்திரத்தினுடைய பல பயன்கள் நாதங்கள் நாத ஒளிகளாக ரிஷிகள் பெறப்பட்டு பயன்பாட்டிலே கொண்டு வர அவ்வாறு அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு காரணம் இறைவனுடைய கருணையே ஆகும். இறைவன் தான் உயிர்கள் பால் உள்ள கருணையின் வாயிலாக வேத சிவாகமங்களை அருளி செய்தான் என்று அனைத்து அறநூல்களும் வேத சிவாகமங்களும் திருமுறைகளும் போத்திரங்களும் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வருகின்றன. இருந்தாலும் நாம் நம்முடைய சிறு குறைபாடுகளாலே மனபேதங்களாலே அவற்றிலிருந்து பேதித்து அவற்றினுடைய தன்மையை முழுமையாக உணராமல் அங்கங்கே பேதப்படுபவர்களாகவே காணப்படுகிறோம். வேதத்தை பொருள் காணும் பொழுது அதுக்கு வெறுமை மொழி அறிவை மட்டும் கொண்டு பொருள் காண முடியாது. உதாரணமாக திருக்குறள் என்கின்ற ஒரு அருள்நூல் வேதத்தினுடைய தமிழ் மொழி பெயர்ப்பாகவே அதை முன்னோர்கள் கருதினார்கள். அதனால்தான் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு வாழ்த்துறை நல்கிய பாயிரம் நல்கிய அனைத்து அவர் கூடியிருந்த அந்த சங்ககால அதை வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பாகவே கொண்டார்கள். ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவம் உடைத்து என்பார். அவ்வாறு திருவள்ளுவருடைய திருக்குறள் வேதமாக அதனாலே அதை மறை என்கிறோம், எழுதாமறை என்கிறோம். அதை வந்துட்டு உலக பொதுமறை என்கிறோம். எழுதாமறை என்பது வேதம் இல்லையா, உலக பொதுமறை என்று கூறுகிறோம். ஆகவே அந்த திருக்குறளுக்கு ஒரு குறளை சொல்லி ஒரு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எவ்வாறும் கூறலாம். உதாரணமாக ஒரு குறள், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குறள். இந்த குறளுக்கு நாம் என்ன பொருள் சொல்லணும் அப்படின்னா வாயடக்கம் அப்படிங்கிறது வேண்டும், நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அதனால் நாம் வந்து அவமானப்பட வேண்டி வரும், துக்கப்பட வேண்டி வரும் அப்படிங்கிறது அதனுடைய காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சொல்லினால் இழுக்கி ஏற்படும். உதாரணமாக இந்த அரிய சபையிலே பெரியோர்களும் கற்றோர்களும் உங்களை போன்றவர்களும் நிறைந்த இந்த அவையிலே என்னை போன்ற ஒரு ஆச்சாரியனும் ஒரு சிறிய உரையை நியற்ற முயல்வது என்பது என்னுடைய அறியாமைதான். இருந்தாலும் விஷயங்களை உங்களோடு சொல்லி பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் இதிலே உள்ள திருத்தங்களை பெறுவதற்கும் தெரியாத விஷயங்கள் நான் சொல்வதிலே இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் புதியதான விஷயங்கள் உங்கள் மூலமாக நான் அறிவதற்கும் ஒரு ஏதுவாக இது பாலமாக இது அமையும் என்பதனாலே இந்த முயற்சியை நான் இறையோர்களை சிந்தித்து ஏற்றுக்கொண்டேன். ஆகையினாலே இந்த அற்புதமான விஷயத்திலே இங்கே நாம் உணரத்தக்க விஷயம் என்ன என்றால் நாதம் என்கின்ற சப்த பிரபஞ்சத்திலிருந்து வேதங்கள் பெறப்பட்டன. நமது அந்த வேதத்தினுடைய பொருளை தமிழ் மொழியிலே அழகாக திருவள்ளுவதேவநாயனார் அருளி செய்கிறார். அதை அவரோடு இருந்த சக புலவர்கள் சங்க காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் அவ்வாறே கூறுகிறார்கள், அதை அறிவுறுத்துகிறார்கள். மேலும் அந்த திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறளுக்கு பொருள் காணும்போது கூட அதுக்கு ஒரே ஒரு குறளுக்கு பல்வேறு வகையான பொருள்களை நாம் கூற முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இங்கே சொல்ல முற்படுகிறேன். யாகாவாதாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பதை நாவடக்கத்திற்கும் கூறலாம். அதுபோல நம்முடைய நாவை அடக்காமல் அதிகமாக உண்டு பெருத்து விடுவதற்கும் கொள்ளலாம். ஒருத்தர் அதிகமாக தன்னுடைய உடம்பிலே வாயு கோளாறு உள்ள ஒருவர் தொடர்ந்து கிழங்கு வகைகளை முருளை கிழங்கு முதலானவற்றை உண்டு அதனால் அவதிப்படுவார். அப்பொழுது நீ இதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் டாக்டர் அவருக்கு அறிவுரை கூறுவார். இருந்தாலும் அவர் அந்த உணவின் மேலுள்ள ஆசையினால சுவை ஞானத்தினாலே அந்த சுவையின் பேருள்ள விருப்பத்தினாலே தொடர்ந்து அதற்றை உட்கொண்டு அதனாலே அவஸ்தைப்படுவார். அப்பொழுது கூட இந்த பொருள் பொருந்தும் அந்த இடத்திலே. அதற்காக அந்த இடத்திற்காக திருவள்ளுவர் சொன்னார் என்று கொள்ள முடியாது. இது போல பல விஷயங்கள் மறைபொருளாக வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லப்பட்ட காலம், இடம், சூழ்நிலை, சமூகம் முதலானவைகள் வேறாக இருக்கும் பொழுதும் அதனுடைய பொருள் ஒன்றுதான். ஆனால் அந்தந்த இடங்களுக்கும் சமூக நிலைக்கும் அந்த மொழி கேட்கின்ற மாந்தர்க்கும் தகுந்தவாறு அதனுடைய பொருளானது விளக்கி கொள்ளப்படும். இதுதான் உண்மை. இப்பொழுது திருக்குறளை முழுமையாக நாம் பொருள் கூற வேண்டுமென்றால் யாராலும் இயலாது. அவரவர்கள் என்றவரை பொருள் கொள்வார்கள். அதில் கூட தங்களுடைய கருத்து அதில் ஏற்றி வருமாறு பார்த்து கொள்வார்கள். சைவ சித்தாந்திகள் சைவர்கள் அந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் முற்படுத்துவார்கள். வைணவர்கள் வைணவர்களுக்கு ஏற்ற கருத்திலும், வேதாந்திகள் வைதிகர்கள் அவர்களுக்குடைய கருத்துக்களையும் அதிலிருந்து முன்னிலைப்படுத்தி அவற்றை அழகாக கூறுவார்கள். பகுத்தறிவாதிகள் நாத்திகர்கள் முதலானவர்கள் அவருக்கு ஏற்றவாறு வருகின்ற விஷயங்களை எல்லாம் அதில் ஹைலைட் செய்து முக்கியப்படுத்தி அவற்றை மட்டும் எடுத்து கூறிவிட்டு திருவள்ளுவருமே இவ்வாறு தான் என்று நம்மோடு சரசமாகவே சாத்திரம் காட்டுவார். ஆகவே இந்த வகையான எல்லா முயற்சிகளும் வேதங்களிலும் செய்யப்படுகின்றன. வேதத்தை இகழ செய்கின்ற தலைப்படுகின்ற மக்கள் அந்த வேத பகுதிகளிலே இருக்கக்கூடிய சில பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பாடல்களுக்கு தங்கள் சித்தறிவுக்கு ஏற்றபடி பல்வேறு வகையான பொருள்களை தொடர்ந்து கூறி வருகிறார்கள். உதாரணங்கள் இப்பொழுது ஒரு இது சொல்ல திருமந்திரத்திலே ஒரு அற்புதமான பாடல், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பாதமுகமும், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு அழகான யானை வாகனமானது ஒரு ஆலயத்திலே இறைவனுடைய எழுந்துருளச் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது கைலநயத்தோடும் அந்த சிற்ப நுணுக்கங்களோடும் ஆகம சாஸ்திர விதி மீறாமலும் அழகாக அந்த வாகனமானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்திலே அழகாக வர்ண கலாபணங்களும் நகாசு என்று சொல்லக்கூடிய நகை வேலைகளும் அழகாக செய்யப்பட்டு மிளர்கிறது. அதை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லோரும் அந்த மரத்தை பார்க்கவில்லை, அவர்கள் அனைவரும் அந்த யானையை பார்க்கிறார்கள். அந்த யானையை செய்த அந்த தச்சர் சில நுணுக்கங்களை அதில் செய்திருக்கிறார். அதாவது யானை வாகனமானது புறப்பட்டு வரும்பொழுது அதனுடைய துதிக்கை அசையுமாறு அதிலே வடிவமைத்திருக்கிறார். அவ்வாறு துதிக்கை அசையும் பொழுது அந்த யானையினுடைய இரு செவிகளும் சற்று அசையுமா. இவ்வாறு சில கோயில்களிலே நாம் அந்த வாகனங்களை கண்டுட்டிருக்கலாம். அப்படி அற்புதமான அந்த விஷயங்களை பார்த்து கூகுளிக்கின்ற குழந்தைகள் அந்த யானையாகவே அதை பார்க்கும். அவைகளுக்கு அது பொம்மையாக, மரமாக, வாகனமாக, இறைவன் வருகின்ற ஒரு வாகனமாக எல்லாம் தோன்றாது. அதிலே உள்ள விஞ்ஞான விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அதிலே உள்ள சித்தாந்தம் புலப்படாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அது ஒரு அழகான யானை என்பதுதான். அதுதான் மரத்தை மறைத்தது மாமத யானை என்பது. அதன் பிறகு அந்த கலையிலே சிறந்த தச்சர்களோ மற்ற வேதாந்தியில் முதலானவர்கள் அவரவர்கள் மொழியிலே அவரவர்கள் கட்டவற்றை அதிலே மேற்கோள் காட்டி அதனை பொருளாக கொண்டு கூறிக்கொண்டு திரிவார்கள். அந்த தச்சர்கள் அதை பார்த்து, இது என்ன மரம், இது எவ்வளவு அழகாக செய்திருக்கிறாரே, இதில் எங்கே ஆணியிட்டு இருக்கிறார் என்று, எங்கே சேர்த்திருக்கிறார் நினைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லையே, இப்படியெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் அங்கே மரத்தை பார்ப்பார்கள் அல்லவா, அப்போ யானையை பார்க்க முடியாது. அதே போல இந்த பார்முதலாகிய பூதங்களையெல்லாம் கண்டு அவற்றிலுள்ளே சிக்கி அவைகளுக்கு அறிவார்த்தமான விஷயங்களை மட்டுமே சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்விலே தெளிந்துவிட்டோம் என்று நினைத்து தேறிவிட்டோம் என்று இருமாந்து அதன் மூலமாக இந்த உலகாயதமான விஷயங்களை எல்லாம் கண்டுகொண்டு அதை பற்றிய ஆராய்ச்சிகளையும் முடிவுகளையும் அதை முழுவும் முற்றும் உண்மையானது என நம்பி அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கான புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு அவற்றை பேசி பெரிய பண்டிதர்களாக தங்களை காட்டிக்கொள்வர். சிறிது காலங்களுக்கு பிறகு இவர்கள் செய்த வேறொரு ஆராய்ச்சியின் மூலமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பழையன, புதிதாக கருத்துக்கள் தோன்றுவதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. ஆகவே இந்த ஆதாரங்களை நாம் கொண்டு இந்த புதிய விஷயங்களை கொண்டு இப்பொழுது இந்த முடிவுமானது இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது, புதுசாக ஒரு முடிவை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள். அதாவது இப்போ விஞ்ஞானிகள் சில ஆராய்ச்சிகளை செய்து தங்களுடைய வாழ்விலே கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவார்கள். அப்பாறு கண்டுபிடிப்புகள் செய்யும் பொழுது அதற்கென்று சில தியரிகளை வெளியிடுவார்கள். இந்த விஷயம் இப்படி தான், இதுக்கு இதுதான் சூத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த தியரிகள் பின்னோரும் வரும் இன்னொரு விஞ்ஞானினாலே மறுக்கப்பட்டு வேறொரு நிரூபணமானது செய்யப்படும். அதையும் இந்த அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளும். மற்றும் ஒரு சமயத்திலே மற்றும் ஒரு விஞ்ஞானி வந்து புதியதொரு தியரியை சொல்லி அதற்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த செயலை செய்து அதன் மூலமாக வேறு ஒன்றை நிறுவுவார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது மூன்றுமே அல்ல, இது இரண்டும் அல்ல. ஏற்கனவே முன்னதாக ஒருவர் சொன்னார் பாருங்கள், அதுதான் சரி என்று மேலும் ஒருவர் வாதாடி அதற்றை நிரூபிப்பார், அதுவும் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே அறிவியல் ஆகிய விஞ்ஞானம் மாறக்கூடிய முடிவுகளை கொண்டது, மெய்ஞானமானது மாறாத முடிவுகளை கொண்டது. ஆகவே மெய்ஞானம் விரும்புவோர் இந்த விஷயங்களை விஞ்ஞானங்களை முழுமையாக புறந்தள்ள வேண்டும் என்று கூறவில்லை. விஞ்ஞான விஷயங்களை அளவோடு எவ்வாறு நாம் செய்து கொள்ள வேண்டுமோ, நம் வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் மனித நலனுக்கும் உற்றதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சுவீகரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலத்தினுடைய தகவமைப்புக்கும் சமூக சூழ்நிலைக்கும் தக்கவாறு நாம் வாழ வேண்டும். ஆகையினாலே இதுதான் அதனுடைய முடிவாக இருக்கும். அவ்வாறு இந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து மீண்டும் மீண்டும் புதிய முடிவுகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதை ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள், அதற்கான நூல்கள் வெளிக்கொண்டே இருக்கும், அவற்றை புறந்தள்ள தேவையில்லை. அதே போல மெய்ஞான விஷயங்கள் மாறாத விஷயங்கள், அவற்றிற்கு தற்காலத்திலே ஏற்க முடியாத விஷயங்கள் பல இருக்கலாம். முற்காலத்திலே அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக இருக்கும், பின்வரும் காலங்களிலே கூட அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக மாறும் என்பது இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் நியாயப்படுத்த வேண்டும், வாதப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நமக்கு தெரிந்த சில உண்மைகளை நம்முடைய பெரியோர்களிடம் கேட்டறிந்த விஷயங்களையும் கண்ட சில நூல்களில் கற்றறிந்த விஷயங்களையும் நம்முடைய அனுபவ அறிவினாலே பெற்ற சின்ன சின்ன விஷயங்களையும் ஒன்று சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயல்கிறேன். ஆகவே இதனுடைய உள்ள குறை நிறைகளை பெரியோர் இதில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்து அதன் மூலமாக ஏதாவது பயன் ஏற்படுமாயின் இந்த காணொளியை நான் வெளியிட்டதற்கும் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்புக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு பயனுள்ளதாக விளையும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் என்று சொன்னால், எல்லா விஷயங்களையும் தான் கற்றறிந்தவன் என்கின்ற ஒரு விஷயம் எங்கே வருகிறதோ அங்கே ஆணவமானது சேர்ந்து வருகிறது. அவ்வாறு ஆணவத்தினுடைய துளி கூட நம்ம படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆகவேதான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப தங்களோடு பேசிக்கொள்வதில் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறேன், என்னை நானே சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்பதை புரிந்து கொள்ளும். முதலில் வேதங்கள் என்பது எழுதா கிளவியாகும், எழுதா மறைகளாகும். அந்த வேதங்கள் ரிக்யஜு சாம அதர்வணமாகும். கடல் கோள்களாலும் ஏனவற்றாலும் அழியாது பல்வேறு படையெடுப்புகள் கலாச்சார தாக்கங்கள் முதலானவற்றிலிருந்து விடுபட்டு எஞ்சி மிஞ்சி இன்னோடு அவை இருக்கின்றன. ஏனென்றால் அவை அழியாத இறைவனாலே அருளப்பட்டவை, நித்தியமானவை என்பதனாலே, நிலையானவை என்பதனாலே, இறையருள் பெற்றவை, இறை வாக்கு என்பதனாலேயே அவை தொடர்ந்து நிலைத்து வந்திருக்கின்றன. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் வேதம் என்றால், அவை எழுதாதவை என்றால் அவை எவ்வாறு கடல் கோளிலே மாறி போகும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிற்றறிவுக்கு அது புரியவில்லை, என்னுடைய சிற்றறிவுக்கு அது தெரியவில்லை. அவ்வாறு ஒரு எழுதாத மறை இருந்ததென்றால் அது அந்த பெரியோர்கள் மனங்களிலே இருந்து அவர்கள் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆகவே அவ்வாறு ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். இறையருள் சித்திக்க அனைவரும் சிவானந்த பேற்றையும் சிவஞானத்தையும் பெறுவோமாக. இப்பொழுது நம்முடைய உரையை தொடர்ந்து கேட்டுவோம். இந்த வேதங்கள், இந்த வேதங்களுடைய ஆறு அங்கங்கள், அதன் பிறகு வரக்கூடிய ஸ்மிருதி முதலான புராணங்கள், ஸ்மிருதிகள், பதினெண் புராணங்கள், உபபுராணங்கள், இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் நமக்கு ஞானக்கருவூலமாக நம்மோடு இருக்கின்றது. இவை நம் தமிழிலே இல்லாமல் வேறொரு மொழியிலே இருப்பது என்பதற்காக அவற்றை நாம் விலக்கி கொண்டோமேயான்றால், புறந்தள்ளினோமே என்று சொன்னால், அதன் மூலமாக நட்டமடையப் போவது நாம் தான். ஆகவே நம்முடைய அந்த வேதங்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், அவற்றினுடைய வழியிலே நடப்பதற்கு முயல வேண்டும். மேலும் நம்முடைய தமிழ் சமுதாயமானது தோத்திர தாத்திரங்களிலே தேர்ந்து உயர்ந்த சைவ சித்தாந்திகளாக விளங்க வேண்டும் என்பதும் நமது அவாவாக விளங்குகிறது. இறையருளாலே அவைகள் எளிதில் ஈடேறும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நம்முடைய சைவமும் நம்முடைய இந்து சமுதாயமும் தொடர்ந்து நடைபோடும், நமது பாரத தேசமும் மேன்மையடையும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. கிடைத்த இந்த நல்வாழ்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களோடு இந்த சிறிய உரையை நிகழ்த்தி இறையருள் பெற்றேன். என்ன இந்த மாதிரியான சொல் செயல் முதலானவைகள் இறை சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தி ஆழ்ந்த நம்பிக்கையையும் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தையும் தருகின்றன. ஆகவே இவற்றை பயன்படுத்தி கொள்ள நான் எப்பொழுதும் விரும்புகிறேன். நீங்களும் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை செய்து நம்முடைய சமுதாயத்திற்கு கொண்டாட்ட வேண்டும் என்று அன்புடன் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: அதை இறைவனுக்கு வியாபகம் சொல்லுகிறோம், ஆன்மாவுக்கும் ஏன் அதே வியாபகத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். யாராவது சொல்ல முடியுமா உங்களால? ஆமா, வியாபக பொருளை அறிவதற்கு வியாபக அறிவினால்தான் முடியும். வியாபக பொருளை அறிவதற்கு வியாபக அறிவு தான் வேண்டும். சிறு பொருளை அறிவதற்கு சிற்றறிவு போதும். எனவே வியாபகமாக இருக்கிற இறைவனை அறிவதற்கு உயிரும் அதே இயல்பு உடையதாக இருக்க வேண்டும். அதனால்தான் இரண்டுக்கும் வியாபகத்தன்மை சொல்லும். மேலே இன்னொன்று பார்த்தோம், முப்பொருள்களுமே வியாபகம்தான். ஆன்மா மட்டுமல்ல, வாசப்பொருள்களும் வியாபகமே. இறைவன், உயிர்கள், ஆணவம், மாயை எல்லாமே வியாபக பொருள் தான். ஏனென்றால் எல்லை உடைய பொருளுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. எனவே வியாபக பொருளுக்கு தான் தோற்றம் அழிவு இல்லை. எனவே எல்லா பொருள்களும் வியாபகம், எல்லா பொருள்களும் நித்தம் என்பது அடிப்படையான கருத்து. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த 9வது நூற்பாவுக்கும் 10வது நூற்பாவுக்கும் முனைப்போடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லல. 9வது நூற்பாவில் தன்முனைப்பு இருக்கிறது, நீங்காமல் இருக்கிறது. அந்த நிலையிலே சிந்தித்து தன்னுடைய தன்முனைப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும். தன்முனைப்பு இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபட முடியாது. நான்கிற உணர்வு இருக்கிற வரை ஆன்மா வேறாகத்தான் இருக்கும். எனவே இறைவனோடு, திருவருளோடு ஒன்றுபட வேண்டுமானால் நான் என்ற நினைப்பு போக வேண்டும். அதனாலே தான் 10வது நூற்பாவிலே தன்னுடைய செயல் அறுதல் சொல்லப்படுகிறது. மூன்றாவது, சிவம் அருள் ரெண்டும் ஒன்றா வேறா? சிவம் என்ற ஒன்றை மட்டும் கொண்டால் போதாதா? திருவருள் என்ற ஒன்றை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். ஆக எல்லா பொருள்களும் குணங்கள் உடையவை. பொருள் என்றால் குணம், குணத்தை உடையதுதான் பொருள். எனவே சிவம் என்ற பொருளினுடைய குணம்தான் திருவருள். சூரியனுக்கு அவனுடைய ஒளி போல, சூரியனும் ஒளியும் போல. சூரியன் மட்டும் இல்லையே, அதனுடைய ஒளி. அந்த ஒளி மூலமாகத்தான் நாம் சூரியனை பற்ற முடிகிறது, பொருந்த முடிகிறது கண். அதுபோல சிவத்தை நாம் பொருந்த வேண்டுமானால் முதலிலே அதன் ஒளியாகிய திருவருளை பொருந்த வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அகுணத்தின் மூலமாக குணியை உணர்தல். இந்த சுந்தரர் அடுத்த வினா, சுந்தரரை பற்றி. சுந்தரர் கைலாயத்துக்கு போகிறார், கேளுங்க அந்த கேள்வி. ஆமா, அது ஒரு சிக்கலான இடம்தான். என சுந்தரர் உருவத்தோடு போகிறார். அது பரமுத்தி ஆகாத இல்லையா? பரமுத்தியில உருவமற்ற நிலையில, எனவே அதை சிலர் பதமுத்தி என்கிறார்கள். பதமுத்தியில அங்க உருவம் உண்டு தானே? பதமுத்தியில உருவம் உண்டு. பதமுத்திக்கு போய் அங்கிருந்தே நேராக பரமுத்தியை அடையலாம். பதமுத்தியிலிருந்து பரமுத்திக்கு செல்லலாம். இங்கே மீண்டு வர வேண்டிய நிலை இல்லை. எனவே சுந்தரர் பெற்றது பதமுத்தியா பரமுத்தியா என்பது பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு கருத்து தான். சிவமுத்தர் எல்லாரும் பரமுத்தியை அடைய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே. இப்ப சீகண்ட ருத்திரர் என்பவரும் பிரளயாகலர் தானே? சீகண்ட ருத்திரர் என்பவர் பிரளயாகலர். அதே போல அந்த அனந்த தேவர் என்பவர் விஞ்ஞானகலர். அவர்களுக்கு தலை, அவர்களெல்லாம் உயிர் வர்க்கம், உயிர் இனந்தானே, ஆனால் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்டம் அன்று புவனம்? அண்டத்துக்கும் புவனத்துக்கும் என்ன வேறுபாடு? அண்டத்துக்கும் புவனத்துக்கும் வேறுபாடு, எது பெரியது எது சிறியது? இப்ப மாயிலிருந்து தோன்றியவை அவை மாயா காரியங்கள். தனு கரண புவனம் தானே சொல்ல, அண்டம் சொல்லலையே. தனு கரண புவனம் போகும், எனவே புவனம் தான் பெரியது. ஆம், 224 புவனங்கள் உள்ளன என்று கணக்கு சொல்லுகிறார். அந்த புவனங்களிலே உள்ளவைதான் அண்டங்கள். இது யாரு பேரக்கான? சிவஞான போதம் மூல நூலா மொழிபெயர்ப்பு நூலா? என்னுடைய கருத்துப்படி மூல நூல், தமிழிலே தோன்றிய முதல் நூல் தான் சிவஞான போதம். ஜீவன்முத்தரை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒருவர் கேட்கிறார். அதான் நம்ம 12வது நூற்பாவில் சொன்னபடிதான் இருப்பார். 12வது நூற்பாவில் சொன்னதுதான் அவர்களுடைய இயல்பு. அந்த இயல்பு அமைந்திருந்தால் ஜீவன்முத்தர். பொதுவாக ஞானாசிரியர் அவரை எப்படி கண்டுபிடிப்பது? ஞானாசிரியர் அவரை நாம் தேடி போக வேண்டுமா அல்லது அவரே வருவாரா? ஐயா கேட்டார், ராமலிங்க ஐயா கேட்டார், ஞானாசிரியர் தானாக வருவாரா அது நாம் தேடிக்கொண்டு போக வேண்டும். ஞானாசிரியரை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், யாரால் நம்முடைய உலகப்பற்று நீங்குகிறதோ அவர்தான் ஞானாசிரியர். யாருடைய உபதேசத்தால் இந்த பற்று நீங்குகிறதோ, ஒரு மாற்றம் நம்முடைய நிலையிலே மாற்றம் உண்டாகுமானால் அவர்தான் நமக்கு ஞானாசிரியர். ஞானாசிரியர் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களெல்லாம் ஞானாசிரியர் அல்ல. உலகம் மாயையால் உருவானது என்றால் உலகம் உண்மையாக இருக்கிறதா அல்லது ஒரு மயக்கமா? ஆக மாயை என்பதனுடைய பொருளையே நான் விளங்கிக் கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இது வேதாந்தத்தில மாயை என்றால் இன்னதென்று சொல்ல முடியாதது அனிர்வசனம் என்ற கருத்து. அந்த மாயை வேறு, வேதாந்தத்திலே சொல்லப்படுகிற மாயை முற்றிலும் வேறு. நாம் சைவ சித்தாந்தத்திலே சொல்லுகிற மாயை என்பது ஒரு பொருள், உள்பொருள், உண்மை பொருள். எனவே அதிலிருந்து தோன்றுகிற உலகமும் உண்மையான பொருள் தான். இந்த கண்மத்தை பற்றி, கண்மம் செயலா பொருளா? கண்மம் முப்பொருள் என்று சொல்லுகிறோமே, அந்த முப்பொருள்களில் ஒன்றாக சொல்லப்படுகிற கண்மம் என்பது பொருளா செயலா? செயல் என்று தானே நாம் சொல்லுகிறோம். ஆனால் முப்பொருள்களிலே ஒரு பொருள் என்று கொள்ளலாமாங்கிறாங்க. இது பலருக்கும் ஒரு பெரிய ஐயப்பாடுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்மம் இப்ப நாம் செய்கிறோம் அது செயலா கண்மமா? அது கண்மமாகாதா? கண்மம் மட்டும் பயன் மட்டும் கண்மம் இல்லையே, செயலே கண்மம் தானே? செயலே கண்மம் தானே? இப்போ நல்வினை தீவினை என்பது என்ன? நல்வினை என்பது செயலா, அதாவது பொருள் என்பதுல. அதனால்தான் வடமொழியில ரெண்டு சொற்களை பயன்படுத்துகிறார்கள். வடமொழியில பதார்த்தம், திரவியம் என்ற ரெண்டு சொற்கள் பயன்படுத்துவார்கள். திரவியம் என்றால் குணத்தை உடைய பொருள், குணத்தை உடைய குணிதான் திரவியம். பதார்த்தம் என்பதுல, பதார்த்தம் என்றால் என்ன என்ன பொருள், பொருள் என்றுதான் பொருள். பதார்த்தம், பதார்த்தம், அதாவது பதார்த்தம் என்றால் சொற்களால் உணர்த்தப்படுகிற பொருள் எல்லாம் பதார்த்தம். சொற்களால் உணர்த்தப்படுகிற பொருள் எல்லாமே இப்ப அதுலதான் கண்மத்தை அடக்குகிறார்கள். பதார்த்தம் என்பதுலதான் கண்மமும் வருகிறது. நமக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட இரண்டு சொற்களை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் காட்சி பொருள், கருத்து பொருள் என்ற ரெண்டு இருக்கு. காட்சி பொருள், கருத்து பொருள். காட்சி பொருள் என்றால் புலப்படுகிற குணிப்பொருள் எல்லாம் காட்சி பொருள்கள். அது இல்லாமல் இப்ப கருணை என்பது என்ன? கருணை என்பது அது கருத்து பொருள். அதுபோல கண்மம் என்பது ஒரு கருத்து பொருள், காட்சி பொருள் அல்ல, கருத்து பொருள் என்றுதான் கொள்ள வேண்டும். அது நீங்களே, அது நீங்களே கண்டுபிடிக்கலாம். முடியாது அதேதான் ஐயா இருந்தா கேளுங்களேன். இது அடக்க முடியலையா? இப்போ தன்வயத்தனாதல் சித்து என்றும், தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் சித்து. அடுத்து என்ன, அடுத்த குணம் என்ன? இயற்கை உணர்வேன சித்துதான், முற்று உணர்தல் சித்துதான், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் அது சத்து, முடிவிலா ஆற்றல் அது சித்தினுடைய, சித்து தான் ஆற்றல், சித்து ஆற்றல், பேரருள் அது அறிவினுடைய இயல்பு தானே. சித்தினுடைய இயல்புதான் கருணை, அருள், எல்லாம் சித்தினாலே வருவதுதான் இன்பம். அதை பற்றி என்ன கவலை? ஒன்னா ரெண்டு சுருக்கமா? ஆமா, இன்னொன்னு கவனிங்க, இந்த ரெண்டையுமே ஒன்னுல அடக்கி விடலாம். இந்த இரண்டையுமே ஒன்றில், எட்டு குணங்களையுமே ஒரு குணத்தில் அடக்கி விடலாம். எல்லாமே அருள் தான், அருள் குணத்தில. அதனால்தான் அருள் குணம் என்று சொல்லுகிறோம். எல்லாமே அவனுடைய ஞானம், அறிவு. சித்து என்பதுல சத்து அடங்கி விடுகிற சித்து, அருள் தான் எல்லாம். எனவே ஒன்றாக சொல்லலாம், ரெண்டாக விரிக்கலாம், மூன்றாக சொல்லலாம், எட்டாக சொல்லலாம், ஆறாக சொல்லலாம். இப்படி பல முறைகள் உண்டு. ஆறு குணமாக சொல்லுவார்கள், ஷட் குணம் என்பார்கள். ஆறு குணம், அதாவது அறிவினுடைய இன்னொரு நிலைதான் ஆனந்தம். அறிவினால் வருவதுதான் இன்பம், அறிவினால் வருவதுதான் இன்பம். அதனால சித்தில ஆனந்தம் அடங்கி விடுகிறது. பிறகு எங்க நம்பிக்கை? இங்கேவா? இது வினையை ஈட்டுகிற இடம் தான், வினையை ஈட்டுகிற இடம் இந்த பூமி. இதன் பயனை நுகர்கிற இடம் அங்கே. இல்ல, இது வினை போகத்தை நுகர்கிறோம், வினை போகத்தை நுகர்ந்து வினையை ஈட்டுகிறோம். வினையை ஈட்டுவதற்கு உரிய இடம் இங்கே. சொர்க்கத்தில் போய் வினை ஈட்ட முடியாது, அங்கே நுகர்ச்சி தான். நாம் அப்படிதான் வைத்திருக்கிறோம். சைவ சமயத்தை பொறுத்த அளவுல பிற சமயங்கள் எல்லாம் கீழ்நிலையில் உள்ள படிகள். அந்த படிகளை எல்லாம் கடந்து சைவ சமயத்திற்கு வந்தால்தான் இந்த முப்பொருள் உண்மை விளங்கும் என்று வைத்திருக்கிறோம். இறைவனிடத்தில் வியாபியம், இறைவனிடத்தில் உயிர்கள் வியாபியம், உயிர்களிடத்தில் மாயை கண்மங்கள் வியாபியம். எனவே மாயை காட்டிலும் பெரிய பொருள் உயிர், மாயை காட்டிலும் பெரிய பொருள் உயிர், அதை காட்டிலும் பெரிய பொருள் இறைவன். எங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அங்கே அடங்கணும். திரு ஐந்து எழுத்திலேயே அடக்கிக் கொள்ள வேண்டியதுதான், அதிலே அடக்கிக் கொள்ள வேண்டியதுதான். வெளிப்பட சொல்லல, இறைவனை உணர்ந்த பின்தான் அந்த இறைவனிடத்திலே வியாபியமாக அடங்கியிருக்கிற தன்னை உணரும். இறைவனை உணர்ந்துதான் தன்னை உணரும். அது அவரவருடைய பக்குவந்தான். பக்குவம் இல்லாமல் என்ன ஓதினாலும் பயன் தராது இல்லையா? திரு ஐந்தெழுத்தை எந்த முறையில ஓதினாலும் பக்குவம் இல்லாவிட்டால் பயன் இல்லை. அதான் முதல்ல அதான் பார்த்தோம் இல்லையா, முதல்ல அபுத்திபூர்வமாக செய்வார்கள், பிறகு புத்தி பூர்வமாக உணர்ந்து பின்பற்றுவார்கள் என்றுதான் வைத்திருக்கிறோம். இதற்கு யாருமோ லீலாவதியா, உங்கள் ஆசிரியர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அந்த முறையில தான் ஓத வேண்டும். அந்த திரு ஐந்தெழுத்துல, அந்த திரு ஐந்தெழுத்துல ஒன்பதாம் நூற்பாவில உரியது மூன்று எழுத்து மந்திரம் இல்லையா? சிவாய என்பது ஒன்பதாம் நூற்பாவில. பத்தாம் நூற்பாவிலே அந்த யா நீங்கி சிவ என்பது மட்டும்தான் பத்தாம் நூற்பாவுக்கு உரியது. பிறகு பதினாறாம் நூற்பாவில் வா என்பதும் நீங்கி அந்த ஓரெழுத்து மந்திரம் தான் பதினோராவது நூற்பாவிலே. அதனால்தான் அந்த பட்டினத்தரப்பாடி சொன்னேன் அல்லவா, தாயுடன் சென்று, அது சிவாய, தாயுடன் சென்று தாதையை கூடி தாயை மறந்து, அந்த வாவும் போய்விட வேண்டும். தாயை மறந்து எய்யும் அதே நிட்டைங்கிறார் இல்லையா? ஆக நிட்டை நிலையில சிவமும் ஆன்மாவும் ஒன்றி இருக்கிற நிலை அது. அந்த ஓரெழுத்து சி, அந்த நாய் ஓட்டும் மந்திரம்ங்கிறாங்களே சி என்ற நாய் ஓட்டும் மந்திரம், அது மட்டும்தான் பதினோராம் நூற்பாவுக்கு என்று. இப்படி பல நிலைகளிலே பல வகையாக அமைத்திருக்கிறார்கள். அதான் முதலே சொன்னேனே, இப்ப கேட்காங்க எல்லா உயிர்களிடத்திலும் முதலில் ஆணவ மலம் ஒரே மாதிரி இருந்ததா என்று கேட்கிறார்கள். எல்லா உயிர்களும் ஒரே தன்மை உடையனவா? எல்லா உயிர்களும் ஒரே தன்மை உடையனவா? இல்லை அல்லவா? ஒவ்வொரு உயிரும் அறிவு நிலையிலே வேறுபட்டவை. எல்லா உயிர்களும் அறிவு நிலையிலே வேறுபட்டவைதான். வேறுபாடு இல்லை என்றால் பல என்ற பேச்சுக்கே இடமில்லை. வேறுபாடு கட்டாயம் இருக்க வேண்டும். ஓர் ஆன்மாவைப் போல இன்னொரு ஆன்மா இல்லை அறிவிலே. எனவே இப்படி ஆன்மாவுக்கு ஆன்மா அறிவு நிலை வேறுபடுவதனாலே அதற்கு ஏற்ப ஆணவ மலமும் வெவ்வேறு விதமாகத்தான் பற்றி இருக்கிறது. சில உயிர்களிடத்திலே மிகுதியாக பற்றி இருக்கிறது, சில உயிர்களை மென்மையாக, அதனினும் மென்மையாக. எனவே இயற்கையிலேயே விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்ற பேதம் இயற்கையிலேயே இருக்கிறது. சிவஞான முனிவர் எழுதுகிறார் சிவஞான பாடியத்தில் பேருரையில, இலக்கணத்தால் வேறுபாடு இல்வழி இலக்கியம் பலவாறல் செல்லாது. இலக்கணத்தால் வேறுபாடு இல்லாத போது இலக்கியம் பலவாதல் செல்லாது. எனவே பொருள்கள் பல என்றால் இலக்கணத்தாலே வேறுபாடு இருக்க வேண்டும். ஆக கேட்பதற்கு இனி கேள்வி இல்லை, நேரமும் இல்லை. அவர் சொல்லுகிறார், சிவஞான போதம் திருவருட்பயன் போதித்த ஆசிரியர்கள் பாடத்தை எல்லாரும் விளங்கிக் கொள்ளும் முறையில் மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். நல்ல நல்ல வேளை தப்பித்தோம். மாணவர்கள் கவனத்துடனும் ஆர்வத்துடனும் கேட்டு மகிழ்ந்தனர். பாராட்டுக்கள். உங்கள் பாடத்தை சிரத்தையுடன் கேட்டு மகிழ்ந்தவர்களில் நான் ஒருவன். உங்கள் பாடத்திலிருந்து பல கேள்விகளுக்கு விடை கிடைத்து விட்டது. இனி முயற்சி செய்து இறையருளை பெறுவது நம்மிடத்தில்தான் உள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் நம் முயற்சிக்கு துணையாயிருந்து காப்பாற்றுவார் நம்புங்கள். இன்பமே சூழ்க எல்லாரும் வாழ். ஆக இந்த வினாவிடை பகுதியை இந்த அளவில் நிறைவு செய்யலாம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு விநாயகர் தோத்திரம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒரு கோட்டன் இரு செவியன் மதத்தன்னால் தருகோட்டம் பெற இதழி தாஷடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகலுணர் ஓர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமால் செல்வமோ ஒன்றோ என்ன செய்யுந்தே

சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தே அவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரை செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே சிற்றபேச அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே தோத்திரப்பகுதியிலே விநாயக பெருமானுடைய தோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருவம் கூட்டிவிட்டோம். முதலிலே உருகோட்டன் ரிஷிவியன் என்று முதலிலே தோத்திரம் பண்ணினார். அடுத்தார் போல சுவாமி அம்பாளை தோத்திரம் பண்ணி மறுபடியும் விநாயகருக்கு தோத்திரம். விநாயகருக்கு தோத்திரம் இரண்டு வந்துடும். முதலிலே விநாயகர் தோத்திரம், அப்புறம் சுவாமி தோத்திரம், அம்பாள் தோத்திரம், அப்புறம் விநாயகர் தோத்திரம், அதன் பிறகு முருகன் தோத்திரம். விநாயகருக்கு கூடுதலாக தோத்திரம் இருக்கும். கோயில்லையும் விநாயகர் அதிக இடங்களில் இருப்பார். விநாயகர் கோயிலில் பல இடங்களில் இருப்பார். எண்ணி பார்த்தா விநாயகர் கோவில் தான் அதிகமாக இருக்கும் உலகத்திலேயும். விநாயகர் கோவில் தான் அதிகம். விநாயகர் சாந்தமூர்த்தி, அனுக்கிரகமூர்த்தி, அனுக்கிரகமூர்த்தி, சாந்தமூர்த்தி, எல்லா பலன்களையும் தரக்கூடியவர் விநாயகர். அது கூர்ம புராணம்னு ஒரு புராணத்தில் சொல்கிறார் இந்த ஆசிரியர், வேறு தெய்வங்களை கும்பிட்டு பலன் பெற போகின்றவர்கள், வேறு தெய்வங்களை கும்பிட்டு பலன் பெற போகின்றவர்கள் முதலிலே விநாயகரை வணங்கி நான் அந்த சாமியை கும்பிட போகிறேன், அதுக்கு நீ அருள் பண்ணு, அந்த பூஜை நன்றாக குறைவில்லாமல் நடக்கிற அப்பல நீ அனுக்கிரகம் பண்ணு அப்படின்னு விநாயகரை கும்பிட்டுட்டு அந்த சாமிக்கிட்ட போய் பூஜை பண்ணுறான். இப்போ சொல்லது விளங்குதா? வேறு சாமியை கும்பிட போகிறவன் விநாயகரை கும்பிட்டுட்டு நான் அந்த சாமியை கும்பிட போகிறேன், அதுக்கு நீ அனுக்கிரகம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கும்பிட போகிறான். இவனுக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, இந்த விநாயகர்கிட்ட நீ எல்லாமே வாங்கிக்கலாமேட, இதை விட்டு போட்டு அந்த சாமியை கும்பிடுறதுக்கு போய் இவர்கிட்ட கேட்காட்டி விடணும். இப்போ அந்த சாமி கொடுக்குறல, இந்த சாமி தரமாட்டாரா? மற்றைய கடவுள் போற்றி வரம் பெற இடையூறை இதாது ஒற்றைவன் கோட்டு வேளம் ஓப்பமுன்னு வலுத்துகின்றான். மற்றைய கடவுள் போற்றி வரம் பெற இடையூறு எய்தாது, இடையூறு வாராதபடி அந்த தெய்வத்துக்கு நாம் பண்ணுகிற வழிபாடு இடையூறு வாராதபடி நன்றாக பூர்த்தியாக வேணும் என்று சொல்லி விநாயக பெருமானிட்ட வணங்குறானே, வணங்கிட்டு அங்கே போகிறானே, இவனுக்கு நல்ல புத்தி இருந்தால் அங்கே போவானா? மற்றைய கடவுள் போற்றி வரம் பெற இடையூறு எய்தாது ஒற்றைவன் கோட்டு வேளம் ஓப்பமுன்னு வலுத்துகின்றார். முற்று அக்களிற்ற ஏத்தி முழுவதும் அந்த சாமியவே கும்பிட்டு முன்னிய யாவும் வாழா பெற்றில்லாது அயலார் போற்றும் பேதமை என்பொல் மாது என்று பாடுறேன். அதனால வேண்டிய பலன்கள் அத்தனையும் விநாயகரே தருவாரு, அதை விட்டுட்டு இந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே போய் அந்த சாமிகிட்ட போகிறானே என்று அந்த ஆசிரியர் பாடுகிறார். ஆகையினாலே விநாயக பெருமான் சகல பாக்கியங்களையும் தரக்கூடிய சர்வ முழு முதன்மையும் உடையவர், எல்லா முதன்மையும் உடையவர். அவர் அவதாரம் பண்ணின உடனே பிரணவ மந்திரத்திலிருந்து வெளியில் வந்தார். விநாயகர் வந்தது உங்களுக்கு தெரியும். பிரணவ மந்திரத்திலிருந்து உமாதேவியும் சிவபெருமானும் சித்திரச்சாலையிலே பிரணவத்தை வெயட்டி பிரணவன், சமட்டி பிரணவன், வெயட்டி பிரணவன் இரண்டையும் உற்று பார்த்தாள் பார்வதி சித்திரச்சாலையில். சித்திரங்கள் எழுதியிருக்கு. கைலாயத்திலே சித்திர மண்டபம் இருக்கும், அதெல்லாம் கைலாயத்து போகிறவங்க பார்க்கல, எங்கே போய் பார்க்க முடியும்? அது சித்திரச்சாலை இருக்கிற சித்திரத்தை பார்த்து கொண்டே வந்தாள். அந்த சமட்டி பிரணவம் வெயட்டி பிரணவம் என்று எழுதியிருந்தது. அந்த பிரணவத்தை பார்வதி உற்று பார்த்தாள். பார்த்த உடனே இரண்டு பிரணவம் ஒன்றாக சேர்ந்தது. இரண்டு பிரணவமும் சமட்டி பிரணவம் வெயட்டி பிரணவம் உங்களுக்கு தெரியும். சமட்டினா தூத்து சொல்லு, வெயட்டினா விரித்து சொல்லுவது. சமட்டினா ஒரு எழுத்து, வெயட்டி அஞ்செழுத்து, வெயட்டி அஞ்செழுத்து, சமட்டி ஒரு எழுத்து. அதனால் இந்த ரெண்டும் சேர்ந்தது. சேர்ந்த உடனே அதிலிருந்து யானமுகமாக வெளியில் வந்தார். இதுதான் விநாயகருடைய அவதாரம். அதை பிடியதன் உருவமே குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் நிகுபடை வடிவினர் வயில் வலி வளமுறை இறையன்னு ஞான சம்பந்தர் அந்த முறையில் பாடுறார். உமாதேவியினுடைய அனுக்கிரகமும் சிவபெருமானுடைய அனுக்கிரகமும் இரண்டும் கூடி கையாலே விநாயகராக வந்தது. அதனாலே விநாயகருடைய அவதாரத்தை சொல்லி அதுக்கு மேலே கந்தபுராணத்தில் இதைத்தான் கந்தபுராணத்தில் சொல்கிறாரு. அப்படி விநாயகர் யான முகமாக வந்தார், வந்து அப்பா அம்மாவை கும்பிட்டாரு. கும்பிட்ட உடனே சுவாமி சொன்னார்.

0: யாராயிருந்தாலும் எவ்வளவு பெரியவர்களாயிருந்தாலும் எந்த தேவர்களாயிருந்தாலும் அவர்கள் எண்ணுகிற காரியத்துக்கு முன்னே உன்னை எண்ணி வழிபட்டு சென்றார்களேயானால் அவர்கள் காரியத்துக்கு விக்னம் இல்லாமல் அந்த காரியத்தை பூர்த்தி செய்து வைப்பாயாக. உன்னை வழிபடாது போனார்களேயானால் அந்த காரியத்தை விக்னம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அருள்மொழியிருக்கார். அதனால் அவருக்கு விக்னேஸ்வரர். விக்னங்களை ஆக்கவும் விக்னங்களை நீக்கவும் வல்லவர். ஆக்கவும் நீக்கவும் விக்னங்களை ஆக்கவும் நீக்கவும் வல்லவராகையினாலே அவருக்கு விக்னேஸ்வரர் என்று அவருக்கு திருநாமம். அதனாலே என்னரே யாயினும் யாவதொன்றென்னுதன் முன்னரே உனதுதால் முடியுறப் பணிவரேல் அன்னர் தன் சிந்தை போல் ஆக்குதி அல்லதுனை உன்னலர் செய்கையே ஊறு செய்திடுதினி என்று கந்தபுராணத்திலே விநாயகர் அவதார படலத்திலே சொல்லுகிறார். ஆகையினாலே விநாயக பெருமானுடைய பெருமை அளவில்லாதது, அருமை அளவில்லாதது, எளிமையும் அளவில்லாது. விநாயகர் பெருமை அளவில்லாதது. பிரம்மா விஷ்ணு சந்திரன் சூரியன் எல்லாமே வந்து தோப்புக்கரணம் போடுவான். யாருக்கிட்ட? விநாயகர்கிட்ட. பிரம்மா வந்து தோப்புக்கரணம் போடுவார், விஷ்ணு வந்து தோப்புக்கரணம் போடுவார், புரியுதா? அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார், போடுங்கடா போடுங்கடா அப்படின்ட்டு. என்ன காரணம் தெரியுமா? அந்த ராட்சசன்கிட்ட போட்டானுங்க எல்லாம் தோப்புக்கரணம். கஜமுகாசுரன் இருந்தானே அவனுக்கிட்ட தோப்புக்கரணம் போட்டு எல்லாம் காலெல்லாம் வலி எடுத்துச்சு, முழங்கால் வலி எடுத்து. வெகு காலம் தோப்புக்கரணம், காலையில் 108, மத்தியானம் 108, சாயங்காலம் 108. ஆர் கஜமுகாசுரன்ட்டு நல்லவன். அவன் அவன் வந்து அப்படியே தோப்புக்கரணம் போட வச்சு அவன் கேட்ட வரத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சுவாமிகிட்ட எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும், எல்லா உலகத்தையும் நான் ஆள வேணும், எல்லாரும் என்கிட்ட வந்து தோப்புக்கரணம் போடும், தேவரெல்லாம் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டான். கொடுத்துட்டாரு. கடைசியாக அவர் உரம் கேட்டான் பாரு, நான் கேட்குன்ற யாராலையும் ஜாகப்படாது, எந்த ஆயுதத்தாலையும் ஜாகப்படாதெல்லாம் வரம் கேட்டேன். அதுக்கு மேலே ஒரு வரம் கேட்டான் பாரு கடைசியாக, பெருமானே நான் கேட்டதெல்லாம் போக ஏதாவது நான் கேட்காதது எனக்கு நினைவுக்கு வராத வகையில் ஒரு சூழ்ச்சி இருந்தால் அந்த வகையில் எனக்கு ஏதாவது இறப்பு வந்தாலும் மறுபடி நான் பிறக்கப்படாது அப்படியா? இப்போ நான் எல்லாம் கேட்டுட்டேன், இன்னும் ஏதாவது எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வகையில் நான் பிறந்தா இறந்தாலும் மறுபடி நான் பிறக்கக்கூடாது. அன்றியும் ஒன்றுள்ளது அடியன் சூழ்ச்சியால் குன்றினும் பிறவியும் புகாமை வேண்டுமான் என்றாலும் நன்றன, என்றாலும் நன்றன வேண்டுவர்க்கிவோன் நன்றன அவ்வரம் நல்கி ஏகினான் என்பது கந்தபுராணம். அதனாலே அப்படிப்பட்ட கஜமுகாசுரன்ட்ட போட்ட அந்த தோப்பு கண்ணத்தெல்லாம் உங்கள்கிட்ட போடுறேன் சாமி அப்படின்னு சொல்லி அப்புறம் போட்டான் தேவரெல்லாம். அதனாலே முதற் பொருளாக இருப்பவர் விநாயகர், முதற் பொருளாக இருப்பவர் விநாயகர். அது முதல்லையே பிள்ளையார் சுழி அவர் தானே. அந்த சுழிங்கிறது பிள்ளையார் சுழிங்கிறது பிள்ளையார் சுழி போட்டுதான் அப்புறம் சிவமயம் எல்லாமே போடுறோம். அதனால் அவ்வளவு சிறப்புள்ள மூர்த்தி. அந்த மூர்த்தியை பற்றி புராண ஆசிரியர்கள் முதல்ல தோத்திரம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கு மேலே சுவாமி எம்பாட தோத்திரம் பண்ணிட்டு மறுபடியும் விநாயகரை தோத்திரம் பண்ணுவாங்க. அதனால் இந்த தோத்திரம் அன்னைக்கு ஒரு கூட்டங்கிறத சொன்னால் இன்னைக்கு இந்த தோத்திரம் எப்படின்னா, இந்த தோத்திரம் எப்படி சொல்கிறாருன்னா, இயம்பு நூல் இருந்தமிழின் செய்யுளாற்றால் இடையூறு தீர்ந்தினிது முடிய வேண்டி தயங்கு வேர் ஒளியாகி எங்கும் நின்ற தலைவனார் மலை மாது தன்னோடாடி பயந்த ஐங்கரம் நாற்றோள் முக்கன் இருபாத பரியதொரு நீள்கோட்டு பெரிய பண்டி கயந்தந்தன் அடிக்கமலங்கள் நயந்து போற்றி கயந்தன் அடிக்கமலங்கள் நயந்து போற்றி கருத்தில் உற இருத்தி மிக காதல் செய்வாம் என்பது இந்த பாடல். இதில் என்ன சொல்லுகிறாருன்னா, இப்பொழுது சொல்லப்போகிற நூல் இருக்கே சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் இருக்கே, அது ஆகமத்திலே ஞானபாதத்தை இப்போ மொழிபெயர்க்க போகிறார். சிவாகமத்திலே ஞானபாதத்தை இப்போ மொழிபெயர்த்து சொல்ல போகிறார். சாதாரண வேலையல்ல. சாதாரண சொல்ல போகிற நூலானது சிவாகமத்திலே ஞானபாதத்தை சொல்ல போகிறார். பெரிய நூல் எது வந்து கேட்டால் வேதமும் சிவாகமும். பெரிய நூல் என்று கேட்டால் வேத சிவாகமும். அது யார் அருளி செய்தது என்றால் சிவபெருமானே அருளி செய்தது. மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே என்பது நீத்தல் விண்ணப்பம். அதனாலே பரமேஸ்வரன் அருளி செய்த வேத ஆகமம் அந்த வேதத்தை விட ஆகமம் சிறப்புடையது. வேதத்தை பொதுநூல் என்று ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். அப்படி ஆகமம் சிறப்பு நூலாயிருக்கிற ஆகமத்திலே அந்த ஆகம வேதத்திலே உள்ள நான்கு பாதங்களிலே இப்ப நான் சொல்ல போற பாதம் நான்காம் பாதம், சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்கின்றதுலே இப்ப சொல்றது விளங்குதா? முதல் நூலாக பெரிய நூலாக இருப்பது வேத சிவாகம். அதை அருளி செய்தவர் சிவபெருமான். அந்த வேத சிவாகமங்களிலே வேதம் புதுநூல் என்றும் சிவாகமன் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். அப்படி வேதம் புதுவென்றும் ஆகமன் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படுகிறனாலே வேதத்தை விட உயர்ந்தது ஆகம். வேதத்தை விட, கவனமாக கேளுங்க, வேதத்தை விட உயர்ந்தது ஆகம். வேதம் பொதுவாக இருக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் பரத்துவம் சொல்லும். சிவாகமம் அப்படி இல்லை, சிவபெருமானே முழு முதற் கடவுள்னு எடுத்த உடனே. அதனால தான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாழ்ந்து ஆழ்வாள். ஆகமம் வேற, சிவபெருமான் வேற இல்லை. சிவபெருமானுடைய வடிவமே ஆகமம் தான். காமிக முதலாக வாதுள மீராக உள்ள 28 ஆகமும் சிவபெருமானுடைய வடிவம். அந்த ஆகமத்திலேயும் இப்ப இவர் சொல்ல போற பாதம் எது என்று கேட்டால், சரியபாதம் அல்ல, கிரியாபாதம் அல்ல, யோகபாதம் அல்ல, ஞானபாதத்தை சொல்ல போறாரு. அந்த ஆகமத்திலேயும் ஆகமம் உயர்ந்ததுன்னு கண்டோமா? அந்த ஆகமத்திலையும் சொல்ல போற இந்த செய்தியானது ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட செய்தியை இப்ப சொல்ல போறேன். அது என்ன சாதாரணம் இப்ப புரியுதா? வேதாகமம் உயர்ந்தது, வேதத்தை விட ஆகமம் உயர்ந்தது, ஆகமத்திலே சரியாபாதத்தை விட கிரியாபாதம் உயர்ந்தது, கிரியாபாதத்தை விட யோகபாதம் உயர்ந்தது, யோகபாதத்தை விட ஞானபாதம் உயர்ந்தது, அதுக்கு மேல உயர்ந்ததே இல்லை. அந்த ஞானபாதத்திலே சொல்லுகின்ற செய்தியை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட செய்தியை சொல்றதுன்னா சாதாரண வேலை அல்ல. அதை செய்யுளாலே, தமிழ் செய்யுளாலே இப்ப சொல்ல போறேன். அப்படி சொல்லுகிறேன், எந்த விதமான குறைபாடும் வாராமல், குற்றம் வாராமல், சொற்குற்றம், பொருட்குற்றம், கருத்து குற்றங்கள் எதுவும் வாராதபடி நீ காப்பாற்றப்படும் அப்படின்னு. உயிர்களாலே செய்யப்பட்ட நூல்களிலே குறைபாடு இருக்கும், மனிதர்களால செய்யப்பட்ட நூல்களிலே குறை இருக்கும். பேரறிவுடைய சிவபெருமானால செய்யப்பட்ட நூல்ல குறை இருக்காது, ஆகமத்துல குறை இருக்காது. இப்ப ஆகமத்தை நான் மொழிபெயர்த்து சொல்ல போறேன். மொழிபெயர்ப்புல ஏதாவது குறை வந்துருச்சு? இவர் 28 ஆகமங்களையும் பாயாசமா சாப்பிட்டவர். இப்ப சொல்ல போறவர் 28 ஆகமங்களையும் பாயாசம் போல சாப்பிட்டவர். சகலாகம பண்டிதர்னு இவருக்கு தான் பேரு. சகலாகம பண்டிதர்னு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிக்கு தான் பேர். அந்த சந்தானாச்சாரியர் நாலு பேர்த்துல இவர் தான் இந்த ஆகமத்தை கரைச்சி குடிச்சவர். அவங்களுக்கெல்லாம் வந்து இயல்பாக ஞானம் அப்படி வந்தது, இவர் ஆகம படிச்சு அப்புறம் ஞானம் அத்தனையும் வந்தது. அதுக்கு மேல குறுகடாச்சம் வந்துருச்சு. அதனாலே இப்படி இருந்தாலும் கூட, அவ்வளவு இருந்தாலும் கூட, இது பெரிய விஷயமாகையினாலே, அரிய விஷயமாகையினாலே அதை மொழிபெயர்த்து சொல்ல போகும்போது அதுல ஏதாவது குற்றங்கள் வரலாம். ஆனால் அந்த குற்றங்கள் வாராமல் காப்பதற்கு நீதான் பொருத்தமான ஆளு. யாரு? குற்றங்கள் வாராமல் காப்பதற்கு நீதான் தகுந்த பொருளாக இருக்கிறாய். அதனாலே இந்த தமிழிலே முயல் மொழிபெயர்க்கப்படுற ஆகமத்தை தமிழிலே முடிவு ஏற்க போறார். அதனாலே எந்த குற்றமும் வாராதபடிக்கு குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு ஓதாட்டி என்றார் போல, குற்றங்களை நீக்கி குற்றம் வாராதபடி, அருள் செய்யணும். அதுக்கு இயம்பு நூல் இருந்தமிழின் செய்யுளாற்றால் இடையூறு தீர்ந்து இனிது முடிய வேண்டி. இடையூறு என்பது வாராதபடிக்கு நன்றாக அது பூர்த்தியாகும்படியாக முடிய வேண்டி. தயங்கு வேர் ஒளியாகி எங்கு நின்ற தலைவானார், அளவில்லாத ஒளிமயமாக அங்குங்கனாதுபடி எங்கும் பிரகாசமாயிருக்கிற தலைவராகிய சிவபெருமான். மலை மாது தன்னோடாடி, அதையால எங்குங்கனாதுபடி எங்கும் பிரகாசமாயிருக்கிற சிவபெருமான் மலை மாதாகிய உபாதேவியோடு சேர்ந்து அந்த பிள்ளையை பெற்றார்கள். இருவரும் அந்த சித்திரத்தை பார்த்தார்களா? சித்திரத்தை பார்த்தபோது இரண்டு வேறு பார்வையினாலே வெளியில வந்தார் விநாயகர். அதனாலே இப்படி தயங்கு வேர் ஒளியாகி மலை மாது தன்னோட தலைவனார் மலை மாது தன்னோடாடி பயந்த, பயந்தன்ன பெற்ற, பயந்த என்றால் பெற்ற, ஐங்கரம், நாற்றோள், முக்கண், இருபாதம், ஒரு கோடு, 5, 4, 3, 2, 1. அந்த முதல் பாட்டில் விநாயகர் ஒருத்தர் எப்படி சொல்றாருன்னா 1, 2, 3, 4, 5 அப்படி சொல்றாரு. அப்படி இதுல 5, 4, 3, 2, 1 இப்படி சொல்றாரு. விளங்குது? ஆகையினாலே பயந்த ஐங்கரம், நாற்றோள், முக்கண், இருபாத பரியது ஒரு நீள்கோட்டு நீள்கோட்டு பெரிய பண்டி, இப்படி 5 கரங்களையும் அன்னைக்கு எல்லாம் விளக்கம் சொன்னேன். அந்த ஒரு கோட்டங்கள எல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். ஆகையினால இதுல ஐங்கரம், நாற்றோ, 4 தோள்கள், 3 கண்கள், 2 திருவடி, ஆகையாலே ஒரு கோடு, ஒரு கோடு. இப்படி உள்ள லட்சணங்களை உடையவராகிய விநாயக பெருமான் பெரிய வண்டி. பெரிய வண்டிங்கிறது வயிறு, வண்டிங்கிறது வயிறு, பெரிய வண்டி. விநாயகருக்கு தான் பெரிய வயிறாக இருக்கிறது. பிள்ளையாருன்னு சொன்னால் பெரிய வயிறு சொன்னால் எல்லாரும் அடையாளம் கண்டு விடுவாரு. எந்த சாமிக்கும் அவ்வளவு பெரிய வயிறு இல்லை. அது என்ன காரணம்னா எல்லா உலகமும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். எல்லா உலகமும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கும். அது சந்திரன் ஒரு தடவை கைலாயத்துக்கு போனேன், முன்னாடி விநாயகர் இருந்தார், பெரிய வயிறாக இருந்துச்சு. அதுக்கு மேலே போகிறவங்களெல்லாம் லட்டு, சிலேபி, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம், முந்திரி பழம், மற்ற கனி வகை, பலகாரம், குலோப்ஷான் எல்லாம் கூட்டு போய் குமிச்சிருக்கிறாங்க. எங்கே பிள்ளையாட்டு போகிறவங்க கும்பிட போகிறவங்கலாம் பிள்ளையாட்டுலாம் கூட்டி வச்சு விட்டு அதை இந்த சந்திரன் போனவே பார்த்து விட்டு சிரிச்சு விட்டாங்க. ஏன் வயிறுத்த சூடு இருக்குது, இத்தனை பலகாரம் இருக்குது. அப்புறம் அவனுக்கு சாபம் வந்துச்சுன்னு வரலாறு, சந்திரனுக்கு சாபம் வந்துச்சுன்னு வரலாறு. சதுர்த்தினிக்கு அவனை பார்க்கப்படாது அப்படின்னு கூட ஒரு சாபம், நீசனா போவாயின்னு சாபம் போட்டார். சதுர்த்தினிக்கு அவனை பார்க்கப்படாது, அதனால சதுர்த்தியில விழா கொண்டாடுறதெல்லாம். ஆகவே இப்படிப்பட்ட உலகம் எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்போராகிய உதரத்தை உடைய, உதரம் என்று பெயர். வயிற்றுக்கு என்ன பெயர்? உதரம் என்று பெயர். அப்படி பெரிய பண்டி. கயந்தன் அடி கமலங்கள். கயந்தன்கிறது, கயம் என்கிறது யானை, யானைக்கு பெயர். கயம் கஜம் என்றெல்லாம் யானைக்கு பெயர். அதனால் அப்படி கயந்தனடி கமலங்கள் நயந்து போற்றி, அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய திருவடி கமலத்தை நயந்து போற்றி. நயந்து என்று சொல்கிற வாக்கியம் சாமியின் இடத்திலே பிரார்த்தனை பண்ணும்போது, வழிபாடு பண்ணும்போதும், அந்த வழிபாடு பண்ணுகிற பக்தன் எப்படி இருக்கணும்னா, அவன்கிட்ட இந்த தீய குணங்கள், ஆணவ சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நயந்து போற்றி. இப்போ ஒரு பணக்காரன்ட்ட பணம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ பணிஞ்சு அவர் பணக்காரனை பெருசாக கொண்டாடி, ஏ புரியுதா, அவன்கிட்ட ரொம்ப பயந்து அப்படி நயந்து அப்படி அவன்கிட்ட பணம் வாங்கணும். அதுபோல் பரமேஸ்வரிடத்திலே அருளை பெறுவதற்கு செல்லுகின்ற ஆன்மாக்களுக்கு இந்த மும்மலங்களாகிய குற்றங்கள் இருக்கக்கூடாது. மும்மலங்களாகிய குற்றங்கள், மனம் வாக்கு காயங்களாலே எந்த வகையில் அந்த செருக்குங்கிறது, செருக்குன்னு சொல்லுது, செருக்கு இல்லாமல், அதான் நயந்து, நயந்து பயந்து நயந்து. அதனாலே அந்த மாதிரி செருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் திருவருள் நினைக்கும். அதை வந்து திருவிளையாடு புராணத்தில் சொல்கிறாரு, பொறுப்பகழ்ந்து எடுத்தோன் ஜென்னி. மலையை பயிர்த்து எடுத்தான்ல கைலாயத்தை ராவணன், பொறுப்பு அகழ்ந்து எடுத்தோன் சென்னி புயமிற மிதித்தாய் போற்றி. கைலாய மலையை எடுத்து விட்டானா, அப்புறம் அவன் என்ன பண்ணாரு, திருவடியினாலே மிதிச்சாரு, தலையும் தோளும் நசுங்கும்படியாக மிதிச்சாரு. பொறுப்பகழ்ந்து எடுத்தோன் சென்னி புயமிற மிதித்தாய் போற்றி. இது நிக்கிறகம். அடுத்த அப்படி சொல்றாரு, இரு கிசைத்து அவனே பாட இறங்கி வாழ் கொடுத்தாய் போற்றி. நிக்கிறகம், அப்புறம் அனுக்கிறகம். அவன் என்ன பண்ண, அப்புறம் நயந்துக்கிட்டான், பயந்துக்கிட்டான். இரு கஷத்தை நான் எடுத்தது தப்பு சாமி, சிக்கிக்கிட்டான். வந்து அந்த காலு வந்து உடம்பு எல்லாம் பட்டுக்குச்சு மலைக்கு அடியில். இந்த பத்து கையும் தலை, பத்து தலையும் இருபது கையும் வெளியில் இருந்துச்சு. இதுக்கு கீழே எல்லாம் பட்டுக்குச்சு. பத்து கையும், இருபது கையும், பத்து தலையும். அப்போ தான் வாகீச முனிவர் வந்து வழி சொன்னார், விசாரிச்சாரு. நான் தான் இலங்கை ஜனாதிபதினா, வாய்ப்புல ஏண்டா இங்கே வந்து பட்டுக்கிட்டேன், நான் அமெரிக்கா ஜனாதிபதியை பார்க்க போனேன், இங்கே வந்து பட்டுக்கிட்டே அப்படின்னா, இதுக்கு வேறு வழியே இல்லைடா, இவன் வந்து அனுக்கிரகம் பண்ணானோ அவன் தான் அனுக்கிரகம்னு வேறு ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சந்தோஷப்படுறாப்புல நீ இசை பாடுறான்னு. அப்புறம்தான் ஒரு தலையை வெட்டினேன், ஒரு கையை வெட்டினேன், மீட்டினேன், வீணையாக மாற்றினேன், மந்திர சக்தியினால வீணையாக மாற்றேன். பிரம்மாவினுடைய பேரன் ராவணன், பிரம்மாவினுடைய பேரன். இப்படி மீட்டி வாசித்தா, வாசித்த உடனே அவருக்கு மேலே இருக்க முடியல, இசையை கேட்டவுடனே கீழே இறங்கி வந்துட்டார். இருக்கிசைத்து அவனே பாட இறங்கி வாழ் கொடுத்தாய். அப்புறம் தருக்கோடும் இருவர் தேட, மேலும் கீழுமாக ரெண்டு பேர் தேடினார்கள் அல்லவா, எப்படி தேடினாங்களாம், தருக்கோடு. தருக்கொடும் இருவர் தேட தளர்ப்பிளம்பு ஆனாய் போற்றி, செருக்கு விட்டு அவரே பூசை செய்ய நேர் நின்றாய். நிற்கிறக அனுக்கிறக முடியும். அது பதினோராம் திருவிழா கோபப்பிரசாதம் வரும். பதினோராம் திருவிழா கோபப்பிரசாதம், கோப பிரசாதம், கோபம் நிற்கிறகம், பிரசாதம் அனுக்கிறகம். நிற்கிறக அனுக்கிறகம், முதல்ல நிற்கிறகத்தை சொல்லுவார், அப்புறம் அனுக்கிறகத்தை சொல்லுவார். அதை அப்படியே தோத்தனம் பண்ணுறாருன்னு கீழே அதில் மூலிமை இருக்கிறாரு நம்முடைய பரஞ்சோதி முனிவர் திருவிழா. ஆகையினாலே அதனாலே இப்படி பரமேஸ்வரத்திலே அனுக்கிரகம் பெற வேண்டிய ஆன்மா எப்படி இருக்கணுமானால், அந்த தருக்கு செருக்கு இந்த மாதிரியான தெய்ய குணங்கள் இருக்கவே விடாது, எல்லாம் விட்டுறணும். அதை வந்து வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கட்டலின்றி சளிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உணர்வு கட்டு உள்ளமும் போய் நான் கட்டவாபாடி தெள்ளேனம் கொட்டாம நான் கட்டவாபாடி தெள்ளேனம் கொட்டாம என்பது திருவாசகம். நான் கெட்டு போகணும், நான் கெட்டு போகணும், நான் பாப்பா நான் கெட்டு போகணும், அதுதான் செத்திலாப்பத்தே, அதுதான் செத்தில நான் சாகணும். அதனால இப்படி நயந்து போற்றி போற்றி கையாலே தோத்திரம் பண்ணி போற்றி என்றால் புகழ்ந்து போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு வையான போற்றி கருத்தில் உர இருத்தி, கருத்தில் உர இருத்தி. இப்ப வெளியிலே கண்ட சாமியே கருத்திலே இருத்தி, புறத்திலே கண்ட சாமியே அகத்திலே இருத்தி, அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். கருத்தில் உர இருத்தி மிகக்காதல் செய்வோம். அப்படி விநாயக பெருமானை இப்படி வணங்கி வாழ்த்தி அதற்கு மேல உள்ளத்திலே வைத்து காதல் செய்வான், மிக காதல் செய்வான், அதிகமான அன்பு செலுத்துவோமாக, அதிகமான அன்பு செலுத்துவோமாக. அதை எப்படி சொல்றாருன்னா, இயம்பு நூல் இருந்தமொழின் செய்யுளாற்றால் இடையூறு தீர்ந்தினிது முடிய வேண்டி தயங்கு வேர் ஒளியாகி எங்கு நின்ற தலைவனார் மலைமாது தன்னோடாடி பயந்த ஐங்கரன் ஆற்றோல் முக்கன் இருபாத பரியது ஒரு நீள் போட்டு பெரிய வண்டி கயந்த நடி கமலங்கள் நயந்து போற்றி கருத்தில் உர இருத்தி மிக காதல் செய்வான். அதனால சுவாமியை வந்து வெளியிலே வந்து கண்டு கும்பிடுதல் பூஜை பண்ணுதல் என்பது ஒரு வகை, அதனால உள்ளத்திலே கண்டு பூஜை பண்ணுறது சிறப்பு. வெளியிலே கண்டு பூஜை பண்ணுறது நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு, ஆனால் உள்ளத்திலே காணுகிற பேர் இருக்குவா சாமானியம் அல்ல, எல்லாருக்கும் சாமானியம் அல்ல, உள்ளத்திலே காண்பது சாமானியம் அல்ல. அது முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால அகத்தில் கண் கொண்டு காண்பதையோ, அதே வெளியிலே கண்டு நீ வணங்குகிறதுங்கிறது சாதாரண எல்லாருமே பார்க்கலாம் இல்லை, கல்வி உள்ளவே இல்லாதவே நல்லவங்க கெட்டவே எல்லாமே பார்க்கலாம், உள்ளத்தில் எல்லாரும் பார்க்க முடியாது இல்லை, உள்ளத்தில் பார்க்க முடியாது இல்லைவா. அதைத்தான் அதை அப்படி சொல்கிறார், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அதனாலே கருத்தில் உரை இருத்தி மிக காதல் செய்வான், கருத்தில் இருத்துவது, கருத்திலே இருத்துவது. அதை வந்து எடுக்குமாக்கதை இன்றமிழ் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்யுட தடக்கையினுடைய தாழ்ச்சிவினி கடக்களிட்டே கருத்துள் இருத்துவான் பெரியவன், கருத்துள் அதுதான் வந்து தியானம். உள்ளே சுவாமியை கண்டு தியானம், ஏதோ ஒரு மூர்த்தியை பிடிச்சிக்கிறது, நம்ம மூர்த்தி எல்லாமே ஒன்னான்பூர் மூர்த்தி, எதுவும் சாதாரணமான மூர்த்தி இல்லை, நடராசரா சிவலிங்கமா விநாயகரா சுப்பிரமணியரா அம்பாளா இந்த மாதிரியான மூர்த்திகளை உபாசனை பண்ணி பண்ணி பண்ணி தியானம் பண்ணி பண்ணி பழகி போடுங்க. இதை குழந்தை ஒரு மூர்த்தியே நன்றாக அந்த மூர்த்தியினுடைய வடிவத்தை நன்றாக தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பழகிக்கிறது, அது சாமானியமாக வராது, சாமானியமாக வராது. அது தியானம் பண்ணுறதுக்கு மனசு சொன்னபடி கேட்கணும் இல்லை, சொன்னபடி கேட்காததில் ஒன்றா நம்பர் மனசு தான், வேற எல்லாம் சொன்னபடி கேட்கும். அதுதான் தாய்மானார் கந்துக மதக்கரிய வசமாய் நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகு மேற்கொள்ளலாம் கச்செவி எடுத்து ஆட்டலாம் வெந்தளையில் ரசம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேகித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம் சலமேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகளில் சித்தி வரலாம். இத்தனையும் செஞ்சிடலாமா, மந்திர சித்தியுடைய இதெல்லாம் செஞ்சிடலாம். சிந்தைய அவனுக்கு கூட சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவு இவ்வளவு கிட்டிக்காரனுக்கு, அவருடைய மனத்தை அடக்குவது சமானியம் இல்லை. அந்த தாய்மன்னர் இன்னொரு வகையாக சொன்னார், சினமறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. அதனாலே அப்படி கொஞ்ச நேரமாவது அந்த மூர்த்தியே தியானம் பண்ணுறது. அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு சௌரமான் ஞானபாதத்தை உபதேசம் பண்ணினாரா, அப்படி உபதேசம் பண்ணி அவர்களை ஒரு வழியாக உருப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி நான் இப்போ நான் உபதேசம் பண்ணனா நான் கல்யாணம் பண்ண போகணும் ஆறு சௌருமா உபதேசம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ண போகிறாரு. காமனை எரிச்சு புட்டு ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறாரு. அப்புறம் தான் கல்யாணமே மன்மதனை எரிச்சு புட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணுறாரு. அதனால் அந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த கடைசியாக முடிவாக அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு சொல்கிறாரு, நன்னல வைந்தர்கள் ஞானபோதகம் சொன்னடை என்றது, ஞானபோதகம் சொன்னடை என்றது துயரம் நீங்கியே துயர நீங்க இந்நிலை மோனமோடு இருந்து, மோனம் என்பது ஞானபரம் புரியுதா, இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஊதினான். இப்படி மௌன நிலையிலிருந்து உண்ணுதல் என்ற தியானம், ரெண்டு சொல்லி என்னன்னா புரியுதா, உண்ணுதலேயன நந்தமை, உண்ணுதலேயன உணர ஓடினான். அதனாலே நம்மை தியானிப்பதுவே சிறந்த வழி என்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணி விட்டு அப்புறம் சாமி புறப்பட்டார். ஆகையினால் இப்படி கருத்தில் ஒரு இருத்தி மிக காரணம். அதுக்கு மேலே அவருடைய தம்பி, கடைசி தம்பியாக இருக்கிற முருகப்பெருமானுக்கு தோத்திரம் பண்ணுறார். விநாயகருக்கு மூணு தம்பி, விநாயகருக்கு மூணு தம்பி, அடுத்த தம்பி பைரவர், அடுத்த தம்பி வீரபுத்திரர், கடைசி தம்பி முருகன். அது வந்து திருத்தணி திருப்பவுடனே செனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணிப்பதையும் பெருமாளே என்பார் அருள்நாதர். ஏன்னா சின்ன பையன் முருகன் தான், சின்ன பையன்னா முருகன் தான் கூட சொன்னேன். சண்டேஸ்வரர் முருகன் துறையூர்ல அதில் சொன்னேன், ஷேயின்னா முருகன் தான், ஷேய் ஷேய் என்றால் குழந்தை, முருகனுக்கு ஷேய் உண்டு. அவர் வந்து படைகளோட வந்து சூரபன்மனை சங்காரம் பண்ண புறப்பட்டு வந்து செங்கலூருக்கு வந்த உடனே மாலை வேலையாச்சு. இந்த மணி ஆற்றங்கரையில் தங்கலாம்னு நினைச்சாரு. தேவர்களும் தங்கலாம், இது நல்ல இடம் ஜாமி அப்படின்னு அங்கெல்லாம் தேவர்கள்லாம், முருகனும் நல்ல இடமா இருக்குதுன்னாரா. அது சேய்க்கு நல்ல ஊராகையினாலே செய்யங்கலூர் உண்டு, சேய்க்காது செய் என்கின்ற முருகனுக்கு. அதை ஞானசம்பந்த தேவாரத்தில் கடைசியில் பாடுறாரு, திருக்கடைக்காப்புல, சேய் அடைந்த செய்யங்கலூரில் செல்வன சீர்பரவி. சேய் அடைந்த அங்கே இருக்கிற சிவலிங்கம் முருகப்பெருமான் தாபனத்தை தாபனம் பண்ணுறான், முருகப்பெருமான் பிரதிஷ்டம். சேய் அடைந்த செய்யங்கலூரில் செல்வன சீர்வரவி, தோய் அடைந்த வண்வயல் சூழ் தோணி உரத் தலைவன், சாயடைந்த ஞானமல்லு சம்பந்த நின்முறைகள், வாயடைந்து பாடவல்லால் வானுலகு ஆகுவது என்பது சம்பந்தன தேவாரம். ஆகையினாலே அப்படி சேயாகிய முருகப்பெருமானுக்கு தோத்திரம். முருகப்பெருமான் சின்ன பிள்ளை, ஒரு புலவர் என்ன பண்ணார், சின்னஞ்சிறு பிள்ளையில ஆரம்பித்தார் முருகனை, சின்னஞ்சிறு பிள்ளை அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து கடைசியாக என்னமா முடிக்கிறார் தெரியுமா, மாப்பிள்ளைன்னு முடிக்கிறார். சின்னஞ்சிறு பிள்ளையில ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கும்போது மாப்பிள்ளைங்கிறார். யாருக்கு மாப்பிள்ளைன்னா, குரத்திக்கு மாப்பிள்ளைங்க.
1: சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை, சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னல் மணி பிள்ளை, பூலோகம் எங்கும் புகழும் பிள்ளையே, சொன்னஞ்சுழல்கின்ற சூரனை கொன்ற சுக்கேசர் பிள்ளை, வண்ண கிளிப்பிள்ளை செஞ்சில் குரத்திக்கு மாப்பிள்ளையே, வண்ண கிளிப்பிள்ளை செஞ்சில் குரத்திக்கு மாப்பிள்ளையே.
0: அப்படி அப்படிலாம் சுவாமியே புலவர்கள் அனுபவிக்கிறார். அவங்க அனுபவிச்சவர்கள் இல்லாமல் நம்ம அனுபவிக்க வைக்கிறார். அவங்க அனுபவத்தோடய போயிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும். அதனாலே ஞான் பெற்ற இன்பம் பெருகைய வையும் என்று புலவர்கள் இப்படி பாடியிருக்கிறாருங்க. இதில் இந்த முருகனை பற்றி சொல்கிறாரு. இது ஒரு மாதிரி பாடம். இது எப்படின்னா, அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலைகள் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்கும் அருக்குருவாங்குருவை, திருமறைமா முனிவர் முனி தேவர்களும் தேவன் சிவனருஷேர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் புருமறையார் கடல் வீரர் வீரங்கையில் பூநீர் கொண்டோவாது போற்றுமடியார்கள் கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் களலினைகள் எம்ஜரத்தில் கருத்தில் வைப்பான். இந்த பாட்டு
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு இளையான்கொடி மாற நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இந்த பொய்யா எனவெல்லாம் போனால மெய்யான வரும், வெறுங்கேறிய பரிச்சயம் எப்படி ஆகும், ஒரு காலத்துலயும் ஆக மாட்டோம்.
5: பாத பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை,
4: அந்த பாதத்தையே பறிப்பார் போல கீரையே பறித்து கொண்டு இங்கதான் சேர்க்கலார். சேர்க்கலார் என்னையா செய்துட்டார், பெரிய பட்ட கவிஞர் இதெல்லாம் செய்தார். எங்கள் சேர்க்கலார் ஒன்றல்ல இரண்டல்ல பல அப்படி செய்தார். மனைவியார் கொடுமை தத்தம் மனமகிழ் கரிகளாய்ந்து புனர் இடை கழுவி, பாருங்க அந்த இடத்துல கீரை எப்படி சமையல் பண்ணணும்னா முதல்ல கீரையை தண்ணியில கழுவணும். ஏன், எப்படித்தான் கழுவி இருந்தாலும் கொஞ்சம் மண் இருக்கும். சிவ சிவ என்ன, ராத்திரி 12 மணிக்கு பக்குவம் ஆகுது, அதுல வேற ஒரு அரை உரை. கீரையை எப்படி சமைப்பது, பெண்களுக்கு இருக்கிற கலை. பூனாளியில் கழுவி நல்ல தண்ணியில கழுவிட்டு கொஞ்சம் மண் இருக்க கூடாதுன்னு. தக்க புனித பாத்திரத்து, அது வேற. தண்ணியில கழுவிட்டீங்க, வைக்கிற பாத்திரத்துல ஏகப்பட்ட அழுக்கிறது, கீமூல விளக்கினதா இருந்ததுன்னா கீமூல விளக்கி கீபியில பயன்படுத்தினா அதையும் கழுவி அடார. இதெல்லாம் சொல்லணுமா, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய், இவ்வளவு சொல்றார். இவ்வளவு சொல்ற பாத்திரத்தையும் கழுவிட்டு அதுல என்ன வேற, வினையினால் வேறு வேறு கரியமுதாக்கி. இதுக்கு எல்லாம் கோடி அல்ல சாமி, உலகமே கொடுத்தாலும் கைமாறாது. இந்த கீரை 11:30 மணிக்கு பறிச்சதுல இதுல ஒரு கறி வச்சா நல்லா இருக்குமா சாமி? சிவ சிவ, ஒரு கறி வச்ச பின் என்ன பண்ணுறது? அதுல கொஞ்சம் கூர்த்த முறையில கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கிறத கொஞ்சம் பொரியலா பண்ற மாதிரியும், கொஞ்சம் சின்னதா இருக்கிறத என்னன்னு கூட்டா வைக்கிறது. 6 காசுல கல்யாணம், அதுல ஒரு வான வேடிக்கை மாதிரி அதுல வேற. அது எப்படி சார் முடியும்னாரு, வினையினால் செய்த கை சாரது, கொடுத்து சிவந்த கரங்களுக்கு நீங்களே செய்து சிவந்த கரங்கள். உண்டினாறு வீதத்தில் ஆறுசு வைத்தீர் அத்தீனில் ஒப்பீலா, அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துளார். அப்படி செய்த கைசா நீ எப்படி வெறுங்கறிய போடுமா, ஒரு ஒரு கறி போடுமா? வினையினால் வேறு வேறு கறி அமுதாக்கி. இப்ப அந்த கைத்தரத்தை காட்டிங்க, உடனே அந்த அம்மாவுடைய கண்ணை காட்டினார் சேர்க்கிறார். ஒரே முடியல என்ன, கண்ண தண்ணி தார தாரையா வருது. எதுக்கு சுவாமி? அடாராடா, நீனை பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து. என்னன்னாரே, இந்த அடிவர் நமக்கு வாழ்வாங்கு வாழ்ந்த காலத்துல வந்திருந்தா எவ்வளவு காய்கறியோட போட்டுக்கலாம். நம்ம தீவனு இந்நேரத்துல வந்து வெறும் கீரை தானே போட வேண்டியிருக்கு நினைச்சு வந்து கண்ண தண்ணி வந்துட்டு. பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து, இந்த மாதிரி எல்லாம் பாட்டை படிச்சிட்டோம்னா நாம தொடவே மாட்டேன். நான் 21 கவிதை தொடரதில்ல சுவாமி, மன்னிக்கணே. பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று எல்லாம் செய்துட்டு, கணவனார் தம்மை நோக்கி கரிய அமுதான காட்டி. ஏதோ போங்க, அந்த வருங்க இன்னைக்கு எப்படியாவது உணவு தயாராயிட்டது, சாதம் காய்கறி, ஏது 2 கறி வச்சிருக்கிறேன். என்னங்க 2 கறியா வைக்கிறது, எவ்வளோ வச்சதுங்க, நீங்க கொண்டாந்து கொடுத்து வச்சிருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இதோ இதாவது. அப்படியா, அருமை அருமை, சரி சரி வா. இதெல்லாம் காட்டணும் ஒழிய முடியல. இணையிலாத வரை இந்த அமுது செய்விப்போம் என்ன. 2 பேரும் வர்றாங்க, யார அந்த பெரியவர் அழைக்கிறதுக்கு. உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றாலுற்றார். இது என்ன பண்ணுது, வெளியில தேச தூங்குற மாதிரி பாவனை பண்ணிருக்கு. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அப்பர் சுவாமிகள் அவருக்கு சாப்பிட வேண்டியதா, தூங்குறது வேண்டியதுன்னாரு. பாவனை தூங்குற மாதிரி இவர் போய் அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்தருள்க என்று. ஐயா பெரியவங்களே, ரொம்ப நேரம் காலம் தாழ்த்துட்டுது, எல்லாம் சமையல்லாம் உள்ள எல்லாம் ஆயிட்டு உணவுலாம் வந்து திருவமுது அருந்தனும் என்று கூப்பிடறான். கூப்பிட்டாந்தவரே, தொழும்பனார் உரைத்த போதில் ஜோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவி யாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். மகாபாவிகளா, இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டுங்கப்பா, இல்ல ஒன்னும் சமயங்கமையும் கூட கலக்கல, நல்ல பக்கா விருந்து மட்டுமே சொல்றது, பண்பாடு மட்டுமே தான் இருக்கு. ஜோதியா எழுந்தோன்னு சிவபெருமான காட்ட போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒன்னு சமயம் கலந்து கலந்து அடுத்த சமயத்தெல்லாம் ஒன்னும் இதெல்லாம் பண்ணல, அழகா காட்டலாமே இளையான்குடி மாறுமா. அப்படி எழுப்புறாருலாம் எழுப்புறோம், அப்படியே ஜோதியா இருக்கு. மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, அந்த மெஞ்ஞானமாகி இருக்கிறது அப்படியே ஒளியாக தோன்றி என்ன செய்ததாம், மாலையற்கரியநாதன் வடி ஒரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு தங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குடலால் தன்னோடு இடவாகனாய்த் தோன்றி. அப்படியே ஜோதி போனதுதான் தெரிஞ்சுதான். என்ன ஜோதியா இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, உடனே பார்த்தா தோருடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி அப்படி காட்சி அளித்தது மட்டுமல்ல ஒன்று சொன்னானாம். அன்பனி அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகை எய்தி இரு நிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருப்பீர். என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் வாங்கப்பா உடனர் சிவலோகத்தில் அவங்க தங்க வச்சு பெரிய 20 அடுக்கு 30 அடுக்கு மாடி கட்டி மாடி வீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு யார் தெரியுமா கடைநிலை ஊழியர் பியூன் யார் தெரியுமா குபேரனை வச்சுடுறேன். வாயில் காவலன் யாருனா குபேரன். என்ன குபேரா அப்படின்னா என்ன அடியன் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும். ஒரு அருமையான பசு நல்ல வேணும்னார். அப்படியே உடனே இன்னைக்கு எத்தனை பசு வேணும்னார் இல்ல 100 பசு. அப்படி மாதிரி எது வேண்டும் அதுக்கு குபேரனே உனக்கு பணியாளனாக செய்து இன்பமார்ந்து இருக்கார். ஏன் சாப்பாட்டுக்கு வந்தவர் அல்லர் அவர். அது போல சிறுத்தொன்றவுல சாப்பிட்டாரா பார்த்தீங்களா, சாப்பிட்டாரா பார்த்தீங்களா கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, அல்லது அவர் தனக்கு தெரியாத இந்த அடியவரை பத்தி நம்போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அடியவர் இவ்வளவு வருவையிலும் கூட தளர்ச்சியின்றி அந்த உணர்ச்சியோடு பக்தியோடு தானந்தம் தையலுமாயிருந்து உபசரிப்பார்கள் என்பதை காட்டவே இன்றி வேறு அன்று. ஆகவே அப்படி அவர்கள் எல்லாம் என்னென்ன பெருமானோடு தானும் தன் தையலும் தன்னுடைய மனைவி அவர்கள் கூட செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து அங்கேயே வீட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்யற கொஞ்சம் இன்னைக்கு நேரம் ஆயிட்டது. இருந்தாலும் என்ன செய்யறது, இப்படி எல்லாம் நாம் என்ன வேண்டும், நாட்டினுடைய பண்பாடு நாட்டினுடைய ஆன்மீகம் இந்த இரண்டும் தழைத்து செழிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு நூல் நம்முடைய பெரியவரான். அது அவருக்கென்றே வாய்த்த பல தனி இலச்சினைகளை வைத்து அழகாக காரணம் திருவள்ளுவர் உணர்வோடு பாடினார். இதையெல்லாம் நாம் என்ன வேண்டும் மகிழ வேண்டும்.
6: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனை ஆகிய திருவருட்பயன் சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாலித்துள்ளது. சென்ற முறை பார்த்து வந்த அதிகாரம் இன்புறு நிலை என்ற அதிகாரமாகும். இது திருவருட்பயனிலே 8வது அதிகாரமாக விளங்குகிறது. அதாவது அருளின் பெருமையை உணர்ந்து அந்த அருளை பெறுவதற்கான சாதனங்களிலே உழைப்புடன் நின்று உயிரானது அந்த திருவருளை உருவருளாக பெற்று பாச நீக்கம் பெற்று விளக்கம் பெறுகின்றது. இந்த கருத்துக்கள் தான் அருளது நிலை, அருளுரு நிலை, அறியும் நெறி, அதைத் தொடர்ந்து வரக்கூடிய உயிர் விளக்கம் போன்ற அதிகாரங்களிலே கூறப்பட்டன. இவ்வாறு பாச நீக்கம் பெற்ற அந்த உயிரானது தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று விளங்குதல் உயிர் விளக்கம் என்பது. அந்த நிலையிலே தன்னை மதித்து நிற்கின்ற தற்போதம் விளையக்கூடாது என்பதனை இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்திலே நன்கு வலியுறுத்தி அருளினார்கள். அப்படி விளக்கம் பெற்ற உயிர்தான் சுத்தியடைந்த உயிர், ஆன்ம சுத்தி என்ற நிலையினை எய்திய உயிர். ஆகவே உயிர் விளக்கத்தாலே ஆன்ம சுத்தி உணர்த்தப்பட்டது. பாசமாகிய நோய் நீங்கி சுத்தியுற்ற ஆன்மாவானது சிவபோகத்தை, சிவபோகமாகிய அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்குரியது. ஆகையினாலே அந்த சிவபோக பேரின்ப நிலையினை விளக்கிச் சொல்லும் முகமாக இன்புறு நிலை என்ற இந்த அதிகாரத்தை வைத்துள்ளார்கள் ஆசிரியர். இந்த அதிகாரத்தினை சொல்லும்பொழுது திருவருளின் வழி நின்று அருளாளன்றி தனக்கு அறிவும் செய்கையும் இல்லை. அதான் 11வது சூத்திரத்திலே மாபாடித்திலே அதைத்தான் மேற்கோள் காட்டுவார்கள். திருக்கலைச்சுப்படியார் பாடல் மிக அருமையாக சொல்கின்றது. சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், ஒன்றை அறிவதற்கும் செய்வதற்கும் வினை முதலாக இருப்பவன், சுதந்திரமான கர்த்தாவாக இருப்பவன் சிவபெருமான் ஒருவனே. சிவபெருமானை தவிர வேறு யாராலும் தானாக அறிய முடியாது, தானாக எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்று சைவன் நூல்கள் அறுதியிட்டுக் கூறுகின்றனர். ஏனென்றால் அந்த பரம்பொருளுக்குரிய இலக்கணம், பரம்பொருள் என்று பெயரளவிலே கடவுள் என்றும் இறைவன் என்றும் பெயரளவிலே சொல்லிக் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அல்ல இவையெல்லாம். அதற்கு இலக்கணம் கூற வேண்டும். பரம்பொருளுக்கு இலக்கணம் என்ன? தானாகவே அறிகின்ற சுதந்திர அறிவு, வரம்பில்லாத ஆற்றல், தானாகவே செயல்படுவது மட்டுமல்ல எந்த வரம்பும் இல்லாமல் எதனையும் செய்யக்கூடிய பேராற்றல் உடைமை, அதே சமயத்தில் பேரருள் உடைமை போன்ற இந்த சீரிய எண்குணங்களை கொண்ட ஒரே பரம்பொருள் சிவபெருமான். ஆகையினாலே அந்த சிவபெருமானை தவிர ஏனையவரெல்லாம் பாச தடை உடையவர்கள், அந்த பெருமான் அறிவித்தால் அன்றி எதனையும் அறிய மாட்டாதவர்கள் என்பதையெல்லாம் நன்கு உள்ளத்திலே கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் நாம் சிவபெருமானுக்கு நிகராக வேறையும் சொல்வதில்லை. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய மாட்சிமையை உணர்ந்து அவருடைய அருளால் தான் எல்லாம் நிகழ்கின்றன, நமக்கு தானாகவே அறிய முடியாது, ஆனால் நாம் அறிகின்றோமே என்றால் அது அவன் அருளால் அறிகின்றோம். ஆகவே அருளாலன்றி தனக்கு அறிவும் செய்கையும் இல்லை என்ற உணர்ச்சியிலே உரைத்து நிற்கின்ற அந்த பக்குவான்மாக்கள் தான் வீடு பேரை அடைவதற்கு உரியன. ஆகவே அந்த அருளினுடைய மேன்மையை உணர்ந்து அருளுக்கு தான் அடிமை என்று அடங்கக்கூடிய தன்மை வரும்பொழுது துன்பத்தை செய்கின்ற ஆணவ மனமானது ஒடுங்குகின்றது. அந்த ஆணவ மனம் ஒடுங்கவே திருவருள் மேலிடுகின்றது. அந்த திருவருளின் வழியிலே நிற்பவர்கள் பேரின்பத்தினை எய்துகின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்ட அந்த இன்புறு நிலை என்றதிலே சொல்லப்பட்ட இன்பத்தினை அவ்வாறு விளக்கினார்கள். அருளை அடங்கியிருந்தாலும் அருளானது சிவத்தோடு ஆன்மாவை சேர்க்கும். அந்த சிவத்தின் மூலமாகத்தான் ஆன்மாவுக்கு இன்பம் கிடைக்கும், குனியாகிய சிவத்தின் மூலமாகத்தான் இன்பம் கிடைக்கும் என்பதை பெரிதுமொழி அணியை வைத்து 2வது உடற்பாவிலே உணர்த்தினார்கள். 3வது உடற்பாவிலே அப்படி இன்பத்தை அருளக்கூடிய சிவபெருமான் தான் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க மாட்டார். அவர் முத்தான்மாக்களுக்கு தாம் அனுபவப் பொருளாக விளங்குவாரே ஒழிய தான் எந்த பிற பொருளையும் சார்ந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. அதுதான் இறைவனுடைய பெருநிலையே. அதுதான் எல்லோருக்கும் பேரின்பத்தை கொடுக்கின்றார், ஆனால் அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஏனென்றால் அனுபவம் என்ற ஒன்று தேவை என்றாலே அது ஒரு நிறைவின்மைதான். அந்த அனுபவம் இருந்தால்தான் முடியும். உயிர்களுக்கு கட்டாயம் முத்தி இன்பம், சிவ பேரின்பம். அதை விட்டு அவர்களுக்கு உயிர்களுக்கு ஒரு வழி இல்லை. அந்த சிவ பேரின்பத்தை அடைந்தால்தான் அந்த உயிர்களுக்கு நிரந்தரமான வாழ்வு கிடைக்கின்றது. உலக வாழ்வு நிரந்தரமான வாழ்வு அல்ல. நிரந்தரமான வாழ்வு சிவத்தை சார்ந்து சிவ பேரின்பத்திலே திளைத்திருப்பதுதான் அழியாத பெருவாழ்வு. உயிர்களுக்கு அது அவசியம்.
ஆனால் சிவபெருமானுக்கு எந்த அனுபவமும் அவசியமில்லை. அவர் இன்ப கணம் ஆகையினாலே அந்த இன்ப கணமாகிய சிவபெருமானுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்பதை கூறினார். அங்கு முத்தியிலே சிவமும் உயிரும் ஒன்றா இரண்டா என்று கேள்வி எழும்பொழுது தாழ்தலை என்ற இரண்டு சொற்கள் தம்முள் புணர்ந்து தாடலை என்று ஒரு சொல்லாக ஒற்றுமைப்பட்டு நிற்பது போல கலப்பினாலே சிவமும் உயிரும் இரண்டாக இல்லாமல் ஒன்றாகவே விளங்குகின்றன என்று கூறினார்கள். ஆனாலும் பொருள்தன்மையினாலே இரண்டாக உள்ளன, அதை எளிதாக நமக்கு தெளிவித்து விடுகின்றார்கள். முத்தி இன்பத்தை அருளும் பொருளாக சிவமும், அந்த முத்தி இன்பத்தை அவன் அருளாலே பெறுகின்ற பொருளாக ஆன்மாவும் விளங்குகின்றன. ஆகையினாலே பொருள்தன்மையினாலே அங்கு இரண்டு, கலப்பினாலே அந்த வேற்றுமை தோன்றாத வண்ணம் ஒற்றித்து நின்று ஒரு பொருள் போல விளங்குகின்றார்கள் சிவமும் முத்தான்மாவும் என்று சொல்லி அருமையாக உணர்த்தினார்கள். அடுத்த குரட்பாவில் அதே கருத்தை தான் வலியுறுத்தினார்கள் பார்த்தோம். அதற்கடுத்த குரட்பாவிலே ஆறாவது குரட்பாவிலே யாரெல்லாம் பிறவியை அற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அருளை உற்றவர்களும், அதாவது அருளை பொருந்தியவர்களும், அந்த அருளின் வாயிலாக சிவத்தை பெற்றவர்களும், அதாவது சிவப்பேர் என்று சொல்வார்களே அந்த சிவப்பேற்றினை அடைந்தவர்கள் தான் சிவத்தை பெற்றவர்கள். சிவப்பேற்றினை அடைந்தவர்களும் அவர்களுக்கு மீட்சி கிடையாது, ஆகவே அவர்கள் நிச்சயமாக மீள வந்து பிறக்க மாட்டார்கள். அது மட்டுமன்று சிவகுருநாதனிடம் சிவாகம உபதேசத்தை கேட்டு அதனை சிந்தித்திருப்பவர்களும் நிச்சயமாக தெளிதலை அடைவார்கள். தெளிந்துவிட்டால் நிட்டை கூடுவதற்கு இடையீடு இல்லை என்று சொல்வார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஆகவே அந்த நிட்டை கூடுதலாகிய சிவத்தை அவர்களும் பொருந்துவார்கள். ஆகையினாலே கேட்டல் சிந்தித்தல் நிலையில் உள்ளவர்களுக்கும் பிறவி இல்லை என்று இந்த குரட்பாவிலே அருமையாக கூறினார்கள். ஆகவே பேய்பிடி உண்டவன் எப்படி பேயின் வசத்திலே நிற்பானோ அதுபோல யாதொரு செயலும் சுதந்திரமான செயலும் அறிவும் தனக்கு இல்லை என்று அடங்கினால் அந்த சிந்தித்தல் நிலையில் உள்ளவர்களும் நிச்சயமாக தெளிதல் நிலைக்கு உயர்ந்து வீடு பேர் அடைவார்கள் என்று அடுத்த குரட்பாவிலே கூறினார்கள். அப்படி வீடு பேர் அடைந்தவர்கள் இந்த உலகத்திலே சிவன் முத்திரனாக வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வீடு பேரை இலக்காக கொண்டு அவர்கள் ஏற்றி வந்த சாதனங்களை எல்லாம் ஏற்றுவார்களா என்று சொன்னால் அந்த சாதனங்கள் எல்லாம் உறங்குவோனுடைய கைப்பொருள் தானாக நழுவி விடுவது போல இந்த சாதனங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கும், வழியை எதையும் நீக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தினை உணர்த்தினார்கள். இந்த முத்து இன்பத்தினை உலக இன்பங்கள் ஒரு இன்பத்தை சொல்வது போல சொல்லிவிட முடியாது, வேறு எதையாவது ஒரு இன்பத்தை உண்மையாக சொல்லி சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மற்ற எல்லா இன்பங்களும் அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று நிலைகளை உணர்வு, இந்த மூன்று உணர்ச்சிகளோடு தான் அனுபவிக்கப்படுகின்றன. நான் என்னுடைய அறிவால் இந்த பொருளை அறிகின்றேன், இந்த பொருளை அனுபவிக்கின்றேன் என்ற ஒரு உணர்ச்சியோடு தான் உலக இன்பங்கள் எல்லாம் நுகரப்படுகின்றன. ஆனால் சிவபேரின்பமோ இந்த அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், ஞாதிரு, ஞானம், நேயம் என்ற நிலையினை கடந்து நுகரப்படும் பேரின்பம் ஆகினாலே இதனை நாம் எடுத்துச் சொல்ல முடியாது என்று ஒன்பதாவது உரட்பாவிலே தெரிவித்த ஆசிரியர் பத்தாவது உரட்பாவிலே தெரிவிக்கின்றார். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மேலே ஒன்பதாவது குரட்பாவிலே கூறினார்களே, உரைக்கெல்லாம் எட்டாத வாக்கு மனம் கடந்த அந்த பேரின்பம் இருக்கின்றதே, அந்த பேரின்பமே எனக்கு வேண்டும், இப்பொழுதே வேண்டும், கிடைக்குமா என்று ஒருவர் கேட்டால் அதற்கு விடைபூறும் முகமாக இந்த குரட்பாவினை அருளியுள்ளார்கள். கிடைக்கும் என்றே சொல்லிவிடுகின்றார்கள் நம்முடைய ஆசிரியர். இன்பில் இனிதென்றே இன்பில் இனிதென்றல், இன்பில் இனிதென்றல், இன்றுண்டேல் இன்றுண்டாம் என்று சொல்கின்றார். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் தலைசிறந்த இன்பம் அந்த முத்தி பேரின்பம். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் சிறந்த இன்பமாகிய அந்த பேரின்பமாவது இன்று உண்டேல், இன்று உண்டா என்று கேட்டால் இன்று உண்டா, இன்றே கிடைக்குமா. ஆனால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், அன்பு நிலையே அது. அந்த முத்தி பெறுகின்ற ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே நம்முடைய நாயன்மார்கள், நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் போன்ற அருளாளர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பு சிவபெருமான் மீது இருந்ததோ அந்த அன்பு இன்று நம்மிடம் இருக்குமானால் இன்றே நமக்கும் அந்த முத்தி பேரின்பம் கிட்டும் என்று சொல்லி இந்த குரட்பாவினை அருள்கின்றார் ஆசிரியர். ஆகையினாலே இதன் மூலம் உணர்த்தப்படுவது என்னவென்றால் அன்பர்கள் சிவஞானிகளுக்கெல்லாம் இன்னொரு பேர் அன்பர்கள், அன்பரோடு மரியி என்று பனிரெண்டாம் சூத்திரத்தில் கூறினார்கள். அந்த இடத்துல அன்பர் என்றது சிவஞானிகள் என்றே மாதவ சிவஞானிகள் விளக்கம் கூறினார்கள். அந்த அன்பர்களாகிய சிவஞானிகள் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பேரன்பினை எம்பெருமான் மீது வைத்திருப்பார்கள்.
அந்த பேரன்பு அவர்களிடம் இருக்க போய் தான் அந்த பேரின்பத்துக்கு அவர்கள் உரியவர்களாக ஆக முடிந்தது. அந்த குரட்கருத்தை தான் மீள நமக்கு உணர்த்துகின்றார்கள். முன்பு உதரதேவத்தில் சொன்னார்களே, சலமிதன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிதன் என்ற அப்பர் பெருமானுடைய அந்த கருத்தினை அடியொற்றி குரட்பா சொன்னார்களே, அந்த குரட்பாவிலே சலமிலன் பேர் சங்கரன் என்று சொல்வார்கள். நலமிலன் நன்னார்க்கு நட்டார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் என்று சொன்னார்கள். அது ஏனென்றால் எம்பெருமான் சில ஆன்மாக்களுக்கு மட்டும் உத்தி கொடுக்கின்றாரே, அந்த பேரின்பத்தினை வழங்குகின்றாரே, நமக்கு அந்த பேரின்பத்தை வழங்கவில்லையே என்று நாம் கருதினால் அவர் ஓரவஞ்சனையோடு அவ்வாறு செய்யவில்லை. முத்தி அடைந்திருக்கின்றார்கள் அல்லவா, அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த பேரன்பு நம்மிடமும் இருந்ததென்றால், சிவபெருமான் மீது அந்த அன்பு இருந்ததென்றால் சிவபெருமான் அந்த முத்தி பேரின்பத்தை நமக்கு அருடுவார். ஏன்னா அது அன்பினால்தான் அது அந்த இன்பத்தை பெற முடியும். அன்பின்றி அந்த இன்பத்தை பெற முடியாது. எம்பெருமான் ஒருவனே எனக்கு வேண்டும் என்ற அந்த பேரன்பு திருவாசகத்திலே சொல்லியிருக்கின்றார்களே, குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தவந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று, வேறொன்றும் வேண்டாம் சிவமே வேண்டும் என்று கசிந்து உருகக்கூடிய அன்பினோடு அன்பனும் ஆறு கரையது குரல நன்புடன் ஒன்றி நாதவென்று அரற்றி என்றெல்லாம் அந்த உள்ளத்து அன்பையும் அதன் காரணமாக புறத்தே காணப்படும் மெய்ப்பாடுகளையும் அருமையாக எடுத்துரைத்து அந்த அன்பு நிலையினை நமக்கு அருந்தமிழிலே பகிர்ந்துள்ளார்களே நம்முடைய மணிவாசக பெருமான். அப்பர் பெருமானும் சொல்லும் பொழுது, துன்பிலா அடியார் கூடி தொழுதெழுது ஆடி பாடும் அன்பலார் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று சொல்வார்கள். எதையுமே ஒரு பொருளாக எம்பெருமான் மதிக்க மாட்டான். நாம எந்தெந்த பொருள் எல்லாமோ மதிக்கின்றோம், இந்த உலகத்து பொருளை எதையுமே அவர் மதிக்க மாட்டார். ஒரு பொருளாக மதிக்குமானால் அவர் தெரியும், அது அவருடைய சங்கல்பத்தின் வழி தோன்றியது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் நிலை பெறும். சிவசங்கல்பத்தினாலே அது ஒடுங்கி போகும், ஒடுங்கி போகும் சங்கார காலத்திலே அது ஒடுங்கி போய்விடும், அவ்வளவுதான் அந்த பொருள்கள்லாம். ஆகவே அவற்றையெல்லாம் எம்பெருமான் ஒரு பொருளாக கொள்ளவில்லை. எம்பெருமான் எதைத்தான் பொருளாக மதிக்கின்றான்? நாம் பொருளாக பல பொருட்செல்வங்களை மதிக்கின்றோம், உலக செல்வங்களை. ஆனால் எம்பெருமான் எதனை பொருளாக மதிக்கின்றார் என்று சொன்னால், மெய்யடியார்கள் வைத்துள்ளார்களே அந்த அன்பு, அந்த அன்பைத்தான் பொருளாக மதிக்கின்றார் சிவபெருமான் என்ற கருத்தினை அப்பர் பெருமான் அந்த திருவையாற்று பதிகத்திலே சொல்கின்றார்கள். நான்காம் திருமுறையிலே துன்பிலா அடியார் கூடி, அதாவது அவர்களுக்கு பற்று இல்லை, எனவே துன்பமும் இல்லை, உலகப்பற்றவர்களுக்கு இல்லை, துன்பமும் இல்லை, அப்படிப்பட்ட துன்பம் இல்லாத அடியார்கள் அவர்கள் ஞானிகள், இருவினை ஒப்பு வந்தவர்கள், இன்ப துன்பங்களை சமமாக கருதி இரண்டையுமே புறந்தள்ளி விடுபவர்கள், அதான் துன்பிலா அடியார் என்று சொன்னார் ஞானிகள் என்பது அங்கு பெறப்பட்டது. துன்பிலா அடியார் கூடி, அந்த அடியார்கள் பலரும் ஒருங்கு கூடி அன்பரோடு மரியன் சொன்ன மாதிரி, இந்த அடியார்கள் ஒருவருக்கொருவர் இணக்கம் கொண்டு பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன்னு சொன்ன மாதிரி, அந்த அடியார்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தொழுது அழுது ஆடி பாடுகின்றார்கள். அந்த தொழுதல் அழுதல் ஆடுதல் பாடுதல் எல்லாம் என்ன? அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த அன்பு இருக்கின்றதே, அதை தவிர எம்பெருமானுக்கு வேறு பொருள் என்று எதுவும் இல்லை என்றார். துன்பிலா அடியார் கூடி தொழுதழுது ஆடி பாடும் அன்பலார் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரனாக்கு என்று சொன்னார்களே. ஆகவே அந்த அன்பினை, அடியார்களுடைய அன்பினையே பொருளாக எம்பெருமான் மதிப்பதனால் அந்த அன்பு உள்ளவர்களுக்கு தன்னையே அனுபவ பொருளாக சிறந்த போகமாக வழங்குகின்றார். இன்ப கணமாகி அவர் தன்னை வழங்குகின்றார், தந்தது உன் தன்னை என்றார். ஆகையினாலே அந்த அன்பு நம்மிடம் இருக்கும் என்றால், அந்த பேரன்பு மெய்யன்பு நம்மிடம் இருக்கும் என்றால், இன்றே அந்த அன்பு இருக்கும் என்றால், இன்றே அந்த முத்தி இன்பம் நமக்கு கிட்டும். அன்பு இன்று உண்டா? இன்று உண்டேன். முத்தி இன்பம் இன்று உண்டா என்று சொன்னார். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் இனிது என்றல் என்று சொல்லப்படுகின்ற அந்த முத்தி இன்பம் இன்றுண்டேல், அன்பு இன்று உண்டேல் இன்றுண்டா, அந்த முத்தி இன்பம் இன்று உண்டா. ஏனென்றால் அன்பு நிலையே அது, அந்த பேரின்பமாவது அந்த இன்புறு நிலை என்று சொல்கின்றோமே, அந்த இன்புறு நிலை அந்த அதிகார தலைப்பு அதான இன்புறு நிலை என்ற அந்த முத்தி இன்ப அனுபவமானது அன்பு நிலைதான். அன்பர்களால் அனுபவிக்கத்தக்க நிலையாக இருப்பதனாலே அந்த அன்பு உண்டு என்றால் அந்த முத்தி இன்பம் உண்டு என்று அருமையாக சொன்னார்கள். ஆகையினாலே அப்போ அந்த அப்ப நமக்கு முத்தி இன்பம் உடனே இன்றே வேண்டும் நினைக்கின்றோம். அந்த அன்பு இன்றே இருந்தால் முத்தி இன்பம் கிடைக்கும்னு
சொல்லும்போது இன்று அன்பு, அந்த அன்பு இன்றே தோன்றிவிட்டால் இன்றே அந்த முத்தி இன்பம் கிடைத்துவிடும் என்று சொல்லும்பொழுது அப்ப நமக்கு தெரியுது அது அரிது என்று தெரிகின்றது. முத்தி இன்பத்தின் அருமைப்பாடு அப்பதான் தெரிகின்றது. இப்ப அந்த அன்பு நமக்கு வரவில்லையே, ஒரு சமயத்திலே நமக்கு அன்பு வருகின்றது, ஆனால் அந்த அன்பு நிலைத்து நிற்பது அரிதாக உள்ளதே. ஏன்னா மனத்தினுடைய தன்மை அப்படி, மனமானது அது ஒரு ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு தாவி செல்லக்கூடியது, பற்று வெகு விதமாகி ஒன்று விட்டு ஒன்றனை பற்றி உள்ள கிருமி போல பால் சிந்தை பெற்ற நான் வெளியாக என்று சொல்லி நம்முடைய தாய்மாண்டிகள் குறிப்பிடுவார். ஒன்று விட்டு ஒன்று பற்றி உழல்கின்ற கிருமி போல, இந்த கிருமிகளாகிய சில பூச்சிகள் அப்படி ஒன்றிலிருந்து இன்னொனுக்கு தாவர மாதிரி தாவி உழல்கின்றது. அப்படிப்பட்ட நான் வெளியாக நின் அருள் பகர்ந்து மறியேன் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த பற்று இருக்கின்றதே, ஒன்றை விட்டு ஒன்று பற்றி கொண்டு தெரிதல் அது மனத்தினுடைய தன்மையாக இருக்கின்றது. ஆகவே அப்படி சிவசிந்தனையை விட்டு இன்னொன்றுக்கு இந்த மனமானது தாவிவிட்டால் அது சிவசிந்தனையை மறந்து விடுகின்றது. அப்படி மறக்கக்கூடியதுதான் மனம் என்பதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உடன்படுகின்றார். ஆனால் அந்த மனத்தினை நாம் மாற்றி ஆக வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அந்த மறக்கக்கூடிய மனத்தினை மறக்கக்கூடாது, சிவசிந்தனையை விடக்கூடாது என்று வற்புறுத்தி அதை சிவநிலையிலே நிறுத்த வேண்டும். உயிரோ மனம், மனத்தின் வழி செல்லக்கூடியது, பொறிகளின் வழி செல்லக்கூடியது, அதான் உயிருக்கும் பிடித்தமாக இருக்கின்றது. ஆனால் உயிரை வற்புறுத்தி அதனை சிவநதியில்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே வற்புறுத்தி மனத்தை சிவநதியிலே செலுத்த வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி திறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கோடு வந்துமை ஏத்தும் பணியடியோம் சிறப்பிடி தீவினை தீண்ட பெறாதிரு நீரகண்டம் என்று அவர்கள் ஆணையிட்டு அருள்கின்றார்கள். ஆகையினாலே அப்படி மனத்தினை நாம் வந்து சிவசிந்தனையில் மறவாமல் நிலைநிறுத்துவதும் நம்முடைய ஆன்மாவாகிய நம்மையே வற்புறுத்தி சிவநெறியிலே நிலைபெறுத்துவதும் உடனடியாக கைகூடிவிடக்கூடியவை அல்ல, படிமுறையில் கைகூடக்கூடியது, அன்பர்களோடு அடியார்களோடு சேர்கின்ற அந்த பழக்கத்தினாலே வரக்கூடியது. சேர்ந்து அந்த வழிபாடுகளை புற வழிபாடு அக வழிபாடு என்று படிமுறையில் இயற்றித்தான் பேரன்பை பெருக்கி முத்தி பெற முடியும் என்றெல்லாம் நாம் அந்த அன்பு என்ற ஒரு கருத்து வரும்போதுதான் அப்ப முத்தி ஏன் நமக்கு அரிதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சிவபெருமானின் மீது அன்பு வைப்பது, மற்றவற்றின் மீது உள்ள பற்றை விட்டு விட்டு சிவபெருமான் மீது அன்பு வைப்பது, அதுதான் இங்க எல்லாரும் சைவத்தில் ஒரு மனதாக சொல்வது. அதுதான் அது அரிது. ஆகவே மற்ற பற்றுகள் நீங்குவது அரிது. அந்த பற்றுகள் நீங்கினால்தான் சிவபெருமான் மீது முழுமையாக பேரன்பு வரும், அப்பொழுதுதான் வீடு பேர் கிடைக்கும் என்ற உண்மையைத்தான் இந்த குரட்பாவின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த எட்டாம் அதிகாரமாகிய இன்புறு நிலை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்து கொண்டு இனி ஒன்பதாம் அதிகாரமாகிய ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்தை குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம். ஐந்தெழுத்து அருள்நிலை, அதாவது ஐவகைப்பட்ட திருவெழுத்தாகிய அருளினது முறைமை. ஐந்தெழுத்தாகிய அருளின் நிலை, ஐந்தெழுத்து நிலை என்று கூட ஆசிரியர் தலைப்பு வைக்கவில்லை, ஐந்தெழுத்து அருள்நிலை என்று வைத்தார்கள். அப்போ ஐந்தெழுத்தையே அருள் என்று குறிப்பிடுகின்றார்கள். நிரம்பலி தேசியருடைய உரை அவ்வாறு கூறுகின்றது. ஐந்தெழுத்தாகிய அருள் பாருங்க, நான்காம் அதிகாரத்தில் அருளது நிலை என்று தலைப்பு கொடுத்திருந்தார். அருளது நிலை, அதிலே சிவபெருமானுடைய திருவுருளை பற்றி விளக்கினார்கள். இங்க என்ன சொன்னார்கள், ஐந்தெழுத்து அருள் நிலை என்று சொல்கின்றார்கள். அப்போ முன்னால சொன்னது சிவபெருமானுடைய காதான்மிய சக்தியாகிய திருவருள், இங்க சொல்வது ஐந்தெழுத்து மந்திரம். இந்த அதிகாரத்தில் பத்து பாடல்களையும் ஐந்தெழுத்து மந்திரத்தை தான் சிறப்பித்து சொல்கின்றார்கள். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையும் என்ன சொன்னார்கள், அருள் என்று சொன்னார்கள். அதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டியது. ஐந்தெழுத்தையும் அருள் என்றே சொன்னார்கள். ஏனென்றால் ஐந்தெழுத்திற்கும் திருவருளுக்கும் நாம் வேற்றுமை பார்க்கக்கூடாது. ஐந்தெழுத்தே நமக்கு திருவருளை வழங்கும். முத்தி எப்போது கிடைக்கும், திருவருளால் கிடைக்கும். அந்த திருவருள் ஞானாசிரியின் மூலமாக குருவருளாக வரும். ஞானாசிரியனை பெற வேண்டும் என்றால் சரியக்கிரயோகங்களை நாம் ஏற்ற வேண்டும். சரியக்கிரயோகங்களை ஏற்ற வேண்டும் என்றால் தீக்கை பெற வேண்டும். தீக்கை வெற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், ஐந்தெழுத்தை சிந்திக்க வேண்டும். கடைசியில் பார்த்து அங்கதான் முடியும். அப்ப அந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால்
சைவத்துக்குள்ளே ஒருவன் நுழைகின்றான் என்றால் நுழைவு தீக்கை பெற வேண்டும், அது சமய தீக்கை. அந்த நுழைவு தீக்கையாக சமய தீக்கையிலும் ஐந்தெழுத்து சிந்தனையே. சைவத்திலே அடியெடுத்து வைப்பவருக்கும் அஞ்செழுத்தே துணை. அது மேன்மேலும் வளர்ந்து கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை இயற்றுவோரும் ஐந்தெழுத்தை சிந்திக்கின்றார்கள். அந்த சரியக்கிரியவங்களை எல்லாம் நிறைவு செய்து ஞான நிலை அடையும் பொழுதும், அந்த ஞான நெறியிலே பழகும் போதும், ஞான நெறியினை பழகும் போதும் அஞ்செழுத்தே சிந்திக்கின்றார்கள். அதான் ஒன்பதாம் சூத்திரம் சொல்கின்ற அஞ்செழுத்து, அதுதான் விதி என்னும் அஞ்செழுத்தே. இந்த அஞ்செழுத்து என்ன? ஞான சாதம், ஞான வழிபாடு. அதான் முத்தியை மிகவும் நெருங்கிவிட்டார்கள், ஞான நெறியில் வழிபடுகின்றார்கள், வழிபட்டு முத்தியே பெறப்போகின்றார்கள். அப்படி ஞான நெறியிலே பயின்று முத்தி அடையத்தக்க நிலையிலே இருக்கும் பொழுதும் அஞ்செழுத்துதான். அந்த முத்தியை அடைந்த பிறகு இங்கே சீவன் முத்தராக இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் அஞ்செழுத்து சிந்தனை அவசியம். ஆக ஒரு இலக்கை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கின்ற அந்த நுழைவு தீக்கை பெறுவதிலும் அஞ்செழுத்து சிந்தனை தான். முடிவான இலக்கை எய்தி சீவன் முத்தராக விளங்கிய பிறகும் அஞ்செழுத்தே துணையாக இருக்கின்றது என்றால் அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை நம்மால் எடுத்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அஞ்செழுத்து தான். இடைப்பட்ட நிலைகளும் கிரியை யோகம், கிரியாகிய சிவபூசையிலும் யோகமாகிய அகப்பூசையிலும் பின்னால ஞான நிலையில் நின்று செய்யக்கூடிய அந்தரியாக பூசையிலும் எல்லாவற்றிலும் அஞ்செழுத்து. முடிந்த சிவப்பேறு பெற்று சிவன் முத்தராக திகழும் போதும் அஞ்செழுத்து சிந்தனை. ஆகவே அந்த அஞ்செழுத்தை அருள் என்று கூறினார்கள் என்றால் அந்த அஞ்செழுத்து தான் நம்மை அருளோடு சேர்ப்பிப்பது என்பதிலே ஐயப்பாடே கிடையாது. அதான் அருளை சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் அஞ்செழுத்தை சொல்வார்கள். கோத்திரங்களை பார்த்தால் அவருக்கு தெரியும், கோத்திரமும் சாத்திரமும் ஒரே கருத்து தான், முரண்பாடு கிடையாது. முரண்பாடு தோன்றினால் நமக்கு நம்முடைய தவக்குறைவால் தோன்றுகின்றது. தக்கவர்களை அணுகி அந்த முரண்பாட்டை நாம் தான் களைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு உரை அளவை தான் மிகவும் பிரதானமானது, ஆகம அளவை. நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்றன என்பதனாலே மட்டுமே நாம் உடன்படலாம். ஆனால் நமக்கு தோன்றுகின்ற ஐயங்களை களைவதற்குத்தான் அனுமான அளவை வைத்திருக்கின்றார்கள். இந்த செய்தி மாபாடியத்திலே மாதவ சிவஞானிகள் கூறுவது. ஆகையினாலே போத்திரங்களை நாம் கண்ணுற்ற

0: மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்ற அரிய நூல் ஒன்றினை செய்துள்ளார்கள். பதிகம் 10 பாடல்கள் தான். ஆனால் அந்த 10 பாடல்களிலே ஒவ்வொரு பாடலும் சைவ சித்தாந்தம் பயில்வோருக்கும் பயின்று ஒரு பெருநிலையினை அடைந்தோருக்கும் எல்லோருக்கும் மிக மிக இன்பம் செய்வதாக அமைந்துள்ளது. மிகச்சிறந்த நூலாகும். அந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே ஒரு பாடலிலே அவர்கள் சொல்வார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கீழான நிலையிலே அடியேன் இருந்து வருகின்றேன், நீதான் உய்யக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து, முன்னை மலம், முன்னை என்பதுக்கு அனாதிய குடி, அனாதி மலமாகிய ஆணவ மலம், அது பேய், அதன் வசத்தில் தான் நம்ம வச்சிருக்கோம். முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி அரவு சுற்றி, இருவினையாகிய இரண்டு முதிர்ந்த அரவுகள் சுற்றி வளைத்துக் கொண்டன. முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி அரவு சுற்றி, முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்தவிழ்த்த. அதாவது ஒரு கடல்ல விழுந்தவன் அதிலிருந்து கரையறான்னு நினைச்சா அதுல ஒரு சுழி ஏற்பட்டது என்றால் அந்த சுழி மேலும் மேலும் அந்த கடலுக்குள்ளேயே அவனை தள்ளிவிடும். அதுபோல பிறவியிலிருந்து கரையேற வேண்டும் நினைச்சா ஏதாவது ஒரு ஆசை, உலகத்தில் உள்ள எந்த பொருள் மீதாவது ஒரு ஆசை வந்து மீண்டும் நம்மை பிறவியிலே தள்ளிவிட்டுவிடும். எனவே முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அமிழ்த்த, மின்னணைய மாதரனும் மகரமியின் ஒருபுறம் விழுங்க, ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்து வந்து எங்கனும் இழுக்க, நான் வீணிலே நைவதானேன். இப்படி இந்த பிறவி கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டு இரு வினைகளாகிய அறவத்தினாலே சுற்றப்பட்டு ஐம்பொறிகளாகிய சுறாமீன்கள் ஒவ்வொரு பக்கம் என்னை இழுக்கவும் அல்லல் படுகின்றேன். ஆனால் எனக்கும் ஒரு அடைக்கலம் உள்ளது, அந்த ஒரே ஒரு அடைக்கலம் தான் அவனுடைய திருவடிதான் என்று சிவசக்தியினை போற்றுகின்றார்கள். பொன்னணைய நின் அடி தாமரை தலமலால் புகலிடம் பிரிது காணேன், உன்னுடைய பொன் போன்ற தாமரை திருவடிகளை தவிர வேறு புகலிடம் அடியனுக்கு இல்லை என்று சொல்லி பிறவிக்கடலில் இருந்து கடப்பதற்கு ஒரு தெப்பமாக உதவுவது இறைவனுடைய திருவடி என்று இங்கே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். நம்முடைய சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள், மணிவாசக பெருமான் அருளி செய்த ஒரு பாட்டை அடிவற்றித்தான் இந்த பாட்டை அருளி செய்தார் என்பது நாம் உணர முடியும். திருவாசகத்திலே தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து, பவ்வம் என்றால் கடல் தான், பிறவிய கடல் என்றே கூறுகின்றது திருவாசகம். இதை அடிவற்றித்தான் சிவஞான சுவாமிகளும் பாடி எழுதினார்கள். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு, பெரும்பிறவியாகிய கடலுக்குள்ளே அடியேன் மாட்டிக்கொண்டு எவ்வ தடந்திரையால், துன்பமாகிய பெரிய அலையினாலே நான் அடிக்கப்பட்டு பற்றொன்றின்றி வேறு அந்த அலை அங்கெங்கும் துன்ப அலைகள் என்னை அடிக்கின்றன, வீசி எரிகின்றன, எனக்கு பற்றுக்கோடே இல்லை. கனியநேர் துவர்வாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, பெண்களாகிய வலிய காற்றாலே கலக்கப்பட்டு காமமாகிய சுறாமியினுடைய வாயிலே சிக்கிக்கொண்டு இருக்கின்ற எனக்கு ஒரே புனையாக தெப்பமாக உதவுவது எது என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்துதான் எனக்கு அங்கு புனையாக உதவுகின்றது. அந்த பிறவி கடலிலே பற்றாகிய உலகப்பற்றாகிய சுறாவினுடைய வாயிலே சிக்கி தவிக்கின்ற எனக்கு.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 13.
1: பொழிப்புரைய வாசிக்கங்க.
2: பொழிப்புரைய வாசி.
1: மண் பொன்னிறம் உடையது, நீர் வெண்ணிறம் உடையது.

0: பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறம் உடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர்.
1: நான் நினைக்கிறது ஒன்று, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையதுன்றார்களே, அது இந்த தொலைக்காட்சிகளிலே கடும் புயல்களை மேற்கு நாடுகளிலே காட்டுகிறார்கள். அது காற்றே உருவம் காட்டும், அது சுழற சுழல்லே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல இடங்களில். இந்த இந்த என்ன டிஸ்கவரியோ அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுகிற பொழுது காட்டுறார்கள், ஒரு அதனுடைய கருமை நிறம் காட்சிக்கே வருவது போல தோன்றும். அப்ப அதுகளெல்லாம் ஒன்று ரெண்டு நாம உணர்கிற பொழுது மற்றவையும் சரியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காற்று கருமை நிறம்.
0: இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் முதலிய பூதங்களை உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம்.
1: இதை நீங்கள் இன்னும் தெளிவாக வரும் என்றால் யாரும் முறைப்படியாக படித்த அந்தணர்களிடமும் கேட்கலாம். அதாவது பூதங்களினுடைய பீட்ட எழுத்துக்கள் என்ன என்று கேட்டால் அவர்கள் மந்திரங்களிலே அதை பிரயோகிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள். பீட எழுத்து என்பது என்ன என்பதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். பீட எழுத்து என்று சொல்கிறோமே, வித்தெழுத்து என்று தமிழிலே அதை சொல்வார்கள். பஞ்சபூதங்களுக்குமான பீஜ எழுத்து, அதைத்தான் தமிழிலே இல்லை நம்முடைய மந்திர முறையிலே பீஜ மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. பீஜம் என்றால் விதை, உங்களுக்கு தெரியும். இந்த பீஜ மந்திரம் என்ற அந்த ஓசை என்றால் இந்த இந்த இந்த பூதத்துக்கு இன்ன பீஜம் பீஜ அச்சரம் என்று பீஜ அச்சரம் என்று சொல்கிறார்களே, அது எப்படி வந்தது என்று கேட்டால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அணுக்களினுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும், அது அசைந்து கொண்டே இருக்கும். அணுக்கள் அசைந்து கொண்டிருப்பதால் தான் பொருள்கள் நம் காட்சிக்கு வருகின்றன. ஏதோ விதமான காட்சிக்கு, ஐம்புலன்ல ஏதோ ஒரு காட்சிக்கு ஒரு பொருள் வருகிறது என்றால் அந்த அந்த அந்த பொருளினுடைய அணு அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். அசைந்து கொண்டிருந்தால் தான் அந்த காட்சி வருகிறது. இப்ப நான் கண்ணாலே இதுல ஒரு ஐந்து பொருள் பார்க்கிறேன். ஐந்துக்கும் வேறு வேறு நிறம், ஒன்று பச்சையாக இருக்கிறது, ஒன்று வெள்ளியாக இருக்கிறது, ஒன்று மஞ்சளாக இருக்கிறது. நான் என்னுடைய மேசையில இருக்கிற பொருளை சொல்கிறேன். இந்த நிற வேறுபாடுகள் எப்படி வந்தது என்று கேட்டால் அந்தந்த பொருட்களினுடைய அணு அசைவாலே தான் அந்த நிறம் வருகிறது என்பது நம்முடைய பெரியவர்களுடைய முடிவு. அந்த அணுக்கள் அசைகிறபடியால் அந்த அணு அசைவுகளினுடைய சேர்க்கை தான் எங்களுக்கு குறித்த ஒரு பொருளாக அந்த பொருளை காட்டுகிறது. அணு மட்டும் அசையாமல் நின்றால் அந்த பொருள் எங்களுக்கு வெளிப்படையாக தோற்றாது. இது ஒரு நிலை. இப்ப இது இதை நாம் ஒத்துக்கொண்டோம் என்றால் அடுத்த கேள்வி வருகிறது, எந்த ஒரு பொருளும் அசைகிற பொழுது அதுல இருந்து ஒரு சப்தம் பிறக்கும், அது தவிர்க்க முடியாது, ஒரு அதிர்வு பிறக்கும். ஒரு பொருள் அசைந்தால் அதுல இருந்து ஒரு ஒரு சப்தமோ அல்லது ஒரு அதிர்வோ பிறக்கும். ஒவ்வொரு அணுவும் அசைகிறது என்று படிக்கிறோம். அணுக்களினுடைய இயல்பே அசைவது, அதனால் தான் பொருள்கள் வேறுபட்டு தோன்றுகின்றன என்று படிக்கிறோம். இப்போ ஒரு அணு அசைகிறது என்றால் அந்த அணுவில இருந்து ஒரு சப்தம் வந்தாக வேணும். அந்த அசைவினுடைய சப்தத்தை தான் நாங்கள் பீஜ மந்திரம் என்று சொல்றோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளும். ஒரு பஞ்சபூதங்களினுடைய ஏதாவது, இப்ப நாங்கள் படித்ததை வைத்து சொல்வதனால் ஏதாவது ஒரு பூதத்தினுடைய பீஜ மந்திரம் என்று சொல்வது அந்த பூதத்தினுடைய அணு அசைவினுடைய சப்தம். இதிலே நீங்கள் இன்னும் நுட்பமாக விளங்க முடியும், நீங்கள் இன்னும் நுட்பமாக விளங்க முடியும் என்னவென்றால், ஒரு அணு அசைய ஒரு சப்தம் வருகிறது, அந்த சப்தத்தை தான் பீஜ மந்திரம் என்கிறோம். இதை மறுதலையாக்கி நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த சப்தத்தை நீங்கள் சொன்னால் அந்த அணு அசைவை உண்டாக்க முடியும். அந்த சப்தத்தை சரியான முறையிலே நீங்கள் உச்சரித்தால் என்றால் அணுவினுடைய அசைவுதான் பீஜ மந்திரமாக இருக்கிறது. பீஜ மந்திரத்தை உச்சரிப்பீர்களே ஆனால் அந்த அணுவை அசைக்க பண்ண முடியும். அதனாலேதான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் திருக்குறளிலே, நீங்கள் படித்த அது இன்னும் அந்த பகுதிக்கு வரையிலே, பெரியாரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரம். ஒரு அரசன் தனக்கு துணையாக பெரியவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பதிலே பரிமளகர் விளக்கம் சொல்கிறார். அந்த பெரியார் என்பவர்கள் யார் என்றால் இரண்டு பேரை சொல்கிறார். ஒன்று அமைச்சர்கள், மற்றது புரோகிதர்கள் என்று ரெண்டு பேரை சொல்வார். அமைச்சர்களுடைய வேலை புறத்திலே இருந்து வரக்கூடிய புகைகள் பற்றி முன்னமே அறிந்து அதை காவல் செய்தது அமைச்சர்களுடைய வேலை. புரோகிதர்களுக்கு என்ன வேலை? இப்பவும் அது இருக்கிறது. இப்பவும் அரசியலே நாங்கள் அமைச்சர்களை வைத்து இதுகளை பாதுகாத்துக் கொள்கிறோம். அமைச்சன் தான் இதை அரசனுக்கு சொல்ல வேண்டும், இன்னது இன்னது இப்படி வருகிறது, இப்படி வருகிறது, இந்த படை வருகிறது என்று புலிகேசியிலே சொன்ன வந்து போன பிறகு வந்து சொல்லக்கூடாது. இங்கே அமைச்சருடைய வேலை இது. புரோகிதனுக்கு என்ன வேலை என்றால், இயற்கையிலே இந்த பஞ்சபூதங்களிலே சீற்றங்கள் நிகழ வாய்ப்பு வரும். அப்படி சீற்றங்கள் நிகழ்கிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் மிக நுட்பமாக இவ்வளவு ஆழமான விஷயங்கள் தொட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். இப்ப பாருங்கள், மழை பெறப்போகிறது என்றால் இரும்பு மெல்ல ஊர்ந்து மேடு நோக்கி நகரும். ஒன்று ஓரறிவு ஈரறிவு உள்ள ஜீவனுக்கான அறிவு அது. இரும்பு முட்டை கொண்டு தெட்டி ஏறின் மழை வரும் என்று இந்த இலக்கண புத்தகங்கள்ல அதுக்கு ஒரு உதாரணமாக ஏதோ எழுதுவார்கள். இரும்பு முட்டை கொண்டு திட்டி ஏறின் மழை வரப்போகிறது என்பதை அது உணர்ந்து தன்னுடைய முட்டைகளை பாதுகாப்புக்காக மேடுகளிலே போய் ஏறும். அதை பார்த்து இது ஒரு ஒரு அனுபவம். இதை பலதரம் நிகழ்ந்ததை பார்த்து நுண்ணறிவாளர்கள் என்ன செய்கிறார்கள், மழை வரும் என்றால் மழை வர இது இந்த மழை வரும் என்றால் இந்த இரும்புகள் ஏறுகின்றன, ஆகவே அதை வைத்து மறுதலையாக ஒரு முடிவு செய்கிறார்கள், எறும்பு இப்படி ஏறினால் மழை வரும். அப்போ இயற்கை அவதானிப்பு இது ரொம்ப நீங்கள் கவனித்துக் கொள்ளவும், அதைத்தான் நம்முடைய சமயத்திலே மொழியிலே சகுனங்கள் என்று சொன்னார். சகுண சகுன பல நிர்ணயம் என்று ஒரு நூலே இருக்கிறது. உயிரை விட்டு கொண்டு என்னுடைய லைப்ரரியிலே இருக்கிறது, அவ்வளவு பழைய நூல். அதாவது இன்னென்ன சகுனங்கள் இன்னென்னதை காட்டும். எங்களுக்கு உங்களுக்கு வீட்டிலேயே தெரியும், சில சவுனங்கள் வீட்டிலேயே நாங்கள் பேசுகிறோம். இப்ப பள்ளி சொல்வதிலே வருகிற சவுனம், பூனை குறுக்கே போனால் வருகிற சவுனம், காகம் கத்தினால் சிறுகாகம் கத்தினால் விருந்த என்ன மரண செய்தி விருந்தினர்கள் வரப்போகிறான் அர்த்தம், அண்டங்காகம் கத்தினால் நரண செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். இதெல்லாம் இப்போ நாங்கள் இது அலட்சியம் பண்ணிவிட்டோம். அலட்சியம் பண்ணி விட்டோம் என்றால் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் தடத்தை பிடிக்கிற மாதிரி, அப்படி அல்ல. நம்முடைய பெரியவர்கள் இயற்கை அவதானிப்பிலே சொன்ன செய்திகள், ராமனை கல்யாணம் சீதை கல்யாணம் முடிந்து அயோத்திக்கு புறப்படுகிற பொழுது சில சவுனங்கள் நிகழ்கின்றன. அது கம்பன் சொல்லுவான், ஏதோ மயில் குறுக்கே போறது, பாம்பு குறுக்கே போறது, இப்படி சில சவுனங்கள் நிற்கின்றன. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். உடனே தசரதன் நிறுத்தி புரோகிதர்களை கூப்பிடுகிறான், என்ன இதை இப்படி இப்படி நிகழ்கிறது என்ற உடனே அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்லுகிறான். இப்பொழுது நமக்கு ஒரு தீமை வரப்போகிறது, ஆனால் அது நன்மையாக முடியும் என்று சொல்கிறார். அதற்கு பிறகுதான் நம்முடைய பரசுராமர் வருகிறார். பரசுராமர் வந்து ராமனோடு போட்டி போட்டு ராமனுக்கு இன்னும் தவ வலிமையை கூட்டிவிட்டு அவர் போகிறார். அப்போ இந்த சவுனங்களை நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பதிவு செய்கிறார். இது விளையாட்டு இல்லை. ஆகவே இந்த இந்த சவுனங்களை அப்ப அமைச்சர்களுடைய வேலை எப்படி புற பகையை நீக்குவது போல உள்ளே இருந்து வரக்கூடியதான இந்த இயற்கை பகையை புரோகிதர்கள் நீக்க வேண்டும். அதை எப்படி இப்ப வரப்போகிறது என்று தெரியும் என்றால், இந்த அனுபவத்தாலே அவர்கள் இயற்கையிலே நிகழ்கிற சம்பவங்களை வைத்து இன்னது நிகழ்ந்தால் இன்னது நிகழும் என்று தீர்மானிப்பார். அப்படி வருகிற வரப்போகிற அந்த விடயங்கள் ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று நன்மைக்கான அடையாளங்களும் பெறும், அதுபோல தீமைக்கான அடையாளங்களும் பெறும். நன்மைக்காக வருகிற அடையாளங்களை சகுனங்கள் என்று சொல்வோம், தீமைக்கான அடையாளங்களை உட்பாதங்கள் என்று சொல்வோம். இந்த ரெண்டு சொல்லை உட்பாதம் இப்பொழுது பிரயோகத்தில் பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது. சகுனத்தையே நாங்கள் ரெண்டுக்கும் சொல்ல பழகிவிட்டோம். நற்றவுணம் தீச்சவுணம் என்று சொல்கிறோம். தீச்சவுணம் என்று இல்லை, சவுணம் என்றால் நல்லதுதான். கெட்டதுக்கு அடையாளமாக வருவதற்கு உட்பாதங்கள் என்று பெயர். இந்த சவுனங்களாலும் உட்பாதங்களாலும் பரிமலர் எழுதுகிறார், உட்பாதங்களாலும் இயற்கையில் வரக்கூடிய தீமைகளை உணர்ந்து அதை தடுக்கிற வேலையை புரோகிதன் செய்ய வேண்டும். எப்படி தடுப்பது என்று கேட்டால், அங்கேதான் இந்த வீட்டு மந்திரங்கள் பயன்படுகிறது. ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இப்ப அந்த அந்த பகுதியை நாங்கள் இல்லை என்ற உள்ள உணர்வுக்கான வேலையை நாங்கள் இப்ப அழித்து விட்டோம். வெறும் வெளி வேலைகளைத்தான் இப்ப கவனிக்கிறோம். உள்ளுணர்வுக்கான வேலை தான் ரொம்ப முக்கியம். உயர் பதவிகள் இருக்கிறவர்களுக்கு உள்ளுணர்வு இல்லாவிட்டால் அது பெரிய நஷ்டத்தையே போய் முடியும். அந்த உள்ளுணர்வு வேலையாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இதை தெரிந்து கொண்டு அதை தடுக்க வேண்டும். சுனாமி வரப்போறது என்றால் முதல் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை தெரிய வேண்டும், பிறகு தடுக்க வேண்டும். பஞ்சபூதங்களால் வருகிற விளைவை நாம் என்னதான் கட்டிதனம் பண்ணினாலும் விளைவு வந்த பிறகு தடுக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பூதங்கள் என்றே பெயர். பூதங்கள் என்ற சொல்லுக்கு அச்சத்தை தருபவை என்று பொருள். அப்போ அந்த அச்சத்தை தரக்கூடிய பூதங்கள் அசைந்தால் நாம் தொலைந்து விடுவோம். அப்ப அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தடுக்க வேண்டும். அதனுடைய கொந்தளிப்பை தடுக்க வேண்டும் என்றால் அவற்றினுடைய பீஜ மந்திரங்கள் தெரிந்தால்தான் அந்த கொந்தளிப்பை தடுக்கலாம். முறைப்படியான யோக நிறைவுற்று அந்த மந்திரங்களை உச்சரிக்க கட்டாயமாக அந்த பூதங்கள் அடங்கும். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு வேலை, வருவதை அறிகிற சக்தி கூட எங்களுக்கு இல்லை. இந்த கொரோனா வரப்போறதுன்றது போன ஒருவருக்கும் தெரியாது, சுனாமி வரப்போவது ஒருவருக்கும் தெரியவில்லை, இதை அறிகிற சக்தி இல்லை. வந்த பிறகு என்ன செய்கிறார்கள், வந்ததையிலே இருந்து அந்த பாதிப்பை நீக்க துணை செய்கிறார். அவ்வளவுதான், இனி தன்னும் அது வராமல் இருக்க செய்ய அவர்களாலே முடியவில்லை. நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மூலத்தை அறிந்து அதை கொண்டு அத்தகைய ஒரு பாதிப்பு வராமல் இருப்பதற்கான ஒழுங்கு செய்கிறார்கள். அதைத்தான் இந்த பீஜ மந்திரங்களினுடைய வேலை என்று நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு அணுசைவிக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. அந்த பீஜ மந்திரம் தெரிந்து அதை பயன்படுத்த வேண்டும். மந்திரம் சொல்லாவிட்டால் அந்த அந்த அணுவினுடைய பயன்பாடு கிடையாது. பழைய காலத்திலே தமிழ் வைத்தியர்கள் இந்த மூலிகைகளை எடுக்கிற பொழுது அந்தந்த மூலிகைக்குரிய பீஜ மந்திரம், அந்தந்த மூலிகைக்குரிய தேவதை இவற்றை தெரிந்து அந்த மூல அந்த பீஜ மந்திரத்தாலே வணங்கி தேவதையை ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அந்த மருந்து எடுத்து வேலை செய்தால்தான் அந்த மருந்துகள் வேலை செய்தன. இன்றைக்கு அதே மருந்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மூலிகையை போய் பிடிங்கி விடுகிறோமே தவிர அதற்கான தேவதையை எதுவென்று தெரியாது. அந்த தேவதை ஆசீர்வாதம் வேண்டும், அதற்கான பீஜ மந்திரம் தெரியாது. சும்மா செய்வதற்கும் அவற்றோடு செய்வதற்குமான வித்தியாசம் நிறைய இருந்தது. இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், இந்த பீஜ மந்திரங்கள் என்பது அணுக்களினுடைய அசைவினுடைய ஓசை. இதை புரிந்து கொள்ள
0: விளக்கம். மூல எழுத்து வடமொழியில் பீஜாட்சரம் எனப்படும். பீஜம் வித்து, ஹா என்ற வித்தெழுத்து செய்யுளில் ஆ என குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இந்த கேள்விக்கு பதில், ஜெயராமுடைய கேள்விக்கு பதில்,
0: எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். அவையே அவ்வப்பொருளுக்குரிய மந்திரங்கள் அல்லது வித்து எழுத்துக்கள் என ஆகும். அம்முறையில் இங்கு பூதங்களுக்குரிய வித்தெழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இறைவனது சக்தியாகிய திருவருள் எதனையும் நேராக தொழிற்படுத்தாது. அது சுத்த மாயையை ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் கொண்டு நின்று பிறவற்றை தொழிற்படுத்தும் என்பது அறிதற்குரியது. மூல ஒலிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன.
1: இந்த இடத்துல நீங்கள் விளங்க வேணும், இது கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேகரிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பீஜ மந்திரங்கள் எங்கே இருந்து தோன்றுகின்றன என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார், சுத்த மாயையில இருந்து தோன்றுகின்றன என்று சொல்லுகிறார். நாங்கள் இன்னும் சுத்த மாயையில், நாங்கள் இப்பொழுது பிரகிருதி மாயையிலே தோன்றுகிற தத்துவங்கள் பற்றிதான் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் சுத்த மாயைக்கு போகவில்லை. குறிப்பு காட்டிவிட்டு போறால் அந்த இடத்துல போறதை இன்னும் தெளிவா படிப்போம். சுத்த மாயையில என்ன நடக்கும் என்றால் ரெண்டு விஷயம் தோன்றும். ஒன்று சுத்த சத்த பிரபஞ்சம், மற்றது பொருட்பிரபஞ்சம் என்கின்ற ரெண்டு தோன்றும். அது அது விரிவாக அங்கேயே படிப்போம். அது சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று ரெண்டாக சொல்வார்.
2: சொற்பிரபஞ்சம்
1: பொருட்பிரபஞ்சம், அதை வடமொழியிலே சொல்லுகிற பொழுது சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்றார். அர்த்தம் என்பது பொருள். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்று கேட்கிறோம் அல்லவா, அது அது அது என்ன அர்த்தம் என்று கேட்கிறதும் அதே அர்த்தத்திலே தான் கேட்கிறோம். ஆகவே வடமொழியிலே சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்றும், தமிழ் மொழியிலே பொருட்பிரபஞ்சம் இன்னொரு வார்த்தை சொன்னேன் மறந்து போச்சு, சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று ரெண்டாக பிரிப்பார்கள். இந்த சொற்பிரபஞ்சம் இது ரொம்ப இன்னும் உள்ள ஆழமா போகிற விஷயங்கள். மொத்த பிரபஞ்சத்தையும் ரெண்டாக பிரித்து விடலாம், ஒன்று சப்த பிரபஞ்சம் மற்றது அர்த்த பிரபஞ்சம். சப்தமாக இருக்கிற பிரபஞ்சத்தை நான்காக சொல்வார். என்னவென்று சொன்னால் வண்ணம் பதம் மந்திரம் என்று மூன்று கூறுகளாக பிரிப்பார்கள். வண்ணம் என்பது எழுத்து, அச்சரங்களை வண்ணம் என்று சொல்லுகிறது வடமொழியிலே வழக்கம். ஆகவே வண்ணம், பிறகு வண்ணங்களினுடைய வண்ணங்கள் அச்சரங்களை சேர்க்கிற பொழுது வருகிற சொற்களின் ஓசைக்கு பதம் என்று பெயர். இப்ப ஆனா என்பது வண்ணம், அம்மா என்பது பதம். பிறகு இந்த பதங்களினுடைய சேர்க்கையினாலே ஒரு விஷயம் அசைவிக்கப்படுமா இருந்தால் அதற்கு மந்திரம் என்று பெயர். அப்போ வண்ணம் என்பது பிறகு பதமாகி பதங்கள் மந்திரங்கள் ஆகின்றன. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாங்கள் பீஜாட்சரம் என்று இங்கே படிக்கிறோமே, அச்சரம் என்பது வண்ணம். இந்த அச்சரத்தினுடைய தோற்றம் எங்கே நிகழும் என்றால் சுத்தமாயிலே நிகழும். அது அதனாலதான் இவர் அதை சொல்லுகிறார், சுத்தமாயிலே தோன்றி நின்று இந்த அணுக்களுக்கினுடைய சப்தத்துக்கு காரணமாகி இருந்து அங்கேதான் இந்த அச்சரங்கள் தோன்றுகின்றன என்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை நாங்கள் சுத்தமாய தத்துவங்கள் ரொம்ப கிட்ட படிக்க போகிறோம், அதிலே விளங்கிக் கொள்வோம். இப்போ அந்த அந்த வசனத்தை மட்டும் அதை மட்டும் புரிந்து கொண்டு மேலே போகலாம்.
0: மூல ஒலிகள் என்பவை சுத்தமாயையில் தோன்றுவன, அவை திருவருளுக்கு ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் அமைகின்றன. திருவருள் அவற்றை இடமாக கொண்டு பதிந்து நின்று அவற்றின் வழியாக ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது பற்றிய மூல ஒலிகள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்பட்டது. பாடல் ஆறு, பூதங்களின் அடையாளம்.
1: என்ன சொன்னார் என்றால், சுத்தமாய தத்துவங்கள் என்பது இறைவன் நின்று வேலை செய்கிற தத்துவங்கள். சுத்தமாய தத்துவங்களே தான் அவன் சிவதத்துவங்கள் என்றாக நின்று வேலை செய்கிறான். அங்கே நடக்கின்ற இந்த சப்த அர்த்த பிரபஞ்சங்களுடைய அசைவுகள் எல்லாம் இறைவனுடைய வழிகாட்டுதலிலே அல்லது அவனுடைய அசைவிக்கிலே அசைகிற விஷயங்கள். அதை பற்றி நாங்கள் மேலே படிப்போம்.
0: பூதங்களின் அடையாளம். குறி குலிசம், கோகனதம், கொள்சுபத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும்.
1: அணுக்கள் சொல்லிவிட்டார், அணுக்களுடைய சத்து பெய்ய மந்திரங்கள் சொல்லிவிட்டார், நிறம் சொல்லிவிட்டார். இனி அணுக்களினுடைய வடிவங்கள் சொல்லுகிறார்.
0: பதவுரை. ஒன் புதல்வா சிறந்த மாணாக்கனே, குறி அடையாளமாக குலிசம் வஜ்ராயுதத்தையும், கோகனதம் தாமரையையும், கொள் சுபத்தி பொருந்திய ஸ்வஸ்திகத்தையும், குன்றா அறுபுள்ளி குறையாத ஆறு புள்ளியையும், ஆறு அமுத விந்து அமுதத் துளியையும் அடைவே முறையே மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் நீரும் தீயும் காற்றும் வானும் ஆகிய ஐம்பூதங்களும் பிரிவின்றி நீங்காமல் கொண்டு மண்ணும் என்று நிலை பெறும் என ஆகமம் சிவாகமங்கள் போதும் கூறும். முதலில் அடையாளங்களில் ஒரு வரிசையில் நிறுத்தி மூன்றாம் அடியில் அவ் அடையாளங்களை கொண்டுள்ள பூதங்களை அதே வரிசையில் முறையே நிறுத்தியுள்ள பான்மையை காணலாம்.
1: உங்களுக்கு அதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், நிறை நிரலாக கூறுவது. இங்க படித்தீர்கள்,
0: அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம்.
1: அன்பும் பயணம் அது பரிமலகர் அவர்கள் எழுதுகிற பொழுது நிரல் நிறையாய் பொருள் கொள்க. அன்பும் மரணம் பண்பும் பயணம் என்றால் அன்பு அரணாகவும் அன்பு அன்பும் அற அன்பும் மரணம் உடைத்தால் பண்பும் பயணம் அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் இருக்க வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் நிரல் நிறை. சில இடங்களிலே முரண் நிரல் நிறை என்று எழுதுவார்கள் என்றால் முன்னுக்கு சொன்னதை பின்னுக்கு கூட்ட வேணும், பின்னுக்கு சொன்னதை முன்னுக்கு கூட்ட வேணும். முறைப்படியாக தமிழ் கற்பதாலே வரக்கூடிய பயன்கள் இதுகளெல்லாம் காதலே விழும். நிரல் நிறை என்பது இங்கே இங்கேயும் நிரல் நிறையாக முதல் ஐந்தையும் சொல்லிவிட்டு பூதங்கள் ஐந்தையும் சொல்லியிருக்கிறார். இனி நான் எங்களுடைய வேலை இந்த குறியீடுகளை ஒவ்வொரு பூதத்தோடு தொடுத்து பார்க்க வேண்டும். அது பொழிப்புறையிலே அவர் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன்.
0: முதலில் அடையாளங்களை ஒரு வரிசையில் நிறுத்தி மூன்றாம் அடியில் அவ்வடையாளங்களை கொண்டுள்ள பூதங்களை அதே வரிசையில் முறையே நிறுத்தியுள்ள பான்மையை காணலாம். எனவே மண்ணிற்கு வஜ்ரப்படையும், நீருக்கு தாமரையையும், தீக்கு ஸ்வஸ்திகமும், காற்றுக்கு அறுபுள்ளியும், வானுக்கு அமுத துளியும் அடையாளங்களாம் என்பது விளங்கும்.
1: இந்த நூலிலே அந்த அந்த அடையாள குறியீடுகள் போட்டிருக்கிறார்களா?
0: ஸ்வஸ்திக் கொண்டி போட்டிருக்காங்க ஐயா, வேற எதுவும் போடல.
1: இதுக்கும் போட்டிருக்காங்க வேற நூல்கள்ல, நான் அதை உங்களுக்கு எடுத்திருக்க அனுப்புறேன். இது ஒவ்வொன்றும் அந்த பூதங்களுடைய குறியீட்டு புள்ளிகள், குறியீட்டு அடையாளங்கள். இந்த ஸ்வஸ்தி இருக்கிறதே, ஸ்வஸ்தி அடையாளம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இந்த ரெண்டு சட்டை சேர்த்தது போல சேர்வார்களே, இது அக்னியினுடைய குறியீடு. சும்மா அதை ஒரு ஒரு ஊக செய்தியாக சொல்வார்கள். அந்த ஸ்வஸ்தியை தலைகீழாக பாவித்தவன் ஹிட்லர். ஸ்வஸ்தி பலம் நோக்கி இருக்க வேண்டும், அதை இடம் நோக்கி போட்டு ஸ்வஸ்தியை பாவித்தான். அதனாலே உலகம் கண்ட அழிவு என்பது பேரழிவு. ஆகவே இந்த குறியீடுகளை பாவித்தலிலே எல்லாம் ரொம்ப நுட்பம், நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: ஸ்வத்திகம் என்பது அந்த வடிவம் போட்டிருக்காங்க, என்ற வடிவம். இதனை தமிழில் இருதலை மேழி என்பர்.
1: இருதலை மேழி, மேழி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்க்க வேண்டும்.
0: ஏறு ஏறுங்க ஐயா, ஏறு உலரம், ஏறு உலரமே அந்த பிளவு.
1: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
0: பொழிப்புரை. நன்மாணாக்கனே, மண்ணை குறிக்கும் அடையாளம் வஜ்ராயுதம், நீருக்கு அடையாளம் தாமரைப்பூ, நெருப்பிற்கு அடையாளம் ஸ்வத்திகம், காற்றுக்கு அடையாளம் ஆறு புள்ளி, வானுக்கு அடையாளம் அமுதத்துளி, இவ்வாறு சிவாகமம் கூறும். இந்த பாட்டு அவ்வளவுதான் ஐயா.
1: சரி, இதெல்லாம் எவ்வளவோ வேலை பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பூதங்களினுடைய குறியீடுகள். குறியீடுகளும் பல இடங்களிலே தேவைப்படும். நாம கிரியைகள் செய்கிற பொழுது இந்த குறியீடுகளை எல்லாம் வரைவார். யந்திரம் என்று நேற்று பேசணுமே, யந்திரங்களிலே இன்னதை குறிக்கிற பொழுது இன்ன இன்ன குறியீடு வரைந்தால் அது வேலை செய்யும். இதையெல்லாம் அது போல நமக்கு சில முத்திரைகள் இருக்கின்றன, முந்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முத்திரைகள் இருக்கின்றன. அந்த முத்திரையை காட்ட அதனுடைய பயன் விளை. அதனாலதான் இந்த கோயில் கிரியைகள் எல்லாம் நிறைய முத்திரைகள் பிடிப்பார்கள். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு ஒரு பின்னணியிலே ஒரு செய்தி உண்டு. அந்த முத்திரையை பிடித்தாலே அந்த செய்தி விளையும் என்பது நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். காதலன் காதலியை நோக்கி ஃப்ளைங் கிஸ் கொடுத்தால் அது ஒரு முத்திரை, ஆனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியை உண்டாக்குறது. அப்போ பாருங்கள், முத்திரை பயன் உணர்வு பயன் விளைவிக்கிறது. அது போல ஒருவனை பார்த்து நான் இப்படி காட்டுகிறேன், அவனுக்கு கோபம் வருகிறது. முத்து நான் ஒன்றும் பேசவில்லை, முத்திரை தான் காட்டினேன். அப்போ முத்திரைகளுக்கு பயன் உண்டு. முத்திரா லட்சணம் என்று எங்களுடைய அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், என்னென்ன முத்திரைகளுக்கு என்னென்ன அர்த்தம் என்று எழுதியிருக்கிறார். இது படித்து கொண்டு போனாலும் இப்படியே போக வேண்டியதுதான். இது குறியீடு, இந்த இந்த பஞ்சபூதங்களினுடைய குறியீடுகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவிலே இந்த பாட்டு முடிந்தால் வகுப்பையும் இந்த அளவிலே இன்றைக்கு நிறைவு செய்வார்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: அவ்வாறு இந்த சங்கார கடவுள் தான் உலகுக்கு முதற் கடவுள் என்று காட்டவே அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவன் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணன் ஆகிறான். நிமித்த காரணன் ஆகிறான். அப்ப நிமித்த காரணன்னா யாரு? நிமித்த காரணன் யாரு? நிமித்த காரணனாகவன் முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் எவன் சேர்த்து வைக்கிறானோ அவன் தான் நிமித்த காரணன். எனவே இங்கே இந்த உலகுக்கு இறைவன் நிமித்த காரணன். அவன் இந்த உலகை தோற்றுவிக்கிறான். எதற்காக தோற்றுவிக்கிறான்? எதனால தோற்றுவிச்சான்? இந்த உயிர்களினுடைய ஆணவமலம் நீங்குதற் பொருட்டு தோற்றுவித்தான். ஆணவமலம் நீங்குதற் பொருட்டு தோற்றுவித்தான். அப்போ இந்த ஆணவமலம் நீங்குதற் பொருட்டு தோற்றுவித்தான் எனில், அவன் அந்த ஆணவமலம் நீங்குவதற்கு முன்னாலே எதற்காக ஒடுக்கினான்? ஏன் ஒடுக்கினான்? இழைப்பு நீக்க இழைப்பார. எனவே அங்கே இந்த உயிர்களுக்கு இந்த வினைப்பயனை அனுபவிப்பதனால என்ன வருது? களைப்பு, இழைப்பு வருகிறது. அந்த இழைப்பை நீக்குவதற்காக என்ன செய்கிறான்? உயிர்களை ஒடுக்குகிறான். எனவே இந்த உலகை தோற்றுவிப்பது எதுக்காக? ஆணவமலம் பக்குவப்பட. உலகை எதுக்காக தோற்றுவிக்கான்? ஆணவமலம் பக்குவப்பட. உலகை எதுக்காக ஒடுக்குறான்? கண்மமலம் பக்குவப்பட. அப்போ இது ரெண்டு சொல்ல உலகை எதுக்காக நிறுத்தி வைக்கிறான்? மாயாமலம் பக்குவப்பட. விளங்குதா விளங்கலையா? எனவே மாயாமலம் பக்குவப்படணும்னு உலக ஆசை நீங்க. கண்மமலம் பக்குவப்படுதுன்னு அதனாலதான் நம்ம வந்து ஒடுக்கம் வருதுன்னு சொல்றோம். எனவே இப்போ இந்த பிராரத்தம் கொண்டு வரோம், இந்த பிறவி அனுபவிச்சு முடிச்சாச்சு, அடுத்த பிறவிக்கு வேற கண்மத்தை எடுக்கணுமா இல்லையா? அதனால ஒடுக்கிறான். விளங்குதா? அதனால இந்த இறைவன் அவன் உலகத்துக்கு நிமித்த காரணம்னு சொன்னாரு. அவன் இந்த ஆணவ மலம் நீங்குதற் பொருட்டு இந்த உலக தோற்றுவித்து இழைப்பு நீங்க ஒடுக்கிறான்னு சொன்னோம். விளங்குதா? எனவே ஆணவ மலம் ஒன்னு இருக்குங்கிறது இங்க செய்திய சொல்லிடுறாரு. விளங்குதா? கடவுள் இருப்பு சொல்லும் பொழுதே ஆணவ மலத்து இருப்பையும் சொல்கிறார். ஏன்னா அந்த ஆணவ மலம் இல்லைன்னா கடவுளுக்கு வேலையே இல்லை. ஆணவ மலம் இல்லைன்னா கடவுளுக்கு வேலையே இல்லை. அதனால அதை சொல்கிறார். அப்போ இப்படி சொல்லும் பொழுது அங்கே என்ன வருதுன்னு சொன்னா, இறைவன் இந்த உலகுக்கு நிமித்த காரணன் ஆனால் இந்த உலகை அவன் ஒடுக்கனவன் மீளவும் படைக்கிறான்னு இங்கே சொல்லிட்டோம். ஒடுங்கியின் உளதாம். அப்போ இந்த உலகை அவன் எவ்வாறு படைக்கிறான்? இந்த உலக மீள எவ்வாறு படைக்கிறான் என்று அங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த உலக ஒடுக்கிட்டு பழையபடி படிக்கான், எவ்வாறு படைக்கிறான்னு வருமா இல்லையா? அப்புறம் இப்படி படைப்பவனுக்கு அவன் எதிலிருந்து படைக்கிறான், எப்படி படைக்கிறான், எதிலிருந்து படைக்கிறான், எப்படி படைக்கிறான்? அப்புறம் இந்த முதல் சூத்திரத்தில் பதி, அவன் நிமித்த காரணம் பதி உண்டு என்று சொன்னோம். அந்த பதிக்கு இலக்கணம்தான் என்ன? ஒருத்தனை பதி உண்டுன்னு பேரளவில் தானே சொல்லியிருக்கோம், அவனுக்கு இலக்கணம் என்ன என்று சொல்ல வேண்டும். அதனால இந்த ரெண்டாவது நூற்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் சூத்திரத்தில் பதி உண்டு என்று பொதுமையில் சொன்னவனுக்கு சிறப்பு வகையால் இலக்கணம் கூறுதுனால அது அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அந்தமே ஆதின்னு பார்த்தோமா இல்லையா? கடைசி முடியாதுதானே சொன்னாரு. எனவே இந்த அந்தத்தை செய்கிற கடவுள் அவன்தான் உலகுக்கு முதற் கடவுள்னு சொன்னோம். அப்போ அவனுக்கு இலக்கணம்தான் என்ன அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? எனவே அந்த முறைமை பற்றி இது ரெண்டாவது சூத்திரத்துக்கு அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த முதல் சூத்திரத்தில் இந்த இழைப்பினால, அதாவது கண்மமலம் பரிபாகமாதற் பொருட்டு ஒடுக்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான் என்று சொன்னார். அப்போ அங்க என்ன வருது, எப்படி தோற்றுவிப்பான், எப்படி தோற்றுவிப்பான் என்ற அவாய் நிலை பற்றி, அவாய் நிலை பற்றி அது சூத்திர இயைபு பெறப்படுகிறது. அவாய் நிலை பற்றி சூத்திர இயைபு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த முதல் சூத்திரத்துல இறைவன் நிமித்த காரணன்னு சொன்னோம், நிமித்த காரணன். அப்போ காரிய பொருளுக்கு அவன் யாரு, நிமித்த காரணன். அப்போ ஒரு காரிய பொருள்னா அதுக்கு மூணு காரணம் இருக்கணும், காரிய பொருளுக்கெல்லாம் மூணு காரணம், முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இப்ப நிமித்த காரணம் மட்டும் சொல்லியிருக்கு, மிச்ச ரெண்டு எது? முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். அப்போ மிச்ச ரெண்டும் எதுன்னு வருதா இல்லையா? அதை கூறும் முகத்தான் ஓத்து இயைபு பெறப்படுகிறது, ஓத்து இயல். அப்புறம் ஆக இப்ப மூணு இயைபு சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், அதிகரண இயைபு, சூத்திர இயைபு, ஓத்தி இயைபு சொல்லியிருக்கிறோம். அதிகாரம் இது இப்ப ரெண்டாவது, இதுல ரெண்டாவது நூற்பாவில் என்ன சொல்ல போறாரு, முதல் காரணம் துணை காரணம் சொல்ல போறாரு. முதல் காரணம் துணை காரணம் சொல்லி எப்படி இந்த உலகம் மீள தோன்றுதுன்னு சொல்ல போறாரு இல்லையா. எனவே இது பாச உண்மை சொல்லுது, பாச உண்மை சொல்லுது, அது மீள பிறப்ப சொல்றதுனால அதெல்லாம் என்னது, கட்டுநிலை. பிறப்ப சொல்றதெல்லாம் என்னது, கட்டுநிலை. எனவே அது என்னது, பொது அதிகாரம், பொது அதிகாரம் ஆகிறது. இதெல்லாம் இந்த இறைவனுடைய இலக்கணம் சொல்றது, அவன் உலகை படைப்பதை சொல்றதெல்லாம் எதை, எது, இதெல்லாம் என்ன செய்தி, ஞான நூல் செய்தி. அதனால நூல் இயைபு பெறப்படுகிறது. விளங்குதா, விளங்குதா விளங்கலையா? எனவே இந்த ஐந்து இயைபும் நூல்தோறும் சொல்லணும். விளங்குதா? எனவே இப்படி சொல்லி இங்க இந்த சூத்திரத்துக்கு இதை, இதை விட இன்னும் சில இயைபுகளும், சொல்லுக்கு சொல் இயைபும் அவர் நான்காவது அதிகரணத்தில் காட்டுகிறார். ரெண்டாம் நூற்பாவில் ஒவ்வொரு சொல்லுக்கும், முதல் சூத்திரத்துக்கும் ரெண்டாவது சூத்திரத்துக்கும் உள்ள சொல்லு, எந்த சொல்லு எப்படி வருகிறது என்பதையும் அவர் அங்கே காட்டுகிறார். அப்போ இங்க இந்த இரண்டாவது சூத்திரத்தில் உலகத்தை மீளப்படைக்கிறான் என்பதை சொல்ல போறாரு. புனர்வுற்பம் வருமாறு உணர்த்துதல் முதலிற்று என்றார். அதை சொல்லும்போது அவையாய் தானேயாய், அவையே தானேயாய், ஆணையின் எருவினையின் போக்கு வரவு புரிய, போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பது சூத்திரம், என்பது சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு எழுவாயது அவையவா, எழுவாயின்னு என்னது, யாரு எதைன்னு கேட்டா அது எழுவாய் இல்லையா. இப்போ அவையாய் தானேயாய்னா யார் அப்படி நிற்பது, யாரு, பதி, பதி இல்லையா. நாம இதுக்கு முந்தின நூற்பாவில் அந்த மாதின்னு பார்த்தோமா இல்லையா, அந்த முதற்கடவுள் யாரு, முதற்கடவுள் பதி. பதி என்பது எழுவாய், எல்லா சூத்திரத்திலையும் அது கடைசி முடியுதுதான் இங்க எழுபாயா வரும் அடுத்த சூத்திரத்துக்கு. எனவே பதி அவையேயாய், அவையேயாய், அவையேயாய் தானேயாய், அவையேயாய், எவையேயாய், அவை என்பது சுட்டு, அது எது, ஏன்னா நம்ம முதல் சூத்திரத்தில் அவன் அவள் அது எனும் அவைன்னு பார்த்தோம். ஒருத்தர் உலகங்கியோ, ஒருத்தர் ஆன்மாங்கியோ, எதை எழுதுறது, ரெண்டையும் எழுதுங்கீங்களா, எதுக்கு சேண்டா, ரெண்டையும் எழுதிட்டு போங்க சார். அவையாய் என்பது எவையாயின்னா முதல் நூற்பாவில் கடைசி அதிகரணம் எது, அந்தமாதி, அந்தமே ஆதின்னு சொன்னமா இல்லையா, அந்தமேன்னு பாடல ஒரு ஏ போட்டிருந்தனா இல்லையா, பிரிநிலை ஏகாரம். எனவே இறைவன் அல்ல மற்றவரெல்லாம் ஒடுக்கிற கடவுள் பலர்னு சொன்னானா இல்லையா, அநேக ஈஸ்வரவாதி, அதெல்லாம் அவங்கெல்லாம் கடவுளர் அல்லர், சர்வசங்காரம் செய்பவன் ஒருவன் தான், மற்றவர்களெல்லாம் உயிர்னு பிரிச்சாரா இல்லையா, பிரிச்சாரா இல்லையா? எனவே அவையேயாய் தானேயாய்ங்கிறதுல அவையேயாய் என்பது என்னன்னா அந்தமே ஆதி என்ற பிரிநிலையாகத்தான் விளக்கப்பட்ட உயிர்கள். அவை என்பது என்னது? முதல் சூத்திர கடைசியில பிரிக்கப்பட்ட உயிர்கள், உயிர்களே யாய் அப்படின்னா ஒன்றாய் நடத்தும். பதி அவையே யாய், எப்படி இருக்கான்? அந்த உயிர்களாகவே இருக்கிறான், தன்னை காட்டாது உயிரவே தோற்றி, உயிர்களே யாய், அவையே யாய், தானே யாய் அப்படின்னா அப்படி அவன் அந்த உயிர்களோடு கலந்திருந்தாலும் தன்னுடைய தன்மையில் மாறாத பொருளாய், அவனுடைய பதித்தன்மையில மாறாத பொருளாய், அதனால தானேயாய் வேறாய், அவையே தானேயாய். அப்போ இங்க அவையேயாய் தானேயாய்ங்கிறத இரற்ற மொழிஞ்சுக்கிடுதோம். இரற்ற மொழிதல்னா என்ன? இப்போ அடுக்கு தொடருங்கிறோம், அடுக்கு தொடர் இரட்டை கிளவிங்கிறோம், அதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர் சல சல அப்படின்னா அது இரட்டைன்னு சொல்கிறோம். மீள மீள அப்படின்னா அடுக்கு தொடர் இல்லையா? இது ஒரே சொல்ல நூறு தடவை சொல்கிறோம், நூறு தடவை இரட்டை மொழி, ஆனால் வேறு பொருள் குறிக்கிறது, வேறு பொருளை குறித்தா அது பேர் என்ன பேர்? இரட்டை மொழிதல். ஒரு சொல்ல இன்னொரு தடவை சொல்லும்போது அது வேறு பொருளை குறித்தால் இரட்டை மொழிதல் இல்லையா? நமக்கு இதில் சேவார் வெல்கொடி சிவனே போற்றி வருதா இல்லையா? சேவார் வெல்கொடி சிவனே போற்றி, அதை எப்படி சொல்றோம்? இரட்டை மொழியணும். எப்படி மொழியணும்? சேவார் சிவனை போற்றி, வெல்கொடி சிவனை போற்றி, சேவார் வெல்கொடி சிவனை போற்றி இல்லையா? சேனானது காளை, காளை மீது வருபவன், காளையை கொடியாக உடையன், வெல்லுகின்ற காளையை கொலையாக உடையவனே அப்படின்னு வருதா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? அது போல இங்கே பதி அவையேயாய், எவையேயாய்? இந்த உயிர்களேயாய், உயிர்களேயாய் ஒன்றாயிருக்கிறான். அப்படி அவளோடு கலந்திருந்தாலும் எப்படி இருக்கான்? கலப்பினால் ஒன்றாய், எப்படி இருக்கான்? கலப்பினால், கலப்பினால் ஒன்றாயிருக்கான். இதுல பொருள் தன்மையால் வேறாயிருக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் அவன் தன்மையில மாறாத பொருளாயிருக்கிறான், தன்மையால் வேறாய். அவையே தானேயாய் என்றால் அவன் செலுத்தும் தன்மையால் உடனாய், அந்த உயிர்களை செலுத்தும் போது எப்படி இருக்கான்? உடனாய் நிற்கிறான். விளங்குதா? எனவே உடனாய் அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். இறைவன் இப்படி இருந்து கொண்டு ஆணையின் எருவினையின், ஆணையின் எருவினையின், ஆணையின் எருவினையின் ஆன்மா போக்கு வரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே இல்லையா? பதி எப்படி இருக்கிறான்? அவையேயாய் பதி, அவையேயாய் இந்த உயிர்களேயாய். அப்படி இந்த உயிர்களோடு கலந்து உயிராகவே இருந்தாலும் தன் தன்மையில் மாறாத பொருளாய் தானேயாய், அவையே தானேயாய். எனவே செலுத்தும் தன்மையால் இந்த உயிர்களோடு உடனாயும் அப்படி இருக்கிறவன் என்ன செய்யற? அப்படி இருந்து கொண்டு ஆணையின் எருவினையின், ஆணையின் எருவினையின், ஆணையினானது ஆணையாவது இறைவனுடைய திரோதான சக்தி, இறைவனுடைய திரோதான சக்தி ஆணையின், ஆணையின் ஆணையின் என்பது திரோதான சக்தி, அது துணை காரணம். அது என்னது? துணை காரணம். இருவினையின் அதுவும் துணை காரணம் தான். இருவினையின் அப்படின்னா இருவினைன்னா என்னது? இருவினைன்னா என்ன? நல்வினை தீவினை, நல்வினை தீவினை, ஆணையின் இருவினையின், ஆன்மா போக்குவரவு புரிய. போக்குவரவுன்னு போய் வருதா? இறத்தல் பிறத்தல்களை செய்ய, போக்குனா இறப்பு, வருதுன்னா பிறப்பு இறத்தல் பிறத்தல்களை புரிதல் நான் இடைவிடாது மேற்கொள்ள, இடைவிடாது மேற்கொள்ள புரிய ஆணையின் நீக்கமின்றி. இந்த ஆணைங்கிறத ரெண்டு பக்கமும் சேர்க்கிறோம் இல்லையா, சிங்க நோக்கு என்பார்கள். அதுக்கு என்ன பேரு? சிங்க நோக்கு அல்லது இடைநிலை தீபம். ஒரு சொல்லு ரெண்டு பக்கமும் விளக்கி நிற்கும். எனவே இந்த ஆணையின் என்பது ஆணையின் இருவினையின், எனவே அவனுடைய திரோதான சக்தியால் ஊட்டப்படுகின்ற இருவினை. அதுக்கு தந்தாப்புல உலக படைக்கிறான் இருவினையின் ஆணையின். அப்படி செய்கின்ற அந்த சக்தியோடு அப்படி போக்குவரத்துக்கு இந்த ஆன்மாக்கள் உட்படுமாறு செய்வது எது? இறைவனுடைய திரோதான சக்தி. அந்த சக்தியோடு, அந்த திரோதான சக்தியோடு நீக்கமின்றி, நீக்கம் இன்றி, நீக்கமின்றி என்ன? தாதான்மியமாய், தாதான்மியமாய், நீக்கமின்றி என்ன? தாதான்மியமாய் நிற்பன், நிற்பன் அன்றே அனாதியே என்று சொல்கிறார். அனாதிய அந்த சக்தியை விட்டு பிரிப்பர நிற்பன், பிரிப்பர நிற்பன் என்பது இங்க சூத்திரம். இப்படி இறைவன், இறைவன் இந்த உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று கொண்டு, ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று கொண்டு அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்குத்தக்கவாறு அந்த உயிர்கள் இறந்து பிறந்து வருமாறு தன்னுடைய ஆணையால் செய்கிறான், ஆணையால் செய்கிறான். அந்த ஆணை, அந்த ஆணை என்ற சக்தி அவனின் வேறல்ல, அவனுடைய திரோதான சக்தி என்பது அவனுடைய பிரிக்க முடியாத சமவாய சக்தி, சமவாய சக்தி. எனவே நீக்கமின்றி நிற்பன், அந்த சக்தியோடு பிரிப்பர நிற்பன் என்று இந்த நூற்பாவில் சொல்கிறார். எனவே இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு? என்ன அப்படி அமைதி ஆயிட்டீங்க, கருத்தே தெரியலையோ? இந்த நிற்பாவில் அப்படி ஒரு கருத்தும் தெரியலையே. அத்துவிதம் அவையாய் தானேயாய், அவையே தானேயாய் இருப்பது என்னது? உயிர்களோடு அத்துவிதமாய் இருப்பது இல்லையா. ஆணையின் இருவினையின் இது ரெண்டு, ஆன்மா போக்குவரவு புரிய இது மூணு, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் இது நான்கு. ஆக இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு? நான்கு கருத்து இருக்கிறது. எனவே இந்த நான்கு கருத்தையும் நாலா பிரிச்சுக்கிட்டு நாலு அதிகரணமாக்கி, நாலு அதிகரணமாக்கி விளக்குகிறார். என்னது உங்க ஊர்ல மூணு தான் இருக்கா? ஒன்ன காங்கிரியங்கிடம் ஒரு அதிகரணத்தை காணும சார். எனவே இந்த இந்த நூற்பாவில் இப்போ இறைவன் இந்த உலகை மீள படைக்கிறத சொல்ல வந்தவர் ஏன் இப்படி உயிர்களோடு அத்துவிதமாக நிற்கிறத சொல்லணும், அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதோ என்ன அங்கே கேள்வி என்னது? என்ன கேள்வி வந்தது? இந்த உலகை மீளப்படைப்பான் என்று வந்தது இல்லையா. மீளப்படைப்பானை எப்படி படைக்கிறான்? மாயையிலிருந்து வினைக்கு தந்தாப்புல படைக்கான்னு சொல்லிட்டு போண்டிதானே, அது எதுக்கு அவையா தானேயா என்று? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இறைவன் இந்த உலகை ஒடுக்கிய உலகை மீளவும் படைக்கிறான் என்றால் அது ஒரு உபகாரம். அது என்னது? உபகாரம் தானே. கண்டிப்பா அவன் படைச்சி தான் தீரன்னு ஒருத்தரும் கேஸ் போட முடியாது, விளங்குதா? அது ஒரு உபகாரம். அப்ப இந்த உபகாரம் என்பது உறவு இல்வழி நிகழாது. உபகாரம் என்ன செய்யாது? ஒரு உறவு இல்வழி உபகாரம் நிகழாது. அதெல்லாம் லாஜிக்கு, சம்பந்தம் இல்லாம ஒரு உபகாரம் நிகழாது, விளங்குதா? அப்போ அந்த சம்பந்தம் என்ன என்பதை சொல்லணும், விளங்குதா? அப்போ அடுத்து என்னன்னா, இந்த உலகை படைக்கிறான் என்றால் எப்படி நின்று கொண்டு படைக்கிறான்? நம்மை போல கரணங்களால் படைக்கிறான், சங்கல்பத்தினால படைக்கிறானா? சங்கற்பம் சங்கற்பத்தினால் படைக்க வேண்டுமென்றால் இவ்வாறு கலந்து நில்லாதபடி முடியாது. அப்போ அதை சொல்லிதான் தீரணும். விளங்குதா? அடுத்த ஆப்பில் வினைக்கு தக்கவாறு படைக்கிறான்ங்கிறோம். வினை என்றால் என்ன? ஆ, வினைன்னானது யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஆ, ஏப்பா இது ரொம்ப, உங்க கற்பனைகள் அனுமான அளவைகள் எல்லாம் இங்க வைக்காதீங்க. ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு போயிருவோம். இல்லை இல்லை, நம்ம சொன்னா தப்பா தான் இருக்கும். விளங்குதா? அதுல சந்தேகமே வேண்டாம். அதாவது இந்த வினைனா என்ன அப்படின்னு சொன்னா, தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனதென்றும் எண்ணுகின்ற உணர்வினால் செய்வதெல்லாம் வினை. விளங்குதா? தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனது என்றும் அந்த உணர்வினால் செய்வதுதான் வினை. தான் தனது அல்லாத பொருளை தனது என்றும் தனது என்றும். இப்ப என் வீடு, என் பிள்ளை, என் மனைவி, இப்படிலாம் சொல்றமா இல்லையா? அவங்கெல்லாம் யாரு? நீ வரும்போதே கொண்டு வந்துடலாம், ஒரு காரியம் கிடையாது. விளங்குதா? எல்லாம் யாருது? பெருமானுடையது. விளங்குதா? நாம செய்கிறோம், நாம செய்ய நாமளா செய்கிறோம். அவன் ஆட்டு தான், அவன் ஆடுதோம். விளங்குதா? ஆடுகிற பொம்மை நான் எப்படி ஆடுதுன்னு சொன்னான் சிரிக்கலாம் செய்வாங்க. விளங்குதா? எனவே அந்த உணர்வு இருந்தால் அதை மைனஸ் பண்ணால் என்ன கிடையாது? வினை கிடையாது. எனவே செயலெல்லாம் வினை அல்ல, இந்த உணர்வு இருந்தால் தான் வினை. எனவே இறைவன் ஒன்றாக நிற்பதினாலே நம்ம என்ன செய்கிறான்? ஒன்றாக நிற்கிறது நாம் நிலைக்கு செய்வதற்கு. நிலைத்தல்னா என்ன? ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருள் அந்தந்த பொருளாக இருத்தல். விளங்குதா? இப்போ மலர்னா வாசனையோடு இருக்கணும், பழம்னா சுவையோடு இருந்தால் தான் அந்த பொருள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உயிர்னா என்னது இருக்கணும்? ஆன்மானா அறிவோடு இருக்கணும், அப்போ தான் ஆன்மா. எனவே நமக்கு அறிவு விளங்கணும்னா யார் என்ன செய்யணும்? அவன் நம்மோட ஒன்றாக இருக்கணும். விளங்குதா? வேறாக இருக்கிறான். எதற்கு? அவன் பொருள் தன்மையினால் நம்மோட கலந்திருந்தாலும் கலவாது இருக்கிறான். நமக்கு அறிவித்தற் பொருட்டு வேறாக இருக்கிறான். நமக்கு அறிவிக்க வேறாயிருந்து காட்டுகிறான். அறிய வேண்டிய பொருளை ஒன்றாயிருந்து அறிவை விளக்குகிறான், வேறாயிருந்து அறிய வேண்டிய பொருளை காட்டுகிறான், உடனாய் நின்று அனுபவிக்க செய்கிறான். இவ்வளவும் செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சாமங்க இவன். விளங்குதா? பெருமான் ஒன்றாயிருந்து நம் அறிவை விளக்கி, வேறாயிருந்து அறிய வேண்டிய பொருளை காட்டி, உடனாயிருந்து அனுபவிக்க செய்ய இந்த ஆன்மாவோ அவனுடைய உபகாரத்தையெல்லாம் மறந்து நான் செய்தேன் அப்படிதானே சொல்லுது. அப்போ அது வினை தானே? குற்றம் தானே? குற்றம் தானே இல்லையா? அப்போ திருத்தப்பட வேணுமா இல்லையா? விளங்குதா? எனவே அத அப்போ அந்த அத்திவிதத்தை சொன்னா தானே விளங்கும். இந்த அத்திவிதமானது தான் நமக்கு எல்லாம் செய்யறான். எனவே இந்த அத்திவிதத்தை உணராமைதான் கட்டு, அதை உணர்தல் தான் முக்தி. விளங்குதா? இந்த அத்திவித கலப்பை உணராமைதான் கட்டு, அதை உணர்வதுதான் முக்தி. அந்நியமின்மையின் அப்படின்னு என்னது? அந்நியமின்மையில் அரண்களல் செலுமே. அந்நியமின்மை என்ன? அத்திவிதம். எனவே அதை உணர்ந்து சேர்வதுதான் முக்தி, அதை உணராம தான் கட்டு. எனவே இந்த அத்திவிதம் ரொம்ப முக்கியமா இருக்கா இல்லையா? அப்போ அதனால அதை முதல்ல சொல்றாரு. உணர்வதுதான் முக்தி. பெருமான் தான் நமக்கு அறிவா விளக்குதான், அவன் தான் நமக்கு அறிய வேண்டிய இதெல்லாம் உணர்ந்தா அதான் சுத்த நிலை. எனவே இதை முதற்கண் கூறி, அடுத்து இந்த உபகாரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உபகாரம் இப்போ ஐயா வந்து இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு கொடுக்காரு. அப்போ எப்படி கொடுப்பாரு? எல்லாத்துக்கும் ஒன்று போல தானே கொடுப்பாரு. அவருக்கு ஒன்று, இவருக்கு ரெண்டு, இவருக்கு மூணு, இவருக்கு நாலு, ஆளு ஆளுக்கு ஒன்று மாதிரி கொடுத்தா அப்படி செய்யக்கூடாதுல்ல? அப்போ உபகாரம்னா ஒன்று போல தானே நிகழணும். ஆனால் இறைவனுடைய உபகாரம் ஒன்று போல இல்லையே. அப்போ அவ்வாறு அந்த உபகாரம் வேறுபடுத்துவதற்கு என்ன காரணம்? வினை, அவரவர் தகுதி. அதுக்கு தகுந்தாப்புல செய்யறாரு. அப்போ அதை சொல்லணுமா இல்லையா, அதுக்கு தான் ரெண்டாவது பகுதி. அப்போ வெவ்வேறு விதமான குடம்பு எது கொடுக்குறான், அவர் தகுதிக்கு தகுந்தார் போல, இரண்டாவது பகுதி. அந்த பிறப்பை தகுதிக்கு தகுந்தவாறு கொடுக்கிறவன் எவ்வளவு காலம் கொடுப்பான், சான்ஸ் ஒரு சான்ஸ் தானா? இல்லை. அந்த ஆணவ மலம் நீங்கிற வரைக்கும் மீடமீட கொடுத்து கொண்டே இருப்பான் என்பது மூன்றாவது பகுதி. இதையெல்லாம் எதை கொண்டு செய்கிறான், தன்னுடைய சக்தியை கொண்டு செய்து, நாலாவது பகுதி. அந்த சக்தியும் அவனும் ஒன்றா வேறா? ஒன்றுன்னு சொன்னா தப்பு, வேறன்னு சொன்னாலும் தப்பு. அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல இல்லையா? அது அப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு. அதாவது சூரியனும் அதன் கதிரும் ஒன்றா வேறா? அந்த சூரியன் உலகத்தை காட்டும் பொழுது அதை கதிர் என்கிறோம், தன்னை காட்டும் போது கதிரோன் என்கிறோம். உலகத்தை அந்த கதிர்கள் காட்டும் போது என்ன சொல்றோம், கதிர். அந்த சூரியனை காட்டும் போது கதிரோன். விளங்குதா? எனவே இறைவன் நமக்கு பிறப்புறப்படுத்தி உலகை காட்டும் பொழுது அவனை என்ன சொல்றோம், சக்தி என்கிறோம். அவன் தன்னை காட்டும் பொழுது சிவம் என்கிறோம். விளங்குதா? இதை மச்சம் நாம் அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம்.
6: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 3, தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
8: அந்த பெருமான் பாகஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாதவர். வாக்காலும் மிக்க மனத்தாலும் தாக்கா உணர்வு அறிய, அந்த உணர்வு அறிய ரொம்ப முக்கியம். ஏன் அபரஞானத்தில் கெட்டப்படவில்லை என்றால், அபரஞானத்திலே ஆன்மபோதம் கலந்திருக்கும். அந்த உயிரானது தன் அறிவு கொண்டே தொழிற்படும் அபரஞானத்தில். அதனாலத்தான் உணர்வு அறிய தன்மையன், உணர்வு அறிய தன்மையன். எனவே பசுபோதத்தால் அவனை காண இயலாது. அப்போ நம்முடைய மணிவாசக பெருந்தகை எல்லாம் கண்டார்களே, எப்படி கண்டார்கள், எப்படி கண்டார்கள்? அதனாலேதான் சொல்லி காட்டார், என்னுடைய ஆன்மபோதம் கெட்டது நான் கண்டேன். மணிவாசகர் அழகாக திருத்தெள்ளி இனத்தில், ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. நான் கெட்டவா பாடி எதெல்லாம் கெட்டுறான், ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. ஆகையினாலே என்னுடைய ஆன்மபோதம் அனைத்தும் வற்றி விட்டது. ஆகையினாலே தான் அந்த உணர்வு இறந்த காரணத்தினாலே தான் அங்கே குருவினை தன்னுடைய திருக்கண்ணால் காணக்கூடிய பேர் கிடைத்தது. ஆன்மபோதத்தோடு நான் காண்பேன் என்று சென்றால் அவனுக்கு புலப்படாதவன் என்பதை காட்டுவதுதான் மாலும் அயனும் திருவடியும் முடியும் தேறியது. கொஞ்சம் ஒரு சிந்தனை செய்யணும். பெருமாளானவன் அடியை காண்பேன் என பன்னி வடிவத்திலே சென்றார். ஒழித்தார் நம்முடைய பெருமான், புலப்படவே இல்லை. ஆனால் இன்னொரு செய்தியை நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பன்னியர் விருத்தத்திலே ஒரு அருமையான செய்தி சொல்லி காட்டுகிறார். திருமாலாக இருக்கின்ற பொழுது திருவடியை காட்டாது ஒழித்தார். ஆனால் கண்ணன் அவதாரமாக எடுத்த பொழுது கண்ணனானவர் சிவபெருமானை நினைத்த நேரத்திலே சென்று சேவித்து வந்திருக்கின்றார். தான் விரும்பிய நேரத்தில் சென்று சேவித்தார். முன்னம் காட்டாது ஒழித்த அந்த பெருமான் பின்பு கண்ணன் அவதாரமாக எடுத்த பின்பு அவன் விரும்பிய வண்ணமெல்லாம் காட்சி கொடுத்தான் என்று செய்தி வருகிறது. இது எந்த இடத்துல இந்த செய்தி வருகிறது என சொன்னார் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பண்ணி விருத்தத்தில் சொல்லி காட்டுறார். எப்படி சொல்லி காட்டுறார், பாரத கதை. ஒரு உண்மை தெரிஞ்சுவிடணும், புராணங்களும் இதிகாசங்களும் சைவ நூல்களே. இதிகாசம் என்பது ராமாயணம் மகாபாரதம் சிவரகசியம். ராமாயணம் மகாபாரதமும் சைவ நூலே. ஆகையினாலே கண்ணனார் அவதாரம் எடுத்தவர் சிவோகம் பாவனையில் இருந்துதான் கீதை உபதேசம் செய்தார். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். ஆகையினாலே 13 நாள் யுத்தம் நடக்கின்ற பொழுது அர்ஜுனனை நினைந்து மகிழ்ச்சி.

யாவர்க்கும் மேலாம் இருக்கின்ற இந்த பெருமான் இருக்கின்ற இந்த கையிலினை நான் காலினை வைத்து இந்த தலத்தினை மிதித்து நடத்தக்கூடாது என்று மனதிலே உணர்வு கொண்டு கண்ணனானவன் தலையினால் நடந்து கையிலே ஊர்ந்து சென்றான். கரைக்கலமையாரை போல அங்க திருமால் தலையால் நடந்து சென்று சிவத்தை சேவித்திருக்கிறார். இது கோயில் திருப்பண்ணியர் விருத்தத்திலே நம்பியாண்டன் சுவாமிகள் சொல்லியிருக்கிற 11 திருவரையிலே 45 அந்த பாடலை பார்க்கலாம். நின்றிலவே விஷயனொடு சிந்தை களிப்புற நீள தெந்தில்லை மா நடம் ஆடும் பிரான் தன்னை திருமலை மேல் தன் தலையால் நடந்தேறி சரம் கொண்டு இழிந்ததென்பர் கந்தினையே விடமேல் எரிந்து ஆர்த்த கரியவனே. கண்ணினை கொண்டு விளங்கனியை எரிந்த அந்த திருமால் தலையால் நடந்து சென்றான் காட்சி கொடுத்திருக்கிறார். அப்போ திருவடி ஒழித்த போது இருந்த திருமாலனுடைய நிலை என்ன, இப்போது கண்ணனுடைய நிலை என்ன என்றால், திருவடி ஒழித்த போது திருமாலுக்கு யான் காண்பேன் என்ற பசுபோதம் இருந்தது. இப்பொழுது இங்கே எம்பெருமானை தான் விரும்பி சென்று அங்கே கையிலே அவர் வணங்க செல்கின்ற இந்த நேரத்தில் பசுபோதம் கேட்டு அவர்கள் சிவோகம் கூடிய சிவோகம் எல்லாம் கைகூட பெற்ற நிலையிலே இருந்திருக்கிறார். ஆகையினாலே தான் அவன் உணர்வறிய தன்மையன். உணர்வறிய என்றால் உயிர் சிவத்தை அறிய முடியாத தன்மையன், தன்னறிவை கொண்டு அறிய முடியாது. அப்ப தன் அறிவை கொண்டு அறிய முடியாது என சொல்லுகின்ற பொழுது அடுத்த சந்தேகம் வருகிறது. அப்ப அவனை அறிய முடியாது என சொன்னால் அவன் இருபொருள் ஆகிவிடுவான். அப்போ என்ன ஆனது, ஒருவேளை அவன் எட்டப்படாத காரணத்தினால் அவன் நமக்கு அயலானவனோ என்று ஒரு எண்ணம் வந்துவிடும். அவன் நம்மிலும் அயலானவனோ என்று வந்துவிடும். அதுக்காக அழகாக சொல்லி காட்டுகிறார், அறிவுதம்மில் பிரியாமதானே குறிக்கும் அருள் பாசஞானத்திற்கு எட்டப்படாத சிவம் அயல் இல்லை. ஆனாலும் உனக்கு எட்டாத காரணத்தினால் அவன் இல்லை, உனக்கு அயல் என்று நினைக்க வேண்டாம். அவன் எப்படி உன்னோடு இருக்கிறான் என்றால், உடல் வேறு உயிர் வேறு என்று நாம் கொண்டாலும் கூட இந்த உயிரானது உடலிலே கலந்து உடலே அதுபோல பொருள் தன்மையாக வேறாக இருந்தாலும் கலப்பாக ஒன்றாக இருக்கிறது. உடல் வேறு உயிர் வேறு என்று தனித்தனி பொருளாக இருந்தாலும் இந்த உயிரானது உடம்பிலே கலந்து தானே உடல் போல் இருந்து கலப்பால் அவன் கலந்திருக்கிறான். எனவே இந்த உயிர் உடலிலே கலந்திருப்பதைப் போலவே உன்னுடைய ஆன்மாவிலும் சிவம் கலந்தே இருக்கின்றான். சிவம் உயிருக்கு அந்நியன் இல்லை. எப்பொழுதுமே இந்த சிவமானது நம்முடைய ஆன்மா கூட இருந்து கொண்டே இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய அறிவு ஆகாரத்துக்குள்ளே அவன் அடங்கி எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டே இருப்பான். ஆகையினாலே அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். நம்மை ஆளுகின்ற தன்மையை ஓரார் அவன் வெற்ற நிலையிலும் நம்மோடு இருக்கிறான், புத்தி நிலையிலும் இருக்கிறான். தெளிவாக சொன்னால் கேவல நிலையிலும் நம்மோடு இருக்கிறான். கேவல நிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது அவன் ஷூக்கும் ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கின்றான். இருவர்கள் கூட்டி வைக்க அடுத்த திருப்பாடல் வருகின்ற பொழுது ஷூக்கும தொழில்ங்கிறது என்னங்கிறது ஐந்தொழில் என்னங்கிறது அந்த இடத்துல விளக்கமா சிந்திப்போம். எனவே நாம் கேவல நிலையிலே இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் இறைவனானவன் அங்கே ஐந்தொழிலே நமக்கு செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே நாம் செய்யும் நம்மை ஆளுகின்ற தன்மையை ஓனார் அவன் நம்மை எல்லா நிலையிலும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஆன்ம அறிவோடு சிவன் எப்பொழுதுமே உடன் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக தன்னுடைய திருவாக்கிலே ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருஷிகளுக்கு உடனாகினான். நான் செய்யும் துருஷிகளுக்கு எதையெல்லாம் துருஷின்னு நினைக்கிறான் சுவாமி. புத்தூர் சடங்க விசுவாச்சாரியர் புத்திரியை மனம் பேசுகின்ற பொழுது சரி என்று உடன்பட செய்ததும் நீதானே.

0: செல்லும்படி செய்கின்றவன் என்ற அறிவிலும் இருந்தது நீதானே. சங்கிலியார் மேல என்னுடைய மனம் செல்லும்படியாக இருந்த போது என்னுடைய அறிவிலும் இருந்தது நீதானே. அப்ப என்னோடு நீர் கூட தானே இருந்திருக்கிறேன். அதான் யான் செய்யும் புருஷர்களுக்கு உடனாகி என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை செப்பையார் அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே மாதவ சிவஞான சுவாமிகள் இதை இன்னும் கலக்கமாக சொன்னார். நீ உள்ளது என்று அன்று நான் உடன் அன்று உடன் நீங்காமல் என்னிடத்தில் நேசம் வைத்தே நீ இருக்க. என்றைக்கு நான் இருக்கணும் அன்றைக்கு நீ இருக்க, அன்று முதல் நீ என்மேல நேசம் வைத்து என் கூடவே இருக்கிறாய். நான் தான் மரமயப்பட்டு விட்டேன் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்தபடி அவர் எடுத்துக்கொண்டார், நம்முடைய நூல்களிலே வினை கொள்கையை எடுக்கின்ற பொழுது மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினால் வருகின்ற நல்வினை தீவினை. இந்த மனத்தால் வருகின்ற லோபங்கள் இருக்கிறதே குற்றங்கள், அதற்கும் மனத்தால் நினைக்கின்ற புண்ணியங்கள் இருக்கிறதே அதற்கும் பலன் உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்திருந்து முடிப்பான் தன்னை. அந்த மனத்திருந்த கருத்தானே என சொல்லுகின்ற பொழுது அந்த ஆன்ம அறிவிலும் அவன் உறைந்தே இருக்கின்றான். அதனால அவர் உனக்கு அயல் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மனம் நினைக்கின்ற அந்த நினைப்பை கூட நல்வினை தீவினைக்கு அவன் பலன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதாவது அருணாச்சல புராணத்திலே வருகிறது. பிரதத்த மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு வடதிசையில இருந்து தென்திசை நோக்கி வருகிறார். அங்கே தொண்டை நாட்டிலே இருக்கின்ற அந்த சோழ நாட்டிலே இருக்கின்ற ஒரு அரசன் அவையிலே சென்று ஒரு விருந்தாளியாக அவன் இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறான். அப்பொழுது ராஜசபையிலே நடனம் அங்கே நடக்கிறது. அந்த நாட்டு அரசனும் இருக்கிறார், பிரதத்த மகாராஜாவும் இருக்கிறார். பிரதத்த மகாராஜாவானவர் அங்கே நடனமாடுகின்ற பெண்ணினுடைய கானத்தையும் நடனத்தினுடைய பொருளையும் எடுக்காது அந்த நடனமாதவியினுடைய அழகிய மனம் சென்று இந்த அழகிய பெண்ணை நான் அழைத்துக் கொண்டு என்னுடைய நாட்டிற்கு செல்வேன் என்று மனதிலே ஒரு சின்ன ஆசை கொண்டான். மனதிலே எழுந்த சிறு ஆசையின் காரணத்தினாலே அந்த இடத்திலேயே அடுத்த ஒரு நொடியிலேயே அந்த பிரதத்த மகாராஜாவுடைய முகம் குரங்கு முகமாக மாறியது. அந்த குரங்கு முகமா மாற்றியா? அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற அந்த சிவம் அந்த மனதிலே அறிவிலே ஏற்பட்ட ஒரு அழுக்கினை கண்டு அவனை உடனே தண்டித்தார். ஆகையினாலே இந்த ஆன்மாவிடத்தை எப்பொழுதுமே இறைவனானவன் அங்கே உறைந்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் அழகாக சொல்லி காட்டுவார். உன்னுடைய அறிவிலே இருந்து இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்காணி இல் என்று கள்ளம்பட செய்வார். கண்காணி இல்லாத இடம் இல்லை. நம்முடைய ஆன்மா அறிவிலே அவன் உடனிருந்து கொண்டே இருக்கிறான். அவனை அந்நியன் என்று நினைத்து விடாது, உன்னுடனேயே இருக்கின்றான். ஆகையினாலே தான் இந்த கண்காணிப்பாளர் என்று இந்த அரசு அலுவலகத்திலே இருக்கிற இந்த பதவி பெயர் திருமந்திரத்திலிருந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இறைவனானவன் அங்கே கண்காணியாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உண்மையெல்லாம் நாயன்மார்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். சாக்கிய நாயனார் புராணத்திலே கல்லை கொண்டு எரிந்தார். கல்லை கொண்டு எரிந்ததும் என்ன நினைத்தார்? என் அறிவிலே இப்படி வந்தது, இதுவும் சிவனது அருளே, என் அறிவிலே இருந்து தூண்டியதும் அவனே என்று முடித்து விட்டார். இதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிற அறிவிலே இருந்து எல்லாம் செய்ய தூண்டுகின்ற காரணத்தினாலே நான் செய்ததெல்லாம் தவம் தான் மணிவாசகம் பிறந்தவை செய்தனவே தவமாக. அங்க அந்த ஆன்ம அறிவிலே நம்முடைய பெருமான் நம்மோடு உடனே இருக்கின்றான். இதை விட இன்னொரு உதாரணம் அழகாக சொல்லுகிறேன். இந்திரனானவன் ஒரு அசுரனோடு போரிட இயலவில்லை என்பதற்காக முஷுவந்த சக்கரவர்த்தியை நாடினார். முஷுவந்த சக்கரவர்த்தியானவர் அந்த அசுரனை ஒழித்து கட்டினார். அசுரனை ஒழித்து கட்டிய முஷுவந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரனானவன் நன்றி பெருக்கோடு சென்று, எனக்கு வந்து இடனை தீர்த்து என் பதத்தை எனக்கு தக்க வைத்து கொடுத்து உனக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க விரும்புகிறேன், ஏதேனும் வேணுமான்னு கேட்கிறார். அதற்கு அந்த முஷுவந்த சக்கரவர்த்தி, நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, உனக்கு ஒரு உபகாரம் செய்தேன் அம்மட்டேன் சொல்லி விடுறார். ஆனால் இந்திரன், இல்லை நீ ஏதாவது என்னிடம் பரிசாக கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். உடனே முஷுவந்த சக்கரவர்த்தி, உன்னுடைய கட்டாயத்திற்காக நான் ஒன்றை கேட்கிறேன், நான் கேட்பதை கொடுப்பீரோன்னார். உடனே இந்திரன், எதை கேட்டாலும் சத்தியமாக கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தார். உடனே நம்முடைய முஷிகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம், இந்திரனே, நீ வழிபட்டு கொண்டிருக்கின்ற சோமாசந்த மூர்த்தமாகிய இந்த வீதி விடங்களை எனக்கு கொடு, நான் பூஷணை செய்யணும். நான் வார்த்தக இந்திரன் எதை வைத்து பூஷணை செய்து பயனடைந்து கொண்டிருக்கிறோமே அதையே கேட்டு விட்டாரே என்று உடனே என்ன செய்தார், கொடுப்பதற்கு மனமில்லாமல் தான் பூஷணை செய்கின்ற அந்த வீதி விடங்கள், அந்த விடங்க பெருமானை அப்படியே அந்த படிமத்தை போலவே இன்னொன்று சொல்ல போனா டூப்ளிகேட் சொல்றோம் இல்லையா, எனவே அந்த விளங்க பெருமானை போன்றே ஒன்று தயாரித்து அதை அப்படியே முஷ்குந்த சக்கரவர்த்தி கொடுத்தார். ஆனால் வித்தியாசமே காண முடியாதபடி அது இருந்தாலும் அதை கொடுக்கின்ற பொழுது முஷ்குந்த சக்கரவர்த்தி, இது நீ வழிபடுகின்ற மூர்த்தி இல்லை என்றார். அப்படியே ஒரு போலி ஒன்றை அசுர போலவே தயாரித்து கொடுத்தது, இது இல்லை என்று முஷ்குந்த சக்கரவர்த்தி உணர்த்தியது எது? உள்ளிருக்கின்ற சிவம். இரண்டாவது மூர்த்தியை கொடுத்தார், இதே போல போல் தயாரித்து ஆறு மூர்த்திகளையும் கொடுத்தார், இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஏழாவது மூர்த்தியை கொடுத்தார், இதுதான் உண்மையானது என பெற்றுக்கொண்டார். அப்ப இது இல்லை என்றும் இதுதான் என்றும் அவர் ஆன்மரியிலே இருந்து உணர்த்தியது எது? பரம்பொருள் அல்லவா? எனவே நம்முடைய ஆன்மாவிலே இருந்து அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பேரை என்னுடைய பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அந்த ஆன்மா அறிவிலே இருந்து உடன்படும்படி செய்வதும் சிவம், ஆனால் கேட்டுக்கொண்டிருப்பதை போல பாசாங்கு செய்வதும் உண்டு. ஏன்னா சுவாமி அங்கே அந்த அறிவிலே உடன்படவில்லை, ஆனையினாலே அவன் ஆன்ம அறிவிலே அங்கே உடன் இருக்கின்றான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறான். இப்படி இதையெல்லாம் சொல்லிவிட்டு அழகாக இன்னும் சொல்லி காட்டுகிறார், இப்படிப்பட்ட நம்முடைய பெருமானவர் ஆன்ம அறிவோடு இருக்கிறான். மனம் வாக்குக்கு எட்டாதவன் உண்மைதான், ஆனால் ஆன்ம அறிவோடு நம்மோடவே இருக்கின்றான். ஆகையினாலே பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானத்திலிருந்து மீண்டு பரஞானத்தில் திளைக்க வேண்டும் என்ற கருத்தினை அறிவுறுத்தி இந்த உண்மையை உலகோர்கள் அறிய வேண்டும். பரஞானத்தால் தான் சிவனை காண முடியும், அவன் நம்மோடு உறைந்திருக்கின்றான், அவனுடைய ஆன்ம அறிவிலே ஒளிந்திருக்கின்றான். ஆகையினாலே தானே அவனை கல்வன் என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. ஸ்ரீருத்திரத்தின் மத்தியிலே அவரை கண்ணனுக்குரிய காரணமே அதுதான். ஆன்ம அறிவிலே உறைந்திருந்தும் கூட அந்த ஆன்ம அறிவு அதை அறியாமல் இருக்கிறது. எனவே இந்த உண்மையெல்லாம் உலகோர் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த சிவமே அருளணும், இந்த உண்மையை சிவம்தான் உணர்த்தணும்னார். இதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உண்மையையும் ஆன்ம அறிவிலே இருந்து உண்மையை உணர்த்துவது சிவம்தான் உணர்த்தும். சித்தாந்த சாஸ்திரம் கேட்கின்ற பொழுது எத்தனையோ மாணாக்கர்கள் இருப்பார்கள், ஆனால் எல்லோருமே அதை புரிந்து கொண்டார்கள் என்பது சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் அந்த இறைவனானவன் அந்த பக்குவிகளுக்குத்தான் உள்ளிருந்து உணர்த்துவார். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று. அந்த இறைவனானவன் இந்த ஆன்ம போதத்திலே இருந்து அவர்தான் உணர்த்த முடியும். அதனால்தான் இதெல்லாம் அருள், அருள் நல்க கொடி, இந்த உண்மையை உலகோர்கள் அறிய வேண்டும். இதற்கு அந்த சிவனே அருள் நல்க, அந்த சிவனையே அருள வேண்டும் என்பதற்காக கொடியினை ஏற்றுகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆன்ம அறிவிலே ஒரு மெய்ப்பொருள் ஒன்று அங்கே துலங்குகின்றது என சொன்னால் அது அருளால் தான் நிகழ்கிறது. ஒரு திருவருள் என்பதை உணரும், திருவருள் என்பதை ஒரு ஆன்மா அது பெற்றிருந்தால்தான் அது மெய்ப்பொருளை உணர முடியும். ஆகையினால்தான் இதை தெளிவாக சேர்க்கிறார் பெருமான். சாக்கிய நாயனார் புராணத்திலே சொல்லி காட்டுகிறார், செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உரிவகையால் பொருள் சிவன் என அருளாலே உணர்ந்தறிந்தார். அதனும் முக்கியம், அருளாலே. ஆகையினாலே இந்த அருளாலே என்பது அவன் உணர்த்தினால்தான் இந்த உணர்வினை நாம் பெற முடியும். இதற்காகத்தான் நம்முடைய தர்மபுராதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இதை கருத்தை இதை அழகாக விண்ணப்பம் செய்கிறார்கள். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். பெருமானே நீயும் என்னோடு அறிவிலே இருந்து உணர்த்தினால்தான் நான் உணர முடியும். ஆனால் தான் உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தாயே நாயே கணத்தில் உணர்வகை காணேன், உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. ஆகையினால் இறைவன் தான் உள்ளிருந்து உணர்த்துதல் வேண்டும். இறைவனான் அவன் உள்ளிருந்து உணர்த்துகின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய ஞானாசிரியர்கள் சரித்திரத்திலே சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும். எப்பொழுதுமே இப்போ நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஞானாசிரியர் ஒரு சரித்திரத்தை பார்க்கணும். மெய்கண்ட தேவநாயனாருக்கு சிவஞானம் சித்தித்தது 2 வயதில், 2 வயது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு பரஞானம் கிட்டியது 3 வயது. குமரகுருபரர் சுவாமிகளுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானால் அங்கே பரஞானம் கிட்டியது 5 வயது. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளை ஆண்டவர் செய்தது 7 வயது இருக்கும். ஏன் வயது 2, 3, 5, 7 தான் இருக்கிறது. 60 வயதை கடந்திருக்கின்ற எனக்கு இன்னும் சித்தாந்தம் புரியவில்லை. இந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் எப்படி சித்தித்தது என்றால், உள்ளிருந்து சிவம் அங்கே உணர்த்தி விட்டார். அதான் ரொம்ப முக்கியம். குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காட்டார். என்ன சொன்னால், நம்முடைய பெருமான் அந்த ஆன்மாவின் அறிவிலே இருந்து அந்த ஆன்மாவின் பக்குவத்தை அறிந்து அந்த ஞானத்தை கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார் என்பதற்கு நம்முடைய பண்டார சாஸ்திரத்திலே உபதேசம் என்பது இருக்கிறது. அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எந்த ஆன்மா, இது 2 வயதானாலும் சரி 3, 5, 7 இருந்தாலும் சரி, அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலையை அறிந்து அந்த ஆன்மாவோடு அறிவிலே உடன் இருக்கின்ற சிவம் அதை கூட்டி வைத்துவிடுவான். இந்த ஆன்மா இதை ஏற்கும் என்று அறிந்துதான் சிவம் கூட்டி வைக்கும். மற்றவர்கள் கூட்டியிருக்காரு. இது 2 வயது திருக்குழந்தை ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சிவம் கூட்டி வைத்தது. இதை போல அழகாக ஒரு உமானத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு மந்திரம் இருக்கிறது அல்லது மகுடி இருக்கிறது என்றால், இந்த மந்திரத்திற்கு எந்த எல்லா பாம்புகளும் அது தன்னுடைய செயலை காட்டாது, படம் எடுத்து ஆடாது, ஒடுங்காது. மகுடிக்கு எல்லா பாம்புகளும் படம் எடுத்து ஆடாது. ஆனால் இந்த மந்திரத்திற்கும் மகுடிக்கும் நாகப்பாம்பு ஒன்றுதான் அந்த மகுடிக்கு அடங்கும். அதுதான் அதை கிரகிக்கும், அதைத்தான் அந்த இசையை அனுபவிக்கும், மந்திரத்திற்கு கட்டுப்படும். எனவே எல்லா அறவும் கட்டுப்படாத பொழுது இந்த நாகம் ஒன்றே இந்த மகுடிக்கும் இந்த நாகம் ஒன்றே மந்திரத்திற்கு கட்டுப்படும் என்பதை போல இந்த ஆன்மாதான் கட்டுப்படும் என்பதை அறிந்தே சிவபெருமான் ஞானத்தை கூட்டுகிறார் என்று அழகாக இந்த பண்டார சாஸ்திரத்திலே சொல்லி காட்டப்படுகிறார். புற்றறவே ஆடும் போல் மந்திரத்தால் முன் மற்ற அறவுக்கு ஆட மதியுண்டே. எனவே இந்த அறவு ஆடும் என்பதை அறிந்துதான் அந்த பாம்பாட்டி அந்த மகனையை எடுத்து ஊதுவான். இந்த பாம்பு கட்டுப்படும் என்பதற்கான வைத்துக் கொண்டுதான் அங்கே மந்திரத்தை கொண்டு பாம்பை அங்கே செயல்படுத்துவார்கள், ஆட்டுவார்கள். அதற்கு அடுத்தார்கள் சொல்லி காட்டுகிறார், பக்குவம் இல்லாத ஆன்மாவிற்கு இந்த ஞானம் கிட்டாது என்பதை பொருள்பட தண்ணி பாம்பு எல்லாம் இந்த மகுடிக்கு ஆடாது, மந்திரத்துக்கும் கட்டுப்படாதும்பார். நீரறவே மந்திரத்தில் நெல்லாதும்பார். அப்ப அந்த ஆன்மாவோடு உடன் இருந்து பக்குவத்தை அறிந்து அந்த ஞானத்தை கூட்டி வைப்பது சிவம். ஆகையினாலே தான் நம்முடைய பெருமானானவன் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த ஆன்மாவுக்கு பரஞானத்தை ஊட்டிக்கொண்டே அங்கே இருக்கின்றார். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஞானத்தை எல்லாம் இந்த உயிர்களுக்கு சிவமே கூட்டி வைக்க வேண்டும். அதை இந்த உண்மையை அருள்வதற்காக இந்த கொடியினை கட்டுகிறேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். என்ன சொன்னார், இந்த இதன்படி இந்த சிவபெருமான் கூட்டி வைத்த அந்த இதன்படி சில ஆன்மாக்களுக்கு தான் கிட்டுவதற்கு காரணம் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்துதான் அவன் கூட்டி வைக்கின்றான் என்று சொல்லப்படுகிறார். இப்ப இதுவரைக்கும் சிந்தித்த இந்த திருப்பாடலை ஒரு முறை வாசித்து கருத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்க உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவுதம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி. இதனுடைய கருத்து எக்காலத்திற்கும் சிவம் வாக்குக்கும் மனத்திற்கும் ஆன்மாறிவுக்கும் எட்டாதவன் அவனருடைய கண்ணாக காணின் அல்லார். எனவே ஆன்மாறிவு வந்து உறவாது, அந்த சிவன் கொடுக்கின்ற அந்த அறிவாகத்தான் காண முடியும். அவனருடைய கண்ணாக காணின் அல்லார். இது எங்கே சொல்லப்படுகிறது? திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரிலே நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடன் உடன் செல்கிறார். ஞானசம்பந்தர் பெருமான் கையெடுத்து வணங்கிக் கொண்டே வருகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தர் பெருமான் கையெடுத்து வணங்கி கொண்டு வருவதனுடைய காரணம் தெரியவில்லை. உடனே கேட்கிறார், என் கையெடுத்து வணங்கி வருகிறீர்கள். அப்பதான் ஞானசம்பந்தர் சொல்கிறார், இங்கே வருகின்ற இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாம் சிவகணங்களாக எனக்கு காட்சி அளிக்கிறது. ஞானசம்பந்தருக்கு தில்லைவாழ் அந்தனர்கள் சிவகணங்களாக தெரிகிறது. திருநீலகண்ட நாயனாருக்கு அது படமில்லை, இது ஒரு லீலை. அப்பொழுது இப்பொழுது பாருங்கள், ஞானசம்பந்த பெருமான் ஞான கண்ணை கொடுக்கிறார். இப்பொழுது நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பார்க்கிறார், அங்கே தில்லைவாழ்ந்தவர்களை சிவகணங்களாக காட்சிப்பட்டது. இதே போன்று நம்முடைய நூல்களிலேயும் ஞானக்கண்ணை கொடுத்து பார்த்தது இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது, அதை இன்னொரு சமயத்திலே சொல்கிறேன். எனவே எக்காலத்தும் சிவம் வாக்குக்கும் மனத்திற்கும் ஆன்ம அறிவுக்கு எட்டாவது அப்பொருளை அதன் மெய்ப்பொருளை தனித்து எடுத்து ஆராயின் அது ஆன்மாக்களின் அறிவோடு பிரியாமல் கலந்து ஒன்றாயிருப்பது அறியப்படும். ஆன்மாவோடு உடன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஒரு உண்மை தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய நூல்களிலே இந்த பாடலை நாளைக்கு சொல்றேன், ஒரு செய்தி, கர்ப்பத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தையானது எட்டாவது அந்த மாதத்தை அடைகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு சிவபெருமான் நாம டிவியில சீரியல் பார்க்கிற ஃபிளாஷ்பேக் போடுற மாதிரி கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தைக்கு நீ இதற்கு முன்பு என்னென்ன பிரிவுகள் எடுத்து துன்பிட்டு இருக்கின்றாய் என்பதை அவர் உணர்த்துகிறார், காட்டுகிறார். தாய் கருவில் வாழ் குழந்தை தான் நமக்கு அங்கே என்ன செய்கிறார் அழகாக நம்ம நிறுவனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மாவிற்கு இதற்கு முன் என்னென்ன பிரிவுகள் எடுத்திருக்கிறாய், எப்படியெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறாய் என்று கருவிலே அங்கே உணர்த்தப்படுகிறது. எனவே கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய ஒரு அறிவிலும் கூட சிவம் இருக்கிறார். ஆகையினாலே ஆன்மாவினுடைய அறிவிலே கலந்து ஒன்றாக இருப்பது அறிவுப்படம். அதை உலகத்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே அச்சிவமே அருள் சுரக்கும்படி கொடி கட்டப்பட்டது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. எனவே பசுஞான பாசுஞானத்தையும் சிவம் எழுப்புகிறார். அதிலிருந்து பரிஞானம் பெற்ற உயிரே சிவத்தை காணுகிறது. இந்த அபரஞானம் என சொல்லக்கூடியது சிவத்தை காட்டாது. அப்படி அறியப்படாத காரணத்தினால் அந்த ஆன்மாவுக்கு சிவம் அயல் அல்ல. பரிஞானத்தால் அறியக்கூடிய சிவம் உயிரை விட்டு எப்பொழுதுமே பிரியாது, அத்துவிதமாகவே இருக்கிறார். எனவே இந்த ஆன்மாவோடு நம்முடைய பரம்பொருளால் எம்பெருமான் எப்பொழுதுமே உடன் இருந்து கொண்டே இருக்கின்றான். இந்த உண்மையை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மாக்களுக்கு சிவமே இருந்து உணர்த்த வேண்டும், அந்த அருள் வந்து உணர்த்த வேண்டும் என்று அருள் நல்கக்கூடிய என்றார். ஆகையினாலே சிவம் உணர்த்த நாமெல்லாம் உண்மையை அறிவதற்கு நமக்கு இப்பொழுது சாதனமாக shaivam.org நமக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த திருவருள் துணையோடு இயங்குகின்ற அந்த shaivam.org அமைப்பு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து அதனால் பல சைவன்பர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த மூன்றாவது திருப்பாடலினுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு நாளைக்கு நான்காவது திருப்பாடலை சொல்ல இருக்கின்றேன். இந்த நான்காவது திருப்பாடலுக்கு சொல்வதற்கு முன்பாக ஐந்தெழுத்து உண்மை அங்கே பேசப்படுகின்ற காரணத்தினாலே நாளை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாக அடியை மனதிலே படுகிறது என்பதை கூறிக்கொண்டு மீளவும் நாளை மாலை 6 மணிக்கு திருவருள் குருவருள் துணையோடு நாம் சந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்றைய தசகாரிய சிந்தனையிலே 22 பாடலிலிருந்து சிந்திப்பதற்கு சிறுவர்களும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். உடல் கருவிகள் இவையெல்லாம் மலச்சார்புற்ற உயிருக்கு பொருந்தியிருத்தல், குருடன் ஒருவனுக்கு கோல் கிடைத்திருப்பது போல என்று இதற்கு முன்னால் சொன்ன 2-3 பாடல்களிலே ஆசிரியர் தெரிவித்திருந்தார். காணும் தன்மை படலத்தால் மறைப்புண்டு துன்புறுகின்ற குருடனுக்கு கோல் கிடைத்துள்ளது. அந்த குருடனும் கோலின் வழியே தடுமாறி செல்கின்றான். அதுபோல ஆணவ மர மறைப்பிலே இருக்கின்ற உயிருக்கு உடல் தத்துவங்கள் யாவும் கோல் போல உதவுகின்றன, இணைப்போகம் குவிப்பதற்கு உதவுகின்றன. குருடன் கோலின் வழியே தடுமாறி செல்வது போல மலச்சார்புற்ற ஆன்மாக்கள் உடலை தாமென்று கருதி தடுமாற்றமுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றன என்று நம்முடைய குருமூர்த்திகள் அருள் செய்தார்கள். குருடனுக்கு கோலிலே இச்சையை கொடுத்தது அவனுக்கு இருக்கின்ற குருட்டுத்தன்மையே ஆகும். குருட்டுத்தன்மையினால் அவன் துன்பப்படுகின்றான். அந்த துன்பத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். கோலின் துணை கொண்டு அந்த துன்பத்தை அவனால் ஓரளவு குறைத்துக் கொள்ள முடிகின்றது. ஆகையினாலே கோலின் மீது அவனுக்கு மிகுந்த இச்சை. அதுபோல உடல் மீது நமக்கு இச்சை எது பற்றி வந்ததென்றால், நம்மை மறைத்திருக்கின்ற அந்த ஆணவ மரம் அது செய்கின்ற அந்த மறைப்பு துன்பத்தினால்தான் நமக்கு உடல் மீது இச்சை ஏற்படுகின்றது. ஆக மலச்சார்போடு கூடி உடலை தானென்று மயங்கி வாழும் வாழ்க்கையிலே ஆன்மாவானது பற்றை வளர்த்து பல்வேறு விதமான வினைகளை ஈட்டி பல்வேறு விதமான பிறவிகளிலே உழந்து வருகின்றது என்று குறிப்பிட்டார். எனவே இவ்வாறு கூறுவதன் மூலம் சித்தாகிய உயிர் தன்னை சடமாகிய உடல் என்று கருதி அந்த விபரீத எண்ணத்தினாலே உலகப்பற்றை வளர்த்துக் கொண்டு தான் பற்று வைத்த பொருளை அடைவதற்கு பல வழிகளிலும் முயன்று அதன் மூலம் பல்வேறு வினைகளை ஈட்டி 7 வகையான பிறவிகளிலே உழன்று வருகின்றது இந்த உயிர் என்று சொல்லும் பொழுது, இந்த நிலை உயிருக்கு துன்பம் தரத்தக்க நிலைதான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அறிவை மறைத்திருக்கின்ற ஆணவ மரம் அது விபரீதத்தையே விளைவிப்பதாலே இதுபோன்ற செய்திகளையெல்லாம் பார்க்கும்போதுதான் பற்றை வளர்த்தல் நம்மை பல்வேறு பிறவிகளிலே தள்ளி துன்பத்தை தரும் என்று உணர முடிகின்றது. மற்றபடி இந்த சிந்தனையிலிருந்து விலகி உலகியல் சிந்தனைக்கு வரும்பொழுது உலகப்பற்றே மேலோங்குகின்றது. ஆகவே எந்த அளவிற்கு குருமூர்த்திகளுடைய திருவாக்கினை சிந்திக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அவர்களை தரிசிக்கும் போதும் அவருடைய திருநாமத்தை சொல்லும் போதும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்போதுதான் தெளிவு என்பதே உண்டாகும் என்று திருமூலர் அருமையாக அருள் செய்துள்ளார். குருமூர்த்திகளை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் தெளிவை தராமல் அது பல்வேறு பிறவிகளிலே நாம் அல்லலுகத்தக்க அளவுக்கு உலகப்பற்றை தான் வளர்க்க துணை போகின்றன. குருமூர்த்திகளை மறந்து வாழ்கின்ற நேரமெல்லாம் துன்பத்திற்கு துணை போகின்றன என்ற உண்மை நாம் உய்த்துணர முடிகின்றது. ஆகையினாலே குருமூர்த்திகள் அடுத்த பாடல்களை அருள் செய்கின்றார்கள். உடலை தான் என்று கருதி வாழ்கின்ற இந்த வாழ்க்கை 7 வகையான பிறவிகளிலே உன்னை மாறி மாறி தள்ளி துன்புறுத்துகின்றதே. ஆகையினாலே இந்த உடலை கடந்து இந்த உடலிலிருந்து நீங்கி இந்த உடலை விட மேலான பொருளாகிய அருளை சார வேண்டும். அந்த சார்புதான் சிறந்த சார்பு. உடல் சார்பை கடந்து அருள் சார்பை பெற்றுவிட்டால் அதன் பிறகு பல்வேறு பிறவிகளிலே கிடந்து உடல வேண்டிய அவசியம் இல்லை. நிலையான பேரின்ப வாழ்வு சிவானந்த பெருவாழ்வு கிட்டிவிடும். ஆகவே உடல் சார்பை கடந்து அருள் சார்பினை பெற வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதற்காக அருமையான ஒரு செய்தியினை அடுத்த வாழ்நிலை சொல்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். உடலை கடந்து வாழ வேண்டும் என்றால் எவ்வாறு உடலை கடப்பது? உடல் வேறு, தான் வேறு என்று ஆன்மா உணர வேண்டும். எப்போது உணரும்? இப்போது உணர்வதற்கு சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லையே. நூல்களின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் மூன்றாம் சூத்திரம் நான்காம் சூத்திரங்களிலே ஆன்மா வேறு உடல் வேறு என்பதை அருமையாக காரணங்களெல்லாம் காட்டி நிறுவியுள்ளன. அது நமக்கு உடன்பாடாக இருக்கின்றது. ஆனால் அனுபவத்திலே உடல் வேறு நாம் வேறு என்ற அந்த உணர்ச்சி இன்னும் எழவில்லை. அது எப்போது எழும் என்றால், அது சிவபெருமானே குருமூர்த்தியாக எழுந்தருளிதான் நீ ஆன்மா நீ வேறு உடல் வேறு என்று அனுபவத்திலே உணரச் செய்வார். அப்போ அவர் எப்போது எழுந்தருளி வருவது குருவாக சொன்னால், அந்த வேட்கையை எப்போதுமே உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அதுதான் தலையாய நோக்கம். மற்ற நோக்கம்லாம் அதுக்கு துணை செய்யத்தான் என்று வாழ வேண்டும். அதுதான் சைவ வாழ்வு. எப்போ சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருவதற்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ள வேண்டும் என்றால் யாருக்கு அவன் குருவாக எழுந்தருளி வருவான்? சிவபுண்ணியங்களை செய்து அவர் முற்றுவிப்பவருக்கு. சிவபுண்ணியங்கள் என்பவை எவை? சிவபெருமானுடைய உருவச் சிறுமேனியை வழிபடுதலாகிய சரியை, அது சமயதீக்கை பெற்று செய்வது. சிவபெருமானுடைய அந்த சிவலிங்க திருமேனி, அதுதான் அருவுருவத் திருமேனியாகும். அந்த அருவுருவத் திருமேனியிலே திருக்கோயிலே சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல், ஆத்மார்த்த சிவபூசையாக செய்கின்ற அந்த சிவபூசை இருக்கின்றதே அது கிரியை. புறத்தே அவ்வாறு இயற்றும் சிவபூசையினை உள்ளத்திலே இயற்றுவது யோகம். பரியை செய்வதற்கு சமயதீக்கை பெற்றிருக்க வேண்டும். கிரியைக்கும் யோகத்திற்கும் விசேடதீக்கை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு சைவ அனுஷ்டான நெறியிலே ஒரு ஆன்மாவானது நின்று அதனை நல்ல வகையிலே நல்ல முறையிலே இந்த சிவபுண்ணியங்களை ஏற்றி வருமே ஆனால், நிச்சயமாக சிவபெருமான் தாமதிக்க மாட்டார். அவர் விரைந்து குருவாக எழுந்தருளி வந்து உடல் வேறு ஆன்மா வேறு என்று உணர்த்தி நீ ஆன்மாவாகிய உயிர் என்ற அந்த மெய்யுணர்ச்சியை தருவார். அப்போதுதான் ஆன்மா பிற பொருள்களை எப்படி தனக்கு வேறாக கண்டு வந்ததோ, இந்த உலகத்து பொருள்களை கல் மண் போன்ற எத்தனையோ பொருள்களை ஆன்மா தன்னின் வேறாக கண்டு வருகின்றது. ஆனால் உடலை தன்னின் வேறாக காணவில்லை. அப்படி சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்து உபதேசிக்கும் போதுதான் உடலையே தன்னின் வேறாக காணும். அப்போ நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் உடலை நம்மின் வேறு பொருளாக பிரித்து அறிய முடிவதில்லை, அனுபவத்தில் ஏன் அறிய முடிவதில்லை? ஏனென்றால் நாம் எந்த பொருளை அறிந்தாலும் உடலின் துணை கொண்டுதான் அறிகின்றோம். உடலை சார்ந்து அந்த உடலோடு ஒற்றித்து நின்று அதன் மூலமாகத்தான் மற்ற எந்த பொருளையும் காண்கின்றோம். உடலின் துணை இல்லாமல் வேறு எந்த பொருளையும் நாம் காண முடியாது. அப்ப உடலையும் நம்மின் வேறு பொருளாக காணணும்னா இன்னொரு காட்டு நமக்கு வேண்டும். எப்படி உலகத்து பொருள்களை வந்து உடல் நமக்கு காட்டுதோ, அது மாதிரி உடலை நமக்கு எது காட்டும்? உடலில் உள்ள கண்ணுக்கு புலனாகாத இந்த தத்துவ கூட்டங்கள், ஐம்பொறிகள், தன்மாத்திரைகள், அந்தக்கரணங்கள், கலாதி தத்துவங்கள் போன்ற இவற்றையெல்லாம் நம்மின் வேறாக அறிய வேண்டும் என்றால், நாம் திருவருளை சார்ந்து விட்டோம் என்றால் அந்த திருவருள் நமக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் நம்மின் வேறான பொருளாக காட்டும். அப்போதுதான் தான் வேறு தத்துவங்கள் வேறு என்ற அந்த நிலை கைகூடும். அதை அருமையாக ஓமை மூலமாக விளக்குகின்றார்கள். அதாவது ஒருவன் கைவிளக்கை கொண்டு இருளிலே ஒரு பொருளை தேடி வருகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் கைவிளக்கை எதற்கு பயன்படுத்துவான்? கைவிளக்கை அவன் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் தன்னுடைய கண்ணால். கைவிளக்கின் ஒளியை சார்ந்து அதன் மூலமாக தன்னை சுற்றியுள்ள பொருளைத்தான் பார்ப்பான். அதில் தான் தேடும் பொருள் இருக்கின்றதா என்று அதில் தான் அவனுக்கு தீவிரமாக கவனம் இருக்கும். அப்போ அவன் தன் கண்ணொளியை விளக்கொலியோடு ஒன்றாக கலந்து அந்த விளக்கொலியை வந்து மூலமாக பிற பொருளைத்தான் பார்ப்பான். அந்த விளக்கை தன்னின் வேறு பொருளாக காணக்கூடிய ஊக்கம் அவனுக்கு வராது. ஆனா எப்ப வரும் என்றால், கதிரவன் உதயமாகிவிட்டது, அந்த கதிரவன் ஒளியாகிய பேரொளி தோன்றிவிட்டது என்றால், அப்போ பிற பொருளைப் போலவே இந்த விளக்கும் அவருக்கு வேறொரு பிற பொருளாக அவனுக்கு காணப்படும். மற்ற பொருள்களை காண்பது போலவே விளக்கையும் தன்னின் வேறாக தெளிவாக அறிவான். அப்போ அந்த விளக்கு மற்ற பொருள்களை காட்டும். ஆனால் அந்த விளக்கை தெளிவாக காட்டணும்னா வேற ஒரு ஒளி வேண்டும். அது மாதிரி உடலறிவை கொண்டு உலகத்து பொருள்களை எல்லாம் காணலாம். உடல் ஞானமாகிய பாச ஞானத்தை கொண்டு உலகத்து பொருள்களை காணலாம். ஆனால் உடலையும் அதில் உள்ள தத்துவங்களையும் தன்னின் வேறாக காண வேண்டும் என்றால் அதை காட்டுவதற்கு வேற ஒரு ஞானம் வேண்டும். அது திருவருள் ஞானம். திருவருள் ஞானம் கிடைக்கும் பொழுதுதான் ஒரு ஆன்மா தான் சார்ந்திருந்த தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறு பொருளாக காண்கின்றது. அப்போ அந்த எடுத்துக்காட்டு சொல்லி சொல்கின்றார்கள் என்னவென்றால், இருட்டதால் விளக்கை கையால் எடுத்திடுவார்கள் கற்கு. கற்கு என்பது கண்ணுக்கு என்று பொருள்படும். இருட்டதால் விளக்கை கையால் எடுத்திடுவார்கள் கற்கு, பொருள் தர வேண்டுமாபோல். பொருள் தரதான் சேர்த்து எழுதும்போது பொருட்டர என்று வந்திருக்கின்றது. பொருட்டர வேண்டுமாபோல் பொருந்திய மரத்தினாலே தெருட்டிடும் கலாதி வந்து சேர்பொருள் அனைத்தும் காட்டல். இதை எவ்வாறு கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. பொருந்திய மலத்தினாலே தெருட்டிடும் கலாதி வந்து சேர்பொருள் அனைத்தும் காட்டல் எப்படிப்பட்டது என்றால், இருட்டதால் விளக்கை கையால் எடுத்திடுவார்கள் கற்கு பொருட்டர வேண்டுமாகோல் என்று கூட்டி உரைக்க வேண்டும். அதாவது ஆணவ மலத்திலே ஆன்மா அழுந்தி கிடக்கின்றது, கலாதி தத்துவங்கள் வந்து அந்த ஆன்மாவுக்கு பொருந்துகின்றது, திருவருளாலே பொருந்துகின்றது. அந்த கலாதி தத்துவங்கள் மலமரைப்புடைய ஆன்மாவிடம் சேர்ந்திருப்பது எதுபோல் என்றால் ஊன்றுகோல் போலன்னு இதுகாரம் ஓமை சொன்னார். இப்ப மெய்கண்ட சாத்திரங்கள் கூறுவது போல விளக்கு என்ற ஓமையும் சொல்கின்றார். ஆகையால் தான் முன்னாலே நான் குறிப்பிட்டிருந்தேன் என்னவென்றால், விளக்கு ஓமையை நம்முடைய குருமூர்த்திகள் மறுக்கவில்லை. ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் வர வேண்டும் என்ற காரணம் பற்றி ஊன்றுகோல் ஓமையை சொன்னார்கள். இப்பொழுது வேறொரு காரணம் பற்றி விளக்கு ஓமையும் சொல்கின்றார்கள். என்னவென்றால், மலத்தினாலே மறைந்திருக்கின்றது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு கலாதி தத்துவங்கள், அந்தக்கரணங்கள், ஐம்பொறிகள் இவையெல்லாம் வந்து சேர்தல் திருவருளாலே சேர்கின்றன. இது எப்படிப்பட்டது என்றால், இருட்டிலே ஒருவன் மாட்டி கிடக்கின்றான், அவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைப்பது போல என்று சொல்கின்றார். ஆன்ம அறிவை பொருந்தியிருக்கும் ஆணவ மலம் விளைவித்த துன்பத்தினாலே ஆன்மாவுக்கு கலாதிகளில் இச்சை வந்தது. போன பாடல குறிப்பிட்டார், எம்பெருமான் அருளால் தெளிவிக்கும் கலாதிகள் ஆன்மாவோடு சேர்ந்து ஆன்மா அறியத்தக்க விடயங்களை எல்லாம் அந்த கலாதி தத்துவங்கள் காட்டி நிற்கின்றன. இவ்வாறு காட்டி நிற்றல் எதுபோல் என்றால், இருள் தந்த துன்பத்தினாலே ஒருவனுக்கு விளக்கின் மீது இச்சை வந்து அவன் விளக்கை பெறுவது போல, அந்த விளக்கு அவன் கண்ணுக்கு பதார்த்தங்களை எல்லாம் காட்டும் அல்லவா, அந்த விளக்கு அவனுக்கு பொருள்களை எல்லாம் காட்ட வேண்டும். அதுபோல இந்த கலாதி தத்துவங்களும் இவன் வினைக்கீடாக அறிய வேண்டியவற்றை காட்டுவதற்காக இவனுக்கு பொருந்திருக்கின்றன. எப்போது அந்த விளக்கை எடுத்தவன் விளக்கையும் கண்ணின் வேறு பொருளாக காண்பான். இருட்டு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், அந்த விளக்கோட விளக்கா தானும் இருந்துகிட்டு அந்த விளக்கோடி கொண்டு பிற பொருள்களை காண்பதில் தான் அவன் ஆர்வம் காட்டுவான். இந்த விளக்கு வேறு தான் வேறுன்னு அவன் காண்பதற்கு எண்ண மாட்டான். அதுபோல ஞானனின் திருவருள் சார்பு கிட்டும் வரை இந்த ஆன்மா உடல்தான் தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். திருவருள் சார்பு கிட்டும் பொழுதுதான் அது உடலையும் தத்துவங்களையும் தன்னின் வேறாக காணும். ஏன்னா திருவருள் காட்டுகின்றது, திருவருளாகிய பேரொளி தோன்றும் பொழுது விளக்கொளி போன்ற தத்துவங்கள் தனித்து அறியப்படுகின்றன தான் சொன்னார்கள். இருட்டர பதார்த்தம் போலாம் இருந்து அருள் எழுந்தபோது, அருள் எழுந்தபோது இந்த கலாதிகள்லாம் இருட்டாக விளங்காது. இப்ப நூல்கள் தானே நாம படிக்கின்றோம் கலாதி தத்துவங்கள் என்று. கலாதி தத்துவங்கள் என்றால் கலை, வித்தை, அராகம் போன்றவை, காலம், நியதி அவற்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இவையெல்லாம் வந்து கலாதி தத்துவங்கள்னு சொல்லப்படும். இந்த தத்துவங்களை வந்து நாம நூலில் தான் படிக்கின்றோமே ஒழிய இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்மிடம் உள்ளன என்று நாம் அனுபவத்தில் அறிவதில்லை. அந்த கரணங்கள் இருக்கின்றன அறிவதில்லை, ஐம்பொறிகளையும் அறிவதில்லை. நாம் பார்த்தறிகின்ற கண் மூக்குலாம் உறுப்புகள் தான், பொறிகளாகிய கண் மூக்கு மெய்வாய் போன்றவற்றையெல்லாம் நாம் அறிவதில்லை. தத்துவங்களை நம்மின் வேறாக நாம் அறிவதில்லை. எப்போது அறிவோம் என்றால், கதிரவன் ஒளியாகிய பேரொளி தோன்றும் போது சிற்றொளியை தருகின்ற விளக்கு வேறு பொருளாக பிரித்தறியப்படும். அதுபோல திருவருளாகிய பேரறிவு நமக்கு கிட்டும் பொழுதுதான் சிற்றறிவை செய்கின்ற தத்துவங்கள் நம்மின் வேறாக அறியப்படும். அதுவரை இந்த தத்துவங்கள் அறியப்படாமல் இருப்பதனாலே அவற்றை இருட்டுன்னு சொன்னார். இந்த தத்துவங்கள் எல்லாம் இருள்மயமாய் அறியப்படாமல் நம்மோடு இருக்கின்றன. ஆனால் அருள் எழுந்தபோது இருட்டல, இருட்டல என்றால் இருட்டு அல்ல, அல்ல என்பதைத்தான் தொகுத்து அல என்று சொல்லியிருக்கின்றார். இருட்டல, இருட்டு அல்ல, இருட்டு அல்ல என்றால் அறியப்படாதவை அல்ல. இந்த தத்துவங்கள் எல்லாம் அறியப்படாதவை அல்ல. எப்போ அறியப்படாதவை அல்ல? அருள் எழுந்தபோது, திருவருள் எழுந்தபோது இந்த தத்துவங்கள் அறியப்படாதவை அல்ல, அறியப்படும். எப்படி அறியப்படும்? பதார்த்தம் போலாம். பிற பதார்த்தங்களை, பிற உலக பொருள்களை நம்மின் வேறாக அறிகின்றோமே, அதுபோல அருள் எழுந்த போது இந்த தத்துவங்களும் இதுவரை அறியப்படாமல் இருந்தது போல அருள் எழுந்த காலத்திலும் இந்த தத்துவங்கள் அறியப்படாமல் இருக்காது. அப்போது இந்த தத்துவங்கள் அறியப்படும். பிற பதார்த்தங்களை அறிவது போல இவற்றையும் வேறாக அறிவோம் என்று தத்துவ தரிசனம் எப்போது நிகழும் என்பதை அருமையாக உணர்த்தினார்கள். அடுத்த பாடலிலே இவ்வாறு உடலையும் தத்துவங்களையும் தன்னின் வேறாக கண்டு நீங்க வேண்டும் என்று அதன் அவசியத்தை நன்கு உணர்த்துகின்றார்கள். அடுத்த பாடலிலே மறைத்திடும் இருட்டகன்றால் மன்னிய விளக்கு கற்று நிறுத்திடும் பதார்த்தத்தொன்றாய் நிற்றலால் இருட்டோடு ஒன்றாய் அறுத்திடும் கதிரை காட்டாது ஆதலால் மயக்கமாக வெறுத்திடும் உடலும் இவ்வாறாம் என விடுவர் மிக்கோர் என்று சொன்னார். மறைத்திடும் இருட்டு அகன்றால், இதுவரை நம்மை மறைத்து வந்த இந்த இருட்டானது நீங்கு என்றால், மன்னிய விளக்கு, நம் கையிலே நிலைபெற்று இருக்கின்ற அந்த விளக்கு கற்கு கண்ணுக்கு நிறுத்திடும் பதார்த்தத்தொன்றாய் நிற்றலால், மறைத்திடும் இருட்டு அகன்று விட்டது என்றால் சூரிய ஒளியாகிய பேரொளி வந்துவிட்டது என்று பொருள். அந்த சூரிய ஒளி வந்துவிட்டது என்றால் நம் கையிலே அதுவாறு இருந்த விளக்கும் வேறு பொருளாக, பிற பொருள்களைப் போல வேறு ஒரு பொருளாக அதுவும் அறியப்படும். நிறுத்திடும் பதார்த்தத்தொன்றாய், மற்ற பதார்த்தங்கள் போல இந்த விளக்கும் வேறு பொருளாக அறியப்படும். அப்படி சூரிய ஒளி தோன்றுகின்ற வரை, அப்படி சூரிய ஒளி தோன்றுகின்ற வரை இந்த தத்துவங்கள், இந்த சூரிய ஒளி தோன்றுகின்ற வரை விளக்கொளி பிரித்து அறியப்படாது. அதுவரை விளக்கு வந்து இருட்ட முற்றிலுமாக நீக்கவில்லை, சூரிய ஒளிதான் இருட்ட முற்றிலுமாக நீக்குது. விளக்கொளி என்ன செய்து? இருளை கொஞ்சம் நீக்குது. நீங்காமல் இருக்கின்ற இருட்டோடு இந்த விளக்கொலியும் சேர்ந்து இருந்து கொள்கிறது. அதான் விளக்கு ஏற்றி வச்ச இடத்துல வந்து ஒளியும் இருக்கும் இருளும் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த விளக்கொலி ஒளினாலே அது இருட்டை போக்குவதுதான், அதுல சந்தேகம் இல்லை. அப்ப விளக்கொலியும் இருட்டை போக்குகின்றது, ஆனால் சிறிதளவுதான் போக்குகின்றது. சிறிதளவு தான் ஏகதேசம் சொல்லுவார்கள். ஆகவே சிறிதளவுதான் இந்த விளக்கொலியானது இருட்டை போக்குகின்றது, முழுமையாக இருட்டை போக்கவில்லை. அப்ப என்ன நடக்கின்றது? அந்த விளக்கொலியால் போக்கப்படாமல் எஞ்சியிருக்கின்ற இருளும் உள்ளது, இந்த விளக்கு ஒளியும் உள்ளது, இருளும் ஒளியும் கலந்திருக்கின்ற நிலைமை. அது மாதிரி இந்த பிறவி எடுத்து உழல்கின்ற நிலைமை, அறிவும் அறியாமையும், அந்த விளக்கொலி போன்ற சிற்றறிவும் அந்த இருள் போன்ற அறியாமையும் ரெண்டும் கலந்திருக்கின்ற நிலை. அப்ப இருளோடு ஒன்றாகவே அந்த விளக்கொலி இருக்கின்றது. கொஞ்சம் இருளை மட்டும் ஓட்டிட்டு அந்த விளக்கொலி மிச்சம் இருக்கிற இருளோடு சேர்ந்து அந்த விளக்கொலி இருக்கின்றது. அது மாதிரி ஆணவத்தோடு சேர்ந்து இந்த சிற்றறிவை செய்யும் தத்துவங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த இருட்டோடு சேர்ந்து விளக்கொலி இருப்பதனால அந்த விளக்கொலி வந்து ஏதோ அதனால காட்ட முடிஞ்ச அளவுக்கு சில சில பதார்த்தங்களை காட்டும் ஒளிய அந்த விளக்கொலி எதை காட்டாது? அந்த இருட்டையே போக்கவல்ல கதிரவன் ஒளியை இந்த விளக்கொலி காட்டாது. ஓமையை நாம நல்லா குடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பொருள் வந்து ரொம்ப எளிதா போயிடும். அதுக்காக தான் ஓமை கொடுத்தாரு. விளக்கொலி எதைத்தான் காட்டும்? அது கொடுக்கின்ற அந்த சிறிய அளவு ஒளியினாலே அருகாமையில் சுற்றி இருக்கின்ற சில சில பொருள்களைத்தான் அந்த விளக்கொலி காட்டும். எதை காட்டும் வல்லமை அந்த விளக்கொலிக்கு இல்லை என்றால், இருட்டை முற்றிலுமாக போக்குகின்றதே கதிரவன், அந்த கதிரவனை காட்டக்கூடிய வல்லமை விளக்கு கிடையாது. இப்ப விளக்கு மாதிரி தத்துவங்கள், விளக்கு மாதிரி தத்துவங்கள், கதிரவன் மாதிரி சிவபெருமான். அப்ப இந்த தத்துவங்கள் எதைத்தான் காட்டும்? வினைக்கு ஈடாக நாம் அறியத்தக்க விடயங்களை மட்டுமே காட்டும். அதான் விளக்கொலி சிற்சில பதார்த்தங்களை காட்டுவது போல இந்த தத்துவங்கள் எல்லாம் வினைக்கீடாக நாம் அறியத்தக்க உலக விடயங்களை. உலக விடயங்கள்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம், இந்த அஞ்சும் தான். வினைக்கீடாக நாம் எதெல்லாம் இந்த சுவைக்கலாம், எதெல்லாம் வந்து முகர்ந்து பார்க்கலாம், எவற்றை கண்டு பார்க்க கண்டு அறியலாம், கேட்டு அறியலாமோ, அந்த ஐந்து வகையான அந்த ஐம்புல உணர்வுகளை வினைக்கு ஈடாக நமக்கு இந்த தத்துவங்கள் அந்த உணர்வுகளை, ஐம்புல உணர்வுகளை தான் தந்து கொண்டிருக்குமே ஒழிய இந்த தத்துவங்கள் எதை காட்ட மாட்டா? சிவபரம்பொருளை இந்த தத்துவங்கள் காட்ட மாட்டான். எது போல? விளக்கொலியானது கதிரவனுடைய காட்ட முடியாது, கதிரவனை விளக்கினாலே காட்ட முடியாது. அதுபோல சிவபெருமானை இந்த தத்துவங்களாலே காட்ட முடியாது. ஞான நிறையில் இருக்கின்ற சீடனுக்கு எது இலக்கு? சிவத்தை அடைவதே இலக்கு. ஆகவே சிவத்தை அடைவதே இலக்காக உள்ளது, நமக்கு லட்சியமாக உள்ளது. அப்படி என்றால் சிவத்தை காட்ட முடியாத இந்த தத்துவங்களோட சேர்ந்து இருந்து கொண்டிருந்தா என்றால் எப்படி சிவத்தை காண்பாய்? எனவே இந்த தத்துவங்களின் மீது பற்றை அறுக்கின்ற அந்த தத்துவ சுத்தி நிலை அவசியம் தேவைப்படும் என்று தத்துவ சுத்தியின் இன்றியமையாமையை உணர்த்துகின்றன. பின்னாலதான் தசாரிகளே சொல்ல வருகின்றார். இப்போ அந்த தத்துவ சுத்தியின் இன்றியமையாமையை உணர்த்தி ஒரு தோற்றுவாய் செய்கின்றார். தசகாரியங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி வருகின்றார். அதனாலதான் தத்துவ சுத்தியெல்லாம் நிகழ்ந்து அதுக்கப்புறம் சிவசம்பந்தமான சிவரூபம் போன்றவையெல்லாம் நிகழ்கின்றன. எனவே அந்த தத்துவ சுத்தியினுடைய இன்றியமையாமையை சிறப்பாக உணர்த்துகின்றார்கள். அதை எடுத்துக்காட்டு சொல்லி, இருட்டு அகன்றால்தான் விளக்கு வந்து கண்ணுக்கு வேறு பொருளாக அது அறியப்படும். அப்ப இருட்டு அகழ்த வரைக்கும் இந்த விளக்கோடு என்ன செய்தது? அந்த இருட்டோடு ஒன்றாகவே இருந்து அந்த இருட்டை அறுத்திடும். கதிரை காட்டாது. கதிர் என்பது கதிரவன். இருட்டோடு ஒன்றாய் அறுத்திடும் கதிரை காட்டாது. இந்த விளக்கொளி இருட்டோடு தானும் ஒன்றாக இருந்து கொண்டு என்ன, அந்த விளக்கொளி கொஞ்சம் தானே இருட்டை போக்குகின்றது, எஞ்சியுள்ள இருட்டோடு இந்த விளக்கொளி சேர்ந்தே இருக்கின்றது. ஆகவே இருட்டோடு ஒன்றாக இந்த விளக்கொளி இருந்து கொண்டிருக்கும். இந்த விளக்கொளி எதை காட்டாது? அந்த இருட்டை அறுக்கக்கூடிய, அதாவது அந்த இருட்டை போக்கக்கூடிய கதிரவனை இந்த விளக்கு காட்டாது. அது மாதிரிதான் மயக்க உணர்வை செய்கின்ற ஞானிகள் வெறுத்திடும் இந்த உடலும், மயக்கமாக வெறுத்திடும் உடலும். ஞானிகள் எல்லாம் இவ்வுடல் மயக்கம் செய்வது என்று கருதி இவ்வுடல் மீது பற்றி விட்டனர். அதான் மயக்கமாக கருதி ஞானிகள் வெறுத்திடும் உடலும் என்று நாம சொல்ல வேண்டும். பாடல்ல மயக்கமாக வெறுத்திடும் உடலும் இருக்கின்றது. சில வார்த்தைகளை நாம சேர்த்துக் கொள்ள வேண்டும். மயக்கம் செய்வது என்று கருதி ஞானிகள் வெறுத்திடும் உடலும் இவ்வாறாம் என விடுவர். இவ்வாறாம் என்றால் இந்த விளக்கு போன்றவைதான். இந்த விளக்கு எப்படி இருளோடு சேர்ந்து இருந்து கொண்டு இருட்டை போக்குகின்ற கதிரவனை காட்ட முடியாமல் இந்த விளக்கு இருக்கின்றதோ, அதுபோலவே இந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த தத்துவங்களாகிய விளக்கு ஆணவ இருளோடு சேர்ந்தே இருந்து கொண்டு, இப்ப நம்மகிட்ட தத்துவமும் இருக்கு, ஆணவமலமும் இருக்கிறதே, இது எதை மாதிரி? விளக்கும் இருக்கிறது, இந்த விளக்கை சூழ்ந்து இருளும் இருக்கிறது, அது மாதிரி. ஆகவே விளக்கானது இருளோடு சேர்ந்து இருந்து கொண்டு அந்த இருளை போக்கவல்ல கதிரவனை காட்ட மாட்டாமல் இருப்பது போல, அந்த விளக்கு போன்ற தத்துவங்களும் ஆணவ இருளோடு சேர்ந்து இருந்து கொண்டு அந்த ஆணவ இருளை போக்கவல்ல சிவத்தை காட்ட மாட்டாதவையாக, காட்டும் திறனற்றவையாக இந்த தத்துவங்கள் இருக்கின்றன. எனவே சிவத்தை காண வேண்டும் என்ற லட்சியம் உள்ளவன் இந்த தத்துவங்களை கடந்து விட வேண்டும். அந்த தத்துவங்களின் மீது பற்று வைக்கல் ஆகாது. அந்த தத்துவங்கள் வாயிலாக அறிகின்ற எந்த உலகப் பொருள் மீதும் பற்று வைக்கல் ஆகாது. அப்போதுதான் அந்த ஆன்மா சிவத்தை சேர முடியும் என்று சொல்லி உணர்த்துகின்றார்கள். எனவே உடலும் இவ்வாறாம், இவ்வாறாம் என்றால் இவ்விளக்கு போலவாம், இவ்விளக்கு போலவாம் என்றால் இருளோடு சேர்ந்திருந்து கொண்டு கதிரவனை காட்டமாட்டாத விளக்கு போல, இந்த உடல் தத்துவங்களும் ஆணவ இருளோடு சேர்ந்திருந்து கொண்டு சிவத்தை காட்டமாட்டாததாக இருக்கின்றன. எனவே ஞானிகள் எல்லாம் மயக்கிடும் உடல் என்று வெறுக்கின்றார்களே, அதுபோல மிக்கோர், மிக்கோர் அதாவது பெரியோர்கள், அந்த ஞானிகளின் வழியே வந்த பெரியோர்களும் இந்த உடல் இந்த விளக்கு போன்றதுதான். இது விளக்கினால் எப்படி கதிரவனை காட்ட முடியாதோ, அதுபோல விளக்கு தானும் இருளை முழுமையாக போக்காது, இருளை முழுமையாக போக்கவல்ல கதிரவனையும் காட்டாது. அதுபோல இந்த தத்துவங்கள் தாமும் ஆணவமலத்தை முழுமையாக போக்க மாட்டா, ஆணவமலத்தை முழுமையாக போக்கவல்ல சிவத்தையும் இந்த தத்துவங்கள் காட்டமாட்டா என்று கருதி இந்த தத்துவங்களின் மீது, தத்துவம் சார்ந்த இந்த உடலின் மீது பற்றை விட்டு விடுவார்கள் மிக்கோர் என்று சொல்லி, அந்த மேலோருடைய வழியே நம்முடைய வழியாகும் என்று சொல்லி உணர்த்துகின்றார்கள். ஆறாந்திருமுறையிலே ஒரு பதிகத்தில் கூட அப்பர் பெருமான் சொல்வார்கள், இந்த உடல் சார்பை நீக்குவதற்கு ஒரு நெறியினை சிவபெருமான் வைத்தார், அந்த நெறியே நமது நெறி என்று பாடல்தோறும் சொல்வார்கள். அந்த அடிப்படையைத்தான் இந்த பாடலிலும் நாம் பார்க்கின்றோம். ஆக இவ்வாறு தத்துவங்கள் முத்தி படிநிலையில் முன்னேறும் பொழுது இந்த தத்துவங்களை கடந்து மேலே ஏற வேண்டும் என்ற ஒரு அரிய கருத்தினை இங்கே வைத்து, அதன் மூலம் பின்னால் கூற இருக்கின்ற தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி ஆகியவற்றுக்கு அருமையான தோற்றுவாய் செய்தார்கள். இனி அடுத்த பாடலில்தான் தசகாரியத்திற்கு சொல்வதற்கு முந்தைய பாடல், 24ஆம் பாடல். இந்த ஒரு பாடல் தாண்டி 25ஆம் பாடலுக்கு வந்தால் தசகாரியத்தை பற்றி விளக்க ஆரம்பித்து விடுவார்கள். தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் வரை
3: தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் இவையெல்லாம் என்ன, தத்துவ ரூபம் என்பது என்ன, தத்துவ தரிசனம் என்பது என்ன, தத்துவ சுத்தி என்பது என்ன என்று ஒவ்வொன்றையும் வரையறுத்து தெளிவாக சொல்ல இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் 24வது பாடல் ஒன்று வைத்துள்ளார்கள். அது மிகச் சிறப்பான ஒரு பாடலா. எதற்காக வைத்துள்ளார்கள் இந்த 24வது பாடலை என்று சொன்னால், இந்த தசகாரியங்கள் இருக்கின்றதே, இந்த தசகாரிய அனுபவத்திலே ஆன்மாவானது தன்னுடைய பொது இயல்பு நீங்கப்பெற்று சிறப்பியல்பினை பெறுகின்றது. அப்படி ஒரு நிகழ்ச்சி தசகாரியத்திலே நடக்கின்றது. இப்ப தசகாரியங்கள், தசகாரிய அனுபவத்தை பலவிதமாக சொல்லலாம். தசகாரியங்களாகிய அந்த 10 படிநிலைகளும் படிநிலைகளிலும் என்னவெல்லாம் நடக்கின்றன, உயிரானது பாசஞானத்தை கடந்து பசுஞானத்தை அடைந்து பின் அந்த பசுஞானத்தையும் கடந்து சிவஞானத்தை அடைகின்றது. இந்த அனுபவமும் தசகாரியம் நடக்கும்போது நிகழ்கின்றது. மேலும் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி என்றால், தசகாரிய அனுபவத்திலே உயிருடைய பொதுவியல்பு நீங்க பெற்று அந்த உயிர் சிறப்பியல்பை பெறுகின்றது. அப்ப பொதுவியல்புனா என்ன, சிறப்பியல்புனா என்ன, உயிருக்கு என்று சொன்னால் நாம் அதற்கு சிரமப்பட வேண்டியதில்லை. மாபாடியத்திலே நம்முடைய சிவஞான சுவாமிகள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் பொதுவியல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன, ரொம்ப எளிதாக சொல்லியிருக்கின்றார்கள். மாபாடியம் என்றாலே அரிது, நாம் படிக்கவே முடியாது என்று சித்தாந்தத்திலே பலகாலம் ஈடுபட்டவர்களும் தவறாக கருதி வருகின்றார்கள். ஆனால் உண்மை அது ஒன்று.
4: ஓம் நமஃ சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: சிவாய நமம். சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: மனக்கவலனே இந்த அருமையான அரணாருடைய ஆடுகளை சிந்திப்பதற்கும் வந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த பெருந்தன்மையுடைய கலையம்மையார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களாகிய உங்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு எழுமையும் நினைக்கக்கூடிய நந்தி உணர்வு கூடிய ஒரு எத்தனை பிறப்பு வந்தாலும் ஏழு ஏழு பிறப்புக்கும் உற்றோமையாவோம் என்று சொல்லி மத்தேனும் காமங்கள் மாத்தியலோர் இம்பாவா என்று ஆண்டாள் வேண்டிக் கொண்டது போல இந்த பணி தலைக்கூட வேண்டும் என்று மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சிந்திக்கிற வந்திக்கிற நல்ஊர் உடையவனாக நான் இருக்கிறேன். இது மிகையான கூற்று அல்ல. ஒரு அனுபவத்தை உணர்வு நிலையிலே நின்றும் அறிவு நிலையிலே நின்றும் ஆய்வும் தோய்வும் உடையவர்களாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பெருமான் இந்த தனு கரண புவனபோகங்களாகிய வாழ்க்கை நெறியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே தலைக்கூடுகிறது கேட்டல் சிந்தித்தல் எழுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மேல்நிலையை நமக்கு மேலோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரணாருடைய ஆடல்களை எண்ணில்லாத ஆடல்கள் அன்றைக்குத்தான் நிகழ்ந்தன என்று எண்ணிவிட வேண்டாம். இன்று கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, இப்பொழுதும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை காண்பதற்கும் கேட்பதற்கும் அவன் காட்டினாலன்றி கேட்டுச் செய்தாலன்றி நம்மால் காணவும் கேட்கவும் முடியாத ஒரு நிலை. அவன் அருளையே கண்ணாக காணினால் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டவனாக எத்தனையோ திருவிளையாடுகள் அனந்தமான திருவிளையாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை முகக்காட்சியாகவும் அகக்காட்சியாகவும் காண்பதற்குரிய வளர்ச்சியும் வாய்ப்பும் நமக்கு இல்லாது போகிற இந்த காலத்திலே பழைய திருவிளையாடுடையாவும் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நித்தம் நித்தம் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். சதா தாண்டவ மூர்த்தி என்று அப்படி நிந்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமனை. பொந்தயங்கி இங்கே பிந்தயங்கி ஆடுகிற பெருமான், இந்த மந்திலே பிந்தயங்கி ஆடுகிற பெருமான் அவனுடைய நிந்தயங்கி ஆகின்ற ஆடல் இருக்கிறதே அதை நினைப்பது நியமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நியமம் தான் நியமம்தனாகிய பல்வேறு யோக காட்சிகளை காண்பதற்குரிய வழியாக படிகளாக அமைந்திருக்கின்றார். நேற்றைகளும் விரைந்து பல செய்திகளை சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருந்தேன். இன்றைக்கு கொஞ்சம் வேகம் கெடுத்து ஆண்டிருக்கிறான் பெருமான். ஆகவே வேகமாக செல்லாமல் சில செய்திகளை மட்டும் கலந்து நாம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த மதுரை மாநகரத்தை காடு கெடுத்து நாடாக நகராக ஆக்குகிற போது இந்த காடுகளை எல்லாம் கெடுத்த நிலை என்ன என்று சொல்கிற போது பரஞ்சோதி முனிவர் ஆங்காங்கே சைவ சித்தாந்தத்தினுடைய மிகச்சிறந்த பயன்களை திரட்டி உருட்டி அப்படியே சொல்லியிருக்கிறார் தம்முடைய வாக்குகள். அதுபோல எந்த இடத்தை எடுத்தாலும் அதில் திருமுறை தோல்வி இல்லாமல் உடைய வாக்குகள் இல்லை. அதனாலேதான் சைவ மாபுராணங்களிலே ஒன்றாக கருதப்படுகிற பெருநிலை பரஞ்சோதியாருடைய புராணத்துக்கு இருக்கிறது. இலக்கிய தெரிவுள்ளதாக நம்பி திருவிளையாடு இருந்தாலும் மிகச்சிறந்த வெள்ளங்களை புராண வழக்குகளை வைதிக நெறிகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகிற நிலையிலே கடம்ப வர புராணம் இருந்தாலும் சுந்தரவாண்டியம் என்ற அரிய நூல் பழைய நூல் இருந்தாலும் புலவர்களாலே போற்றப்படுகிற கல்லாடம் என்ற ஒரு நூல் இருந்தாலும் கனிந்த மனத்தை மேலும் கசிவிக்கிற திருவாசகத்திலே திருவிளையாடல் குறிப்புகள் பலவாக இருந்தாலும் பல்வேறு நூல்களிலே இந்த திருவிளையாடல் புராண சிந்தனைகள் இருந்தாலும் கூட தொகுத்து பரஞ்சோதி முனிவர் வகுத்து காட்டிய நெறியிலே இந்த திருமுறையும் சைவ சித்தாந்த நெறியும் ரெண்டும் இரண்டு கதைகளாக இருக்க அவர் பெருமானுடைய திருவழினாலே இந்த அருகால் பீடத்தில் இருந்து இந்த அருமையான நூலை அரங்கேற்றினார். இப்போ அருகால் பீடம் போல இந்த தொகையாப்பியர் அடைந்து இருக்கிறது. இந்த அருமையான சிந்தனையை பரஞ்சோதி முனிவர் இங்கே இருக்கிற மக்கள் வேண்டிக் கொள்ள அவர் வேளாரண்யத்திலிருந்து வந்தேறி வந்தேறி அவர் அவரை சொல்வார்கள். அவர் பரதேசி என்று சொல்வார். பரதேசி என்றால் செய்தேசத்தில் இல்லாமல் வெளி தேசத்திலே போய் வசிக்கிறவர்கள் எல்லாம் பரதேசிகள். இந்த பெருமானுக்கு பேர் ஒரு பெயர் பரதேசி காவலர் என்பது. சுக்கநாதர் பெருமானுக்கு பரதேசி காவலர் என்று ஒரு பெயர். காவல் என்றால் எப்படிப்பட்டது? ஏனை காவல் வேண்டுமாருக்கு ஏதும் ஏதம் இல்லையே. ஆனைக்காவல் அண்ணலை அபயமாக வாழ்பவருக்கு ஏனை காவல் வேண்டுவாருக்கு ஏதும் ஏதம் இல்லை. வேற காவல் என்னையா வேண்டும்? அப்படிப்பட்ட காவல் தெய்வமாக இருக்கிறதுனாலே பரதேசிகளை எல்லாம் காத்த கடவுள். அது பின்னே பார்ப்போம். அடாதன செய்தாருக்கும் அருள் புரிய வருகிற போது ஒரு காவலராக இருக்கிறார். இந்த தினம் தடாதகை பிராட்டியார் வந்து இங்கே திருவவதாரம் செய்து சுவையான அருமையான பாடல். ஒரு பாடலையும் விட முடியாது. காலையிலிருந்து அதைத்தான் பற்றிக்கிட்டே வந்தேன். இத்தனை பாடல மனப்பாடம் இருந்தாலும் திருப்பி திருப்பி பார்க்கிற போது எதை சொல்லுவது எதை விடுவது என்று என்னுடைய எல்லை எங்கே வரைக்கும்னா, உக்கரகுமார பாண்டியர் மேருவை செண்டார் அடித்த வரைக்கும் போக வேண்டிய வரலாறு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 திருவிளையாடுகள் சொல்ல வரும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும். சில கருத்துக்களை மட்டும் சொல்ல, இந்த மதுரை பெருமானை வந்து தானே தனக்கு ஒரு நகரமாக ஆக்கிக் கொண்டான் என்றால், அதற்கு முன்னதாகவே தானும் தன்னுடைய அடியாரும் நீராடுவதற்குரிய நீர்நிலையை ஏற்படுத்திக் கொண்டான். அது தீர்த்தச்சிறப்பிலே சொல்ல வேண்டியது. அங்கெல்லாம் சொல்றது நேரம் இல்லை. மூலமாக முளைத்த இந்த லிங்கம் தன்னை அடியார்கள் வந்து ஆட்டுவதற்கும் தன்னுடைய அடியார்கள் ஆடுவதற்கும், பைங்குவளைக்கார் மலரால் செங்கமலம் பைம்போதால் அங்கம் குறியினத்தால் மரபத்தால் தங்கள் மரங்கள் வந்து சாதினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போட்டு எந்த பொங்கும் அடு. சிறு ஒரு காட்சியாக நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி கிழக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் மாணிக்கவாசர் அழைக்கிறார். பாரின்ப வெள்ளம் குளம் பரிமேர் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். வேறிந்த வெள்ளத்துள் பெயர்களே சென்று பேடுவீர் என்று தம்மை நீராட்டுவதற்கும் அடியார்கள் நீராடி தூய்மை பெறுவதற்குமாக தன்னுடைய சூழப்படையினாலே ஒரு குளத்தை நிர்மாணித்தான். அதுதான் பொட்டாமரை. பின்னே பொட்டாமரை ஆகிற்று. இயற்கையை இறைவன் எவ்வளவு நேசித்திருக்கிறான் என்று பாருங்கள். நிலம் மருவி நீரோடக் கண்டான் தன்னைனர். வான்நதியாக இருக்கக்கூடிய கங்கையை மைந்தர் பொருட்டாக, மண்ணின் மைந்தர் பொருட்டாக இங்கே நிலவுலகத்திலே செய்தான் என்று சொன்னால் அவன் இயற்கையை எவ்வளவு போட்டு இருக்கிறான். அவன் அட்டவடிவனாக இருக்கிற பெருமானாதலினாலே மதுரையை தனக்காக உருவாக்கிக் கொள்கிற போது எப்படி அந்த காடு கெடுத்து நாடாக்க வேண்டுமோ அப்படியாக்க. அப்போ காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து என்று தாய்மான் சாமி அந்த கருத்தை வாங்கிக் கொண்டு மிக அழகாக பொருந்தியவர் முனிவரங்கள் திருநகரம் கண்டபடங்கள். இப்படி எத்தனையோ எத்தனையோ இந்த திருநகரத்திலே பெண்மை நகரத்திலே மூலமாக பெருமான் முளைத்திருந்த இந்த தலத்திலே

ஒருவர் இளங்கோவாகிய வணிகர் தனஞ்சயன் மன்னர் மன்னனாக இருக்கிற கொள்கைகள் அவர்கள் தந்த பெருமாள் இந்த திருநகரம். அவர்களை மூலமாக இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறான் பெருமான். பாண்டி நாட்டை பழம்பதியாக ஆக்கி மதுரையை பெருநன்மா நகராக ஆக்கிய பெருமான் ஆனார். அந்த மரபில வந்தவன் கொள்கைகள பாண்டியனுடைய மகனாக மலையற்றவர்கள் ஒவ்வொரு சின்னங்களை பொறித்திருக்கிறார்கள். இந்த மலைய மலையை பொறித்திருக்கிறார்கள். மேருமலை எங்கேயாவது கொடியில வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல, வரலாற்றுல புராணங்கள்ல நான் அறிந்த அளவில் மேருமலையை கொடியில வைத்துக் கொண்டவர்களாக எந்த அரசரும் பேசப்படவில்லை புராணங்கள்ல. ஆனால் மலைய மலையை கொடியில அமைத்துக் கொண்டவன் ஆனாலே மலையத்வஜன் என்ற பெயர் அவனுக்கு. மலைகளிலே சிறந்தது மேரு, கைலாயம், இமயம். ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்தது மலை. ஏனென்றால் ஒப்பற்ற அந்த இறை நிலைக்கு உரிய நிலையிலே தகுதியாக இருக்கக்கூடிய அகத்தியன் இருந்து தமிழ் ஆய்ந்த இடம் ஆதலினாலே அந்த மதியணிந்த பெருமானுடைய திருவுருள் முழுவதுமாக பெற்று அவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய அகத்திய முனிவன். உமையம்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய லோபாமுத்திரையோடு இன்றும் வாழ்ந்து வருவதாக கருதப்படுகிற ஒரு மலை இருக்கமானால் அது கொடிய மலை. மிக பழமையான மலை. கடலில் ஆண்டு போன மலை தொடரிலே இன்று சிறந்திருக்கிற மலை தமிழ்நாட்டில் நம்முடைய தவப்பேராக. அந்த மலையை கொடியில் அமைத்துக் கொண்டவன் மலையத்துவ பாண்டியன். அவன் எல்லா வளங்களும் நிறைந்தவனாக இருக்கிறான். உலகத்துல எல்லாம் இருக்கும் நிறைவு என்று சொல்லிவிட முடியாது. அது குறைவிலா நிறைவு என்று சொன்னால் இறைவன் இறை நிலை, இறைவனுடைய அருளிப்பாடு, அந்த நிலையைதான் குறைவிலா நிறைவு இருக்குமே தவிர உலகியல் வாழ்க்கையிலே குறையில்லாதவர்களாக இருக்க முடியாது. நான் நிறை குறைவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ரொம்ப தகுதி வேண்டும். நானே தவமுடையேன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு மாணிக்கவாதர்கள் போன்றவர்களினால்தான் முடியுமே தவிர என்னையும் உன்னை அழுதால் பெறலாம் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாடும் சான்றோர்கள் ஞானிகளுக்கு தான் வரும். நாம தான் அந்த பாடல்களை திருப்பி திருப்பி சொல்லி அந்த அனுபவத்தில நூறில ஆயிரத்தில லட்சத்தில ஒரு கூறு பெறுவதற்கும் மேல வேண்டும். அந்த மலையத்தஜ பாண்டியன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய பொன்மாலை வள்ளி சோழ நாட்டு மகளாக இருந்து பாண்டிய நாட்டு பேரறிஞராக வந்தவள். அவள் மூலமாக ஒரு மகவு பெற்றுக் கொள்ள முடியாத குறை உடையவனாயிருக்கிறான். ஆனால் தான் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றது. அந்த மனக்கவலை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் மாகேஸ்வரர்களாக ஆகிவிடுவோம். எந்த கவலையும் இல்லாது இருக்கிற நிலைதான் குறையில்லாத நிலை. அது கவலை இல்லாது கழிக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய தாழ்நிலைக்கு எல்லாம் சிறுபொருள் சொல்வார்கள். ஆனாலும் திருவுருள் போனாலும் திருவுருள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஆகட்டும், போனால் போகட்டும், ஆவதும் போவதுமாக இருக்க எல்லாம் திருவுருள விலாசமாக காண்பது என்பது எல்லாருக்கும் முடியாது. இந்த மலையத்துவர்கள் பேரரசனாக இருந்தாலும் கூட அந்த குறை, அந்த குறையை நீக்கிக் கொள்வதற்கு செய்வதுதான் பரிகாரம்னு பேரு. பரிகாரத்துக்காக நாட்டில் அழித்துக் கொள்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா பரிகாரங்களையே வாழ்க்கையாக கொண்டு விடக்கூடாது. பரிகாரத்தையே நம்பி இருக்க கூடாது. நம்முடைய ஆன்ம வலு இருக்கு பாருங்க, அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உள்ள உறுதி திண்மை. அவன் பரிமகம் செய்கிறான், அஸ்வமேத யாகம் என்ற ஒன்றை செய்கிறான். ஒன்று கிடக்க ஒன்று காட்டுவார் போலினர் வைத்திருக்கிறது. போய் மருந்து கேட்டோம்னா ஒன்று கிடக்க ஒன்னா பக்க விளைவுகள் வரும்போது ஒரு 99 யாகம் செய்து விட்டான். 100வது யாகம் செய்ய போகிற போது இந்த அஸ்வமேத யாகம் 100 செய்தால் அவன் இந்திர உதவி அடைவான். அங்கிருந்து ஓடிட்டு வந்துதான் இந்திரன், ஏப்பா இதை செய்யறேன். வலுவான ஆட்களை பார்த்தால் அந்த வலு இழந்து போய்விடுமோ என்று நினைக்கிற நினைப்பு எல்லாருக்கும் வரும். இந்திரன் ஓடி வந்தான். மலைப்பெரிய பாண்டியனே, நீ இந்த வேள்வி எதற்காக செய்கிறாய்? நான் புத்திர பேரு வேண்டி இதை செய்கிறேன், மகப்பேறு வேண்டி செய்கிறேன். அப்படியா? அதற்கு இதையேன் செய்வானே, மக வேள்வி செய்க என்று வழிகாட்டுகிற. ஏனென்றால் அந்த வழிகாட்டுதலையும் கூட அவனுடைய சுயநலம் இருக்கிறது. அதை மாற்றி பரிவேள்வியை மாற்றி மகவேள்வி செய்கிறார். புத்திரகாமேச்சி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்கிறார். அந்த யாகம் செய்கிற அவன் எதற்காக செய்கிறான், வரப்போகுது யார் என்றெல்லாம் தெரியாது. தனக்கு ஒரு நல்ல மகவு வேண்டும், அது ஆண் மகவு என்ற நினைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆன்மகுதான் சிறந்தது என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிடுபொடி ஆக்கி இந்த

0: பெண்மகவுக்கு உரிய நிலை உண்டு என்று காட்டுவதுதான் தடாதக பிராட்டியாருடைய அவதார நோக்கம் என்று நான் பல காலம் நினைக்கிற நினைப்புடைய. ஏனென்றால் எல்லாமாக இருக்கிற அந்த பராசக்தி எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒன்று. அது சொல்வர் தேசிபநாயம்பிள்ளை சொல்வர், இந்த பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்ற. எல்லாரும் பெண்களே தாங்கள் தாங்களே இழிவா நினைத்துக் கொள்கிறார்கள், மற்றவர்கள் விழிப்புறுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறவர்களே தனி தலைமையும் பெற்றிருக்கலாம் என்று காட்டுவதற்காக அம்மை அவதாரம் செய்ய போகிறார். ஆனால் அது மலையத்துவ பாண்டியனுக்கு தெரியாது. அவன் நினைக்கிறான் அந்த யோக நிலையில அந்த காட்சி பெறாமையினாலே அவன் யாகம் செய்கிறான். அந்த காட்சியிலே விளைகிற ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால், ஒரு 3 வயது குழந்தையாக அம்மை அங்கே அந்த யாக குண்டத்திலே இருந்து வருகிறார். அப்படி என்றால் என்ன, தெய்வத்திலே பரதெய்வமாக இருக்கிற ஒன்று பிறப்புது என்று ஒன்று இல்லை. அதான் சொல்றான், செம்மான் முருகன் பிறவான் இறவான். அதை கூட பெருமான் இங்க மாற்றி காட்டுகிறார். கொஞ்சம் உக்கரப்பந்து இல்லையா அவதாரத்தில், இறை தத்துவங்கள் கீழிறங்கி வருமே வேறு வேறு நிலைகளிலே வடிவங்கள் எடுத்துக் கொண்டு வருமே தவிர நம்மை போல கருமேனி தாங்கி வருவது இல்லை. திருமேனி தாங்கி வருதல், அந்த திருமேனி தாங்கி 3 வயது குழந்தையாக அம்பிகை அந்த வேள்வி நெருப்பிலே தோன்றுகிறாள். எப்படி தோன்றுகிறாள்னா, இயற்கைக்கு மாறாக பெண்களுக்கு இயற்கை எப்படி இருக்குமோ அதுக்கு மாறாக 3 கணங்கள் உடையவளாக அவள் தோன்றுகிறாள். இந்த பார்த்த உடனே மலைந்தஜனுக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாயிச்சு. நான் விளங்கியது ஆண் மகவு, எனக்கு பிறகு இந்த ஆட்சியை நிலைநிறுத்துவதற்குரிய அந்த அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோல் செலுத்துவதற்குரிய ஒரு ஆண் மகவு வேண்டும். வீர திருமதன் வேண்டி இருக்கிற போது இங்கே பெண் மகவு தோன்றியிருக்கிறாள். அதுவும் பகைவர்கள் நகர்ப்பதற்கு ஏற்ற முறையிலே இயற்கைக்கு மாறாக இந்த எழில் வடிவம் தோன்றியிருக்கிறது என்று எழுதியிருந்தார். அப்பொழுதுதான் அதனீதாக அருள் வாக்கு, மன்னவனே மனக்கவலை விட்டுவிடு, இந்த பெண்ணை ஆண்களுக்கு உரிய நிலையிலே வளர்த்து வருவாயாக. இறைவனுடைய அருளிப்பாடு பாருங்க, பாண்டியனுக்கு வருகிறது. ஒரு ஆணை எவ்வாறெல்லாம் நீ வளர்த்து ஆளாக்குவாயோ அப்படி ஆளாக்கி உன்னுடைய அணிமகுடத்தை அவளுக்கு சூட்டி அரசாட்சியையும் அழித்து பெண்ணரசியாக திகழ்கை அவளுக்கு உரிய மனவாளன் வருகிற போது இயற்கைக்கு மாறாக இருக்கிற அந்த ஒன்று மறைந்து போகும் என்று ஒரு அசரீர் கேட்கிற போதுதான் அவனுடைய மனம் தேடுகிறது. அவன் எப்படிப்பட்டவன், உலகின்றன்னை மகளாகி மலையத்துவதனாம் தென்னன்னிடை வந்து முறை செய்தது. முறை செய்ததுதான் முக்கியமானது. இந்த முறை செய்தது இன்றைக்கும் அங்கேயிருக்கனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆட்சி 1 ஆண்டில 4 மாசம் தான், பாக்கி 8 மாசம் கணவனா இருக்கு கொடுத்துறான். இந்த மாதிரி முடியும், 6 ஆசான 50-50 சொல்லுவாங்க. இப்போ 50-50% எடுத்துக்கொள்வான், பங்கு பாகம் பிரித்துக் கொள்வதில்லை. அம்மை திருமணம் ஆன உடனே தன்னுடைய ஆட்சியை சித்திரை மாசத்துல பட்டாபிஷேகம் நிகழ்கிறது. திருமணம் நிகழ்ந்து திக்கு விஜயம் நடந்து திருமணம் நடக்கிறது. வைகாட்டி ஆணி ஆடி ஆவணி மாதத்துல தாமினத்துல அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட ஆவணி மூலம் திருவிழாவில பெருமான் முடி புனைந்து கொள்ளுகிறார். அது 8 திங்கள்கள் மதுரையிலே பெருமானுடைய ஆட்சியும் அம்மையினுடைய ஆட்சி 4 திங்களுமாக அமைந்த ஒரு அருளான திருவிழையாடலை வைத்திருக்கிறார்கள் மதுரை கோயிலில். அவள் முறை செய்கிறாள். அந்த முறை என்ன என்று நுனி நோக்குகிற போது எல்லாம் அருள்மயமாக இருக்கிறது. எல்லாம் இந்த உலக உயிர்கள் தழைப்பதற்கு உரிய வழிகளை காட்டுவதாக இருக்கிறதே தவிர அவர்கள் ஒரு விழா கோலம் என்று கருதிவிடக்கூடாது, வீண் ஆடம்பரம் என்று கருதிவிடக்கூடாது. எல்லா நிகழ்வுகளையும் உயிர்களுடைய சோபான முறையிலே வளர்கிற வளர்ச்சிக்காக பெருமாட்டி இங்கே செய்திருக்கிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மலையத்துவன் எப்படிப்பட்டவன், புனிதன் வெந்தி குணை மூணான். இதெல்லாம் பரஞ்சோதி மன்ற வாக்க சொல்லாம எப்படி திருவிழா சொல்றது, அத பாட்ட சொல்றதுக்கு நேரம் இல்ல, அந்த தொடர்களாக எடுத்து கையாள்வோம். புனிதன் வெந்தி புனை பூனான் வெற்றிய ஆபரணமாக உடையவன் கனி அமுதம் மன்ன கருணைக்கு உரையுள். கனி அமுதம் மன்ன கருணை, கனிந்து இருக்கிறது உண்டாரை வாழ வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட கருணையினர். அந்த கருணைக்கு இலக்கணம் இந்த அந்த கருணைகள் எல்லாம் வந்து தங்கி இருக்கும்படியான இருப்பிடமாக இந்த மலையத்துவ பாண்டியன் இருக்கிறான். காட்சிக்கு இனியன் வட சொல் கடல் தமிழ்கடல் இறந்தோன். எந்த இடத்துலயும் ரெண்டையும் சரிசமமா கொண்டு போகிறார். வட சொல்லாகிய கடலையும் தமிழ் கடலையும் நன்றாக நீந்தி கரை பார்த்தவன் அவன், கரை கடந்த அறிவுடையவன் ரெண்டு மொழிகளிலேயும். அப்படிப்பட்ட மலையத்தோஜன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனுடைய மகளை மணந்து குறைவுடையவனாக இருக்கிற போது அந்த குறையை வெளிப்படுத்துகிறான். மகவிலா வறுமையினர், இந்த வறுமை பல்வேறு வகையான வறுமை, பசிக்கு சோறு இல்லாத வறுமை, உடுத்துக் கொள்வதற்கு உடை இல்லாத வறுமை, இருப்பதற்கு இடமில்லாத வறுமை, கல்வி பயில்வதற்கு ஆசிரியர் இல்லாத வறுமை, ஆசிரியர் கிடைத்தாலும் உரிய காலம் இல்லாத வறுமை. வறுமை என்று சொன்னா பணம் இல்லைங்கிறதான் கருதுகிறார்கள். பல்வேறு வறுமைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த வறுமைகளை நீக்க வேண்டும் என்றால் ரெண்டே ரெண்டுதான், ஒன்று செல்வம், மற்றொன்று கல்வி. அது ரெண்டையும் அன்னை தடாதகை இந்த நகரத்தில் இருந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லுகிற போது பரஞ்சோதிமன்னு சொல்லுவார். செல்வத்தையும் கல்வையும் கல்வியையும் மகவு என வளர்க்கிற ஆட்சி முறை அவருடைய ஆட்சி முறை என்று. ஆகவே இந்த வறுமை இவளுக்கு மகவு இல்லாத வறுமை, அந்த வறுமையிலே வருந்தினான். அப்பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு சிறந்த வேள்வி செய்து அந்த வேள்வி பயனாக அம்மை வந்தாள். அப்பொழுது இந்த காஞ்சனமாலையினுடைய மடியில போய் அம்மா உட்கார்ந்து கொண்டாராம். காஞ்சனமாலை பக்கத்துல இருந்து அந்த யாகம் செய்கிற நிலையிலே சகதர்மினியாக அறம் செய்வதற்கு உடனாக இருக்கிற பெண்ணாக இருக்க அவளுடைய மகன் செய்தவன் மலையத்தோஜன். அதனுடைய பயனை பெறுகிறவள் யாரு என்று சொன்னா இந்த மலையத்தோஜ மாண்டியனுடைய மனைவியாக இருக்கிறதே காஞ்சன். அவருடைய மழையிலே போய் உட்கார்ந்துதான் நெடுங்கண் இமவான் மனைவி நான நீண்ட கண்ணை உடைய அந்த மலையத்தோஜ மாண்டியனுக்கு முன்னே முன்பிறப்பிலே அந்த இமயமலை அரசனுடைய மனைவி இருக்கிறாள். அவள் பார்வதியை பெற்றாள். அவள் வெட்கப்படும்படியாக இங்கே வந்து அந்த குழந்தை 3 வயது குழந்தை அன்னை மடியிலே அமர்ந்தது. அவள் வெட்கப்பட்டாராம். இவன் இந்த மாதிரியான ஒரு அருளிப்பாடு ஏன் நிகழ்ந்தது என்றால் வேந்தர்களிலே மீனவன் குடி விழுத்தகமை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆற்றுகிறார். தச்சன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், பிரம்மாவனுடைய புத்திரன். அவன் வேண்டி பெற்றால் தாட்சாயினி. அதுபோல தேவர்களிலே சிறந்தவன் பிரம்மபுத்திரனாக இருக்கிறவன் அவனுடைய நிலை. இமவான் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தேவஜாதியிலே பிறந்தவன் அரசன், இமயமலைக்கு அரசன். அவன் தவம் செய்ததினாலே அங்கே பார்ப்பதியாக சென்று பிறந்தார், அவதாரம் பண்ணினார். ஆனால் மானுடர் குலத்திலே பாண்டியன் மகளாக திருவுரு கொண்டு வந்து அன்னை காஞ்சனமாலையினுடைய மடியிலே வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் பெற்ற பெயர் என்ன என்று பரஞ்சோதிமணியோடு இங்கே போற்றுகிறார். ஒரு தெய்வம் வந்து நம்முடைய மடியில அமர்வது என்று சொன்னால் எத்தனை பெரிய தவம் செய்திருக்கவள். அந்த தவத்தை வேந்து தெள் அமுதம் மழலை சிந்த, தெள் அமுதம் மழலை சிந்த, இளமூரல் முல்லையில் அரும்ப, முளை மூன்றுடையதோர் பெண் பிள்ளை என ஒரு பிராயமொடுகின்றாள். அந்த யாகாகினியில நிற்கிற காட்சியை தான் அந்த தோன்றுகிற போது அமர்ந்த காட்சி இல்ல. இன்றைக்கும் கூட அந்த சுதை வேலைகள்ல சிற்ப வேலைகள்ல பார்த்தா அம்பாள் வந்து அந்த அக்னியின் நடுவில் நிற்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். அவள் நின்றாள் எழுதிய பல்லுயிரும் எவ்வளவும் நின்றாள். அவள் பெண் பிள்ளை என வந்தாள். அவள் வந்து இந்த எல்லா உலகங்களையும் அண்டங்களையும் படைக்கிற ஆற்றல் உடைய அன்னையாக இருக்கிறவள் இங்கே வந்தாள். அவள் எப்படி வந்தாள்? தெள்ள அமுது மென்மழலை சிந்த, மழலை மொழி பேசுகிற கடம்பவன குயிலாக வருகிறாள். அந்த 3 வயது பேச்சுக்கு உரிய மழலைக்கு உரிய வயது ஆதலினாலே அந்த குடலை மொழி பேசிக் கொண்டு வருகிறாள். நல்ல முத்தன்ன வெண்ணகை உடையவளாக இளமூரல் முள் எய்து அரும்ப, அவள் இயற்கைக்கு மாறான 3 தனங்களை உடையவளாக மகவாகிய பெண் பிள்ளையாக வந்தாள். பெண் என்று சொல்லிவிட்டிருக்கலாம், பிள்ளைன்னு ஒரு வார்த்தை கூட இந்த பக்கத்துல தான் பெண் பிள்ளை பெண் பிள்ளைமா, அது பொம்பளை ஆயிடுச்சு. பெண் பிள்ளையினர் ஆண் பிள்ளை போல பெண் பிள்ளையாக இங்கே வருகிறார். பிள்ளை ஆக மகப்பேறு பெறாமல் இங்கே மடிமீது வந்து அமர்கிற அந்த நிலையை பார்த்து காஞ்சனமாலை செய்த தவம் என்ன என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். பிறந்த பெரும்பயன் பெரும் பொன்மாலை மடியிருந்து, இந்த குழந்தைகளை மடியில வைத்து கொஞ்சுகிற ஒரு பெரிய நிலை இருக்கிறது பாருங்க. அது போல மிகச்சிறந்த வாழ்வியல் பயந்த உலகத்துல கிடையாது. எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளை பார்த்தா, ஒரு 2-3 வயது குழந்தைகளை பார்த்தா அது எவ்வளவு சிறப்பான இன்பத்தை தருகிறது என்று இப்பொழுது அனுபவிப்பதற்கு வாழ்க்கை முறையில் இடம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளோடு ஊடாடி வாழ்வதற்கும் நாம் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. குழந்தைகளோட தாத்தாக்கள் இருந்து விளையாடணும், பெற்றோர்கள் இருந்து விளையாட வேணும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இது சொன்னால் இந்த பொன்மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளை ஆனாள். எல்லா வகையான சக்தியிலும் கடந்திருக்கிற பறை அவள், மேலானவள் அவள். அவள் இங்கே ஒரு பிள்ளையாக வந்து மடியிலே அமர்ந்து கொண்டாள். அவள் எப்படிப்பட்டவளாம்? அம்மா, இந்த உலகத்துக்கு அம்மா அவ. எப்படிப்பட்டவர்? அறந்தழுவு நெறி நின்றோர்க்கு இயகம் போகம் வீடழிக்கும் அம்மை. அறத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவர்களுக்கு, அறத்தை மாறி வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் கடந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் மறந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறந்தழுவு நெறியினர். அந்த தாம் செல்லுகிற வாழ்வியல் பாங்கில அறத்தை விட்டு கொஞ்சம் கூட பிரியாமல் அது தழுவி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழ்கிறவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல வேண்டிய வேண்டியாங்கு கொடுக்கிறவள். நினைந்த எல்லாம் வருகிறது, தனம் வரும், நன்மையாகும், தகுதி குழந்த வருதி குழந்த ஐவருந்து இனங்கள் எல்லாம் வந்து பொருந்தாமல் சிங்கை மிகும். மிகப்பெரிய தெளிவெல்லாம் கொடுக்குமா அந்த அறந்தழுவு நெறி. அந்த நெறியிலே இருக்கிறவர்களுக்கு இகம் இக வாழ்க்கையிலே இன்ப நலங்கள் எல்லாம் நினைத்த தட்டனையும் தவறாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். எண்ணிய எண்ணியாந்து பெறுகிற திண்ணிய வாழ்க்கையை கொடுக்கும் இகம். இகம் வாழ்க்கையிலே சில பேர் போதும் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு உரிய போகங்களை எல்லாம் கொடுப்பது 5 வகையான பொறிகளினாலே புலன்களினாலே அனுபவிக்கத்தக்க உயர்ந்ததாகிய இன்பங்கள், கீழ் நோக்காத மேல் நோக்கி செலுத்துகிற ஆனந்தங்களை தருவது அவருடைய கருணை. அதற்கு பிறகு உங்கவராயம் உள்ள போகம் மூழ்கிய பிறகு வீடழிக்கிறாள். வீட்டின் அருகில நின்று நம்மை எடுத்துக் கொள்கிற, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளையாக இருக்கிறாள். அதனால வீடழிக்கும் அம்மை என்று அற்புதமாக அந்த தெய்வம் மடிமீத வந்து அமைந்தது. இந்த பெண்ணை பெறுவதற்கு எந்த விதமான வருத்தமும் பெறவில்லை. ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டம். மாணிக்கவாசகர் சொல்வார், நாம பிழைத்து வருவதற்கு எத்தனை பாடுபட்டிருக்கிறோம். 1 மாசத்துல 2 மாசத்துல தாயினுடைய உதரத்துல இருந்து 10 திங்களும் நாம் படாத பாடுபட்டு தக்க தசமதி ஆன உடனே இந்த திட்ட உலகத்துல வந்து பிறக்கிற போது, அப்புறம் வளர்கிற போது எத்தனை ஆபத்துகள்ல இருந்து நாம் கடந்து வாழ்ந்து இன்னைக்கு நல்ல நிலையிலே இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்கிறோம். வாழ்வு நமக்கு தந்திருக்கிற வகுத்து தந்திருக்கிற முறைகளை எண்ணி பார்த்தா இப்படி இப்படிப்பட்ட நிலையிலேதான் இருந்து நம்மை காப்பாத்தி இருக்கிறானே பெருமான் என்று எண்ணி பார்க்கிற, சிந்தித்து தெளிந்து இறைவனுடைய திருவுருளை வியந்து இருக்கிற வாழ்க்கை பாங்கிருக்கிறதே. அதை சொன்னால் அது வருத்தமில்லாது விட்டுக் கொண்டாடும். கையலாளை வருந்த பெறாது பெருமகவை எடுத்து அணைத்தாள். அவள் அணைத்துக் கொண்டாள், அன்னை அணைத்துக் கொண்டாள் வருத்தமுறாது பெற்ற மகள். அப்படி அணைத்து இந்த பிள்ளைகளை அணைக்கிறது ஒரு சுகம். இந்த உச்சி மோதல் என்று ஒன்று, இதெல்லாம் எப்படின்னு தெரியாது. உச்சி மோதல் என்ற அந்த வருப்பெறாத அந்த உச்சி மகத்திலே அந்த மூக்கை வைத்துக் கொண்டு உதட்டை வைத்துக் கொண்டு அந்த துடிப்பை அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறது. அந்த வைமுறை சாதாரண அதிர்வு, மிக மென்மையான அதிர்வு. அந்த அதிர்வை இந்த உடம்பிலே தழுவ விட்டால் இது தேவேந்திரன் பெற்ற உடம்பாக ஆகிவிடும். அந்த சுவை இருக்கிறதே, அதை நம்முடைய ஞானிகள் மிக நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். அதை நமக்கு பல நூல்களின் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள். அது உடம்புக்கு இடம் தருகிற, உடம்பை வளர்க்கிற உணர்வை, உடம்பிலே நல்ல உணர்வுகளை வளர்க்கிற நிலையை தரும். அது உச்சி மோதல் என்று. அப்படி மோந்தால் பராசக்தி திருமேனி கொண்டு வந்திருக்க, யாரா கிட்டத்துல போமா, திருவேடியனுடைய அந்த அருகிலே கூட போக முடியாது. அந்த தெய்வ தாய் வந்து இங்க குழந்தையாக இருந்து இவள் எடுத்து அணைத்துக் கொள்ளவும் உச்சி மோந்து நிற்கவும் ஆகிய ஒரு பெருநிலை இவளுக்கு கிடைத்திருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அகத்திய முனிவர்கள். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தம்பி, இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கும் கிடையாது. இந்த மலைத்தோழ பாண்டியனுக்கு இவ்வளவு பெரிய பேரு எப்படி கிடைச்சது? ஒரு கதை எடுத்திருக்கிறார். மலைத்தோழ பாண்டியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரு, தேவர்களையும் மூவர்களையும் பெறாத பெருவாழ்வு மனிதன் பெற்றிருக்கிறானே. அதான் இந்த உலகத்துல மனிதன் பெற்றா ஆச்சரியமா இருக்கும். சில வாழ்நாள் வாழ்ந்து சித்தறிவும் சிறுதொழிலும் பல தடைகளையும் கடந்து வாழ வேண்டிய மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரும்பேர் எழுந்திருக்கிறதே சாமி என்று அகத்தியரை பார்த்து கேட்கிற போது சொன்னாரு, அது பெண் பிள்ளை செய்த தவம். ஒரு குடி வாங்க வேண்டும் என்று சொன்னா பெண்கள் எல்லாம் தவம் செய்யவும், அதனாலதான் மார்கழி மாதத்துல மார்கழி நோன்பு இருக்க வேண்டும், தை மாதத்துல பெண்கள் நோன்பு இருப்பதாக சொன்னாரு. அண்ணே இவையும் செலவு பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனே என்று நினைக்கிற நினைப்பு இந்த மங்கையர் மனத்திலே இளமை போதிலேயே வந்துவிடுமானால் அவருடைய நாடி நரம்புகளிலே ஊடி இருக்கிற ஆன்மீக உணர்வினாலே உலகியல் நெறி சாராத அருளியல் நெறி பாங்கினாலே அவர்கள் வயிற்றிலே திருவயிலே உதிக்கிற பிள்ளைகளெல்லாம் மிக நல்லவர்களாக தாண்டோர்களாக ஆவார்கள். ஆனாலேதான் அந்த இளைய போதிலே கன்னி பருவத்திலேயே பிள்ளைகளை வளர்க்கிற பாங்கிலே நோன்புகளை நோக்கின்ற நிலையிலே ஆண்டாளும் பாடினால் மாணிக்கவாதிகளும் பாடினர்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். புருபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவா என்குண பஞ்சரனே. அருணகிரிநாதர் கந்தர் அனுமதியில பாடுவார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ என்றும் பாடுவார் கந்தரன் பூதியில. முருகா என்கின்ற நாமம் தமிழ் நாமங்களிலே முருகப்பெருமானுக மிகச்சிறந்த இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. வடமொழியிலே பலவிதமான நாமங்கள் நாமும் பார்த்திருக்கிறோம். ஸ்காந்தத்திலே இருக்கின்றது பலவிதமான நாமங்களை நாம் அனுபவித்தோம். ஆனால் மந்திரபூர்வமாக அனுபவபூர்வமாக பலவிதமான வடமொழியினுடைய சாரத்தையும் தனக்குள்ளே வைத்ததாக நம்மையெல்லாம் அருளுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு நாமம் உண்டென்று சொன்னால் அது ஒரு முருகப்பெருமானுடைய முருகா என்கின்ற நாமந்தான். முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா என்று விழி நனைந்து மனம் உருகி அவனுடைய நாமத்தை இதயத்திலே தேக்கி அவனுடைய உருவத்தை மனத்திலே தேக்கி அருள் பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாமமானது முக்திக்கு நம்மை இட்டுச் செல்லுகின்றது. கருணைக்கு அருணகிரியான பெருமான் பாடுவார், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேன்மை குன்றா ஒளிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்று பாடுவார். மொழி என்பது நம்முடைய பேச்சு என்ற பொருளிலே இந்த இடத்துல வராது. மேன்மை குன்றா மென்மை குன்றா மொழிக்கு துணை என்று எது சத்து சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றதோ அந்த பரம்பொருளை சொல்லக்கூடியது பீஜாட்சரங்கள் என்று வித்தாக வித்தின்றியாதும் விளைவுந்தோ நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ செப்பாய் பராபரமே என்று தாய்மான பரவிடுவார் பாடுவார். வித்துக்களாக இருக்கக்கூடிய சில ஒலிகள் அதைத்தான் மந்திர சப்தங்கள் என்று சொல்லுகின்றோம். இது எப்போ முருகப்பெருமானுடைய நாமம் வந்தது அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும். யார் சொன்னார்கள்? அனாதி காலமாக இருக்கப்படக்கூடிய ஒரு நாமமாக முருகநாமம் வந்திருக்கிறது. எது ஓங்காரமானது உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ வேதத்துக்கெல்லாம் இது அடிப்படை ஓங்காரம். ஓங்காரம் வேதத்துக்கு அடிப்படை, வேதம் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அடிப்படை. ஓங்காரமே இறைவனுடைய சுரூபமாக இருக்கின்றது. அந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக, ஓங்காரத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடியது முருகா என்கின்ற நாமங்கள். மெய்மகுன்ற மொழி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல மந்திரம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மெய்மை என்று சொல்லக்கூடிய இறைவனை சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கப்பட்டதிலே சத்து என்று சொல்லக்கூடிய, என்றைக்கும் நித்திய பொருளாக இருக்கக்கூடியவன், ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவன், ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எந்த மந்திரங்கள் சுட்டிக்காட்டுமோ அந்த மந்திரங்களுக்கு துணையாக, அப்படின்னா என்ன அர்த்தம், துணைனா என்ன அர்த்தம், அதுவாக அந்த மந்திரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். முருகா எனும் நாமங்கள்னா முருகாங்கிறது ஒரு நாமமா பல நாமமா? அறிஞர்கள் சொல்லுவார்கள் முருகா என்பது பலவிதமான நாமங்களுடைய சேர்த்து என்று சொல்லுவார்கள். முருகா என்பது நாமமா மந்திரமா? முதல்ல அடிப்படையான கேள்வி, முருகாங்கிறது நாமமா மந்திரமா? நாமம்னா என்ன, மந்திரம்னா என்ன? நாமம் என்பது பெயர், நாமம் என்பது வடமொழியில சொல்லக்கூடிய பெயர் என்று தமிழில் சொல்லலாம். மந்திரம் என்பது இதை தாண்டியது. சிவான்னு சொன்னா ஒரு நாமம், சிவன் என்கின்றது நாமம். அதையே ஓம் நம சிவாயா என்று ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்லும் பொழுது அது பஞ்சாட்சரமாக மந்திரமாக ஆகின்றது. இதே போலத்தான் முருகா என்பது நாமமா மந்திரமான, நாமமும் அதுவே மந்திரமும் அதுவே. எப்படி அது? தேன் என்று இருக்கின்றது. இந்த தேன் என்பது மருந்தா உணவா? பால் இருக்கின்றது, பசும்பால் இருக்கின்றது, இது மருந்தா உணவா? பசும்பாலை சாப்பிட்டா பசி ஆறும், நிச்சயம். இதே பசும்பால் பித்தத்துக்கு மருந்தாக வைத்திய சாஸ்திரத்திலே சொல்லப்படும். இதே பசும்பால் நம்முடைய பலவிதமான ரோகங்களுக்கு மருந்தாக சொல்லப்படும். இப்போ பசும்பால் என்பது மருந்தாகுமா உணவாகுமா? ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். தேனையும் எடுத்துக்கொண்டால் தேன் உணவா மருந்தா? தேன் உணவும் அதுவே மருந்தும் அதுவே. அதே போலத்தான் முருகா என்பது நாமமும் அதுவே, முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னால். ஆனா அந்த நாமங்கள் எப்படி துணையா இருக்கின்றன, மந்திரமாகவும் இருக்கின்றன என்கின்ற மறைமுக பொருளைத்தான் மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். இறைவனை எப்பொழுதும் தொழ வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும். அதுக்குதான் அருணகிரிநாதர் பாடுவார், கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றறிந்த தாடாடனே, தெண்டணிகை குமர நின் தண்டையென்றால் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனேனர். அவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை என்ன என்று தெரியாமல் இது ஒருவனுடைய பெயர் என்று சொல்லும் பொழுது அது நாமம், அவ்வளவுதான் நாமங்கள். ஆனால் அதுவே இறைவனாகவே அந்த நாமம் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு விட்ட பொழுது அது மந்திரமாக மாறுகின்றது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெண் மாப்பிள்ளைய பார்க்கணும், பெண் பார்க்க மாப்பிள்ளை வர போறார். அது வரைக்கும் போட்டோ கொடுத்துருக்கிறாங்க, அந்த போட்டோ கொடுத்து இவர்தான் மாப்பிள்ளை இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது அது போட்டோ இன்னும் பார்க்கல, அப்பவே நான் ஓகே இவர்தான் மாப்பிள்ளையா பார்க்க போறமா சரியா இல்லையா, ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு, பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ மாப்பிள்ளையை பார்க்கிறாள் பெண், பார்த்த பிறகு மனமிழந்தாள், அவனை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அப்ப அந்த போட்டோங்கிறது போட்டோவா இருக்காது, அவனாகவே இருக்கும், அவனாகவே இருக்கும். அந்த படமானது மாப்பிள்ளையாகவே இருக்கும், அதோடு ஆடி பாடி ஊடி எல்லா விதமான சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டிருக்கும் கல்யாணம் ஆகிற வரை. கல்யாணம் அப்புறம் அவன் மாட்டின்ட்டான், அது வரைக்கும் படம் மாட்டிக்கொண்டது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாட்டின்ட்டான். இந்த படமானது படமா அவனா? படம் என்பது அவனை பார்க்கின்றவரை படமாக இருக்கின்றது. அவனை பார்த்த பிறகு இவன் தான் என்னுடைய மணாளனாக ஆகப் போகிறான் என்று தெரிந்த பிறகு அந்த படமானது அவனாக ஆகின்றது. இது ஒரு பேப்பர் கிடையாது, இது ஒரு காகிதம் கிடையாது. அதே போலத்தான் முருகா என்று சொல்லக்கூடியது அவனை அனுபவிக்கின்றவரை, அவன் தான் பரம்பொருள் என்று உணர்கின்றவரை, நன்றாக புரிந்து கொள்ள உணர்கின்றவரை. அது வெறும் நாமமாகத்தான் இருக்கும். அவனை உணர்ந்த பொழுது அவனை அறிந்த பொழுது, இவன்தான் பரம்பொருள் என்று தெரிந்த பொழுது, அந்த நாமம் மந்திரமாக அவனாகவே ஆகின்றது. மந்திரம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. மனத்திலே எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ அவனை அந்த இறைவனிடத்திலே இட்டு செல்வது மந்திரம். மனத்திலே எவன் ஒருவன் இந்த சப்தத்தை நாமத்தை தியானிக்கின்றானோ அந்த பொருளினிடத்திலே இட்டு செல்வது மந்திரம். அவ்வளவுதான் பொருள், வேறொன்னும் கிடையாது. அதுவரைக்கும் இது நாமமா இருக்கும். இறைவனை அறிந்து கொள்ளுகின்றவரை, நம்மிடத்திலே பக்தி பிறக்கின்றவரை, அது நாமம். பக்தி பிறந்த பொழுது இது எப்படி தேனானது உணவாக இருக்குமோ அதுவே மருந்தாகவும் மாறும். பிறவி பிணிக்கு மருந்தாகவும் மாறும். அதன் அர்த்தம் மொழிக்கு துணை திருமன்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னார். இன்னொன்று உண்டு, இது நாமங்களா நாமமா என்று கேட்கும் பொழுது, முருகா என்பது மூன்று விதமான நாமங்களை, முகுந்தன், ருத்ரன், கஞ்சயன் என்று சொல்லும்படியாக மூன்று தெய்வங்களையும், விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா, இந்த மூன்று பேருடைய நாமங்களையும் இதிலே கொண்டிருக்கின்றது. இதனால முருகா என்பது நாமங்கள் என்று சொல்லுவார். பெரியவர்கள் இதெல்லாம் சொல்லுவார். ஆனா அது மட்டும் கிடையாது. ஆன தனிமந்திர ரூப நிலை கொண்டது என்று அருணகிரிநாதர் பாடுவார். அது மாதிரி மந்திர ரூபத்தை கொண்டிருக்கின்றது. இது மூன்று சப்தங்களும் மூன்று விதமான தன்மைகளை சுட்டி காட்டி நம்மை முருகனிடத்தில் இட்டு செல்லக்கூடியது. இதுக்கு சாதாரணமாக பொருள் கொண்டால், முருகு என்று சொன்னால் மனமுடையது, முருக விட்டாரும் காட்டி புவிபுனல் காலும் காட்டி, புவிபுனல் காலும் காட்டி, அந்த பாடல் திருவாலங்காட்டில் வரும், படி மீசை போயன்றாட்டி அடிமையை நீ வந்தேத்தி, பரகதி தானம் காட்டி கொடுக்கக்கூடியவன். அதுல முருக விட்டாரும் காட்டி, முருகு அவள், அதாவது மனமானது அவிழக்கூடிய அப்படின்னு பொருள் வேணும். அருள் மனம், ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிந்தோர் புத்தி அழிபாட, ஞான வாசம் வீசக்கூடியது இந்த முருகா என்பது அருள் மனம் கொடுக்கக்கூடியது. அதனால முருகா என்பது அருள் மனம் உடையது அந்த இறைவன், ஒரு பொருள். இரண்டாவது, முருகா என்பது தேன் என்கின்ற தன்மையில வரும், முருகு என்பது தேன் என்கின்ற பொருளிலேயும் வருகின்றது. இது சுத்தமான தமிழிலே மிகச்சிறப்பாக சொல்லப்படும். இன்பத்தேனாக இருக்கத்தான் சொன்னோம், இது உணவாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும். அதே போல முருகா என்பது நாமமாகவும் இருக்கின்றது மந்திரமாகவும் இருக்கின்றது. முருகு என்பது அடுத்தது. இதுக்கு எந்த விதமான அடைமொழியும், நமஹா, இப்ப நமசிவாயான்னு சொல்லும்போது சிவம் என்பது நாமம், சிவாய சிவனுக்கு நமஹா வணக்கம், ஓம் நமசிவாயன்னு வரும். இப்ப ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்படி பலவிதமான நாமங்கள் உண்டு, மந்திரங்கள் உண்டு, இதெல்லாம் மந்திரங்கள். ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது இன்னொன்று, ஓம் நம சிவாயே அப்படிங்கிறது இன்னொரு மந்திரம். இதெல்லாம் மந்திரங்கள் சொல்லுகின்றன தவிர, அவரவர்கள் அவரவர்களுடைய குருக்களின் இடத்துல இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மந்திரங்களுக்கெல்லாம், எல்லா மந்திரங்களுக்கும் ஓங்காரமானது தேவை, நமஹா என்கின்ற சப்தம் தேவை. ஆனா முருகா என்பதற்கு எந்த விதமானதும் இல்லை, எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை. ஏனென்னா இது மந்திரஸ்வரூபமாக நாட்டஸ்வரூபமாக தெய்வ தனிமொழியாக இருக்கின்ற காரணத்தினாலே இதுக்கு எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். பிரணவஸ்வரூபமாகவே இது இருக்கின்றது. முருகா என்று சொல்வதற்கு இளமையை உடையவன், இளமையானது, அழகுடையது, செல்வம் உடையது, வாசனை உடையது, தேன் என்றெல்லாம் பலவிதமான பொருள்கள் இடத்துல சொல்லப்படும். இப்போ இந்த முருகாங்கிற நாமம் தான் என்ன, முருகாங்கிறது என்ன நாமம், இந்த மந்திரம் என்ன மந்திரம், அப்படிப்பட்ட என்ன மந்திரம் இது, இது ஓங்காரமே வடிவாக இருக்கக்கூடியது. ஓங்காரம் எப்படி சன்னியாசிகளுக்கெல்லாம் ஓங்காரம் தான் உபதேசமாகும், பிரணவ உபதேசமாகும். எப்படி முருகப்பெருமான் தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிஸ்ரேஷ்டரான அகஸ்தியருக்கும் நரசிரேஷ்டரான அருணகிரிநாதருக்கும் இதை உபதேசம் பண்ணாரோ, அவர்களெல்லாம் சன்னியாசிகள் கிடையாது, எல்லாம் சம்சாரிகள். அருணகிரிநாதர் தான் எதுவும் இல்லாதவராக முருகனே கதி என்று இருந்தவர். ரெண்டு பேரும் லோபாவுத்திரையோடு இருக்கப்பட்ட அகஸ்தியர், பார்வதியோடு இருக்கப்பட்ட பரமேஸ்வரன். ஆனா சன்னியாசிகளுக்கு உபதேசம் ஆகக்கூடிய மிகப்பெரியது பிரணவ உபதேசம் என்று சொல்வார்கள். அதுதான் மந்திரத்தினுடைய மிகச்சிறந்த உபதேசமாக சொல்லுவார்கள். இது மந்திரம் என்று சொல்லும் பொழுது ஓங்காரமாக இருக்கின்றது, அதுவே நாமம் என்று சொல்லும் பொழுது முருகா என்கின்ற நாமமாக வருகின்றது. எப்படி கண்டுபுராணத்துல சொல்லும் பொழுது ஓம் எனும் எனப்படும் குடிலையே ஒப்பிலா முருகன் மா முகத்துள் ஒன்றாம் அவன் தன்மை யார் வகுப்பார் என்று சொல்வார். ஓம் என்று சொல்லக்கூடிய குடிலை பிரணவம் இதெல்லாம் பார்த்தோம், உபதேசத்தப்ப பார்த்தோம். நம்ம குடிலை என்று சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கிறதே அதுதான் முருகன் மாமுகத்தில் ஒன்றாம் என்று சொல்லப்படும். ஆறு முகத்திலே ஒரு முகமாக இந்த பிரணவமே இருக்கின்றது என்று கந்தபுராணன் சொல்லும். இதுல சொல்லும் பொழுது வேற எந்த விதமான நாமத்தையும் இவர்கள் பயன்படுத்தவில்லை. கச்சியப்ப முனிவர் பாடுகின்றார் முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். முருகப்பெருமானை இந்த நாமத்தை இதுல சொல்லித்தான் ஓம் எனப்படும் குடிலையே முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். ஓங்காரமே முருகன் முகம், இந்த ஓங்காரம் தான் முருகன் என்கின்ற நாமமும் கூட. இந்த தமிழ் பெயரை மூன்றாக பிரிக்கலாம். எப்படி? மூ ரு கு என்று பிரிக்கலாம். ம உ ர உ க உ இந்த மூன்றும் சேர்ந்தா தான் முருகு என்று வருகின்றது. இந்த மூன்றும் வரும் பொழுது இந்த மூன்றிலேயும் ஒரு சிறப்பு உண்டு. வேதாந்த சூத்திரத்திலே உரைவகுத்த நீலகண்ட சிவாச்சாரியார் சொல்லுவாராம், ஓம் என்பது என்னன்னா அகார உகாரம் அகாரங்கள் என்று சொல்லுவார். அக்னிமீளே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதா ஆரம் ரத்னதாதவம் என்று எடுத்த உடனே ஆரம்பிக்கின்றது ருக்வேதம். அதுல அகாரமானது ஆரம்பிக்கின்றது. ஊ என்று சொல்லும் பொழுது யோனி சமுத்திரோபந்து என்று யஜுர்வேதத்தில இடையிலே மந்திரமாக வருகின்றது உகாரமானது. சமானம் வரம் என்று சாமவேதத்திலே இறுதியாக வருகின்றது. இதை நீலகண்ட சிவாச்சாரியார் அகார உகாரம் அகாரமாக இருக்கக்கூடியது ஓ என்று சொல்லுகின்றார். இந்த ஓ என்கின்ற எழுத்து இந்த ஓங்காரமாக அகார உகாரம் அகாரம் சேர்ந்ததாக வரும். இதை பிரித்தால் அகார உகாரம் அகாரங்கள் இருக்கிறது, அந்த உகாரமும் மகாரமும் சேர்ந்துதான் முதல்ல மூ என்று ஆரம்பிக்கும். உகாரம் திருப்பி ரகாரத்தோட ரேபம் என்று சொல்லுவார்கள், சேர்ந்து ரு, காவோடு சேர்ந்து கு. இந்த பின்னாலே இருக்கக்கூடிய இரண்டும் அகார உகாரம் அகாரத்தில் உகாரம் அகாரங்கள் இரண்டும் சேர்ந்து முதல்ல மூ என்று சொல்லும்படியாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த மூன்றையும் அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, முருகு குமர என்று அப்படியே அந்த உகாரத்தை மாத்தி போட்டா வரும். சடாட்சரம் நம குமாராய என்று சொல்லும்படியாக, அதுதான் குமாரன் என்று சொல்லும்படி பின்னால பார்க்கலாம் என்று சொன்னேன். என்றும் இழகாய் அழகியாய் என்று சொல்லும்படியாக, குன்றம் இருந்தாய் குடைகடலில் சூர்ந்தடிந்தாய் பொன்ற பொருடையாய் என்று சொல்லும்படி, என்றும் இழகாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே என்று குமரன் என்று வடமொழியில சொல்லப்படும். நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியது சரவண, அந்த சரவண பவ என்று இப்பொழுது நாம் சடாட்சரத்தை சொல்லுகின்றோமே, பழைய காலத்திலே நச்சினார்கிரியார் உரை திருமுருகாற்றுப்படை உரை பார்க்கும் பொழுதும் அல்லது பிற பெரியவர்களுடைய உரைகளை சொல்லும் பொழுதும் அவர்கள் நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியதுதான் சடாட்சரம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த குமார என்பதை தமிழிலே எழுதும் பொழுது திருப்பி எழுதினா குமர மூருக மூன்று எழுத்து இங்கே அப்படியே வரும். மந்திரமாக தமிழிலே வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கும். அகாரம் என்பது இறைவனை சொல்லக்கூடியது. அகாரவாசியன் என்று சொல்லும்படியாக இறைவனை காத்தை தொழிலை சொல்லும். அகாரம் என்பது காத்தல் தொழிலை சொல்லும். அந்த அகாரத்துக்குள்ளே உகாரமும் மகாரமும் மறைந்திருக்கிறதுனாலே இந்த, அதாவது சொல்லுவாங்களே ஏ சீக்வல் டு பி பிளஸ் சின்னா சொல்லலாம் இல்லையா, அதே போலத்தான் அகாரம் என்பது ஊவும் மாவும் சேர்ந்தது அகார உகாரம் அகாரம். அதே போல அப்படின்னா உகாரம் அகாரத்தை எடுத்து அகாரம் இருக்கிறது என்று பொருள் தானே. அதனால தான் மூ என்கின்ற எழுத்து அகாரத்தையும் இறைவனையும் தன்னுடத்திலே கொண்டிருப்பதாக பொருள். அங்கே மூ என்கின்றதாக ஆரம்பித்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த முருகா என்பதுல மெல்லின எழுத்து முதல்ல ஆரம்பிக்கின்றது. தமிழில மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று சொல்லும் பொழுது மூன்று விதமான இன சொற்களையும் இங்கே கொண்டிருக்கும். மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று சொல்லக்கூடிய மூன்று சொற்களையும் இங்கே கொண்டிருப்பதாக அகார உகார மகாரத்திலே உகார மகாரத்தை சேர்த்து மூ என்பதாக இங்கே ஆரம்பித்திருக்கும் ஒன்று. அடுத்தது சொன்ன இந்த மூ என்று சொல்லக்கூடியதுக்கு ஏன் இப்படி ஆரம்பிக்கணும்? பிரணவத்திலே மகாரம் என்று சொல்லக்கூடியது ஜீவனை சுட்டி காட்டும். அகாரம் இறைவனை சுட்டிக்காட்டும், உகாரம் அருட்சக்தியை சுட்டிக்காட்டும். ரெண்டையும், அதாவது ஜீவனையும் பரமனையும் இணைக்கக்கூடியது உகாரம். ம என்கின்ற எழுத்து மன அவபோதனே என்று சொல்லும்படியாக மனம் உடையது எவன் அறிவினனாக இருக்கின்றானோ அப்பேற்பட்ட இந்த உயிர்களை ஜீவாத்மாக்களை சொல்லும். அது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மகாரம். நமக்கு ஜீவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட வடிவம் முருகனுடைய வடிவம் அவதாரம். அதனால்தான் ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்கு அருள் செய்வதற் கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று கருணை கூர்ந்த முகங்களோடு அருள் செய்வதற்காகவே உயிர்களுக்கு உஜ்ஜீவனம் உய்வடைய செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் முருகனுடைய அவதாரம். இப்போ உயிர்களுக்காக வந்த அவதாரத்தில் உயிர்களை அதனால்தான் முதல்ல வைத்தார். அகார உகார மகாரத்தில் மகாரத்தை முன்னாலே சேர்த்தார். முதல்ல மா என்கின்ற எழுத்து அதனால்தான் முன்னால வந்தது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மா என்கின்ற எழுத்தைய மருகானோ வேற எப்படியா சொல்ல முடியாதா? ஏன் முருகாங்கிற நாமம் உருவானதுன்னா, அவர்களோடு உயிர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கருணை என்கின்ற அருட்சக்தியான ஊ என்கின்றதை அதனோடு சேர்த்தார். ஊ என்பதற்கு உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். ஊ ம என்று சொல்லக்கூடியதுல எப்படி ஆ ஊ ம வருமா, உமா என்று சொல்லக்கூடிய ஊ ஆ ம என்று வரும். அதுக்கு பேர் உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். உமாங்கிற அம்பிகையினுடைய பிரணவமாக சொல்லும் பொழுது உகாரமானது முன்ன வரும். என்ன அருட்சக்தி, நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவனுடைய கருணை. முதல்ல இறைவன், அகாரம் என்பது இறைவன், மகாரம் என்பது ஜீவாத்மா. இந்த பரமாத்மா ஜீவாத்மா இரண்டையும் சேர்க்கக்கூடிய கருணையாக அல்லது குருவாக இருக்கக்கூடியது உகாரம். இந்த கருணை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்று சிவஞான சக்தியார் சொல்வதைப் போலவே அருளாக இருக்கப்பட்ட கருணை இருக்கின்றது. அதுதான் அம்பிகை. அந்த அம்பிகையை, அருட்சக்தியை, கருணையை இந்த ஜீவாத்மாவோடு சேர்த்து மூ என்கின்ற வார்த்தையாக எழுத்தாக முதல்ல கொண்டு வரப்பட்டது. முதல்ல முக்கியமானது காத்தல் தொழிலாக ஜீவாத்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உய்வடைவதற்காக, உய்வடைவ செய்வதற்காக தன்னுடைய அருளை அதனோடு சேர்த்து ம என்கின்ற அக்ஷரத்தோடு ஊ என்கின்ற அக்ஷரத்தை சேர்த்து மூ என்கின்ற எழுத்தாக முதல்ல ஆரம்பித்தது. இதை பார்த்த முத்தைத்தருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் எனவே மூ மூ மூன்னு கொண்டு வருவர். முத்தைத்தருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர என போதும். முக்கட் பரமற்கு சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவக்க தமரர் மடிவேன பத்து தலை தத்தக்கணைதோடு ஒத்தைக்கிரி மத்தை பொருதர் வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிர தத்தைக்கடவிய வட்சி புகழ் வெச்சத்தொகுவர் ஒற்றத்தோடு ரட்சித்தருவது ஒரு நாளே என்று முதல்ல இரண்டு பராக்களிலேயும் முதல்ல எடுத்த பொழுது என்ன கொடுக்கின்றார்? முகாரம் முகாரம் முகாரத்தை கொண்டு வருகிறார். என்ன, அடியவர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் நாமம் இந்த முருகநாமம், முருக அவதாரம். அதனால முதல்ல அதை எடுத்துக்கொண்டார். அதே போல இன்னொன்று பார்க்கலாம். அகார உகாரம் அகாரத்திலே அகாரம் என்பது இறைவன், உகாரம் என்பது அருட்சக்தி என்று பார்த்தோம். தன்னுடைய கருணை கூர் முகங்கள் ஆறும் என்று சொல்வதனாலே அந்த கருணையே வடிவாக இருந்து இறைவன் உயிர்களோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நமக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கின்றான். முதலே அதெல்லாம் பார்த்தோம். நமக்குள்ளே அணுமாத்திர சுரூபனாக அவன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நமக்குள்ளே அந்த இறைவனுடைய அருட்சக்தி ததும்பி இருக்கிறது இந்த முருக நாமத்திலே தோன்றும். அதனால மூ என்று சொல்லக்கூடிய எழுத்தில் ஆரம்பிக்கும். ஒன்று, ரெண்டு, மூன்றாவது பார்க்கலாம். மூ என்கின்ற எழுத்துக்கு முக்தி நிலம் என்றக்கூடிய பொருளையும் சொல்லுவார்கள். முக்தியை ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும், மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முக்தி என்று சொல்லக்கூடிய முதல் வார்த்தையும் எடுத்து அந்த இடத்துல கொடுக்கின்றார் மூ. அடுத்தது முகுந்தன் என்று சொல்லும்படியாக எவன் காத்தல் தொழிலை உடையவனாக விஷ்ணு என்று இருக்கின்றானோ அகாரவாஸ்யோ விஷ்ணுகோ என்றுவரும் அந்த பரம்பொருளும் தானே என்று காட்டி அந்த காத்தல் தொழிலையும் செய்யக்கூடியவன், முக்தியை அழிக்க முக்தியை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லும்படியாக முக்தியை கொடுக்கக்கூடியதாக காத்தல் தொழிலை செய்யக்கூடிய தன்னுடைய கருணையை முன்னே வைத்து மூ என்கின்ற எழுத்தாக முருகநாமத்தினுடைய முதல்ல வந்தது. அடுத்தது ரூ என்கின்ற தன்மை வரும் இல்லையா? மூ என்கின்ற ரூ என்கின்ற தன்மை வரும் பொழுது ரேபம் அல்லது ரிங் க்ஷீணே என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது ரா என்கின்றதுக்கு ரெண்டு விதம் சொல்வார்கள். அதாவது அக்னியினுடைய வடிவம், அக்னியினுடைய வடிவம் எப்பொழுதும் அழியக்கூடியது. அதனால ரிங் ஷனே, அதாவது க்ஷீணமடியக்கூடியது. என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ரகாரம் சொல்றதில்ல, ரேபம் என்று சொல்லுவார்கள். அழியக்கூடியது என்று சொல்லுவதனாலே ர என்கின்ற தன்மை வரும். நன்றாக கவனிக்கலாம். உயிர்கள் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது தனுகரண போக புவனங்களை படைத்தாலும் கூட இறைவனை அடைய மாட்டாது, இறைவனை அறிய மாட்டாது. தன்னுடைய கர்ம ஆணவ மாயையின் காரணத்தினாலே அழியப் போகின்ற உயிர்களை தன்னுடைய கருணை என்று சொல்லக்கூடிய உகாரம் கொடுத்து அவர்களுடைய பாவங்களை க்ஷிணிக்க செய்வதனாலே இரண்டாவது எழுத்து அவர்களுடைய பாவத்தை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக ர என்று சொல்லக்கூடிய ரேபத்தை போட்டார் இந்த இடத்துல. ரேபம் என்பது நசிக்க செய்யக்கூடியது என்று வரும். இப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக நம்மை முக்தி நலத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன வேணும்? நம்முடைய பாபம் எல்லாம் க்ஷீணமடைய வேண்டும், அதாவது அழிய வேண்டும். இந்த அழிவதற்காக, பாபங்களை எல்லாம் அழிப்பதற்காக அழித்தல் தொழிலை இரண்டாவதாக வைத்து ர என்று சொல்லும்படியாக அந்த முருகு என்று வைத்தார். அழிப்பது என்று சொல்லாலும் கூட இது அறக்கருணை, நமக்கு அருள் செய்வதற்காகவே வந்த விஷயம். அதனால தான் ஊ என்பதை இந்த இடத்திலேயும் சேர்த்து, எது கருணை இருக்கின்றதோ கருணை முதலிலே அடியவர்களிடத்தே இருக்கின்றது, அடியவர்களுடைய பாவத்தை அழிப்பதற்காக அழித்தல் தொழிலேயும் தொழிலிலேயும் கருணை இருக்கின்றது என்று இந்த உகாரம் மீண்டும் அந்த இடத்திலே சேர்த்துக் கொண்டது. மூ ரு கு என்று சொல்லும் பொழுது ககாரம் என்று சொன்னா எது சிறியது அப்படின்னு பொருள். பால, அது சமஸ்கிருதத்தை சொல்லும் பாலக, உதக, தண்ணீர் என்றிருந்தார் அது சின்னதா இருந்தா உதக, பாலன் பால. கா என்பது ஒன்றை சின்னது பண்ணும், சிறியதாக மாற்றுவது. ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் காதல சேர்க்கும் பொழுது சிறியதாக ஆகும் என்று படமுடி வல்லுநர்கள் சொல்வார்கள். இந்த மந்திரமாக இருக்கப்பட்ட நாமத்துல கான் ஏன் சேர்த்ததுன்னா, உயிர்களுக்கு கருணை கொடுத்தான், அவர்களுடைய பாவங்களை நசிக்க செய்தான், அவை இறைவனோடு சேரும். ஆனா இறைவன் நமக்காக இந்த இடத்துல இறங்கி வருகின்றான். தன்னுடைய பரம்பொருள் சுரூபத்தை விட்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு நமக்காக ஒரு முகம் எடுத்து கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக தன்னுடைய பரம்பொருள் தன்மையை விடுத்து சிறிய வடிவத்திலே இதுதான் என்னுடைய வடிவம், இதுதான் என்னுடைய நாமம் என்று சொல்லும்படியாக ஓருருவம் ஒரு நாமம் ஒன்று வில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் என்று என்ன பொருளாக இருப்பவருக்கு இதுதான் பொருள் என்று சுட்டிக்காட்டும்படியாக தன்னை சிறியதாக ஆக்கி கொண்டு வருகின்றானே, தன்னை அடியவரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றானே, அப்படி சிறியது படுத்துக் கொண்டு வருகிறதுனாலே கூ என்பது அதுவும் அருட்சக்தியோடு வருவதனாலே முரு கூ என்று கூ என்பது அவனை குறைத்து பரம்பொருள் தன்னையை குறைத்து நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கருணையோடு நிறுத்துகின்றது. முரு கூங்கிற ஒரு பொருள். இன்னொரு விஷயம் உண்டு, இது முரு கூங்கிறதுல கடைசி இரண்டு எழுத்துக்கள் என்ன? ரூ கு. என்னது அது? திருப்பி போடுங்க, குருன்னு வரும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 7-10 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவபெருமான் பிரமணித்து சென்றதும் சந்தியை மேதாதிதி முனிவர் வெள்வி செய்யும் இடத்திற்கு விரைந்தாள். சிவனது அருளால் அங்கு அவளை யாரும் காணவில்லை. தனக்கு தவம் செய்யும் முறையை விளக்கி அந்த ஒளிபடைத்த பிரம்மச்சாரியை மனத்தில் கொண்டாள். முனிவரே, முன்பொரு சமயம் பரமேஷ்டியான எனது கட்டளைப்படி வசிஷ்டர் ஒரு தேஜோவா
4: தேஜோமானனான பிரம்மச்சாரியாக வேடம் பூண்டு சந்தியை தவம் செய்த முறையை உபதேசிக்க அந்த பிரம்மச்சாரியான வசிஷ்டரையே பதியாக மனத்தில் வரித்து அந்த பிரம்மச்சாரியான வசிஷ்டரையே பதியாக மனதில் வரித்து கொழுந்து விட்டறியும் அந்த வேள்வித்தீயின் அருகில் சென்றாள். சிவ கிருபையால் அப்பொழுது அவளை யாரும் காணவில்லை. பிரம்மதேவரின் மானசீக புத்திரியான சந்தியை மன மகிழ்ச்சியோடு வேள்வித்தீயில் புகுந்தாள். கோமத்தில் இடும் அதி உணவாகிய புரோடாசம் போன்ற அவள் உடல் உடனே எரிந்து சாம்பலாகியது. கண்களுக்கு தெரியாத அந்த புரோடாச வாசனை எங்கும் பரவியது. அக்னிதேவர் பகவான் சிவபெருமானது திருவானைப்படி பொன் போன்ற அவளது திருமேனியை எரித்து தூயதாக்கி சூரிய மண்டலத்தில் கொண்டு சேர்த்தார். சூரிய பகவான் பித்திருக்கள் மற்றும் தேவர்களின் மகிழ்ச்சிக்காக அவளை இரு பாகமாக்கி தன் ரதத்தில் வைத்துக் கொண்டார். முனிவரே, அவளது உடலின் மேல் பாகம் இரவுக்கும் பகலுக்கும் நடுவான காலை சந்தியை ஆயிற்று. அதுவே ஆதி சந்தியை, அதாவது முதல் சந்தியை. அவள் உடலின் மற்ற பாகங்கள் பகலுக்கும் இரவிற்கும் நடுவான சாயம் சந்தியை ஆயிற்று. மாலை சந்தியை எப்பொழுதும் பித்திருக்களுக்கு, அதாவது தென்புறத்தாருக்கு மகிழ்ச்சி தருவது இந்த மாலை சந்தியை. சூரியன் தோன்றுவதற்கு முன்னதான அருணோதயன், அதாவது கிழக்கின் கீழ்ப்புறம் நிலத்தை தொட்டவாறு தோன்றும் இளம் சிவப்பு நிறம் காலை சந்தியை ஆயிற்று. அந்நேரம் தேவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நேரமாகும். செந்தாமரை போன்ற நிறத்துடன் சூரியன் அஸ்தமிக்கும் போது மாலை சந்தியை தோன்றுகிறது. அது பிதற்களுக்கு மகிழ்ச்சி தருவது. கருணை கொண்டலான சிவபெருமான் சந்தியையின் மனம் பிராணன் ஆகிய அனைத்தையும் சேர்த்து ஒரு பெண் உருவாக்கினார். முனிவர் செய்யும் வேள்வி நிறைவை அடையும் தருணத்தில் அந்த சந்தியை வேள்வித்தீயில் மேதாதிதி முனிவரின் திருப்புதல்வியாக செம்பு குழம்பென ஒளிரும் திருமேனியோடு தோன்றினாள். அப்பொழுது அம்முனிவரும் பெருமகிழ்ச்சியோடு அவளை தன் மகளாக ஏற்றார். முனிவரே, வேள்விக்காக அவளை திருநீராற்றி தன் மடியில் அமர்த்தி கொண்டார். சீடர்கள் கூடி நிற்க பெருந்தபசியான மேதாதிதி முனிவர் மகிழ்ச்சி கடலில் திளைத்தார். அவர் அவளுக்கு அருந்ததி என்று திருநாமம் விட்டார். எவ்வகையிலும் எக்காரணத்தை கொண்டும் தர்மத்திற்கு தடை செய்யாள் என்னும் குணத்தையே காரணமாக கொண்டு மூவுலகிலும் அருந்ததி என்று புகழப்பட்டார். தேவரிஷியே, வேள்வியை முறைப்படி முடித்த முனிவர் பெண்மகவை பெற்று பெருமகிழ்ச்சி கொண்டு சீடர்கள் சூட தன் ஆசிரமத்தில் அக்குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்க்கலானார். அருந்ததி தேவியும் சந்திரபாகா நதிக்கரையில் தபசாரண்யம் என்னும் காட்டில் மேதாதிதி முனிவரின் ஆசிரமத்தில் படிப்படியாக வளரலானாள். அவள் திருமண பருவம் எய்தியதும் நானும் ஸ்ரீஹரியும் ஸ்ரீ சிவபெருமானும் சேர்ந்து என் மகனான வசிஷ்டருக்கு அவளை திருமணம் செய்து வைத்தோம். பிரம்மா, விஷ்ணு, மகேசன் ஆகிய எங்கள் மூவரின் திருக்கரங்களில் இருந்து வெளிப்போந்த நீரிலிருந்து சிப்ரா முதலிய ஏழு நதிகள் தோன்றின. அவை அனைத்தும் மிகவும் புனிதமானவை. முனிவரே, மேதாதிதியின் புதல்வியான அருந்ததி கற்புக்கரசிகளுக்கெல்லாம் கற்பரசி, நல் ஒழுக்கத்தின் எடுத்துக்காட்டு. வசிஷ்டரை மணாளனாக பெற்ற அவள் மேலும் அழகுற விளங்கினாள். சக்தி முதலிய நன்மக்கள் அவளது புதல்வர்களே. முனிஸ்ரேஷ்டர்களே, முனிஸ்ரேஷ்டரே, வசிஷ்டரை கணவனாக பெற்ற அவள் அழகே வடிவெடுத்தவள் ஆனாள். முனிவரே, சந்தியின் பாவனமான சரிதத்தை இதுவரை கூறினேன். அது தூயதும் தெய்வீகம் ஆனதும் ஆகும். விரும்பிய பயனை முழுமையாக தரவல்லது. பெண்களோ, நல் ஒழுக்கமுடைய ஆணோ இக்கதையை கேட்டபின் விரும்பிய பயனையெல்லாம் பெறுவர். இதில் சிந்திக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. பிரஜாபதியான பிரம்மதேவரது கூற்றை கேட்ட நாரதர் மனமகிழ்ந்து மேலும் கேட்கலானார். நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் இதுவரை அருந்ததி, அவளது முற்பிறவியான சந்தி ஆகியவர்களின் வரலாற்றை கூறினீர்கள். அது உயர்ந்ததும் தெய்வீகமானதும் சிவன் பால் பக்தியை வளர்ப்பதும் ஆகும். அறநெறி கண்டவரே, பிறர் பாவங்களை களைவதும் நலன்களை நயப்பதும் தூயதுமான சிவ பரம்பொருளின் திவ்ய சரிதங்களை கூறுங்கள். காமதேவன் ரதியை மணந்து மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடம் சென்றான். தக்ஷன் மற்றும் முனிவர்கள் அனைவரும் தங்கள் இருப்பிடம் சென்றார்கள். சந்தியையும் தவம் செய்ய சென்று விட்டாள். அதற்கு பின் அங்கு என்னதான் நடந்தது? தயவு செய்து கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தனப் பெருந்தகையே நாரதா, நீ கொடுத்து வைத்தவன் சிவனே சிச்செல்வன். ஆகவே சிவபெருமானது திருவிளையாடல்களான மங்கள சரித்திரங்களை பக்தியோடு கேள். அன்பனே, முன்பொரு சமயம் நான் ஒருமுறை மோகத்தில் மயங்கி நிற்க சிவபெருமான் என்னை கேலி செய்தார். அதைக் கண்டு நான் மிக்க கோபம் கொண்டேன். உண்மையில் சிவம் ஆகியே என்னை மயங்கச் செய்தது. ஆகவே சிவனிடம் பொறாமை கொண்டேன். எப்படி என்பதை கூறுவேன் கேள். ஒரு சமயம் தட்சணதி இருப்பிடம் சென்றேன். அங்கு ரதியோடு மன்மதனும் இருந்தான். அப்பொழுது நான் மனமகிழ்ச்சியோடு தட்சன் முதலிய புத்திரர்களை அழைத்து பேசலானேன். பேச்சுக்கடையில் நான் சிவ மாயையில் சிக்கி இருந்ததால், குழந்தைகளே, சிவபெருமான் ஒளிவடைத்த அழகிய ஒரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டும், அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்று கூறினேன். இதன் பின் சிவபெருமானை மோகிக்கச் செய்ய வேண்டிய பொறுப்பை ரதியோடு மன்மதனிடம் ஒப்படைத்தேன். காமதேவனும் எனது கட்டளையை ஏற்று, இறைவா அழகிய பெண்தான் எனது ஆயுதம், ஆகவே சிவபெருமானை மோகிக்கச் செய்ய ஓர் அழகிய பெண்ணை படைத்தருளுங்கள் என்று வேண்டினான். இதை கேட்டு நான் பெருமூச்சறிந்து சிந்திக்கலானேன். எனது மூச்சுக்காற்றிலிருந்து கொத்து கொத்தான மலர்களால் அழகுற விளங்கும் வசந்த காலம் தோன்றியது. இந்த வசந்தமும் மலையமாரதமும் மன்மதனுக்கு உதவியாளர்கள் ஆகினர். இவர்களோடு சேர்ந்து காமதேவன் வாமதேவனான சிவபெருமானை மயங்கச் செய்ய பலவாறு முயற்சித்தான். ஆனால் தோல்வியே மீதமாயிற்று. அவன் முயற்சி வீணாகி திரும்பவே அதை கேட்டு எனக்கு பெருந்துக்கும் ஏற்பட்டது. அப்பொழுது என் பெருமூச்சு வெளிவரவே அதிலிருந்து மாரகணங்கள் தோன்றின. அவர்களையும் காமதேவனுக்கு துணையாக இருக்க கட்டளையிட்டு திரும்பவும் சிவபெருமானிடம் அனுப்ப பெருமுயற்சி செய்தும் அவர்களால் சிவபெருமானை மயக்கத்திற்கு ஆட்படுத்தவும் முடியவில்லை. ஆகவே மன்மதன் அனைவருடன் என்னிடம் வந்து வணங்கிவிட்டு தன் இருப்பிடம் சென்றான். இவ்வாறு மன்மதன் முதலியோர் சென்றபின் சிவபெருமானோ விகாரமற்றவர், மனது தன்மயம் கொண்ட யோகி. அவர் எப்படித்தான் ஒரு பெண்ணை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வார் என்று நான் சிந்திக்கலானேன். இவ்வாறு சிந்தித்த வண்ணம் பக்தியோடு ஸ்ரீமன் நாராயணனை சிந்தித்தேன். சிவபெருமானது சுரூபம், என்னை தோற்றுவித்தவரும் அவர்தானே. கருணை ததும்பும் சொற்களால் புனையப்பட்ட அழகிய துதிகளால் அவரை துதித்தேன். அத்துதிகளை செவியுற்ற பகவான் விரைவிலேயே என் எதிரே தோன்றினார். நான்கு திருக்கதக்கரங்கள், அவைகளில் சங்கு, சக்கரம், கதை, செந்தாமரை அழகுடன் வெளிர்ந்தன. தாமரையொத்த திருக்கண்கள், நீல நிற திருமேனி, அறையில் பொன்னாடை, அடியாருக்கு எளியவர், அடியார்களே அவருக்கு உகந்தவர்கள், அனைவருக்கும் புகலிடம், அந்த ஸ்ரீகரியை அந்த அழகிய திருமேனியோடு கண்ட என் கண்களில் காதலாகி கண்ணீர் வெள்ளமெனப் பெருகியது. நான் தழுதழுக்க திரும்ப திரும்ப அவரை துதிக்கலானேன். பக்தர்கள் துன்பம் களைபவரான பகவான் ஸ்ரீகரி என் துதிகளை கேட்டு மகிழ்ந்து சரணம் பற்றி என்னிடம் கூறலுற்றார். பேரறிவாளனே, பிரம்மதேவனே, நீரோ உலகை படைப்பவர், நீர் புண்ணியசாலி. நீ இப்பொழுது எதற்காக என்னை நினைத்தாய், எதற்காக துதித்தாய், உனக்கு என்னதான் பெரும் துன்பம் நேர்ந்தது, அதை என்னிடம் சொல், நான் துன்பங்களை எல்லாம் போக்குவேன். இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம், வேறதையும் சிந்திக்காதே. இதை கேட்டு பிரம்மதேவர் நடந்தனவற்றையெல்லாம் கூறி மேலும், கேசவனே, சிவபெருமான் எப்படியாவது ஒரு பெண்ணை மணப்பாரானால் என் துக்கமெல்லாம் தீரும், நானும் மகிழ்ச்சி கொள்வேன், இதற்காகத்தான் நான் தங்களை நாடினேன் என்று கூறினார். நான் கூறியதை கேட்ட பகவான் மதுசூதனன் சற்றே புன்னகைத்த வண்ணம் படைக்கும் கடவுளான எனக்கு மகிழ்ச்சி அளிக்குமாறு பேச ஆரம்பித்தார். பிரம்மதேவரே, நான் இப்போது சொல்லப்போவது உனக்கு உனது கலக்கத்தை, அதாவது பிரமையை துரத்தும். நான் கூறுவதுதானே வேதங்கள், சாஸ்திரங்கள் முதலியவற்றின் உண்மையான கொள்கை. சிவபெருமானே அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவர். அவரே பரத்திற்கும் பரன், அவரே பரபிரம்மம், பரேசர், குணங்களை கடந்தவர், என்றும் அழிவறியாத நித்தியர். இதுதான் என்று குறிப்பிட்டு காட்ட இயலாதவர், விகாரம் அற்றவர், ஒப்பார் மிக்கார் இல்லாதவர், அண்டினவர்களை நழுவ விடாதவர், தானும் நழுவாதவர், எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அனைத்தையும் முடிப்பவர், அனைத்திற்கும் ஒரே தலைவர், எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரம்பொருள், அவர்தான் இந்த பரமேஸ்வரர். படைப்பவர், அருள்பவர், அழிப்பவர், முக்குணங்களும் வந்து கூடும் இடம், எங்கும் பரவியவர், பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் மூர்த்திகளாக விளங்குபவர், சத்வ ராஜச தாமச குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், மாயையினால் வேறானவள் போர் காட்சியளிப்பவர், தற்றற்றவர், மாயையில் சிக்காதவர், மாயையே அதன் செயலில் மாயையை அதன் செயலில் செலுத்துபவர், சதுரர், சகுணர், சுதந்திரர், ஆன்மானந்தமே சுரூபம் ஆனவர், விகற்பமற்றவர், தானே தன்னில் ஆனந்தம் கொள்பவர், இரட்டைகளை தவிர்த்தவர், அடியாருக்கு எளியவர், அழகிய திருமேனியோடு விளங்கும் யோக புருஷர், என்றும் யோக நிஷ்டையிலேயே ஒன்று இருப்பவர், யோக மார்க்கத்தை விளக்குபவர், செருக்கை துடைப்பவர், அகில உலகங்கட்கும் ஒப்பற்ற தலைவர், என்றும் அடியாருக்கு எளியவர். நீ அச்சிவபெருமானையே நிஜமாகக் கொள், மனோவா காயங்களால் அச்சம்புவையே துதித்து வா, அதனால் மகிழ், அவர் உனக்கு நலன்களை செய்வார். பிரம்மனே, சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன் மனத்தில் இருக்குமேயானால் சிவையான மங்களங்களை அளிப்பவளான அம்பிகையை மகிழ்விக்க சிவனை நினைந்து கடுந்தவத்தை செய். உன் எண்ணத்தை, அந்த விருப்பத்தை இதயத்தில் கொண்டு தேவியான அம்பிகையை தியானம் செய். அந்த தேவி மகிழ்ச்சி கொள்வாளேயானால் அனைத்து செயல்களையும் செவ்வனே நடத்தி தருவாள். அந்த அம்பிகை சகுணத்தவளாக இம்மானிட உலகில் எவருக்காவது திருமகளாக பிறப்பாளேயாகில், மானிட திருமேனி தாங்கி அவதரிப்பாளேயாகில், அப்பொழுதுதான் சிவபெருமானின் மனைவியாக முடியும். பிரம்மதேவரே, சிவபெருமானுக்கு

தன் விருப்பப்படி சகுணராக தோன்றி நம் இருவருக்கும் காட்சியளித்து உன்னை படைக்கும் தொழிலை செய்யவும் என்னை படைத்ததை காக்கவும் கட்டளையிட்டார். உமையோடு கூடிய அழிவற்ற அவ்விறைவன் அனைத்தையும் படைத்து அருள்பவர் அல்லவா? அதன் பின் அலைகளா விளையாட்டுடைய கருணைக்கடலான சிவபெருமான் சற்றே புன்னகைத்து பார்வையை மேலே செலுத்தியவாறு அன்போடு கூறலானார், விஷ்ணுவே, இந்த பிரம்மனது திருமேனியிலிருந்து எனது சிறந்ததோர் திருவுருவம் இவ்வுலகில் தோன்றும். அவர் ருத்ரன் என பெயர் பெறுவார். அந்த ருத்ரனது திருமேனியும் எனது போலவே இருக்கும். அவர் எனது பரிபூர்ண சுரூபம். நீங்கள் இருவரும் எப்பொழுதும் அவரை பூஜித்து வர வேண்டும். உங்கள் இருவரது விருப்பங்களையும் அவர் பூர்த்தி செய்பவராக ஆவார். அவரே இப்பிரபஞ்சத்தின் பிரளயத்தையும் அதாவது அழித்தலையும் செய்பவர் ஆவார். அவரே குணங்களுக்கெல்லாம் கொள்கலன், ஒப்பு உயர்வற்றவர், உயர்ந்த யோகத்தை பரிபாலிப்பவர். மும்மூர்த்திகளும் எனது சுரூபர்களே, ஆனாலும் இந்த ருத்ரன் எனது பூர்ண சுரூபர். குழந்தைகளே, உமாதேவிக்கு மூன்று திருமேனிகள் உண்டு. ஒன்று திருமகள், ஸ்ரீமன் நாராயணனின் மனைவியாவாள். இரண்டாவது சுரூபம் பிரம்மனின் மனைவியான கலைமகள். மூன்றாவது சுரூபம் சதி என்ற பெயரில் புகழ் பெறுவாள். இந்த சதீதேவியே உமையம்மையின் பூர்ண ரூபமாவாள். அவள்தான் இனி தோன்றப்போகும் ருத்ரனின் மனைவியாவாள். இவ்வாறு கூறிய பகவான் மகேஸ்வரன் எங்களுக்கு அருள் செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்து அருளினார். நாங்களும் இன்பமாக எங்கள் செயலில் ஈடுபடலானோம். பிரம்மனே, உரிய சமயத்தில் நாம் இருவரும் மனைவிகளை பெற்றவர் ஆனோம். பகவான் சங்கரரும் ஸ்ரீ ருத்ரன் என்ற பெயரில் அவதரித்தார். இப்பொழுது அவர் கைலேயங்கிரியில் வசிக்கிறார். மக்கள் தலைவரே, இனி சிவையான உமையும் சதி என்கிற பெயரில் அவதரிக்கப் போகிறாள். ஆகவே நீ அவளது தோற்றத்திற்கான முயற்சியை மேற்கொள்வாயாக. என் மேல் கருணை கொண்டு இவ்வாறு கூறிய ஸ்ரீமன் நாராயணனும் அங்கிருந்து மறைந்தருளினார். அவர் கூறியதை கேட்டு நானும் பெருமகிழ்ச்சி கொண்டேன். அத்தியாயம் 11-12. நாரதர் கேட்கிறார், தந்தையே, திட நம்பிக்கையோடு உயர்ந்த விரதங்களை நன்கு கடைபிடித்து ஒழுகும் தட்ச பிரஜாபதி கடுந்தவம் இயற்றி தேவியான அம்பாளிடம் என்ன வரத்தை கேட்டு பெற்றான்? அந்த எம்பிராட்டி தட்சனின் பெண்ணானது எப்படி? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ புண்ணியசாரி. இங்கு கூடியுள்ள முனிவர்களோடு சேர்ந்து நீயும் பக்தியோடு நான் சொல்ல போவதை கேள். நல்லெண்ணம் கொண்ட தட்ச பிரஜாபதி என் கட்டளையை பெற்று திருப்பார்கடலின் வடகரையில் அமைந்துள்ள தேவியான ஸ்ரீ ஜெகதம்பிகையை நேரில் தரிசிக்கவும் அவளையே தன் திருமகளாக பிறவும் விரும்பி தன் இதய கோவிலில் அத்தேவியை இருத்திக் கொண்டு தவம் செய்ய தொடங்கினான். மனதை ஒருநிலைப்படுத்தி தன் வசத்தில் கொண்டு கடுமையான விரதங்களை உறுதியுடன் ஏற்று தேவ வருடங்களில் 3000 ஆண்டுகள் தவம் செய்தான். சில வேளைகளில் நீர் மட்டும் அருந்துவான். சில சமயங்களில் காற்றையே உணவாக கொண்டான். இன்னும் சில போது நீரும் இன்றி காற்றும் இன்றி முழுவதுமாக உபவாசம் இருந்தான். ஆகாரம் என்ற பெயரில் உலர்ந்த இலைகளையே நின்று தின்றான். முனிவர்களில் சிறந்த நாரதா, யமம் நியமம் முதலிய அஷ்டாங்க யோக முறைகளை முறைப்படி ஏற்று ஜெகதாம்பிகையை பூஜித்த தட்சனுக்கு சிவையான அம்பிகை நேரில் காட்சியளித்தார். அகில உலகமெங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் அம்பிகையை நேரில் கண்ட தட்சன் தான் பிறவி எடுத்ததன் பயனை பெற்று விட்டதாக கருதினான். நேரில் தோன்றிய காளிகாதேவி சிங்கத்தின் மேல் ஆரோகணித்திருந்தாள். நீலம் படர்ந்த திருமேனி, அழகிய திருமுகம், 4 திருக்கரங்கள். அவைகளின் முறையே பரதமுத்திரை, அபயமுத்திரை, நீலத்தாமரை, கத்தி ஆகியன விளங்கின. மனதை ஈர்க்கும் அழகிய திருமேனி, சிறிதே சிவந்த திருக்கண்கள், விரிந்த கூர்ந்தல் மேலும் அழகு. ஒப்புயர்வற்ற காந்தியுடன் விளங்கும் உலக நாயகியை வணங்கிய தட்சன் விசித்திரமான அழகிய சொற்களால் துதிக்கலானான். ஜெகதம்ப மகாமாயே, ஜெகதீசே மகேஸ்வரி, கிருபாம் கிருத்வா நமஸ்தேஸ்து தர்சிதம் ஸ்வபுர்மம பிரசீத பகவத்யாத்தே பிரசீத சிவரூபிணி பிரசீத பக்தவரதே ஜெகன்மாயே நமோஸ்துதே. உலகத்தின் தாயே ஜெகதம்பா, உலகத்தின் தாயே மகாமாயே, பிரகிருதியான மாயைக்கும் மாயையே ஜெகதீஷே, உலக நாயகியே மகேஸ்வரி, மகேஸ்வரியே, தங்களை வணங்குகிறேன். நமஸ்தேஸ்து, தங்களை வணங்குகிறேன். தாங்கள் தங்கள் கருணையாலன்றோ எனக்கு காட்சியளித்தீர்கள். முன்னைப்பழம்பொருக்கும் முன்னைப்பழம்பொருளே, மங்களமே வடிவெடுத்த தாயே சிவரூபிணி, மங்களமே வடிவெடுத்த தாயே, என்மேல் கருணை கொள்ளுங்கள். பிரசீத அடியார்க்கு அருள்பவளே, பக்தவரதே, தயவு செய்க. பிரசீத அகில உலகங்களின் சொரூபமாக விளங்குவளே, ஜெகன்மாயே, அகில உலகங்களின் சொரூபமாக

0: வணங்குபவளே, தங்களுக்கு எனது வணக்கங்கள். நமோஸ்துதே, ஜெகன்மாயே நமோஸ்துதே, தங்களுக்கு எனது வணக்கங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், மன அடக்கம் கொண்ட தட்சன் இவ்வாறு துதிக்கவே மகேஷியான அம்பிகை அவனது கருத்தை நன்கு அறிந்திருந்த போதிலும் தட்சனிடம் இவ்வாறு கூறலானாள். தட்சனே, உனது உயர்ந்த பக்தியைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். நீ விரும்பிய வரத்தை கேள். உனக்கு தரக்கூடாத வரமும் உண்டோ? லோகமாதாவான இறைவி கூறியதை கேட்ட தட்சன் மிக்க மகிழ்ச்சி கொண்டு அம்பிகையை திரும்ப திரும்ப வணங்கி வேண்டலானான். தட்சன் வேண்டுகிறான், ஜெகதம்பிகையே, மகாமாயையே, தாங்கள் எனக்கு வரம் அருள்வதாக இருப்பின் நான் வேண்டுவதை கேட்டு மகிழ்ந்து என் விருப்பத்தை நிறைவேறச் செய்யுங்கள். எனது வழிபடு கடவுளான சிவபெருமான் ருத்ரன் என்னும் திருப்பெயர் தாங்கி பிரம்மதேவருக்கு மகன் என்னும் பெயரில் திரு அவதாரம் செய்துள்ளார். அந்த ருத்ரனோ சிவனது பூர்ணமான அவதாரமாகும். ஆனால் தங்களுக்கு இதுவரை எந்த ஒரு திரு அவதாரமும் நிகழவில்லை. அப்படி இருக்க அவருக்கு பத்தினியாக யார் ஆக முடியும்? ஆகவே மங்களமானவளே, தாங்கள் இப்பூமியில் திரு அவதாரம் செய்து தங்கள் திருமேனி அழகால் மகேசனை மயங்கச் செய்ய வேண்டும். இறைவியே, தங்களை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணினாலும் பகவான் ஸ்ரீ ருத்ரனை எந்த ஒரு வகையாலும் மோகமடைய செய்ய இயலாது. ஆகவே தாங்கள் என் திருமகளாக பிறந்து சிவபெருமானை மணக்க வேண்டும். இவ்வாறு அழகியதொரு திருவிளையாடலை செய்து சிவபெருமானை மோகிக்கச் செய்பவளாக ஆக வேண்டும். எம்பெருமாட்டியே, இதுதான் எனக்கு வேண்டிய வரம். இது என்னவோ தன்னலம் மிக்கது என்று எண்ண வேண்டாம். இதில் என் நலத்தை விட அகில உலகிற்குமான நலம் அடங்கியுள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மூர்த்திகளில் பிரம்மதேவரே இவ்வாறு எனக்கு கட்டளையிட்டார். தட்ச பிரஜாபதி கூறியதை கேட்ட ஜெகதம்பிகை சற்றே புன்னகைத்த வண்ணம் சிவபெருமானை மனத்தில் தியானித்த வண்ணம் பேசலானாள். அம்பிகை கூறுகிறாள், அப்பனே, தட்ச பிரஜாபதியே, நான் கூறுவதை கேள். நான் கூறுவது முற்றிலும் உண்மையே. உனது தவத்தைக் கண்டு மிகவும் மகிழ்ந்ததால் உன் விருப்பத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி அருளவே வந்துள்ளேன். தட்சனே, நான் உலகங்கட்கெல்லாம் தலைவியாயினும் உனது பக்திக்கு ஆட்பட்டு உன் மனைவியின் திருவயிற்றில் உன் மகளாக திரு அவதாரம் செய்கிறேன். நீ சந்தேகிக்க வேண்டாம். பாவமற்றவனே, நான் மிக்க கடுமையான தவம் செய்து பரமசிவனது மனைவியாகும் பெற்றைப் பெற முயற்சிப்பேனாக. தவம் செய்ததை தவிர வேறு ஓர் எந்த ஓர் உபாயத்தாலும் நம் விருப்பம் நிறைவுறாது. ஏனெனில் சிவபெருமான் விகாரமற்றவர். பிரம்மா, விஷ்ணு முதலியவர்களால் வணங்கத்தக்கவர். அவர் பரிபூர்ணர். என்றென்றும் நான் அவரது அடியவளும் காதலியும் ஆகும். அவர் பற்பல திருமேனிகள் கொண்டவர் ஆயினும் எனது ஒவ்வொரு பிறவியிலும் அவரே என் கணவராகும். சதாசிவனான எம்பெருமான் தான் அளித்த வரத்தினாலேயே பிரம்மதேவரின் புருவ நெருத்தலின் நின்றும் ருத்ரனாக அவதரித்தார். நானும் அவரது வரத்தினால் அவரது கட்டளைப்படி இங்கு வந்து திரு அவதாரம் செய்வேன். அன்பனே, நீ உன் இருப்பிடம் செல்லலாம். இதில் எனக்கு உதவும் என் தோழி யார் என்பதை நான் அறிவேன். நான் விரைவிலேயே உன் மகளாக பிறந்து மகாதேவனான சிவபெருமானது மனைவியாகுவேன். இவ்வாறு தட்சனிடம் கூறிய இறைவி மனதாலே சிவபெருமானது கட்டளையை பெற்று சிவனது திருவடிகளை சிந்தித்த வண்ணம் திரும்பவும் கூறலானாள். பிரஜாபதியே, எனக்கு ஒரு சபதம் உள்ளது. அதை நீ எப்பொழுதும் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டும். இதோ அதை கூறுகிறேன். அதையே நீ சத்தியமாக கொள்ள வேண்டும். பொய்யென்று நினையாதே. என்மேல் உன் மரியாதையும் மதிப்பும் குறையுமே ஆனால் உடனே என் உடலை நீத்து நான் என் நிஜஸ்வரூபத்தில் ஒன்றிவிடுவேன். அல்லது வேறொரு திருமேனியை அடைந்து விடுவேன். பிரஜாபதியே, ஒவ்வொரு சர்க்கத்திலும் அல்லது கற்பத்திலும் நான் உன் திருமகளாக அவதரித்து சிவபெருமானை மணப்பேன் என்னும் வரத்தை உனக்கு அளிக்கிறேன். இது முற்றிலும் உண்மை. பிரஜாபதிகளின் தலைவனான தட்சனிடம் இவ்வாறு கூறிய மகாதேவி அவன் எதிரிலேயே மறைந்து அருளினாள். துர்க்கையான தேவி மறைந்ததும் தேவியான அம்பிகை எனது மகளாக திரு அவதாரம் செய்யப் போகிறாள் என்று நினைத்து மகிழ்ந்த வண்ணம் தட்சன் தன் ஆசிரமத்துக்கு திரும்பினான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அத்தியாயம் 5. பார்வதி தேவியார் இடப்பாகம் பெற்ற சருக்கம். மகிஷாசுரனின் கொடும் பண்பு. அஞ்சனகிரியில் வாழும் அசுரந்தானார்க்கும் தீரன் நஞ்சினை அனையானந்த நமனுக்கு நமனாய் வந்தோன். செஞ்சிகை எரியை தீக்கும் தீமையான் அழகை நாட்டின் விஞ்சையான் வருந்த உள்ள வளமெலாம் கவர்ந்த வீரன். தாமரை கண்ணன் தூங்கும் அரவினைத் தலைவால் கூட்டி மாமணி கவன் போல் கொள்வன் வன்னிவாகனத்தை வாங்கி வேமழற் குஞ்சி மைந்தற்கு உதவுவன் விமானத்தோடே. சோமனை பிடித்து கையால் பிழிந்தமுதருந்தும் சூரன். கருகிய மகவான் வெள்ளை களிற்றின் மேல் திரிவன் பின்னை பரிதி தேர் அதனில் பச்சை பரிசல பவனி போவான். நிறுதியைச் சுமக்கும் ஆளி ஏறுவன் நினத்தின் மூழ்கி குருதிகொப்பளிக்கும் வாளொன்று எடுத்துயிர் அனைத்தும் கொள்வான். அன்னவன் மகிடமான ஆற்றினால் அஞ்சிக் காலத்து தென்னவன் மகிடம் ஏறான் காலினால் திரிந்தான் என்றால் என்னவன் கொடுமை நம்மால் எம்பலாமிலங்குஞ் ஜோதி மன்னவன் கிரியைச் சாய்த்தான் மீனுக்கா வாரீதூர்த்தான். மயனெனும் தச்சன் செய்த மகிடமாபுரத்தில் அன்னான் அயனருகு அரிசி நல்க இருக்கும் நாள் அவனுக்காய பயனுறு நுகர்ச்சி வேண்டி ஆயிரம் படை கையாளர் கயம் முதல் விலங்கை நாடி வேட்டையாக்கானில் சென்றார். தூதர்கள் மகிழனிடம் தம் இன அழிவையும் பார்வதியின் தவத்தையும் சொல்வது. தானவர் சென்று வஞ்சி தவம் செய்கானகத்தைச் சூழ வானவர் பணியும் அட்ட வைரவர் தொலைத்தார் ஆவி. போனவர் அழிந்தவாறும் புரிகுழல் தவமும் தூதர் ஆனவர் அவுணர் கோவுக்கு அடிபணிந்தறிவித்தார்கள். மகிடனின் கோபம். போற்றியங்கவர்கள் சொல்ல புகைநகை பிறந்ததங்கி தூற்றிய இருகண் அண்ட கோலமும் சுழன்றதங்கே. நாற்றிய திசையின் வேழம் நடுங்கியது இமையோர் கூட்டம் கூற்றமும் கரந்ததால காலமும் குளிர்ந்ததன்றே. நிகும்பன் கொள்வேன் எனப் போதல். அப்படி மகிடன் சீரும் அளவினில் நிகும்பன் என்போன் செப்பிடும் உனது கோபம் பொறுப்பரோ சிறியரென்றே. முப்புடை இளநீர் என்னும் முளைச்சி வாழ்வனத்துளாரை கைப்படை அதனால் கொள்வேன் எனச் சொல்லிக் கடிது போனான். நிகும்பனின் போர்க்கோலம். குடதிசைக் கடலை சீறி குணதிசைக் கடல் சென்றென்ன நெடிய தேர் கரிமா சேனை எழுந்தன நிகும்பன் என்போன். வடகிரிதனக்கும் கும்ப மாமுனிமலைக்கும் நேரே இடையோரு கரிய மேரு எழுந்ததாம் என்னச் சென்றான். நிகும்பனின் போர். எழுந்தவனும் மரகத நேர்துரகதம் ஆயிரம் பூண்டைரதம் ஏறி வழிந்த கரிமதக்கடலை எழுந்து துகள் அடக்க உமைவனத்தில் சென்றான். கொழுந்து விடும் கனலனையார் வரவு கண்டு பல கோடி குன்றம் வீசி தழைந்த படைத் தாக்கணங்கும் நோக்கணங்கும் பொருதெதிரே தடுத்தாரன்றே. அட்ட வைரவனின் அரும்போர். சண்டனுருத்திரன் சோமன் கபாலி நிகர் சங்கரன் கோதண்டன் வீதன் எண்தகைய சித்திராங்கதன் என்னும் வைரவர்கள் இருநாள் ஓரும் அண்டமுகடுடைய நகைத்தானைகளைத் தொலைத்திட்ட அரிகள் போல கண்டகனும் சாரதியும் தேருமன்றிச் சேனையெல்லாம் கணத்தில் சாய்த்தார். தாக்கணங்கு நிகும்பனைக் கொன்றது. அட்ட வயிறவர் படையால் அணங்குகளால் தனது படை அழிதல் நோக்கி வட்டனெடும் தேர்முடுக்கித் தாக்கணங்கின் முகத்தில் எண்ணில் வாளி கோத்தான். விட்ட கணைகளை விலக்கித் தேரோட்டும் சாரதியை வீழ்த்தி வாளி தொட்டகரங்களைப் பிடுங்கி அவன் உயிரைக் குடித்த நல்லச் சூரமாது. அவுணர் அழிந்ததை மகிழனுக்கு அறிவித்தது. ஓடின செங்குருதி நதி உடலிழந்து விழும உணர் உயிர்கள் போல ஆடினவெம் குறைத்தலைகள் அனுதினமும் அருந்துகின்ற அலகை போல சூடினர்கள் வைரவரும் தாக்கணங்கு நோக்கணங்கு தும்பை வாகை வீடினர்கள் அவுணரென மகிடமுகர் குறைத்தனர் போய் விரைந்து தூதர். மகிடாசுரன் யானைத்தேரில் புறப்பட்டது. கேட்டவளவில் மகிடமுகன் கைடவந்தன் முகம் நோக்கி கிளத்து வான் ஓர் காட்டில் உரை சிறுபேயும் கணங்களும் நம் பெரும்படையைக் கடிந்து வென்றால் நாட்டன்னுதல் அயன் அறியும் எனக்கினிமேல் திரை கொடுக்க நாணுவார் என்று ஈட்டு நகை புரிந்தெழுந்தான் ஏறினன் ஆயிரம் கரிசூழ் இரதம் மீதில். பன்னிரு அவுணர்களும் பின்தொடர்ந்தது. பதினொரு கோடியானை பலத்தராம் காந்தன் நீலன் முதுகரன் குருதி அண்டன் நீச்சகன் சண்டன் முண்டன் மதுகைடவன் தீக்கண்ணன் புகைக்கண்ணன் மாலி என்னும் துதிகுளார் இரண்டு பேரும் தேர்களைத் தூண்டிச் சென்றார். விலங்குமுக அவுணர்கள் பின் சென்றது. கரிமுகத்தவர் நிவாத கவச்சர்கள் கால கேயர் பரிமுகத்தவுணர் மேதி பனைமுகத்தவர்கள் பற்றி எரிமுகத்தவுணர் சீரி எழும்புலிமுகத்துக் கள்வர் அறிமுகத்தவுணர் வெள்ளம் ஆயிரம் சென்ற அன்றே. மகிடாசுரன் களத்திற்கு வந்தது. பாய்ப்பரி அதனில் பாதி பரிகளில் கரிகள் பாதி காய்கறி அதனில் பாதி கடும்பறி கொடுந்தேர் செல்ல பெய்கரும் கொடிகள் ஆட பிணங்கி வெண் கொடிகள் ஆட வெய்களப் பறைகள் ஆர்ப்ப குறியினன் விந்தை காணில். பார்வதி துர்கையை அனுப்பியது. அடலபன் வரக் கண்டஞ்சி அடைந்துமைக் கபயம் என்று பலரொரு முனிவர் கூற உமையவள் பயங்கள் தீர்த்து விடலுடன் அருகு நின்ற விந்தையை விரும்பி நோக்கி கடகம் கொண்டடுவாய் என்றாள் விடைகொடு பெயர்ந்தாள் கண்ணி. துர்கை சிம்ம வாகனத்தில் அணிவகுத்துச் சென்றது. ஆளிமேல் கண்ணி செல்ல அருணனாயகி முன் செல்ல காளிதுந்துமிபின் செல்ல சுந்தரி கணங்கள் செல்ல ஞாழிமேல் வடுகர் செல்ல நான்முகி முதலாம் மாதர் தூளி மேல் செல்ல தாங்கள் விடையின் மேல் தூசி சென்றார். சென்று தோமரத்தில் குன்றில் சிலைகளில் படையில் கையில் கன்றிய மகிடன் சேனை பாதிய கணத்தில் சாய்த்தார். வந்திரல் மகிடன் சேனை தலைவரும் மகிடன் தானும் குன்றென எதிர்ந்து கன்னி படையெல்லாம் துரத்துச் சென்றார். துர்கை உமையை தியானித்தது. தொந்துமி முதலாம் நால்வர் இடைந்தனர் சூலி ஆல கந்தரி வராகி ஆறு முகத்தவள் திகிரி கையாள் இந்திரை மறையாள் என்னும் எழுவரும் மறைந்தார் ஞாழி உந்தினர் இடைந்தார் கன்னி மனந்தளர்ந்துமையே என்றாள். உருதுணை உமையே என்னும் பொழுதில் யோகினிகள் வானில் அறுபது நாலு கோடி அதிர்ந்தெழுந்தழலின் மாறி இறுதியாய் உருளச் சேனை இடிமழை சொரிகையாலே குறுகிய மகிடன் சேனை தலைவரும் கொதித்துச் சென்றார். ஏழு மாதர்கள் அசுரர்களை கொன்றது. அருசி கந்தனை சென்றனல் ஆரணி மறுவு காந்தனை மாய்த்த நல்வாரணி கரனை வென்ற நல் வேலுடைக்காரணி நரகனார் உயிர் உண்ட நல் நாரணி சூலபாணி தொலைத்த நல் மிண்டனை கோலமா முகி சண்டனை கொன்றனள் ஆல ஊனி மதுவை அழித்தனள் நீலனார் உயிர் இந்திரை நீக்கினாள் துந்துமிக் கொடி சோனித ஊனனை கந்துமிக்கும்படி கதை காட்டினாள் நந்துமிக்கு நிகர்த்தருணாச்சலை வந்துமிக்கெறி கண்ணனை வாட்டினாள். துர்கை மகிடாசுரனை எதிர்த்து வருதல். கைடவன் புகை கண்ணன் இருவரும் செயரின் மாளுரச் சிந்தினள் சுந்தரி நெய்டுமிக்க நினமிடுவேலினள் மைடவன் முகம் கண்டெதிர் வந்தனள் வெங்கடாமுகன் மேவலும் மாதர்கள் தங்கள் ஆயுதம் கொண்டு தடுத்தனர் சிங்க ஊர்தி அவன் எதிர் சென்று கை சங்கை ஊதினள் மேறு சலிக்கவே. துர்கை போர் செருவிலங்கவள் சங்கொலி செய்திட ஒருவரின்றி அவுணர் உறங்கினர் பெருவரங்களில் பெற்ற சரங்களை இருவரும் சொரிந்தார் மழை என்னவே. எந்த எந்த கணை இவள் ஏவினும் அந்த அந்த கணையால் அறுத்தனன் விந்தை மீண்டிரு வெம்பிரை வாய்க்கணை சிந்தினாள் அவன் சென்னி அழுந்தவே. வெம்பு செம்புனல் வெள்ளம் உருக்கிய செம்பு போல சிதற விடுங்கணை அம்பு போல இருக்கினும் ஆங்கவன் கொம்பு போல விளங்கின கோடியே. வெற்றி கொண்டவள் வில்லை முறித்தனன் உற்ற அம்பில் சிலை நுதல் ஊன்றினாள் கொற்ற அம்பின் குலங்கள் விடுத்தவன் நெற்றியில் கண்ணழலின் நிமிர்ந்ததே. சாபவெம் சிலை போகத்தரிப்பளோ கோபம் விஞ்சி கொதித்தெழும் கூற்றத்தில் தீபம் என்ன திகிரி ஒன்றேவியே பாபகாரி தலை விழ பண்ணினாள். மகிடன் யானையானது கன்னி ஆழி எரிய கடாமுகன் சின்ன பின்னங்களாயும் சிதைந்திலன் முன்னை மாதவ துண்மையின் மும்மதம் துண்ணுமா கரியாயதிர் தோன்றினான். யானை வடிவம் இரவாமையால் கூர்வேல் ஏவியது. ஆழி ஏறு சென்றங்கதன் உச்சியில் மூளைவாரி நுகர்ந்தது மொயம்பினான் மீளவும் கதை கொண்டெதிர் வீசினான் கூலிநாயகி கூர்வேல் ஏவினாள். விடந்த தும்பிய வேல்பட வெம்சமர்க்கு இடைந்த தும்பி முகனும் நிரந்தனன் அடைந்த தும்பிகள் ஆயிரம் ஆயிரம் குடைந்த தும்பி மரமென குன்றியே. குதிரை முகமாய் வந்து போரிட்டது வீழ்ந்த பின் பறி வேடமதாயதிர் பொந்து வெம் கதை கொண்டு புடைத்தனன் சேர்ந்தவன் கதையும் அவன் சென்னியும் நந்தகம் கொண்டறுத்த நள் நாரணி. மகிடாசுரன் மாயையால் போரிட்டது அங்கதன் பின் அழல் உருவாயினன் கங்கையாயினன் காரிருள்ளாயினன் பங்கையாசனன் ஆயினன் பங்கைய மங்கை நாயகன் ஆயினன் மாயையால். துர்கை பார்வதியை நினைக்க அசரீரி எழுந்தது. இது கண்டவள் என் செய்வள் மாயையால் வாதை செய்தனன் என்று தளர்ந்துமை பாதம் நெஞ்சினில் பற்றி நல்பற்றிய போதில் ஓர் மொழி விண்ணில் புகன்றதே. உன் தூய திருவடியால் மிதித்துக் கொள்க மாய வேடங்கள் அன்றி மகிடமே ஆய போதில் அவன் தலை தள்ளியே தூய தாளின் மிதிக்க தொலைந்திடும் தீய மாயை எனச் சொல்ல தேறினாள். துர்கை மகிடனை காலால் மிதித்துக் கொன்றது. மட்டில் மாயை வடிவின் மலைந்த பின் நெட்டிலை தலை சூலத்தின் நீக்கினாள் துட்டன் மீதி அதாய்ப்படை தொட்டனன் வெட்டி வீழ்த்தி அடியின் மிதித்தனள். துர்கையின் திருவடியால் மாயை அழிந்தது. ஒப்பில் அப்பதம் ஊன்றி மிதித்திடில் தப்பின் மாயை தவிர்ப்பது பாரமோ அப்பதத்தை நினைக்கினும் மாணவம் செப்புகாமியம் மாயையும் தீர்க்கும். மகிடன் கண்டத்தில் படிகலிங்கம் போதவானவர் பூமழை பெய்தனர் மேதி மாமுகன் மெய்கதி உற்றனன் தீதிலா அவன் செங்கலன் தன்னில் ஓர் ஜோதிலிங்கம் இருந்தது தோன்றவே. தேவி லிங்கத்தை கையில் எடுத்தது. கண்ட மட்டில கை கொள கார்ணவ கண்ட மட்டில் புறந்த கடாமுகன் கண்ட மட்டில் இருந்த கடவுளை கண்ட மட்டில் எடுத்த நல் கன்னியே. லிங்கம் உமையின் கையை விடவில்லை. கொண்டு சென்றுமை கோகர்ணதப்பதம் கண்டு போற்றிக் கடவுளை இந்த நள் வண்டு வார்குழல் வாங்கி நல் செங்கையை அண்ட நாயகன் விட்டிலன் ஆசையால். லிங்கம் கையை விடாத காரணம் என்ன? தாயும் அங்கது கண்டு மகிழ்ந்திரை ஏய என் கரம் பற்றியதேதென வாயை அங்கை புதைத்து மகபதி காயிரங்கண் அளித்தவன் கூறுவான். மகிடன் கண்டத்தில் இலிங்கம் வந்த வரலாறு. முன்னகத்தியன் முதலாம் முனிவர்கள் ஐம்பதின் மர்வர முனிவால் செல்ல அன்னவன் தன் தவமதிப்பால் அவமதிப்பாயிருந்திடவும் அவனை நோக்கி பொன்னனைய தவ முனிவர் வெகுண்டுரைப்பார் யமையிகழ்ந்த புன்மையாலே உன்னறிய கருங்கடாவாய் இனிப்பிறக்க கடவாயென்றுளையச் சொன்னான். மகிடன் வரலாறு. அருந்தவர் ஐம்பதின் மறுமன்றுரைத்த மொழி கொடுமையைக் கண்ட சம்மாகி இருந்தவனும் எழுந்து பணிந்தெனது பிழை பொறுத்தருள் வீர் என்றானந்த பெருந்தவர் அன்புடன் உரைப்பார் மகிடமுகத்தவுணனெனப் பிறந்து பின்னர் திருந்தாரன் இடம் வேண்டித் தவம் புரியும் உமைகணத்தில் தீர்ப்பாள் என்றார். அங்கபர் சொற்படியவனும் அசுரர் பெரும் குலத்தில் உதித்தரசன்னாகி ஓங்கிய பேர் மகிழன் எனக் கொடுங்கோல்மை புரிதலும் ஒரு நாள் வேட்டை திங்கு செயவனத்தில் அடைந்தழல் பசியால் இழைத்தோடு திரிந்தானாங்கே நீங்கரிய அருச்சனை செய் மன்னதன் என்றொரு முனிவன் ஏற்பட்டானே மன்னதனாம் அவனை இவன் கரத்தில் இங்கத்துடன் விழுங்கி மகிழ்ந்து போனான் பின்னதனால் அவன்மிடற்றில் சிவன் உருவம் இருந்ததந்த பெருமையாலே உன்னதமாயினன் சிவனாம் உருத்தரித்த உடலும் இறை உருவம் அன்றோ அன்னதனால் வினையடைந்ததது தவிரும் நவதீர்த்தம் ஆடில் என்றான் நவதீர்த்தம் உண்டாதல் அன்பு முனி உரைத்தளவில் ஒரு மொழியந்தரத்தில் எழுந்தறிய தீர்த்தம் ஒன்பதும் இவ்விடத்தில் வரும் அவை வருமாறியற்றுமென உமையும் விந்தை தன் பதும முகம் நோக்கி உனது கைவாள் எரிந்து கங்கை தருவாய் என்றாள் வன்பணிலம் எடுத்தாலும் தொழுது கைவாள் நிலத்தெரிந்து வாங்கும் போதில் பார்வதி தீர்த்தத்தில் நீராட பற்றிய லிங்கம் விடல் நவநதியும் பிற உளநல் நதிகளும் அச்சோகம் தீர் நல்லதான சுவையதிகம் உதவு பல தடங்களும் அங்கெழுந்த அந்த சுனையின் ஊடே பவமகல ஒரு மாதம் முழுகியிருந்தால் கரத்தை பற்றி நீங்க சிவபடிவம் அகன்றது தன் உளம் மகிழ்ந்து கரையில் வந்தாள் தேவர் போற்ற என் பாவம் தீர்த்தான் கட்க தீர்த்தம் அரு உருவா முரு சிவனை அதன் கரை மேல் புறத்திருத்தி அருச்சித்தாள் நம் இருவினையும் தவிர்ப்பானுக்கென் பாவம் தீர்த்தான் என்று இயல்பேறிட்டாள் திருமருவும் பெரும் சுனைக்கு இனிய கட்க தீர்த்தமெனத் திருப்பேரிட்டாள் குருமணியை அருணகிரி பெருமானைத் தொழக் கனகக் கோயில் சார்ந்தாள் அண்ணாமலையாரை வணங்கியது முருகுமலர் அயந்தடத்தில் படிந்து வெண்ணீர் அணிந்து செங்கை முடியில் கூப்பி அருகு வரும் கோதமன் சொற்படி தொழுதுள் புகுந்து தன் ஆரமுதை கண்ணால் பருகி நிலம் முறவிழிந்து பணிந்தெழுந்து பரபசமாய்ப் பாடி ஆடி உருகி உவந்து அழுதுயிர்த்து வலம் புரிந்து தனது குறை உரைத்து போற்றி மலை வலம் வருக கார்த்திகை திங்களில் திருநாளாகமத்தின்படி நடத்தி கனல் கண்ணானை தோத்திரம் பண் உதலும் ஒரு சுடர்மலை மேல் எழுந்தது அந்த சுடரின் ஊடே ஏத்தறிய பல கோடி இரவி என ஒரு ஜோதி எழுந்து மின்னே வாய்த்த மலை வளமாக நடத்தி என உரைத்துடனே மறைந்ததன்றே அம்மை மலை வலம் வருதல் நாரிதனைச் சிலையாக்கும் முனிவனும் அப்படி வலமாய் நடத்தி என்றான் வாரியன மறைபுகழக் காரிகையும் நடந்தனள் தன் மலர்க்கை கூப்பி

உமைக்கு தேவமாதர்கள் செய்த தொண்டு. அரம்பை உருப்பசி முதலாம் மகபதி நாட்டறியவர்கள் ஆடல் காட்ட குரம்பையன நெருங்கு முலை வரையரமங்கையர் மலரின் குப்பை கொட்ட கரும்பு கனிந்தனைய மொழி புனலரமங்கையர் இரட்டும் கவரியாட்ட இரும்புருக நகைபுரியும் அரவமினார் மணி விளக்கம் எடுத்து நீட்ட முண்டக மண்டப மயிலும் புலோமசையும் நருந்தவளமுளரிமானும் கண்டகமும் வழிப்பரலும் ஒழித்து வர நிலமகள் தன் கைகள் நீட்ட அண்டர்குல மடந்தையரும் முனிவர்குல மனிதையரும் அருவி பூந்தேன் வண்டலிடும் சேரகற்ற மலரினரும் துகள் சொறிந்து வழிகள் ஆக்க அனல் திசையில் நின்று அழல்கிரிய வணங்குதல். கன்றினதுன் இருசரணம் பொறுத்தருள்வாய் என அங்கை கங்கை கூப்ப மன்றனலத் திசையணுகி அழகிரியை எதிர்முகமாய் வணங்கிப் போற்றி தென் திசையும் நிறுதி பெறும் திசையினையும் கடந்து குடதிசையில் சென்றாள் குன்றறிய புகழரனும் மழவிட மீதினில் காட்சி கொடுத்து போனான். மன அழலை வலம் புரிந்த செயல் போல் இருந்தது. நாற்றி செய்யும் போற்றி செய்யும் புகழணி அண்ணாமலையான் நடத்தாள் போற்றி மேற்றி செய்யும் காற்றி செய்யும் கடந்து வட திசையணுகி விரும்பி ஏத்தி ஏற்றி செய்யும் இறைதி செய்யும் மகிழ்ந்து குணதிசையடைந்தாள் இமய வெற்பில் சேற்றி செய்யும் மன அழலை வலம் புரிந்த செயல் போலச் செறிந்ததன்றே. சங்கொலி முழங்கியது. பானு கம்பன் கை சங்கொலி நெடியமால் பணிலத்து ஆன கம்பலை நாரதர் வீணையின் நரவம் வானதுந்துமி கம்பலை திசையலாம் மறைத்த தென்னிறைந்திடு மலர் மழை இமயவர் சிதற பார்வதிக்கு பாதியிடம் கொடுக்க தொடங்கள். கற்றை வாசட இளம்பிரை நெடுநில அக்கமழ புற்றராமணி இளவையில் விரித்திட புவியை பெற்ற மாதினுக்கு ஒருபுறம் அளித்திட பிடித்த எட்டு நூல் என புரிபுநூல் மார்பகத்திலங்க விடைக்காட்சியைக் கண்டு அறத்தின் நாயகி அடிவணிந்தது. பிறப்பிலா முதல் மறையலாம் அளவிடா பெரியோன் இறப்பிலா இறை விடையின் மேல் இனிதெழுந்தருள அறத்தின் நாயகி அடிவணிந்திரஞ்சி நல்லனைத்தும் துறக்கும் அண்ணலும் அவளுடன் இவை இவை சொல்லும். அண்ணல் அம்மையிடம் கூறியது. பெண்ணுமானுமாய் உலகுயிர் பொருளெல்லாம் பிரித்தோம் அன்னிதாகிய பீடமும் இலிங்கமும் மானோம் என்னும் நீ என நான் என இரண்டிலை மரமும் உன்னிலாவிய வைரமும் நிகர்த்துடன் உறைவோம். இடப்பாகம் தந்தது. அங்கம் யாவும் நம் பொருட்டு விட்டு இமயவற்படைந்தாய் இங்கு நாம் உனக்கு ஒருபுறம் அளிப்பதே இயற்கை மங்கையே நமதிடப்புறத்துறை என மகிழ்வுற்று அங்கையால் அனைத்தருளினன் நுருகியுன்றானார். உமையொரு பாகக் காட்சி. அடுத்த செஞ்சடை ஒருபுறம் ஒருபுறம் மலகம் தொடுத்த கொன்றையோர் புறம் ஒரு புறம் நரும் தொடையல் வடித்த சூலமோர் புறம் ஒரு புறம் மலர்குவளை திடத்தில் ஆர்கழல் ஒருபுறம் ஒருபுறம் சிலம்பு. உமையொரு பாகமானவரை இமையவர் வணங்கியது. பச்சை வண்ணமற்றொருபுறம் ஒருபுறம் பவளம் கச்சுலாமுலை ஒருபுறம் ஒருபுறம் கவின் மார்பு அச்ச நிக்கிய வரதமுன் ரபயமுன் ரங்கை இச்சையா இவர் உறுதல் கண்டிரஞ்சினார் இமையோர். இக்கதை படித்தோர் பெரும் பலன். இந்த மாக்கதை படித்தவர் செவிகளில் கேட்டோர் சந்தனாச்சல முனியனில் தமிழ்கடல் கடப்பார் மைந்தரே முதல் கிளையுடன் உலகினில் வாழ்வார் பந்தபாசமற்றழிவிழா பரகதி பெறுவார். வஜ்ராங்கதன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. முனிவனேயனைப் பயந்தவன் உரைத்ததிம்முறை என்று அனையமாமுனிக் குறைத்தலும் அவன் எழுந்திரஞ்சி கனக வஜ்ர

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாபவதோ சகனோ குணத்தோ சக வீரியம் கரவாமஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே மார்ஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமௌலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதிம் சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் யோகசுந்தரம். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்கம் சிரத்தின் மேல ஏழண்டத்தப்பான இப்பாயும் சம்பன் மறுக்கொண்டை போடினுண்ண பொறுப்பிடைய நெருப்பிடைய காற்றினுண்ண கயிலாயச்சு முற்றியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுடானே. போற்றிவோம் நமசிவாய. புயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோம் நமசிவாய. புகலிடும் பிரிதொன்றில்வேன் போற்றிவோம் நமசிவாய. புறமெனை போக்குகின்ற போற்றிவோம் நமசிவாய. ஜய ஜய போற்றி போற்றி. செங்கனா போற்றி சிசைமுகா போற்றி சிவபுர நகருள் மித்திரந்தங்கனா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி. தங்களான் மறைநூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருணும் அங்கள் நாயகனே போற்றி. ஏழ் இருக்கை இறைவனே போற்றி போற்றி. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனத்துண்டருள் நீர் சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநறி சேராமே. வில்லாண்டகரகத்திருள்மேறு விடங்கன் விடைப்பாக பல்லாண்டனும் பதங்கிழந்தனுக்கே பல்லாண்டு கூறுருமே. உலகலான் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவியனேன் மணிவேணியன் அலகில் ஜோரியன் நம்பரத்தாடுவான் மலசிலம் வழி வாழ்த்தி வணங்குவான். அரஹர நம பார்வதி வதயேர மகாதேவ. எல்லாம் அல்ல, பரம்பொருள் ஆகிய பரமசிவனுடைய அனுகிரகத்தினாலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காஞ்சி புராண சிந்தனை வகுப்பிலே கலந்து கொள்ள கொண்டிருக்க அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் பலம்புரி விநாயகர் படலம் என்பதை சிந்தித்தோம். அதிலே விநாயகப் பெருமானுடைய பெருமையை மிக அழகாக சொன்னார்கள். விநாயகர் பிரணவத்தினுடைய சுரூபம், பிரணவமே அவர்தான் என்று அந்த புராணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். அதற்கேற்புடைய வேதங்களுடைய வசனங்களையும் சிந்தித்தோம். அத்தோடு கணேச கீதை என்பது ஒன்று இருக்கிறது என்பதும் அதனுடைய விஷயங்களையும் கொஞ்சளவு சிந்தித்தோம். அதோடு கணபதி உபனிஷத் என்பதும் ஒன்று இருக்கிறது. உபனிஷதங்கள் 108, அதிலே ஒன்று கணபதி உபனிஷத் என்பதும். இன்ன உபனிஷதங்கள் இன்ன வேதங்களைச் சேர்ந்தது என்றதான ஒரு பட்டியல் இருக்கிறது. அதில் இந்த கணபதி உபனிஷத் வந்து அதர்வண வேதத்தை சார்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த கணபதி அதர்வ உபனிஷத்தில் கணேசனுடைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்கு. அதை போன வாரம் சிந்திக்க முடியலை. அதை லேசாக சிந்தித்துக் கொண்டு மேலே போவோம். கணபதி காயத்ரி பற்றி வந்தது. அதாவது விஷ்ணுவானவர் வல்லப கணபதியை பிரதிஷ்டை செய்து கணபதி காயத்ரியின் மூலமாக அவருக்கு வழிபாடுகளெல்லாம் செய்தார் என்று படித்தோம். அந்த கணேச காயத்ரி என்ன என்பதில் வேதஸ்படிதமாக உள்ள ஒரு காயத்ரி ஒன்று, இந்த உபனிஷத்தில் ஒரு காயத்ரி, ரெண்டு இருக்கிறது. உபனிஷதங்களில் நாராயண மகாநாராயண உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத், அதாவது தைத்திரிய உபனிஷத்து, அது 4 பிரசனம். அதில் 4வது பிரசனத்தை மகாநாராயண உபனிஷதம் என்று சொல்ல வழக்கம். பெயர்தான் மகாநாராயண உபனிஷத், ஆனால் அவ்வளோ சிவனுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடியவை தான். அதிலே தான் ஒரு இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் அதில் தான் வருகின்றது. அதாவது வேதம் வசாரம் இதம் தந்திரம் தஸ்மார் சைவம் உச்சதே என்று முதல் நாள் சந்தித்தோம். வேதத்தினுடைய சாரம்தான் ஆகமங்கள் என்று. அதுக்கு ஒரு உதாரணம் தான் பஞ்சபிரம்ம மந்திரம் வந்து சைவத்தில் முக்கியமான விஷயம். சம்ஹிதா மந்திரம், ஷடங்க மந்திரம், இந்த சம்ஹிதா மந்திரம் இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் 5, ஷடங்க மந்திரம் 6, இந்த 11 சேர்த்து சம்ஹிதா மந்திரம் என்று சொல்வது வழக்கம். இந்த மந்திரனுடைய மனப்பாடம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அனுஷ்டானம் பண்ண முடியாது, பூஜை பண்ண முடியாது, பண்ண முடியாது. இந்த 11 மனப்பாடமாக இருக்கணும். இந்த மந்திரம் ஆகமங்களில் சொல்லியிருக்கு, ஆனால் வேதத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால் இந்த மகாநாராயண ஒரு இடத்துல தான் சொல்ல. சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நம பவே பவே நாதி பவே பவஸ்வவாம் பவோத்பவாய நம. அத சாரமாக ஓம் சத்யோஜாதமூர்த்தயே நம என்று நான் ஆகமத்தில் முடிச்சிடறேன். அகோரே ஏப்யோ லகோரே ஏப்யோ கோர கோரதரேப்யஹ சர்வே ஏப்யஸ் சர்வ சர்வே ஏப்யோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யஹ. இது அகோர ஹிருதயாய நமஹ. அதன் சார்த்தம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் தத்புருஷபக்தராய நம. இங்கே சொல்கிறோம் வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம சிரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பல விகரணாய நமோ பலாய நமோ பல பிரமதனாய நம சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நமஹா யதம் வாமதேவ குஹ்யாய நமஹா என்று சொல்கிறார். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபஜர் பிரம்மணோதிபஜர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோ ஓம் ஈசானமூர்த்தாய நமஹா. இங்கே ஆகும் இப்படி வேதத்தினின் சாரமாக ஆகமம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதில் இந்த காயத்ரி வரும்போது இந்த மகாநாராயண உபனத்தில் தான் ஒவ்வொரு தெய்வத்திற்குண்டான காயத்ரியெல்லாம் அவர் ஈஷா சொல்லிக்கொண்டு வரும்போது மகாகணபதிக்கு தத்துருஷாய விக்னஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாதல் அங்கே சொல்லு. இங்கே உபனிஷத்தில் வரும்போது ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாதல் இங்கே உபனிஷத்தில் வரும். இப்படி காயத்ரிகள் பல. அதில் இந்த கணபதி உபனிஷத்துலாம் இந்த ஏகதந்தாய வித்மஹேங்கிற காயத்ரி மண்டலம் வருகிறது. அதில் முதல்ல தொடங்குவோம் நமஸ்தே கணபதயே, கணபதிக்கு நமஸ்காரம். துவமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி துவமேவ கேவலம் கர்த்தாசி துவமேவ கேவலம் தர்த்தாசி துவமேவ கேவலம் ஹர்த்தாசி துவமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி. வேதத்தில் மகா வாக்கியங்கள் என்று வருகின்றன. அதில் தத்துவமசி என்பது ஒரு வாக்கியம். தது துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய், அது நீதான். துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி, அதுதான். துவமேவ கேவலம் கர்த்தாசி, இந்த உலகத்தை நீயே படைக்கின்றாய். துவமேவ கேவலம் தர்த்தாசி, இந்த உலகத்தை நீதான் காக்கின்றாய். துவமேவ கேவலம் ஹர்த்தாசி, இந்த உலகத்தை நீயே சங்கரிக்கின்றாய். துவமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி, ஆகினால பிரத்யட்சமான பொரு தெய்வமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த உபனிஷதங்கள் கூறுகின்றது. இப்படி அதில் கடைசி நடத்தம் பிரம்மா தம் விஷ்ணு தம் ருத்ரஹ தம் அக்னிஹி தம் வாயு தம் சூரிய தம் சந்திரமாஹ தம் பூர்பவஸ்வரோ எல்லநித தம் பிரம்மா பிரம்மாவுநிதம் தம் விஷ்ணு விஷ்ணுனி தம் பிரம்மா தம் விஷ்ணு தம் ருத்ர தம் இந்திர தம் அக்னிஹி தம் வாயு தம் சூரிய தம் சந்திரமாஹ எல்லாம் நீகத்தான் இருக்கின்றாய் என்று. இதே தான் திருமறையில் வரும். அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ நீ என்ற நீ நீ என்றுதான் அந்த இனி அப்படிங்க வருகின்றது. இதில் இந்த தொம் பிரம்மா தொம் விஷ்ணுங்கிற வரும்போது இன்னொரு வர்றது வரத்தில் புருஷ சுத்தத்தில் வருது. அதில் பழைய பாடங்களை தொம் நீன்னு வரும்போது அதில் சிவசப்தம் கிடையாது. தொம் பிரம்மா தொம் விருத்தன்னு தொம் சிவா வராது, தொம் அருகி வராது. இப்போ எப்படி இடையில இழைச்சிட்டு அணைச்சிட்டாக்குள்ள பழைய பாடங்களில் வர அரி சப்தமே கிடையாது. விஷ்ணுவும் நீயே அன்று நம்முடைய சிவருமான பற்றி சொல்ல முடியுமா? அது வரையில் இழைச்சிட்டாங்க. பழைய பாடங்களில் அது இல்லை. வடக்கி வடஇந்திய பதிப்புகளிலே இருந்து காணணும் எப்படி வந்துட்டு. இப்படி ஏன்னா தூங்குற கையில் தொடையில் கயிறு திரிக்கிறதான் உதாரத்தை வழக்கம். நாம் தூங்கிக்கிட்டே இருக்கோம், அவன் கயிறு திரிச்சிக்கிட்டே இருக்கான். இப்படி அந்த கணபதியுடைய பெருமை, அது மூலாதாரஸ்திதோசி நித்தியம். மூலாதாரத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் மகாகணபதி தான். அதாவது பாட்டின் சொன்னால் மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் சொல்கிறார். அப்படி அந்த விநாயகர் பெருமானுடைய பெருமைகளை தான் அந்த வலம்புடி விநாயகர் படத்திலே நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது சிவஸ்தான படலம் என்பது விஷ்ணு, அதாவது சிவபெருமானுக்கு இடது பக்கம் விஷ்ணு இருக்கிறார், வலதுபுறம் பிரம்மா இருக்கிறார் என்பது ஒரு ஐதீகம். ஒரு விதத்தில் என்ன பண்ணார்னா, விஷ்ணு இந்த உலக பிரம்மாவை அவரே சிருஷ்டி பண்ணார், பிரம்மாவை அவரே சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்தையும் அவரே சிருஷ்டி பண்ணி அவரே காத்து அவரே அழைக்கிறார். அழை அலம்பு நீர்மாபிசூல் அத்தி மாமலைமிசை வலம் குறி விநாயகன் மரவிது போரின. வலம்புரி விநாயகனுடைய பெருமையை சொன்னான். இப்போ நலம் கூறி பூசை செய் நபில் சிவாத்தானவன் புலம்புரி பெருமையை புகழுதும் கேண்மினோ. நலம் கூறி பூசை, அதாவது எது சரியோ அந்த மாதிரி பூஜை பண்ணல. நலம் கூறி பூஜை என்ன, நலத்தை செய்யக்கூடிய பூஜை என்பது சாதாரண பொருள். எது நலத்தை செய்யவில்லை எது முறையோ ஆகமப்படி பூஜை செய்தார். புராணங்களில் பூரா பூஜை செய்தார் என்று வரும்போது ஆகம முறைப்படி தான் பூஜை செய்தார்ன்னு வருதே தவிர எங்கேயாவது வைதிக முறைப்படி பூஜை செய்தார்னு வரவே இல்லை. பூஜை என்று சொன்னாலே அது ஆகமத்தினது தான் பூஜை. அதிலிருந்து காப்பி அடித்து எடுத்ததுதானே தவிர பூஜை என்பதான லட்சணம் பூரா ஆகமத்தில் இருக்குது. இப்படி சில நம்முடைய தமிழ்நாட்டின் சில இடங்களில் அவர்களாக ஒரு பத்ததி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆகம் போய் நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ஆகம் பொடி பூஜை பண்ணுறால் அது ஏதோ ஒரு இழிவுங்கிற ஒரு மனப்பானை சில உருவாக்கியிருக்கு. சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவருடைய பத்ததிப்படி நாங்கள் பூஜை பண்ணுறோம் சொல்லுவோம். அப்படியா, சரி சரிதான் தான் சரிதான்ட்டு. அப்புறம் அவளுடைய பத்ததி வாங்கி பார்த்தா அம்மோட இருவிழ விஷயம் தான் இருக்கு. ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கோ நம்ம பத்ததியில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே காக்குது. உடனே பதஞ்சலி பூஜை மாதிரி பத்ததி எங்களுக்கு தனியாக ஒன்று இருக்குது ஆன்னு சொல்லியிருக்கேன். இப்படி நிறைய அங்கங்கே வைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கக்கூடியது மூலமாகது சிவாகமங்கள், அதன் வழித்தாய பக்தரிகள் தான். இப்போ ஆதினாள் சிவனிடத்து உரித்தவன் அருளினால் வேதியாது உலகலான் படைத்திட பெற்றுள சீதனான் மலர்மிசை திரைமகன் தன்னை மால் மூதுலகோடு உண்டாக்கினன் முறைமையா. ஒரு சமயத்தில் சிவனிடத்தில் தன்னுடைய இழுபாகத்தில் இருக்கிறான் திருமால் என்பதனால் இறைவன் சிவருமானுடைய அருணினால இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார். பிரம்மாவையும் அவரை தான் படைத்தார். அப்போ இப்படி உலகத்தை படைத்தார்.
3: நாரணனை படைக்க நான் முகன் வேண்டன்.
2: இது என்னாச்சுன்னா பிரம்மாவுக்கு கஷ்டமாக போச்சு. இவன் நம்ம படைக்கிறது நம்ம நாம் பிரம் படத்தல் தொழிலே நம்ம கையில் அந்த போர்ட்ஃபோலியோ நம்மகிட்டலாம் இருக்குது பிரம்மாவுக்கு. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ அவன் எடுத்துக்கிட்டு பண்ணான் என்னையும் அவன் தான் வளர்க்குறானா, அது என்னையா நியாயம். ஏன்னா அவனால் பொறுத்துக்க முடியல அது. அதாவது அப்படின்னு சொல்லு, அதாவது பொறாமை உணர்ச்சியோட சொல்ல மனுஷனுடைய குணங்கள் பூரா வாழ்க்கை இருக்கு. ஆ, உடனே என்ன செய்கிறான்னா இது இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு படி பண்ணணும். இவன் நம்ம பழைக்கிறது நான் அவனை பழைப்பேன் ஆனால் ஒரு உடனே என்ன பண்ணார், தானாக செய்திட முடியுமா நேரம்.
3: நாரணை படைக்க நான் முகன் வேண்டல் அது மனத்து எண்ணினான் அழுக்கறுத்து இளநிலா விதுமுடிப்பிரான் திருக்கையிலையின் மேயின.
2: உடனே திருக்கையிலாயத்திற்கு போனான். சீத நான் மலர் மீசை தெரிந்தவன், அதான் பிரம்மா தாமரையில் இருக்கிறவன். அவன் திருக்கையில் மேயினான். எப்படி இருக்கிறார், இளநிலா விதுமுடி பிரான் சொல்ற விது என்ற சந்திரன், இடையில சந்திரன் சொல்லியிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு அர்ச்சரித்தான் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சிருங்கேரி போல புதுசாக ஒரு இளவரசர் எடுத்து வச்சுருக்காங்க, அவருக்கு தீட்சானா பிதுசேகர பாரதி. அவருக்கு அவள் சொன்னார், என்ன இங்கே என்ன புதுசாக இருக்கின்ற பெயர். அப்படி இல்லை, என்னுடைய பரமகுருவினுடைய பெயரை வைக்கணும்னு ஆசை, அவருடைய பரமகுரு சந்திரசேகர வாரு அந்த பெயரை வைக்கணும்னு ஆச்ச. அப்படி வச்சா ஏ சந்திரசேகரானு கூப்பிட முடியுமா? என்னால் குருவின் பேர்கள் சொல்ல முடியாதவா? அதனால் கொஞ்சமாக விதுசேகர பாரதின்னு வச்சுருக்கேன். அந்த குருபக்தி சொல்ல, அந்த குருபக்தி அந்த மாதிரி மடங்களில் அப்படி நம்ம மடத்தில் உடனே எப்படி காலை வாரன்னு அடுத்த திட்டம் வரேன். இப்படி மிதுமொழி பிரான் திருக்கையிலையில் நோயினான், திருக்கையிலாட்டுக்கு போனான், நோயினான். புதுவரத் தொழுதனன் போற்றி நின்றுரை செய்வான், மது மலர் புகுட்டணி மாளிகை பண்ணவன். பொதுவரத் தொழுதனன் என்ற சொல்லலை. அப்படின்னா என்ன? ஆனா மற்ற தெய்வங்களோடு நம்முடைய சிவனை ஒருங்கு வைத்து எண்ணி எண்ணக்கூடாது, வணங்கவும் கூடாது. இப்போ எல்லாரும் ஒன்றுதானேங்கிற ஒன்றே வரிசையில் வச்சு கும்பிடக்கூடாது. அது பொது நீக்கி, அந்த பொதுவில் வைக்கிற நீக்கி தனியாக சிவருமான அவர்கள் விலக்கி அவரை வணங்க வேண்டும். வாங்கும் இதுதான் நம்முடைய வழிமுறை. அந்த முறையில் அவர் வணக்கினார். திருமுறையில் கூட ஒரு வாக்கியம் வரும், பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை. இப்போ என்னையா பிரம்மா படைக்கிறாருங்கிற, அப்புறம் விஷ்ணு படைக்கிறாருங்கிறேன், என்ன கதை இது? மொத்தத்தில் பிரம்மா படைக்கிறா விஷ்ணு காப்பாற்றணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் நாம். அத மாதவ சிவஞான சுவாமி பாஷித்தவர் சொல்றார். என்ன அயனை படைத்திடும் ஒரு கற்பத்தில், அயனை முன் படைத்திடும் ஒரு கற்பத்தில், அரியை முன் படைத்திடும் ஒரு கற்பத்தில், உயருரு ருத்ரந்தனை முன்படைப்பான் ஒரு கற்பத்தில், மற்றொரு கற்பந்தனில் முயலும் மூமரையும் ஒருங்குடன் படைப்பன் யார்? அருள்புரிவான் சிவபிரான் எனில். அதாவது ஒவ்வொரு யுகத்தில் பிரம்மா முதல் படைப்பார், ஒரு யுகத்தில் விஷ்ணு படைப்பார், ஒரு யுகத்தில் உந்திரன் படைப்பார். இப்படி யுகந்தோறும் அந்த மாற்றங்கள் வரும். அதனால் இவர் படைக்கிறாரு அவர் படைக்கிறாங்கன்னு மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யுகத்தினுடைய வேற்றுமை காரணம். இப்படி பொது நீக்கி தனி வழிபடுவர் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம். அந்த மாதிரி தான் அவர் பொது வரத் தொழுதனன் போற்றி நின்று உரை செய்வான், மது மலர் புகுட்டணி மாளிகை பண்ணவன், தேனையுடைய தாமரை மலரிலே இருக்க கண்டவன் பிரம்மா அவன் வணங்கிறான். பெரும நின் இடப்புறத்து அரிகனை பெற்றனை, அருளுடன் வலம்புறத்து என்னை இந்தளித்தனை, உருவவை உரு வைகுந்தமும் சத்தியலோகமும் இருவரும் பெற்றுடேன் எந்தை நின்னருளினா. உண்டை இடப்புறத்தில் விஷ்ணுவை வச்ச, வலப்புறத்தில் என்ன வச்ச, அதோடு அப்படி வைகுண்டமும் சத்தியலோகமும் படைச்சு எங்களுக்கு கொடுத்த, இருவரும் பெற்றுடன் நாங்கள் பெற்றிருக்கோம். எப்படி பெற்றோம்? எந்த நின் அருளினாலே, உங்களை அருள்னாலே எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கிறதுல படைப்பதும் காப்பதும் பணி எமக்காக்கினை, தொடைப்பாலம் தொடைப்புறம் கொன்றை அணிந்து உணர்துருஞ்சடைமொழி விடை கொடிய பகவனே, விருப்பொடு வெறுப்பினை உடைத்தனின் அருட்திருவேங்களும் ஒத்துடோ. அது உங்களுக்கு இன்னும் பாரபட்சம். அவர் இடது பக்கம் இருக்கார், நான் வலது பக்கம் இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் சமந்தானே. அவர் என்ன படைக்கிறதுன்னு இருக்கு, என்ன படைக்கலாம், வளர்த்த படைப்பாராம், எதனாலெல்லாம் அவர் பார்க்காராம், இதுக்கு நீங்கள் ஏன் இப்படி அனுமதித்தீர்கள்? அப்புறம் உங்களுக்கு பாரபட்சம் தானே. அதனால் அது இல்லாமல் பக்தி செய்தி உன் அருள் பெற்று வெம் பாம்பனை உத்தமன் என்னை உடகொடும் இந்தனன். விஷ்ணு சும்மா படைக்கல, என்ன செய்யணும்? பக்தி செய்து உன் அருள் பெற்று, பக்தி செய்து உன்னுடைய அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாக பாம்பனையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் படைத்தனன், என்னையும் இங்கே படைத்தான். அத்திரத்து யானும் அம்மாயனோடு அகிலமும் சித்தனே படைக்குமா திருவுழன் செய்குவான். அதே மாதிரி நான் தான் படைப்பேன், நான் தான் காப்பாற்றுவேன், அந்த போர்ட்போலியோ என்ன தரணும், அவற்றை நீக்கணும், அவரை போல நானும் செய்யணும், அதுக்கு நீங்கள் திருவள்ளி செய்யணும்
3: என்ற சொற்செவி மடுத்து எம்பிரான் உரை செய்வான் ஒன்றுகேள் மைந்தனே உனக்கிது வேண்டுமேல் சென்று காஞ்சியின் எமை பூசை செய்திருத்தியான் மன்று அங்கை இனி வெட்டவா வழங்குதும்.
2: இவர் சொன்னத பிரம்மா சொன்னதை செவி மடுத்தாரான். கேட்டு ஒன்று கேளுப்பா, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமானா நீ காஞ்சிபுரம் சென்று என்னை சாவித்ரி வழிபட்டால் நான் அங்கே வந்து உனக்கு அனுகிரகம் செய்கிறேன் சொல்லி அனுப்புகிறார்.
3: ஐயுரேல் என்றலும் அம்புயன் தாண்டு எழுந்து ஒய்யன கச்சியிற் போந்து உமைகோள் வளர் கொய்கொழிற் புண்ணிய கோடியன் குணதிசை எய்து தன் பெயரினால் லிங்க ஒன்றிருத்தான்.
2: இதில் சந்தேகமே வேண்டாம், போயிட்டு வான்னு அனுப்பிச்சார். உடனே அவரை நேரப்பட்டு காஞ்சிபுரம் வந்தார். வந்து அந்த புண்ணிய கோடீஸ்வரம் படித்தவங்க அதுக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தார். பக்கத்தில் ஒரு குளத்தையும் வெட்டி பிரம்ம தீர்த்தம், அதுக்கு பிறகு அந்த தீர்த்தத்திலேருந்து அபிஷேகம் பண்ணுறதாக வச்சு அதுதான் ஒவ்வொரு ஊரிலையும் அந்த ஊர் நதியிலிருந்து தீர்த்தம் வர்றதாக ஏற்பா பண்ணியிருக்கார் அபிஷேக். அந்த திருமஞ்சனம்னு அது திருமஞ்சனம் வரதுன்னு பேர். இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கொண்டால் தாமிரபரணி நதியிலிருந்து தண்ணீர் வரணும். ஒரு காலத்தை சிந்து உந்துரையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. சிந்து உந்துரை தெரியுமோ, ஜங்ஷன், ஜங்ஷனில் பாலத்துக்கு கீழே இருக்கே, அந்த பாலத்துக்கு கீழே இருந்த மண்டலத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அதே நடந்த தூரம் வந்தேன். ரெண்டு பக்கம் அந்த வருவதற்காக இப்படி கல் பதிச்சிருக்காங்க அந்த காலத்தில். எப்படி தெரிஞ்சுன்னா இப்போ பாதாள சாக்கடை தோண்டும் போது அதெல்லாம் பார்க்கணும். கல் பதிச்சிருக்காங்க அப்படியே நேராக அப்படி வர்றதுக்காக அந்த பாதை விடுறாங்க. அப்புறம் குறுக்குத்துறை என்ன வர ஆரம்பிச்சுது. அந்த திருமஞ்சனம் வருவதற்கு லட்சணங்கள்லாம் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்துக்கு மிருச்சனாதி பஞ்சசுத்திலாம் செய்து அகமரிஷன் சுத்தம் சொல்லி அந்த கும்பத்தை எழுந்திருத்து பண்ணி அது சகல

0: அங்கே வந்து மேடம் போக மாட்டான், ஞானங்கண்டம் திருப்பணி மேடம் பாட்டிப்பான். அவன் வந்தான் டன் டன் டன் அடிச்சு அடிக்க வந்துடான். இந்த தீர்த்தத்தை முதல்ல வந்து கொடிமரத்தில் விடணும், பலிபடத்தில் விடணும், அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வைக்கணும்னு சொல்லி. இது என்ன தத்துவம்னா, கங்கை இருக்காள அவ இரவு ஆனாலும் எல்லா நதிக்கும் போயிடுறான். சுவாமி பள்ளி அறிக்கை வந்த உடனே அவர்கிட்ட இருந்த அந்த கங்கை இருக்க உடனே கங்கை எல்லா நதிகளுக்கும் போய் சாநித்தியம் அடைகிறார். அதைத்தான் சுவாமி அங்கேருந்து இந்த கங்கையை எடுத்துன்னு வந்து சுவாமியத்தினுடைய சேகரன் ஆனும் அதெல்லாம் போச்சு. இப்போது இந்த மாதிரி அவருக்கு ஒரு சில இடங்களில் குளம் இருக்கும், நதி இல்லாத ஊரில் ஏதாவது முக்கியமான ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்திலேருந்து எடுத்துன்னு வருவார்கள். அதைத்தான் இங்கே என்ன பண்ணார்னா, பிரம்மா அவருக்கும் தனியாக ஒரு குளமே வெட்டினார். வெட்டி பிரம்ம தீர்த்தம் அதுக்கு பேர் வச்சு அதில் இருந்து தீர்த்தம் எடுக்கணும். மலையாளத்துலலாம் போனால் கேரளா போனேன்லாம் கோயில் பக்கத்துலேயே ஒரு கிடவம் தீர்த்த குளம்னு அது பேர். அது ஒட்டும் தொட மாட்டோம். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமர்ன்னு நெல்லடான்னு அவன் பேசிட்டு தான் இருக்கான். இதை வர ஒரு சம்ஸ்காரம் கேட்கல. அத்தனை அத்தனை நாட்டுக்காரங்கிட்ட இருக்கிறது ஒரு சம்ஸ்காரங்கள் இல்லை என்ன மட்டும் இல்லை. அந்த திருக்கோயில் பக்கத்தில் தீர்த்த குளம்னு உனக்கு ஒத்த கிட்டே போக மாட்டான். அந்த நம்பூரி தான் இறங்குவார் எழுப்பார் கொண்டாள் சிறப்பு. இங்கே அப்படி இல்லை, அதெல்லாம் அவ்வளோ ஆபாசம் பண்ணுவான் கேட்டேன். அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கணும். கடிகாவில் பக்கத்தில் முன்சிறைன்னு ஒரு ஊர் நான் போயிருந்தேன். முன்சிறை மலை மேலே இருக்குது, சுவாமி ஒரு சிவன் இருக்கார், சுயம்புமூர்த்தி திருமலைன்னு ஒரு பேர், திருமலைநாதன். அந்த மலை மேலேயே இந்த தீர்த்த குளம் வெட்டியிருக்கேன். பாறையில் சுற்றி பாறை நடுவிலையும் பாறை மழை பெய்து அந்த இலங்க நிறைய ஸ்படிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு குளம் வச்சுருக்கா, அது பத்து தேய்க்கிறது அதில் பத்து ஏனும் தைக்கிறோம் அதெல்லாம் தைக்கலாம், இதை தைக்கூடாது. இன்னொரு குளம் வச்சுருக்கேன், அதெல்லாம் குளிக்கலாம். குளிக்கிற குளத்தெல்லாம் குளிக்கணும், கால் கழுவுறதுலாம் கால் கழுவணும், தீர்த்த குளம் செய்யணும். இது அங்கே ஒன்று செய்யுது, அது இங்கேருந்து செய்யறதெல்லாம் கிடையாது. அப்படி க்ளீனாக இருக்குது. இப்படி எல்லா க்ஷேத்திரத்துலையும் இருக்கு மலையாளத்தில். அந்த டிசிப்ளின் நம்மகிட்ட வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம தன்ன தமிழன் தனியே ஒரு குணம் உண்டு, நம்ம தான் படிச்சிருக்கவேன். ஆமாம், இந்த மாதிரி தீர்த்த குளத்தை வெட்டினார் அவர்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இங்கு தன் திருவடியை மறவாமல் மன்னனிட்டத்திலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றனான். பேண்ட் சட்டை போட்டுட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கிறானா, ஹீரோ கொண்டா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறானா, என்ன சாமி என்ன பண்ணாரு? ஒரு அபிஷியல் டியூட்டியா போகும்போது நடுப்பேற காட்சி கொடுத்தார். ஆன் டியூட்டி போகும்போது அவரை பாக்கிறதுக்குன்னு வரல, டியூட்டிலேயே காட்சி. விண்ணோர் பெருமானே அருள் செய்யா என கேட்டு வெட்ட நெஞ்சாய், பள்ளந்தாள் உறுப்புனில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க நிற்க என்றால் அவர்களை அருளை பெறாது ஏங்கி நிற்க என்னை ஆண்டாய்க்கு. எனக்கு இவ்வாறு தகுதி பாராது நீ ஆட்கொண்டதற்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், உள்ளந்தாள் நின்று உச்சியளவு நெஞ்சாய் உருக வேண்டும். நீ செய்த கருணைக்கு நான் வந்து எனக்கு என்ன துப்பு இருக்க வேண்டும்னு கேட்டா, உள்ளங்கால்லேருந்து உச்சாந்தல வரையிலும் மனமாகவே மாறி உருக வேண்டும். மனமென்று எங்கேயோ சின்னதா இருக்கக்கூடாது, உடம்பு முழுக்க மனமாக ஆகி நான் உன்னுடைய கருணையை நினைத்து உருக வேண்டும். அவ்வாறு உருகவில்லை. உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால், உடம்பெல்லாம் கண்ணா அண்ணா வெள்ளந்தான் பாயாதால், உன் கருணை நினைத்து நான் அழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இரண்டு கண்கள் போதமாட்டா. தலையிலேந்து கால் வரையும் உடம்பு முழுக்க கண்ணா இருந்து அழணும். ஆனா இது இருக்கிற கண்ணிலேருந்து கூட நான் எனக்கு தண்ணி வரல. வெங்காயத்தை நறுக்கினாதான் தண்ணி வரும். வெங்காயம் வைக்கிற விலையில அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி ஆயிடுச்சு என்னல, எனக்கு அழ தெரியவில்லை, உன்னை நினைத்து உருக தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி, மரத்தினால் ஆகிய மரப்பாவை போல் இருக்கின்ற, இரும்பின் பாவை போல் இருக்கின்ற என்னை நீ ஏன் ஆட்கொண்டாய்? உன் அருளுக்காக ஏங்கி தவிக்கின்ற பெரியோர்களை ஆட்கொள்ள

0: என்று கேட்கின்றார். இப்படிலாம் சொல்றதுனால இதெல்லாம் வந்து நம்ம குருநாதருடைய வாக்கு மூலம் எடுத்துக்கிறதா, அன்பு இல்லை என்று நினைப்பவன் தான் உண்மையான அன்பன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் நமக்கு காட்டுவது என்னன்னா, பெருமானே எனக்கு அன்பு இல்லை என்று முறையிடுகின்ற காரணத்தினாலேயே அவர் தான் உண்மையான அன்பர். நாமெல்லாம் உண்மையில அதே மாதிரி நினைக்கலையே, நான் நினைக்கல, நீங்க நினைப்பீங்க. பெருமானுக்கு தொண்டுபட்டது போதாது என்று நினைப்பவன் தான் உண்மையான அன்பன். அந்த நிலையிலே நம்ம குருநாதர் இருக்கிறார். நான் உருகவில்லை, நெஞ்சம் கல்லாம், என் மனசிற்கே அது கல்லினால் ஆகியது. கண்ணினையும் மரமாம், என் கண்கள் இரண்டும் மரத்தினால் ஆகியவை. என்ன காரணம், மரம் உருகாது, ஆனா அதுல பிசின் ஏற்படும். அதே மாதிரி இந்த தூங்கி தூங்கி பீழ வருதே தவிர அழுக வரல என்று சொல்றார். கண்ணினையும் மரமாம், ஏன், தீவினையினேற்கே, யான் செய்த மலை போன்ற தீவினை உன்னுடைய அருளை பெற்றும் பயன்படாது இருக்கிறது. ஏன்னா அது இன்சுலேட் பண்ணுது. கரண்ட் என்ன பண்ணுது, கரண்ட் பாஸ் ஆனாலும் இந்த ரப்பர் வழியா பாஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது இன்சுலேட் ஆயிருக்கு. நான் தீவினையினால இன்சுலேட் ஆயிருக்கிறதுனால நீ எவ்வளவு கருணை செய்தும் நான் என்ன பண்றேன், உணராது இருக்கின்றேன் என்ற பொருளிலே பாடுகின்றார். அதுபோல அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார், அயனும் மாலும் மற்ற அழலுறு மெழுகாம், என்பராய் நினைவார் என பலர் நிற்க. என என்றால் இது போலன்னு அர்த்தம். என இப்படி பலர் நிற்க, இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய். உனக்கு வேண்டாத வேலைதானே பெருமானே, நீயே என்னை போய் ஆட்கொண்டாய். நீ என்னை ஆட்கொண்டதுனால உனக்கு தான் கெட்ட பேர். என்ன கெட்ட பேரு, பெருமானுடைய அருளை பெற்றும் இவன் இவ்வாறு இருக்கின்றான், இவனெல்லாம் போய் பெருமான் ஆட்கொள்கின்றான், பெருமானே தப்பு பண்றான் அப்படின்னு உனக்கு தான் கெட்ட பேர் வரும். தகுதி உடையவரையெல்லாம் நீ ஆட்கொள்ள வேண்டும். தகுதி இல்லாத என்னை ஆட்கொள்வதனால சாமியே கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படின்னே சொல்றார். தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே, நாயேன் தனையாண்ட பேதாய். பேதாய்னா அர்த்தம் லூசுன்னு அர்த்தம். என்னை போய் ஆட்கொண்டாயே லூசுங்கிறார் சாமியை பத்தி. நாயேன் தனையாண்ட பேதாய், பிறவி பிணிக்கோர் மருந்து. அந்த பேதைமை என்பது பெருமானுக்கு பித்தன்னு பேர் இல்லையா, பேதைமை என்பது அவருடைய பெருங்கருணை. தம்பெருமை தானறியா தன்மையன், தன்னுடைய பெருமை சாமிக்கு தெரியாது. அப்ப இப்படி எல்லாம் சொல்றாரு, உண்மையிலேயே சாமி தகுதி இல்லாமல் ஆட்கொண்டாரான்னு ஒரு கேள்வி வருது. சீரியஸான ஐயம் வரும். திரும்பி திரும்பி இதையே சொல்றாருல்ல பல்லவியா திருவாசகம் முழுக்க. அப்படின்னா நிஜமாவே நம்ம குருநாதருக்கு ஒரு தகுதியும் கிடையாது. சாமி தான் வீம்புக்கு வம்புக்கு ஆட்கொண்டார். நான் ஆட்கொள்வது என்றால் யாரையும் ஆட்கொள்வேன் அப்படின்னு வம்பு பண்றதுக்கு ஆட்கொண்டாரா, நிச்சயமா கிடையாது. இந்த உயிர் தன் தகுதியை அறியாது. கடவுள் தான் ஒவ்வொரு உயிரினுடைய தகுதியும் அறிவான். எனக்கு என்னை பற்றி தெரியாது, எனக்கு உங்களை பற்றியும் தெரியாது. உங்களுக்கும் என்னை பற்றி தெரியாது, உங்களுக்கும் உங்களை பற்றி தெரியாது. என்னை பற்றி உங்களை பற்றி அறிந்து வைத்தது யாரு, கடவுள். ஆகவே கடவுளுடைய ஜட்மெண்ட் இட் நெவர் ஃபெயில்ஸ். ஹி இஸ் தி பர்ஃபெக்ட் பீயிங் பை டெஃபினேஷன். அடிப்படை இலக்கணமே அவன் முற்றறிவு கொண்டவன். அவனுடைய அறிவு என்றைக்குமே ஃபெயிலியூர் ஆகாது. ஆகவே அவன் எது செய்தாலும் சரியா தான் இருக்கும். ஆகவே நம்முடைய குருநாதர் தன் தகுதியை உணரவில்லையே தவிர, குருநாதருடைய தகுதியை யார் உணர்ந்திருக்கிறார், கடவுள் உணர்ந்திருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த உண்மை திருவாசகத்துல 658 பாட்டுல ஒரே ஒரு பாட்டுல மட்டும் வெளிப்படுது. 658 பாட்டுல ஒரு பாட்டுல இந்த உண்மை இருக்கு. ஒரே ஒரு பாட்டு, முக்கியமான பாட்டு. கடவுள் தகுதி இல்லாமல் அருள் செய்யவில்லை. கண்ணப்ப நாயருடைய சத்தியத்தை பார்த்தா ஒரு வேடன். அவன் படித்த கல்வி என்பது மார்ஷியல் ஆர்ட் தான். வில்லினை எப்படி தாங்குவது, அம்பினை எப்படி பூட்டுவது, ஒரு ரன்னிங் டார்கெட்டை எப்படி வந்து அடிப்பது. ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கிற டார்கெட் இருக்குன்னா அதை ஈஸியா அம்பு போட்டு அடிக்கலாம். மானும் புலியும் ஓடும், ஓடுகின்ற மானையும் புலியையும் வேட்டையாடுவது எப்படி. ஒலிம்பிக்ல ஆர்ச்சரி இருக்கு, கோல்டு மெடல் தராங்க. அங்க மூவிங் டார்கெட் கிடையாது. கண்ணப்ப நாயனார் மானையும் புலியையும் வேட்டையாடினார் இல்லையா. அப்படின்னா அது என்ன, நின்றுட்டு இருக்குமா, அம்பு போடுறையா பாக்குறேன்னு. அந்த கல்வியிலே அவர் வல்லவர். ஆனா இது படிங்க அப்படின்னு சொன்னா தலையிழ வச்சுட்டா அம்மா ஆடு இலை ஈக்கள் நான் படிக்கிற மாதிரி படிப்பேன். அப்படிதான் படிப்பாரே தவிர அவருக்கு படிக்க தெரியாது. கல்வியே இல்லாதவர், தவம் இல்லாதவர், தீட்சை இல்லாதவர், எத்தனை கோயில் சிவதர்சனம் பண்றார் ஒண்ணும் கிடையாது. சைவ உணவு உண்டு அறியாதவர். ஜாதி எவ்வளவுக்கெவ்வளவு கீழே போகுதோ அவ்வளவுக்கெவ்வளவு பசி அதிகமா, பெரியவங்க சொல்றாங்க. கண் விழித்த உடனேயே பசிக்குமா, திண்டனா இருக்கு. அதனால உறங்கி விழித்த உடனேயே அந்த செவிலித்தாய், ஈஸியா இருக்கிற புலால், ஈஸிலி டைஜஸ்டபிள் டிஃபன், அந்த புலாலை தேனிலே துவைச்சு இந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்த்திருக்கார். அப்படிப்பட்ட புலால உண்டு வளர்ந்துருக்கார். டிஃபன் அதான், மத்தியானம் நல்ல சாப்பாடு, சோற்றோட புலால். அந்த கண்ணப்ப நாயனாருக்கு பெருமான் பேரன்பை அளித்து 6 நாளிலே தொண்டினை பெற்று முக்தியை அளித்தார். இப்ப பெருமான் செய்த தவறா அப்படின்னு கேட்டா சேக்கிழார் சொல்றார், எல்லையில்லாத தவத்தை முற்பிறவிகளிலே செய்திருக்கிறார். அந்த எல்லையில்லாத தவங்கள் தான் இந்த பிறவியிலே எல்லையில்லாத அன்பினை எடுத்து காட்டியது அப்படிங்கிறார். அதனால வந்து எதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு டிவிடெண்ட் கிடையாது. We don't reap the dividends from nothing. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அது சென்ற பிறவிகளிலே இருக்கு. அதான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படிங்கிறார் வள்ளுவர். சொல்றாரு, சில பேர் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க உலகத்துல, அற்பமானவர்கள்லாம் ஓஹோன்னு ஏசி கார்ல போயிட்டு ஆனந்தமா இருக்காங்க. அப்ப நல்லது கெட்டதுனே உலகத்துல இல்லைன்னு முடிவு பண்ணிடலாமா அப்படின்னா, அப்படி முடிவு பண்ணாத, நமக்கு தெரியாத நல்லது கெட்டது இருக்குன்னு முடிவு பண்ணு. இவன் பண்ணின நல்லது என்ன, அவன் பண்ணின கெட்டது என்ன, நமக்கு தெரியல. அவ்வளவுதான், நல்லவன் கஷ்டப்படுறான்னா ஏதோ தப்பு பண்ணி அதோட வினையை தீர்த்துக்கிறான். ஒரு அற்பமானவர்கள்லாம் ரொம்ப ஆகா ஓகன் இருக்காங்கன்னா, அவங்களும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்காங்க, அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று சொல்லி நம்ம குருநாதர் பிறவிகள் தோறும் பெருமானை வழிபட்டார் என்பதை ஒரே ஒரு பாட்டுல சொல்றார். அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டுன்னா, தோடுடைய செவியன் போன்ற பாட்டு. சம்பந்த பெருமான் என்ன சொல்றார், தோடுடைய செவியன் இல்ல, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்தான். முனைநாள் என்பது முற்பிறவிகள், ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் இல்ல, சென்ற பிறவிகள் தோறும் பெருமானை அழகிய இதழ்கள் கொண்ட நறுநாற்றம் மிகுந்த அன்று மலர்கின்ற புதிய மலர்களாலே அரிச்சித்திருக்கிறேன், அதனாலே இந்த பிறவியிலே காட்சி கொடுத்தான் சொல்றார். ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான். அது போல பன்னாள் பரவி பணி செய்ய அவர் முன்னாள்னு சொன்னார், முனைநாள்னு சொன்னார், இவர் பன்னாள்னு சொல்றார். ரெண்டும் ஒன்றுதான், முன்பு ஒரு நாளும் இல்ல, அது பன்னாள் என்ற விளக்கம் திருவாசத்துல இருக்கு. முனைநாள் என்ற தேவாரத்தினுடைய விளக்கம் எங்க இருக்கு, அது முனை ஒரு நாள் என்று, அது பன்னாள். பிறவிகள் தோறும் பல்லுழி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் நல்லுழி சற்றே நகும் நல. நல்லுழின்னு நல்ல வினை பயன் என்ற அந்த பெண் இருக்காளே, பல பிறவிகளிலே பெருமானை அரிச்சித்தவரை பார்த்து லைட்டா புன்னக பூப்பா. அந்த நல்ல காலம்ங்கிறவ புன்னக பூக்கிறதுக்கே பெருமானை நீண்ட காலம் நம்ம பூசிக்க வேண்டும். அவள் ஓடி வந்து நம்மை தழுவ வேண்டும் என்றால் நம்ம எவ்வளவு பூசிக்க வேண்டும். அதனால்தான் இது வந்து மந்திரத்துல மாங்காய் விழும்னு நினைக்காதீங்கன்னு சைவ சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இடையராது பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பூசனை செய்ய வேண்டும். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கண்ணார் உரித்தன்னை ஆண்டு கொண்டான். அதுலயும் இப்படி சொல்லிட்டதுனால நான் செய்த பூசைக்கு பலனாக பெருமான் அருள் செய்தான்னு எடுத்துக்கிடலாம்ல. ஐயோ, இப்ப இந்த உண்மையை சொல்லிட்டோமே, ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட போவாங்களே. அப்படியும் அவன் செய்த கருணைக்கு நான் செய்த பூசை போதாது. அது எப்படின்னா, ஒரு ரூபா காசு கொடுத்து கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விடுற மாதிரி. இந்த ஒரு ரூபா பணம் கொடுத்து சீட்டு வாங்கினவனுக்கு தான் விழும், ஆனா அது ஒரு ரூபாய்க்கு கோடி ரூபாய்ங்கிறது எவ்வளவு மடங்கு. அது போல நான் செய்த பூசைக்கு பெருமான் அருள் செய்தான் செய்திருந்தாலும் கூட அவன் செய்த அருளுக்கு நான் அவனை பூசிக்கவில்லை. சொல்லுது புரியுதா? நான் செய்த பூசையை காரணம் காட்டி பெருமான் அருள் செய்தான். இவன் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கான் ஒரு ரூபாய்க்கு, அதுல இந்த நம்பர் இருக்கு, அது விழுந்துருச்சு, கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல கட்டிடுறாங்க, அவ்வளவு. ஆனால் அந்த இந்த லாட்டரி சீட்டு வந்து அந்த கோடி ரூபாய்க்கு இணையாகுமோ? இணையாக. அப்ப பெருமான் செய்த அருள் எப்படிப்பட்டதுன்னா, கல்லார் உரித்தென்னை ஆண்டு கொண்டான். கல்லிலே நாரை உரிப்பதை போல சொரண இல்லாத என் மனதை அவன்பால் திருப்பினான். கல்லுல நார் எடுக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம். கல்லிலே நார் உரிப்பவன் கடவுள், கடவுளால் எல்லாம் முடியும். எப்படி முடியும்னு கேட்டா, தன்னை என்னை நினைக்க தருவானே, நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானை, நினையா என் நெஞ்சை நினைவித்தானை. பாய்ந்து வருகின்ற கங்கை வெள்ளம், பூமியில் இருக்கிற கங்கை போல ஆயிரம் மடங்கு இருக்கு. அந்த கங்கை வெள்ளத்தை பெருமான் சடையிலே தாங்கினான் என்பதை உலகம் எல்லாம் வியந்து பாராட்டுது. அதை நீங்க வியந்து பாராட்ட வேண்டாம். அதை விட பேரற்புதமான ஒரு செயலை சாமி செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்னா, மறந்து கூட இவனை நினைக்க மாட்டேன், நான் சமணனா இருந்தேன், என்னையும் அவனை நினைக்கிற மாதிரி பண்ணாரா இல்லையா? நினையா என் நெஞ்சை நினைவித்தானே. அப்ப கல்லில் இருந்து நார் உரிப்பதை போன்ற செயல், அதுக்கு ஒரு டோக்கன் போல நாம் அவனை பூசிக்கின்றோம். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கண்ணார் உரித்தென்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ. பொன்னானவான வெரி டியர். இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கின்ற அவனுடைய திருவடி இணைக்கு இணையாக நான் எந்த பொருளையும் கருதவில்லை. எனக்கு கிடைத்திருக்கின்ற பெருமானுடைய பேரருளுக்கு இணையாக நான் ஈட்டிய எந்த பொருளையும் நான் கருத மாட்டேன். எனக்கு பொன் போன்றவை என்னன்னு கேட்டா பெருமானுடைய திருவடிகள் தான். பொன்னான வாபாடி பூவல்லி கொய்யாமோ என்று நம்முடைய புராணத்துல 108வது பாட்டுல பெருமானுடைய பெருங்கருணைக்கு நன்றி சொன்னார். இது இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு நான் ஒரு தீட்சை கொடுக்குறாங்க ஒரு குருநாதர். பெருமானே, இத்தனை நாள் எனக்கு பிறவி வேஸ்டா போச்சு, தாங்கள் வந்து என்னையும் ஒரு பொருளாக்கிறது எனக்கு ஐந்தரித்து உபதேசித்தீர்கள், இதற்கு நான் தங்களுக்கு மீளா அடிமையாக இருப்பேன், தாங்கள் செய்த பேருதவிக்கு நான் செய்கின்ற கைமாறு ஒன்று இல்லை என்று நம்ம விண்ணப்பிக்கணும். அதற்காக என்று நாம என்ன சொல்லணுங்கிறத புராணம் சொல்லுது. ஐயனே என அண்டருள் புரியும் ஆதியே, பெருமானை பெருமானுக்கு நன்றி சொல்லி பெருமானுடைய பெரும்புகளை எடுத்து பாடுகின்றார் என்று புராணம் சொல்லுது. எப்படி பாடுகின்றார் புராணத்துல பாட்டு எப்படி இருக்குன்னா, ஐயனே என அண்டருள் புரியும் ஆதியே, தலைவனே என்னை பெருங்கருணையினால ஆட்கொண்ட உலகிற்கு முதற் பொருளே, உழை அணி மழு இருக்கும் கையனே, உழை என்றால் மான், அணிமழு என்றால் அழகான மழு ஆயுதம், அந்த இரண்டையும் தாங்கியிருக்கின்ற இரண்டு கரங்களை கொண்டவனே, கொடுங்காலனை முனியும் காலனே, எல்லோருக்கும் எல்லோருக்கும் யாரை பார்த்து பயமோ, நெஞ்சத்துல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவன், உலகத்துல ஒன்லி 1% கேனாட் பி பிரைப்டு, ட்ரை பண்ணா யார வேணா பிரைப் பண்ணிடலாம், ஒத்தனை மட்டும்தான் பிரைப் பண்ண முடியாது, அது யாரு, யமன், யமனை மட்டும் பிரைப் பண்ண முடியாது, கடவுளை கூட பிரைப் பண்ணலாம். சிவ தர்மங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்தீங்கன்னா சாமி சரியை போக்கே உனக்கு மார்க் போடுன்றவர். ஈவன் காட் கேன் பி பிரைப்டு நாட் யமா. அந்த அதனால்தான் யமனை பார்த்தா எல்லாருக்கும் பயம், கொடுங்காலன், அந்த காலனுக்கும் ஒத்தனை பார்த்தா பயம், அதான் அப்படிப்பட்ட காலை கொண்டவன் இறைவன். கொடும் காலனை முனியும் காலனே, காலனுக்கு காலன் என்று வடமொழியாவும் வச்சுக்கலாம், திருக்கால்களை கொண்டவன் என்று தமிழ் மொழியாவும் வச்சுக்கலாம், காலன் அஞ்சுகின்ற திருக்கால்களை கொண்டவன் காலனே. இரு கண்ணின் உண்மணியே, என்னுடைய இரண்டு கண்ணிற்குள் இருக்கின்ற பாப்பா, அந்த மணியாக இருக்கின்ற பெருமான், என்ன காரணம்னா இந்த பாப்பாங்கிற லென்ஸ்ல விழுகின்ற பொருள் தான் ரெட்டினாங்கிற அந்த திரையில போய் தெரியும். கடவுளே கண் மணியா இருக்கும் போது அவனை தவிர இன்னொரு காட்சி விழாது. ஆகவே சாமி எப்படி இருக்கிறாரு, அந்த பியூபில் சொல்லப்படுற பாப்பா இருக்கே அந்த லென்ஸ் அதுதான் காட்டுது. ஆகவே கடவுள் வெளியுலகத்தையும் காட்டுகின்றான், அந்த வெளியுலகத்தை காட்ட வேண்டாம் நினைச்சான் தன்னை காட்டுகின்றான். ஆகவே அவன் லென்ஸா இருக்கிறான், கண்ணிற்குள் இருக்கின்ற மணி லென்ஸ் என்ன பண்ணுது, காட்ட செய்யும் மறைக்க செய்யும். அதே போல பெருமான் உலகத்தை காட்டுவான் அல்லது மறைப்பான், தன்னை காட்ட வேண்டி விரும்பினால் உலகத்தை மறைப்பான், தன்னை மறைத்துக் கொள்ள விரும்பினால் உலகத்தை காட்டுவான், லென்ஸ் போல இருக்கிறார். இரு கண்ணின் உண்மணியே செய்யனே, செய்யன் என்றால் பர்ஃபெக்ட் பீயிங், செம்மை என்பது பர்ஃபெக்ஷன், செம்மொழிங்கிறாங்க, என்ன அர்த்தம், பர்ஃபெக்ட் லாங்குவேஜ், குற்றம் கூற முடியாத மொழி, இலக்கண இலக்கியத்தினுடைய வளம் நிரம்பிய மொழி, இங்கு ஒன்று இல்லை என்று குற்றம் சொல்ல முடியாது, குறைவிலா நிறைவா இருக்கிற மொழிக்கு செம்மொழின்னு பேரு, வடமொழி தென்மொழி இரண்டும் செம்மொழிகள், செம்பொருள், குறைவிலா நிறைவு கோதிலா அமுது, அதான் செம்பொருள், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு, சிவனை காண்பதே அறிவு, சிவனுடைய காட்சியினால்தான் பிறப்பென்னும் பேதைமை நீங்கும், பேதைமை என்பது அறியாமை, சிவனை அறியாத வரையிலும் பிறவி தொடரும், சிவனை அறிந்தால் பிறவி நீங்கும். வள்ளுவர் சொல், செய்யனே என்றால் செம்பொருளே, பெருமானுடைய எந்த ஒரு செயலும் குற்றம் கூற முடியாத செயல் அர்த்தம், அடி போற்றி உன்னுடைய திருவடியை போற்றி, என் பெரிய செல்வமே அடி போற்றி, நான் எவ்வளவோ இட்டிருக்கிறேன் பெருமானே, எனக்கு எத்தனையோ நல்ல சம்பளம் கொடுத்திருக்காங்க, வீடு கொடுத்திருக்காங்க, கார் கொடுத்திருக்காங்க, தொண்டு செய்வதற்கு ஏகப்பட்ட அடியார சேவகர்கள் கொடுத்திருக்காங்க, ஆனால் நான் பெற்ற பெரும் பாக்கியம் செல்வம் என்பது நீதான், செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே, தில்லைவாழ்ந்தவர்கள்லாம் நல்லா சிறப்பா கோடீஸ்வரலா இருந்தா கூட நடராஜாவுக்கு பக்கத்துல இருந்து செய்கின்ற அர்ச்சனை பூஜை அதைத்தான் அவங்க உண்மையான பாக்கியமா கருதுவாங்க, மற்ற செல்வங்கள்லாம் நேற்றுக்கு இல்லாத இன்னைக்கு வந்திருக்கு, இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இல்லாம போகலாமே, நோய் வந்தா நம்ம அஞ்ச வேண்டாம், என்ன நோய்வாய்ப்படாதவனுக்கு தானே நோய் வருது, வந்த மாதிரியே போவோம் அவ்வளவுதான், சும்மா இருந்தாலும் நோய் போகும், இல்ல உயிரை கொண்டு போனாலும் நாம் தானே உயிர், அது உடம்ப கொண்டு போய் தவிர உயிரை கொண்டு போகாது, உயிரை யார் கொண்டு போவார், கடவுள் தான் கொண்டு போவார், உயிருக்கு சொந்தக்காரன் தானே கொண்டு போவார், புருஷன் தம் பொஞ்சாதி அழிச்சிட்டு போற மாதிரி கடவுள் நம்ம அழிச்சிட்டு போவார், அவருடைய பொருள் நாம் என்று பார்க்கிறோம். ஆகவே வந்தது போகும் நிற்காது, ஆகவே நம்முடைய உண்மையான செல்வம் என்பது உயிருக்கு உயிராகின்ற கடவுள் தான், கடவுள் தான் உண்மையான உயிருக்கு செல்வம், என் பெரிய செல்வமே அடி போற்றி, பொய்யினர்தம் பொய்யனே அடி போற்றி, பற்று கொண்டவர்களுக்கு பெருமான் தன்னை மறைத்துக் கொள்கின்றான், பொய் என்பது பற்று, திருமுறை முழுவதும் பொய் என்பது அகப்புற பற்றுகளை குறிக்கின்ற சொல், காக்கா கருப்புன்னு சொல்றது, காக்கா வெளுப்புன்னு சொல்றது பொய் இல்ல, பால் கருப்புன்னு சொல்றது பொய் இல்ல, அந்த பொய்ய சொல்லல, தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுகின்ற அகப்பற்றும், தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று அபிமானம் கொள்கின்ற புறப்பற்றும், இவற்றை தான் பொய் என்று கூறுகின்றார்கள். அந்த அந்த சிந்தையிலே யாருக்கு பொய் இருக்கின்றதோ அவர்கள் கடவுளை காண மாட்டார்கள், பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை என்று திருவாசன் சொல்லுது. அடி போற்றி எவ் உயிர்க்கும் போதமே அடி போற்றி, எல்லோர் அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற பெருமான், போதம் என்றால் அறிவு, நம்முடைய அறிவுக்கும் பெருமானுடைய அறிவுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நம்முடைய அறிவு அறிவிக்க அறிகின்ற அறிவு, பெருமானுடைய அறிவு அறிவிக்கும் அறிவு. கொளுத்தினா எரிகிற திரி போல நாம, தானே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற சூரியன் போல இறைவன். சூரியன்கிறது நெருப்பே, அதை யாரும் கொளுத்தல, அது தானாவே எரியுது. ரிலேட்டிவ்லி பெருமானதை படைத்தார் என்பது அப்சல்யூட் ட்ரூத். ரிலேட்டிவ்லி நாம கொளுத்துகின்ற ஒரு நெருப்புக்கும் தானே எரிகின்ற சூரியனாகின்ற நெருப்பிற்கும், சூரியன் ஒரு நெருப்பு தான், அந்த ஹீலியம்ங்கிற கேஸ் தான் பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மால் அது கொளுத்தப்படவில்லை, படைக்க படைப்பிலிருந்தே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது இயற்கையான நெருப்பு, இது கொளுத்துகின்ற நெருப்பு. அதே போல கடவுள் இயற்கையான பேரறிவு பொருள், அவன் உணர்த்த உணர்த்த உணர்கின்ற பொருள் நாம. எதை போலன்னா, எண்ணெயை கொண்டு பற்றியறிகின்ற ஒரு திரியை போன்ற நெருப்பு நாம், சிற்றறிவு என்று பார்க்கிறேன். ஆகவே எல்லோருடைய அறிவிற்குள்ளும் அறிவாக இருக்கின்றவன் கடவுள். எவ்வுயிர்க்கும் போதமே அடி போற்றி என்று அழுதார் என்று பெருமானுடைய கருணை நினைத்து அழுதார் நம்முடைய குருநாதர். நம்முடைய குருநாதரை பத்தி சொல்லணும்னா, அழுது அடி அடைந்த அன்பன். எழுதறு மறைகள் தேரா இறைவனை, எல்லில் கங்குர் பொழுதறு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன். அந்த அன்பனுக்கு அடிமை செய்ய முடியாது, அன்பன் அடியவருக்கு அடிமை செய்யும். அவருக்கு அடிமை செய்யற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. நேரடியா குருநாதருக்கு அடிமை செய்ய முடியாது, திருவாசகம் முற்றோதல் செய்கின்ற அடியார்களுக்கு அடிமை செய்யலாம், அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். அந்த அளவு உயரத்துல இருக்கிறார் அவர். அவருக்கு அடிமை செய்வதும் கடவுளுக்கு அடிமை செய்வதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அந்த நிலையில குருநாதர் உச்சாணி கிளையில இருக்கிறார் என்று பார்க்கும். இப்ப இதற்கான திருவாசகம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொற்றியன் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல், பொற்றினின் பாதம் பொற்றி நாதனே பொற்றி போற்றி, பொற்றினின் கருணை வெள்ள புது மது புவனம் நீர்தே காற்றியமானன் வானம் இரு சுடர் கடவுளானே என்பது போன்ற திருவாசகங்கள். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே, சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளர் ஏய்ப்பினில் வைப்பனே, என்னை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே, மன்ன எம்பிரான் வருக என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னை, முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக என்னை, பெய்கடற்கண் அன்பா என் நாவினால் பன்ன எம்பிரான் வருக என்னை, பாவனாசனின் சீர்கள் பாடவே. இந்த பாடல்கள்லாம் பெருமான் ஆட்கொண்டு பிரிந்த பிறகு பாடப்பட்டதுதான் திருவாசகம், நம்முடைய கருத்தது. ஆனால் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே பெருமானை இவ்வாறுதான் அவர் துதித்திருப்பார். பெருமானே உன் பெருங்கருணை எப்படிப்பட்டது, பெரிய அன்பருக்கு உரிய கருணையினை எனக்கு செய்து விட்டாய், பெரிய அன்பரோடு என்னை கூட்டி விட்டாய் என்று அந்த பெருமானுடைய கருணையை வியந்து பாராட்டுகின்றார். சரி, இவ்வாறு ஒரு நள்ளிருள் பெருமான் ஆட்கொண்டான். பெருமானுடைய கைமாறு கருதாத பெருங்கருணை, அவ்வியாஜ கருணையை இவர் பாராட்டி அழுதார், தொழுதார், ஆடினார், பாடினார், விழுந்தார், எழுந்தார். பெருமான் அருகிலே விட்டு நீங்காது இருக்கின்றார். இருவரும் விழித்திருக்கிறார்கள் இரவு முழுவதும். வைகரை பொழுது வந்தது, விடிந்தது. விடிந்தவுடன் என்ன பண்ணார் பெருமான், திருமேனி மீது தான் சாத்திருக்கின்ற சந்தனங்கள் புஷ்பங்கள் அணிகலன்கள் அனைத்தையும் கழட்டினாராம். அதாவது நாம் என்ன பண்ணணும், டெய்லி பெருமானை பூசிக்கணும். பூசிக்கலன்னா கூட நம்ம வீட்டில் சாமியை வச்சுட்டு வெளியூருக்கு போயிட்டோம், வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், முதல் நாள் பூசித்த நிர்மாலயத்தை களையணும். நிர்மாலயத்தை களையாமல் இருக்கக்கூடாது. வைகரை பொழுது வந்து விட்டால் முதல் நாள் பூசித்திருக்கின்ற அந்த மாலை சந்தனம் போன்றவைதான் நிர்மாலயம்னு பேர். அவற்றை பெருமான் தாங்கி கொண்டு இருக்க மாட்டான், அது பெருமானுக்கு சுமை. ஆகவே அந்த சுமையினை களைய வேண்டும். எம் பெருமான் என் குருநாதருடைய திருமேனி மலரினும் மெல்லியது, பூ போன்ற திருமேனி, பூவார் திருமேனி. இந்த பூவார் திருமேனிக்கு இது அடாது என்று சொல்லி அந்த ஆபரணங்களையும் மாலைகளையும் சந்தனங்களையும் அகற்றினார், நிர்மாலயத்தை களைந்தார். தியஜேத் அஞ்ஞான நிர்மால்யம் என்று வடமொழியில சொல்வார்கள். நிர்மாலயத்தை எவ்வாறு களைய வேண்டும் என்றால், ஒருவன் தன்னுடைய அறியாமையை எவ்வாறு களைகின்றானோ அதே போல பெருமானுக்கு பூசித்து அந்த நிர்மாலயத்தை அகற்ற வேண்டும். அற்றை ஞான்று இருள் வைகரை எனும் போது அனைதலும், வைகரை என்கின்ற போது, வைகரை என்றால் விடியல், கிழக்கு சற்றே விழுக்க ஆரம்பிக்கும், சூரியன் உதித்திருக்காது, அந்த நிலைக்கு வைகரையின் பேர். பரன் அருட்குரு வடிவம் துற்ற சாந்துடன் முயங்கு செங்கல் நீர் தொடையலின் சுமை பொறாது. தன்னுடைய குருநாதன் அணிந்திருக்கின்ற சந்தன சந்தன குழம்பு. அந்த சந்தன குழம்பிலே தோய்ந்து பெருமான் திருமேனி மீது ஒட்டி கொண்டிருக்கின்ற செங்கழிநீர் மாலை. 61 குரு பூஜை பண்றாங்க, பண்ணிட்டு போயிடுவாங்க. நித்தியபடி காலையில 61 அபிஷேகம் பண்ற நம்ம கோயில் பாரு கோயில்கள்ல பிரச்சனை இல்லை. சில கோயில்கள்ல வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நட்சத்திரத்தனிக்கு 61 குரு பூஜை ஆகும், அந்த அடியாருக்கு மட்டும். அப்புறம் அந்த நிர்மாலத்தை களைய மாட்டாங்க, அதனால பெரிய குற்றம் வரும். அந்த பூவெல்லாம் என்ன ஆகும், அழுகி போய் ஒட்டிக்கும், திருமேனியை துன்புறுத்தும், அந்த நிலைக்கு வரக்கூடாது. சந்தனத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற செங்கழிர் மாலையை பெருமான் திருமேனி நோகாமல் அகற்றினாராம். துற்ற சாந்துடன் முயங்கு செங்கழிநீர் தொடையலின் சுமை பொறாது. பெருமானுடைய திருமேனிக்கு இது அடாது. பெருமானை எவ்வளவு சிரமப்படுத்தி விட்டோம், பெருமான் இதெல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு வந்து தாங்கலாமா? திருக்கோயில்கள்லயும் பெருமானுக்கு நம்முடைய திருப்திக்காக பெருமானுக்கு நிறைய மாலை சத்தி அலங்காரம் பண்ணி பெருமானை திருவிழா எழுந்தருள பண்ணுகின்றோம். அதே நேரத்தில் பெருமான் திருமேனிக்கு இது அடாது என்ற எண்ணம் வேண்டும், பெருமான் திருமேனி நோகுங்கிற எண்ணம் வேண்டும். மார்க்கெட்லேருந்து பூமாலையை சுமந்துக்கிட்டு ஒரு வேலைக்காரன் வரா மாதிரி சாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடாது. திண்டு திண்டா மாலையை அவர் கழுத்துல கழுத்து குனிரா மாதிரி சாத்தப்படாது. மெல்லிசு மெல்லிசான மாலைகளை நிறைய சாத்தணும். திருமேனி நோகுங்கிற எண்ணத்தோடையே அலங்காரம் பண்ணணும். கையை காலெல்லாம் கட்டி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி மாலை மாற்றத்துக்காக இம்சை பண்றதெல்லாம் குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகமங்கள்ல. அலங்காரமும் அந்த பெருமான் நம்ம குழந்தைக்கு அலங்காரம் பண்ண எப்படி பண்ணுவோம்? இந்த காலத்துல குழந்தைக்கே ரொம்ப டைட்டா ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க, அது என்ன வேணா ஆகட்டும்னு. அதனால இதை சொல்றதுக்கும் கூச்சமா இருக்கு. குழந்தை போல பாத்துக்கணும் பெருமாறு. சுற்று மான்கரத்து ஏந்திய இறைவன், கற்று மான்கரத்தேந்திய இறைவன் கவின் கொள் மார்பணி மலர்த்தொடை கழித்து. அவன் திருத்தொள்களிலும் திருமார்பிலும் அணிந்திருக்கின்ற தொடல்களாகின்ற மாலைகளை எல்லாம் கழித்து அகற்றி அங்கு உற்றவான் துயர் அகன்று நல் அடியாருடன் விளங்கினர் களங்கம் ஒன்றில்லார். அப்பதான் நிம்மதி வந்ததா நம்முடைய குருநாதருக்கு. அப்பாடா, பெருமானை வந்து இவ்வளவு நேரம் துன்புறுத்திட்டோம், இப்பதான் வந்து பெருமான் இன்பமா இருக்கிறார் என்று மகிழ்ந்தார். துன்பமோ இன்பமோ இரண்டையும் கடந்திருக்கின்ற பெருமான் தன்னுடைய அடியவனாகின்ற திருவாத ஊரன் அவன் வந்து இவ்வாறு அன்பு கலந்து சேவை செய்வதை ஏற்றுக்கொண்டு களங்கமில்லாத முகத்தோடு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சாமி என்ன சொன்னாரா, சரி வா கொஞ்சம் அண்ணன் அப்படி உலாவிட்டு வருவோம், அங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன். அப்படின்னா என்ன, இப்ப பாடம் எடுக்கணும்னு சொல்றது இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கும் போதே. ஏன்னா இது உயர்ந்த நிலையில இருக்கின்ற குருவும் சீடனும், ஸ்கூல் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த வீட்டுக்காரிய வெளியே போயிட்டு வரலான்னு ஹீரோ ஹோண்டல் அழைச்சிட்டு போவாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போதே வீட்டுல யார் யார்ட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் சொல்லிடுவாரு. தனியா ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டாம். அப்படியே வெளியில போகும்போது என்னுடைய குருநாதர் என்ன அடிக்கடி வெளியூருக்குள்ள அழைச்சிட்டு போவாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போதே எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சிலாதர், சிலாதர் என்று ஒரு ரிஷி, அவர் தான் நந்தியம்பெருமானுடைய தகப்பனார். அந்த ரிஷிக்கு, ரிஷி வந்து திருவையாற்றிலே அருள் பெற்றார். அவரை ஆட்கொண்டவர் வசிஷ்ட மாமுனிவர். அந்த மாமுனிவருக்கு சீடராய்வர் ஆனார். தன்னுடைய சீடனை அழைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணாரு, நல்லுலகங்கள் தீய உலகங்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்கன்னு அழைச்சிட்டு போறாரு. அப்படியே அவங்க பிக்னிக் தான் போறாங்க. நரகங்களையும் சொர்க்கங்களையும் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது புத்திரன் இல்லாத அந்த ஒரு மனிதன் இந்த நரகத்துக்கு வருவான்னு புத்துன்னு ஒரு நரகம் அந்த நரகத்தை காட்டுறார். புத்து என்ற நரகத்திற்கு பெயரு. புத்திரனுக்கு ஏன் புத்திரன் பெயர்னா, புத்தின்ற நரகத்திலிருந்து நம்மை காப்பதனால புத்திரன் பேர். அந்த நரகத்துக்கு செல்லாமல் நம்மை காப்பவன் நம்முடைய மகன். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் பொழுது மூன்று கடன்களோடு பிறக்கின்றன. அதுல நம்மை நம்முடைய அம்மா அப்பா பெத்து வளர்த்திருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த கடனை எவ்வாறு கழிப்பது என்று சொன்னால், நாம் திருமணம் செய்து கொண்டு நம்மை நம்முடைய தாய் தந்தையர் பெற்றதை போல நல்மக்களை பெற வேண்டும். அவ்வாறு பெறுவதனால்தான் அந்த கடன் தீரும். இந்த குடும்பத்தை பெர்பெச்சுவேட் பண்றதுனால கடன் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கமாக இங்கே பல நேயர்கள் இந்த நேரத்திலே இந்த வானொலியை கேட்பதற்காக மிகுந்த அக்கறையோடு இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். முக்கியமான பல விடயங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே ஏற்படுகின்ற, எமக்கு ஏற்படவிருக்கின்ற பல்வேறு வகையான விடயங்கள் பற்றி இங்கே ஆக்கப்பூர்வமான விளக்கமான விரிவான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் டாக்டர் லம்போதன் அவர்கள். இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்று பலரும் நீங்கள் பாராட்டுகிறீர்கள். நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். நான் இது லலிதா ப்ரூடி.
4: சொல்லுங்க.
3: பாராட்டுக்கள் டாக்டர்.
4: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீங்கள் சொல்றது எல்லாம் எனக்கு எங்கட மதத்திலும் மற்ற மதங்களிலும் இப்படி எழுதியிருக்கின்றது. ஆனால் நாங்கள் யோசித்து பார்த்தால் வாழ்வின் குறிக்கோள் உண்மையாக சொர்க்கம்தான். ஆனால் இந்த சொர்க்கம் இந்த அமிர்தம் நித்தியத்துவம் பேரின்பம் அழியும் ஒரு இடமல்ல. சொர்க்கம் என்பது உண்மையாக ஞானம் பெற்ற மனித மனதில் ஒரு உயர் நிலையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அதாவது தன்னிடம் மறந்து, நான் எனது என்ற தன்மையை மறந்து, நிபந்தனையில் அன்பு நிறைந்து வாழ்ந்தால் இங்கே நாங்கள் வாழும் பொழுதே அந்த சொர்க்கத்தை அடையலாம் அடையலாம்ன்ற ஒரு, எனக்கு எப்படி இந்த இது வந்ததோ தெரியாது. நான் எப்போ பார்த்தால் வெறும் அங்கேயும் இதை பற்றி இப்படி வாசித்தேன். அந்த முறையில் தான் கேட்கிறேன். அது அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இந்த இந்த நிலை இந்த நிலைப்பாட்டை பற்றி?
4: இந்த அதாவது வாழும் பொழுதே சுவர்க்கத்தை அனுபவித்தல் என்று கொண்டு இருக்கிறது. அது கொண்டு இதுல இன்னும் கொஞ்சமாக சொன்னால் நான் சொல்லுவேன், வாழும் பொழுதே இறையை அனுபவித்தல். அதைத்தான் அங்க இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே இந்த உடம்பிலே இருக்கும் பொழுதே இறையை கண்டு இறை அனுபவத்திலே திளைத்து அந்த ஆனந்தத்திலே திளைத்து அந்த அன்பிலே திளைத்து சீவன் சிவனாகின்ற நிலை. இவர்களைத்தான் சொல்லுவார்கள் நாங்கள் சீவன் முத்தர்கள். அப்பாற்பட்டது அப்ப அந்த நிலையிலே அது வரும். ஆனா சுவர்க்க நரகம் என்று சொல்லுகின்ற பொழுது திருமதி ப்ரூடி அவர்கள் சொன்னது மாதிரி அப்படி ஒரு கருத்தும் சொல்லுவார். அதாவது எங்கள் மனதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய குவாலிட்டிஸ் ஆல நாங்கள் சிருஷ்டித்து கொள்வதுதான் சுவர்க்கமின் நரகம் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனாலும் என்னுடைய சமய நூல்கள் என்ன சொல்லுகின்றன? இப்ப நான் இன்னொன்று சொல்லுகின்றேன், அவர் ஒன்று சொல்லுகின்றார். ஆனால் இது வந்து நல்ல பகுத்தறிவுக்கு ஏற்ற ஒரு கருத்தாக, நடைமுறைக்கு பெரியோசனம் உள்ள கருத்தாக இருக்கின்றது, படுகின்றது. ஆனாலும் இதிலே நமது நூல்கள் என்ன சொல்லுகின்றன? சமய நூல்கள் எமது நூல்கள் மட்டுமல்ல, இதுல கிறிஸ்தவ வேதம் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுது, இரண்டாவதாக நமது ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், என்னுடைய நாயன்மார்கள், என்னுடைய குருமார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், அந்த பிரமாணங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இதை சொல்லுவார்கள், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றுதான் இதுக்கு சொல்லுவார்கள். அதாவது போய் அனுபவித்தவர் வந்து சொல்வதில்லை, சொல்றவர்கள் அனுபவித்ததில்லை. அதான் நாங்கள் இருக்கிற நிலை. அப்ப அதைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டு போகின்றோம். அப்ப இதுல மேற்கொண்டு இந்த இதுல போனோம் என்று சொன்னால், இந்த திருநாவுக்கரசர் சொல்றார், இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கக்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். இது தேவாரத்திலேவர்
2: கடு நரகங்கள்.
4: அதாவது கரப்பவர் என்றா ஒழிச்சு வச்சிருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்காம ஷியவண்ணாம உங்களுடைய பொருள் பணம் கல்வி அறிவு ஆகிய நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறோம் இல்லையா? அதை கரப்பது, கரப்பவர் தங்கக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். He created the fearful hells to those who conceal their wealth and resources and refuse to share. அதான் அது இந்த இது.
2: உண்மையிலே டாக்டர் இன்னொரு பேர் வந்திருக்கார், கேட்போம். நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் திருமதி டேனியல்.
4: சொல்லுங்க. சொல்லுங்க.
5: உங்கள் யாவேருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
4: காலை வணக்கம்.
5: ஓம். என்னுடைய கேள்வி என்னென்றால் டாக்டர், இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு பிதாவிடம் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் என்று. அப்ப அந்த மிச்ச வாசஸ்தலங்கள் என்னவாயிருக்கும்?
4: மிக்க வாசசனங்கள் அதை பற்றி தான் அது நிறைய இருக்கணும். இயேசு கிறிஸ்துநாதர் ஒரு அருமையான ஒரு ஞான விளக்கம், அதிலே கூட அவர் சில விடயங்களை முழுமையாக சொல்லவில்லை. முன்னரும் சொன்னேன் அதுல, அது நிக்கத்தேது என்ற ஒரு பரிசேயர் வந்து அவரை இரா காலத்திலே சந்திக்கிறார். ஏனென்றால் அந்த காலத்திலே கொஞ்சம் இவர் கொஞ்சம் கிளர்ச்சி செய்கிறார் என்ற இதுவர் வந்துட்டு, இரா காலத்திலே சந்திக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த ஆன்மாவை பற்றி இப்படியான இந்த திருமதி டேனியல் கேட்பது பற்றி எல்லாம் கேட்கின்றார். அப்ப அந்த ஆன்மாவை பற்றி கேட்கின்ற பொழுது காற்று வீசுகிறது, அது தெரியுது, சத்தம் கேட்குது, உணர்வுடன் தெரியுது. எங்கே இருந்து வருது என்று தெரியுதோ? எங்க போகுதுண்டு தெரியுதோ, அதே மாதிரித்தான் இதுவும். அப்ப நீக்க இதை கேட்கிறான், இது மெய்யோன்று கேட்கிறேன், நான் மெய்யாகவே இதை சொல்லுகிறேன், நாங்கள் கண்டு சாட்சியப்பட்ட சத்திய வசனத்தை தான் நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்திய வசனத்தை தான் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ யூதர்களின் பரிசேயனாய் இருந்தே இவற்றை அறியாமல் இருக்கிறாயோன்னு கேட்கிறேன். அப்ப அந்த நாளையில் அது அது வந்து இட் இஸ் a known message among the higher priest என்று தெரிகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது அந்த கோயிலுக்கு அவர் போன பொழுதும் பார்த்தால் அதை கோயிலில் காணவில்லை. பெற்றோர் தேடிக்கொண்டு பார்த்தால் அவர் உயர்ந்த ஆன்மீக விஷயங்களை அங்கே இருந்த குருமாரோடு பாதித்துக் கொண்டு கலந்துரையாடி கொண்டிருப்பதை தான் பார்க்கின்றார். அவருக்கு இந்த விஷய ஞானம், இந்த விஷய அறிவு அல்லது அந்த தேடல் இருந்திருக்கின்றது. அப்ப இந்த உலகங்கள் என்ன என்று சொன்னால் அதுதான் சொல்றது, அண்ட சராசரங்கள். இந்த அண்ட சராசரங்களை தான் சொல்றார்கள், 100 கோடியின் மேற்பட விரிந்தன. தி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் ஆர் தேர். இந்த காஸ்மாலஜி என்று இருக்கின்றது, இதை டச் பண்ணி கொண்டு போவோம், அதுல மேலதிக விளக்கங்கள் வரும்.
2: நன்றி, நன்றி.
4: அப்ப இதே மாதிரியாக சிவஞான சுத்தியாரிலேயும் இருக்குது. அதாவது இந்த சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஹெவன்லி பாடி வேணும், நரகத்துக்கு போறதுக்கு ஒரு ஹெலிஷ் பாடி வேணும். ஏண்டா சுவர்க்கத்துல போய் அந்த பிளஷேஷையும் இந்த பாடி தாங்காது, அது அப்படியே போஸ் பண்ணிடு, அந்த பிளஷேஷ தாங்காது. அப்ப நரகத்துக்கு போற அந்த துன்பத்தையும் இந்த பாடி தாங்காது. அப்ப அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பாடிஸ் தேவை, ஸ்பெஷல் பாடிஸ் தேவை. அதுதான் சிவஞான சித்தியார் சொல்லுது, பூதனா சரீரம் போனால் புரிதட்ட ரூபந்தானே, யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணையிற்க நரகோடு சுவர்க்கம் துய்த்து. இறைவனுடைய ஆணையின்படி, இறைவனுடைய நடப்பின்படி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பூதனா சரீரம் யாதனா சரீரத்தை எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அனுபவித்து அதுக்கு பிறகு என்ன செய்து திருப்பியும் அந்த பிறக்கம் தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம் திருப்பி வந்து புறப்பில வரும். இது சிவஞான சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த சுவர்க்க நரகத்தை பற்றி திருமந்திரத்தில் இருக்குது, சொல்லுவார்கள் தரகதி உண்டன இல்லை என்போர்கள். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் இப்படி சுவர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, அதுக்கு அங்காலும் ஒரு பரகதி இருக்குன்னு சொல்ல, இந்த இல்லை என்று சொல்லிடுமே, சிச்சி இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் பொய்க்கதை, இதெல்லாம் புனே கதை, இதெல்லாம் ஏமாற்றுத்து என்று சொல்லுகிறார்களே. அவர்கள் தரகதி உண்டன இல்லை என்ப நரகதி செல்வது ஞானம் அறியும். அவர்கள் நரகத்துக்கு போவார்கள், எல்லா உலகத்துக்கும் தெரியும். Those who say there is no next life to be and for hell state destined, all world knows this. இது திருமந்திரம் 2558 பாடல்ல வருகிறது. அதே மாதிரி திருமந்திரம் இன்னொரு பாட்டு சொல்றார், சொல்றார் பரமப்படுவார் பரவப்படுவார் பரமனை ஏத்தார் இறைவனையும் கும்பிட மாட்டார். சரி, இறைவனை கும்பிடாலும் பரவாயில்லை, அது மனுஷனுக்கு உண்டாலும் ஏதாவது உதவி செய்வானோ, இரவலர்க்கு ஈ தலையாயினு நீயார். ஒரு ஈ காக்க அளவு கூட ஒரு கொஞ்சம் கூட அன்னமோ சோறோ ஒரு ஏதோ உதவியோ செய்ய மாட்டணும். கரகத்தால் சரி மனுஷருக்கு செய்யாரிலும் பரவாயில்லை, ஒரு பச்சை தண்ணி இருந்தாலும் ஒரு பூவுக்கு மரத்துக்கு ஊத்துதான் தானே. கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார், ஒரு மரத்தை ஒரு சோலையோ ஒரு மரத்துக்கு மரத்துக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய புண்ணியம். அப்ப இந்தெல்லாம் கிரீன் மூவ்மெண்ட் இருக்கிறது இல்லையா, பார்க்கணும், அதே பெரிய புண்ணியம். கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்க இவ்வளவு செய்யாட்டி என்ன நடக்கும், நரகத்தில் நிட்டிரோ நாலஞ்சு நீரே, நீங்கள் எல்லாம் போய் நரகத்திலானையா நிக்க போறீர்கள். வில் தே ஃபார் எவர் ஸ்டாண்ட் இன் ஹெல் என்று திருமந்திரத்தில் சொல்றாரு,
2: சொல்லிட்டு
4: திருமலர் சொல்றேன்.
2: இங்க நிறைவே வேண நேர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். டாக்டர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் மாஸ்டருக்கும் டாக்டர்
2: சொல்லுங்க.
6: உங்களுக்கு திருவடிகளை பணிந்து நான் ராஜமோகன் கலைக்கிறேன். டாக்டர் நான் உங்களோட இதுகளை கேட்கதான் எனக்கு லட்சோ பிளச்சம் கேள்விகளும் இருக்கும், அதுக்கு மறுமொழிகளும் உங்களை மாதிரியான ஞானிகள் தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
4: எங்கள் நாங்கள் என்று இல்லை, எங்களை நடத்துகின்ற ஒருவர் தான் வரும் கருவிகள்.
6: கேட்கிற பாக்கியம் எனக்கு அந்த சிவப்புன்னு கிடைச்சதே அப்படிப்பட்ட பாக்கியம் தானே. ஆனபடியா நான் உங்களை டாக்டர் ஒரு அரங்கேற்றத்துல கண்டு அவர்கிட்ட பாத நமஸ்காரம், உனக்கு சிவசிவாண்ட ஆசீர்வதிச்சவர். அது நான் மிஸ்ஸால இருக்கிறபடியா ஞாயிற்றுக்கிழமையில உங்களோட வகுப்புல கலந்து கொள்ளறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்க இல்லை. நான் அதை கிடைச்சி உங்களோட அருளும் குருவருளும் திருவருளும் எனக்கு கிடைக்கணும்னு நீங்க ஆசீர்வதிக்கணும். அதுக்குரிய சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் உங்களை சந்திப்பேன் டாக்டர். மற்றும் உங்களோட இந்த இப்படியான ஒரு இந்த நவீன காலத்தில் நானும் ஞானங்கள் குருமார்களையும் சந்திச்சிருக்கிறேன். பகவான் பகவானிடையும் பாத நமஸ்காரம் எல்லாம் கிடைச்ச ஆசீர்வாதம் கிடைச்சது. அப்படி இருந்தும் அவர்கள் தான் இப்படியான விளக்கங்களை உங்கள் மூலம் இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் அறிய தரவணும் என்று இப்படி பல இருவரை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் உங்களை மாதிரி ஆனா இந்த ஞானிகள் மூலம் இதில் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்த உங்களுக்கும் நன்றி. மேலும் நேர உங்களுடைய திருவர்களையும் குருவர்களையும் புறவனும் அப்ப அந்த சந்தர்ப்பத்துக்கு நான் எப்ப வருமோ அப்ப நான் வந்து சந்திப்பேன் டாக்டர். நன்றி
4: நன்றி
2: நன்றி வணக்கம்.
4: ஓ, இதுல வந்து என்னன்னு கேட்டால், அதாவது வந்து எத்தனையோ அநேக ஜென்ம சம்சிஸ்தா சதோஜாதி பராங்க, அதாவது எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ சமய அனுஷ்டானங்கள், எத்தனையோ மதங்கள் வந்த பயன்களின் ஊடாகத்தான் எங்களுடைய ஆத்மீக பயணம் தொடர்கின்றது. இதுல ஒவ்வொரு இந்த அணில் கல்ல தூக்கி போட்ட கதை தெரியும் தானே, ராமர் அணைகட்டும் பொழுது அணில் அதில் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கரிமத்தை செய்கின்றோம். இதுல ஒன்றும் எங்களுடைய சுய முயற்சியோ சுய அறிவோ அல்ல. சொல்லுவார்கள் பைபிள் வசனம் ஒன்று இருக்கின்றது தாவீது சங்கீதத்திலே, என்னுடைய அருள் இல்லை என்றால் நான் வெறும் வெற்றொலி செய்யும் பாத்திரமாவேன். அதாவது இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இது வந்து அருள் வாசகம். அந்த அருள் உள்ளுக்கு இல்லாட்டிக்கு அவர் அவர் எங்களை இயக்குவிக்காட்டிக்கு இது வரும் மருள் வாசகம், அது வரும் வார்த்த ஜாலமாகத்தான் முடியும். அப்படியா இது ஏதாவது இது ஏதாவது பயனுள்ளதாக இது இந்த கருத்துக்கள் வர்றதென்றால் அந்த பெருமையெல்லாம் அந்த இறைவனுக்குத்தான் சேரும். அமீ சந்திரம் துமி சந்திரே என்று ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அதாவது நான் வரும் மெஷின், நீதான் அதை இயக்குபவன், அது சந்திரம் சந்திரி என்று.
2: நன்றி டாக்டர். இப்ப இன்னொரு நேர் இங்க இருக்கிறார் இணைப்பில். வணக்கம்.
7: வணக்கம். நான் சிவகுமார் இருக்கிறேன். இருவருக்கும் எனது வணக்கம்.
4: வணக்கம் சிவகுமார்.
7: இந்த கேள்வி என்ன, நீங்க சொன்ன மாதிரி வார்த்த ஜாலத்தோட நாங்கள் எல்லாரும் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்குது. எல்லா மதத்தவர்களும் எல்லாம் மத புத்தகங்களா வாஜி அதை பிராக்டிக்கலா செய்யறதும் இல்ல, வார்த்த ஜாலத்தோட இருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த உயிரோட இருக்கைகளை நாங்கள் கடவுளையும் கும்பிட்டு கொண்டு கடவுளுக்கு எதிராக செய்கிறோம். பொய்ய சொல்றோம், புரளிய சொல்றோம், சண்டை பிடிக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். அப்ப நாங்க செத்தா போல நாங்க திருப்பி செய்ய மாட்டோம். அப்படி செய்தா என்ன தண்டனை நடக்கும்? உதாரணமா கனடாவில் இருக்க ஒரு ஃப்ராட் செய்தா ஜெயிலுக்கு போட்டால், அங்க ஜெயிலுக்குள்ள அவ வந்து சொல்ற மாதிரி நடந்தா ஏர்லியா ரிலீஸ் பண்ணிவிடும், அங்கேயும் வயலேட் பண்ணா எக்ஸ்டெண்ட் பண்ணிடும் ஜெயில் லைஃப். அதே மாதிரி நாங்கள் அந்த கேள்வி உயிரோட இருக்க நாங்கள் கடவுளை கும்பிட்டு எதிர்த்து செய்யற மாதிரி செத்தா பிறகும் நாங்கள் எதிர்த்து செய்தா என்ன நடக்கும்? நரகத்துல போட்டானா சொர்க்கத்துல போட்டானா அந்த கடவுளுக்கு எதிர்த்து செய்தா என்ன நடக்கும்? நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
4: நல்ல ஒரு கேள்வி. அதாவது இறந்த பிறகு நாங்கள் நல்வினை தீவினைகளை செய்து கொண்டு போவோமா, அதுக்கு என்ன நடக்கும் என்று? பொதுவாக அதுக்கு தான் முதலாவது வண்ணம். அதாவது இந்த பூமியிலே தான் ஒரு சிறப்பு, நல்லதும் கெட்டதும் நீங்க எதிர்ப்பு காட்டலாம், இங்க பூமியில தான் அங்க போய் எதிர்ப்பு காட்ட இயலாது. உங்களுக்கு சர்வ சுதந்திரமும் உண்டு. நீங்க போய் சுவர்க்கத்திலே போய் நின்று நான் ஒரு துன்பம் அனுபவிக்க வேணும் நீங்க விரும்பினா கூட அனுபவிக்க இயலாது. அதே மாதிரி நரகத்திலே இருந்து இன்பம் அனுபவிக்க வேண்டாம், அனுபவிக்க இயலாது. இங்கே காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு சர்வ சுதந்திரம், இந்த ஃப்ரீ வில் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, இங்க ரெண்டையும் செய்து கொள்ளலாம். அடிபட்டாலும் திருப்பி திருப்பி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அறியாமை இந்த உடம்புக்கு இல்லை, இது ஆன்மாவுக்கு. எங்களுடைய சோலைய ஒரு டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வந்து அனாதியாகவே, அது ஆதிக்க அது தொடக்கத்துக்கு முந்திய அதுக்கு தொடக்கமே இல்லை உயிருக்கு, அது அதோட தான் இருக்குது. நெல்லில் உமி போல அது மூடி இருக்குது. அந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் விடாது. இந்த உயிருக்கு இயல்பாகவே இந்த மோட்டிவேஷன் பவர் இருக்குது, உயிருக்கு இயல்பாகவே அறிவு இருக்குது, உயிருக்கு இயல்பாகவே செயற்சக்தி இருக்குது, இச்சா ஞான கிரியா சக்தி. இது இறைவனுக்கும் இருக்குது, ஆனா இறைவனுக்கு இது அன்லிமிட்டெட், உயிருக்கு இட் இஸ் லிமிட்டெட். ஏன் லிமிட்டெட் என்று சொன்னா, இட்ஸ் பவுண்ட் பை த டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ், அந்த இருள் வந்து விடாது. இதுதான் சொல்றார்கள் பகற்குருடன்று. சூரியனும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது, கண்ணும் இருக்குது, ஆனால் தெரியாது. ஆனால் தெரியாது. அந்த பட்டகட்டையிலே பகற்குருடு போகிறது என்று மனஞான சம்பந்தர் சொன்னார். பட்டகட்டை இந்த உடம்பு, பகற்குருடு அதுல போற ஆன்மா. எல்லா இடமும் இறைவன் இருக்கிறார், இறைவன் அருள் இருக்குது, அது தெரியாது. இது இத்தனையோ புறவிகளுக்கு ஊடாகத்தான் அந்த இருளுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சம் விலக அந்த ஒளி வர தொடங்கும். அது வரைக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வாழ்க்கை. ஒருவரும் நாங்க சூஸ் பண்ணி இந்தியில இருந்து நான் நல்லவனா இருக்க போறோம் போட்டு ஒருவரும் செய்ய முடியாது. ரெண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த இரு வினையும் கலந்த வாழ்க்கையில ஒன்றை மட்டும் செய்ய முடியாது, ரெண்டையும் விடவும் முடியாது. இதன் பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார், கர்மாவை விட முடியாது. நீ உயிர் வாழும் வரைக்கும் கர்மா செய்தே ஆக வேண்டும், சர்மா செய்தே ஆக வேண்டும். அப்ப இந்த நல்லது கெட்டது ரெண்டும் வர்றதால நல்லதால புண்ணியமும் கெட்டதால பாபமும் வரும், அது தவிர்க்க முடியாது. அது ரெண்டுமே புறவிக்கு செலுத்தும். அதான் சொன்னார் மாணிக்க வாசகர், அறம் பாவம் என்னும் அருண் கையிட்டால் கட்டி. புண்ணியமும் கட்டுத்தான், இரண்டா புறவியை கொடுக்கும் வந்தால, பாவமும் கட்டுத்தான். அப்ப புண்ணியம் செய்ய வேண்டும் இல்ல, ரெண்டுமே கட்டுத்தான். அது சொல்லுவார்கள், பாவம் வந்து இரும்பு சங்கிலி கட்டாம், புண்ணியம் தங்க சங்கிலி கட்டாம். கட்டு கட்டுத்தானே.
2: இங்க இன்னொரு நேர் இருக்கிற டாக்டர் அவரே இங்க. வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம். மதிப்பிற்கு டாக்டருக்கும் மாஸ்டருக்கும் வணக்கம்.
4: வணக்கம்.
8: நான் ஒரு வருஷத்துக்கு முந்தைய டாக்டர் இதுல மெய்மறந்து எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச டாக்டர் கேள்வி வட்டக்கோட்டை திருஞான சம்பந்த வித்தியாலயம் ஆரம்ப கல்வி சொன்னீங்க டாக்டர். எனக்கு அது இல்ல, எனக்கு பெரிய சந்தேகம், ஞான சம்பந்தர் அளவு நான் உங்க வயது வந்து எனக்கு 72 உண்டு வயது. எனக்கு நீங்க அந்த மிஸ்ஸா கால இந்த நிகழ்ச்சியை எத்தினுமே இப்ப கேட்கையில் ஒழிய தெளிவும் இல்ல, கேட்டுக்கிறேன் உங்களை வந்து நடத்து கொண்டு கேட்கையில் ஒழிய நான் மனந்து வந்து முதல் நேர்கிட்ட கேட்கிறேன். நீங்க மிஸ்ஸா காவில ஒரு மாதத்துல ஒரு நாளைக்கு இல்ல ரெண்டு மாதத்துல ஒரு நாளைக்கு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல சில இதெல்லாம் நடத்தினா நாங்களும் வந்து நேரை பார்த்து உங்களை அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறலாம்னு ஆவலோட கேட்கிறேன். நான் உங்களை டிவியில பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன். அதுபடி என்ன நேரம் நான் பார்க்கல. நீங்க இப்ப பேப்பர்ல எழுதுறா குறவு போல நான் பேப்பர்ல பாக்கல இல்லையோ தெரியல, பேப்பர்ல எழுதிக்கொண்டு வந்த நீங்க இல்லையோ. இப்ப கொஞ்ச நாள் குறைஞ்சதோ
4: உங்களுடைய ஆர்வத்துக்கும் அந்த ஊக்குவிப்பு வார்த்தைகளுக்கு நன்றி. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக மிஸ்ஸாக வருவோம். இதை வந்து என்று கேட்டால் பத்திரிகைகள் எழுதுவது கொஞ்சம் குறை, இப்ப இணையதளத்திலே நாங்கள் கூடுதலாக இரண்டுவதனால அதை குறைத்து இருக்கிறோம்.
8: இருந்தும் பேப்பர்ல பாக்கணும் இவராது நான் கேட்போம் அதுதான் பரவாயில்ல. நீங்க மிஸ்ஸாக
4: நாங்க முயற்சி செய்து பத்திரிகைகளுக்கு நாங்கள் ஆக்கங்களை
8: நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன்.
4: பலர் கேட்டிருந்தார்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை மீண்டும் எடுக்கக்கூடியதா இருக்கும். எமது இணையதளத்திலே எமது ஆக்கங்களை நாங்கள் தலைமையேற்றி வருவதனாலே இப்ப வெளிப்படையாக பத்திரிகைகளிலே பிரசரிப்பது குறைந்து விட்டது. ஆனாலும் நேயர்கள் பல பேர் இணையதளத்திலே போய் சென்று தேடி பார்க்கின்ற வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால இந்த ஆக்கங்களை சிலவற்றை நாங்கள் முயற்சி செய்து பத்திரிகைகளை அனுப்பி வைத்து அவர்களுக்கும் பயனடைய வைக்கின்றோம். உங்களுடைய நல் வார்த்தைகளுக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக இந்த சுவர்க்கம் நரகம் உண்டா இல்லையா என்று சொல்லதற்கு சிவஞான சித்தியாரில் மாணிக்கவாசகரை சொல்லுகிறார். மாணிக்கவாசகர் சொல்றதுக்கு போது சிவஞான சித்தியாரில் சொல்றார், மறைகள் ஈசன் சொல். இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தை, கனவே சொல்றது இதெல்லாம் கட்டுக்கதை பிராமணன் எழுதி வச்சதுண்டு. சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றார், மறைகள் ஈசன் சொல். இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய சொல், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று என்னிடத்தில் வரும். வேதங்களும் ஆகமங்களும் இறைவனுடைய வார்த்தை. அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மாநிலையம். அந்த வேத வாக்கின்படி நடக்காத ஒழுகாத உயிர்களுக்கு தண்டனை கொடுக்கிற இடம்தான் இந்த நரகம் என்றால், இறைவன் ஏதோ விருப்பப்பெற போட்டு கொடுக்கிறது என்று இல்ல. உங்களுடைய வினப்பயனது இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் உறையும் மா பதிகள் உம்பர் உலகங்கள். அதன்படி நடக்கவர்கள் சந்தோஷத்தோட ஹெவின்லி பிளஷர்ஸ் என்ஜோ என்ற இடம்தான் இந்த சுவர்க்கங்கள் உம்பர் உலகங்கள். யோனிக்கு எல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இயவதாகும். இந்த பிறப்புகளுக்கு இன்ப துன்பங்கள் தானே வராது, சுவர்க்க நரகங்கள் தானே வராது. இறைவனுடைய சக்தியினால, இறைவனுடைய ஆக்ஞை கட்டளையினால வர்றது. இந்த ஆக்ஞைத்தான் சக்தி என்று சொல்லுவோம். ஆனா அதுவும் எங்களுடைய கர்ம வினைப்படிதான் வரும். இதுதான் சிவஞான சித்தியாருடைய வாக்கு. இனி இந்த நரகத்தை பற்றி இருக்குதோ இல்லையோ என்றதுக்கு மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முந்தி இந்த மாணிக்க வாசகர் சொல்ற மா வடு வகிரன்ன கண்ணி பங்க மாவடு கண்டா மாம் பிஞ்ச் மாம் பிஞ்ச வெட்டி ஊறுகாய் போடுவார்கள் இல்லையா. இப்ப சீசன் சமீபத்தில் ஒரு நண்பர் மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார், சென்னையில இந்தியாவில இப்ப மாவடு விற்கிறார்கள் ஒரு கிலோ வளை வண்டு. ஏண்டா ஊறுகாய் போடுற காலம், பிஞ்ச வெட்டி ஊறுகாய் போடுறது. இந்த மாம் பிஞ்ச வெட்டினால் அந்த உள்ளுக்கு அந்த விதைப்பகுதியும் வெட்டுப்படும் ஒரு சின்ன இது மாதிரி. அந்த மாதிரி இந்த மா வகுட வெட்டு மாவை வெட்டி வச்ச மாதிரி, மாம் பிஞ்ச வெட்டி வச்ச மாதிரி இருக்குது அம்பாளுடைய கண். அப்பதான் மா வடு வகிர் வகிர்ந்து இருக்கின்ற அன்ன, அதை போல கண்ணி கண்ணையுடையவள், பங்கா அவளை உன்னுடைய பாகத்திலே கொண்டவன், நின் நலவடிக்கே கூப்பிடுவாய், நீ உண்ட அடிக்கே எங்களை கூப்பிட்டுடுவாய், கும்பிக்கே இடுவாய், அப்படி இல்லாம எங்கட கும்பி பாகம் என்ற நரகத்துக்கே போட்டுடுவாய். 28 கோடி நரகங்கள் இருக்குது, அது ஒரு ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஸ்கேல் வந்து கும்பி பாகம். அதான் சொல்றார், மாவடு வகிரன்ன கன்னி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய், நின் குறிப்பறையே. எனக்கு என்ன செய்வாய்ன்னு தெரியவில்லையே. இது மாணிக்க வாசகர் அடையக்கல பத்தில படிக்கிறார். இந்த கும்பி பாகம் என்றால் என்னென்று கேட்டால், சில வருடங்களுக்கு முன்னர் அந்நியன் என்ற திரைப்படம் வந்தது. அந்நியன் என்ற திரைப்படத்தில் இந்த நரகங்களை பற்றி சொல்லுவார்கள். அதிலே கும்பி பாகம், கிருமி போஜனம் எல்லாம் வருகிறது. கும்பி பாகம் என்றது போட்டு நெருப்பு எண்ணெய் கொப்பரையில வாட்டுறது, வாட்டுறது. இந்த நாங்கள் பாபிக்கு ஓடுவோம் இல்லையா, அதேதான் இந்த பிளேஸ் மீ, இது சொல்ல இன்ஃபேனோ, இன்ஃபேனோ அதான் அதுண்ட இது. இதான் இந்த கும்பி பாகம் என்கின்ற நரகம். இது மாதிரி 28 கோடி வகையான நரகங்கள் இருக்கின்றன. தாமிச்சம் என்று ஒரு நரகம் இருக்கின்றது. பிறர் பொருளை மனைவியை கவர்ந்தவர்கள் தள்ளப்பட்டு மூர்ச்சித்திருக்கின்ற நரகம் தாமிச்சம். ஹெல்ப் ஃபார் தோஸ் பீப்புள் கவர்டட் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி மணி ஓ வைஃப், அந்த தாமிச்சம் என்று இருக்குது. தங்களுடைய கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்த அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் கண்ணிழந்து வருந்த நரகம். கண்ணிழந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கணும் அங்க. ரௌரவம், பிறர் பொருள்களை வஞ்சித்தவர்கள் ருரு என்ற மிருகங்களாலும் அக்னி சுவரர்களாலும் துன்பங்களை அனுபவித்து வருந்துமிடம் ரௌரவம். மகாரௌரவம் என்றால் அங்க இந்த ருரு என்ற பெரிய மிருகங்கள் இருந்து அவர்களை வருத்துகின்றது. குருவல் அனிமல் கான்ஸ்டன்ட்லி டோர்ச்சரிங் தி சிக்னஸ் அங்க. கும்பி பாகம் என்றால் இந்த தோஸ் ஹூ கில்டு அதர் அனிமல்ஸ், கொன்று துன்றுபாட்டு அவர்களுக்கு பாகப்பட்ட பொருளை போல வருத்துமிடம். Roasted in a torching flame.
2: Animal inge roast pannave anga roast pannu
4: anga poi iru. Kala sootram thaai thandara varuthravargalukku anga poi irandra anga chooriyana pola koluthapadu vandala okkeyle. Idhe mari aashi patra banam endu irukku. Aashi patra banam endu sonnal mulla pola irukkira ilegal irukku. Patram enda ile aashina mullu mullu ileyoda irukkira anda anda bush adugalukkulala odi oti kondirupina கலைச்சு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பன்றி முகம், அந்த கூபம், கிருமி போஜனம். கிருமி போஜனம் இந்த அன்னியன் படத்திலேயும் வந்தது. அதாவது உங்களை புழுக்கள் போல ஜந்துக்களை விட்டு உங்களை சாப்பிட பண்றது.
2: அப்ப இந்த நினைக்கிறேன் இந்த படத்துக்கு இந்த வேண்டிய யோசனைகள் ஐடியாக்கள் இந்த மாதிரி
4: அவர்கள் அந்த படத்திலே அதை கிரட புராணத்திலிருந்துதான் எடுக்கிறார்கள். அந்த விவரங்கள் அதுல வருகின்றது. அக்னிகுண்டம், பக்ஷகண்டம், சான்மலி, வைத்தரணி, பூயோதம், பிராணரோதம், வைசசி. வைசசி என்றால் பூண்டாம்பிகத்துக்காக சமயகாரியங்களை செய்வோன சாட்டையால அடித்து வருத்துகின்ற நரகம் தான் வைசசி. டம்பத்துக்காக சமயகாரியம் செய்வர்கள் இருக்கார்களே அவர்களுக்கு ஒரு நரகம் இருக்கு வைசசி. லாலாபக்ஷம், சாரமேயாதனம், மற்ற வேண்டிய நெருப்பு வீட்டுகளுக்கு உடவர்களுக்கு நெருப்பு வைக்கிறவர்கள். அவீசி, பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள். பரிபாதனம், மற்றது ஷாரகர்த்தமம், தன்னைத்தானே புகழ்பவர்கள். தற்புகழ்ச்சி இருக்கிறது இல்லையா, நான் பெரியால் என்ன விட ஆள் இல்லையே என்று அவர்களுக்கு ஒரு நரகம் இருக்குங்க. ஷாரகர்த்தமம் எல்லாம் லிஸ்ட் போட்டு இந்த கீதா சாரம் மாதிரி அடிச்சு கொடுக்கிற மக்களுக்கு இரண்டா சிலதுகள் எங்களுக்கு இது பாவமென்றே தெரிவதில்லை இல்லையா. மற்றது ரட்சோகனம், சூலப்ரோதம், தந்தசூகம், மற்றது வடாரோகம். வடாரோகம் என்றால் மரங்கள்ல, மலைகள்ல, மற்றது இயற்கையான இடங்கள்ல, பொந்துகள்ல வசிக்கிற மிருகங்கள் பறவைகளை அந்த இடத்தை விட்டு வருத்திர செயலை செய்கிறார்கள். இன்றைக்கு காடழிக்கிறாக்கள், மரம் விட்டுறாக்கள், அது எல்லாருக்கும் வர்ற நரகம் தான் வடாரோகம். அதாவது மலைகளில் விருட்சங்களில் வசிக்கும் மிருகங்களையும் வருத்துவோர், இம்மலைகளிலும் விருட்சங்களில் இருந்து மிருகங்கள் பறவைகள் குஞ்சுகளை தள்ளிவிடப்பட்டு அவர்களை அனாதரவாக விட்டு சாக விடுபவர்கள் போகின்ற நரகம் வடாரோகம்.
2: உண்மையில இதெல்லாம் அந்தந்த இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது.
4: பிரியாவர்த்தனம் என்றால் அதிதி, வந்த விருந்தினர்களை உபசரிக்காரன நரகம். சுசி முகம் என்றால் செல்வத்தால கர்வம் பிடித்துக் கொண்டவர்கள், அவர்களுக்குரிய நரகம். இப்படி இதே மாதிரி இந்த 28 விதமான இருக்கு. சூகரம், ரோதம், தாளம், தப்த கும்பம், லவணம், முதுராம்பம், லோகிதம், கிருமிஷம், கிட்டினம், தாரணம், இப்படி எத்தனையோ வகையான கோடிக்கணக்கான நரகங்கள் உள்ளன. இந்த நரகங்கள் எங்கே இருக்கின்றன என்று அடுத்தது கேட்க போறாரு. இந்த நரகங்கள் எங்கே இருக்க போனாங்க? சுவர்க்கம் உள்ளது, நரகம் உள்ளது. நல்லது செய்தால் சுவர்க்கம், கெட்டது செய்தால் நரகம். தானே வராது, இறைவன் அனுப்ப வருவது. அதற்கென்று அந்தந்த போடி, பூதனா சரீரம் சுவர்க்கத்துக்கு போவதற்கு, யாதனா சரீரம் நரகத்துக்கு போவதற்கு, 28 கோடி வகையான நரகங்கள். இந்த நரகங்கள் சுவர்க்கங்கள் உண்டென்பதற்கு அருணகிரிநாதர் கந்தரலங்காரம், திருநாவுக்கரசருடைய திருவாரம், பெரியாரவாருடைய திருவாய்மொழி, மற்றது எங்களுடைய நாவலர் பெருமானுடைய விவரங்கள், அருணந்த சிவாச்சாரிய சிவஞான சித்தியார், திருக்குர்ஆன், பைபிள் போன்ற பல இடங்களிலிருந்து நாங்கள் இந்த சுவர்க்க நரகங்கள் உண்டு என்பதை இங்கு வந்து நாங்கள் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறோம். இது எங்கே இருக்குன்றது வந்து கேட்பார்கள். அம்மா கேட்டா இதெல்லாம் எங்கே இருக்குண்டு. இதெல்லாம் ஹிந்து காஸ்மாலஜியில வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு எல்லாம் 7 16 உலகங்கள், எங்களை இமீடியட் நெய்பர்ஹுட்ல, 14 உலகமண்டு இல்லை, இமீடியட் நெய்பர்ஹுட், இந்த பூலோகம்ன்றது நாங்க வாழ்ற இந்த கேலக்சி முழுக்க பூலோகம், இந்த மில்கி வே என்று சொல்றமே ஆகாய கங்கை, இதிலே தான் எங்களுடைய சூரியன் ஒரு நட்சத்திரம், இந்த சூரிய குடும்பத்திலேதான் எங்களுடைய பூமி இருக்குது. இதே மாதிரியாக கிட்டத்தட்ட 2000 to 4000 billions of stars அங்க சூரியங்களாக இருக்கிறது எங்களுடைய மில்கி வே, இந்த ஆகாய கங்கையில மட்டும். இதுதான் எங்களுடைய கேலக்சி, இதுதான் பூலோகம். இன்டர்நெட்ல பார்த்தா தெரியும், இப்படி ஒரு சுருளாக இருக்கும். அதுதான் புராணம் சொல்றது, அந்த அசுரனொருவன் பாயாக சுருட்டி கொண்டு போனான். இது பூலோகம். இந்த பூலோகத்துக்கு அப்பாலே இருப்பது புவர்லோகம். புவர்லோகம் எதென்று தெரியாது, விஞ்ஞானத்துக்கு என்ன தெரியாது. ஆனா விஞ்ஞானம் இந்த கேலக்சிக்கு அடுத்த கேலக்சி, அண்ட்ரோமீடா கேலக்சி என்று சொல்லுகிறார்கள். இணையத்தள வசதி இருப்பவர்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம், அண்ட்ரோமீடா கேலக்சி. எங்களுக்கு சமீபத்தில் இருப்பது அதுதான். இந்த அண்ட்ரோமீடா கேலக்சியில போனால் அங்கே அடுத்தது அது புவர்லோகமாக இருக்கலாம். அதற்கு அப்பாலே இருப்பதுதான் சுவர்க்கம். அதற்கு அப்பாலே இருப்பதுதான் இந்த சுவர்க்கம். அதை சொல்வார்கள் சுவர்லோகம், சுவர்லோகம் என்று சொல்லுவார்கள். இந்த சொல்லிக்கொண்ட இந்த அண்ட தொகுதிகளை பற்றி சொல்லிக்க சொல்லுவார்கள். கந்தபுராணம் சொல்லுது, அப்பெரும் புவிக்குத்தானோர் 1000 கோடி அண்டம். எங்கட பூமியை மையமாக வச்சு பார்த்தாலே ஒரு 1000 கோடி அண்டம் இருக்குதான். அங்கன்மா ஞானத்தண்டம் 1000 கோடி தண்ணில், இங்கு நீ பெற்ற அண்டம் 1008 நுள்ளும். இந்த 1000 கோடி அண்டத்துல ஒரு 1008 அண்டங்களுடைய அதிபதி தன்மையைத்தான் சூரபத்மாவுக்கு கொடுத்தது. அதில் ஒரு அண்டத்தை தான் சொல்லுகிறார், துங்கமாம் அண்டம் ஒன்றின் இயற்கையை சொல்லலுட்டேன். There are trillions of trillions of cosmic unit related to our earth. Of these trillions of unit, you get the rulership for the 1008. Among those 1008, I am going to explain the nature of one cosmic unit now. இது கந்த புராணத்தில். அப்ப இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த எங்களுடைய அந்த பூலோக, புவர்லோக, சுவர்லோக, அதுக்கடுத்ததாக மகர்லோக, அதுக்கடுத்ததாக தபலோக, அடுத்ததாக சத்தியலோக. சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கிறார். அதுக்கு அங்கால வைகுந்தம், சிவலோகம் என்றெல்லாம் வரும். அப்ப இந்த மேலே உலகம், கீழே உலகம், அதல்ல சுதல்ல தலாதல விசாதல ரசாதல பாதாள, அதல பாதாளத்தில் தொடர்புடுத்தான்னு சொல்லுவோம். கீழே பாதாளம் என்று சொல்லுவோம். இந்த கீழே இருக்கிற பாதாளங்கள், இந்த 14 அகங்கள் எல்லாம் போக, நாங்கள் இருக்கிற இந்த புவனத்துக்கு, இந்த எங்கிட்ட இருக்கிற அந்த பெரிய அண்ட தொகுதிக்கு பேர் ஆடகேஸ்வர புவனம். அதுக்கு அடுத்ததா ஒரு ஆகாசம் ஸ்பேஸ் வந்து, அதுக்கு அங்கால இன்னொரு அண்ட தொகுதி தொடங்கும். இந்த கேலக்சிஸ் எல்லாம் முடிய அங்கால இன்னொரு அண்ட தொகுதி தொடங்கும். அது சொல்லுவார்கள் குஷ்மாண்ட புவனம், குஷ்பாண்ட புவனம். குஷ்பாண்ட வண்டா பூஷணிக்கா, பூஷணிக்கா மாதிரி இருக்குதுங்க. அதுலேயும் வந்து அந்த குஷ்மாண்ட புவனத்துக்கு அங்கால இருக்கிறது காலாக்னி ருத்ர புவனம். இந்த காலாக்னி ருத்ர புவனம் வந்து இந்த பிரம்மாண்டம் முடியுது. பிரம்மாண்டத்துக்கு அப்படி 6 அண்டத்தொகுதிகள் இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லல, இந்த ரெண்டு புவனம் இருக்கு இல்லையா, எங்களுடைய நாங்கள் இருக்கிறது கிட்ட இருக்கிற ஆடகேஸ்வர புவனம், அதுக்கு அடுத்ததா காலாக்னி ருத்ர குஷ்மாண்ட புவனம், அடுத்தது காலாக்னி ருத்ரம். இந்த 28 கோடி நரகங்களும் இருப்பது இந்த குஷ்மாண்ட புவனத்துக்கும் காலாக்னி ருத்ர புவனத்துக்கும் இடையில். இதுதான் லொகேஷன் ஆஃப் த ஹெல். யாராவது அப்ப எங்களுடைய விஞ்ஞானத்துல நாங்கள் இப்ப இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு போய் அதுக்கு அங்கால போகவே இல்லை. அடுத்தடுத்த ஸ்டார்ஸ் இன்றைக்கே எங்களுக்கு 2000 billions of stars இருக்குது எங்களுடைய மில்கி வேயிலேயே, எங்களுடைய பூலோகத்திலேயே. அதுக்கு அங்கால புவர்லோகம் எட்டி பார்க்கல, நான் சொல்லி இருக்கிறேன், தௌசண்ட்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அங்கால இருக்கிறது. அந்த கேலக்சிக்கு அங்காலதான் சுவர்க்க லோகம், அது இன்னும் தெரியவே தெரியாது. இப்ப இந்த 14 தாண்டி அங்கால போக இந்த புவன தொகுதி முடிஞ்சு அடுத்தது முடிஞ்சு அதுக்கு அடுத்த தொகுதியில் இருப்பது இந்த நரகலோகம். அதாவது போற பாதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா நம்மளே
2: இவ்வளவு நாள் செல்லுவோம் சொல்லியாச்சு. வணக்கம், இங்கே ஒரு நேர் இருக்கிறார் டாக்டர், கேட்டுப்பாங்க. வணக்கம்.
9: வணக்கம் டாக்டர் லம்போன் அவர்களே, நான் கிறிஸ்டி பேசுகின்றேன்.
4: சொல்லுங்கள்.
9: நரகத்தை பற்றி நான் உங்களுடைய இதுகளை நான் அதிகமாக கேட்பது வழக்கம். அதாவது உங்களுடைய அறிவுரைகள், அதாவது நீங்கள் இந்து சமயத்தா இருந்தால்

0: நரகத்தை பத்தி சொன்னோடனே எனக்கு ஒரு சிறு கேள்வி ஒன்று மனதிலே வந்தது. என்னென்றால், அங்கு போனோடனே ஒரு ஒரு விதமான சனவிதமான 100 விதமான நரகங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு விதமாக ஒருவரை அப்படியே சுட்டு எரிப்பது என்று சொல்லி, அதாவது பாபக்யூ போடுற மாதிரி என்றும் கூட சொன்னீர்கள்,
1: கும்பிபாகம்.
0: ஓ, அந்த எரிக்கின்ற முறை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இங்கே உலகத்துல இங்கே பாருங்கள், எங்களுடைய போராட்டம் நடந்த பொழுது மனிதர்கள் அத்தனை பேர் இறந்தார்கள், எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் இறந்தார். இதை பார்த்து விட்டு இந்தியாவிலே சில பேர் தங்களே தாங்கள்
2: தீர்த்து
0: தாங்களே தங்களுக்கு பாபக்யூ போட்டுக் கொண்டார்கள். ஆனால் தன் சொந்த நலத்துக்காக இல்ல, பொது
1: நலத்துக்காக,
0: பொது நலனத்துக்காக போட்டவர்கள் தங்களை பாபக்யூ போட்டுக் கொண்டார்கள். இங்கே இவர்கள் போட்ட பாபக்யூக்கும் அங்கு நரகத்துல போடுகின்ற பாபக்யூக்கும் என்ன வித்தியாசம் ஐயா?
2: நன்றி, நன்றி.
1: அதாவது ஒருவர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார், அந்த தன்னுடைய மற்றவர்களுக்காக, அதுக்காக உயிரை தியாகம் செய்கின்றார். இதுல போனால் அவர் எங்கே அதை வந்து சொல்வார்கள்? முதலாவது வந்து இந்த உயிர் தியாகம் அவர் தலைவணங்கத்தக்கது, அவருடைய நோக்கம் தலைவணங்கத்தக்கது. இந்த தியாகிகள் போகின்ற உலகத்தை தான் இந்த இதில் சொன்னோம் நாங்கள். அதாவது போரில் புறமுகிட்டு விடாதவர்கள், மற்றது யோகிகள், அவர்கள் எல்லாம் சூரிய மண்டலத்தை பிளந்து ஒளி மார்க்கத்திலே போவார்கள் என்று இருக்கு. உயிர் தியாகம் அல்லது தற்கொலை செய்வது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தற்கொலை செய்துகின்ற ஆன்மா நல்ல கதி அடையாது என்றுதான் பொதுவாக சொல்லப்படுகிறது. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்னு சொன்னால், ஒன்று போரிலே, இரண்டாவது பெண்களை, குழந்தைகளை, அபலைகளை, பசுக்களை பாதுகாப்பதற்காக, காப்பதற்காக தன்னுயிரை கொடுத்தல், அது இரண்டாவது. இரண்டாவது பெண்கள் தன்னுடைய கற்பை காப்பதற்காக ஒன்று, பதிபக்தியினால வருவது இன்னொன்று, மற்றது இந்த விதமான நிலையிலே, மற்றது இறையினுடைய தலம், இறை பொருள், இறையினுடைய தர்மத்தை காப்பதற்காக தன்னுயிரை கொடுத்தல். இந்த விஷயங்களிலே அவர்களுக்கு ஒளி மார்க்கம், இது சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெரிய புராண நாயன்மார் வரலாற்றிலேயே வருகின்றது. அறிவாட்டாய நாயனார் என்றவர் இருந்தார். அவரும் இறைவனுக்கு அமுது படைக்கின்றவர். நிறைய கஷ்டம் வந்துட்டது. கடைசியாக ஒரு நாள் கொண்டு போகிற பொழுது பசி களை தாங்காம விழுந்துட்டார். அதெல்லாம் சிந்தி விட்டது. அப்ப நிலத்திலே சிந்தின உடனே, ஐயோ இதெல்லாம் சிந்திச்சதே, இனி நான் இறைவனுக்கு இன்றைக்கு கொடுக்க முடியாது, திருப்பி செய்வதற்கு எனக்கு பொருள் வசதியிலேயே மனத்தில் நின்று தன்னுடைய குரல் வலையை அறுத்து இறக்க முயற்சிக்கிறார். அப்ப அந்த நிலம் புலந்தது, ஒரு கை வந்து அவருடைய கையை பற்றியது, அந்த கொட்டுண்ட உணவெல்லாம் உள்ளுக்கு இருந்து சாப்பிடப்பட்டது. அதுல சொல்ல இன்னும் இருக்கிற இந்த மாவடு என்று சொல்லவும் இல்லையா, இன்றைக்கு ஊறுகாய்க்காகதான் நிறைய கதைக்கின்ற போல இருக்கிறது. அந்த மாவடுவை அவர் கடித்து சாப்பிடுகின்ற சத்தம் அவருக்கு கேட்டுதான். இது அறிவாட்டாயனார், தன்னுடைய உயிரை கொண்டவர். அதான் சொல்றாரு, அரணடி கண்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரணடி கண்பிலாதார் அறமதும் பாவமாகும், வரமுடை தக்கம் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலம் செய்த பாதகம் நன்மையாய்த்தீம். அதாவது அரண் அடிக்கு அன்பில்லாதவர்கள் எவ்வளவுதான் செய்தாலும், தர்மகாரியங்கள் செய்தாலும் அதுவும் பாவமா போகும். அட்டிடியூட் இம்பார்ட்டன்ட். பரநடிக்கு அன்பு உள்ளவர்கள் பாவத்தை செய்தா கூட அது புண்ணியமா வந்துடும். உதாரணம் வந்து தக்கன் இருந்தான், தட்சம். தட்சனுடைய சிவனுக்கு உமாதேவியாரி அவருடைய மகளாக வளர்ந்தவள், தாட்சாயினி என்று பெயர். அவன் மமதையாலே சிவனை அழைக்காமல் ஒரு யாகம் செய்தான். அதாவது வித்தவுட் பேயிங் டியூ ரெஸ்பெக்ட் பிளேஸ் டியூ பிளேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த காட், யூ என்ஜாய் யுவர் வேர்ல்ட்லி பிளஷர்ஸ். நாங்கள் எல்லாரும் தட்ச யாகம் தான் செய்து கொண்டிருக்கிறோம், இங்கே இறைவனை நினைப்பதும் இல்லை, அவனுடைய உடமைப்பொருளை அனுபவிக்கிறோம் என்பது நன்றியும் இல்லை, அவனுக்கு நன்றி கூறுவதும் இல்லை, எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு அனுபவிக்கின்றோம், அதுதான் தட்ச யாகம். அதை தட்சன் செய்து கொண்டிருக்கிறான். அந்த தட்சன் செய்தபடினால் என்ன நடந்தது? அவன் செய்தது யாகம், கணவருக்கு சாப்பாடு போட்டு வேள்வி செய்து யாகம் செய்கிறான், நல்ல புண்ணியமாத்தான் இருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? அவன் அழிந்தான். சண்டேஸ்வர நாயனார் ஒரு வந்தன சிறுவன், பூஜை செய்து கொண்டிருக்கிறார், பசுவை மேய்த்துக் கொண்டு பால் குடங்களை வைத்து மனநிலை சிவலிங்கம் செய்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தந்தையார் இவன் பாலை வீணாக்குகிறான் என்று நினைத்து வந்து கையிலே ஒரு பிரம்பையும் எடுத்துக்கொண்டு இவருக்கு அடித்து என்றார். இவர் குழம்பவில்லை, உன்னை பாட்குடங்களை காலாலே உதைத்து எகிர்கின்றார், மனநாள் செய்த சிவலிங்கத்தை சிதைக்கின்றார். அவை இவர் கையிலே பக்கத்தில் இருந்த பிரம்பை எடுத்தார், அது அப்படியே ஒரு மழு கூடலியாக வந்தது, அப்படியே தந்தையினுடைய காலையே வெட்டிவிட்டார். இப்ப இங்க பெரிய பாதகம், ஒரு தகப்பனார் இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குரு,

0: ஒரு பிராமணர், பிரம்மஹத்தி, பித்ருஹத்தி, குருஹத்தி, மூன்று விதமான பாவங்களை இவர் செய்கின்றார். மாபாதகம் இது. அந்த மாபாதகம் செய்தாலும் அவருக்கு நாயனார் பதம் கொடுத்து சண்டேஸ்வர நாயனார் 63 நாயன்மார் ஒருவர். அதான் நரவினில் மனிதர்களில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. அப்ப இந்த காரிய காரணங்களை பார்த்துட்டு சில பேர் சொல்லுவார்கள், இவர் தற்கொலை செய்கின்றார்கள், இவர் கொலை செய்கின்றார்கள் என்று. ஆனால் இறைவனுடைய இணைப்படையிலே வேறு. ஆனால் இதுக்காக இதை வச்சுக்கொண்டு இந்த கோர்ட்ஸ்ல போய் நாங்க லோ பேசி இல்லாது என்றால், இங்கே இருக்கின்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் உலக தர்மத்துக்குரியவை. அதுக்கு அடிப்படை வந்து ஸ்மிருதிகள், அதன்படிதான் சட்ட நூல்கள் இருக்குது. ஆகவே இந்த சட்டத்துல போய் நான் அதுக்காகத்தான் என்ன எரிச்சினா, நான் அதுக்காகத்தான் அவரை கொண்டான்னு சொல்ல முடியாது. இந்த சட்டங்கள் சிவபுண்ணியத்துக்குரியவை, மூன்றாவது நிலைக்குரிய புண்ணியங்களுக்குரியவை. அடுத்ததாக இந்த இன்ஃபோனோவில் இங்க வாட்ராக்களுக்கு அங்க வாட்ராக்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால், அல்ல இங்கே நெருப்பில உறக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எவ்வளோத்திர இங்கே வந்து நெருப்பில உறந்து மாட்டுப்பட்டு அரை மணத்தியாலும் ஒரு மணத்தியாலத்தில் உயிர் போயிடும். அங்கே இருக்கிற இன்ஃபோனோவில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாடி கொடுத்துருக்குது, ஜாதனா சரீரம் அண்டு. வாட்ட வாட்ட உயிர் போகாது, வேதனை மட்டும் அனுபவிச்சு கொண்டிருப்பீங்கள் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு. அதுதான் அங்கே வித்தியாசம். ஆனால் இது வந்து உங்களுக்கு தண்டனை அல்ல, சொல்லுவார்கள் உங்களுடைய கர்மாவை கழிப்பது.
1: உண்மையிலே டாக்டர், எங்களுக்கு நேரம் அண்மித்தபடியால் இங்க இணைப்பில் இருக்கிற நேர்களை தயவு செய்து நீங்கள் அடுத்த வாரம் எங்களோட தொடர்பு கொண்டு, எங்களுக்கு நேரம் பற்றாமல் இருக்கிறால் நீங்கள் அடுத்த வாரம் தொடர்பு கொண்டு வேண்டிய கேள்விகளை கேட்கலாம். நன்றி டாக்டர். நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால்?
0: ஆமாம், சுவர்க்க நரகம் பற்றி நிறையவே ஆர்வமாக இருக்கின்றார்கள். மீண்டும் இதே தலைப்பிலே நாங்கள் அடுத்த வாரத்தில் தொடரும்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: ಸ್ಥಿತಃ ದೀಪ್ಯಂತೆ ಗುಣಕೋರಕಃ ಜಪವಚ ಪುಷ್ಪಾಣಿ ಸದ್ವಾಸನ ಜ್ಞಾನಾನಂದ ಸುಧಾಮರಂದರ ಹರಿ ಸಂವಿತ್ ಫಲಭ್ಯುನ್ನತಿ ನಿತ್ಯಾನಂದರ ಸಾಲಯಂ ಸುರಮುನಿ ಸ್ವಂತಂಬುಜತಾಶ್ರಯಂ ಸ್ವಚ್ಛಂ ಸತ್ವಿಜ ಸೇವಿತಂ ಕಲುಷ ಹೃತ್ ಸದ್ವಾಸನಾವಿಷ್ಕೃತಂ ಸಂಬುಧ್ಯಾನ ಸರೋವರಂ ವ್ರಜ ಮನೋಹಂಸಾವತಂ ಸಸ್ಥಿರಂ ಕಿಂ ಶುದ್ರಾಶ್ರಯ ಪಲ್ವಲ ಭ್ರಮಣ ಸಂಜಾತ ಶ್ರಮಂ ಪ್ರಾಪ್ಸ್ಯಸಿ ಆನಂದಾಮೃತ ಪೂರಿತ ಹರ ಪದಾಂಬೋಜಾಲ ವಾಲೋದ್ಯತ ಸ್ಥೈರ್ಯೋಪಗ್ನ ಉಪೇತ್ಯ ಭಕ್ತಿ ಕಲಿಕಲಿಕ ಶಾಖೋಪಶಾಖನ್ವಿತ ಉಚ್ಚೈರ್ಮಾನಸ ಕಾವ್ಯಮಾನ ಪಟಲೀಮ ಅಕ್ರಮ್ಯ ನಿಕಲ್ಮಠ ನಿತ್ಯಾಭಿಷ್ಟ ಫಲಪ್ರದ ಭವತು ಮೇ ಸತ್ಕರ್ಮ ಸಂವರ್ಧಿತ. ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣ 48-49 ஸ்லோகங்கள். மேல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் பார்க்கணும். போன வாரம் பார்க்கும்பொழுது நம்ம இதயத்தை ஒரு பூந்தோட்டமாக ஒரு பார்க்கா வச்சு அதில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான வசதிகளையும் இங்கே இருக்குன்னு சொல்லி அதோட சேர்த்து அதோட ஒப்பிட்டு நமக்கு சொன்னார். நம்ம ஹிருதயத்தை ஒரு பார்க்கா வச்சு பார்க்குன்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. பார்க்கல வெயில் காலத்தையும் எங்கேயோ நடு வெயிலில் உட்கார மாட்டோம். அந்த காத்துகள்லாம் வர்ற காலத்தில் ஆனந்தமாக உட்காருவோம். அது போல காத்து இருக்கிறத வசந்த சங்கினி. அதோட மட்டுமல்ல அகஜிர் நச்சதாசிரஸ்தா இலைகள்னா பழுத்த இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுது. அது உதிர்ந்து போனப்புறம் புதுசாக அங்கே துளிர்கள் வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கக்கூடியதான பக்தில தச்சடா விலசிதாக புஷ்ப பிரபாலஸ்ரிதாக புஷ்பங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடியதான துளிர்கள் என்ன, முட்டுகள் என்ன, குணகோரகாக அதுக்கப்புறம் நல்ல புஷ்பங்கள் வாசனையோடு இருக்கக்கூடியதான அழகான அந்த பூந்தோட்டம் இத்தனையும் இருக்கு. அதில் வெறும் புஷ்பங்கள் மட்டும் இல்லையா, பழங்களும் கூட இருக்கான். எப்படிப்பட்ட ஞானானந்த சுதா மரந்தர ஹரி சம்பித் பலாபியுன்னதி அப்படின்னு பழங்களோட புட்பங்களோட மொட்டுகளோட வாசனையோட இருக்கக்கூடியதான பதார்த்தங்களோட இருக்கக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்துல ஜனங்கள்லாம் எப்படி சேவிப்பாளோ, அங்க போய் நிம்மதியா இருப்பாளோ, அதே போலயே இதயம்ங்கிற ஒரு பூந்தோட்டத்துல பரமேஸ்வரன் இருக்கார். இங்க வாங்கோ, அங்க என்ன விசேஷம்னா சம்புத்தியான வசந்த சங்கினி. பரமேஸ்வருடைய தியானம்ங்கிறத நல்ல காத்து சென்ட்ரல் காத்து மாதிரி அந்த தியானம் இருக்கே பரமேஸ்வர தியானம், அது மனசுக்கு நிஜமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும். சம்புத்தியான வசந்த சங்கின ஹிருதாராமா, அந்த ஹிருதாராமே இதயம் எனக்கூடியதான ஆராமத்தில், இதயம் எனக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்தில். அஜீர்ணச்சதாக சிரஸ்தாக பாபம் எனக்கூடியதான ஜீர்ணச்சதாக அந்த பழுத்ததான இலைகள். இந்த பாப்பந்தான் பழுத்து கீழே விழுந்துருக்கு. பழைய இலைகள்லாம் கீழே விழுந்த பிறகுதான் துளிர்கள் முளைக்கும். அந்த இலை உதிர்ற காலம்னு ஒரு காலம், எல்லா இலையும் பழுத்த இலையெல்லாம் கீழே விழுந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்னா புதுசாக அழகாக சின்ன சின்ன மொட்டுகள் வந்து அதுல வந்து அங்குரங்கள் வந்து அங்கிருந்து வர ஆரம்பிக்கும். அதே போலயே இங்கேயும் சிவத்தியானம் நீங்க பண்ணணும்னு எப்படி சங்கல்பம் பண்ணிடும், பண்றது இல்ல, சங்கல்பம் பண்ணினாலே போறோம் மனசுல இருக்கிற பாபங்கள்லாம் ஓடி போயிடுமா. ஏன் பாபங்களுக்கு சிவத்தியானத்தை கண்டா பயம், அது இருக்காது. ஏன்னா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே தாசிய கர்மாணி அப்படின்னு எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு போயிடும். அப்படி அந்த பாபங்களுக்கு சிவத்தியானத்தை பண்ணினாலே பயமா, அதை நினைச்சாலே பயமா, அதனால உதிர்ந்து போயிடுது. பக்தியில தச்சட்டா தியானம் பண்ண பண்ண பக்தியானது தாரா வளர்றது, அந்த பக்தி கொடி இருக்க பத்தில தாரா வளர்றது. விலசிதா புண்ணிய பிரபாலஸ்ரிதா அந்த கொடியில அங்குரங்கள் துளிர்கள் அப்படி புண்ணிய பிரபாலஸ்ரிதா புண்ணியம் எனக்கூடியதான துளிர்கள். இது பண்றோம், அது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சிவபக்தியானது தெய்வபக்தியானது ஒரு மனுஷனுக்கு வந்துருது. ஏன்னா மேலும் மேலும் அது பண்ணணும், கோயிலுக்கு போகணும், பிரவச்சனங்களை கேட்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவான் நாமாவை சொல்லணும், பகவானுடைய நாமாக்களை பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும், அவருடைய கதைகளை அனுசந்தானம் பண்ணணும், இப்படி நிறைய தோடிக்கொண்டே இருக்குமா. புண்ணிய பிரவாளஸ்ரிதாஹ தீப்யந்தே குண கோரகாஹ, நல்ல ஒரு குணங்கள் பாருங்க அவைகள்லாம் சேர்ந்து இவனுக்கு வரிசையாக தோண ஆரம்பிக்குமா. இந்த குணங்களை பற்றி பகவத்கீதையில் விசேஷமாக ஒரு 20 குணங்கள் சொல்லியிருக்கு. அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆத்தவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிராக, இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனகங்கார ஏவச்சா, ஜன்ம மிருத்யு ஜரா துக்க துக்க தோஷ அனுதர்சனம், அசக்தி அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்தியஞ்ச சமச்சித்தத்வம், இப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா நித்யா நித்யோபபத்திஷு வரிசையா சொல்லியிருக்கு. கடைசியில கடைசி குணம் ஒண்ணு இருக்கு, என்னடா நமக்கு மோட்சம் வேணுங்கிறதுல தீர்மானமா இருக்கணும், தத்துவ ஜானார்த்த சிந்தனம். அந்த தத்துவ ஜானம் இருக்கே அதுல தீர்மானமா நீங்க எதையாவது பண்ணுங்க, இங்க போங்க அங்க போங்க என்னென்ன விவகாரங்கள் பண்ணுங்க நோன்னு சொல்லல. ஆனா உங்களுடைய மனசு எங்க இருக்குன்னா அந்த தத்துவ ஜானத்தினுடைய பலத்தை அடையக்கூடியதான ஒரு அபிப்பிராயத்துல தீர்மானம் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், குழந்தைகளை பார்த்துக்கலாம், அதுக்காரரை பார்த்துக்கலாம், பத்தினியை பார்த்துக்கலாம், மற்ற விவகாரங்கள்லாம் பண்ணலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், யாரும் எதையும் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அவனுடைய மனசு மட்டும் பகவான் இடத்துல இருக்கணும், பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லா செயல்களும் பண்ணணும். முதல்ல என்ன வேணும், அமானித்வம் அதம்பித்வம், கர்வம் வேண்டாம். நான் அது பண்ணிவிட்டேன் இது பண்ணிட்டேன். சில பேர் பாருங்க எதிர்க்க வந்தார்னா ஒரு மணி நேரம் சாப்பிட்ருவான், நான் கோவிலுக்கு பண்ணேன், பிரதட்சணம் பண்ணினேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன், நிறைய காசு கொடுத்தேன், இந்திய ஜனங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், எங்கள் வம்சத்தில் ரொம்ப நாள் பண்ணுறது வழக்கம் சொல்லிகிட்டே இருக்கார். இது 100வது தரம் சொல்லு சுவாமி, எனக்கு 100 ஆயிடுதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய சுவாவம் அது. ஆனால் என்னன்னா தர்ம சரதி கீர்த்தனா, அது நம்ம பண்ணினது சொன்னோமே ஆனால் குறைஞ்சி வரும் தெரியல ரொம்ப பேருக்கு. நம்ம நல்லது பண்ணினோம்னு வச்சுங்களேன், அது சொல்ல வேண்டாம், இன்னொருத்தருக்கு சொல்லி என்ன ஆகணும், சொன்னதுனால நமக்கு ஒரு கர்வம் வருதுங்கிற வேண்டாம். அமானித்வம் அதம்பித்வம் ஷோயி நேச்சர், நான் தான் ரொம்ப பக்தன்னு நான் பேரை காட்டிக்கிறா பார்த்தீங்களா, அதுவும் வேண்டாம். அதோட எந்த பிராணிக்கும் மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்களினாலேயோ ஹிம்சை பண்ணப்படாது. அஹிம்சா ரொம்ப முக்கியமானது. நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், தெரியாமலேயே தமாஷுக்காக இன்னொருத்தருக்கு மனசு நோகும்படி பேசுறோம், முதல்ல அது கூட. அதே போலயே இன்னொருத்தருக்கு கெடுதல் மனசால நினைக்க வேண்டாமே, அவன் நம்மள வையறாளே சார் வச்சுட்டு போய் அவளுக்கு வாயிருக்க வையறா, நீங்க அதுக்கு திருப்பி பார்க்கணும். அந்த ஒரு நிலையை நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். யாரு எதை சொன்னாலும் ரியாக்ட் ஆக வேண்டாம். இப்ப என்ன போச்சு, உண்மையானது ஒரு நாளைக்கு வெறியது வெளி வருதோ இல்லையோ, நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அவளை வச்சுடணும், நீரும் பண்ணிட்டு இருக்கல, இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம், பொறுமை இருக்கணும். அதனால்தான் அஹிம்சை ஆனப்புறம் பொறுமைன்னு சொன்னேன். மற்றவர்கள் நம்ம பண்ணினா நம்மளுக்கு ஹிம்சை பண்ணினா பொறுத்துன்றோ, நீங்க இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணாதீங்க. அஹிம்சா சாந்தி ராஜவம், ருஜுவா இருக்கணும் மனசுல, என்ன என்றையிலோ அதுதான் வாயால சொல்லணும், வாயால என்ன சொல்றோ அதுதான் செயலால வச்சுக்கணும். வாக்கில் ஒண்ணு மனசுல ஒண்ணு செயல ஒண்ணு வச்சுட்டேன்னா அது நன்னா இருக்காது, மனுஷாளுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் இப்படி பேசினார், அவன் இப்படிதான் பேசினா அப்புறம் இப்படி நடந்துட்டார் அப்படின்பா, விவகாரம் என்னடா அது எப்போ ஒரே நல்ல ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் குரு உபாசனம் இருக்கே ரொம்ப விசேஷம். ஏன் சொன்னா அந்த குருவானவர் எப்படிப்பட்டவர், சர்வதா சர்வகாலம் பகவத் தியானத்திலேயே இருக்கார், வேதாந்த சிந்தனத்திலேயே இருக்கார், சாஸ்திர பரிசிரமத்திலேயே இருக்கார். அப்படிப்பட்டவர் இடத்துல நம்ம இருக்கோமே ஆனால் நம்ம மனசும் சாந்தி அடையும். ஆச்சாரியோபாசனம் அப்புறம் சௌச்சம், சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, நல்லா ஸ்நானம் பண்ணி நீட்டாக அழுக்கு இல்லாமல் நல்ல வஸ்திர, அதுக்காக பட்ட வஸ்திரம் கட்டணும்னு சொல்லலை, சாதாரண வஸ்திரமே கட்டுங்க ஆனால் நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கணும், மடியாக இருக்கணும். பழைய நாளில் மடி, இப்போ மடின்னா தெரியாது ஜனங்களுக்கு, மடி விழுப்புன்னா ஒன்றுமே தெரியாத காலம் ஆயிடுது. படுக்கையை தொடப்படாது, பழைய வஸ்திரங்களை தொடப்படாது, சுப்பிரமாகவே இருக்கணும், பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும், தியானம் பண்ணுற வரைக்கும் இதையும் அதையும் தொடப்படாது, அப்படி ஒரு நீட்டாக இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா மனசு சுத்தமும் இருக்கணுமா, அதுக்காகத்தான் இந்த மடிகள்னு சொல்கிறது. அது நம்ம இல்லை என் மனசு சுத்தமாக இருக்கு சார், நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இன்னொருத்த என்ன கொடுக்கணும், என் மனசு எப்போவும் கிளீனாக இருக்கு, யாரை பற்றி என்ன கெடுதலை நினைக்கலன்னார், யார் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு நீங்களே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொல்லுங்க, வைக்கலாம் இல்ல. இப்ப விவகாரம் என்ன, இன்னொருத்தர் சொல்லணும், அதுக்காக வேதம் சொல்லியிருக்கேன், நீங்க இப்படி இப்படி நடத்தக்கடம் அப்படின்னு சொல்றது. அதனால சௌச்சம் ஆத்ம விநிகிரக, புலன்களை அடக்கிறது, சரீரத்தை அடக்கிறது. வெறும்னே உட்காந்தா கையாட்டின்றே இருப்பான், காலாட்டின்றே இருப்பான், வேண்டாம் சொல்ல, நம்மளே பார்த்துக்கணும். அனாவசியமான ஒரு செயல் சரீரத்தில் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரியார்த்தங்கள்ல சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம், இதுதான் இந்திரியார்த்தங்கள். நல்ல சொல்ல, நமக்கு பிடித்ததான சொல்லுதான் மீதி பேர் பேசணும், நாம் பிடித்ததான பாட்டை நான் கேட்டுட்டே இருக்கணும் இப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பார்த்தல, அது பிடிக்காதுமானா மனசு கவலையா இருக்கு. அதான், ஏன்னா உங்களுக்கு அதுல ஒரு சுவாதந்திரம் இல்லை, இந்த சொல்லுதான் எனக்கு கேட்கணும், இதுதான் நான் பார்க்கணும்னு நீங்க நினைச்சா வருமா? ரோட்ல போனேன்ல, என்னென்னமோ கேட்கிறேன், என்னென்னமோ பார்க்கிறேன், ஆனா பார்க்கறதெல்லாம் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு இனிமையா இருக்கணும்னு சொல்லப்படாது, ஆனா நல்லதா இருக்கு. பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ பத்ரம் பசே மாற்றா, வேதத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், நான் எப்பொழுதும் பார்க்கறது மங்களகரமா இருக்கணும், கேட்கறதெல்லாம் மங்களகரமான நல்ல சொல்லாக இருக்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டு நடுவில் இருந்தேன்னா, இவன் இப்படி வைறான், அவன் அப்படி வைறான், இதான் ராஜ சொப்னம் தெரியும் உங்களுக்கு. எது வேண்டாம் நினைக்கிறோமா, சொப்னத்திலையும் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தா அதுவும் கேட்கணுமா? வேண்டாம். எப்பொழுதும் நம்மளை கேட்கறது நன்னதா இருக்கணும். அப்படி இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் வந்தா வரட்டும், அதோட அட்டாச்மெண்ட், உங்க மனசானது எப்பொழுதும் பகவான் இடத்துல இருக்கணும். அப்ப இந்த புலன்கள் இடத்துல புலன்கள் வேற இடத்துக்கு செல்லாது, செல்லாம இருக்கணும். அனஹங்கார ஏவச்சா, அகங்காரம் இல்லாம இருக்கணும், கர்வம் இல்லாம. அதான் முதல்லயே சொல்லிவிட்டேன் என்ன, முதல்ல சொன்னது வந்து வெளிப்படையா இருக்கிறது, இங்க சொல்றது அனஹங்காரம். உள்ளூர சில பேருக்கு அப்படியே இருக்கும் அகங்காரம், அவளுக்கு அகங்காரம் இருக்கு கர்வம் இருக்குன்னே தெரியாது. வெளியில பேசுறப்ப ரொம்ப இனிமையா ரொம்ப பதட்டமா நன்னா பேசிட்டு இருப்பார், ஆனா உள்ளூர் மட்டும் தான் தான் வசத்திங்கிற அபிப்பிராயம் இருக்குமா? அது வேண்டாம். ஏன்னா நீங்க எந்த துறையில எது முன்னுக்கு வந்திருந்தாலும் அது பகவானுடைய பிக்சர்னு ஞாபகம் இல்லை, அது போனா நிக்குமா? நம்மளை விட நிறைய படிச்சவா, நிறைய சாதனை பண்ணினவா எத்தனையோ பேர் இருக்கா உலகத்துல, அவளுக்கெல்லாம் நல்ல பேர் வரலையே. காரணம் என்ன? அது அவ ஜன்மாந்திரத்தை புண்ணியம் பண்ணிக்கல, அதனால பகவத் அனுகிரகம் இருந்தா தான் எல்லாமும் வளரும். ஆகையால் அந்த பகவத் அனுகிரகம் தான் நமக்கு காரணமே தவிர, நம்ம செயல் மட்டும், நம்ம முயற்சி மட்டும் அதுக்கு வசத்திலேயே நன்னா புரிஞ்சுக்கணும். அனஹங்கார ஏவச்சா, ரெண்டாவது வைராக்கியம், மனுஷியால் சொல்றா வைராக்கியம் வரட்டும் வரட்டும், எப்படி வருமா? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம், அப்பப்பா அப்பப்பா நினைக்கிறோம். நீங்க நினைக்கலைங்கிறதா வேதாந்த கிளாஸுக்கு வந்து எழுதா அவர் சொல்றார். நம்ம நினைக்கிறதுல பிறவியே முதல்ல ஒரு கஷ்டம், நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் மறந்து போயிட்டோம். நமக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, எந்த துன்பம் வந்ததோ அந்த துன்பத்தை டக்குன்னு மறந்து போயிடுறோம். பிறக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமோன்னோ தெரியாது, அழுதுண்டே பிறந்தோம். சரி, பறவை ஜன்ம துக்க ஜன்ம ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சன், கழுத்தனம் எப்ப வருதோன்னு பயம். ஒரு 40 வயசு வரைக்கும் எதையும் கவனிக்கல சார், அதுக்கப்புறம் மாடி எழுது ஒவ்வொன்னா ஒரு படி ஏறப்ப முட்டை வலிச்சதுன்னா அப்பதான் நினைக்கிறான் வருதையா கழுத்தனம். அதோட மட்டும் இல்ல, காது பக்கத்துல நரைச்சிருதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் கண்ணாடியில பார்த்தேன்னா இனிமேல பர்மனண்டா ஒவ்வொரு மாசமும் ஒரு 200 ரூபாய் செலவு அது பெயிண்ட் அடிக்கிறது. இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். பிபி மாத்திரை ஒரு தடவை வந்துருச்சுன்னா ஜென்மம் முழுக்க போட்டுக்கணுமா? அதே மாதிரி ஒரு தடவை நரைச்சுடுத்துன்னா நரைச்சுதான் போனா போட்டுமே, பண்ணாச்சு அதுக்கு வேற வெக்கம். இங்க ஆரம்பிக்கிறான் சார் ஜரா, அதுக்கப்புறம் வியாதி, டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்றான், உங்களுக்கு மருந்தெல்லாம் இம்யூன் ஆயிடுச்சு, வேற மருந்து கொடுக்கணும், அப்பப்ப மாத்திண்டே இருக்கணுங்கிற கிழத்தனம். அப்படி ஜென்ம துக்க ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், இதெல்லாம் துக்கம், பறவி துக்கம், கிழத்தனம் துக்கம், வியாதி துக்கம். என்ன வியாதின்னு தெரியாம வருது, ஒவ்வொரு ஃபீவரும் வருதான், ஒவ்வொருத்துக்கும் மெட்ராஸ் ஐங்கிறான். அது என்ன சார், டெல்லியில இருக்கிறவங்க மெட்ரா, அங்கே கை வந்தாலும் மெட்ராஸ் ஐங்கிறான், என்ன மெட்ரா சொல்லுங்க. ஒவ்வொருவருங்க பாம்பே ஃபீவர்னா என்ன சுவாமி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்கல. அப்படி என்ன, இந்த வியாதிகளை பத்தி நமக்கு தெரியல, எந்த வியாதி என்ன ஏதுன்னு தெரியல, அந்த வியாதிக்கு தக்க மாதிரி மற்ற விவகாரங்கள், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், இதை பார்த்துட்டு இருக்கோம். இது அப்பப்ப நினைச்சுட்டு இருக்கணுமா, இவைகள்லாம் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கும் என்று நாம் நினைச்சுட்டு இருக்கணும். இந்த நினைக்கிறதுனால மனுஷனுக்கு என்னது வைராக்கியம் வருது. இந்த வைராக்கியம் வந்ததுனாலேயே என்ன சொன்னார், மனசானது வேற இங்கும் அங்கும் போகாமல் பகவான் இடத்துல போகிறது. ஜென்ம மிருத்ய ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்சனம், மிருத்யு மரணம் எப்ப வரும்னு தெரியல, எந்த விதமாக வரும்னு தெரியல, ஆனா அந்த மரண சமயத்துல என்ன ஆறுதுன்னு தெரியல. இருக்கிற காலத்துல ஆஹா ஓஹோங்கிறான், அந்த போற சமயத்துல வரும்பொழுது ஒண்ணுமே சொல்ல தெரியலையே மனுஷனுக்கு. அனுதர்சனம், இதெல்லாம் வேதாந்தங்களை கேட்டு பெரியவாட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, வெறுமனை பார்க்க முடியாது. மரண சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னு அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்குமா, இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா, முடியலையே. துக்கதோஷானு தர்சனம் அசக்தி ரணபிஷ்வங்க புத்திராதிஷோ, குழந்தைகள் என்ன மற்ற சிநேகிதர்கள் எல்லாம் இவ்வளோ இடத்துல டூ மச் அட்டாச்மெண்ட் விட்டுக்கூடாது, வச்சுட்டுன்னா அவளுக்கு என்னென்ன துன்பம் வருதோ அது வந்துடுறது. இருக்கட்டும், யாருக்கு எது வந்தாலும் உங்களால் முடிஞ்ச சகாயம், அந்த சமயத்தில் என்ன சகாயம் நடக்குமோ அது படுதோ. நிறைய பண்ணணும் சார், நிறைய பண்ணணும் ஆசை இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு தான் முடிஞ்சதுக்கு. அதனால எது வேணுமோ எப்ப எவ்வளவு பண்ண முடியும் நினைக்கிறோ அப்ப அதை பண்ணிவிட்டு அப்புறம் பதில் பார்க்காம சும்மா இருங்க. அசக்தி ரணபிஷ்வங்க புத்திர தார கிரகாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம் இஷ்டா நிஷ்டோபபத்திஷு நித்யஞ்ச சமசித்தத்வம், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க பழகணும். ரொம்ப வெயிலா இருக்கு, ஆஹா தாங்க முடியலையேன்னு அழறது, மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறதுன்னு சொல்றது, மழை வர போல இருக்கு நூறு தலையே சொல்றோம், மழை இப்படி கொட்டுறதே என்ன பண்றது, சமுத்திரங்க சஸ்வாஹா அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். யஜுர்வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொன்னேன்னா மழை பெஞ்சுட்டே இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை அனுவாகத்தை பாராயணம் பண்ணினேன்னா அந்த மழை நின்று போயிடுமா. ஒரு அரை மணி நேரம் மழை வருதுன்னா சமுத்திரம் கச்சான்னு ஆரம்பிச்சு விட்டான் இவன். அது நம்ம இஷ்டமா, பகவான் தான் நமக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு தெரியாத மழையே வராதுன்னு நினைச்சுருக்கள். நீங்க எப்படி நினைச்சிருந்தாலும் எப்போ வருமே தெரியாது, எப்படி வருமுன்னு தெரியாது. பகவான் இருக்கார், அவர் பாப்பார், ஜனங்களுக்கு காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்க. நாம பகவானை போற்றணும்னு நமக்கு இல்லை, நமக்கு கர்வம் தான் வச்சது, நான் தான் வச்சது, நீங்க யார் எனக்கு சொல்றதுன்னு இந்த அபிப்பிராயத்தில் தான் நாங்க இருக்கோம். பகவான் பார்க்கிறாரா, எப்படி இருந்தாலும் இந்த மனுஷன் சௌக்கியமா இருக்கட்டும் சார், அவளுக்கு வேண்டியதான விவகாரங்கள் பண்ணிக்கொண்டே இருப்பேனே, மனுஷனுக்கு என்ன தெரியும் பாவம் அப்படின்னு ஒரு கருணையோடு இருக்கார் பகவான். அதை அவன் ரசிச்சு பார்க்கணும், அந்த பகவானுடைய ஔதாரியத்தையும் காருண்யத்தையும் தயையும் ரசிச்சு பார்க்கணும். அப்படி விஷயமாக நம்ம இருந்தோமையானால் அசக்தி ரணபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம், வெயில் வந்தாலோ குளிர் வந்தாலோ மழை வந்தாலோ சமசித்தத்வம் இஷ்டா நிஷ்டோ பபத்திழு, நமக்கு பிடிச்சதோ பிடிக்காதோ எந்த பதார்த்தம் வந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கறது எனக்கூடியதான எண்ணம் வேற இவாளுக்கு வரணும். அத்தனைக்கு மேல பகவான் இடத்துல அந்த தீவிரமான அந்த மோட்ச இருக்க பார்த்தல, அந்த மோட்சத்துல தத்வஜானார்த்த தர்சனம், சர்வதா சர்வ காலமும் தத்வஜானத்துல நமக்கு இந்த ஜன்மாவில் எப்படியோ பகவானை அடைஞ்சு ஆகணும். நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த ஜென்மாவில் அதை நம்ம அடைஞ்சு ஆகணும், பகவானுடைய திருவடியை பிடிச்சு ஆகணும். எனக்கூடியதான ஒரு பிடித்த மனுஷனுக்கு இருக்கணும். உத்தியோகத்துக்கு போங்க வேண்டான்னு சொல்லலையே, ஆத்துல காரியங்கள் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலையே, எதை பண்ணினாலும் கடைசியில் உங்க மனசு மட்டும் அந்த பக்கத்திலேயே இருக்கணும். இப்படிப்பட்டதான குண கோரகங்கள், அந்த பகவானுடைய குணங்கள் இருக்கே, குணங்கள் எனக்கூடியதான மொட்டுகள் வந்திருக்கா அந்த பக்தி கொடியில. திப்பியந்தே குணகோரகாக ஜபவஜ புட்பாடி, இவர் ஏதோ ஒரு நாமா, ராமநாமா கிருஷ்ணநாமா பகவன் நாமா ஹரே ராம ஹரே ராம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா, இதுதான் சார் ஜபம். ஜபம்னா வேற ஏதோ மற்றதுலேருந்து மூக்க மொழிண்டு ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைக்காதீங்க. ஜபம்னு என்ன, பகவன் நாமாவை சொல்றதே, நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நகி பசியாமோ பவதரணே, இந்த உலகத்தில் சம்சார துன்பத்திலிருந்து தாங்கிறதுக்கு தாண்டுவதற்கு கலியுகத்தில் ரொம்ப முக்கியமானது நாமஸ்மரணம். மற்ற யுகங்களை விட கலியுகத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. என்ன நாமஸ்மரணம் பண்ணினாலே போறோம், ஜபத்தை பண்ணினாலே போறோம். குடியாதன்யன் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே, காயத்ரி மந்திரத்தை ரிட்டையர் ஆயிட்டோமோ இல்லையா, ஒரு நூறு பண்றது ஒரு 108 பண்ணுவோம், இன்னொரு 10 ஜாஸ்தியா பண்ணுவோமே, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10 காயத்ரி ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம். காலமே இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்களோ இதை விட ஒரு 10 ஜாஸ்தியா பண்ணி வைப்போமே காயத்ரி ஜபம், யாருக்க பகவானுக்கு அப்படின்னு வச்சு பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகும்னா, நீங்க மட்டும் இல்ல வீடு முழுக்க சத்தியமா இருக்கும், எல்லோருக்கும் மனசாந்தி கிடைக்கும். காசு இருக்க ரொம்ப பேர் இட்ட எங்க போறது, தங்கம் விலை ஜாஸ்தி ஆயிடுது ஆகாசத்தை ஓட்டுறதுன்னா அப்பவும் தங்க கடையில குறைச்சிருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல இருந்து தங்க கடை கிடைக்கிறேன் கட்டின் இருக்கேன். அதே போல புடவை கடை பாருங்க, துணி கடை எங்க இருக்க, எல்லா இடத்துலயும் எல்லா ஊருக்கும் வந்துட்டாமா. ஸ்வீட்டு கடை பாருங்க, தெரு தெருக்கும் இருக்கு, யாருதான் வாங்குறானோ. பழக்கடை எங்க பார்த்தாலும் பழம் வந்துருங்கிறான். எங்கேயும் கூட்டம் இருக்கா, எங்க போனாலும் சீக்கிரமா வர முடியாது அவங்களுக்கு. இத்தனையும் இருக்க, ஆனா விவகாரம் என்ன, பகவான் மட்டும் நம்ம இதயத்தில் இல்லை. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாம்னு பகவான் சொல்லவே இல்லை. இத்தனையும் அனுபவிங்க, ஆனா ஒரே சமயத்தில் ஒரு மூலையில எனக்கு ஒரு இடம் கொடுப்போம். தத்வஜானார்த்தசிந்தனம் இப்படி. அதனால ஜபத்தை பண்ணிட்டே இருக்கும். ஜபத்துக்கெல்லாம் இங்க பண்ணணும் அங்கே பண்ணணும் உட்கார்ந்து பண்ணணுங்கிற நியமங்கள் சிலதுக்கு உண்டு. ஆனா இந்த ஜபம் பகவன் நாமாவை சொல்றதுக்கு ரோட்ல போயிட்டே இருக்குப்பா, வாக்கிங்லயே ஜப போட்டுங்களேன் வேண்டானா சொன்னார் பகவான். பஸ்ல உட்கார்ந்து பகவான் நாம அவன் நினைச்சுட்டு வாயார் மனசால சொல்லிட்டு இருக்கல. புட்பாடி சத்வாசனா, நல்ல வாசனைகள் மனசுல, நல்ல எண்ணங்கள், அந்த எண்ணங்களோட இருக்கணும். நல்ல எண்ணங்களோட பகவானுக்கு பூஜை பண்ற போல நினைங்க, பகவானுக்கு ஏதாவது நல்ல பொருளை பார்த்து பகவானுக்கு நிவேதனம் பண்ற போல நினைச்சு பாருங்களேன். புஷ்பாணி ஞானானந்த சுதா மரந்தரஹரி சம்பித்தலாபியுன்னதி, அறிவு பிரம்மத்தினுடைய அறிவு ஆனந்தம், இந்த ஆனந்தமும் அறிவோடு கூடியதான பழச்சார், நல்ல சாரோடு கூடியதான பழங்கள் இருக்க, அந்த பழங்கள்லாம் இந்த பார்க்கல இருக்கான். உங்க இதயம் எனக்கூடியதான பார்க்கல. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த இதயத்துல பகவான தியானம் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் பகவானே என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஏரியாக தியானம் பண்ணுவோம். ஏரியில இருந்தா என்னென்ன இருக்கும், ஏரியில வெறும் காஞ்சி போய் தீர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு ஏரின்னு சொல்லுவேடா. சம்ஸ்கிருதத்துல ஹரதம்னு பேரு ஏரிக்கு. நையாய்க்கால வந்து ஜலஹரதம்னு சொல்றான், ஜலஹரதம் சொல்ல வேண்டாம். ஏண்டா ஏரியினால ஜலம் இருந்தாதான் அதுக்கு ஏரின்னு பேரு. விவகாரம் என்ன, அப்படி ஒரு நல்ல புல்லா இருக்கணும் ஜலம், அதோட ஜலஹரதம் இருக்கடா. அங்க அந்த ஏரியில என்ன சுவாமின்னர், நல்ல மகர்ஷிகள்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. கிராமாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியோ குளமோ இருந்தானா அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி போவான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் பிரணாவது சகனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோசரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அர்த்தத்தோபி அத்வயானந்தான் அதீத துவைத பானத குருன் ஆராத்திய வேதாந்தசாரம் வக்ஷி யசாமதி. அத்வயானந்தான் குருன் ஆராத்திய வேதாந்தசாரம் வக்ஷி யசாமதி அப்படின்ட்டு குரு ஆராதனை பத்தி பேசிட்டு இருந்தோம். யசா தேவே ததா குரு தஸ்யைவ கதித்தார்த்தாஹ பிரகாஷந்தே மகாத்மனாஹ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துல விசாரம் டக்குன்னு நின்னது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, புத்தி பூர்வகாரி பிராரத பூர்வகாரி அப்படின்னு பிராரதத்தோடையும் புத்தியோடய விசாரமும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பிராரத்தம் புத்தி, இந்த புருஷார்த்தம் புத்தி அப்படின்னு சொல்லி, புத்தி பூர்வக்காரி அப்படின்னு சொல்லி சொன்னா புருஷார்த்தம் அப்படின்னு எடுத்துட்டுலாம். பிராரப்தம் புருஷார்த்தம் இதுல எது பலம் உடையது, எதை நம்ம வந்து ஆசிரியம் பண்ணணும், எதை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற விசாரம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பிராரப்தம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை, புருஷார்த்தம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு புருஷார்த்தம் இருக்கு, மனுஷனால எவ்வளவு முயற்சி பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கெல்லாம் உதாரணம் கொடுப்பாங்க. என்னது, ஒரு மாட்டை கயர்ல கட்டி விட்டு அதன் நடுவுல ஏதோ ஒரு இதுல போல்ல கட்டி விட்ட மாதிரி, ஒரு தூண்ல கட்டி விட்ட மாதிரி, அந்த தூணோட அந்த கயிறு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் அந்த மாடு சுத்த முடியும் அப்படிம்பாங்க. இது புருஷார்த்தத்துக்கான, மனுஷனோட புருஷார்த்தத்துக்கான உதாரணம் கொடுப்பாங்க. அப்போ மனுஷனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தூணுக்குள்ள என்னென்னலாம் சுத்தி இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போலாம் அவ்வளவுதானே தவிர, ஆனா அந்த பரிதி அந்த லிமிட் அவனுக்கு இருக்கு அப்படின்னுட்டு, அந்த மரியாதை அதுக்கு மேல அவனால சுத்த முடியாது அப்படின்ட்டு. அப்போ புருஷார்த்தத்தை சார்ந்திருக்கிறவங்களுடைய புருஷார்த்தம் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுடைய, ஏன்னா ரெண்டு பங்க்தி இருக்கு, ஒண்ணு புருஷார்த்தம் இன்னொன்னு பிராரத்தம்னு ரெண்டு பங்க்தி இருக்கு. அப்படியே ரெண்டு வழியில பாக்குறவங்க புருஷார்த்தம் அப்படிங்கிற பாக்குறவங்களுக்கு இதுல குறைபாடு இருக்கு. ஏன்னா மனுஷனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுடைய முயற்சியினால ஒன்னு இந்த இந்த வட்டத்துக்குள்ளதான் சுத்தி வர முடியும் அப்படின்ட்டு. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதா என்ன, இந்த வட்டத்துக்குள்ள சுத்தி வர்றதுலே அதுலயே கூட சரியான இடத்துல இருக்கிறது அப்படிங்கறத அவனால பண்ண முடியும், சரியான சைட்ல இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு மகாத்மா சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராரப்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது, என்னத்தை தீர்மானம் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய மூச்சு விடுறது இந்த ரூம்ல அந்த ரூம்க்கு போயிட்டு வர்றது வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது பிராரப்தம் அப்படின்னுட்டு. இப்படி எல்லாமே தீர்மானம் பண்றது பிராரப்தம் அப்படின்னுட்டு சொல்ற இவங்களுடைய கட்சியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது தனித்தனியே எங்கேயும் அங்கேயும் எடுத்து பார்த்தோம் அப்படிங்கறதுக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே முதல் கிளாஸ்லயே நான் சொன்னேன், இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய பேச்சுகள் அவங்க சாஸ்திரோக்தமான விஷயத்த, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்த சொன்னாலும் கூட நமக்கு அது கிரமமா முறையா இல்லை அப்படிங்கறதுனால அதனுடைய அறிவானது எட்டாது. அதனால அங்க அவங்களுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, புருஷார்த்தம் பிராரப்தம் இதுல எங்கேன்னு பாக்கணும். ஏன்னா இது நீங்க பர்த்ருஹரியோட சதகத்திரயம், நீதி சதகம், சிங்கார சதகம், வைராக சதகம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது அவரு இந்த பிராரத புருஷார்த்தத்தை பத்தி தனியாவே ரெண்டு பாகமா எடுத்து எழுதுறாரு. பிராரதம் எப்படிப்பட்டது, புருஷார்த்தம் எப்படிப்பட்டதுன்றத பத்தி விசாரம் உண்டாரு. இது வந்து இன்னைக்கு நேர்த்திக்கு இல்ல, பல காலங்களா நடந்துட்டு இருக்கிற சண்டை, பிராரப்தமா புருஷார்த்தமா அப்படிங்கிறது. பிராரப்தம் அப்ப சாஸ்திரத்துல நம்ம பிராரப்தமானதா புருஷார்த்தமானதா எப்படி நம்ம எதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிராரப்தம் இத வந்து முழுமையா லௌகிக்க விஷயத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏத்துறோம். லௌகிக்க விஷயங்கள், லௌகிக்க விஷயங்கள்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவையான வசதிகளுக்கும் முறைகளுக்கும். இது வந்து நான் இது சொல்றது யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சாதுக்களுக்கு. ஏன்னா அங்க நமக்கு வாழ்க்கையில எது முக்கியம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. வாழ்க்கையில முக்கியமானது எது உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முக்கியமா எதை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டா, முக்கியமானது எனக்கு ஞானம் தான், மோட்சம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, மோட்சத்தை தவிர புருஷார்த்தம் மோட்சமா இருக்கணும். மோட்சத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் பிராரத கையில விட்டுடலாம். இதுனா வந்தது வரலன்னா வரல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மோட்சத்தை தவிர. அதே மாதிரி எனக்கு வந்து அர்த்தம் தான் முக்கியம், எனக்கு சொத்து சேர்க்கறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிறது நாலு புருஷார்த்தம், அதுல பரம புருஷார்த்தமான மோட்சம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மற்ற மூணுத்தையும் ஈஸ்வரன் கையில விட்டுடணும். ஈஸ்வரன் கையிலன்னா உங்க தலையெழுத்து கையில, உங்க தலையெழுத்து ஈஸ்வரனால நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு தான் அவனுக்கு பலன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுத்துருக்கார், அதனால அதை விட்டுறணும். எனக்கு அர்த்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அர்த்தத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பிராரத்தர் கைட்டுல விட்டுறணும். சொத்தை தவிர மத்ததெல்லாம் காமம் தான் அப்படின்னா, காமத்தை தவிர மத்த எல்லாத்தையும். இப்ப நம்மளுடைய லட்சியம் எதுவோ, லட்சியத்தை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம வந்து பிராரத கையில விட்டுறலாம், இதுல பிரச்சனை எதுவும் இல்ல. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய லட்சியத்துக்கு தடையா இருக்கும்போது, தடையா இருக்கிறதான அர்த்தமா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், நமக்கு லட்சியத்துக்கு தடையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை விடுறது அப்படிங்கறது தர்மம், அதர்மம் ஆகாது. அந்த தர்மத்தை விடுறது அப்படிங்கறதோ இல்லாட்டி அந்த லட்சியத்தை விடுறதுங்கிறதோ அதர்மம் ஆகாது. அப்படி அதை எப்படி தர்மமானது அதர்மம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னா, முறைப்படி விடப்பட்டதுனா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா சன்னியாசம் அப்படிங்கும் போது முறைப்படி அவன் தர்மத்தை விடுறான், ஒரு சன்னியாசியானவர் முறைப்படி தன்னுடைய தர்மத்தை விட்டுறாரு. விடுறதுனால அந்த தர்மமானது அதர்மம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விசாரம் நடக்கிறது அங்க. பூர்மிமம் சாஸ்திரக்காரன் சொல்றான், நீ நித்திய நைமித்திய கர்மமானது, நித்திய கர்மம் அகரஹர் சந்தியா உபா சீதா அப்படின்னு வேதம் சொல்லுது. தினம் தினம் சந்தியா வந்தனத்தை செய்ய வேண்டும், எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு யாவத் ஜீவம் அப்படிங்கிறது, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத், யாவத் ஜீவம் அப்படிங்கிற கணக்கு படி சொல்றது. யாவத் ஜீவம்னு சொல்லி சொன்னா எதுவரை வாழ்வோம், வாழ வரைக்கும் நீ இதெல்லாம் செய்யணும், சந்தியா வந்தனம், அக்னிஹோத்திரம் முதலிய கர்மத்தை எல்லாம் டெய்லி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டனா அது வந்து பிரத்யவாயம் அப்படிங்கிற தோஷத்தை கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ அந்த இடத்துல அர்த்தம் என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்மப்படி விட்டதுனால அந்த தர்மத்தை விட்டது அதர்மம் ஆகாது. அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய முறையிலேயே பதிலியும் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, ஹிம்சா நா ஹிம்சியாத் சர்வா பூதானி அப்படின்னு சொல்லி சொல்றது. வேதமே சொல்றது என்னது, மா ஹிம்சியாத் சர்வா பூதானி, எல்லா பூதங்களையும் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாதே அப்படிங்கறது வேதம். ஒரு பாகம் இதுதான், இந்த ஒரே ஒரு லட்சியம் தான், இந்த ஒரு பாகத்தை எடுத்துன்னு, இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துன்னு வேதத்துல ஒரு மதமே நிறுவனமாயாச்சு. இப்படி வேதத்துல இருக்கிற ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில, வேதத்துல இருக்கிறது நல்லது நல்ல விஷயம் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில முழுமையா முறையா கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த நிலையிலையும் விடாம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பக்குவத்தை கிடைக்கும், கொடுக்கும், மோட்சம் அடையக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில இதுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு கோம் ஒரு துணியாவது துவச்சு கொடுப்பேன், சாதுக்களுக்கு ஒரு துணியாவது துவச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாயன்மார் பண்ணாரு, அவர் மோட்சத்தை அடைஞ்சார், ஈஸ்வர கிருப்பை அடைஞ்சார். நான் சாதுக்களுக்கு, சிவசாதுக்களுக்கு நான் வந்து, சைவ சாதுக்களுக்கு நான் வந்து ஒரு நேரமாவது அமுது படைப்பேன் அப்படின்னு நினைச்சவங்க பெரிய பெரிய கதி அடைஞ்சாங்க. எந்த மாதிரியா உண்மைய மாத்திரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஹரிச்சந்திரனை பத்தி நமக்கு தெரியவே தெரியும். எந்த நேரத்திலையும் தவறாம ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு இருந்தாலே போதும், ஒரே ஒரு விஷயம், டெய்லி நான் வந்து ஒரு புல் கட்டு கொடுக்குறேன் மாட்டுக்கு, இந்த மாதிரி விஷயம் எந்த நாள்லயும் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த காலத்திலையும் என்னோட வறுமையான நிலையிலையும் சரி, என்னுடைய சுகமான நிலையிலையும் சரி, இல்ல நான் இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, எந்த நிலையிலையும் எந்த காலத்திலையும் அந்த ஒரு தர்மத்தை மாத்திரம் விடாம நான் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பக்குவத்தை கொடுக்கும். அப்படி இந்த பிராரத புருஷார்த்தத்துடைய நிலைய வந்து இப்படி இப்படிதான் வகுத்துக்கணும் நம்ம, நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கானது. அப்ப அந்த நம்ம நான் சொல்லிட்டு இருந்தது வந்து மாஹிம்சியா சர்வாபூதானி, அங்க விசாரம் பண்ணிருந்தா மாஹிம்சியா சர்வாபூதானி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எந்த உயிரினத்தையும் துன்பம் பண்ணாதே, துன்புறுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு அதே வேதமானது என்ன சொல்றது, கிருத்து ஹிம்சை, கிரத்து அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மம், வேதத்துல விதிக்கப்பட்டதான கர்மத்துக்கு கிரத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த கிரத்துல செய்யப்படுற ஹிம்சையானது தவறு இல்லை அப்படிங்கிறது. அதனாலதான் அங்க செய்யப்படுறத, ஏன்னா வேதத்தினால விதிக்கப்பட்டது, நமக்கு அங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. செய்யறதுக்கு, கர்மத்தை செய்யறதுக்கு கர்த்தம் அகர்த்தம் மன்யதா கர்த்தம் விபரீதத்தையா கர்த்தம் வா சக்கியத்தை, கர்மமானது புருஷார்த்தம் அப்படிங்கறதுனால புருஷனால புருஷ தந்திரம்னு சொல்லுவான். புருஷ தந்திரம், புருஷார்த்தம், புருஷ தந்திரம், புருஷனுக்கு கட்டுப்பட்டதா இருக்கு, கட்டுப்பட்டதா இருக்குங்கிறதுனால அவன் எப்படி வேணாலும் செய்யலாம், ஒரு விஷயத்த செய்யலாம், செய்யாம இருக்கலாம், வேற மாதிரி செய்யலாம், இல்ல எதிர்மறையா செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், அது புருஷன் கட்டுப்பட்ட விஷயம், புருஷ தந்திரம்னு சொல்லுவோம். ஆனா வேதத்துல விதிக்கப்பட்டது அது வஸ்து தந்திரம், வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மமா இருக்கட்டும், வேதத்துல விதிக்கப்பட்ட ஞானமா இருக்கட்டும், அது வஸ்து தந்திரம், கர்மமே கூட வஸ்து தந்திரம் ஆயிடுறது. வேதத்துல சொல்லியிருக்க என்னது, இந்த இந்த இந்த ஒரு வகையான ஹோமத்தை நீ வந்து ஒரு பசுவை கொண்டு செய்யணும், பசு மாடை கொண்டு செய்யணுமா, பசு அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம், பசு மாட்டை கொண்டு செய்யணுமோ இல்ல குதிரையை கொண்டு செய்யணுமோ, ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, அந்த அர்த்தத்தை ஏற்ற மாதிரி இந்த பசுவை வச்சு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ அந்த பசு யாகத்தை, பசு யாகம்னு சொல்லி சொல்லப்படுற அந்த பசு யாகத்துல ஒரு பசுவை வதைக்கிறீங்க, அந்த வதைக்கப்படுற பசு எப்படிப்பட்டது, என்ன ஆறுது, அது மாஹிம்சியாத்வர பூத்தானில வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம சமஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்கோம், சமஸ்கிருதத்துல ரெண்டு மாதிரியான நிலை சொல்றது, ஒன்னு உச்சர்க்கம், இன்னொன்னு அபவாதம். உச்சர்க்கம் அப்படிங்கிறது பொதுவான நிலைகள், பொதுவான சூத்திரம், பொதுவான ரூல், அந்த விதி பொதுவான விதிய அபவாத விதிங்கிறது விதிவிலக்கான விதி, அந்த விதிவிலக்கு என்ன பண்றது, நீக்கிறது. அப்படி இங்கேயும் பொதுவான விதி எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது, அதே மாதிரி விதிவிலக்கான விதி இந்த மாதிரி யாகத்துல அது தவறில்லை அப்படின்ட்டு, அந்த மாதிரி அங்க விதிவிலக்கு கொடுத்த மாதிரி இங்கேயும் விதிவிலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த விசாரமானது இருக்கு. அப்படி இங்க என்ன சொல்லியிருக்காரு, வேதாந்த சாரம் வக்ஷி குரு நாராத்ய, அப்படிப்பட்ட அந்த குருவை வணங்கி, குருவை வணங்கி அப்படிங்கறதுக்கு குருவுடைய முக்கியத்துவத்தை சொல்ற அந்த ஸ்லோகத்தை, குருவுக்கு எப்படி எப்படி ஆராத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி வணங்கணும் அப்படிங்கறதுக்கு முக்கியத்துவமானது அந்த ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, குருவும் ஈஸ்வரனும் இருக்கும் பொழுது குருவுக்கு முதல் வணக்கம், ஈஸ்வரனுக்கு குருவை கேட்டுட்டு தான் வணக்கம் அப்படின்னுட்டு. குருவும் ஈஸ்வரனும் பக்கத்துல பக்கத்துல நின்று இருந்தாலும் கூட குருவுக்கு தான் முதல் வணக்கம், குருவை கேட்டுத்தான் ஈஸ்வரனை வணங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடத்துல சொல்றது, ஈஸ்வரன் கோபிச்சா குரு கிட்ட போகலாம், குரு கோபிச்சா வேற யார்கிட்டையும் போக முடியாது அப்படிங்கிறது. இப்ப அந்த மாதிரியான குரு பெருமைகளை அங்க சொல்றது. இது இது இது இது இது ஒரு ட்ராக், குரு பெருமைகள், குரு ஆராதனை, குரு உபாசனை அப்படிங்கறதே ஒரு பெரிய தனி விசாரம் அது. அதுக்கு நம்ம இப்ப போல ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்போ அந்த இடத்துல இதே மாதிரி இதெல்லாம் வந்து பல பல இடத்துல பல பல இந்த குரு விசாரத்தை பண்ணும்போது பல பல இடத்துல பல பல விஷயம் சொல்றது. அன்னைக்கு சொல்லி இருந்த போது என்ன சொன்ன, யாவதாயுர் திரு வந்தியா, வயசு இருக்கிற வரைக்கும், ஆயுள் இருக்கிற வரைக்கும் மூணு பேரை வணங்கணும், சாஸ்திரம், குரு, தெய்வம், இந்த மூணு பேரையும் வணங்கணும்னு சொல்லி சொல்ற சாஸ்திரம். அதே மாதிரி ந ரத்தாஸ்தம் உபேயாத் அப்படிங்கிறது, வெறும் கையோட போகக்கூடாது, யார பாக்குறதுக்கு அப்படின்னா ராஜானம் ஆச்சாரியம் அப்படின்னு, குருவையும் ராஜாவையும் போய் பார்க்கும்போது வெறும் கையோட போகக்கூடாது அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து முறை. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் என்ன கொண்டு வர்றது, அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி விட்டுட்டு போறவனுக்கு வைராகியம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறவனுக்கு நீ ஒன்னும் அப்பவும் கூட ஒன்னும் கொண்டு போகாம போகாத அப்படின்னு சொல்லிட்டு சமிப்பாணி சன் ஸ்ரோத்ரியம் பர்ம நிஷ்டம் வேற நமக்கு விரிய கொடுக்கறது. இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படிங்கறதுக்கு என்ன பண்ணு கொண்டு பண்ண நானு சமிப்பாணி, சமிப்பாணினா கை, சமித் அப்படின்னு சொல்லி சொன்னா விறகு சொல்லிகள், அந்த விறகு சொல்லி கொண்டு பொறிக்கி கொண்டு போய் போனோம். ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கறது தேவை, அவருக்கு தேவை அப்படிங்கறது இல்ல, என்னுடைய முறையாக நான் செய்யறது அப்படிங்கறது. அந்த மாதிரி குருன் ஆராத்திய வேதாந்த சாரம். சரி, இந்த குரு வணக்கத்தை எதுக்கு பண்றேன், குரு வணக்கத்தை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதாந்த சாரம் வக்ஷியே, வேதாந்த சாரத்தை சொல்றதுக்கு, வேதாந்த சாரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை சொல்றதுக்கு, அந்த குரு வணக்கத்தை பண்ணி நான் இந்த வேதாந்த சாரம் அப்படிங்கிற கிரந்தத்தை சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, வேதாந்த சாரத்துல உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன், யதாமதி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு அவருடைய வினயத்தை காமிக்கிறார். வித்யா ததாதி வினயம், சாஸ்திரம் சொல்றது வித்யா ததாதி வினயம். வித்யா அப்படின்னா அறிவு, சாஸ்திரம் ஞானம் படிப்பு அப்படிங்கிறது. ததாதி அப்படிங்கறனா ததானி அப்படின்னு தாத்து, ததானி கொடுப்பதில் அப்படின்ட்டு கொடுக்கிறது, ததாத்தினா கொடுக்கிறது, என்னத்தை கொடுக்கிறது, வினயம், அடக்கத்தை குறிக்கிறது. அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆறுள் உயித்து விடும் அப்படிங்கிறார். அதனால்தான் அடக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட அடக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்தை படிச்சதுனால அவருக்கு அடக்கம், ஏற்கனவே அடக்கம் இருக்கணும், அடக்கம் இருக்கிறவங்களுக்கு அடக்கம் இன்னும் அதிகமாகும், மத்த மாதிரி இருந்தா மத்த மாதிரி இன்னும் அதிகமாகமா இருக்கும். நமக்கு என்ன கோல், நம்மளுடைய மனசுல என்ன விசாரம் இருக்கோ, சாஸ்திரம்ங்கிறது சாஸ்திர சிரவணம், ஏன்னா அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நம்மளுடைய புத்தியில நம்ம எந்த விஷயத்த சாஸ்திரம் படிச்சவங்களுடைய லட்சணமா நம்ம பாக்குறது, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட லட்சணங்கள், சாஸ்திரத்துல இப்படி அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடக்கம் இருக்கு அவருக்கு அப்படின்ற அடக்கத்தை பத்தி சொன்ன உடனே டக்குன்னு சாஸ்திரம் படிச்ச ஒரு ஆளு, இன்னொரு அடக்கம் இல்லாத ஒரு ஆளு, ரெண்டுமே டக்கு நம்ம புத்தியில வந்து நிற்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம எதை முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க ஏன் அவங்க கிட்ட அப்படி இருக்கு, அவங்க அடக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே, அவங்க இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி வினயம் இருக்கிற மாதிரி தெரியலையே, ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான். அவங்களுடைய மனசுல என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான், வெளிப்படையா அவன் வைராக்கியம் காமிக்கலாம், முட்டிக்கு மேல வெஷ்டி கட்டிக்கலாம், பட்ட பட்டையா விபூதி அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் காமிக்கலாம், இதெல்லாம் வெளியில காமிக்கிற நம்பர் அப்படிம்பாங்க மலையாளத்துல, நம்பர் அப்படின்னு. இந்த நம்பரை நீங்க வெளியில என்ன மாதிரியும் காமிக்கலாம், ஆனா உள்ள நமக்கு தெரியும், அவனுடைய லட்சணம் அவனுக்கு தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்ற அதே சாஸ்திரம் தான் என்ன சொல்றது, பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கிறது. நமக்கு தெரியாது அது பசுத்தோல் போர்த்திய புலிங்கிறது, பின்னாடி கடிவட்ட பண்ணதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அப்படி இந்த விஷயமானது லட்சணத்தை வெளிமுகப்பட்டதான இந்த குறிகளை லட்சணங்களை கொண்டு நாம ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி அவங்க இருக்காங்களே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ள இவங்களுடைய ஆசை என்ன இருக்கும், சாஸ்திரம்ங்கிறது ஒரு சிரவணம், சிரவணம் அப்படிங்கிறது ஒரு சாதனை, சாஸ்திரம் சிரவணத்துல அடிப்படையா இருக்கிறதா இருக்கு, அந்த சிரவணம் அப்படிங்கிறது ஒரு சாதனை. சாதனை அப்படிங்கிறது அந்தரங்கம் பகிரங்கம் ரெண்டு வகைப்பட்டதாக இருக்கு, ஒன்னு வெளிமுகப்பட்டதான சாதனை, இன்னொன்னு உள்முகப்பட்டதான சாதனை. வெளிமுகப்பட்டதான சாதனை சேவைகள், கோவில் பூஜைகள், பஜன் ஜபம், இந்த மாதிரியான ஆராதனைகள் வெளிமுகப்பட்டதாக. அந்தர்முகப்பட்டதான சாதனை அப்படிங்கறது ஜபமே அந்தர்முகப்பட்டதான சாதனை ஆயிடும். சாஸ்திர சிரவணங்கிறது அந்தர்முகப்பட்ட சாதனை, அந்தர்முகத்திலேயே அதாவது உள்முகப்பட்டதுலயே ரொம்ப ரொம்ப உள்முகப்பட்டது அப்படிங்கிறது சாஸ்திர சிரவணம் தான். அப்படி ரெண்டு வகையான சாதனையில சாஸ்திரமானது மேன்மையான சாதனையா சொல்லப்பட்டதா இருக்கிறதுனால, இன்னொரு விஷயமும் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஸ்திர சிரவணம் ஜபதபங்களை காட்டிலும் பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது, பலன் மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளி விவகாரத்துல மாத்திரம் இல்ல உள் விவகாரத்துக்கும் கூட. சாஸ்திர சிரவணம் எவ்வளவு பண்றோமோ, சாஸ்திர சிரவணம் எவ்வளவு பண்ணி கொடுக்கறோமோ, அது வந்து என்ன ஆறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துறது அப்படிங்கறது வேற, மனசு பக்குவப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பு உள்ளவனுக்கு மனசை பக்குவப்படுத்தும், ஆனா உள்ள வந்து அவனுக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஆசைகளுக்கான பலனை அந்த சாதனை கொடுக்கும். ஒரு சாதனையானது ஜபத்தை நம்ம ஒரு பலனை நோக்கி கருதி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நமக்கு அந்த பலனை கொடுக்கற மாதிரி சாஸ்திர சிரவணமும் பலனை கொடுக்கும், தவறவே தவறாது. அதனாலதான் அப்படிப்பட்டவங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய புத்தியில சாஸ்திரம் படிச்சாங்களே ஆனா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம புத்தியில யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சாஸ்திர சிரவண காலத்துல அவங்களுடைய புத்தியில சாஸ்திர சிரவணத்துக்கோ இல்ல மோட்சத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க. அவங்களுடைய புத்தியில அவங்களுக்கு வேற பல ஆசைகள் இருந்தது, அந்த ஆசைகளை சாஸ்திரம் நிறைவேற்றி கொடுக்கறதே தவிர மோட்சத்தை கொடுக்கல. மோட்சத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்று போய் நாளை வா, அதுதான் மோட்சத்துக்கு அவங்களுக்கோட கொடுக்க டைம். சாஸ்திர சரணம் அப்ப பலனே இல்லையா, இதுதான் பலனா அப்படின்னு கேட்டா, இப்ப கொடுக்க பிரத்யட்சமா அதிருஷ்ட பலன் சொல்லக்கூடிய பிரத்யட்சமா பார்க்கக்கூடியதான பலன் இப்ப இது கிடைக்கிறது. இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ஜென்மத்திலேயோ இன்னும் அடுத்த ஜென்மத்திலேயோ ஒரு 10 ஜென்மம் கழிச்சோ இந்த பக்குவத்தை வளர்த்து வளர்த்து வளர்த்து வளர்த்து அவனை நல்வழி கொண்டு வரும் நல்வழிக்கு எப்படியும் கொண்டு வரும். ஆனா அதுக்கு டைம் எடுக்கும். இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல எழுதி வச்சிருப்பாங்க, எங்களுக்கு கடும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே செஞ்சிருவோம், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படிமா எழுதி வச்சிருப்பாங்க. கஷ்டமான செயல் உடனே நடக்கும், முடியாது அப்படி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்ச நேரம் எடுக்கும், அவ்வளவுதான செஞ்சிருவோம் அதை. அந்த மாதிரி இங்கேயும் சாஸ்திரமானது நம்மளை நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப முரண்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளவுதானா கண்டிப்பா பலனை கொடுக்கும், நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துற பலன் கொடுக்கும். அப்படி யசாமதி அப்படின்னு அவருடைய வினைத்தை காமிக்கிறார் அப்படின்ட்டு. யசாமதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு எட்டியது போல அப்படின்னு நான் சொல்றது மாத்திரம் இல்லாம என்னுடைய சாஸ்திரத்தை நான் எப்படி நான் வந்து குரு கிட்டே இருந்து அடைஞ்சேனோ அந்த விஷயத்த. ஏன்னா ஒவ்வொரு கிரந்தக்காரரும் அவங்களுடைய சாஸ்திரத்துல உள்ள குறை குற்றம் இந்த மாதிரி விஷயத்தி பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லுவாங்க, குற்றம் குறையத்தை பிரச்சாரம் பண்ணும்போதுன்னு சொல்லி சொன்னா அதை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, இந்த சாஸ்திரத்துல நல்ல விஷயம் எல்லாம் என்னுடைய குரு மூலமா அடையப்பட்டது, இதுல உள்ள ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி, அதனால இதுல ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா யதா மதிஹி, என்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி நான் எனக்கு புத்தியில புரிஞ்ச மாதிரி நான் பண்ணதுனால அப்படிங்கிறது. ஏன்னா குருன் ஆராத்தி அப்படின்ட்டு யதாமத்தின்னு எதுக்கு சம்பந்தம் பண்ணி கொண்டு வரணும், குருன் ஆராத்தி அந்த குருவை வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தை அவர்கிட்ட இருந்து படிச்சேன் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து யசாமத்திங்கிற அவசியத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா குரு கிட்டே இருந்து படிச்ச அந்த பரம்பரையில இருக்கு அப்படிங்கறதுனால குருவுடைய அந்த வாக்கியத்தை அந்த வாக்கத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை கொடுக்காம யசாமத்தி அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு கொடுக்கறா அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் ரிசீவ் பண்ணி திருப்பியும் சொல்றதான கேசட் ரெக்கார்டரோ டேப் ரெக்கார்டரோ அந்த மாதிரி இல்லை. இது அதை நான் அனலைஸ் பண்ணி அதை நான் புரிஞ்சுண்டு எவ்வளவு புரிஞ்சுண்டேன் அந்த புரிஞ்சதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி கிரகணம் பண்ணினேன், அந்த என் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்த நான் விசாரம் பண்ணினேன், அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி விசாரம் பண்ணின விஷயத்த செமிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் யசாமதிஹி அப்படிங்கறதுக்கு அங்க தாத்பரியம் எடுக்கணும். சரி,
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Nam. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: இப்ப என்ன தெரிகிறது கேட்டால் 3 விஷயம். மனம் வாக்கு காயத்தினாலே அதை ஈட்டுகிறோம், அது பலனை கொடுக்கும் பொழுது ஆத்தியாமியம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம் அப்படிங்கறதுல வருது. இது என்ன பண்றாரு, இவ்வளத்தையும் புரோகிராம் பண்ணி வச்சவர் யாரு, சிவபெருமா. இதெல்லாம் சாப்ட்வேர்ல போட்டு வச்சிருக்க, இன்னைக்கு ஈஸியா விளக்கலாம். இதான் சாப்ட்வேர். தி சாப்ட்வேர் வாஸ் ப்ரோக்ராம்ட் பை லார்ட் சிவா. இப்போ இந்த வினை கொள்கை என்பது நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்களோ அதுக்கு தகுந்தால வேலை செய்யுமான்னு செய்யாது. இந்த லா ஆஃப் கர்மா, இது கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு மெத்தேடு, இஸ்லாமுக்கு ஒரு மெத்தேடு, ஹிந்துஸ்க்கு ஒரு மெத்தேட்னு ஒர்க் பண்ணுமா? இட் இஸ் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ் எத்தனை ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லையா, கார்டியாலஜிங்கிறான், ஆப்தால்மாலஜிங்கிறான், ஒவ்வொன்ற பற்றியும் ஒரு சயின்ஸ், சயின்ஸ்ல பல்வேறு விதமான கூறுகள். இப்போ மெடிக்கல் சயின்ஸ் போன பிறகு கார்டியாலஜி ஃபார் ஹிந்துஸ், கார்டியாலஜி ஃபார் கிறிஸ்டியன், கார்டியாலஜி ஃபார் முஸ்லிம்ஸ் இருக்குமா சயின்ஸ்ல? நாம என்ன சொல்றோம், நீ கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, கடவுளை திட்டினாலும் சரி, இந்த இது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு அருமையா சொல்ற, அப்போ இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு குற்றம் எப்பொழுதுமே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது எதுல சொல்றாங்க, நீதி நூல்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. உலக தர்மம், இதுக்கு பேர் என்ன, உலக தர்மம். இந்த உலக தர்மத்தை நீதி நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. இதுக்கு தான் ஆங்கிலத்தில் என்ன பேரு, எத்திக்ஸ் பேர், எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸை வரையறுத்த நூல்கள் தான் நம்முடைய சங்க இலக்கியங்களில் 18 கணக்கு நூல்கள். இது ஜென்ரல் எத்திக்ஸ், அவ்வளவுதான். அது 18 கணக்கு நூல்கள், 36 நூல்ல 18 நூல் நீதியை பற்றி தான் பேசுது, எத்திக்ஸை பற்றி தான். 4D, 4 மணி, 4 40, 5 முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு, ஏழாதி என்பவை கை நிலையவான் கணக்கு. எல்லாம் பாட்டு, எல்லாம் பெரியவங்க அந்த காலத்தில் எல்லாம் செய்வாவே பண்ணி வச்சுட்டான். இப்போ என்ன வருதுன்னா, இந்த நீங்க செய்கின்ற அறம் இருக்க, இதுல வந்து உலகம், உலகத்தில் நாம் எப்படி ஸ்டாண்டர்ட் பாக்குறோம் அப்படின்னா செயலை வச்சு பாக்குறோம். ஆனா இறைவன் எப்படி பாக்குறார், இறைவன் செயலை வச்சு பாக்குறது இல்லை. என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறாய் என்பதுதான் இறைவன் பார்க்கிறார். இறைவன் வினையை எப்படி பார்க்கிறாரு, ஆனா சட்டம் என்ன பண்ணுது, எப்படி செய்யறேங்கிற பார்த்தா சட்டம், உலகத்துல சட்டம்னா அப்படிதானே. ஆனா இறைவன் வந்து இந்த சட்டத்துக்கும் அவர் சட்டத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இன்டென்ஷன், என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறா என்பதை வைத்துதான் இறைவன் முடிவு பண்றார். ஆனா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த உலகம் இயங்குவதற்காக வச்சுக்கொண்ட சட்டம் தான், அவ்வளவுதான். சட்டங்கள்லாம் எதுக்கு, இந்த சொசைட்டி ஆடோடியா இருக்கணும், ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சட்டம் வச்சிருக்காங்க, அதுக்கு தானே வச்சிருக்காங்க. அது வேற. இப்போ சட்டத்துல நாம வந்து என்ன வச்சாங்கன்னா, நீங்கள் எந்த குற்றம் செய்தாலும் 3 வகையாத்தான் வரும். அதாவது சட்டத்துல எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, சேல்ஸ் டாக்ஸ்ல ஒரு சட்டம் இருக்கு, இன்கம் டாக்ஸ்ல ஒண்ணு இருக்கு, மெடிக்கல்ல ஒண்ணு இருக்கு, எல்லா சட்டங்களும் வந்து ஒரு வக்கீல் வீட்டுக்கு போனா பீரோ பீரோவோ அடிக்க வச்சிருக்காங்க சட்டத்தை. எனக்கு ரொம்ப சந்தேகம் வரும், அவரே இன்னைக்கா எடுத்து பாப்பாரான்னு நினைப்பேன். சில வக்கீல்கள் கிளைண்ட்ஸை மிரட்டுறதுக்காகவே அடிக்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, குறிச்சு முக்கியமான ஒன்று சட்டம் நான் சொல்லுதுன்னு கேட்டா, அந்த சட்டம் மொத்தம் 3 வகையில தான் அடங்கும். ஒன்று அன்லாஃபுல், இன்னொன்னு இல்லீகல், இன்னொன்னு கிரைம். இப்படிதான் சட்டத்தினுடைய அமைப்பு சொல்லுது. அன்லாஃபுல், இல்லீகல், கிரைம். எந்த குற்றமும் இந்த 3க்குள்ளதான் வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, சட்டம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்யாமல் இருந்தால் அது அன்லாஃபுல். இப்ப லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கார் ஓட்டணும், லைசன்ஸ் வாங்காம கார் ஓட்டினா தட் இஸ் அன்லாஃபுல். இல்லீகல் என்ன, சட்டம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை செஞ்சா இல்லீகல். இன்னொன்னு என்ன, இந்த அன்லாஃபுல் இல்லீகலுக்கு 2 விதமா தண்டனை கொடுக்கலாம். ஒன்று ஃபைன் பண்றது, இன்னொன்னு ஜெயிலும் கொடுக்கிறது, இம்ப்ரிசன்மெண்ட். சில குற்றத்துக்கு வெறும் மியர் ஃபைன், மிஞ்சி போனா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவான், அவ்வளவுதான், ஜெயில போட மாட்டான். ஆனா எது வந்து ஜெயில போட குற்றமும் வருதோ அதுக்கு பேர் தான் கிரைம். கிரைம்னு சொன்னா இட் ரிக்வயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆல்சோ. உலக சட்டம், சட்டம் வந்து இதுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு, எல்லா நாட்டு சட்டமும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா எங்க சட்டமும் நல்லா தெரியும், அதனாலதான் சொல்றேன். இப்ப கடவுள் வச்ச சட்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம், அதான் பெரிய விஷயம். இது மனிதன் வைத்த சட்டம், பேர் வேணா வேற இருக்கும், ரெண்டாவது சட்டத்துக்கு வேற பேர் இருக்கலாம், ஆனா எப்படி இருந்தாலும் இந்த 3 பிரின்சிபிள், அன்லாஃபுல், இல்லீகல், கிரைம். ஆனா கடவுள் 4 சட்டம் வச்சார், 4 பிரிவு வச்சார், குறிச்சுக்கோங்க. ஒன்று பாவம், இன்னொன்னு பழி, 3வது பாதகம், 4வது மாபாதகம். பாவம், பழி, பாதகம், இப்ப இதுக்கு என்ன விளக்கம் எக்ஸ்பிளைன்டு வாட் இஸ் இல்லீகல் வாட் இஸ் அன்லாஃபுல் வாட் இஸ் கிரைம். இப்ப இதுக்கு என்னன்னு பார்ப்போம். இதே போலதான் அந்த அறநூல்களிலே நீதி நூல்களிலே எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்தால் அது பாவம், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்யாம இருந்தால் அது பழி. இப்ப ஒரு இளைஞன் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்பது உன்னுடைய கடமை. அதான் இந்து தர்மம் ரொம்ப வலியுறுத்துது. இப்ப எங்க அப்பா அம்மா மேலேயே கேஸ் போடுறதெல்லாம் இருக்காங்க, பையங்கள்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா மேலேயே கேஸ் போடுறாங்க. அப்பா குழந்தைய அடிச்சா ஜெயில் கொடுக்கலான்னு சொல்லி தர்றாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. மேக்லாஷான் ஒன்று கேட்டாரு, ஞாபகம் இருக்காரு உங்களுக்கு, மேக்லாஷான் வந்து சண்டேஸ்வர நாயன் அவரை பத்தி பேசினார். அவர் கேட்டாரு, அவர் இங்கிலீஷ் மேன் தான், அவரு பெரிய புராணத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. எங்க நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, த ஃபாதர் பீஸ் ஆர் த்ரெட்டன்சேஷன் இம்ப்ரெசன்மெண்ட். எங்கான சட்டம் என்ன இல்லைன்னா, பையன் அப்பாவை அடிச்சா சட்டமா என்னங்கிற சட்டத்தில் இல்லைன்னாரு. மீட்ஸ் ஏ ஃபாதர் பெஸ்ட் அனாலிசிஸ் மேக்லாஷா. அப்ப பாவம் அதான் சொன்னார், விதித்தன செய்தலும் இலக்கியன ஒழிதலுமா, என்ன அருமையா சொல்ற, விதித்தன செய்தலும் இலக்கியன ஒழிதலும். பாவம் பழி. பாதகம்னா என்ன? பாதகம் என்றால் ரெண்டு விதமா கடவுள் தண்டனை கொடுப்ப. ஒன்று, இன்னொரு பிறவிய கொடுத்து அந்த பிறவியில அனுபவிக்க வைப்பார். ஆனா சில தவறுகளுக்கு என்ன பண்ணுவாரு, நரக லோகத்துக்கு அனுப்புவார். அங்க ஒரு தனி உடம்பு கொடுக்கப்படும், பேர் யாதனா சரீரம். இப்போ இந்த உலகத்துல இந்த பாடி யார் கொடுத்தா? இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடி ஹூஎஸ்கி தான், உங்க அப்பா அம்மா கொடுக்கல, அப்பா அம்மா கொடுத்தாங்க பாடி. அப்போ இந்த உலகத்துல அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு தேவைப்படாதான் பூத பூத உடம்புன்னு பேரு. நரகலோகத்துல கொடுக்கிற பாடிக்கு பேர் தான் யாதனா சரீரம். தேவலோகத்துல கொடுக்கிற உடம்பு இருக்கு, அதுக்கு பேர் தான் பூத சார சரீரம். எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ இறைவன் என்ன பண்றாரு, அந்த ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை, நீதி நூல்ல சொல்லப்பட்ட அறத்தை நீங்க வயலேட் பண்ணும்போது என்ன பண்றாரு, எப்பொழுதுமே தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும், அருமையான படமொழி. அப்ப தெய்வம் என்ன பண்ணுது, அந்த காலம் வருகின்ற வரை அது வந்து என்ன பண்ணுது,

0: ரிமைண்டர் கர்மாஸ் தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அந்த நரக லோகத்தில் எப்படி கொடுக்கிறாரு, அது ஹோல்சேல், ரீட்டைல் சேல் தான் இங்க நடக்குது. ஹோல்சேல் அங்கதான் அந்த நரக தண்டத்திலே ஒரு யாதனா சரீரத்தை கொடுத்து தண்டத்தை கொடுக்கிறார் இல்லையா, அந்த குற்றத்திற்கு அந்த தண்டனைக்குரிய குற்றத்தை நீங்கள் செய்தால் அது வேறு பாதகம். இல்ல பாதகம் இந்த மகாபாரதம் வரல, பாவம் பழி பாதகம், பாதகம் என்பது நாம் செய்கின்ற அந்த நல்வினை தீவினைகளுக்குள்ள பயனை ஒரு பிறவியை கொடுத்து அனுபவிக்க சொல்றது இதுல வந்துடும். ஆனா பிறவியை கொடுத்தா காணாது, நரகலோகத்தையும் கொடுக்கணும் என்று வரக்கூடிய குற்றங்கள் தான் பாதகம். அதனால பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு போகுதுமே. அது எப்படி எவ்வளவு யாரும் இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்றாங்க பாருங்க திருமுறையில. இப்ப அப்படி என்ன சொன்னாங்க, அப்படிப்பட்ட குற்றங்களுக்கும் அதை செய்ததை இந்த உயிர் உணர்ந்து அதற்கு பிராய்ச்சித்தம் செய்து கொள்ள சொல்வதற்கும் வழி உண்டு. அது சான்ஸ்கிரிட்ல அது பேர் பிராயச்சித்தம், தமிழ்ல அதுக்கு பேர் என்ன,
1: கழுவாய்,
0: கழுவாய் தமிழ்ல பேர் கழுவாய், வலுவாய் மருங்கில் கழுவாயும் இல்லன உண்டன கழுவாய். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன, அட்டோன்மெண்ட், அட்டோன்மெண்ட். இஃப் யூ ரியலைஸ் தட் யூ ஹவ் டன் எ கிரைம், இங்கிலீஷ்ல அட்டோன்மெண்ட் பேர். எல்லாம் இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் இருக்கு அவ்வளவுக்குமே. இப்போ எந்த ஒரு குற்றத்திற்கு பிராயச்சித்தமும் விதிக்கப்படவில்லையோ, சில குற்றத்திற்கு பிராயச்சித்தம் விதிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த பிராயச்சித்தத்தை செய்தால் நரக தண்டத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆனால் அதுதான் என்ன சொன்னாங்க, பஞ்சமா பாதகங்கள் அதெல்லாம் சொன்னார் புறநானூர்ல. புலவன் எப்படி பண்ண, ஆண்மூலை அறுத்த அரணியிலோர்க்கும் பார்ப்பா தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கில் கழுவாயும் உழவன அறம்பாடித்தே ஆயுளை கணவன். புறநானூர் அது ஆண்மூலைன்னு ஆரம்பிக்கும், ஆண்மூலை, ஆண்மூலைனா பசு, ஆண்மூலை அறுத்து அரணியிலோர்க்கும் மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் பார்ப்பா தப்பிய கொடுமையோர்க்கும். அப்போ இப்ப அதை சொல்ல தெரியும் உங்களுக்கு, அதான் முக்கியம். அதாவது இங்க வர்றாங்க நம்முடைய லம்போ டாக்டர், லம்போ கிளினிக்ல ஒன்னு நடக்குது, சண்முகவியல் வந்திருக்கிறார், பேசுறார், என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க நான் சொன்னதுல ரெண்டு எடுத்து விடணும், நீங்க அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா சொல்றாரு சார், நீங்க வந்து கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்ப நீங்க வாங்கலன்னு அர்த்தம். நகைச்சுவைக்கா சொல்றேன். அப்ப என்னன்னா, நான் ஒரு பத்து சொன்னா ரெண்டே சொல்ல தெரியும்ல உங்களுக்கு, பத்தையும் சொல்ல முடியாம மறந்து போயிடலாம். அப்ப பாவம் பழி பாதகம் மாபாதகம் இதுதான். திஸ் இஸ் அ லா பை லார்ட் சிவா த்ரூ எத்திக்ஸ். ஆனால் இதுக்கு பேர் என்ன பேரு, உலக புண்ணியங்கள். இதுக்கு பேரு உலக புண்ணியங்கள். இது கட்டாயமாக ஒரு உயிர் அப்சர்வ் பண்ணுமா, நடைமுறைப்படுத்தணுமா, கட்டாயம் படுத்தணும். ஆனால் அவர் என்ன சொன்னாரு, ஏன்னா நம்ம சமயம் என்ன பண்ணுது, ஒரு விதம் ஞாபகத்துக்கிட்டே வரணும். அது என்னன்னு கேட்டா, பிறப்பு, இந்த பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடந்து கொண்டே வருகிறது. அதுல ஒண்ணு உனக்கு சாய்ஸே கிடையாது, எத்தனை தடவை பிறக்கணும். அதான சொல்லு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருவான். அரங்கநாதர் போய் கேட்டா அவர் சொன்னாரு, எத்தனை, ஹவு மெனி டைம்ஸ் யூ ஹவ் பீன் பார்ன் அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாரு, எலி கடல் மண்ணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம், எடுகடல் மணலை அளவிடி நதிகம் கழுகொடு நரியும் எரிபுரி மரளி கமலனு மிகவும் அயர்வானார்

0: குறிப்புகள்லாம் படிக்கணும். என்ன சொல்றாரு அன்னைக்குநாதர்னு பார்க்கணும். எத்தனை தடவை பிறந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொன்னாரு, ஏழு கடல்களின் மணலை கூட எண்ணி விடலாம், நான் எத்தனை தடவை பிறந்தேன்னு எண்ண முடியாதுன்னாரு. ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிட பிறவி அவதாரம். இதையெல்லாம் அவனு சொன்னான் புராணத்துல. அந்த முதல் வரியை மட்டும் முடிச்சுட்டு ஆடுறாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளி சொன்னாராம். அடுத்த வரிக்கே போக மாட்டான். தமிழ் புலவர் கூட அப்படிதான் இருக்காங்க, அந்த வரியை மட்டும் முடிப்பான். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம். சாவதும் புதுவது அன்றே சொல்றாருல்ல, நீ புதுசா சாகல தெரிஞ்சுக்கோங்கிறாரு. சொன்னவர் புலவர் கனியன் பூங்குடம். புதுவது அன்றே என்ன அர்த்தம்? டெத் இஸ் நாட் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. டோன்ட் ஃபியர் ஃபார் த டெத். வை யூ நாட் கோயிங் டு டைம் அஸ் எ ஃபர்ஸ்ட் டைம். You already died 1000 times, then why do you care about the death? சாவதும் புதுவது அன்றே. உனக்கு எந்த சைவ சித்தாந்தம் எப்படி பேசுறாரு? தமிழ் இலக்கியங்கள் பேசுறாங்க, ஆனா இலக்கியத்தில் சொல்லப்பட்ட கருத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அது ஒரு நாளைக்கு அந்த ஒரு பாட்டை மட்டுமே சைவ சித்தாந்தம் சொல்றத அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவாய்ட் பண்ணி சொல்றாரு. அவ்வளவுதான், சைவ சித்தாந்தம் டெக்னிக்கல் வார்த்தை வருது. இவர் இந்த டெக்னிக் அவாய்ட் பண்ணி இலக்கியத்தில் சொல்றாரு. அவ்வளவுதான், அவ்வளவு கான்செப்ட் இஸ் த சேம். அப்ப இப்படியே பண்ணிட்டே இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, இப்போ நல்வினைக்கு தகுந்த நல்வினை, தீவினைக்கு தகுந்த இன்பமும் துன்பமும் என்னது? உலகத்துல எந்த உயிரை நீங்க எடுத்துக்கொண்டாலும் பிராக்டிக்கலா பார்ப்போம். யாராவது ஒருத்தன் உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து இன்பத்தையே அனுபவிச்சேன் யாருன்னு சொல்ல முடியுமா? இன்னொருத்த நான் துன்பத்தையே அனுபவிச்சேன் யாருன்னு சொல்லுவானா? இன்பத்தை அதிகமா அனுபவிச்சிருக்கேன், துன்பத்தை குறையான்னு அப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய, உலகத்துல எந்த உயிரும் இன்பத்தையே அனுபவித்தேன், நான் துன்பத்தையே அனுபவித்தேன் எந்த உயிருமே சொல்ல முடியாது. ரெண்டையும் கலந்துதான் அனுபவிக்கிறோம். ஆக இன்பமும் துன்பமும் நான் இந்த உயிர்களுக்கு அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீ கடவுளை வணங்கினாலும் சரி வணங்காட்டும் சரி, இந்த ப்ராசஸ ஏற்கனவே சாப்ட்வேர்ல பண்ணி வச்சுட்ட, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க என்ன சொன்னார், பல உயிர்கள், இந்த உயிர்கள் வந்து பல்வேறு பிறவிகளினாலே இந்த பிறவியினுடைய தன்மையை உணர்வுதான ஞானம். ஞானம்னா என்ன? ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமான ஒன்று. அதான் பரிமேலவர் அருமையா சொன்னார், ஞானம் அப்படின்னா என்னன்னார். ஞானத்துக்கு மிக சுருங்கிய வார்த்தையா சொன்னார், ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. இதை எப்படி சொன்னாலும் சிக்கல் வரும். ஞானம் என்றால் நீங்க ஒரு டெபினிஷன் கொடுப்பீங்க, நான் ஒரு டெபினிஷன் கொடுப்பேன், கிறிஸ்டன் ஒரு டெபினிஷன் கொடுப்பான் இல்லையா. இப்போ இப்படி சொல்ல, எது உன்னை பிறவியிலிருந்து விடுவிக்கிறதோ அது ஞானம். என்ன எவ்வளவு சிம்பிள், மிக சுருங்கிய வார்த்தைகளினால இந்த கான்செப்ட் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. அதுக்கு மேல என்ன வேணும்? அந்த ஞானம் எப்ப வரும் என்று கேட்டால், அங்கதான் சொன்னாங்க, அதாவது கல்வி எப்படி வருது, ஞானம் எப்படி வருது. கல்வி என்பது பல்வேறு பிறவிகள்ல நான் படித்தவை எல்லாம் புத்தி தத்துவம் என்ற தத்துவத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. புத்தி தத்துவம் என்று சைவித்தான ஒரு தத்துவம், தத்துவம்னா ஒரு காஸ்மோ, அதுல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வர்ற. அதனாலதான் என்ன பண்றது, அது வந்து ஒருத்தனுக்கு டக்குன்னு பார்த்தோம்னா அது புரிஞ்சு போகுது. நாமே பாருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். இப்ப 5 வயசுல ஒரு பாட்டு படிச்சிருங்க, அந்த பாட்டை மறந்தே போயிட்டீங்க, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 50 வருடம் கழிச்சு அதே பாட்டை பார்த்தா டக்குன்னு மனப்பாடம் ஆயிருது இல்ல. புதுசா ஒரு பாட்டை படிக்கிறத விட அந்த பாட்டை படிச்சா மனப்பாடம் ஆயிருது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த மெமரி எங்க இருக்கு? இட் இஸ் நாட் இன் த பிரெயின். சைவிஸ்தான், இட் இஸ் நாட் இன் த பிரெயின், இது ரெக்கார்டே இந்த புத்தி தந்துவார். அது ஏங்கிறது அப்படி சொன்னேன், அது பெரிய கான்செப்ட். ஏன் பிரெயின் சொன்னா என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம், அதை நான் விளக்குறேன் இன்னொரு நாளைக்கு. அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்கள் அந்த கல்வியினுடைய பயன் வந்து அப்படி வரும். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, கேடு இல் விழிச்செல்வம் கல்வி. இந்த கான்செப்ட் திருவள்ளுவர் என்ன அருமையா போட்டேன். செல்வத்துக்கு ரெண்டு அடைய போட்டார் கல்விக்கு. கேடியில் விழிச்செல்வம், கேடியில் செல்வம் விழிச்செல்வம், கேடியில் செல்வனையும் போட்டாரு. நீ கட்ட கல்வியானது ஒரு பிறவியோடு அழிந்து விடாது, அதான் கெடுதல் இல்லாத செல்வம், கேடியில் செல்வம். வார்த்தை ரெண்டு வார்த்தையில அவளை நுணுக்கத்தை பெற வைக்கிறார். கேடியில் விழிச்செல்வம், அது அர்த்தம் பண்ண வேணும், கேடியில் செல்வம் விழிச்செல்வம், ரெண்டுக்கும் கொண்டு கூட்டணும். அப்ப விழிச்செல்வம்னா என்ன? கேடியில் செல்வம் என்று ஒரு பிறவியிலே கற்ற கல்வியானது இன்னொரு பிறவிக்கும் வரும். விழிச்செல்வம்னா என்ன என்றால், அது கொடுக்க கொடுக்க கூடிக்கிட்டே போக முடியும், குறையாது. என்கிட்ட ஒன் லேக் டாலர்ஸ் இருக்குன்னா ஒரு 1000 செக்கா 10 பேர் கொடுத்தா அப்புறம் செக் திரும்பி வந்துடும், செக் வில் பி பவுன்ஸ்ட். ஆனா நான் என்னுடைய கல்வியை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், எனக்கு வளர்ந்துகிட்டே போகும். அது செல்வத்துக்கு அப்படி இல்லை இல்லையா? அதான் விழிச்செல்வம், கேடியில் செல்வம் விழிச்செல்வம் கல்வி. ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை, இது கல்வி. ஞானம் என்ன? ஞானம் ஒருவனுக்கு எப்படி வருது? கல்வியினால ஊழை வெல்ல முடியாது. தெரியுங்க, கல்வி வந்து என்ன பண்ணும், ஊழை வெல்ல முடியாது. எவ்வளவுதான் புஸ்தம் படிச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய விதியை வெல்லுமா அது? இப்ப சாக்ரட்டிஸ்க்கு தான் சொல்றாங்க உலகத்துல சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிவாளிங்கிறாங்க. எப்படி செத்தாரு சாக்ரட்டிஸ்? கொடிய விஷத்தை கொடுத்து எப்படி சாகரான்னு எழுதுறதுக்கு ஒரு 10 பேரை போட்டான். ஹவு ஹி டைஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு 10 அப்சர்வரை போட்டான். அப்ப அவருடைய கல்வியினால அவருடைய அவருக்கு வந்து மரணத்தை வெல்ல முடியுது அவரால. அதான் சொன்னார், நுண்ணிய நூல் பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகவும். திருவள்ளுவர் அடித்தார் அவர் அடி, என்ன புஸ்தம் படிச்சு என்னடா பண்ணிட்ட, நுண்ணிய நூல் பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகவும். அப்போ நமக்கு வரக்கூடிய டிசிஷன் இருக்கு பாருங்க, அதுவுமே வினைக்கு தகுந்தாலதான் வரும். ஆனா ஞானம் எப்படி வரும் தெரியுமா? அதுக்கு ரெண்டு பேர். ஞானம் எப்படி வரும்? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? பல்வேறு பிறவிகளிலே நீ செய்த சிவபுண்ணியத்தின் பலனாகத்தான் ஞானம் வரும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் வேற, அதுக்கு ஸ்டாண்டர்ட் வேற. அது எங்க சொன்னாரு? பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். மேற்கோள் தான் நான் சொன்ன, நான் சொல்வதெல்லாம் என் கருத்து இல்லை. கோர்ட்ல சத்தியம் பண்றாங்க இல்ல உபசத்தை வச்சு, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இல்லைன்னு சத்தியம் பண்ற மாதிரி நான் சொல்றேன், நான் சொல்வதெல்லாம் என் கருத்து இல்லை. சிவபிரகாசர் சொன்னார், பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட அந்த அறத்தை நீ செய்வதனாலதான் ஞானம் வரும். புஷத்தை பிடிக்கலான்னு ஞானம் வராது. அதனாலதான் சிவபுண்ணியத்தோட வற்புறுத்த காரணம். அது எப்படி வரும்? பல்வேறு பிறவிகள்ல. அதான் சொன்னாரு மெய்கண்டார், என்ன சொன்னார்? தவம், அதுக்கு பேர் தான் தவம். தவம் என்பதற்கு ஆளுக்கு ஒரு அர்த்தம் எழுதுனா பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, எல்லா வார்த்தையும் எல்லாரும் பயன்படுத்தலாம். பஞ்சபூத தவம்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு எங்க ஊர்ல, வாழ்க வளமுடன் பஞ்சபூத தவம். இந்த தவம்ங்கிற வார்த்தையை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஆனா தவம்ங்கிறது என்ன தெரியுமா? சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? தவம் என்பது காடுகளிலே போய் ஏதோ சாப்பிடுறதுக்கு உணவை தவிர்த்து தாகத்தை தவிர்த்து அது மாதிரி இருக்கிற தவம் இல்ல, தெரிஞ்சுக்கோ, அது தவம் இல்லை. அதெல்லாம் சொன்னா சேக்கல, தவம் என்று பாயிடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் அவம் ஒன்றும் நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என சேக்கல. தவம் என்று என்ன சொல்ற? எப்படி விண்ணப்பம் வைக்கிறா சிவபெருமான்ட்ட? என் தம்பி, என்னுடைய அருமை தம்பி, இந்த பாயுடுத்துதல், சுடுபாறை கிடத்தல், மயிர் பறித்தல், உடம்பை வருத்துதல், இதுவே தவம் என்று நினைத்துக் கொண்டு சமணத்தில் போய் கிடக்கிறான். திலகபதியார், தவம் என்று பாயிடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் அவம் ஒன்றும் நெறிவீழ்வான் வீழாமே அருளும் என. இதெல்லாம் பார்த்தாதான் பெரிய புராணத்துல அந்த நுட்பங்கள் தெரியும். அதே போலதான் அவர் சொன்னார், தவம் என்பதற்கு சித்தியால விளக்கினாரு, நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் மக முளை புக்கிருந்தும் தக முதல் தவிந்தும் நீடுபல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லா நிகழ்ந்திடுவர் பிறப்பில் சித்தியா விரிச்சு காமிச்ச. ஆனா ஞானம் என்ன வரும், இல்லறத்திலே இருந்து இல்லற இன்பத்தை அனுபவித்தாலும் ஞானம் வரும் தான் செய்வன் சொல்றது. இல்லறம் ஞானத்தை அடைவதற்கு தடை இல்லை. அதனால சொன்னார், ஏழுதரு மலர்குடலால் முளைத்தகத்து எரிவிழிக்கு எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார். உடம்பை வருத்துவது தவம் இல்லை, அந்த சிவபுண்ணியங்களை செய்வதுதான் தவம். அந்த சிவபுண்ணியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அது என்னன்னு கேட்டா, அது அருமையாக சித்தியா இருக்கு சிவஞான போதத்துக்கு விளக்கணுங்க சொன்ன. இங்க தவம் என்பதற்கு அந்த சூத்திரத்துல தவம்னு வரும்.
1: மெய்கண்டார் என்ன விளக்கம் சொல்வாரு.

0: வாயிலும் ஷைமுல்லா ஆர்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: அடியாருடன் யாம் உளோம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த திருவேடத்தை பார்த்தா வணங்குவது தலையாய கடமை. திருவேடம் பார்த்தா வணங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவேடத்தை நினைவுபடுத்திய ஒருத்தர் வணங்கியிருக்கிறார். அவர் பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் என்ன பண்றாரு, அவர் தமக்கு உரிய அரசு ஆட்சியை துறந்து இன்னல் தரும் அரசாட்சின்னு ஒதுக்கினவர். எங்க பார்க்க முடியுமா, எங்க கவனிக்க முடியுமா பாருங்க. சேர நாட்டு முழுதுக்கும் மாமன்னர் சக்கரவர்த்திகள் அப்பேற்பட்ட பேரரசர் தமக்கு இயல்பா வரக்கூடிய அரசு ஆட்சிய போகங்களை வெறுத்து ஈசர் திருப்பணியை மேலாக கருதினார்னா அவர் எப்படிப்பட்ட உயர்ந்தவரா இருப்பார். இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் முடிந்தார். அன்பு நிலைமை வழுவாமை அரசு புறக்க அருளுண்டேல் என்பும் அறவும் புனைந்த பிரான் அருள் இடைபெற்று அருள் பெறுவேன் அப்படின்னு கோயில போய் கேட்கிறார். மந்திரிகள் என்ன பண்றாங்க, அப்ப நாடாளு மன்னர் சேர மன்னர் துறவுக்கு போயிடுறார். பழைய காலத்துல அப்படிதான் இருக்காங்க நம்ம ராஜாக்கள், பதவி ஆசை கிடையாது. ஏதாவது ஆசை இருந்து சாமி கும்பிடுறதான் அவங்க ஆசை காட்டுவாங்க. அதே மாதிரி உத்தர ஐயடிகள் காடபிருக்கோ அவர் சொல்லுவாரு, ஆளுகின்ற ஆட்சி வேணுமா, முதல்வன் சிவபெருமானுக்கு ஆட்பட்டு பிச்சை ஏற்கும் நிலை வேண்டுமா என்றால் நான் சிவபெருமானுக்கு ஆட்பட்டு பிச்சை ஏற்கும் நிலையை பெறுவேனே என்று மூவுலக ஆட்சியை வேண்டேன்னு சொன்னவர். அந்த மாதிரி வச்சு பாருங்க, அப்பேற்பட்டவர் சேர அவர் என்ன பண்ற அரசாட்சியெல்லாம் சாமி கொடுத்துறாரு. மேவ உரிமை அரசளித்தே விரும்பு காதல் வழிபாடும் யாவும் யாரும் கடலினமும் அறியும் உணர்வும் ஈரில்லா காவல் விரலும் தண்டாத கொடையும் படைவாகன முதலாம் காவல் மன்னர் குறியனும் எல்லாம் கைவந்தூர பெறுகின்றார். நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயிரும் நிருதமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை திருச்சிற்றம்பலத்தில் ஆளும் கடல் இப்படி உணர்வுல இருக்கிறார். அவர் முடிசூடி கொண்டு நகர்வலம் வருகின்றார். பட்டத்து யானை மீது ஏறி, கவனிங்க, பட்டத்து யானை மீது ஏறி முடிசூட்டிய திருநாளில் நகர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது இதுல ஒரு வண்ணாவரம் இன்னைக்கு உள்ள நிலையம் இன்னைக்கு உள்ள நிலையம் ஒத்து பார்த்தா தெரியும். யானை மீது பேரரசர் வருகின்றார் முடிசூட்டி கொண்டு. அந்த அரச மா வீதியிலே இடம்பொருள் தெரியாம வண்ணம் வந்துட்டு இருக்கான். அவன் மேல ஒவ்வொரு மொழி அது மழையில கரைந்து வெளுத்து இருக்கு. இந்த ராஜாக்கு நல்லவங்களுக்கு கெட்டது கூட நல்லதா தான் தெரியும், கெட்டவங்களுக்கு நல்லது கூட கெட்டதா தான் தெரியும். அவங்க பார்வை அப்படி இருக்கும். இவர் பாக்குற மழையில் கரைந்தங்கு ஒவ்வொரு ஊறி மேனி வெளுத்த வடிவினால் உலகில் புலிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்று உணர்ந்தேன். இந்த திருவேடத்தை பார்த்தா வாகனத்திலிருந்து வணங்கக்கூடாதுன்னு ஒரு விதி, இன்னைக்கு யாராவது உத்தரவு பார்க்க முடியுமா? வாகனத்தை நிறுத்தி இறங்கி வேடத்தை வணங்கிட்டு போற நிலை. இந்த மகாராஜா என்ன பண்றாரு, இறங்கிறாரு, கீழே இறங்கி உன்னால வணங்குறார். இவர் வணங்கின உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படுது. வண்ணானுக்கு சேரபெருமான் தொடக்கண்டு சிந்தை கலங்கி முன்வணங்கி
2: அடியேன் அடிவண்ணான் அவர் நல்ல முக்கியமான அறிவுடையவர் அல்லவா வண்ணான்னு சொன்னே புரிஞ்சுக்கிட்டார் இது ஓர்மன் திருநீர் அல்லன்னு சொல்றாரு பயப்படாத அடியேன் அடிச்சேரன் நீ வண்ணான் மரபுன்னா நான் சேர மரபு ஏற்கனவே பயப்படுற அடியேன் அடிச்சேரன் நீ வண்ணான் மரபுன்னா நான் சேர மரபு இப்படி பழைய காலத்துல இந்த மாதிரி இருந்துருக்கிறாங்க. இன்னொரு சான்று பார்ப்போம், இன்னும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். திருநீர் அணிந்தவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை ஆராய்தல் கூடாது. இதுக்கு சான்று கலிக்கம்ப நாயனார் கூறான். கலிக்கம்ப நாயனார் பெண்ணாகிடத்துல வணிகர் குலத்தில் அவதரித்த நாயனார். அவரும் அவர் மனைவியாரும் தொன்மை முறையை அமுது செய்வதில் தம்முடைய தொண்டை செலுத்தியவங்க. தொன்மை முறையை அமுது செய்வித்தல்னா வர்ற அடியாருடைய திருப்பாதங்களை விளக்கி பிறகு திருவமுது படைத்தார். அப்படி செய்யும் போது அடியார் கூட்டத்துல வீட்டுல முன்னால வேலை செஞ்ச ஒருத்தர் அந்த வேலை வேண்டாம்னு அதை துறந்து அடியார் வேடம் தாங்கி அடியாரோட அடியாரா வந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்து அவர் முறை இந்த நான் சாமி இருக்கிற கலிகம்ப நாயனார் இவருக்கு அடியார் வேடத்தை வந்து தம்ம மறந்துடுவார். எவரேனும் தாமாக இலாளத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டா உள்கி உவராதை அவர் அவரை கண்டபோது உகந்தடிமை திறமணிந்த உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர். அதான் என்ன தெரியுமா அர்த்தம், இங்க இருக்கிற இந்த திருவேடத்துல இருக்கிற இவரும் சிவபெருமான், கோவில் இருக்கிற சிவலிங்கத்துல அவரும் சிவபெருமான் அர்த்தம். அந்த கோவில் இருக்கிற சிவபெருமான் தான் இங்க எப்படி வந்துட்டாரு, திருவேடத்துல வந்திருக்கிறார். அதான் இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாடு. இவர மனிதரா பார்த்தா குற்றம், நல்லா கணிச்சுங்க. திருவேடதாரிய மனிதரா பார்த்தா குற்றம், இதை நான் சொல்லல, சாமி சொல்ற. யாருக்கு சொல்றான்னா யமதர்மராஜனுக்கு சொல்ற.
1: போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாத்திடுகின்றன தயங்கு கண்டிகை
2: உத்ராக்கு மாலை.
1: நீற்றோடு புனைந்து திருநீர் சாத்தி எம்மை நினையும் நீரர்வா,
2: எம்மை சிந்திக்கின்ற அடியார்வா.
1: கூற்றுவன் யானென குறுகுவாயலை.
2: அவங்க முன்னால உன்னுடைய பட்டோட பத்த காட்டிக்கிட்ட எம்மண்ணு போகாத.
1: நன்னரும் கதிபெரு நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என்று எண்ணலை.
2: அவங்கள மனிதர்னு நினைச்சிடாத.
1: நாம் என்று எண்ணுதி
2: சிவமாக்கிறது கண்ணுரின். அப்படி ஒரு அடியார் உன்மேல தோன்றினா அன்னவர் கடலின் விழுதியா.
1: நிக்காத திருவடியில விழு.
2: யார் சொல்றா? சுவாமி. யாருக்கு? யமதர்மனுக்கு. அதுக்கு முந்தி மார்க்கண்டேயர் சொல்வார் மரளிக்கு. என்ன சொல்லுவார் தெரியுமா? நாதன் தன்னையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து பரவினர் தம்மையும் பேதம் செய்வது பேதமை தன்மையாம். வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ.
3: எல்லாம் கந்தபுராண செய்தி.
2: ஈசரையும் ஈஸ்வர அடியாரையும் வேறுபடுத்தி இவர் மனிதர் சொன்னார்னா அவர் போறது எங்க தெரியுமா? எரிவாய் நரகம் அச்சமரணம். இப்ப கலிக்கமன என்ன பண்ண, அந்த திருவடியை பிடிச்சி நீர் சொரியத்துக்கு மனைவியை பாக்குறார். மனைவியை பக்கத்துல அம்மா குடத்தை தண்ணி வச்சுட்டு ஊத்துடும். அவங்க வேலை அதுதான். அப்ப அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கனவு நம்ம இடத்துல வேலை செய்தவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கிறாரு. அது கூட கணவர் மேல வச்ச அன்பு மேம்பாட்டுல எழுந்த ஆட்சேபம் தான். அவங்க அடியார் வணங்குறவங்க தான், அதுதான் மோசமானவங்க இல்ல. கணவர் நம்ம வீட்டுல வேலை செஞ்சவருடைய காலை பிடிச்சிருக்கிறாரு. இவருக்கு அதுவே போகும். சிவபிராதம் தண்டிக்கத்தக்கது மன்னிக்கத்தக்கது அன்று. சிவபிராதம் வளர்ந்துரும், மரம் மாதிரி வளர்ந்துரும். அதனாலதான் அப்பப்ப அவங்க தண்டிச்சு தண்டிச்சு காப்பாத்திட்டு வராங்க. பெரியபாணத்துல பாக்கும்போது ரொம்ப கொடூரமான செயல்கள் நடந்த மாதிரி இருக்கும். ஒருவர் அப்பாவை வெட்டியிருப்பார், ஒருத்தர் பிள்ளைய வெட்டியிருப்பார், ஒருத்தர் கல்யாணத்துக்கு மகள் கூந்தல வெட்டியிருப்பார்னு மாதிரி வரலாறு வரும். அறியாதவர்கள் சொல்லுவாங்க பெரியபுராணம் ரொம்ப பயமா இருக்குல்ல. அப்படி எல்லாம் அன்பு நூல். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? சிவன்பால் அன்புதான். அது அல்லாதவர்கள் வேற யார்கிட்டயாவது அன்புன்னு சொன்னா அது பொய். ஆகவேதான் சுந்தரர் சொல்வார், குழைக்காதற்கு அடிமைக்கும் குழையாதார் குழைவண்ணேன். சாமிகிட்ட அன்பு செலுத்த முடியாதவங்க, சாமிகிட்ட மனக்கசிவு இல்லாதவங்க மத்தவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சிட முடியும்? கவனிங்களே, உயிரோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து பிரிப்பின்றி இரண்டர அத்துவிதமா கலந்திருக்கும் அந்த பரம்பொருள மறந்தவன் உலகத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? இதனால கவனிச்சுங்க, சிவபக்தி பண்ணாத நம்ம யாருக்கேனும் நன்மை செய்யணும்னா சிவன் மூலமா தான் செய்ய முடியும். ஒருத்தர் வைத்திய வழிய துடிச்சிட்டு இருக்கிறாரா, பக்கத்துக்கு வந்து என்ன நன்மை செய்ய முடியும்? அந்த வைத்திய வழிய நாம வாங்க முடியாது, அந்த வயிற்று வழியை வேற இடத்துல செலுத்தவும் முடியாது. அதை மாற்ற வல்லவர் ஈஸ்வர் ஒருவர் தான். அவர் மலரடியை வழுத்தினால் வயிற்று வழி தீரும். ஆக இறைவர் மூலமா தான் அதை தீர்க்க முடியும். ஆக எங்கே ஒரு பஞ்சம் வந்துருத்தா, சிவபெருமான் மூலமா தான் தீர்க்கணும். யாருக்கேனும் கஷ்டமா, சிவபெருமான் மூலமா தான் தீர்க்கணும். எல்லாத்துக்கும் மூலம் அவர் தான். ஆகவே சுந்தர் இன்னொரு இடத்துல சொல்வார், தளிசாலைகள் தவமாவது தம்மை பிரில் அன்றே. தளி அப்படின்னா என்ன தெரியுமோ? கோவில் கற்றளி. சாலைன்னா என்ன தெரியுமோ? கூடம் மண்டபம். ஒரு இடம் கோவிலா இருக்கு அப்படின்னா, ஒரு இடம் மண்டபமா இருக்குன்னா அங்கு சிவன் புகழ் நிலவணும். சிவன் புகழ் நிலவாத மடம் மடம் அன்று, சிவன் புகழ் நிலவாத கோவில் கோவில் அன்று. சுந்தரருடைய திருவாக்கு. ஆகவே எல்லா இடத்திலும் சிவன் புகழ் தான் முதன்மையா இருக்கணும். இப்படி கலிக்கமலையர் பார்த்து என்ன பண்றாரு? மனைவியை பாக்குறாரு. வெறித்த கொன்றை முடியார் தம் அடியார் இவர் முன் மேவும் நிலை குறித்து விழுகி நீர்வாறாது ஒழிந்தால் என்று மனம் கொண்டு மறித்து நோக்க. மீண்டும் ஒரு முறை பார்த்துருந்தா நம்ம தெரிஞ்சிருப்பாங்க, அந்த வாய்ப்பை தரல. சிவபராதம் தண்டிக்கத்தக்கதை என்று, தண்டிக்கத்தக்கது என்று, மன்னிக்கத்தக்கது என்று எடுத்தார். வாழ கையை வெட்டி விடு. கையை வெட்டி விட்டு இவரே விலைக்கு அமுது செய்வதற்கு வேண்டுமென தாமே செய்து களத்தில் அஞ்சம் அணிந்தவர் தாழ்நிழல் கலந்தார்ங்கிறார். பெண்ணாட தலைவரலாறுல ஒரு செய்தி இருக்கு, கை கொடுத்த நாயனார்னு சாமி அந்த அம்மா கையை கொடுத்துடுறாரு. இது புராணத்துல வராத செய்தி. ஆனா ஈசன் கருணை உடையவர் அல்லவா. இவர் தம்பொருட்டு மனைவி கையை வெட்டினா சாமி சுமார் போறோம், தம் அடியாருடைய மனைவி கையை எடுத்து போறா உடனே கொடுக்கிறார் என்பதுதான் பின்னால அறிகின்ற வரலாறு. அப்ப அடியவருடைய படைநிலையை பார்த்து அவரை தாழ்த்தலாகாது. நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாரு, முந்தா நாள் அப்படி இருந்தார், அந்த எண்ணங்களுக்கு திருவேட இடம் கொடுக்காரு. சரி, சமகாலத்துல இப்ப ஒரு அடியார் தப்பா நடந்துகிட்டா அவரு புறக்கணிக்கலாமா என்பது ஒரு வினா. அப்பையும் புறக்கணிக்க முடியாது. இதுக்கு சான்று நரசிங்க முனையர் இருக்கிறார். அங்க அந்த சாமி என்ன பண்ணுவாரு? நரசிங்க முனையரையர் சுந்தருடைய வளர்ப்பு தந்த போராத நெறிவிளங்கும் குலமரபை நரசளித்து மாறாக மணிகண்டர் திருநீரைய மனங்கொள்வார். தேராத பெருவளத்தில் சிறந்த திரு முனைப்பாடி நாடாளும் காவ நரசிங்க முனையரையர். அவரு திருவாதிரையில ஒவ்வொரு திருவாதிரையிலயும் சுவாமிக்கு விசேஷ அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு அடியார் திருநீர் அணிந்து வர்ற அடியார்கள்லாம் நூறு நூறு பொற்காசு கொடுப்பதை தமது நியமமா கொண்டு ஒழுகிய பெரியார். அப்படி ஒரு நாள் வரும்போது அதுல ஒருத்தர் காம பற்று உடையவரா வர்றார். அவருடைய கோலத்தை பார்த்த உடனே அவருடைய மனதில் இருக்கிற அந்த நிலை வெளிப்படுகிறது. ஏனைய அடியார்கள்லாம் கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்க, அவர் அருவறுத்து ஒதுங்குறாங்க. நம்ம சாமி என்ன பண்றாரு, மற்றவர்தம் வடிவிருந்த படிகண்டு மருங்குள்ளார் உற்ற இகழ்ச்சியராகி ஒதுங்குவா தமை கண்டு கொற்றவனார், அதாவது ராஜா எதிர் சென்று கை குவித்து கொடு போந்து பெற்றியினா தமை மிகவும் கொண்டாடி பேடுவாராம். அப்ப ஒரு விதி சொல்ற, எல்லாருக்கும் நூறு பொண்ணு, எல்லாரும் ஒதுங்கினீங்களே இந்த அடியார காமக்குறியோட வந்தார்னு, அவருக்கு 200 பொண்ணு. என்ன வித்தியாசமா இருக்கு பாருங்க, காமக்குறியோட வந்தவருக்கு 200 பொண்ணா, நல்ல அடியாருக்கு 100 பொண்ணா. காரணம் என்ன தெரியுமா, இது மூலமா ஒரு நீதியை உணர்த்த போறார். என்ன நீதி, அதுக்காக 100 பொண்ணு கூட. சீலம் கிளரேயனினும் திருநீரு சேர்ந்தாரை ஞாலம் இகழ்ந்து அரு நரகம் நண்ணாமல் எண்ணுவார். பால் அணைந்தார் நமக்கு அளித்தபடி இரட்டிப்பு கொடுத்து மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் என்று ஒரு இப்படி வரலாறுகள் இவ்வளவு அற்புதமா இருக்கு. இல்ல ஒரு முக்கியமான வரலாறு ஒண்ணு பாத்துருவோம், இளையான்குடி மாறனாயன. ஏன்னா மாதராரையும் சேர்த்து பாக்குற வரலாறு. இளையான்குடி என்பது நாடு சொல்லப்படாததுனால அது சோழ நாடு பாண்டி நாடு தொண்டை நாடுன்றது பற்றிய வெவ்வேறு சர்ச்சைகள் உண்டு, அது வேண்டாம். அந்த இளையான்குடி பாண்டி நாடா இருக்கட்டும் சோழ நாடா இருக்கட்டும் எங்க வேணா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஒரு பெரியார் வேளாள மரத்தினர். அம்புன்னீடி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்துயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார். சாமி அடிமை திற நிறைய இருக்குன்னு அது கடையாளம் என்ன தெரியுமா, அடியாருக்கு அர்ப்பணித்து செய்வதுதான். ஆகவே தாய்மானவர் பாண்டார் இந்த கோயில் தாய்மானவர் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார். உன் பணி செய்யன்னு சொல்லல, அன்பர் பணி செய்ய இன்ப நிலை தானே வந்து எய்தும். ஆகவேதான் பூசலார் புராணத்துல சொல்லுவார் சேக்கிழார், அடுப்பது சிவன்பால் அன்பர்க்காம் பணி செய்தது. சாமிய சாடுவோம் ஆனா தொண்டு செய்வது அடியாருக்கு தான். ஏன்னா அதுதான் வேத உள்ளுரை. வேத உள்ளுரை என்னன்னு தெரிஞ்சுக்குமே, நீலக்க நாயனார் புராணத்தில் வருது, வேத உள்ளுரை யாவன் விரிபுணல் வேலி நாததமையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ஜனை புரிவதும் பணிவதும். அடியார் பூஜையை பல பேர் அவ்வளவு எளிய ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க மனிதரா தான் பாக்குறாங்க. இந்த காலம் அப்படித்தான் இருக்கு. பெரிய புராணம் படிச்சா தெரியும், அடியார மனிதரா பாக்குறவங்க போக போவது எரிவாய் நரகம்னு அதுல தெல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அச்சம் வரும், அடியார யாரும் புறக்கணிச்சிட வேண்டாம். திருவேடம் தாங்கி வந்தவங்க சாட்சாத் சிவபெருமான் என்பதுதான் நமக்கு பெரிய புராணம் உணர்த்துகின்ற நீதி. அதுவேல கடைசியில முடிக்கும் போது மன்றுளார் அடியார் பெருமான் புகழ்ன்னு சொல்றார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிடணும். இப்ப இந்த இளையன்குடியார் என்ன பண்றாரு, அவருக்கு ரெண்டு எண்ணம், உலகம் பூரா உழவு தொழில் செய்யணும், அதுல வர்ற செல்வத்தெல்லாம் சிவபெருமான் அடியாருக்கு ஆக்கணும். பணம் சம்பாதிக்கிறது உழவு மூலமா தான் வரணும், வேற தொழில் செய்யப்படாது. அதுல வர பணம் எல்லாம் அடியாரு. ஏரின்மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோ செல்வமும் நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோ சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வா என்று பெரிய புராணம் அறிவிக்கின்றது. இப்படி இருக்கிற நாட்கள்ல தினமும் அடியார் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கொண்டு வந்து மனை புகுந்து குலாபாதம் விளக்கியே மண்டு காதல் ஆதனத்திடவை தரிச்சனை செய்தவள் பூண்டினால் விதத்தினார் சுவை திறத்தினில் ஒப்பினார் அந்த நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். வர்றவங்க யார்னர் பகந்தர் யார பத்தி ஆராய மாட்டார். ஆரம் என்பது புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பது ஒரு தன்மையா நேர வந்தவர் யாவராயும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமின் மதுர பதம் முன்னுரை செய்த பெண்கிறார். முதல்ல இனிய மொழி பேசணும், அதாவது தொலைவில பார்க்கும் போது முக மலர்ச்சி, அருகில வந்த உடனே இனிய மொழி பேச, இதுதான் விருந்தோம்பல்ல கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை. தொலைவில வரும்போது கத்த வேண்டாம், அது முகந்து மலர்ந்து பாத்துட்டு இருந்தா போ, அவங்களுக்கு அந்த முகமலர்ச்சி தெரிஞ்சிடும். கிட்ட வந்து அடியேன் செய்த கொள் முன்பொழியும் கருணை பொழி வழிபுடைய என் மனையில் எழுந்தருளிட்டு இப்படி பேசினா அவங்க இன்பம் ஏற்படும். எந்தமை ஆளுடையவரே அகத்தில் எழுந்தருள் இகத்தும் பரத்தும் இனியாரே என்னையும் அட்கொள்ள வேண்டி எழுந்தருளும். அடியாருக்கு செய்கிற பூஜைகளை தலை சிறந்த பூஜை திருவமுதுதான். இது திருமந்திரம் சொல்லுது.
1: தண்டரு சிந்தை தபோதனர் தாமகிழ்ந்து உண்டது மூன்று புவனம் உண்டது கொண்டது மூன்று புவனம் கொண்டது என் திசை நந்தி எடுத்துரைத்தானே.
2: திருமந்தர் ஒரு அடியாருக்கு ஒரு ரூபா கொடுத்தோம்னா மூணு உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிருக்கும் ஒரு ரூபா கொடுத்த மாதிரி ஆகும். ஒரு அடியாருக்கு ஒருவேளை திருவுது படைச்சோம்னா மூணு உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிருக்கும் திருவுது படைத்த புண்ணியம் வரும்.
1: இன்னொரு பாட்டுல இதை விட வலிமையா சொல்ற,
2: பிராமணர்களுக்கு அக்ரஹாரம் கட்டினா என்ன பயன், கோபம் ஆயிரக்கணக்கில் கும்பாபிஷேகம் செஞ்சா என்ன பயன், அதெல்லாம் பயன் இல்ல. ஒரு சிவனடியாருக்கு பகல் போஜனம் செய், அதுல கிடைக்கிற பலன் இதுல கிடைக்காது.
1: அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈழன், சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கலன், பகரும் ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே.
2: இன்னொரு பாட்டு இதை விட சிறப்பா ஒன்று பாருங்க,
1: ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கூடிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில். கவனிக்கணும்,
2: ஒரு இடத்துல கோடி பிராமணர் எல்லாம் வேதம் படிச்சவங்க, அந்த காலத்து பிராமணர்ல நல்ல வேதம் படிச்சவங்க, சதுர்வேதி திரிவேதி அப்படி இருந்தவங்க, நீங்க யாரு வேதம் படிக்கிறா, அவங்க எல்லாம் வச்சு திருமதி பண்ற எத்த யாருக்கு
1: வேதம் படித்த கோடி வேதி இருக்கு.
2: இங்க ஒருத்தர் ஒரு ஏழு அடியார், அவரு திருமதி பண்ண பணம் இல்ல, அவர் என்ன நினைக்கிறார், ஆஹா கோடி பிராமணருக்கு அவர் சாப்பாடு போடுறாரு, ஒரு திருநீரிட்ட தொண்டருக்கு நான் சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறார். நிஜமா சாப்பாடு போடல. இப்ப திருமூலர் தீர்ப்பு சொல்ற, இந்த கோடி பேருக்கு நிஜமா திருமுது படைத்த புண்ணியத்தை விட அதிக புண்ணியம் மனசால நினைச்சார அடியாருக்கு செய்யணும்னு அவருதான். என்ன காரணம் தெரியுமோ, திருநீர் அணிந்த அடியார் சிவபெருமானுக்கு சமம், அடியாரை கூப்பிட்டு செய்யுங்க சிவம் வந்துடும் வீட்டுக்கு. ஏன் இதனால சொல்ல, இது சிறுத்தொன்ற புராணம், தன்னாரிதழி முடியாத அடியார் தலைப்பட்டார் தேட ஒன்னாதனவும் உழவாகும் அருமை இல்லை. வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட சிவனடியார் திருவடி அந்த வீட்டுல பட்டுதுன்னா மங்களம் வந்துடும். அதெல்லாம் புராணத்தினால வருகின்ற நீதி. இப்ப இந்த இளையான் குடியார் இந்த சுவாமிகள் என்ன பண்றாரு, தினமும் அடியார்களுக்கு அப்படியே திருவது பண்ணி திருவது பண்ணி ஒரு கட்டத்தில் அப்படியே வரும், திடீர்னு வருது. செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதென்றையும் மெய்யினால் அல்ல நல்குறவான போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாடோறும் அறிவந்து ஒல்லையில் வறுமை பதம் சொல்ல பாருங்க, வறுமைங்கிற பதவியை கொடுத்தாராம் சாமி. இது நல்லா கவனிச்சுக்கணும், அது நமக்கு வறுமை என்பது ஒரு பெருமான் கொடுத்த பதவி. ஏன் தெரியுமோ, அந்த வறுமை காரணமாக பெருமானை பற்றுவோம், பெருமானை பற்றுவதன் காரணமாக நம்முடைய வினைப்பாசம் ஒழியும். ஆகவே பெருமான் வறுமை கொடுக்கிறார் துன்பம் கொடுக்கிறாங்கிறது காரணம் என்ன தெரியுமா, அவரை பற்று வைப்பதற்காக அவர் அரும்பாடு படுகின்றார். பின்னால கலிநாயனர் புராணத்தில் வரும், எண்ணில் திருவிளக்கு நெடுநாள் எல்லாம் எரித்து வர புண்ணியமை தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே, உன்னிறையும் பெரும் செல்வம் உயர்த்தும் வினை செயல் ஓவி மண்ணில் அவர் இருவினை போல் மாண்டது மாட்சிமைத்தாக. கவனிங்க, செல்வம் ஒழிஞ்சா வினை ஒழிஞ்சதுக்கு சமானமா, அப்ப அதுக்கு மறுதல உண்மை எப்படி சொல்லலாம், செல்வம் பெருகினா வினை பெருகுதுன்னு சொல்லலாமா. இனி குங்குலிய கலையர் புராணத்தை பார்ப்போம், அவருக்கு இப்படிதான் வறுமை வரும், தங்கை நீர் கழிக்கும் சன்னி கண்ணுதல் எம்பிராக்கு பொங்கு குங்குலிய தூவம் பொலிவினார் போற்றி செய்ய அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னம் அடைவார். அடிவாட்டர் புராணம், இந்த நன்னிலை இன்னல் வந்து ஏதினும் சிந்தை நீங்கா செயலின் உகந்திட. எல்லா இடத்திலையும் பாருங்க, அடியார்கள் எந்த நிலையிலும் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர்பாக மலர்த்தால் மறப்பில்லாதவர்கள் அவர்கள், வானம் துளங்கின மண்கம்பம் ஆகிய அவங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன காரணம்னா குறை இல்ல, அவங்க எதுக்கு எதிர்பார்க்கல, தேவையில்லை, தேவையில்லாத அளவுக்கு அவங்கள்ட்ட அன்பு மிகுதி இருக்கு. அன்பு மிகுதி இருப்பதனால அது விளைந்து கொண்டே இருக்கு. சாமியே வர்ற அப்பா திருக்குறிப்பு தொண்டா பா சிவலோகத்துக்கு போகணும், சாமி உன்ன முக்தி கேட்டேனா, கூடும் அன்பினில் கும்பிடுவதற்காக வந்தேனே தவிர வீரம் வேண்ட விரல் அல்லவா என்னுடைய விரல் அப்படின்னு சொல்ற, விரல் தான் ஆண்மை மேன்மை வீரம். இப்படிப்பட்டவர்கள் நாயன்மார்கள். இப்ப இந்த இளையான் குடியாருக்கு வருமை வருது, அவங்க அதுக்கு கவலைப்படல, நாயனாரும் சரி அவர் மனைவி ஆகிய அம்மை நாயகியாரும் சரி, அவங்க அப்படியே இன்னவாறு வளம் சுருங்கவும், வளம்தான் சுருங்கியதான் அவங்க மனம் சுருங்கலையா, எம்பிரான் இளையான் குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் உன்னை மாறி திருப்பணிக்கள் முதிர்ந்த கொள்கையர். பணம் குறைய குறைய கொள்கை தேவையில்லாகணும், கொள்கை வளருதான், முதிர்ந்து கொள்கையராகிட்டாராம். இவர் கொள்கை இப்படி இருந்தா சாமி கொள்கை என்ன தெரியுமோ, அடியார் ஆட்கொள்வதுதானே. அதை பத்தி பின்னால திருத்தொண்ட புராணத்துல சேக்கிரார் சொல்லுவார், பொருவில் திரு தொண்டர்க்கு புவிமேல் எழுந்த அருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு பிரானருளே பேணுவீர் வருமன்பின் வழி நிற்பீர். சாமி உங்க வீட்டுக்கு வரணுமா? அன்பு வழியில நில்லுங்கள். அன்பு வழியில நீங்கள் நின்றால் இறைவர் உங்கள் வீட்டுக்கு வருவார். இதுதான் பின்னால சொல்லுவார் திருத்தொண்டர் பானத்துல. இப்ப இளையான்குடியார் வீட்டுக்கு சாமி வந்துடுறார். மாரிக்கால திரவினில் வைகி நல்ல மழைக்காலம் தாரிப்பின்றி பசிதலை கொள்வது பாரித்து எல்லாம் அடைந்தபின் வேரித்தாரான் விருந்தி எதிர்கொண்டனர். வீட்டுல ஒண்ணுமே இல்ல, அடுப்படியில பூனை தூங்குது. அப்படிப்பட்ட இவங்க நாயனாரும் மனைவியாரும் ரெண்டு நாளா பட்னி ஈரத்துணையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு சாமி, சாமியை வந்தாதான் பரவாயில்லையே, எல்லாரும் தானே செஞ்சிருவோம், சாமினா எல்லாரும் செய்வோம், அதுல என்ன பெருமை இருக்கு? அடியாரா வந்து செஞ்சவர் அதுதான் இளையான் குடியார. சாமிகிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இவர் என்ன பண்றாரு? அவர் ஈர மேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையால் தார மாதரையை நோக்கி அந்த அம்மையும் அந்த அண்ணலும் இணைந்து நடத்திய தாம்பத்தியம் இருக்க பொன்னேடுகளிலே பதிக்கத்தக்கது. அவரை பார்த்து கேட்கிறார், அந்த அம்மையை பார்த்து கேட்கிறார். வீட்டுல உணவு இல்லைன்னு இவருக்கும் தெரியும், மனைவியாருக்கும் தெரியும். மனைவியார் வாயில அது இல்லைன்னு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆகவே இவரே சொல்றார், நமக்கு முன்பு இங்கு உணவில்லை, அத நம்ம சொல்லக்கூடாது என்பது இவருடைய எதிர்பார்ப்பு. ஆயினும் இமக்குல கொடி வாக்கிற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுரை அமைக்குமாறு எங்கனே அணங்கே. அணங்கி தெய்வத்தன்மை பெற்ற பெண், சாதா மானுட பெண்ணுக்கு இது சொல்ல முடியாது, நீ தெய்வத்தன்மை பெற்றவள். ஆகவே இந்த சிக்கல்ல இருந்து எனக்கு ஒரு விடுபடுவதற்கான வழிகாட்டு. பொதுவா வீட்டுல பொம்மாட்டி என்ன பண்ணுவாங்க, கணவர் பணம் இல்லைன்னு இப்பவே சொன்ன கேட்டீங்களா, அடியார் அடியார்னு ஓடினீங்க, ரெண்டு காணினாலும் நமக்குன்னு வச்சிருக்கப்படாதா அப்படிதான் பேசுவாங்க. இல்லாட்ட கணவரை குத்தி காட்டுவாங்க, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு. நம்ம அப்படி இல்லை, நம்ம மாதர் குல மாணிக்கம் அவங்க. தீது செய்வினையே தம்மன் வந்துக்கிறாங்க, மாது கூறுகள் மாதர் குல மாணிக்கம். மற்றொன்றும் காண்கிலே ஏதிலார் மினி தருவாரிலே. அயலாரத்தை போன இனிமே குடுக்கறதுக்கு ஒத்துரு இல்ல, ஏன்னா ஏற்கனவே நிறைய வாங்கியாச்சு கடன், போதும் வைகிட்டு. அதை தவிர நேரமும் கடந்து போச்சு, போவிடம் வேறு இல்லை. வேறு இல்லைன்னா ஒரு இடம் இருக்குன்னு அர்த்தம். அதை சொல்ல போறாங்க, தீது செய் வினையேற்கு என் செய்ய. இப்ப அது வழி காட்டுறாங்க. செல்லல் நீங்க பகல் வித்திய செல்லல், செல்லல்னா துயரம். இந்த துயரம் நீங்குவதற்கு பகல்ல விதை விதைச்சிட்டு வந்தீங்கல்ல செல்லல், அதை எடுத்துட்டு வந்தா அதை வச்சு நல்லபடி அமுதாக்கி இந்த வந்திருக்கிற அடியாருடைய பசிய நாம் ஆற்றுவோம் அப்படிங்கிறாங்க. இத கேட்ட உடனே நாயனருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, இழந்த செல்வம் எல்லாம் உடனே பெற்றது போல மகிழ்ந்து ராத்திரி நேரம் கருநாகம் வயல்ல படுத்திருக்கிற நேரம் நண்டு வாக்களை எப்ப கால தீண்டலாம்னு காத்திருக்கிற நேரம் எதை பற்றியும் எண்ணினார் இல்லை. இவர் கிளம்புறாரு சாமி. எண்ணும் உலகத்தவர் யாவரும் துன்னும்படி தோன்றமும் தோன்றிடில் நன்னல் செய்யா நடியுள் யாமத்து வண்ணம் நீடிய மைக்குழம்பா என பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குதான் கருகு மையிருளும் கனம் கட்டு விட்டு உருகின்றது போன்றது உலகெல்லாம். என்ன சொல்றாரு நாயனார்? அடியாட்ட காட்டிய இந்த அன்பு கண்டு ஆனந்தமல கடிய இருள் தனது கட்டு விட்டு நெகிழ்ந்து வழிந்து ஓட தலைப்பட்டதாம். பாருங்க அடியார் பணி எப்படி ஒருத்தர் ஆளாக்குது. அந்த காலால தடுவி சென்று கைகளால் சாலி வெண்மொழி நீர்வழி சாந்தன கோழி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து கொல்லை மீண்டனர். வீட்டுக்கு திரும்பி வர்றார். நல்ல மழை நம்பி இருக்கிறாங்களே, கணவர் மழையில நினைக்கும் போது வீட்டுக்குள்ள இல்ல வாசல் தானும் மழையில நினைஞ்சு நிக்கிறாங்க. எவ்வளவு பதிபக்தி பாருங்க. வந்தபின் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கியபடி சந்த யாப்ப மாத்திரார் சேர்க்கிறார். இது வரைக்கும் கலி விருத்தமா இருக்கு, இப்ப அரிசி விருத்தமா மாறுது. ஏன் இவங்க வினை அறுக்கிற கட்டம் வந்திருக்கு. வந்தபின் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி அந்த தொண்டு செய்யும் போது அவங்க வேட்கைய பாருங்க. ஆமா நம்மளே பட்டினியா கிடக்கும், இவர் ஒருத்தர் வந்து கைத்தருகிறார், அந்த என்னவே இல்ல. சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தடல் அடுப்பின் ஊட்ட விறகில்லை. அடுத்த பிரச்சனை விறகில்லையே என்ன பண்றது. இவர் யோசிக்கவே இல்ல நாளைக்கு மழை பெஞ்சா நமக்கு ஒதுங்கிறதுக்கு எது இடம், கவலைப்படல. வீட்டு மனை அலக்குகளை வரிச்சுக்களை மரக்கீற்றுக்களை குறுக்கு சட்டங்களை அறுத்து கீழே போடுகின்றார். அதே மேல வாசம் ஆகாயம் தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்பரபெருமான் பூந்துருத்தில இப்படிதான் மடம் அமைச்சார். திங்களும் ஞாயிறும் போயும் திருமடம். என்ன அர்த்தம்? பகல்ல சூரிய ஒளி வரும், இரவுல சந்திர ஒளி வரும். அப்படின்னா மேல் கூரை இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் துறவி வேந்து நாவர். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுடைய மரக்கீட்டுகளை உடைச்சு விடுகிறார். முறித்தபின் அடுப்பில் மாட்டி முளைவித்து பதமன் கொள்ள விருத்த விருப்பிலின் அடிசீலாக்கி மேம்படுத்த பின் மிக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பேசுற விதம் பாருங்களேன். சமய சாதம் பண்ணிட்டேன், கரிங்க நீ என்ன செய்யறது? எவ்வளவு ஆசை இருந்தா இப்படிலாம் வரும். இவங்க பட்டிங்கிறத மறந்துடாதீங்க. இவங்க பெரிய செல்வந்த பட்டினிக்கெல்லாம் பழகினவங்க இல்ல, பெரிய மிராசுதார். அவர் பல ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் வேலை தான் செஞ்சு கஷ்டப்பட்டு தம்முடைய வயிற்ற கொஞ்சம் உணவை செலுத்தணும்னு எண்ணம் இல்லாம வந்திருக்கிற அடியாருக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த அன்பின் மகத்துவத்தை என்ன என்று எடுத்து எம்புவது? இப்ப இந்த அம்மா கேக்குறா, கறிக்கு என்ன செய்வோம் பாக்குற? சாமி ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்திருக்கார். வழிவரும் இழப்பினோடும் வருத்திய பசியினாலே அடிவரும் ஐயன் என்று அன்பினில் பொழிந்து சென்று குடி நிரம்பாத புன்சை குறும்பை தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து அவை கறிக்கு நல் அப்படிங்கிறார். நம்ம கிடுகிடுன்னு அதெல்லாம் கழுவி தக்க புனலினை கழுவி புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரிய முதாக்கி பண்டை நினைவினால் குறைய நேர்ந்து திருவமுது அமைத்து நின்று கொழுநானார் தம்மை நோக்கி கரிய முதான காட்டி இணையலாதாரை இந்த அமுது ஜீவிப்போம் என்ன அவட்ட கிட்ட போறாங்க. ஆட அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறார். உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி சேர்க்கிற அப்படியே தமிழ் நயம் பாருங்க. இவரவே யாரும் உணர்த்த முடியுமா சாமிய? அவரை உணர்த்தின பெரும் இளையன்படியா இருக்குதான். ரெண்டு பேரும் கூப்பி எழுப்புறாங்க. அழுந்திய இடருள் நீங்கி அடியே எழுந்தருள் பெரியோய் ஈந்தி அமுது செய்து அருள்க. சொன்ன உடனே சாமிக்கு ஒரு ஆசை, மால அயனாதி வானவர்கள் காணாத தமது ஜோதி வடிவத்தை இவங்களுக்கு காட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் திகைப்பு. எப்படி என்ன, ஒரு அடியார் வந்தாரு திடீர்னு ஜோதியா வர்றாருன்னு உடனே மாலையற்கரியநாதன் வடிவுறு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து ஏறவார் குழவார் தன்னோடு இடவ வாகனாய் தோன்றி சீலமார் பூசை. கவனிங்க, சாமிக்கு செய்யறது வெறும் பூஜை, அடியாருக்கு செய்யறது சீலமார் பூசை. சீலமார் பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ முதல்ல உன் மனைவியை கூட்டிக்கோ. அணங்கினோடும் என் பெரும் உலகம் எழுதி உன் பக்கத்துல குபேரன வேலைக்காரனா போடுறேன். கவனிங்க, வீட்டை உடைச்சார்ல, குறும் பயிரை கொடுத்தார்ல, குறும் பயிரை கொடுத்ததுனால நெடு நிதி தாங்கிய குபேரன் பணி செய்யறான். ஓட்ட வீட்டை உடைச்சார், உலக நாயகருடைய உத்தம சேவடியை சேர்ந்தார், பகல் நித்திய சென்னல்ல அமுதா படைத்தார், பரமனுடைய திருவடிகளிலே என்றும் மூவாத சாவாத பேரின்ப அமுதை நுகர்ந்து கொண்டிருக்கின்றார். கவனியுங்கள், அடியாருக்கு செய்கின்ற திருவமுது என்னதான் பேற்றை நமக்கு பெற்று தராது என்பதை உணர வேண்டும். சொல்ற குபேரம் உனக்கு பணி செய்வான், உனக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு சாமி அவரே ஆச்சுட்டு போயிருந்தார். இப்பரிசு அருள் பெற்ற அந்த மெய் பெரியோரம்மை வணங்கி அடுத்து மெய்ப்பொருள் செய்தி வேந்தன் சேனிலே விளம்பு முற்றேன்னு அடுத்த நாயனார் தோற்று வாசிகரா சேர்க்கிறார் என சொல்லி இந்த புண்ணிய பேரவையிலே புனிதர்கள் வீட்டிருக்கின்ற மகாசபையிலே ஒன்றுக்கும் பட்டாத இளையனையும் அமர்த்து வைத்து அடியாருடன் யாம் உளம் என தலைப்பிலே சில பேசுக என்று பணித்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தாரை சிறமே கொண்டு வணங்கி போற்றி இது செடுமெடுத்த பெரியோர்களாகிய உங்கள் திருவடிகளை எல்லாம் எத்துணையும் போற்று என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்று நிலவியது உலகெல்லாம் என சொல்லி உலகெல்லாம் அடியார் புகழ் நிலவட்டும், உலகெல்லாம் சிவனடியாருடைய கொள்கைகள் வளரட்டும், உலகெல்லாம் திருஞான சம்பந்தம் முதலாகிய பெருமக்களுடைய புகழ் பரவட்டும் என அதே மட்டும் ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன். என சாமி சொல்றாரு சேகராருடைய வாக்கு, இது சொல்லலைன்னா பூர்த்தியாகாது. சைவ நெறி வளரணும்னு ஆசைப்படையவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறா தெய்வ சேக்கிழார். மீனவர் உயிரை நல்கி மீனறியை காட்டி மிக்க ஊனமாம் சமணி நீக்கி உலகம் உயிர் கொண்ட ஞான சம்பந்தர் வாய்மை ஞானத்தில் பெருகி ஒங்குமே ஆனால் தேனலர் கொன்ற யாதம் திருநெறி செழிப்புற நடக்கும் என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: தொடர்ந்து திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், 11 திருமுறை, திருத்தொண்டர் புராணம், திருப்புகழ், வாழ்த்து, திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஈ கோளரவம் ஆட்டுவானே கொல்வேங்கை அதழனே கோவணவந்தனை அருமணியை அடைந்தவர்க்கு அமுது ஒப்பனி ஆனஞ்சும் ஆடியை நான் அபயம் புக்க

பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கண்ணனே, முதுகுன்றம் அமர்ந்தவனேயே,

மிக பழமையான சிவத்தலங்களுள் ஒன்றாகிய திருமுதுகுன்றம் என்ற பாடல் பெற்ற சிவாலயத்தை இன்று தரிசிக்கிறோம். தற்போது விருத்தாஜலம் என்ற பெயரில் வழங்கக்கூடிய இந்த ஒப்பற்ற பதியானது சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில் பாதையில் அமைந்துள்ள புகைவண்டி நிலையம். இதற்கு புகைவண்டி தொடர்களும் பேருந்து வசதிகளும் நிரம்ப உள்ளன. விழுப்புரம் நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இந்த தலத்தின் அருகாமையில் மணிமுத்தாறு நதி ஓடுகின்றது. முத்தாறு இவ்வாறு வலம் செய்து இந்த தலத்தை வழிபடுவது போன்று விளங்குவதை நமது திருமுறைகளும் நமக்கு காட்டுகின்றன. முத்தாறு வந்து அடி வீழ்தரு முதுகுன்று அடைவோமே என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். சிவபெருமான் தோற்றுவித்த மலைகளுள் இதனை முதன்மையானதாக கருதுவர். ஆகவே இது முதுகுன்றம் என்று அழைக்கப்பெற்றது. இதனையே வடமொழியில் விருத்தாச்சலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். விருத்தம் என்பது பழமையையும் அச்சலம் என்பது மலை அல்லது குன்றத்தையும் குறிப்பிடுவது. இதனை கந்தபுராணம் குறிப்பிடும்பொழுது காசியின் விழுமியதான முதுகுன்ற வரை என்கின்றது. ஆகவே இது காசியிலும் சிறந்ததாக கந்தபுராணத்தில் வழிநடைப்படலத்தில் கூறப்பட்டிருக்கிறது. முக்தி தரும் உயர் முதுகுன்றம் என்பார் ஞானசம்பந்தர். முடிபவர் வடிவரு சுசிகர முறை தமிழ் முதுகிரி என்று திருப்புகழ் கூறுகிறது. பிரளய காலத்திலும் அழியாது தனித்து நின்ற பதியாதலால் செழு நிலத்தை மூட வந்த மூவாத முழங்கு ஒளி நீர் கீழ்த்தாழ மேல் உயர்ந்த முதுகுன்றம் என்பார் ஞானசம்பந்த பெருமான். இந்த தரத்திற்கு மூவருடைய தேவார பதியங்களும் அமைந்துள்ளன. இந்த தலத்தின் தலவிருட்சமாக வன்னிமரம் அமைந்திருக்கிறது. இத்தலத்து பெருமான் சுயம்பு மூர்த்தமாக அருட்காட்சி வழங்குகின்றார். இம்முதுகுன்ற தலத்தை பௌர்ணமி நாட்களில் கிரிவலமாக வருகிறார்கள் நண்பர்கள். இத்தலத்தில் பிறப்பதும் வசிப்பதும் நாள்தோறும் வழிபடுவதும் இத்தலத்தை வேறு தலங்களில் இருந்து சிந்திப்பதும் நற்கதியை அளிப்பதாக இந்த தலப்புராணம் குறிப்பிடுகின்றது. காலத்தியில் இருப்பதைப் போலவே இத்தலத்திலும் ஆழத்து பிள்ளையாராக விநாயகப் பெருமான் காட்சி அளிக்கின்றார். அவரை தரிசிப்பதற்காக 18 படிகள் இறங்கிச் சென்று வழிபட வேண்டும்.
ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களில் முக்கியமான சிவாலயங்கள் நான்கு என்பார்கள். அவற்றுள் ஒன்றாக விருத்தாஜலத்தை குறிப்பிடுகிறது வழக்கம். இந்த ஆலயம் மிகப்பெரியது. சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பெற்ற அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தினுள் எங்கும் இல்லாத வகையில் சிவாகமங்கள் 28 லிங்கங்களாக அமைந்திருப்பதை காணலாம். இவற்றை முருகப்பெருமானே ஸ்தாபித்து வழிபட்டதாக கூறுவர். அந்தந்த ஆகமத்தின் பெயர்களோடு அந்தந்த லிங்கப்பெருமான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார். அதில் முருகப்பெருமான் வெள்ளிதேவி யானையோடு கூட இருந்து காட்சியளிப்பதையும் நாம் காண்கின்றோம். இச்சிவலிங்கங்களின் பெயர்களாவன அந்த ஆகமத்தின் பெயரை ஒட்டியே வருவதை நாம் கண்டு மகிழ்வது. காமிகேஸ்வரர், யோகேஸ்வரர், சிந்தியேஸ்வரர், காரணீஸ்வரர், அஜிதேஸ்வரர், தீபதேஸ்வரர், சுக்ஷ்மேஸ்வரர், சகசரேஸ்வரர், அம்சுமானேஸ்வரர், சப்ரதாயேஸ்வரர், விஜயேஸ்வரர், விஸ்வேஸ்வரர், ஸ்வயம்புவேஸ்வரர், அனலேஸ்வரர், வீரேஸ்வரர், ரௌரவேஸ்வரர், மகுடேஸ்வரர், விமலேஸ்வரர், சந்திரஜானேஸ்வரர், முகம்பேஸ்வரர், சர்வோத்தமேஸ்வரர், பரமேஸ்வரர், கிரணேஸ்வரர், வாதுளேஸ்வரர், இவ்வாறு 28 ஆகமலிங்கங்கள் அமைந்துள்ளன. இந்த தலத்தில் நான்கு திசைகளிலும் முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கின்றார். ஞானசம்பந்தருடைய திருப்பதிக பாடல் ஒன்றிலும் முருகப்பெருமான் இவ்வாறு எல்லையில் விற்றிருப்பதை குறிப்பிடுவதை கண்டு மகிழலாம். இந்த தலத்திற்கு உடைய இன்னொரு முக்கிய சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள கொடிமரம், புட்சம், சுவாமியினுடைய பெயர்கள், கோபுரங்கள் எல்லாம் 5 என்ற எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பான ஒரு அம்சமாகும். 5 மூர்த்திகளாக விநாயகரையும் முருகனையும் சிவபெருமானையும் அம்பிகையையும் சண்டிகேஸ்வரரையும் குறிப்பிடுவது போல, இந்த தலத்தில் உள்ள இறைவனுக்கு 5 பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அவையாவன விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாஜலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருத்தகிரி என்பனவாம். அதேபோன்று விநாயகப் பெருமான் 5 திருவுருவங்களாக இங்கு காட்சியளிக்கின்றார். ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு திருப்பெயர் வழங்கப்படுகிறது. அவை ஆழத்து விநாயகர், மாற்றுரைத்து விநாயகர், உப்பிள்ளையார், தசபுஜ கணபதி, வல்லப கணபதி என்பவை. ரிஷிகளும் பிற ஞானிகளும் 5 பேர் இங்கு வழிபட்டதால் அதுவும் ஒரு சிறப்பாக ஆகிறது. அவர்கள் ரோமேஷர், விபசித்து, குமாரதேவர், நாதசர்மா, அனவர்தினி என்ற 5. இதேபோன்று 5 கோபுரங்கள் அமைந்துள்ளன. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கை தவிர கண்டராதித்த சோழன் கோபுரம் என்ற ஒரு கோபுரத்தையும் சேர்த்தால்
ஐந்து கோபுரங்கள் என்ற எண்ணிக்கை வருகிறது. ஐந்து பிரகாரங்கள் உண்டு. ரதம் வருவதற்கென்று ஒரு வீதி பிரகாரம், கைலாய பிரகாரம், வன்னியடி பிரகாரம், 63 சுற்று, பஞ்சவர்ண சுற்று என்று ஐந்து பிரகாரங்கள். ஐந்து கொடிமரங்கள் உண்டு. நந்தியும் ஐந்து நந்திகள் இருக்கின்றன. அதாவது இந்திர நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மால்விடை, தர்ம நந்தி என்று ஐந்து நந்திகள். ஐந்து மண்டபங்கள் அமைந்துள்ளன. அர்த்த மண்டபம், இடைக்கழி மண்டபம், ஸ்தபன மண்டபம், மகாமண்டபம், இசை மண்டபம் என்று ஐந்து மண்டபங்கள். இதை தவிரவும் 20 தூண்களை கொண்ட மண்டபமும், 100 தூண்களுடைய மண்டபங்களும், விபச்சித்து மண்டபமும் இருப்பதை காணலாம். பூஜைகளும் ஐந்து முறைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவை திருவனந்தல், காலசந்தி, உச்சிகாலம், சாயரக்ஷை, அர்த்தஜாமை என்பன. இக்கோயிலுக்கு ஐந்து ரதங்கள் இருக்கின்றன. அவை விநாயகருக்கும், முருகருக்கும், பழமலைநாதருக்கும், பெரியநாயகிக்கும், சண்டிகேஸ்வரருக்கும் விழாக்காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த தலத்திற்கு ஐந்து பெயர்கள் உண்டு. திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருத்தாச்சலம், நெற்குப்பை, முதுகிரி என்பனவாம். இந்த தலத்திற்கு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பங்குனி உத்திரம் திருவாரூரில் வருவதை உணர்ந்து அங்கு சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதற்காக நெல் வாங்க பொருள் வேண்டினார், பொன் வேண்டினார் இந்த தலத்து இறைவனிடம். இந்த தலத்து ஈசன் அவருக்கு 12,000 பொற்காசுகளை அளித்தானாம். அப்பொழுது பாடிய திருப்பதிகம் நம்பி என்ற திருப்பதிகமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு பிறப்பல்ல, எழு பிறப்பும் எங்கள் நம்பியாக இந்த இறைவனே விளங்குவான் என்று உறுதிப்பாட்டோடு நம்பியார் ஒரு அருள் செய்வதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. மெய்யை முற்றப்பொடி பூ

அகரேரியாக இந்த மணிமுத்தாற்று அப்பொன்னை முழுவதும் இட்டு அதனை திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார். அருளும் இக்கனகமெல்லாம் அடியினேற்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என தெருளுரை எழுந்த வாக்கால் செழுமணி முத்தாற்று விட்டு பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க என்றார். இதனை கேட்டு மகிழ்ந்த மந்துண்டர் அந்த பொன்னை மச்சம் வெட்டி கையில் கொண்டு மணிமுத்தாற்றில் இட்டாராம். அப்போது என்ன நினைத்தார் என்று சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன் என்றார் நாவலூரர். இந்த பொன்னை இவ்வாறு மணிமுத்தாற்றில் இட்டு பின்னர் திருவாரூரை அடைந்த சுந்தரர் நடந்ததையெல்லாம் பறவையாரிடம் கூற திருவாரூர் கமலாலய குளையில் குளத்தின் கரையில் வந்து நின்று அந்த பொன்னை இக்குளத்திலிருந்து எடுப்பேன் என்றாராம். அதனை கேட்டு நங்கை பறவை சிரித்தாள். இவ்வாறு ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவோர் உண்டோ என்று நகைத்தாளாம். அந்த பழமொழியை பொய்யாக்கினான் பரமன் அடியாருக்காக. மணிமுத்தாறு விருத்தாஜலத்தில் இருந்து திருவாரூருக்கு வரக்கூடிய ஆறு அல்ல. அதுவோ ஆறு, இதுவோ குளம். அது எவ்வாறு சாத்தியமாகியது என்றால், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாயிருக்கக்கூடிய முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் இல்லை அல்லவா? ஆகவே அதுவும் சாத்தியமாயிற்றாம். நம்பியாரூருடைய தமிழை கேட்பதற்காகவோ என்னவோ இவ்வாறு ஒரு திருவிளையாடலை புரிந்தான் பரமன். அப்பொழுது பறவையாள் இவ்வாறு நகைக்கின்றாளே, அடிகள் இந்த பொன்னை மீண்டும் தருவாயாக என்று ஆரூர் குளக்கரையிலிருந்து அருளிச்சேது பதிகம்

இவ்வாறு அருளவும் பெருமானுடைய திருவருளால் நம்பியாரூருக்கு 12,000 பொன்னும் திரும்பவும் கிடைத்தது என்று பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்று வகையாலும் சிறப்புற்ற இது தலம் இது. அம்பிகையும் விருத்தாம்பிகை என்றும் பாலாம்பிகை என்றும் இரண்டு சன்னதிகளில் விளங்குகின்றாள். விபசித்து முனிவரால் திருப்பணி செய்யப்பெற்றது இந்த ஆலயம். திருப்பணி செய்த பணியாளர்களுக்கு விபசித்து முனிவர் வன்னி மரத்தின் இலைகளை கூலியாக கொடுத்தாராம். அவர்கள் செய்த பணிக்கு ஏற்ற வகையில் அதனுடைய மதிப்பும் உயர்ந்தது.

0: இந்த தளத்தில் இறப்பவர்களுடைய எலும்புகள் கற்களாக ஆகி மணிமுத்தாற்றின் கீழ் தங்கிவிடுவதாகவும் தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்திற்கு மீது தேவார பதியங்கள், திருப்புகழ் ஆகியவற்றை தவிர பெரியநாயகி அம்மை பதிகம், க்ஷேத்திரக்கோவை வெண்பா, பழமலைநாதர் அந்தாதி, பெரியநாயகி விருத்தம், பிக்ஷாடன நவமணி மாலை, குருதர்சன பதிகம், பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களும் உண்டு. ஒரு கர்நாடக அரசர் இங்கு மிகுந்த பசியோடு வரும்பொழுது பெரியநாயகி அவருக்கு பசி தீர்த்தாளம், அவருக்கு குமாரதேவர் என்ற திருநாமத்தையும் சூட்டினாள் அம்பிகை. நடராஜ பெருமான் இந்த தலத்தில் தான் மகிழ்ந்து ஆடினார் என்று குறிப்பிடுவார்கள். காசிக்கு வீசம் அதிகமாக கூடிய இந்த விருத காசியில் விருத்தாம்பிகை இறந்த உடல்களை தனது மடியில் கிடத்திக்கொண்டு தன் முந்தானையால் விசிறி இளைப்பாற்றுவாளாம். அப்பொழுது பெருமான் அந்த உயிர் நீத்த உடலின் வலக்காதில் பஞ்சாட்சர் மகாமந்திரத்தை ஓதுவார் என்று இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. குரு நம சிவாயர் என்பவர் சிதம்பரத்துக்கு செல்லும் வழியில் இரவு நேரமாதலால் இங்கு தங்கு நேரிட்டது. அவருக்கு மிகுந்த பசி இருந்தபொழுது அம்பிகை அவரது பசி தீர்க்க வந்தாளாம். கிழ வடிவத்தில் விருத்தாம்பிகையாக வந்தாள். எவ்வாறு ஒரு கிழவி இவ்வாறு எடுத்துக்கொண்டு வரலாம், ஒரு இளவயது பெண் செய்யக்கூடிய காரியத்தை இந்த முதுமையிலும் செய்யலாமா என்று அவர் நினைத்தபொழுது அம்பிகை பாலாம்பிகையாக வந்து அவருடைய பசி தீர்த்தாளாம். அருணகிரியார் 10 திருப்புகழ் பதிய பாடல்கள் இந்த தலத்து முழு பெருமானிடம் பாடியுள்ளார். இவ்வாறு குமாரதேவர், சிவபிரகாசர் முதலிய அருளாளர்கள் இந்த தலத்தை போற்றியுள்ளார்கள். இதனுடைய திருவிழாக்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய 10 நாள் வசந்த உற்சவம். பிரம்மோத்சவம் என்று இந்த மாசியில் நடக்கக்கூடிய உற்சவத்தை குறிப்பிடுகிறார்கள். இது தவிரவும் ஒரு 10 நாள் வைகாசி வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. பௌர்ணமி நாட்களில் பெரிய நாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. பல மன்னர்களுடைய கல்வெட்டுக்களையும் கொண்டது இந்த திருக்கோயில். தீர்த்தங்களுள் மணிமுத்தாறு தீர்த்தத்தை தவிரவும் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இந்த தலத்தை கிரிவலம் வருவது மிகச் சிறப்பாக கருதப்பட்டு வருவதால் பௌர்ணமி அன்று ஏராளமான நண்பர்கள் இந்த திருக்கோயிலை வலம் வந்து இறைவனருள் பெறுகிறார்கள். வன்னி ஒரு தெய்வீக மரமாக கருதப்பட்டு வருகிறது. மணிமுத்தாரும் கங்கைக்கு இணையாக கருதப்பட்டு வருகிறது. இவ்வாறு தென்திசையில் காசியாகவும் தென்திசை கங்கையாகவும் அருள் வழங்கக்கூடிய ஒப்பற்ற தலத்தை அடியார்கள் அனைவரும் தரிசித்து இம்மை மறுமை பலன்களை பெறுவார்களாக தெரிவித்துள்ளார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநீலகண்டத்து குயவனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிக்கம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. என்ன சொன்ன கதை இன்னைக்கு? திருநீலகண்ட குயவனார் வரலாறு. சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் அப்படிங்கிறவரு நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். சரியா, அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை. இந்த கதை என்ன நடந்தது தெரியுமா? சிதம்பரம் தெரியுமா உங்களுக்கு? தில்லை, தில்லைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, இப்ப அதுக்கு பேரு சிதம்பரம். உங்களுக்கு தெரியுமில்ல சிதம்பரம் நடராஜர், உங்களுக்கு தெரியுமில்ல கோயில, அந்த ஊர்ல நடந்தது. சரியா, அந்த ஊர்ல தான் நம்ம திருநீலகண்ட குயவனார் பிறந்திருந்தார். சரியா, இந்த திருநீலகண்ட குயவனார் பிறந்த இந்த ஊர்ல இன்னொரு ஒரு கோயில் இருக்குது. இந்த சிதம்பரம் கோயில் போலவே இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். கொஞ்சம் நம்ம பெருமான் கோயில் இருக்குல்ல, கூத்த பெருமான் கோயில் இருக்குல்ல, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போகணும், டிராவல் பண்ணணும். சரியா, அந்த கோயிலுக்கு பேரு புலீச்சரம். அந்த அது என்ன புலீச்சரம்? இந்த கோயிலை பத்தி பாட்டி ஒன்று சொல்றேன், அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன ஏன்னா, இந்த கோயில், இந்த கோயிலை ஒட்டுன குளத்துலதான் நம்மளுடைய திருநீலகண்ட குயவனார் வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதனால இந்த புலீச்சரம் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, முந்தைய காலத்துல வந்து பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர்னு ரெண்டு முனிவர்கள் இருந்தாங்க. என்ன பெருன? பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர், இவங்க ரெண்டு பேரும் இந்த காலத்துல இருந்தாங்க. அவங்க நம்ம தில்லை கூத்த பெருமான் இருக்காங்கல்ல, அவங்கள வணங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பூலோகத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த பதஞ்சலி முனிவர் வந்து பாதி உடம்பு பாம்பு மனுஷ உடம்பா இருக்கும், கீழே கால் வந்து பாம்பு பாம்பா இருக்கும். வியாக்கிரபாதர் எப்படின்னா, அவருக்கு வந்து புலியோட கால் இருக்கும், புலியோட கண் அப்படி கிடைக்கும். வியாக்கிரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம், பாதர் அப்படின்னா பாதங்கள் கால்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அவர் எதனால தெரியுமா, அந்த வியாக்கிரபாதர் வந்து தனக்கு புலிக்கால் வேணும்னு கேட்டு வாங்குவாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா, சாமியை வந்து விடிய காலம் புது புது பூ அப்பதான் பூக்கும்ல மரத்துல எல்லாம், அந்த பூ விரிஞ்சிச்சா தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும்ல, அந்த பூவில் இருக்க தேனை எடுக்கிறதுக்கு தேனியெல்லாம் வந்து உட்காந்துரும் அதுல, அப்ப எச்சிலாயிடும் இல்லையா. அதனால அவர் என்ன நினைப்பாரு, பூவெல்லாம் அப்படியே மலர முன்னாடி அந்த இருட்டோட பறிச்சிடணும், பறிச்சு நம்ம சாமி கொண்டு வந்து போட்டு நம்ம சாமி திருவடியில தான் அந்த பூவெல்லாம் மலரணும். அப்ப எச்சில் படாத அந்த தேனியெல்லாம் உட்காராத நல்ல பூவா இருக்கும்ல, அதனால அவருக்கு ரொம்ப ஆசை, தினமும் இருட்டோட பூ பறிச்சிடணும், மரத்துல எல்லாம் ஏறி இருட்டோட பூ பறிச்சு கொண்டு வந்து சாமிக்கு வழிபாடு பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சாமிகிட்ட அவர் எனக்கு புலியுடைய பார்வையும் புலியுடைய காலும் கொடு சாமி அப்படின்னு கேட்டு வாங்குவார். ஏன்னா மனுஷங்களுக்கெல்லாம் இருட்டுல கண்ணு தெரியாதுல்ல, நமக்கெல்லாம் காலையில ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்தா நமக்கு கண்ணு தெரியாது, நமக்கெல்லாம் 6 மணி ஆனாதான் கொஞ்சமாவது கண்ணு தெரியும் இல்லையா. ஆனா புலிகள் சிங்கம் அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பாருங்க, ராத்திரி தான் அது வேட்டையாடும், ஏன்னா ராத்திரி தான் அது கண்ணு நல்லா தெரியும். புலி சிங்கம் அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் பார்த்தா ராத்திரி தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், அது ராத்திரி தான் வேட்டையாடும், அதுக்கு ராத்திரி தான் நல்ல கண்ணு தெரியும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இந்த வியாக்கிரபாத முனிவர் வந்து சாமி கிட்ட கேட்டு வாங்குவாரு, தனக்கு புலியோட காலும் புலியோட பார்வையும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாரு. அதனால அந்த புலியோட கால் வந்து அப்படியே இந்த நகமெல்லாம் ரொம்ப அப்படியே ஷார்ப்பா இருக்கும்ல அதுக்கு, அதனால மரத்து மேல ஏறும்போது அப்படி கெட்டியா பிடிச்சு பிடிச்சு ஏற முடியும். நம்ம நம்ம நார்மல் கால் கையோட ஏறினா வலி விழுந்துருவோம் இல்லையா, ஆனா புலி ஏறினா நல்ல கெட்டியா பிடிச்சு ஏறும் மரத்து மேல இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த புலிக்கால கேட்டு வாங்குவார். சரியா, அப்படிப்பட்டவர் வழிபாடு பண்ண கோயில் அங்க இருக்கிற சாமி இந்த புலிக்கால் முனிவர் வழிபாடு பண்ணுன சாமி. அதனால அந்த இடத்துக்கு பேரு புலீச்சரம், அந்த கோயிலுக்கு பேரே புலீச்சரம்னு பேர் வந்துச்சு. சரியா, அந்த கோயிலை ஒட்டி ஒரு குளம் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கும், ரோடோட இந்த பக்கத்துல கோயில் இருக்கும், ரோடோட அந்த பக்கத்துல அந்த குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா, தீர்த்தம்னா என்ன, குளம். இந்த கோயில்ல எல்லாம் குளம் பார்த்துருக்கீங்கல்ல, திருக்குளம் இருக்கும்ல, கோயிலோட சேர்ந்த திருக்குளம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு திருக்குளம் உண்டு, அந்த குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா, இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புலீச்சரம்னு ஒரு கோயில் இருக்குது, புலீச்சரத்துல இருக்கிற குளத்துக்கு பேரு வியாக்கிரபாத தீர்த்தம். சரியா, இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நம்ம கதைக்கு போகலாம். சரிங்களா, இப்ப என்னன்னா, நம்ம திருநீலகண்ட குயவன இவங்க பிறந்த ஊரு சிதம்பரம், தில்லை. சரிங்களா, இவங்க குயவர்கள் குலத்துல பிறந்திருக்காங்க. சரியா, குயவர்கள்னா யாரு? களிமண் எல்லாம் பிசைஞ்சு பானை சட்டி எல்லாம் மண்பானை மண்சட்டி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க அவங்களுக்கு தான் குயவர்கள்னு பேர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அவங்க பண்ற அந்த வேலைக்கு பேர் பாட்டரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வேலை பண்றவங்க அவங்க திருநீல கண்ட குயவனார். அவங்க அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்தது தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப எப்போதும் சாமியவே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மனசுல. அப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல, பார்க்கடலை கடைஞ்ச போது நஞ்சு வந்துருச்சு. அந்த நஞ்சு பார்க்க யாராலையும் முடியல, எல்லாரும் அதை ஓடி வந்து நம்ம சாமிகிட்ட கொடுப்பாங்க. நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? தானே வாயில போட்டு விழுங்கிடுவாரு. அதை விழுங்கும் போது உமையம்மை வந்து அப்படி கழுத்தை பிடிச்சிருவாங்க இல்லையா. கழுத்தை பிடிச்சதுனால அந்த நஞ்சு அப்படி உருண்டையா சாமியோட தொண்டையிலே நின்றுடும். அப்ப சாமியோட தொண்டையே கருத்துரும், நீல கலர் ஆயிடும். சரியா, அதனால நம்ம சாமிக்கு பேர் என்ன? நீலகண்டம் உடையவர், நீலகண்டர் அப்படின்னு பேர் இல்லையா. இது உங்களுக்கு தெரியல. இந்த சாமியோட திருநாமத்தை நம்ம திருநீலகண்ட குயவனார் எப்போதும் சொல்லிட்டே இருப்பார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டே இருப்பார். அவனால எல்லாரும் அவரை திருநீலகண்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சட்டிப்பானை எல்லாம் செய்து விற்கிற அந்த தொழில் தன்னோட வயிற்று பாட்டுக்காக செய்வாங்க. ஆனா அதே நேரம் அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு திருவோடு செஞ்சு அதை கொடுக்கறத தொண்டா செய்வாங்க, சிவத்தொண்டா செய்வாங்க. சரியா, என்ன செய்வாங்க இவங்க செஞ்ச சிவத்தொண்டு என்ன? அடியார்களுக்கு மண்ணாலான திருவோடு செஞ்சு கொடுக்கறது. சரியா, இந்த சிவத்தொண்டை இவங்க செஞ்சு செய்வாங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு அழகான மனைவி இருப்பாங்க. சரியா, அந்த மனைவி ரொம்ப ஒழுக்கமானவங்க, அருந்ததியை போல ஒரு கற்பு கரசி. அவங்க ரொம்ப சிறப்பானவங்க, கணவருக்கும் எல்லா வேலைகளையும் உறுதுணையா இருப்பாங்க. இல்வாழ்க்கை ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கோம். சரியா, இப்படி நடந்துட்டு இருக்க ஒரு நாள்ல என்ன ஆயிடும்? ஒரு தவறு நடந்துடும். சரியா, தவறு செய்யக்கூடாதுதான், ஆனா தவறு நடந்துடும். இப்ப என்ன ஆகும்? அவங்க மனைவிக்கு அது தெரிஞ்சிடும். தவறு செய்யச்சோடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு என்ன செய்வாங்க? அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வருவாரா? வந்தோடனே ரொம்ப கோவமா, எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டத்து மேல ஆணையிட்டு எம்மை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல, எம்மைன்னு புளூரல்ல சொன்னாங்க இல்லையா, அதனால என்ன ஆயிடும்? நம்ம திருநீலகண்ட குயவனார் தன் மனைவியை மட்டும் இல்ல, வேற எந்த பெண்ணையுமே மனதாலையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சபதம் எடுத்துருவாங்க. சரியா, இப்ப என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுலதான் இருப்பாங்க, கணவன் மனைவி போலதான் இருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்படி ஒரு சபதம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது. மற்றபடி அவங்க எல்லாம் அன்பு அன்போடு இருப்பாங்க, சண்டை சச்சரவே கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு இப்படி ஒரு சபதம், ஒருத்தர் ஒருத்தர் தொடமாட்டோங்கிற சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா. இந்த சபதம் வெளியே தெரியவே தெரியாது. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்படியே அவங்களுக்கு வயசே ஆயிடும், வயதானும் ஆயிடுவாங்க. அவங்க செய்திருக்க சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க அடியார்கள் எல்லாம் வரவேற்று அவங்க ஓடு கொடுக்குறாங்க இல்லையா. இந்த சிவத்தொண்டு நடந்துகிட்டே இருக்கும், முட்டில்லாம நடந்துட்டு இருக்கும். அப்போ அப்படியே இவங்க இந்த சபதமும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படியே அவங்க வயசானவங்களாயிடுவாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, வயசாயிடும். சரியா, இப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? இவங்க இப்படி ஐம்புலனையும் அடக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சிருவார். நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு? நம்ம சாமி ஒரு சிவயோகி போல வருவார். சிவயோகி வேற எப்படி தெரியுமா வச்சிருப்பாரு? அவர் சாமிக்கு எப்போது ஜடாமுடி உண்டு இல்லையா, அந்த ஜடாமுடி எல்லாம் மறைச்சிக்குவாரு. மறைச்சிட்டு சுருண்ட சுருண்ட கூந்தல் இருக்க மாதிரி வச்சுக்குவாரு. வச்சுட்டு நெத்தி நிறைய அழகா தண்ணீர் பசிக்குவாரு, மூணு விரல் அப்படி அழகா பசிப்பாரு. அப்புறம் ஒரு அழகான ஒரு பூந்தல் போட்டிருப்பாரு. இதுல ஒரு கோவணம், ஒரு அரங்கான் கயிறு கட்டிக்கிட்டு முகம் எல்லாம் அழகா சிரிச்சுட்டு என்ன பண்ணுவாரு? கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு மெதுவா உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுடுவார். நின்றானே ஒரு சிவனடியார் வந்திருக்காரு இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம திருநீலகண்ட குயவனா ஓடி போய் வரவேற்பாங்க. எதிர்கொண்டு அழைச்சி, வாங்க சாமி வரணும் சாமி அப்படின்னு வரவேற்று அவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வழிபாடு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய சேவையெல்லாம் செய்து, சாமி உங்களுக்கு நான் என்ன பணி செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப பவ்யமா கேட்டுட்டு நிற்பாங்க. அப்போ நம்ம சாமி என்ன சொல்லுவாரு? என் கையில ஒரு திருவோடு இருக்கு, இந்த திருவோட கொஞ்சம் நீ பத்திரமா வச்சிரு, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இந்த திருவோடோட சிறப்பு என்னங்கிறத நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டாம், ஏன்னா நீ திருவோடு தான் எல்லா அடியார்களுக்கும் கொடுக்குற, அதனால அதோட சிறப்பு உனக்கே தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், இது பொண்ணு மணி எல்லாத்தையும் விட பத்திரமா வைக்க வேண்டியது இந்த திருவோடு. சரியா, நீ பத்திரமா வச்சிருக்கணும், நான் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? நான் கையில இருக்க திருவோட கொடுத்துட்டு நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? அப்படியே போய் சிதம்பரம் கோயிலுக்குள்ள அப்படியே மறைஞ்சிடுவாரு.
4: சரியா? சரி, யோகி போயிடுவார். இப்ப நம்ம சிட்னியில கண்ட கொஞ்சம் என்ன பண்றாரு, அந்த ஓட வாங்கிட்டு போனவரு ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வச்சு பூட்டி வச்சுப்பார். பூட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நாட்கள் போயிட்டே இருக்கும். சரியா, நிறைய நாளாயிடும், நிறைய நாள் ஆயிடுமா. இப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அந்த ஓட இடத்துல பத்திரமா வச்சு பூட்டினார்ல நம்ம குயவனார், பத்திரமா ஓட வச்சு பூட்டின இடத்துல இருந்து காணாம அடிச்சிருவாரு நம்ம சாமி. நம்ம சாமியாலதான் எல்லாம் முடியுமே. பூட்டின இடத்துக்குள்ள இருந்து கூட சாமான காணாம அடிச்சிருவாரு இல்லையா. என்ன பண்ணுவாரு, அந்த திருவோட காணாம அடிச்சிருவாரு. காணாம போயிடும். இப்ப சாமி வேணும்னே என்ன பண்ணுவாரு, திருப்பி கேட்க வர்றதுக்கு வந்துடுவாரு. அதே சிவயோகி போல வந்துடுவாரு. வந்து குயவனார்கிட்ட கேட்பாரு, என்னோட ஓடு கொடுப்பா, கொடு கொடு ஓடு கொடு அப்படின்னு வந்து நின்றுருவார். இதே மாதிரி நம்ம சாமி இன்னொரு இடத்துல செஞ்சார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நம்ம அமர்நீதி நாயனார் புராணத்துல வந்ததுல, கோணத்தை கொடுத்துட்டு போவாரு, அப்புறம் கோணத்தை அவரே காணாம அடிச்சிருவாரு, அப்புறம் திரும்பி வந்து அதே கோணத்தை குடுன்னு நிற்பாரு இல்லையா. அதே போல இப்ப செய்யறாரு பாரு. ஏன் இப்ப என்ன செய்யறாரு, ஓட கொடுத்துட்டு போனாரு, திரும்ப அந்த ஓட தானே காணாம அடிச்சிட்டாரு, திரும்ப அதே ஓட குடுன்னு வந்து நிக்கிறாரு இப்போ. சரியா, இப்ப சாமி வந்து ஓட குடுன்னு வந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம குயவனர் பண்றாரு, வாங்க சாமி வாங்க சாமி அப்படின்னு வரவேற்று என்ன பண்றாரு, போய் அந்த ஓட போய் தேடி எடுக்க போறாரு. எடுக்க போய் கதவு திறந்து பார்த்தா வச்ச இடத்துல காணும், ஓட்டை காணும். அங்கதான் வச்சாரு, பத்திரமா வச்சு பூட்டி வேற வச்சிருந்தாரு, ஆனா காணும். இப்போ அவருக்கு திக்குன்னு இருக்கும், என்ன செய்யனே தெரியாது. மனைவி கிட்ட கேட்பாரு, அவங்க வீட்டுல இருக்க மத்தவங்ககிட்ட எல்லாம் கேட்பாரு, யாராவது அந்த ஓட பாத்தீங்களான்னு கேட்பாரு. அந்த ஓடு ரொம்ப சிறப்பான ஓடுன்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா சாமி, அதே ஓடதான் திருப்பி தரணும், பொண்ணு மணியை விட பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா. இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு காணமேன்னு அவருக்கு பதறி போயிடும், என்ன செய்யனே தெரியாது. தேடுவாரு எல்லா இடமும் தேடுவாரு, நேரம் ஆயிட்டு இருக்கும். என்ன பண்ணுவாரு சாமி, என்னப்பா ஓடு கொண்டு வர, இப்ப கொண்டு வரேன்னு சொல்லி போனேன், இன்னும் நேரம் ஆகுது, சீக்கிரம் கொண்டா அப்படின்னு இந்த சாமி அவசரப்படுத்த வேலை செய்வாரு. அவருக்கு என்ன செய்யணும் தெரியாது குயவனா இருக்கு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப அப்படியே வணங்கின கையோடு வருவாரு. சாமி மன்னிச்சிருங்க சாமி, நான் பிள்ளையை செய்துட்டேன், என் பிள்ளையை பொறுக்கணும் சாமி, நீங்க நான் வச்ச இடத்துல ஓட காணும் சாமி, பத்திரமா தான் சாமி வச்சேன், ஆனா காணும் சாமி, இப்போ என்ன செய்யணும் தெரியல சாமி, தயவுசெய்து நான் வேறொரு ஓடு கொடுக்குறேன் சாமி, வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப பணிஞ்சு வேண்டுவாரு. சாமி என்ன பண்ணுவாரு, என்ன நான் கொடுத்த ஓட பத்திரமா வையின்னு சொன்னேன், நீ என்னோட ஓட்டுக்கு பதிலா நீ பொன்னாலேயே ஒரு ஓடு செஞ்சு கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை, என்னோட மண் ஓடுதான் வேணும், என்னோட ஓட்டை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்தி ரொம்ப கோபமா பேசுவாரு. அப்போ இவரு, சாமி நான் தேடி பார்த்துட்டேன் சாமி, கிடைக்கல சாமி, நான் இங்கதான் சாமி வச்சேன், நான் எங்கேயுமே எடுக்கல சாமி, இங்கதான் வச்சேன், ஆனா காணம்ப்பா அப்படின்னு அழுவாரு. அப்ப என்ன செய்வாரு நம்ம சாமி, முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட ஓடுதான் எனக்கு தேவை, என்ன ஓடலா திருடுறியா, யாராவது கொண்டு வந்து ஏதாவது ஒரு பொருளை பத்திரமா வையின் கொடுத்தா அதை திருடுறதுதான் உன் வேலையா, இப்படித்தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன சொல்லிடுவாரு, நீ திருடிட்ட, என்னோட ஓடு நீ திருடிட்ட அப்படின்னு குற்றம் சாட்டுவாரு. அப்போ நமக்கு எவ்வளவு ரொம்ப அழுகி, அவரு இல்லை சாமி நான் திருடல சாமி, நான் போய் சொல்லல சாமி, இந்த வச்சேன் சாமி காணோம் அப்படின்னு அழுவாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, சரி நீ திருடல அப்படின்னு சொல்றது உண்மைன்னு சொன்னா உன்னோட மகனோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ திருடலன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்பார். அப்போ குயவனார் சொல்லுவாரு, சாமி எங்களுக்கு பிள்ளை இல்லை, எனக்கு மகன் இல்லை சாமி, இதனால இந்த காரியத்தை செய்ய முடியாது, எங்களுக்கு பிள்ளை இல்லை சாமி அப்படின்பார். சரி மகன் இல்லையா, சரி பரவாயில்ல, அப்போ உன் மனைவியோட கையை பிடி, உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி நீ திருடல அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்வார். அப்ப நம்ம சொல்லுவாரு, சாமி எங்களுக்குள்ள ஒரு சபதம், அதனால எங்களால அந்த மாதிரி செய்ய முடியாது, நான் வேணா தனியா நான் குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி தரேன் சாமி அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்வாரு, முடியாது அதெல்லாம் முடியாது, நான் கொடுத்த ஓட நீ திருடிக்க, திருடினது மாத்திரம் இல்லாம உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னா அதை செய்யாம நெஞ்செழுத்தமா நிக்கிறியா, நீ உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வா உன்னை வந்து வழக்காடு மன்றத்துலதான் இனி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வழக்காடு பண்றோம் இருக்கும், அங்க வந்து பெரியவர்கள் மறையவர்கள் வேதியர்கள் எல்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நின்றுடுவார் சாமி. அவர் முன்ன போக பின்னால குயவனார் ஓடுவார். சாமி முன்ன போய் சொல்லுவாரு, அந்த வழக்காடு மன்றத்துல இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஓடு கொடுத்தேன், பத்திரமா வையின்னு சொல்லி கொடுத்தேன், அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், இவரு அந்த ஓட தொலைச்சிட்டாரு, அந்த ஓட இப்ப காணும், அது திருடிட்டாரு, திருடினது மாத்திரம் இல்லாம நான் சொல்றேன், நீ திருடலை அப்படின்னு சொல்றது உண்மைனா உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் அவன் செய்ய மாட்டேங்கிறான். என்னோட ஓட திருந்தது மாத்திரம் இல்ல, சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னா அதுவும் செய்யாம நெஞ்செழுத்து தொடர்ந்து நிக்கிறான். இதுதான் என்னோட வழக்கு அப்படின்னு நம்ம சாமி வழக்காடு மன்றத்துல போய் சொல்லுவார். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அவங்க குயவனார்ட்ட கேட்பாங்க என்னாச்சு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டோடனே குயவனார் சொல்லுவாங்க, நீங்க ஓடு கொடுத்தது நிஜம்தான், நான் பத்திரமா வச்சேன், ஆனா அதை காணும், அது எங்க போச்சுன்னே தெரியல, மாயமா போயிடுச்சு, எங்க தேடியுமே காணும், என்ன செய்யல எனக்கு தெரியல, அதனால நான் வந்து வேற ஓடு கொடுக்குறேன்னு சொல்றேன். அவரு அதை ஏத்துக்கல, வேற ஓடு கொடுக்கறத ஏத்துக்கல, நான் திருடிட்டேன்னு பழி சுமத்துறாரு, நான் திருடல அப்படின்னு சொல்றேன், ஆனா அவரு என்னை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ திருடலாங்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணி கொடுக்கறதுல உனக்கு என்ன கஷ்டம், உன் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுக்கறதா நியாயம், நீ திருடலங்கிறது உண்மைனா அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருடுவாங்க, வழக்காடு மன்றத்துல இருக்கவங்க எல்லாம் குயவனாரு அவர் மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்துல மூழ்கிறது தான் சரி அப்படின்னு தீர்ப்பு திருடுவாங்க. அப்ப குயவனார் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் தொடமாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்குவாங்க, மூங்கில் குச்சி எடுத்துட்டு ஒரு பக்கத்தை அவங்க மனைவி பிடிச்சிக்குவாங்க, குச்சியோட இன்னொரு பக்கத்தை குயவனார் பிடிச்சிக்குவாரு, பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த புலிச்சரம் கோயில் இருக்குல்ல, நம்ம வியாக்கிர பாதர் வழிபட்ட கோயில் இருக்கு இல்லையா, புலிக்கால் முனிவர் வழிபட்ட புலிச்சரம் இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க அங்க எடுத்தாப்புல அங்க குளம் இருக்குது இல்லையா, அந்த வியாக்கிர பாத தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்துக்குள்ள அப்படியே மூழ்குவாங்க. மூழ்கும்போது என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சிக்காம ஒரு குச்சியில ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்தை மனைவி பிடிச்சிக்குவாங்க, ஒரு பக்கத்தை இதை பிடிச்சிக்குவாரு, பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மூழ்குவாங்க. மூழ்க போகும்போது அந்த சாமி சொல்லுவாரு, என்ன நீங்க, நான் சொல்றேன் கையை பிடிச்சிட்டு மூழ்கும், நீ என்ன குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கிட்டு இருக்க அப்படின்னு சாமி சொல்லுவார். அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, அப்பதான் எல்லாத்தையும் சொல்லுவார், நாங்க இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து நானும் என் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் தீண்டுவது இல்லைன்னு நாங்க சபதம் எடுத்துட்டோம், அதனால அவன் கையை என்னால பிடிக்க முடியாது, நான் அந்த சபதத்தை மீறுவது இல்லை, அதனால நான் அந்த குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி உங்களுக்கு சத்தியம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகறியே எல்லாரும் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே மூழ்கி எந்திரிப்பாரா, எந்திரிக்கும் போது அப்படியே இளமையானவங்களாம் எந்திரிச்சிருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, இப்போ வயசானவங்க இப்போ குச்சியை பிடிச்சிட்டு மூழ்கி எந்திரிக்கும் போது பழைய முன்னாடி இருந்தாங்கல்ல இளமையோடு இருந்தாங்கல்ல அது மாதிரி பேரிழமையோட வந்துருவாங்க. அப்போ அப்படியே வானத்துலேருந்து அப்படியே பூ மாறி பொழிவாங்க, தேவர்கள்லாம் பூ மாறி பொழிவாங்க, எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்கலாம் ஒரே ஆச்சரியம், சின்னதாக இது வயசான தாத்தா பாட்டியாக உள்ள முழுகினாங்க எந்திரிக்கும் போது இப்படி இளமையோடு எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சுற்றி இருந்தவங்கெல்லாம் அப்படியே மருந்து பார்ப்பாங்க, ஒரே ஆச்சரியம், எல்லாரும் இப்படி பார்த்துட்டு நிற்கும்போது பார்த்தா சிவயோகியாக வந்தது யாரு, நம்ம சாமி இல்லையா, அவர் அப்படியே மறைஞ்சிடுவார். அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஓ வந்தது நம்ம சாமி, இந்த வழக்கை செஞ்சவர் நம்ம சாமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ எல்லாரும் அப்படியே கை கூப்பி வணங்குவாங்க. நம்ம திருநீலகண்ட குயவனார் அந்த வயதான கோலம் மாறி இளமையான குளத்துல வந்துடுவார், அவங்க மனைவியும் இளமையான குளத்துல வந்துடுவாங்க சரியா. இப்போ அப்படியே வானத்துலேருந்து தேவர்கள் எல்லாம் பூ மாறி போயிடுவாங்க, அதனால அந்த குளத்துக்கு இப்போ பேர் கூட இளமையாக்கினார் குளம். அது நீங்கள் ஊரில் கேட்டால் கூட இளமையாக்கினார் குளம் எங்க இருக்குன்னு கேட்டால் காட்டுவாங்க, இளமையாக்கினார் குளம் சரியா. அந்த குளத்துல இருந்து அப்படி எந்திரிக்கும் போது அவங்க இளமையோட எந்திரிச்சிருவாங்க. அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே வானத்துல உடைமேல் அம்மையப்பரா காட்சி கொடுத்து என்ன சொல்வார் தெரியுமா, நீங்க ஐம்புலன்களையும் நீங்க வென்று வாழ்ந்தீங்க, அதனால நீங்க இந்த இளமையோட பேரின்பத்துல சிவலோகத்துல என்னைக்கும் எங்கிட்ட இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார் சரியா. அதனால அந்த ஐம்புலன்களை வென்று வாழ்வது ரொம்ப கஷ்டம், இந்த உலகத்துல இருக்க மாயை என்ன பண்ணும் தெரியுமா, இந்த நம்மளோட இந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் வச்சுதான் நம்மளை ஆட்டம் காட்டும் இல்லையா, நம்மளை சாமி கிட்ட போக விடாம மயக்கி மயக்கி கீழே தள்ளும், ஆனா அந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் வென்று வாழ்றது ரொம்ப கஷ்டம், அப்படி ஒரு சிறப்பான ஒரு கஷ்டமான காரியத்தை அவங்க செஞ்சாங்க இல்லையா. அதனால நம்ம சாமி உலகத்துல எல்லாருக்கும் அவங்களுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டி, இந்த இளமையோட நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் சிவலோகத்துல பேரின்பத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி அருள் செய்திருவார் சரியா. அப்ப நம்ம திருநீலகண்ட குயவனா அவங்க மனைவி ரெண்டு பேரும் சிவலோகத்துல போய் என்றும் இளமையோட பேரின்பத்துல இருப்பான் சரியா. இதுதான் அவங்களுடைய வரலாறு. இதனால இவங்க வந்து நாயனார் நாயன்மார் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பா போற்றப்படுறவங்க, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவங்க செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில இவங்க செஞ்சாங்க, அதனால இவங்க ரொம்ப சிறப்பானவங்க சரியா. இப்போ அந்த குளம் பார்த்தோம்ல, இளமையாக்கினார் குளம்னு பார்த்தோம்ல, அந்த குளத்தோட படிக்குறையில அந்த படிக்கட்டு இருக்குமே அங்க ஒரு சுவர் இருக்கும்ல, அந்த படிச்சுவர்ல பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம குயவனாருடைய வயதான தோற்றம், அவங்க மனைவியுடைய வயதான தோற்றம், அப்புறம் இளமையான தோற்றம். அவங்க முழுகி எழுந்திருக்கும் போது இளமையா வந்துட்டாங்கல்ல, அந்த ரெண்டு தோற்றம், முதுமை தோற்றம் இளமை தோற்றம், இது ரெண்டும் அவங்க சிற்பமா வச்சிருக்காங்க. நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா பாத்துட்டு வரணும் சரிங்களா. புலிச்சரம் கோயிலுக்கு போய் சாமி வழிபட்டுட்டு வரணும், அப்புறம் அந்த இளமையாக்கினார் குளத்தை பாத்துட்டு வரணும். திருச்சி செம்பலம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: திருச்சிற்றம்பலம். முத்தமிழ் வளர்த்த பாண்டிய நன்னாட்டில் அரிமர்தன பாண்டியன் என்ற பாண்டிய மாமன்னன் சோமசுந்தர கடவுளின் திருவடி பற்றி ஆட்சி புரிந்து வருகின்ற நன்னாள். அந்த பொன்னாளில் நாம் பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். பாண்டிய நாட்டின் நிலவரங்கள் பற்றி பாண்டிய மாமன்னன் அரிமர்த்தனன் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் அரசவையுடன் அளவலாவிக் கொண்டிருக்கின்றார். இடம் அரிமர்த்தன பாண்டிய மன்னனின் அரசவை. தென் திரு ஆலவா ஈசரடி போற்றி, திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து செங்கோல் ஆட்சி புரியும் பாண்டிய மாமன்னர் அரிமர்த்தன பாண்டியர் வாழ்க வாழ்க.
7: எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளினால் நம் நாடு பகைவர் பயமின்றியும் நம் மக்கள் அறவழியில் நின்று மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது.
8: மலையத்தோசன் குலத்தோன்றலே, நம் இறைவர் சோமசுந்தர கடவுளே பாண்டிய மன்னனாகவும் உலகம் முழுமையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி புரிந்த நம் அன்னை அங்கையர்கன்னியும் வீட்டிருந்து அருளிய இவ்ரத்ன சிம்மாசனத்தில் தாங்கள் வீட்டிருந்து மனுநீதி வழுவாது ஆட்சி புரிந்து நம் பாண்டிய நாட்டை காத்து வருகிறீர்கள். நம் நாடு மற்றும் தங்கள் பெருமை சொல்லக்கரியது.
7: சிவசிவா அமைச்சரே, நாம் முற்பிறவியில் செய்த மிகப்பெரிய தவத்தின் பலனாகவே இன்று நாம் பாண்டிய நாட்டில் வாழ்கின்றோம். திரு ஆலவாய் உடையாரும் இளையனார் முருகப்பெருமானும் ஆதி மாதவ முனிவர் அகத்திய பெருமானும் நம் மதுரையம்பதியில் தமிழ்ச்சங்கத்தை அமைத்து நம் பாண்டிய நாட்டை இடமாக கொண்டு இவ்வுலகிற்கே தமிழளித்தபடியால் நம் பாண்டிய நாட்டின் பெருமை சொல் மற்றும் நூல்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்கும். இன்றும் சேர சோழ நாட்டை சார்ந்தவர்கள் நம் நாட்டை தமிழ்நாடு என்றே அழைப்பது நம் பெருமையை சாற்றும்.
9: மாமன்னா, தங்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருவாதவூரில் அந்தன குலத்தை சேர்ந்த சிவபாத்தியர் என்பவர் வேதம் மற்றும் சைவ ஆகமங்களை முழுமையாக கற்று தம்முடைய 16 64 கலைகளையும் ஞானங்களையும் உடையவராக திகழ்கிறார்.
7: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. 16 அனைத்து கலைஞானங்களையும் உடையவராக இருக்கின்றாரா? அவரை நான் உடனே பார்க்க வேண்டும். அமைச்சரே, அவரை தக்க மரியாதையுடன் நம் அரசவைக்கு அழைத்து வாருங்கள்.
9: தங்கள் ஆணை மன்னா.
6: மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர்
10: பாண்டிய மன்னன் திருவாத ஊரரை வரவழைத்து மகிழ்ந்து சிறப்புகளை செய்தான். திருவாத ஊரரின் மனுசாத்திர புலமையும் வேத ஆகம ஞானத்தையும் கண்ட மன்னன் முதலில் அவரை அமைச்சர்களுள் ஒருவராக நியமித்தான். பின்பு யாவர்க்கும் தலையாய் விளங்கும் முதலமைச்சராக தென்னவன் பிரமராயர் என்ற பெயரோடு மா முதலமைச்சராக ஆக்கினான்.
11: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞான பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
12: நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கிறது என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுரைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நூல் சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம்மேயவனே. கிடந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், பசியொடுப்பினே அடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன். வினை சொல் நிலையே

எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அணியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்தருக்கு ஞான உபதேசம் புரிந்தருளிய ஸ்ரீ கமலை ஞான பிரகாசருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு தர்மபுர திருமடத்தை ஸ்தாபித்து உயிர்கள் உய்ய பேர் உபகாரம் செய்தருளிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிக்கும் இப்பொழுது 27வது பட்டத்திலே எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவத்தில் உள்ள அனைத்து செய்திகளையும் அனைவரும் அறிதல் வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுவர்களும் குருவர்களும் கூட்டி வைக்க இன்றும் நாளையும் கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் உபதேச அருளிய புட்பவிதி மாலை என்கின்ற நூலை சிந்தனை செய்ய மேற்கொண்டோம். இந்த புட்பவிதி மாலை என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூலானது சைவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆலயத்திலே பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்களும் ஆன்மார்த்த பூஜை செய்கின்ற சிவனேஷ சிறுவர்களுக்கும் இந்த செய்தி மிகவும் பயன்படும். குறிப்பாக சிவனேச செல்வர்களாகிய சிவபூஜை செல்வர்களுக்கு இந்த செய்தி மிகுதியாக பயன்படும் என்கின்ற நோக்கத்திலே புஷ்பவிதி மாலை என்கின்ற நூலை சிறிது சிந்தனை செய்வதற்கு மேற்கொள்கின்றேன். சைவன்பர்களே, நம்முடைய உடலுக்குள் உயிர் என்று ஒன்றிருக்கிறது. அந்த உயிருக்கு பசு என்று பெயர் இருக்கிறது. பசு என்ற சொல்லுக்கு பந்திக்கப்பட்டது பச் என்ற சொல்லில் இருந்து வந்தது பசு. எதனால் பந்திக்கப்பட்டது? ஆணவம் மலம் பந்திக்கப்பட்டது. இந்த ஆணவமலத்தின் காரணத்தினாலே கண்மத்தை ஈட்டி அது மாயையிலே அமிழ்த்தப்படுகிறது. எனவே இந்த ஆணவமல தொலைப்பு ஒன்றுதான் நம்முடைய ஒரு தலையான ஒரு நோக்கம். இந்த ஆணவமலம் தொலைவதற்கு என்ன ஒரு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தாய்மார் சுவாமிகள் திருவாக்கினை குறிப்பிடுவார். கெட்டவழி ஆணவ பேய் கீழாக மேலான சிஸ்டருனை பூஜை செய்வார் பராபரமே. கெட்ட வழி ஆணவ பேய் நம்மை கெட்ட நெறியிலேயே செலுத்தும், தீய நெறியிலேயே மனம் பற்றும்படியாக செய்யும். எது அந்த ஆணவ மலம்? எனவே கெட்ட மலம் ஆணவ மலம் கீழாக, கீழாக என்றால் அதனுடைய வலிமை அடங்கும்படியாக மேலான சிஸ்டர் உன்னை பூஜை செய்வார் பராபரமே. சிவபுண்ணியம் ஈட்டிருக்கின்ற அந்த மேன்மை பொருந்தியவர்கள் உன்னை பூஜனை செய்வார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இறைவனை பூஜிக்க வேண்டியது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய ஒரு கடமை. எந்த ஒரு ஆன்மா இறைவனை பூஜிக்கவில்லையோ அந்த ஆன்மா செய்நின்றி ஒன்ற பாபத்தை எய்தும். இந்த உடம்பு அவன் தந்தது, அதை மறந்து விடுகின்றோம். ஆகையினாலேதான் சிவபூஜை என்பது அவசியம் என்பதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் வாக்கிலே பூஜையை அங்கங்கே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன். அப்புற சுவாமிகள் சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன். திருமந்திரத்திலே அருமையாக ஒரு செய்தி நமக்கு குறிப்பிடப்படுகிறது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு,
அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என்னிலே பாவிகள் எம் இறைஷனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. அருமையான ஒரு உபதேசம். புண்ணியம் செய்வார்க்கு போ உண்டு நீர் உண்டு. எந்த புண்ணியம் செய்வார்க்கு? இந்த புண்ணியம் என்று பொதுவாக சொன்னால் எதை குறிக்கும்? கோயில் என்று பொதுவாக சொன்னால் தில்லையை குறிக்கும். பூ என்று பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பதம் என்று பொதுவாக சொன்னால் சாயுஜத்தை குறிக்கும். இதே போன்று மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவமலத்தை குறிக்கும். இதே போல புண்ணியம் என்று குறிப்பிட்டாலே பதிபுண்ணியத்தை தான் குறிக்கும், சிவபுண்ணியத்தை தான் குறிக்கும். பசு புண்ணியத்தை ஈட்டி அதன் வாயிலாக சிவபுண்ணியத்தை ஈட்டுதல் வேண்டும். எனவே சிவபூஜை செய்பவர்கள் பதிபுண்ணியத்தை பெற்றவர்கள். பதிபுண்ணியத்தை பெற விரும்பி புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. பசு புண்ணியம் என்றால் என்ன? பதிபுண்ணியம் என்றால் என்ன? ஒருவரை நோக்கி நாம் செய்கின்ற புண்ணிய செயல்கள் பசு புண்ணியம். நம்முள் இருக்கின்ற ஆன்மாவையும் சிவத்தையும் நினைத்து செய்கின்ற புண்ணியம் பதிபுண்ணியம். இந்த ஆன்மா ஈடேறுதல் வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய, சிவத்தை நோக்கி செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள். எனவே புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. ஆகையினாலே இந்த பூ என சொல்லக்கூடியது சைவத்திலே சிவபூஜைக்கு மிக மிக மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கின்றது. இந்த பூ என்று சொல்லக்கூடியது பல தத்துவத்தை குறிக்கிறது. பூவினால் அலங்காரம் அழகு மேலிடும். இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது என்றால், சிவபூஜை செய்த ஆன்மாக்கள் மேலான ஒளிபொறிந்த தேகம் அழகிய தேகத்தை பெறுவார்கள். இது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். திருநாளைப்பவார் நாயனாருக்கு ஒளிதேகம் கிடைத்தது. மூர்த்தி நாயனார் ஒளிதேகம், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒளிதேகம், அதைத்தான் உபமன்னி முனிவர் கண்டார். ஆகையினாலே இது அழகு பொருந்திய தேகமாக்கும். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் இந்த பூ என சொல்லக்கூடியது எந்த சித்தாந்தத்தை காட்டும் என்றால், அது குளிமை. எப்பொழுதுமே அது குளிமையான தன்மையிலே இருக்கும். எனவே மனதிலே அன்பு சாந்தத்தை ஏற்படுத்துவது, இறைவனது கருணையை அது தெளிவுபடுத்துவது. ஈசன் எந்த இணையடி நீழலே, அவள் இனிமையாக இருக்கும், குளுமையாக இருக்கும். இரண்டாவது இந்த பூ காட்டுகின்ற தத்துவம் பூஜையிலே நம்முடைய சிவபவசாரத்திலே அருமையாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த உயிர்கள் சிவத்தோடு சென்று ஒன்றுகின்ற தத்துவத்தை காட்டும் பூ. எப்படி காட்டுகிறது? இந்தனத்தில் அங்கி விறகிலே எப்படி அந்த அக்னியானது பொருந்தி உள்ளே அடங்கி இருக்கிறதோ, அதே போல இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் சூடுபடுத்தப்பட்ட அந்த நீரிலே எப்படி அந்த வெப்பம் உள்ளடங்கி இருக்கிறதோ, அதே போல தேனில் ரதம் அந்த தேனிலே எப்படி சுவை உள்ளடங்கி இருக்கிறதோ, அதே போல கந்தமலர் போது மலர்களிலே எப்படி மனம் அடங்கியிருக்கிறதோ, மூணு சொல்லி நானா, மலர்களிலே எப்படி மனம் அடங்கியிருக்கிறதோ, இதே போல சிவத்திலே சென்று உயிர்கள் அடங்கி நிற்றல் வேண்டும். இந்த தத்துவத்தை தான் அந்த மலர்கள் காட்டுகிறது. இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் தேனில் ரதம் கந்த மலர் போது வான் கால் வானத்திலே எப்படி காற்று அடங்கியிருக்கிறதோ, அதே போல வான் கால் ஒளி கண் கண்ணிலே எப்படி கண்ணொளி அடங்கியிருக்கிறது, இதே போல சந்தனமும் அத்துவிதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை சிவபவசாரம் சிந்தித்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த உயிர்கள் சென்று சிவத்தை பொருந்துதல் வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தெரிவிப்பதை போலத்தான் அங்கே மலர்களை வைக்கின்றோம். இரண்டாவது நம்முடைய நூல்களிலே பூ என்பது சிவமாகவும் உயிர்களை வண்டாகவும் அந்த பூவாகிய திருவடியிலே பொருந்தியிருக்கின்ற தேன் சிவ அனுபவமாகவும் வைத்து சொல்லப்படுகிறது.
ஆகையினாலே இந்த பூவுக்குள்ளே இருக்கிற தேனை வண்டு அருந்தி மயங்கி இருப்பதை போல இந்த ஆன்மாவானது திருவடி தாமரையிலே இருக்கின்ற சிவானுபவத்தில் மயங்கி அடங்கி நிற்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பூ என்பதை வைத்து நம்முடைய சேக்கடார் பெருமான் முருகநாயனார் புராணத்தில் சொல்லி காட்டுகிறார். முருகநாயனார் புராணம் இந்த பூக்களை பற்றியே ஒரு விசேஷத்தை சொல்வதற்காக நமக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட நாயனார் அங்கே சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்திலே முருகநாயனார் புராணத்திலே ஒரு தாமரை முகம் அப்படியே முட்டு போல் இருக்கிறது, வண்டு வருகிறது, ரீங்காரம் செய்கிறது, அப்பொழுது மலர் தாமரை மலர் விரிகிறது, உடனே அந்த மலரிலிருந்து தேன் சொட்டுகிறது, அந்த வண்டானது அந்த தேனை உண்டு மகிழ்கிறது. இது எப்படி இருக்கிறது என சொன்னால், வண்டாகிய தேவாரமான ரீங்காரமாகிய திருமறையை பாடிக்கொண்டு தாமரையாகிய அடியாரை சுற்றி சுற்றி வந்து பாட, தாமரை மலர் முகிழ்ப்பதை போல மலர்வதை போல அடியார் முகம் மகிழ, அப்பொழுது கேட்ட அடியார் தாமரை தேனாகிய அந்த இன்பத்தை பிடிற்ற அதை பரிசாக வண்டாக தேவாரவாணர் கொண்டு கழிப்படைந்தனர் என்ற பொருளிலே அழகாக முருகநாயனார் புராணத்திலே சேக்கார் குறிப்பிட்டு காட்டுகிறார். வண்டு வாழ புனல் அடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாசை முகை அவிழ்ந்த குளிர் பங்கையங்களே அல்ல அண்டர் பெருமான் திருப்பாட்டில் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதனமும் துடித்த கண்ணீர் அரும்புமால். ஆகையினாலே இந்த மலர்கள் என சொல்லக்கூடியதும் அதை பொருந்தி இருக்கின்ற தேன் என சொல்லக்கூடியதும் சிவானந்தத்தையே நமக்கு அங்கே உணர்த்துகிறது. ஆகையினாலே தான் இந்த மலர் என சொல்லக்கூடியது பூஜையிலே ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கிறது. நம்முடைய வேதத்திலே இறைவனது திருவடியே மலர் என்றே விசேடிக்கப்பட்டிருக்கிறது. திருவம்பாவின் இயற்றுப்பாடல்கள் பூரா திருவடியை மலர் மலர் மலர் என்றே குறிப்பிடுகிறது. இன்னும் இந்த மலர் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு தரிசன விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்கோயிலே நாம் இறைவனை வணங்க செல்லுகின்ற பொழுது அந்த விக்கிரகம் அந்த மூர்த்தியின் உச்சியிலே குறைந்தபட்சம் இரு மலர்களாவது வைத்திருத்தல் வேண்டும். இறைவனது திருமேனியிலே மலர் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அதை தரிசித்தவருக்கு பாபம் என்று சொல்லப்படுகிறது. எதெல்லாம் பாபமா? விளக்கில்லாத சந்ததியை தரிசித்தல், அந்த விக்கிரகத்திலே வஸ்திரம் சாத்தப்படாத அந்த விக்கிரகத்தை தரிசித்தல் வைரவரை தவிர. எனவே விளக்கில்லாமல் தரிசிப்பது பாபம், வைரவரை தவிர மற்ற மூர்த்திகளை இடையிலே வஸ்திரம் இல்லாமல் தரிசிப்பது பாபம், உச்சியிலே இரு மலர்கள் கூட இல்லாமல் அந்த மூர்த்தியை நாம் தரிசிப்பது பாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த பாபம் பற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய மன்னராகிய செண்பகமார பாண்டியன் அவனே நந்தவனத்தை அமைத்து செண்பக மலர்களை விசேடமாக எடுத்து இறைவனுக்கு தொடுத்து சாத்துவிக்கும்படியாக ஒரு பேரும் புண்ணியத்தை செய்தார். செண்பக மலரை மட்டும் விசேடமாக எடுத்து சாத்திய காரணத்தினாலே அவருக்கு செண்பகமார பாண்டியன் என்று வருகிறது திருவிளையாடல் புராணத்தின. ஏன் செண்பக மலரை தேர்ந்தெடுத்தார் என்றால், அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுவார், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயின். எப்படி? அந்த மலர் இதழ் விரிவதற்கு முன்பாக போய் அந்த பக்குவத்திலே மலரை பறிக்கணும், வண்டுகள் சென்று உண்பதற்கு முன்பு மலர் பறிக்கணும். ஆனால் இது அந்த பக்குவம் பார்த்து பறிக்கணும். ஆனால் அந்த செண்பக மலருக்கு மட்டும் ஒரு தன்மை, அது மலர்ந்து விட்டாலும் சரி அதிலே சென்று வண்டு விழாது. எனவே செண்பக மலரனுடைய ஒரு சிறப்பு வண்டு விழா மலர். இதை திரிகூடராசப்ப கவிராயர் திருக்குற்றால தரபுராணத்தில் இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். வண்டு விழா மலர் என்று சொல்லிவிட்டு காட்டுவார். எனவே அது எந்த விதத்திலும் ஆசோஷப்படாமல் இருக்கும், குற்றம் இல்லாமல் இருக்கும். ஆகையினாலே தான்
செண்பகப்பூவை எடுத்து சாத்தினார் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மலர்களை எடுத்துக்கொண்டால் அந்த மலர் என்பது நேரடியாக வருவது இல்லை, அரும்பு மொட்டு போது மலர் இப்படி பக்குவப்படி பக்குவப்படி வருகிறது. அரும்பு மொட்டு போது மலர் முதிர்ந்த நிலை அலர் அலர் ரொம்ப விரித்தது. இந்த அரும்பு மொட்டு போது மலர் என்று சொல்லக்கூடியது எப்படி படிமுறையாக வருகிறதோ இதே போல ஆன்மா சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த அலர் என்று சொல்லக்கூடியது சாயுஜ தன்மை. இப்படி படிமுறையிலே இந்த ஆன்மா பக்குவப்படுகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த மலர்களையும் அங்கே நாம் சாத்துகின்றோம். இரண்டாவது இந்த மலர் என்று சொல்லக்கூடியது இந்த அந்த பக்குவத்திலே ஒன்று, அரும்பு மொட்டு மலர் போது. அந்த மலர் அரும்பு மொட்டு போது மலர், அரும்பு மொட்டு போது மலர் முதிர்ந்ததுதான் அலர். இதே போன்று இறைவனுக்கு சாத்துகின்றதை நாம் மாலை என்று சொல்கிறோம். ஆடவர்களை அணிகின்றதை பொதுவாக மாலை என்று சொன்னாலும், ஆண்கள் பெண்கள் யார் அணிந்தாலும் மாலை என்று சொல்வோம். ஆனால் ஒரு ஆடவன் அணிந்தால் மட்டும் அந்த கழுத்து மாலைக்கு தார் என்று பெயர் வரும். தார் வேந்தன், மாலை அணிந்த வேந்தன் என்று வரும். ஆகையினாலே இந்த தார் என சொல்லக்கூடியது ஆண்களுக்கு அணியக்கூடியதை குறிக்கிறது. இரண்டாவது இறைவனுக்கு நாம் மாலை என்று சொல்லுகிறோம். அது மாலை என்பது அது ஒரு வகையிலே ஒன்று. இண்டை மாலை கண்ணி பிணையல் தொடையல் எந்தெந்த அங்கத்திலே உச்சியிலே கழுத்திலே தோளிலே திருவரையிலே பாதத்திலே கையிலே இப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் மாலை கட்டுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இதுக்கு பேர் தான் இண்டை மாலை கண்ணி பிணையல் தொடையல். இந்த ஐந்து வகையிலே ஒன்றுதான் மாலை. இது உபலக்கணமாக நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம். ஆக இப்படியெல்லாம் நம்முடைய சைவத்தின் கண்ணே முக்கியமாக இந்த மாலை என்பதை வைத்து இந்த மலருக்கு அவ்வளவு ஒரு விசேடத்தன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொன்னால் இந்த மலர்கள் எடுப்பதற்கு உரிய அந்த நந்தவனத்திலே சென்று பூஜை செய்வது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தவனத்திலே அதாவது இல்லத்திலே வைத்து பூஜை ஜபம் தியானம் செய்தால் ஒரு பலன், மாட்டுக் கொட்டகையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், நதிக்கரையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், தீர்த்தக்கரையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், இதைவிட நந்தவனத்திலே வைத்து செய்தாலும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த மலர்கள் நந்தவனத்திற்கென்று வைக்க மலர்களை எடுப்பதற்கென்று வைக்கப்பட்ட நந்தவனம் அதுவும் ஒரு ஆலயம் போன்றே இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் எந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணுகின்ற மன்னர்கள் நந்தவனத்தையும் வைத்து அமைத்துத்தான் அங்கு நிர்மாணம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த நந்தவனத்தை இருந்துதான் பெருமானுக்கு மலர்கள் எடுத்து சாத்துதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடியார்கள் கொடுப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் எல்லா ஆலயத்திற்கும் நந்தவனம் என்று கொண்டிருக்கிறது. அந்த கல்வெட்டுகளிலே பார்த்தால் இந்த உண்மைகள் தெரிய வரும். இன்னும் சொன்னால் சில ஆலயங்கள் ஆலயங்களிலே நந்தவனமும் இருக்கிறது. சுவாமி நெல்லையப்பர் திருக்கோயில் போன்ற ஆலயங்களுக்கு இறைவனுக்கு சாத்துவதற்கு தாமரை குளம் என்றே ஒன்றிருக்கிறது. அதில் இருந்து தாமரை மலர் எடுத்து இறைவனுக்கு சாத்துதல் வேண்டும். தாமரை குளம் என்றும் எல்லா ஆலயத்திற்கும் நிச்சயமாக இருக்கும். ஆக ஆலய நிர்வாணத்திலே இந்த மலர்கள் சேகரிப்பதற்கென்று அவர்கள் சேர்த்தே நமக்கு அங்கே நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள். இந்த மலர்கள் எல்லாம் எப்படி சேகரிப்பது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து முறையாக செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆகமங்களிலே புஷ்ப விதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்திர முனிவர் தான் சாத்திய ஒரு பூவிலே ஒரு சிறு குற்றம் இருந்த காரணத்தினாலே தான் அவர் சிறு ஒரு துன்பத்தை அடைந்தார். ஆகையினாலே தான் சிவபூஜை செய்வதிலும் விதிமுறையிலும் அவர் கண்டிப்பாக கட்டுப்பாடோடு இருக்கின்ற காரணத்தினாலே தான் விஸ்வாமித்திர முனிவரை கொடியவர் என்று சொல்வோம். ஏன்னா எந்த விதத்திலும் தான் தவறிவிடக்கூடாது என்பதிலே கடுமையாக இருப்பார். ஆகையினாலே இந்த புஷ்பம் என சொல்லக்கூடியதிலே சில விதிமுறைகள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக
நமக்கெல்லாம் பேரு உபகாரமாக செய்த பெரியோர், சைவத்தின் பயனாக அந்த ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகளையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்த நமக்கு அவதரித்த அவதார புருஷன்தான் கமலை ஞான பிரகாச சுவாமிகள். கமலை ஞான பிரகாச சுவாமிகள் யார் என்று சொன்னால், நம்முடைய தர்மபுர ஆதீனத்து குருமுதல்வராகிய குருஞான சம்பந்த தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகளுக்கு ஞான உபதேசம் செய்த ஒரு ஒப்பற்ற பெருமான் கமலை ஞான பிரகாச சுவாமிகள். திறக்கமுக்தி என்று போற்றப்படுவதுமாகிய சைவத்திலே பஞ்சபூத தலங்களிலே பெரியவி தலம் என்றும் போற்றப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கிலே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று அந்த தலவிசேடத்தை கூறியதைப் போல இத்தனை பெருமை பெற்ற அந்த திருவாரூரிலே திருவவதாரம் செய்தவர்கள் நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகள். கைலை பரம்பரையிலே வந்த அந்த குரு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், அந்த கைலையிலே தொடங்கி வருகின்ற அந்த குரு பரம்பரையிலே வருபவர்கள். திருவாரூர் செட்டி தெரு பழுதை கட்டி ஞான பிரகாசரிடம் ஞான உபதேசம் செய்தவர்கள். அதாவது உமாவதி சிவத்தின் பின்னே ஒரு சந்தானம் வருகிறது. உமாவதி சிவத்திடம் அருள் நமச்சிவாயர் என்கின்ற ஒரு உபதேசம் வருகிறார். அவர் வழியிலே சித்தர் பிரகாசர் நமச்சிவாய மூர்த்திகள் என்று இந்த திருவாரூர்தனை பரம்பரை வருகிறது. இதே போன்று அருள் நமச்சிவாயரிடம் காளி கங்கை மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மாணாக்கரும் இருக்கிறார். அந்த காளி கங்கை மெய்கண்டாருக்கு பின்பாக காளி பழுதை கட்டி சிற்றம்பல நாடிகள், அவருக்கு பின்பாக காளி பழுதை கட்டி சம்பந்த மாமுனிவர், அவருக்கு பின்பாக சிவபுரம் ஞான பிரகாஷர், அவருக்கு பின்னே சிவபுரம் தத்துவ பிரகாஷர், அவருக்கு பின்னே ஏழாவதாக திருவாரூர் செட்டி தெரி பழுதை கட்டி ஞான பிரகாஷர், எட்டாவதாக வருபவர்தான் கமலை ஞான பிரகாச சுவாமிகள். எனவே கமலை ஞான பிரகாச சுவாமிகளுக்கு ஞான குரு திருவாரூர் செட்டி தெரி பழுதை கட்டி ஞான பிரகாச சுவாமிகள். கமலை ஞான பிரகாச சுவாமிகள் தான் பெற்ற ஞானத்தை யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்ற நெறியிலே இருந்து பல ஞான நூல்களை நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். கமலை ஞான பிரகாசம் செய்த நூல்களிலே அருமையானது சிவபூஜை அகவல் என்று ஒன்று இருக்கிறது. பிராசாத மாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. திருமணவாடி புராணத்தையும் அருள் செய்தவர் அப்பெருமானே, தந்திவன புராணத்தையும் அருளி செய்தவர் புராணம் அப்பெருமானே, இவை எல்லாவற்றிற்கு மேலாக புஷ்ப விதிமாலை என்கின்ற இந்த அருமையான நூலினையும் உபதேசம் செய்தவர் நூலாக செய்தவர் அந்த பெருமானே. அப்பேற்பட்ட பெருமான்

0: தர்மபுர மடத்திலே திருமணத்தை செய்தருளினார். ஆகையினாலே தன்னுடைய குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாச சுவாமிகள் தனக்கு உபதேசத்தை செய்ததும் அதனால் அடைந்த பயன்களை எல்லாம் எல்லாரும் அறிதல் வேண்டும் என்பதற்காக செய்த பெரும் நூல்தான் சிவபோகச்சாரம் என்று ஒரு நூல். ஆகையினாலே அப்பேற்பட்ட பெருமைக்கு உரிய நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகள் ஐப்பசி மாசம் தேவிரை சஷ்டி திதியிலே சித்தாந்த அத்துவித முக்தியை பெற்று ஞான நிட்டை எழுதியிருக்கின்றார். அப்பேற்பட்ட பெருமான் அருளி செய்திருக்கின்ற அந்த புஷ்ப விதி மாலை என சொல்லக்கூடியது நாம் எல்லாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டியது. இந்த புஷ்ப விதி மாலையினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மகனாவலர் பெரிய புராணத்திலே சூஷணம் எழுதுகின்ற பொழுது பல இடங்களிலே மேற்கோள் காட்டுகிறார். குறிப்பாக புஷ்பங்களை பற்றி செய்தி வருகின்ற எரிபத்த நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டாரை வைத்து புஷ்ப விதி அங்கே பேசப்படுகிறது. அதே போன்று முருகநாயனார் புராணத்திலையும் புஷ்ப விதி அங்கே பேசப்படுகிறது. அந்த இடத்திற்கு சூஷணம் எழுதுகின்ற பொழுது, விளக்கம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் யாழ்ப்பாணத்தினர் ஆர்முகனாவலர் இந்த புஷ்ப விதி மாலையினை அந்த செய்திகளை நமக்கு அங்கே உணர்த்தி காட்டுகிறார். புஷ்ப விதியினை அங்கே எடுத்து காட்டுகின்றார். இன்னும் சொன்னால், இந்த புஷ்ப விதிகள் எல்லாம் இன்னும் எங்கு சொல்லப்படுகிறது என சொன்னால், நம்முடைய குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியர் அருள் செய்திருக்கின்ற கோயில் புராணத்திலே வியாக்கரபாதனை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த புஷ்பங்களை பற்றி விளக்கமாக பேசுகிறார். இந்த புஷ்பங்களை எப்படி சேகரித்தல் வேண்டும் என்பதையே வியாக்கரபாதனை வைத்துத்தான் இங்கு புஷ்ப விதி பேசப்படுகிறது. அந்த புஷ்பங்களை விரிவதற்கு முன்பாக அதிகாலையிலே சென்று பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நம்முடைய வியாக்கரபாத முனிவர் இறைவனிடம் வேண்டி காலிலே நகமுள்ள புடிக்காலையும் கை விரல்களிலே நக கண்ணையும் பெற்றார். ஆக அந்த புஷ்பத்திலே அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக புஷ்பத்தினுடைய வகைகள் என் தெரிதல் வேண்டும், இனங்கள் தெரிதல் வேண்டும் என்பதற்காக திருச்சிரப்புற மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் திருநாகை காரோணம் புராணத்திலே மலர்களை பற்றிய பட்டியலிடுகிறார். அது பூஜைக்குரிய மலர்களாக பட்டியலிடுகிறார். இதை விட என்னென்ன மலர்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற பட்டியலை கபிலரின் குறிஞ்சி பாட்டிலே மலர்களுடைய இனங்கள் பற்றி தொகுப்பாக அங்கே கபிலர் அங்கே அருள் செய்திருக்கின்றார். இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த புஷ்பமானது எப்படியெல்லாம் நாம் அதை கையாளுதல் வேண்டும், எப்படி புண்ணியத்தை ஈட்டுதல் வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துவதுதான் கமலை ஞான பிரகாஷ் சுவாமியில் அருள் செய்திருக்கின்ற புஷ்ப விதி மாலை. இந்த நூலை தொடங்குகின்ற பொழுது உயிர்களுக்கு சைவத்தின் நெறியினை காட்ட திருவதாரம் செய்த காரணத்தினாலே சைவத்தினுடைய நெறி இது என்ற ஆண்டோர் ஆச்சாரத்தையும் உணர்த்தி தான் எடுத்த காரியம் தான் சாக்கிரத்திலே அதீதமாக இருந்தால் தனக்கு இடையூறுவானது என்று அறிந்தும் கூட நம்முடைய மரபை காட்டுவதற்காக முதலில் விநாயகர் காப்பு செய்தருள்கிறார். இந்த விநாயகர் காப்பு செய்கின்ற பொழுது மலர்களை எந்தெந்த இடத்திலெல்லாம் வைத்து சொல்ல முடியுமோ மாலை மாலை மாலை என்று சொல்லி காட்டுவார். எனவே அந்த மாலை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த புஷ்ப மாலை சொல்ல வருகின்ற காரணத்தினாலே அந்த மாலையை மலர்களை பற்றி மாலையையே சொல்லுவார். எப்படி பாருங்கள், அந்த விநாயகர் காப்புல கமலை ஞான பிரகாஷ் சுவாமிகள் பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியே பூ மாலை பாடி, அந்த மாலை பூ மாலை பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூமாலை பாடி புனைகின்றேன். எப்படி மாமாது வேத தலைவர் அவருள் வேடத்தின் பாதமலர் போத தலைமேல் புனைந்து.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale. Ningal Ketkavirpadu Periya Puranam Sorpozhivu. Thalaippu Thiru Neeranakka Nayanar Puranam. Vazhangubavar Kulithalai Ramalingam Ayya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

இன்றமிழ்

புண்ணியனாரினையடிகள் போற்றி போ.

எல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர்

0: கிளாரூர் மாந்துருவடி வாழ்க. நற்கடலாகிய கம்பளவாணருடைய திருவருளினாலே பெரிய புராணத்திலே இன்று திருநீலனக்க நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இவர் காவிரி நாட்டிலே அவதாரம் பண்ணினவர். காவிரி நாடு என்பது சோழ நாடுதான். இந்த காவிரிக்கு அழகில்லாத பெருமை உண்டு, அதனாலே இதை காவிரி நாடுன்னே சொல்றது. இப்போ வைகை இருக்கல்லவா பாண்டி நாட்டுல, வைய நாடுன்னு சொல்றது இல்லை அதிகம். கம்பை நாடு, கம்பையாறு இருக்கல்லவா கம்பை நாடுன்னு சொல்றது இல்லை. இப்படி மற்ற ஆறுகளை வச்சுக்கு பேர் வரல. இந்த நம்ம சோழ நாட்டுக்குத்தான் காவிரி நாடுன்னு பேர். ஏனென்றால் மற்ற நதிகளை எல்லாம் விட இது மிக அதிக சிறப்புடையது. அதனாலதான் அருணகிரிநாதரும் ஏழு அலம்புகள் காவேரி ஆழ்வடையன் பாடி. அதனால அந்த நதி இருக்கிற நாட்டிலே அந்த நதிக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மிக்க புண்ணியம்தான். அப்படி இந்த நதி சிறப்புடையது என்பது போல தலங்களும் சிறப்புடைய தலங்கள் இருக்கிறது. கோயில்கள் நதி சிறப்புடையதா இருக்குதா, அதே போல சிவாலயங்களும் சோழ நாட்டிலே. அப்படி அந்த நதி சிறப்புடையது, தலங்கள் சிறப்புடையது, அதே போல அருணாளர்களும் சோழ நாட்டுலதான் அதிகமா அவதாரம். நாயன்மார்களும் சோழ நாட்டுலதான் அதிகம். அது நம்முடைய நாடு, எந்த நாடு, சோழ நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே பிறக்கின்ற காரணத்தினாலே ஒரு பக்தி வாசனை உண்டா உள்ளபடியே இந்த மாதிரியானது. ஆக எல்லாருக்கும் உண்டாகவில்லையா, அங்கங்க ஓரளவு இருக்கத்தாங்க. இந்த வாசனையே இல்லாத நாட்டுல இருந்தா பக்தி இருக்கிறது வாசனை வாய்ப்பு. அதனாலே நல்ல தேயம், நல்ல தலங்களும் உள்ள நாடு காவிரி நாடு. இது நீர்வளம், நிலவளம், பொருள் வளம், அருள் வளம் எல்லாமே உடையது. நீர்வளம், நிலவளம், பொருள் வளம் உள்ளபடியே சோழ நாட்டுல பொருள் வளம் அதிகம்தான். அது சில பேர்த்துக்கு கரகம் சரி இல்லாம பணம் காசு பத்தாம இருக்கும், பல பேருக்கு நல்லவது. என்ன காரணம் என்றால் எல்லா பொருளும் விளையும், கரும்பு, வாழை, மஞ்சள், நெல், தென்னை, மா, பலா, எல்லா பொருளும் இருக்குல்ல. எல்லா இப்படி நீர் வளம் நல்லா வளம் இல்லைன்னா என்ன விளையும், ஒண்ணு விளையும். அதனால இது வந்து எல்லா வளங்களையும் உடையது. அதோடு அருள் வளம் உடைய, அருள் வளம்னா இந்த மாதிரி பக்தி முறை பக்தர்கள். அந்த நாட்டை பற்றி முதல்ல இந்த பாட்டில் சொல்றார். பூத்த பங்கைய புகுட்டின் மேல் பொரு கயல் புகழும் காய்த்த சென்னலின் காடு சூழ் காவிரி நாட்டு. அதுல பூத்த பங்கை வந்தால் தாமரை பூவிலே மீன்கள் விளையாடுகின்ற வளமுடைய நாடு. தாமரை பூ மீன் எங்க இருக்க, நீர் நீர் நீர்நிலைகள் நன்றாக உள்ள இடத்துல காய்த்த சென்னலின் காடு, சென்னல் காய்த்து விளங்கி கொண்டிருக்கின்ற வயல் சூழ்ந்த காவிரி நாட்டு சாத்தமங்கை என்று உலகரா புகழூரும் தகைத்தார். சாத்தமங்கை என்கின்ற திருத்தலம் அது பக்கம்தான், திருவாரூர் பக்கம்தான். உலகாராம் புகழூரும் தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி உனக்கு. சாத்தமங்கை என்கின்ற அந்த தலத்திலே வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி உனக்கு. மறையவர்கள் என்கின்ற பிராமணர்கள் இருக்கின்ற கூறுகிறார். பிராமணர்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த வேதாரம் முதலான நூலை ஓதி அதன் மூலமாக அவர்கள் இயல்பாகவே தெய்வ பக்தி உடையவர்கள். பிராமணர்கள் எடுத்துக்கிட்டா அதிகபட்சம் எல்லாரும் பக்தி உடையவனாகத்தான் இருப்பாங்க. மற்ற வர்க்கங்கள் எடுத்துக்கிட்டா எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான், இல்லைன்னு சொல்ற ஆளும் இருப்பான். அந்த பிராமண குலத்துல அப்படி இருக்காது, பிராமண குலத்துல அந்த மாதிரி இருக்காது. உங்க இயல்பாவே வந்து தெய்வ நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை உடையவர்கள். அவர்களுக்கு அந்தனர்களுக்கு முக்கியமானது வேதம். அப்படிப்பட்ட வேதத்தை ஓதி அதன் மூலமாக கடவுளை பற்றி பண்ணி மங்களங்களை செய்பவர்கள், மங்களகாரியம் என்கின்ற சத்காரியம் ஜபபூஷம் முதலான யாகாதி முதலான நல்ல காரியங்களை செய்வோம். அது முன்ன நம்ம நாட்டுல அந்த தெருவுன்னு தனியாவே நல்லா இருந்துச்சு, அக்ரஹாரம் பிராமணர் தெருவுன்னு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மாறி போய் எல்லா தெருவும் ஒன்னா போச்சு. அவர்களும் அந்த ஆசாரத்தை விட்டு விட்டாங்க, அதிகமா விட்டவர்கள் கெட்டவர்கள் நிறைய வெளிநாடும் போய் விட்டாரு. அதனால இந்த யாகாதி புண்ணிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப குறைச்சலா போச்சுங்கிற நாட்டு பிராமணர்கள் நன்றாக இருந்தாத்தான் அவர்கள் அந்த பூஜை யாக அந்த ஜபங்களை செய்ய, அவர்கள் செய்வதனால இன்னும் இருக்கிற ஜாதிகாரனுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லுவது விளக்குத. அந்தனருக்கு அருங்கலா அருமறை ஆகம் ஆகமம் ஆரங்கம் என்பது தேவாரம். வேதியருக்கு ஒரு மலை என்பது விவேக சிந்தனை. அதனால ஒரு ஊர்ல கெட்டவன் நல்ல எல்லாம் தான் இருப்பான், நல்லவனாவே இருக்க மாட்டான். அதுல ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை சாத்திர நம்பிக்கை தப ஜபம் பூஜை இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது அவன் ஜீரோ பாவத்தையும் ஓரளவு நீக்கும், மற்றவன் ஜீரது எல்லாத்துக்கும் ஒரு நன்றி, அது ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொன்னான். அதனால அந்த மறைவர்களுக்கு மங்கள மறையவர் அப்படின்னு சொன்னார். அவர்கள் வாழ்கின்ற ஊர் அந்த சாத்தமங்கை என்கின்ற திருத்தலம் நன்மை சாத படியடை நறுமுதல் மடவாறு வெண்மலர் தடம்படிய மற்றவருடன் வரைவி அன்னம் முன்துறை ஆடுவ பாடுவ சாமன் பன்மறை கிடையுடன் பயிற்றுவ பல பூவை. அதனாலே அந்த ஊரிலே பெண்கள் நீராடும் போது அன்னமும் நீராடுவான், அந்த அந்தனர்கள் சாமம் பாடும் போது பூவை என்கின்ற பச்சிகளுடன் சாமம் பாடுவான். சாமம் புரியுது அவேதம் சாமவேதம். ஆய்த்த ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த மூன்று தீ வளர்த்துள்ளார் இருபரப்பாளர். அவர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பது திருநீர், அந்தனர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பது திருநீர். ஏய்ந்த மூன்று தீ வளர்த்துள்ளார், மூன்று தீனா அந்த வேதத்துல சொல்லி இருக்கப்பட்ட மூன்று வகையான யாகங்கள். இருபரப்பாளர், இருபரப்பாளர்னா அந்த தாய் வயிற்றிலிருந்து பறக்கிற ஒரு பரப்பு, அடுத்தாற் போல பூநூல் கல்யாணம் உபநயனம் சொல்லுவாங்கல்ல அது ஒரு பரப்பு இருபரப்பாளர். அது வந்து இயல்பாக பரப்பு தாய் வயிற்றிலிருந்து பறக்கிறது. அடுத்தாற் போல அந்த உபநயனங்கிறது ஆச்சாரியன் மூலமாக அவன் வேதம் முதலான கலைகளை ஓதுவதற்கான தகுதி உடையதாக ஆக்குவது அதே ஒரு பரப்புன்னு சொல்லுவோம். காயத்ரி மந்திரம் ஓத மற்ற பூஜை தப யாக ஜபங்களை செய்வதற்கான ஒரு அது பூநூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க உபநயம். மற்ற ஜாதிகள் அது மாதிரி இல்லை. பறக்கிறேன் அப்புறம் ஓரளவு குறிப்பிட்ட வயசுனா படிக்க வைக்கிறேன், அப்புறம் குறிப்பிட்ட வயசுனா கல்யாணம் பண்ணி வச்சு விடுறேன், இவ்வளவுதான் பண்றேன். வேற கலைகளை கற்று வைக்கலாம். தவத்திலே வந்து சன்மார்க்கத்துல நல்ல நிலையை ஈடுபடுத்தலாம் மற்றவர் நினைக்கிறது இல்லை. பயா பெருசாயிட்டா கல்யாணம் பண்ணி வச்சு போடணும், ஏதோ படிக்க வைக்கிறது வேலை வாங்குறதோ அல்லது ஏதோ ஒரு தொழில பண்ணி ஜீவனம் சொல்றது புரியுதா, ஜீவனம் அப்புறம் பொண்டாட்டி உள்ள அதோட நினைக்கிறேன் ஜீவனம் பொண்டாட்டி உள்ள அது எந்த வேலையை பார்க்கட்டும் எப்படியும் சம்பாதிட்டு அது வேற ஜீவனம் வந்து மனைவி மக்கள் இதைத்தான் வந்து பரம்பரையா செய்து கொண்டிருக்கிறான். அந்த அவர்களை நன்னெறியிலே வந்து சன்மார்க்க நெறியிலே பக்தி நெறியிலே கலை சங்கீதம் முதலானவற்றிலே ஈடுபடுத்துற மாதிரி மற்ற ஜாதிகள் நினைக்கிறது அதிகபட்சம். அதனாலே வந்து அந்த தெய்வத்தினுடைய தொடர்பு இல்லாமல் போகுது. கடவுளத்துல நூல்களிடத்திலே கலை நிகழ்ச்சிகளிலே தொடர்பு இல்லாம மனிதன் பிறந்தான்னா அவன் வந்து இருக்கிறதுக்கு உயர வரும், ஆடு வளரணும் அறிவு வளரணும் அதுதான்டா வளர்ச்சி ஒரு பாட்டு, ஆடு வளரணும் அறிவு அதனால ஆள் அவன்பாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிறான். அது எவ்வளவு வளர வைக்கிறானோ அவ்வளவு தான் வளர முடியுது. குட்டையா இருக்கணும் நெட்டையாக முடியல. ஆனால் அந்த அறிவு என்பது ஞான கல்வி என்பது சாதாரணமா எல்லாருக்கும் அமையாது, எல்லாருக்கும். அது அந்த பிராமண குலத்துக்கு இயல்பாக அது உண்டு, பிராமண குலத்துக்கு இயல்பாக அது உண்டு. நீந்து நல்லறம் நீர்மையில் வளர்க்கு அத்தியை வாய்ந்த கற்புடன் நான்கன வளர்ப்பார்கள் மடவார். அதனால அவர்கள் வளர்க்கின்ற தீ ஒண்ணு, பெண்கள் வளர்க்கின்ற கற்பு என்கின்ற தீ ஒண்ணு, ஆக நான்கு தீ அந்த ஊர்ல வளர்ந்துள்ளார். நான்கு தீ அந்த ஊர்ல வளர்ந்தார். அந்தவர் வளர்க்கின்ற மூன்று தீ அக்கினி, மூன்று காரிய யாகங்கள், பெண்கள் வளர்க்கின்ற கற்பு இருக்கின்ற நெருப்பு, ஆக நான்கு அக்னியில் இருக்குதுங்கிறார். சீலம் உய்த திருமறையோர் தொழும் செடுமோதோர் ஞானம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய நடத்தார் ஆழ வைத்த கண்டத்தவர் தொண்டராம் என்பர் நீல நக்கனார் என்பவர் நிகழ்ந்துள்ளார் ஆனார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே மறைவர் குலத்திலே பிராமண குலத்திலே நீலகண்டராய சிவபெருமானுக்கு அடியவர் அவருடைய பெயர் நீலநக்கனார் என்று பெயர். நீலநக்கனார் என்பது சிவபெருமானுடைய பெயர். நெக்குளார்வம் மிகப்பெரிய நின்று அக்குமாலை விடு அங்கையில் இருந்தவர் தக்க வானவராய் தகுப்பது நக்கன் நாமன் வச்சிருவார். நக்கன் என்று சொன்னால் திசைகளையே ஆடையாக உடையவர் என்பது, திசைகளே ஆடையான சர்வ வியாபியாக இருக்கிறார் என்பது. நீலம் என்பது அம்பாளுக்கு உண்டான பெயர். நீலம் என்பது அம்பாள் நீல நிறமா இருப்பார். அதனால அவருக்கு நீலியின் ஓட ஒரு பெயர், அம்பாளுக்கு நீலின் ஒரு பெயர். அத ஒரு புலவர் பாடினாரு. முருக மேல ஒரு வசவு பாட்ட திட்டலாம்னு ஒரு ஆசை இருந்த புலவர், முருகரை திருத்தி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா வைதாரையும் அங்க வாழவை பாடு சொல்றாங்கல்ல, அதனால நம்ம வசு பார்க்கலாம்னு ஒரு புலவர் வைதார். யாரு? முருகன் பஸ்ஸால என்ன கேக்குற மனுஷால அன்னைக்கு வாழ்த்தினாலே பரவாயில்லப்ப, நீ நம்ம வாழ்த்தினாலும் சொல்றது எல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு பேசாம இருப்பான். அதுக்கு தக்க பலன தரு. கணக்கு மாத்திரம் எரியும், இன்னாரு திட்டின, இன்னாரு வைதான், இன்னாரு வாழ்த்தினான் இருந்து வந்து தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுங்கள் கணக்கு இன்னும் பரிசனை என்று எல்லாருடைய கணக்கு அவனுடைய பதிவேட்டிலே பதிவாயும். அந்த புலவர் முருகனை திட்டலாமல் சொல்லி ஊரு பாட்டு பாடுறார். அது எப்படி பாட்டுன்னா, அப்பன் இறந்துண்ணி சிவபெருமான் இறந்து சாப்பிடுற பிச்சை எடுத்தவர், ஆத்தாள் மலை நீலி, ஆத்தாள்னா உமாதேவி தாய் இருக்காள மலை நீலின்னு, உப்பரிய மாமன் உரிதிருடி, மாமன் இருக்கிறான் பாரு உரிதிருடின்னு நல்ல பேர் வாங்கிட்டான். அவனீதமும் திருடி உரலோட ஒன்று ரகுராம சிந்தவிகள் வருவான். மாமன் அப்படியே, அப்ப அப்படியே, அம்மா அப்படியா, அண்ணே செப்ப அண்ணன் பெரு வைரன் ஆறுமுகத்தானுக்கு என்னும் பெருமையிலை என்று ஒரு உலவர் வாழ்ந்தார். அண்ணன் பெருவயிறு, மாமே உரிதிரடி, அம்மா மலைநீலி, அப்பே இறந்து அப்படின்னு நிந்தாதுசி நிந்தாஸ்துதின்னு சொல்லு, நிந்தாஸ்துதின்னு சொல்லு. இகழ்ச்சி போல புகழ்ச்சி, இகழ்ச்சி போல புகழ்ச்சி. அதுல அம்பாளுக்கு மலை நீலின்னு சொல்றார். மலை மகள் நீலி என்றால் நீல நிறமுடையவன். அதனால நீலநக்கன் என்பது அம்பாள் சுவாமி ரெண்டும் சேர்ந்த பெயர். அதெல்லாம் இப்ப நம்ம பேர்ல அப்படி வைக்க மாட்டாரு. வேத உள்ளுரையாவன, இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாடல். அடுத்தாப்புல வர்றது இது அஞ்சாவது பாட்டு. வேத உள்ளுரையாவன, உயிர்களுக்காக இம்மை மறுமை எல்லாவற்றையும் தெரிந்து அதை அடைவதற்காக அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களின் தெரிவிப்பதாயுள்ள வேதம் ஆகம என்கின்ற நூலை அடியார்கள் கும்பிட்டோம்னு வச்சுக்க அடியார்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களுக்குள்ளே இருக்கின்ற சிவன் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அருள். அதே இவர் நன்றாக தெரிந்து உணர்ந்து அந்த வழி திறந்து ஒரு சிவனை பூசை பண்றவர். சிவன் அடியார்களை சிவனடியார்களுக்கு திருவமுதி செய்து வைப்பார். இது மாதிரியான நுட்பமான தர்மங்களில நுட்பமான தர்மம், உயர்ந்த தர்மம், இதற்கு மேல தர்மம் இல்லை என்று சொல்லும்படியாக இருப்பது சிவபூசை, சிவனடியார் பூசை. அந்த நுட்பமாக உயர்ந்த தர்மத்தை, இதற்கு மேலே தர்மம் இல்லாத ஒரு தர்மத்தை சொல்லுவதனாலேதான் இந்த நூலுக்கு பெரிய புராணம் இந்த இந்த கருத்தை தான் புராணம் முழுவதும் இருக்கும். அதிகபட்சம் இந்த கருத்து சிவனடியார் வழிபாடு, சிவ வழிபாடு, சிவனடியார். அதனாலே வேத உள்ளுறையாவன விரிவுணல் வேணி நாதரம்மையா அவரடியாரை நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கிறது. கடவுள் எல்லா இடங்களிலும் பரவியிருந்தாலும் அவனை லிங்கமூர்த்தத்திலே அடியார்கள் மூலமாக வழிபாடு செய்யும் போது அங்கே தோன்றி அருள் பண்ணுகிறார் என்று நூல். பசுவின் உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் அது காம்பின் வழியாக பால் வரும். பசுவின் உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் அது வந்து காம்பி ஒளியாக கிடைப்பது போல மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை, மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்தலும் நயமமும் செய்யும். இவர் தான் ஆன்மார்த்த பூசணையே இந்த பாட்டை சொல்றார். ஆன்மார்த்த பூசணின்னு இப்ப நாங்கெல்லாம் செய்யறமே தினந்தோறும் செய்யும். அதுக்கு சட்ட நூல் ஆகமம்னு இருக்கு, சிவாகமம்னு இருக்கு. அந்த நூல்ல சொல்லப்பட்டபடிதான் இந்த சிவபூசை எல்லாம் நடக்கிறது. அதே வந்து கோயில நடக்கிறது பரார்த்த பூஜைன்னு வேறு, மனிதர் தனியா செய்யறதுக்கு ஆன்மார்த்த பூஜைன்னு வேறு. அப்படிப்பட்ட இரண்டு வகையான பூஜையும் நடந்துகிட்டே இருக்கும். கோயில இருந்து பரார்த்த பூஜை இது உலக நன்மைக்காக, உலக நன்மை. அதே போல ஆன்மாவினுடைய நன்மைக்காக செய்வது ஆன்மார்த்த பூஜைன்னு வேறு. பரார்த்தம்னா உலகம் முழுவதும் நன்மை, ஆன்மார்த்தம்னா செய்கின்றவனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பூசைக்கு பணி செய்கின்றவர்களுக்கும் அவனுடைய சுற்றத்தாருக்கெல்லாம் நன்மை. அதனாலே இந்த இரண்டு வகையான பூஜையும் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி இவர் தினந்தோறும் காலையிலே எழுந்து பூ கொய்து சோடக பிரச்சாரத்தோடு உபதிவரை வைத்தியத்தோடு தினந்தோறும் சிவபெருமான பூசை பண்ணுவார். அதுக்கு வழிபாடுன்னு, அதுக்கு வழிபாடுன்னு. அது இந்த ஜென்மத்திலே முக்கியமாக செய்ய வேண்டியது அதுதான். அப்புறம் என்ன பண்ணுவோம், அது இல்லைன்னா சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், பணம் மிச்சம் இருந்தா வீட்டை கட்டி வைப்போம், காணியை வாங்கி வைப்போம், இவ்வளவுதானே, இவ்வளவுதானே செய்வோம். அதோட இதெல்லாம் செய்யலாம். ஆனாலும் உயிருக்கு உறுதி தருவது எது வந்து கேட்டால் அந்த வழிபாடு, கடவுள் வழிபாடு, கடவுள் வழி. அந்த கடவுள் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால் நந்தி, நந்தி, நந்தி. என்ன நந்தி என்றால் உபகாரம் செய்தவனுக்கு என்ன பண்ணணும், நாம் ஒரு கை மாறும் உபகாரம். அதுபோல கடவுள் நமக்கு அந்த தனு தனு உடம்பு உலகம் போக எல்லாவற்றையும் இருந்திருக்கிறார் அல்லவா. இப்ப ஆடு மாட்டுக்கும் கண்ணு இருக்குது, வாய் இருக்குது, நம்ம மாதிரியா அது பேசுது? நம்ம மாதிரி கடவுளை நினைக்கும் அதுக்கு வழி இல்லை அல்லவா. அதனாலே வந்து மனிதன் கடவுளை கட்டாயம் வணங்குவோம். இப்ப மாடு வணங்கலைனா குத்தம் இல்லை, மாடு வணங்கலைனா குத்தம் இல்லை, குத்தம் இல்லைனா அதுக்கு அறிவு இல்லை, வணங்குகின்ற அறிவு. நம்ம சிவபிரகாசர்னு ஒருத்தர் சொன்னாரு, மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லவனான்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டார். மனுஷன் நம்ம குரங்கு, மனுஷன் ரெண்டு அதிகபட்சம் ஒன்று ஒரு வாரியா தான் இருக்கு. அது கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது, பேசுறது ஒண்ணுதானே இல்லை. அதனாலே அவர் குரங்கு நல்லதா மனுஷன் நல்லதான்னு பேசி முடிவு என்ன பண்ணாரு, குரங்கு நல்லதுன்னு. மனுஷனோட அது என்ன எதுக்காக சொல்றாருன்னா, மனிதனுக்கும் கை வாய் முதலியன இருக்கிறது, குரங்குக்கும் கை வாய் முதலியன இருக்கிறது. ஆனா குரங்கு பூசை பண்ணல, பண்ணலன்னா அதுக்கு அறிவு இல்லாமையினால பண்ணல. மனுஷனுக்கு அறிவு இருக்குது அல்லவா, அதனால இவன் பண்ணாமையினால குத்தம். அது அறிவில்லாமையினால பண்ணல, இவன் அறிவு இருந்து பண்ணல, அதனால இவனை விட அது நல்லதுதான். கடவுளை வழிபாடு செய்யணும் என்கின்ற அறிவு இல்லாமையினால அது பண்ணல குத்தம் இல்லை, தப்பு. அறிவு இருந்து பண்ணாமையினாலே குத்தம் தான். பூசணை செய்யாத கை, பூசணை செய்யாத கை, புறாந்த கண்டுகள் பேசுதல் இல்லாத வாய், பெற்று உளஞ்சிடு நீசர் தம்மினும் நெடு வனத்திடை பூசுதல் இல்லாத குரங்கு நன்றோனார். அதனாலே இப்படி வழிபாடு என்பது அவசியமானது. நன்றி, நன்றி செலுத்துது, நன்றி. அப்படிப்பட்ட வழிபாட்டை இவர் தினமும் செய்ய செய்வார். அது நயமம் நயமம்னு சொல்றது, நித்தாலும் நயமஞ்சீது நீர்மலர் தூரி சித்தம் என்ற வல்லாற்கருடன் சிவன் கோயில் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால நித்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்தடும் நயமமும் செய்தே அத்தர் அன்பருக்கு அகுது செய்விப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்றது செய்வார். அத்தர் அன்பராகிய சௌர்மனுடைய அடியார்களுக்கு திருமுறு செய்தல் முதலான எத்திரத்தன பணி, எத்திரத்தன பணினா அவங்களுக்கு என்னென்ன வகையில உதவி பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் செய்வார். அடியார்கள் அடியார்களும் மனுஷன், மற்றவர்களும் மனுஷன்தாலே மனுஷன்தான் உருவத்திலே, ஆனா செயலாலே அவர்கள் சிவனுக்கு பிரியமானவர்கள். செயலாலே சிவனுடைய புத்திரர், விஷீட புத்திரர்கள், சிவனுடைய எல்லாருமே சிவனுடைய புத்திரர்கள் தான். இல்லேன்னு சொல்லி திட்டவனும் சிவனுடைய புத்திரர்கள், இல்லேன்னு சொல்றவனும் புத்திரர்கள், உண்டு வழிபாடு செய்யணும் புத்திரர்கள். இப்ப நமக்குள்ள ரெண்டு வயர் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு வயர் நல்ல வயர், இன்னொரு வயர் கேட்ட வயர். செயலாலே செயலா, அது போல சிவன் சொல்லிய நூலின்படி அயால் வழிபாடு செய்கின்றவரை ஆண்டவன் விசேட புத்திரராக எண்ணுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட வழிபாட்டை தினந்தோறும் செய்வாரு. அடியாரனுக்கு திருவமுது செய்து வைப்பார், அடியாரனுக்கு வேண்டிய பணி செய்வார். அப்படிப்பட்ட இதான் வந்து சிவ புண்ணியம் சொல்றது இல்லை, சிவ புண்ணியம் சொல்றது. சிவ புண்ணியம் தான் உயர்ந்த புண்ணியம், அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது. இப்படிப்பட்ட புண்ணியங்களை தினந்தோறும் செய்வாரு. அவரு மனைவியோடு குடும்பத்துல இருக்கிற இல்லறவாசி, இல்லறத்துல இருப்பவர். நாயன்மாரன் அதிகபட்சம் எல்லா இல்லறத்துலதான் இருந்திருக்கிறார். அதுக்கு தகுந்தாப்புல மனைவி அமைஞ்சிருக்கிறார். ஒத்தாசையா ஆசைக்காக அமையாம ஒத்தாசையா அமையணும். கருத்து ஒத்து இருக்கும், கருத்து ஒத்து இருக்கும், ஒத்த கருத்து உள்ள மனைவி. இல்லன்னா அவங்க எல்லாம் நாயன்மாரா, மனைவி வந்து கருத்துக்கு மாறுபாடு உடையவளா, எதிர்த்து பேசுறவளா, சண்டை போடுறவளா இருந்தா அவர் நாயன்மார்களா ஆக முடியாது. மனைவியினாலதான் மேன்மையும், பெண்களாலதான் நாயன்மார்களுக்கு மேன்மையும் உண்டு. அதுல இவருடைய மனைவி பெயர் இதுல சொல்லவில்லை. இவரும் பூஷ, அவளும் பூஷ, ரெண்டு பேரும் பூஷம், ரெண்டு பேரும் பராமல குலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ವೇದ ಮಹಿಮ ಈಶ್ವರ ಮಹಿಮ ದ್ವಯೋ ಶಬ್ದಯೋ ಏಕೈವ ಅರ್ಥ ವೇದ ಶಿವ ಶಿವೋ ವೇದ ವೇದ ಈಶ್ವರಾಪೇಕ್ಷೆಯ ಶ್ರೇಷ್ಠ ಇದು ವಕ್ತು ಶಕ್ಯತೆ ನಾಮಸಿದ್ಧಾಂತೆ ಏವಮೇ ವರ್ತತೆ ಕಲಿಯುಗೇ ನಾಮಸಿದ್ಧಾಂತ ಇದು ಸರ್ವೈರಪಿ ವೇದಾಧಿಕಂ ನಾವಶ್ಯಕಂ ಅನುಷ್ಠಾನಂ ನಾವಶ್ಯಕಂ ನಾಮಸಂಕೀರ್ತನೇನ ಸರ್ವಂ ಲಭ್ಯತೆ ಇದು ಯೇ ವದಂತಿ ಅಸ್ಮಿನ್ ವಿಷಯ ಮಯ ಪೂರ್ವೇದ್ಯರೆ ಉಕ್ತಂ ತೈರಪಿ ರಾಮಾಪೇಕ್ಷೆಯ ರಾಮನಾಮ ಉತ್ಕೃಷ್ಟಂ ಕಥಂ ರಾಮಃ ಸಮುದ್ರಂ ತರ್ತುಂ ನ ಅಶಕ್ನೋತ್ ಪರಂತು ರಾಮನಾಮ ಅಂಗುಳಿಯಗಧಾರಿ ಹನುಮಾನ್ ಸಮುದ್ರಂ ಸುಖೇನ ಉತ್ತೀರ್ಣವಾನ್ ಅಸ್ಮಾತ್ ರಾಮಾಪೇಕ್ಷೆಯ ರಾಮನಾಮ ಶ್ರೇಷ್ಠಂ ತದ್ವತ್ ವೇದ ಪ್ರತಿಪಾದಕ ಶಬ್ದಾಃ ನಾರಾಯಣಮೇ ವದಂತಿ ಮಹಾದೇವಂ ವಾ ವದಂತಿ ಸರ್ವೇ ವೇದ ಯತ್ಪದಂ ಆಮನಂತಿ ತಪಾಂಸಿ ಸರ್ವಾಣಿ ಚ ಯದ್ವದಂತಿ ಯದಿಚ್ಛಂತೋ ಬ್ರಹ್ಮಚರ್ಯಂ ಚರಂತಿ ತತ್ತೇ ಪದಂ ಸಂಗ್ರಹೇಣ ಬ್ರವೀಮಿ ಇತಿ ಕಠೋಪನಿಷತ್ ಸಂಗ್ರಹೇಣ ಪ್ರವಕ್ಷ್ಯೇ ಇತಿ ಗೀತಾ ವೇದೈಶ್ಚ ಸರ್ವೈರಹಮೇವ ವೇದ್ಯಃ ವೇದಾಂತಕೃತ್ ವೇದವಿದೇವ ಚಾಹಂ ಇದು ಭಗವದ್ಗೀತಾಯಾಂ ಪುರುಷೋತ್ತಮ ಯೋಗೇ ಪುರುಷೋತ್ತಮ ವದತಿ ಪುರುಷೋತ್ತಮ ಪುರುಷೋತ್ತಮ ಯೋಗೇ ವದತಿ ವೇದ ಋಗ್ ಯಜಸ್ವಾಮಭೇದೇನ ಭಿನ್ನ ಇದು ತು ವಸ್ತುತಃ ಯದ್ಯಪಿ ಅಥಾಪಿ ತ್ರಯಾಣಾಮಪಿ ವೇದಾನಾಂ ಅಥವಾ ಅಥರ್ವೇದಸ್ಯಾಪಿ ಅಂಗೀಕಾರೇಣ ಏಕಮೇವ ವಸ್ತು ಕರ್ಮ ಬ್ರಹ್ಮ ಚ ಬೋಧ್ಯತೆ ತತ್ರ ಭೇದೇವ ನಾಸ್ತಿ ಋಗ್ವೇದ ಶ್ರೇಷ್ಠ ಇದು ಋಗ್ವೇದಿನಃ ಯಜುರ್ವೇದೇವ ಶ್ರೇಷ್ಠ ಇದು ಯಜುರ್ವೇದಿನಃ ವೇದಾನಾಂ ಸಾಮವೇದೋಸ್ಮಿ ಇದು ಸಾಮವೇದಿನಾಂ ಉದ್ಘೋಷ ಏತತ್ ಸರ್ವಂ ಅಸ್ಮಾಕಂ ಕಲಹಾಯ ಭವತಿ ತತ್ ನೈವ ವರ್ತತೆ ಇದು ತು ತತ್ವಂ ತಸ್ಮಾದೇವ ಭಾಷ್ಯೇ ತ್ರಯೇಪಿ ಕಿಂ ಕಿಂ ಅಸ್ತಿ ಸರ್ವಂ ಮಿಳಿತ್ವಾ ಏವ ಯಾಗಃ ಹೋತೃ ಅಧ್ವರ್ಯು ಉದ್ಗಾತೃ ಭೇದೇನ ತ್ರೇಧಾ ವಿಭಜ್ಯ ಸರ್ವಂ ಕ್ರಿಯತೆ ಅಸ್ಮಿನ್ ದಿನೇ ಸಾಮವೇದೇ ಕಂಚಿತ್ ವಿಶೇಷಂ ಉಪಕ್ರಮ್ಯ ಅನಂತರಂ ಏವಂ ಕ್ರಿಯತೆ ಕುತಃ ಇತ್ಯುಕ್ತೋ ಸಾಮವೇದೇ ಅತ್ಯಂತಂ ಮೂರ್ಧನ್ಯಃ ಪಂಡಿತಃ ಚಂದ್ರಮೌಳಿ ಶ್ರೌತಿನಃ ಸ್ವಯಂ ಪುತ್ರಾನ್ ಶಿಷ್ಯಾಂಶ್ಚೇ ಗೃಹೇ ಏವ ಅಧ್ಯಾಪಯಂತಃ ಶ್ರೀಚರಣಾನಾಂ ಆಚಾರ ನಿಯಮಂ ಕನ್ಯಾ ವಿವಾಹಾದಿಕಂ ಪರಿಪಾಲಯಂತಃ ಶತಶಃ ಛಾತ್ರಾನ್ ಅಧ್ಯಾಪಯಂತಿ ಏತೇ ಏತೇಷಾಂ ಭ್ರಾತರಶ್ಚ ದ್ವಾವಪಿ ತೇ ಅದ್ಯ ಛಾತ್ರಾನ್ ಆಹೂಯ ಮದ್ರಪುರೀತಃ ಗಣೇಶ ಶರ್ಮಣಾಂ ಪ್ರಾರ್ಥನಾಂ ಸ್ವೀಕೃತ್ಯ ಅತ್ರ ಆಗತವಂತಃ ವೇದಂ ಎಂಬುದು ಕಡವುಳ್ ಎಂಬುದು ವೇರಲ್ಲ ವೇದತ್ತಿನಾಲ್ ಉಣರ್ತಪಡುಂ ಕಡವುಳ್ ஒரே ஸ்வரூபந்தான் ஆனா வெவ்வேறு விதமான வழிகளில் சொல்றான் எல்லாமா சேர்ந்து அதில் தான் முடியுது சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி எல்லா வேதங்களும் சேர்ந்து எந்த ஒரு பதத்தை அல்டிமேட்டான ஒரு கோல் இருக்கு இல்லையா அதுக்கு போறது எல்லாம் சேர்ந்து அதுதான் அதனாலதான் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சத்தின்னு ஒன்று சொல்லிட்டுருக்கோம் இதில் இது ரொம்ப ரொம்ப வீர செய்வா சங்கரம் பிரதிகச்சத்தின்னு மாத்திரா இந்த வார்த்தைகள் மாற்ற வேண்டிய ஒரு அவசியமே கிடையாதுங்க சர்வே அப்படி இருக்கக்கூடியதான ஒரே விஷயத்தில் இந்த வேத சப்தங்களுக்கு ஈஸ்வரனை பிரதிபாதகமாக இருக்கிற சப்தங்களுக்கு ஈஸ்வரனை விட மகிமை ஜாஸ்தின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொன்னேனா கலவு சங்கீர்த்த கேசவம் மற்ற கரியங்களெல்லாம் பண்ணினால் மின்பின்னா இருந்தாலும் இது போரும் அப்படின்னு சொன்னால் இதுதான் மற்றது வேண்டாம்னு சொல்லக்கூடியதான ஒரு சாரார் இருக்கா அதை நாம் அவ்வளவு தூரம் பெருசாக எடுத்துக்கூடாது எல்லாமே வேணும் அதுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன் நாம சங்கீர்த்தனமோ வேதாத்தியன பாராயணாதிகளோ கர்மானுஷ்டானங்களோ சாஸ்திரஞானமோ எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு சரியாக வரும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கான்ட்ராடிக்டராக இது ஒன்றும் அது ஒன்றும் சப்ளிமெண்ட்டாக வரல இதெல்லாம் இதுக்கு நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தமிழில் நாலு பேப்பர் இங்கிலீஷில் நாலு பேப்பர் கன்னடத்தில் நாலு பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து படித்தா தான் இவன் நியூஸ் புரியுறதுங்கிறான் வெறும் ரெண்டாம் கட்டம் உலகத்திலேயே அங்கே வந்து ஒன்று போகிறோன்னு சொல்கிறதில்ல இதுபோல் எல்லாத்தையும் நாம் வச்சுட்டு போகிறோங்கிறதான ஒரு சமன்வயமே வேதத்தான் இருக்குது அதனால தான் கீதையில் வேதேஷ சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவ சாகம் பேர்பட்ட வேதத்தில் இல்லாத கருத்துக்கள் இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணணுங்கிறது மகாபிரிவாள் நினைச்சு புதுப்பிரிவாளும் பாலப்பிரிவாளுமா அது ரொம்ப பிரச்சாரம் பண்ணணும்னு அடியானை ஏற்பாடு பண்ணி
தெரிஞ்ச மட்டும் நான் என்னென்ன விஷயங்கள் இருக்க முடியுமோ வேத பாஷ்யத்தில் லோகரீத்தியா இருக்கிறத சொன்னா தான் லௌகிகாலுக்கு புரியும். புண்ணியத்தை சொல்றது, கர்மாவை சொல்றது, பிரம்மத்தை சொல்றது, உலகத்தில் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை வேதம் சொல்றதுனால பெருமைங்கிறது உண்மையான பெருமை. சில சமயத்திலே உண்மையை விட கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கு தான் பிரமாதமான வேல்யூ இருக்கும். கடையில் போய் வேஷ்டி வாங்கினா நல்ல ஜெரிகை கொஞ்சம் மங்களாக இருக்கும் தெரியும் பார்க்கறது. இந்த ரெண்டு கட்டம் ஜெரிகருக்கு பார்த்து பல பல பல பல பல பலங்கும். இது சாதாரண விஷயம். அதனால் ஐகிக சுகாதிகளை சொல்லி இது ஒன்றும் உபயோகம் இல்லைன்னு ஆத்ம விஷயத்தை பேசுறது தான் உத்தமமான தாத்பரியம். இருந்தாலும் நாம் எல்லாம் தேவை. நேற்றுக்கு சொல்கிறவனு சொன்னார், அடியிலேருந்து ஏலேருந்து ஆரம்பித்து செடி வரைக்கும் போகணும், திடீர்னு அது போய் பிடிக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் எல்லா சௌகரியங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வேதத்துக்கும் பெருமை இருக்குது. அதில் சமரிதான பிராமணத்தில் சாமம் எப்படி வந்ததுங்கிற 9 அஷ்ட பிராமணம் இருக்காங்க. இந்த பிராமண கிரந்தங்கள் நிறைய இருக்கக்கூடியது தான் நேற்றுக்கே சொன்னேன். கனபரியந்தம் ரிக்வேதம், சுக்லயுர்வேதம், கிருஷ்ணயுர்வேதத்துக்கு இருக்குது. சாமவேதத்துக்கு கனம் இல்லையான்னு அவள் வருத்தப்பட வேண்டாம். நான் அந்த பையங்களுக்காக சொன்னேன். அவள் அந்த கானம் பண்ணுற ஒரு ஜோரே ரொம்ப ஜோருங்கிறத பற்றி விஸ்தாரமாக நேற்று சொல்லியாச்சு. இப்போது அந்த சாமவிதான பிராமணத்தில் சாமாவுடைய மகிமையை சொல்லும்பொழுதோ என்ன சொல்கிறார், சவாயுதம் விஸ்வமசஜதா தஸ்ய சாமோபஜீவனம் பிராயச்சது உபஜீவனியோ பவதியேவம் வேதான்னு முதல்ல ஆரம்பித்தார். லோகத்தெல்லாம் படித்த உடனே இவாளுகள்லாம் பூவா அதான் சாப்பாடு போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா சகயஜா பிரதா சிருஷ்டுவான்னு கீதையில் யாகயஜானிகள் பண்ணணும்னு சொன்னார்னா யாகயஜானிகள் பண்ணணும்னா பல லட்சம் தேவையாக இருக்குது. சரி, இந்த சாமத்தை கானம் பண்ணாலே உங்களுக்கு வயிறு ரொம்பவும் பட்னி இல்லாம தெரியாம பண்ணக்கூடிய சக்தி இருக்குங்கிறதுக்காக சவா இதம் விஸ்வம் அசிஜதா த யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் பை த ஆல்மைட்டி தஸ்ய சாம உபஜீவனம் பிராயச்சது. இந்த சாம மந்திரங்களை கானங்களை நீங்க குணவாக உபயோகிச்சுக்கலாம் சொல்லியிருந்தா வேறு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு சொன்ன ரொம்ப உபஜீவனியோ பவதி ஏவம் வேதாங்கிறதாக சாமவேதத்துக்கு அவ்வளவு பெருமை சொன்னார். அதனால நான் கானத்தை கேட்டுனே சிசுருவேத்தி பசுருவேத்தி வேத்தி கானசம் பணிகி சாமவேதத்துக்கு பெருமையே அந்த கானங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு கானத்தினுடைய இதனால ரிக்குகளுக்கு சம்ஸ்காரம் வருதுங்கிறதாக சாஸ்திரம். ஒவ்வொரு கானத்தை என்னென்ன விதமாக அந்த பாட்டை பாடினா என்னென்ன பலன்கிறது வேற மாறுறது. அது நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. அதில் 7 ஸ்வரம் இருக்கு. குஷ்ட பிரதம த்விதீய திருத்தீய சதுர்த்த மந்திர அதிஸ்வாரியாகனு ஸ்வரங்கள் 7. இந்த 7 ஸ்வரம் தான் சங்கீதத்துக்கு வந்ததுன்னு நினைக்கப்படாது. இந்த 7லேருந்து 4 யஜுர்வேதத்துக்கு வந்து இந்த 4 உதாத்த அனுதாத்த ஸ்வரித பிரச்சையன்னு சொல்லி இந்த உதாத்தம் 2 விதம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வரிதம் 7 விதத்தை 3 பண்ணி ஆக மொத்தம் இந்த 7 வந்து இந்த 7லேருந்து சரிகமபதனிசா வந்ததுங்கிறதுக்கு பிராதிசாக்கியத்தில் பிரமாணங்கள்லாம் இருக்கு. ஆக பாக்கி இருக்கிற 3 ஸ்வரர் சாமவேதத்துக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ்லி, அது சங்கீதத்தில் கூட வல்லைங்கிறதான நிரூபணங்கள்லாம் இருக்கவே இருக்கு. அந்த ஸ்வரங்களுக்கெல்லாம் சொல்றார், தத் யோசௌ கிருஷ்டதமைவ சாம்ன ஸ்வரஹா தம் தேவா உபஜீவந்தி. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, யோ அபரேஷாம் பிரதமஹ தம் மனுஷ்யாஹ யோ த்விதீயஹ தம் கந்தர்வாப்சரசஹ யஸ் த்ரிதீயஸ்தம் பசவஹ யஸ் சதுர்த்தஸ்தம் பிதரஹ ச அண்டேஷு சேரதே யஃப் பஞ்சமஹா தமசுராரக்ஷாம்சி யோந்தியஹா தமோஷதயோ வனஸ்பதயோ யச்சான்யஜகத் தஸ்மாதாஹுஹு சாமைவான்னமிதி சாமஹேஷாமுபஜீவனம் பிராயச்சது. 7 ஸ்வரங்களை 7 விதமான யூனிவர்சலில் இருக்கக்கூடியதான டிவிஷனில் இருக்கிறவாள்லாம் அந்தந்த ஸ்வரங்களை சாப்பிட்றா, அது மூலமாக ஏற்படுற சந்தோஷத்தினாலேங்கிறதா சொல்லியிருக்கு. அதில் மார்கீயவசாமான்னு ஒன்று, இதை இந்த மார்கீயவசாமாங்க கானம் பண்ணி பண்ணினா என்ன பலன்னு நான் சொல்ல போறேன். அந்த மார்கீயவசாமா இவர் கானம் பண்ண போறார். மார்கீயவம் பவதி தேவம் வாயேதம் மிருகயுரிதி வதந்தி ஏதே நபி உபயேஷாம் பசூனாம் ஆதிபத்தியம் அஸ்னுதே உபயேஷாம் பசூனாம் ஆதிபத்தியம் அஸ்னுதே கா மார்கீயவேன துஷ்டுவானஹா. மார்கீயவசாம கானம் பண்ணுவார்.

0: இது ரிக்கு என்ன, இதுக்கு ரிக்கம் மட்டும் தினே சொல்லுங்க.
1: தத்வோகாய சுதேசச்சா புருஹூதாய சத்வனே சையது கவேன சாக்கினே.
0: பரமேஸ்வரனை பத்தி பேசுற மந்திரம். இதுல மிருகயுகுங்கிற வார்த்தை வந்திருக்கு. மிருகயுகுன கிராத்தகான்னு அர்த்தம், கிராத்தகான்னு வேடன் அர்த்தம். மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கும் கிராதனுக்கும் சண்டை நடந்ததான ஒரு விஷயம் வருது. புத்திர வாத்சல்யத்தை காட்டுறார். எல்லாருமே பகவானுடைய புத்திரால் ஜெகத பிதரோ வந்து அப்படின்னு கூட வியாக்கியானங்கள்லாம் பண்ணலாம். மிருகயுன கிராதாவதாரா அத்திர உக்தகாங்கிற மாதிரி பிரிவாள்லாம் அபிப்பிராயப்படுறா. இந்த மிருகயுவாக இருக்கிறவர் மிருகம்னு சொன்னாக்க பசுன்னு சொல்ற வழக்கம். மிருகம்னா டீர் ஒரு அர்த்தம் இருக்கு, அனிமல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பசுன்னு சொன்னாக்க நீங்க என்ன நினைச்சிருக்கீள், அனிமல்ஸ் மனுஷால்னா நாம் நினைச்சிருக்கீள். வேத ஆனா அப்படி பண்ணல. த்விபாதஸ்ச்சதுஷ்பாதஸ்ச நாலு, ரெண்டு கால் பிராணிகள் நாலு கால் பிராணிகள்னு நம்மளாம் ரெண்டு கால் பசுன்னு சொல்லி கொடுத்தோம். என்ன அப்படிலாம் மனுஷத்துவம் குறையுங்கிறதுனாலும் அனுபவம் தெரியல. எல்லா விதமான பசுக்களுக்கும் பதியா இருக்கிறவர் யாருன்னா பசுபத்தின்னு பேர் அவருக்கு. பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு? பசுபதி. எல்லா பிராணிகளுக்கும் தலைவராக இருக்கார். பதின்னு சொல்றதுக்கு காப்பாற்றுபவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பதின்னு சொன்னா காப்பாற்றுபவன்னா, அதனால காப்பாற்றுபவன் இவன் தான் சம்பாதிச்சு பாரியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் பதின்னு பேரு. இப்ப பல இடங்கள்ல அவா சம்பாதிச்சு இவனை காப்பாத்துற, அவா பத்தி இவன் பத்தினியா இருக்கணும். ரெண்டு பேருமே பதி ஆயிட்டா, இப்ப ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறா, கடைசியில யாரையுமே காப்பாற்ற முடியல, குழந்தைகள் வந்து கிரச்சில இருக்கு. அது என்ன டெவலப்மெண்ட்னே புரியாம வருதுன்னு சார், பகவானுக்கே ஒரு குழப்பம் வந்து கொடுத்தோன்னு எனக்கு ஒன்று சந்தேகம். இந்த 2012 ஏண்டா அவதாரம் இல்லைன்னா, அவதாரம் வர்றதுக்கு ரெண்டு காரணம் வேணும். என்ன வேணும்னா, பரித்ராணாய சாதுனாம் ரெண்டு வேலை வேணுமோ இல்லையோ. இப்போ பரித்ராணத்துக்கு ஆளே இல்லை, அதனால இப்போ வர வேண்டாம் பார்த்துக்கலாம்னு விட்டார். ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷப்பரும் வினாசாய்ச்ச துஷ்கிருதான் கல்கி வரப்போறார். இப்பவே சில பேர் கல்கிங்கிறான், அப்புறம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு உலகம் அழிஞ்சு போக போறது, அதனால சில்லறையெல்லாம் என்கிட்ட கொடுங்கோங்கிறான். இவன் ஏதோ கண்டுபிடிச்சான். இதெல்லாம் வேற விஷயங்கள். அந்த மிருகயுவை பார்த்து பிரார்த்தனை பண்ணா, ஏ தேனவீச உபயேஷாம் பசூனாம் ஆதிபத்தியம் அஸ்னுதே, இதை கானம் பண்ணி அதை ஆவர்த்தி பண்ணி ஜபம் பண்ணுவோமே ஆனால் மனுஷாலெல்லாம் இவர் சொன்னதை கேட்பாளா ஆவாளா. மனுஷால்னு சொன்னா அது ஒரு விதமான பசு. உபயேஷாம் பசுனாம்னா அந்த நாலு கால எட்டு கால இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே இவனுடைய வசமாக ஆகுங்கிறதாக மார்கீ அவசானத்தினுடைய கான பலத்தை அவர் சொல்றார். பலவிதமான சௌபாகியங்கள்லாம் நமக்கு ஏற்படணும். சௌபாகியம்னா எல்லா விதமான ப்ராஸ்பெரிட்டியும் ஏற்பட்டு இவனுக்கு ஏற்பட்டதான சுகத்தை பார்த்து பல பேர் ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்துக்கு பதிலாக சில பேருக்கு அசூய வரும். இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருக்கிறதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒரு கானம் சொல்லிருக்கார். எதிந்திரோ அனயது உச்சா தே ஜாதமிதி நவமதசமே ஏ தேஷாமேகம் அநேகம் வா பிரயுஞ்சான சுபகோ பவது. உச்சாதே தான் பல கானம் இருக்குன்னு. எவ்வளவு சாம கானம் இருக்கு அதுக்கு?
1: பிரகிருதியில 13 சாமா இருக்கு.
0: 13 சாமா உச்சாதேங்கிற இருக்கு. நீங்க இருக்க ஏதாவது உச்சாதே ஜாதமந்தசா இருக்குன்னு. உச்சாதே ஜாதமந்தசா
1: திவிசத் பூமியாததே,
0: திவிசத்
1: திவிசத் பூமி ஆததே,
0: திவிசத் பூமி ராததே உக்ரம் சர்ம மகிஷ்ரவா. இவ்வளவுதான் இந்த டெக்ஸ்ட். இதுதான் சாகித்யம். இந்த ஒரு உச்சாதே ஜாதமந்தசகாங்கிற ரிக்குங்கிறதான சாகித்யத்தை வச்சு 13 தினசா தானம் பண்றாளாம். இந்த 13 சொன்னா இதுக்கே 6 மணி ஆயிடும். அதனால 1, 3, 5 இப்படி ஏதோ எத்தனா சாமான்னு சொல்லி ஒரு 3 சொல்லி காட்டினாருன்னா இது சாமவேதத்துள்ள பெருமை தெரியணும். இதுக்கு இதனால என்ன ஏற்படுறதுன்னா சகல சௌபாகியம் வருதுன்னு சொல்றார். இதுல சில இடத்துல என்ன சொல்றா, சாமவிதான பிராமணத்துல 7 கானம் 8 கானம் இருந்ததுன்னா 4வது கானம் பண்ணா பசு சமிருத்தி வரும், 7வது கானம் பண்ணா ரோகம் போகும், 10வது கானம் பண்ணா கீர்த்தி வரும். இதான் நான் உதாரணத்தை சொல்றேன். அது போற 100 ரூபாய் அப்படின்னு வேற சொல்றா. இந்த கானம் மாறுறதுனால அதனுடைய ரிசல்ட் மாறுறது. இது எப்படின்னு கேட்டா நான் ஒரு ஆயுர்வேத உதாரணம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆயுர்வேதத்துல தாலி சாதிச்சு வரணும்னு ஒன்றும் அந்த கரகரப்பு இருந்தா போயிடும். பங்கஜகஸ்தூரி மாதிரி வச்சுங்களேன், அது இங்கே ஃபேமஸா இருக்கு பங்கஜகஸ்தூரி. கரகரப்பெல்லாம் போயிடும். கரகரப்பிரியான்னு ஒன்று, அது ஹரஹரப்பிரியான்னு பேர். ஹரிஹரப்பிரியான்னு நான் வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு சங்கீதத்தில் அவ்வளோ தெரியாது. கரகரப்பிரியான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பல ராகம் இருக்கு. நான் ஹரஹரப்பிரியான்னு வச்சா இது சிவனுக்கு மட்டும் பிரியம். இது ஹரிஹரப்பிரியான்னு விடுறது சிவனுக்கும் பிடிக்கும், விஷ்ணுவுக்கும் பிடிக்கும். பேர் வைங்கள என்னப்போ இது இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டியதான். கல்யாணபுரின்னு பேர் இந்த ஊருக்கு. பெங்களூருக்கு என்ன சொல்றா எல்லாருமா? கல்யாணபுரி. நித்த கல்யாணமாக இருக்கக்கூடியதான ஒரு புரி. ஏன்னா ஐடிலாம் ரொம்ப டெவலப் ஆகிட்டு பார்த்து இன்னைக்கு தான் நித்த கல்யாணம். இப்போ இந்தியாவிலேயே ஐடி டெவலப்மெண்ட் எங்கடா? இந்தியன் டெக்னாலஜின்னா பெங்களூர் தாங்கிறான். சங்க அது பெங்களூர்னு இருந்து பெங்களூருங்கிறான். ஏன்னா பெங்களூர்னா அது வேறு நாமாவெல்லாம் மாறிண்டே இருக்கும். சென்னைன்னு பேர் இப்போ எங்கள் ஊருக்கு. முன்ன என்ன பேர்? மெட்ராஸ்னு பேர். எங்கள் வாத்தியார் ராமாசாஸ்திரி நினைக்காம நான் ஒரு நாள் கூட சொல்கிறதில்ல. அவர் சென்னைங்கிறது தான் ரொம்ப நாளாக இருந்தது. சென்னைனா என்ன அர்த்தம்னு அவர் சொல்றார். இது சேன்னா இது சேன்னான்னு சாஸ்திரார்த்தத்தில் ஒரு கேள்வி கேட்டால் இது சேதுன்னு கேட்பான். அவர் நான் பதில் சொல்வார். இந்த சாஸ்திரார்த்த விசாரம் நிறைய நடந்துருந்ததுனால சென்னபுரிங்கிறது சென்னபுரின்னு ஆயிடுத்தான். இதுபோல் நித்த கல்யாணமாக இருக்கக்கூடியதான எல்லாம் இருக்கிறதுனாலேயும் சொல்றான். அதுபோல இந்த உச்சாதே ஜாதமந்தசகாங்கிற ரிக்குக்கு மூணு கானம் அவ எல்லாருமா சேர்ந்து அற்புதமாக கானம் பண்ண போறா. அவனுடைய பலத்தை சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மேலே சொல்லி மறுபடியும் பூர்த்தியிலையும் சாமன் சொல்றேன். சொல்லுங்க.

0: வம்ச.
1: நீங்க ஒரு சாமா கான ஆனோம்னா நிறுத்திடுங்க, இது இத்தனை சாமான் சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் இன்னொன்று சொல்லு,
0: இது பிரதம சாமா போகுது.
1: இதையே வேற தினசான காணம் இப்ப இது இப்ப சொல்ல போறது
0: நாலாவது
1: சாமம் சொல்லு. நாலாவது என்ன உடனே

0: அது
1: இது ஒரு நிமிஷம், போன காலத்துக்கும் எதுக்கும் நிறைய வித்தியாசம் நம்மளால சொல்ல முடியும். என்னன்னு உங்களால சொல்லி காட்டுறதுக்கு 5-6 வருஷம் அவர்கிட்ட போய் அத்தியனம் பண்ணத்தான் முடியும். நாசாம விதுஷம் இன்னொரு சாமி
0: 11வது சாமி
1: 11 சொல்றேன் சொல்ல.

இது மாதிரி டிஃபரெண்டாக 13 தினசாக இதை கவனம் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு லௌகிக சங்கீதம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு பிரமாதமாக சங்கீத சீசனில் ஏதோ ஒரு பாட்டுக்கு இது 13 தினசார் ஆகம் போட்டு பாடுவாங்கிறது எனக்கு தெரியல. கூடாதுன்னு வேற சொல்றா, அவர் எந்த ராகத்தில் பாடினாரோ அதில் தான் பாடணுங்கிற அதெல்லாம் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம். மகாபிரிவாளுக்கு சங்கீதம் எல்லாருக்கும் மேலும் நல்லா தெரியும். சங்கீத ரத்னாகரான்னு அவர் தான், எல்லாத்துக்கும் ரத்னாகரன் அவர். ஒரு தரம் என்னாச்சு, இந்த சௌந்தர் லகரியில கடைசி ஸ்லோகம் என்னது, பிரதீபஜ்வாலாபிர்திவசகர நீராஜன விதி. இதை கானமா பாடல, எனக்கு கானங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தூரம், சங்கீதத்துக்கும் ஒன்றுக்கம். இதை ஏதோ ஒரு ராகத்தில் பாடிடான்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னான். இதை மோகனத்தில் வேற எதுலையோ பாட முடியுமான்னு பெரியவா கேட்குறான். அதெல்லாம் முடியாது, ட்ரை பண்ணி பார்த்தா சொன்னார். பெரியவா முடியுங்கிறான். அது மாதிரி அதில் கானத்தை மாற்றி சொல்லி பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு பெரிய விஷயம். அந்த கானங்கள்ல எதுக்காக சொல்ல அமைச்சேன், தாலிசாய சூர்ணத்தில் நின்று போச்சது கரகரப்பு. இது ஒரு கானத்தினால அதே மந்திரம், அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் ஒண்ணுதான், கானம் மாறித்தினா அர்த்தம் மாறாது. ஆனால் இவா கானத்தை மாற்றி பாடுறதுனாலேயே ரிசல்ட் மாறுறதுன்னு சொன்னால், ஆயுர்வேதத்தில் தாலிசாதி சூர்ணம் கொடுப்பார், உங்களுக்கு ஒரு விதமாக இருந்ததுன்னா இந்த பாலில் கடிச்சு சாப்பிடுங்க எஃபெக்ட் வேறேங்கிறார். அடுத்தவனை நெய்யில் குழைச்சி சாப்பிட்டா வேற விதங்கிறார், தேனில் குழைச்சி சாப்பிட்டா வேற விதங்கிறார், வெந்நீரில் சாப்பிட்டா அதுக்கு உண்டிய ரிசல்ட் வேறேங்கிறார், பச்சை ஜலத்தில் குடிச்சா வேறேங்கிறார், அப்படியே போட்டுட்டா வேற விதங்கிறார். அதனால இந்த கலப்பினுடைய இதனால இதுக்கு நம்ம லௌகிக்க ரொம்ப உதாரணம் வேணும்னா பாலில் தான், பாலில் தானே எல்லா ட்ரிங்கும் இருக்குது பல தினசார் கொல்லி கோ. இந்த பாலுங்கிறது மெயினாக இருக்குங்கிறது சந்தேகம் இல்லையா இல்லையா. இதில் டீயை போட்டால் அது ஒரு தினசாக இருக்குது, அது ஒரு தினசாக வருது. காஃபியை போட்டால் அது வேறு தினசாக வருது. பூஸ்ட்டு போட்டால் அது ஒரு தினசாக இருக்குது இல்லையா. மஞ்சப்பொடி மிளகுப்பொடி போட்டால் வேறு தினசாக வருது. அதனால அதில் கலவை பொருள் மாறுவதனால ரிசல்ட் மாறலாங்கிறத வச்சு பல இடங்களில் சாமிவிதான பிராமணத்தில் இத்தனாவது கானம் பண்ணேன்னா பாபம் போகும், இத்தனாவது கானமாக இந்த இருக்க பாடினா அதில் ரோகம் போகும் அப்படின்னு நரேஸ்வரர் இன்னும் ஒன்னே ஒன்று இதை சொல்லிட்டோ. அதுக்கப்புறம் மேலே போகிறேன். இந்த உச்சாதே ஜாத மந்த சகாவில் என்ன சொல்கிறார், பரமேஸ்வரனை கூப்பிட்டு எல்லாருக்கும் உணவு நிறைய கொடுக்குற, உணவு சாப்பிட்றதுனால ஒருத்தனுக்கு பெருமை இல்லை, என்னென்ன சாப்பிட்டுருக்கான்னு அவருக்கு பெருமை என்ன, அவருடைய குணாதிசயங்கள்னால பெருமை வரணும், குணாதிசயங்களையும் கொடுக்கறதுனால தான் சிரேஷ்டன்னு பேர். வயசில் மட்டும் மூத்தவனாக இருந்தால் ஜேஷ்டன்னு பேர். ஜேஷ்டன்னா வயசில் பெரியவன் அர்த்தம். வயசா விருத்தா ஜேஷ்டா, குணைஹி விருத்தா சிரேஷ்டா. இந்த குணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வேதம், வேத மந்திரங்களை சொல்லும்போது இந்த வேத கர்மாவை ஸ்ரேஷ்டதமா யகர்மணே அப்படிங்கிறார். ஸ்ரேஷ்டனாலே தி பெஸ்டாக உள்ளதான குவாலிட்டி உடையவன் அர்த்தம். தமன்னா சூப்பர் லேட்டிவ், அப்புறம் சூப்பர் லேட்டிவ்க்கு மேலே சூப்பர் லேட்டிவ் போட்டிருக்குங்க. அப்போ வேதோக்தமான கர்மாக்கள் வேதத்தை சொல்கிறதே ஒரு பெரிய கர்மா. இந்த உச்சாரணம்ங்கிற இட் செல்ஃப் நேற்று சொல்லும்போது உச்சாரணத்தினாலே பலன் கிடைக்கும். உச்சாரணத்தினாலே 66% கிடைக்கும் வேத பாராயணத்தினால. யாகம் பண்ணாதான் பலன்னா 100%. வெறும் பாராயணம் அந்த போர்ஷனை பண்ணினால் என்ன கிடைக்கும்னா 66% கிடைக்கும். அது என்ன, நீங்கள் என்ன கணக்கு போட்டீங்கன்னா, இதுக்கு வேதத்துலேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். வேதத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த சூரிய நமஸ்காரத்தையும் எடுத்துங்களேன், யார் பண்ண விருஷ்டி

மாயுரேதி ரெண்டு பலன். இந்த சூரிய நமஸ்கார பாராயணத்துக்கு என்னென்ன பலன்னா நீங்க எதை எதிர்பார்க்கிறோ அது வரும். இதுக்கு படி உதாரணம்னா டிவியில 140 சேனல் வரும். சேனல் 140 என்னெல்லாமோ வருதுங்கிறான். ரெண்டு மூணு சேனல் ஒருத்தருக்கே வருது. இந்த இவ்வளவும் வரும்னாலும் ஒரு சுவிட்ச் போட்டால் நாலு சேனல் சேர்ந்து வராது. வந்தாக்க உங்களால் கேட்கவும் முடியாது. அது அதுக்கு அந்தந்த சுவிட்ச் அமுத்தணும். அப்போ தான் இது ஒரு 48 ஒரு நம்பர், இன்னொன்று 78 102. அதுபோல் அததில் எதது வேணுமோ அதை அமுத்தினா அது கிடைக்குங்கிறது போல

ஒரு தினசா பகவான் பார்த்து ஒரு ரோட்ல அவனை நடுப்புற நிக்க வச்சு ஒரு கார் மேலே ஏறிவிடும் ஏறிதுன்னா இதெல்லாம் கூட வேதத்துல சொல்லாமாங்க. ஸ்ரீருத்ரத்திலேயே கடைசியில் சொல்லியிருக்க, தம்போஜம் பேததாமி, யாராவது ஆள் எவில் ஸ்பிரிட்டு நம்முடைய இதுக்கு அடங்காம ரொம்ப அணிஞ்சல் பண்ணான்னா, பரித்ராணாய் சாதுனாம் வினாசாச்சு துஷ்கதாம், பகவான் அழிக்கிறதுக்கும் வரணும். எப்போன்னா நல்லவனை கெடுதல் பண்ணினானே ஆனால் க்ளோஸ் பண்ணும். ருத்ர என்ன பூர்த்தி பண்ணிருக்கு, இந்த மாதிரி அசத்துக்கள் எல்லாம் நீங்க வாய ஆண் புழங்கோ உங்க வாயில போட்டு விடுறேன். ஜம்பான்னா இந்த கடைசியில தித்திப்பல்லுன்னு பேரு, அது ஒரு கடி கடிச்சாலும் ஓம் தத்ஸத் 15 பேர் போடுவான். இந்த விஸ்வரூபாத்தியாயத்திலே சொல்லியிருக்கேன், ஸ்வரூபாத்தியாயத்தில் பகவான் பிரமாதமாக வர்ணிக்கடிச்சே அர்ஜுனனுக்கு யுத்தம் வந்தால் நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமோ ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்காக அந்த சீனை மாற்றி விட்டார். நம்ம டிவி அப்பப்போ மாற்றுறோம் இல்லை, சேனல் மாற்றி நல்லதெல்லாம் கெடுத்து வேறதெல்லாம் போட்டு பார்க்குறது, இந்த பையங்கள்லாம் நல்லதை பார்க்கறது இல்லை. அது மாதிரி சேனல் மாற்றணும்னு என்னாச்சுன்னார், எல்லாரும் உங்கள் வாயில் வந்து விழறா இல்லையா, ததைவ நாசாய விசந்தி லோகாஸ்தவா விவக்த்ராணி சமர்த்த வேகாஹ. ருத்ரன் தான் கடிச்சு தும்பரில், விஷ்ணுவும் கடிச்சு தும்பர், உன்னை கடிக்காம விடுதுங்கிறது. லேலிஹ்யசே கிரசமான சமந்தால் லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலத்பி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோ கிராஃப் பிரதபந்தி விஷ்ணோ தம்ஷ்டாகராளானி சத்தே. ருத்ரத்ருடைய வியாக்கியான இது, தம்ஷ்டாகராளானி சத்தே. ஜம்ஷ்டாங்கிறதும் ஜம்பாங்கிறதும் ஒண்ணு, தம்போ ஜம்பே தாமி. தம்ஷ்டாகராளானி சத்தே முகானி திருஷ்டைவ காலானல சன்னிபானி. இதுக்கு அவர் விழுந்தவன் என்ன, உத்தமாங்கைஹி சூர்ணித்தை உத்தமாங்கைஹிங்கிறார். விழுந்த முன்னே மண்டையை ஒரு கடி கடிச்சாராம், பொடிப்பொடியா எடுத்தான். நமக்கு முறுக்கு கடிச்சாலே பல்லு பொடிப்பொடி ஆயிடுது இல்லையா, ஒரு முறுக்க சில ஆற்றுல முறுக்கு பண்ண அப்படி இருக்கும் பல்ல பதம் பாத்திரம், அப்புறம் இவன் ஏதோ எடுத்து பார்த்தா அது முறுக்கு மாதிரி இருக்கும், பல்லு காயிண்டு வந்திருக்கும், பொருள் விளங்க ஆகுன்ற மாதிரி. சில ஆற்றுல மைசூர் பாக்கே அப்படி இருக்கும். இதெல்லாம் ஒருத்தன் சொன்னாரா, இந்த கதவை பேத்து எடுத்து ஆகணும் போ, இது ஒன்றும் சுத்திலுக்கெல்லாம் சரியாகலன்னா அவ ஆற்றுல பண்ண மைசூர் பாக்க இடுக்கில் கொடுத்து ஒரு நம்பு நம்புங்க வந்துடும் நானா. அது மாதிரி நம்ம பட்சியங்கள்லாம் அப்படி சில சமயத்தில் ஆகிடும். உத்தமாங்கைஹி சூர்ணி தேகிங்கிறார், மண்டையை புழக்க முடியுமோ, புழக்கிறதுன்னா பொடி பொடியாக்குறதுன்னா. இவர் ஒரு அமுக்கு அமுக்கினாராம், இது இப்பதான் ஞாபகம் வந்தது, எல்லாம் குரு கிருபா கட்டாட்சம். அப்போ தம்போ ஜம்பேரதாமி, அசத்துக்களா இருந்தோ ஒழிச்சுதான் ஆகணும்னா ஒழிச்சுதான் ஆகணும். இப்போ ஒண்ணுமே இல்லை நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் உங்களுக்கு பிரியம்தானே, எல்லாத்தையும் விட நகை ரொம்ப பிரியமா இருக்கு, அதுக்கு என்னெல்லாமோ வாங்கி கலர்லாம் தடவரா, கையில இருக்கிற வரைக்கும் பிரியமா இருக்கும், கிள்ளி போட்டா பிரியமா இருக்காது, அது பத்தி இல்ல. தலைக்கு எத்தனை விதமான ஆயில், தலைக்கு என்ன என்ன தெரியும் போல வளர்றதுக்கு, தலைக்கு மேலே வளர்றது, உள்ளே வளரணும் மேலே வளர்றது, அதை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தினசம் நேற்றுக்கே சுழேச்சதெல்லாம். அப்போது அதெல்லாம் பிரியமாக இருக்கு. விரலே நீங்கள் எடுத்தா தான் சார் நாளைக்கு சௌக்கியமாக இருக்கலான்னு ஒருத்தருக்கு ரொம்ப இது ஜாஸ்தியாக போச்சு சுகர்னா எடுத்துடுறோம், நம்ம உடம்பையே நம்ம கேட்டால் தான் நம்ம சௌக்கியமாக இருக்கலான்னு. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு பகவானே, அதுவும் தேவையாக இருக்கு தம்போ ஜம்பேர தாமீன். அப்ப அந்த பரமேஸ்வரனானவர் ருத்ரத்தில் நல்லதெல்லாம் பண்றார்னு சொல்லும் பொழுது அந்த ருத்ரனை பத்தி ஒரு மந்திரம், அந்த ருத்ரனை பத்தி, இந்த ருத்ரங்கிறது மூணு வேதங்கள்லையும் நாலு வேதங்கள்லையும் இருக்கு, புருஷ சூக்தமும் இருக்கு, இது முக்கியமான தேவதைகள் ரெண்டு பேர். இப்ப நமக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம், இங்க சதஜண்டி அத்திருத்ரம் இதெல்லாம் போக்குவரத்துலாம் நடக்குது, நடந்த உடனே என்னன்னா லோகத்தில் பல விதமான பாபங்கள்னால உபதிரவங்கள் நிறைய இருக்கு, நாட்டில் க்ஷாமக்ஷோபங்கள்லாம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறார். ருத்ரத்தில் பிரார்த்தனையும் இருக்கு, நிறைய கொடுங்கோ அதை கொடுங்கோ அதை கொடுங்கோ சமக்கங்கள்லாம் கூட இருக்கு. ஒரு தடவை ருத்ரன் நேரம் வந்து கேட்டா மாதிரியும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் ஒரு மந்திரம் இருக்குன்னு அபிநவ சங்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், இதை நான் சொல்ல போறேன். சிவேன் அவஜசாத்வா கிரிஷாச்சாவதாமசி ஜகதயக்ஷ்மகம் சுமனா அசத். இந்த மாதிரி இடங்கள்ல அசத்துன்னா அஸ்துன்னு அர்த்தம், நீங்க அதுக்காக யாராவது அங்க ததா அஸ்துன்னு சொல்ல வேண்டிய ததா அசத்துன்னு சொல்லாங்க வேத பிரயோ, அவர் வந்து சர்வே ஜனா சுகினோபந்து ததா அசத்துங்க கூடாதுங்க, அசத்துன்னு நீங்க பெரிய அசத்துன்னு உங்க வெள்ள அனுப்பிச்சிருவோம். இது மாதிரி சில ஸ்பெஷல் பிரயோகம் அயக்ஷ்மகம் சுமனா, நிறைய இடத்துல அசத்துன்னு பிரயோகம் இருக்கு, அஸ்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அசத்துன்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய யூனிவர்சலான பிரார்த்தனை, இதுல பிரார்த்தனை என்னன்னு கேட்டா, ஹே பரமேஸ்வரா நீதான் எல்லாத்துக்கும்

0: கிருப பண்றேன், எல்லாரையும் நல்ல சோக்கியமா வைக்கணும், நல்ல மனசோட வைக்கணும். ஆதி வியாதி ரெண்டும் இருக்கக்கூடாது. அயக்ஷம்னு சொன்னதுனால வியாதிகளுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷனா இருக்கிறது டிவி. டிவின்னு வந்தா அதை சுத்தி ஒரு 20-30 ரோகம் இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றான். இத கவி சொல்றார், மாககவி, சிசுபாலன வதம் பண்றது சட்டும் போகப்படாது. ஹே கிருஷ்ணா, ராஜசூயத்துக்கு போனா காரியம் நடக்கும். ஏன்னா அவன் ராஜயக்ஷ்மேவ ரோகானாம், ராஜயக்ஷ்மாங்கிறதான டிவியை சுத்தி எப்படி பல சின்ன சின்ன வியாதிகள் இருக்கோ, அதுபோல சிசுபாலனை சுத்தி பல பேர் இருக்கா, நாம இப்ப போறது சரியில்லை அப்படின்னு அவர் ஜோசியம் பார்த்து சொல்றார். அதுக்கு ராஜயக்ஷ்மேவ ரோகானாம் அசுரானாம் சமூகாங்கிறார். அப்போ அயக்ஷ்மம்னு சொன்னதுனால சகலவிதமான வியாதிக்கும் ரெப்ரசன்டேஷன், ஒத்தருக்கும் ஒரு ரோகம் இருக்கக்கூடாது. சரி, ரோகம் இல்லை, சோக்கியமா இருக்கான், ஆனா ஒத்தனுக்கு ஒத்தன் இவனே க்ளோஸ் பண்றான், மனசுல தீய எண்ணம் இருக்கேன். சுமனாஹா, சுமனாகனா நல்ல மனசோட இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோட இருக்கணும். இந்த காலத்து சகோதரத்துவம்னு கோர்ட்டுக்கு போகணும்னு ஆயிடும், பழைய கால சகோதரத்துவம்னு வச்சுக்கணும். அதனால உடன்பிறவா சகோதரன்னா நல்ல வேலை சண்டைக்கு போக மாட்டான்னு அர்த்தம். ராமாயணத்தில் உள்ள சகோதரன் மாதிரி இருக்கணும். ராமன் வந்து பரதனுக்காக நாட்ட குடுன்னா நான் பேஷா கொடுப்பேனே தானேங்கிறார். பரதம் வாங்கி வச்ச இதே அண்ணா சொத்தை நான் திருடுவேனாங்கிறான். இப்ப என்னடானோ, ஒத்தனுக்கு ஒத்தம் 5 பைசா தாய விபாகத்தில் குறைஞ்ச கோர்ட்டுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான். இதுதான் இந்த சகோதரத்துவம் எல்லாம் பத்தி அங்க இருக்கு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ சாம்பசிவ சிவாச்சாரியார்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அவ்வாறு அந்த பிராணாயாம லட்சணமானது சொல்லப்படுகிறது. அதிலே கிருத்வா சக்தி வசாத் விரேஜ யதுதம் பிங்கார்க்க வாகோத்ததா நிர்கர்பஸ் சததம் ஜயஞ்ச குருதே கானாம் சகர்ப புனஹ யானாச்ச பஜுதான் நிகந்தி சகலம் பாபம் நிசோக்தம் புனஹ பிராதஸ்ஸாஜ மகஸ்ஸு ஜெயிஷ குருதே தத்வாதி சாட்சாத் கிருதிம் என்று தத்துவ தரிசனத்தை, தத்துவங்கள் சாட்சாத்ரியாக கண்ணுக்கு தெரிவதாக மாறும் அப்படின்னு அதில் அருள் செய்யப்படுகிறார். தத்துவாதி சாட்சாத்ரிதி என்று சொல்லப்படுகிறது, தத்துவ தரிசனமானது ஏற்படும் என்று சொல்கிறார். ஆகையினாலே அதன் மூலமாக நாம் இறைத்தன்மையை உணர்வதற்கும் இறை ஒளியை நம்முள்ளே கேட்பதற்குமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்படும் பொழுது நாம் அந்தரியாக பூஜை செய்து யோக முறையை பயில்கிறோம். யோக முறையிலே ஹிருதயத்திலே சிவபெருமானை கருவி கரணங்களாய் துணையாக கொண்டு தூபம் முதலானவற்றோடு கூட அற்புதமான ஒரு அகப்பூஜையை செய்வதற்கு ஆகமங்கள் அறிவுறுத்துகின்றன. அதே போல அந்த பூஜையினுடைய பொழுது 8 விதமான குணங்களையுடைய இறைவனுக்கு 8 விதமான புஷ்பங்களாலே அஷ்டபுஷ்பார்ச்சனமானது செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றன. அவ்வாறு அறிவுறுத்தப்படுகின்ற அஷ்டபுஷ்பங்களிலே இறைவனை அர்ச்சித்து அவருடைய அருளை பெறுகிறோம். அதுபோல இறைவனுக்கு பூஜை செய்த பிறகு நமது நாபிக் கமலத்தை குண்டமாக கல்பித்து அதிலே நம்முடைய பிந்து என்று சொல்லக்கூடிய புருவ நடுவிலிருந்து எழுகின்ற அமுதத்தில் புலிகளாலே யாகத்தை செய்து சுஷும்னா நாடியின் வழியாக பூர்ணாகுதியை செய்து சிவபெருமானுடைய தேஜஸை அக்னி ரூபமாக தரிசிக்க நம்முடைய ஆகமங்கள் அறிவுறுத்துகிறது. அந்த யோக நிலை கைகூடுமாயின் அது சித்திக்கும் என்கிறது. அதுபோல மீண்டும் அந்த யாகம் முடிந்தவுடன் குரு மத்தியிலே சமாதி கூட சொல்கிறது. அவ்வாறு கூறும் பொழுது நாதமானது நம்முடைய காலிலே கேட்கிறது. நாதம் ஸ்ருத்வா து கர்ணே நயனயுகமதஸ்தாபிதம் நாசிகாக்ரே அப்படின்னு சொல்கிறது. நாதம் ஸ்ருத்வாது கர்ணே, கர்ணங்களில் காதுகளிலே, கர்ணம்னா காது, காதுகளிலே நாதம் ஸ்ருத்வாது, நாதத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கிருத்வாது கர்ணே நயனயுகமத ஸ்தாபிதம் நாசிகாக்கே, நம்முடைய பார்வையானது நம்முடைய மூக்கினுடைய நுனியிலே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அபிதம் நாசிகாக்ரே நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ நிர்குணோ நிர்விஜேஷ்டா. எப்படி வருது பாருங்க, நிச்சிந்தை, எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் சிவச்சிந்தனையோடு இருக்க வேண்டும். நிர்விகாரோ, எந்த விகல்பமும் விகாரமும் அடையாமல் நிர்விகார சமாதி நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அந்த இறை சிந்தனை மட்டுமே மந்திரங்கள் மனங்களிலே ஓட வேண்டும். நம்முடைய சிந்தையானது சிவன்பால் செல்ல வேண்டும். நம்முடைய கரணங்களானது கைகள் முதலானவைகளானது இறை வணங்கிய வண்ணமே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ, மனமானது சிவன்பால் படிந்து அங்கேயே எப்பொழுதும் பற்றி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பயிற்சியினுடைய ஆரம்ப நோக்கமாகவே இது சொல்லப்படுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ, எந்த குணவயப்படாமல் அந்த குணங்கள் ஏற்பட மூலமாக ஏற்படக்கூடிய விகல்பங்கள் ஏற்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். நிர்விஜேஷ்டகா, எந்த செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அப்படி இருந்தோம் என்றால் நித்யானந்தாத்திலீனகா என்று நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுதே சிவபெருமானுடைய அருட்கருணையாகிய திருவடி நிழலை சுவாமிகள் உணர்ந்தது போல உணர முடியும் என்று கூறுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ நிர்குணோ நிர்விஜேஷ்டா நித்யானந்தாப்திரீனஹா பரமசிகதையான் லக்ஷ்யவான் சைவயோகி. அப்படி இருப்பவர் தான் சைவயோகி என்று ஆகமங்கள் நமக்கு அருளி செய்கிறது. ஆகவே அத்தகைய அற்புதமான யோக நிலையை பயில்வதற்கு முதற்படியாக இந்த அந்தர்யாகமானது ஒவ்வொரு பூஜைகளிலும் இடம்பெறுகிறது. பூஜை சிவபூஜை செய்கின்ற அடியவர்கள் இதை தினமும் தன்னுடைய பூஜையினுடைய அங்கத்தை வெறும் கிரியா மார்க்கமாக மட்டும் செய்யாமல் பக்தி மார்க்கமாக மட்டும் செய்யாமல் யோக மார்க்கத்திலும் சிறிது பிராணாயாமம் முதலானவற்றை முன்னுவதன் மூலமாக தெரிந்து தெரிய முடியும். எதற்காக இந்த விளக்கத்திற்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த நாதம் சுத்துவாது கர்ணே என்கின்ற விஷயத்துக்காக. அப்பொழுது இந்த நாத ஒளியை நாம் நம்முள்ளே கேட்க முடியும். அதனுடைய அடர்த்தியின் வாயிலாக தொடர்ந்து முயன்று முயன்று இறை வடிவத்தை தரிசித்து தத்துவ தரிசனத்தின் மேல்நிலையை அடையும் பொழுது சிவ தரிசனம் கிடைக்கின்ற நிலையானது நமக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய நாத ஒளியையும் நம்முள்ளே உணர்ந்தது போல நாம் உணர தலைப்படுவோம். அவ்வாறு தலைப்படுகின்ற அந்த காலத்திலே தான் பிரபஞ்சத்தினுடைய இறைவன் வாக்காக எங்கும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நாத பிரம்மத்தினுடைய அந்த ஒளி நம்முடைய காதுகளிலே கேட்கும். அவ்வாறு கேட்கும் பொழுது அவற்றை உணர்ந்து அந்த மந்திர ஒளிகளை நாம் நம்முள்ளே வாங்கி இறை வடிவமாக அருட்சொற்களாக வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்திய ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டவைகள் இறை வாக்கியங்களான வேதங்களாகும். அது அந்த நாதோ உபாசனையின் மூலமாக அவர்களுக்கு சாத்தியமானது. இப்பொழுதும் கூட நாத வயப்பட்டவர்களாகவே நாம் இருக்கிறோம். அதாவது எளிதாக பக்தியில் மனம் கூடாதவர்கள் கூட சங்கீதம் மூலமாக வழிபாடு செய்யும் பொழுது எளிதாக கூடுவதை காண்கிறோம். ஒரு பஜனை செய்வது, ஒரு திருமுறையை பண்ணோடு இசைத்து பாடுவது, அல்லது நமக்கு தெரிந்த ஒரு தோத்திர பாடலையோ அல்லது நமக்கு தெரிந்த ஒரு பக்தி பாடலையோ மெய்யுருக்கத்தோடு நாம் பாடும் பொழுது அந்த மெய்யுருக்கமானது தெய்வ சாந்நித்தியத்தை நம்முள்ளே ஏற்படுத்துவதையும் மன அமைதியையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுவதையும் நாம் உணர முடியும். அது இந்த நாத பிரம்மத்தினுடைய கடாட்சமாகும். அதனால்தான் மனிதன் மட்டுமல்ல ஏனைய விலங்குகள் கூட நாத ஒளியை கேட்டு பயப்படுபவனவாக இருக்கின்றன. மிருகங்களை கூட இனிய சங்கீதத்தினாலே நாம் ஆட்கொள்ள முடியும் என்பது உணரத்தக்கது. மேலும் பிரபஞ்சத்திலே உள்ள சக்திகளை பஞ்சபூதங்களையும் நாதத்தினாலே கட்டுப்படுத்த முடியும். உதாரணமாக மேகத்தையெல்லாம் அழைத்து மழை பெறுவதற்கு அமிர்த சஞ்சீவனி என்கின்ற ராகம் இசைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். அதை முழுமையாக கற்று முறையாக இசைக்கும் பொழுது அங்கே மழை பொழிகிறது. அவ்வாறு மழை பொழிவதற்குள்ள மந்திரங்கள் இருக்கின்றன. வருண ஜபம் என்ற ஒரு வழியானது பின்பற்றப்படுகிறது. இவ்வாறெல்லாம் பல்வகையாக அற்புதமாக வேத மந்திரத்தினுடைய பல பயன்கள் நாதங்கள் நாத ஒளிகளாக ரிஷிகள் பெறப்பட்டு பயன்பாட்டிலே கொண்டு வரப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு காரணம் இறைவனுடைய கருணையே ஆகும். இறைவன் தான் உயிர்கள் பால் உள்ள கருணையின் வாயிலாக வேத சிவாகமங்களை அருளி செய்தான் என்று அனைத்து அறநூல்களும் வேத சிவாகமங்களும் திருமுறைகளும் கோத்திரங்களும் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வருகின்றன. இருந்தாலும் நாம் நம்முடைய சிறு குறைபாடுகளாலே மனபேதங்களாலே அவற்றிலிருந்து பேதித்து அவற்றினுடைய தன்மையை முழுமையாக உணராமல் அங்கங்கே வேதப்படுபவர்களாகவே காணப்படுகிறோம். வேதத்தை பொருள் காணும் பொழுது அதுக்கு வெறுமை மொழி அறிவை மட்டும் கொண்டு பொருள் காண முடியாது. உதாரணமாக திருக்குறள் என்கின்ற ஒரு அருள் நூல் வேதத்தினுடைய தமிழ் மொழி பெயர்ப்பாகவே அதை முன்னோர்கள் கருதினார்கள். அதனால்தான் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு வாழ்த்துறை நல்கிய பாயிரம் நல்கிய அனைத்து அவர் கூடியிருந்த அந்த சங்ககால அதை வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பாகவே கொண்டார்கள். ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவம் உடைத்து என்பார். அவ்வாறு திருவள்ளுவருடைய திருக்குறள் வேதமாக, அதனாலே அதை மறை என்கிறோம், எழுதாமறை என்கிறோம். அதை வந்துட்டு உலக பொதுமறை என்கிறோம். எழுதாமறை என்பது வேதம் இல்லையா, உலக பொதுமறை என்று கூறுகிறோம். ஆகவே அந்த திருக்குறளுக்கு ஒரு குறளை சொல்லி ஒரு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எவ்வாறும் கூறலாம். உதாரணமாக ஒரு குறள், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குறள். இந்த குறளுக்கு நாம் என்ன பொருள் சொல்லணும் அப்படின்னா, வாயடக்கம் அப்படிங்கிறது வேண்டும், நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அதனால் நாம் வந்து அவமானப்பட வேண்டி வரும், துக்கப்பட வேண்டி வரும் அப்படிங்கிறது அதனுடைய காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, சொல்லினால் இழுக்கி ஏற்படும். உதாரணமாக இந்த அரிய சபையிலே பெரியோர்களும் கற்றோர்களும் உங்களை போன்றவர்களும் நிறைந்த இந்த அவையிலே என்னை போன்ற ஒரு ஆச்சாரியனும் ஒரு சிறிய உரையை நியற்ற முயல்வது என்பது என்னுடைய அறியாமைதான். இருந்தாலும் விஷயங்களை உங்களோடு சொல்லி பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் இதிலே உள்ள திருத்தங்களை பெறுவதற்கும், தெரியாத விஷயங்கள் நான் சொல்வதிலே இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும், புதியதான விஷயங்கள் உங்கள் மூலமாக நான் அறிவதற்கும் ஒரு ஏதுவாக இது பாலமாக இது அமையும் என்பதனாலே இந்த முயற்சியை நான் இறையோர்களை சிந்தித்து ஏற்றுக்கொண்டேன். ஆகையினாலே இந்த அற்புதமான விஷயத்திலே இங்கே நாம் உணரத்தக்க விஷயம் என்ன என்றால், நாதம் என்கின்ற சப்த பிரபஞ்சத்திலிருந்து வேதங்கள் பெறப்பட்டன. நமது அந்த வேதத்தினுடைய பொருளை தமிழ் மொழியிலே அழகாக திருவள்ளுவர் தேவநாயனார் அருளி செய்கிறார். அதை அவரோடு இருந்த சக புலவர்கள், சங்க காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் அவ்வாறே கூறுகிறார்கள், அதை அறிவுறுத்துகிறார்கள். மேலும் அந்த திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறளுக்கு பொருள் காணும்போது கூட அதுக்கு ஒரே ஒரு குறளுக்கு பல்வேறு வகையான பொருள்களை நாம் கூற முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இங்கே சொல்ல முற்படுகிறேன். யாகாவாதாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பதை நாவடக்கத்திற்கும் கூறலாம். அதுபோல நம்முடைய நாவை அடக்காமல் அதிகமாக உண்டு பெருத்து விடுவதற்கும் கொள்ளலாம். ஒருத்தர் அதிகமாக தன்னுடைய உடம்பிலே வாயு கோளாறு உள்ள ஒருவர் தொடர்ந்து கிழங்கு வகைகளை, முருளை கிழங்கு முதலானவற்றை உண்டு அதனால் அவதிப்படுவார். அப்பொழுது நீ இதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் டாக்டர் அவருக்கு அறிவுரை கூறுவார். இருந்தாலும் அவர் அந்த உணவின் மேலுள்ள ஆசையினால, சுவை ஞானத்தினாலே, அந்த சுவையின் பேருள்ள விருப்பத்தினாலே தொடர்ந்து அதற்றை உட்கொண்டு அதனாலே அவஸ்தைப்படுவார். அப்பொழுது கூட இந்த குறள் பொருந்தும் அந்த இடத்திலே. அதற்காக அந்த இடத்திற்காக திருவள்ளுவர் சொன்னார் என்று கொள்ள முடியாது. இதுபோல பல விஷயங்கள் மறைபொருளாக வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லப்பட்ட காலம், இடம், சூழ்நிலை, சமூகம் முதலானவைகள் வேதாக இருக்கும் பொழுதும் அதனுடைய பொருள் ஒன்றுதான். ஆனால் அந்தந்த இடங்களுக்கும் சமூக நிலைக்கும் அந்த மொழி கேட்கின்ற மாந்தர்க்கும் தகுந்தவாறு அதனுடைய பொருளானது விளக்கி கொள்ளப்படும். இதுதான் உண்மை. இப்பொழுது திருக்குறளை முழுமையாக நாம் பொருள் கூற வேண்டும் என்றால் யாராலும் இயலாது. அவரவர்கள் இயன்றவரை பொருள் கொள்வார்கள். அதில் கூட தங்களுடைய கருத்து அதிலே ஏற்றி வருமாறு பார்த்துக் கொள்வார்கள். சைவ சித்தாந்திகள், சைவர்கள் அந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் முற்படுத்துவார்கள். வைணவர்கள் வைணவர்களுக்கு ஏற்ற கருத்துகளும், வேதாந்திகள் வைதிகர்கள் அவர்களுக்குடைய கருத்துக்களையும் அதிலிருந்து முன்னிலைப்படுத்தி அவற்றை அழகாக கூறுவார்கள். பகுத்தறிவாதிகள், நாத்திகர்கள் முதலானவர்கள் அவருக்கு ஏற்றவாறு வருகின்ற விஷயங்களை எல்லாம் அதில் ஹைலைட் செய்து முக்கியப்படுத்தி அவற்றை மட்டும் எடுத்து கூறிவிட்டு திருவள்ளுவருமே இவ்வாறு தான் என்று நம்மோடு சரசமாகவே சாத்திரங்காட்டுவார். ஆகவே இந்த வகையான எல்லா முயற்சிகளும் வேதங்களிலும் செய்யப்படுகின்றன. வேதத்தை இகழ செய்கின்ற தலைப்படுகின்ற மக்கள் அந்த வேத பகுதிகளிலே இருக்கக்கூடிய சில பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பாடல்களுக்கு தங்கள் சித்தறிவுக்கு ஏற்றபடி பல்வேறு வகையான பொருள்களை தொடர்ந்து கூறி வருகிறார்கள். உதாரணம் இப்பொழுது ஒரு இது சொல்ல திருமந்திரத்திலே ஒரு அற்புதமான பாடல், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பாதமுகமும், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு அழகான யானை வாகனமானது ஒரு ஆலயத்திலே இறைவனுடைய எழுந்துருளச் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது கைலநயத்தோடும் அந்த சிற்ப நுணுக்கங்களோடும் ஆகம சாஸ்திர விதி மீறாமலும் அழகாக அந்த வாகனமானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்திலே அழகாக வர்ண கலாபணங்களும் நகாசு என்று சொல்லக்கூடிய நகை வேலைகளும் அழகாக செய்யப்பட்டு மிளர்கிறது. அதை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லோரும் அந்த மரத்தை பார்க்கவில்லை, அவர்கள் அனைவரும் அந்த யானையை பார்க்கிறார்கள். அந்த யானையை செய்த அந்த தச்சர் சில நுணுக்கங்களை அதில் செய்திருக்கிறார். அதாவது யானை வாகனமானது புறப்பட்டு வரும் பொழுது அதனுடைய துதிக்கை அசையுமாறு அதிலே வடிவமைத்திருக்கிறார். அவ்வாறு துதிக்கை அசையும் பொழுது அந்த யானையினுடைய இரு செவிகளும் சற்று அசையுமா. இவ்வாறு சில கோயில்களிலே நாம் அந்த வாகனங்களை கண்ணுற்றிருக்கலாம். அப்படி அற்புதமான அந்த விஷயங்களை பார்த்து கூகுளிக்கின்ற குழந்தைகள் அந்த யானையாகவே அதை பார்க்கும். அவைகளுக்கு அது பொம்மையாக, மரமாக, வாகனமாக, இறைவன் வருகின்ற ஒரு வாகனமாக எல்லாம் தோன்றாது. அதிலே உள்ள விஞ்ஞான விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அதிலே உள்ள சித்தாந்தம் புலப்படாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அது ஒரு அழகான யானை என்பதுதான். அதுதான் மரத்தை மறைத்தது மாமத யானை என்பது. அதன் பிறகு அந்த கலையிலே சிறந்த தச்சர்களோ மற்ற வேதாந்தியில் முதலானவர்கள் அவரவர்கள் மொழியிலே அவரவர்கள் கட்டவற்றை அதிலே மேற்கோள் காட்டி அதனை பொருளாக கொண்டு கூறிக்கொண்டு திரிவார்கள். அந்த தச்சர்கள் அதை பார்த்து, இது என்ன மரம், இது எவ்வளவு அழகாக செய்திருக்கிறாரே, இதில் எங்கே ஆணியிட்டிருக்கிறார் என்று, எங்கே சேர்த்திருக்கிறார் நினைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லையே, இப்படியெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் அங்கே மரத்தை பார்ப்பார்கள் அல்லவா, அப்போ யானையை பார்க்க முடியாது. அதே போல இந்த பார்முதலாகிய பூதங்களையெல்லாம் கண்டு அவற்றிலுள்ளே சிக்கி அவைகளுக்கு அறிவார்த்தமான விஷயங்களை மட்டுமே சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்விலே தெளிந்து விட்டோம் என்று நினைத்து தேறிவிட்டோம் என்று இருமாந்து அதன் மூலமாக இந்த உலகாயதமான விஷயங்களையெல்லாம் கண்டுகொண்டு அதை பற்றிய ஆராய்ச்சிகளையும் முடிவுகளையும் அதை முழுவும் முற்றும் உண்மையானது என நம்பி அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கான புத்தகங்களையெல்லாம் வெளியிட்டு அவற்றை பேசி பெரிய பண்டிதர்களாக தங்களை காட்டிக்கொள்வர். சிறிது காலங்களுக்கு பிறகு இவர்கள் செய்த வேறொரு ஆராய்ச்சியின் மூலமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பழையன, புதிதாக கருத்துக்கள் தோன்றுவதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. ஆகவே இந்த ஆதாரங்களை நாம் கொண்டு இந்த புதிய விஷயங்களை கொண்டு இப்பொழுது இந்த முடிவுமானது இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது, புதுசாக ஒரு முடிவை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள். அதாவது இப்போ விஞ்ஞானிகள் சில ஆராய்ச்சிகளை செய்து தங்களுடைய வாழ்விலே கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவார்கள். அப்பாறு கண்டுபிடிப்புகள் செய்யும் பொழுது அதற்கென்று சில தியரிகளை வெளியிடுவார்கள். இந்த விஷயம் இப்படித்தான், இதுக்கு இதுதான் சூத்திரம் என்று சொல்வார்கள். அந்த தியரிகள் இன்னொரு விஞ்ஞானினாலே மறுக்கப்பட்டு வேறொரு நிரூபணமானது செய்யப்படும். அதையும் இந்த அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளும். மற்றும் ஒரு சமயத்திலே மற்றும் ஒரு விஞ்ஞானி வந்து புதியதொரு தியரியை சொல்லி அதற்கான எக்ஸ்பெரிமெண்டை அந்த செயலை செய்து அதன் மூலமாக வேறு ஒன்றை நிறுவுவார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது மூன்றுமே அல்ல, இது இரண்டும் அல்ல. ஏற்கனவே முன்னதாக ஒருவர் சொன்னார் பாருங்கள், அதுதான் சரி என்று மேலும் ஒருவர் வாதாடி அதற்றை நிரூபிப்பார், அதுவும் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே அறிவியல் ஆகிய விஞ்ஞானம் மாறக்கூடிய முடிவுகளை கொண்டது, மெய்ஞானமானது மாறாத முடிவுகளை கொண்டது. ஆகவே மெய்ஞானம் விரும்புவோர் இந்த விஷயங்களை விஞ்ஞானங்களை முழுமையாக புறந்தள்ள வேண்டும் என்று கூறவில்லை. விஞ்ஞான விஷயங்களை அளவோடு எவ்வாறு நாம் செய்து கொள்ள வேண்டுமோ, நம் வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் மனித நலனுக்கும் உற்றதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சுவீகரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலத்தினுடைய தகவமைப்புக்கும் சமூக சூழ்நிலைக்கும் தக்கவாறு நாம் வாழ வேண்டும். ஆகையினாலே இதுதான் அதனுடைய முடிவாக இருக்கும். அவ்வாறு இந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து மீண்டும் மீண்டும் புதிய முடிவுகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதை ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள், அதற்கான நூல்கள் வெளிக்கொண்டே இருக்காம், அவற்றை புறந்தள்ள தேவையில்லை. அதே போல மெய்ஞான விஷயங்கள், மாறாத விஷயங்கள், அவற்றிற்கு தற்காலத்திலே ஏற்க முடியாத விஷயங்கள் பல இருக்கலாம், முற்காலத்திலே அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக இருக்கும், பின்வரும் காலங்களிலே கூட அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக மாறும் என்பது இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் நியாயப்படுத்த வேண்டும், வாதப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நமக்கு தெரிந்த சில உண்மைகளை, நம்முடைய பெரியோர்களிடம் கேட்டறிந்த விஷயங்களையும், கண்ட சில நூல்களில் கற்றறிந்த விஷயங்களையும், நம்முடைய அனுபவ அறிவினாலே பெற்ற சின்ன சின்ன விஷயங்களையும் ஒன்று சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயல்கிறேன். ஆகவே இதனுடைய உள்ள குறை நிறைகளை, பெரியோர் இதில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்து அதன் மூலமாக ஏதாவது பயன் ஏற்படுமாயின் இந்த காணொலியை நான் வெளியிட்டதற்கும் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்புக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு பயனுள்ளதாக விளையும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் என்று சொன்னால், எல்லா விஷயங்களையும் தான் கற்றறிந்தவன் என்கின்ற ஒரு விஷயம் எங்கே வருகிறதோ அங்கே ஆணவமானது சேர்ந்து வருகிறது. அவ்வாறு ஆணவத்தினுடைய துளி கூட நம்ம படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆகவேதான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப தங்களோடு பேசிக்கொள்வதில் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறேன். என்னை நானே சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்பதை புரிந்து கொள்ளும். முதலில், வேதங்கள் என்பது எழுதா கிளவியாகும், எழுதா மறைகளாகும். அந்த வேதங்கள் ரிக்கேஜு சாம அதர்வனமாகும். கடல் கோள்களாலும் ஏனவற்றாலும் அழியாது, பல்வேறு படையெடுப்புகள், கலாச்சார தாக்கங்கள் முதலானவற்றிலிருந்து விடுபட்டு எஞ்சி மிஞ்சி இன்னோடு அவை இருக்கின்றன. ஏனென்றால் அவை அழியாத இறைவனாலே அருளப்பட்டவை, நித்தியமானவை என்பதனாலே, நிலையானவை என்பதனாலே, இறையருள் பெற்றவை, இறைவாக்கு என்பதனாலேயே அவை தொடர்ந்து நிலைத்து வந்திருக்கின்றன. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் வேதம் என்றால், அவை எழுதாதவை என்றால் அவை எவ்வாறு கடல் கோளிலே மாறி போகும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிற்றறிவுக்கு அது புரியவில்லை, என்னுடைய சிற்றறிவுக்கு அது தெரியவில்லை. அவ்வாறு ஒரு எழுதாத மறை இருந்ததென்றால் அது அந்த பெரியோர்கள் மனங்களிலே இருந்து அவர்கள் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆகவே அவ்வாறு ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். இறையருள் சித்திக்க அனைவரும் சிவானந்த பேற்றையும் சிவஞானத்தையும் பெறுவோமாக. இப்பொழுது நம்முடைய உரையை தொடர்ந்து கேட்டுவோம். இந்த வேதங்கள், இந்த வேதங்களுடைய 6 அங்கங்கள், அதன் பிறகு வரக்கூடிய ஸ்மிருதி முதலான புராணங்கள், ஸ்மிருதிகள், 11 புராணங்கள், உபபுராணங்கள், இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் நமக்கு ஞான கருவூலமாக நம்மோடு இருக்கின்றது. இவை நம் தமிழிலே இல்லாமல் வேறொரு மொழியிலே இருப்பது என்பதற்காக அவற்றை நாம் விலக்கி கொண்டோமே என்றால், புறந்தள்ளினோமே என்று சொன்னால், அதன் மூலமாக நட்டமடையப் போவது நாம் தான். ஆகவே நம்முடைய அந்த வேதங்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், அவற்றினுடைய வழியிலே நடப்பதற்கு முயல வேண்டும். மேலும் நம்முடைய தமிழ் சமுதாயமானது தோத்திர தாத்திரங்களிலே தேர்ந்து உயர்ந்த சைவ சித்தாந்திகளாக விளங்க வேண்டும் என்பதும் நமது அவாவாக விளங்குகிறது. இறையருளாலே அவைகள் எளிதில் ஈடேறும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நம்முடைய சைவமும் நம்முடைய இந்து சமுதாயமும் தொடர்ந்து நடைபோடும், நமது பாரத தேசமும் மேன்மையடையும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. கிடைத்த இந்த நல்வாழ்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களோடு இந்த சிறிய உரையை நிகழ்த்தி இறையருள் பெற்றேன். என்ன இந்த மாதிரியான சொல், செயல் முதலானவைகள் இறை சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தி ஆழ்ந்த நம்பிக்கையையும் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தையும் தருகின்றன. ஆகவே இவற்றை பயன்படுத்தி கொள்ள நான் எப்பொழுதும் விரும்புகிறேன். நீங்களும் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை செய்து நம்முடைய சமுதாயத்திற்கு கொண்டாட்ட வேண்டும் என்று அன்புடன் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: அதை இறைவனுக்கு வியாபாரம் சொல்லுகிறோம், ஆன்மாவுக்கும் ஏன் அதே வியாபாரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். யாராவது சொல்ல முடியுமா உங்களால? ஆமா, வியாபக பொருளை அறிவதற்கு வியாபக அறிவினால்தான் முடியும். வியாபக பொருளை அறிவதற்கு வியாபக அறிவு தான் வேண்டும். சிறு பொருளை அறிவதற்கு சிற்றறிவு போதும். எனவே வியாபகமாக இருக்கிற இறைவனை அறிவதற்கு உயிரும் அதே இயல்பு உடையதாக இருக்க வேண்டும். அதனால்தான் இரண்டுக்கும் வியாபகத்தன்மை சொல்லப்படும். மேலும் இன்னொன்று பார்த்தோம், முப்பொருள்களுமே வியாபகம்தான். ஆன்மா மட்டுமல்ல, வாசப்பொருள்களும் வியாபகமே. இறைவன், உயிர்கள், ஆணவம், மாயை எல்லாமே வியாபக பொருள் தான். ஏனென்றால் எல்லை உடைய பொருளுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. எனவே வியாபக பொருளுக்குத்தான் தோற்றம் அழிவு இல்லை. எனவே எல்லா பொருள்களும் வியாபகம், எல்லா பொருள்களும் நித்தம் என்பது அடிப்படையான கருத்து. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த 9வது நூற்பாவுக்கும் 10வது நூற்பாவுக்கும் முனைப்போடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லல. 9வது நூற்பாவில் தன்முனைப்பு இருக்கிறது, நீங்காமல் இருக்கிறது. அந்த நிலையிலே சிந்தித்து தன்னுடைய தன்முனைப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும். தன்முனைப்பு இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபட முடியாது. நான்கிற உணர்வு இருக்கிற வரை ஆன்மா வேறாகத்தான் இருக்கும். எனவே இறைவனோடு, திருவருளோடு ஒன்றுபட வேண்டுமானால் நான் என்ற நினைப்பு போக வேண்டும். அதனாலே தான் 10வது நூற்பாவிலே தன்னுடைய செயல் அறுதல் சொல்லப்படுகிறது. பிறகு 3வது, சிவம் அருள் ரெண்டும் ஒன்றா வேறா? சிவம் என்ற ஒன்றை மட்டும் கொண்டால் போதாதா? திருவருள் என்ற ஒன்றை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். ஆக எல்லா பொருள்களும் குணங்கள் உடையவை. பொருள் என்றால் குணம், குணத்தை உடையதுதான் பொருள். எனவே சிவம் என்ற பொருளினுடைய குணம்தான் திருவருள். சூரியனுக்கு அவனுடைய ஒளி போல, சூரியனும் ஒளியும் போல. சூரியன் மட்டும் இல்லையே, அதனுடைய ஒளி. அந்த ஒளி மூலமாகத்தான் நாம் சூரியனை பற்ற முடிகிறது, பொருந்த முடிகிறது கண். அதுபோல சிவத்தை நாம் பொருந்த வேண்டுமானால் முதலிலே அதன் ஒளியாகிய திருவருளை பொருந்த வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அகுணத்தின் மூலமாக குணியை உணர்தல். இந்த சுந்தரர், அடுத்த வினா சுந்தரரை பற்றி. சுந்தரர் கைலாயத்துக்கு போகிறார், கேளுங்க அந்த கேள்வி. அது ஒரு சிக்கலான இடம் தான். என சுந்தர உருவத்தோடு போகிறார், அது பரமுத்தி ஆகாத இல்லையா? பரமுத்தியில உருவமற்ற நிலையில. எனவே அதை சிலர் பதமுத்தி என்கிறார்கள். பதமுத்தியில அங்க உருவம் உண்டு தானே? பதமுத்தியில உருவம் உண்டு. பதமுத்திக்கு போய் அங்கிருந்தே நேராக பரமுத்தியை அடையலாம். பதமுத்தியிலிருந்து பரமுத்திக்கு செல்லலாம். இங்கே மீண்டு வர வேண்டிய நிலை இல்லை. எனவே சுந்தரர் பெற்றது பதமுத்தியா பரமுத்தியா என்பது பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு கருத்து தான். சிவமுத்தர் எல்லாரும் பரமுத்தியை அடைய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே. இப்ப சீகண்ட ருத்திரர் என்பவரும் பிரளயாகலர் தானே? சீகண்ட ருத்திரர் என்பவர் பிரளயாகலர். அதே போல அந்த அனந்த தேவர் என்பவர் விஞ்ஞானகலர், அவர்களுக்கு தலை, அவர்களெல்லாம் உயிர் வர்க்கம், உயிர் இனந்தானே, ஆனால் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்டம் அன்று புவனம்? அண்டத்துக்கும் புவனத்துக்கும் என்ன வேறுபாடு? அண்டத்துக்கும் புவனத்துக்கும் வேறுபாடு, எது பெரியது எது சிறியது? இப்ப மாயிலிருந்து தோன்றியவை அவை மாயா காரியங்கள், தனு கரண புவனம் தானே சொல்ற, அண்டம் சொல்லலையே, தனு கரண புவனம் போகும். எனவே புவனம் தான் பெரியது. நாம் 224 புவனங்கள் உள்ளன என்று கணக்கு சொல்லுகிறார். அந்த புவனங்களிலே உள்ளவைதான் அண்டங்கள். இது யாரு பேரக்கணும்? சிவஞான போதம் மூல நூலா மொழிபெயர்ப்பு நூலா? என்னுடைய கருத்துப்படி மூல நூல், தமிழிலே தோன்றிய முதல் நூல் தான் சிவஞான போதம். ஜீவன் முத்திரை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒருவர் கேட்கிறார். அதான் நம்ம 12வது நூற்பாவில் சொன்னபடிதான் இருப்ப, 12வது நூற்பாவில் சொன்னதுதான் அவர்களுடைய இயல்பு. அந்த இயல்பு அமைந்திருந்தால் ஜீவன் முத்தர். பொதுவாக ஞானாசிரியர் அவரை எப்படி கண்டுபிடிப்பது? ஞானாசிரியர் அவரை நாம் தேடி போக வேண்டுமா அல்லது அவரே வருவாரா? ஐயா கேட்டார், ராமலிங்க ஐயா கேட்டார், ஞானாசிரியர் தானாக வருவாரா அது நாம் தேடிக்கொண்டு போக வேண்டும். ஞானாசிரியரை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், யாரால் நம்முடைய உலகப்பற்று நீங்குகிறதோ அவர்தான் ஞானாசிரியர். யாருடைய உபதேசத்தால் இந்த பற்று நீங்குகிறதோ, ஒரு மாற்றம் நம்முடைய நிலையிலே மாற்றம் உண்டாகுமானால் அவர்தான் நமக்கு ஞானாசிரியர். ஞானாசிரியர் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் ஞானாசிரியர் அல்ல. உலகம் மாயையால் உருவானது என்றால் உலகம் உண்மையாகவே இருக்கிறதா அல்லது ஒரு மயக்கமா? ஆக மாயை என்பதனுடைய பொருளையே நான் விளங்கிக் கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இது நம்ம வேதாந்தத்தில மாயை என்றால் இன்னதென்று சொல்ல முடியாதது அநிர்வசனம் என்ற கருத்து. அந்த மாயை வேறு, வேதாந்தத்திலே சொல்லப்படுகிற மாயை முற்றிலும் வேறு. நாம் சைவ சித்தாந்தத்திலே சொல்லுகிற மாயை என்பது ஒரு பொருள், ஆமா, உள்பொருள், உண்மை பொருள். எனவே அதிலிருந்து தோன்றுகிற உலகமும் உண்மையான பொருள் தான். இந்த கண்மத்தை பற்றி, கண்மம் செயலா பொருளா? கண்மம் முப்பொருள் என்று சொல்லுகிறோமே, அந்த முப்பொருள்களில் ஒன்றாக சொல்லப்படுகிற கண்மம் என்பது பொருளா செயலா? செயல் என்று தானே நாம் சொல்லுகிறோம். ஆனால் முப்பொருள்களிலே ஒரு பொருள் என்று கொள்ளலாமாங்கிறாங்க. இது பலருக்கும் ஒரு பெரிய ஐயப்பாடுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கண்மம் இப்ப நாம் செய்கிறோம் அது செயலா கண்மமா? அது கண்மமாகாதா? கண்மம் மட்டும் பயன் மட்டும் கண்மம் இல்லையே, செயலே கண்மம் தானே, செயலே கண்மம் தானே. இப்போ நல்வினை தீவினை என்பது என்ன? நல்வினை என்பது செயலா? அதாவது பொருள் என்பதுல, அதனால்தான் வடமொழியில ரெண்டு சொற்களை பயன்படுத்துகிறார்கள். வடமொழியில பதார்த்தம் திரவியம் என்ற ரெண்டு சொற்களை பயன்படுத்துவார்கள். திரவியம் என்றால் குணத்தை உடைய பொருள், குணத்தை உடைய குணிதான் திரவியம். பதார்த்தம் என்பதுல, பதார்த்தம் என்றால் என்ன என்ன பொருள்னா, பொருள் என்றுதான் பொருள். பதார்த்தம் அதாவது பதார்த்தம் என்றால் சொற்களால் உணர்த்தப்படுகிற பொருள் எல்லாம் பதார்த்தம். சொற்களால் உணர்த்தப்படுகிற பொருள் எல்லாமே இப்ப அதுலதான் கண்மத்தை அடக்குகிறார்கள். பதார்த்தம் என்பதுலதான் கண்மமும் வருகிறது. நமக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட இரண்டு சொற்களை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் காட்சி பொருள் கருத்து பொருள் என்ற ரெண்டு இருக்கு. காட்சி பொருள் கருத்து பொருள். காட்சி பொருள் என்றால் குலப்படுகிற துணிப்பொருள் எல்லாம் காட்சி பொருள்கள். அது இல்லாமல் இப்ப கருணை என்பது என்ன? கருணை என்பது அது கருத்து பொருள். அதுபோல கண்மம் என்பது ஒரு கருத்து பொருள், காட்சி பொருள் அல்ல, கருத்து பொருள் என்றுதான் கொள்ள வேண்டும். அது நீங்களே, அது நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் ஐயா இருந்தா கேளுங்களா, இது அடக்க முடியலையா? இப்போ தன்வயத்தனாதல் சித்து என்றும், தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் சித்து, அடுத்து என்ன அடுத்த குணம் என்ன? இயற்கை உணர்வேன சித்துதான், முற்று உணர்தல் சித்துதான், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் அது சத்து, முடிவிலா ஆற்றல் அது சித்தினுடைய சித்துதான், ஆற்றல் சித்து ஆற்றல், பேரருள் அது அறிவினுடைய இயல்பு தானே. சித்தினுடைய இயல்புதான் கருணை அருள், எல்லாம் சித்தினாலே வருவதுதான் இன்பம். அத அதை பற்றி என்ன கவலை? ஒன்னா ரெண்டான்னு சுருக்கமா? ஆமா, இன்னொன்னு கவனிங்க, இந்த ரெண்டையுமே ஒண்ணுல அடக்கி விடலாம். இந்த இரண்டையுமே ஒன்றில், எட்டு குணங்களையுமே ஒரு குணத்தில் அடக்கி விடலாம். எல்லாமே அருள் தான், அருள் குணத்திலே. அதனால்தான் அருள் குணம் என்று சொல்லுகிறோம். எல்லாமே அவனுடைய ஞானம் அறிவு. சித்து என்பதுல சத்து அடங்கி விடுகிற சித்து, அருள் தான் எல்லாம். எனவே ஒன்றாக சொல்லலாம், ரெண்டாக விரிக்கலாம், மூன்றாக சொல்லலாம், எட்டாக சொல்லலாம், ஆறாக சொல்லலாம், இப்படி பல முறைகள் உண்டு. ஆறு குணமாக சொல்லுவார்கள், ஷட் குணம் என்பார்கள். ஆறு குணம், அதாவது அறிவினுடைய இன்னொரு நிலைதான் ஆனந்தம். அறிவினால் வருவதுதான் இன்பம், அறிவினால் வருவதுதான் இன்பம். அதனால சித்துல ஆனந்தம் அடங்கி விடுகிறது. பிறகு எங்க நம்பிக்கை? இங்கேவா? இது வினையை ஈட்டுகிற இடம் தான், வினையை ஈட்டுகிற இடம் இந்த பூமி. இதன் பயனை நுகர்கிற இடம் அங்கே இல்ல. இது வினை போகத்தை நுகர்கிறோம், வினை போகத்தை நுகர்ந்து வினையை ஈட்டுகிறோம். வினையை ஈட்டுவதற்கு உரிய இடம் இங்கே. சொர்க்கத்தில் போய் வினை ஈட்ட முடியாது, அங்கே நுகர்ச்சி தான். நாம் அப்படித்தான் வைத்திருக்கிறோம். சைவ சமயத்தை பொறுத்த அளவுல பிற சமயங்கள் எல்லாம் கீழ்நிலையில் உள்ள படிகள். அந்த படிகளெல்லாம் கடந்து சைவ சமயத்திற்கு வந்தால்தான் இந்த முப்பொருள் உண்மை விளங்கும் என்று வைத்திருக்கிறோம். இறைவனிடத்துல வியாபியம், இறைவனிடத்தில் உயிர்கள் வியாப்பியம், உயிர்களிடத்தில் மாயை கண்மங்கள் வியாப்பியம். எனவே மாயை காட்டிலும் பெரிய பொருள் உயிர், மாயை காட்டிலும் பெரிய பொருள் உயிர், அதை காட்டிலும் பெரிய பொருள் இறைவன். எங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அங்கே அடங்கணும். திரு ஐந்து எழுத்திலேயே அடக்கிக் கொள்ள வேண்டியதான், அதிலே அடக்கிக் கொள்ள வேண்டியதான். வெளிப்பட சொல்லல, இறைவனை உணர்ந்த பின்தான் அந்த இறைவனிடத்திலே வியாபியமாக அடங்கியிருக்கிற தன்னை உணரும். இறைவனை உணர்ந்துதான் தன்னை உணரும். அது அவரவருடைய பக்குவம்தான். பக்குவம் இல்லாமல் என்ன ஓதினாலும் பயன் தராது இல்லையா? திரு ஐந்தெழுத்தை எந்த முறையில ஓதினாலும் பக்குவம் இல்லாவிட்டால் பயன் இல்லை. அதான் முதல்ல, அதான் பார்த்தோம் இல்லையா, முதல்ல அபுத்திபூர்வமாக செய்வார்கள், பிறகு புத்தி பூர்வமாக உணர்ந்து பின்பற்றுவார்கள் என்றுதான் வைத்திருக்கிறோம். இதற்கு யாருமோ லீலாவதியா, உங்கள் ஆசிரியர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அந்த முறையில தான் ஓத வேண்டும். அந்த திரு ஐந்தெழுத்துல, அந்த திரு ஐந்து எழுத்துல ஒன்பதாம் நூற்பாவில உரியது மூன்று எழுத்து மந்திரம் இல்லையா? சிவாய என்பது ஒன்பதாம் நூற்பாவில, பத்தாம் நூற்பாவிலே அந்த யா நீங்கி சிவா என்பது மட்டும்தான் பத்தாம் நூற்பாவுக்கு உரியது. பிறகு பதினாறாம் நொற்பாவில் வா என்பதும் நீங்கி அந்த ஓரெழுத்து மந்திரம்தான் பதினோராவது நொற்பாவிலே. அதனால் தான் அந்த பட்டினத்தரப்பாட்டு சொன்னேன் அல்லவா, தாயுடன் சென்று, அது சிவாய தாயுடன் சென்று, தாதையை கூடி தாயை மறந்து, அந்த வாவும் போய்விட வேண்டும். தாயை மறந்து எய்யும் அதே நிட்டைங்கிறார் இல்லையா, ஆக நிட்டை நிலையில சிவமும் ஆன்மாவும் ஒன்றி இருக்கிற நிலை அது. அந்த ஓரெழுத்து சி, அந்த நாய் ஓட்டு மந்திரம்ங்கிறாங்களே சி என்ற நாய் ஓட்டும் மந்திரம், அது மட்டும்தான் பதினோராம் நூற்பாவுக்கு என்று இப்படி பல நிலைகளிலே பல வகையாக அமைத்திருக்கிறார்கள். அதான் முதலே சொன்னேனே, இப்ப கேட்காங்க எல்லா உயிர்களிடத்திலும் முதலில் ஆணவ மலம் ஒரே மாதிரி இருந்ததா என்று கேட்கிறார்கள். எல்லா உயிர்களும் ஒரே தன்மை உடையனவா? எல்லா உயிர்களும் ஒரே தன்மை உடையனவா? இல்லை அல்லவா. ஒவ்வொரு உயிரும் அறிவு நிலையிலே வேறுபட்டவை. எல்லா உயிர்களும் அறிவு நிலையிலே வேறுபட்டவைதான். வேறுபாடு இல்லை என்றால் பல என்ற பேச்சுக்கே இடமில்லை. வேறுபாடு கட்டாயம் இருக்க வேண்டும். ஓர் ஆன்மாவைப் போல இன்னொரு ஆன்மா இல்லை அறிவிலே. எனவே இப்படி ஆன்மாவுக்கு ஆன்மா அறிவு நிலை வேறுபடுவதனாலே அதற்கு ஏற்ப ஆணவ மலமும் வெவ்வேறு விதமாகத்தான் பற்றி இருக்கிறது. சில உயிர்களிடத்திலே மிகுதியாக பற்றி இருக்கிறது, சில உயிர்களை மென்மையாக, அதனினும் மென்மையாக. எனவே இயற்கையிலேயே விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்ற வேதம் இயற்கையிலேயே இருக்கிறது. சிவஞான முனிவர் எழுதுகிறார் சிவஞான பாடியத்தில் பேருரையில, இலக்கணத்தால் வேறுபாடு இல்வழி இலக்கியம் பலவாறல் செல்லாது. இலக்கணத்தால் வேறுபாடு இல்லாத போது இலக்கியம் பலவாதல் செல்லாது. எனவே பொருள்கள் பல என்றால் இலக்கணத்தாலே வேறுபாடு இருக்க வேண்டும். ஆக கேட்பதற்கு இனி கேள்வி இல்லை, நேரமும் இல்லை. அவர் சொல்லுகிறார், சிவஞான போதம் திருவருட்பயன் போதித்த ஆசிரியர்கள் பாடத்தை எல்லாரும் விளங்கிக் கொள்ளும் முறையில் மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். நல்ல நல்ல வேளை தப்பித்தோம். மாணவர்கள் கவனத்துடனும் ஆர்வத்துடனும் கேட்டு மகிழ்ந்தனர். பாராட்டுக்கள். உங்கள் பாடத்தை சிரத்தையுடன் கேட்டு மகிழ்ந்தவர்களில் நான் ஒருவன். உங்கள் பாடத்திலிருந்து பல கேள்விகளுக்கு விடை கிடைத்து விட்டது. இனி முயற்சி செய்து இறையருளை பெறுவது நம்மிடத்தில்தான் உள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் நம் முயற்சிக்கு துணையாயிருந்து காப்பாற்றுவார். நம்புங்கள். இன்பமே சூழ்க எல்லாரும் வாழ். ஆக இந்த வினாவிடை பகுதியை இந்த அளவில் நிறைவு செய்யலாம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு விநாயகர் தோத்திரம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒரு கோட்டன் இரு செவியன் மதத்தன்னால் தருகோட்டம் பெற இதழி தாஷடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகலுணர்வோர் சிந்தை திருகோட்டும்

எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போல் மந்தில் அணங்கு காண நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த பெரு நன்மையாலே இடிக்கின்ற வினையொழிய இருமுனிவர் களல் வாழ்த்தி இனிது வாழ்வத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரை செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே சிற்றபேச அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே தூத்திர பகுதியிலே விநாயக பெருமானுடைய தோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருவம் கூட்டிவிட்டோம். முதலிலே உருகோட்டன் ரிஷிவியன் என்று முதலிலே தோத்திரம் பண்ணினார். அடுத்தார் போல சுவாமி அம்பாளை தோத்திரம் பண்ணி மறுபடியும் விநாயகருக்கு தோத்திரம். விநாயகருக்கு தோத்திரம் இரண்டு வந்துடும். முதலிலே விநாயகர் தோத்திரம், அப்புறம் சுவாமி தோத்திரம், அம்பாள் தோத்திரம், அப்புறம் விநாயகர் தோத்திரம், அதன் பிறகு முருகன் தோத்திரம். விநாயகருக்கு கூடுதலாக தோத்திரம் இருக்கும். கோயில்லையும் விநாயகர் அதிக இடங்களில் இருப்பார். விநாயகர் கோயிலில் பல இடங்களில் இருப்பார். எண்ணி பார்த்தா விநாயகர் கோவில் தான் அதிகமாக இருக்கும் உலகத்திலையும். விநாயகர் கோவில் தான் அதிகம். விநாயகர் சாந்தமூர்த்தி, அனுக்கிரகமூர்த்தி, அனுக்கிரகமூர்த்தி, சாந்தமூர்த்தி, எல்லா பலன்களையும் தரக்கூடியவர் விநாயகர். அது கூர்ம புராணம்னு ஒரு புராணத்தில் சொல்கிறார் இந்த ஆசிரியர், வேறு தெய்வங்களை கும்பிட்டு பலன் பெற போகின்றவர்கள், வேறு தெய்வங்களை கும்பிட்டு பலன் பெற போகின்றவர்கள் முதலிலே விநாயகரை வணங்கி நான் அந்த சாமியை கும்பிட போகிறேன், அதுக்கு நீ அருள் பண்ண, அந்த பூஜை நன்றாக குறைவில்லாமல் நடக்கிறாப்புல நீ அனுக்கிரகம் பண்ணு அப்படின்னு விநாயகரை கும்பிட்டுட்டு அந்த சாமிகிட்ட போய் பூஜை பண்ணுறான். இப்போ சொல்கிறது விளங்குதா? வேறு சாமியை கும்பிட போகிறவன் விநாயகரை கும்பிட்டுட்டு நான் அந்த சாமியை கும்பிட போகிறேன், அதுக்கு நீ அனுக்கிரகம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கும்பிட போகிறான். இவனுக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, இந்த விநாயகர்கிட்ட நீ எல்லாமே வாங்கிக்கலாமேட, இதை விட்டு போட்டு அந்த சாமியை கும்பிடுறதுக்கு போய் இவர்கிட்ட கேட்காட்டி விடணும். இப்போ அந்த சாமி கொடுக்குறல, இந்த சாமி தரமாட்டாரா? மற்றைய கடவுட் போற்றி வரம் பெற இடையூறைதாது ஒற்றைவன் கோட்டு வேளம் ஓப்பமுன்னு வலுத்துகின்றான். மற்றைய கடவுள் போற்றி வரம் பெற இடையூறு எய்தாது, இடையூறு வாராதபடி அந்த தெய்வத்துக்கு நாம் பண்ணுகிற வழிபாடு இடையூறு வாராதபடி நன்றாக பூர்த்தியாக வேணும் என்று சொல்லி விநாயக பெருமானிட்ட வணங்குறானே, வணங்கிட்டு அங்கே போகிறானே, இவனுக்கு நல்ல புத்தி இருந்தால் அங்கே போவானா? மற்றைய கடவுள் போற்றி வரம் பெற இடையூறு எய்தாது ஒற்றைவன் கோட்டு வேளம் ஓப்பமுன்னு வலுத்துகின்றார். முற்று அக்களிற்ற ஏத்தி முழுவதும் அந்த சாமியவே கும்பிட்டு முன்னிய யாவும் வாழா பெற்றில்லாது அயலார் போற்றும் பேதமை என்பொல் மாதும் என்று பாடு. அதனால வேண்டிய பலன்கள் அத்தனையும் விநாயகரே தருவாரு, அதை விட்டுட்டு இந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே போய் அந்த சாமிகிட்ட போகிறானே என்று அந்த ஆசிரியர் பாடுகிறார். ஆகையினால விநாயக பெருமான் சகல பாக்கியங்களையும் தரக்கூடிய சர்வ முழு முதன்மையும் உடையவர், எல்லா முதன்மையும் உடையவர். அவர் அவதாரம் பண்ணின உடனே பிரணவ மந்திரத்திலிருந்து வெளியில் வந்தார். விநாயகர் வந்தது உங்களுக்கு தெரியும். பிரணவ மந்திரத்திலிருந்து உமாதேவியும் சிவபெருமானும் சித்திரச்சாலையிலே பிரணவத்தை வெயட்டி பிரணவன், சமட்டி பிரணவன், வெயட்டி பிரணவன் இரண்டையும் உற்று பார்த்தாள் பார்வதி. சித்திரச்சாலையில் சித்திரங்கள் எழுதி கைலாயத்திலே சித்திர மண்டபம் இருக்கும். அதெல்லாம் கைலாயத்து போகிறவங்க பார்க்கல, எங்கே போய் பார்க்க முடியும்? அது சித்திரச்சாலை இருக்கிற சித்திரத்தை பார்த்து கொண்டே வந்தாள். அந்த சமட்டி பிரணவம் வேட்டி பிரணவம் என்று எழுதியிருந்தது. அந்த பிரணவத்தை பார்வதி உற்று பார்த்தால் பார்த்த உடனே இரண்டு பிரணவம் ஒன்றாக சேர்ந்தது. இரண்டு பிரணவமும் சமட்டி பிரணவம் வேட்டி பிரணவம் உங்களுக்கு தெரியும். சமட்டினா தூத்து சொல்லு, வேட்டினா விரித்து சொல்லுவது. சமட்டினா ஒரு எழுத்து, வேட்டி அஞ்செழுத்து, வேட்டி அஞ்செழுத்து, சமட்டி ஒரு எழுத்து. அதனால் இந்த ரெண்டும் சேர்ந்தது. சேர்ந்த உடனே அதிலிருந்து யானை முகமாக வெளியில் வந்தார். இதுதான் விநாயகருடைய அவதாரம்.
அதை பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினம் மிகுபடை வடிவினர் வயில் வலி வளமுறையறையனு ஞான சம்பந்தர் அந்த முறையில் பாடுறார். உமாதேவியினுடைய அனுக்கிரகமும் சிவபெருமானுடைய அனுக்கிரகமும் இரண்டும் கூடி கையாலே விநாயகராக வந்தது. அதனாலே விநாயகருடைய அவதாரத்தை சொல்லி அதுக்கு மேலே கந்தபுராணத்தில் இதைத்தான் கந்தபுராணத்தில் சொல்கிறாரு. அப்படி விநாயகர் யான முகமாக வந்தார், வந்து அப்பா அம்மாவை கும்பிட்டாரு. கும்பிட்ட உடனே சுவாமி சொன்னார், யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எந்த தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் எண்ணுகிற காரியத்துக்கு முன்னே உன்னை எண்ணி வழிபட்டு சென்றார்களேயானால் அவர்கள் காரியத்துக்கு விக்னமில்லாமல் அந்த காரியத்தை பூர்த்தி செய்து வைப்பாயாக, உன்னை வழிபடாது போனார்களேயானால் அந்த காரியத்தை விக்னம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அருள் பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு விக்னேஸ்வரர், விக்னங்களை ஆக்கவும் விக்னங்களை நீக்கவும் வல்லவர், ஆக்கவும் நீக்கவும் விக்னங்களை ஆக்கவும் நீக்கவும் வல்லவராகினாலே அவருக்கு விக்னேஸ்வரர் என்று அவருக்கு திருநாமம். அதனாலே என்னரே யாயினும் யாவதொன்றென்னுதன் முன்னரே உனதுதால் முடியுறப் பணிவரே அன்னதன் சிந்தை போல் ஆக்குதி அலதுனை உன்னல செய்கையை ஊறு செய்திடுதினி என்று கந்தபுராணத்திலே விநாயகர் அவதார படலத்திலே சொல்லுகிறார். ஆகையினாலே விநாயக பெருமானுடைய பெருமை அளவில்லாதது, அருமை அளவில்லாதது, எளிமையும் அளவில்லாது. விநாயகர் பெருமை அளவில்லாதது, பரமாவிஷ்ணு சந்திரன் சூரியன் எல்லாமே வந்து தோப்புக்கரணம் போடுவான். யாருக்கிட்ட? விநாயகர்கிட்ட. பிரம்மா வந்து தோப்புக்கரணம் போடுவார், விஷ்ணு வந்து தோப்புக்கரணம் போடுவார், புரியுதா? அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார், போடுங்கடா போடுங்கடா அப்படின்ட்டு. என்ன காரணம் தெரியுமா? அந்த ராட்சசன்கிட்ட போட்டானுங்க எல்லாம் தோப்புக்கரணம். கஜமுகாசன் இருந்தானே அவனுக்கிட்ட தோப்புக்கரணம் போட்டு எல்லாம் காலெலாம் வலி எடுத்துச்சு, முழங்கால் வலி எடுத்து. வெகு காலம் தோப்புக்கரணம், காலையில் 108, மத்தியானம் 108, சாயங்காலம் 108. ஆறு கஜமுகாசுரன்ட்டு நல்லவன், அவன் அவன் வந்து அப்படி தோப்புக்கரணம் போட வச்சு அவன் கேட்ட வரத்தை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சுவாமிகிட்ட எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும், எல்லா உலகத்தையும் நான் ஆள வேணும், எல்லாரும் எனக்கிட்ட வந்து தோப்புக்கரணம் போடும், தேவரெல்லாம் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டான், கொடுத்துட்டாரு. கடைசியாக அவர் உரம் கேட்டான் பாரு, நான் கேட்குன்ற யாராலையும் ஜாகப்படாது, எந்த ஆயுதத்தாலையும் ஜாகப்படாதெல்லாம் வரம் கேட்டேன். அதுக்கு மேலே ஒரு வரம் கேட்டான் பாரு கடைசியாக, பெருமானே நான் கேட்டதெல்லாம் போக ஏதாவது நான் கேட்காதது எனக்கு நினைவுக்கு வராத வகையில் ஒரு சூழ்ச்சி இருந்தால் அந்த வகையில் எனக்கு ஏதாவது இறப்பு வந்தாலும் மறுபடி நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் எல்லாம் கேட்டுட்டேன், இன்னும் ஏதாவது எனக்கு தெரியாமல் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வகையில் நான் பிறந்தா இறந்தாலும் மறுபடி நான் பிறக்கக்கூடாது. அன்றியும் ஒன்றுள்ளது அடியன் சூழ்ச்சியால் குன்றினும் பிறவியும் புகாமை வேண்டுவார். என்றாலும் நன்றன, என்றாலும் நன்றன வேண்டுவர்க்கிவோன் நன்றன அவ்வரம் நல்கி ஏகினான் என்பது கந்தபுராணம். அதனாலே அப்படிப்பட்ட கஜமுகாசுரன்ட்ட போட்ட அந்த தோப்புக்கரணத்தெல்லாம் உங்கள்கிட்ட போடுறேன் சாமி அப்படின்னு சொல்லி அப்புறம் போட்டான் தேவரெல்லாம். அதனாலே முதற் பொருளாக இருப்பவர் விநாயகர், முதற் பொருளாக இருப்பவர் விநாயகர். அது முதல்லையே பிள்ளையார் சுழி அவர் தானே, அந்த சுழிங்கிறது பிள்ளையார் சுழிங்கிறது பிள்ளையார் சுழி போட்டுதான் அப்புறம் சிவமயம் எல்லாமே போடுறோம். அதனால் அவ்வளவு சிறப்புள்ள மூர்த்தி. அந்த மூர்த்தியை பற்றி புராண ஆசிரியர்கள் முதல்ல தோத்திரம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த தோத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுவாமி எம்பாட தோத்திரம் பண்ணிவிட்டு மறுபடியும்

பெரிய பண்டி கயந்தந்தன் அடிக்கமலங்கள் நயந்து போற்றி, கயந்தன் அடிக்கமலங்கள் நயந்து போற்றி, கருத்தில் உற இருத்தி மிக காதல் செய்வாம் என்பது இந்த பாடல். இதில் என்ன சொல்லுகிறாருன்னா, இப்பொழுது சொல்ல போகிற நூல் இருக்கே, சிவஞான சித்தியார் என்கிற நூல் இருக்கே, அது ஆகமத்திலே ஞானபாதத்தை இப்போ மொழிபெயர்க்க போகிறார். சிவாகமத்திலே ஞானபாதத்தை இப்போ மொழிபெயர்த்து சொல்ல போகிறார். சாதாரண வேலையல்ல, சாதாரண சொல்ல போகிற நூலானது சிவாகமத்திலே ஞானபாதத்தை சொல்ல போகிறார். பெரிய நூல் எது வந்து கேட்டால் வேதமும் சிவாகமும். பெரிய நூல் என்று கேட்டால் வேத சிவாகமும். அது யார் அருளி செய்தது என்றால் சிவபெருமானே அருளி செய்தது. மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே என்பது நீத்தல் விண்ணப்பம். அதனாலே பரமேஸ்வரன் அருளி செய்த வேத ஆகமம் அந்த வேதத்தை விட ஆகமம் சிறப்புடையது. வேதத்தை பொது நூல் என்று, ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். அப்படி ஆகமம் சிறப்பு நூலாயிருக்கிற ஆகமத்திலே, அந்த ஆகமத்திலே உள்ள நான்கு பாதங்களிலே, இப்போ நான் சொல்ல போகிற பாதம் நான்காம் பாதம், சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்கின்றதிலே இப்போ சொல்கிறது விளங்குதா? முதல் நூலாக பெரிய நூலாக இருப்பது வேத சிவாகம். அதை அருளி செய்தவர் சிவபெருமான். அந்த வேத சிவாகங்களிலே வேதம் பொது நூல் என்றும் சிவாகமும் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். அப்படி வேதம் பொதுவென்றும், வேதம் பொதுவென்றும், ஆகமம் சிறப்பு நூலும் சொல்லப்படுகிறனாலே வேதத்தை விட உயர்ந்தது ஆகும். வேதத்தை விட, கவனமாக கேளுங்க, வேதத்தை விட உயர்ந்தது ஆகமம். வேதம் பொதுவாக இருக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் பரத்துவம் சொல்லும். சிவாகமம் அப்படி இல்லை, சிவபெருமானே முழு முதற் கடவுள்னு எடுத்த உடனே. அதனால தான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பார்ந்த ஆழ்வாள். ஆகமம் வேற, சிவபெருமான் வேற இல்லை. சிவபெருமானுடைய வடிவமே ஆகமம் தான். காமிக முதலாக வாதுளமீராக உள்ள 28 ஆகமும் சிவபெருமானுடைய வடிவம். அந்த ஆகமத்திலேயும் இப்போ இவர் சொல்ல போகிற பாதம் எது என்று கேட்டால், சரியாபாதம் அல்ல, கிரியாபாதம் அல்ல, யோகபாதம் அல்ல, ஞானபாதத்தை சொல்ல போகிறார். அந்த ஆகமத்திலேயும் ஆகமம் உயர்ந்ததுன்னு கண்டோமா, அந்த ஆகமத்திலையும் சொல்ல போற இந்த செய்தியானது ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட செய்தியை இப்போ சொல்ல போறேன். அது என்ன சாதாரணம் இப்போ புரியுதா? வேதாகம் உயர்ந்தது, வேதத்தை விட ஆகம உயர்ந்தது, ஆகமத்திலே சரியாபாதத்தை விட கிரியாபாதம் உயர்ந்தது, கிரியாபாதத்தை விட யோகபாதம் உயர்ந்தது, யோகபாதத்தை விட ஞானபாதம் உயர்ந்தது, அதுக்கு மேல உயர்ந்ததே இல்லை. அந்த ஞானபாதத்திலே சொல்லுகின்ற செய்தியை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட செய்தியை சொல்றதுன்னா சாதாரண வேலை அல்ல. அதை செய்யுளாலே, தமிழ் செய்யுளாலே இப்ப சொல்ல போறேன். அப்படி சொல்லுவதே எந்த விதமான குறைபாடும் வாராமல், குற்றம் வாராமல், சொற்குற்றம், பொருட்குற்றம், கருத்து குற்றங்கள் எதுவும் வாராதபடி நீ காப்பாற்றணும் அப்படின்னு. உயிர்களால செய்யப்பட்ட நூல்களிலே குறைபாடு இருக்கும், மனிதர்களால செய்யப்பட்ட நூல்களிலே குறை இருக்கும். பேரறிவுடைய சிவபெருமானால செய்யப்பட்ட நூல்ல குறை இருக்காது, ஆகமத்தில் குறை இருக்காது. இப்போ ஆகமத்தை நான் மொழிபெயர்த்து சொல்ல போறேன். மொழிபெயர்ப்பில் ஏதாவது குறை வந்துருச்சு. இவர் 28 ஆகமங்களையும் பாயாசமா சாப்பிட்டவர். இப்போ சொல்ல போறவர் 28 ஆகமங்களையும் பாயாசம் போல சாப்பிட்டார். சகலாகம பண்டிதர்னு இவருக்கு தான் பேர். சகலாகம பண்டிதர்னு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிக்கு தான் பேர். அந்த சந்தானாச்சாரியர் 4 பேர்த்திலே, சந்தானாச்சாரியர் 4 பேர்த்தில இவர் தான் இந்த ஆகமத்தை கரைச்சி குடிச்சவர். அவங்களுக்கெல்லாம் வந்து இயல்பாக ஞானம் அப்படி வந்தது, இவர் ஆகமம் படிச்சு அப்புறம் ஞானம் அத்தனையும் வந்தது. அதுக்கு மேலே குறுகடாச்சம் வந்துருச்சு. அதனாலே இப்படி இருந்தாலும் கூட, அவ்வளவு இருந்தாலும் கூட, இது பெரிய விஷயமாகையினாலே, அரிய விஷயமாகையினாலே அதை மொழிபெயர்த்து சொல்ல போகும்போது அதில் ஏதாவது குற்றங்கள் வரலாம். ஆனால் அந்த குற்றங்கள் வராமல் காப்பதற்கு நீதான் பொருத்தமான ஆளு. யாரு? குற்றங்கள் வராமல் காப்பதற்கு நீதான் தகுந்த பொருளாக இருக்கிறாய். அதனாலே இந்த தமிழிலே, தமிழிலே மொழிபெயர்க்க போற ஆகமத்தை தமிழிலே மொழிபெயர்க்க போறார். அதனாலே எந்த குற்றமும் வாராதபடிக்கு குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு ஓதாட்டி என்றார் போல, குற்றங்களை நீக்கி குற்றம் வாராதபடி, குற்றம் வாராதபடி அருள் செய்யவும். அதுக்கு இயம்பும் நூல் இருந்தமிழின் செய்யுளாற்றால் இடையூறு தீர்ந்து இனிது முடிய வேண்டி. இடையூறு என்பது வாராதபடிக்கு நன்றாக அது பூர்த்தியாகும்படியாக முடிய வேண்டி. தயங்கு வேர் ஒளியாகி எங்கு நின்ற தலைவானார் ஐயாலே, அளவில்லாத ஒளிமயமாக அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கிற தலைவரா.

0: மலை மாது தன்னோடாடி ஐயாலே எங்கெங்க நாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற சௌரவான் மலை மாதாகிய உபாதேவியோடு சேர்ந்து அந்த பிள்ளைய பெற்றார்கள். இருவரும் அந்த சித்திரத்தை பார்த்தார்களா? சித்திரத்தை பார்த்தபோது இரண்டு பேர் பார்வையினாலே வெளியில வந்தார் விநாயகர். அதனாலே இப்படி தயங்கு வேர் ஒளியாகி மலை மாது தன்னோட தலைவனார் மலை மாது தன்னோடாடி பயந்த பயந்தன பெற்ற பயந்த என்றால் பெற்ற ஐங்கரம் நாற்றோல் முக்கண் இருபாதம் ஒரு கோடு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று. அந்த முதல் பாட்டில் விநாயகர் ஒருத்தர் எப்படி சொல்றாருன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி சொல்றாரு. அப்படி இதுல அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்படி சொல்றாரு, விளங்குத? ஆகையினாலே பயந்த ஐங்கரம் நாற்றோல் முக்கண் இருபாத பரியது ஒரு நீள்கோட்டு நீள்கோட்டு பெரிய பண்டி. இப்படி ஐந்து கரங்களையும் அன்னைக்கு எல்லாம் விளக்கம் சொன்னேன், அந்த ஒரு கோட்டங்களில் எல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். அதனால இதுல ஐங்கரம் நாற்றோ நான்கு தோள்கள் மூன்று கண்கள் இரண்டு திருவடி அதனால ஒரு கோடு ஒரு கோடு. இப்படி உள்ள லட்சணங்களை உடையவராகிய விநாயக பெருமான் பெரிய வண்டி. பெரிய வண்டிங்கிறது வயிறு, வண்டிங்கிறது வயிறு, பெரிய வண்டி. விநாயகருக்கு தான் பெரிய வயிறா இருக்கிறது. பிள்ளையார்னு சொன்னா பெரிய வயிறுன்னு சொன்னா எல்லாரும் அடையாளம் கண்டு விடுவாரு. எந்த சாமிக்கு அவ்வளவு பெரிய வயிறு இல்லை. அது என்ன காரணம்னா எல்லா உலகமும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறோம். எல்லா உலகமும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கு. அது சந்திரன் ஒரு தடவை கைலாயத்துக்கு போனேன், முன்னாடி விநாயகர் இருந்தார், பெரிய வயிறா இருந்துச்சு. அதுக்கு மேலே போகிறவங்களெல்லாம் லட்டு சிலேபி ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை வாழைப்பழம் முந்திரி பழம் மற்ற கனி வகை பலகாரம் குலோப்ஷான் எல்லாம் கூட்டு போய் குடிச்சிருக்கிறாங்க. இங்கே பிள்ளையாட்டு போகிறவங்களை கும்பிட போகிறவங்களாம் பிள்ளையாட்டுலாம் கூட்டி வச்சு விட்டு அதை இந்த சந்திரன் போனவே பார்த்து விட்டு சிரிச்சு விட்டாங்க. இதான் வயிறுத்த சூடு இருக்குது, இத்தனை பலகாரம் இருக்கு. அப்புறம் அவனுக்கு சாபம் வந்துச்சுன்னு வரலாறு, சந்திரனுக்கு சாபம் வந்துச்சுன்னு வரலாறு. சதுர்த்தினிக்கு அவனை பார்க்கப்படாது அப்படின்னு கூட ஒரு சாபம், நீசனா போவாயின்னு சாபம் போட்டார். சதுர்த்தினிக்கு அவனை பார்க்கப்படாது, அதனால சதுர்த்தியில விழா கொண்டாடுறதெல்லாம். ஆகவே இப்படிப்பட்ட உலகம் எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்போராகிய உதரத்தை உடைய உதரம் என்று பெயர். வயிற்றுக்கு என்ன பெயர்? உதரம் என்று பெயர். அப்படி பெரிய பண்டி கயந்தன் அடி கமலங்கள். கயந்தன்கிறது கயம் என்கிறது யானை, யானைக்கு பெயர் கயம் கஜம் என்றெல்லாம் யானைக்கு பெயர். அதனால் அப்படி கயந்தனடி கமலங்கள் நயந்து போற்றி, அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய திருவடி கமலத்தை நயந்து போற்றி. நயந்து என்று சொல்கிற வாக்கியம் சாமியின் இடத்திலே பிரார்த்தனை பண்ணும்போது வழிபாடு பண்ணும்போதும் அந்த வழிபாடு பண்ணுகிற பக்தன் எப்படி இருக்கணும்னா அவன்கிட்ட இந்த தீய குணங்கள் ஆணவ சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நயந்து போற்றி. இப்போ ஒரு பணக்காரன்ட்ட பணம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ பணிஞ்சு அவர் பணக்காரனை பெருசாக கொண்டாடி ஏ புரியுதா அவன்கிட்ட ரொம்ப பயந்து அப்படி நயந்து அப்படி அவன்கிட்ட பணம் வாங்கணும். அதுபோல் பரமேஸ்வரிடத்திலே அருளை பெறுவதற்கு செல்லுகின்ற ஆன்மாக்களுக்கு இந்த மும்மலங்களாகிய குற்றங்கள் இருக்கக்கூடாது. மும்மலங்களாகிய குற்றங்கள் மனம் வாக்கு காயங்களாலே எந்த வகையில் அந்த செருக்குங்கிறத செருக்குன்னு சொல்லுது, செருக்கு இல்லாமல் அதான் நயந்து நயந்து பயந்து நயந்து. அதனாலே அந்த மாதிரி செருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் திருவுருள் நினைக்கும். அதை வந்து திருவிளையாடு புராணத்தில் சொல்கிறாரு, பொறுப்பகழ்ந்து எடுத்தோன் சென்னி மலையை பயிர்த்து எடுத்தான்ல கைலாயத்தை ராவணன், பொறுப்பகழ்ந்து எடுத்தோன் சென்னி புயமிற மிதித்தாய் போற்றி. கைலாய மலையை எடுத்து விட்டானா, அப்புறம் அவன் என்ன பண்ணார்? திருவடியினாலே மிதிச்சார், தலையும் தோளும் நசுங்கும்படியாக மிதிச்சார். பொறுப்பகழ்ந்து எடுத்தோன் சென்னி புயம் நிற மிதித்தாய் போற்றி. இது நிக்கிறகம். அடுத்தாப்புல சொல்றாரு, இரு கிசைத்து அவனே பாட இறங்கி வாழ் கொடுத்தாய் போற்றி. நிக்கிறகம் அப்புறம் அனுக்கிறகம். அவன் என்ன பண்ண? அப்புறம் நயந்துக்கிட்டான் பயந்துக்கிட்டான். இரு கிசைத்தை நான் எடுத்தது தப்பு சாமி சிக்கிக்கிட்டான். வந்து அந்த கால் வந்து உடம்பு எல்லாம் பட்டுக்குச்சு மலைக்கு அடியில். இந்த பத்து கையும் தலை, பத்து தலையும் இருபது கையும் வெளியில் இருந்துச்சு. இதுக்கு கீழே எல்லாம் பட்டுக்குச்சு, பத்து கையும் இருபது கையும் பத்து தலையும். அப்போ தான் வாகீச முனிவர் வந்து வழி சொன்னார், விசாரிச்சாரு. நான் தான் இலங்கை ஜனாதிபதினா வாய்ப்புல ஏண்டா இங்கே வந்து பட்டுக்கிட்டேன், நான் அமெரிக்கா ஜனாதிபதியை பார்க்க போனேன் இங்கே வந்து பட்டுக்கிட்டே அப்படின்னா இதுக்கு வேறு வழியே இல்லைடா இவன் வந்து அனுக்கிரகம் பண்ணானோ அவன் தான் அனுக்கிரகம்னு வேற ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சந்தோஷப்படுறாப்புல நீ இசை பாடுறான்னு. அப்புறம்தான் ஒரு தலையை வெட்டினேன், ஒரு கையை வெட்டினேன், மீட்டின வீணையா மாத்தினேன், மந்திர சக்தியினால வீணையா பிரம்மாவினுடைய பேரன் ராவணன், பிரம்மாவினுடைய பேரன். இப்படி மீட்டி வாசித்தா வாசித்த உடனே அவருக்கு மேல இருக்க முடியல, இசையை கேட்டவுடனே கீழே இறங்கி வந்துட்டாரு. இருக்கிசைத்து அவனே பாட இறங்கி வாழ் கொடுத்தாய். அப்புறம் தருக்கோடும் இருவரு தேட மேலும் கீழுமாக ரெண்டு பேர் தேடினார்கள் அல்லவா, எப்படி தேடினாங்களாம், தருக்கோடு தருக்கொடும் இருவர் தேட தளர்ப்பிளம்பு ஆனாய் போற்றி செருக்கு விட்டு அவரே பூசை செய்ய நேர் நின்றாய். நிக்கிறக அனுக்கிறக முடியும். அது பதினோராம் திருவிழா கோபப்பிரசாதம் வரும், பதினோராம் திருவிழா கோபப்பிரசாதம், கோப பிரசாதம், கோபம் நிக்கிரகம், பிரசாதம் அனுக்கிரகம், நிக்கிரக அனுக்கிரகம். முதல்ல நிக்கிரகத்தை சொல்லுவார், அப்புறம் அனுக்கிரகத்தை சொல்லுவார். அதை அப்படியே தோத்தரம் பண்ணுறாருன்னு அந்த அதில் மூலிகை இருக்கிறாரு நம்முடைய பரஞ்சோதி முனிவர் திருவிழா. ஆகையினாலே அதனாலே இப்படி பரமேஸ்வரத்திலே அனுக்கிரகம் பெற வேண்டிய ஆன்மா எப்படி இருக்கணுமானால் அந்த தருக்கு செருக்கு இந்த மாதிரியான தெய்ய குணங்கள் இருக்கவே விடாது, எல்லாம் விட்டுறணும். அதை வந்து வான்கட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடியினும் தான் கட்டலின்றி சளிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உணர்வு கட்டு உள்ளமும் போய் நான் கட்டவாபாடி தெள்ளையனு கொட்டான், நான் கட்டவாபாடி திருளையனம் கொட்டாமல் என்பது திருவாசகம். நான் கெட்டு போகணும், நான் கெட்டு போகணும், நான் கெட்டு பாப்பா, நான் கெட்டு போகணும், அதுதான் சித்திலா பத்தே, அதுதான் சித்தில நான் சாகணும். அதனால இப்படி நயந்து போற்றி போற்றி கையாலே தோத்திரம் பண்ணி போற்றி என்றால் புகழ்ந்து போற்றி புகழ்ந்திருந்து போய் எட்டு வையான போற்றி கருத்தில் உர இருத்தி, கருத்தில் உர இருத்தி. இப்ப வெளியிலே கண்ட சாமியே கருத்திலே இருக்கு, புறத்திலே கண்ட சாமியே அகத்திலே இருக்கு, அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். கருத்தில் உரை இருத்தி மிக காதல் செய்யும். அப்படி விநாயக பெருமானை இப்படி வணங்கி வாழ்த்தி அதற்கு மேல உள்ளத்திலே வைத்து காதல் செய்வான், மிக காதல் செய்வான். அதிகமான அன்பு செலுத்துவோமாக, அதிகமான அன்பு செலுத்துவோமாக. அதை எப்படி சொல்றாருன்னா, இயம்பு நூல் இருந்தமொழின் செய்யுளாற்றால் இடையூறு தீர்ந்தினிது முடிய வேண்டி தயங்கு வேர் ஒளியாகி எங்கு நின்ற தலைவனார் மலைமாது தன்னோடாடி பயந்த ஐங்கரன் ஆற்றோல் முக்கன் இருபாத பரியது ஒரு நீள் போட்டு பெரிய வண்டி கயந்த நடி கமலங்கள் நயந்து போற்றி கருத்தில் ஒரு இருத்தி மிக காதல் செய்வோம். அதனால சுவாமியை வந்து வெளியிலே வந்து கண்டு கும்பிடுதல் பூஜை பண்ணுதல் என்பது ஒரு வகை, அதனால உள்ளத்திலே கண்டு பூஜை பண்ணுறது சிறப்பு. வெளியிலே கண்டு பூஜை பண்ணுறது நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு, ஆனால் உள்ளத்திலே காணுகிற பேர் இருந்துவார் சாமானியம் அல்ல, எல்லாருக்கும் சாமானியம் அல்ல, உள்ளத்திலே காண்பது சாமானியம் அல்ல. அது முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால அகத்தில் கண் கொண்டு காண்பதையோ, அதே வெளியிலே கண்டு நீ வணங்குகிறதுங்கிறது சாதாரண எல்லாருமே பார்க்கலாம் இல்லை, கல்வி உள்ளவே இல்லாதவே நல்லவங்க கெட்டவன் எல்லாமே பார்க்கலாம், உள்ளத்தில் எல்லாரும் பார்க்க முடியாது, உள்ளத்தில் பார்க்க முடியாது இல்லவா. அதைத்தான் அதை அப்படி சொல்கிறார், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அதனாலே கருத்தில் உரை இருத்தி மிக காதல் செய்வான். கருத்தில் இருத்துவது, கருத்திலே இருத்துவது, அதை வந்து எடுக்குமாக்கதை இன்றமிழ் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்யுட தடக்கை ஐந்துடைய தாழ்ச்சிவினி கடக்களிட்டே கருத்துள் இருத்துவான். பெரியவன் கருத்துள் அதுதான் வந்து தியானம் என்று உள்ளே சுவாமியை கண்டு தியானம். ஏதோ ஒரு மூர்த்தியை பிடிச்சிக்கிறது, நம்ம மூர்த்தி எல்லாமே ஒன்னான்பூர் மூர்த்தி, எதுவும் சாதாரணமான மூர்த்தி இல்லை. நடராசரா, சிவலிங்கமா, விநாயகரா, சுப்பிரமணியரா, பம்பாளா, இந்த மாதிரியான மூர்த்திகளை உபாசனை பண்ணி பண்ணி பண்ணி தியானம் பண்ணி பண்ணி பழகி போடும். இதை புலங்குதா, ஒரு மூர்த்தியே நன்றாக அந்த மூர்த்தியினுடைய வடிவத்தை நன்றாக தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பழகிக்கிறது, அது சாமானியமாக வராது, சாமானியமாக வராது. அது தியானம் பண்ணுறதுக்கு மனசு சொன்னபடி கேட்கணும் இல்லை, சொன்னபடி கேட்காததில் ஒன்றா நம்பர் மனசு தான், வேற எல்லாம் சொன்னபடி கேட்கும். அதுத்தான் தாய்மானார் கந்துக மதக்கரிய வசமாய் நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகு மேற்கொள்ளலாம் கச்செவி எடுத்து ஆட்டலாம் வெந்தளையில் ரசம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேகித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம் சலமேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகளில் சித்தி வரலாம். இத்தனையும் செஞ்சிடலாமா, மந்திர சித்தியுடைய இதெல்லாம் செஞ்சிடலாம். சிந்தையா அவனுக்கு கூட சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கிற திறம் அறிது. இவ்வளவு கிட்டிக்காரனுக்கு அவருடைய மனத்தை அடக்குவது சமானியம் இல்லை. அதை தாய்மன்னர் இன்னொரு வகையால் சொன்னார், சினமறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. அதனாலே அப்படி கொஞ்ச நேரம் ஆகுது அந்த மூர்த்தியே தியானம் பண்ணுறது. அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு சௌரமான் ஞானபாதத்தை உபதேசம் பண்ணினாரா, அப்படி உபதேசம் பண்ணி அவர்களை ஒரு வழியாக உருப்படி பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் இப்போ உபதேசம் பண்ணனா நான் கல்யாணம் பண்ண போகணும் ஆறு சௌரமான் உபதேசம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போகிறாரு. காமனை எரிச்சு புட்டு ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறாரு. அப்புறம் தான் கல்யாணமே மன்மதனை எரிச்சு விட்டு தான் அவரும் கல்யாணம் பண்ணுறாரு. அதனால் அந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த கடைசியாக முடிவாக அந்த ஜனகாதி முனிவர்கள் சொல்கிறாரு, நன்னல மைந்தர்கள் ஞானபோதகம் சொன்னடை என்றது துயரம் நீங்கிய இந்நிலை மோனமோடு இருந்து, மோனம் என்பது ஞானபரம் புரியுதா, இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர உறினார். இப்படி மௌன நிலையிலிருந்து உண்ணுதலாகி நம்ம தியானம், உண்ணுதல் என்றால் தியானம் ரெண்டு சொல்லிடுனா என்னன்னா புரியுதா, உண்ணுதலே என உணர ஓடினான். அதனாலே நம்மை தியானிப்பதுவே சிறந்த வழி என்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாமி புறப்பட்டார். ஆகையினால் இப்படி கருத்தில் ஒரு இருத்தி மிக காலிவார். அதுக்கு மேலே அவருடைய தம்பி, கடைசி தம்பியாக இருக்கிற முருகப்பெருமானுக்கு உத்தரம் பண்ணுறார். விநாயகருக்கு மூணு தம்பி, அடுத்த தம்பி பைரவர், அடுத்த தம்பி வீரபுத்திரர், கடைசி தம்பி முருகன். அது வந்து திருத்தணி திருப்பூரில் செனித்த புத்திரரில் சிறியோனை திருத்தணிப்பதியில் பெருமாளே என்பார் அருணகிரிநாதர். ஏன்னா சின்ன பையன் முருகன் தான், சொன்னேன் சண்டேஸ்வரர் துறையூரில் அதில் சொன்னேன், ஷேயின்னா முருகன் தான், ஷே என்றால் குழந்தை, முருகனுக்கு ஷே உண்டு. அவர் வந்து படைகளோடு வந்து சூரபன்மனை சங்காரம் பண்ண புறப்பட்டு வந்து செங்கலூருக்கு வந்த உடனே மாலை வேலையாச்சு, இந்த மணியாற்றங்கரையில் தங்கலாம்னு நினச்சாரு. தேவர்களும் தங்கலாம், இது நல்ல இடம் ஜாமி அப்படின்னு அங்கெல்லாம் தேவர்கள்லாம், முருகனும் நல்ல இடமா இருக்குதுன்னாரா. அது ஷேய்க்கு நல்ல ஊராகையினாலே செங்கலூர் உண்டு, ஷேய்க்காது ஷேய் என்கின்ற முருகனுக்கு. அதை ஞானசம்பந்த தேவாரத்தில் கடைசியில் பாடுறாரு திருக்கடைக்காப்பில், சேயடைந்த செங்கலூரில் செல்வன சீர்பரவி. சேயடைந்த அங்கே இருக்கிற சிவலிங்கம் முருகப்பெருமான் தாபனம் பண்ண, முருகப்பெருமான் பிரதிஷ்டம் பண்ண. சேயடைந்த செங்கலூரில் செல்வன சீர்வரவி, தோய் அடைந்த வன்வயல் சூழ் தோணி உரத் தலைவன், சாயடைந்த ஞானமல்லு சம்பந்த நின்னுரைகள், வாயடைந்து பாடவல்லால் வானுலகு ஆழ்வோர் என்பது சம்பந்தன தேவாரம். ஆகையினாலே அப்படி சேயாகிய முருகப்பெருமானுக்கு தோத்திரம். முருகப்பெருமான் சின்ன பிள்ளை, ஒரு புலவர் என்ன பண்ணார், சின்னஞ்சிறு உள்ளேனு ஆரம்பித்தார் முருகனை, சின்னஞ்சிறு உள்ளே அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து கடைசியாக என்னமா முடிக்கிறார் தெரியுமா, மாப்பிள்ளைன்னு முடிக்கிறார். சின்னஞ்சிறு உள்ளேல ஆரம்பித்து கடைசியாக முடிக்கும்போது மாப்பிள்ளைங்கிறார். யாருக்கு மாப்பிள்ளைனா குறத்திக்கு மாப்பிள்ளைமா.
1: சின்னஞ்சிறு உள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த சின்னஞ்சிறு உள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த புள்ளை பொன்னல் மணிப்புள்ளை பூலோகம் எங்கும் புகழும் புள்ளையே சொன்னஞ்சுழல் என்ற சூரனை கொன்ற சொக்கேதர் புள்ளை வண்ண கிளி புள்ளை செஞ்சில் குரத்திக்கு மாப்புள்ளையே வண்ண கிளி புள்ளை செந்தில் குரத்திக்கு மாப்பிள்ளையேறினோ
0: அப்படி அப்படிலாம் சுவாமியே புலவர்கள் அனுபவிக்கிறாங்க. அவங்க அனுபவிச்சவர்கள் இல்லாமல் நம்ம அனுபவிக்க வைக்கிறாங்க. அவங்க அனுபவத்தோடய போயிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும். அதனாலே யான் பெற்ற இன்பம் மிருகைய வையம் என்று புலவர்கள் இப்படி பாடியிருக்கிறாருங்க. இதில் இந்த முருகனை பற்றி சொல்கிறாரு. இது ஒரு மாதிரி பாடம். இது எப்படின்னா, அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலைகள் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்கு அருக்குருவாங்குருவை, திருமறைமா முனிவர் முனி தேவர்களும் தேவன் சிவனருசேர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் புருமறையார் கடல் வீரர் வீரங்கையில் பூநீர் கொண்டோவாது போற்றுமடியார்கள் கருமறையா வகையருளி கதிவழங்கும் கந்தன் களலினைகள் எம்ஜரத்தில் கருத்தில் வைப்பான். இந்த பாட்டு
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: இளையான்குடி மாறநாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இந்த பொய்யா எனவெல்லாம் போனால மெய்யான வரும். வெறுங்கேறிய பரிச்சயம் எப்படி ஆகும்? ஒரு காலத்திலயும் ஆக மாட்டோம்.
5: பாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை,
4: அந்த பாசத்தையே பறிப்பார் போல கீரையே பறித்து கொடுத்து. இங்கதான் சேர்க்கலா சேர்க்கலார் என்னையா செய்துட்டார்? பெரிய பட்ட கவிஞர் என்ன இதெல்லாம் செய்தார்? எங்கள் சேர்க்கலார் ஒன்றல்ல இரண்டல்ல பல அப்படி செய்தார்.
5: மனைவியார் கொடுநர் தத்தம் மனமகிழ் கரிகளா இந்த புனர் இடைக்கழுவி.
4: பாருங்க, அந்த இடத்துல கீரையை எப்படி சமையல் பண்ணணும்னா முதல்ல கீரையை தண்ணியில கழுவணும். ஏன்? எப்படித்தான் கழுவி இருந்தாலும் கொஞ்சம் மண் இருக்கும். சிவ சிவ என்ன, ராத்திரி 12 மணிக்கு பக்குவம் ஆகுது, அதுல வேற ஒரு அரை உரை. கீரையை எப்படி சமைப்பது? பெண்களுக்கு இருக்கிற கதை.
5: பூனாளில் கழுவி
4: நல்ல தண்ணியில கழுவிட்டு கொஞ்சம் மண் இருக்கக்கூடாதுன்னு. தக்க புனித பாத்திரத்து, அது வேற. தண்ணியில கழுவிட்டீங்க, வைக்கிற பாத்திரத்துல ஏகப்பட்ட அழுக்கிறது. கீமூல விளக்கணதா இருந்ததுன்னா கீமூல விளக்கி கீபியில பயன்படுத்தின அதையும் கழுவி அனார்கள் இதெல்லாம் சொல்லணுமா? இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாய், இவ்வளவு சொல்றார். இவ்வளவு சொல்ற பாத்திரத்தையும் கழுவிட்டு அதுல என்ன வேற?
5: வினையினால் வேறு வேறு கரியமுதாக்கி.
4: இதுக்கு எல்லாம் கோடி இல்ல சாமி, உலகமே கொடுத்தாலும் கை மாறாது. இந்த கீரை 11:30 மணிக்கு பறிச்சதுல இதுல ஒரு கறி வச்சா நல்லா இருக்குமா சாமி? சிவ சிவ, ஒரு கறி வச்ச பின் என்ன பண்ணுறது? அதுல கொஞ்சம் கூர்த்த முறையில கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கிறத கொஞ்சம் பொரியலா பண்ற மாதிரியும், கொஞ்சம் சின்னதா இருக்கிறத என்னன்னு கூட்டா வைக்கிறது. 6 காசுல கல்யாணம், அதுல ஒரு வான வேடிக்கை மாதிரி. அதுல வேணும். அது எப்படி சார் முடியும்னாரு?
5: வினையினால்
4: செய்த கைசார் அது, கொடுத்து சிவந்த கரங்கள் நீங்களே செய்து சிவந்த கரங்கள்.
5: உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்தீரத்தினில் ஒப்பிலா அந்த நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துளார்.
4: அப்படி செய்த கைசார் நீ எப்படி வெறுங்கறிய போடுமா? ஒரு ஒரு கறி போடுமா?
5: வினையினால் வேறு வேறு கறி அமுதாக்கி.
4: இப்ப அந்த கைத்தரத்தை காட்டிங்க, உடனே அந்த அம்மாவுடைய கண்ணை காட்டினார் சேர்க்கிறார். ஒரே முடியல என்ன, கண்ண தண்ணி தார தாரையா வருது.
5: எதுக்கு சுவாமி என்ன? அடாராடா, நீனை பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து.
4: என்னன்னாரே, இந்த அடிவர் நமக்கு வாழ்வாங்கு வாழ்ந்த காலத்துல வந்திருந்தா எவ்வளவு காய்கறியோட போட்டுக்கலாம். நம்ம தீவனு இந்நேரத்துல வந்து வெறும் கீரை தானே போட வேண்டியிருக்கு. நினைச்ச வந்து கண்ணுல தண்ணி வந்துட்டு
5: பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து.
4: இந்த மாதிரி எல்லாம் பாட்டை படிச்சிட்டோம்னா நாம தொடவே மாட்டேன். நான் 20 ஆண்டு கவிதை தொடரதில்லை சுவாமி, மன்னிக்கணே.
5: பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று
4: எல்லாம் செய்துட்டு
5: கணவனார் தம்மை நோக்கி கறி அமுதான காட்டி.
4: ஏதோ போங்க, அந்த வருங்கள் இன்னைக்கு எப்படியாவது உணவும் தயாராயிட்டது, சாதம் காய்கறி. ஏது 2 கறி வச்சிருக்கிறேன்?
5: என்னங்க 2 கறியா வைக்கிறது, எவ்வளோ வச்சதுங்க, நீங்க கொண்டாந்து கொடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஏதோ இதாவது.
4: அப்படியா? அருமை அருமை. சரி சரி வா, இதெல்லாம் காட்டணும். ஒளிய முடியல.
5: இணையிலாதவரை இந்த அமுது செய்விப்போம் என்ன?
4: 2 பேரும் வர்றாங்க. யார? அந்த பெரியவர் அழைக்கிறதுக்கு.
5: உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றாலுற்றார்.
4: இது என்ன பண்ணுது? வெளியில லேச தூங்குற மாதிரி பாவனை பண்ணிருக்கு.
5: உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி.
4: அப்புறம் சுவாமிகள் அவருக்கு சாப்பிட வேண்டியதா தூங்குற வேண்டிய இல்லைன்னாரு. பாவனை தூங்குற மாதிரி இவர் போய்
5: அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய். இந்த அமுது செய்தருள்க என்று. ஐயா பெரியவங்களே, ரொம்ப நேரம் காலம் தாழ்த்துட்டு எல்லாம் சமயம் எல்லாம் உள்ள எல்லாம் உணவெல்லாம் வந்து திருவமுது அருந்தனும் என்று கூப்பிடறான். கூப்பிட்டாந்தவரே, தொழும்பனார் உரைத்த போதில் ஜோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவி யாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். மகாபாவிகளா, இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டுங்கப்பா, இல்ல ஒண்ணு சமயங்கமையும் கூட கலக்கல, நல்ல பக்கா விருந்து மட்டுமே சொல்றது, பண்பாடு மட்டுமே தான் இருக்கு. ஜோதியா எழுந்தோன்னு சிவபெருமான காட்ட போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒண்ணு சமயம் கலந்து கலந்து அடுத்த சமயத்துல ஒண்ணு இதெல்லாம் பண்ணல, அழகா காட்டலாமே இளையான்குடி மாறணும். அப்படி எழுப்புறாருலாம் எழுப்புனா அப்படியே ஜோதியா இருக்கான். மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரி, அந்த மெஞ்ஞானமாகி இருக்கிறது அப்படியே ஒளியாக தோன்றி என்ன செய்ததாம், மாலையற்கரியநாதன் வடி ஒரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு தங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குடலால் தன்னோடு இடபவாகனாய் தோன்றி. அப்படியே ஜோதி போனதுதான் தெரிஞ்சுதான், என்ன ஜோதியா இருக்குது அப்படின்னு பார்த்தாங்களா, உடனே பார்த்தா தோருடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி அப்படி காட்சியளித்தார். காட்சியளித்தது மட்டுமல்ல, ஒன்று சொன்னானாம், அன்பனி அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகை எய்தி இரு நிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருப்பீர். இப்ப என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் வாங்கப்பா உடனர் சிவலோகத்துல அவங்க தங்க வச்சு பெரிய 20 அடுக்கு 30 அடுக்கு மாடி கட்டி மாடி வீட்டுல உட்கார வச்சு உங்களுக்கு யார் தெரியுமா கடைநிலை ஊழியர் பியூன் யார் தெரியுமா, குபேரனை வச்சுடுறேன். வாயில் காவலன் யாருனா குபேரன், என்ன குபேரா அப்படின்னா என்ன அடியன் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும், ஒரு அருமையான பசு நல்ல வேணும்னர். அப்படியே உடனே நீங்க எத்தனை பசு வேணும்னர், இல்ல 100 பசு அப்படி மாதிரி எது வேண்டும் அதுக்கு குபேரனே உனக்கு பணியாளனாக செய்து இன்பமார்ந்து இருக்கார். ஏன், சாப்பாட்டுக்கு வந்தவர் அல்லர் அவர். அது போல சிறு தொண்டர்கள் சாப்பிட்டாரா பார்த்தீங்களா, சாப்பிட்டாரா பார்த்தீங்களா, கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, அல்லது அவர் தனக்கு தெரியாத இந்த அடிவரை பத்தி, நம் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அடியவர் இவ்வளவு வருவையிலும் கூட தளர்ச்சியின்றி அந்த உணர்ச்சியோடு பக்தியோடு தானந்தம் தையலுமாயிருந்து உபசரிப்பார்கள் என்பதை காட்டவே இன்றி வேறு அன்று. ஆகவே அப்படி அவர்கள் எல்லாம் என்னென்ன பெருமானோடு தானும் தன் தையலும் தன்னுடைய மனைவி அவர்கள் கூட செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து அங்கேயே வீட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்ய கொஞ்சம் இங்கு நேரம் ஆயிட்டது. இருந்தாலும் என்ன செய்யறது, இப்படியெல்லாம் நாம் என்ன வேண்டும், நாட்டினுடைய பண்பாடு நாட்டினுடைய ஆன்மீகம் இந்த இரண்டும் தழைத்து செழிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு நூல் நம்முடைய பெரியவரான். அது அவருக்கென்றே வாய்த்த பல தனி இளைச்சனைகளை வைத்து அழகாக காரணம் திருவள்ளுவர் உணர்வோடு பாடினார். இதையெல்லாம் நாம் என்ன வேண்டும், மகிழ வேண்டும்.
6: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனை ஆகிய திருவருட்பயன் சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாலிச்சுள்ளது. சென்ற முறை பார்த்து வந்த அதிகாரம் இன்புறு நிலை என்ற அதிகாரமாகும். இது திருவருட்பயனிலே 8வது அதிகாரமாக விளங்குகிறது. அதாவது அருளின் பெருமையை உணர்ந்து அந்த அருளை பெறுவதற்கான சாதனங்களிலே உரைப்புடன் நின்று உயிரானது அந்த திருவருளை உருவருளாக பெற்று பாச நீக்கம் பெற்று விளக்கம் பெறுகின்றது. இந்த கருத்துக்கள் தான் அருளது நிலை, அருளுரு நிலை, அறியும் நெறி, அதை தொடர்ந்து வரக்கூடிய உயிர் விளக்கம் போன்ற அதிகாரங்களிலே கூறப்பட்டன. இவ்வாறு பாசநீக்கம் பெற்ற அந்த உயிரானது தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று விளங்குதல் உயிர் விளக்கம் என்பது. அந்த நிலையிலே தன்னை மதித்து நிற்கின்ற தற்போதம் விளையக்கூடாது என்பதனை இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்திலே நன்கு வலியுறுத்தி அருளினார்கள். அப்படி விளக்கம் பெற்ற உயிர்தான் சுத்தியடைந்த உயிர், ஆன்ம சுத்தி என்ற நிலையினை எய்திய உயிர். ஆகவே உயிர் விளக்கத்தாலே ஆன்ம சுத்தி உணர்த்தப்பட்டது. பாசமாகிய நோய் நீங்கி சுத்தியுற்ற ஆன்மாவானது சிவபோகத்தை, சிவபோகமாகிய அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்குரியது. ஆகையினாலே அந்த சிவபோக பேரின்ப நிலையினை விளக்கிச் சொல்லும் முகமாக இன்புறு நிலை என்ற இந்த அதிகாரத்தை வைத்துள்ளார்கள் ஆசிரியர். இந்த அதிகாரத்திலே சொல்லும் பொழுது திருவருளின் வழி நின்று அருளாளன்றி தனக்கு அறிவும் செய்கையும் இல்லை. அதான் 11வது சூத்திரத்திலே மாபாடித்திலே அதைத்தான் மேற்கோள் காட்டுவார்கள். திருக்கழிச்சுப்படியார் பாடல் மிக அருமையாக சொல்கின்றது. சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், ஒன்றை அறிவதற்கும் செய்வதற்கும் வினை முதலாக இருப்பவன், சுதந்திரமான கர்த்தாவாக இருப்பவன் சிவபெருமான் ஒருவனே. சிவபெருமானை தவிர வேறு யாராலும் தானாக அறிய முடியாது, தானாக எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்று சைவன் உள்ள அறுதியிட்டுக் கூறுகின்றனர். ஏனென்றால் அந்த பரம்பொருளுக்குரிய இலக்கணம், பரம்பொருள் என்று பெயரளவிலே கடவுள் என்றும் இறைவன் என்றும் பெயரளவிலே சொல்லிக் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அல்ல இவையெல்லாம். அதற்கு இலக்கணம் கூற வேண்டும். பரம்பொருளுக்கு இலக்கணம் என்ன? தானாகவே அறிகின்ற சுதந்திர அறிவு, வரம்பில்லாத ஆற்றல், தானாகவே செயல்படுதல் மட்டுமல்ல எந்த வரம்பும் இல்லாமல் எதனையும் செய்யக்கூடிய பேராற்றல் உடைமை, அதே சமயத்தில் பேர் அருள் உடைமை போன்ற இந்த சீரிய எண்குணங்களை கொண்ட ஒரே பரம்பொருள் சிவபெருமான். ஆகையினாலே அந்த சிவபெருமானை தவிர ஏனையவரெல்லாம் பாச தடை உடையவர்கள், அந்த பெருமான் அறிவித்தால் அன்றி எதனையும் அறிய மாட்டாதவர்கள் என்பதையெல்லாம் நன்கு உள்ளத்திலே கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் நாம் சிவபெருமானுக்கு நிகராக வேறவரையும் சொல்வதில்லை. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய மாட்சிமையினை உணர்ந்து அவனுடைய அருளால் தான் எல்லாம் நிகழ்கின்றன, நமக்கு தானாகவே அறிய முடியாது, ஆனால் நாம் அறிகின்றோமே என்றால் அது அவன் அருளால் அறிகின்றோம். ஆகவே அருளாலன்றி தனக்கு அறிவும் செய்கையும் இல்லை என்ற உணர்ச்சியிலே உரைத்து நிற்கின்ற அந்த பக்குவான்மாக்கள் தான் வீடு பேரை அடைவதற்கு உரியன. ஆகவே அந்த அருளினுடைய மேன்மையை உணர்ந்து அருளுக்கு தான் அடிமை என்று அடங்கக்கூடிய தன்மை வரும்பொழுது துன்பத்தை செய்கின்ற ஆணவ மனமானது ஒடுங்குகின்றது. அந்த ஆணவனம் ஒடுங்கவே திருவருள் மேலிடுகின்றது. அந்த திருவருளின் வழியிலே நிற்பவர்கள் பேரின்பத்தினை எழுதுகின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்ட அந்த இன்புறு நிலை என்றதிலே சொல்லப்பட்ட இன்பத்தினை அவ்வாறு விளக்கினார்கள். அருளை அடங்கியிருந்தாலும் அருளானது சிவத்தோடு ஆன்மாவை சேர்க்கும். அந்த சிவத்தின் மூலமாகத்தான் ஆன்மாவுக்கு இன்பம் கிடைக்கும், புனியாகிய சிவத்தின் மூலமாகத்தான் இன்பம் கிடைக்கும் என்பதை பிரிதிமொழி அணியை வைத்து 2வது உடற்பாவிலே உணர்த்தினார்கள். 3வது உடற்பாவிலே அப்படி இன்பத்தை அருளக்கூடிய சிவபெருமான் தான் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க மாட்டார். அவர் முத்தான்மாக்களுக்கு தாம் அனுபவப் பொருளாக விளங்குவாரே ஒழிய தான் எந்த பிற பொருளையும் சார்ந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. அதுதான் இறைவனுடைய பெருநிலையே. அதுதான் எல்லோருக்கும் பேரின்பத்தை கொடுக்கின்றார், ஆனால் அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஏனென்றால் அனுபவம் என்ற ஒன்று தேவை என்றாலே அது ஒரு நிறைவின்மைதான். அந்த அனுபவம் இருந்தால்தான் முடியும். உயிர்களுக்கு கட்டாயம் முத்தி இன்பம், சிவ பேரின்பம். அதை விட்டு அவர்களுக்கு உயிர்களுக்கு ஒரு வழி இல்லை. அந்த சிவ பேரின்பத்தை அடைந்தால்தான் அந்த உயிர்களுக்கு நிரந்தரமான வாழ்வு கிடைக்கின்றது. உலக வாழ்வு நிரந்தரமான வாழ்வு அல்ல. நிரந்தரமான வாழ்வு சிவத்தை சார்ந்து சிவ பேரின்பத்திலே திளைத்திருப்பதுதான் அழியாத பெருவாழ்வு. உயிர்களுக்கு அது அவசியம். ஆனால் சிவபெருமானுக்கு எந்த அனுபவமும் அவசியமில்லை. அவர் இன்ப கணம் ஆகையினாலே அந்த இன்ப கணமாகிய சிவபெருமானுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்பதை கூறினார். ஆக முத்தியிலே சிவமும் உயிரும் ஒன்றா இரண்டா என்று கேள்வி எழும்பொழுது தாழ் தலை என்ற இரண்டு சொற்கள் தம்முள் புணர்ந்து தாடலை என்று ஒரு சொல்லாக ஒற்றுமைப்பட்டு நிற்பது போல கலப்பினாலே சிவமும் உயிரும் இரண்டாக இல்லாமல் ஒன்றாகவே விளங்குகின்றன என்று கூறினார்கள். ஆனாலும் பொருள் தன்மையினாலே இரண்டாக உள்ளன, அதை எளிதாக நமக்கு தெளிவித்து விடுகின்றார்கள். முத்தி இன்பத்தை அருளும் பொருளாக சிவமும், அந்த முத்தி இன்பத்தை அவன் அருளாலே பெறுகின்ற பொருளாக ஆன்மாவும் விளங்குகின்றன. ஆகையினாலே பொருள் தன்மையினாலே அங்கு இரண்டு, கலப்பினாலே அந்த வேற்றுமை தோன்றாத வண்ணம் ஒற்றித்து நின்று ஒரு பொருள் போல விளங்குகின்றார்கள் சிவமும் முத்தான்மாவும் என்று சொல்லி அருமையாக உணர்த்தினார்கள். அடுத்த குரட்பாவில் அதே கருத்தை தான் வலியுறுத்தினார்கள் பார்த்தோம். அதற்கடுத்த குரட்பாவிலே ஆறாவது குரட்பாவிலே யாரெல்லாம் பிறவியை அற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அருளை உற்றவர்களும், அதாவது அருளை பொருந்தியவர்களும், அந்த அருளின் வாயிலாக சிவத்தை பெற்றவர்களும், அதாவது சிவப்பேறு என்று சொல்வார்களே, அந்த சிவப்பேற்றினை அடைந்தவர்கள் தான் சிவத்தை பெற்றவர்கள். சிவப்பேற்றினை அடைந்தவர்களும் அவர்களுக்கு மீட்சி கிடையாது, ஆகவே அவர்கள் நிச்சயமாக மீள வந்து பிறக்க மாட்டார்கள். அது மட்டுமன்று சிவகுருநாதனிடம் சிவாகம உபதேசத்தை கேட்டு அதனை சிந்தித்திருப்பவர்களும் நிச்சயமாக தெளிதலை அடைவார்கள். தெளிந்துவிட்டால் நிட்டை கூடுவதற்கு இடையீடு இல்லை என்று சொல்வார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஆகவே அந்த நிட்டை கூடுதலாகிய சிவத்தை அவர்களும் பொருந்துவார்கள். ஆகினாலே கேட்டல் சிந்தித்தல் நிலையில் உள்ளவர்களுக்கும் பிறவி இல்லை என்று இந்த குரட்பாவிலே அருமையாக கூறினார்கள். ஆகவே பேய்பிடி உண்டவன் எப்படி பேயின் வசத்திலே நிற்பானோ அதுபோல யாதொரு செயலும் சுதந்திரமான செயலும் அறிவும் தனக்கு இல்லை என்று அடங்கினால் அந்த சிந்தித்தல் நிலையில் உள்ளவர்களும் நிச்சயமாக தெளிதல் நிலைக்கு உயர்ந்து வீடு பேர் அடைவார்கள் என்று அடுத்த குரட்பாவிலே கூறினார்கள். அப்படி வீடு பேர் அடைந்தவர்கள் இந்த உலகத்திலே சிவன் முத்திரனாக வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வீடு பேரை இலக்காக கொண்டு அவர்கள் ஏற்றி வந்த சாதனங்களை எல்லாம் ஏற்றுவார்களா என்று சொன்னால் அந்த சாதனங்கள் எல்லாம் உறங்குவோனுடைய கைப்பொருள் தானாக நழுவி விடுவது போல அந்த சாதனங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கும், வலியை எதையும் நீக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தினை உணர்த்தினார்கள். இந்த முத்து இன்பத்தினை உலக இன்பங்கள் ஒரு இன்பத்தை சொல்வது போல சொல்லிவிட முடியாது, வேறு எதையாவது ஒரு இன்பத்தை உவமையாக சொல்லி சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மற்ற எல்லா இன்பங்களும் அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று நிலைகளை உணர்வு, இந்த மூன்று உணர்ச்சிகளோடு தான் அனுபவிக்கப்படுகின்றன. நான் என்னுடைய அறிவால் இந்த பொருளை அறிகின்றேன், இந்த பொருளை அனுபவிக்கின்றேன் என்ற ஒரு உணர்ச்சியோடு தான் உலக இன்பங்கள் எல்லாம் நுகரப்படுகின்றன. ஆனால் சிவபேரின்பமோ இந்த அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், ஞாதிரு, ஞானம், நேயம் என்ற நிலையினை கடந்து நுகரப்படும் பேரின்பம் ஆகினாலே இதனை நாம் எடுத்துச் சொல்ல முடியாது என்று ஒன்பதாவது உரட்பாவிலே தெரிவித்த ஆசிரியர் பத்தாவது உரட்பாவிலே தெரிவிக்கின்றார். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மேலே ஒன்பதாவது குரட்பாவிலே கூறினார்களே, உரைக்கெல்லாம் எட்டாத வாக்கு மனம் கடந்த அந்த பேரின்பம் இருக்கின்றதே, அந்த பேரின்பமே எனக்கு வேண்டும், இப்பொழுதே வேண்டும், கிடைக்குமா என்று ஒருவர் கேட்டால் அதற்கு விடைபூறு முகமாக இந்த குரட்பாவினை அருளியுள்ளார்கள். கிடைக்கும் என்றே சொல்லிவிடுகின்றார்கள் நம்முடைய ஆசிரியர். இன்பில் இனிதென்றே, இன்பில் இனிதென்றல், இன்பில் இனிதென்றல், இன்றுண்டேல் இன்றுண்டாம் என்று சொல்கிறார். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் தலைசிறந்த இன்பம் அந்த முத்தி பேரின்பம். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் சிறந்த இன்பமாகிய அந்த பேரின்பமாவது இன்று உண்டேல், இன்று உண்டா என்று கேட்டால் இன்று உண்டா, இன்றே கிடைக்குமா. ஆனால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், அன்பு நிலையே அது. அந்த முத்தி பெறுகின்ற ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே நம்முடைய நாயன்மார்கள், நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் போன்ற அருளாளர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பு சிவபெருமான் மீது இருந்ததோ அந்த அன்பு இன்று நம்மிடம் இருக்குமானால் இன்றே நமக்கும் அந்த முத்தி பேரின்பம் கிட்டும் என்று சொல்லி இந்த குரட்பாவினை அருளுகின்றார் ஆசிரியர். ஆகையினாலே இதன் மூலம் உணர்த்தப்படுவது என்னவென்றால், அன்பர்கள் சிவஞானிகளுக்கெல்லாம் இன்னொரு பேர் அன்பர்கள், அன்பரோடு மறியி என்று 12 சூத்திரத்தில் கூறினார்கள். அந்த இடத்துல அன்பர் என்றது சிவஞானிகள் என்றே மாதவ சிவஞானிகள் விளக்கம் கூறினார்கள். அந்த அன்பர்களாகிய சிவஞானிகள் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பேரன்பினை எம்பெருமான் மீது வைத்திருப்பார்கள். அந்த பேரன்பு அவர்களிடம் இருக்க போய் தான் அந்த பேரின்பத்துக்கு அவர்கள் உரியவர்களாக ஆக முடிந்தது. அந்த குரற்கருத்தை தான் மீள நமக்கு உணர்த்துகின்றார்கள். முன்பு உதரதியாகத்தில் சொன்னார்களே, சலமிதன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிதன் என்ற அப்பர் பெருமானுடைய அந்த கருத்தினை அடியொற்றி குரட்பா சொன்னார்களே, அந்த குரட்பாவிலே சலமிலன் பேர் சங்கரன் என்று சொல்வார்கள். நலமிலன் நன்னார்க்கு நட்டார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் எம்பெருமான் சில ஆன்மாக்களுக்கு மட்டும் உத்தி கொடுக்கின்றாரே, அந்த பேரின்பத்தினை வழங்குகின்றாரே, நமக்கு அந்த பேரின்பத்தை வழங்கவில்லையே என்று நாம் கருதினால் அவர் ஓரவஞ்சனையோடு அவ்வாறு செய்யவில்லை. முத்தி அடைந்திருக்கின்றார்கள் அல்லவா, அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த பேரன்பு நம்மிடமும் இருந்ததென்றால், சிவபெருமான் மீது அந்த அன்பு இருந்ததென்றால் சிவபெருமான் அந்த முத்தி பேரின்பத்தை நமக்கு அருள்வார். ஏன்னா அது அன்பினால்தான் அது அந்த இன்பத்தை பெற முடியும். அன்பின்றி அந்த இன்பத்தை பெற முடியாது. எம்பெருமான் ஒருவனே எனக்கு வேண்டும் என்ற அந்த பேரன்பு திருவாசகத்திலே சொல்லியிருக்கின்றார்களே, குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று, வேறொன்றும் வேண்டாம் சிவமே வேண்டும் என்று கசிந்து உருகக்கூடிய அன்பினோடு அன்பனும் ஆறு கரையது குரல நன்புடன் ஒன்றி நாதவென்று அரற்றி என்றெல்லாம் அந்த உள்ளத்து அன்பையும் அதன் காரணமாக புறத்தே காணப்படும் மெய்ப்பாடுகளையும் அருமையாக எடுத்துரைத்து அந்த அன்பு நிலையினை நமக்கு அருந்தமிழிலே பகிர்ந்துள்ளார்களே நம்முடைய மணிவாசக பெருமான். அப்பர் பெருமானும் சொல்லும் பொழுது, துன்பிலா அடியார் கூடி தொழுதெழுது ஆடி பாடும் அன்பலார் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று சொல்வார்கள். எதையுமே ஒரு பொருளாக எம்பெருமான் மதிக்க மாட்டான். நாம எந்தெந்த பொருள் எல்லாமோ மதிக்கின்றோம், இந்த உலகத்து பொருளை எதையுமே அவர் மதிக்க மாட்டார், ஒரு பொருளாக மதிக்க மாட்டார். அவர் தெரியும், அது அவருடைய சங்கல்பத்தின் வழி தோன்றியது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் நிலை பெறும். சிவசங்கல்பத்தினாலே அது ஒடுங்கி போகும், ஒடுங்கி போகும் சங்கார காலத்திலே அது ஒடுங்கி போய்விடும், அவ்வளவுதான் அந்த பொருள்கள்லாம். ஆகவே அவற்றையெல்லாம் எம்பெருமான் ஒரு பொருளாக கொள்ளவில்லை. எம்பெருமான் எதைத்தான் பொருளாக மதிக்கின்றான், நாம் பொருளாக பல பொருட்செல்வங்களை மதிக்கின்றோம், உலக செல்வங்களை. ஆனால் எம்பெருமான் எதனை பொருளாக மதிக்கின்றார் என்று சொன்னால், மெய்யடியார்கள் வைத்துள்ளார்களே அந்த அன்பு, அந்த அன்பைத்தான் பொருளாக மதிக்கின்றார் சிவபெருமான் என்ற கருத்தினை அப்பர் பெருமான் அந்த திருவையாற்று பதிகத்திலே சொல்கின்றார்கள். நான்காம் திருமுறையிலே துன்பிலா அடியார் கூடி, அதாவது அவர்களுக்கு பற்று இல்லை, எனவே துன்பமும் இல்லை, உலகப்பற்றவர்களுக்கு இல்லை, துன்பமும் இல்லை, அப்படிப்பட்ட துன்பம் இல்லாத அடியார்கள் அவர்கள் ஞானிகள், இருவினை ஒப்பு வந்தவர்கள், இன்ப துன்பங்களை சமமாக கருதி இரண்டையுமே புறந்தள்ளி விடுபவர்கள், அதான் துன்பிலா அடியார் என்று சொன்னார். ஞானிகள் என்பது அங்கு பெறப்பட்டது. துன்பிலா அடியார் கூடி, அந்த அடியார்கள் பலரும் ஒருங்கு கூடி அன்பரோடு மரியன் சொன்ன மாதிரி, அந்த அடியார்கள் ஒருவருக்கொருவர் இணக்கம் கொண்டு பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் சொன்ன மாதிரி, அந்த அடியார்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தொழுது அழுது ஆடி பாடுகின்றார்கள். அந்த தொழுதல் அழுதல் ஆடுதல் பாடுதல் எல்லாம் என்ன, அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த அன்பு இருக்கின்றதே, அதை தவிர எம்பெருமானுக்கு வேறு பொருள் என்று எதுவும் இல்லை என்றான். துன்பிலா அடியார் கூடி தொழுதழுது ஆடி பாடும் அன்பலார் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு என்று சொன்னார்களே. ஆகவே அந்த அன்பினை, அடியார்களுடைய அன்பினையே பொருளாக எம்பெருமான் மதிப்பதனால் அந்த அன்பு உள்ளவர்களுக்கு தன்னையே அனுபவ பொருளாக சிறந்த போகமாக வழங்குகின்றார். இன்ப கணமாகி அவர் தன்னை வழங்குகின்றார், தந்தது உன் தன்னை என்றார். ஆகையினாலே அந்த அன்பு நம்மிடம் இருக்கும் என்றால், அந்த பேரன்பு மெய்யன்பு நம்மிடம் இருக்கும் என்றால், இன்றே அந்த அன்பு இருக்கும் என்றால், இன்றே அந்த முத்தி இன்பமும் நமக்கு கிட்டும். அன்பு இன்று உண்டா, இன்றுண்டேன் முத்தி இன்பம் இன்று உண்டா என்று சொன்னார். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் இனிது என்றல் என்று சொல்லப்படுகின்ற அந்த முத்தி இன்பம் இன்றுண்டேல், அன்பு இன்று உண்டேல் இன்றுண்டா, அந்த முத்தி இன்பம் இன்று உண்டா. ஏனென்றால் அன்பு நிலையே அது, அந்த பேரின்பமாவது அந்த இன்புறு நிலை என்று சொல்கின்றோமே, அந்த இன்புறு நிலை அந்த அதிகார தலைப்பு அதான இன்புறு நிலை என்ற அந்த முத்தி இன்ப அனுபவமானது அன்பு நிலைதான். அன்பர்களால் அனுபவிக்கத்தக்க நிலையாக இருப்பதனாலே அந்த அன்பு உண்டு என்றால் அந்த முத்தி இன்பம் உண்டு என்று அருமையாக சொன்னார்கள். ஆகையினாலே அப்போ அந்த அப்ப நமக்கு முத்தி இன்பம் உடனே இன்றே வேண்டும் நினைக்கின்றோம். அந்த அன்பு இன்றே இருந்தால் முத்தி இன்பம் கிடைக்கும்னு சொல்லும் போது இன்று அன்பு, அந்த அன்பு இன்றே தோன்றிவிட்டால் இன்றே அந்த முத்தி இன்பம் கிடைத்துவிடும் என்று சொல்லும் பொழுது அப்ப நமக்கு தெரியுது அது அரிது என்று தெரிகின்றது. முத்தி இன்பத்தின் அருமைப்பாடு அப்பதான் தெரிகின்றது. இப்ப அந்த அன்பு நமக்கு வரவில்லையே, ஒரு சமயத்திலே நமக்கு அன்பு வருகின்றது, ஆனால் அந்த அன்பு நிலைத்து நிற்பது அரிதாக உள்ளதே. ஏன்னா மனத்தினுடைய தன்மை அப்படி, மனமானது அது ஒரு ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு தாவி செல்லக்கூடியது, பற்று வெகு விதமாகி ஒன்று விட்டு ஒன்றனை பற்றி உள்ள கிருமி போல பால் சிந்தை பெற்ற நான் வெளியாக என்று சொல்லி நம்முடைய தாய்மாண்டிகள் குறிப்பிடுவார். ஒன்று விட்டு ஒன்று பற்றி உழல்கின்ற கிருமி போல, இந்த கிருமிகளாகிய சில பூச்சிகள் அப்படி ஒன்றிலிருந்து இன்னொனுக்கு தாவர மாறி தாவி உழல்கின்றது. அப்படிப்பட்ட நான் வெளியாக நின் அருள் பகர்ந்து மறியேன் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த பற்று இருக்கின்றதே, ஒன்றை விட்டு ஒன்று பற்றி கொண்டு தெரிதல் அது மனத்தினுடைய தன்மையாக இருக்கின்றது. ஆகவே அப்படி சிவசிந்தனையை விட்டு இன்னொன்றுக்கு இந்த மனமானது தாவிவிட்டால் அது சிவசிந்தனையை மறந்து விடுகின்றது. அப்படி மறக்கக்கூடியதுதான் மனம் என்பதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உடன்படுகின்றார். ஆனால் அந்த மனத்தினை நாம் மாற்றி ஆக வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அந்த மறக்கக்கூடிய மனத்தினை மறக்கக்கூடாது, சிவசிந்தனையை விடக்கூடாது என்று வற்புறுத்தி அதை சிவநிலையிலே நிறுத்த வேண்டும். உயிரோ மனம், மனத்தின் வழி செல்லக்கூடியது, பொறிகளின் வழி செல்லக்கூடியது, அதுதான் உயிருக்கும் பிடித்தமாக இருக்கின்றது. ஆனால் உயிரை வற்புறுத்தி அதனை சிவநதியில்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே வற்புறுத்தி மனத்தை சிவநதியிலே செலுத்த வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கோடு வந்துமை ஏத்தும் பணியடியோம் சிறப்பிடு தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம் என்று அவர்கள் ஆணையிட்டு அருள்கின்றார்கள். ஆகையினாலே அப்படி மனத்தினை நாம் வந்து சிவசிந்தனையில் மறவாமல் நிலைநிறுத்துவதும் நம்முடைய ஆன்மாவாகிய நம்மையே வற்புறுத்தி சிவநெறியிலே நிலைபெறுத்துவதும் உடனடியாக கைகூடிவிடக்கூடியவை அல்ல, படிமுறையில் கைகூடக்கூடியது. அன்பர்களோடு அடியார்களோடு சேர்கின்ற அந்த பழக்கத்தினாலே வரக்கூடியது. சேர்ந்து அந்த வழிபாடுகளை புற வழிபாடு அக வழிபாடு என்று படிமுறையில் இயற்றித்தான் பேரன்பை பெருக்கி முத்தி பெற முடியும் என்றெல்லாம் நாம் அந்த அன்பு என்ற ஒரு கருத்து வரும்போதுதான் அப்ப முத்தி ஏன் நமக்கு அரிதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சிவபெருமானின் மீது அன்பு வைப்பது, மற்றவற்றின் மீது உள்ள பற்றை விட்டு விட்டு சிவபெருமான் மீது அன்பு வைப்பது, அதுதான் இங்க எல்லாரும் சைவத்தில் ஒரு மனதாக சொல்வது. அதுதான் அது அரிது. ஆகவே மற்ற பற்றுகள் நீங்குவது அரிது. அந்த பற்றுகள் நீங்கினால்தான் சிவபெருமான் மீது முழுமையாக பேரன்பு வரும், அப்பொழுதுதான் வீடு பேர் கிடைக்கும் என்ற உண்மையைத்தான் இந்த குரட்பாவின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த எட்டாம் அதிகாரமாகிய இன்புறு நிலை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்து கொண்டு இனி ஒன்பதாம் அதிகாரமாகிய ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்தை குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம். ஐந்தெழுத்து அருள்நிலை, அதாவது ஐவகைப்பட்ட திருவெழுத்தாகிய அருளினது முறைமை. ஐந்தெழுத்தாகிய அருளின் நிலை, ஐந்தெழுத்து நிலை என்று கூட ஆசிரியர் தலைப்பு வைக்கவில்லை, ஐந்தெழுத்து அருள்நிலை என்று வைத்தார்கள். அப்போ ஐந்தெழுத்தையே அருள் என்று குறிப்பிடுகின்றார்கள். நிரம்பலை தேசியருடைய உரை அவ்வாறு கூறுகின்றது. ஐந்தெழுத்தாகிய அருள் பாருங்க, நான்காம் அதிகாரத்தில் அருளது நிலை என்று தலைப்பு கொடுத்திருந்தார். அருளது நிலை, அதிலே சிவபெருமானுடைய திருவுருளை பற்றி விளக்கினார்கள். இங்க என்ன சொன்னார்கள், ஐந்தெழுத்து அருள் நிலை என்று சொல்கின்றார்கள். அப்போ முன்னால சொன்னது சிவபெருமானுடைய காதான்மிய சக்தியாகிய திருவருள், இங்க சொல்வது ஐந்தெழுத்து மந்திரம். இந்த அதிகாரத்தில் பத்து பாடல்களையும் ஐந்தெழுத்து மந்திரத்தை தான் சிறப்பித்து சொல்கின்றார்கள். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையும் சொன்னார்கள் அருள் என்று சொன்னார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டியது ஐந்தெழுத்தையும் அருள் என்றே சொன்னார்கள். ஏனென்றால் ஐந்தெழுத்திற்கும் திருவருளுக்கும் நாம் வேற்றுமை பார்க்க கூடாது. ஐந்தெழுத்தே நமக்கு திருவருளை வழங்கும். முத்தி எப்போது கிடைக்கும், திருவருளால் கிடைக்கும். அந்த திருவருள் ஞானாசிரியன் மூலமாக குருவருளாக வரும். ஞானாசிரியனை பெற வேண்டும் என்றால் சரியக்கிரியோகங்களை நாம் இயற்ற வேண்டும். சரியக்கிரியோகங்களை இயற்ற வேண்டும் என்றால் தீக்கை பெற வேண்டும். தீக்கை வெற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், ஐந்தெழுத்தை சிந்திக்க வேண்டும். கடைசியில் பார்த்து அங்கதான் முடியும். அப்ப அந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் சைவத்துக்குள்ளே ஒருவன் நுழைகின்றான் என்றால் நுழைவு தீக்கை பெற வேண்டும், அது சமய தீக்கை. அந்த நுழைவு தீக்கையாக சமய தீக்கையிலும் ஐந்தெழுத்து சிந்தனையே. சைவத்திலே அடியெடுத்து வைப்பவருக்கும் அஞ்செழுத்தே துணை. அது மேன்மேலும் வளர்ந்து கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை இயற்றுவோரும் ஐந்தெழுத்தை சிந்திக்கின்றார்கள். அந்த சரிய கிரியோகங்களை எல்லாம் நிறைவு செய்து ஞான நிலை அடையும் பொழுதும், அந்த ஞான நிலையிலே பழகும் போதும், ஞான நிலையினை பழகும் போதும் அஞ்செழுத்தே சிந்திக்கின்றார்கள். அதான் ஒன்பதாம் சூத்திரம் சொல்கின்ற அஞ்செழுத்து, அதுதான் விதி என்னும் அஞ்செழுத்தே. இந்த அஞ்செழுத்து என்ன? ஞான சாதம், ஞான வழிபாடு. அதான் முத்தியை மிகவும் நெருங்கிவிட்டார்கள், ஞான நெறியில் வழிபடுகின்றார்கள், வழிபட்டு முத்தியே பெறப்போகின்றார்கள். அப்படி ஞான நெறியிலே பயின்று முத்தி அடையத்தக்க நிலையிலே இருக்கும் பொழுதும் அஞ்செழுத்துதான். அந்த முத்தியை அடைந்த பிறகு இங்கே சீவன் முத்தராக இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் அஞ்செழுத்து சிந்தனை அவசியம். ஆக ஒரு இலக்கை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கின்ற அந்த நுழைவு தீக்கை பெறுவதிலும் அஞ்செழுத்து சிந்தனை தான். முடிவான இலக்கை எய்தி சீவமுத்தனாக விளங்கிய பிறகும் அஞ்செழுத்தே துணையாக இருக்கின்றது என்றால் அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை நம்மால் எடுத்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அஞ்செழுத்துதான். இடைப்பட்ட நிலைகளும் கிரியை யோகம், கிரியாகிய சிவபூசையிலும் யோகமாகிய அகப்பூசையிலும் பின்னால ஞான நிலையில் நின்று செய்யக்கூடிய அந்தரியாக பூசையிலும் எல்லாவற்றிலும் அஞ்செழுத்து. முடிந்த சிவப்பேறு பெற்று சிவமுத்தனாக திகழும் போதும் அஞ்செழுத்து சிந்தனை. ஆகவே அந்த அஞ்செழுத்தை அருள் என்று கூறினார்கள் என்றால் அந்த அஞ்செழுத்துதான் நம்மை அருளோடு சேர்ப்பிப்பது என்பதிலே ஐயப்பாடே கிடையாது. அதான் அருளை சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் அஞ்செழுத்தை சொல்வார்கள். கோத்திரங்களை பார்த்தால் அவருக்கு தெரியும், கோத்திரமும் சாத்திரமும் ஒரே கருத்து தான், முரண்பாடு கிடையாது. முரண்பாடு தோன்றினால் நமக்கு நம்முடைய தவக்குறைவால் தோன்றுகின்றது. தக்கவர்களை அணுகி அந்த முரண்பாட்டை நாம் தான் களைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு உரை அளவை தான் மிகவும் பிரதானமானது, ஆகம அளவை சாத்திரங்கள் சொல்கின்றன என்பதனாலே மட்டுமே நாம் உடன்படலாம். ஆனால் நமக்கு தோன்றுகின்ற ஐயங்களை களைவதற்குத்தான் அனுமான அளவை வைத்திருக்கின்றார்கள். இந்த செய்தி மாபாடியத்திலே மாதவ சிவஞானிகள் கூறுவது. ஆகையினாலே தோத்திரங்களை நாம் கண்ணுற்றோம் என்றால் ஒரு உண்மையினை உணரலாம். எம்பெருமானுடைய திருவடியை சொல்லக்கூடிய இடங்களிலே அஞ்செழுத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் எம்பெருமானுடைய திருவடி என்பது என்ன? அவன் திருவருள் தான், திருவருளைத்தான் திருவடி என்கின்றார்கள். அந்த நிலையிலே வைத்து அஞ்செழுத்தை சொல்லியிருக்கின்றார்கள் சோத்திரங்களிலே. அதனாலதான் அந்த அஞ்செழுத்துக்கும் எம்பெருமான் திருவடிக்கும் திருவருளுக்கும் வேற்றுமையில் ஆகினாலே இங்கு அஞ்செழுத்தை சொல்லும்பொழுது அஞ்செழுத்தாகிய அருள் என்றே சொன்னார்கள். அஞ்செழுத்து அருள் நிலை என்று சொன்னார்கள் சோத்திரங்களிலே. அதற்கு நாம் சான்று பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்ற அரிய நூல் ஒன்றினை செய்துள்ளார்கள். பதிகம் 10 பாடல்கள் தான். ஆனால் அந்த 10 பாடல்களிலே ஒவ்வொரு பாடலும் சைவ சித்தாந்தம் பயில்வோருக்கும் பயின்று ஒரு பெருநிலையினை அடைந்தோருக்கும் எல்லோருக்கும் மிக மிக இன்பம் செய்வதாக அமைந்துள்ளது. மிகச்சிறந்த நூலாகும் அந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே. ஒரு பாடலிலே அவர்கள் சொல்வார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கீழான நிலையிலே அடியேன் இருந்து வருகின்றேன், நீதான் உய்யக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். முன்னை மலம் என்ற என்னும் ஒரு பேய் பிடித்து, முன்னை மலம், முன்னை என்பது அனாதிய குறிக்கும், அனாதி மலமாகிய ஆணவ மலம், அது பேய், அதன் வசத்தில் தான் நம்ம வச்சிருக்கோம். முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி அரவு சுற்றி, இருவினையாகிய இரண்டு முதிர்ந்த அரவுகள் சுற்றி வளைத்துக் கொண்டன. முன்னைமலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி அரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்தவிழ்த்த. அதாவது ஒரு கடல்ல விழுந்தவன் அதிலிருந்து கரையறான்னு நினைச்சா அதில் ஒரு சுழி ஏற்பட்டது என்றால் அந்த சுழி மேலும் மேலும் அந்த கடலுக்குள்ளேயே அவனை தள்ளிவிடும். அதுபோல பிறவியிலிருந்து கரையேற வேண்டும் நினைச்சா ஏதாவது ஒரு ஆசை, உலகத்திலுள்ள எந்த பொருள் மீதாவது ஒரு ஆசை வந்து மீண்டும் நம்மை பிறவியிலே தள்ளிவிட்டுவிடும். எனவே முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அமிழ்த்த, மின்னணைய மாதரனும் மகரமியின் ஒருபுறம் விழுங்க, ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்து வந்து எங்கனும் இழுக்க, நான் வீணிலே நைவதானேன், இப்படி இந்த பிறவி கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டு இரு வினைகளாகிய அறவத்தினாலே சுற்றப்பட்டு ஐப்பொறிகளாகிய சுறாமீன்கள் ஒவ்வொரு பக்கம் என்னை இழுக்கவும் அல்லல் படுகின்றேன். ஆனால் எனக்கும் ஒரு அடைக்கலம் உள்ளது, அந்த ஒரே ஒரு அடைக்கலம் தான், அதனுடைய அவனுடைய திருவடிதான் என்று சிவசக்தியினை போற்றுகின்றார்கள். பொன்னணைய நின் அடி தாமரை தலமலால் புகலிடம் பிரிது காணேன், உன்னுடைய பொன் போன்ற தாமரை திருவடிகளை தவிர வேறு புகலிடம் அடியனுக்கு இல்லை என்று சொல்லி பிறவிக்கடலில் இருந்து கடப்பதற்கு ஒரு தெப்பமாக உதவுவது இறைவனுடைய திருவடி என்று இங்கே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். நம்முடைய சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள், மணிவாசக பெருமான் அருளி செய்தல் ஒரு பாட்டை அடிவற்றித்தான் இந்த பாட்டை அருளி செய்தார் என்பது நாம் உணர முடியும். திருவாசகத்திலே தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து, பவ்வம் என்றால் கடல் தான், பிறவிய கடல் என்றே கூறுகின்றது திருவாசகம். இதை அடிவற்றித்தான் சிவஞான சுவாமிகளும் பாடி அருளினார்கள். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு, பெரும்பிறவியாகிய கடலுக்குள்ளே அடியேன் மாட்டிக்கொண்டு எவ்வ தடந்திரையால் துன்பமாகிய பெரிய அலையினாலே நான் அடிக்கப்பட்டு பற்றொன்றின்றி வேறு அந்த அலை அங்கெங்கும் துன்ப அலைகள் என்னை அடிக்கின்றன, வீசி எரிகின்றன, எனக்கு பற்றுக்கோடே இல்லை. கனிய நேர் துவர்வாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு பெண்களாகிய வலிய காற்றாலே கலக்கப்பட்டு காமமாகிய சுறாமியினுடைய வாயிலே சிக்கிக்கொண்டு இருக்கின்ற எனக்கு ஒரே புனையாக தெப்பமாக உதவுவது எது என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்துதான் எனக்கு அங்கு புனையாக உதவுகின்றது. அந்த பிறவி கடலிலே பற்றாகிய உலகப்பற்றாகிய சுறாவினுடைய வாயிலே சிக்கி தவிக்கின்ற எனக்கு
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்ப வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 13.
1: பொழிப்புரைய வாசிக்கங்க. மண் பொன்னிறம் உடையது, நீர் வெண்ணிறம் உடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறம் உடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர்.
2: நான் நினைக்கிறது உண்டு, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையதுன்றார்களே, அது இந்த தொலைக்காட்சிகளிலே கடும் புயல்களை மேற்கு நாடுகளிலே காட்டுகிறார்கள். அது காற்றே உருவம் காட்டும், அது சுழற சுழல்லே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல இடங்களில். இந்த இந்த என்ன டிஸ்கவரியோ அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுகிற பொழுது காட்டுறார்கள். ஒரு அதனுடைய கருமை நிறம் காட்சிக்கே வருவது போல தோன்றும். அப்ப அதுகளெல்லாம் ஒன்று ரெண்டு நாம உணர்கிற பொழுது மற்றவையும் சரியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காற்று கருமை நிறம்.
1: இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் முதலிய பூதங்களை உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய் எழுத்துக்களாம்.
2: இதை நீங்கள் இன்னும் தெளிவாக வருமென்றால் அறம் முறைப்படியாக படித்த அந்தணர்களிடமும் கேட்கலாம். அதாவது பூதங்களினுடைய பீட்ட எழுத்துக்கள் என்ன என்று கேட்டால் அவர்கள் மந்திரங்களிலே அதை பிரயோகிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள். பீஜ எழுத்து என்பது என்ன என்பதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். பீஜ எழுத்து என்று சொல்கிறோமே, வித்தெழுத்து என்று தமிழிலே அதை சொல்வார்கள். பஞ்சபூதங்களுக்குமான பீஜ எழுத்து அதைத்தான் தமிழிலே இல்லை நம்முடைய மந்திர முறையிலே பீஜ மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. பீஜம் என்றால் விதை, உங்களுக்கு தெரியும். இந்த பீஜ மந்திரம் என்ற அந்த ஓசை என்றால் இந்த பூதத்துக்கு இன்ன பீஜம் பீஜ அச்சரம் என்று பீஜ அச்சரம் என்று சொல்கிறார்களே, அது எப்படி வந்தது என்று கேட்டால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அணுக்களினுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும், அது அசைந்து கொண்டே இருக்கும். அணுக்கள் அசைந்து கொண்டிருப்பதால் தான் பொருள்கள் நம் காட்சிக்கு வருகின்றன. ஏதோ விதமான காட்சிக்கு, ஐம்புலன்ல ஏதோ ஒரு காட்சிக்கு ஒரு பொருள் வருகிறது என்றால் அந்த பொருளினுடைய அணு அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்து கொண்டிருந்தால் தான் அந்த காட்சி வருது. இப்ப நான் கண்ணாலே இதுல ஒரு ஐந்து பொருள் பார்க்கிறேன். ஐந்துக்கும் வேறு வேறு நிறம், ஒன்று பச்சையாக இருக்கிறது, ஒன்று வெள்ளையாக இருக்கிறது, ஒன்று மஞ்சளாக இருக்கிறது. நான் என்னுடைய மேசையில இருக்கிற பொருளை சொல்கிறேன். இந்த நிற வேறுபாடுகள் எப்படி வந்தது என்று கேட்டால் அந்தந்த பொருட்களினுடைய அணு அசைவாலே தான் அந்த நிறம் வருகிறது என்பது நம்முடைய பெரியவர்களுடைய முடிவு. அந்த அணுக்கள் அசைகிறபடியால் அந்த அணு அசைவுகளினுடைய சேர்க்கை தான் எங்களுக்கு குறித்த ஒரு பொருளாக அந்த பொருளை காட்டுகிறது. அணு மட்டும் அசையாமல் நின்றால் அந்த பொருள் எங்களுக்கு வெளிப்படையாக தோற்றாது. இது ஒரு நிலை. இப்ப இதை நாம் ஒத்துக்கொண்டோம் என்றால் அடுத்த கேள்வி வருகிறது, எந்த ஒரு பொருளும் அசைகிற பொழுது அதுல இருந்து ஒரு சப்தம் பிறக்கும், அது தவிர்க்க முடியாது, ஒரு அதிர்வு பிறக்கும். ஒரு பொருள் அசைந்தால் அதுல இருந்து ஒரு சப்தமோ அல்லது ஒரு அதிர்வோ பிறக்கும். ஒவ்வொரு அணுவும் அசைகிறது என்று படிக்கிறோம். அணுக்களினுடைய இயல்பே அசைவது, அதனால் தான் பொருள்கள் வேறுபட்டு தோன்றுகின்றன என்று படிக்கிறோம். இப்போ ஒரு அணு அசைகிறது என்றால் அந்த அணுவிலே இருந்து ஒரு சப்தம் வந்தால்

அந்த சப்தத்தை தான் பீஜம் மந்திரம் என்கிறோம். இதை மறுதலையாக்கி நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த சப்தத்தை நீங்கள் சொன்னால் அந்த அணு அசைவை உண்டாக்க முடியும். அந்த சப்தத்தை சரியான முறையிலே நீங்கள் உச்சரித்தால் என்றால் அணுவினுடைய அசைவுதான் பீஜ மந்திரமாக இருக்கிறது. பீஜ மந்திரத்தை உச்சரிப்பீர்களே ஆனால் அந்த அணு அணுவை அசைக்க பண்ண முடியும். அதனாலேதான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள், திருக்குறளிலே நீங்கள் படித்த அது என்ன அந்த பகுதிக்கு வரையிலே பெரியாரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரம். ஒரு அரசன் தனக்கு துணையாக பெரியவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பதிலே பரிமளழகர் விளக்கம் சொல்கிறார். அந்த பெரியார் என்பவர்கள் யார் என்றால் இரண்டு பேரை சொல்கிறார், ஒன்று அமைச்சர்கள் மற்றது புரோகிதர்கள் என்று ரெண்டு பேரை சொல்வார். அமைச்சர்களுடைய வேலை புறத்திலே இருந்து வரக்கூடிய புகைகள் பற்றி முன்னமே அறிந்து அதை காவல் செய்வது அமைச்சர்களுடைய வேலை. புரோகிதர்களுக்கு என்ன வேலை, இப்பவும் அது இருக்கிறது, இப்பவும் அரசியலில் நாங்கள் அமைச்சர்களை வைத்து இதுகளை பாதுகாத்துக் கொள்கிறோம். அமைச்சன் தான் இதை அரசனுக்கு சொல்ல வேண்டும், என்னது என்னது இப்படி வருகிறது இப்படி வருகிறது இந்த படை வருகிறது என்று புலிகேசியிலே சொன்ன வந்து போன பிறகு வந்து சொல்லக்கூடாது. இங்கே அமைச்சருடைய வேலை இது. புரோகிதனுக்கு என்ன வேலை என்றால் இயற்கையிலே இந்த பஞ்சபூதங்களிலே சீற்றங்கள் நிகழ வாய்ப்பு வரும். அப்படி சீற்றங்கள் நிகழ்கிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் மிக நுட்பமாக இவ்வளவு ஆழமான விஷயங்கள் தொட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். இப்ப பாருங்கள், மழை பெறப்போகிறது என்றால் இரும்பு மெல்ல ஊர்ந்து மேடு நோக்கி நகரும். ஒன்று ஓரறிவு ஈரறிவுள்ள ஜீவனுக்கான அறிவு அது. இரும்பு முட்டை கொண்டு திட்டி ஏறின் மழை வரும் என்று இந்த இலக்கண புத்தகங்கள்ல அதை ஒரு உதாரணமாக ஏதோ எழுதுவார்கள். எறும்பு முட்டை கொண்டு திட்டி ஏறின் மழை வரப்போகிறது என்பதை அது உணர்ந்து தன்னுடைய முட்டைகளை பாதுகாப்புக்காக மேடுகளிலே போய் ஏறும். அதை பார்த்து இது ஒரு ஒரு அனுபவம். இதை பலதரம் நிகழ்ந்ததை பார்த்து நுண்ணறிவாளர்கள் என்ன செய்கிறார்கள், மழை வரும் என்றால் மழை வர இது இந்த மழை வரும் என்றால் இந்த எறும்புகள் ஏறுகின்றன, ஆகவே அதை வைத்து மறுதலையாக ஒரு முடிவு செய்கிறார்கள், எறும்பு இப்படி ஏறினால் மழை வரும். அப்போ இயற்கை அவதானிப்பு இது ரொம்ப நீங்கள் கவனித்துக் கொள்ள வரும். அதைத்தான் நம்முடைய சமயத்திலே மொழியிலே சகுனங்கள் என்று சொன்னார். சகுண சகுன பல நிர்ணயம் என்று ஒரு நூலே இருக்கிறது. உயிரை விட்டுக்கொண்டு என்னுடைய லைப்ரரியிலே இருக்கிறது அவ்வளவு பழைய நூல். அதாவது இன்னென்ன சகுனங்கள் இன்னென்னதை காட்டும். எங்களுக்கு உங்களுக்கு வீட்டிலேயே தெரியும், சில சவுனங்கள் வீட்டிலேயே நாங்கள் பேசுகிறோம். இப்ப பள்ளி சொல்வதிலே வருகிற சவுனம், பூனை குறுக்கே போனால் வருகிற சவுனம், காகம் கத்தினால் சிறு காகம் கத்தினால் விருந்த மரண செய்தி விருந்தினர்கள் வரப்போகிறான் அர்த்தம், அண்டங்காகம் கத்தினால் மரண செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். இதெல்லாம் இப்போ நாங்கள் இது அலட்சியம் பண்ணிவிட்டோம். அலட்சியம் பண்ணி விட்டோம் என்றால் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி அப்படி அல்ல. நம்முடைய பெரியவர்கள் இயற்கை அவதானிப்பிலே சொன்ன செய்திகள், ராமனை கல்யாணம் சீதை கல்யாணம் முடிந்து அயோத்திக்கு புறப்படுகிற பொழுது சில சகுனங்கள் நிகழ்கின்றன. அது கம்பன் சொல்லுவான், ஏதோ மயில் குறுக்கே போறது பாம்பு குறுக்கே போறது இப்படி சில சகுனங்கள் நிற்கின்றன, அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். உடனே தசரதன் நிறுத்தி புரோகிதர்களை கூப்பிடுகிறான், என்ன இது இப்படி இப்படி நிகழ்கிறது என்ற உடனே அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்லுகிறான். இப்பொழுது நமக்கு ஒரு தீமை வரப்போகிறது, ஆனால் அது நன்மையாக முடியும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் நம்முடைய பரசுராமர் வருகிறார். பரசுராமர் வந்து ராமனோடு போட்டி போட்டு ராமனுக்கு இன்னும் தவ வலிமையை கூட்டிவிட்டு அவர் போகிறார். அப்போ இந்த சவுனங்களை நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பதிவு செய்கிறார். இது விளையாட்டு இல்லை. ஆகவே இந்த இந்த சவுனங்களை அப்ப அமைச்சர்களுடைய வேலை எப்படி புறப்பகையை நீக்குவது போல உள்ளே இருந்து வரக்கூடியதான இந்த இயற்கை பகையை புரோகிதர்கள் நீக்க வேண்டும். அதை எப்படி இப்ப வரப்போகிறது என்று தெரியும் என்றால் இந்த அனுபவத்தாலே அவர்கள் இயற்கையிலே நிகழ்கிற சம்பவங்களை வைத்து இன்னது நிகழ்ந்தால் இன்னது நிகழும் என்று தீர்மானிப்பார். அப்படி வருகிற வரப்போகிற அந்த விடயங்கள் ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று நன்மைக்கான அடையாளங்களும் பெறும், அதுபோல தீமைக்கான அடையாளங்களும் பெறும். நன்மைக்காக வருகிற அடையாளங்களை சகுனங்கள் என்று சொல்வோம், தீமைக்கான அடையாளங்களை உட்பாதங்கள் என்று சொல்வோம். இந்த ரெண்டு சொல்லை உட்பாதம் இப்பொழுது பிரயோகத்தில் பெரும்பாலும் இல்லாமல் போய்விடும்.

0: சகுனத்தையே நாங்கள் ரெண்டுக்கும் சொல்ல பழகிவிட்டோம். நல்ல குணம் தீச்ச குணம் என்று சொல்லுகிறோம். தீச்ச குணம் என்று இல்லை, சகுனம் என்றால் நல்லதுதான். தீய கெட்டதுக்கு அடையாளமாக வருவதற்கு உட்பாதங்கள் என்று பெயர். இந்த சகுனங்களாலும் உட்பாதங்களாலும் பரிமலர் எழுதுகிறார், உட்பாதங்களாலும் இயற்கையில் வரக்கூடிய தீமைகளை உணர்ந்து அதை தடுக்கிற வேலையை புரோகிதன் செய்ய வேண்டும். எப்படி தடுப்பது என்று கேட்டால் அங்கேதான் இந்த வீட்டு மந்திரங்கள் பயன்படுகிறது. ஒரு ஒரு பெரிய ஆபத்து வரப்போ இப்ப அந்த அந்த பகுதியை நாங்கள் இல்லை, அந்த உள்ளுணர்வுக்கான வேலையை நாங்கள் இப்ப அழித்து விட்டோம். வெறும் வெளி வேலைகளைத்தான் இப்ப கவனிக்கிறோம். உள்ளுணர்வுக்கான வேலை தான் ரொம்ப முக்கியம். உயர் பதவிகளில் இருக்கிறவர்களுக்கு உள்ளுணர்வு இல்லாவிட்டால் அது பெரிய நஷ்டத்திலே கூட முடியும். அந்த உள்ளுணர்வு வேலையாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இதை தெரிந்து கொண்டு அதை தடுக்க வேண்டும். இப்ப சுனாமி வரப்போறது என்றால் முதல் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை தெரிய வேண்டும், பிறகு தடுக்க வேண்டும். பஞ்சபூதங்களால் வருகிற விளைவை நாம் என்னதான் கட்டிதனம் பண்ணினாலும் விளைவு வந்த பிறகு தடுக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பூதங்கள் என்றே பெயர். பூதங்கள் என்ற சொல்லுக்கு அச்சத்தை தருபவை என்று பொருள். அப்போ அந்த அச்சத்தை தரக்கூடிய பூதங்கள் அசைந்தால் நாம் தொலைந்து விடுவோம். அப்ப அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தடுக்க வேண்டும். அதனுடைய கொந்தளிப்பை தடுக்க வேண்டும் என்றால் அவற்றினுடைய பீஜ மந்திரங்கள் தெரிந்தால்தான் அந்த கொந்தளிப்பை தடுக்கலாம். முறைப்படியான யோக நிறைவுற்று அந்த மந்திரங்களை உச்சரிக்க கட்டாயமாக அந்த பூதங்கள் அடங்கும். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு வேலை, வருவதை அறிகிற சக்தி கூட எங்களுக்கு இல்லை. இந்த கொரோனா வரப்போறதுன்றது போன வருஷம் ஒருவருக்கும் தெரியாது, சுனாமி வரப்போவது ஒருவருக்கும் தெரியவில்லை. இதை அறிகிற சக்தி இல்லை. வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் வந்ததையிலே இருந்து அந்த பாதிப்பை நீக்க துணை செய்கிறார்கள். அவ்வளவுதான். இனி தன்னும் அது வராமல் இருக்க செய்ய அவர்களாலே முடியவில்லை. நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மூலத்தை அறிந்து அதை கொண்டு அத்தகைய ஒரு பாதிப்பு வராமல் இருப்பதற்காக ஒழுங்கு செய்கிறார்கள். அதைத்தான் இந்த பீஜ மந்திரங்களினுடைய வேலை என்று நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு அணுசைவிக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. அந்த பீஜ மந்திரம் தெரிந்து அதை பயன்படுத்த வேண்டும். மந்திரம் சொல்லாவிட்டால் அந்த அந்த அணுவினுடைய பயன்பாடு கிடையாது. பழைய காலத்திலே தமிழ் வைத்தியர்கள் இந்த மூலிகைகளை எடுக்கிற பொழுது அந்தந்த மூலிகைக்குரிய பீஜ மந்திரம், அந்தந்த மூலிகைக்குரிய தேவதை இவற்றை தெரிந்து அந்த மூலம் அந்த பீஜ மந்திரத்தாலே வணங்கி தேவதையை ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அந்த மருந்து எடுத்து வேலை செய்தால்தான் அந்த மருந்துகள் வேலை செய்தன. இன்றைக்கு அதே மருந்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மூலிகையை போய் பிடிங்கி விடுகிறோமே தவிர அதற்கான தேவதை எதுவென்று தெரியாது. அந்த தேவதை ஆசீர்வாதம் வேண்டும், அதற்கான பீஜ மந்திரம் தெரியாது. சும்மா செய்வதற்கும் அவற்றோடு செய்வதற்குமான வித்தியாசம் நிறைய இருந்தது. இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், இந்த பீஜ மந்திரங்கள் என்பது அணுக்களினுடைய அசைவினுடைய ஓசை. இதை புரிந்து
1: விளக்கம். மூல எழுத்து வடமொழியில் பீஜாட்சரம் எனப்படும். பீஜம் வித்து, ஹா என்ற வித்தெழுத்து செய்யுளில் ஆ என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: இந்த கேள்விக்கு பதில், ஜெயராமுடைய கேள்விக்கு பதில்,
1: எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். அவையே அவ்வப்பொருளுக்குரிய மந்திரங்கள் அல்லது வித்து எழுத்துக்கள் என ஆகும். அம்முறையில் இங்கு பூதங்களுக்குரிய வித்தெழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இறைவனது சக்தியாகிய திருவருள் எதனையும் நேராக தொழிற்படுத்தாது. அது சுத்த மாயையை ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் கொண்டு நின்று பிறவற்றை தொழிற்படுத்தும் என்பது அறிதற்குரியது. மூல ஒலிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன.
0: இந்த இடத்துல நீங்கள் விளங்க வேணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேகரிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பீஜ மந்திரங்கள் எங்கே இருந்து தோன்றுகின்றன என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். சுத்த மாயையில இருந்து தோன்றுகின்றன என்று சொல்லுகிறார். நாங்கள் இன்னும் சுத்த மாயையில், நாங்கள் இப்பொழுது பிரகிருதி மாயையிலே தோன்றுகிற தத்துவங்கள் பற்றிதான் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் சுத்த மாயைக்கு போகவில்லை. குறிப்பில் காட்டிவிட்டு போறால் அந்த இடத்துல போறதை இன்னும் தெளிவா படிப்போம். சுத்த மாயையில என்ன நடக்கும் என்றால் ரெண்டு விஷயம் தோன்றும். ஒன்று சுத்த சத்த பிரபஞ்சம், மற்றது பொருட்பிரபஞ்சம் என்கின்ற ரெண்டு தோன்றும். அது அது விரிவாக அங்கேயே படிப்போம். அது சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று ரெண்டாக சொல்வார். சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம், அதை வடமொழியிலே சொல்லுகிற பொழுது சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்றார். அர்த்தம் என்பது பொருள், இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்று கேட்கிறோம் அல்லவா, அது என்ன அர்த்தம் என்று கேட்கிறதும் அதே அர்த்தத்திலே தான் கேட்கிறோம். ஆகவே வடமொழியிலே சத்தப்பிரபஞ்சம் அர்த்தப்பிரபஞ்சம் என்றும், தமிழ் மொழியிலே பொருட்பிரபஞ்சம் இன்னொரு வார்த்தை சொன்னேன் மறந்து போச்சு, சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்றும் ரெண்டாக பிரிப்பார்கள். இந்த சொற்பிரபஞ்சம் இது ரொம்ப இன்னும் உள்ள ஆழமா போகிற விஷயங்கள். மொத்த பிரபஞ்சத்தையும் ரெண்டாக பிரித்து விடலாம், ஒன்று சப்த பிரபஞ்சம், மற்றது அர்த்த பிரபஞ்சம். சப்தமாக இருக்கிற பிரபஞ்சத்தை நான்காக சொல்வார். என்னவென்று சொன்னால் வண்ணம் பதம் மந்திரம் என்று மூன்று கூறுகளாக பிரிப்பார்கள். வண்ணம் என்பது எழுத்து, அச்சரங்களை வண்ணம் என்று சொல்லுகிறது வடமொழியிலே வழக்கம். ஆகவே வண்ணம், பிறகு வண்ணங்களினுடைய வண்ணங்கள் அச்சரங்களை சேர்க்கிற பொழுது வருகிற சொற்களினுடைய ஓசைக்கு பதம் என்று பெயர். ஆனா என்பது வண்ணம், அம்மா என்பது பதம். பிறகு இந்த பதங்களினுடைய சேர்க்கையினாலே ஒரு விஷயம் அசைவிக்கப்படுமா இருந்தால் அதற்கு மந்திரம் என்று பெயர். அப்போ வண்ணம் என்பது பிறகு பதமாகி பதங்கள் மந்திரங்கள் ஆகின்றன. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நாங்கள் பீதாட்சரம் என்று இங்கே படிக்கிறோமே, அச்சரம் என்பது வண்ணம். இந்த அச்சரத்தினுடைய தோற்றம் எங்கே நிகழும் என்றால் சுத்தமாயையிலே நிகழும். அது அதனாலதான் இவர் அதை சொல்லுகிறார், சுத்தமாயையிலே தோன்றி நின்று இந்த அணுக்களுக்கினுடைய சப்தத்துக்கு காரணமாகி இருந்து அங்கேதான் இந்த அச்சரங்கள் தோன்றுகின்றன என்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை நாங்கள் சுத்தமாய தத்துவங்கள் ரொம்ப கிட்ட படிக்க போகிறோம், அதுல விளங்கிக் கொள்வோம். இப்போ அந்த அந்த வசனத்தை மட்டும் அதை மட்டும் புரிந்து கொண்டு மேலே போகலாம்.
1: மூல ஒலிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன, அவை திருவருளுக்கு ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் அமைகின்றன. திருவருள் அவற்றை இடமாக கொண்டு பதிந்து நின்று அவற்றின் வழியாக ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது பற்றியே மூல ஒலிகள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்பட்டது. பாடல் ஆறு, பூதங்களின் அடையாளம்.
0: என்ன சொன்னார் என்றால், சுத்தமாய தத்துவங்கள் என்பது இறைவன் நின்று வேலை செய்கிற தத்துவங்கள். சுத்தமாய தத்துவங்களே தான் அவன் சிவதத்துவங்கள் என்பதாக நின்று வேலை செய்கிறான். அங்கே நடக்கின்ற இந்த சப்த அர்த்த பிரபஞ்சங்களுடைய அசைவுகள் எல்லாம் இறைவனுடைய வழிகாட்டுதலிலே அல்லது அவனுடைய அசைவிக்கிலே அசைகிற விஷயங்கள். அதை பற்றி நாங்கள் மேலே படிப்போம்.
1: பூதங்களின் அடையாளம். குறி குலிசம், கோகனதம், கொள்சுபத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று உன் புதல்வா ஆகமம் ஓதும்.
0: பதவுரை. அணுக்கள் சொல்லிவிட்டார், அணுக்களுடைய பெய்ய மந்திரங்கள் சொல்லிவிட்டார், நிறம் சொல்லிவிட்டார். இனி அணுக்களினுடைய வடிவங்கள் சொல்லுகிறார்.
1: பதவுரை. ஒன் புதல்வா, சிறந்த மாணாக்கனே. குறி, அடையாளமாக. குலிசம், வஜ்ராயுதத்தையும். கோகனதம், தாமரையையும். கொள் சுபத்தி, பொருந்திய ஸ்வஸ்திகத்தையும். குன்றா அறுபுள்ளி, குறையாத ஆறு புள்ளியையும். ஆறு அமுத விந்து, அமுத துளியையும். அடைவே, முறையே. மண் புனல் தீ கால் வானம், மண்ணும் நீரும் தீயும் காற்றும் வானும் ஆகிய ஐம்பூதங்களும். பிரிவின்றி நீங்காமல் கொண்டு. மண்ணும் என்று நிலை பெறும் என. ஆகமம், சிவாகமங்கள் போதும் கூறும். முதலில் அடையாளங்களில் ஒரு வரிசையில் நிறுத்தி மூன்றாம் அடியில் அவ் அடையாளங்களை கொண்டுள்ள பூதங்களை அதே வரிசையில் முறையே நிறுத்தியுள்ள பான்மையை காணலாம்.
0: உங்களுக்கு அதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், நிறை நிரலாக கூறுவது. உங்க படித்தீர்கள்,
1: அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம்.
0: அன்பும் பயணம் அது பரிமாளரகர் அவர்கள் எழுதுகிற பொழுது நிரல் நிறையாய் பொருள் கொள்க. அன்பும் மரணம் பண்பும் பயணம் என்றால் அன்பு அரணாகவும் அன்பும் மரணம் உடைத்தால் பண்பும் பயணம், அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் இருக்க வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் நிரல் நிறை. சில இடங்களிலே முரண் நிரல் நிறை என்று எழுதுவார்கள். என்றால் முன்னுக்கு சொன்னதை பின்னுக்கு கூட்ட வேணும், பின்னுக்கு சொன்னதை முன்னுக்கு கூட்ட வேணும். முறைப்படியாக தமிழ் கற்பதாலே வரக்கூடிய பயன்கள் இதுகளெல்லாம் காதலே விழும். நிரல் நிறை என்பது இங்கேயும் நிரல் நிறையாக முதல் ஐந்தையும் சொல்லிவிட்டு பூதங்கள் ஐந்தையும் சொல்லியிருக்கிறார். இனி நான் எங்களுடைய வேலை இந்த குறியீடுகளை ஒவ்வொரு பூதத்தோடு தொடுத்து பார்க்க வேண்டும். அது பொழிப்புறையில் அவர் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன்.
1: முதலில் அடையாளங்களை ஒரு வரிசையில் நிறுத்தி மூன்றாம் அடியில் அவ்வடையாளங்களை கொண்டுள்ள பூதங்களை அதே வரிசையில் முறையே நிறுத்தியுள்ள பான்மையை காணலாம். எனவே மண்ணிற்கு வஜ்ரப்படையும் நீருக்கு தாமரையும் தீக்கு ஸ்வஸ்திகமும் காற்றுக்கு அறுபுள்ளியும் வானுக்கு அமுத துளியும் அடையாளங்களாம் என்பது விளங்கும்.
0: இந்த நூலிலே அந்த அந்த அடையாள குறியீடுகள் போட்டிருக்கிறார்களா? ஒவ்வொன்றும் அந்த பூதங்களுடைய குறியீட்டு புள்ளிகள், குறியீட்டு அடையாளங்கள். இந்த ஸ்வஸ்தி இருக்கிறதே, ஸ்வஸ்தி அடையாளம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இந்த ரெண்டு சட்டை சேர்ப்பது போல சேர்வார்களே, இது அக்னியனுடைய குறியீடு. சும்மா அதை ஒரு ஒரு ஊக செய்தியாக சொல்வார்கள். அந்த ஸ்வஸ்தியை தலைகீழாக பாவித்தவன் ஹிட்லர். ஸ்வஸ்தி பலம் நோக்கி இருக்க வேண்டும், அதை இடம் நோக்கி போட்டு ஸ்வஸ்தியை பாவித்தார். அதனாலே உலகம் கண்ட அழிவு என்பது பேரழிவு. ஆகவே இந்த குறியீடுகளை பாவித்தலிலே எல்லாம் ரொம்ப நுட்பம், நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: ஸ்வத்திகம் என்பது அந்த வடிவம் போட்டிருக்காங்க, என்ற வடிவம். இதனை தமிழில் இருதலை மேழி என்பர்.
0: இருதலை மேழி, மேழி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்க்க வேணும்.
1: ஏறு ஏறுங்க ஐயா, ஏறு உடறம், ஏறு உடறமே அந்த பிளவு.
0: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
1: பொழிப்புரை. நன்மாணாக்கனை, மண்ணை குறிக்கும் அடையாளம் வஜ்ராயுதம், நீருக்கு அடையாளம் தாமரைப்பூ, நெருப்பிற்கு அடையாளம் ஸ்வத்திகம், காற்றுக்கு அடையாளம் ஆறு புள்ளி, வானுக்கு அடையாளம் அமுதத்துளி, இவ்வாறு சிவாகமம் கூறும். இந்த பாட்டு அவ்வளவுதான்.
0: சரி, இதெல்லாம் எவ்வளவோ வேலை பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பூதங்களினுடைய குறியீடுகள். குறியீடுகளும் பல இடங்களிலே தேவைப்படும். நாம கிரியைகள் செய்கிற பொழுது இந்த குறியீடுகளை எல்லாம் வரைவார்கள். யந்திரம் என்று நேற்று பேசணுமே, யந்திரங்களிலே இன்னதை குறிக்கிற பொழுது இன்ன இன்ன குறியீடு வரைந்தால் அது வேலை செய்யும். இதையெல்லாம் அது போல நமக்கு சில முத்திரைகள் இருக்கின்றன, முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முத்திரைகள் இருக்கின்றன. அந்த முத்திரையை காட்ட அதனுடைய பயன் விளை. அதனாலதான் இந்த கோயில் கிரியைகள் எல்லாம் நிறைய முத்திரைகள் பிடிப்பார்கள். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு ஒரு ஒரு பின்னணியிலே ஒரு செய்தி உண்டு. அந்த முத்திரையை பிடித்தாலே அந்த செய்தி விளையும் என்பது நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். காதலன் காதலியை நோக்கி ஃப்ளைங் கிஸ் கொடுத்தால் அது ஒரு முத்திரை, ஆனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியை உண்டாக்குறது. அப்போ பாருங்கள், முத்திரை பயன் உணர்வு பயன் விளைவிக்கிறது. அதுபோல ஒருவனை பார்த்து நான் இப்படி காட்டுகிறேன், அவனுக்கு கோபம் வருகிறது. முத்து நான் ஒன்றும் பேசவில்லை, முத்திரை தான் காட்டினேன். அப்போ முத்திரைகளுக்கு பயன் உண்டு. முத்திரா லட்சணம் என்று எங்களுடைய அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். என்னென்ன முத்திரைகளுக்கு என்னென்ன அர்த்தம் என்று எழுதியிருக்கிறார். இது படித்து கொண்டு போனாலும் இப்படியே போக வேண்டியதுதான். இது குறியீடு. இந்த இந்த பஞ்சபூதங்களினுடைய குறியீடுகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவிலே இந்த பாட்டு முடிந்தால் வகுப்பையும் இந்த அளவிலே இன்றைக்கு நிறைவு செய்வார்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: அவ்வாறு இந்த சங்கார கடவுள் தான் உலகுக்கு முதற்கடவுள் என்று காட்டவே அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவன் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணன் ஆகிறான். நிமித்த காரணன் ஆகிறான். அப்ப நிமித்த காரணன்னா யாரு? நிமித்த காரணன் யாரு? நிமித்த காரணனாகவன் முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் எவன் சேர்த்து வைக்கிறானோ அவன் தான் நிமித்த காரணன். எனவே இங்கே இந்த உலகுக்கு இறைவன் நிமித்த காரணன். அவன் இந்த உலகை தோற்றுவிக்கிறான். எதற்காக தோற்றுவிக்கிறான்? எதனால தோற்றுவிச்சான்? இந்த உயிரினுடைய ஆணவமலம் நீங்குதற் பொருட்டு தோற்றுவித்தான். ஆணவமலம் நீங்குதற் பொருட்டு தோற்றுவித்தான். அப்போ இந்த ஆணவமலம் நீங்குதல் பொருட்டு தோற்றுவித்தானெனில், அவன் அந்த ஆணவமலம் நீங்குவதற்கு முன்னாலே எதற்காக ஒடுக்கினான்? ஏன் ஒடுக்கினான்? இழைப்பார. எனவே அங்க இந்த உயிர்களுக்கு இந்த வினைப்பயனை அனுபவிப்பதனால என்ன வருது? களைப்பு, இழைப்பு வருகிறது. அந்த இழைப்பை நீக்குவதற்காக என்ன செய்யறான்? உயிர்களை ஒடுக்குகிறான். எனவே இந்த உலகை தோற்றுவிப்பது எதுக்காக? ஆணவமலம் பக்குவப்பட. உலகை எதுக்காக தோற்றுவிக்கான்? ஆணவமலம் பக்குவப்பட. உலகை எதுக்காக ஒடுக்குறான்? கண்மமலம் பக்குவப்பட. அப்போ இது ரெண்டு சொல்ல உலகை எதுக்காக நிறுத்தி வைக்கிறான்? மாயாமலம் பக்குவப்பட. விளங்குதா விளங்கலையா? எனவே மாயாமலம் பக்குவப்படன்னு உலக ஆசை நீங்க. கண்மமலம் பக்குவப்படுதுன்னு என்னது? அதனாலதான் நம்ம வந்து ஒடுக்கம் வருதுன்னு சொல்றோம். எனவே இப்போ இந்த பிராரத்தம் கொண்டு வரோம், இந்த பிறவியை அனுபவிச்சு முடிச்சாச்சு, அடுத்த பிறவிக்கு வேற கண்மத்தை எடுக்கணுமா இல்லையா? அதனால ஒடுக்கிறான். விளங்குதா? அதனால இந்த இறைவன் அவன் உலகத்துக்கு நிமித்த காரணம்னு சொன்னாரு. அவன் இந்த ஆணவ மலம் நீங்குதற் பொருட்டு இந்த உலக தோற்றுவித்து இழைப்பு நீங்க ஒடுக்கிறான்னு சொன்னோம். விளங்குதா? எனவே ஆணவ மலம் ஒண்ணு இருக்குங்கிறது இங்க செய்திய சொல்லிடுறாரு. விளங்குதா? கடவுள் இருப்பு சொல்லும் பொழுதே ஆணவ மலத்து இருப்பையும் சொல்கிறார். ஏன்னா அந்த ஆணவ மலம் இல்லைன்னா கடவுளுக்கு வேலையே இல்லை. ஆணவ மலம் இல்லைன்னா கடவுளுக்கு வேலையே இல்லை. அதனால அதை சொல்கிறார். அப்போ இப்படி சொல்லும் பொழுது அங்க என்ன வருதுன்னு சொன்னா, இறைவன் இந்த உலகுக்கு நிமித்த காரணன் ஆனால் இந்த உலகை அவன் ஒடுக்கணவன் மீளவும் படைக்கிறான்னு இங்கே சொல்லிட்டோம். ஒடுங்கியின் உளதாம். அப்போ இந்த உலகை அவன் எவ்வாறு படைக்கிறான்? இந்த உலக மீள எவ்வாறு படைக்கிறான் என்று அங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த உலக ஒடுக்கிட்டு பழையபடி படிக்கான், எவ்வாறு படைக்கிறான்னு வருமா இல்லையா? அப்புறம் இப்படி படைப்பவனுக்கு அவன் எதிலிருந்து படைக்கிறான், எப்படி படைக்கிறான், எதிலிருந்து படைக்கிறான், எப்படி படைக்கிறான்? அப்புறம் இந்த முதல் சூத்திரத்தில் பதி, அவன் நிமித்த காரணம் பதி உண்டு என்று சொன்னோம். அந்த பதிக்கு இலக்கணம்தான் என்ன? ஒருத்தனை பதி உண்டுன்னு பேரளவில் தானே சொல்லியிருக்கோம். அவனுக்கு இலக்கணம் என்ன என்று சொல்ல வேண்டும். அதனால இந்த இரண்டாவது நூற்பாவில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் சூத்திரத்துல பதிவுண்டு என்று பொதுமையில் சொன்னவனுக்கு சிறப்பு வகையால் இணக்கணம் கூறுதனால அது அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அந்தமே ஆதின்னு பார்த்தோமா இல்லையா, கடைசி முடியாதுதானே சொன்னாரு. எனவே இந்த அந்தத்தை செய்கிற கடவுள் அவன் தான் உலகுக்கு முதற் கடவுள்னு சொன்னோம். அப்போ அவனுக்கு இலக்கணம்தான் என்ன அப்படின்னு சொல்லணுமா இல்லையா. எனவே அந்த முறைமை பற்றி இது ரெண்டாவது சூத்திரத்துக்கு அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த முதல் சூத்திரத்தில் இந்த இழைப்பினால அதாவது கண்மமலம் பரிபாகமாதற் பொருட்டு உலக்கிய ஒடுக்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான் என்று சொன்னார். அப்போ அங்க என்ன வருது, எப்படி தோற்றுவிப்பான், எப்படி தோற்றுவிப்பான் என்ற அவாய் நிலை பற்றி அது சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அவாய் நிலை பற்றி சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த முதல் சூத்திரத்துல இறைவன் நிமித்த காரணன்னு சொன்னோம், நிமித்த காரணன். அப்போ காரிய பொருளுக்கு அவன் யாரு, நிமித்த காரணன். அப்போ ஒரு காரிய பொருள்னா அதுக்கு மூணு காரணம் இருக்கணும், காரிய பொருளுக்கெல்லாம் மூணு காரணம், முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இப்ப நிமித்த காரணம் மட்டும் சொல்லியிருக்கு, மிச்ச ரெண்டு எது, முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். அப்போ மிச்ச ரெண்டும் எதுன்னு வருதா இல்லையா. அதை கூறு முகத்தான் ஓத்து இயைவு பெறப்படுகிறது, ஓத்து இயல். அப்புறம் ஆக இப்ப மூணு இயைபு சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், அதிகரண இயைபு, சூத்திர இயைபு, ஓத்தி இயைபு சொல்லியிருக்கிறோம். அதிகாரம் இது இப்ப ரெண்டாவது, இதுல ரெண்டாவது நூற்பாவில் என்ன சொல்ல போறாரு, முதல் காரணம் துணை காரணம் சொல்ல போறாரு. முதல் காரணம் துணை காரணம் சொல்லி எப்படி இந்த உலகம் மீள தோன்றுதுன்னு சொல்ல போறாரு இல்லையா. எனவே இது பாச உண்மை சொல்லுது, பாச உண்மை சொல்லுது. அது மீள பிறப்ப சொல்றதுனால அதெல்லாம் என்னது, கட்டுநிலை. பிறப்ப சொல்றதெல்லாம் என்னது, கட்டுநிலை. எனவே அது என்னது, பொது அதிகாரம், பொது அதிகாரம் ஆகிறது. இதெல்லாம் இந்த இறைவனுடைய இலக்கணம் சொல்றது, அவன் உலகை படைப்பதை சொல்றதெல்லாம் எதப்ப இறை எது, இதெல்லாம் என்ன செய்தி, ஞான நூல் செய்தி. அதனால நூல் இயைப்பு பெறப்படுகிறது. விளங்குதா, விளங்குதா விளங்கலையா. எனவே இந்த ஐந்து இயைவும் நூல்தோறும் சொல்லணும், விளங்குதா. எனவே இப்படி சொல்லி இங்க இந்த சூத்திரத்துக்கு இதை விட இன்னும் சில இயைப்புகளும், சொல்லுக்கு சொல் இயைப்பும் அவர் நான்காவது அதிகரணத்தில் காட்டுகிறார். ரெண்டாம் நூற்பாவில் ஒவ்வொரு சொல்லுக்கும், முதல் சூத்திரத்துக்கும் ரெண்டாவது சூத்திரத்துக்கும் உள்ள சொல்லு, எந்த சொல்லு எப்படி வருகிறது என்பதையும் அவர் அங்கே காட்டுகிறார். அப்போ இங்கே இந்த இரண்டாவது சூத்திரத்தில் உலகத்தை மீளப்படைக்கிறான் என்பதை சொல்ல போறாரு. புனர்வுற்பம் வருமாறு உணர்த்துதல் முதலிற்று என்றார். அதை சொல்லும்போது அவையாய் தானேயாய், அவையே தானேயாய், ஆணையின் இருவினையின் போக்கு வரவு புரிய, போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பது சூத்திரம், என்பது சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு எழுவாயது அவையவா, எழுவாயின்னு என்னது, யாரு எதைன்னு கேட்டா அது எழுவாய் இல்லையா. இப்போ அவையாய் தானேயாய்னா யார் அப்படின்னு, இப்பது யாரு, பதி, பதி இல்லையா. நாம இதுக்கு முந்தின நூற்பாவில் அந்த மாதின்னு பார்த்தோமா இல்லையா, அந்த முதற்கடவுள் யாரு, முதற்கடவுள் பதி. பதி என்பது எழுவாய், எல்லா சூத்திரத்திலையும் அது கடைசி முடியுதுதான் இங்க எழுபாயா வரும் அடுத்த சூத்திரத்துக்கு. எனவே பதி அவையேயாய், அவையேயாய், அவையேயாய் தானேயாய், அவையேயாய், எவையேயாய், அவை என்பது சுட்டு, அது எது? ஏன்னா நம்ம முதல் சூத்திரத்தில் அவன் அவள் அது எனும் அவைன்னு பார்த்தோம். ஒருத்தர் உலகங்கியோ ஒருத்தர் ஆன்மாங்கியோ எதை எழுதுறது? ரெண்டையும் எழுதுங்கீங்களா? எதுக்கு சேண்டா ரெண்டையும் எழுதிட்டு போங்க சார். அவையேயாய் என்பது எவையாயின்னா முதல் நூற்பாவில் கடைசி அதிகரணம் எது? அந்தம் ஆதி. அந்தமே ஆதின்னு சொன்னமா இல்லையா? அந்தமேன்னு பாடல ஒரு ஏ போட்டிருந்தானா இல்லையா? பிரிநிலை ஏகாரம். எனவே இறைவன் அல்ல, மற்றவர் எல்லாம் ஒடுக்கிற கடவுள் பலர்னு சொன்னா இல்லையா, அநேக ஈஸ்வரவாதி, அதெல்லாம் அவங்கெல்லாம் கடவுளர் அல்லர். சர்வசங்காரம் செய்பவன் ஒருவன் தான், மற்றவர் எல்லாம் உயிர்னு பிரிச்சாரா இல்லையா? பிரிச்சாரா இல்லையா? எனவே அவையே யாய் தானே யாய்ங்கிறதுல அவையே யாய் என்பது என்னன்னா அந்தமே ஆதி என்ற பிரிநிலை ஏகாரத்தான் விளக்கப்பட்ட உயிர்கள். அவை என்பது என்னது? முதல் சூத்திர கடைசியில பிரிக்கப்பட்ட உயிர்கள், உயிர்களே யாய் அப்படின்னா ஒன்றாய் நடத்தும். பதி அவையே யாய், எப்படி இருக்கான்? அந்த உயிர்களாகவே இருக்கிறான், தன்னை காட்டாது, உயிரவே தோற்றி உயிர்களே யாய், அவையே யாய், தானே யாய் அப்படின்னா அப்படி அவன் அந்த உயிர்களோடு கலந்திருந்தாலும் தன்னுடைய தன்மையில் மாறாத பொருளாய், அவனுடைய பதித்தன்மையில மாறாத பொருளாய், அதனால தானே யாய் வேறாய், அவையே தானே யாய். அப்போ இங்க அவையே யாய் தானே யாய்ங்கிறத இரற்ற மொழிஞ்சுக்கிடுதோம். இரற்ற மொழிகள்னா என்ன? இப்போ அடுக்கு தொடருங்கிறோம், அடுக்கு தொடர் இரட்டை கிளவிங்கிறோம், அதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர். சல சல அப்படின்னா அது இரட்டைன்னு சொல்கிறோம். மீள மீள அப்படின்னா அடுக்கு தொடர் இல்லையா? இது ஒரே சொல்ல நூறு தடவை சொல்கிறோம், நூறு தடவை இரட்டை மொழி, ஆனால் வேறு பொருள் குறிக்கிறது. வேற பொருளை குறிச்சா அது பேர் என்ன பேர்? இரட்டை மொழிதல். ஒரு சொல்லை இன்னொரு தடவை சொல்லும் போது அது வேறு பொருளை குறித்தால் இரட்டை மொழிதல் இல்லையா? நமக்கு இதில் சேவார் வெல்கொடி சிவனே போற்றி வருதா இல்லையா? சேவார் வெல்கொடி சிவனே போற்றி, அதை எப்படி சொல்றோம்? இரட்டை மொழியணும். எப்படி மொழியணும்? சேவார் சிவனே போற்றி, வெல்கொடி சிவனே போற்றி, சேவார் வெல்கொடி சிவனே போற்றி இல்லையா? சேனானது காளை, காளை மீது வருபவன், காளையை கொடியாக உடையன், வெல்லுகின்ற காளையை கொலையாக உடையவனே அப்படின்னு வருதா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? அது போல இங்கே பதி அவையே யாய், எவையே யாய், இந்த உயிர்களே யாய், உயிர்களே யாய், ஒன்றாயிருக்கிறான். அப்படி அவனோடு கலந்திருந்தாலும் எப்படி இருக்கான்? கலப்பினால் ஒன்றாய். எப்படி இருக்கான்? கலப்பினால், கலப்பினால் ஒன்றாயிருக்கான். இதுல பொருள் தன்மையால் வேறாயிருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் அவன் தன்மையில மாறாத பொருளாயிருக்கிறான், தன்மையால் வேறாய். அவையே தானேயாய் என்றால் அவன் செலுத்தும் தன்மையால் உடனாய், அந்த உயிர்களை செலுத்தும் போது எப்படி இருக்கான்? உடனாய் நிற்கிறான். விளங்குதா? எனவே உடனாய் அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். இறைவன் இப்படி இருந்து கொண்டு ஆணையின் எரிவினையின், ஆணையின் எருவினையின், ஆணையின் எருவினையின் ஆன்மா போக்கு வரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே இல்லையா? பதி எப்படி இருக்கிறான்? அவையேயாய் பதி, அவையாய் இந்த உயிர்களேயாய். அப்படி இந்த உயிர்களோடு கலந்து உயிராகவே இருந்தாலும் தன் தன்மையில் மாறாத பொருளாய் தானேயாய், அவையே தானேயாய். எனவே செலுத்தும் தன்மையால் இந்த உயிர்களோடு உடனாயும் அப்படி இருக்கிறவன் என்ன செய்யற? அப்படி இருந்து கொண்டு ஆணையின் எரிவினையின், ஆணையின் எருவினையின், ஆணைன்னு என்னது? ஆணையாவது இறைவனுடைய திரோதான சக்தி. இறைவனுடைய திரோதான சக்தி ஆணையின் என்பது திரோதான சக்தி. அது துணை காரணம். அது என்னது? துணை காரணம். இருவினையின், அதுவும் துணை காரணம் தான். இருவினையின் அப்படின்னா, இருவினைன்னா என்னது? இருவினைன்னா என்ன? நல்வினை தீவினை. நல்வினை தீவினை ஆணையின் இருவினையின். ஆன்மா போக்குவரவு புரிய. போக்குவரவுன்னா என்னது? வாய் வருதா? இரத்தல் பிறத்தல்களை செய்ய. போக்குனா இறப்பு, வருதனா பிறப்பு. இரத்தல் பிறத்தல்களை புரிதல்னா என்னது? இடைவிடாது மேற்கொள்ள. இடைவிடாது மேற்கொள்ள புரிய. ஆணையின் நீக்கமின்றி. இந்த ஆணைங்கிறத ரெண்டு பக்கமும் சேர்க்கிறோம் இல்லையா? சிங்க நோக்கு என்பார்கள். அதுக்கு என்ன பேரு? சிங்க நோக்கு அல்லது இடைநிலை தீபம். ஒரு சொல்லு ரெண்டு பக்கமும் விளக்கி நிற்கும். எனவே இந்த ஆணையின் என்பது ஆணையின் இருவினையின். எனவே அவனுடைய திரோதான சக்தியால் ஊட்டப்படுகின்ற இருவினை. அதுக்கு தந்தாப்புல உலகை படைக்கிறான் இருவினையின். ஆணையின் அப்படி செய்கின்ற அந்த சக்தியோடு அப்படி போக்குவரத்துக்கு இந்த ஆன்மாக்கள் உட்படுமாறு செய்வது எது? இறைவனுடைய திரோதான சக்தி. அந்த சக்தியோடு, அந்த திரோதான சக்தியோடு நீக்கமின்றி. நீக்கம் இன்றி. நீக்கமின்றி என்ன? தாதான்மியமாய். தாதான்மியமாய் நீக்கமின்றி என்ன? தாதான்மியமாய் நிற்பன். நிற்பன் அன்றே அனாதியே என்று சொல்கிறார். அனாதியே அந்த சக்தியை விட்டு பிரிப்பர நிற்பன். பிரிப்பர நிற்பன் என்பது இங்க சூத்திரம். இப்படி இறைவன் இந்த உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று கொண்டு, ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று கொண்டு அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்குத்தக்கவாறு அந்த உயிர்கள் இறந்து பிறந்து வருமாறு தன்னுடைய ஆணையால் செய்கிறான். ஆணையால் செய்கிறான். அந்த ஆணை, அந்த ஆணை என்ற சக்தி அவனின் வேறல்ல, அவனுடைய திரோதான சக்தி என்பது அவனுடைய பிரிக்க முடியாத சமவாய சக்தி. சமவாய சக்தி. எனவே நீக்கமின்றி நிற்பன், அந்த சக்தியோடு பிரிப்பற நிற்பன் என்று இந்த நூற்பாவில் சொல்கிறார். எனவே இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு? என்ன அப்படி அமைதியாயிட்டீங்க? கருத்தே தெரியலையோ? இந்த நிற்பாவில் அப்படி ஒரு கருத்தும் தெரியலையே. அத்துவிதம் அவையாய் தானேயாய், அவையே தானேயாய் இருப்பது என்னது? உயிர்களோடு அத்துவிதமாய் இருப்பது இல்லையா? ஆணையின் இருவினையின் இது ரெண்டு. ஆன்மா போக்குவரவு புரிய இது மூணு. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் இது நான்கு. ஆக இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு? நான்கு கருத்து இருக்கிறது. எனவே இந்த நான்கு கருத்தையும் நாலா பிரிச்சுக்கிட்டு நாலு அதிகரணமாக்கி விளக்குகிறார். என்னது உங்க ஊர்ல மூணு தான் இருக்கா? ஒன்ன காங்கிரியங்கடா, ஒரு அதிகரணத்தை காணும சார். எனவே இந்த நூற்பாவில் இப்போ இறைவன் இந்த உலகை மீள படைக்கிறத சொல்ல வந்தவர் ஏன் இப்படி உயிர்களோடு அத்துவிதமாக நிற்கிறத சொல்லணும்? அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்ன அங்கே கேள்வி? என்னது என்ன கேள்வி வந்தது? இந்த உலகை மீளப்படைப்பான் என்று வந்தது இல்லையா? மீளப்படைப்பானை எப்படி படைக்கிறான்? மாயையிலிருந்து வினைக்கு தந்தாப்புல படைக்கான்னு சொல்லிட்டு போண்டிதானே, அது எதுக்கு அவையா தானேயா என்று? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இறைவன் இந்த உலகை ஒடுக்கிய உலகை மீளவும் படைக்கிறான் என்றால் அது ஒரு உபகாரம். அது என்னது? உபகாரம் தானே. கண்டிப்பாக அவன் படைச்சி தான் தீரன். ஒருத்தரும் கேஸ் போட முடியாது, விளங்குதா? அது ஒரு உபகாரம். அப்போ இந்த உபகாரம் என்பது உறவு இல்வழி நிகழாது. உபகாரம் என்ன செய்யாது? ஒரு உறவு இல்வழி உபகாரம் நிகழாது. அதெல்லாம் லாஜிக்கு. சம்பந்தம் இல்லாமல் ஒரு உபகாரம் நிகழாது, விளங்குதா? அப்போ அந்த சம்பந்தம் என்ன என்பதை சொல்லணும், விளங்குதா? அப்போ அடுத்து என்னன்னா, இந்த உலகை படைக்கிறான் என்றால் எப்படி நின்று கொண்டு படைக்கிறான்? நம்மை போல கரணங்களால் படைக்கிறான், சங்கல்பத்தினால் படைக்கிறானா? சங்கற்பம் சங்கற்பத்தினால் படைக்க வேண்டுமென்றால் இவ்வாறு கலந்து நில்லாதபடி முடியாது. அப்போ அதை சொல்லிதான் தீரணும், விளங்குதா? அடுத்த ஆப்பில் வினைக்கு தக்கவாறு படைக்கிறான்ங்கிறோம். வினை என்றால் என்ன? வினைன்னா என்னது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏப்பா இது ரொம்ப, உங்கள் கற்பனைகள் அனுமான அளவைகளெல்லாம் இங்கே வைக்காதீங்க. ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு போயிடுவோம். இல்லை இல்லை, நம்ம சொன்னால் தப்பாக தான் இருக்கும், விளங்குதா? அதில் சந்தேகமே வேண்டாம். அதாவது இந்த வினைனா என்ன அப்படின்னு சொன்னால், தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனதென்றும் எண்ணுகின்ற உணர்வினால் செய்வதெல்லாம் வினை, விளங்குதா? தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனது என்றும் அந்த உணர்வினால் செய்வதுதான் வினை. தான் தனது அல்லாத பொருளை தனது என்றும் தனது என்றும். இப்ப என் வீடு, என் பிள்ளை, என் மனைவி, இப்படிலாம் சொல்றமா இல்லையா? அவங்கெல்லாம் யாரு? நீ வரும்போதே கொண்டு வந்தாயா? ஒரு தரையும் கிடையாது, விளங்குதா? எல்லாம் யாருது? பெருமானுடையது, விளங்குதா? நாம செய்கிறோம், நாம நாமளாக செய்கிறோம். அவன் ஆட்டு தான், அவன் ஆடுதோம், விளங்குதா? ஆடுகிற பொம்மை நான் எப்படி ஆடுதுன்னு சொன்னான், சிரிக்கலாம் செய்வாங்க, விளங்குதா? எனவே அந்த உணர்வு இருந்தால் அதை மைனஸ் பண்ணால் என்ன கிடையாது? வினை கிடையாது. எனவே செயலெல்லாம் வினை அல்ல, இந்த உணர்வு இருந்தால் தான் வினை. எனவே இறைவன் ஒன்றாக நிற்பதினாலே நம்ம என்ன செய்கிறான்? ஒன்றாக நிற்கிறது நாம் நிலைக்கு செய்வதற்கு. நிலைத்தல்னா என்ன? ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருள் அந்தந்த பொருளாக இருத்தல், விளங்குதா? இப்போ மலர்னா, மலர்னா வாசனையோடு இருக்கணும். பழம்னா சுவையோடு இருந்தால் தான் அந்த பொருள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உயிர்னா என்னது இருக்கணும்? ஆன்மானா அறிவோடு இருக்கணும், அப்போ தான் ஆன்மா. எனவே நமக்கு அறிவு விளங்கணும்னா யார் என்ன செய்யணும்? அவன் நம்மோட ஒன்றாக இருக்கணும், விளங்குதா? வேறாக இருக்கிறான். எதற்கு? அவன் பொருள் தன்மையினால் நம்மோட கலந்திருந்தாலும் கலவாது இருக்கிறான். நமக்கு அறிவித்தற் பொருட்டு வேறாக இருக்கிறான். நமக்கு அறிவிக்க வேறாக இருந்து காட்டுகிறான். அறிய வேண்டிய பொருளை ஒன்றாக இருந்து அறிவை விளக்குகிறான். வேறாக இருந்து அறிய வேண்டிய பொருளை காட்டுகிறான். உடனாய் நின்று அனுபவிக்க செய்கிறான். இவ்வளவும் செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சாமங்க இவன், விளங்குதா? பெருமான் ஒன்றாயிருந்து நம் அறிவை விளக்கி, வேறாயிருந்து அறிய வேண்டிய பொருளை காட்டி, உடனாயிருந்து அனுபவிக்க செய்ய இந்த ஆன்மாவோ அவனுடைய உபகாரத்தையெல்லாம் மறந்து நான் செய்தேன் அப்படிதானே சொல்லுது. அப்போ அது வேணே தானே? குற்றம் தானே? குற்றம் தானே இல்லையா? அப்போ திருத்தப்பட வேணுமா இல்லையா? விளங்குதா? எனவே அது அப்போ அந்த அத்திவிதத்தை சொன்னாதானே விளங்கும். இந்த அத்திவிதமானது தான் நமக்கு எல்லாம் செய்கிறான். எனவே இந்த அத்துவிதத்தை உணராமைதான் கட்டு, அதை உணர்தல் தான் முக்தி, விளங்குதா? இந்த அத்துவித கலப்பை உணராமைதான் கட்டு, அதை உணர்வதுதான் முக்தி. அந்நியமின்மையின் அப்படின்னு என்னது? அந்நியமின்மையில் அரண்களல் செலுமே. அந்நியமின்மையின் என்ன? அத்துவிதம். எனவே அதை உணர்ந்து சேர்வதுதான் முக்தி, அதை உணராமல் தான் கட்டு. எனவே இந்த அத்திபீதம் ரொம்ப முக்கியமா இருக்கா இல்லையா? அப்போ அதனால அதை முதல்ல சொல்றாரு. உணர்வு தான் முத்தி. பெருமான் தான் நமக்கு அறிவா விளக்குதான், அவன் தான் நமக்கு அறிய வேண்டிய போ, இதெல்லாம் உணர்ந்தா அதான் சுத்த நிலை. எனவே இதை முதற்கண் கூறி அடுத்து இந்த உபகாரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உபகாரம் இப்போ ஐயா வந்து இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு கொடுக்காரு. அப்போ எப்படி கொடுப்பாரு? எல்லாத்துக்கும் ஒன்று போல தானே கொடுப்பாரு. அவருக்கு ஒன்று, இவருக்கு ரெண்டு, இவருக்கு மூணு, இவருக்கு நாலு, ஆளு ஆளுக்கு ஒன்று மாதிரி கொடுத்தா அப்படி செய்யக்கூடாதுல்ல. அப்போ உபகாரம்னா ஒன்று போல தான் நிகழணும். ஆனால் இறைவனுடைய உபகாரம் ஒன்று போல இல்லையே. அப்போது அவ்வாறு அந்த உபகாரம் வேறுபடுத்துவதற்கு என்ன காரணம்? வீணை, அவரவர் தகுதி. அதுக்கு தகுந்தாப்பில் செய்கிறார். அப்போ அதை சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தான் ரெண்டாவது பகுதி. அப்போ வெவ்வேறு விதமான குடம்பு எது கொடுக்குறான்? அவர் தகுதிக்கு தகுந்தார் போல. இரண்டாவது பகுதி, அந்த பிறப்பை தகுதிக்கு தகுந்தவாறு கொடுக்கிறவன் எவ்வளவு காலம் கொடுப்பான்? சான்ஸ் ஒரு சான்ஸ் தானா? இல்லை. அந்த ஆணவ மலம் நீங்கிற வரைக்கும் மீளமீள கொடுத்து கொண்டே இருப்பான் என்பது மூன்றாவது பகுதி. இதையெல்லாம் எதை கொண்டு செய்கிறான்? தன்னுடைய சக்தியை கொண்டு செய்து நாலாவது பகுதி. அந்த சக்தியும் அவனும் ஒன்றா வேறா? ஒன்றுன்னு சொன்னா தப்பு, வேறன்னு சொன்னாலும் தப்பு. அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல இல்லையா? அது அப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு. அதாவது சூரியனும் அதன் கதிரும் ஒன்றா வேறா? அந்த சூரியன் உலகத்தை காட்டும் பொழுது அதை கதிர் என்கிறோம், தன்னை காட்டும் போது கதிரோன் என்கிறோம். உலகத்தை அந்த கதிர்கள் காட்டும் போது என்ன சொல்றோம்? கதிர். அந்த சூரியனை காட்டும் போது கதிரோன். விளங்குதா? எனவே இறைவன் நமக்கு பிறப்புறப்படுத்தி உலகை காட்டும் பொழுது அவனை என்ன சொல்றோம்? சக்தி என்கிறோம். அவன் தன்னை காட்டும் பொழுது சிவம் என்கிறோம். விளங்குதா? இதை மச்சம் நாம் அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம்.
6: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் மூன்று, தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: அந்த பெருமான் பாஷஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாதவன். வாக்காலும் மிக்க மனத்தாலும் தாக்கா உணர்வு அறிய, அந்த உணர்வு அறிய ரொம்ப முக்கியம். ஏன் அபரஞானத்தில் கெட்டப்படவில்லை என்றால், அபரஞானத்திலே ஆன்மபோதம் கலந்திருக்கும். அந்த உயிரானது தன்னறிவு கொண்டே தொழில்படும் அபரஞானத்தில். அதனால்தான் உணர்வு அறிய தன்மையன், உணர்வு அறிய தன்மையன். எனவே பசுபோதத்தால் அவனை காண இயலாது. அப்போ நம்முடைய மணிவாசக பெருந்தகை எல்லாம் கண்டார்களே, எப்படி கண்டார்கள், எப்படி கண்டார்கள்? அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டார். என்னுடைய ஆன்மபோதம் கெட்டது, நான் கண்டேன். மணிவாசகர் அழகாக திருத்தெள்ளி இனத்தில், ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொண்டாமோ. நான் கெட்டவா பாடி எதெல்லாம் கெட்டுறான்? ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொண்டாமோ. ஆகையினாலே என்னுடைய ஆன்மபோதம் அனைத்தும் வட்டி விட்டது. ஆகையினாலே தான் அந்த உணர்வு இறந்த காரணத்தினாலே தான் அங்கே குருவினை தன்னுடைய திருக்கண்ணால் காணக்கூடிய பேர் கிடைத்தது. ஆன்மபோதத்தோடு நான் காண்பேன் என்று சென்றால் அவனுக்கு புலப்படாதவன் என்பதை காட்டுவதுதான் மாலும் அயலும் திருவடியும் முடியும் தேயது. கொஞ்சம் ஒரு சிந்தனை செய்யணும். பெருமாளானவன் அடியை காண்பேன் என பன்னி வடிவத்திலே சென்றார். ஒழித்தார் நம்முடைய பெருமான் புலப்படவே இல்லை. ஆனால் இன்னொரு செய்தியை நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள், கோயில் திருப்பன்னீர் விருத்தத்திலே ஒரு அருமையான செய்தி சொல்லி காட்டுகிறார். திருமாலாக இருக்கின்ற பொழுது திருவடியை காட்டாக ஒழித்தார். ஆனால் கண்ணன் அவதாரமாக எடுத்த பொழுது கண்ணனானவர் சிவபெருமானை நினைத்த நேரத்திலே சென்று சேவித்து வந்திருக்கின்றார். தான் விரும்பிய நேரத்தில் சென்று சேவித்தார். முன்னம் காட்டாக ஒழித்த அந்த பெருமான் பின்பு கண்ணன் அவதாரமாக எடுத்த பின்பு அவன் விரும்பிய வண்ணமெல்லாம் காட்சி கொடுத்தான் என்று செய்தி வருகிறது. இது எந்த இடத்துல இந்த செய்தி வருகிறது என சொன்னார் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பன்னி விருத்தத்திலே சொல்லி காட்டுறார். எப்படி சொல்லி காட்டுறாரு? பாரத கதை. ஒரு உண்மை தெரிஞ்சுவிடணும், புராணங்களும் இதிகாசங்களும் சைவ நூல்களே. இதிகாசம் என்பது ராமாயண மகாபாரதம் சிவரகசியம். ராமாயண மகாபாரதமும் சைவ நூலே. ஆகையினாலே கண்ணனால் அவதாரம் எடுத்தவர் சிவோகம் பாவனையில் இருந்துதான் கீதை உபதேசம் செய்தார். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். ஆகையினாலே 13 யுத்தம் நடக்கின்ற பொழுது அர்ஜுனனை நினைந்து மகிழ்கிறார் கண்ணன். நம்முடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் நான் கூறியபடி பாசுபதாஸ்திரத்தை பெற்றதால், எனவே பாசுபதாஸ்திரத்தை பெற்ற சிவனை சென்று சேவித்து நாம் நன்றி உணர்வோடு வணங்கி வருவோம் என்று அர்ஜுனனை கண்ணன் அழைக்கிறார். அப்போ அர்ஜுனனுடைய பக்குவம் அறிந்து அர்ஜுனனை சூக்கும தேகத்தோடு கையை கழித்து போறார் கண்ணன் பெருமாள். கண்ணன் அப்படி சூக்கும தேகத்தோடு கண்ணன் அழைத்துக் கொண்டு போகின்ற பொழுது அர்ஜுனன் சூக்கும தேகம் நம்முடைய கண்ணன் எப்படி செல்கிறார் என சொன்னார், யாவர்க்கும் மேலாம் இருக்கின்ற இந்த பெருமான் இருக்கின்ற இந்த கையிலினை நான் காலினை வைத்து இந்த தலத்தினை மிதித்து நடத்தக்கூடாது என்று மனதிலே உணர்வு கொண்டு கண்ணனானவன் தலையினால் நடந்து கையிலேயே ஊர்ந்து சென்றான் கரைக்கலமையாரை போல. ஆக திருமால் தலையால் நடந்து சென்று சிவனத்தை சேவித்திருக்கிறார். இது கோயில் திருப்பன்னீர் விருத்தத்திலே நம்பியாண்டார் சுவாமிகள் சொல்லியிருக்கிற 11 திருவரையிலே 45 அந்த பாடல பார்க்கலாம். நின்றிலவே விஷயனொடு சிந்தை கழிப்புற நீள தெந்தில்லை மா நடம் ஆடும் பிரான் தன்னை திருமலை மேல்

கண்ணனை கொண்டு விளங்கலியை எரிந்த அந்த திருமார் தலையால் நடந்து சென்றான், காட்சி கொடுத்திருக்கிறார். அப்போ திருவடி ஒழித்த போது இருந்த திருமாரனுடைய நிலை என்ன, இப்போது கண்ணனுடைய நிலை என்ன என்றால், திருவடி ஒழித்த போது திருமாலுக்கு யான் காண்பேன் என்ற பசுபோதம் இருந்தது. இப்பொழுது இங்கே எம்பெருமானை தான் விரும்பி சென்று அங்கே கைலையிலே அவர் வணங்க செல்கின்ற இந்த நேரத்தில் பசுபோதம் கெட்டு அவர்கள் சிவோகம் கூடிய சிவோகம் எல்லாம் கைகூட பெற்ற நிலையிலே இருந்திருக்கிறார். ஆகையினாலே தான் அவன் உணர்வறிய தன்மையன். உணர்வறிய என்றால் உயிர் சிவத்தை அறிய முடியாத தன்மையன், தன்னறிவை கொண்டு அறிய முடியாது. அப்ப தன் அறிவை கொண்டு அறிய முடியாது என சொல்லுகின்ற பொழுது அடுத்த சந்தேகம் வருகிறது. அப்ப அவனை அறிய முடியாது என சொன்னால் அவன் இருபொருள் ஆகிவிடுவான். அப்போ என்ன ஆனது? ஒருவேளை அவன் எட்டப்படாத காரணத்தினால் அவன் நமக்கு அயலானவனோ என்று ஒரு எண்ணம் வந்துவிடும். அவன் நம்மிலும் அயலானவனோ என்று வந்துவிடும். அதுக்காக அழகாக சொல்லி காட்டுகிறார், அறிவு தம்மில் பிரியாமதானே குறிக்கும் அருள், பாசஞானத்திற்கு எட்டப்படாத சிவம் அயல் இல்லை. ஆனாலும் உனக்கு எட்டாத காரணத்தினால் அவன் இல்லை, உனக்கு அயல் என்று நினைக்க வேண்டாம். அவன் எப்படி உன்னோடு இருக்கிறான் என்றால், உடல் வேறு உயிர் வேறு என்று நாம் கொண்டாலும் கூட இந்த உயிரானது உடலிலே கலந்து உடலே அதுபோல பொருள் தன்மையாக வேறாக இருந்தாலும் கலப்பாக ஒன்றாக இருக்கிறது. உடல் வேறு உயிர் வேறு என்று தனித்தனி பொருளாக இருந்தாலும் இந்த உயிரானது உடம்பிலே கலந்து தானே உடல் போல் இருந்து கலப்பால் அவன் கலந்திருக்கிறான். எனவே இந்த உயிர் உடலிலே கலந்திருப்பதைப் போலவே உன்னுடைய ஆன்மாவிலும் சிவம் கலந்தே இருக்கின்றான். சிவம் உயிருக்கு அந்நியன் இல்லை. எப்பொழுதுமே இந்த சிவமானது நம்முடைய ஆன்மா கூட இருந்து கொண்டே இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய அறிவு ஆகாரத்துக்குள்ளே அவன் அடங்கி எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டே இருப்பான். ஆகையினாலே அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார், நம்மை ஆளுகின்ற தன்மையை ஓரார். அவன் வெற்ற நிலையிலும் நம்மோடு இருக்கிறான், புத்தி நிலையிலும் இருக்கிறான். தெளிவாக சொன்னால் கேவல நிலையிலும் நம்மோடு இருக்கிறான். கேவல நிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது அவன் ஷூக்கும் ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கின்றான். இருவர்கள் கூட்டி வைக்க அடுத்த திருப்பாடல் வருகின்ற பொழுது ஷூக்கும தொழில்ங்கிறது என்னங்கிறது ஐந்தொழில் என்னங்கிறது அந்த இடத்துல விளக்கமா சிந்திப்போம். எனவே நாம் கேவல நிலையிலே இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் இறைவனானவன் அங்கே ஐந்தொழிலே நமக்கு செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே நாம் செய்யும் நம்மை ஆளுகின்ற தன்மையை ஓனார். அவர் நம்மை எல்லா நிலையிலும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார், ஆன்ம அறிவோடு சிவன் எப்பொழுதுமே உடன் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக தன்னுடைய திருவாக்கிலே ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருஷிகளுக்கு உடனாகினான். நான் செய்யும் துருஷிகளுக்கு எதையெல்லாம் துருஷின்னு நினைக்கிறான் சுவாமி. புத்தூர் சடங்க விசுவாச்சாரியர் புத்திரியை மனம் பேசுகின்ற பொழுது சரி என்று உடன்பட செய்ததும் நீதானே. பறவையார் மேலே என் மனம் செல்லும்படி செய்கின்ற போது அறிவிலும் இருந்தது நீதானே. சங்கிலியார் மேலே என்னுடைய மனம் செல்லும்படியாக இருந்த போது என்னுடைய அறிவிலும் இருந்தது நீதானே. அப்ப என்னோடு நீ கூட தானே இருந்திருக்கிறேன். அதான் யான் செய்யும் துருசுகளுக்கு உடனாகி என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை செப்பையர் அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே மாதவ சிவஞான சுவாமிகள் இதை இன்னும் தளக்கமாக சொல்றார், நீ உள்ளது என்று அன்று நான் உடன் அன்று முதன் நீங்காமல் என்னிடத்தில் நேசம் வைத்தே நீ இருக்க. என்றைக்கு நான் இருக்கணும் அன்னைக்கு நீ இருக்க, அன்று முதன் நீ என்மேல நேசம் வைத்து என் கூடவே இருக்கிறாய், நான் தான் மரமயப்பட்டு விட்டேன் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்தபடி அவர் எடுத்துக்கொண்டார்,
நம்முடைய நூல்களிலே வினை கொள்கையை எடுக்கின்ற பொழுது மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினால் வருகின்ற நல்வினை தீவினை. இந்த மனத்தால் வருகின்ற லோபங்கள் இருக்கிறதே குற்றங்கள், அதற்கும் மனத்தால் நினைக்கின்ற புண்ணியங்கள் இருக்கிறதே அதற்கும் பலன் உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்திருந்து முடிப்பான் தன்னை. அந்த மனத்திருந்த கருத்தானே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆன்ம அறிவிலும் அவன் உறைந்தே இருக்கின்றான். அதனால அவன் உனக்கு அயல் இல்லை என்று சொல்லி காட்டுகிறான். இந்த மனம் நினைக்கின்ற அந்த நினைப்பை கூட நல்வினை தீவினைக்கு அவன் பலன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதாவது அருணாச்சல புராணத்திலே வருகிறது, பிரதத்த மகாராஜா என்று சொல்லக்கூடிய வடதிசையில இருந்து தென்திசை நோக்கி வருகிறார். அங்கே தொண்டை நாட்டிலே இருக்கின்ற அந்த சோழ நாட்டிலே இருக்கின்ற ஒரு அரசன் அவையிலே சென்று ஒரு விருந்தாளியாக அவன் இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறான். அப்பொழுது ராஜசபையிலே நடனம் அங்கே நடக்கிறது. அந்த நாட்டு அரசனும் இருக்கிறார், பிரதத்த மகாராஜாவும் இருக்கிறார். பிரதத்த மகாராஜாவானவர் அங்கே நடனமாடுகின்ற பெண்ணினுடைய தானத்தையும் நடனத்தினுடைய பொருளையும் எடுக்காது அந்த நடனமாதவியினுடைய அழகியே மனம் சென்று இந்த அழகிய பெண்ணை நான் அழைத்துக் கொண்டு என்னுடைய நாட்டிற்கு செல்வேன் என்று மனதிலே ஒரு சின்ன ஆசை கொண்டான். மனதிலே எழுந்த சிறு ஆசையின் காரணத்தினாலே அந்த இடத்திலேயே அடுத்த ஒரு நொடியிலேயே அந்த பிரதத்த மகாராஜாவுடைய முகம் குரங்கு முகமாக மாறியது. அந்த குரங்கு முகமா மாற்றியா? அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற அந்த சிவம் அந்த மனதிலே அறிவிலே ஏற்பட்ட ஒரு அழுக்கினை கண்டு அவனை உடனே தண்டித்தார். ஆகையினாலே இந்த ஆன்மாவிடத்தே எப்பொழுதுமே இறைவனானவன் அங்கே உறைந்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் அழகாக சொல்லி காட்டுவார். உன்னுடைய அறிவிலே இருந்து இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்காணி இல்லென்று கள்ளம்பட செய்வார். கண்காணி இல்லாத இடம் இல்லை. நம்முடைய ஆன்ம அறிவிலே அவன் உடனிருந்து கொண்டே இருக்கிறான். அவனை அந்நியன் என்று நினைத்து விடாதே. உன்னுடனேயே

காரணத்தினாலே நான் செய்ததெல்லாம் தவம்னார் மணிவாசக பிறந்தவை. செய்தனவே தவமாக அகண்ட ஆன்ம அறிவிலே நம்முடைய பெருமான் நம்மோடு உடனே இருக்கின்றான். இதை விட இன்னொரு உதாரணம் அழகாக சொல்லுகிறேன். இந்திரனானவன் ஒரு அசுரனோடு போரிட இயலவில்லை என்பதற்காக முஷுகுந்த சக்கரவர்த்தியை நாடினார். முஷுகுந்த சக்கரவர்த்தியானவர் அந்த அசுரனை ஒழித்து கட்டினார். அசுரனை ஒழித்து கட்டிய முஷுகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரனானவன் நன்றி பெருக்கோடு சென்று, எனக்கு வந்து இடனை தீர்த்து என் பதத்தை எனக்கு தக்க வைத்து கொடுத்து உனக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க விரும்புகிறேன், ஏதேனும் வேணுமான்னு கேட்கிறார். அதற்கு அந்த முஷுகுந்த சக்கரவர்த்தி, நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, உனக்கு உபகாரம் செய்தேன் அம்மட்டேன் சொல்லி விடுறார். ஆனால் இந்திரன், இல்லை, நீ ஏதாவது என்னிடம் பரிசாக கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். உடனே முஷுகுந்த சக்கரவர்த்தி, உன்னுடைய கட்டாயத்திற்காக நான் ஒன்றை கேட்கிறேன், நான் கேட்பதை கொடுப்பீரோன்னார். உடனே இந்திரன், எதை கேட்டாலும் சத்தியமாக கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தார். உடனே நம்முடைய முஷுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம், இந்திரனே, நீ வழிபட்டு கொண்டிருக்கின்ற சோமாஸ்கந்த மூர்த்தமாகிய இந்த வீதி விடங்களை எனக்கு கொடு, நான் பூஷணை செய்யணும். நான் வார்த்தக இந்திரன் எதை வைத்து பூஷணை செய்து பயனடைந்து கொண்டிருக்கிறோமே அதையே கேட்டு விட்டாரே என்று உடனே என்ன செய்தார், கொடுப்பதற்கு மனமில்லாமல் தான் பூஷணை செய்கின்ற அந்த வீதி விடங்கர், அந்த விடங்க பெருமானை அப்படியே அந்த படிமத்தை போலவே இன்னொன்று சொல்ல போனா டூப்ளிகேட் சொல்றோம் இல்லையா, எனவே அந்த விடங்க பெருமானை போன்றே ஒன்று தயாரித்து அதை அப்படியே முஷுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்தார். ஆனால் வித்தியாசமே காண முடியாதபடி அது இருந்தாலும் அதை கொடுக்கின்ற பொழுது முஷுகுந்த சக்கரவர்த்தி, இது நீ வழிபடுகின்ற மூர்த்தி இல்லை. அப்படியே ஒரு போலி ஒன்றை அசுர மூலமே தயாரித்து கொடுத்தது, இது இல்லை என்று முஷுகுந்த சக்கரவர்த்தி உணர்த்தியது எது? உள்ளிருக்கின்ற சிவம். இரண்டாவது மூர்த்தியும் கொடுத்தார், இதே போல போலி தயாரித்து ஆறு மூர்த்திகளையும் கொடுத்தார், இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஏழாவது மூர்த்தியை கொடுத்தார், இதுதான் உண்மையானது என பெற்றுக் கொண்டார். அப்ப இது இல்லை என்றும் இதுதான் என்றும் அவர் ஆன்மாவிலே இருந்து உணர்த்தியது எது? எனவே நம்முடைய ஆன்மாவில இருந்து அவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். எத்தனையோ பேரை என்னுடைய பேச்சை கொண்டு கேட்டுக் கொண்டிருப்பீர்கள், அந்த ஆன்மா அறிவிலே இருந்து உடன்படும்படி செய்வதும் சிவம். ஆனால் கேட்டுக் கொண்டிருப்பதை போல பாசாமி செய்வதும் உண்டு. ஏன்னா சுவாமி அங்கே அந்த அறிவிலே உடன்படவில்லை, ஆனையினாலே அவன் ஆன்ம அறிவிலே அங்கே உடன் இருக்கின்றான் என்பதை அழகாக சொல்லிக் காட்டுகிறான். இப்படி இதையெல்லாம் சொல்லிவிட்டு அழகாக இங்கு சொல்லிக் காட்டுகிறார். இப்படிப்பட்ட நம்முடைய பெருமானவர் ஆன்ம அறிவோடு இருக்கிறான். மனம் வாக்குக்கு எட்டாதவன் உண்மைதான், ஆனால் ஆன்ம அறிவோடு நம்மோடவே இருக்கின்றான். ஆகையினாலே பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானத்திலிருந்து மீண்டு பரஞானத்தில் திளைக்க வேண்டும் என்ற கருத்தினை அறிவுறுத்தி இந்த உண்மையை உலகோர்கள் அறிய வேண்டும். பரஞானத்தால் தான் சிவனை காண முடியும். அவன் நம்மோடு உறைந்திருக்கின்றான், அவனுடைய ஆன்ம அறிவிலே ஒளிந்திருக்கின்றான். ஆகையினாலே தானே அவனை கல்வன் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஸ்ரீருத்திரத்தின் மத்தியிலே அவனை கல்வனுக்குரிய காரணமே அதுதான். ஆன்ம அறிவிலே உறைந்திருந்தும் கூட அந்த ஆன்ம அறிவு அதை அறியாமல் இருக்கிறது. எனவே இந்த உண்மையெல்லாம் உலகோர் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த சிவமே அருளனும். இந்த உண்மையை சிவம்தான் உணர்த்தணும்னார். இதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உண்மையையும் ஆன்ம அறிவிலே இருந்து உண்மையை உணர்த்துவது சிவம் தான் உணர்த்தும். சித்தாந்த சாஸ்திரம் கேட்கின்ற பொழுது எத்தனையோ மாணாக்கர்கள் இருப்பார்கள், ஆனால் எல்லோருமே அதை புரிந்து கொண்டார்கள் என்பது சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் அந்த இறைவனானவன் அந்த பக்குவிகளுக்குத்தான் உள்ளிருந்து உணர்த்துவார். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று. அந்த இறைவனானவன் ஆன்மபோதத்திலே இருந்து அவர்தான் உணர்த்த முடியும். அதனால்தான் அருள் அருள் நல்க கொடி. இந்த உண்மையை உலகோர்கள் அறிய வேண்டும். இதற்கு அந்த சிவனே அருள் நல்க, அந்த சிவனே அருள வேண்டும் என்பதற்காக கொடியினை ஏற்றுகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆன்ம அறிவிலே ஒரு மெய்ப்பொருள் ஒன்று அங்கே துலங்குகின்றது என சொன்னால் அது அருளால் தான் நிகழ்கிறது. ஒரு திருவருள் என்பதை உணரும் திருவருள் என்பதை ஒரு ஆன்மா அது பெற்றிருந்தால்

0: தான் அது மெய்ப்பொருளை உணர முடியும். ஆகையினால்தான் இதை தெளிவாக சேர்க்கிறார் பெருமான். சாக்கிய நாயனார் புராணத்திலே சொல்லி காட்டுகிறார், செய்வினையும் செய்வான் அதன் பயனும் சேர்ப்பான் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உரிவகையால் பொருள் சிவன் என அருளாலே உணர்ந்தறிந்தார். அதன் முக்கியம் அருளாலே. ஆகையினாலே இந்த அருளாலே என்பது அவன் உணர்த்தினால்தான் இந்த உணர்வினை நாம் பெற முடியும். இதற்காக நம்முடைய தர்மபுராதீனத்து குருமுதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இதை கருத்தை இதை அழகாக விண்ணப்பம் செய்கிறார்கள். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். பெருமானே நீயும் என்னோடு அறிவிலே இருந்து உணர்த்தினால்தான் நான் உணர முடியும். அதனால்தான் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயேன் கணத்தில் உணர் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. ஆகையினால் இறைவன் தான் உள்ளிருந்து உணர்த்துதல் வேண்டும். இறைவனான் அவன் உள்ளிருந்து உணர்த்துகின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய ஞானாசிரியர்கள் சரித்திரத்திலே சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும். எப்பொழுதுமே இப்போ நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஞானாசிரியர்மார் ஒரு சரித்திரத்தை பார்க்கணும். மெய்கண்ட தேவநாயனாருக்கு சிவஞானம் சித்தித்தது 2 வயதில், 2 வயது. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு பரஞானம் கிட்டியது 3 வயது. குமரகுருபரர் சுவாமிகளுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானால் அங்கே பரஞானம் கிட்டியது 5 வயதில். நம்பி ஆண்டார் நம்பி சுவாமிகளை ஆண்டவர் செய்தது 7 வயது இருக்கும். ஏன் வயது 2, 3, 5, 7 தான் இருக்கிறது. 60 வயதை கடைந்திருக்கின்ற எனக்கு இன்னும் சித்தாந்தம் புரியவில்லை. இந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் எப்படி சித்தித்தது என்றால், உள்ளிருந்து சிவம் அங்கே உணர்த்தி விட்டார். அதான் ரொம்ப முக்கியம். குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று தான் என்னால் நம்முடைய பெருமான் அந்த ஆன்மாவின் அறிவிலே இருந்து அந்த ஆன்மாவின் பக்குவத்தை அறிந்து அந்த ஞானத்தை கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார் என்பதற்கு நம்முடைய பண்டார சாஸ்திரத்திலே உபதேசம் என்பது இருக்கிறது. அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எந்த ஆன்மா, இது 2 வயதானாலும் சரி 3, 5, 7 இருந்தாலும் சரி, அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலையை அறிந்து அந்த ஆன்மாவோடு அறிவிலே உடன் இருக்கின்ற சிவம் அதை கூட்டி வைக்கொள்வான். இந்த ஆன்மா இதை ஏற்கும் என்று அறிந்துதான் சிவம் கூட்டி வைக்கும். மற்றவர்கள் கூட்டியிருக்காரு. இது 2 வயது திருக்குழந்தை ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சிவம் கூட்டி வைத்தது. இதை போல அழகாக ஒரு உபமானத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு மந்திரம் இருக்கிறது அல்லது மகுடி இருக்கிறது என்றால் இந்த மந்திரத்திற்கு எந்த எல்லா பாம்புகளும் அது தன்னுடைய செயலை காட்டாது, படம் எடுத்து ஆடாது, ஒடுங்காது. மகுடிக்கு எல்லா பாம்புகளும் படம் எடுத்து ஆடாது. ஆனால் இந்த மந்திரத்திற்கும் மகுடிக்கும் நாகப்பாம்பு ஒன்றுதான் அந்த மகுடிக்கு அடங்கும். அதுதான் அதை கிரகிக்கும், அதைத்தான் அந்த இசையை அனுபவிக்கும், மந்திரத்திற்கு கட்டுப்படும். எனவே எல்லா அறவும் கட்டுப்படாத பொழுது இந்த நாகம் ஒன்றே இந்த மகுடிக்கும் நாகம் ஒன்றே மந்திரத்திற்கு கட்டுப்படும் என்பதை போல இந்த ஆன்மாதான் கட்டுப்படும் என்பதை அறிந்தே சிவபெருமான் ஞானத்தை கூட்டுகிறார் என்று அழகாக இந்த பண்டார சாஸ்திரத்திலே சொல்லி காட்டப்படுகிறார். புற்றறவே ஆடும் போல் மந்திரத்தால் முன் மற்ற அறவுக்கு ஆட மதியுண்டே. எனவே இந்த அறவு ஆடும் என்பதை அறிந்துதான் அந்த பாம்பாட்டி அந்த மகனையை எடுத்து ஊதுவான். இந்த பாம்பு கட்டுப்படும் என்பதற்கான வைத்துக் கொண்டுதான் அங்கே மந்திரத்தை கொண்டு பாம்பை அங்கே செயல்படுத்துவார்கள், ஆட்டுவார்கள். அதற்கு அடுத்தார்கள் சொல்லி காட்டுகிறார். பக்குவம் இல்லாத ஆன்மாவிற்கு இந்த ஞானம் கிட்டாது என்பதை பொருள்பட தண்ணி பாம்பு எல்லாம் இந்த மகுடிக்கும் ஆடாது, மந்திரத்துக்கும் கட்டுப்படாதும்பார். நீரடவே மந்திரத்தில் நெல்லாதும்பார். அப்ப அந்த ஆன்மாவோடு உடன் இருந்து பக்குவத்தை அறிந்து அந்த ஞானத்தை கூட்டி வைப்பது சிவம். ஆகையினாலே தான் நம்முடைய பெருமானானவன் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த ஆன்மாவுக்கு பரஞானத்தை ஊட்டிக்கொண்டே அங்கே இருக்கின்றார். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஞானத்தையெல்லாம் இந்த உயிர்களுக்கு சிவமே கூட்டி வைக்க வேண்டும். அதை இந்த உண்மையை அருள்வதற்காக இந்த கொடியினை கட்டுகிறேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். என்ன சொன்னார், இந்த இதன்படி இந்த சிவபெருமான் கூட்டி வைத்த அந்த இதன்படி சில ஆன்மாக்களுக்கு தான் கிட்டுவதற்கு காரணம் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்துதான் அவன் கூட்டி வைக்கின்றான் என்று சொல்லப்படுகிறார். இப்ப இதுவரைக்கும் சிந்தித்த இந்த திருப்பாடலை ஒரு முறை வாசித்து கருத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்க உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவுதம்மில் பிரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி. இதனுடைய கருத்து, எக்காலத்திற்கும் சிவம் வாக்குக்கும் மனத்திற்கும் ஆன்மா அறிவுக்கும் எட்டாதவன் அவனருளே கண்ணாக காணின் அல்லார். எனவே ஆன்மா அறிவு வந்து உறவாது, அந்த சிவன் கொடுக்கின்ற அந்த அறிவாகத்தான் காண முடியும், அவனருளே கண்ணாக காணின் அல்லார். இது எங்கே சொல்லப்படுகிறது, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரிலே நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடன் உடன் செல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் கையெடுத்து வணங்கிக் கொண்டே வருகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்த பெருமான் கையெடுத்து வணங்கிக் கொண்டு வருவதனுடைய காரணம் தெரியவில்லை. உடனே கேட்கிறார், என் கையெடுத்து வணங்கி வருகிறீர்கள். அப்பதான் ஞானசம்பந்தர் சொல்கிறார், இங்க வருகின்ற இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் சிவகணங்களாக எனக்கு காட்சியளிக்கிறது தான். ஞானசம்பந்தருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணங்களாக தெரிகிறது, திருநீலகண்ட நாயனாருக்கு அது படமில்லை, இது ஒரு லீலை. அப்பொழுது இப்பொழுது பாருங்கள், ஞானசம்பந்த பெருமான் ஞான கண்ணை கொடுக்கிறார். இப்பொழுது நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பார்க்கிறார், அங்கே தில்லைவாழ்ந்தவர்களை சிவகணங்களாக காட்சிப்பட்டது. இதே போன்று நம்முடைய நூல்களிலேயும் ஞானக்கண்ணை கொடுத்து பார்த்தது இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது, அதை இன்னொரு சமயத்திலே சொல்கிறேன். எனவே எக்காலத்தும் சிவம் வாக்குக்கும் மனத்திற்கும் ஆன்ம அறிவுக்கு எட்டாவது அப்பொருளை அதன் மெய்ப்பொருளை தனித்து எடுத்து ஆராயின் அது ஆன்மாக்களின் அறிவோடு பிரியாமல் கலந்து ஒன்றாயிருப்பது அறியப்படும். ஆன்மாவோடு உடன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஒரு உண்மை தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய நூல்களிலே இந்த பாடலை நாளைக்கு சொல்றேன். ஒரு செய்தி, கர்ப்பத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தையானது எட்டாவது அந்த மாதத்தை அடைகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு சிவபெருமான் நாம டிவியில சீரியல் பார்க்கிற ஃபிளாஷ்பேக் போடுற மாதிரி கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தைக்கு நீ இதற்கு முன்பு என்னென்ன பிரிவுகள் எடுத்து துன்பிட்டு இருக்கின்றாய் என்பதை அவர் உணர்த்துகிறார், காட்டுகிறார். தாய் கருவில் வாழ் குழவி தாம் நமக்கு அங்கு என்ன செய்கிறார், அழகாக நம்ம நிறுவனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மாவிற்கு இதற்கு முன் என்னென்ன பிரிவுகள் எடுத்திருக்கிறாய், எப்படியெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறாய் என்று கருவிலே அங்கே உணர்த்தப்படுகிறது. எனவே கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய ஒரு அறிவிலும் கூட சிவம் இருக்கிறார். ஆகையினாலே ஆன்மாவினுடைய அறிவிலே கலந்து ஒன்றாக இருப்பது அறிவுப்படம். அதை உலகத்தால் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்காகவே அச்சிவமே அருள் சுரக்கும்படி கொடி கட்டப்பட்டது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. எனவே பசுஞான பாசஞானத்தையும் சிவம் எழுப்புகிறார். அதிலிருந்து பரிஞானம் பெற்ற உயிரே சிவத்தை காணுகிறது. இந்த அபரஞானம் என சொல்லக்கூடியது சிவத்தை காட்டாது. அப்படி அறியப்படாத காரணத்தினால் அந்த ஆன்மாவுக்கு சிவம் அயல் அல்ல. பரிஞானத்தால் அறியக்கூடிய சிவம் உயிரை விட்டு எப்பொழுதுமே பிரியாது, அத்துவிதமாகவே இருக்கிறார். எனவே இந்த ஆன்மாவோடு நம்முடைய பரம்பொருளார் எம்பெருமான் எப்பொழுதுமே உடன் இருந்து கொண்டே இருக்கின்றான். இந்த உண்மையை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மாக்களுக்கு சிவமே இருந்து உணர்த்த வேண்டும், அந்த அருள் வந்து உணர்த்த வேண்டும் என்று அருள் நல்க கூடி என்றார். ஆகையினாலே சிவம் உணர்த்த நாம் எல்லாம் உண்மையை அறிவதற்கு நமக்கு இப்பொழுது சாதனமாக shaivam.org நமக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த திருவருள் துணையோடு இயங்குகின்ற shaivam.org அமைப்பு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து அதனால் பல சைவன்பர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த மூன்றாவது திருப்பாடலினுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு நாளைக்கு நான்காவது திருப்பாடலை சொல்ல இருக்கின்றேன். இந்த நான்காவது திருப்பாடலுக்கு சொல்வதற்கு முன்பாக ஐந்தெழுத்து உண்மை அங்கே பேசப்படுகின்ற காரணத்தினாலே நாளை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாக அடியை மனதிலே படுகிறது என்பதை கூறிக்கொண்டு மீளவும் நாளை மாலை 6 மணிக்கு திருவருள் குருவருள் துணையோடு நாம் சந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இன்றைய தசகாரிய சிந்தனையிலே 22 பாடலிலிருந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். உடல் கருவிகள் இவையெல்லாம் மலச்சார்புற்ற உயிருக்கு பொருந்தியிருத்தல், குருடன் ஒருவனுக்கு கோல் கிடைத்திருப்பது போல என்று இதற்கு முன்னால் சொன்ன 2-3 பாடல்களிலே ஆசிரியர் தெரிவித்திருந்தார். காணும் தன்மை படலத்தால் மறைப்புண்டு துன்புறுகின்ற குருடனுக்கு கோல் கிடைத்துள்ளது. அந்த குருடனும் கோலின் வழியே தடுமாறி செல்கின்றான். அதுபோல ஆணவ மர மறைப்பிலே இருக்கின்ற உயிருக்கு உடல் தத்துவங்கள் யாவும் கோல் போல உதவுகின்றன, வினைப்போகம் குவிப்பதற்கு உதவுகின்றன. குருடன் கோலின் வழியே தடுமாறி செல்வது போல மலச்சார்புற்ற ஆன்மாக்கள் உடலை தாமென்று கருதி தடுமாற்றமுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றன என்று நம்முடைய குருமூர்த்திகள் அருள் செய்தார்கள். குருடனுக்கு கோலிலே இச்சையை கொடுத்தது அவனுக்கு இருக்கின்ற குருட்டுத்தன்மையே ஆகும். குருட்டுத்தன்மையினால் அவன் துன்பப்படுகின்றான். அந்த துன்பத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். கோலின் துணை கொண்டு அந்த துன்பத்தை அவனால் ஓரளவு குறைத்துக் கொள்ள முடிகின்றது. ஆகையினாலே கோலின் மீது அவனுக்கு மிகுந்த இச்சை. அதுபோல உடல் மீது நமக்கு இச்சை எது பற்றி வந்தது என்றால், நம்மை மறைத்திருக்கின்ற அந்த ஆணவ மரம் அது செய்கின்ற அந்த மறைப்பு துன்பத்தினால்தான் நமக்கு உடல் மீது இச்சை ஏற்படுகின்றது. ஆக மலச்சார்போடு கூடி உடலை தானென்று மயங்கி வாழும் வாழ்க்கையிலே ஆன்மாவானது பற்றை வளர்த்து பல்வேறு விதமான வினைகளை ஈட்டி பல்வேறு விதமான பிறவிகளிலே உழந்து வருகின்றது என்று குறிப்பிட்டார். எனவே இவ்வாறு கூறுவதன் மூலம் சித்தாகிய உயிர் தன்னை சடமாகிய உடல் என்று கருதி அந்த விபரீத எண்ணத்தினாலே உலகப் பற்றை வளர்த்துக் கொண்டு தான் பற்று வைத்த பொருளை அடைவதற்கு பல வழிகளிலும் முயன்று அதன் மூலம் பல்வேறு வினைகளை ஈட்டி 7 வகையான பிறவிகளிலே உழந்து வருகின்றது இந்த உயிர் என்று சொல்லும் பொழுது, இந்த நிலை உயிருக்கு துன்பம் தரத்தக்க நிலைதான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அறிவை மறைத்திருக்கின்ற ஆணவ மரம் அது விபரீதத்தையே விளைவிப்பதாலே இதுபோன்ற செய்திகளையெல்லாம் பார்க்கும்போதுதான் பற்றை வளர்த்தல் நம்மை பல்வேறு பிறவிகளிலே தள்ளி துன்பத்தை தரும் என்று உணர முடிகின்றது. மற்றபடி இந்த சிந்தனையிலிருந்து விலகி உலகியல் சிந்தனைக்கு வரும்பொழுது உலகப்பற்றே மேலோங்குகின்றது. ஆகவே எந்த அளவிற்கு குருமூர்த்தியருடைய திருவாக்கினை சிந்திக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அவர்களை தரிசிக்கும் போதும் அவருடைய திருநாமத்தை சொல்லும் போதும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்போதுதான் தெளிவு என்பதே உண்டாகும் என்று திருமூலர் அருமையாக அருள் செய்துள்ளார். குருமூர்த்திகளை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் தெளிவை தராமல் அது பல்வேறு பிறவிகளிலே நாம் அல்லல் உலகத்தக்க அளவுக்கு உலகப்பற்றை தான் வளர்க்க துணை போகின்றன. குருமூர்த்திகளை மறந்து வாழ்கின்ற நேரமெல்லாம் துன்பத்திற்கு துணை போகின்றன என்ற உண்மை நாம் உய்த்துணர முடிகின்றது. ஆகையினாலே குருமூர்த்தி அடுத்த பாடலே அறிவு செய்கின்றார்கள். உடலை தான் என்று கருதி வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஏழு வகையான பிறவிகளிலே உன்னை மாறி மாறி தள்ளி துன்புறுத்துகின்றதே. ஆகையினாலே இந்த உடலை கடந்து, இந்த உடலிலிருந்து நீங்கி, இந்த உடலை விட மேலான பொருளாகிய அருளை சார வேண்டும். அந்த சார்புதான் சிறந்த சார்பு. உடல் சார்பை கடந்து அருள் சார்பை பெற்றுவிட்டால் அதன் பிறகு பல்வேறு பிறவிகளிலே கிடந்து உடல வேண்டிய அவசியம் இல்லை. நிலையான பேரின்ப வாழ்வு, சிவானந்த பெருவாழ்வு கிட்டிவிடும். ஆகவே உடல் சார்பை கடந்து அருட்சார்பினை பெற வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதற்காக அருமையான ஒரு செய்தியினை அடுத்த வாழ்நிலை சொல்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். உடலை கடந்து வாழ வேண்டும் என்றால் எவ்வாறு உடலை கடப்பது? உடல் வேறு, தான் வேறு என்று ஆன்மா உணர வேண்டும். எப்போது உணரும்? இப்போது உணர்வதற்கு சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லையே. நூல்களின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் மூன்றாம் சூத்திரம், நான்காம் சூத்திரங்களிலே ஆன்மா வேறு, உடல் வேறு என்பதை அருமையாக காரணங்கள் எல்லாம் காட்டி நிறுவியுள்ளன. அது நமக்கு உடன்பாடாக இருக்கின்றது. ஆனால் அனுபவத்திலே உடல் வேறு, நாம் வேறு என்ற அந்த உணர்ச்சி இன்னும் எழவில்லை. அது எப்போது எழும் என்றால், அது சிவபெருமானே குருமூர்த்தியாக எழுந்தருளிதான் நீ ஆன்மா, நீ வேறு, உடல் வேறு என்று அனுபவத்திலே உணரச் செய்வார். அப்போ அவர் எப்போது எழுந்தருளி வருவது குருவாக சொன்னால், அந்த வேட்கையை எப்போதுமே உள்ளத்திலே வைத்துக் கொண்டு, அதுதான் தலையாய நோக்கம். மற்ற நோக்கம்லாம் அதுக்கு துணை செய்யத்தான் என்று வாழ வேண்டும். அதுதான் சைவ வாழ்வு. எப்போ சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருவதற்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ள வேண்டும் என்றால் யாருக்கு அவன் குருவாக எழுந்தருளி வருவான்? சிவபுண்ணியங்களை செய்து அவர் முற்றுவிப்பவருக்கு. சிவபுண்ணியங்கள் என்பவை எவை? சிவபெருமானுடைய உருவத் திருமேனியை வழிபடுதலாகிய சரியை, அது சமயதீக்கை பெற்று செய்வது. சிவபெருமானுடைய அந்த சிவலிங்க திருமேனி, அதுதான் அருவுருவ திருமேனியார். அந்த அருவுருவ திருமேனியிலே திருக்கோயிலே சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் ஆத்மார்த்த சிவபூசையாக செய்கின்ற அந்த சிவபூசை இருக்கின்றதே, அது கிரியை. புறத்தே அவ்வாறு ஏற்றும் சிவபூசையினை உள்ளத்திலே ஏற்றுவது யோகம். கரியை செய்வதற்கு சமயதீக்கை பெற்றிருக்க வேண்டும். கிரியைக்கும் யோகத்திற்கும் விசேடதீக்கை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு சைவ அனுஷ்டான நெறியிலே ஒரு ஆன்மாவானது நின்று அதனை நல்ல வகையிலே, நல்ல முறையிலே இந்த சிவபுண்ணியங்களை ஏற்றி வருமே ஆனால் நிச்சயமாக சிவபெருமான் தாமதிக்க மாட்டார். அவர் விரைந்து குருவாக எழுந்தருளி வந்து உடல் வேறு, ஆன்மா வேறு என்று உணர்த்தி நீ ஆன்மாவாகிய உயிர் என்ற அந்த மெய்யுணர்ச்சியை தருவார். அப்போதுதான் ஆன்மா பிற பொருள்களை எப்படி தனக்கு வேறாக கண்டு வந்ததோ, இந்த உலகத்து பொருள்களை, கல் மண் போன்ற எத்தனையோ பொருள்களை ஆன்மா தன்னின் வேறாக கண்டு வருகின்றது. ஆனால் உடலை தன்னின் வேறாக காணவில்லை. அப்படி சிவபெருமான் குருவாக இருந்தவர்கள் வந்து உபதேசிக்கும் போதுதான் உடலையே தன்னின் வேறாக காணும். அப்போ நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் உடலை நம்மின் வேறு பொருளாக பிரித்து அறிய முடிவதில்லை, அனுபவத்தில் ஏன் அறிய முடிவதில்லை? ஏனென்றால் நாம் எந்த பொருளை அறிந்தாலும் உடலின் துணை கொண்டுதான் அறிகின்றோம். உடலை சார்ந்து அந்த உடலோடு ஒற்றித்து நின்று அதன் மூலமாகத்தான் மற்ற எந்த பொருளையும் காண்கின்றோம். உடலின் துணை இல்லாமல் வேறு எந்த பொருளையும் நாம் காண முடியாது. அப்ப உடலையும் நம்மின் வேறு பொருளாக காணணும்னா இன்னொரு காட்டு நமக்கு வேண்டும். எப்படி உலகத்து பொருள்களை வந்து உடல் நமக்கு காட்டுதோ, அது மாதிரி உடலை நமக்கு எது காட்டும்? உடலில் உள்ள கண்ணுக்கு புலனாகாத இந்த தத்துவ கூட்டங்கள், ஐம்பொறிகள், கண்மாத்திரைகள், அந்தக்கரணங்கள், கலாதி தத்துவங்கள் போன்ற இவற்றையெல்லாம் நம்மின் வேறாக அறிய வேண்டும் என்றால், நாம் திருவருளை சார்ந்து விட்டோம் என்றால் அந்த திருவருள் நமக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் நம்மின் வேறான பொருளாக காட்டும். அப்போதுதான் தான் வேறு, தத்துவங்கள் வேறு என்ற அந்த நிலை கைகூடும். அதை அருமையாக ஓமை மூலமாக விளக்குகின்றார்கள். அதாவது ஒருவன் கைவிளக்கை கொண்டு இருளிலே ஒரு பொருளை தேடி வருகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் கைவிளக்கை எதற்கு பயன்படுத்துவான்? கைவிளக்கை அவன் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் தன்னுடைய கண்ணால். கைவிளக்கின் ஒளியை சார்ந்து அதன் மூலமாக தன்னை சுற்றியுள்ள பொருளைத்தான் பார்ப்பான். அதுல தான் தேடும் பொருள் இருக்கின்றதா என்று அதுல தான் அவனுக்கு தீவிரமா கவனம் இருக்கும். அப்ப அவன் தன் கண்ணொளியை விளக்கொலியோடு ஒன்றாக கலந்து அந்த விளக்கொலியை வந்து மூலமாக பிறப்பொருள்களைத்தான் பார்ப்பான். அந்த விளக்கை தன்னின் வேறு பொருளாக காணக்கூடிய ஊக்கம் அவனுக்கு வராது. ஆனா எப்ப வரும் என்றால் கதிரவன் உதயமாகிவிட்டது, அந்த கதிரவனுடைய பேரொளி தோன்றிவிட்டது என்றால் அப்போ பிறப்பொருளைப் போலவே இந்த விளக்கும் ஒரு வேறு ஒரு பிறப்பொருளாக அவனுக்கு காணப்படும். மற்ற பொருள்களை காண்பது போலவே விளக்கையும் தன்னின் வேறாக தெளிவாக அறிவான். அப்போ அந்த விளக்கு மற்ற பொருள்களை காட்டும். ஆனா அந்த விளக்கை தெளிவாக காட்டணும்னா வேற ஒரு ஒளி வேண்டும். அது மாதிரி உடலறிவை கொண்டு உலகத்து பொருள்களை எல்லாம் காணலாம், உடல் ஞானமாகிய பாச ஞானத்தை கொண்டு உலகத்து பொருள்களை காணலாம். ஆனால் உடலையும் அதில் உள்ள தத்துவங்களையும் தன்னின் வேறாக காண வேண்டும் என்றால் அதை காட்டுவதற்கு வேற ஒரு ஞானம் வேண்டும். அது திருவருள் ஞானம். திருவருள் ஞானம் கிடைக்கும் பொழுதுதான் ஒரு ஆன்மா தான் சார்ந்திருந்த தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறு பொருளாக காண்கின்றது. அப்போ அந்த எடுத்துக்காட்டு சொல்லி சொல்கின்றார்கள் என்னவென்றால், இருட்டதால் விளக்கை கையால் எடுத்திடுவார்கள் கற்கு. கற்கு என்பது கண்ணுக்கு என்று பொருள்படும். இருட்டதால் விளக்கை கையால் எடுத்திடுவார்கள் கற்கு பொருள் தர வேண்டுமாபோல். பொருள் தரதான் சேர்த்து எழுதும் போது பொருட்டர என்று வந்திருக்கின்றது. பொருட்டர வேண்டுமாபோல் பொருந்திய மரத்தினாலே தெருட்டிடும் கலாதி வந்து சேர்பொருள் அனைத்தும் காட்டல். இதை எவ்வாறு கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. பொருந்திய மலத்தினாலே தெருட்டிடும் கலாதி வந்து சேர்பொருள் அனைத்தும் காட்டல் எப்படிப்பட்டது என்றால், இருட்டதால் விளக்கை கையால் எடுத்திடுவார்கள் கற்கு பொருட்டர வேண்டுமாகோல் என்று கூட்டி உரைக்க வேண்டும். அதாவது ஆணவ மலத்திலே ஆன்மா அழுந்தி கிடக்கின்றது, கலாதி தத்துவங்கள் வந்து அந்த ஆன்மாவுக்கு பொருந்துகின்றது, திருவருளாலே பொருந்துகின்றது. அந்த கலாதி தத்துவங்கள் மலமறைப்புடைய ஆன்மாவிடம் சேர்ந்திருப்பது எதுபோல் என்றால் ஊன்றுகோல் போலன்னு இதுகாரம் ஓமை சொன்னார். இப்ப மெய்கண்ட சாத்திரங்கள் கூறுவது போல விளக்கு என்ற ஓமையும் சொல்கின்றான். ஆகையால் தான் முன்னாலே நான் குறிப்பிட்டிருந்தேன் என்னவென்றால், விளக்கு ஓமையை நம்முடைய குருமூர்த்திகள் மறுக்கவில்லை. ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் வர வேண்டும் என்ற காரணம் பற்றி ஊன்றுகோல் ஓமையை சொன்னார்கள். இப்பொழுது வேறொரு காரணம் பற்றி விளக்கு ஓமையும் சொல்கின்றார்கள். என்னவென்றால், மலத்தினாலே மறைந்திருக்கின்றது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு கலாதி தத்துவங்கள் அந்தக்கரணங்கள் ஐம்பொறிகள் இவையெல்லாம் வந்து சேர்தல் திருவருளாலே சேர்கின்றன. இது எப்படிப்பட்டது என்றால், இருட்டிலே ஒருவன் மாட்டி கிடக்கின்றான், அவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைப்பது போல என்று சொல்கின்றார் இல்லையா. ஆன்ம அறிவை பொருந்தியிருக்கும் ஆணவ மலம் விளைவித்த துன்பத்தினாலே ஆன்மாவுக்கு கலாதிகளில் இச்சை வந்தது. போன பாடல குறிப்பிட்டார், எம்பெருமான் அருளால் தெளிவிக்கும் கலாதிகள் ஆன்மாவோடு சேர்ந்து ஆன்மா அறியத்தக்க விடயங்களை எல்லாம் அந்த கலாதி தத்துவங்கள் காட்டி நிற்கின்றன. இவ்வாறு காட்டி நிற்கல் எதுபோல் என்றால், இருள் தந்த துன்பத்தினாலே ஒருவனுக்கு விளக்கின் மீது இச்சை வந்து அவன் விளக்கை பெறுவது போல, அந்த விளக்கு அவன் கண்ணுக்கு பதார்த்தங்களை எல்லாம் காட்டுமல்லவா, அந்த விளக்கு அவனுக்கு பொருள்களை எல்லாம் காட்ட வேண்டும். அதுபோல இந்த கலாதி தத்துவங்களும் இவன் வினைக்கீடாக அறிய வேண்டியவற்றை காட்டுவதற்காக இவனுக்கு பொருந்தி இருக்கின்றன. எப்போது அந்த விளக்கை எடுத்தவன் விளக்கையும் கண்ணின் வேறு பொருளாக காண்பான். இருட்டு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், அந்த விளக்கோட விளக்கா தானும் இருந்துகிட்டு அந்த விளக்கோடி கொண்டு பிற பொருள்களை காண்பதில்தான் அவன் ஆர்வம் காட்டுவான். இந்த விளக்கு வேறு தான் வேறுனு அவன் காண்பதற்கு எண்ண மாட்டான். அதுபோல ஞானனின் திருவருள் சார்பு கிட்டும் வரை இந்த ஆன்மா உடல்தான் தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். திருவருள் சார்பு கிட்டும் பொழுதுதான் அது உடலையும் தத்துவங்களையும் தன்னின் வேறாக காணும். ஏன்னா திருவருள் காட்டுகின்றது. திருவருளாகிய பேரொளி தோன்றும் பொழுது விளக்கொளி போன்ற தத்துவங்கள் தனித்து அறியப்படுகின்றன தான் சொன்னார்கள். இருட்டர பதார்த்தம் போலாம் இருந்து அருள் எழுந்தபோது, அருள் எழுந்தபோது இந்த கலாதிகள்லாம் இருட்டாக விளங்காது. இப்ப நூல்கள்ல தானே நாம படிக்கின்றோம் கலாதி தத்துவங்கள் என்று. கலாதி தத்துவங்கள் என்றால் கலை, வித்தை, அராகம் போன்றவை. காலம், நியதி அவற்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இவையெல்லாம் வந்து கலாதி தத்துவங்கள்னு சொல்லப்படும். இந்த தத்துவங்களை வந்து நாம நூலில் தான் படிக்கின்றோமே ஒழிய இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்மிடம் உள்ளன என்று நாம் அனுபவத்தில் அறிவதில்லை. அந்த கரணங்கள் இருக்கின்றன அறிவதில்லை. ஐம்பொறிகளையும் அறிவதில்லை. நாம் பார்த்தறிகின்ற கண் மூக்குலாம் உறுப்புகள் தான். பொறிகளாகிய கண் மூக்கு மெய்வாய் போன்றவற்றையெல்லாம் நாம் அறிவதில்லை. தத்துவங்களை நம்மின் வேறாக நாம் அறிவதில்லை. எப்போது அறிவோம் என்றால், கதிரவன் ஒளியாகிய பேரொளி தோன்றும் போது சிற்றொளியை தருகின்ற விளக்கு வேறு பொருளாக பிரித்தறியப்படும். அதுபோல திருவருளாகிய பேரறிவு நமக்கு கிட்டும் பொழுதுதான் சிற்றறிவை செய்கின்ற தத்துவங்கள் நம்மின் வேறாக அறியப்படும். அதுவரை இந்த தத்துவங்கள் அறியப்படாமல் இருப்பதனாலே அவற்றை இருட்டுன்னு சொன்னார். இந்த தத்துவங்கள் எல்லாம் இருள்மயமாய் அறியப்படாமல் நம்மோடு இருக்கின்றன. ஆனால் அருள் எழுந்தபோது இருட்டல. இருட்டல என்றால் இருட்டு அல்ல, அல்ல என்பதைத்தான் தொகுத்து அல என்று சொல்லியிருக்கின்றார். இருட்டல, இருட்டு அல்ல. இருட்டு அல்ல என்றால் அறியப்படாதவை அல்ல. இந்த தத்துவங்கள் எல்லாம் அறியப்படாதவை அல்ல. எப்போ அறியப்படாதவை அல்ல? அருள் எழுந்தபோது, திருவருள் எழுந்தபோது இந்த தத்துவங்கள் அறியப்படாதவை அல்ல, அறியப்படும். எப்படி அறியப்படும்? பதார்த்தம் போலாம். பிற பதார்த்தங்களை, பிற உலக பொருள்களை நம்மின் வேறாக அறிகின்றோமே, அதுபோல அருள் எழுந்தபோது இந்த தத்துவங்களும் இதுவரை அறியப்படாமல் இருந்தது போல அருள் எழுந்த காலத்திலும் இந்த தத்துவங்கள் அறியப்படாமல் இருக்காது. அப்போது இந்த தத்துவங்கள் அறியப்படும். பிற பதார்த்தங்களை அறிவது போல இவற்றையும் வேறாக அறிவோம் என்று தத்துவ தரிசனம் எப்போது நிகழும் என்பதை அருமையாக உணர்த்தினார்கள். அடுத்த பாடலிலே இவ்வாறு உடலையும் தத்துவங்களையும் தன்னின் வேறாக கண்டு நீங்க வேண்டும் என்று அதன் அவசியத்தை நன்கு உணர்த்துகின்றார்கள். அடுத்த பாடலிலே மறைத்திடும் இருட்டகன்றால் மன்னிய விளக்கு கற்று நிறுத்திடும் பதார்த்தத்தொன்றாய் நிற்றலால் இருட்டோடு ஒன்றாய் அறுத்திடும் கதிரை காட்டாது. ஆதலால் மயக்கமாக வெறுத்திடும் உடலும் இவ்வாறாமென விடுவர் மிக்கோர் என்று சொன்னார். மறைத்திடும் இருட்டு அகன்றால், இதுவரை நம்மை மறைத்து வந்த இந்த இருட்டானது நீங்கு என்றால், மன்னிய விளக்கு, நம் கையிலே நிலைபெற்று இருக்கின்ற அந்த விளக்கு கற்கு கண்ணுக்கு நிறுத்திடும் பதார்த்தத்தொன்றாய் நிற்றலால், மறைத்திடும் இருட்டு அகன்று இருக்கிறது என்றால் சூரிய ஒளியாகிய பேரொளி வந்துவிட்டது என்று பொருள். அந்த சூரிய ஒளி வந்துவிட்டது என்றால் நம் கையிலே அதுவாக இருந்த விளக்கும் வேறு பொருளாக, பிற பொருள்களைப் போல வேறு ஒரு பொருளாக அதுவும் அறியப்படும். நிறுத்திடும் பதார்த்தத்தொன்றாய், மற்ற பதார்த்தங்கள் போல இந்த விளக்கும் வேறு பொருளாக அறியப்படும். அப்படி சூரிய ஒளி தோன்றுகின்ற வரை, அப்படி சூரிய ஒளி தோன்றுகின்ற வரை இந்த தத்துவங்கள், இந்த சூரிய ஒளி தோன்றுகின்ற வரை விளக்கொளி பிரித்து அறியப்படாது. அதுவரை விளக்கு வந்து இருட்ட முற்றிலுமாக நீக்கவில்லை. சூரிய ஒளிதான் இருட்ட முற்றிலுமாக நீக்குது. விளக்கொளி என்ன செய்து? இருளை கொஞ்சம் நீக்குது. நீங்காமல் இருக்கின்ற இருட்டோடு இந்த விளக்கொளியும் சேர்ந்து இருந்து கொள்கிறது. அதான் விளக்கு ஏற்றி வச்ச இடத்துல வந்து ஒளியும் இருக்கும் இருளும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த விளக்கொளி ஒளினாலே அது இருட்டை போக்குவதுதான், அதுல சந்தேகம் இல்லை. அப்ப விளக்கொளியும் இருட்டை போக்குகின்றது, ஆனால் சிறிதளவு தான் போக்குகின்றது. சிறிதளவு தான் ஏகதேசம் சொல்லுவார்கள். ஆகவே சிறிதளவு தான் இந்த விளக்கொளியானது இருட்டை போக்குகின்றது, முழுமையாக இருட்டை போக்கவில்லை. அப்ப என்ன நடக்கின்றது? அந்த விளக்கொளியால் போக்கப்படாமல் எஞ்சி இருக்கின்ற இருளும் உள்ளது, இந்த விளக்கு ஒளியும் உள்ளது. இருளும் ஒளியும் கலந்திருக்கின்ற நிலைமை. அது மாதிரி இந்த பிறவி எடுத்து உழல்கின்ற நிலைமை, அறிவும் அறியாமையும், அந்த விளக்கொளி போன்ற சிற்றறிவும் அந்த இருள் போன்ற அறியாமையும் ரெண்டும் கலந்திருக்கின்ற நிலை. அப்ப இருளோடு ஒன்றாகவே அந்த விளக்கொளி இருக்கின்றது. கொஞ்சம் இருளை மட்டும் ஓட்டிட்டு அந்த விளக்கொளி மிச்சம் இருக்கிற இருளோடு சேர்ந்து அந்த விளக்கொளி இருக்கின்றது. அது மாதிரி ஆணவத்தோடு சேர்ந்து இந்த சிற்றறிவை செய்யும் தத்துவங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த இருட்டோடு சேர்ந்து விளக்கொளி இருப்பதனால அந்த விளக்கொளி வந்து ஏதோ அதனால காட்ட முடிஞ்ச அளவுக்கு சில சில பதார்த்தங்களை காட்ட முடிய அந்த விளக்கொளி எதை காட்டாது? அந்த இருட்டையே போக்க வல்ல கதிரவன் ஒளியை இந்த விளக்கொளி காட்டாது. ஓமையை நாம நல்லா குடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பொருள் வந்து ரொம்ப எளிதா போயிடும். அதுக்காக தான் ஓமை கொடுத்தார். விளக்கொளி எதைத்தான் காட்டும்? அது கொடுக்கின்ற அந்த சிறிய அளவு ஒளியினாலே அருகாமையில் சுற்றி இருக்கின்ற சில சில பொருள்களைத்தான் அந்த விளக்கொளி காட்டும். எதை காட்டும் வல்லமை அந்த விளக்கொளிக்கு இல்லை என்றால், இருட்டை முற்றிலுமாக போக்குகின்றதே கதிரவன். அந்த கதிரவனை காட்டக்கூடிய வல்லமை விளக்கு கிடையாது. இப்ப விளக்கு மாதிரி தத்துவங்கள், விளக்கு மாதிரி தத்துவங்கள், கதிரவன் மாதிரி சிவபெருமான். அப்ப இந்த தத்துவங்கள் எதைத்தான் காட்டும்? வினைக்கு ஈடாக நாம் அறியத்தக்க விடயங்களை மட்டுமே காட்டும். அதான் விளக்கொலி சிற்சில பதார்த்தங்களை காட்டுவது போல இந்த தத்துவங்கள் எல்லாம் வினைக்கீடாக நாம் அறியத்தக்க உலக விடயங்களை. உலக விடயங்கள்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம், இந்த அஞ்சும் தான். வினைக்கீடாக நாம் எதெல்லாம் இந்த சுவைக்கலாம், எதெல்லாம் வந்து முகர்ந்து பார்க்கலாம், எவற்றை கண்டு பார்க்க கண்டு அறியலாம், கேட்டு அறியலாமோ அந்த ஐந்து வகையான அந்த ஐம்புல உணர்வுகளை வினைக்கு ஈடாக நமக்கு இந்த தத்துவங்கள் அந்த உணர்வுகளை ஐம்புல உணர்வுகளை தான் தந்து கொண்டிருக்குமே ஒழிய இந்த தத்துவங்கள் எதை காட்ட மாட்டா? சிவபரம்பொருளை இந்த தத்துவங்கள் காட்ட மாட்டான். எது போல விளக்கொலியானது கதிரவனுடைய காட்ட முடியாது, கதிரவனை விளக்கினாலே காட்ட முடியாது, அதுபோல சிவபெருமானை இந்த தத்துவங்களாலே காட்ட முடியாது. ஞான நெறியில் இருக்கின்ற சீடனுக்கு எது இலக்கு? சிவத்தை அடைதலே இலக்கு. ஆகவே சிவத்தை அடைவதே இலக்காக உள்ளது, நமக்கு லட்சியமாக உள்ளது. அப்படி என்றால் சிவத்தை காட்ட முடியாத இந்த தத்துவங்களோட சேர்ந்து இருந்து கொண்டிருந்தா என்றால் எப்படி சிவத்தை காண்பார்? எனவே இந்த தத்துவங்களின் மீது பற்றை அறுக்கின்ற அந்த தத்துவ சுத்தி நிலை அவசியம் தேவைப்படும் என்று தத்துவ சுத்தியின் இன்றியமையாமையை உணர்த்துகின்றன. பின்னாலதான் தசதாரியங்களே சொல்ல வருகின்றார். இப்போ அந்த தத்துவ சுத்தியின் இன்றியமையாமையை உணர்த்தி ஒரு தோற்றுவாய் செய்கின்றார். தசகாரியங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி வருகின்றார். அதனாலதான் தத்துவ சுத்தியெல்லாம் நிகழ்ந்து அதுக்கப்புறம் சிவசம்பந்தமான சிவரூபம் போன்றவை எல்லாம் நிகழ்கின்றன. எனவே அந்த தத்துவ சுத்தியினுடைய இன்றியமையாமையை சிறப்பாக உணர்த்துகின்றார்கள். அதை எடுத்துக்காட்டு சொல்லி இருட்டு அகன்றால்தான் விளக்கு வந்து கண்ணுக்கு வேறு பொருளாக அது அறியப்படும். அப்ப இருட்டு அகழ்த வரைக்கும் இந்த விளக்கொலி என்ன செய்தது? அந்த இருட்டோடு ஒன்றாகவே இருந்து அந்த இருட்டை அறுத்திடும். கதிரை காட்டாது. கதிர் என்பது கதிரவன். இருட்டோடு ஒன்றாய் அறுத்திடும் கதிரை காட்டாது. இந்த விளக்கொலி இருட்டோடு தானும் ஒன்றாக இருந்து கொண்டு என்ன, அந்த விளக்கொலி கொஞ்சம் தானே இருட்டை போக்குகின்றது, எஞ்சியுள்ள இருட்டோடு இந்த விளக்கொலி சேர்ந்தே இருக்கின்றது. ஆகவே இருட்டோடு ஒன்றாக இந்த விளக்கொலி இருந்து கொண்டிருக்கும். இந்த விளக்கொலி எதை காட்டாது? அந்த இருட்டை அறுக்கக்கூடிய, அதாவது இந்த இருட்டை போக்கக்கூடிய கதிரவனை இந்த விளக்கு காட்டாது. அது மாதிரிதான் மயக்க உணர்வை செய்கின்ற ஞானிகள் வெறுத்திடும் இந்த உடலும், மயக்கமாக வெறுத்திடும் உடலும். ஞானிகள் எல்லாம் இவ்வுடல் மயக்கம் செய்வது என்று கருதி இவ்வுடல் மீது பற்றி விட்டனர். அதான் மயக்கமாக கருதி ஞானிகள் வெறுத்திடும் உடலும் என்று நாம சொல்ல வேண்டும். பாடல்ல மயக்கமாக வெறுத்திடும் உடலும் இருக்கின்றது. சில வார்த்தைகளை நாம சேர்த்துக் கொள்ள வேண்டும். மயக்கம் செய்வது என்று கருதி ஞானிகள் வெறுத்திடும் உடலும் இவ்வாறாம் என விடுவர். இவ்வாறாம் என்றால் இந்த விளக்கு போன்றவைதான். இந்த விளக்கு எப்படி இருளோடு சேர்ந்து இருந்து கொண்டு இருட்டை போக்குகின்ற கதிரவனை காட்ட முடியாமல் இந்த விளக்கு இருக்கின்றதோ, அதுபோலவே இந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த தத்துவங்களாகிய விளக்கு ஆணவ இருளோடு சேர்ந்தே இருந்து கொண்டு, இப்ப நம்மகிட்ட தத்துவமும் இருக்கு, ஆணவமலமும் இருக்கிறதே, இது எதை மாதிரி? விளக்கும் இருக்கிறது, இந்த விளக்கை சூழ்ந்து இருளும் இருக்கிறது, அது மாதிரி. ஆகவே விளக்கானது இருளோடு சேர்ந்து இருந்து கொண்டு அந்த இருளை போக்கவல்ல கதிரவனை காட்ட மாட்டாமல் இருப்பது போல, அந்த விளக்கு போன்ற தத்துவங்களும் ஆணவ இருளோடு சேர்ந்து இருந்து கொண்டு அந்த ஆணவ இருளை போக்கவல்ல சிவத்தை காட்டாதவையாக, காட்டும் திறனற்றவையாக இந்த தத்துவங்கள் இருக்கின்றன. எனவே சிவத்தை காண வேண்டும் என்ற லட்சியம் உள்ளவன் இந்த தத்துவங்களை கடந்து விட வேண்டும். அந்த தத்துவங்களின் மீது பற்று வைக்கல் ஆகாது. அந்த தத்துவங்கள் வாயிலாக அறிகின்ற எந்த உலகப் பொருள் மீதும் பற்று வைக்கல் ஆகாது. அப்போதுதான் அந்த ஆன்மா சிவத்தை சேர முடியும் என்று சொல்லி உணர்த்துகின்றார்கள். எனவே உடலும் இவ்வாறாம், இவ்வாறாம் என்றால் இவ்விளக்கு போலவாம், இவ்விளக்கு போலவாம் என்றால் இருளோடு சேர்ந்திருந்து கொண்டு கதிரவனை காட்ட மாட்டாத விளக்கு போல இந்த உடல் தத்துவங்களும் ஆணவ இருளோடு சேர்ந்திருந்து கொண்டு சிவத்தை காட்ட மாட்டாததாக இருக்கின்றன. எனவே ஞானிகள் எல்லாம் மயக்கிடும் உடல் என்று வெறுக்கின்றார்களே, அதுபோல மிக்கோர் அதாவது பெரியோர்கள், அந்த ஞானிகளின் வழியே வந்த பெரியோர்களும் இந்த உடல் இந்த விளக்கு போன்றதுதான். இது விளக்கினால் எப்படி கதிரவனை காட்ட முடியாதோ, அதுபோல விளக்கு தானும் இருளை முழுமையாக போக்காது, இருளை முழுமையாக போக்கவல்ல கதிரவனையும் காட்டாது. அதுபோல இந்த தத்துவங்கள் தாமும் ஆணவமலத்தை முழுமையாக போக்கமாட்டா, ஆணவமலத்தை முழுமையாக போக்கவல்ல சிவத்தையும் இந்த தத்துவங்கள் காட்டமாட்டா என்று கருதி இந்த தத்துவங்களின் மீது, தத்துவம் சார்ந்த இந்த உடலின் மீது பற்றை விட்டு விடுவார்கள் மிக்கோர் என்று சொல்லி அந்த மேலோருடைய வழியே நம்முடைய வழியாகும் என்று சொல்லி உணர்த்துகின்றார்கள். ஆறாம் திருமுறையிலே ஒரு பதிகத்தில் கூட அப்பர் பெருமான் சொல்வார்கள், இந்த உடல் சார்பை நீக்குவதற்கு ஒரு நெறியினை சிவபெருமான் வைத்தார், அந்த நெறியே நமது நெறி என்று பாடல்தோறும் சொல்வார்கள். அந்த அடிப்படையைத்தான் இந்த பாடலிலும் நாம் பார்க்கின்றோம். ஆக இவ்வாறு தத்துவங்கள் முத்தி படிநிலையில் முன்னேறும் பொழுது இந்த தத்துவங்களை கடந்து மேலே ஏற வேண்டும் என்ற ஒரு அரிய கருத்தினை இங்கே வைத்து அதன் மூலம் பின்னால் கூற இருக்கின்ற தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி ஆகியவற்றுக்கு அருமையான தோற்றுவாய் செய்தார்கள். இனி அடுத்த பாடலில்தான் தசகாரியத்திற்கு சொல்வதற்கு முந்தைய பாடல் 24ஆம் பாடல். 24ஆம் பாடல் இந்த ஒரு பாடல் தாண்டி 25ஆம் பாடலுக்கு வந்தால் தசகாரியத்தை பற்றி விளக்க ஆரம்பித்து விடுவார்கள். தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் வரை, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் இவையெல்லாம் என்ன, தத்துவ ரூபம் என்பது என்ன, தத்துவ தரிசனம் என்பது என்ன, தத்துவ சுத்தி என்பது என்ன என்று ஒவ்வொன்றையும் வரையறுத்து தெளிவாக சொல்ல இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் 24ஆவது பாடல் ஒன்று வைத்துள்ளார்கள். அது மிகச் சிறப்பான ஒரு பாடலாகும். எதற்காக வைத்துள்ளார்கள் இந்த 24ஆவது பாடலை என்று சொன்னால், இந்த தசகாரியங்கள் இருக்கின்றதே, இந்த தசகாரிய அனுபவத்திலே ஆன்மாவானது தன்னுடைய பொது இயல்பு நீங்கப்பெற்று சிறப்பு இயல்பினை பெறுகின்றது. அப்படி ஒரு நிகழ்ச்சி தசகாரியத்திலே நடக்கின்றது. இப்ப தசகாரியங்கள், தசகாரிய அனுபவத்தை பலவிதமாக சொல்லலாம். தசகாரியங்களாகிய அந்த 10 படிநிலைகளும் படிநிலைகளிலும் என்னவெல்லாம் நடக்கின்றன, உயிரானது பாசஞானத்தை கடந்து பசுஞானத்தை அடைந்து பின் அந்த பசுஞானத்தையும் கடந்து சிவஞானத்தை அடைகின்றது. இந்த அனுபவமும் தசகாரியம் நடக்கும்போது நிகழ்கின்றது. மேலும் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி என்றால், தசகாரிய அனுபவத்திலே உயிருடைய பொது இயல்பு நீங்க பெற்று அந்த உயிர் சிறப்பு இயல்பை பெறுகின்றது. அப்ப பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, உயிருக்கு என்று சொன்னால் நாம் அதற்கு சிரமப்பட வேண்டியதில்லை. மாபாடியத்திலே நம்முடைய சிவஞான சுவாமிகள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். பொது இயல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன, ரொம்ப எளிதாக சொல்லியிருக்கின்றார்கள். மாபாடியம் என்றாலே அரிது, நாம் படிக்கவே முடியாது என்று சித்தாந்தத்திலே பலகாலம் ஈடுபட்டவர்களும் தவறாக கருதி வருகின்றார்கள். ஆனால் உண்மை அது ஒன்று.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமஸ்சிவா.

0: சிவாயனம். சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
1: மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை விண்மலனே உலகம் நாடா. இந்த அருமையான அரணாருடைய ஆடுதலை சிந்திப்பதற்கும் வந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த பெருந்தன்மையுடைய கலையம்மையார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு எழுமையும் நினைக்கக்கூடிய நந்தி உணர்வு கூடிய ஒரு எத்தனை பிறப்பு வந்தாலும் ஏழு ஏழு பிறப்புக்கும் உற்றோமையாவோம் என்று சொல்லி மத்தினம் காமங்கள் மாத்தியல் ஓர் இம்பாவா என்று ஆண்டாள் வேண்டிக் கொண்டது போல இந்த பணி தலை கூட வேண்டும் என்று மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சிந்திக்கிற வந்திக்கிற நல்ஊர் உடையவனாக நான் இருக்கிறேன். இது மிகையான கூற்று அல்ல. ஒரு அனுபவத்தை உணர்வு நிலையிலே நின்றும் அறிவு நிலையிலே நின்றும் ஆய்வும் தோய்வும் உடையவர்களாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பெருமான் இந்த தனு கரண புவனபோகங்களாகிய வாழ்க்கை நெறியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே தலைக்கூடுகிறது கேட்டல் சிந்தித்தல் எழுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மேல்நிலையை நமக்கு மேலோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரணாருடைய ஆடுதலை எண்ணில்லாத ஆடுதல் அன்றைக்குத்தான் நிகழ்ந்தன என்று எண்ணிவிட வேண்டாம். இன்றும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, இப்பொழுதும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை காண்பதற்கும் கேட்பதற்கும் அவன் காட்டினாலன்றி கேட்க செய்தாலன்றி நம்மால் காணவும் கேட்கவும் முடியாத ஒரு நிலை. அவன் அருளையே கண்ணாக காணினால் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டவனார். எத்தனையோ திருவிளையாடுகள் அனந்தமான திருவிளையாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை முகக்காட்சியாகவும் அகக்காட்சியாகவும் காண்பதற்குரிய வளர்ச்சியும் வாய்ப்பும் நமக்கு இல்லாது போகிற இந்த காலத்திலே பழைய திருவிளையாடுடையாவும் சிந்திக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நித்தம் நித்தம் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். சதா தாண்டவ மூர்த்தி என்கிறே அப்படி நிந்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமனம். ஒந்தயங்கி பிந்தயங்கி ஆடுகிற பெருமான் இந்த மந்திலே பிந்தயங்கி ஆடுகிற பெருமான் அவனுடைய நிந்தயங்கி ஆகிற ஆடல் இருக்கிறதே அதை நினைப்பது நியமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நியமம் தான் நியமம் ஆகிய பல்வேறு யோக காட்சிகளை காண்பதற்குரிய வழியாக படிகளாக அமைந்திருக்கின்றார். மேட்டைகளும் விரைந்து பல செடிகளை சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருந்தேன். இன்றைக்கு கொஞ்சம் வேகம் கெடுத்து ஆண்டிருக்கிறான் பெருமான். ஆகவே வேகமாக செல்லாமல் சில செய்திகளை மட்டும் கலந்து நாம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த மதுரை மாநகரத்தை காடு கெடுத்து நாடாக நகராக ஆக்குகிற போது இந்த காடுகளை எல்லாம் கெடுத்த நிலை என்ன என்று சொல்கிற போது பரஞ்சோதி முனிவர் ஆங்காங்கே சைவ சித்தாந்தத்தினுடைய மிகச்சிறந்த பயன்களை திரட்டி உருட்டி அப்படியே சொல்லியிருக்கிறார் தம்முடைய வாக்குகள். அதுபோல எந்த இடத்தை எடுத்தாலும் அதில் திருமுறை தோல்வி இல்லாமல் உடைய வாக்குகள் இல்லை. அதனாலேதான் சைவ மாபுராணங்களிலே ஒன்றாக கருதப்படுகிற பெருநிலை பரஞ்சோதியாருடைய புராணத்துக்கு இருக்கிறது. இலக்கிய செறிவுள்ளதாக நம்பி திருவிளையாடிருந்தாலும் மிகச்சிறந்த வெள்ளங்களை புராண வழக்குகளை வைதிக நெறிகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகிற நிலையிலே கடம்ப வர புராணம் இருந்தாலும் சுந்தரவாண்டியம் என்ற அரிய நூல் பழைய நூல் இருந்தாலும் புலவர்களாலே ஓட்டப்படுகிற கல்லாடம் என்ற ஒரு நூல் இருந்தாலும் கனிந்த மனத்தை மேலும் கட்டிவிக்கிற திருவாசகத்திலே திருவிளையாடல் குறிப்புகள் பலவாக இருந்தாலும் பல்வேறு நூல்களிலே இந்த திருவிளையாடல் புராண சிந்தனைகள் இருந்தாலும் கூட தொகுத்து பரஞ்சோதிமணி ஒரு வகுத்து காட்டிய நெறியிலே இந்த திருமுறையும் சைவ சித்தாந்த நெறியும் ரெண்டும் இரண்டு கதைகளாக இருக்க அவர் பெருமானுடைய திருவழினாலே இந்த அருகால் பீடத்தில் இருந்து இந்த அருமையான நூலை அரங்கேற்றினார். இப்போ அருகால் பீடம் போல இந்த தொகையாப்பியர் அரங்கு இருக்கிறது. இந்த அருமையான சிந்தனையை பரஞ்சோதி முனிவர் இங்க இருக்கிற மக்கள் வேண்டிக் கொள்ள அவர் வேளாரண்யத்திலிருந்து வந்தேறி வந்தேறி அவர் அவரை சொல்வார்கள். அவர் பரதேசி என்று சொல்வார். பரதேசி என்றால் செய்தேசத்தில் இல்லாமல் வெளி தேசத்திலே போய் வசிக்கிறவர்கள் எல்லாம் பரதேசிகள். இந்த பெருமானுக்கு வேறொரு பெயர் பரதேசி காவலர் என்பது. சுக்கநாதர் பெருமானுக்கு பரதேசி காவலர் என்று ஒரு பெயர். காவல் என்றால் எப்படிப்பட்டது? ஏனைக்காவல் வேண்டுமாருக்கு ஏதும் ஏதம் இல்லையே. ஆனைக்காவல் அண்ணலை அபயமாக வாழ்பவருக்கு ஏனைக்காவல் வேண்டுவாருக்கு ஏதும் ஏதவில்லை. வேற காவல் என்னையா வேண்டும்? அப்படிப்பட்ட காவல் தெய்வமாக இருக்கிறதுனாலே பரதேசிகளை எல்லாம் காத்த கடவுள். அதை பின்னே பார்ப்போம். அடாரணம் செய்தாருக்கும் அருள் புரிய வருகிற போது ஒரு காவலராக இருக்கிறார். இந்த தினம் தடாதகை பிராட்டியார் வந்து இங்கே திருவவதாரம் செய்து நீண்ட சுவையான அருமையான பாடல்கள், ஒரு பாடலையும் விட முடியாது. காலையிலிருந்து அதைத்தான் பட்டிக்கிட்டே வந்தேன். இத்தனை பாடல மனப்பாடம் இருந்தாலும் திருப்பி திருப்பி பார்க்கிற போது எதை சொல்லுவது எதை விடுவது என்று என்னுடைய எல்லை எங்கே வரைக்கும்னா, உக்கரகுமார பாண்டியர் மேருவை செண்டார் அடித்த வரைக்கும் போக வேண்டிய வரலாறு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 திருவிளையாடல்கள் சொல்லவும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும். சில கருத்துக்களை மட்டும் சொல்ல, இந்த மதுரை பெருமானை வந்து தானே தனக்கு ஒரு நகரமாக ஆக்கிக் கொண்டான் என்றால், அதற்கு முன்னதாகவே தானும் தன்னுடைய அடியார்களும் நீராடுவதற்குரிய நீர்நிலையை ஏற்படுத்திக் கொண்டான். அது தீர்த்த சிறப்பிலே சொல்ல வேண்டியது. அங்கெல்லாம் சொல்றது நேரம் இல்லை. மூலமாக முளைத்த இந்த லிங்கம் தன்னை அடியார்கள் வந்து ஆட்டுவதற்கும் தன்னுடைய அடியார்கள் ஆடுவதற்கும், பைங்குவளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறியினத்தால் மரபத்தால் தங்கள் மரங்கள் வந்து சாதினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று எந்த பொங்கு மடு. திருவொரு காட்சியாக நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி கிழக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் மாணிக்கவாசர் அழைக்கிறார். பாரிந்த வெள்ளம் குளம் பரிமேர் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். வேறின்ப வெள்ளத்துள் பெயர்களே சென்று பேடுவீர் என்று தம்மை நீராட்டுவதற்கும் அடியார்கள் நீராடி தூய்மை பெறுவதற்குமாக தன்னுடைய சூழப்படையினாலே ஒரு குளத்தை நிர்மாணித்தான். அதுதான் பொற்றாமரை. பின்னே பொற்றாமரை ஆகிட்டு இயற்கையை இறைவன் எவ்வளவு நேசித்திருக்கிறான் என்று பாருங்கள். நிலம் அருவி நீரோடக் கண்டான் தன்னைனர். வான்நதியாக இருக்கக்கூடிய கங்கையை மைந்தர் பொருட்டாக, மண்ணின் மைந்தர் பொருட்டாக இங்கே நிலவுலகத்திலே செய்தான் என்று சொன்னால் அவன் இயற்கையை எவ்வளவு போட்டி இருக்கிறான். அவன் அட்டவடிவனாக இருக்கிற பெருமானாதலினாலே மதுரையை தனக்காக உருவாக்கிக் கொள்கிற போது எப்படி அந்த காடு கெடுத்து நாடாக்க வேண்டுமோ அப்படியாக. அப்போ காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து என்று தாய்மான் சுவாமி அந்த கருத்தை வாங்கி கொண்டு மிக அழகாக பொறிஞ்சவர் முனிவரங்கள் திருநகரம் கண்டபட. இப்படி எத்தனையும் எத்தனையும் இந்த திருநகரத்திலே பெண்மை நகரத்திலே மூலமாக பெருமான் முளைத்திருந்த இந்த தலத்திலே மலையத்துஜ பாண்டியன் என்று ஒரு பெரிய மன்னன். அவன் குலசேகர பாண்டியனுடைய அருமந்த புதல்வன். பெருமான் தானே கனவிலேயும் நனவிலும் சித்தராக வந்து காட்சி கொடுத்த பெருந்தகை அந்த குலசேகரன். அந்த குலசேகர பாண்டியனும் தனஞ்சயனுமாக பொத்தாமரை குளக்கரையில நின்று சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போனால் அதையெல்லாம் பார்க்க வரும். மதுரை கோயில்ல நல்ல சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. அம்மை சன்னதி வழியாக பொத்தாமரையினுடைய வடகரையிலே நீங்கள் போகிற போது தெற்கு கோபத்தை பார்க்கிற நிலையிலே கிழக்கு மேற்குமாக ரெண்டு பேர் கும்பிட்டு கூப்பிய கைதலாக இருப்பார்கள். ஒருவர் இளங்கோவாகிய வணிகர் தனஞ்சயன், மன்னர் மன்னனாக இருக்கிற குலசேகரன். அவர்கள் தந்த பெருமாள் இந்த திருநகரம். அவர்களை மூலமாக இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறான் பெருமான். பாண்டி நாட்டை பழம்பதியாக ஆக்கி மதுரையை பெருநன்மா நகராக ஆக்கிய பெருமான் ஆனார். அந்த மரபிலே வந்தவன் குலசேகர பாண்டியனுடைய மகனாக மலையத்துவன். ஒவ்வொரு சின்னங்களை பொறித்திருக்கிறார்கள். இந்த மலைய மலையை பொறித்திருக்கிறார்கள். மேருமலை எங்கேயாவது கொடியில வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. வரலாற்றுல புராணங்கள் நான் அறிந்த அளவில் மேருமலையை கொடியில வைத்துக் கொண்டவர்களாக எந்த அரசரும் பேசப்படவில்லை புராணங்கள்ல. ஆனால் மலைய மலையை கொடியில அமைத்துக் கொண்டவன் ஆனாலே மலையத்வஜன் என்ற பெயர் அவனுக்கு. மலைகளிலே சிறந்தது மேரு, கைலாயம், இமயம். ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்தது மலை. ஏனென்றால் ஒப்பத்த அந்த இறை நிலைக்கு உரிய நிலையிலே தகுதியாக இருக்கக்கூடிய அகத்தியன் இருந்து தமிழ் ஆய்ந்த இடம் ஆதலினாலே அந்த மதியணிந்த பெருமானுடைய திருவுருள் முழுவதுமாக பெற்று அவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய அகத்திய முனிவன். உமையம்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய லோபாமுத்திரையோடு இன்றும் வாழ்ந்து வருவதாக கருதப்படுகிற ஒரு மலை இருக்கமானால் அது கொடிய மலை, மிக பழமையான மலை. கடலில் ஆண்டு போன மலை தொடரில் இன்று சிறந்திருக்கிற மலை தமிழ்நாட்டில் நம்முடைய தவப்பேராக. அந்த மலையை கொடியில் அமைத்துக் கொண்டவன் மலையை திருஜ பாண்டியன். அவன் எல்லா வளங்களும் நிறைந்தவனாக இருக்கிறான். உலகத்துல எல்லாம் இருக்கும், நிறைவு என்று சொல்லிவிட முடியாது. அது குறைவிலா நிறைவு என்று சொன்னால் இறைவன் இறை நிலை, இறைவனுடைய அருளிப்பாடு, அந்த நிலையைதான் குறைவிலா நிறைவிற்குமே தவிர உலகியல் வாழ்க்கையிலே குறையில்லாதவர்களாக இருக்க முடியாது. நான் நிறை குறைவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ரொம்ப தகுதி வேண்டும். நானே தவம் உடையேன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு மாணிக்கவாதர்கள் போன்றவர்களினாலேதான் முடியுமே தவிர, என்னையும் உன்னை அழுதால் பெறலாம் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாடும் சான்றோர்கள் ஞானிகளுக்கு தான் வரும். நாம தான் அந்த பாடல்களை திருப்பி திருப்பி சொல்லி அந்த அனுபவத்தில நூறில ஆயிரத்தில லட்சத்தில ஒரு கூறு பெறுவதற்கு மேல வேண்டும். அந்த மலையத்தஜ பாண்டியன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய பொன்மாலை வள்ளி சோழ நாட்டு மகளாக இருந்து பாண்டிய நாட்டு பேரரசியாக வந்தவள். அவள் மூலமாக ஒரு மகவு பெற்றுக் கொள்ள முடியாத குறை உடையவனாயிருக்கிறான். ஆனால்தான் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றது. அந்த மனக்கவலை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் மாகேஸ்வரர்களாக ஆகிவிடுவோம். எந்த கவலையும் இல்லாது இருக்கிற நிலைதான் குறையில்லாத நிலை. அது கவலையில்லாது கழிக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய தாழ்நிலைக்கு எல்லாம் சிறுபதில் சொல்வார். ஆனாலும் திருவுருள் போனாலும் திருவுருள், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஆகட்டும், போனால் போகட்டும், ஆவதும் போவதுமாக இருக்க எல்லாம் திருவுருள விலாசமாக காண்பது என்பது எல்லாருக்கும் முடியாது. இந்த மலை துவசல் பேரரசனாக இருந்தாலும் கூட அந்த குறை, அந்த குறையை நீக்கிக் கொள்வதற்கு செய்வதுதான் பரிகாரம். பரிகாரத்துக்காக நாட்டில் அழித்துக் கொள்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா, பரிகாரங்களையே வாழ்க்கையாக கொண்டு விடக்கூடாது. பரிகாரத்தையே நம்பி இருக்க கூடாது. நம்முடைய ஆன்ம வலு இருக்கு பாருங்க, அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உள்ள உறுதி திண்மை. அவன் பரிமகம் செய்கிறான், அஸ்வமேத யாகம் என்ற ஒன்றை செய்கிறான். ஒன்று கிடக்க ஒன்று காட்டுவார் போலேனர். வைத்தறிஞர் போய் மருந்து கேட்டோம்னா ஒன்று கிடக்க ஒன்னா பக்க விளைவுகள் வரும்போது ஒரு 99 யாகம் செய்து விட்டான். 100வது யாகம் செய்ய போகிற போது இந்த அஸ்வமேத யாகம் 100 செய்தால் அவன் இந்திர உதவி அடைவான். அங்கிருந்து ஓடிட்டு வந்துதான் இந்திரன், ஏப்பா இதை செய்யறேன். வலுவான ஆட்களை பார்த்தால் அந்த வலு இழந்து போய்விடுமோ என்று நினைக்கிற நினைப்பு எல்லாருக்கும் வரும். இந்திரன் ஓடி வந்தான். மலைப்பெரிய வாண்டியனே, நீ இந்த வேள்வி எதற்காக செய்கிறார்? நான் புத்திர பேரு வேண்டி இதை செய்கிறேன், மகப்பேறு வேண்டி செய்கிறேன். அப்படியா? அதற்கு இதையேன் செய்வானே, மக வேள்வி செய்க என்று வழிகாட்டுகிற. ஏனென்றால் அந்த வழிகாட்டுதலையும் கூட அவனுடைய சுயநலம் இருக்கிறது. அதை மாற்றி பரிவேள்வியை மாற்றி மகவேள்வி செய்கிறார். புத்திரகாமேச்சி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்கிறார். அந்த யாகம் செய்கிற அவன் எதற்காக செய்கிறான், வரப்போகுது யார் என்றெல்லாம் தெரியாது. தனக்கு ஒரு நல்ல மகவு வேண்டும், அது ஆண் மகவு என்ற நினைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆன்மகுதான் சிறந்தது என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிடு பொடி ஆக்கி இந்த பெண் மகவுக்கும் உரிய நிலை உண்டு என்று காட்டுவதுதான் தடாதகி பிராட்டியாருடைய அவதார நோக்கம் என்று நான் பல காலம் நினைக்கிற நினைப்புடைய. ஏனென்றால் எல்லாமாக இருக்கிற அந்த பராசக்தி எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒன்று. அது சொல்வார் தேசிபநாயம்பிள்ளை சொல்வார், இந்த பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்றது. எல்லாரும் பெண்களே தாங்கள் தாங்களே இழிவா நினைத்துக் கொள்கிறார்கள், மற்றவர்கள் இழிவுபட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறவர்களே தனித்தலைமையும் பெற்றிருக்கலாம் என்று காட்டுவதற்காக அம்மை அவதாரம் செய்ய போகிறார். ஆனால் அது மலையத்துவ பாண்டியனுக்கு தெரியாது. அவன் நினைக்கிறான் அந்த யோக நிலையில அந்த காட்சி பெறாமையினாலே அவன் யாகம் செய்கிறான். அந்த காட்சியிலே விளைகிற ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால், ஒரு 3 வயது குழந்தையாக அம்மை அங்கே அந்த யாக குண்டத்திலே இருந்து வருகிறாள். அப்படி என்றால் என்ன, தெய்வத்திலே பரதெய்வமாக இருக்கிற ஒன்று பிறப்புது என்று ஒன்று இல்லை. அதான் சொல்றான், செம்மான் முருகன் பிறவான் இரவான், அதை கூட பெருமானிக்கு மாற்றி காட்டுகிறார். கொஞ்சம் உக்கரப்பந்து இல்லையா அவதாரத்துல இறை தத்துவங்கள் கீழிறங்கி வருமே, வேறு வேறு நிலைகளிலே வடிவங்கள் எடுத்துக் கொண்டு வருமே தவிர நம்மை போல கருமேனி தாங்கி வருவது இல்லை. திருமேனி தாங்கி வருதல், அந்த திருமேனி தாங்கி 3 வயது குழந்தையாக அம்பிகை அந்த வேள்வி நெருப்பிலே தோன்றுகிறாள். எப்படி தோன்றுகிறாள்னா, இயற்கைக்கு மாறாக பெண்களுக்கு இயற்கை எப்படி இருக்குமோ அதுக்கு மாறாக 3 தனங்களுடையவளாக அவள் தோன்றுகிறாள். இந்த பார்த்த உடனே மலைந்தஜனுக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாயிற்று. நான் வேண்டியது ஆண் மகவு, எனக்கு பிறகு இந்த ஆட்சியை நிலைநிறுத்துவதற்குரிய அந்த அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோல் செலுத்துவதற்குரிய ஒரு ஆண் மகவு வேண்டும். வீர திருமகன் வேண்டி இருக்கிற போது இங்கே பெண் மகவு தோன்றியிருக்கிறாள். அதுவும் பகைவர்கள் நகர்ப்பதற்கு ஏற்ற முறையிலே இயற்கைக்கு மாறாக இந்த எழில் வடிவம் தோன்றியிருக்கிறது என்று எழுதியிருந்தார். அப்பொழுதுதான் அதனீதாக அருள் வாக்கு, மன்னவனே மனக்கவலை விட்டுவிடு, இந்த பெண்ணை ஆண்களுக்கு உரிய நிலையிலே வளர்த்து வருவாயாக. இறைவனுடைய அருளிப்பாடு பாருங்க, பாண்டியனுக்கு வருகிறது. ஒரு ஆணை எவ்வாறெல்லாம் நீ வளர்த்து ஆளாக்குவாயோ அப்படி ஆளாக்கி உன்னுடைய அணிமகுடத்தை அவளுக்கு சூட்டி அரசாட்சியையும் அழித்து பெண்ணரசியாக திகழ்த்தை, அவளுக்கு உரிய மனவாளன் வருகிற போது இயற்கைக்கு மாறாக இருக்கிற அந்த ஒன்று மறைந்து போகும் என்று ஒரு அசரீர் கேட்கிற போதுதான் அவனுடைய மனம் தேடுகிறது. அவன் எப்படிப்பட்டவன், உலகின்றன்னை மகளாகி மலையத்துவதனாம் தென்னன்னிடை வந்து முறை செய்தது. முறை செய்ததுதான் முக்கியமானது. இந்த முறை செய்தது இன்றைக்கும் அங்கேயர்க்கனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆட்சி 1 ஆண்டில 4 மாசம் தான், பாக்கி 8 மாசம் கணவனாருக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி முடியும், 6 ஆசான 50-50 சொல்லுவாங்க.

துணியை நோக்குகிற போது எல்லாம் அருள்மயமாக இருக்கிறது. எல்லாம் இந்த உலக உயிர்கள் தழைப்பதற்கு உரிய வழிகளை காட்டுவதாக இருக்கிறதே தவிர அவர்கள் அந்த ஒரு விழா கோலம் என்று கருதிவிடக்கூடாது, வீண் ஆடம்பரம் என்று கருதிவிடக்கூடாது. எல்லா நிகழ்வுகளையும் உயிர்களுடைய சோபான முறையில வளர்கிற வளர்ச்சிக்காக பெருமாட்டி இங்கே செய்திருக்கிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மலையத்துவன் எப்படிப்பட்டவன், புனிதன், வெந்தி புனை மூனான், இதெல்லாம் பரஞ்சோதி மன்ற வாக்க சொல்லாம எப்படி திருவிழாவான சொல்றது, அதை பாட்ட சொல்றதுக்கு நேரம் இல்லை, அந்த தொடர்களாக எடுத்து கையாள்வோம். புனிதன் வெந்தி புனை பூனான் வெற்றிய ஆபரணமாக உடையவன், கனி அமுதம் மன்ன கருணைக்கு உரையுள், கனி அமுதம் மன்ன கருணை, கனிந்து இருக்கிறது உண்டாரை வாழ வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட கருணையினர். அந்த கருணைக்கு இலக்கணம் இந்த அந்த கருணைகள் எல்லாம் வந்து தங்கி இருக்கும்படியான இருப்பிடமாக இந்த மலையக்கஜ பாண்டியன் இருக்கிறான். காட்சிக்கு இனியன் வட சொல் கடல் தமிழ் கடல் இறந்தோன், எந்த இடத்துலயும் ரெண்டையும் சரிசமமாக கொண்டு போகிறார். வட சொல்லாகிய கடலையும் தமிழ் கடலையும் நன்றாக நீந்தி கரை பார்த்தவன் அவன், கரை கடந்த அறிவுடையவன் ரெண்டு மொழிகளிலேயும். அப்படிப்பட்ட மலையத்துவன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனுடைய மகளை மணந்து குறைவுடையவனாக இருக்கிற போது அந்த குறையை வெளிப்படுத்துகிறான். மகவிலா வறுமையினர், இந்த வறுமை பல்வேறு வகையான வறுமை, பசிக்கு சோறு இல்லாத வறுமை, உடுத்துக் கொள்வதற்கு உடை இல்லாத வறுமை, இருப்பதற்கு இடமில்லாத வறுமை, கல்வி பயில்வதற்கு ஆசிரியர் இல்லாத வறுமை, ஆசிரியர் கிடைத்தாலும் உரிய காலம் இல்லாத வறுமை. வறுமை என்று சொன்னா பணம் இல்லைங்கிறதான் கருதுகிறார்கள். பல்வேறு வறுமைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த வறுமைகளை நீக்க வேண்டும் என்றால் ரெண்டே ரெண்டுதான், ஒன்று செல்வம் மற்றொன்று கல்வி. அது ரெண்டையும் அன்னை தடாதகை இந்த நகரத்தில் இருந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவருடைய ஆட்சியை பற்றி சொல்கிற போது பரஞ்சோதி மன்னர் சொல்வார். செல்வத்தையும் கல்வையும் கல்வியையும் மகவு என வளர்க்கிற ஆட்சி முறை அவருடைய ஆட்சி முறை என்று. ஆகவே இந்த வறுமை இவளுக்கு மகவு இல்லாத வறுமை, அந்த வறுமையிலே வருந்தினான். அப்பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு சிறந்த வேள்வி செய்து அந்த வேள்வி பயனாக அம்மை வந்தாள். அப்பொழுது இந்த காஞ்சன மாலையினுடைய மடியில போய் அம்மா உட்கார்ந்து கொண்டாராம். காஞ்சன மாலை பக்கத்துல இருந்து அந்த யாகம் செய்கிற நிலையிலே சகதர்மினியாக அறம் செய்வதற்கு உடனாக இருக்கிற பெண்ணாக இருக்க அவருடைய மகன் செய்தவன் மலையத்துவஜன், அதனுடைய பயனை பெறுகிறவள் யாரு என்று சொன்னா இந்த மலையத்துவஜ மாண்டியனுடைய மனைவியாக இருக்கிறதே காஞ்சன். அவருடைய மடியிலே போய் உட்கார்ந்துதான் நெடுங்கண் இமவான் மனைவி நான, நீண்ட கண்ணை உடைய அந்த மலையத்தோஜ மாண்டியனுக்கு முன்னே முன்பிறப்பிலே அந்த இமயமலை அரசனுடைய மனைவி இருக்கிறாள், அவள் பார்வதியை பெற்றாள். அவள் வெட்கப்படும்படியாக இங்க வந்து அந்த குழந்தை 3 வயது குழந்தை அன்னை மடியிலே அமர்ந்தது, அவள் வெட்கப்பட்டாளாம். இவன் இந்த மாதிரியான ஒரு அருளிப்பாடு ஏன் நிகழ்ந்தது என்றால், வேந்தர்களிலே மீனவன் குழி விழுத்தகமை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆற்றுகிறார். தட்சன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், பிரம்மாவனுடைய புத்திரன், அவன் வேண்டி பெற்றால் தாட்சாயினி. அதுபோல தேவர்களிலே சிறந்தவன் பிரம்மபுத்திரனாக இருக்கிறவன் அவனுடைய நிலை. இமவான் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தேவஜாதியிலே பிறந்தவன் அரசன், இமயமலைக்கு அரசன், அவன் தவம் செய்தனாலே அங்கே பார்ப்பதியாக சென்று பிறந்தார், அவதாரம் பண்ணினார். ஆனால் மானுடர் குலத்திலே பாண்டியன் மகளாக திருவுரு கொண்டு வந்து அன்னை காஞ்சனமாலையினுடைய மடியிலே வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் பெற்ற பெயர் என்ன என்று பரஞ்சோதி முனிவர் இங்கே போற்றுகிறார். ஒரு தெய்வம் வந்து நம்முடைய மடியில அமர்வது என்று சொன்னால் எத்தனை பெரிய தவம் செய்திருக்கவள். அந்த தவத்தை வேந்து மழலை சிந்த இளமூரல் முல்லையில் அரும்ப முளை மூன்றுடையதோர் பெண் பிள்ளை என மூவொரு பிராயமொடுகின்றாள். அந்த யாகாகினியில நிற்கிற காட்சி தான், அந்த தோன்றுகிற போது அமர்ந்த காட்சி இல்லை. இன்றைக்கும் கூட அந்த சுதை வேலைகள்ல
சிற்ப கதைகளில் பார்த்தா அம்பாள் வந்து அந்த அக்னியின் நடுவிலே

0: சித்திர காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். அவள் நின்றாள், எழுதறிய பல் உயிரும் எவ்வளவு நின்றாள். அவள் பெண் பிள்ளை என வந்தாள். அவள் வந்து இந்த எல்லா உலகங்களையும் அண்டங்களையும் படைக்கிற ஆற்றல் உடைய அன்னையாக இருக்கிறவள் இங்க வந்தாள். அவள் எப்படி வந்தாள்? செல்ல முது மென்மழலை சிந்த, மழலை மொழி பேசுகிற கடம்பவன குயிலாக வருகிறாள். அந்த மூன்று வயது பேச்சுக்கு உரிய மழலைக்கு உரிய வயது ஆதலினாலே அந்த குடலை மொழி பேசிக் கொண்டு வருகிறாள். நல்ல முத்தன்ன வெண்ணகை உடையவளாக இளமூரல் முள் எயிர் அரும்ப, அவள் இயற்கைக்கு மாறான மூன்று தனங்களை உடையவளாக மகவாகிய பெண் பிள்ளையாக வந்தாள். பெண் என்று சொல்லிவிட்டிருக்கலாம், பிள்ளைன்னு ஒரு வார்த்தை கூட இந்த பக்கத்துல தான் பெண் பிள்ளை பெண் பிள்ளை அது பொம்பளை ஆயிருக்குது. பெண் பிள்ளையினர் ஆண் பிள்ளை போல பெண் பிள்ளையாக இங்கே வருகிறார். இந்த பிள்ளை ஆக மகப்பேறு பெறாமல் இங்கே மடிமீது வந்து அமர்கிற அந்த நிலையை பார்த்து காஞ்சன மாலை செய்த தாபம் என்ன என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். பிறந்த பெரும்பயன் பெரும் பொன்மாலை மடியிருந்து, இந்த குழந்தைகளை மடியில வைத்து கொஞ்சுகிற ஒரு பெரிய நிலை இருக்கிறது பாருங்க. அது போல மிகச்சிறந்த வாழ்வியல் பயந்த உலகத்துல கிடையாது. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளை பார்த்தா ஒரு ரெண்டு மூன்று வயது குழந்தைகளை பார்த்தா அது எவ்வளவு சிறப்பான இன்பத்தை தருகிறது என்று இப்பொழுது அனுபவிப்பதற்கு வாழ்க்கை முறையில் இடம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளோடு ஊடாடி வாழ்வதற்கும் நாம் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. குழந்தைகளோட தாத்தாக்கள் இருந்து விளையாடணும், பெற்றோர்கள் இருந்து விளையாட வேணும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இது சொன்னால் இந்த பொன்மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளை ஆனாள். எல்லா வகையான சக்தியிலும் கடந்திருக்கிற பறை அவள், மேலானவள் அவள். அவள் இங்கே ஒரு பிள்ளையாக வந்து மடியிலே அமர்ந்து கொண்டாள். அவள் எப்படிப்பட்டவளாம்? அம்மா, இந்த உலகத்துக்கு அம்மா அவர் எப்படிப்பட்டவர்? அறந்தழுவு நெறி நின்றோர்க்கு இகம் போகம் வீடழிக்கும் அம்மை. அறத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவர்களுக்கு, அறத்தை மாறி வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் கடந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் மறந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறந்தழுவு நெறியினர். அந்த தாம் செல்லுகிற வாழ்வியல் பாங்கில அறத்தை விட்டு கொஞ்சம் கூட பிரியாமல் அது தழுவி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழ்கிறவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் வேண்டிய வேண்டியாங்கு கொடுக்கிறவள். நினைந்த எல்லாம் வருகிறது. தனம் வரும், நன்மையாகும், தகுதி குழந்த வருதி குழந்த ஐவர் இருந்து தினங்கள் எல்லாம் வந்து பொருந்தாமல் சிந்தை மிகும். மிகப்பெரிய தெளிவெல்லாம் கொடுக்குமா அந்த அறந்தழுவு நெறி. அந்த நெறியிலே இருக்கிறவர்களுக்கு இகம் இக வாழ்க்கையிலே இந்த நலங்கள் எல்லாம் நினைத்த தத்தனையும் தவறாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். எண்ணிய எண்ணியாந்து பெறுகிற திண்ணிய வாழ்க்கையை கொடுக்கும் இகம். இகம் வாழ்க்கையிலே சில பேர் போதும் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு உரிய போகங்களை எல்லாம் கொடுப்பது ஐந்து வகையான பொறிகளினாலே புலன்களினாலே அனுபவிக்கத்தக்க உயர்ந்ததாகிய இன்பங்கள், கீழ் நோக்காத மேல் நோக்கி செலுத்துகிற ஆனந்தங்களை தருவது அவருடைய கருணை. அதற்கு பிறகு உங்கவராயமுள்ள போகம் மூழ்கிய பிறகு வீடழிக்கிறாள். வீட்டின் அருகிலே நின்று நம்மை எடுத்துக் கொள்கிற, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளையாக இருக்கிறார். அதனால வீடழிக்கும் அம்மை என்று அற்புதமாக அந்த தெய்வம் அடிமையில வந்து அமைந்தது. இந்த பெண்ணை பெறுவதற்கு எந்த விதமான வருத்தமும் பெறவில்லை. இந்த அம்மா ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டம். மாணிக்கவாசகர் சொல்வார், நாம பிழைத்து வருவதற்கு எத்தனை பாடுபட்டிருக்கிறோம். ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல தாயினுடைய உதரத்துல இருந்து பத்து திங்களும் நாம் படாத பாடுபட்டு தக்க தசமதி ஆன உடனே இந்த திட்ட உலகத்துல வந்து பிறக்கிற போது அப்புறம் வளர்கிற போது எத்தனை ஆபத்துகள்ல இருந்து நாம் கடந்து வாழ்ந்து இன்னைக்கு நல்ல நிலையிலே இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்கிறோம். வாழ்வு நமக்கு தந்திருக்கிற வகுத்து தந்திருக்கிற முறைகளை எண்ணி பார்த்தா இப்படி இப்படிப்பட்ட நிலையிலேதான் இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறானே பெருமான் என்று எண்ணி பார்க்கிற, சிந்தித்து தெளிந்து இறைவனுடைய திருவுருளை வியந்திருக்கிற வாழ்க்கை பாங்கிருக்கிறதே. அதை சொன்னார், அது வருத்தமில்லாது விட்டுக் கொண்டாராம். கையலாளை வருந்த பெறாது பெருமகவை எடுத்து அணைத்தாள். அவள் அணைத்துக் கொண்டாள், அன்னை அணைத்துக் கொண்டாள் வருத்தமுறாது பெற்ற மகள். அப்படி அணைத்து இந்த பிள்ளைகளை அணைக்கிறது ஒரு சதம். இந்த உச்சி மோதல் என்று ஒன்று, இதெல்லாம் எப்படின்னு தெரியாது. உச்சி மோதல் என்ன, அந்த வரிப்பெறாத அந்த உச்சி முகத்திலே அந்த மூக்கை வைத்துக் கொண்டு உதட்டை வைத்துக் கொண்டு அந்த துடிப்பை அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறது. அந்த வைபரை சாதாரண அதிர்வு, மிக மென்மையான அதிர்வு. அந்த அதிர்வை இந்த உடம்பிலே தழுவ விட்டால் இது தேவேந்திரன் பெற்ற உடம்பாக ஆகிவிடும். அந்த சுவை இருக்கிறதே, அதை நம்முடைய ஞானிகள் மிக நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். அதை நமக்கு பல நூல்களின் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள். அது உடம்புக்கு இடம் தருகிற, உடம்பை வளர்க்கிற உணர்வை, உடம்பிலே நல்ல உணர்வுகளை வளர்க்கிற நிலையை தரும். அது உச்சி மோதல் என்று அப்படி மோந்தால் பராசக்தி திருமேனி கொண்டு வந்திருக்கிறார். யாரா கிட்டத்தில் போமா, திருவேணியனுடைய அந்த அருகிலே கூட போக முடியாது. அந்த தெய்வ தாய் வந்து இங்க குழந்தையாக இருந்து இவள் எடுத்து அணைத்துக் கொள்ளவும் உச்சி மோந்து நிற்கவும் ஆகிய ஒரு பெருநிலை இவளுக்கு கிடைத்திருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அகத்திய முனிவனத்தில், இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாங்க இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கும் கிடையாது. இந்த மலை தோழ பாண்டியனுக்கு இவ்வளவு பெரிய பேரு எப்படி கிடைச்சதுன்னு ஒரு கதை எடுத்திருக்கிறார். மலை தோழ பாண்டியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரு, தேவர்களையும் மூவர்களையும் பெறாத பெருவாழ்வு மனிதன் பெற்றிருக்கிறானே. அதான் இந்த உலகத்துல மனிதன் பெற்றா ஆச்சரியமா இருக்கும். சில வாழ்நாள் வாழ்ந்து சித்தறிவும் சிறுதொழிலும் பல தடைகளையும் கடந்து வாழ வேண்டிய மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரும்பேர் எழுந்திருக்கிறதே சாமி என்று அகத்தியரை பார்த்து கேட்கிற போது சொன்னாரு, அது பெண் பிள்ளை செய்த தவம். ஒரு குடி வாங்க வேண்டும் என்று சொன்ன பெண்கள் எல்லாம் தவம் செய்யவும், அதனாலதான் மார்கழி மாதத்துல மார்கழி நோன்பு இருக்க வேண்டும். தை மாதத்துல பெண்கள் நோன்பு இருப்பதாக சொன்னாரு. அண்ணே இவையும் செலவோ, பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனே என்று நினைக்கிற நினைப்பு இந்த மங்கையர் மனத்தில இளமை போதிலேயே வந்துவிடுமானால் அவருடைய நாடி நரம்புகளிலே ஊடி இருக்கிற ஆன்மீக உணர்வினாலே, உலகியல் நெறி சாராத அருளியல் நெறி பாங்கினாலே, அவர்கள் வயிற்றிலே திருவயிலே உதிக்கிற பிள்ளைகளெல்லாம் மிக நல்லவர்களாக தாண்டோர்களாக ஆவார்கள். ஆனாலேதான் அந்த இளைய போதிலே கன்னி பருவத்திலேயே பிள்ளைகளை வளர்க்கிற பாங்கிலே நோன்புகளை நோக்கின்ற நிலையிலே ஆண்டாளும் பாடினாள், மாணிக்கவாசகரும் பாடினாள்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவா எண்குண பஞ்சரனே. அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில பாடுவார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ என்றும் பாடுவார் கந்தரன் பூதியில. முருகா என்கின்ற நாமம் தமிழ் நாமங்களிலே முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. வடமொழியிலே பலவிதமான நாமங்கள் நாமும் பார்த்திருக்கிறோம். ஸ்காந்தத்திலே இருக்கின்றது பலவிதமான நாமங்களை நாம் அனுபவித்தோம். ஆனால் மந்திரபூர்வமாக அனுபவபூர்வமாக பலவிதமான வடமொழியினுடைய சாரத்தையும் தனக்குள்ளே வைத்ததாக நம்மையெல்லாம் அருளுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நாமம் உண்டு என்று சொன்னால் அது ஒரு முருகப்பெருமானுடைய முருகா என்கின்ற நாமந்தான். முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா என்று விழி நனைந்து மனம் உருகி அவனுடைய நாமத்தை இதயத்திலே தேக்கி அவனுடைய உருவத்தை மனத்திலே தேக்கி அருள் பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாமமானது முக்திக்கு நம்மை இட்டுச் செல்லுகின்றது. கருணைக்கு அருணகிரியான பெருமான் பாடுவார், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேன்மை குன்றாம் ஒளிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்று பாடுவார். மொழி என்பது நம்முடைய பேச்சு என்ற பொருளிலே இந்த இடத்துல வராது. மேன்மை குன்றா மென்மை குன்றா மொழிக்கு துணை என்று எது சத்து சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றதோ அந்த பரம்பொருளை சொல்லக்கூடியது பீஜாட்சரங்கள் என்று வித்தாக வித்தின்றியாடும் விளைவுந்தோ நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ செப்பாய் பராபரமே என்று தாய்மான பரவிடுவார் பாடுவார். வித்துக்களாக இருக்கக்கூடிய சில ஒலிகள் அதைத்தான் மந்திர சப்தங்கள் என்று சொல்லுகின்றோம். இது எப்போ முருகப்பெருமானுடைய நாமம் வந்தது அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும். யார் சொன்னார்கள்? அனாதி காலமாக இருக்கப்படக்கூடிய ஒரு நாமமாக முருகநாமம் வந்திருக்கிறது. எது ஓங்காரமானது உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ, வேதத்துக்கெல்லாம் எது அடிப்படை? ஓங்காரம். ஓங்காரம் வேதத்துக்கு அடிப்படை, வேதம் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அடிப்படை. ஓங்காரமே இறைவனுடைய சுரூபமாக இருக்கின்றது. அந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக ஓங்காரத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடியது முருகா என்கின்ற நாமங்கள். மெய்மகுன்றா மொழி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல மந்திரம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மெய்மை என்று சொல்லக்கூடிய இறைவனை சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கப்பட்டதிலே சத்து என்று சொல்லக்கூடிய என்றைக்கும் நித்திய பொருளாக இருக்கக்கூடியவன், ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவன், ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எந்த மந்திரங்கள் சுட்டி காட்டுமோ அந்த மந்திரங்களுக்கு துணையாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? துணைன்னா என்ன அர்த்தம்? அதுவாக அந்த மந்திரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். முருகா எனும் நாமங்கள்னா முருகாங்கிறது ஒரு நாமமா பல நாமமா? அறிஞர்கள் சொல்லுவார்கள் முருகா என்பது பலவிதமான நாமங்களுடைய சேர்த்து என்று சொல்லுவார்கள். முருகா என்பது நாமமா மந்திரமா? அதல்ல அடிப்படையான கேள்வி. முருகாங்கிறது நாமமா மந்திரமா? நாமம்னா என்ன, மந்திரம்னா என்ன? நாமம் என்பது பெயர். நாமம் என்பது வடமொழியில சொல்லக்கூடிய பெயர் என்று தமிழில சொல்லலாம். மந்திரம் என்பது இதை தாண்டியது. சிவான்னு சொன்னா ஒரு நாமம், சிவன் என்கின்றது நாமம். அதையே ஓம் நம சிவாயா என்று ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்லும் பொழுது அது பஞ்சாட்சரமாக மந்திரமாக ஆகின்றது. இதே போலத்தான் முருகா என்பது நாமமா மந்திரமான? நாமமும் அதுவே மந்திரமும் அதுவே. எப்படி அது? தேன் என்று இருக்கின்றது. இந்த தேன் என்பது மருந்த உணவா? பால் இருக்கின்றது, பசும்பால் இருக்கின்றது, இது மருந்த உணவா? பசும்பாலை சாப்பிட்டா பசி ஆறும் நிச்சயம். இதே பசும்பால் பித்தத்துக்கு மருந்தாக வைத்திய சாஸ்திரத்திலே சொல்லப்படும். இதே பசும்பால் நம்முடைய பலவிதமான ரோகங்களுக்கு மருந்தாக சொல்லப்படும். இப்போ பசும்பால் என்பது மருந்தாகுமா உணவாகுமா? ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். தேனையும் எடுத்துக்கொண்டால் தேன் உணவா மருந்தா? தேன் உணவும் அதுவே மருந்தும் அதுவே. அதே போலத்தான் முருகா என்பது நாமமும் அதுவே, முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னார். ஆனா அந்த நாமங்கள் எப்படி துணையா இருக்கின்றன, மந்திரமாகவும் இருக்கின்றன என்கின்ற மறைமுக பொருளைத்தான் மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். இறைவனை எப்பொழுதும் தொழ வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும். அதுக்குதான் அருணகிரிநாதர் பாடுவார், கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றறிந்த தாடாடனே தெஞ்சணிகை குமர நின் தண்டை என்றால் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனேனர். அவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை என்ன என்று தெரியாமல் இது ஒருவனுடைய பெயர் என்று சொல்லும் பொழுது அது நாமம், அவ்வளவுதான் நாமங்கள். ஆனா அதுவே இறைவனாகவே அந்த நாமம் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு விட்ட பொழுது அது மந்திரமாக மாறுகின்றது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெண் மாப்பிள்ளைய பார்க்கணும், பெண் பார்க்க மாப்பிள்ள வர போறார். அது வரைக்கும் போட்டோ கொடுத்துருக்கிறாங்க. அந்த போட்டோ கொடுத்து இவர்தான் மாப்பிள்ளை, இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது அது போட்டோ, இன்னும் பார்க்கல. அப்பவே நான் ஓகே இவர் தான் மாப்பிள்ளையா, பார்க்க போறமா, சரியா இல்லையா, ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு, பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ மாப்பிள்ளையை பார்க்கிறாள் பெண், பார்த்த பிறகு மனமிழந்தாள், அவனை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அப்ப அந்த போட்டோங்கிறது போட்டோவா இருக்காது, அவனாகவே இருக்கும், அவனாகவே இருக்கும். அந்த படமானது மாப்பிள்ளையாகவே இருக்கும், அதோடு ஆடி பாடி ஊடி எல்லா விதமான சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டிருக்கும். கல்யாணம் ஆகிற வரை, கல்யாணம் அப்புறம் அவரை மாட்டின்ட்டான், அது வரைக்கும் படம் மாட்டிக்கொண்டது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாட்டின்ட்டான். இந்த படமானது படமா அவனா, படம் என்பது அவனை பார்க்கின்றவரை படமாக இருக்கின்றது, அவனை பார்த்த பிறகு இவன் தான் என்னுடைய மணாளனாக ஆகப் போகிறான் என்று தெரிந்த பிறகு அந்த படமானது அவனாக ஆகின்றது. இது ஒரு பேப்பர் கிடையாது, இது ஒரு காகிதம் கிடையாது. அதே போலத்தான் முருகா என்று சொல்லக்கூடியது அவனை அனுபவிக்கின்றவரை, அவன் தான் பரம்பொருள் என்று உணர்கின்றவரை, நன்றாக புரிந்து கொள்ள உணர்கின்றவரை, அது வெறும் நாமமாகத்தான் இருக்கும். அவனை உணர்ந்த பொழுது, அவனை அறிந்த பொழுது, இவன்தான் பரம்பொருள் என்று தெரிந்த பொழுது அந்த நாமம் மந்திரமாக அவனாகவே ஆகின்றது. மந்திரம் என்பது வேற ஒண்ணும் கிடையாது, மனத்திலே எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ அவனை அந்த இறைவனிடத்திலே இட்டு செல்வது மந்திரம். மனத்திலே எவன் ஒருவன் இந்த சப்தத்தை நாமத்தை தியானிக்கின்றானோ அந்த பொருளின் இடத்திலே இட்டு செல்வது மந்திரம். அவ்வளவுதான் பொருள், வேறொன்னும் கிடையாது. அது வரைக்கும் இது நாமமா இருக்கும். இறைவனை அறிந்து கொள்ளுகின்றவரை, நம்மிடத்திலே பக்தி பிறக்கின்றவரை, அது நாமம். பக்தி பிறந்த பொழுது இது எப்படி தேனானது உணவாக இருக்குமோ அதுவே மருந்தாகவும் மாறும், பிறவி பிணிக்கு மருந்தாகவும் மாறும். அதன் அர்த்தம் மொழிக்கு துணை திருமன்னர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னார். இன்னொன்று உண்டு, இது நாமங்களா நாமமா என்று கேட்கும் பொழுது முருகா என்பது மூன்று விதமான நாமங்களை முகுந்தன் ருத்ரன் கஞ்சயன் என்று சொல்லும்படியாக மூன்று தெய்வங்களையும் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா இந்த மூன்று பேருடைய நாமங்களையும் இதிலே கொண்டிருக்கின்றது. இதனால முருகா என்பது நாமங்கள் என்று சொல்லுவார். பெரியவர்கள் இதெல்லாம் சொல்லுவார். ஆனா அது மட்டும் கிடையாது, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது என்று அருணகிரிநாதர் பாடுவார். அது மாதிரி மந்திர ரூபத்தை கொண்டிருக்கின்றது. இது மூன்று சப்தங்களும் மூன்று விதமான தன்மைகளை சுட்டி காட்டி நம்மை முருகனிடத்தில் இட்டு செல்லக்கூடியது. இதுக்கு சாதாரணமாக பொருள் கொண்டால் முருகு என்று சொன்னால் மனமுடையது, முருக விட்டாரும் காட்டி புவிபுனல் காலும் காட்டி, புவிபுனல் காலும் காட்டி அந்த படல்ல திருவாலங்காட்டுல வரும், படி மீசை போயன்றாட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானம் காட்டி கொடுக்கக்கூடியவன். அதுல முருக விட்டாரும் காட்டி முருகு அவள், அதாவது மனமானது அவிழக்கூடிய அப்படின்னு பொருள் வேணும். அருள் மனம் ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிந்தோர் புத்தி அழிபாட, ஞான வாசம் வீசக்கூடியது இந்த முருகா என்பது அருள் மனம் கொடுக்கக்கூடிய, அதனால முருகா என்பது அருள் மனம் உடையது அந்த இறைவன். ஒரு பொருள். இரண்டாவது, முருகா என்பது தேன் என்கின்ற தன்மையில வரும், முருகு என்பது தேன் என்கின்ற பொருளிலேயும் வருகின்றது. இது சுத்தமான தமிழிலே மிகச்சிறப்பாக சொல்லப்படும். இன்பத்தேனாக இருக்கத்தான் சொன்னோம், இது உணவாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும். அதே போல முருகா என்பது நாமமாகவும் இருக்கின்றது மந்திரமாகவும் இருக்கின்றது. முருகு என்பது அடுத்தது. இதுக்கு எந்த விதமான அடைமொழியும் நமகா, இப்ப நமசிவாயான்னு சொல்லும்போது சிவம் என்பது நாமம், சிவாய சிவனுக்கு நமகா வணக்கம், ஓம் நமசிவாயன்னு வரும். இப்ப ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்படி பலவிதமான நாமங்கள் உண்டு, மந்திரங்கள் உண்டு, இதெல்லாம் மந்திரங்கள். ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது இன்னொன்னு, ஓம் நம சிவாயே அப்படிங்கிறது இன்னொரு மந்திரம், இதெல்லாம் மந்திரங்கள் சொல்லுகின்றன தவிர அவரவர்கள் அவரவர்களுடைய குருக்களின் இடத்துல இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மந்திரங்களுக்கெல்லாம், எல்லா மந்திரங்களுக்கும் ஓங்காரமானது தேவை, நமஹா என்கின்ற சப்தம் தேவை. ஆனா முருகா என்பதற்கு எந்த விதமானதும் இல்லை, எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை. ஏனென்னா இது மந்திரஸ்வரூபமாக நாட்டஸ்வரூபமாக தெய்வ தனிமொழியாக இருக்கின்ற காரணத்தினாலே இதுக்கு எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். பிரணவ சுரூபமாகவே இது இருக்கின்றது. முருகா என்று சொல்வதற்கு இளமையை உடையவன், இளமையானது, அழகுடையது, செல்வம் உடையது, வாசனையுடையது, தேன் என்றெல்லாம் பலவிதமான பொருள்கள் என்னிடத்தில் சொல்லப்படும். இப்ப இந்த முருகாங்கிற நாமம் தான் என்ன? முருகாங்கிறது என்ன நாமம்? இந்த மந்திரம் என்ன மந்திரம்? அப்படிப்பட்ட என்ன மந்திரம் இது? இது ஓங்காரமே வடிவாக இருக்கக்கூடியது. ஓங்காரம் எப்படி சன்னியாசிகளுக்கெல்லாம் ஓங்காரம் தான் உபதேசமாகும், பிரணவ உபதேசமாகும். எப்படி முருகப்பெருமான் தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிஸ்ரேஷ்டரான அகஸ்தியருக்கும் நரசிரேஷ்டராக அருணகிரிநாதருக்கும் இதை உபதேசம் பண்ணாரோ, அவர்களெல்லாம் சன்னியாசிகள் கிடையாது, எல்லாம் சம்சாரிகள். அருணகிரிநாதர் தான் எதுவும் இல்லாதவராக முருகனே கதி என்றிருந்தவர். ரெண்டு பேரும் லோபாவுத்திரையோடு இருக்கப்பட்ட அகஸ்தியர், பார்வதியோடு இருக்கப்பட்ட பரமேஸ்வரன். ஆனா சன்னியாசிகளுக்கு உபதேசம் ஆகக்கூடிய மிகப்பெரியது பிரணவ உபதேசம் என்று சொல்வார்கள். அதுதான் மந்திரத்தினுடைய மிகச்சிறந்த உபதேசமாக சொல்லுவார்கள். இது மந்திரம் என்று சொல்லும் பொழுது ஓங்காரமாக இருக்கின்றது, அதுவே நாமம் என்று சொல்லும் பொழுது முருகா என்கின்ற நாமமாக வருகின்றது. எப்படி? கட்டுபுராணத்தில் சொல்லும் பொழுது ஓம் எனும் எனப்படும் குடிலையே ஒப்பிலா முருகன் மா முகத்துள் ஒன்றாம், அவன் தன்மை யார் வகுப்பார் என்று சொல்வார். ஓம் என்று சொல்லக்கூடிய குடிலை பிரணவம், இதெல்லாம் பார்த்தோம், உபதேசத்தப்ப பார்த்தோம். நம்ம குடிலை என்று சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கிறதே, அதுதான் முருகன் மாமுகத்தில் ஒன்றாம் என்று சொல்லப்படும். ஆறு முகத்திலே ஒரு முகமாக இந்த பிரணவமே இருக்கின்றது என்று கந்தபுராணன் சொல்லும். இதில் சொல்லும் பொழுது வேற எந்த விதமான நாமத்தையும் இவர்கள் பயன்படுத்தவில்லை. கச்சியப்ப முனிவர் பாடுகின்றார் முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். முருகப்பெருமானை இந்த நாமத்தை இதில் சொல்லித்தான் ஓம் எனப்படும் குடிலையே முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். ஓங்காரமே முருகன் முகம், இந்த ஓங்காரம் தான் முருகன் என்கின்ற நாமமும் கூட. இந்த தமிழ் பெயரை மூன்றாக பிரிக்கலாம். எப்படி? மூ ரு கு என்று பிரிக்கலாம். ம உ ர உ க உ, இந்த மூன்றும் சேர்ந்தா தான் முருகு என்று வருகின்றது. இந்த மூன்றும் வரும் பொழுது இந்த மூன்றிலேயும் ஒரு சிறப்பு உண்டு. வேதாந்த சூத்திரத்திலே உரைவகுத்த நீலகண்ட சிவாச்சாரியார் சொல்லுவாராம், ஓம் என்பது என்னன்னா அகார உகார மகாரங்கள் என்று சொல்லுவார். அக்னிமேலே புரோகிதம் யஜ்ஞ தேவ மிருத்விஜம் ரத்னதாதவம் என்று எடுத்த உடனே ஆரம்பிக்கின்றது ருக்வேதம். அதுல அகாரமானது ஆரம்பிக்கின்றது. ஊ என்று சொல்லும் பொழுது யோனி சமுத்திரோபந்து என்று யஜுர்வேதத்தில இடையிலே மந்திரமாக வருகின்றது உகாரமானது. சமானம் வரம் என்று சாமவேதத்திலே இறுதியாக வருகின்றது. இதை நீலகண்ட சிவாச்சாரியார் அகார உகாரம் அகாரமாக இருக்கக்கூடியது ஓ என்று சொல்லுகின்றார். இந்த ஓ என்கின்ற எழுத்து இந்த ஓங்காரமாக அகார உகாரம் அகாரம் சேர்ந்ததாக வரும். இதை பிரித்தால் அகார உகாரம் அகாரங்கள் இருக்கிறது, அந்த உகாரமும் மகாரமும் சேர்ந்துதான் முதல்ல மூ என்று ஆரம்பிக்கும். உகாரம் திருப்பி ரகாரத்தோட ரேபம் என்று சொல்லுவார்கள், சேர்ந்து ரு, காவோடு சேர்ந்து கு. இந்த பின்னாலே இருக்கக்கூடிய இரண்டும் அகார உகார மகாரத்திலே உகாரமகாரங்கள் இரண்டும் சேர்ந்து முதலில் மூ என்று சொல்லும்படியாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த மூன்றையும் அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, முருகு குமர என்று அப்படியே அந்த உகாரத்தை மாத்தி போட்டா வரும். சடாட்சரம் நம குமாராய என்று சொல்லும்படியாக, அதுதான் குமாரன் என்று சொல்லும்படி பின்னால பார்க்கலாம் என்று சொன்னேன். என்றும் இழகாய் அழகியா என்று சொல்லும்படியாக, குன்றம் இருந்தாய் குடைகடலில் சூர்ந்தடிந்தாய் பொன்ற பொருடையாய் என்று சொல்லும்படி, என்றும் இழகாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே என்று குமரன் என்று வடமொழியில சொல்லப்படும். நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியது சரவண, அந்த சரவண பவ என்று இப்பொழுது நாம் சடாட்சரத்தை சொல்லுகின்றோமே, பழைய காலத்திலே நச்சினார்க்கிரியார் உரை திருமுருகாற்றுப்படை உரை பார்க்கும் பொழுதும் அல்லது பிற பெரியவர்களுடைய உரைகளை சொல்லும் பொழுதும் அவர்கள் நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியதுதான் சடாட்சரம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த குமார என்பதை தமிழிலே எழுதும் பொழுது திருப்பி எழுதினா குமர மூரு க, மூன்று எழுத்து இங்கே அப்படியே வரும். மந்திரமாக தமிழிலே வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கும். அகாரம் என்பது இறைவனை சொல்லக்கூடியது, அகாரவாசியன் என்று சொல்லும்படியாக இறைவனை காத்தை தொழிலை சொல்லும். அகாரம் என்பது காத்தல் தொழிலை சொல்லும். அந்த அகாரத்துக்குள்ளே உகாரமும் மகாரமும் மறைந்திருக்கிறதுனாலே இந்த, அதாவது சொல்லுவாங்களே A = B + C னா சொல்லலாம் இல்லையா? அதே போலத்தான் அகாரம் என்பது ஊவும் மாவும் சேர்ந்தது, அகாரம் உகாரம் அகாரம். அதே போல அப்படின்னா உகாரம் அகாரத்தை எடுத்து அகாரம் இருக்கிறது என்று பொருள் தானே. அதனாலதான் மூ என்கின்ற எழுத்து அகாரத்தையும் இறைவனையும் தன்னுடத்திலே கொண்டிருப்பதாக பொருள். அங்கே மூ என்கின்றதாக ஆரம்பித்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த முருகா என்பதுல மெல்லினை எழுத்து முதல்ல ஆரம்பிக்கின்றது. தமிழில் மெல்லினம், இடையினம், வல்லினம் என்று சொல்லும் பொழுது மூன்று விதமான இன சொற்களையும் இங்கே கொண்டிருக்கும். மெல்லினம், இடையினம், வல்லினம் என்று சொல்லக்கூடிய மூன்று சொற்களையும் இங்கே கொண்டிருப்பதாக அகார உகாரம் அகாரத்திலே உகாரம் அகாரத்தை சேர்த்து மூ என்பதாக இங்கே ஆரம்பித்திருக்கும் ஒன்று. அடுத்தது சொன்ன இந்த மூ என்று சொல்லக்கூடியதுக்கு ஏன் இப்படி ஆரம்பிக்கணும்? பிரணவத்திலே மகாரம் என்று சொல்லக்கூடியது ஜீவனை சுட்டிக்காட்டும், அகாரம் இறைவனை சுட்டிக்காட்டும், உகாரம் அருட்சக்தியை சுட்டிக்காட்டும். ரெண்டையும், அதாவது ஜீவனையும் பரமனையும் இணைக்கக்கூடியது உகாரம். மா என்கின்ற எழுத்து மன அவபோதனே என்று சொல்லும்படியாக மனம் உடையது எவன் அறிவினனாக இருக்கின்றானோ அப்பேற்பட்ட இந்த உயிர்களை ஜீவாத்மாக்களை சொல்லும். அது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மகாரம். நமக்கு ஜீவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட வடிவம் முருகனுடைய வடிவம் அவதாரம். அதனால தான் ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்கு அருள் செய்வத கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று கருணை கூர்ந்த முகங்களோடு அருள் செய்வதற்காகவே உயிர்களுக்கு உஜ்ஜீவனம் உய்வடைய செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் முருகனுடைய அவதாரம். இப்போ உயிர்களுக்காக வந்த அவதாரத்தில் உயிர்களை அதனால்தான் முதல்ல வைத்தார். அகார உகார மகாரத்தில் மகாரத்தை முன்னாலே சேர்த்தார். முதல்ல மா என்கின்ற எழுத்து அதனால்தான் முன்னால வந்தது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மா என்கின்ற எழுத்தைய மருகானோ வேற எப்படியா சொல்ல முடியாதா? ஏன் முருகாங்கிற நாமம் உருவானதுன்னா அவர்களோடு உயிர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கருணை என்கின்ற அருட்சக்தியான ஊ என்கின்றதை அதனோடு சேர்த்தார். ஊ என்பதற்கு உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். ஊ ம அ என்று சொல்லக்கூடியது எப்படி ஆ ஊ ம வருமா, உமா என்று சொல்லக்கூடிய ஊ அ ம என்று வரும். அதுக்கு பேர் உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். உமாங்கிற அம்பிகையினுடைய பிரணவமாக சொல்லும் பொழுது உகாரமானது முன்ன வரும். ஏன்னா அருட்சக்தி நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவனுடைய கருணை முதல்ல இறைவன். அகாரம் என்பது இறைவன், மகாரம் என்பது ஜீவாத்மா. இந்த பரமாத்மா ஜீவாத்மா இரண்டையும் சேர்க்கக்கூடிய கருணையாக அல்லது குருவாக இருக்கக்கூடியது உகாரம். இந்த கருணை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருட்சக்தி அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்று சிவஞான சக்தியார் சொல்வதைப் போலவே அருளாக இருக்கப்பட்ட கருணை இருக்கின்றது. அதுதான் அம்பிகை. அந்த அம்பிகையை அருட்சக்தியை கருணையை இந்த ஜீவாத்மாவோடு சேர்த்து மூ என்கின்ற வார்த்தையாக எழுத்தாக முதல்ல கொண்டு வரப்பட்டது. முதல்ல முக்கியமானது காத்தல் தொழிலாக ஜீவாத்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உய்வடைவதற்காக உய்வடைவச் செய்வதற்காக தன்னுடைய அருளை அதனோடு சேர்த்து ம என்கின்ற அக்ஷரத்தோடு ஊ என்கின்ற அக்ஷரத்தை சேர்த்து மூ என்கின்ற எழுத்தாக முதல்ல ஆரம்பித்தது. இதை பார்த்த முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சிரவண முத்திக்குரு வித்துக்குருவர் என போது மூ மூ மூன்னு கொண்டு வருவர். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதிக்கு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவக்க தமரர் மடிவேன பத்து தலை தக்க தத்தக்கணைதோடு ஒத்தைக்கிரி மத்தை பொருதர் வட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்தக்கிர தத்தை கடவிய வட்சி புகழ் வெச்சத்தொகுவர் ஒற்றத்தோடு ரட்சித்தருவான் ஒரு நாளே என்று முதல்ல இரண்டு பராக்களிலேயும் முதல்ல எடுத்த பொழுது என்ன கொடுக்கின்றார்? முகாரம் உகாரம் உகாரத்தை கொண்டு வருகிறார். என்ன, அடியவர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் நாமம் இந்த முருகநாமம், முருக அவதாரம். அதனால முதல்ல அதை எடுத்துக்கொண்டார். அதே போல இன்னொன்று பார்க்கலாம். அகார உகாரம் அகாரத்திலே அகாரம் என்பது இறைவன், உகாரம் என்பது அருட்சக்தி என்று பார்த்தோம். தன்னுடைய கருணை கூர் முகங்கள் ஆறும் என்று சொல்வதனாலே அந்த கருணையே வடிவாக இருந்து இறைவன் உயிர்களோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால நமக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கின்றான். முதலே அதெல்லாம் பார்த்தோம். நமக்குள்ளே அணுமாத்திர சுரூபனாக அவன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நமக்குள்ளே அந்த இறைவனுடைய அருட்சக்தி ததும்பி இருக்கிறது இந்த முருகநாமத்திலே தோன்றும். அதனால மூ என்று சொல்லக்கூடிய எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒன்று. ரெண்டு, மூன்றாவது பார்க்கலாம். மூ என்கின்ற எழுத்துக்கு முக்தி நிலம் என்ற கூடிய பொருளையும் சொல்லுவார்கள். முக்தியை ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும், மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முக்தி என்று சொல்லக்கூடிய முதல் வார்த்தையும் எடுத்து அந்த இடத்துல கொடுக்கின்றார். அடுத்தது முகுந்தன் என்று சொல்லும்படியாக எவன் காத்தல் தொழிலை உடையவனாக விஷ்ணு என்று இருக்கின்றான், அகாரவாஸ்யோ விஷ்ணுகோ என்றவனும் அந்த பரம்பொருளும் தானே என்று காட்டி அந்த காத்தல் தொழிலையும் செய்யக்கூடியவன், முக்தியை அழிக்க முக்தியை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லும்படியாக முக்தியை கொடுக்கக்கூடியதாக காத்தல் தொழிலை செய்யக்கூடிய தன்னுடைய கருணையை முன்னே வைத்து மூ என்கின்ற எழுத்தாக முருகநாமத்தினுடைய முதல்ல வந்தது. அடுத்தது ரூ என்கின்ற தன்மை வரும் இல்லையா, மூ என்கின்ற ரூ என்கின்ற தன்மை வரும் பொழுது ரேபம் அல்லது ரிங் க்ஷீணே என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது ரா என்கின்றதுக்கு ரெண்டு விதம் சொல்வார்கள். அதாவது அக்னியினுடைய வடிவம், அக்னியினுடைய வடிவம் எப்பொழுதும் அழியக்கூடியது, அதனால ரிங் க்ஷணே அதாவது க்ஷீணமடியக்கூடியது. ரா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ரகாரம் சொல்வதில்லை, ரேபம் என்று சொல்லுவார்கள். அழியக்கூடியது என்று சொல்லுவதனாலே ரா என்கின்ற தன்மை வரும். நன்றாக கவனிக்கலாம், உயிர்கள் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது தனுகரண போக புவனங்களை படைத்தாலும் கூட இறைவனை அடைய மாட்டாது, இறைவனை அறிய மாட்டாது. தன்னுடைய கர்ம ஆணவ மாயையின் காரணத்தினாலே அழியப்போகின்ற உயிர்களை தன்னுடைய கருணை என்று சொல்லக்கூடிய உகாரம் கொடுத்து அவர்களுடைய பாவங்களை க்ஷிணிக்க செய்வதனாலே இரண்டாவது எழுத்து அவர்களுடைய பாவத்தை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக ர என்று சொல்லக்கூடிய ரேபத்தை போட்டார் இந்த இடத்துல. ரேபம் என்பது நசிக்க செய்யக்கூடியது என்று வரும். இப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக நம்மை முக்தி நிலத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன வேணும், நம்முடைய பாவம் எல்லாம் க்ஷீணமடைய வேண்டும், அதாவது அழிய வேண்டும். இந்த அழிவதற்காக பாவங்களை எல்லாம் அழிப்பதற்காக அழித்தல் தொழிலை இரண்டாவதாக வைத்து ர என்று சொல்லும்படியாக அந்த முருகு என்று வைத்தார். அழிப்பது என்று சொல்லாலும் கூட இது அறக்கருணை, நமக்கு அருள் செய்வதற்காகவே வந்த விஷயம். அதனால தான் ஊ என்பதை இந்த இடத்திலேயும் சேர்த்து எது கருணை இருக்கின்றதோ கருணை முதலிலே அடியவர்களிடத்தே இருக்கின்றது, அடியவர்களுடைய பாவத்தை அழிப்பதற்காக அழித்தல் தொழிலிலேயும் கருணை இருக்கின்றது என்று இந்த உகாரம் மீண்டும் அந்த இடத்திலே சேர்த்துக் கொண்டது. மூ ரூ கூ என்று சொல்லும் பொழுது ககாரம் என்று சொன்னா எதுவும் சிறியது அப்படின்னு பொருள், பால அல்லது சமஸ்கிருதத்தை சொல்லும் பாலக உதக தண்ணீர் என்று இருந்தார் அது சின்னதா இருந்தா உதக பாலன் பால கா என்பது ஒன்றை சின்னது பண்ணும், சிறியதாக மாற்றுவது. ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் கா அதில் சேர்க்கும் பொழுது சிறியதாக ஆகும் என்று படமுடி வல்லுநர்கள் சொல்வார்கள். இந்த மந்திரமாக இருக்கப்பட்ட நாமத்தில் கான்னு ஏன் சேர்த்ததுன்னா உயிர்களுக்கு கருணை கொடுத்தான், அவர்களுடைய பாவங்களை நசிக்க செய்தான், அவை இறைவனோடு சேரும். ஆனா இறைவன் நமக்காக இந்த இடத்துல இறங்கி வருகின்றான், தன்னுடைய பரம்பொருள் சுரூபத்தை விட்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு நமக்காக ஒரு முகம் எடுத்து கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக தன்னுடைய பரம்பொருள் தன்மையை விடுத்து சிறிய வடிவத்திலே இதுதான் என்னுடைய வடிவம், இதுதான் என்னுடைய நாமம் என்று சொல்லும்படியாக ஓரருவம் ஒரு நாமம் ஒன்று எல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் என்று என்ன பொருளாக இருப்பவருக்கு இதுதான் பொருள் என்று சுட்டிக்காட்டும்படியாக தன்னை சிறியதாக ஆக்கி கொண்டு வருகின்றானே, தன்னை அடியவரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றானே, அப்படி சிறியது படுத்திக் கொண்டு வருகிறதுனாலே கூ என்பது அதுவும் அருட்சக்தியோடு வருவதனாலே முரு கூ என்று கூ என்பது அவனை குறைத்து பரம்பொருள் தன்மையை குறைத்து நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கருணையோடு நிறுத்துகின்றது முரு கூங்கிற ஒரு பொருள். இன்னொரு விஷயம் உண்டு, இது முரு கூங்கிறதுல கடைசி இரண்டு எழுத்து கையின ரூ கூ என்னது அது திருப்பி போடுங்க குருன்னு வரும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: மற்றும் சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதில் இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 7-10 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவபெருமான் பிரமணித்து சென்றதும் சந்தியை மேதாதிதி முனிவர் வெள்வி செய்யும் இடத்திற்கு விரைந்தாள். சிவனது அருளால் அங்கு அவளை யாரும் காணவில்லை. தனக்கு தவம் செய்யும் முறையை விளக்கி அந்த ஒளிவடைத்த பிரம்மச்சாரியை மனத்தில் கொண்டாள். முனிவரே, முன்பொரு சமயம் பரமேஷ்டியான எனது கட்டளைப்படி வசிஷ்டர் ஒரு தேஜோவானனான பிரம்மச்சாரியாக வேடம் பூண்டு சந்தியை தவம் செய்யும் முறையை உபதேசிக்க அந்த பிரம்மச்சாரியான வசிஷ்டரையே பதியாக மனத்தில் வரித்து அந்த பிரம்மச்சாரியான வசிஷ்டரையே பதியாக மனதில் வரித்து கொழுந்து விட்டறியும் அந்த வேள்வித்தீயின் அருகில் சென்றாள். சிவ கிருபையால் அப்பொழுது அவளை யாரும் காணவில்லை. பிரம்மதேவரின் மானசீக புத்திரியான சந்தியை மன மகிழ்ச்சியோடு வேள்வித்தீயில் புகுந்தாள். கோமத்தில் இடும் அதி உணவாகிய புரோடாசம் போன்ற அவள் உடல் உடனே எரிந்து சாம்பலாகியது. கண்களுக்கு தெரியாத அந்த புரோடாச வாசனை எங்கும் பரவியது. அக்னிதேவர் பகவான் சிவபெருமானது திருவானைப்படி பொன் போன்ற அவளது திருமேனியை எரித்து தூயதாக்கி சூரிய மண்டலத்தில் கொண்டு சேர்த்தார். சூரிய பகவான் பித்திருக்கள் மற்றும் தேவர்களின் மகிழ்ச்சிக்காக அவளை இரு பாகமாக்கி தன் ரதத்தில் வைத்துக் கொண்டார். முனிவரே, அவளது உடலின் மேல் பாகம் இரவுக்கும் பகலுக்கும் நடுவான காலை சந்தியை ஆயிற்று. அதுவே ஆதி சந்தியை, அதாவது முதல் சந்தியை. அவள் உடலின் மற்ற பாகங்கள் பகலுக்கும் இரவிற்கும் நடுவான சாயம் சந்தியை ஆயிற்று. மாலை சந்தியை எப்பொழுதும் பித்திருக்களுக்கு, அதாவது தென்புறத்தாருக்கு மகிழ்ச்சி தருவது இந்த மாலை சந்தியை. சூரியன் தோன்றுவதற்கு முன்னதான அருணோதயன், அதாவது கிழக்கின் கீழ்ப்புறம் நிலத்தை தொட்டவாறு தோன்றும் இளம் சிவப்பு நிறம் காலை சந்தியை ஆயிற்று. அந்நேரம் தேவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நேரமாகும். செந்தாமரை போன்ற நிறத்துடன் சூரியன் அஸ்தமிக்கும் போது மாலை சந்தியை தோன்றுகிறது. அது பித்திருக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. கருணை கொண்டலான சிவபெருமான் சந்தியையின் மனம் பிராணன் ஆகிய அனைத்தையும் சேர்த்து ஒரு பெண் உருவாக்கினார். முனிவர் செய்யும் வேள்வி நிறைவை அடையும் தருணத்தில் அந்த சந்தியை வேள்வித்தீயில் மேதாதிதி முனிவரின் திருப்புதல்வியாக செம்பொற் குழம்பென ஒளிரும் திருமேனியோடு தோன்றினாள். அப்பொழுது அம்முனிவரும் பெருமகிழ்ச்சியோடு அவளை தன் மகளாக ஏற்றார். முனிவரே, வேள்விக்காக அவளை திருநீராற்றி தன் மடியில் அமர்த்தி கொண்டார். சீடர்கள் கூடி நிற்க பெருந்தபசியான மேதாதிதி முனிவர் மகிழ்ச்சி கடலில் திளைத்தார். அவர் அவளுக்கு அருந்ததி என்று திருநாமமிட்டார். எவ்வகையிலும் எக்காரணத்தை கொண்டும் தர்மத்திற்கு தடை செய்யாள் என்னும் குணத்தையே காரணமாக கொண்டு மூவுலகிலும் அருந்ததி என்று புகழப்பட்டார். தேவரிஷியே, வேள்வியை முறைப்படி முடித்த முனிவர் பெண்மகவை பெற்று பெருமகிழ்ச்சி கொண்டு சீடர்கள் சூட தன் ஆசிரமத்தில் அக்குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்க்கலானார். அருந்ததி தேவியும் சந்திரபாகா நதிக்கரையில் தபசாரண்யம் என்னும் காட்டில் மேதாதிதி முனிவரின் ஆசிரமத்தில் படிப்படியாக வளரலானார். அவள் திருமண பருவம் எய்தியதும் நானும் ஸ்ரீஹரியும் ஸ்ரீ சிவபெருமானும் சேர்ந்து என் மகனான வசிஷ்டருக்கு அவளை திருமணம் செய்து வைத்தோம். பிரம்மா, விஷ்ணு, மகேசன் ஆகிய எங்கள் மூவரின் திருக்கரங்களில் இருந்து வெளிப்போந்த நீரிலிருந்து சிப்ரா முதலிய 7 நதிகள் தோன்றின. அவை அனைத்தும் மிகவும் புனிதமானவை. முனிவரே, மேதாதிதியின் புதல்வியான அருந்ததி கற்புக்கரசிகளுக்கெல்லாம் கற்பரசி, நல் ஒழுக்கத்தின் எடுத்துக்காட்டு. வசிஷ்டரை மணாளனாக பெற்ற அவள் மேலும் அழகுற விளங்கினாள். சக்தி முதலிய நன்மக்கள் அவளது புதல்வர்களே. முனிசிரேஷ்டர்களே, முனிசிரேஷ்டரே, வசிஷ்டரை கணவனாக பெற்ற அவள் அழகே வடிவெடுத்தவள் ஆனாள். முனிவரே, சந்தியின் பாவனமான சரிதத்தை இதுவரை கூறினேன். அது தூயதும் தெய்வீகம் ஆனதும் ஆகும். விரும்பிய பயனை முழுமையாக தரவல்லது. பெண்களோ, நல் ஒழுக்கமுடைய ஆணோ இக்கதையை கேட்டபின் விரும்பிய பயனையெல்லாம் பெறுவர். இதில் சிந்திக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. பிரஜாபதியான பிரம்மதேவரது கூற்றை கேட்ட நாரதர் மனமகிழ்ந்து மேலும் கேட்கலானார். நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் இதுவரை அருந்ததி, அவளது முற்பிறவியான சந்தி ஆகியவர்களின் வரலாற்றை கூறினீர்கள். அது உயர்ந்ததும் தெய்வீகமானதும் சிவன் பால் பக்தியை வளர்ப்பதும் ஆகும். அறநெறி கண்டவரே, பிறர் பாவங்களை களைவதும் நலன்களை நயப்பதும் தூயதுமான சிவ பரம்பொருளின் திவ்ய சரிதங்களை கூறுங்கள். காமதேவன் ரதியை மணந்து மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடம் சென்றான். தக்ஷன் மற்றும் முனிவர்கள் அனைவரும் தங்கள் இருப்பிடம் சென்றார்கள். சந்தியையும் தவம் செய்ய சென்று விட்டாள். அதற்கு பின் அங்கு என்னதான் நடந்தது? தயவு செய்து கூறுங்கள்.
2: பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தனப் பெருந்தகையே நாரதா, நீ கொடுத்து வைத்தவன் சிவனே சிச்செல்வன். ஆகவே சிவபெருமானது திருவிளையாளர்களான மங்கள சரித்திரங்களை பக்தியோடு கேள். அன்பனே, முன்பொரு சமயம் நான் ஒருமுறை மோகத்தில் மயங்கி நிற்க சிவபெருமான் என்னை கேலி செய்தார். அதைக் கண்டு நான் மிக்க கோபம் கொண்டேன். உண்மையில் சிவம் ஆகியே என்னை மயங்கச் செய்தது. ஆகவே சிவனிடம் பொறாமை கொண்டேன். எப்படி என்பதை கூறுவேன் கேள். ஒரு சமயம் தட்சணதி இருப்பிடம் சென்றேன். அங்கு ரதியோடு மன்மதனும் இருந்தான். அப்பொழுது நான் மன மகிழ்ச்சியோடு தட்சன் முதலிய புத்திரர்களை அழைத்து பேசலானேன். பேச்சுக்கடையில் நான் சிவ மாயையில் சிக்கி இருந்ததால், குழந்தைகளே, சிவபெருமான் ஒளிவடைத்த அழகிய ஒரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டும், அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்று கூறினேன். இதன் பின் சிவபெருமானை மோகிக்க செய்ய வேண்டிய பொறுப்பை ரதியோடு மன்மதனிடம் ஒப்படைத்தேன். காமதேவனும் எனது கட்டளையை ஏற்று, இறைவா, அழகிய பெண்தான் எனது ஆயுதம், ஆகவே சிவபெருமானை மோகிக்க செய்ய ஒரு அழகிய பெண்ணை படைத்தருளுங்கள் என்று வேண்டினான். இதை கேட்டு நான் பெருமூச்சரிந்து சிந்திக்கலானேன். எனது மூச்சு காற்றிலிருந்து கொத்து கொத்தான மலர்களால் அழகுற விளங்கும் வசந்த காலம் தோன்றியது. இந்த வசந்தமும் மலையமாரதமும் மன்மதனுக்கு உதவியாளர்கள் ஆகினர். இவர்களோடு சேர்ந்து காமதேவன் வாமதேவனான சிவபெருமானை மயங்கச் செய்ய பலவாறு முயற்சித்தான். ஆனால் தோல்வியே மீதமாயிற்று. அவன் முயற்சி வீணாகி திரும்பவே அதை கேட்டு எனக்கு பெருந்துக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது என் பெருமூச்சு வெளிவரவே அதிலிருந்து மாரகணங்கள் தோன்றின. அவர்களையும் காமதேவனுக்கு துணையாக இருக்க கட்டளையிட்டு திரும்பவும் சிவபெருமானிடம் அனுப்ப பெருமுயற்சி செய்தும் அவர்களால் சிவபெருமானை மயக்கத்திற்கு ஆட்படுத்தவும் முடியவில்லை. ஆகவே மன்மதன் அனைவருடன் என்னிடம் வந்து வணங்கிவிட்டு தன் இருப்பிடம் சென்றான். இவ்வாறு மன்மதன் முதலியோர் சென்றபின் சிவபெருமானோ விகாரமற்றவர், மனது தன்மயம் கொண்ட யோகி. அவர் எப்படித்தான் ஒரு பெண்ணை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வார் என்று நான் சிந்திக்கலானேன். இவ்வாறு சிந்தித்த வண்ணம் பக்தியோடு ஸ்ரீமன் நாராயணனை சிந்தித்தேன். சிவபெருமானது சுரூபம், என்னை தோற்றுவித்தவரும் அவர்தானே. கருணை ததும்பும் சொற்களால் புனையப்பட்ட அழகிய துதிகளால் அவரை துதித்தேன். அத்துதிகளை செவியுற்ற பகவான் விரைவிலேயே என் எதிரே தோன்றினார். நான்கு திருக்கதக்கரங்கள், அவைகளில் சங்கு, சக்கரம், கதை, செந்தாமரை அழகுடன் வெளிர்ந்தன. தாமரையொத்த திருக்கண்கள், நீல நிற திருமேனி, அறையில் பொன்னாடை, அடியாருக்கு எளியவர், அடியார்களே அவருக்கு உகந்தவர்கள், அனைவருக்கும் புகலிடம், அந்த ஸ்ரீகரியை அந்த அழகிய திருமேனியோடு கண்ட என் கண்களில் காதலாகி கண்ணீர் வெள்ளமெனப் பெருகியது. நான் தழுதழுக்க திரும்ப திரும்ப அவரை துதிக்கலானேன். பக்தர்கள் துன்பம் களைபவரான பகவான் ஸ்ரீகரி என் துதிகளை கேட்டு மகிழ்ந்து சரணம் பற்றி என்னிடம் கூறலுற்றார். பேரறிவாளனே, பிரம்மதேவனே, நீரோ உலகை படைப்பவர், நீ புண்ணியசாலி. நீ இப்பொழுது எதற்காக என்னை நினைத்தாய், எதற்காக துதித்தாய், உனக்கு என்னதான் பெரும் துன்பம் நேர்ந்தது, அதை என்னிடம் சொல், நான் துன்பங்களை எல்லாம் போக்குவேன். இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம், வேறதையும் சிந்திக்காதே. இதை கேட்டு பிரம்மதேவர் நடந்தனவற்றையெல்லாம் கூறி மேலும், கேசவனே, சிவபெருமான் எப்படியாவது ஒரு பெண்ணை மணப்பாரானால் என் துக்கமெல்லாம் தீரும், நானும் மகிழ்ச்சி கொள்வேன், இதற்காகத்தான் நான் தங்களை நாடினேன் என்று கூறினார். நான் கூறியதை கேட்ட பகவான் மதுசூதனன் சற்றே புன்னகைத்த வண்ணம் படைக்கும் கடவுளான எனக்கு மகிழ்ச்சி அளிக்குமாறு பேச ஆரம்பித்தார். பிரம்மதேவரே, நான் இப்போது சொல்லப்போவது உனக்கு உனது கலக்கத்தை, அதாவது பிரமையை துரத்தும். நான் கூறுவதுதானே வேதங்கள், சாஸ்திரங்கள் முதலியவற்றின் உண்மையான கொள்கை. சிவபெருமானே அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவர். அவரே பரத்திற்கும் பரன், அவரே பரபிரம்மம், பரேசர், குணங்களை கடந்தவர், என்றும் அழிவறியாத நித்யர். இதுதான் என்று குறிப்பிட்டு காட்ட இயலாதவர், விகாரம் அற்றவர், ஒப்பார் மிக்கார் இல்லாதவர், அண்டினவர்களை நழுவ விடாதவர், தானும் நழுவாதவர், எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அனைத்தையும் முடிப்பவர், அனைத்திற்கும் ஒரே தலைவர், எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரம்பொருள், அவர்தான் இந்த பரமேஸ்வரர். படைப்பவர், அருள்பவர், அழிப்பவர், முக்குணங்களும் வந்து கூடும் இடம், எங்கும் பரவியவர், பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் மூர்த்திகளாக விளங்குபவர், சத்வ ராஜச தாமச குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், மாயையினால் வேறானவள் போர் காட்சியளிப்பவர், பற்றற்றவர், மாயையில் சிக்காதவர், மாயையே அதன் செயலில் மாயையை அதன் செயலில் செலுத்துபவர், சதுரர், சகுணர், சுதந்திரர், ஆன்மானந்தமே சுரூபம் ஆனவர், விகற்பமற்றவர், தானே தன்னில் ஆனந்தம் கொள்பவர்,
4: இரட்டைகளை தவிர்த்தவர், அடியாருக்கு எளியவர், அழகிய திருமேனியோடு விளங்கும் யோக புருஷர், என்றும் யோக நிஷ்டையிலேயே ஒன்று இருப்பவர், யோக மார்க்கத்தை விளக்குபவர், செருக்கை துடைப்பவர், அகில உலகங்கட்கும் ஒப்பற்ற தலைவர், என்றும் அடியார்க்கு எளியவர். நீ அச்சிவபெருமானையே துஞ்சமாகக் கொள், மனோவா காயங்களால் அச்சம்புவையே துதித்து வா, அதனால் மகிழ், அவர் உனக்கு நலன்களை செய்வார். பிரம்மனே, சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன் மனத்தில் இருக்குமேயானால் சிவையான மங்களங்களை அளிப்பவளான அம்பிகையை மகிழ்விக்க சிவனை நினைந்து கடுந்தவத்தை செய். உன் எண்ணத்தை அந்த விருப்பத்தை இதயத்தில் கொண்டு தேவியான அம்பிகையை தியானம் செய். அந்த தேவி மகிழ்ச்சி கொள்வாளேயானால் அனைத்து செயல்களையும் சிவனே நடத்தி தருவார். அந்த அம்பிகை சகுணத்தவளாக இம்மானிட உலகில் எவருக்காவது திருமகளாக பிறப்பாளேயாகில், மானிட திருமேனி தாங்கி அவதரிப்பாளேயாகில், அப்பொழுதுதான் சிவபெருமானின் மனைவியாக முடியும். பிரம்மதேவரே, சிவபெருமானுக்கு மனைவியாக்க வேண்டி ஒரு பெண்ணகவை தோற்றுவிப்பதற்காக பக்தியோடு கடுந்தவம் இயற்றுவாய் என தட்சனுக்கு தாங்கள் கட்டளையிடுங்கள். சிவனும் சிவையான அம்பிகையும் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள். அவர்கள் நிர்குணமான பரபிரம்மமாயிருப்பினும் தங்கள் விருப்பம் போல் சகுணர்களாகவும் விளங்குவார்கள். பிரம்மனே, சிவபெருமானது இச்சையில் தோன்றிய நாம் இருவரும் அவரிடம் வேண்டிய பொழுது அவர் கூறிய அருளியதை நினைவுபடுத்திக் கொள். தனது சக்தியால் அழகிய திருவிளையாடல்களை செய்யும் நிர்குண சுரூபரான சிவபெருமான் தன் விருப்பப்படி சகுணராக தோன்றி நம் இருவருக்கும் காட்சியளித்து உன்னை படைக்கும் தொழிலை செய்யவும் என்னை படைத்ததை காக்கவும் கட்டளையிட்டார். உமையோடு கூடிய அழிவற்ற அவ்விறைவன் அனைத்தையும் படைத்து அருள்பவர் அல்லவா? அதன் பின் அழகிலா விளையாட்டுடைய கருணைக்கடலான சிவபெருமான் சற்றே புன்னகைத்து பார்வையை மேலே செலுத்தியவாறு அன்போடு கூறலானார். விஷ்ணுவே, இந்த பிரம்மனது திருமேனியிலிருந்து எனது சிறந்ததோர் திருவுருவம் இவ்வுலகில் தோன்றும். அவர் ருத்ரன் என பெயர் பெறுவார். அந்த ருத்ரனது திருமேனியும் எனது போலவே இருக்கும். அவர் எனது பரிபூர்ண ஸ்வரூபம். நீங்கள் இருவரும் எப்பொழுதும் அவரை பூஜித்து வர வேண்டும். உங்கள் இருவரது விருப்பங்களையும் அவர் பூர்த்தி செய்பவராக ஆவார். அவரே இப்பிரபஞ்சத்தின் பிரளயத்தையும் அதாவது அழித்தலையும் செய்பவர் ஆவார். அவரே குணங்களுக்கெல்லாம் கொள்கலன், ஒப்பு உயர்வற்றவர், உயர்ந்த யோகத்தை பரிபாலிப்பவர். மும்மூர்த்திகளும் எனது சுரூபர்களே, ஆனாலும் இந்த ருத்ரன் எனது பூர்ண சுரூபர். குழந்தைகளே, உமாதேவிக்கு மூன்று திருமேனிகள் உண்டு. ஒன்று திருமகள், சிவன் நாராயணனின் மனைவியாவாள். இரண்டாவது சுரூபம் பிரம்மனின் மனைவியான கலைமகள். மூன்றாவது சுரூபம் சதி என்ற பெயரில் புகழ் பெறுவாள். இந்த சதி தேவியே உமையம்மையின் பூர்ண ரூபமாவாள். அவள்தான் இனி தோன்றப்போகும் ருத்ரனின் மனைவியாவாள். இவ்வாறு கூறிய பகவான் மகேஸ்வரன் எங்களுக்கு அருள் செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்தருளினார். நாங்களும் இன்பமாக எங்கள் செயலில் ஈடுபடலானோம். பிரம்மனே, உரிய சமயத்தில் நாம் இருவரும் மனைவிகளை பெற்றவர் ஆனோம். பகவான் சங்கரரும் ஸ்ரீ ருத்ரன் என்ற பெயரில் அவதரித்தார். இப்பொழுது அவர் கைலேயங்கிரியில் வசிக்கிறார். மக்கள் தலைவரே, இனி சிவையான உமையும் சதி என்கிற பெயரில் அவதரிக்கப் போகிறாள். ஆகவே நீ அவளது தோற்றத்திற்கான முயற்சியை மேற்கொள்வாயாக. என்மேல் கருணை கொண்டு இவ்வாறு கூறிய ஸ்ரீமன் நாராயணனும் அங்கிருந்து மறைந்தருளினார். அவர் கூறியதை கேட்டு நானும் பெருமகிழ்ச்சி கொண்டேன். அத்தியாயம் 11-12. நாரதர் கேட்கிறார், தந்தையே, திட நம்பிக்கையோடு உயர்ந்த விரதங்களை நன்கு கடைபிடித்து ஒழுகும் தட்ச பிரஜாபதி கடுந்தவம் இயற்றி தேவியான அம்பாளிடம் என்ன வரத்தை கேட்டு பெற்றான்? அந்த எம்பிராட்டி தட்சனின் பெண்ணானது எப்படி? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ புண்ணியசாரி. இங்கு கூடியுள்ள முனிவர்களோடு சேர்ந்து நீயும் பக்தியோடு நான் சொல்லப் போவதை கேள். நல்லெண்ணம் கொண்ட தட்ச பிரஜாபதி என் கட்டளையை பெற்று திருப்பார்கடலின் வடகரையில் அமைந்துள்ள தேவியான ஸ்ரீ ஜெகதம்பிகையை நேரில் தரிசிக்கவும் அவளையே தன் திருமகளாக பிறவும் விரும்பி தன் இதய கோவிலில் அத்தேவியை இருத்திக் கொண்டு தவம் செய்ய தொடங்கினான். மனதை ஒருநிலைப்படுத்தி தன் வசத்தில் கொண்டு கடுமையான விரதங்களை உறுதியுடன் ஏற்று தேவ வருடங்களில் 3000 ஆண்டுகள் தவம் செய்தான். சில வேளைகளில் நீர் மட்டும் அருந்துவான். சில சமயங்களில் காற்றையே உணவாக கொண்டான். இன்னும் சில போது நீரும் இன்றி காற்றும் இன்றி முழுவதுமாக உபவாசம் இருந்தான். ஆகாரம் என்ற பெயரில் உலர்ந்த இலைகளையே வென்று தின்றான். முனிவர்களில் சிறந்த நாரதா, யமம், நியமம் முதலிய அஷ்டாங்க யோக முறைகளை முறைப்படி ஏற்று ஜெகதாம்பிகையை பூஜித்த தட்சனுக்கு சிவையான அம்பிகை நேரில் காட்சியளித்தார். அகில உலகமெங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் அம்பிகையை நேரில் கண்ட தட்சன் தான் பிறவி எடுத்ததன் பயனை பெற்று விட்டதாக கருதினான். நேரில் தோன்றிய காளிகாதேவி சிங்கத்தின் மேல் ஆரோகணித்திருந்தாள். நீலம் படர்ந்த திருமேனி, அழகிய திருமுகம், நான்கு திருக்கரங்கள், அவைகளின் முறையே வரதமுத்திரை, அபயமுத்திரை, நீலத்தாமரை, கத்தி ஆகியன விளங்கின. மனதை ஈர்க்கும் அழகிய திருமேனி, சிறிதே சிவந்த திருக்கண்கள், விரிந்த கூருந்தல் மேலும் அழகு. ஒப்புயர்வற்ற காந்தியுடன் விளங்கும் உலக நாயகியை வணங்கிய தட்சன் விசித்திரமான அழகிய சொற்களால் துதிக்கலானான். ஜெகதம்ப மகாமாயே, ஜெகதீசே மகேஸ்வரி, கிருபாம் கிருத்வா நமஸ்தேஸ்து தர்சிதம் ஸ்வபுர்மம பிரசீத பகவத்யாத்யே பிரசீத சிவரூபிணி பிரசீத பக்தவரதே ஜெகன்மாயே நமோஸ்துதே. உலகத்தின் தாயே ஜெகதம்பா, உலகத்தின் தாயே மகாமாயே, பிரகிருதியான மாயைக்கும் மாயையே, ஜெகதீஷே உலக நாயகியே, மகேஸ்வரி மகேஸ்வரியே, தங்களை வணங்குகிறேன், நமஸ்தேஸ்து, தங்களை வணங்குகிறேன். தாங்கள் தங்கள் கருணையாலன்றோ எனக்கு காட்சியளித்தீர்கள். முன்னைப்பழம்பொருக்கும் முன்னைப்பழம்பொருளே, மங்களமே வடிவெடுத்த தாயே சிவரூபிணி, மங்களமே வடிவெடுத்த தாயே, என்மேல் கருணை கொள்ளுங்கள். பிரசீத அடியார்க்கு அருள்பவளே, பக்தவரதே தயவு செய்யுக. பிரசீத அகில உலகங்களின் சொரூபமாக விளங்குவளே, ஜெகன்மாயே அகில உலகங்களின் சொரூபமாக விளங்குபவளே, தங்களுக்கு எனது வணக்கங்கள். நமோஸ்துதே ஜெகன்மாயே நமோஸ்துதே, தங்களுக்கு எனது வணக்கங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், மன அடக்கம் கொண்ட தட்சன் இவ்வாறு துதிக்கவே மகேஷியான அம்பிகை அவனது கருத்தை நன்கு அறிந்திருந்த போதிலும் தட்சனிடம் இவ்வாறு கூறலானாள். தட்சனே, உனது உயர்ந்த பக்தியைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். நீ விரும்பிய வரத்தை கேள். உனக்கு தரக்கூடாத வரமும் உண்டோ? லோகமாதாவான இறைவி கூறியதை கேட்ட தட்சன் மிக்க மகிழ்ச்சி கொண்டு அம்பிகையை திரும்ப திரும்ப வணங்கி வேண்டலானான். தட்சன் வேண்டுகிறான், ஜெகதம்பிகையே மகாமாயையே, தாங்கள் எனக்கு வரம் அருள்வதாக இருப்பின் நான் வேண்டுவதை கேட்டு மகிழ்ந்து என் விருப்பத்தை நிறைவேறச் செய்யுங்கள். எனது வழிபடு கடவுளான சிவபெருமான் ருத்ரன் என்னும் திருப்பெயர் தாங்கி பிரம்மதேவருக்கு மகன் என்னும் பெயரில் திரு அவதாரம் செய்துள்ளார். அந்த ருத்ரனோ சிவனது பூர்ணமான அவதாரமாகும். ஆனால் தங்களுக்கு இதுவரை எந்த ஒரு திரு அவதாரமும் நிகழவில்லை. அப்படி இருக்க அவருக்கு பத்தினியாக யார் ஆக முடியும்? ஆகவே மங்களமானவளே, தாங்கள் இப்பூமியில் திரு அவதாரம் செய்து தங்கள் திருமேனி அழகால் மகேசனை மயங்கச் செய்ய வேண்டும். இறைவியே, தங்களைத் தவிர வேறு எந்த ஒரு பெண்ணினாலும் பகவான் ஸ்ரீ ருத்ரனை எந்த ஒரு வகையாலும் மோகமடைய செய்ய இயலாது. ஆகவே தாங்கள் என் திருமகளாக பிறந்து சிவபெருமானை மணக்க வேண்டும். இவ்வாறு அழகியதொரு திருவிளையாடலை செய்து சிவபெருமானை மோகிக்கச் செய்பவளாக ஆக வேண்டும். எம்பெருமாட்டியே, இதுதான் எனக்கு வேண்டிய வரம். இது என்னவோ தன்னலம் மிக்கது என்று எண்ண வேண்டாம். இதில் என் நலத்தை விட அகில உலகிற்குமான நலம் அடங்கியுள்ளது. பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மூர்த்திகளில் பிரம்மதேவரே இவ்வாறு எனக்கு கட்டளையிட்டார். தட்ச பிரஜாபதி கூறியதை கேட்ட ஜெகதம்பிகை சற்றே புன்னகைத்த வண்ணம் சிவபெருமானை மனத்தில் தியானித்த வண்ணம் பேசலானாள். அம்பிகை கூறுகிறாள், அப்பனே தட்ச பிரஜாபதியே, நான் கூறுவதை கேள். நான் கூறுவது முற்றிலும் உண்மையே. உனது தவத்தைக் கண்டு மிகவும் மகிழ்ந்ததால் உன் விருப்பத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி அருளவே வந்துள்ளேன். தட்சனே, நான் உலகங்கட்கெல்லாம் தலைவியாயினும் உனது பக்திக்கு ஆட்பட்டு உன் மனைவியின் திருவயிற்றில் உன் மகளாக திரு அவதாரம் செய்கிறேன். நீ சந்தேகிக்க வேண்டாம். பாவமற்றவனே, நான் மிக்க கடுமையான தவம் செய்து பரமசிவனது மனைவியாகும் பெற்றைப் பெற முயற்சிப்பேனாக. தவம் செய்ததை தவிர வேறு ஓர் எந்த ஓர் உபாயத்தாலும் நம் விருப்பம் நிறைவுறாது. ஏனெனில் சிவபெருமான் விகாரமற்றவர், பிரம்மா விஷ்ணு முதலியவர்களால் வணங்கத்தக்கவர், அவர் பரிபூர்ணர். என்றென்றும் நான் அவரது அடியவளும் காதலியும் ஆகும். அவர் பற்பல திருமேனிகள் கொண்டவர் ஆயினும் எனது ஒவ்வொரு பிறவியிலும் அவரே என் கணவராகும். சதாசிவனான எம்பெருமான் தான் அளித்த வரத்தினாலேயே பிரம்மதேவரின் புருவ நெருத்தலின் நின்றும் ருத்ரனாக அவதரித்தார். நானும் அவரது வரத்தினால் அவரது கட்டளைப்படி இங்கு வந்து திரு அவதாரம் செய்வேன். அன்பனே, நீ உன் இருப்பிடம் செல்லலாம். இதில் எனக்கு உதவும் என் தோழி யார் என்பதை நான் அறிவேன். நான் விரைவிலேயே உன் மகளாக பிறந்து மகாதேவனான சிவபெருமானது மனைவியாகுவேன். இவ்வாறு தட்சனிடம் கூறிய இறைவி மனதாலே சிவபெருமானது கட்டளையை பெற்று சிவனது திருவடிகளை சிந்தித்த வண்ணம் திரும்ப

0: தலைவனான தட்சனிடம் இவ்வாறு கூறிய மகாதேவி அவன் எதிரிலேயே மறைந்து அருளினாள். துர்க்கையான தேவி மறைந்ததும் தேவியான அம்பிகை எனது மகளாக திருவதாரம் செய்யப் போகிறாள் என்று நினைத்து மகிழ்ந்த வண்ணம் தட்சன் தன் ஆசிரமத்துக்கு திரும்பினான்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அத்தியாயம் 5. பார்வதி தேவியார் இடப்பாகம் பெற்ற சருக்கம். மகிஷாசுரனின் கொடும் பண்பு. அஞ்சனகிரியில் வாழும் அசுரந்தானார்க்கும் தீரன் நஞ்சினை அனையானந்த நமனுக்கு நமனாய் வந்தோன். செஞ்சிகை எரியை தீக்கும் தீமையான் அழகை நாட்டின் விஞ்சையான் வருந்த உள்ள வளமெலாம் கவர்ந்த வீரன். தாமரை கண்ணன் தூங்கும் அரவினைத் தலைவால் கூட்டி மாமணி கவன் போல் கொள்வன் வன்னிவாகனத்தை வாங்கி வேமழற்குஞ்சி மைந்தற்கு உதவுவன் விமானத்தோடே சோமனை பிடித்து கையால் பிழிந்தமுதருந்தும் சூரன். கருகிய மகவான் வெள்ளை களிற்றின் மேல் திரிவன் பின்னை பரிதி தேர் அதனில் பச்சை பரிசல பவனி போவான். நிறுதியச் சுமக்கும் ஆளி ஏறுவன் நினத்தின் மூழ்கி குருதிகொப்பளிக்கும் வாளொன்று எடுத்துயிர் அனைத்தும் கொள்வான். அன்னவன் மகிடமான ஆற்றினால் அஞ்சு காலத்து தென்னவன் மகிடம் ஏறான் காலினால் திரிந்தான் என்றால் என்னவன் கொடுமை நம்மால் எம்பலாம் இலங்கும் ஜோதி மன்னவன் கிரியை சாய்த்தான் மீனுக்கா வாரி தூர்த்தான். மயனெனும் தச்சன் செய்த மகிடமாபுரத்தில் அன்னான் அயனருகு அரிசி நல்க இருக்கும் நாள் அவனுக்காய பயனுறு நுகர்ச்சி வேண்டி ஆயிரம் படை கையாளர் கயம் முதல் விலங்கை நாடி வேட்டையாக்கானில் சென்றார். தூதர்கள் மகிழனிடம் தம் இன அழிவையும் பார்வதியின் தவத்தையும் சொல்வது. தானவர் சென்று வஞ்சி தவம் செய்கானகத்தைச் சூழ வானவர் பணியும் அட்ட வைரவர் தொலைத்தார் ஆவி போனவர் அழிந்தவாறும் புரிகுழல் தவமும் தூதர் ஆனவர் அவுணர் கோவுக்கு அடிபணிந்தறிவித்தார்கள். மகிடனின் கோபம் போற்றியங்கவர்கள் சொல்ல புகைநகை பிறந்ததங்கி தூற்றிய இருகண் அண்ட கோலமும் சுழன்றதங்கே நாற்றிய திசையின் வேழம் நடுங்கியது இமையோர் கூட்டம் கூற்றமும் கரந்ததால காலமும் குளிர்ந்ததன்றே. நிகும்பன் கொள்வேன் எனப் போதல். அப்படி மகிடன் சீரும் அளவினில் நிகும்பன் என்போன் செப்பிடும் உனது கோபம் பொறுப்பரோ சிறியரென்றே. முப்புடை இளநீர் என்னும் முளைச்சி வாழ்வனத்துளாரை கைப்படை அதனால் கொள்வேன் எனச் சொல்லிக் கடிது போனான். நிகும்பனின் போர்க்கோலம் குடதிசைக் கடலை சீறி குணதிசைக் கடல் சென்றென்ன நெடிய தேர் கரிமாசேனை எழுந்தன நிகும்பன் என்போன். வடகிரிதனக்கும் கும்ப மாமுனிமலைக்கும் நேரே இடையொரு கரிய மேரு எழுந்ததாம் என்னச் சென்றான். நிகும்பனின் போர் எழுந்தவனும் மரகத நேர்துரகதம் ஆயிரம் பூண்டைரதம் ஏறி வழிந்த கரி மதக்கடலை எழுந்து துகள் அடக்க உமைவனத்தில் சென்றான். கொழுந்து விடும் கனலனையார் வரவு கண்டு பல கோடி குன்றம் வீசி தழைந்த படைத் தாக்கணங்கும் நோக்கணங்கும் பொருதெதிரே தடுத்தாரன்றே. அட்ட வைரவனின் அரும்போர் சண்டனுருத்திர

இதன் என் தகைய சித்திராங்கதனின்னும் பைரவர்கள் இருநாள் ஓரும் அண்டமுகடுடைய நகைத்தானைகளைத் தொலைத்திட்ட அரிகள் போல கண்டகனும் சாரதியும் தேருமன்றிச் சேனையெல்லாம் கணத்தில் சாய்த்தார். தக்கணங்கு நிகும்பனை கொன்றது. அட்ட வயிறவர் படையால் அணங்குகளால் தனது படை அழிதல் நோக்கி வட்ட நெடும் தேர் முடுக்கி தாக்கணங்கின் முகத்தில் எண்ணில் வாளி கோத்தான். விட்ட கணைகளை விலக்கித் தேரோட்டும் சாரதியை வீழ்த்தி வாளி தொட்டகரங்களைப் பிடுங்கி அவன் உயிரைக் குடித்த நல்லச்சூரமாது. அவுணர் அழிந்ததை மகிழனுக்கு அறிவித்தது. ஓடின செங்குருதி நதி உடலிழந்து விழுமவுணர் உயிர்கள் போல ஆடினவெம் குறைத்தலைகள் அனுதினமும் அருந்துகின்ற அலகை போல சூடினர்கள் வைரவரும் தாக்கணங்கு நோக்கணங்கு தும்பை வாகை வீடினர்கள் அவுணரென மகிழமுகர் குறைத்தனர் போய் விரைந்து தூதர். மகிடாசுரன் யானைத்தேரில் புறப்பட்டது. கேட்டவளவில் மகிடமுகன் கைடவந்தன் முகம் நோக்கி கிளத்து வான் ஓர் காட்டில் உரை சிறுபேயும் கணங்களும் நம் பெரும்படையைக் கடிந்து வென்றால் நாட்டன்னுதல் அயன் அறியும் எனக்கினிமேல் திரை கொடுக்க நாணுவார் என்று இட்டு நகை புரிந்தெழுந்தான் ஏறினன் ஆயிரம் கரிசூழ் இரதம் மீதில். பன்னிரு அவுணர்களும் பின்தொடர்ந்தது. பதினொரு கோடியானை பலத்தராம் காந்தன் நீலன் முதுகரன் குருதி அண்டன் நீசகன் சண்டன் முண்டன் மதுகைடவன் தீக்கண்ணன் புகைக்கண்ணன் மாலி என்னும் துதிகுளார் இரண்டு பேரும் தேர்களைத் தூண்டிச் சென்றார். விலங்குமுக அவுணர்கள் பின் சென்றது. கரிமுகத்தவர் நிவாத கவசர்கள் கால கேயர் பரிமுகத்தவுணர் மேதி பனைமுகத்தவர்கள் பற்றி எரிமுகத்தவுணர் சீரி எழும்புலிமுகத்துக் கள்வர் அறிமுகத்தவுணர் வெள்ளம் ஆயிரம் சென்ற அன்றே. மகிடாசுரன் களத்திற்கு வந்தது. பாய்ப்பரி அதனில் பாதி பரிகளில் கரிகள் பாதி காய்கறி அதனில் பாதி கடும்பரிக் கொடுந்தேர் செல்ல பெய்கரும் கொடிகள் ஆட பிணங்கி வெண் கொடிகள் ஆட வெய்களப் பறைகள் ஆர்ப குறியினன் விந்தை காணில். பார்வதி துர்கையை அனுப்பியது. அடலபன் வரக் கண்டஞ்சி அடைந்துமைக் கபயம் என்று படருரு முனிவர் கூற உமையவள் பயங்கள் தீர்த்து விடலுடன் அருகு நின்ற விந்தையை விரும்பி நோக்கி கடகம் கொண்டடுவாய் என்றாள் விடைகொடு பெயர்ந்தாள் கண்ணி. துர்கை சிம்மவாகனத்தில் அணிவகுத்துச் சென்றது. ஆளிமேல் கன்னி செல்ல அருணனாயகி முன் செல்ல காளிதுந்துமிபின் செல்ல சுந்தரி கணங்கள் செல்ல ஞாழிமேல் வடுகர் செல்ல நான்முகி முதலாம் மாதர் தூளிமேல் செல்ல தாங்கள் விடையின் மேல் தூசி சென்றார். சென்று தோமரத்தில் குன்றில் சிலைகளில் படையில் கையில் கன்றிய மகிடன் சேனை பாதிய கணத்தில் சாய்த்தார். வந்திரல் மகிடன் சேனை தலைவரும் மகிடன் தானும் குன்றென எதிர்ந்து கன்னி படையெல்லாம் துரத்துச் சென்றார். துர்கை உமையை தியானித்தது. துந்துமி முதலாம் நால்வர் இடைந்தனர் சூலி ஆல கந்தரி வராகி ஆறு முகத்தவள் திகிரிக் கையாள் இந்திரை மறையாள் என்னும் எழுவரும் மறைந்தார் ஞாழி உந்தினர் இடைந்தார் கன்னி மனந்தளர்ந்துமையே என்றாள். உருதுணை உமையே என்னும் பொழுதில் யோகினிகள் வானில் அறுபது நாலு கோடி அதிர்ந்தெழுந்தழலின் மாறி இறுதியாய் உருளச் சேனை இடிமழை சொரிகையாலே குறுகிய மகிடன் சேனை தலைவரும் கொதித்துச் சென்றார். ஏழு மாதர்கள் அசுரர்களைக் கொன்றது. அருசி கந்தனைச் சென்றனல் ஆரணி மறுவு காந்தனை மாய்த்த நல்வாரணி கரனை வென்ற நல் வேலுடைக்காரணி நரகனார் உயிர் உண்ட நல் நாரணி சூலபாணி தொலைத்த நல் மிண்டனை கோலமாமுகி சண்டனை கொன்ற நல் ஆல ஊனி மதுவை அழித்த நல் நீலனார் உயிர் இந்திரை நீக்கினாள் துந்துமிக் கொடி சோனித ஊனனை கந்துமிக்கும்படி கதை காட்டினாள் நந்துமிக்கு நிகர்த்தருணாச்சலை வந்துமிக்கெறி கண்ணனை வாட்டினாள்
துர்க்கை மகிடாசுரனை எதிர்த்து வருதல். கைடவன் புகை கண்ணன் இருவரும் செயரின் மாளுறச் சிந்தினள் சுந்தரி நெய்டுமிக்க நினமிடுவேலினள். மைடவன் முகம் கண்டெதிர் வந்தனள் வெங்கடாமுகன் மேவலும் மாதர்கள் தங்கள் ஆயுதம் கொண்டு தடுத்தனர். சிங்க ஊர்தி அவன் எதிர் சென்று கை சங்கை ஊதினள் மேறு சலிக்கவே. துர்க்கை போர் செருவிலங்கவள் சங்கொலி செய்திட ஒருவரின்றி அவுணர் உறங்கினர். பெருவரங்களில் பெற்ற சரங்களை இருவரும் சொரிந்தார் மழை என்னவே. எந்த எந்த கணை இவள் ஏவினும் அந்த அந்த கணையால் அறுத்தனன். விந்தை மீண்டிரு வெம்பிரை வாய்க்கணை சிந்தினாள் அவன் சென்னி அழுந்தவே. வெம்பு செம்புனல் வெள்ளம் உருக்கிய செம்பு போல சிதற விடுங்கணை. அம்பு போல இருக்கினும் ஆங்கவன் கொம்பு போல விளங்கின கோடியே. வெற்றி கொண்டவள் வில்லை முறித்தனன் உற்ற அம்பில் சிலை நுதல் ஊன்றினாள். கொற்ற அம்பின் குலங்கள் விடுத்தவன் நெற்றியில் கண்ணழலின் நிமிர்ந்ததே. சாபவெம் சிலை போகத் தரிப்பளோ கோபம் விஞ்சி கொதித்தெழும் கூற்றத்தில். தீபம் என்ன திகிரி ஒன்றேவியே பாபகாரி தலை விழ பண்ணினாள். மகிடன் யானையானது கன்னி ஆழி எரிய கடாமுகன் சின்ன பின்னங்களாயும் சிதைந்திலன். முன்னை மாதவ துண்மையின் மும்மதம் துண்ணுமால் கரியாயதிர் தோன்றினான். யானை வடிவம் இரவாமையால் கூர்வேல் ஏவியது. ஆழி ஏறு சென்றங்கதன் உச்சியில் மூளைவாரி நுகர்ந்தது மொயம்பினான். மீளவும் கதை கொண்டெதிர் வீசினான் கூலிநாயகி கூர்வேல் ஏவினாள். விடந்த தும்பிய வேல்பட வெம்சமர்க்கு இடைந்த தும்பி முகனும் நிரந்தனன். அடைந்த தும்பிகள் ஆயிரம் ஆயிரம் குடைந்த தும்பி மரமென குன்றியே. குதிரை முகமாய் வந்து போரிட்டது. வீழ்ந்த பின் பறி வேடமதாயதிர் பொந்து வெம் கதை கொண்டு புடைத்தனன். சேர்ந்தவன் கதையும் அவன் சென்னியும் நந்தகம் கொண்டறுத்த நள் நாரணி. மகிடாசுரன் மாயையால் போரிட்டது. அங்கதன் பின் அழல்லுருவாயினன் கங்கையாயினன் காரிருள்ளாயினன் பங்கையாசனன் ஆயினன் பங்கைய மங்கை நாயகன் ஆயினன் மாயையால். துர்க்கை பார்வதியை நினைக்க அசரீரி எழுந்தது. இது கண்டவள் என் செய்வள் மாயையால் வாதை செய்தனன் என்று தளர்ந்துமை. பாதம் நெஞ்சினில் பற்றி நல்பற்றிய போதில் ஓர் மொழி விண்ணில் புகன்றதே. உன் தூய திருவடியால் மிதித்துக் கொள்க மாய வேடங்கள் அன்றி மகிடமே ஆய போதில் அவன் தலை தள்ளியே. தூய தாளின் மிதிக்க தொலைந்திடும் தீய மாயை எனச் சொல்லத் தேறினாள். துர்க்கை மகிடனை காலால் மிதித்துக் கொன்றது. மட்டில் மாயை வடிவின் மலைந்த பின் நெட்டிலை தலை சூலத்தின் நீக்கினாள். துட்டன் மீதி அதாய்ப்படை தொட்டனன் வெட்டி வீட்டி அடியின் மிதித்தனள். துர்க்கையின் திருவடியால் மாயை அழிந்தது. ஒப்பில் ஆப்பதம் ஊன்றி மிதித்திடில் தப்பின் மாயை தவிர்ப்பது பாரமோ. அப்பதத்தை நினைக்கினும் மாணவம் செப்புகாமியம் மாயையும் தீர்க்கும். மகிடன் கண்டத்தில் படிகலிங்கம். போதவானவர் பூமழை பெய்தனர் மேதி மாமுகன் மெய்கதி உற்றனன். தீதிலா அவன் செங்கலன் தன்னில் ஓர் ஜோதிலிங்கம் இருந்தது தோன்றவே. தேவி லிங்கத்தை கையில் எடுத்தது. கண்ட மட்டில கைகொள கார்ணவ கண்ட மட்டில் புறந்த கடாமுகன் கண்ட மட்டில் இருந்த கடவுளை கண்ட மட்டில் எடுத்த நல் கன்னியே. லிங்கம் உமையின் கையை விடவில்லை. கொண்டு சென்றுமை கோகர்ணதப்பதம் கண்டு போற்றிக் கடவுளை இந்த நள். வண்டு வார்குழல் வாங்கி நல் செங்கையை அண்ட நாயகன் விட்டிலன் ஆசையால். லிங்கம் கையை விடாத காரணம் என்ன? தாயும் அங்கது கண்டு மகிழ்ந்திரை ஏய என் கரம் பற்றியதேதென. வாயை அங்கை புதைத்து மகபதி காயிரங்கண் அளித்தவன் கூறுவான். மகிடன் கண்டத்தில் இலிங்கம் வந்த வரலாறு. முன்னகத்தியன் முதலாம் முனிவர்கள் ஐம்பதின் மர்வர முனிவால் செல்ல அன்னவன் தன் தவமதிப்பால் அவமதிப்பாயிருந்திடவும் அவனை நோக்கி
பொன்னனைய தபமுனிவர் வெகுண்டுரைப்பாரியமை கண்ட புன்மையாலே உன்னறிய கருங்கடாவாய் இனிப்பிறக்க கடவாயென் உளையச் சொன்னான். மகிடன் வரலாறு. அருந்தவர் ஐம்பதின் மறுமண்டுரைத்த மொழிக் கொடுமையைக் கண்ட சம்மாகி இருந்தவனும் எழுந்து பணிந்தெனது பிழை பொறுத்தருள் வீர் என்றானந்த பெருந்தவர் அன்புடன் உரைப்பார் மகிடமுகத்தவுணனெனப் பிறந்து பின்னர் திருந்தாரன் இடம் வேண்டித் தவம் புரியும் உமைகணத்தில் தீர்ப்பாள் என்றார். அங்கபர் சொற்படி அவனும் அசுரர் பெரும் குலத்தில் உதித்தரசன்னாகி ஓங்கிய வேர் மகிடனெனக் கொடுங்கோல்மை புரிதலும் ஒரு நாள் வேட்டை திங்கு செயவனத்தில் அடைந்தழல் பசியால் இழைத்தோடு திரிந்தான் ஆங்கே நீங்கரிய அருச்சனை செய் மன்னதன் என்றொரு முனிவன் ஏற்பட்டானே. மன்னதனாம் அவனை இவன் கரத்தில் இங்கத்துடன் விழுங்கி மகிழ்ந்து போனான். பின்னதனால் அவன்மிடற்றில் சிவன் உருவம் இருந்ததந்தப் பெருமையாலே உன்னதமாயினன் சிவனாம் உருத்தரித்த உடலும் இறை உருவம் அன்றோ அன்னதனால் வினையடைந்ததது தவிரும் நவதீர்த்தம் ஆடில் என்றான். நவதீர்த்தம் உண்டாதல். அன்பு முனி உரைத்தளவில் ஒரு மொழியந்தரத்தில் எழுந்தறிய தீர்த்தம் ஒன்பதும் இவ்விடத்தில் வரும் அவை வருமாறியற்றுமென உமையும் விந்தை தன் பதும முகம் நோக்கி உனது கைவாள் எரிந்து கங்கை தருவாய் என்றாள். வன்பணிலம் எடுத்தாலும் தொழுது கைவாள் நிலத்தெரிந்து வாங்கும் போதில் பார்வதி தீர்த்தத்தில் நீராட பற்றிய லிங்கம் விடல். நவநதியும் பிறவுள நல் நதிகளும் அச்சோகம் தீர் நல்லதான சுவையதிகம் உதவு பல தடங்களும் அங்கெழுந்த அந்த சுனையின் ஊடே பவமகல ஒரு மாதம் முழுகியிருந்தால் கரத்தைப் பற்றி நீங்க சிவபடிவம் அகன்றது தன் உளம் மகிழ்ந்து கரையில் வந்தாள் தேவர் போற்ற என் பாவம் தீர்த்தான் கட்க தீர்த்தம் அரு உருவா முரு சிவனை அதன் கரை மேல் புறத்திருத்தி அருச்சித்தாள் நம் இருவினையும் தவிர்ப்பானுக்கென் பாவம் தீர்த்தான் என்று இயல்பேறிட்டாள் திருமருவும் பெரும் சுனைக்கு இனிய கட்க தீர்த்தமெனத் திருப்பேரிட்டாள் குருமணியை அருணகிரி பெருமானைத் தொழக் கனகக் கோயில் சார்ந்தாள். அண்ணாமலையாரை வணங்கியது. முருகுமலர் அயந்தடத்தில் படிந்து வெண்ணீர் அணிந்து செங்கை முடியில் கூப்பி அருகு வரும் கோதமன் சொற்படி தொழுதுள் புகுந்து தன் ஆரமுதைக் கண்ணால் பருகி நிலம் முறவிழிந்து பணிந்தெழுந்து பரபசமாய்ப் பாடி ஆடி உருகி உவந்து அழுதுயிர்த்து வலம் புரிந்து தனது குறை உரைத்துப் போற்றி மலைவலம் வருக. கார்த்திகை திங்களில் திருநாளாகமத்தின்படி நடத்தி கனல் கண்ணானை தோத்திரம் பண்ணுதலும் ஒரு சுடர்மலை மேல் எழுந்தது அந்தச் சுடரின் ஊடே ஏத்தறிய பல கோடி இரவி என ஒரு ஜோதி எழுந்து மின்னே வாய்த்த மலை வலமாக நடத்தி என உரைத்துடனே மறைந்ததன்றே. அம்மை மலைவலம் வருதல். நாரிதனைச் சிலையாக்கும் முனிவனும் அப்படி வலமாய் நடத்தி என்றான் வாரியன மறைபுகழக் காரிகையும் நடந்தனள் தன் மலர்க்கை கூப்பி

0: உமைக்கு தேவமாதர்கள் செய்த தொண்டு. அரம்பை உருப்பசி முதலாம் மகபதி நாட்டறியவர்கள் ஆடல் காட்ட குரம்பையன நெருங்கு முலை வரையரமங்கையர் மலரின் குப்பை கொட்ட கரும்பு கனிந்தனைய மொழி புனலரமங்கையர் இரட்டும் கவரியாட்ட இரும்புருக நகைபுரியும் அரவமினார் மணி விளக்கம் எடுத்து நீட்ட முண்டக மண்டப மயிலும் புலோமசையும் நருந்தவளமுளரிமானும் கண்டகமும் வழிப்பரலும் ஒழித்து வர நிலமகள் தன் கைகள் நீட்ட அண்டர்குல மடந்தையரும் முனிவர்குல மனிதையரும் அருவி பூந்தேன் வண்டலிடும் சேரகற்ற மலரினரும் துகள் சொறிந்து வழிகள் ஆக்க அனல் திசையில் நின்று அழல்கிரிய வணங்குதல். கன்றினதுன் இருசரணம் பொறுத்தருள்வாய் என அங்கை கங்கை கூப்ப மன்றனலத் திசையணுகி அழகிரியை எதிர்முகமாய் வணங்கிப் போற்றி தென் திசையும் நிறுதி பெறும் திசையினையும் கடந்து குடதிசையில் சென்றாள் குன்றறிய புகழரனும் மழவிட மீதினில் காட்சி கொடுத்து போனான். மன அழலை வலம் புரிந்த செயல் போல் இருந்தது. நாற்றி செய்யும் போற்றி செய்யும் புகழணி அண்ணாமலையான் நடத்தாள் போற்றி மேற்றி செய்யும் காற்றி செய்யும் கடந்து வட திசையணுகி விரும்பி ஏத்தி ஏற்றி செய்யும் இறைதி செய்யும் மகிழ்ந்து குணதிசையடைந்தாள் இமய வெற்பில் சேற்றி செய்யும் மன அழலை வலம் புரிந்த செயல் போலச் செறிந்ததன்றே. சங்கொலி முழங்கியது. பானு கம்பன் கை சங்கொலி நெடியமால் பணிலத்து ஆன கம்பலை நாரதர் வீணையின் நரவம் வானதுந்துமி கம்பலை திசையலாம் மறைத்த தென்னிறைந்திடு மலர் மழை இமயவர் சிதற பார்வதிக்கு பாதியிடம் கொடுக்க தொடங்கள். கற்றை வாசட இளம்பிரை நெடுநில அக்கமழ புற்றராமணி இளவையில் விரித்திட புவியை பெற்ற மாதினுக்கு ஒரு புறம் அளித்திட பிடித்த எட்டு நூல் என புரிபுநூல் மார்பகத்திலங்க விடைக்காட்சியைக் கண்டு அறத்தின் நாயகி அடிவணிந்தது. பிறப்பிலா முதல் மறையலாம் அளவிடா பெரியோன் இறப்பிலா இறை விடையின் மேல் இனிதெழுந்தருள அறத்தின் நாயகி அடிவணிந்திரஞ்சி நல்லனைத்தும் துறக்கும் அண்ணலும் அவளுடன் இவை இவை சொல்லும். அண்ணல் அம்மையிடம் கூறியது. பெண்ணுமானுமாய் உலகுயிர் பொருளெல்லாம் பிரித்தோம் அன்னிதாகிய பீடமும் இலிங்கமும் மானோம் என்னும் நீ என நான் என இரண்டிலை மரமும் உன்னிலாவிய வைரமும் நிகர்த்துடன் உறைவோம். இடப்பாகம் தந்தது. அங்கம் யாவும் நம் பொருட்டு விட்டு இமயவற்படைந்தாய் இங்கு நாம் உனக்கு ஒருபுறம் அளிப்பதே இயற்கை மங்கையே நமதிடப்புறத்துறை என மகிழ்வுற்று அங்கையால் அனைத்தருளினன் நுருகியுன்றானார். உமையொரு பாகக் காட்சி. அடுத்த செஞ்சடை ஒருபுறம் ஒருபுறம் மலகம் தொடுத்த கொன்றையோர் புறம் ஒரு புறம் நரும் தொடையல் வடித்த சூலமோர் புறம் ஒரு புறம் மலர்குவளை திடத்தில் ஆர்கழல் ஒருபுறம் ஒருபுறம் சிலம்பு. உமையொரு பாகமானவரை இமையவர் வணங்கியது. பச்சை வண்ணமற்றொருபுறம் ஒருபுறம் பவளம் கச்சுலாமுலை ஒருபுறம் ஒருபுறம் கவின் மார்பு அச்ச நிக்கிய வரதமுன் ரபயமுன் ரங்கை இச்சையா இவர் உறுதல் கண்டிரஞ்சினார் இமையோர். இக்கதை படித்தோர் பெரும் பலன். இந்த மக்கதை படித்தவர் செவிகளில் கேட்டோர் சந்தனாச்சல முனியினில் தமிழ்க்கடல் கடப்பார் மைந்தரே முதல் கிளையுடன் உலகினில் வாழ்வார் பந்தபாசமற்றழிவிழா பரகதி பெறுவார். வஜ்ராங்கதன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. முனிவனேயனைப் பயந்தவன் உரைத்ததும் முறை என்று அனயமாமுனிக் குறைத்தலும் அவன் எழுந்திரஞ்சி கனக வஜ்ஜிரங்கதன் உயர் கதிபெறும் கதையை வினவினான் முனி வினவலும் மகிழ்ந்திவை விளம்பும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. Thank you.
2: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: சகனவுனக்து சக வீரியம் கரவாமஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிணகைலாசம் வந்தே மார்ஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமௌலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்கம் சிரத்தின் மேல ஏழண்டத்தப்பான இப்பாயும் சம்பன் மறுக்கொண்டை போலினுன்ன பொறுப்பிழையான் நெருப்பிழையான் காற்றினுன்ன கயிலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுடானே. போற்றிவோன் நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றிவோம் நமசிவாய புகலிடும் பிரிதொன்றில்வே. போற்றிவோம் நமசிவாய புறமெனே போக்குகின்ற. போற்றிவோம் நமசிவாய ஜய ஜய போற்றி போற்றி. செங்கணா போற்றி சிசைமுகா போற்றி சிவபுர நகருள் மித்திரந்தங்கணா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி. தங்கடான் மறைநூலில் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருணும் அங்கள் நாயகனே போற்றி. ஏழ் இருக்கை இறைவனே போற்றி போற்றி. சொல்லாண்ட சுருதி பொருள் சோரித்த தூய்மனத்துண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநறி சேராமே. வில்லாண்ட கரகத்திருள்மேறு விடுங்கண் விடைப்பாக பல்லாண்டனும் பதங்கிழந்தனுக்கே பல்லாண்டு கூறுருமே. உலகலான் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மணிவேணியன் அலகில் ஜோரியன் நம்பரத்தாடுவான் மலசிலம் வழிவாழ்த்தி வணங்குவான். அரஹர நம பார்வதி வதயேர மகாதேவ.
4: எல்லாம் அல்ல பரம்பொருள் ஆகிய பரமசிவனுடைய அனுகிரகத்தினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காஞ்சி புராண சிந்தனை வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்க அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் பலம்புரி விநாயகர் படலம் என்பதை சிந்தித்தோம். அதில் விநாயகப் பெருமானுடைய பெருமையை மிக அழகாக சொன்னார்கள். விநாயகர் பிரணவத்தினுடைய சுரூபம், பிரணவமே அவர்தான் என்று அந்த புராணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். அதற்கேற்புடைய வேதங்களுடைய வசனங்களையும் சிந்தித்தோம். அத்தோடு கணேச கீதை என்பது ஒன்று இருக்கிறது என்பதும் அதனுடைய விஷயங்களையும் கொஞ்சளவு சிந்தித்தோம். அதோடு கணபதி உபனிஷத் என்பதும் ஒன்று இருக்கிறது. உபனிஷதங்கள் 108, அதிலே ஒன்று கணபதி உபனிஷத் என்பதும். இன்ன உபனிஷதங்கள் இன்ன வேதங்களைச் சேர்ந்தது என்றதான ஒரு பட்டியல் இருக்கிறது. அதில் இந்த கணபதி உபனிஷத் வந்து அதர்வண வேதத்தை சார்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த கணேச கணபதி அதர்வ உபனிஷத்தில் கணேசனுடைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்கு. அதை போன வாரம் சிந்திக்க முடியலை. அதை இலேசாக சிந்தித்து கொண்டு மேலே போவோம். கணபதி காயத்ரி பற்றி வந்தது. அதாவது விஷ்ணு ஆனவர் வல்லப கணபதியை பிரதிஷ்டை செய்து கணபதி காயத்ரியின் மூலமாக அவருக்கு வழிபாடுகளெல்லாம் செய்தார் என்று படித்தோம். அந்த கணேச காயத்ரி என்ன என்பதில் வேதஸ்படிதமாக உள்ள ஒரு காயத்ரி ஒன்று, இந்த உபனிஷத்தில் ஒரு காயத்ரி, ரெண்டு இருக்கிறது. உபனிஷதங்களில் நாராயண மகாநாராயண உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத்து, அதாவது தைத்திரிய உபனிஷத்து, அது 4 பிரசனம். அதில் 4வது பிரசனத்தை மகாநாராயண உபனிஷதம் என்று சொல்ல வழக்கம். பெயர்தான் மகாநாராயண உபனிஷத், ஆனால் அவ்வளோ சிவனுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடியவை தான். அதிலே தான் ஒரு காய இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் அதில் தான் வருகின்றது. அதாவது வேதம் வசாரம் இதம் சந்திரம் தஸ்மார் சைவம் உச்சதே என்று முதல் நாள் சந்திக்கும். வேதத்தினுடைய சாரம்தான் ஆகமங்கள் என்று. அதுக்கு ஒரு உதாரணம்தான் பஞ்சபிரம்ம மந்திரம் வந்து சைவத்தில் முக்கியமான விஷயம். சம்ஹிதா மந்திரம், ஷடங்க மந்திரம், இந்த சம்ஹிதா மந்திரம், இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் 5, ஷடங்க மந்திரம் 6, இந்த 11 சேர்த்து சம்ஹிதா மந்திரம் என்று சொல்வது வழக்கம். இந்த மந்திரனுடைய மனப்பாடம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அனுஷ்டானம் பண்ண முடியாது, பூஜை பண்ண முடியாது, பண்ண முடியாது. இந்த 11 மனப்பாடமாக இருக்கணும். இந்த மந்திரம் ஆகமங்களை சொல்லியிருக்கு, ஆனால் வேதத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால் இந்த மகாநாராயண ஒரு இடத்துல தான் சொல்லு. சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நம பவே பவே நாதி பவே பவஸ்வவாம் பவோத்பவாய நம. அது சாரமாக ஓம் சத்யோஜாதமூர்த்தயே நம என்று ஆகமத்தில் முடிச்சிடறோம். அகோரே எோரே எோரோரதரே சர்வே நமஸ்தேயஸ்து ருத்ரரூபேப்ய. இது அகோரஹதயாய நம, அதனு சார்த்தம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் தத்புருஷபக்தராய நம சொல்கிறது. வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பல பிரமதனாய நம சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நம. இதம் வாமதேவ குஹ்யாய நம என்று சொல்கிறது. ஈசானசர்வவித்யானாம் ஈஸ்வரசர்வபூதானாம் பிரம்மாதிபஜத் பிரம்மணோதிபஜத் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோ ஓம் ஈசானமூர்த்தாய நமஹ. இங்கே ஆகமத்தின் இப்படி வேதத்தினை சாரமாக ஆகமிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதில் இந்த காயத்ரி வரும்போது இந்த மகாநாராயண புரத்தில் தான் ஒவ்வொரு தெய்வத்திற்குண்டான காயத்ரியெல்லாம் அவர் ஈஷா சொல்லிக்கொண்டு வரும்போது மகாகணபதிக்கு தத்துருஷாய விக்னஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோதந்தி பிரச்சோதயாத் அங்கே சொல்ல. இங்கே உபனிஷத்தில் வரும்போது ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோதந்தி பிரச்சோதயாத் இங்கே உபனிஷத்தில் வரும். இப்படி காயத்ரிகள் பல. அதில் இந்த கணபதி உபனிஷத்துலாம் இந்த ஏகதந்தாய வித்மஹேங்கிற காயத்ரி மண்டலம் வருகிறது. அதில் முதல்ல தொடங்குவோம் நமஸ்தே கணபதயே, கணபதிக்கு நமஸ்காரம். த்வமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி த்வமேவ கேவலம் கர்த்தாசி த்வமேவ கேவலம் தத்தாசி த்வமேவ கேவலம் ஹர்த்தாசி த்வமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி தொன்னேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி. வேதத்தில் மகா வாக்கியங்கள் என்று வருகின்றன. அதில் தத்துவமசி என்பது ஒரு வாக்கியம். தது தொம் அசி, அது நீயாக இருக்கிறாய், அது நீதான். தொமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி, அதுதான். தொமேவ கேவலம் கர்த்தாசி, இந்த உலகத்தை நீயே படைக்கின்றாய். துவமேவ கேவலம் தத்தாசி, இந்த உலகத்தை நீ தான் காக்கின்றாய். துவமேவ கேவலம் ஹர்த்தாசி, இந்த உலகத்தை நீயே சங்கரிக்கின்றாய். துவமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி, ஆகினால பிரத்யட்சமான பொருள் தெய்வமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த உபனிஷதங்கள் கூறுகின்றது. இப்படி அதில் கடைசி நடத்தம் பிரம்மா தம் விஷ்ணு தம் ருத்ரஹ தம் அக்னி தம் வாயு தம் சூரிய தம் சந்திரமாஹ தம் பூர்பவஸ்வரோ எல்லாம் நிதான். தம் பிரம்மா பிரம்மாவு நிதான். தம் விஷ்ணு விஷ்ணுனி தம் பிரம்மா தம் விஷ்ணு தம் ருத்ர தம் இந்திர தம் அக்னி தம் வாயு தம் சூரிய தம் சந்திரமாஹ எல்லாம் நீயாகத்தான் இருக்கின்றாய் என்று. இதே தான் திருமறையில் வரும் அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ நீ என்ற நீ நீ என்றுதான் அந்த இது அப்படிங்க வருகின்றது. இதில் இந்த தொம் பிரம்மா தொம் விஷ்ணுங்கள் வரும்போது இன்னொரு வரது வரத்தில் புருஷ சுக்தத்தில் வரும். அதில் பழைய பாடங்கள் தொம் நீன் வரும்போது அதில் சிவசப்தம் கிடையாது. தொம் பிரம்மா தொம் விருத்தன்னு தொம் சிவா வராது, தொம் அருகி வராது. இப்போ எப்படி இடையில இழைச்சிட்டு இணைச்சிட்டாக்குள்ள பழைய பாடங்கள்லாம் வர அரிசப்தமே கிடையாது. விஷ்ணுவும் நீயே அன்று நம்முடைய சிவபெருமானை பற்றி சொல்ல முடியுமா? அது வரையில் இழைச்சிட்டாங்க. பழைய பாடங்களில் அது இல்லை. வடக்கி வட இந்திய பதிப்புகளே காணணும் எப்படியும் வந்துட்டு. இப்படி ஏன்னா தூங்குற கையில் தொடையில் கயிறு திருக்கிறதான் உதாரத்தை வளர்க்கும். நாம் தூங்கிக்கிட்டே இருக்கோம், அவன் கயிறு திருச்சிக்கிட்டே இருக்கான். இப்படி அந்த கணபதியுடைய பெருமை அது மூலாதாரஸ்திதோசி நித்தியம். மூலாதாரத்திற்கு அதிபதியாக இருக்கிறது மகாகணபதி தான். அதே பாட்டின் சொன்னால் மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் சொல்கிறாரு. அப்படி அந்த விநாயகர் பெருமானுடைய பெருமையில தான் அந்த வலம்புடி விநாயகர் படத்திலே நான் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது சிவஸ்தான படலம் என்பது விஷ்ணு, அதாவது சிவபெருமானுக்கு இடது பக்கம் விஷ்ணு இருக்கிறார், வலதுபுறம் பிரம்மா இருக்கிறார் என்பது ஒரு ஐதீகம். ஒரு கருத்து என்ன பண்ணார்னா விஷ்ணு இந்த உலக பிரம்மாவை அவரே சிருஷ்டி பண்ணார். பிரம்மாவை அவரே சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்தையும் அவரே சிருஷ்டி பண்ணி அவரே காத்து அவரே அழைக்கிறார். அழை அலம்பு நீர் மாபிசூள் அத்தி மாமலைமிசை வலம் குரு விநாயகன் மரவிரு போதினான். வலம்புரி விநாயகனுடைய பெருமையை சொன்னான். இப்போ நலம்புரி பூசைசை நபில் சிவாத்தானவான் புலம்புரி பெருமையை புகழுதும் கெண்மினோ. நலம்புரி பூசை அதாவது எது சரியோ அந்த மாதிரி பூஜை பண்ணுறது நலம்புரி பூஜை. என்ன நலத்தை செய்யக்கூடிய பூஜை என்பது சாதாரண பொருள். எது நலத்தை செய்யவில்லை எது முறையோ ஆகமப்படி பூஜை செய்தார். புராணங்களில் பூரா பூஜை செய்தார் வரும்போது ஆகம முறைப்படி தான் பூஜை செய்தார்ன்ற வருதே தவிர எங்கேயாவது வைதிக முறைப்படி பூஜை செய்தார்னு வரவே இல்லை. பூஜை என்று சொன்னாலே அது ஆகமத்தினது தான் பூஜை. அதிலிருந்து காப்பி அடித்து எடுத்துதானே தவிர பூஜை என்பதான லட்சணம் பூரா ஆகமத்தில் இருக்குது. இப்படி சில நம்முடைய தமிழ்நாட்டின் சில இடங்களில் அவர்களாக ஒரு பத்ததி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆகம் பொடி நாங்கள் பண்ணுறதில்லேன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ஆகம் பொடி பூஜை பண்ணுறா அது ஏதோ ஒரு இழிவு என்கிறான ஒரு மனப்பானை சில உருவாக்கியிருக்கு. சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவருடைய பத்ததி படி நாங்கள் பூஜை பண்ணுறோம் சொல்லுவேன். அப்படியா சரி சரிதான் சரிதான். அப்புறம் அவளுடைய பத்ததி வாங்கி பார்த்தா அம்முடைய இருவிழ விஷயம் தான் அங்கே இருக்கு. ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கோ நம்ம பத்ததியில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே காக்கட்டும். உடனே பதஞ்சலி பூஜை மாதிரி பத்ததி எங்களுக்கு தனியாக ஒன்று இருக்குது ஆன்னு சொல்லிக்கிறேன். இப்படி நிறைய அங்கங்கே வைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கக்கூடியது மூலமாக உள்ளது சிவாகமங்கள். அதன் வழித்தாய பத்ததி தான். இப்போ ஆதினாள் சிவனிடத்து உரித்தவன் அருளினால் வேதியாது உலகலான் படைத்திட பெற்றுள சீதனான் மலர்மிசைத் திரைமுகன் தன்னை மால் மூதுலகோடு உண்டாக்கினன் முறைமையா. ஒரு சமயத்தில் சிவனிடத்தில் தன்னுடைய எழுபாகத்தில் இருக்கிறான் திருமால் என்பதனால் இறைவன் சிவருமானுடைய அருணையினால இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார். பிரம்மாவையும் அவரை தான் படைத்தார். இப்படி உலகத்தை படைத்தார். நாரணமை படைக்க நான் முகன் வேண்டன். இது என்னாச்சுன்னா பிரம்மாவுக்கு கஷ்டமாக போச்சு. இவன் படைக்கிறது நம்ம நான் பிரம் படத்தல் தொழிலே நம்ம கையில் அந்த போர்ட்போலியோ நம்மகிட்டலாம் இருக்குது. பிரம்மாவுக்கு இப்போ நம்ம போர்ட்போலியோ அவன் எடுத்துக்கிட்டு பண்ணானே என்னையும் அவன் தான் வளர்க்குறானா அது என்னையா நியாயம். அதனால் அவனால் பொறுத்துக்க முடியல அது. அதாவது அப்படின்னு சொல்லு அதாவது பொறாமை உணர்ச்சியோட சொல்ல மனுஷனுக்கிடையே குணங்கள் பூரா வாழ்க்கை இருக்கு. உடனே என்ன செய்கிறான்னா இது இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு படி பண்ணணும் இவன் என்ன பழைக்கிறது நான் அவனை பழைப்பேன் ஆனால் உடனே என்ன பண்ணார் தானாக செய்திட முடியுமா நேரம் நாரணை படைக்க நான் முகன் வேண்டன் அது மனத்து எண்ணினான் அழுக்கருத்து இடநிலா விதுமுடிப்பிறான் திருக்கையிலையின் மேயின. உடனே திருக்கையிலாயத்திற்கு போனான். சீத நான் மலர் மீசை தெரிமகன் அதான் பிரம்மா தாமரையில் இருக்கிறவன் அவன் திருக்கையில் மேயினான். எப்படி இருக்கிறார் இளநிலா விதுமுடிப்பிறான் திரு விது என்ன சந்திரன் இடையில சந்திரன் சொல்லியிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு அர்ச்சரித்தான் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சிருங்கேரி போல புதுசாக ஒரு இளவரசர் எடுத்து வச்சுருக்காங்க. அவருக்கு தீட்சானா பிதுசேகர பாரதி ஆனால் அவருக்கு அவள் சன்னியாரி என்ன இங்கே என்ன புதுசாக இருக்கின்ற பெயர் அப்படி இல்லை என்னுடைய பரமகுருவினுடைய பெயரை வைக்கணும்னு ஆசை. அவருடைய பரமகுரு சந்திரசேகர பாரு அந்த பெயரை வைக்கணும்னு ஆச்சா. அப்படி வச்சா ஏ சந்திரசேகரானு கூப்பிட முடியுமா என்னால் குருவின்ற பேரை சொல்ல முடியாதவா அதனால கொஞ்சமாக விதுசேகர பாரதின்னு வச்சுருக்கேன். அந்த குரு பக்தி சொல்ல, அந்த குரு பக்தி அந்த மாதிரி மடங்களில் அப்படின்னு நம்ம மடத்தில் உடனே எப்படி காலை வாடுறோன்னு அடுத்த திட்டம் வரான். இப்படி மிதுமொழி பிரான் திருக்கையிலையில் நோயினான், திருக்கையிலாட்டுக்கு போனான், நோயினான். புதுவரத் தொழுதனன் போற்றினென்று உரை செய்வான், மதுமலர் புகுட்டணி மாளிகை பண்ணவன். பொதுவரத் தொழுதனன் என்ற சொல்லலை. அப்படின்னா என்ன? ஆனால் மற்ற தெய்வங்களோடு நம்முடைய சிவனை ஒருங்கு வைத்து எண்ணி எண்ணக்கூடாது, வணங்கவும் கூடாது. இப்போ எல்லாரும் ஒன்று தானேங்கிற ஒன்றே வரிசையில் வச்சு கும்பிடக்கூடாது. அது பொது நீக்கி, அந்த பொதுவில் வைக்கிற நீக்கி தனியாக சிவருமான அவரிலிருந்து விலக்கி அவரை வணங்க வேண்டும். வாங்க, இதுதான் நம்முடைய வழிமுறை. அந்த முறையில் அவர் வணங்கினார். திருமுறையில் கூட ஒரு வாக்கியம் வரும், பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை. இப்போ என்னையா பிரம்மா படைக்கிறாருங்கிறார், அப்புறம் விஷ்ணு படைக்கிறாருங்கிறேன், என்ன கதை இது? மொத்தத்தில் பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காப்பாற்றணும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் நாம். அதை மாதவ சிவஞான சுவாமி பாஷித்தவர் சொல்றார். என்ன சொல்றாருனா, அயனை படைத்திடும் ஒரு கற்பத்தில், அயனை முன் படைத்திடும் ஒரு கற்பத்தில், அரியை முன் படைத்திடும் ஒரு கற்பத்தில், உயருரு ருத்ரந்தனை முன் படைப்பான் ஒரு கற்பத்தில், மற்றொரு கற்பந்தனில் முயலும் மூமரையும் ஒருங்குடன் படைப்பன் யார்? அருள்புரிவான் சிவபிரான் எனில். அதாவது ஒவ்வொரு யுகத்தில் பிரம்மா முதல் படைப்பார், ஒரு யுகத்தில் விஷ்ணு படைப்பார், ஒரு யுகத்தில் இந்திரன் படைப்பார். இப்படி யுகந்தோறும் அது மாற்றங்கள் வரும். அதனால் இவர் படைக்கிறாரே அவர் படைக்கிறாங்கன்னு மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யுகத்தினுடைய வேற்றுமை காரணம். இப்படி பொது நீக்கி தனி வழிபடவர் என்பது தான் நம்முடைய சித்தாந்தம். அந்த மாதிரி தான் அவர் பொது வரத் தொழுதனன் போற்றி நின்று உரை செய்வான், மது மலர் புகுட்டணி மாளிகை பண்ணவன், தேனையுடைய தாமரை மலரிலே இருக்க கண்டவன் பிரம்மா அவன் வணங்கிறான். பெரும நின் இடப்புறத்து அரிகனை பெற்றனை, அருளடும் வலம்புறத்து என்னை இந்தளித்தனை, உருவவை உரு வைகுந்தமும் சத்தியலோகமும் இருவரும் பெற்றுடேன் எந்த நின்னருளினாக. உன்னுடைய இடப்புறத்தில் விஷ்ணுவை வச்ச, வலப்புறத்தில் என்ன வச்ச, அதோட அப்படி வைகுண்டமும் சத்தியலோகமும் படைச்சி எங்களுக்கு கொடுத்த, இருவரும் பெற்றுடன் நாங்கள் பெற்றிருக்கோம். எப்படி பெற்றோம்? எந்த நின்று அருளினாலே, உங்களை அருள்னாலே எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கிறதுல படைப்பதும் காப்பதும் பணி எமக்காக்கினை, தொடைப்பாலன் தொடைப்புறம் கொன்றை அணிந்து உணர்துறும் சடைமொழி விடை கொடிய பகவனே, விருப்பொடு வெறுப்பினை உடைத்தனின் அருத்திருவேங்களும் ஒத்துடோ. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பாரபட்சம், அவர் இடது பக்கம் இருக்கார், நான் வலது பக்கம் இருக்கேன், நாங்கள் ரெண்டும் சமன் தானே. அவர் என்ன படைக்கிறதுன்னு இருக்குது, என்ன படைக்கிறாரோ வளர்த்த படைப்பாராம், எதனாலையெல்லாம் அவர் பார்க்காராம், இதுக்கு நீங்கள் ஏன் இப்படி அனுமதித்தீர்கள்? அப்புறம் உங்களுக்கு பாரபட்சம் தானே. அதனால் அது இல்லாமல் பக்தி செய்தி உன் அருள் பெற்று வெம் பாம்பனை உத்தமன் என்னை இவ்வுலகொடும் இந்தனன். விஷ்ணு சும்மா படைக்கல, என்ன செய்யணும்? பக்தி செய்து உன் அருள் பெற்று, பக்தி செய்து உன்னுடைய அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாக பாம்பனையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் படைத்தன, என்னையும் இங்கே படைத்தான். அத்திரத்து யானும் அம்மாயனோடு அகிலமும் சித்தனே படைக்குமா திருவுழன் செய்குவான். அதே மாதிரி நான் தான் மறைப்பேன், நான் தான் காப்பாற்றுவேன். அந்த போர்ட்போலியோ என்ன தரணும், அவற்றை நீக்கணும், அவரை போல நானும் செய்யணும். அதுக்கு நீங்கள் திருவள்ளி செய்யணும்.
3: என்ற சொற்செவி மடுத்து எம்பிரான் உரை செய்வான் ஒன்றுகேள் மைந்தனே உனக்கிது வேண்டுமேல் சென்று காஞ்சியின் எமை பூசை செய்திருத்தியான் மன்று அங்கை நீ வெட்டவா வழங்குதும்.
4: இவர் சொன்னத பிரம்மா சொன்னதை செவி மடுத்தாராம். கேட்டு ஒன்று கேளுப்பா, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமானா நீ காஞ்சிபுரம் சென்று என்னை சாவித்து வழிபட்டால் நான் அங்கே வந்து உனக்கு அனுகிரகம் செய்கிறேன் சொல்லி அனுப்புகிறார்.
3: ஐயுரேல் என்றாலும் அம்புயன் தாழ்ந்து எழுந்து ஒய்யன கச்சியிற் போந்து உமைகோள் வளர் கொய்கொழிற் புண்ணிய கோடியன் குணதிசை எய்து தன் பெயரினால் லிங்க ஒன்றிருத்தான்.
4: இதில் சந்தேகமே வேண்டாம், போயிட்டு வான்னு அனுப்பிச்சார். உடனே அவர் புறட்டு காஞ்சிபுரம் வந்தார். வந்து அந்த புண்ணிய கோடீஸ்வரம் படித்தவங்க அதுக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தார். பக்கத்தில் ஒரு குளத்தையும் வெட்டி பிரம்ம தீர்த்தம், அதுக்கு பிறகு அந்த தீர்த்தத்திலேருந்து அபிஷேகம் பண்ணுறதாக வச்சு அதுதான். ஒவ்வொரு ஊரிலையும் அந்த ஊர் நதியிலிருந்து தீர்த்தம் வர்றதாக ஏற்பாடு பண்ணியிருக்கா அபிஷேக். அந்த திருமஞ்சனம்னு திருமஞ்சனம் வரதுன்னு பேர். இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கொண்டால் தாமிரபரணி நதியிலிருந்து தண்ணீர் வரணும். ஒரு காலத்தில் சிந்து உந்துரையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. சிந்து உந்துரை தெரியுமோ, ஜங்ஷன், ஜங்ஷனில் பாலத்துக்கு கீழே இருக்கே, அந்த பாலத்துக்கு கீழே இருந்த மண்டலத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அதே நடந்த தூரம் வந்தேன். ரெண்டு பக்கம் அந்த வருவதற்காக இப்படி கல் பதிச்சிருக்காங்க அந்த காலத்தில். எப்படி தெரிஞ்சுன்னா இப்போ பாதாள சாக்கடை தோண்டும் போது அதெல்லாம் பார்க்கணும். கல் பதிச்சிருக்காங்க இவ்வளோ ஒரு அப்படியே நேராக அப்படி வர்றதுக்காக இந்த பாதை விடுறாங்க. அப்புறம் குறுக்குத்துறை என்ன வர ஆரம்பிச்சுது. அந்த திருமஞ்சனம் வருவதற்கு லட்சணங்கள்லாம் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்துக்கு மெரிச்சனாதி பஞ்சசுத்திலாம் செய்து அகமரிஷன் சுத்தம் சொல்லி அந்த கும்பத்தை எழுந்திருத்து பண்ணி அது சகல பூஜாவரங்களோடும் வர வேண்டும். யானை வரணும், மேன வரணும், எல்லாம் வரும். இப்படி ஒரு காலத்தை வந்து கொண்டு இருந்தது பாஸ்டன்ஸ் தான். இப்போ இல்லை. இப்போ என்னன்னா ஒரே ஒரு ஆள் போவான், மாத்திரம் போவான், போய் தண்ணியை மோந்துட்டு வருவான் மாடு. ஆனால் அது மாதிரி வருவான், ஒன்றும் கேள்வி பாருடு. அவன் மாடு வரான். இங்கே திருப்பணி பிள்ளையார் பக்கம் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து மேடம் போகமாட்டான், யானை கொண்டுவான். திருப்பணி பிள்ளையார் பாடிப்பான். அவன் வந்தான் டன் டன் டன் அடிச்சுட்டு அடியே வந்துடான். இந்த தீர்த்தத்தை முதல்ல வந்து கொடிமரத்தில் விடணும், பலிபடத்தில் விடணும், அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வைக்கணும்னு சொல்லி. இது என்ன தட்டோன்னா, கங்கை இருக்காத அவள் இரவு ஆனாலும் எல்லா நதிக்கும் போயிடுறான். சுவாமி பள்ளி அறிக்கை வந்த உடனே அவர்கிட்ட இருந்த அந்த கங்கை இருக்க, உடனே கங்கை எல்லா நதிகளுக்கும் போய் சாநித்தியம் அடைகிறார். அதைத்தான் சுவாமி அங்கேருந்து அந்த கங்கையை எடுத்துன்னு வந்து சுவாமி எடுத்து சேகரம் ஆகணும். அதெல்லாம் போச்சு. இப்போது இந்த மாதிரி அவர் அதுக்கு ஒரு சில இடங்களில் குளம் இருக்கும், நதி இல்லாத ஊரில் ஏதாவது முக்கியமான ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துலேருந்து எடுத்துன்னு வருவார்கள். அதைத்தான் இங்கே என்ன பண்ணார்னா, பிரம்மா அவருக்கும் தனியாக ஒரு குளமே வெட்டினார். வெட்டி பிரம்ம தீர்த்தம் அதுக்கு பேர் வச்சு அதில் இருந்து தீர்த்தம் எடுக்கும். மலையாளத்துலலாம் போனால், கேரளா போனேன்லாம், கோயில் பக்கத்துலேயே ஒரு குளம் தீர்த்த குளம்னு அதுக்கு பேர். அது ஒட்டும் சொல்ல மாட்டோம். தமிழன் நின்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நெல்லடான்னு அவன் பேசிட்டு தான் இருக்கான். இதை ஒரு சம்ஸ்காரம் கேட்கல. அடுத்த நாட்டுக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு சம்ஸ்காரங்கள் கூட என்ன இல்லை. அந்த திருக்கோயில் பக்கத்தில் தீர்த்த குளம்னு ஒன்று இருக்குது, ஒத்த கிட்டே போக மாட்டான். அந்த நம்பூரி தான் இறங்குவார், எழுப்பார், கொண்டவர் சிறப்பார். இங்கே அப்படி இல்லை, அதெல்லாம் அவ்வளோ ஆபாசம் பண்ணுவான். ஏட்டண்ணா அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கணும். கலிகாவில் பக்கத்தில் முன்சிறைன்னு ஒரு ஊர் நான் போயிருந்தேன். முன்சிறை மலை மேலே இருக்குது, சுவாமி சிவன் இருக்கார், சுயம்புமூர்த்தி திருமலைன்னு அவர் பேர், திருமலைநாதன். அந்த மலை மேலேயே இந்த தீர்த்த குளம் வெட்டியிருக்கேன். பாறையில் சுற்றி பாறை, நடுவிலையும் பாறை, மழை பெய்து அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது, ஸ்படிகமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு குழந்தை வச்சிருக்க, அது பத்து தைக்கிறது அதில் பத்து ஏனும் தைக்கிறோம், அதெல்லாம் தைக்கலாம், இதை தைக்கூடாது. இன்னொரு குழந்தை வச்சிருக்கேன், அதெல்லாம் குளிக்கலாம், குளிக்கிற குளத்தெல்லாம் குளிக்கணும், கால் கழுவுற இடத்துல கால் கழுவணும், தீர்த்த குழந்தை சேரணும், இது அங்கே கொண்டு போய் அது இங்கேருந்து செய்யறதெல்லாம் கிடையாது, அப்படி கிளீனாக இருக்குது. இப்படி எல்லா க்ஷேத்திரத்துலையும் இப்படி இருக்குது. மலையாளத்தில் அந்த டிசிப்ளின் நம்மகிட்ட வரமாட்டேங்குது, ஏன்னா நம்ம தன்ன தமிழன் தனியே ஒரு குணம் உண்டு, நம்ம தான் படிச்சிருக்கவேன். ஆமாம், இந்த மாதிரி தீர்த்த குணத்தை வெட்டினார் அவர்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இங்கு தன் திருவடியை மறவாமல் மன்னன் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றான். பேண்ட் சட்டை போட்டுட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கிறானா? ஹீரோ கொண்டா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறானா? என்ன சாமி என்ன பண்ணாரு? ஒரு அபிஷியல் டியூட்டிய போகும்போது நடுப்பேற காட்சி கொடுத்தார். ஆன் டியூட்டி போகும்போது அவரை பாக்கிறதுக்குன்னு வரல, டியூட்டிலேயே காட்சி. விண்ணோர் பெருமானே அருள் செய்யா என கேட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உறுப்புனரில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க நிற்க என்றால் அவர்களை அருளை பெறாது ஏங்கி நிற்க என்னை ஆண்டாய்க்கு எனக்கு இவ்வாறு தகுதி பாராது நீ ஆட்கொண்டதற்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் உள்ளந்தாள் நின்று உச்சியளவு நெஞ்சாய் உருக வேண்டும். நீ செய்த கருணைக்கு நான் வந்து எனக்கு என்ன துப்பு இருக்க வேண்டும்னு கேட்டா உள்ளங்கால்லேருந்து உச்சாந்தல வரையிலும் மனமாகவே மாறி உருக வேண்டும். மனமென்று எங்கேயோ சின்னதா இருக்கக்கூடாது, உடம்பு முழுக்க மனமாக ஆகி நான் உன்னுடைய கருணையை நினைத்து உருக வேண்டும். அவ்வாறு உருகவில்லை. உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணா அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் உன் கருணை நினைத்து நான் அழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இரண்டு கண்கள் போதமாட்டா. தலையிலேந்து கால் வரையும் உடம்பு முழுக்க கண்ணா இருந்து அழணும். ஆனா இருக்கிற கண்ணிலேருந்து கூட நான் எனக்கு தண்ணி வரல. வெங்காயத்தை நறுக்கினாதான் தண்ணி வரும். வெங்காயம் வைக்கிற விலையில அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி ஆயிடுச்சு என்னால. எனக்கு அழ தெரியவில்லை, உன்னை நினைத்து உருக தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி மரத்தினால் ஆகிய மரப்பாவை போல் இருக்கின்ற இரும்பின் பாவை போல் இருக்கின்ற என்னை நீ ஏன் ஆட்கொண்டாய்? உன் அருளுக்காக ஏங்கி தவிக்கின்ற பெரியோர்களை ஆட்கொள்ள கூடாதா என்று கேட்கின்றார். இப்படிலாம் சொல்றதுனால இதெல்லாம் வந்து நம்ம குருநாதருடைய வாக்கு மூலம் எடுத்துக்கிறதா? அன்பு இல்லை என்று நினைப்பவன் தான் உண்மையான அன்பன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் நமக்கு காட்டுவது என்னன்னா பெருமானே எனக்கு அன்பு இல்லை என்று முறையிடுகின்ற காரணத்தினாலேயே அவர் தான் உண்மையான அன்பர். நாமெல்லாம் உண்மையில அதை மாதிரி நினைக்கலையே. நான் நினைக்கல, நீங்க நினைப்பீங்க. பெருமானுக்கு தொண்டுபட்டது போதாது என்று நினைப்பவன் தான் உண்மையான அன்பன். அந்த நிலையிலே நம்ம குருநாதர் இருக்கிறார். நான் உருகவில்லை, நெஞ்சம் கல்லாம், என் மனசு இருக்கே அது கல்லினால் ஆகியது. கண்ணினையும் மரமாம், என் கண்கள் இரண்டும் மரத்தினால் ஆகியவை. என்ன காரணம்? மரம் உருகாது, ஆனா அதுல பிசின் ஏற்படும். அதே மாதிரி இந்த தூங்கி தூங்கி பீழ வருதே தவிர அழுக வரல என்று சொல்றார். கண்ணினையும் மரமாம், ஏன்? தீவினையினேற்கே, நான் செய்த மலை போன்ற தீவினை உன்னுடைய அருளை பெற்றும் பயன்படாது இருக்குது. ஏன்னா அது இன்சுலேட் பண்ணுது. கரண்ட் என்ன பண்ணுது? கரண்ட் பாஸ் ஆனாலும் இந்த ரப்பர் வழியா பாஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது இன்சுலேட் ஆயிருக்கு. நான் தீவினையினால இன்சுலேட் ஆயிருக்கிறதுனால நீ எவ்வளவு கருணை செய்து நான் என்ன பண்றேன், உணராது இருக்கின்றேன் என்ற பொருளிலே பாடுகின்றார். அதுபோல அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனும் மாலும் மற்ற அழலுறு மெழுகாம் என்பராய் நினைவார் என பலர் நிற்க. என என்றால் இது போலன்னு அர்த்தம். என இப்படி பலர் நிற்க இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய். உனக்கு வேண்டாத வேலைதானே பெருமானே, நீயே என்ன போய் ஆட்கொண்டாய்? நீ என்னை ஆட்கொண்டதுனால உனக்கு தான் கெட்ட பேர். என்ன கெட்ட பேரு? பெருமானுடைய அருளை பெற்றும் இவன் இவ்வாறு இருக்கின்றான், இவனெல்லாம் போய் பெருமான் ஆட்கொள்கின்றான், பெருமானே தப்பு பண்றான் அப்படின்னு உனக்கு தான் கெட்ட பேர் வரும். தகுதி உடையவரை எல்லாரும் ஆட்கொள்ள வேண்டும். தகுதி இல்லாத என்னை ஆட்கொள்வதனால சாமியே கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படின்னே சொல்றார். தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய். பேதாய்னா அர்த்தம் லூசுன்னு அர்த்தம். என்னை போய் ஆட்கொண்டாயே லூசுங்கிறார் சாமியை பத்தி. நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்து. அந்த பேதைமை என்பது பெருமானுக்கு பித்தன்னு பேர் இல்லையா? பேதைமை என்பது அவருடைய பெருங்கருணை. தம்பெருமை தானறியா தன்மையன். தன்னுடைய பெருமை சாமிக்கு தெரியாது. அப்ப இப்படி எல்லாம் சொல்றாரு, உண்மையிலேயே சாமி தகுதி இல்லாமல் ஆட்கொண்டாரான்னு ஒரு கேள்வி வருது. சீரியஸான ஐயம் வரும். திரும்பி திரும்பி இதையே சொல்றாருல்ல பல்லவியா திருவாசகம் முழுக்க. அப்படின்னா நிஜமாவே நம்ம குருநாதருக்கு ஒரு தகுதியும் கிடையாது. சாமி தான் வீம்புக்கு வம்புக்கு ஆட்கொண்டார். நான் ஆட்கொள்வது என்றால் யாரையும் ஆட்கொள்வேன் அப்படின்னு வம்பு பண்றதுக்கு ஆட்கொண்டாரா? நிச்சயமா கிடையாது. இந்த உயிர் தன் தகுதியை அறியாது. கடவுள் தான் ஒவ்வொரு உயிரினுடைய தகுதியும் அறிவான். எனக்கு என்னை பற்றி தெரியாது, எனக்கு உங்களை பற்றியும் தெரியாது. உங்களுக்கும் என்னை பற்றி தெரியாது, உங்களுக்கும் உங்களை பற்றி தெரியாது. என்னை பற்றியும் உங்களை பற்றி அறிந்து வைத்தது யாரு? கடவுள். ஆகவே கடவுளுடைய ஜட்மெண்ட் இட் நெவர் ஃபெயில்ஸ். ஹி இஸ் தி பர்ஃபெக்ட் பீயிங் பை டெஃபினேஷன். அடிப்படை இலக்கணமே அவன் முற்றறிவு கொண்டவன். அவனுடைய அறிவு என்றைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. ஆகவே அவன் எது செய்தாலும் சரியாத்தான் இருக்கும். ஆகவே நம்முடைய குருநாதர் தன் தகுதியை உணரவில்லையே தவிர, குருநாதருடைய தகுதியை யார் உணர்ந்திருக்கிறார்? கடவுள் உணர்ந்திருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த உண்மை திருவாசகத்துல 658 பாட்டுல ஒரே ஒரு பாட்டுல மட்டும்

நான் படிக்கிற மாதிரி படிப்பேன், அப்படிதான் படிப்பாரே தவிர அவருக்கு படிக்க தெரியாது. கல்வியே இல்லாதவர், தவம் இல்லாதவர், தீட்சை இல்லாதவர், எத்தனை கோயில் சிவதர்சனம் பண்றார், ஒண்ணும் கிடையாது. சைவ உணவு உண்டு அறியாதவர். ஜாதி எவ்வளவு கீழே போகுதோ அவ்வளவு பசி அதிகமா, பெரியவங்க சொல்றாங்க. கண் விழித்த உடனேயே பசிக்குமா, திண்டனா இருக்கு. அதனால உறங்கி விழித்த உடனேயே அந்த செவிலித்தாய் ஈஸியா இருக்கிற புலால், ஈஸிலி டைஜஸ்டபிள் டிஃபன், அந்த புலாலை தேனிலே துவச்சு இந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்த்திருக்க. அப்படிப்பட்ட புலால உண்டு வளர்ந்துருக்கிறார். டிஃபன் அதான் மத்தியானம் நல்ல சாப்பாடு, சோத்தோட புலால். அந்த கண்ணப்ப நாயனாருக்கு பெருமான் பேரன்பை அளித்து ஆறு நாளிலே தொண்டினை பெற்று முக்தியை அளித்தார். இப்ப பெருமான் செய்த தவறா அப்படின்னு கேட்டா சேக்கிழார் சொல்றார், எல்லை இல்லாத தவத்தை முற்பிறவிகளே செய்திருக்கிறார். அந்த எல்லையில்லாத தவங்கள் தான் இந்த பிறவியிலே எல்லையில்லாத அன்பினை எடுத்து காட்டியது அப்படிங்கிறார். அதனால வந்து எதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு டிவிடெண்ட் கிடையாது. வி டோன்ட் ரீப் தி டிவிடன்ஸ் ஃப்ரம் நத்திங். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அது சென்ற பிறவிகளிலே இருக்கு. அதான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படிங்கிறார். வள்ளுவர் சொல்றாரு, சில பேர் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க உலகத்துல, அற்பமானவர்கள்லாம் ஓஹோன்னு ஏசி கார்ல போயிட்டு ஆனந்தமா இருக்காங்க. அப்ப நல்லது கெட்டதுனே உலகத்துல இல்லைன்னு முடிவு பண்ணிடலாமா அப்படின்னா, அப்படி முடிவு பண்ணாத, நமக்கு தெரியாத நல்லது கெட்டது இருக்குன்னு முடிவு பண்ணு. இவன் பண்ணின நல்லது என்ன, அவன் பண்ணின கெட்டது என்ன நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நல்லவன் கஷ்டப்படுறான்னா ஏதோ தப்பு பண்ணி அதோட வினையை தீர்த்துக்கிறான். ஒரு அற்பமானவர்கள்லாம் ரொம்ப ஆகா ஓகன் இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்காங்க, அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று சொல்லி நம்ம குருநாதர் பிறவிகள் தோறும் பெருமானை வழிபட்டார் என்பதை ஒரே ஒரு பாட்டுல சொல்றார். அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டுன்னா தோடுடைய செவியன் போன்ற பாட்டு. சம்பந்த பெருமான் என்ன சொல்றார் தோடுடைய செவியன்ல, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்தான். முனைநாள் என்பது முற்பிறவிகள், ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் இல்ல, சென்ற பிறவிகள் தோறும் பெருமானை அழகிய இதழ்கள் கொண்ட நறு நாற்றம் மிகுந்த அன்று மலர்கின்ற புதிய மலர்களாலே அரிச்சித்திருக்கிறேன், அதனாலே இந்த பிறவியிலே காட்சி கொடுத்தான் சொல்றார். ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான். அதுபோல பன்னாள் பரவி பணி செய்ய அவர் முன்னாள்னு சொன்னார், முனை நாள்னு சொன்னார், இவர் பன்னாள்னு சொல்றார். ரெண்டும் ஒன்றுதான், முன்பு ஒரு நாளும் இல்ல, அது பன்னாள் என்ற விளக்கம் திருவாசத்தில் இருக்கு. முனை நாள் என்ற தேவாரத்தினுடைய விளக்கம் எங்க இருக்கு, அது முனை ஒரு நாள் என்று அது பன்னாள். பிறவிகள் தோறும் பல்லுழி காலம் பயின்ற அரணை அர்ச்சித்தால் நல்லுழி சற்றே நகும் நல. நல்லுழின்னு நல்ல வினை பயன் என்ற அந்த பெண் இருக்காளே, பல பிறவிகளிலே பெருமானை அரிச்சித்தவரை பார்த்து லைட்டா புன்னக பூப்பா. அந்த நல்ல காலம்ங்கிறவ புன்னக பூக்கிறதுக்கே பெருமானை நீண்ட காலம் நம்ம பூசிக்க வேண்டும். அவள் ஓடி வந்து நம்மை தழுவ வேண்டும் என்றால் நம்ம எவ்வளவு பூசிக்க வேண்டும். அதனால்தான் இந்த மந்திரத்துல மாங்காய் விழும்னு நினைக்காதீங்கன்னு சைவ சாத்திரங்கள் சொல்கின்றன. இடையராது பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பூசனை செய்ய வேண்டும். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கண்ணார் உரித்தன்னை ஆண்டு கொண்டான். அதுலயும் இப்படி சொல்லிட்டதுனால நான் செய்த பூசைக்கு பலனாக பெருமான் அருள் செய்தான்னு எடுத்துக்கிடலாம்ல. ஐயோ இப்ப இந்த உண்மையை சொல்லிட்டோமே ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட போவாங்களே. அப்படியும் அவன் செய்த கருணைக்கு நான் செய்த பூசை போதாது. அது எப்படின்னா ஒரு ரூபா காசு கொடுத்து கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விடுற மாதிரி, இந்த ஒரு ரூபாய் பணம் கொடுத்து சீட்டு வாங்கினவனுக்கு தான் விழும், ஆனா அது ஒரு ரூபாய்க்கு கோடி ரூபாய்ங்கிறது எவ்வளவு மடங்கு. அது போல நான் செய்த பூசைக்கு பெருமான் அருள் செய்தான் இது செய்திருந்தாலும் கூட அவன் செய்த அருளுக்கு நான் அவனை பூசிக்கவில்லை. சொல்லுது புரியுதா? நான் செய்த பூசையை காரணம் காட்டி பெருமான் அருள் செய்தான். இவன் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கான் ஒரு ரூபாய்க்கு, அதுல இந்த நம்பர் இருக்கு, அது விழுந்துருச்சு, கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல கட்டிடுறாங்க, அவ்வளவு. ஆனால் அந்த இந்த லாட்டரி சீட்டு வந்து அந்த கோடி ரூபாய்க்கு இணையாகுமோ? இணையாகும். அப்ப பெருமான் செய்த அருள் எப்படிப்பட்டதுன்னா கல்லார் உரித்தென்னை ஆண்டு கொண்டான், கல்லிலே நாரை உரிப்பதை போல சொரண இல்லாத என் மனதை அவன்பால் திருப்பினான். கல்லுல நார் எடுக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம். கல்லிலே நார் உரிப்பவன் கடவுள், கடவுளால் எல்லாம் முடியும். எப்படி முடியும்னு கேட்டா தன்னை என்னை நினைக்க தருவானை நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானை நினையா என் நெஞ்சை நினைவித்தானை. பாய்ந்து வருகின்ற கங்கை வெள்ளம் பூமியில் இருக்கிற கங்கை போல ஆயிரம் மடங்கு இருக்கு. அந்த கங்கை வெள்ளத்தை பெருமான் சடையிலே தாங்கினான் என்பதை உலகம் எல்லாம் வியந்து பாராட்டுது. அதை நீங்க வியந்து பாராட்ட வேண்டாம். அதை விட பேரற்புதமான ஒரு செயலை சாமி செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்னா, மறந்து கூட இவனை நினைக்க மாட்டேன் நான் சமணனா இருந்தேன், என்னையும் அவனை நினைக்கிற மாதிரி பண்ணாரா இல்லையா? நினையா என் நெஞ்சை நினைவித்தானே. அப்ப கல்லில் இருந்து

0: வளர்ப்பதை போன்ற செயல். அதுக்கு ஒரு டோக்கன் போல நாம் அவனை பூசிக்கின்றோம். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கண்ணார் உரித்தென்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவாடி பூவல்லி கொய்யாமோ. பொன்னானவான வெரி டியர். இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கின்ற அவனுடைய திருவடி இணைக்கு இணையாக நான் எந்த பொருளையும் கருதவில்லை. எனக்கு கிடைத்திருக்கின்ற பெருமானுடைய பேரருளுக்கு இணையாக நான் ஈட்டிய எந்த பொருளையும் நான் கருத மாட்டேன். எனக்கு பொன் போன்றவை என்னன்னு கேட்டா பெருமானுடைய திருவடிகள் தான். பொன்னான வாபாடி பூவல்லி கொய்யாமோ என்று நம்முடைய புராணத்துல 108வது பாட்டுல பெருமானுடைய பெருங்கருணைக்கு நன்றி சொன்னார். இது இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு ஒரு தீட்சை கொடுக்குறாங்க ஒரு குருநாதர். பெருமானே இத்தனை நாள் எனக்கு பிறவி வேஸ்டா போச்சு, தாங்கள் வந்து என்னையும் ஒரு பொருளாக்கிறது எனக்கு ஐந்தரித்து உபதேசித்தீர்கள், இதற்கு நான் தங்களுக்கு மீளா அடிமையாக இருப்பேன், தாங்கள் செய்த பேருதவிக்கு நான் செய்கின்ற கைமாறு ஒன்று இல்லை என்று நம்ம விண்ணப்பிக்கணும். அதற்காக என்று நாம என்ன சொல்லணுங்கிறத புராணம் சொல்லுது. ஐயனே என அண்டருள் புரியும் ஆதியே. பெருமானை பெருமானுக்கு நன்றி சொல்லி பெருமானுடைய பெரும்புகளை எடுத்து பாடுகின்றார் என்று புராணம் சொல்லுது. எப்படி பாடுகின்றார் புராணத்துல பாட்டு எப்படி இருக்குன்னா, ஐயனே என அண்டருள் புரியும் ஆதியே, தலைவனே என்னை பெருங்கருணையினாலே ஆட்கொண்ட உலகிற்கு முதற் பொருளே, உழை அணி மழு இருக்கும் கையனே. உழை என்றால் மான், அணி மழு என்றால் அழகான மழு ஆயுதம், அந்த இரண்டையும் தாங்கியிருக்கின்ற இரண்டு கரங்களை கொண்டவனே, கொடுங்காலனை முனியும் காலனே. எல்லோருக்கும் எல்லோருக்கும் யார பார்த்து பயமோ, நெஞ்சத்துல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவன். உலகத்துல ஒன்லி 1% கேனாட் பி பிரைப்டு. ட்ரை பண்ணா யார வேணா பிரைப் பண்ணிடலாம், ஒத்தனை மட்டும்தான் பிரைப் பண்ண முடியாது. யாரு? யமன். யமனை மட்டும் பிரைப் பண்ண முடியாது, கடவுளை கூட பிரைப் பண்ணலாம். சிவ தர்மங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்தீங்கன்னா சாமி சரியை போக்கே உனக்கு மார்க் போடுன்றவர். ஈவன் காட் கேன் பி பிரைப்டு, நாட் யமா. அந்த அதனால்தான் யமனை பார்த்தா எல்லாருக்கும் பயம். கொடுங்காலன், அந்த காலனுக்கும் ஒத்தனை பார்த்தா பயம். அதான் அப்படிப்பட்ட காலை கொண்டவன் இறைவன். கொடும் காலனை முனியும் காலனே, காலனுக்கு காலன் என்று வடமொழியாக வச்சுக்கலாம், திருக்கால்களை கொண்டவன் என்று தமிழ் மொழியாக வச்சுக்கலாம். காலன் அஞ்சுகின்ற திருக்கால்களை கொண்டவன் காலனே. இரு கண்ணின் உண்மணியே, என்னுடைய இரண்டு கண்ணிற்கும் இருக்கின்ற பாப்பா அந்த மணியாக இருக்கின்ற பெருமான். என்ன காரணம்னா, இந்த பாப்பாங்கிற லென்ஸ்ல விழுகின்ற பொருள் தான் ரெட்டினாங்கிற அந்த திரையில போய் தெரியும். கடவுளே கண் மணியா இருக்கும் போது அவனை தவிர இன்னொரு காட்சி விழாது. ஆகவே சாமி எப்படி இருக்கிறாரு, அந்த பியூபில் சொல்லப்படுற பாப்பா இருக்கே அந்த லென்ஸ் அதுதான் காட்டுது. ஆகவே கடவுள் வெளியுலகத்தையும் காட்டுகின்றான், அந்த வெளியுலகத்தை காட்ட வேண்டாம் நினைச்சானா தன்னை காட்டுகின்றான். ஆகவே அவன் லென்ஸா இருக்கிறான், கண்ணீருக்குள் இருக்கின்ற மணி. லென்ஸ் என்ன பண்ணுது, காட்ட செய்யும் மறைக்க செய்யும். அதே போல பெருமான் உலகத்தை காட்டுவான் அல்லது மறைப்பான். தன்னை காட்ட வேண்டி விரும்பினால் உலகத்தை மறைப்பான், தன்னை மறைத்துக் கொள்ள விரும்பினால் உலகத்தை காட்டுவான். லென்ஸ் போல இருக்கிறார். இரு கண்ணின் உண்மணியே. செய்யனே, செய்யன் என்றால் பர்ஃபெக்ட் பீயிங், செம்மை என்பது பர்ஃபெக்ஷன். செம்மொழிங்கிறாங்க, என்ன அர்த்தம், பர்ஃபெக்ட் லாங்குவேஜ், குற்றம் கூற முடியாத மொழி, இலக்கண இலக்கியத்தினுடைய வளம் நிரம்பிய மொழி. இங்கு ஒன்று இல்லை என்று குற்றம் சொல்ல முடியாது. குறைவிலா நிறைவா இருக்கிற மொழிக்கு செம்மொழின்னு பேரு. வடமொழி தென்மொழி இரண்டும் செம்மொழிகள். செம்பொருள், குறைவிலா நிறைவு கோதிலா அமுது, அதான் செம்பொருள். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு, சிவனை காண்பதே அறிவு. சிவனுடைய காட்சியினால்தான் பிறப்பென்னும் பேதைமை நீங்கும். பேதைமை என்பது அறியாமை. சிவனை அறியாத வரையிலும் பிறவி தொடரும், சிவனை அறிந்தால் பிறவி நீங்கும். வள்ளுவர் சொல், செய்யனே என்றால் செம்பொருளே. பெருமானுடைய எந்த ஒரு செயலும் குற்றம் கூற முடியாத செயல். அடி போற்றி உன்னுடைய திருவடியை போற்றி, என் பெரிய செல்வமே அடி போற்றி. நான் எவ்வளவோ இட்டிருக்கிறேன் பெருமானே, எனக்கு எத்தனையோ நல்ல சம்பளம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க, தொண்டு செய்வதற்கு ஏகப்பட்ட அடியார சேவகர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனால் நான் பெற்ற பெரும் பாக்கியம் செல்வம் என்பது நீதான். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. தில்லைவாழ்ந்தவர்கள்லாம் நல்லா சிறப்பா கோடீஸ்வரலா இருந்தா கூட நடராஜாவுக்கு பக்கத்துல இருந்து செய்கின்ற அர்ச்சனை பூஜை அதைத்தான் அவங்க உண்மையான பாக்கியமா கருதுவாங்க. மற்ற செல்வங்கள்லாம் நேற்றுக்கு இல்லாத இன்னைக்கு வந்திருக்கு, இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இல்லாம போகலாமே. நோய் வந்தா நம்ம அஞ்ச வேண்டாம், என்ன நோய்வாய்ப்படாதவனுக்கு தானே நோய் வருது, வந்த மாதிரியே போவோம் அவ்வளவுதான். சும்மா இருந்தாலும் நோய் போகும், இல்ல உயிரை கொண்டு போனாலும் நாம் தானே உயிர், அது உடம்ப கொண்டு போய் தவிர உயிரை கொண்டு போகாது. உயிரை யார் கொண்டு போவார், கடவுள் தான் கொண்டு போவார். உயிருக்கு சொந்தக்காரன் தானே கொண்டு போவார். புருஷன் தம் பொஞ்சாதி அழிச்சிட்டு போற மாதிரி கடவுள் நம்ம அழிச்சிட்டு போவார், அவருடைய பொருள் நாம் என்று பார்க்கிறோம். ஆகவே வந்தது போகும், நிற்காது. ஆகவே நம்முடைய உண்மையான செல்வம் என்பது உயிருக்கு உயிராகின்ற கடவுள் தான். கடவுள் தான் உண்மையான உயிருக்கு செல்வம். என் பெரிய செல்வமே அடி போற்றி, பொய்யினர்தம் பொய்யனே அடி போற்றி. பற்று கொண்டவர்களுக்கு பெருமான் தன்னை மறைத்துக் கொள்கின்றான். பொய் என்பது பற்று. திருமுறை முழுவதும் பொய் என்பது அகப்புற பற்றுகளை குறிக்கின்ற சொல். காக்கா கருப்புன்னு சொல்றது, காக்கா வெளுப்புன்னு சொல்றது பொய் இல்ல, பால் கருப்புன்னு சொல்றது பொய் இல்ல. அந்த பொய்ய சொல்லல. தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுகின்ற அகப்பற்றும், தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று அபிமானம் கொள்கின்ற புறப்பற்றும், இவற்றைத்தான் பொய் என்று கூறுகின்றார்கள். அந்த அந்த சிந்தையிலே யாருக்கு பொய் இருக்கின்றதோ அவர்கள் கடவுளை காண மாட்டார்கள். பொய்யர்தம் பொய்யனை, மெய்யர் மெய்யை என்று திருவாசகம் சொல்லுது. அடி போற்றி, எவ் உயிர்க்கும் போதமே அடி போற்றி. எல்லோர் அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற பெருமான். போதம் என்றால் அறிவு. நம்முடைய அறிவுக்கும் பெருமானுடைய அறிவுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நம்முடைய அறிவு அறிவிக்க அறிகின்ற அறிவு, பெருமானுடைய அறிவு அறிவிக்கும் அறிவு. கொளுத்தினா எரிகிற திரி போல நாம, தானே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற சூரியன் போல இறைவன். சூரியன்கிறது நெருப்பே, அதை யாரும் கொளுத்தல, அது தானாவே எரியுது. ரிலேட்டிவ்லி பெருமானதை படைத்தார் என்பது அப்சல்யூட் ட்ரூத். ரிலேட்டிவ்லி நாம கொளுத்துகின்ற ஒரு நெருப்புக்கும் தானே எரிகின்ற சூரியனாகின்ற நெருப்பிற்கும், சூரியன் ஒரு நெருப்பு தான், அந்த ஹீலியம்ங்கிற கேஸ் தான் பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மால் அது கொளுத்தப்படவில்லை, படைக்க படைப்பிலிருந்தே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது இயற்கையான நெருப்பு, இது கொளுத்துகின்ற நெருப்பு. அதே போல கடவுள் இயற்கையான பேரறிவு பொருள், அவன் உணர்த்த உணர்த்த உணர்கின்ற பொருள். நாம எதை போலன்னா, எண்ணெயை கொண்டு பற்றி எரிகின்ற ஒரு திரியை போன்ற நெருப்பு நாம், சிற்றறிவு என்று பார்க்கிறேன். ஆகவே எல்லோருடைய அறிவிற்குள்ளும் அறிவாக இருக்கின்றவன் கடவுள். எவ் உயிர்க்கும் போதமே அடி போற்றி என்று அழுதார் என்று பெருமானுடைய கருணை நினைத்து அழுதார் நம்முடைய குருநாதர். நம்முடைய குருநாதரை பத்தி சொல்லணும்னா, அழுது அடி அடைந்த அன்பன். எழுதரு மறைகள் தேரா இறைவனை, எல்லில் கங்குர் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன். அந்த அன்பனுக்கு அடிமை செய்ய முடியாது, அன்பன் அடியவருக்கு அடிமை செய்யும். அவருக்கு அடிமை செய்யற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. நேரடியாக குருநாதருக்கு அடிமை செய்ய முடியாது. திருவாசகம் முற்றோதல் செய்கின்ற அடியார்களுக்கு அடிமை செய்யலாம், அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வார். அந்த அளவு உயரத்தில் இருக்கிறார் அவர். அவருக்கு அடிமை செய்வதும் கடவுளுக்கு அடிமை செய்வதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அந்த நிலையில குருநாதர் உச்சாணி கிளையில இருக்கிறார் என்று பார்க்கும். இப்ப இதற்கான திருவாசகம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொற்றியன் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல், பொற்றினின் பாதம் பொற்றி நாதனே பொற்றி போற்றி, பொற்றினின் கருணை வெள்ள புது மது புவனம் நீர்தே காற்றியமானன் வானம் இரு சுடர் கடவுளானே என்பது போன்ற திருவாசகங்கள். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே, சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, என்னை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே, மன்ன எம்பிரான் வருக என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னை, முழுதும் யாவையும் இறுதி உற்றநாள் பின்ன எம்பிரான் வருக என்னை, பெய்கழற்கண் அன்பா என் நாவினால் பன்ன எம்பிரான் வருக என்னை, பாவனாசனின் சீர்கள் பாடவே. இந்த பாடல்கள்லாம் பெருமான் ஆட்கொண்டு பிரிந்த பிறகு பாடப்பட்டதுதான் திருவாசகம், நம்முடைய கருத்தது. ஆனால் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே பெருமானை இவ்வாறுதான் அவர் துதித்திருப்பார். பெருமானே உன் பெருங்கருணை எப்படிப்பட்டது, பெரிய அன்பருக்கு உரிய கருணையினை நீ செய்து விட்டாய், பெரிய அன்பரோடு என்னை கூட்டி விட்டாய் என்று அந்த பெருமானுடைய கருணையை வியந்து பாராட்டுகின்றார். சரி, இவ்வாறு ஒரு நள்ளிருள் பெருமான் ஆட்கொண்டான். பெருமானுடைய கைமாறு கருதாத பெருங்கருணை, அவ்வியாஜ கருணையை இவர் பாராட்டி அழுதார், தொழுதார், ஆடினார், பாடினார், விழுந்தார், எழுந்தார். பெருமான் அருகிலே விட்டு நீங்காது இருக்கின்றார். இருவரும் விழித்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் வைகரை பொழுது வந்தது, விடிந்தது. விடிந்தவுடன் என்ன பண்ணார் பெருமான், திருமேனி மீது தான் சாத்திருக்கின்ற சந்தனங்கள் புஷ்பங்கள் அணிகலன்கள் அனைத்தையும் கழட்டினாராம். அதாவது நாம் என்ன பண்ணணும், டெய்லி பெருமானை பூசிக்கணும். பூசிக்கலன்னா கூட, நம்ம வீட்டில் சாமியை வச்சுட்டு வெளியூருக்கு போயிட்டோம், வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், முதல் நாள் பூசித்த நிர்மாலயத்தை களையணும். நிர்மாலயத்தை களையாமல் இருக்கக்கூடாது. வைகரை பொழுது வந்து விட்டால் முதல் நாள் பூசித்திருக்கின்ற அந்த மாலை சந்தனம் போன்றவைதான் நிர்மாலயம்னு பேர். அவற்றை பெருமான் தாங்கிக் கொண்டு இருக்க மாட்டான், அது பெருமானுக்கு சுமை. ஆகவே அந்த சுமையினை களைய வேண்டும். எம் பெருமான் என் குருநாதனுடைய திருமேனி மலரினும் மெல்லியது, பூ போன்ற திருமேனி, பூவார் திருமேனி. இந்த பூவார் திருமேனிக்கு இது அடாது என்று சொல்லி அந்த ஆபரணங்களையும் மாலைகளையும் சந்தனங்களையும் அகற்றினார், நிர்மாலயத்தை களைந்தார். தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் என்று வடமொழியில சொல்வார்கள். நிர்மாலயத்தை எவ்வாறு களைய வேண்டும் என்றால், ஒருவன் தன்னுடைய அறியாமையை எவ்வாறு களைகின்றானோ அதே போல பெருமானுக்கு பூசித்து அந்த நிர்மாலயத்தை அகற்ற வேண்டும். அற்றை ஞான்று இருள் வைகரை எனும் போது அனைதலும் வைகரை என்கின்ற போது, வைகரை என்றால் விடியல், கிழக்கு சற்றே விழுக்க ஆரம்பிக்கும், சூரியன் உதித்திருக்காது, அந்த நிலைக்கு வைகரையின். பரன் அருட்குரு வடிவம் துற்ற சாந்துடன் முயங்கு செங்கல் நீர் தொடையலின் சுமை பொறாது. தன்னுடைய குருநாதன் அணிந்திருக்கின்ற சந்தன குழம்பு, அந்த சந்தன குழம்பிலே தோய்ந்து பெருமான் திருமேனி மீது ஒட்டி கொண்டிருக்கின்ற செங்கல் நீர் மாலை. 61 குரு பூஜை பண்றாங்க, பண்ணிட்டு போயிடுவாங்க நித்தியப்படி காலையில 61 அபிஷேகம் பண்ற நம்ம கோயில் பாரு கோயில்கள்ல பிரச்சனை இல்லை. சில கோயில்கள்ல வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நட்சத்திரத்தனிக்கு 61 குரு பூஜை ஆகும், அந்த அடியாருக்கு மட்டும். அப்புறம் அந்த நிர்மாலயத்தை களைய மாட்டாங்க, அதனால பெரிய குற்றம் வரும். அந்த பூவெல்லாம் என்ன ஆகும், அழுகி போய் ஒட்டிக்கும், திருமேனியை துன்புறுத்தும், அந்த நிலைக்கு வரக்கூடாது. சந்தனத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற செங்கிழிர் மாலையை பெருமான் திருமேனி நோகாமல் அகற்றினாராம். துற்ற சாந்துடன் முயங்கு செங்கல் நீர் தொடையலின் சுமை பொறாது. பெருமானுடைய திருமேனிக்கு இது அடாது. பெருமானை எவ்வளவு சிரமப்படுத்தி விட்டோம், பெருமான் இதெல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு வந்து தாங்கலாமா? திருக்கோயில்கள்லயும் பெருமானுக்கு நம்முடைய திருப்திக்காக பெருமானுக்கு நிறைய மாலை சத்தி அலங்காரம் பண்ணி பெருமானை திருவிழா எழுந்தருள பண்ணுகின்றோம். அதே நேரத்தில் பெருமான் திருமேனிக்கு இது அடாது என்ற எண்ணம் வேண்டும், பெருமான் திருமேனி நோகுங்கிற எண்ணம் வேண்டும். மார்க்கெட்லேருந்து பூமாலையை சுமந்துக்கிட்டு ஒரு வேலைக்காரன் வரா மாதிரி சாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடாது, திண்டு திண்டா மாலையை அவர் கழுத்தில் கழுத்து குனிரா மாதிரி சாத்தப்படாது, மெல்லிசு மெல்லிசான மாலைகளை நிறையா சாத்தணும். அந்த திருமேனி நோகுங்கிற எண்ணத்தோடையே அலங்காரம் பண்ணணும். கையை காலெல்லாம் கட்டி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி மாலை மாற்றத்துக்காக இம்சை பண்ணுறதெல்லாம் குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகமங்களில். அலங்காரமும் அந்த பெருமான் நம்ம குழந்தைக்கு அலங்காரம் பண்ண எப்படி பண்ணுவோம், இந்த காலத்தில் குழந்தைக்கே ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க, அது என்ன வேணா ஆகட்டும்னு. அதனால இதை சொல்றதுக்கும் கூச்சமா இருக்கு, குழந்தை போல பார்த்துக்கணும் பெருமாறு. சுற்று மான்கரத்து ஏந்திய இறைவன் கற்று மான்கரத்தேந்திய இறைவன் கவின் கொள் மார்பணி மலர்த்தொடையை கழித்து. அவன் திருத்தொள்களிலும் திருமார்பிலும் அணிந்திருக்கின்ற தொடல்களாகின்ற மாலைகளை எல்லாம் கழித்து அகற்றி அங்கு உற்றவான் துயர் அகன்று நல் அடியாருடன் விளங்கினர் களங்கம் ஒன்றில்லார். அப்பதான் நிம்மதி வந்ததா நம்முடைய குருநாதருக்கு, அப்பாடா பெருமானை வந்து இவ்வளவு நேரம் துன்புறுத்திட்டோம், இப்பதான் வந்து பெருமான் இன்பமா இருக்கிறார் என்று மகிழ்ந்தார். துன்பமோ இன்பமோ இரண்டையும் கடந்திருக்கின்ற பெருமான் தன்னுடைய அடியவனாகின்ற திருவாத ஊரன் அவன் வந்து இவ்வாறு அன்பு கலந்து சேவை செய்வதை ஏற்றுக்கொண்டு களங்கமில்லாத முகத்தோடு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சாமி என்ன சொன்னாரா, சரி வா கொஞ்சம் அண்ணன் அப்படி உலாவிட்டு வருவோம், அங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன். அப்படின்னா என்ன, இப்ப பாடம் எடுக்கணும்னு சொல்றது இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கும் போதே. ஏன்னா இது உயர்ந்த நிலையில இருக்கின்ற குருவும் சீடனும், ஸ்கூல் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த வீட்டுக்காரிய வெளியே போயிட்டு வரலான்னு ஹீரோ ஹோண்டல் அழைச்சிட்டு போவாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போதே வீட்டுல யார் யார்ட்டையும் எப்படி எப்படி நடந்துக்கணும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் சொல்லிடுவாரு. தனியா ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டாம். அப்படியே வெளியில போகும்போதே என்னுடைய குருநாதர் என்ன அடிக்கடி வெளியூருக்குள்ள அழைச்சிட்டு போவாரு, அப்படி அழைச்சிட்டு போகும்போதே எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சிலாதர் என்று ஒரு ரிஷி, அவர் தான் நந்தியம்பெருமானுடைய தகப்பனார். அந்த ரிஷி வந்து திருவையாற்றிலே அருள் பெற்றார். அவரை ஆட்கொண்டவர் வசிஷ்ட மாமுனிவர். அந்த மாமுனிவருக்கு சீடராய்வர் ஆனார். தன்னுடைய சீடனை அழைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணாரு, நல்லுலகங்கள் தீய உலகங்களெல்லாம் பார்க்கலாம் வாங்கன்னு அழைச்சிட்டு போறாரு. அப்படி அவங்க பிக்னிக் தான் போறாங்க, நரகங்களையும் சொர்க்கங்களையும் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது புத்திரன் இல்லாத அந்த ஒரு மனிதன் இந்த நரகத்துக்கு வருவான்னு புத்துன்னு ஒரு நரகம் நரகத்தை காட்டுறார். புத்து என்ற நரகத்திற்கு பெயரு, புத்திரனுக்கு ஏன் புத்திரன்னு பெயர்னா, புத்தின்ற நரகத்திலிருந்து நம்மை காப்பதனால புத்திரன்னு பேர். அந்த நரகத்துக்கு செல்லாமல் நம்மை காப்பவன் நம்முடைய மகன். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் பொழுது மூன்று கடன்களோடு பிறக்கின்றன. அதுல நம்மை நம்முடைய அம்மா அப்பா பெத்து வளர்த்துருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த கடனை எவ்வாறு கழிப்பது என்று சொன்னால், நாம் திருமணம் செய்து கொண்டு நம்மை நம்முடைய தாய் தந்தையர் பெற்றதை போல நல்மக்களை பெற வேண்டும். அவ்வாறு பெறுவதனால்தான் அந்த கடன் தீரும், இந்த குடும்பத்தை பெர்பெச்சுவேட் பண்றதுனால கடன் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கமாக இங்கே பல நேயர்கள் இந்த நேரத்திலே இந்த வானொலியை கேட்பதற்காக மிகுந்த அக்கறையோடு இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். முக்கியமான பல விடயங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே ஏற்படுகின்ற, எமக்கு ஏற்படவிருக்கின்ற பல்வேறு வகையான விடயங்கள் பற்றி இங்கே ஆக்கப்பூர்வமான விளக்கமான விரிவான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் டாக்டர் லம்போதன் அவர்கள். இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்று பலரும் நீங்கள் பாராட்டுகிறீர்கள். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். நான் இது லலிதா ப்ரூடி.
3: சொல்லுங்க.
4: பாராட்டுக்கள் டாக்டர்.
5: வணக்கம். சொல்லுங்க.
4: நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீங்கள் சொல்றது எல்லாம் எனக்கு எங்கட மதத்திலும் மற்ற மதங்களிலும் இப்படி எழுதியிருக்கின்றது. ஆனால் நாங்கள் யோசித்து பார்த்தால் வாழ்வின் குறிக்கோள் உண்மையாக சொர்க்கம்தான். ஆனால் இந்த சொர்க்கம் இந்த அமிர்தம் நித்தியத்துவம் பேரின்பம் அழியும் ஒரு இடமல்ல. சொர்க்கம் என்பது உண்மையாக ஞானம் பெற்ற மனித மனதில் ஒரு உயர் நிலையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அதாவது தன்னலம் மறந்து நான் எனது என்ற தன்மையை மறந்து நிபந்தனையில் அன்பு நிறைந்து வாழ்ந்தால் இங்கே நாங்கள் வாழும் பொழுதே அந்த சொர்க்கத்தை அடையலாம். அடையலாம்ன்ற ஒரு எனக்கு எப்படி இந்த இது வந்ததோ தெரியாது. நான் எப்போ பார்த்தால் வெறும் அங்கேயும் இதை பற்றி இப்படி வாசித்தேன். அந்த முடிவில் தான் கேட்கிறேன்.
5: அதாவது வாழும் பொழுதே சுவர்க்கத்தை அனுபவித்தல் என்று கொண்டு இருக்கிறது. அது கொண்டு இதை இன்னும் கொஞ்சமாக சொன்னால் நான் சொல்லுவேன், வாழும் பொழுதே இறையை அனுபவித்தல். அதைத்தான் அங்க இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே இந்த உடம்பிலே இருக்கும் பொழுதே இறையை கண்டு இறை அனுபவத்திலே திளைத்து அந்த ஆனந்தத்திலே திளைத்து அந்த அன்பிலே திளைத்து சீவன் சிவன் நிலை இவர்களைத்தான் சொல்லுவார்கள். நாங்கள் சீவன் முத்தர்கள் இருக்கிறது. அது இந்த சுவர்க்க நரகத்துக்கு வராது. நாங்கள் சொல்ற சுவர்க்க நரகங்கள் ஸ்டில் இந்த சப்ஜெக்ட் டு தி பிளஷர்ஸ் அண்ட் பெயின்ஸ் தி டியூவல் வேர்ல்டுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவன் முக்தி நிலை இந்த டியூவாலிட்டிக்கு அப்பாற்பட்டது. இட்ஸ் எ பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி என்று சொல்லுவார். அப்ப அந்த நிலையிலே அது வரும். ஆனா சுவர்க்க நரகம் என்று சொல்லுகின்ற பொழுது திருமதி ப்ரூடி அவர்கள் சொன்னது மாதிரி அப்படி ஒரு கருத்தும் சொல்லுவார். அதாவது எங்கள் மனதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய குவாலிட்டிஸ் நாங்கள் சிருஷ்டித்து கொள்வதுதான் சுவர்க்கம் நரகமும் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனாலும் என்னுடைய சமய நூல்கள் என்ன சொல்லுகின்றன? இப்ப நான் என்ன சொல்லுகின்றேன், அவர் ஒன்று சொல்லுகின்றார். ஆனால் இது வந்து நல்ல பகுத்தறிவுக்கு ஏற்ற ஒரு கருத்தாக, நடைமுறைக்கு பெரியவசனம் உள்ள கருத்தாக இருக்கின்றது, படுகின்றது. ஆனாலும் இதிலே நமது நூல்கள் என்ன சொல்லுகின்றன? சமய நூல்கள் எமது நூல்கள் மட்டுமல்ல, இதுல கிறிஸ்தவ வேதம் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுது, இரண்டாவதாக நமது ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுடைய நாயன்மார்கள், எங்களுடைய குருமார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், அந்த பிரமாணங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இதை சொல்லுவார்கள், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றுதான் இதுக்கு சொல்லுவார்கள். அதாவது போய் அனுபவித்தவர் வந்து சொல்லுவதில்லை, சொல்றவர்கள் அனுபவித்ததில்லை. அதான் நாங்கள் இருக்கிற நிலை. அப்ப அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு போகின்றோம். அப்ப இதுல மேற்கொண்டு இந்த இதுல போனோம் என்று சொன்னால், இந்த திருநாவுக்கரசர் சொல்றார், இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். இது தேவாரத்தில் இவர் அதாவது கரப்பவர் என்றா ஒழிச்சு வச்சிருக்கிறது, மற்றவர்க்கு கொடுக்காம ஷியவண்ணாம உங்களுடைய பொருள் பணம் கல்வி அறிவு ஆகிய நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறோம் இல்லையா, அதை கரப்பது. கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். He created the fearful hells to those who conceal their wealth and resources and refuse to share. அதான் அதுண்டு இது.
3: உண்மையிலே டாக்டர் இன்னொரு வந்திருக்கார் கேட்போம். நேயர் வணக்கம்.
6: வணக்கம். நான் திருமதி டேனியல்.
3: சொல்லுங்க.
5: சொல்லுங்க.
6: உங்கள் யாவேருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
5: காலை வணக்கம்.
6: ஓம். என்னுடைய கேள்வி என்னென்றால் டாக்டர்,
5: ஓம் ஓம்
6: இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு பிதாவிடம் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் என்று. அப்ப அந்த மிச்ச வாசஸ்தலங்கள் என்னவாயிருக்கும்?
5: மிக்க வாசனங்கள் அதை பற்றி தான் அது நிறைய இருக்கணும். ஜேசு கிறிஸ்துநாதர் ஒரு அருமையான ஒரு ஞான விளக்கம், அதிலே கூட அவர் சில விடயங்களை முழுமையாக சொல்லவில்லை. முன்னாடி சொன்னேன் அதுல, அது நிக்கதேது என்ற ஒரு பரிசேயர் வந்து அவரை இரா காலத்திலே சந்திக்கிறார். ஏனென்றால் அந்த காலத்திலே கொஞ்சம் இவர் கொஞ்சம் கிளர்ச்சி செய்கிறார் என்ற இது வந்துட்டு, இரா காலத்திலே சந்திக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த ஆன்மாவை பற்றி இப்படியான இந்த திருமதி டேனியல் கேட்பது பற்றி எல்லாம் கேட்கின்றார். அப்ப அந்த ஆன்மாவை பற்றி கேட்கின்ற பொழுது காற்று வீசுகிறது, அது தெரியுது, சத்தம் கேட்குது, உணர்வுறம் தெரியுது. எங்கே இருந்து வருவது என்று தெரியுதோ, எங்க போகுது என்று தெரியுதோ, அதே மாதிரிதான் இதுவும். அப்ப நிக்கிறது கேட்கிறான், இது மெய்யோன்று கேட்கிறார், நான் மெய்யாகவே இதை சொல்லுகிறேன், நாங்கள் கண்டு சாட்சியப்பட்ட சத்திய வசனத்தை தான் நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்திய வசனத்தை தான் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ யூதர்களின் பரிசேயனாய் இருந்தே இவற்றை அறியாமல் இருக்கிறாயோண்டு கேட்கிறேன். அப்ப அந்த நாளையில் அது அது வந்து இட் இஸ் நோன் மெசேஜ் அமோங் த ஹையர் பிரீஸ்ட் என்றது தெரிகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது அந்த கோயிலில் அவர் போன பொழுதும் பார்த்தால் அதை கோயிலில் காணவில்லை பெற்றோர். தேடிக்கொண்டு பார்த்தால் அவர் உயர்ந்த ஆன்மீக விஷயங்களை அங்கே இருந்த குருமாரோடு பாதித்துக் கொண்டு கலந்துரையாடி கொண்டிருப்பதை தான் பார்க்கின்றார். அவருக்கு இந்த விஷய ஞானம், இந்த விஷய அறிவு அல்லது அந்த தேடல் இருந்திருக்கின்றது. அப்ப இந்த உலகங்கள் என்ன என்று சொன்னால் அதுதான் சொல்றது, அண்ட சராசரங்கள். இந்த அண்ட சராசரங்களை தான் சொல்றார்கள், 100 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் ஆர் தேர். அது சொல்றார்கள் இந்த காஸ்மாலஜி என்று இருக்கின்றது. இதை டச் பண்ணி கொண்டு போவோம், அதுல மேலதிக விளக்கங்கள் வரும்.
3: நன்றி, நன்றி.
5: அப்ப இதே மாதிரியாக சிவஞான சுத்தியாரிலேயும் இருக்குது. அதாவது இந்த சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஹெவன்லி பாடி வேணும், நரகத்துக்கு போறதுக்கு ஒரு ஹெலிஷ் பாடி வேணும். ஏண்டா சுவர்க்கத்துல போய் அந்த பிளஷேஷையும் இந்த பாடி தாங்காது, அது அப்படியே பேர்ஸ் பண்ணிடு, அந்த பிளஷேஷ தாங்காது. அப்ப நரகத்துக்கு போற அந்த துன்பத்தையும் இந்த பாடி தாங்காது. அப்ப அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பாடிஸ் தேவை, ஸ்பெஷல் பாடிஸ் தேவை. அதுதான் சிவஞான சித்தியார் சொல்லுது, பூதனா சரீரம் போனால் புரிதட்ட ரூபந்தானே, ஜாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணையிற்க நரகோடு சுவர்க்கம் துய்த்து. இறைவனுடைய ஆணையின்படி, இறைவனுடைய நடப்பின்படி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பூதனா சரீரம் ஜாதனா சரீரத்தை எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அனுபவித்து அதுக்கு பிறகு என்ன செய்து திருப்பியும் அந்த பிறக்கம் தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம் திருப்பி வந்து புறப்பில வரும். இது சிவஞான சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த சுவர்க்க நரகத்தை பற்றி திருமந்திரத்தில் இருக்குது, சொல்லுவார்கள் தரகதி உண்டன இல்லை என்போர்கள். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் இப்படி சுவர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, அதுக்கு அங்காறு ஒரு வரகதி இருக்கு என்று சொல்ல, இந்த இல்லை என்று சொல்லிடுமே, சிச்சி இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் பொய்க்கதை, இதெல்லாம் புனே கதை, இதெல்லாம் ஏமாற்று வித்து என்று சொல்லுகிறார்களே. அவர்கள் தரகதி உண்டன இல்லை போர்கள் நரகதி செல்வது ஞானம் அறியும். அவர்கள் நரகத்துக்கு போவார்கள், எல்லா உலகத்துக்கும் தெரியும். Those who say there is no next life to be and for hell stay destined. All world knows this. இது திருமந்திரம் 2558 பாடல்ல வருகிறது. அதே மாதிரி திருமந்திரம் இன்னொரு பாட்டு சொல்றார், சொல்றார் பரமப்படுவார் பரவப்படுவார் பரமன ஏத்தார். இறைவனையும் கும்பிட மாட்டார். சரி, இறைவனை கும்பிடாலும் பரவாயில்லை, அது மனுஷனுக்கு உண்டாலும் ஏதாவது உதவி செய்வானோ. இரவலர்க்கு ஈ தலையாயின்னு நீயார், ஒரு ஈ காக்க அளவு கூட ஒரு கொஞ்சம் கூட அன்னமோ சோறோ ஒரு ஏதோ உதவியோ செய்ய மாட்டோம். கரகத்தால் சரி மனுஷருக்கு செய்யாரிலும் பரவாயில்லை, ஒரு பச்சை தண்ணி இருந்தாலும் ஒரு பூவுக்கு மரத்துக்கு ஊத்துதான் தானே. கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார், ஒரு மரத்தை ஒரு சோலையோ ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய புண்ணியம். அப்ப இன்னைக்கெல்லாம் கிரீன் மூவ்மெண்ட் இருக்கிறது இல்லையா, பார்க்கணும், அதே பெரிய புண்ணியம். கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்க இவ்வளவு செய்யாட்டி என்ன நடக்கும், நரகத்தில் நிட்டிரோ நாலஞ்சு நீரே. நீங்கள் எல்லாம் போய் நரகத்தில் ஆனையா நிக்க போறீர்கள், வில் தே ஃபார் எவர் ஸ்டாண்ட் இன் ஹெல் என்று திருமந்திரத்தில் சொல்றார்.
3: சொல்லிட்டு
5: திருமந்திர சொல்றேன்,
3: இங்க நிறையவே வேணா நேர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். டாக்டர் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் மாஸ்டருக்கும் டாக்டர்.
3: சொல்லுங்க.
7: உங்கள் திருவடிகளை பணிந்து நான் ராஜமோகன் கலைக்கிறேன்.
5: சொல்லுங்க ராஜமோகன்.
7: நாகலை இருந்து டாக்டர், நான் உங்களோட இதுகளை கேட்கதான் எனக்கு லட்சோ பிளச்சம் கேள்விகளும் இருக்கும், அதுக்கு மறுமொழிகளும் உங்களை மாதிரியான ஞானிகள் தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
5: எங்கள் நாங்கள் என்று இல்லை, எங்களை நடத்துகின்ற ஒருவர் தான் வரும் கருவிகள்.
7: கேட்கிற பாக்கியம் எனக்கு அந்த செவிப்புடன் கிடைச்சது, அப்படிப்பட்ட பாக்கியம் தானே. ஆனபடியா நான் உங்களை டாக்டர் ஒரு அரங்கேற்றத்துல கண்டு அவற்ற பாத நமஸ்காரம் உனக்கு சிவசிவாண்டு ஆசீர்வதிச்சவர். அது நான் மிசால இருக்கிறபடியா ஞாயிற்றுக்கிழமையில உங்களோட வகுப்புல கலந்து கொள்ளறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்க இல்லை. நான் அதை கிடைச்சி உங்களோட அருளும் குருவருளும் திருவருளும் எனக்கு கிடைக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும். அதுக்குரிய சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் உங்களை சந்திப்பேன் டாக்டர். மற்றும் உங்களோட இந்த இப்படியான ஒரு இந்த நவீன காலத்தில் நானும் ஞானங்கள் குருமார்களையும் சந்திச்சிருக்கிறேன். பகவான் பகவானிடையும் பாத நமஸ்காரம் எல்லாம் கிடைச்ச ஆசீர்வாதம் கிடைச்சது. அப்படி இருந்தும் அவர்கள் தான் இப்படியான விளக்கங்களை உங்கள் மூலம் இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் அறிய தரவணும் என்று இப்படி பல இதுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் உங்களை மாதிரியான இந்த ஞானிகள் மூலம் இதில் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்த உங்களுக்கும் நன்றி. மேலும் நேர உங்களுடைய திருவருளையும் குருவருளையும் புறவனும் அப்ப அந்த சந்தர்ப்பத்துக்கு நான் எப்ப வருமோ அப்ப நான் வந்து சந்திப்பேன் டாக்டர். நன்றி
5: நன்றி
3: நன்றி. வணக்கம்.
5: ஓ, இதுல வந்து என்னன்னு கேட்டால், அதாவது வந்து எத்தனையோ அநேக ஜென்மிஸ்தம்சிஸ்தா சதோஜாதி பராங்க, அதாவது எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ சமய அனுஷ்டானங்கள், எத்தனையோ மதங்கள் வந்த நன் பயன்களின் ஊடாகத்தான் எங்களுடைய ஆத்மீக பயணம் தொடர்கின்றது. இதுல ஒவ்வொரு நேரம் இந்த அணில் கல்லை தூக்கி போட்ட கதை தெரியும் தானே, ராமர் அணைகட்டும் பொழுது அணில் சிறு, அதுல ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கரிமத்தை செய்கின்றோம். இதில் ஒன்றும் எங்களுடைய சுய முயற்சியோ சுய அறிவோ அல்ல. சொல்லுவார்கள் பைபிள் வசனம் ஒன்று இருக்கின்றது தாவீது சங்கீதத்திலே, என்னுடைய அருள் இல்லை என்றால் நான் வெறும் வெற்றொலி செய்யும் பாத்திரமாவேன். அதாவது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இது வந்து அருள் வாசகம். அந்த அருள் உள்ளுக்கு இல்லாட்டிக்கு அவர் எங்களை இயக்குவி காட்டிக்கு இது வரும் மருள் வாசகம், அது வரும் வார்த்தை ஜாலமாகத்தான் முடியும். அப்படியா இது ஏதாவது இது என்ன ஏதாவது பயனுள்ளதாக இது இந்த கருத்துக்கள் வர்றதென்றால் அந்த பெருமையெல்லாம் அந்த இறைவனுக்குத்தான் சேரும். அமீ சந்திரம் துமி சந்திரே என்று ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அதாவது நான் வரும் மெஷின், நீதான் அதை இயக்குபவன், அது சந்திரம் சந்திரி என்று.
3: நன்றி டாக்டர். இன்னொரு நேர் இங்க இருக்கிறார் இணைப்பில். வணக்கம்.
8: வணக்கம். நான் சிவகுமார் இருக்கிறேன். இருவருக்கும் எனது வணக்கம்.
5: வணக்கம் சிவகுமார்.
8: இந்த கேள்வி என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி வார்த்த ஜாலத்தோட நாங்கள் எல்லாரும் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்குது. எல்லா மதத்தவர்களும் எல்லா மத புத்தகங்களா வாச்சு அதை பிராக்டிக்கலா செய்யறதும் இல்ல, வார்த்த ஜாலத்தோட இருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த உயிரோட இருக்கைகளே நாங்கள் கடவுளையும் கும்பிட்டு கொண்டு கடவுளுக்கு எதிராக செய்யறோம். பொய்ய சொல்றோம், புரளிய சொல்றோம், சண்டை பிடிக்கிறோம், எல்லாத்தையும் செய்யறோம். அப்ப நாங்க செத்தா போல நாங்க திருப்பி செய்ய மாட்டோம். அப்படி செய்தா என்ன தண்டனை நடக்கும்? உதாரணமா கனடாவில் இருக்க ஒரு ஃப்ராட் செய்தா ஜெயிலுக்கு போட்டால், அங்க ஜெயிலுக்குள்ள அவன் சொல்ற மாதிரி நடந்தா ஏர்லியா ரிலீஸ் பண்ணிவிடும், அங்கேயும் வயலேட் பண்ணா எக்ஸ்டெண்ட் பண்ணிடும் ஜெயில் லைஃப். அதே மாதிரி நாங்கள் அந்த கேள்வி உயிரோட இருக்க நாங்க கடவுளை கும்பிட்டு எதிர்த்து செய்யற மாதிரி செத்தா பிறகும் நாங்கள் எதிர்த்து செய்தா என்ன நடக்கும்? நரகத்துல போட்டானா சொர்க்கத்துல போட்டானா அந்த கடவுளுக்கு எதிர்த்து செய்தா என்ன நடக்கும்? நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
5: நல்ல ஒரு கேள்வி. அதாவது இறந்த பிறகு நாங்கள் நல்வினை தீவினைகளை செய்து கொண்டு போவோமா, அதுக்கு என்ன நடக்க வேண்டும்? பொதுவாக அதுக்கு தான் முதலாவது வண்ணம். அதாவது இந்த பூமியிலே தான் ஒரு சிறப்பு, நல்லதும் கெட்டதும் நீங்க எதிர்ப்பு காட்டலாம், இங்க பூமியில தான் அங்க போய் எதிர்ப்பு காட்ட இயலாது. உங்களுக்கு சர்வ சுதந்திரமும் உண்டு. நீங்க போய் சுவர்க்கத்திலே போய் நின்று நான் ஒரு துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினா கூட அனுபவிக்க இயலாது. அதே மாதிரி நரகத்திலே இருந்து இன்பம் அனுபவிக்க வேண்டாம், அனுபவிக்க இயலாது. இங்கே காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு சர்வ சுதந்திரம், இந்த ஃப்ரீ வில் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. இங்க ரெண்டையும் செய்து கொள்ளலாம், அதான் இங்க இருக்கிற தன்மை. அங்க போய் நீங்க ரிபல் பண்ணினா நரகத்துல போய் ரிபல் பண்ண முடியாது. அது கொண்டு ரெண்டாவது வந்து திருப்பி வந்து செய்ய மாட்டோம்னு சொல்ல இயலாது. ஏனென்றா இங்க நாங்கள் பட்டு அடி இவ்வளவு பட்டு அடிபட்டாலும் திருப்பி திருப்பி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அறியாமை இந்த உடம்புக்கு இல்லை, இது ஆன்மாவுக்கு. எங்களுடைய சோலுல ஒரு டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வந்து அனாதியாகவே, அது ஆதிக்க தொடக்கத்துக்கு முந்தைய அதுக்கு தொடக்கமே இல்லை உயிருக்கு, அது அதோட தான் இருக்குது. நெல்லில் உமி போல அது மூடி இருக்குது. அந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் விடாது. இந்த உயிருக்கு இயல்பாகவே இந்த மோட்டிவேஷன் பவர் இருக்குது, உயிருக்கு இயல்பாகவே அறிவு இருக்குது, உயிருக்கு இயல்பாகவே செயற்சக்தி இருக்குது, இச்சா ஞானா கிரியா சக்தி. இது இறைவனுக்கும் இருக்குது, ஆனா இறைவனுக்கு இது அன்லிமிட்டெட், உயிருக்கு இட் இஸ் லிமிட்டெட். ஏன் லிமிட்டட்னு சொன்னா, இட்ஸ் பவுண்ட் பை த டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ், அந்த இருள் வந்து விடாது. இதுதான் சொல்றார்கள் பகற்குருடன். சூரியனும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது, கண்ணன் இருக்குது, ஆனால் தெரியாது. ஆனால் தெரியாது. இதுதான் அந்த பட்ட கட்டையிலே பகற்குருடு போகிறது என்று மனஞான சம்பந்தர் சொன்னார். பட்ட கட்டை இந்த உடம்பு, பகற்குருடு அதுல போற ஆன்மா. எல்லா இடமும் இறைவன் இருக்கிறார், இறைவன் அருள் இருக்குது, அது தெரியாது. இது இத்தனையோ புறவிகளுக்கு ஊடாகத்தான் அந்த இருளுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சம் விலக அந்த ஒளி வர தொடங்கும். அது வரைக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வாழ்க்கை. ஒருவரும் நாங்க சூஸ் பண்ணி இந்தியில இருந்து நான் நல்லவனா இருக்க போறோம் போட்டு ஒருவரும் செய்ய முடியாது. ரெண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த இரு வினையும் கலந்த வாழ்க்கையில ஒன்றை மட்டும் செய்ய முடியாது, ரெண்டையும் விடவும் முடியாது. இதன் பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார், கர்மாவும் விட முடியாது. நீ உயிர் வாழும் வரைக்கும் கர்மா செய்தே ஆக வேண்டும், சர்மா செய்தே ஆக வேண்டும். அப்ப இந்த நல்லது கெட்டது ரெண்டும் வர்றதால நல்லதால புண்ணியமும் கெட்டதால பாபமும் வரும், அது தவிர்க்க முடியாது. அது ரெண்டுமே புறவிக்கு செலுத்தும். அதான் சொன்னார் மாணிக்க வாசகர், அறம் பாவம் என்னும் அருண் கையிட்டால் கட்டி. புண்ணியமும் கட்டுத்தான், புறவியை கொடுக்கும் வந்தால, பாவமும் கட்டுத்தான். அப்ப புண்ணியம் செய்யணும் வந்தில்ல, ரெண்டுமே கட்டுத்தான். அது சொல்லுவார்கள், பாவம் வந்து இரும்பு சங்கிலி கட்டாம், புண்ணியம் தங்கச் சங்கிலி கட்டாம், கட்டு கட்டுத்தானே.
3: இங்க இன்னொரு நேர் இருக்கிற டாக்டர், அவரே இங்க வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் மதிப்பிற்கு டாக்டருக்கும் மாஸ்டருக்கும் வணக்கம்.
5: வணக்கம்.
9: நான் ஒரு வருஷத்துக்கு முந்தையே டாக்டர் இதுல மெய் மறந்து எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச டாக்டர் கேட்க, வட்டக்கோட்ட திருஞான சம்பந்த வித்தியாலயம் ஆரம்ப கல்வி சொன்னீங்க டாக்டர். எனக்கு அது இல்ல, எனக்கு அது பெரிய சந்தேகம். ஞான சம்பந்தர் அளவு நான் உங்க வயது வந்து எனக்கு 72-73 வயது. எனக்கு நீங்க அந்த மிஸ்ஸா கால இந்த நிகழ்ச்சியை கத்தினவே இப்ப கேட்கையில் ஒழிய தெளிவும் இல்ல, கேட்டுக்கணும் உங்களை வந்து நடத்துக்கொண்டு கேட்கையில் ஒழிய நான் மனந்து வந்து முதல் நேர்கிட்ட கேட்கிறேன். நீங்க மிஸ்ஸா காவில ஒரு மாதத்துல ஒரு நாளைக்கு இல்ல ரெண்டு மாதத்துல ஒரு நாளைக்கு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல சில இதெல்லாம் நடத்தினா நாங்களும் வந்து நேரை பார்த்து உங்களை அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறலாமென்று ஆவலோட கேட்கிறேன். நானும் கூட டிவியில பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன். அதுபடி என்ன நேரம் நான் பார்க்கல. நீங்க இப்ப பேப்பர்ல எழுதுறா குறவு போல, நான் பேப்பர்ல பாக்குற இல்லையோ தெரியல, பேப்பர்ல எழுதிக்கொண்டு வந்த நீங்கள் இல்ல. இப்ப கொஞ்ச நாள் குறைஞ்சதோ
5: உங்களுடைய ஆர்வத்துக்கும் அந்த ஊக்குவிப்பு வார்த்தைகளுக்கு நன்றி. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக மிஸ்ஸாக வருவோம். கேட்டால் பத்திரிகைகள் எழுதுவது கொஞ்சம் குறை, இப்ப இணையதளத்திலே நாங்கள் கூடுதலாக இழந்ததுனால அதை குறைத்து இருக்கிறோம்.
9: இருந்தும் பேப்பர்ல பாக்கணும் அதுதான் பரவாயில்ல. நீங்க மிஸ்ஸாக
5: நாங்க முயற்சி செய்து பத்திரிகைகளுக்கு நாங்கள் ஆக்கங்களை
9: நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன்.
5: பலர் கேட்டிருந்தார்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை மீண்டும் எடுக்கக்கூடியதா இருக்கும். எமது இணையதளத்திலே எமது ஆக்கங்களை நாங்கள் தலைமையேற்றி வருவதனாலே இப்ப வெளிப்படையாக பத்திரிகைகளிலே பிரசரிப்பது குறைந்து விட்டது. ஆனாலும் நேயர்கள் பல பேர் இணையதளத்திலே போய் சென்று தேடி பார்க்கின்ற வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால இந்த ஆக்கங்களை சிலவற்றை நாங்கள் முயற்சி செய்து பத்திரிகைகளை அனுப்பி வைத்து அவர்களுக்கும் பயனடைய வைக்கின்றோம். உங்களுடைய நல் வார்த்தைகளுக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக, இந்த சுவர்க்கம் நரகம் உண்டா இல்லையா என்று சொல்லதற்கு சிவஞான சித்தியார்ல மாணிக்கவாசகரை சொல்லுகிறார். மாணிக்கவாசகர் சொல்றதுக்கு போது சிவஞான சித்தியார்ல சொல்றார், மறைகள் ஈசன் சொல். இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தை. எனவே சொல்றது இதெல்லாம் கட்டுக்கதை பிராமணன் எழுதி வச்சது உண்டு. சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றார், மறைகள் ஈசன் சொல். இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய சொல். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று என்னிடத்துல வரும். வேதங்களும் ஆகமங்களும் இறைவனுடைய வார்த்தை. அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மாநிலையம். அந்த வேத வாக்கின்படி நடக்காத ஒழுகாத உயிர்களுக்கு தண்டனை கொடுக்கிற இடம்தான் இந்த நரகம் என்றால் இறைவன் ஏதோ விருப்ப பெற போட்டு கொடுக்கிறது. உங்களுடைய வினப்பயன் அது. இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் உறையும் மா பதிகள் உம்பர் உலகங்கள். அதன்படி நடக்கவர்கள் சந்தோஷத்தோட ஹெவின்லி பிளஷர்ஸ் என்ஜோ என்ற இடம்தான் இந்த சுருக்கங்கள் உம்பர் உலகங்கள். யோனிக்கு எல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இயவதாகும். இந்த பிறப்புகளுக்கு இன்ப துன்பங்கள் தானே வராது, சுவர்க்க நரகங்கள் தானே வராது. இறைவனுடைய சக்தியினால, இறைவனுடைய ஆக்ஞை ஆணையண்டா ஆக்ஞை கட்டளையினால வர்றது. இந்த ஆக்ஞைத்தான் சக்தி என்று சொல்லுவோம். ஆனா அதுவும் எங்களுடைய கர்ம வினைப்படிதான் வரும். இதுதான் சுவையான சித்தியாருடைய வாக்கு. இனி இந்த நரகத்தை பற்றி இருக்குதோ இல்லையோன்றதுக்கு மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முந்தி இந்த மாணிக்க வாசகர் சொல்ற மா வடு வகிரன்ன கண்ணி பங்கா மாவடுகண்டா மாம் பிஞ்ச் மாம் பிஞ்ச வெட்டி ஊறுகா போடுவார்கள் இல்லையா? இப்ப சீசன் சமீபத்தில் ஒரு நண்பர் மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். சென்னையில இந்தியாவில இப்ப மாவடு விற்கிறார்கள் ஒரு கிலோ வள வண்டு. என்னடா ஊறுகா போடுற காலம், பிஞ்ச வெட்டி ஊறுகா போடுறது. இந்த மாம் பிஞ்ச வெட்டினால் அந்த உள்ளுக்கு அந்த விதைப்பகுதியும் வெட்டுப்படும். ஒரு சின்ன மாதிரி அந்த மாதிரி இந்த மாவகுட வெட்டு மாவை வெட்டி வச்ச மாதிரி, மாம் பிஞ்ச வெட்டி வச்ச மாதிரி இருக்குது அம்பாளுடைய கண். அப்பதான் மா வடு வகிர் வகிர்ந்து இருக்கின்ற அன்ன, அதை போல கண்ணி கண்ணையுடையவள் பங்கா அவளை உன்னுடைய பாகத்திலே கொண்டவன். நின் மலரடிக்கே கூப்பிடுவாய், நீ உன் அடிக்கே எங்களை கூப்பிட்டுடுவாய், கும்பிக்கே இடுவாய். அப்படி இல்லாம எங்களோட கும்பி பாகம் என்ற நரகத்துக்கே போட்டுடுவாய். 28 கோடி நரகங்கள் இருக்குது, அதுல ஒரு ஒன் ஆஃப் த வேர்ஸ் ஹெல் வந்து கும்பி பாகம். அதான் சொல்றார் மாவடு வகிரன்ன கன்னி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறையே. எனக்கு என்ன செய்வாய்னு தெரியவில்லையே. இது மாணிக்க வாசகர் அடைக்கல பத்தில படிக்கிறார். இந்த கும்பி பாகம் என்றால் என்னன்னு கேட்டால், சில வருடங்களுக்கு முன்னர் அந்நியன் என்ற திரைப்படம் வந்தது. அந்நியன் என்ற திரைப்படத்தில் இந்த நரகங்களை பற்றி சொல்லுவார்கள். அதிலே கும்பி பாகம் கிருமி போஜனம் எல்லாம் வருகிறது இல்லை. கும்பி பாகம்ன்றது போட்டு நெருப்பு என்ன கொப்பரையில வாட்டுறது வாட்டுறது. இந்த நாங்கள் பாபிக்கு ஓடுவோம் இல்லையா, அதேதான் இந்த பிளேஸ் மீ இது சொல்ல இன்ஃபர்னோ இன்ஃபர்னோ அதான் அது. இது இதான் இந்த கும்பி பாகம் என்கின்ற நரகம். இது மாதிரி 28 கோடி வகையான நரகங்கள் இருக்கின்றன. தாமிச்சம் என்று ஒரு நரகம் இருக்கின்றது. பிறர் பொருளை மனைவியை கவர்ந்தவர்கள் தள்ளப்பட்டு மூர்ச்சித்திருக்கின்ற நரகம் தாமிச்சம். ஹெல்ப் ஃபார் தோஸ் பீப்புள் கவர்டட் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி மணி ஓ வைஃப். அந்த தாமிச்சம் என்று இருக்குது. தங்களுடைய கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் கண்ணிழந்து வருந்தும் நரகம். கண்ணிழந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கணும். அங்க ரௌரவம் பிறர் பொருள்களை வஞ்சித்தவர்கள் ருரு என்ற மிருகங்களாலும் அக்னி சுவரங்களாலும் துன்பங்களை அனுபவித்து வருந்துமிடம் ரௌரவம். மகாரௌரவம் என்றால் அங்கு அந்த ருரு என்ற பெரிய மிருகங்கள் இருந்து அவர்களை வருத்துகின்றது. குருவல் அனிமல் கான்ஸ்டன்ட்லி டோர்ச்சரிங் தி சிக்னஸ். அங்கு கும்பி பாகம் என்றால் இந்த தோஸ் ஹூ கில்டு அதர் அனிமல்ஸ் கொன்று துன்றுபாட்டு அவர்களுக்கு பாகப்பட்ட பொருளை போல வருத்துமிடம். Roasted in a torching
3: flame.
5: காலசூத்திரம் தாய் தந்திர வருத்துறவர்களுக்கு அங்க போய் அங்க சூரியனை போல கொளுத்தப்படும் அந்த வகையில். இதே மாதிரி ஆசிபத்ரபனம் என்று இருக்குது. அசிபத்ரபனம் என்று சொன்னால் முல்லை போல இருக்கிற இலைகள் இருக்கு. பத்திரம் என்றா இலை, அசிகா முள்ளு. முள்ளு இலையோட இருக்கிற அந்த அந்த புஷ் அதுகளுக்குள்ளால ஓடி ஓட்டி கொண்டு இருப்பினம் கலைச்சு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பன்றி முகம் அந்த கூபம் கிருமி போஜனம். கிருமி போஜனம் இந்த அன்னியன் படத்திலேயும் வந்தது. அதாவது உங்களை புழுக்கள் ஓட ஜந்துக்களை விட்டு உங்களை சாப்பிட பண்றது.
3: அப்ப இந்த நினைக்கிறேன் இந்த படத்துக்கு இந்த வேண்டிய யோசனைகள் ஐடியாக்கள் இந்த மாதிரி
5: அவர்கள் அந்த படத்திலே அதை கிரட புராணத்திலிருந்துதான் எடுக்கிறார்கள். அந்த விவரங்கள் அதுல வருகின்றது. அக்னிகுண்டம் பக்ஷகண்டம் சான்மலி வைத்தரணி பூயோதம் பிராணரோதம் வைசசி. வைசசி என்றால் வீண்டாம்பிகத்துக்காக சமயகாரியங்களை செய்வோன சாட்டையால அடித்து வருத்துகின்ற நரகம் தான் வைசசி. டம்பத்துக்காக சமயகாரியம் செய்வர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு நரகம் இருக்கு வைசசி. லாலாபக்ஷம் சாரமேயாதனம் மற்றவன் நெருப்பு வீட்டுகளுக்கு உடமைகளுக்கு நெருப்பு வைக்கிறவர்கள். அவீசி பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள். பரிபாதனம் மற்றது ஷாரகர்த்தமம், தன்னைத்தானே புகழ்பவர்கள், தற்புகழ்ச்சி இருக்கிறது இல்லையா, நான் பெரிய என்ன விட ஆள் இல்லை என்று அவர்களுக்கு ஒரு நிறகம் இருக்குங்க. ஷாரகர்த்தமம் எல்லாம் லிஸ்ட் போட்டு இந்த கீதா சாரம் மாதிரி அடிச்சு கொடுக்கிற வாக்களுக்கு சிலதுகள் எங்களுக்கு இது பாவம் என்றே தெரிவதில்லை இல்லையா. மற்றது ரக்ஷோகணம், சூலப்ரோதம், தந்த சூகம், மற்றது வடாரோகம். வடாரோகம் என்றால் மரங்கள்ல, மலைகள்ல, மற்றது இயற்கையான இடங்கள்ல, பொந்துகள்ல வசிக்கிற மிருகங்கள் பறவைகளை அந்த இடத்தை விட்டு தடுத்துற செயலை செய்தார்கள். இன்றைக்கு காடழிக்கிறாக்கள், மரம் விட்டுறாக்கள், அது எல்லாருக்கும் வர்ற நரகம்தான் வடாரோகம். அதாவது மலைகளில் விருட்சங்களில் வசிக்கும் மிருகங்களையும் வருத்துவோர், இம்மலைகளிலும் விருட்சங்களிலிருந்து மிருகங்கள் பறவைகள் குஞ்சுகளை தள்ளிவிடப்பட்டு அவர்களை அனாதரவாக விட்டு சாக விடுபவர்கள் போகின்ற நரகம் வடாரோகம்.
3: இதெல்லாம் அந்தந்த குறிக்கப்பட்டிருக்கிறது.
5: பிரியாவர்த்தனம் என்றால் அதிதி, வந்த விருந்தினர்களை உபசரிக்காரன நரகம். சூசி முகம் என்றால் செல்வத்தால கர்வம் பிடித்துக் கொண்டவர்கள், அவர்களுக்குரிய நரகம். இப்படி இதே மாதிரி இந்த 28 விதமான நிறைய இருக்குது. சூகரம், ரோதம், தாளம், தத்த கும்பம், லவணம், முதுராம்பம், லோகிதம், கிருமிஷம், கிட்டினம், தாரணம், இப்படி எத்தனையோ வகையான கோடிக்கணக்கான நரகங்கள் உள்ளன. இந்த நரகங்கள் எங்கே இருக்கின்றன என்று அடுத்தது கேட்க போறாரு. இந்த நரகங்கள் எங்கே இருக்க போனாங்க? சுவர்க்கம் உள்ளது, நரகம் உள்ளது. நல்லது செய்தால் சுவர்க்கம், கெட்டது செய்தால் நரகம். தானே வராது, இறைவன் அனுப்ப வருவது. அதற்கென்று அந்தந்த பாடி, பூதனா சரீரம் சுவர்க்கத்துக்கு போவதற்கு, யாதனா சரீரம் நரகத்துக்கு போவதற்கு, 28 வகையான நரகங்கள். இந்த நரகங்கள் சுவர்க்கங்கள் உண்டென்பதற்கு அரணகிரிநாதர்களுடைய கந்தரலங்காரம், திருநாவுக்கரசருடைய திருவாரம், பெரியாருடைய திருவாய்மொழி, மற்றது எங்களுடைய நாவலர் பெருமானுடைய விவரங்கள், மற்றது அருணந்த சிவாச்சாரிய சிவஞான சித்தியார், திருக்குர்ஆன், பைபிள் போன்ற பல இடங்களிலிருந்து நாங்கள் இந்த சுவர்க்க நரகங்கள் உண்டு என்பதை இங்கு வந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இது எங்கே இருக்கின்றது என்று கேட்பார்கள். ஒரு அம்மா கேட்டா இதெல்லாம் எங்கே இருக்குண்டு? இதெல்லாம் ஹிந்து காஸ்மாலஜியில வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு எல்லாம் 7-16 உலகங்கள், எங்களை இமீடியட் நெய்பர்ஹுட்ல, 14 உலகம் இல்ல, இமீடியட் நெய்பர்ஹுட், இந்த பூலோகம் என்றது நாங்க வாழ்ற இந்த கேலக்சி முழுக்க பூலோகம். இந்த மில்கி வே என்று சொல்றமே ஆகாய கங்கை, இதிலேதான் எங்களுடைய சூரியன் ஒரு நட்சத்திரம், இந்த சூரிய குடும்பத்திலேதான் எங்களுடைய பூமி இருக்குது. இதே மாதிரியாக கிட்டத்தட்ட 2000 to 4000 billions of stars அங்க சூரியங்களாக இருக்கிறது எங்களுடைய மில்கி வே, இந்த ஆகாய கங்கையில மட்டும். இதுதான் எங்களுடைய கேலக்சி, இதுதான் பூலோகம். இன்டர்நெட்ல பார்த்தா தெரியும் இப்படி ஒரு சுருளாக இருக்கும். அதுதான் புராணம் சொல்றது, அந்த அசுரன் ஒருவன் தாயாக சுருட்டி கொண்டு போனான். இது பூலோகம். இந்த பூலோகத்துக்கு அப்பாலே இருப்பது புவர்லோகம். புவர்லோகம் எதென்று தெரியாது, விஞ்ஞானத்துக்கு என்ன தெரியாது. ஆனா விஞ்ஞானம் இந்த கேலக்சிக்கு அடுத்த கேலக்சி அண்ட்ரோமீடா கேலக்சி என்று சொல்லுகிறார்கள். இணையத்தில வசதி இருப்பவர்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம், அண்ட்ரோமீடா கேலக்சி. எங்களுக்கு சமீபத்தில் இருப்பது அதுதான். இந்த அண்ட்ரோமீடா கேலக்சியில போனால் அங்கே அடுத்தது அது புவர்லோகமாக இருக்கலாம். அதற்கு அப்பால இருப்பதுதான் சுவர்க்கம். அதற்கு அப்பால இருப்பதுதான் இந்த சுவர்க்கம். அதை சொல்வார்கள் சுவர்லோகம், சுவர்லோகம் என்று சொல்லுவார்கள். இந்த சொல்லிக்கொண்ட அண்ட தொகுதிகளை பற்றி சொல்லிக்க சொல்லுவார்கள். கந்தபுராணம் சொல்லுது, அப்பெரும் புவிக்கு தானோர் 1000 கோடி அண்டம். எங்கட பூமியை மையமாக வச்சு பார்த்தாலே ஒரு 1000 கோடி அண்டம் இருக்குதான். அங்கன்மா ஞானத்தண்டம் 1000 கோடி தன்னில், இங்கு நீ பெற்ற அண்டம் 1008 நுள்ளும். இந்த 1000 கோடி அண்டத்துல ஒரு 1008 அண்டங்களுடைய அதிபதி தன்மையைத்தான் சூரபத்மாவுக்கு கொடுத்தது. அதுல ஒரு அண்டத்தை தான் சொல்லுகிறார், துங்கமாம் அண்டம் ஒன்றின் இயற்கையை சொல்லலுட்டேன். There are trillions of trillions of cosmic unit related to our earth. Of these trillions of unit, you get the rulership for the 1008. Among those 1008, I am going to explain the nature of one cosmic unit now. இது கந்த புராணத்தில். அப்ப இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த எங்களுடைய அந்த பூலோக, புவர்லோக, சுவர்லோக, அதுக்கடுத்ததாக மகர்லோக, அதுக்கடுத்ததாக தபலோக, அடுத்ததாக சத்தியலோக. சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கிறார், அதுக்கு அங்கால வைகுந்தம், சிவலோகம் எல்லாம் வரும். அப்ப இந்த மேலே உலகம், கீழே உலகம், அதல்ல சுதல்ல தலாதல விசாதல ரசாதல பாதாள, அதெல்லாம் பாதாளத்தில் சொல்லுவோம். கீழ பாதாளம் என்று சொல்லுவோம். இந்த கீழ இருக்கிற பாதாளங்கள், இந்த 14 அகங்கள் எல்லாம் போக நாங்கள் இருக்கிற இந்த புவனத்துக்கு, இந்த எங்கிட்ட இருக்கிற அந்த பெரிய அண்ட தொகுதிக்கு பேர் ஆடகேஸ்வர புவனம். அதுக்கு அடுத்ததா ஒரு ஆகாசம் ஸ்பேஸ் வந்து அதுக்கு அங்காலே இன்னொரு அண்ட தொகுதி தொடங்கும். இந்த கேலக்சிஸ் எல்லாம் முடிய அங்காலே இன்னொரு அண்ட தொகுதி தொடங்கும். அது சொல்லுவார்கள் குஷ்மாண்ட புவனம், குஷ்மாண்ட புவனம், குஷ்மாண்ட வண்டா பூஷணிக்க, பூஷணிக்க மாதிரி இருக்குதுங்க. அதிலேயும் வந்து அந்த குஷ்மாண்ட புவனத்துக்கு அங்கால இருக்கிறது காலாக்னி ருத்ர புவனம். இந்த காலாக்னி ருத்ர புவனம் வந்து இந்த பிரம்மாண்டம் முடியுது. பிரம்மாண்டத்துக்கு அப்படி 6 அண்ட தொகுதிகள் இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லல, இந்த ரெண்டு புவனம் இருக்கு இல்லையா, எங்களுடைய நாங்கள் இருக்கிறது கிட்ட இருக்கிற ஆடகேஸ்வர புவனம், அதுக்கு அடுத்ததா காலாக்னி ருத்ர குஷ்மாண்ட புவனம், அடுத்தது காலாக்னி ருத்ர புவனம். இந்த 28 கோடி நரகங்களும் இருப்பது இந்த குஷ்மாண்ட புவனத்துக்கும் காலாக்னி ருத்ர புவனத்துக்கும் இடையில். இதுதான் லொகேஷன் ஆஃப் த ஹெல். யாராவது அப்ப எங்களுடைய விஞ்ஞானத்துல நாங்கள் இப்ப இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு போய் அதுக்கு அங்கால போகவே இல்லை. அடுத்தடுத்த ஸ்டார்ஸ் இன்றைக்கே எங்களுக்கு 2000 பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது எங்களுடைய மில்கி வேலையே, எங்களுடைய பூலோகத்திலேயே. அதுக்கு அங்கால புவர்லோகம் வெட்டி பார்க்கல, நான் சொல்லி இருக்கேன் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸுக்கு அங்கால இருக்கிறது. அந்த கேலக்சிக்கு அங்காலதான் சுவர்க்க லோகம், அது இன்னும் தெரியவே தெரியாது. இப்ப இந்த 14 தாண்டி அங்கால போக இந்த புவன தொகுதி முடிஞ்சு அடுத்தது முடிஞ்சு அதுக்கு அடுத்த தொகுதியில இருப்பது இந்த நரகலோகம். அதாவது போற பாதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா நம்ம இருந்தாரே
3: செல்லுவோம் சொல்லியாச்சு. வணக்கம், இங்கே ஒரு நேர் இருக்கிறார் டாக்டர், கேட்டுப்பாங்க. வணக்கம்.
10: வணக்கம் டாக்டர் லம்போன் அவர்களே, நான் கிறிஸ்டி பேசுகின்றேன்.
5: சொல்லுங்க.
10: நரகத்தை பற்றி நான் உங்களுடைய இதுகளை நான் அதிகமாக கேட்பது வழக்கம். அதாவது உங்களுடைய அறிவுரைகள், அதாவது நீங்கள் இந்து சமயத்தை இருந்தாலும், அதாவது கிறிஸ்து சமயத்தவர்களும் இஸ்லாம் சமயத்தவர்களும் பலவிதமான தங்களை ஒரு முழுமையான மனிதனாக, ஒரு ஒரு சுத்தமான மனிதனாக கொண்டு வார முறைகளை நீங்கள் ஒரு அளவிலே நீங்கள் அதை சொல்லுகின்ற முறைகளிலே எனக்கு தெரிகிறது. அந்த முறையிலே தான் நான் அதை கவனித்து கொண்டு வருகிறேன். ஆனபடியால் இதில் சமயங்களை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வராமல் நீங்கள் உங்களுடைய இதில் கொண்டு வருகின்றபடியால் எனக்கு அது மிகவும் விருப்பமாகவும் நான் ஆசையாகவும் கேட்பது வழக்கம்.
5: நன்றி, நன்றி.
10: மற்றது என்னென்றால், என்னுடைய கேள்வி என்னென்றால், நீங்கள் அந்த நரகத்தை பற்றி சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி ஒன்று மனதிலே வந்தது என்னென்றால், அங்கு போனோடனே ஒரு விதமான கனவிதமான 100 விதமான நரகங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு விதமாக ஒருவரை அப்படியே சுட்டு எரிப்பது என்று சொல்லி, அதாவது பாபக்யூ போடுற மாதிரி என்றும் கூட சொன்னீர்கள்.
5: கும்பி பாகம்,
10: அந்த எரிக்கின்ற முறை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இங்கே உலகத்துல இங்கே பாருங்கள், எங்களுடைய போராட்டம் நடந்த பொழுது மனிதர்கள் அத்தனை பேர் இறந்தார்கள், எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் இறந்தார். இதை பார்த்து விட்டு இந்தியாவிலே சில பேர் தங்களையே தாங்கள்
3: தீர்த்து
10: தாங்களே தங்களுக்கு பாபக்யூ போட்டுக் கொண்டார்கள். ஆனால் தன் சொந்த நலத்துக்காக இல்ல, பொது
5: நலத்துக்காக,
10: பொது நலனத்துக்காக போட்டவர்கள் தங்களை பாபக்யூ போட்டுக் கொண்டார்கள். இங்கே இவர்கள் போட்ட பாபக்யூக்கும் அங்கு நரகத்துல போடுகின்ற பாபக்யூக்கும் என்ன வித்தியாசம் ஐயா?
3: நன்றி, நன்றி.
5: அதாவது ஒருவர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார், அந்த தன்னுடைய மற்றவர்களுக்காக, அதுக்காக உயிரை தியாகம் செய்கின்றார். இதுல போனால் அவர் எங்கே அதை வந்து சொல்வார்கள்? முதலாவது வந்து இந்த உயிர் தியாகம் அவர் தலைவணங்கத்தக்கது, அவருடைய நோக்கம் தலைவணங்கத்தக்கது. இந்த தியாகிகள் போகின்ற உலகத்தை தான் இந்த இதில் சொன்னோம் நாங்கள். அதாவது போரில் புறமுகிட்டு விடாதவர்கள், மற்றது யோகிகள், அவர்கள் எல்லாம் சூரிய மண்டலத்தை பிளந்து ஒளி மார்க்கத்திலே போவார்கள் என்றிருக்கு. உயிர் தியாகம் அல்லது தற்கொலை செய்வது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தற்கொலை செய்துகின்ற ஆன்மா நல்ல கதி அடையாது என்றுதான் பொதுவாக சொல்லப்படுகிறது. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்னு சொன்னால், ஒன்று போரிலே, இரண்டாவது பெண்களை குழந்தைகளை அபலைகளை பசுக்களை பாதுகாப்பதற்காக காப்பதற்காக தன்னுயிரை கொடுத்தல், அது இரண்டாவது. இரண்டாவது பெண்கள் தன்னுடைய கற்பை காப்பதற்காக ஒன்று, பதிபக்தியினால வருவது இன்னொன்று, மற்றது இந்த விதமான நிலையிலே, மற்றது இறையினுடைய தலம், இறை பொருள், இறையினுடைய தர்மத்தை காப்பதற்காக தன்னுயிரை கொடுத்தல். இந்த விஷயங்களிலே அவர்களுக்கு ஒளி மார்க்கம், இது சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெரிய புராண நாயன்மார் வரலாற்றிலேயே வருகின்றது. அறிவாட்டாய நாயனார் என்றவர் இருந்தார். அவரும் இறைவனுக்கு அமுது படைக்கின்றவர். நிறைய கஷ்டம் வந்துட்டது. கடைசியாக ஒரு நாள் கொண்டு போகிற பொழுது பசி களை தாங்காம விழுந்துட்டார். அதெல்லாம் சிந்தி விட்டது. அப்ப நிலத்திலே சிந்தின உடனே, ஐயோ இதெல்லாம் சிந்திச்சுதே, இனி நான் இறைவனுக்கு இன்றைக்கு கொடுக்க முடியாது, திருப்பி செய்வதற்கு எனக்கு பொருள் வசதியிலேயே மனத்தில் நொண்டு தன்னுடைய குரல் வலையை அறுத்து இறக்க முயற்சிக்கிறார். அப்ப அந்த நிலம் புலந்தது. ஒரு கை வந்து அவருடைய கையை பற்றியது. அந்த கொட்டுண்ட உணவெல்லாம் உள்ளுக்கு இருந்து சாப்பிடப்பட்டது. அதில் சொல்ல இன்னும் இருக்கிற இந்த மாவடு என்று சொல்லவும் இல்லையா, அண்ணாண்டு இன்றைக்கு ஊறுகாய்க்காக நிறைய கலைக்கின்ற போல இருக்கிறது. அந்த மாவடுவை அவர் கடித்து சாப்பிடுகின்ற சத்தம் அவருக்கு கேட்டுதான். இது அறிவாட்டாயினார் தன்னுடைய உயிரை கொண்டவர். அதான் சொல்றாரு, அரணடி கண்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரணடி கண்பிலாதார் அறமதும் பாவமாகும், வரமுடை தக்கம் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலம் செய்த பாதகம் நன்மையாய்த்தி. அதாவது அரண் அடிக்கு அன்பில்லாதவர்கள் எவ்வளவுதான் செய்தாலும், தர்மகாரியங்கள் செய்தாலும் அதுவும் பாவமா போகும். பரநடிக்கு அன்பு உள்ளவர்கள் பாவத்தை செய்தா கூட அது புண்ணியமா வந்துடும். உதாரணம் வந்து தக்கன் இருந்தான், தட்சன். தட்சனுடைய சிவனுக்கு உமாதேவியாரி அவருடைய மகளாக வளர்ந்தவள், தாட்சாயினி என்று பெயர். அவன் மமதையாலே சிவனை அழைக்காமல் ஒரு யாகம் செய்தான். அதாவது வித்தவுட் பேயிங் டியூ ரெஸ்பெக்ட் பிளேஸ் டியூ பிளேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த காட் டியூ என்ஜாய் யுவர் வேர்ல்ட்லி பிளஷர்ஸ். நாங்கள் எல்லாரும் தட்ச ஜாகம் தான் செய்து கொண்டிருக்கிறோம், இங்கே இறைவனை நினைப்பதும் இல்லை, அவனுடைய உடமைப்பொருளை அனுபவிக்கிறோம் என்பது நன்றியும் இல்லை, அவனுக்கு நன்றி கூறுவதும் இல்லை, எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு அனுபவிக்கின்றோம். அதுதான் தட்ச ஜாகம். அதை தட்சன் செய்து கொண்டிருக்கிறான். அந்த தட்சன் செய்தபடினால் என்ன நடந்தது? அவன் செய்தது யாகம், கணபேருக்கு சாப்பாடு போட்டு வேலை செய்து யாகம் செய்கிறான், நல்ல புண்ணியமா தான் இருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? அவன் அழிந்தான். சண்டேஸ்வர நாயனார் ஒரு அந்தன சிறுவன், பூஜை செய்து கொண்டிருக்கிறார். பசுவை மேய்த்துக் கொண்டு பால் குடங்களை வைத்து மனநிலை சிவலிங்கம் செய்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தந்தையார் இவன் பாலை வீணாக்குகிறான் என்று நினைத்து வந்து கையிலே ஒரு பிரம்மையை எடுத்துக்கொண்டு இவருக்கு அடித்து என்றார். இவர் குழம்பவில்லை. உன்னை பாட்குடங்களை காலாலே உதைத்து எகிர்கின்றார். மனநாள் செய்த சிவலிங்கத்தை சிதைக்கின்றார். அவை இவர் கையிலே பக்கத்தில் இருந்த பிரம்பை எடுத்தார். அது அப்படியே ஒரு மழு கூடலியாக வந்தது. அப்படியே தந்தையினுடைய காலையே வெட்டிவிட்டார். இப்ப இங்க பெரிய பாதகம். ஒரு தகப்பனார், இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குரு, ஒரு பிராமணர், பிரம்மஹத்தி பித்ருஹத்தி குருகத்தி, மூன்று விதமான பாவங்களை இவர் செய்கின்றார். மாபாதகம் இது. அந்த மாபாதகம் செய்தாலும் அவருக்கு நாயனார் பதம் கொடுத்து சண்டேஸ்வர நாயனார் 63 நாயன்மார் ஒருவர். அதான் நரவினில் மனிதர்களில் பாலம் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. அப்ப இந்த காரிய காரணங்களை பார்த்துட்டு சில பேர் சொல்லுவார்கள், இவர் தற்கொலை செய்கின்றார்கள், இவர் கொலை செய்கின்றார்கள் என்று. ஆனால் இறைவனுடைய இணைப்படையிலே வேறு. ஆனா இதுக்காக போய் இதை வச்சுக்கொண்டு இந்த கோர்ட்ஸ்ல போய் நாங்க லோ பேசியலாது என்றார். இங்கே இருக்கின்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் உலக தர்மத்துக்குரியவை. அதுக்கு அடிப்படை வந்து ஸ்மிருதிகள், அதன்படிதான் சட்ட நூல்கள் இருக்குது. ஆகவே இந்த சட்டத்துல போய் நான் அதுக்காகத்தான் என்னை எரிச்சினா, நான் அதுக்காகத்தான் அவரை கொண்டான்னு சொல்ல முடியாது. இந்த சட்டங்கள் சிவபுண்ணியத்துக்குரியவை, மூன்றாவது நிலைக்குரிய புண்ணியங்களுக்குரியவை. அடுத்ததாக இந்த இன்ஃபோனோவில் இங்க வாட்ராக்களுக்கு அங்க வாட்ராக்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால், அல்ல இங்கே நெருப்பில உறக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எவ்வளோத்திர இங்கே வந்து நெருப்பில உறந்து மாட்டுப்பட்டு அரை மணத்தியாலும் ஒரு மணத்தியாலத்தில் உயிர் போயிடும். அங்கே இருக்கிற இன்ஃபோனோவில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாடி கொடுத்துருக்குது, ஜாதனா சரீரம் அண்டு. வாட்ட வாட்ட உயிர் போகாது, வேதனை மட்டும் அனுபவிச்சு கொண்டிருப்பீங்க கோடிக்கணக்கான வருடங்களுக்கு. அதுதான் அங்கே வித்தியாசம். ஆனால் இது வந்து உங்களுக்கு தண்டனை அல்ல, சொல்லுவார்கள் உங்களுடைய கர்மாவை கழிப்பது.
3: உண்மையிலே டாக்டர், எங்களுக்கு நேரம் அண்மித்தபடியால் இங்க இணைப்பிலே இருக்கிற நேர்களை தயவு செய்து நீங்கள் அடுத்த வாரம் உங்களோட தொடர்பு கொண்டு, எங்களுக்கு நேரம் பற்றாமல் இருக்கிறால் நீங்கள் அடுத்த வாரம் தொடர்பு கொண்டு வேண்டிய கேள்விகளை கேட்கலாம். நன்றி டாக்டர். நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால்?
5: ஆமாம், சுவர்க்க நரகம் பற்றி நிறையவே ஆர்வமாக இருக்கின்றார்கள். மீண்டும் இதே தலைப்பிலே நாங்கள் அடுத்த வாரத்தில் தொடரும்.
11: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.

அதோட ஒப்பிட்டு நமக்க சொன்னார். நம்ம ஹிருதயத்தை ஒரு பார்க்கா வச்சு பார்க்குன்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. பார்க்கல வெயில் காலத்தையும் எங்கேயோ நடு வெயில உட்கார மாட்டோம், அந்த காத்துகள்லாம் வர்ற காலத்துல ஆனந்தமா உட்காருவோம். அது போல காத்து இருக்கிறதா வசந்த சங்கினி. அதோட மட்டுமல்ல அகஜிர் நச்சதாசிரஸ்தா, இலைகள்லாம் பழுத்த இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுது. அது உதிர்ந்து போனப்புறம் புதுசாக அங்கே துளிர்கள் வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கக்கூடியதான பக்தில தச்சடா விலசிதாக புஷ்ப பிரபாலஸ்மிதா, புஷ்பங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடியதான துளிர்கள் என்ன, மொட்டுகள் என்ன, குணகோரகாக, அதுக்கப்புறம் நல்ல புஷ்பங்கள் வாசனையோடு இருக்கக்கூடியதான அழகான அந்த பூந்தோட்டம் இத்தனையும் இருக்கு. அதில் வெறும் புஷ்பங்கள் மட்டும் இல்லையா, பழங்களும் கூட இருக்கான். எப்படிப்பட்ட ஞானானந்த சுதா மரந்தர ஹரி சம்பித் பலாபியுன்னதி அப்படின்னு பழங்களோட புஷ்பங்களோட மொட்டுகளோட வாசனையோட இருக்கக்கூடியதான பதார்த்தங்களோட இருக்கக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்துல ஜனங்கள்லாம் எப்படி சேவிப்பாளோ, அங்க போய் நிம்மதியா இருப்பாளோ, அதே போலயே இதயம்ங்கிற ஒரு பூந்தோட்டத்துல பரமேஸ்வரன் இருக்கார், இங்க வாங்கோ. அங்க என்ன விசேஷம்னா சம்புத்தியான வசந்த சங்கினி, பரமேஸ்வருடைய தியானம்ங்கிறத நல்ல காத்து சென்ட்ரல் காத்து மாதிரி அந்த தியானம் இருக்கே பரமேஸ்வர தியானம், அது மனசுக்கு நிஜமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும். சம்புத்தியான வசந்த சங்கின ஹிருதாராமா, அந்த ஹிருதாராமே இதயம் எனக்கூடியதான ஆராமத்தில், இதயம் எனக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்தில், அஜீர்ணச்சதாக பாபம் எனக்கூடியதான ஜீர்ணச்சதாக அந்த பழுத்ததான இலைகள். இந்த பாப்பந்தான் பழுத்து கீழ் விழுந்துட்டு, பழைய இலைகள்லாம் கீழே விழுந்த பிறகுதான் துளிர்கள் முளைக்கும். அந்த இலை உதிர்ற காலம்னு ஒரு காலம், எல்லா இலையும் பழுத்த இலையெல்லாம் கீழே விழுந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்னா புதுசாக அழகாக சின்ன சின்ன மொட்டுகள் வந்து அதுல வந்து அங்குரங்கள் வந்து அங்கிருந்து வர ஆரம்பிக்கும். அதே போலயே இங்கேயும் சிவத்தியானம் நீங்க பண்ணணும்னு எப்படி சங்கல்பம் பண்ணிடும், பண்றது இல்ல, சங்கல்பம் பண்ணினாலே போறோம் மனசுல இருக்கிற பாபங்கள்லாம் ஓடி போயிடுமா. ஏன் பாபங்களுக்கு சிவத்தியானத்தை கண்டா பயம், அது இருக்காது. ஏன்னா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா ஸ்ரீயந்தே தாசிய கர்மாணி அப்படின்னு எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு போயிடும். அப்படி அந்த பாபங்களுக்கு சிவத்தியானத்தை பண்ணினாலே பயமா, அதை நினைச்சாலே பயமா, அதனால உதிர்ந்து போயிடுது. பக்தியில தச்சட்டா, தியானம் பண்ண பண்ண பக்தியானது தாரா வளர்றது, அந்த பக்தி கொடி இருக்க பத்தில தாரா வளர்றது. விலசிதா புண்ணிய பிரபாலஸ்மிதா, அந்த கொடியில அங்குரங்கள் துளிர்கள் அப்படி புண்ணிய பிரபாலஸ்மிதா, புண்ணியம் எனக்கூடியதான துளிர்கள். இது பண்றோம், அது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சிவபக்தியானது தெய்வபக்தியானது ஒரு மனுஷனுக்கு வந்துருது. ஆனால் மேலும் மேலும் அது பண்ணணும், கோயிலுக்கு போகணும், பிரவச்சனங்களை கேட்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவான் நாமாவை சொல்லணும், பகவானுடைய நாமாக்களை பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும், அவருடைய கதைகளை அனுசந்தானம் பண்ணணும், இப்படி நிறைய தோடிக்கொண்டே இருக்குமா. புண்ணிய பிரபாலஸ்ரிதாக தீப்யந்தே குண கோரகாக, நல்ல ஒரு குணங்கள் பாருங்க அவைகள்லாம் சேர்ந்து இவனுக்கு வரிசையாக தோண ஆரம்பிக்குமா. இந்த குணங்களை பற்றி பகவத்கீதையில் விசேஷமாக ஒரு 20 குணங்கள் சொல்லியிருக்கு. அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆத்துவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிராக, இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனகங்கார ஏவச்சா, ஜன்ம மிருத்யு ஜரா துக்க துக்க தோஷ அனுதர்சனம், அசக்தி அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்யஞ்ச சமச்சித்தத்வம் இப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா நித்யானித்யோபபத்திஷு வரிசையா சொல்லிருக்கு. கடைசியில கடைசி குணம் ஒன்று இருக்கு, என்னடான நமக்கு மோட்சம் வேணுங்கிறதுல தீர்மானமா இருக்கணும். தத்துவ ஜானார்த்த சிந்தனம், அந்த தத்துவ ஜானம் இருக்கே அதுல தீர்மானமா நீங்க எதையாவது பண்ணுங்க, இங்க போங்க அங்க போங்க என்னென்ன விவகாரங்கள் பண்ணுங்க நோன்னு சொல்லல. ஆனா உங்களுடைய மனசு எங்க இருக்குன்னா அந்த தத்துவ ஜானத்தினுடைய பலத்தை அடையக்கூடியதான ஒரு அபிப்பிராயத்துல தீர்மானம் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், குழந்தைகளை பார்த்துக்கலாம், அதுக்காரரை பார்த்துக்கலாம், பத்தினியை பார்த்துக்கலாம், மற்ற விவகாரங்கள்லாம் பண்ணலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், யாரும் எதையும் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் உடைய மனசு மட்டும் பகவான் இடத்துல இருக்கணும், பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லா செயல்களும் பண்ணணும். முதல்ல என்ன வேணும், அமானித்வம், அதம்பித்வம், கர்வம் வேண்டாம்.

0: நான் அது பண்ணிவிட்டேன், இது பண்ணிட்டேன். சில பேர் பாருங்க, எதிர்க்க வந்தார்னா ஒரு மணி நேரம் சாப்பிட்ருவா. நான் கோவிலுக்கு பண்ணேன், பிரதட்சிணம் பண்ணினேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன், நிறைய காசு கொடுத்தேன், இந்த ஜனங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். எங்கள் வம்சத்தில் ரொம்ப நாள் பண்ணுறது வழக்கம் சொல்லிகிட்டே இருக்கார். இது 100வது தரம் சொல்லு சுவாமி, எனக்கு 100 ரூபா ஆயிடுதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய சுவாவம் அது. ஆனால் என்னன்னா, தர்ம க்ஷரதி கீர்த்தனா, அது நம்ம பண்ணினது சொன்னோம் ஏன்னா குறைஞ்சி வருது, தெரியல ரொம்ப பேருக்கு. நம்ம நல்லதை பண்ணினோம்னு வச்சுங்களேன், அது சொல்ல வேண்டாம், இன்னொருத்தருக்கு சொல்லி என்ன ஆகணும், சொன்னதுனால நமக்கு ஒரு கர்வம் வருதுங்கிற வேண்டாம். அமானித்வம் அரம்பித்வம் ஷோயி நேச்சர், நான் தான் ரொம்ப பக்தன்னு நாலு பேரை காட்டிக்கிற பார்த்தீங்களா, அது வேண்டாம். அதோட எந்த பிராணிக்கும் மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்களினாலேயோ ஹிம்சை பண்ணப்படாது. அஹிம்சா ரொம்ப முக்கியமானது. நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிட்டுருக்கோம், தெரியாமலேயே தமாஷுக்காக இன்னொருத்தருக்கு மனசு நோகும்படி பேசுகிறோம் முதல்ல, அது கூட. அதே போலயே இன்னொருத்தருக்கு கெடுதல் மனசால் நினைக்க வேண்டாமே. அவன் நம்மளை வெய்யறாளே சார்னு வச்சுட்டு போய் அவளுக்கு வாய் இருக்க வெய்யறா, நீங்கள் அதுக்கு திருப்பி பார்க்கணும். அந்த ஒரு நிலையை நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வந்துருக்கணும். யார் எதை சொன்னாலும் ரியாக்ட் ஆக வேண்டாம். இப்போ என்ன போச்சு, உண்மையானது ஒரு நாளைக்கு வருகிறது வெளி வருதோ இல்லையோ, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவளை வச்சுன்னு நீரும் பண்ணிட்டு இருக்கல, இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். பொறுமை இருக்கணும். அதனால தான் அஹிம்சை ஆனப்புறம் பொறுமைன்னு சொன்னேன். மற்றவர்கள் நம்ம பண்ணினா நம்மளுக்கு ஹிம்சை பண்ணினேன்னா பொறுத்துட்டுருங்கோ, நீங்க இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணாதீங்க. அஹிம்சா சாந்தி ராஜவம் ருஜுவா இருக்கணும். மனசுல என்ன என்றையிலோ அதுதான் வாயால சொல்லணும், வாயால என்ன சொல்றோ அதுதான் செயலால வச்சுக்கணும். வாக்கில் ஒன்று மனசில் ஒன்று செயலில் ஒன்று வச்சுட்டேன்னா அது நன்னா இருக்காது, மனுஷாளுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இப்படி பேசினார், அவன் இப்படி தான் பேசினா அப்புறம் இப்படி நடந்துட்டார் அப்படின்பா. விவகாரம் என்னடா, அது எப்போ ஒரே நல்ல ஆஜவம் ஆச்சாரியோபாசனம் குரு உபாசனம் இருக்கே ரொம்ப விசேஷம். ஏன்னு சொன்னால், அந்த குருவானவர் எப்படிப்பட்டவர், சர்வதா சர்வகாலம் பகவத்யானத்திலேயே இருக்கார், வேதாந்த சிந்தனத்திலேயே இருக்கார், சாஸ்திர பரிசிரமத்திலேயே இருக்கார். அப்படிப்பட்டவர் இடத்துல நம்ம இருக்கோமே ஆனால் நம்ம மனசும் சாந்தி அடையும். ஆச்சாரியோபாசனம் அப்புறம் சௌச்சம், சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, நல்லா ஸ்நானம் பண்ணி நீட்டாக அழுக்கு இல்லாமல் நல்ல வஸ்திரம், அதுக்காக பட்ட வஸ்திரம் கட்டணும்னு சொல்லலை, சாதாரண வஸ்திரமே கட்டுங்க, ஆனால் நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கணும், மடியாக இருக்கணும். பழைய நாளில் மடி, இப்போ மடின்னா தெரியாது ஜனங்களுக்கு, மடி விழுப்புன்னா ஒன்றுமே தெரியாத காலம் ஆயிடுது. படுக்கையை தொடப்படாது, பழைய வஸ்திரங்களை தொடப்படாது, சுப்பிரமாகவே இருக்கணும், பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். தியானம் பண்ணுற வரைக்கும் இதையும் அதையும் தொடப்படாது, அப்படி ஒரு நீட்டாக இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா மனசு சுத்தமும் இருக்கணுமா, அதுக்காகத்தான் இந்த மடிகள்னு சொல்கிறது. அது நம்ம இல்லை, என் மனசு சுத்தமாக இருக்கு சார், நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இன்னொருத்தர் என்ன கொடுக்கணும், என் மனசு எப்பவும் கிளீனாக இருக்கு, யாரை பற்றி என்ன கெடுதல நினைக்கலன்னார். யார் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு, நீங்களே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொல்லுங்க வைக்கலாம். இல்லை இப்போ விவகாரம் என்ன, இன்னொருத்தர் சொல்லணும், அதுக்காக தான் வேதம் சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால சௌச்சம் ஆத்ம விநிகிரக, புலன்களை அடக்கிறது, சரீரத்தை அடக்கிறது. விரும்புனே உட்காந்தா கையாட்டே இருப்பான், காலாட்டே இருப்பான், வேண்டாம், நம்மளே பார்த்துக்கணும். அனாவசியமான ஒரு செயல் சரீரத்தில் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரியார்த்தங்களில் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம், இதுதான் இந்திரியார்த்தங்கள். நல்ல சொல்ல, நமக்கு பிடித்ததான சொல்லு தான் மீதி பேர் பேசணும், நாம் பிடித்ததான பாட்டை நான் கேட்டுட்டே இருக்கணும் இப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பார்த்தல, அது பிடிக்காத மாதிரி மனசு கவலையாக இருக்கு. அதான், ஏன்னா உங்களுக்கு அதில் ஒரு சுவாதந்திரம் இல்லை, இந்த சொல்லு தான் எனக்கு கேட்கணும், இது தான் நான் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சா வருமா, ரோட்டில் போனேன்ல என்னென்னமோ கேட்குறேள் என்னென்னமோ பார்க்குறேன். ஆனால் பார்க்கறதெல்லாம் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும்னு சொல்லப்படாது, ஆனால் நல்லதாக இருக்கணும். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாக பத்ரம் பத்தே மாற்றா, வேதத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், நான் எப்பொழுதும் பார்க்கறது மங்களகரமாக இருக்கணும், கேட்கறதெல்லாம் மங்களகரமான நல்ல சொல்லாக இருக்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு நடுவில் இருந்தேன்னா, இவன் இப்படி வைறான் அவன் அப்படி வைறான், இதான் ராஜ சொப்னம் தெரியும் உங்களுக்கு, எது வேண்டாம்னு நினைக்கிறோமா, சொப்னத்துலேயும் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தால் அதுவும் கேட்கணுமா, வேண்டாம். எப்பொழுதும் நம்மளை கேட்கறது நன்னதாக இருக்கணும். அப்படி இந்திரியார்த்த வைராக்கியம் வந்தால் வரட்டும், அதோட அட்டாச்மெண்ட் இருக்கு, உங்கள் மனசானது எப்பொழுதும் பகவான் இடத்துல இருக்கணும். அப்போ இந்த புலன்கள் இடத்துல புலன்கள் வேற இடத்துக்கு செல்லாது, செல்லாமல் இருக்கணும். அனஹங்கார ஏவச்ச, அகங்காரம் இல்லாம இருக்கணும், கர்வம் இல்லாம. அதான் முதலியே சொல்லிவிட்டேளே, என்ன முதல்ல சொன்னது வந்து வெளிப்படையா இருக்கிறது, இங்க சொல்றது அனஹங்காரம். உள்ளூர சில பேருக்கு அப்படியே இருக்கும் அகங்காரம், அவளுக்கு அகங்காரம் இருக்கு கர்வம் இருக்குன்னே தெரியாது. வெளியில பேசுறப்ப ரொம்ப இனிமையா ரொம்ப பதட்டமா நன்னா பேசிட்டு இருப்பார், ஆனா உள்ளூர் மட்டும் தான் தான் வசத்திங்கிற அபிப்பிராயம் இருக்குமா? அதுவும் வேண்டாம். ஏன்னா நீங்க எந்த துறையில எது முன்னுக்கு வந்திருந்தாலும் அது பகவானுடைய பிக்சர் ஞாபகம் இல்ல, அது பார்த்தா நிக்குமா? நம்மளை விட நிறைய படிச்சவா, நிறைய சாதனை பண்ணினவா எத்தனையோ பேர் இருக்கா உலகத்துல, அவளுக்கெல்லாம் நல்ல பேர் வரலையே. காரணம் என்ன? அது அவ ஜன்மாந்தரத்தை புண்ணியம் பண்ணிக்கல. அதனால பகவத் அனுகிரகம் இருந்தா தான் எல்லாமும் வளரும். ஆகையால் அந்த பகவத் அனுகிரகம் தான் நமக்கு காரணமே தவிர, நம்ம செயல் மட்டும், நம்ம முயற்சி மட்டும் அது கோஷத்திலே நன்னா புரிஞ்சுக்கணும். அனஹங்கார ஏவச்சா. ரெண்டாவது வைராக்கியம், மனுஷியால் சொல்றா வைராக்கியம் வரட்டும் வரட்டும், எப்படி வருமா? ஜன்ம மிருத்ய ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். அப்பப்பா அப்பப்பா நினைக்கலாம். நீங்க நினைக்கலைங்கிறது தான் வேதாந்த கிளாஸுக்கு வந்தேன்னா அவர் சொல்றார். நம்ம நினைக்கிறதுல பிறவியே முதல்ல ஒரு கஷ்டம். நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் மறந்து போயிட்டோம். நமக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, எந்த துன்பம் வந்ததோ அந்த துன்பத்தை டக்குன்னு மறந்து போயிடுறோம். பிறக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமோன்னா தெரியாது, அழுதுண்டே பிறந்தோம். சரி, பறவை ஜன்ம துக்க ஜன்ம ஜரா வியாதி துக்க தோஷம், கிழத்தனம் எப்ப வருதோன்னு பயம். ஒரு 40 வயசு வரைக்கும் எதையும் கவனிக்கல சார். அதுக்கப்புறம் மாடி எழுதுக்கு ஒவ்வொன்னா ஒரு படி ஏறப்ப மட்டும் வலிச்சதுன்னா அப்பதான் நினைக்கிறான் வரதையா கழுத்தணும். அதோட மட்டும் இல்ல, காது பக்கத்துல நரைச்சிருதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் கண்ணாடியில பார்த்தேன்னா இனிமேல பர்மனண்டா ஒவ்வொரு மாசமும் ஒரு 200 ரூபாய் செலவு அது பெயிண்ட் அடிக்கிறது. இங்க இருந்து ஆரம்பிக்கிறான். பிபி மாத்திரை ஒரு தரம் வந்துருச்சுன்னா ஜென்மம் முழுக்க போட்டுக்கணுமா? அதே மாதிரி ஒரு தரம் நரைச்சுடுத்துன்னா நரைச்சுதான் போனா போட்டுமே, பண்ணாச்சு அதுக்கு வேற வெக்கம். இங்க ஆரம்பிக்கிறான் சார் ஜரா, அதுக்கப்புறம் வியாதி. டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்றான், உங்களுக்கு மருந்தெல்லாம் இம்யூன் ஆயிடுச்சு, வேற மருந்து கொடுக்கணும், அப்பப்ப மாத்திண்டே இருக்கணுங்கிற கிழத்தனம் அப்படி. ஜென்ம துக்க ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், இதெல்லாம் துக்கம். பரவி துக்கம், கிழத்தனம் துக்கம், வியாதி துக்கம். என்ன வியாதின்னு தெரியாம வருதே, ஒவ்வொரு ஃபீவரும் வருதான், ஒவ்வொருத்துக்கும் மெட்ராஸ் ஐங்கிறோம். அது என்ன சார், டெல்லியில இருக்கிறவங்க மெட்ராஸ், அங்கே கை வந்தாலும் மெட்ராஸ் ஐங்கிறோம். என்ன மட்டும் சொல்லுங்க, ஒவ்வொருவருங்க பாம்பே ஃபீவர்னா என்ன சுவாமி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்கல. அப்படி என்ன, இந்த வியாதிகளை பத்தி நமக்கு தெரியல, எந்த வியாதி என்ன ஏதுன்னு தெரியல. அந்த வியாதிக்கு தக்க மாதிரி மற்ற விவகாரங்கள், ஜன்ம மிருத்ய ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், இதை பார்த்துட்டு இருக்கோம். இது அப்பப்ப நினைச்சுட்டு இருக்கணுமா, இவைகள்லாம் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கும் என்று நாம் நினைச்சுட்டு இருக்கணும். இந்த நினைக்கிறதுனால மனுஷனுக்கு என்னது, வைராக்கியம் வருது. இந்த வைராக்கியம் வந்ததுனாலேயே என்ன சொன்னார், மனசானது வேற இங்கும் அங்கும் போகாமல் பகவான் இடத்துல போகிறது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், மிருத்யு மரணம் எப்ப வரும்னு தெரியல, எந்த விதமாக வரும்னு தெரியல. ஆனா அந்த மரண சமயத்துல என்ன ஆறுதுன்னு தெரியல, இருக்கிற காலத்துல ஆஹா ஓஹோங்கிறான். அந்த போற சமயத்துல வரும்பொழுது ஒண்ணுமே சொல்ல தெரியலையே மனுஷனுக்கு. அனுதர்சனம், இதெல்லாம் வேதாந்தங்களை கேட்டு பெரியவாட்டிய கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, வெறுமனை பார்க்க முடியாது. மரண சந்தர்ப்பத்துல என்ன ஆறுதுன்னு அப்ப வந்து என்ன ஞாபகம் இருக்குமா, இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? முடியலையே. துக்க தோஷ அனுதர்சனம் அசக்தி ரணபிஷ்வங்க புத்திராதிஷோ, குழந்தைகள் என்ன, மற்ற சிநேகிதர்கள் எல்லாம் இவ்வளோ டூ மச் அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது. வச்சுட்டுன்னா அவளுக்கு என்னென்ன துன்பம் வருதோ அது வந்துடுறது. இருக்கட்டும், யாருக்கு எது வந்தாலும் உங்களால் முடிஞ்ச சகாயம், அந்த சமயத்தில் என்ன சகாயம் நடக்குமோ அது பண்ணுங்க. நிறைய பண்ணணும் சார், நிறைய பண்ணணும் ஆசை இருக்கு, இன்னைக்கு எவ்வளோ தான் முடிஞ்சதுக்கு. அதனால எது வேணுமோ எப்போ எவ்வளோ பண்ண முடியும்னு நினைக்கிறளோ அப்போ அதை பண்ணிவிட்டு அப்புறம் பதில் பார்க்காம சும்மா இருங்க. அசக்தி ரணபிஷ்வங்க புத்திரதாரகிருஹாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு நித்யஞ்ச சமசித்தத்வம். எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க பழகணும். ரொம்ப வெயிலா இருக்கு, ஆஹாஹா தாங்க முடியலையேன்னு அழறது. மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறதுன்னு சொல்றது, மழை வர போல இருக்கு 100 தடவை சொல்றோம். மழை இப்படி கொட்டுறதே என்ன பண்றது, சமுத்திரங்க சஸ்வாஹா அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எஜுர்வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொன்னா மழை பெஞ்சுட்டே இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை அணுவாக்கத்தை பாராயணம் பண்ணினா அந்த மழை நின்று போயிடுமா. ஒரு அரை மணி நேரம் மழை வருதுன்னா சமுத்திரம் கச்சான்னு ஆரம்பிச்சு விட்டான் இவன். அது நம்ம இஷ்டமா, பகவான் தான் நமக்கு கொடுத்துருக்கார், அவருக்கு தெரியாத மழையே வராதுன்னு நினைச்சுருக்கேன். நீங்க எப்படி நினைச்சிருந்தாலும் எப்போ வருமே தெரியாது, எப்படி வருமுன்னு தெரியாது. பகவான் இருக்கார், அவர் பார்ப்பார். ஜனங்களுக்கு காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்கு. நாம பகவானை போற்றணும்னு நமக்கு இல்லை, நமக்கு கர்வம் தான் வச்சது, நான் தான் வச்சது, நீங்க யார் எனக்கு சொல்றதுன்னு இந்த அபிப்பிராயத்தில் தான் நாங்க இருக்கோம். பகவான் பார்க்கிறாரா, எப்படி இருந்தாலும் இந்த மனுஷன் சௌக்கியமா இருக்கட்டும் சார், அவளுக்கு வேண்டியதான விவகாரங்கள் பண்ணிக்கொண்டே இருப்பேனே, மனுஷனுக்கு என்ன தெரியும் பாவம் அப்படின்னு ஒரு கருணையோடு இருக்கார் பகவான். அதை அவன் ரசிச்சு பார்க்கணும், அந்த பகவானுடைய ஔதாரியத்தையும் காருண்யத்தையும் தயையும் ரசிச்சு பார்க்கணும். அப்படி விஷயமாக நம்ம இருந்தோமையானால் அசக்தி ரணபிஷ்வங்க புத்திரதார கிருஹாதிஷு நித்தியஞ்ச சமசித்தம். வெயில் வந்தாலோ குளிர் வந்தாலோ மழை வந்தாலோ சமசித்தம் இஷ்டானிஷ்டோபத்திழு, நமக்கு பிடிச்சதோ பிடிக்காதோ எந்த பதார்த்தம் வந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கறது எனக்கூடியதான எண்ணம் வேற இவாளுக்கு வரணும். அத்தனைக்கும் மேல பகவான் இடத்துல அந்த தீவிரமான அந்த மோட்ச இருக்க பார்த்தல, அந்த மோட்சத்துல தத்துவஜானார்த்த தர்சனம், சர்வதா சர்வ காலமும் தத்துவஜானத்துல நமக்கு இந்த ஜென்மாவில் எப்படியோ பகவான அடைஞ்சு ஆகணும். நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த ஜென்மாவில் அதை நம்ம அடைஞ்சு ஆகணும். பகவானுடைய திருவடியை பிடிச்சு ஆகணும். எனக்கூடியதான ஒரு பிடித்த மனுஷனுக்கு இருக்கணும். உத்தியோகத்துக்கு போங்கோ வேண்டாம்னு சொல்லலையே, ஆத்துல காரியங்கள் பண்ணுங்கோ வேண்டாம்னு சொல்லலையே, எதை பண்ணினாலும் கடைசியில் உங்க மனசு மட்டும் அந்த பக்கத்திலேயே இருக்கணும். இப்படிப்பட்டதான குண கோரகங்கள், அந்த பகவானுடைய குணங்கள் இருக்கே, குணங்கள் எனக்கூடியதான மொட்டுகள் வந்திருக்கான் அந்த பக்தி கொடியில. திப்பியந்தே குண கோரகாக ஜபவத புட்பாடி. இவன் ஏதோ ஒரு நாமா, ராமநாமா, கிருஷ்ணநாமா, பகவன் நாமா, ஹரே ராம ஹரே ராம, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இதுதான் சார் ஜபம். ஜபம்னா வேற ஏதோ மற்றதுல இருந்து மூக்க மொழிண்டு ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைக்காதீங்க. ஜபம்னு என்ன, பகவன் நாமாவை சொல்றதே, நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நகி பசியாமோ பவதரணே. இந்த உலகத்துல சம்சார துன்பத்திலிருந்து தாங்கிறதுக்கு தாண்டுவதற்கு கலியுகத்துல ரொம்ப முக்கியமான இந்த நாமஸ்மரணம். மற்ற யுகங்களை விட கலியுகத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. என்ன, நாமஸ்மரணம் பண்ணினாலே போறோம், ஜபத்தை பண்ணினாலே போறோம். குடியாதன்யன் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. காயத்ரி மந்திரத்தை ரிட்டையர் ஆயிட்டோமோ இல்லையோ, ஒரு 100 பண்றது ஒரு 108 பண்ணுவோம், இன்னொரு 10 ஜாஸ்தியா பண்ணுவோமே, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10 காயத்ரி ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம். காலமே இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்களோ, இதை விட ஒரு 10 ஜாஸ்தியா பண்ணி வைப்போமே காயத்ரி ஜபம். யாருக்க, பகவானுக்கு அப்படின்னு வச்சு பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகணும், நீங்க மட்டும் இல்ல வீடு முழுக்க சௌக்கியமா இருக்கும், எல்லோருக்கும் மனசாந்தி கிடைக்கும். காசு இருக்கு ரொம்ப பேர் இட்ட, எங்க போறங்க தங்கம் விலை ஜாஸ்தி ஆகுது, ஆகாசத்தை ஓட்டுறதுன்னா அப்பவும் தங்க கடையில குறைச்சிருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல இருந்தே தங்க கடை கிடைக்கிறேன் கட்டின்னு இருக்கேன். அதே போல புடவை கடை பாருங்க, துணி கடை எங்க இருக்க, எல்லா இடத்துலயும் எல்லா ஊருக்கும் வந்துட்டாமா. ஸ்வீட்டு கடை பாருங்க, தெரு தெருக்கும் இருக்கு, யாரு தான் வாங்குறானோ. பழக்கடை எங்க பார்த்தாலும் பழம் வந்துருங்கிறான், எங்கேயும் கூட்டம் இருக்கா, எங்க போனாலும் சீக்கிரமா வர முடியாது அவங்களுக்கு, இத்தனையும் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, பகவான் மட்டும் நம்ம இதயத்தில் இல்லை, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாம்னு பகவான் சொல்லவே இல்லை. இத்தனையும் அனுபவிங்க, ஆனா ஒரே சமயத்துல ஒரு மூலையில எனக்கு ஒரு இடம் கொடுக்கும்னர். தத்வஜானார்த்த சிந்தனம் இப்படி. அதனால ஜபத்தை பண்ணிட்டே இருக்கும். ஜபத்துக்கெல்லாம் இங்க பண்ணணும் அங்கே பண்ணணும் உட்கார்ந்து பண்ணணுங்கிற நியமங்கள் சிலதுக்கு உண்டு. ஆனா இந்த ஜபம் பகவான் நாமாவை சொல்றதுக்கு ரோட்ல போயிட்டே இருக்குப்பா, வாக்கிங்லயே ஜபம் பண்ணுங்களேன் வேண்டானா சொன்னார் பகவான். பஸ்ல உட்கார்ந்துருக்க பகவான் நாமாவை நினைச்சுண்டு வாயார் மனசால சொல்லிட்டு இருங்களேன். சத்வாசனா நல்ல வாசனைகள், மனசுல நல்ல எண்ணங்கள், அந்த எண்ணங்களோட இருக்கணும். நல்ல எண்ணங்களோட பகவானுக்கு பூஜை பண்ற போல நினைங்க, பகவானுக்கு ஏதாவது நல்ல பொருளை பார்த்து பகவானுக்கு நிவேதனம் பண்ற போல நினைச்சு பாருங்களே. புஷ்பாணி ஞானானந்த சுதா மரந்தரஹரி சம்பித்தலாபியுன்னதி. அறிவு, பிரம்மத்தினுடைய அறிவு, ஆனந்தம், இந்த ஆனந்தமும் அறிவோடு கூடியதான பழச்சார், நல்ல சாரோட கூடியதான பழங்கள் இருக்க, அந்த பழங்கள்லாம் இந்த பார்க்கல இருக்கான். உங்க இதயம் எனக்கூடியதான பார்க்கல. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த இதயத்துல பகவான தியானம் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் பகவானே என்ன பண்றார், ஒரு பெரிய ஏரியாக தியானம் பண்ணுவோம். ஏரியில இருந்தா என்னென்ன இருக்கும், ஏரியில வெறும் காஞ்சி போய் தீர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு ஏரின்னு சொல்லுவேடா. சம்ஸ்கிருதத்துல ஹரதம்னு பேரு ஏரிக்கு. நையாய் கால வந்து ஜலஹரதம்னு சொல்றான், ஜலஹரதம்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ஏரியினால ஜலம் இருந்தாதான் அதுக்கு ஏரின்னு பேரு. விவகாரம் என்ன, அப்படி ஒரு நல்ல புல்லா இருக்கணும் ஜலம், அதோட ஜலஹரதம் இருக்கடா. அங்க அந்த ஏரியில என்ன சுவாமின்னர், நல்ல மகர்ஷிகள்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவா. கிராமாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியோ குளமோ இருந்தானா அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி போவா.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சனாவது சகனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோசரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அர்த்தத்தோபி அத்வயானந்தான் அதீத துவைத பானத குருன் ஆராத்திய வேதாந்தசாரம் வக்ஷி யசாமதி. அத்வயானந்தான் குருன் ஆராத்திய வேதாந்தசாரம் வக்ஷி யசாமதி அப்படின்றப்ப குரு ஆராதனை பத்தி பேசிட்டு இருந்தோம். யசா தேவே ததா குரு தஸ்யைவ சார்த்தாஹ பிரகாஷந்தி மகாத்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துல விசாரம் டக்குன்னு நின்னது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, புத்தி பூர்வகாரி பிராரத பூர்வகாரி அப்படின்னுட்டு பிராரதத்தோடையும் புத்தியோடையும் விசாரமும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பிராரத்தம் புத்தி, இந்த புருஷார்த்தம் புத்தி அப்படின்னு சொல்லி, புத்தி பூர்வக்காரி அப்படின்னு சொல்லி சொன்னா புருஷார்த்தம் அப்படின்னு எடுத்துட்டுலாம். பிராரப்தம் புருஷார்த்தம் இதுல எது பலம் உடையது, எதை நம்ம வந்து ஆசிரியம் பண்ணணும், எதை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற விசாரம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பிராரப்தம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை, புருஷார்த்தம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு புருஷார்த்தம் இருக்கு, மனுஷனால எவ்வளவு முயற்சி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணம் கொடுப்பாங்க. என்னது, ஒரு மாட்டை கயர்ல கட்டி விட்டு அது நடுவுல ஏதோ ஒரு இதுல போல்ல கட்டி விட்ட மாதிரி, ஒரு தூண்ல கட்டி விட்ட மாதிரி, அந்த தூணோட அந்த கயிறு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் அந்த மாடு சுத்த முடியும் அப்படிம்பாங்க. இது புருஷார்த்தத்துக்கான, மனுஷனோட புருஷார்த்தத்துக்கான உதாரணம் கொடுப்பாங்க. அப்போ மனுஷனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தூணுக்குள்ள என்னென்னலாம் சுத்தி இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போகலாம் அவ்வளவுதானே தவிர, ஆனா அந்த பரிதி அந்த லிமிட் அவனுக்கு இருக்கு அப்படின்னுட்டு, அந்த மரியாதை அதுக்கு மேல அவனால சுத்த முடியாது அப்படின்ட்டு. அப்போ புருஷார்த்தத்தை சார்ந்திருக்கிறவங்களுடைய புருஷார்த்தம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுடைய, ஏன்னா ரெண்டு பங்கு இருக்கு, ஒன்னு புருஷார்த்தம் இன்னும் பிராரத்தம்னு ரெண்டு பங்கு இருக்கு. அப்படி இந்த ரெண்டு வழியில பாக்குறவங்க புருஷார்த்தம் அப்படிங்கிற பாக்குறவங்களுக்கு இதுல குறைபாடு இருக்கு. ஏன்னா மனுஷனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுடைய முயற்சியினால ஒன்னு இந்த இந்த வட்டத்துக்குள்ளதான் சுத்தி வர முடியும் அப்படின்ட்டு. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதா, ஏன்னா இந்த வட்டத்துக்குள்ள சுத்தி வர்றதுலே அதுலயே கூட சரியான இடத்துல இருக்கிறது அப்படிங்கறத அவனால பண்ண முடியும், சரியான சைட்ல இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு மகாத்மா சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராரப்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது, என்னத்தை தீர்மானம் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய மூச்சு விடுறது இந்த ரூம்ல அந்த ரூம்க்கு போயிட்டு வர்றது வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது பிராரப்தம் அப்படின்னுட்டு. இப்படி எல்லாமே தீர்மானம் பண்றது பிராரப்தம் அப்படின்னுட்டு சொல்ற இவங்களுடைய கட்சியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது தனித்தனியே எங்கேயும் அங்கேயும் எடுத்து பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே முதல் கிளாஸ்லயே நான் சொன்னேன், இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய பேச்சுகள் அவங்க சாஸ்திரோக்தமான விஷயத்த, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்த சொன்னாலும் கூட நமக்கு அது கிரமமா முறையா இல்லை அப்படிங்கறதுனால அதனுடைய அறிவானது எட்டாது. அதனால அங்க அவங்களுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, புருஷார்த்தம் பிராரப்தம் இதுல எங்கேன்னு பாக்கணும். ஏன்னா இது நீங்க பர்த்ருஹரியோட சதகத்ரயம், நீதி சதகம், சிங்கார சதகம், வைராக சதகம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது அவரு இந்த பராரத புருஷார்த்தத்தை பத்தி தனியாவே ரெண்டு பாகமா எடுத்து எழுதுறாரு. பிராரதம் எப்படிப்பட்டது, புருஷார்த்தம் எப்படிப்பட்டதுன்றத பத்தி விசாரம் உண்டாரு. இது வந்து இன்னைக்கு நேர்த்திக்கு இல்ல, பல காலங்களா நடந்துட்டு இருக்கிற சண்டை, பிராரப்தமா புருஷார்த்தமா அப்படிங்கிறது. பிராரப்தம் அப்ப சாஸ்திரத்துல நம்ம பிராரப்தமானதா புருஷார்த்தமானதா எப்படி நம்ம எதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிராரப்தம் இத வந்து முழுமையா லௌகிக்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏத்துட்டுறோம். லௌகிக்க விஷயங்கள், லௌகிக்க விஷயங்கள்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவையான வசதிகளுக்கும் முறைகளுக்கும். இது வந்து நான் இது சொல்றது யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சாதுக்களுக்கு. ஏன்னா அங்க நமக்கு வாழ்க்கையில எது முக்கியம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. வாழ்க்கையில முக்கியமானது எது உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முக்கியமா எதை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டா, முக்கியமானது எனக்கு ஞானம் தான், மோட்சம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, மோட்சத்தை தவிர புருஷார்த்தம் மோட்சமா இருக்கணும். மோட்சத்தை தவிர மத்த எல்லா விஷயத்தையும் பிராரப்த கையில விட்டுடலாம். வந்ததுன்னா வந்தது, வரலன்னா வரல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மோட்சத்தை தவிர அதே மாதிரி எனக்கு வந்து அர்த்தம் தான் முக்கியம், எனக்கு சொத்து சேர்க்கறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிறது நாலு புருஷார்த்தம், அதுல பரம புருஷார்த்தமான மோட்சம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்த மூணுத்தையும் ஈஸ்வரன் கையில விட்டுறணும். ஈஸ்வரன் கையிலனா உங்க தலையெழுத்து கையில, உங்க தலையெழுத்து ஈஸ்வரனால நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு தான் அவனுக்கு பலன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலன் கொடுத்துருக்க, அதனால அதை விட்டுறணும். எனக்கு அர்த்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அர்த்தத்தை தவிர மத்த எல்லாத்தையும் பிராரத்தர் கையில விட்டுறணும். சொத்தை தவிர மத்ததெல்லாம், காமம் தான் அப்படின்னா காமத்தை தவிர மத்த எல்லாத்தையும். இப்ப நம்மளுடைய லட்சியம் எதுவோ, லட்சியத்தை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம வந்து பிராரத கையில விட்டுறலாம், இதுல பிரச்சனை எதுவும் இல்ல. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய லட்சியத்துக்கு தடையா இருக்கும்போது, தடையா இருக்கிறதான அர்த்தமா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், நமக்கு லட்சியத்துக்கு தடையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை விடுறது அப்படிங்கறது தர்மம், அதர்மம் ஆகாது. அந்த தர்மத்தை விடுறது அப்படிங்கறதோ இல்லாட்டி அந்த லட்சியத்தை விடுறதுங்கிறதோ அதர்மம் ஆகாது. அப்படி அதை எப்படி தர்மமானது அதர்மம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னா, முறைப்படி விடப்பட்டதுனா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா சன்னியாசம் அப்படிங்கும் போது முறைப்படி அவன் தர்மத்தை விடுறான். ஒரு சன்னியாசியானவர் முறைப்படி தன்னுடைய தர்மத்தை விட்டுறாரு, விடுறதுனால அந்த தர்மமானது அதர்மம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விசாரம் நடக்கிறது. அங்க பூர்மிமம் சாஸ்திரக்காரன் சொல்றான், நீ நித்திய நைமித்திய கர்மமானது, நித்திய கர்மம் அகரஹர் சந்தியா உபா சீதா அப்படின்னு வேதம் சொல்லுது. தினம் தினம் சந்தியா வந்தனத்தை செய்ய வேண்டும். எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு சொன்னா, யாவத் ஜீவம் அப்படிங்கிறது, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத், யாவத் ஜீவம் அப்படிங்கிற கணக்கு படி சொல்றது. யாவத் ஜீவம்னு சொல்லி சொன்னா எதுவரை வாழ்வோம், வாழ வரைக்கும் நீ இதெல்லாம் செய்யணும், சந்தியா வந்தனம், அக்னிஹோத்திரம் முதலிய கர்மத்தை எல்லாம் டெய்லி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டனா அது வந்து பிரத்யவாயம் அப்படிங்கிற தோஷத்தை கொண்டு வந்து நிறுத்தம். அப்போ அந்த இடத்துல அர்த்தம் என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்மப்படி விட்டதுனால அந்த தர்மத்தை விட்டது அதர்மம் ஆகாது. அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய முறையிலேயே பதிலையும் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, ஹிம்சா ந ஹிம்சியா சர்வா பூதானி அப்படின்னு சொல்லி சொல்றது. வேதமே சொல்றது என்னது, மா ஹிம்சியாத் சர்வா பூதானி, எல்லா பூதங்களையும் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாதே அப்படிங்கறது வேதம். ஒரு பாகம் இதுதான், இந்த ஒரே ஒரு லட்சியம் தான், இந்த ஒரு பாகத்தை எடுத்துன்னு, இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துன்னு வேதத்துல ஒரு மதமே நிறுவனமாயாச்சு. இப்படி வேதத்துல இருக்கிற ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளோட வாழ்க்கையில, வேதத்துல இருக்கிறது நல்லது நல்ல விஷயம் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில முழுமையா முறையா கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த நிலையிலையும் விடாம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பக்குவத்தை கிடைக்கும், கொடுக்கும், மோட்சம் அடையக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில இது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு, என்ன ஆனாலும் சரி நான் ஒரு கோம் ஒரு துணியாவது தோச்சு கொடுப்பேன், சாதுக்களுக்கு ஒரு துணியாவது தோச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாயன்மார் பண்ணாரு, அவர் மோட்சத்தை அடைஞ்சார், ஈஸ்வர கிருப்பையை அடைஞ்சார். நான் சாதுக்களுக்கு, சிவ சாதுக்களுக்கு நான் வந்து, சைவ சாதுக்களுக்கு நான் வந்து ஒரு நேரமாவது அமுது படைப்பேன் அப்படின்னு நினைச்சவங்க பெரிய பெரிய கதி அடைஞ்சாங்க. எந்த மாதிரியா உண்மையை மாத்திரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாட்டுக்கு இந்த மாதிரி விஷயம் எந்த நாள்லயும் எந்த நேரத்திலயும் எந்த காலத்திலயும் எந்த காலத்திலயும் என்னோட வறுமையான நிலையிலையும் சரி, என்னுடைய சுகமான நிலையிலையும் சரி, இல்ல நான் இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, எந்த நிலையிலையும் எந்த காலத்திலயும் அந்த ஒரு தர்மத்தை மாத்திரம் விடாம நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பக்குவத்தை கொடுக்கும். அப்படி இந்த பிராரத புருஷார்த்தத்துடைய நிலைய வந்து இப்படி இப்படிதான் வகுத்துக்கணும் நம்ம, நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கானது. அப்ப அந்த நம்ம நான் சொல்லிட்டு இருந்தது வந்து மாஹிம்சியாத் சர்வா பூதானி, அங்க விசாரம் பண்ணிருந்தான், மாஹிம்சியாத் சர்வா பூதானி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு, எந்த உயிரினத்தையும் துன்பம் பண்ணாதே துன்புறுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு, அதே வேதமானது என்ன சொல்றது, கிருது ஹிம்சை க்ரது அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மம், வேதத்துல விதிக்கப்பட்டதான கர்மத்துக்கு க்ரது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த க்ரதுல செய்யப்படுற ஹிம்சையானது தவறு இல்லை அப்படிங்கிறது. அதனாலதான் அங்க செய்யப்படுறது, ஏன்னா வேதத்தினால விதிக்கப்பட்டது. நமக்கு அங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்ல. செய்யறதுக்கு, கர்மத்தை செய்யறதுக்கு கர்த்தம் அகர்த்தம் மன்யதா கர்த்தம் விபரீதத்தையா கர்த்தம் வா சக்கியத்தை, கர்மமானது புருஷார்த்தம் அப்படிங்கறதுனால புருஷனால புருஷ தந்திரம்னு சொல்லுவான். புருஷ தந்திரம், புருஷார்த்தம், புருஷ தந்திரம், புருஷனுக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. கட்டுப்பட்டதா இருக்குங்கிறதுனால அவன் எப்படி வேணாலும் செய்யலாம், ஒரு விஷயத்த செய்யலாம், செய்யாம இருக்கலாம், வேற மாதிரி செய்யலாம், இல்ல எதிர்மறையா செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அது புருஷன் கட்டுப்பட்ட விஷயம், புருஷ தந்திரம்னு சொல்லுவோம். ஆனா வேதத்துல விதிக்கப்பட்டது அது வஸ்து தந்திரம். வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மமா இருக்கட்டும், வேதத்துல விதிக்கப்பட்ட ஞானமா இருக்கட்டும், அது வஸ்து தந்திரம். கர்மமே கூட வஸ்து தந்திரம் ஆயிடுறது. வேதத்துல சொல்லியிருக்க என்னது, இந்த இந்த இந்த ஒரு வகையான ஹோமத்தை நீ வந்து ஒரு பசுவை கொண்டு செய்யணும், பசு மாடை கொண்டு செய்யணுமா, பசு அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம், பசு மாட்டை கொண்டு செய்யணுமோ இல்ல குதிரையை கொண்டு செய்யணுமோ, ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. அந்த அர்த்தத்தை ஏற்ற மாதிரி இந்த பசுவை வச்சு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ அந்த பசு யாகத்தை, பசு யாகம்னு சொல்லி சொல்லப்படுற அந்த பசு யாகத்துல ஒரு பசுவை வதைக்கிறீங்க. அந்த வதைக்கப்படுற பசு எப்படிப்பட்டது, என்ன ஆறுது, அது மாஹிம்சாத்திர பூத்தானில வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம சமஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்கோம், சமஸ்கிருதத்துல ரெண்டு மாதிரியான நிலை சொல்றது, ஒன்னு உற்சர்க்கம், இன்னொன்னு அபவாதம். உற்சர்க்கம் அப்படிங்கிறது பொதுவான நிலைகள், பொதுவான சூத்திரம், பொதுவான ரூல். அந்த விதி, பொதுவான விதிய அபவாத விதிங்கிறது விதிவிலக்கான விதி. அந்த விதிவிலக்கு என்ன பண்றது, நீக்கிறது. அப்படி இங்கேயும் பொதுவான விதி எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி விதிவிலக்கான விதி இந்த மாதிரி யாகத்துல அது தவறு இல்லை அப்படின்ட்டு, அந்த மாதிரி அங்க விதிவிலக்கு கொடுத்த மாதிரி இங்கேயும் விதிவிலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த விசாரமானது இருக்கு. அப்படி இங்க என்ன சொல்லியிருக்காரு, வேதாந்த சாரம் பக்ஷே குரு நாராத்ய. அப்படிப்பட்ட அந்த குருவை வணங்கி, குருவை வணங்கி அப்படிங்கிறதுக்கு குருவுடைய முக்கியத்துவத்தை சொல்ற அந்த ஸ்லோகத்தை, குருவுக்கு எப்படி எப்படி ஆராத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவமானது அந்த ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, குருவும் ஈஸ்வரனும் இருக்கும் பொழுது குருவுக்கு முதல் வணக்கம், ஈஸ்வரனுக்கு குருவை கேட்டுட்டு தான் வணக்கம் அப்படின்னுட்டு. குருவும் ஈஸ்வரனும் பக்கத்துல பக்கத்துல நின்று இருந்தாலும் கூட குருவுக்கு தான் முதல் வணக்கம், குருவை கேட்டுத்தான் ஈஸ்வரனை வணங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடத்துல சொல்றது, ஈஸ்வரன் கோபிச்சா குரு கிட்ட போகலாம், குரு கோபிச்சா வேற யார்கிட்டையும் போக முடியாது அப்படிங்கிறது. இப்ப அந்த மாதிரியான குரு பெருமைகள் அங்க சொல்றது. இது இது இது இது இது ஒரு ட்ராக், குரு பெருமைகள், குரு ஆராதனை, குரு உபாசனை அப்படிங்கறதே ஒரு பெரிய தனி விசாரம் அது. அதுக்கு நம்ம இப்ப போல ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்போ அந்த இடத்துல இதே மாதிரி இதெல்லாம் வந்து பல பல இடத்துல பல பல இந்த குரு விசாரத்தை பண்ணும்போது பல பல இடத்துல பல பல விஷயம் சொல்றது. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த போது என்ன சொன்ன, யாவது ஆயுர் திரு வந்தியா, வயசு இருக்கிற வரைக்கும், ஆயுள் இருக்கிற வரைக்கும் மூணு பேரை வணங்கணும், சாஸ்திரம், குரு, தெய்வம், இந்த மூணு பேரையும் வணங்கணும்னு சொல்லி சொல்ற சாஸ்திரம். அதே மாதிரி நக்தம் உபேயாத் அப்படிங்கிறது, வெறும் கையோட போகக்கூடாது. யார பாக்குறதுக்கு அப்படின்னா, ராஜானம் ஆச்சாரியம் அப்படின்னுட்டு, குருவையும் ராஜாவையும் போய் பார்க்கும்போது வெறும் கையோட போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் வந்து முறை. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் என்ன கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி விட்டுட்டு போறவனுக்கு, வைராகியம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறவனுக்கு நீ ஒன்னும் அப்பவும் கூட ஒன்னும் கொண்டு போகாம போகாத அப்படின்னு சொல்லிட்டு, சமித் பாணி சன் ஸ்ரோத்திரியம் பர்ம நிஷ்டம் வேதம் நமக்கு விரிய கொடுக்கறது. இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணு, கொண்டு போன நானு சமித் பாணி, சமித் பாணினா கை, சமித் அப்படின்னு சொல்லி சொன்னா விறகு சொல்லிகள், அந்த விறகு சொல்லி கொண்டு பொறிக்கி கொண்டு போய் போனோம், ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கறது தேவை, அவருக்கு தேவை அப்படிங்கறது இல்ல, என்னுடைய முறையாக நான் செய்யறது அப்படிங்கறது. அந்த மாதிரி குரு ஆராத்ய வேதாந்த சாரம். சரி, இந்த குரு வணக்கத்தை எதுக்கு பண்றேன், குரு வணக்கத்தை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதாந்த சாரம் பக்ஷியே, வேதாந்த சாரத்தை சொல்றதுக்கு, வேதாந்த சாரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை சொல்றதுக்கு, அந்த குரு வணக்கத்தை பண்ணி நான் இந்த வேதாந்த சாரம் அப்படிங்கிற கிரந்தத்தை சொல்றேன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா வேதாந்த சாரத்துல, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன், யதாமதி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு அவருடைய வினயத்தை காமிக்கிறார். வித்யா ததாதி வினயம், சாஸ்திரம் சொல்றது வித்யா ததாதி வினயம். வித்யா அப்படின்னா அறிவு, சாஸ்திரம், ஞானம், படிப்பு அப்படிங்கிறது. ததாதி அப்படிங்கறனா ததானி அப்படின்னு தாத்து, ததானி கொடுப்பதில் அப்படின்ட்டு, கொடுக்கிறது, ததாத்தினா கொடுக்கிறது, என்னத்தை கொடுக்கிறது, வினயம், அடக்கத்தை குறிக்கிறது. அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆறுள் உயித்துவிடும் அப்படிங்கிறார். அதனால்தான் அடக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட அடக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்தை படிச்சதுனால அவருக்கு அடக்கம், ஏற்கனவே அடக்கம் இருக்கணும், அடக்கம் இருக்கிறவங்களுக்கு அடக்கம் இன்னும் அதிகமாகும், மற்ற மாதிரி இருந்தா மற்ற மாதிரி இன்னும் அதிகமாகமா இருக்கும். நமக்கு என்ன கோல், நம்மளுடைய மனசுல என்ன விசாரம் இருக்கோ, சாஸ்திரம்ங்கிறது சாஸ்திர சிரவணம். ஏன்னா அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நம்மளுடைய புத்தியில நம்ம எந்த விஷயத்த சாஸ்திரம் படிச்சவங்களுடைய லட்சணமா நம்ம பாக்குறது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட லட்சணங்கள். சாஸ்திரத்துல இப்படி அடக்கம் அமரில் வைக்கும், அடக்கம் இருக்கு அவருக்கு அப்படின்ற அடக்கத்தை பத்தி சொன்ன உடனே டக்குன்னு சாஸ்திரம் படிச்ச ஒரு ஆளு, இன்னொரு அடக்கம் இல்லாத ஒரு ஆளு, ரெண்டுமே டக்குன்னு நம்ம புத்தியில வந்து நிற்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம எதை முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க ஏன் அவங்க கிட்ட அப்படி இருக்கு, அவங்க அடக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே அவங்க, இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி வினயம் இருக்கிற மாதிரி தெரியலையே, ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான். அவங்களுடைய மனசுல என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், வெளிப்படையா அவன் வைராக்கியம் காமிக்கலாம், முட்டிக்கு மேல வெஷ்டி கட்டிக்கலாம், பட்டப்பட்டையா விபூதி அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் காமிக்கலாம், இதெல்லாம் வெளியில காமிக்கிற நம்பர் அப்படிம்பாங்க மலையாளத்துல, நம்பர் அப்படின்னு. இந்த நம்பரை நீங்க வெளியில என்ன மாதிரியும் காமிக்கலாம், ஆனா உள்ள நமக்கு தெரியும் அவனுடைய லட்சணம், அவனுக்கு தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்ற அதே சாஸ்திரம் தான். என்ன சொல்றது, பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கிறது நமக்கு தெரியாதது. பசுத்தோல் போர்த்திய புலிங்கிறது பின்னாடி கடிவட்டப்பட்டதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அப்படி இந்த விஷயமானது லட்சணத்தை வெளிமுகப்பட்டதான இந்த குறிகளை லட்சணங்களை கொண்டு நாம ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி அவங்க இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ள இவங்களுடைய ஆசை என்ன இருக்கோ, சாஸ்திரங்கிறது ஒரு சிரவணம், சிரவணம் அப்படிங்கிறது ஒரு சாதனை, சாஸ்திரம் சிரவணத்துல அடிப்படையா இருக்கிறதா இருக்கு, அந்த சிரவணம் அப்படிங்கிறது ஒரு சாதனை. சாதனை அப்படிங்கிறது அந்தரங்கம் பகிரங்கம் ரெண்டு வகைப்பட்டதாக இருக்கு, ஒன்னு வெளிமுகப்பட்டதான சாதனை, இன்னொன்னு உள்முகப்பட்டதான சாதனை. வெளிமுகப்பட்டதான சாதனை சேவைகள், கோவில் பூஜைகள், பஜன் ஜபம், இந்த மாதிரியான ஆராதனைகள் வெளிமுகப்பட்டதாக. அந்தர்முகப்பட்டதான சாதனை அப்படிங்கறது ஜபமே அந்தர்முகப்பட்டதான சாதனை ஆயிடும். சாஸ்திர சிரவணங்கிறது அந்தர்முகப்பட்ட சாதனை, அந்தர்முகத்திலேயே அதாவது உள்முகப்பட்டதுலேயே ரொம்ப ரொம்ப உள்முகப்பட்டது அப்படிங்கிறது சாஸ்திர சிரவணம் தான். அப்படி ரெண்டு வகையான சாதனையில சாஸ்திரமானது மேன்மையான சாதனையா சொல்லப்பட்டதா இருக்கிறதுனால, இன்னொரு விஷயமும் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஸ்திர சிரவணம் ஜபதபங்களை காட்டிலும் பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது, பலன் மாங்கல் மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளி விவகாரத்துல மாத்திரம் இல்ல உள் விவகாரத்துக்கும் கூட. சாஸ்திர சிரவணம் எவ்வளவு பண்றோமோ, சாஸ்திர சிரவணம் எவ்வளவு பண்ணி கொடுக்கிறோமோ, அது வந்து என்ன ஆறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துறது அப்படிங்கறது வேற. மனசை பக்குவப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பு உள்ளவனுக்கு மனசை பக்குவப்படுத்தும், ஆனா உள்ள வந்து அவனுக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஆசைகளுக்கான பலனை அந்த சாதனை கொடுக்கும். ஒரு சாதனையானது ஜபத்தை நம்ம ஒரு பலனை நோக்கி கருதி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நமக்கு அந்த பலனை கொடுக்கற மாதிரி சாஸ்திர சிரவணமும் பலனை கொடுக்கும், தவறவே தவறாது. அதனாலதான் அப்படிப்பட்டவங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய புத்தியில சாஸ்திரம் படிச்சாங்களே ஆனா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம புத்தியில யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சாஸ்திர சிரவண காலத்துல அவங்களுடைய புத்தியில சாஸ்திர சிரவணத்துக்கோ இல்ல மோட்சத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க அவங்களுடைய புத்தியில அவங்களுக்கு வேற பல ஆசைகள் இருந்தது, அந்த ஆசைகளை சாஸ்திரம் நிறைவேற்றி கொடுக்கறதே தவிர மோட்சத்தை கொடுக்கல. மோட்சத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்று போய் நாளை வா, அதுதான் மோட்சத்துக்கு அவங்களுக்கான கொடுக்க டைம். சாஸ்திர சரணம் அப்ப பலனே இல்லையா, இதுதான் பலனா அப்படின்னு கேட்டா, இப்ப கொடுக்க இப்ப பிரத்யட்சமா திருஷ்ட பலன் சொல்லக்கூடிய பிரத்யட்சமா பார்க்கக்கூடியதான பலன் இப்ப இது கிடைக்கிறது. இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ஜென்மத்திலயோ இன்னும் அடுத்த ஜென்மத்திலயோ ஒரு 10 ஜென்மம் கழிச்சோ இந்த பக்குவத்தை வளர்த்து வளர்த்து வளர்த்து வளர்த்து அவனை நல்வழி கொண்டு வரும் நல்வழிக்கு எப்படியும் கொண்டு வரும், ஆனா அதுக்கு டைம் எடுக்கும். இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல எழுதி வச்சிருப்பாங்க, எங்களுக்கு கடும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே செஞ்சிருவோம், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்ச நேரம் எடுக்கும் அப்படிமா எழுதி வச்சிருப்பாங்க. கஷ்டமான செயல் உடனே நடக்கும், முடியாது அப்படி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்ச நேரம் எடுக்கும், அவ்வளவுதான செஞ்சிருவோம் அத. அந்த மாதிரி இங்கேயும் சாஸ்திரமானது நம்மளை நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நம்ம ரொம்ப முரண்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்ச நேரம் எடுக்கும், அவ்வளவுதான கண்டிப்பா பலனை கொடுக்கும், நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துற பலன் கொடுக்கும். அப்படி யசாமதி அப்படின்னு அவருடைய வினயத்தை காமிக்கிறார் அப்படின்ட்டு. யசாமதி அப்படிங்கறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு எட்டியது போல அப்படின்னு நான் சொல்றது மாத்திரம் இல்லாம, என்னுடைய சாஸ்திரத்தை நான் எப்படி நான் வந்து குரு கிட்டே இருந்து அடைஞ்சேனோ அந்த விஷயத்த. ஏன்னா ஒவ்வொரு கிரந்தக்காரரும் அவங்களுடைய சாஸ்திரத்துல உள்ள குறை குற்றம் இந்த மாதிரி விஷயத்தை பிரச்சாரம் பண்ணும் போது சொல்லுவாங்க. குற்றம் குறையத்தை பிரச்சாரம் பண்ணும் போதுன்னு சொல்லி சொன்னா அதை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, இந்த சாஸ்திரத்துல நல்ல விஷயம் எல்லாம் என்னுடைய குரு மூலமா அடையப்பட்டது, இதுல உள்ள ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி, அதனால இதுல ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா யதா மதிஹி, என்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி நான் எனக்கு புத்தியில புரிஞ்ச மாதிரி நான் பண்ணதுனால அப்படிங்கிறது. ஏன்னா குருன் ஆராத்தி அப்படின்ட்டு யதா மத்தின்னு எதுக்கு சம்பந்தம் பண்ணி கொண்டு வரணும், குருன்னு ஆராத்தி அந்த குருவை வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தை அவர்கிட்ட இருந்து படிச்சேன் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து யதா மத்திங்கிற அவசியத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா குரு கிட்டே இருந்து படிச்ச அந்த பரம்பரையில இருக்கு அப்படிங்கறதுனால குருவுடைய அந்த வாக்கியத்தை அந்த வாக்கத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை கொடுக்காம யசாமத்தி அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு கொடுக்கறா அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் ரிசீவ் பண்ணி திருப்பியும் சொல்றதான கேசட் ரெக்கார்டரோ டேப் ரெக்கார்டரோ அந்த மாதிரி இல்ல. இது அத நான் அனலைஸ் பண்ணி அதை நான் புரிஞ்சுட்டேன், எவ்வளவு புரிஞ்சுட்டேன், அந்த புரிஞ்சதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி கிரகணம் பண்ணினேன், அந்த என் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்த நான் விசாரம் பண்ணினேன், அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி விசாரம் பண்ணின விஷயத்த செமிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் யசாமதிஹி அப்படிங்கறதுக்கு அங்க தாத்பரியம் எடுக்கணும். சரி,
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Kekkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டால் மூன்று விஷயம். மனம் வாக்கு காயத்தினாலே அதை ஈட்டுகிறோம், அது பலனை கொடுக்கும் பொழுது ஆத்தியாமியம் ஆதிபகுதியும் ஆதி தெய்வீகம் அப்படிங்கறதுல வருது. இது என்ன பண்றாரு, இவ்வளத்தையும் புரோகிராம் பண்ணி வச்சவர் யாரு, சிவபெருமா. இதெல்லாம் சாப்ட்வேர்ல போட்டு வச்சிருக்க, இன்னைக்கு ஈஸியா விளக்கலாம். இதான் சாப்ட்வேர். தி சாப்ட்வேர் வாஸ் ப்ரோக்ராம்ட் பை லார்ட் சிவா. இப்போ இந்த வினை கொள்கை என்பது நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்களோ அதுக்கு தகுந்தால வேலை செய்யுமான்னு செய்யாது. இந்த லா ஆஃப் கர்மா, இது கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு மெத்தேடு, இஸ்லாமுக்கு ஒரு மெத்தேடு, ஹிந்துஸ்க்கு ஒரு மெத்தேட்னு ஒர்க் பண்ணுமா? மெடிக்கல் சயின்ஸ் எத்தனை ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லையா, கார்டியாலஜிங்கிறான், ஆப்தால்மாலஜிங்கிறான், ஒவ்வொன்ற பற்றியும் ஒரு சயின்ஸ், சயின்ஸ்ல பல்வேறு விதமான கூறுகள். இப்போ மெடிக்கல் சயின்ஸ் போன பிறகு கார்டியாலஜி ஃபார் ஹிந்துஸ், கார்டியாலஜி ஃபார் கிறிஸ்டியன், கார்டியாலஜி ஃபார் முஸ்லிம்ஸ் இருக்குமா சயின்ஸ்ல? நாம என்ன சொல்றோம், நீ கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, கடவுளை திட்டினாலும் சரி, இந்த இந்த இது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு அருமையா சொல்ற. அப்போ இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு குற்றம் எப்பொழுதுமே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது எதுல சொல்றாங்க, நீதி நூல்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. உலக தர்மம், இதுக்கு பேர் என்ன, உலக தர்மம். இந்த உலக தர்மத்தை நீதி நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. இதுக்கு தான் ஆங்கிலத்தில் என்ன பேரு, எத்திக்ஸ். எத்திக்ஸ், இந்த எத்திக்ஸ வரையறுத்த நூல்கள் தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல 18 கணக்கு நூல்கள். ஜெனரல் எத்திக்ஸ் அவ்வளவுதான். அது 18 நூல்கள், 36 நூல்ல 18 நூல் நீதியை பற்றி தான் பேசுது, எத்திக்ஸை பற்றி தான். 4 நான்மணி, 4:60, 5 3/4, கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு, 7 என்பவை கை நிலையமாம் கணக்கு. எல்லாம் பாட்டு, எல்லாம் பெரியவங்க அந்த காலம் எல்லாம் செய்விடாவே பண்ணி வச்சுட்டான். இப்போ என்ன வருதுன்னா, இந்த நீங்க செய்கின்ற அறம் இருக்க, இதுல வந்து உலகம், உலகத்தில் நாம் எப்படி ஸ்டாண்டர்ட் பாக்குறோம் அப்படின்னா செயலை வச்சு பாக்குறோம். ஆனா இறைவன் எப்படி பாக்குற, இறைவன் செயலை வச்சு பாக்குறது இல்ல, என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறாய் என்பதுதான் இறைவன் பாக்குற. இறைவன் வினையை எப்படி பார்க்கிறாரு. ஆனா சட்டம் என்ன பண்ணுது, எப்படி செய்யறேங்கிற பார்த்தா சட்டம், உலகத்துல சட்டம்னா அப்படிதான். ஆனா இறைவன் வந்து இந்த சட்டத்துக்கும் அவர் சட்டத்துக்கும் வேறுபாடு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இன்டென்ஷன், என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறா என்பதை வைத்துதான் இறைவன் முடிவு பண்றார். ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த உலகம் இயங்குவதற்காக வச்சுக்கொண்ட சட்டம் தான், அவ்வளவுதான். சட்டங்கள்லாம் எதுக்கு, இந்த சொசைட்டி ஆடோடியா இருக்கணும், ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறது தான் சட்டம் வச்சிருக்காங்க, அதுக்குதான் வச்சிருக்காங்க. அது வேற. இப்போ சட்டத்துல நாம வந்து என்ன வச்சாங்கன்னா, நீங்கள் எந்த குற்றம் செய்தாலும் மூன்று வகையாத்தான் வரும். அதாவது சட்டத்துல எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, சேல்ஸ் டாக்ஸ்ல ஒரு சட்டம் இருக்கு, இன்கம் டாக்ஸ்ல ஒண்ணு இருக்கு, மெடிக்கல்ல ஒண்ணு இருக்கு, எல்லா சட்டங்கள் வந்து. ஒரு வக்கீல் வீட்டுக்கு போனா பீரோ பீரோவோ அடிக்கி வச்சிருக்காங்க சட்டத்தை. எனக்கு ரொம்ப சந்தேகம் வரும், அவரே எனக்காக எடுத்து பாப்பாரான்னு நினைப்பேன். சில வக்கீல்கள் கிளைண்ட்ஸை மிரட்டுறதுக்காகவே அடிக்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, குறிச்சுக்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று சட்டம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த சட்டம் மொத்தம் மூணு வகையில தான் அடங்கி. ஒன்று அன்லாஃபுல், இன்னொன்னு இல்லீகல், இன்னொன்னு கிரைம். இப்படிதான் சட்டத்தினுடைய அமைப்பு சொல்லுது. அன்லாஃபுல், இல்லீகல், கிரைம், எந்த குற்றமும் இந்த மூணுக்குள்ளதான் வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. சட்டம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்யாமல் இருந்தால் அது அன்லாஃபுல். இப்ப லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கார் ஓட்டணும், லைசன்ஸ் வாங்காம கார் ஓட்டினா தட் இஸ் அன்லாஃபுல். இல்லீகல் என்ன, சட்டம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை செஞ்சா இல்லீகல். இன்னொன்னு என்ன, இந்த அன்லாஃபுல் இல்லீகலுக்கு ரெண்டு விதமா தண்டனை கொடுக்கலாம். ஒன்று ஃபைன் பண்றது, இன்னொன்னு ஜெயிலும் கொடுக்கிறது, இம்ப்ரிசன்மெண்ட். சில குற்றத்துக்கு வெறும் மியர் ஃபைன், மிஞ்சி போனா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவான், அவ்வளவுதான், அவளை ஜெயில போட மாட்டான். ஆனா எது வந்து ஜெயில போட குற்றமும் வருதோ அதுக்கு பேர் தான் கிரைம். கிரைம் சொன்னா இட் ரிக்வயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆல்சோ. உலக சட்டம், சட்டம் வந்து இதுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு, எல்லா நாட்டு சட்டமும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா எங்க சட்டமும் நல்லா தெரியும், அதனாலதான் சொல்றேன். இப்ப கடவுள் வச்ச சட்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறான் தான் பெரிய விஷயம். இது மனிதன் வைத்த சட்டம், பேர் வேணா வேற இருக்கும், ரெண்டாவது சட்டத்துக்கு வேற பேர் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த மூணு தான் பிரின்சிபிள், அன்லாஃபுல், இல்லீகல், கிரைம். ஆனா கடவுள் நாலு சட்டம் வச்சார், நாலு பிரிவு வச்சார், குறிச்சுக்கிடுங்க. ஒன்று பாவம், இன்னொன்று பழி, மூணாவது பாதகம், நாலாவது மா பாதகம். பாவம், பழி, பாதகம், மா பாதகம். இப்ப இதுக்கு என்ன விளக்கம் பார்ப்போம். இப்ப நான் எக்ஸ்பிளைன்டு வாட் இஸ் இல்லீகல், வாட் இஸ் அன்லாஃபுல், வாட் இஸ் கிரைம். இப்ப இதுக்கு என்னன்னு பார்ப்போம். இதே போலதான் அந்த அறநூல்களிலே, நீதி நூல்களிலே எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்தால் அது பாவம், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்யாமல் இருந்தா அது பழி. இப்ப ஒரு இளைஞன் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்பது உன்னுடைய கடமை, அதான் நம்ம இந்து தர்மம் ரொம்ப வலியுறுத்து. இப்ப எங்க அப்பா அம்மா மேலேயே கேஸ் போடுறவங்கலாம் இருக்காங்க, பையங்கள்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா மேலேயே கேஸ் போடுறாங்க. அப்பா குழந்தையை அடிச்சா ஜெயில் கொடுக்கலான்னு சொல்லி தர்றாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. மேக்லாச்சான் ஒன்று கேட்டாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, மேக்லாச்சான் வந்து சண்டேஸ்வர நாயனாரை பத்தி பேசினாரு. அவர் கேட்டாரு, அவர் இங்கிலீஷ் மேன் தான், அவரு பெரிய புராணத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. எங்க நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, தி ஃபாதர் பீஸ் ஆர் த்ரெட்டன்சேஷன் இம்ப்ரிசன்மெண்ட். எங்கான சட்டம் என்ன இல்லைன்னா, பையன் அப்பாவை அடிச்சா சட்டமா என்னங்க சட்டத்துல இல்லைன்னா, சன் மீட்ஸ் ஏ ஃபாதர் வித் இட் கான்ஸ்டிட்யூட் எ கிரைம். நல்ல பெஸ்ட் அனாலிசிஸ் மேக்லாச்சா. அப்ப பாவம் சொன்னார் பரிமையாளர்கள், விதித்தன செய்தலும் இலக்கியன ஒழிதலுமா, என்ன அருமையா சொல்ற. விதித்தன செய்தலும் இலக்கியன ஒழிதலும். பாவம் பழி. பாதகம்னா என்ன? பாதகம் என்றால் ரெண்டு விதமா கடவுள் தண்டனை கொடுப்ப. ஒன்று, இன்னொரு பிறவிய கொடுத்து அந்த பிறவியில அனுபவிக்க வைப்பார். ஆனா சில தவறுகளுக்கு என்ன பண்ணுவாரு? நரக லோகத்துக்கு அனுப்புவார். அங்க ஒரு தனி உடம்பு கொடுக்கப்படும், பேர் யாதனா சரீரம். இப்போ இந்த உலகத்துல இந்த பாடி யார் கொடுத்தா? இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடி ஹூஎஸ்கி தான். உங்க அப்பா அம்மா கொடுக்கல, அப்பா அம்மா கொடுத்தாங்க பாடி. அப்போ இந்த உலகத்துல அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு தேவைப்படாதான் பூத பூத உடம்புன்னு பேரு. நரகலோகத்துல கொடுக்கிற பாடிக்கு பேர் தான் யாதனா சரீரம். தேவலோகத்துல கொடுக்கிற உடம்பு இருக்கு, அதுக்கு பேர் தான் பூத சார சரீரம். எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ இறைவன் என்ன பண்றாரு? அந்த ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை, நீதி நூல்ல சொல்லப்பட்ட அறத்தை நீங்க வயலேட் பண்ணும்போது என்ன பண்றாரு? எப்பொழுதுமே தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அருமையான படமொழி. அப்ப தெய்வம் என்ன பண்ணுது? அந்த காலம் வருகின்ற வரை அது வந்து என்ன பண்ணுது? ஒன்று, ஒரு பிறவியை கொடுத்து இந்த பிறவியின் மூலமாக அந்த இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது. இன்னொன்னு, யாதனா சரீரத்தை கொடுத்து நரகலோகத்திலே போய் அனுபவிக்க வைக்கிறது. அப்ப என்ன சொன்னாங்க? எந்த குற்றம் நரக தண்டத்திற்கு உரியதோ, எல்லா நல்வினை தீவினைகளுக்கு நம்ம இங்க அனுபவிக்கல, ஞாபகத்தை வச்சுக்கொண்டீங்க. நாங்க அனுபவிக்கிற வினைக்கு பேர் வினைச்சேடம் தான் பேர், வினைச்சேடம். ஆங்கில சொன்னா ரிமைண்டர் கர்மாஸ், ரிமைண்டர் கர்மாஸ், REMAINDER, ரிமைண்டர், த ரிமைண்டர் கர்மாஸ். இந்த ரிமைண்டர் கர்மாஸ் தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அந்த நரகலோகத்துல எப்படி கொடுக்கிறாரு? அது ஹோல்சேல், ரீட்டைல் சேல் தான் இங்க நடக்குது. ஹோல்சேல் அங்கதான். அந்த நரக தண்டத்திலே ஒரு யாதனா சரீரத்தை கொடுத்து தண்டத்தை கொடுக்கிறார் இல்லையா, அந்த குற்றத்திற்கு, அந்த தண்டனைக்குரிய குற்றத்தை நீங்கள் செய்தால் அது பேர் பாதகம். இல்ல பாதகம், இந்த மகாபாரதம் வரல. பாவம் பழி பாதகம். பாதகம் என்பது நாம் செய்கின்ற அந்த நல்வினை தீவினைகளுக்குள்ள பயனை ஒரு பிறவியை கொடுத்து அனுபவிக்க சொல்றது இதுல வந்துடும். ஆனா பிறவியை கொடுத்தா காணாது, நரகலோகத்தையும் கொடுக்கணும் என்று வரக்கூடிய குற்றங்கள் தான் பாதகம். அதனால பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு போகுதுமே. அது எப்படி எவ்வளவு யாரும் இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்றாங்க பாருங்க திருமுறையில. இப்ப அப்படி என்ன சொன்னாங்க? அப்படிப்பட்ட குற்றங்களுக்கும் அதை செய்ததை இந்த உயிர் உணர்ந்து அதற்கு பிராய்ச்சித்தம் செய்து கொள்ள சொல்வதற்கும் வழி உண்டு. அது சான்ஸ்கிரிட்ல அது பேர் பிராயச்சித்தம். தமிழ்ல அதுக்கு பேர் என்ன?
6: கழுவாய்.
5: கழுவாய் தமிழ்ல பேர் கழுவாய். வலுவாய் மருங்கில் கழுவாயும் இல்லன உண்டன கழுவாய். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட், இஃப் யூ ரியலைஸ் தட் யூ டன் அ கிரைம், இங்கிலீஷ்ல அட்டோன்மெண்ட் பேர். எல்லாம் இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் இருக்கு அவ்வளவுக்குமே. இப்போ எந்த ஒரு குற்றத்திற்கு பிராயச்சித்தமும் விதிக்கப்படவில்லையோ, சில குற்றத்திற்கு பிராயச்சித்தம் விதிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த பிராயச்சித்தத்தை செய்தால் நரக தண்டத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆனால் அதுதான் என்ன சொன்னாங்க? பஞ்சமா பாதகங்கள். அதெல்லாம் சொன்னார் புறநானூர்ல. சொன்னார் புலவன் எப்படி பண்ண? ஆண்மூலை அறுத்த அரணியோர்க்கும், பார்ப்பா தப்பிய கொடுமையோர்க்கும், வலுவாய் மருங்கில் கழுவாயும் உழவன, அறம்பாடித்தே ஆயுளை கணவன். புறநானூர் அது ஆண்மூலைன்னு ஆரம்பிக்கும். ஆண்மூலை, ஆண்மூலைன்னா பசுவினுடைய காம். ஆண்மூலை அறுத்து அரணியோர்க்கும், மாநிலை மகளிர் கருச்சிதை தோற்கும், பார்ப்பா தப்பிய கொடுமையோர்க்கும். அப்போ இப்ப அதை சொல்ல தெரியும் உங்களுக்கு, அதான் முக்கியம். அதாவது இங்க வர்றாங்க நம்முடைய லம்போ டாக்டர், லம்போ கிளினிக்ல ஒன்னு நடக்குது, சண்முகவியல் வந்திருக்கிறார், பேசுறார். என்ன சொன்னார்? அப்படின்னு கேட்டா நீங்க வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க நான் சொன்னதுல ரெண்டு எடுத்து விடணும், நீங்க அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா சொல்றாரு சார், நீங்க வந்து கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப நீங்க வாங்கலன்னு அர்த்தம். சுமார் நகைச்சுவையா சொல்றேன். அப்ப என்னன்னா, நான் ஒரு 10 சொன்னா 2 சொல்ல தெரியும்ல உங்களுக்கு, 10 சொல்ல முடியாம மறந்து போயிடலாம். அப்ப பாவம், பழி, பாதகம், மாபாதகம், இதுதான். திஸ் இஸ் அ லா பை லார்ட் சிவா த்ரூ எத்திக்ஸ். ஆனால் இதுக்கு பேர் என்ன பேரு? உலக புண்ணியங்கள். இதுக்கு பேரு உலக புண்ணியங்கள். இது கட்டாயமாக ஒரு உயிர் அனுப அப்சர்வ் பண்ணுமா, நடைமுறைப்படுத்தணுமா? கட்டாயம் படுத்தணும். ஆனால் அவர் என்ன சொன்னாரு, ஏன்னா நம்ம சமயம் என்ன பண்ணுது, ஒரு விதம் ஞாபகத்துக்கிட்டே வரணும். அது என்னன்னு கேட்டா, பிறப்பு, இந்த பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடந்து கொண்டே வருகிறது. அதுல ஒண்ணு உனக்கு சாய்ஸே கிடையாது. எத்தனை தடவை பிறக்கலாம், அதான சொல்லு. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பருவான். அரங்கநாதர் போய் கேட்டா அவர் சொன்னாரு, எத்தனை, ஹவு மெனி டைம்ஸ் யூ ஹவ் பீன் பார்ன் அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாரு, எழு கடல் மண்ணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம், எடுகடல் மணலை அளவிடின் அதிகம் கழுகோடு நரியும் எரிபுரி மரளி கமலனு மிகவும் அயர்வானார். இப்பெல்லாம் படிக்கிறோம், என்ன சொல்றாரு அன்னைக்குனாதன்னு பாக்கணும். எத்தனை தடவை பிறந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொன்னாரு, 7 கடல்களின் மணலை கூட எண்ணி விடலாம், நான் எத்தனை தடவை பிறந்தேன்னு எண்ண முடியாதுன்னு. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இதையெல்லாம் அவனு சொன்னான் புறநானத்துல. அந்த முதல் வரியை மட்டும் குடிச்சிட்டு ஆடுறாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளி சொன்னாரான். அடுத்த வரிக்கே போக மாட்டான். தமிழ் புலவர்கள் கூட அப்படிதான் இருக்காங்க, அந்த வரியை மட்டும் முடிப்பான். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம், சாவதும் புதுவது அன்றே சொல்றாருல்ல, நீ புதுசா சாகலை தெரிஞ்சுக்கோங்கிறாரு சொன்னவர் புலவர். கனியன் பூங்கு, கனியன்
6: பூங்கு,
5: சாவதும் கான்செப்ட் அது வேற. சாவதும் புதுவது அன்றே அப்படின்னு என்ன அர்த்தம்? Death is not a new experience for you. Don't fear for the death. Why? You are not going to die as a first time. You already died 1000 times. Then why do you fear about the death? Saavadum pudhuvadu andre. Unnukku endha saivasithana eppadi pesara varanga puravar. Tamil ilakkiyangal pesuranga, ana ilakkiyathula solapatta karutha vandu seriya purinjikiradilla. அது ஒரு நாளைக்கு அந்த ஒரு பாட்டை மட்டுமே சைவ சித்தாந்தம் சொல்றத அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவாய்ட் பண்ணி சொல்றாரு. அவ்வளவுதான், சைவ சித்தாந்தம் டெக்னிக்கல் வார்த்தை வருது, இவர் அந்த டெக்னிக் அவாய்ட் பண்ணி இலக்கியத்துல சொல்றாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், கான்செப்ட் இஸ் த சேம். அப்ப இப்படியே பண்ணிட்டே இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, இப்போ நல்வினைக்கு தகுந்த நல்வினை, தீவினைக்கு தகுந்த இன்பமும் துன்பமும் என்ன ஆகுது? உலகத்துல எந்த உயிரை நீங்க எடுத்துக்கொண்டாலும் பிராக்டிக்கலா பார்ப்போம். யாராவது ஒருத்தன் உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து இன்பத்தையே அனுபவிச்சேன் யாரும் சொல்ல முடியுமா? இன்னொருத்த நான் துன்பத்தையே அனுபவிச்சேன் யாரும் சொல்லுவானா? இன்பத்தை அதிகமா அனுபவிச்சிருக்கேன், துன்பத்தை குறையான்னு அப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய, உலகத்துல எந்த உயிரும் இன்பத்தையே அனுபவித்தேன், நான் துன்பத்தையே அனுபவித்தேன்னு எந்த உயிருமே சொல்ல முடியாது. ரெண்டையும் கலந்துதான் அனுபவிக்கிறோம். ஆக இன்பமும் துன்பமும் நாம் இந்த உயிர்களுக்கு அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீ கடவுளை வணங்கினாலும் சரி வணங்காட்டும் சரி, இந்த ப்ராசஸ ஏற்கனவே சாப்ட்வேர்ல பண்ணி வச்சுட்ட, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க என்ன சொன்னார், பல உயிர்கள், இந்த உயிர்கள் வந்து பல்வேறு பிறவிகளினாலே இந்த பிறவியினுடைய தன்மையை உணர்வுதான ஞானம். ஞானம்னா என்ன? ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமான ஒன்று. அதான் படிமையில் வேற அருமையா சொன்னார், ஞானம் அப்படின்னா என்னென்ன, ஞானத்துக்கு மிக சுருங்கிய வார்த்தைய சொன்னார், ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. இது எப்படி சொன்னாலும் சிக்கல் வரும். ஞானம் என்றால் நீங்க ஒரு டெபினிஷன் கொடுப்பீங்க, நான் ஒரு டெபினிஷன் கொடுப்பேன், கிறிஸ்டியன் ஒரு டெபினிஷன் கொடுப்பான் இல்லையா. இப்போ இப்படி சொன்ன, எது உன்னை பிறவியில் இருந்து விடுவிக்கிறதோ அது ஞானம். என்ன எவ்வளவு சிம்பிள், மிக சுருங்கிய வார்த்தைகளினால இந்த கான்செப்ட் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. அதுக்கு மேல என்ன, அந்த ஞானம் எப்ப வரும் என்று கேட்டால், அங்கதான் சொன்னாங்க

வேற ஒண்ணும் வேண்டாம், இப்ப 5 வயசுல ஒரு பாட்டு படிச்சிருங்க, அந்த பாட்டை மறந்தே போயிட்டீங்க, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 50 வருடம் கழிச்சு அதே பாட்டை பார்த்தா டக்குன்னு மனப்பாடம் ஆயிருது இல்ல. புதுசா ஒரு பாட்டை படிக்கிறத விட அந்த பாட்டை படிச்சா மனப்பாடம் ஆயிருது. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த மெமரி எங்க இருக்கு? இட் இஸ் நாட் இன் த பிரெயின், சைவிஸ்தான், இட் இஸ் நாட் இன் த பிரெயின், இட் இஸ் ரெக்கார்டட் இன் த புத்தி தந்துவார். அது ஏங்கிறது அப்படி சொன்னேன், அது பெரிய கான்செப்ட். ஏன் பிரெயின் சொன்னா என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம், அதை நான் விளக்கினேன் இன்னொரு நாளைக்கு. அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்கள் அந்த கல்வியினுடைய பயன் வந்து அப்படி வரும். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, கேடு இல் விழிச்செல்வம் கல்வி. இந்த கான்செப்ட் திருவள்ளுவர் என்ன அருமையா போட்டேன், செல்வத்துக்கு 2 அடைய போட்டேன் கல்விக்கு. கேடு இல் விழிச்செல்வம், கேடு இல் செல்வம் விழிச்செல்வம், கேடியில் செல்வனையும் போட்டாரு. நீ கட்ட கல்வியானது ஒரு பிறவியோடு அழிந்து விடாது, அதான் கெடுதல் இல்லாத செல்வம், கேடியில் செல்வம். அந்த வார்த்தை 2 வார்த்தையில அவளை நுணுக்கத்தை பெற வைக்கிறார், கேடியில் விழிச்செல்வம். அது அர்த்தம் என்ன வேணும், கேடியில் செல்வம் விழிச்செல்வம், ரெண்டுக்கு கொண்டு கூட்டணும். அப்ப விழிச்செல்வம்னா என்ன, கேடியில் செல்வம் என்று ஒரு பிறவியிலே கட்ட கல்வியானது இன்னொரு பிறவிக்கும் வரும். விழிச்செல்வம்னா என்ன என்றால், அது கொடுக்க கொடுக்க கூடிக்கிட்டே போக முடியும், குறையாது. என்கிட்ட 1 லட்சம் டாலர்ஸ் இருக்குன்னா, ஒரு 1000 செக்கா 10 பேர் கொடுத்தா அப்புறம் செக் திரும்பி வந்துடும், செக் வில் பி பவுன்ஸ்ட். ஆனா நான் என்னுடைய கல்வியை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், எனக்கு வளர்ந்துகிட்டே போகும். அது செல்வத்துக்கு அப்படி இல்லை இல்லையா, அதான் விழிச்செல்வம், கேடியில் செல்வம் விழிச்செல்வம் கல்வி. ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை, இது கல்வி. ஞானம் என்ன, ஞானம் ஒருவனுக்கு எப்படி வருது, கல்வியினால ஊழை வெல்ல முடியாது. தெரியுங்க, கல்வி வந்து என்ன பண்ணும், ஊழை வெல்ல முடியாது. எவ்வளவுதான் புஸ்தம் படிச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய விதியை வெல்லுமா அது. இப்ப சாக்ரட்டிஸ்க்கு தான் சொல்றாங்க, உலகத்துல சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிவாளிங்கிறாங்க. எப்படி செத்தாரு சாக்ரட்டிஸ், கொடிய விஷத்தை கொடுத்து எப்படி சாகரான எழுதுறதுக்கு ஒரு 10 பேரை போட்டான், ஹவு ஹி டைஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு 10 அப்சர்வரை போட்டான். அப்ப அவருடைய கல்வியினால அவருடைய அவருக்கு வந்து மரணத்தை வெல்ல முடிஞ்சது அவரால. அதான் சொன்னார், நுண்ணிய நூல் பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகவும். திருவள்ளுவர் அடித்தார் அவர் அடி, என்ன புஸ்தம் படிச்சு என்னடா பண்ணிட்ட, நுண்ணிய நூல் பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். அப்போ நமக்கு வரக்கூடிய டிசிஷன் இருக்கு பாருங்க, அதுவுமே வினைக்கு தகுந்தாலதான் வரும். ஆனா ஞானம் எப்படி வரும் தெரியுமா, அதுக்கு 2 பேர். ஞானம் எப்படி வரும், சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, பல்வேறு பிறவிகளிலே நீ செய்த சிவபுண்ணியத்தின் பலனாகத்தான் ஞானம் வரும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் வேற, அதுக்கு ஸ்டாண்டர்ட் வேற. அது எங்க சொன்னாரு, பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய், மேற்கோள் தான் சொன்ன, நான் சொல்வதெல்லாம் என் கருத்து இல்லை. கோர்ட்ல சத்தியம் பண்றாங்க இல்ல, உபசத்தை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இல்லைன்னு சத்தியம் பண்ற மாதிரி நான் சொல்றேன், நான் சொல்வதெல்லாம் என் கருத்து இல்லை. சிவபிரகாசர் சொன்னார், பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய், சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட அந்த அறத்தை நீ செய்வதனாலதான் ஞானம் வரும். புஷத்தை பிடிக்கலான்னு ஞானம் வராது, அதனாலதான் சிவபுண்ணியத்தோட வற்புறுத்த காரணம். அது எப்படி வரும், பல்வேறு பிறவிகள்ல. அதான் சொன்னாரு மெய்கண்டார், என்ன சொன்னார், தவம், அதுக்கு பேர் தான் தவம். தவம் என்பதற்கு ஆளுக்கு ஒரு அர்த்தம் எழுதுனா, பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, எல்லா வார்த்தையும் எல்லாரும் பயன்படுத்தலாம். பஞ்சபூத தவம்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு எங்க ஊர்ல, வாழ்க வளமுடன் பஞ்சபூத தவம். இந்த தவங்கிற வார்த்தையை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஆனா தவங்கிறது என்ன தெரியுமா, சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது, தவம் என்பது காடுகளிலே போய் ஏதோ சாப்பிடுறதுக்கு உணவை தவிர்த்து தாகத்தை தவிர்த்து அது மாதிரி இருக்கிற தவம் இல்ல, தெரிஞ்சுக்கோ, அது தவம் இல்லை. அதெல்லாம் சொன்ன சேக்கல, தவம் என்று பாயிடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் அவம் ஒன்றும் நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என

0: தவம் என்று என்ன சொல்ற, எப்படி விண்ணப்பம் வைக்கிறா சிவபெருமான்ட, என் தம்பி, என்னுடைய அருமை தம்பி, இந்த பாய் உடுத்துதல், சுடுபாறை கிடத்தல், மயிர் பறித்தல், உடம்பை வருத்துதல், இதுவே தவம் என்று நினைத்துக் கொண்டு சமணத்தில் போய் கிடக்கிறான். திலகபதியார் தவம் என்று பாயிடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் அவம் ஒன்றும் நெறிவீழ்வான் வீழாமே அருளும் என இதெல்லாம் பார்த்தாதான் பெரிய புராணத்துல அந்த நுட்பங்கள் தெரியும். அதே போலதான் அவர் சொன்னார், தவம் என்பதற்கு சித்தியால விளக்கம் சொன்னாரு, நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நகமுளை புக்கிருந்தும் தகமுதல் தவிந்தும் நீடுபல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லா நிகழ்ந்திடுவர் பிறப்பில். சித்தியா விரிச்சு காமிச்ச. ஆனா ஞானம் என்ன வரும், இல்லறத்திலே இருந்து இல்லற இன்பத்தை அனுபவித்தாலும் ஞானம் வரும் தான் செய்வன் சொல்றது. இல்லறம் ஞானத்தை அடைவதற்கு தடை இல்லை. அதனால சொன்னார், ஏடுதரு மலர்குடலால் முளைத்தகத்து எரிவிழிக்கு எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார். உடம்பை வருத்துவது தவம் இல்லை, அந்த சிவபுண்ணியங்களை செய்வதுதான் தவம். அந்த சிவபுண்ணியம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அது என்னன்னு கேட்டா, அது அருமையாக சித்தியா இருக்கு சிவஞான போதத்துக்கு விளக்கணும் போது சொன்ன, இங்க தவம் என்பதற்கு அந்த சூத்திரத்துல தவம்னு வரும். மெய்கண்டார் என்ன உலகம் சொல்லுவாரு, சரீகிரியா யோகங்கள்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: சிவா எனும் சைவம்டா ஆர்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: அடியாருடன் யாம் உலோம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த திருவேடத்தை பார்த்தா வணங்குவது தலையாய கடன். திருவேடம் பார்த்தா வணங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவேடத்தை நினைவுபடுத்திய ஒருத்தரை வணங்கி இருக்கிறார். அவர் பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் என்ன பண்றாரு, அவர் தமக்கு உரிய அரசு ஆட்சியை துறந்து இன்னல் தரும் அரசாட்சியை ஒதுக்கினவர். எங்க பார்க்க முடியுமா, இங்க கவனிக்க முடியுமா பாருங்க. சேர நாட்டு முழுதுக்கு மாமன்னர் சக்கரவர்த்திகள் அப்பேற்பட்ட பேரரசர் தமக்கு இயல்பா வரக்கூடிய அரசு ஆட்சிய போகங்களை வெறுத்து ஈசர் திருப்பணியை மேலா கருதினார்னா அவர் எப்படிப்பட்ட உயர்ந்தவரா இருப்பார். இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் முடிந்தார். அன்பு நிலைமை வழுவாமை அரசு புறக்க அருளுண்டேல் எங்கும் அறவும் புனைந்த பிரான் அருள் இடைபெற்று அருள் பெறுவேன் அப்படின்னு கோயில போய் கேக்குற மந்திரிகள் என்ன பண்றாங்க. அப்ப நாடாளும் மன்னர் சேர மன்னர் துறவுக்கு போயிடுற. பழைய காலத்துல அப்படிதான் இருந்திருக்காங்க நம்ம ராஜாக்கள். பதவி ஆசை கிடையாது, ஏதாவது ஆசை இருந்து சாமி கும்பிடுறதான் அவங்க ஆசை காட்டுவாங்க. அதே மாதிரி உத்தர ஐயடிகள் காடவிருப்போம். அவர் சொல்லுவாரு, மூவலக ஆளுகின்ற ஆட்சி வேணுமா, முதல்வன் சிவபெருமானுக்கு ஆட்பட்டு பிச்சை ஏற்கும் நிலை வேண்டுமா என்றால் நான் சிவபெருமானுக்கு ஆட்பட்டு பிச்சை ஏற்கும் நிலையை பெறுவேனே என்று மூவலக ஆட்சியை வேண்டேன்னு சொன்னவர். அந்த மாதிரி வச்சு பாருங்க. அப்பேற்பட்டவர் சேர் அவர் என்ன பண்ற, அரசாட்சியெல்லாம் சாமி கொடுத்துடுற. மேவ உரிமை அரசளித்தே விரும்பு காதல் வழிபாடும் யாவும் யாரும் கடலினமும் அறியும் உணர்வும் ஈரில்லா தாவை விரலும் தண்டாத கொடையும் படைவாகன முதலாம் காவல் மன்னர் குறியனும் எல்லாம் கைவந்தூர பெறுகின்றார். நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயிரும் நிறுதமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் இல்லை திருச்சிற்றம்பலத்தில் ஆளும் கடல். இப்படி உணர்வுல இருக்கிறார். அவர் முடிசூடி கொண்டு நகர்வலம் வருகின்றார். பட்டத்து யானை மீது ஏறி, கவனிங்க, பட்டத்து யானை மீது ஏறி முடிசூட்டிய திருநாளில் நகர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது இதுல ஒரு வண்ணாவரம் இன்னைக்கு உள்ள நிலையா இன்னைக்கு உள்ள நிலையம் ஒத்து பார்த்தா தெரியும். யானை மீது பேரரசர் வருகின்றார் முடிசூட்டி கொண்டு. அந்த அரச மா வீதியிலே இடம்பொருள் தெரியாம வண்ணம் வந்துட்டு இருக்கும். அவன் மேல ஒவ்வொரு மல் அது மலையில கரைந்து வெளுத்திருக்கு. இந்த ராஜாக்கு நல்லவங்களுக்கு கெட்டது கூட நல்லதா தான் தெரியும், கெட்டவங்களுக்கு நல்லது கூட கெட்டதா தான் தெரியும். அவங்க பார்வை அப்படி இருக்கும். இவர் பாக்குற மழையில் கரைந்தங்கு ஒவ்வொரு ஊறி மேனி வெளுத்த வடிவினால் உலகில் புலிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்று உணர்ந்து இந்த திருவேடத்தை பார்த்தா வாகனத்திலிருந்து வணங்கக்கூடாதுன்னு ஒரு விதி. இன்னைக்கு யாராவது உத்தரவு பார்க்க முடியுமா, வாகனத்தை நிறுத்தி இறங்கி வேடத்தை வணங்கிட்டு போற நிலை. இந்த மகாராஜா என்ன பண்றாரு, இறங்கிடுறாரு, கீழே இறங்கி முன்னால வணங்குறாரு. இவர் வணங்கின உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படுது. வண்ணானுக்கு சேரபெருமான் தொடக்கண்டு சிந்தை கலங்கி முன்வணங்கி யார் என்று அடியேறி கொண்டது, அடியே அடி வண்ணா. அவர் நல்ல நுட்பமான அறிவுடையவர் அல்லவா, வண்ணம் சொன்னே புரிஞ்சுக்கிட்டார் இது ஒவ்வொரு மண் திருநீர் அல்லன்னு சொல்றாரு. பயப்படாத, அடியேன் அடிச்சேரன், நீ வண்ணான் மரபுனா நான் சேர மரபு, எதுக்கு நீ பயப்படுற. உன்னை பார்த்த உடனே எனக்கு திருநீர் ஞாபகம் வந்தது, திருநீரை மனத்துல நினைவுபடுத்தினீல உன்னை வணங்கிக்கிறேன். திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீ வருந்தாது ஏதும் அப்படின்னு சொல்லிட்டு போற. இப்படி பழைய காலத்துல இந்த மாதிரி இருந்துருக்காங்க. இன்னொரு சான்று பார்ப்போம், இன்னும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். திருநீர் அணிந்தவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை ஆராய்தல் கூடாது. இதுக்கு சான்று கலிக்கம்ப நாயனார் கூறான். கலிக்கம்ப நாயனார் பெண்ணாகிடத்துல வணிகர் குலத்துல அவதரித்த நாயனார். அவரும் அவர் மனைவியாரும் தொன்மை முறையை அமுது செய்வதில் தம்முடைய தொண்டை செலுத்தி வந்த தொன்மை முறையை அமுது செய்வித்தெல்லாம் வர்ற அடியாருடைய திருப்பாதங்களை விளக்கி பிறகு திருவமுது படைத்தார். அப்படி செய்யும் போது அடியார் கூட்டத்துல வீட்டுல முன்னால வேலை செஞ்ச ஒருத்தர் அந்த வேலை வேண்டாம்னு அதை துறந்து அடியார் வேடம் தாங்கி அடியாரோட அடியாரா வந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்து அவர் முறை இந்த நான் சாமி இருக்கிறாரு கலிகம்ப நாயனார், இவருக்கு அடியார் வேடத்தை வந்து தம்ம மறந்துடுவார். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டா உள்கி உவராதை அவர் அவரை கண்டபோது உகந்தடிமை திறமணிந்தன் உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர். அதான் என்ன தெரியுமா அர்த்தம், இங்க இருக்கிற இந்த திருவேடத்துல இருக்கிற இவரும் சிவபெருமான், கோவில் இருக்கிற சிவலிங்கத்துல அவரும் சிவபெருமான் அர்த்தம். அந்த கோவில் இருக்கிற சிவபெருமான் தான் இங்க எப்படி வந்துட்டாரு, திருவேடத்துல வந்திருக்கிறதான் இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாடு. இவரை மனிதரா பார்த்தா குற்றம், நல்லா கணிச்சுங்கோ. திருவேடதாரிய மனிதரா பார்த்தா குற்றம், இதை நான் சொல்லல, சாமி சொல்றார். யாருக்கு சொல்றான்னா யமதர்மராஜனுக்கு சொல்றார். போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாத்திடுகின்றன தயங்கு கண்டிகை உத்தராக்கு மாலை நீற்றோடு புனைந்து திருநீர் சாத்தி எம்மை நினையும் நீரர்வா எம்மை சிந்திக்கின்ற அடியார்வா கூற்றுவன் யான் என குறுகுவாயலை. அவங்க முன்னால உன்னுடைய பட்டோடபத்தை காட்டிக்கிட்ட எம்மண்ணு போகாத. நன்னரும் கடிபெரு நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என்று எண்ணலை. அவங்கள மனிதர்னு நினைச்சிடாத, நாம் என்று எண்ணுதி சிவமாக்கருது கண்ணுரின். அப்படி ஒரு அடியார் உண்மையில தோன்றினா அன்னவர் கடலின் விழுதியா நிக்காத திருவடியில விழு. யார் சொல்றா? சுவாமி. யாருக்கு? யமதர்மனுக்கு. அதுக்கு முந்தி மார்க்கண்டேயர் சொல்வார் மரளிக்கு, என்ன சொல்லுவார் தெரியுமா? நாதன் தன்னையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து பரவினர் தம்மையும் பேதம் செய்வது பேதமை தன்மையாம் வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ. எல்லாம் கந்தபுராண செய்தி. ஈசரையும் ஈசர் அடியாரையும் வேறுபடுத்தி இவர் மனிதர் சொன்னார்னா அவர் போறது எங்க தெரியுமா? எரிவாயு நரகம் அச்சமரணம். இப்ப கலிக்கமன்னர் என்ன பண்ண திருவடியை பிடிச்சி நீர் சொரியது மனைவியை பாக்குறாரு. மனைவி பக்கத்துல அம்மா குடத்தை தண்ணி வச்சுட்டு ஊற்றுறோம். அவங்க வேலை அதுதான். அப்ப அவங்க நினைக்கிறாங்க நம்ம கனவு நம்ம இடத்துல வேலை செய்தவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கிறாரு. அது கூட கணவர் மேல வச்ச அன்பு மேம்பாட்டுல எழுந்த ஆட்சேபம் தான். அவங்க அடியார வணங்குறவங்க தான், அதுதான் மோசமானவங்க இல்ல. கணவர் நம்ம வீட்டுல வேலை செஞ்சவருடைய காலை பிடிச்சிருக்கிறாரு, இவருக்கு அதுவே போகும். சிவபிராதம் தண்டிக்கத்தக்கது மன்னிக்கத்தக்கது அன்று. சிவபிராதம் வளர்ந்துரும், மரம் மாதிரி வளர்ந்துரும். அதனாலதான் அப்பப்ப அவங்க தண்டிச்சு தண்டிச்சு காப்பாத்திட்டு வராங்க. பெரியபானத்துல பாக்கும்போது இன்னும் கொடூரமான செயல்கள் நடந்த மாதிரி இருக்கும். ஒரு அப்பாவை வெட்டியிருப்பார், ஒருத்தர் பிள்ளைய வெட்டியிருப்பார், ஒருத்தர் கல்யாண தினிக்கு மகள் கூந்தல வெட்டியிருப்பார்னு மாதிரி வரலாறு வரும். அறியாதவர்கள் சொல்லுவாங்க பெரியபுராணம் ரொம்ப பயமா இருக்குன்னு. அப்படி இல்லது அன்பு நூல். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? சிவன்பால் அன்புதான். அது அல்லாதவர்கள் வேற யார்கிட்டயாவது அன்புன்னு சொன்னா அது பொய். ஆகவேதான் சுந்தர சொல்வார், குழைக்காதற்கு அடிமைக்கண் குழையாதார் குழைவண்ணேன். சாமிகிட்ட அன்பு செலுத்த முடியாதவங்க, சாமிகிட்ட மனக்கசிவு இல்லாதவங்க மத்தவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சிட முடியும்? கவனிங்களே, உயிரோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து பிரிப்பின்றி இரண்டர அத்துவிதமா கலந்திருக்கும் அந்த பரம்பொருளை மறந்தவன் உலகத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? அதனால கவனிச்சுங்க, சிவபக்தி பண்ணாத நம்ம யாருக்கேனும் நன்மை செய்யணும்னா சிவன் மூலமா தான் செய்ய முடியும். ஒருத்தர் வைத்திய வழியை துடிச்சிட்டு இருக்கிறாரா, பக்கத்துல உட்காந்து என்ன நன்மை செய்ய முடியும்? அந்த வைத்திய வழியை நாம வாங்க முடியாது, அந்த வைத்திய வழியை வேற இடத்துல செலுத்தவும் முடியாது. அதை மாற்ற வல்லவர் ஈஸ்வர் ஒருவர் தான். அவர் மலரடியை வழுத்தினால் வைத்திய வழி தீரும். ஆக இறைவர் மூலமா தான் அதை தீர்க்க முடியும். ஆக எங்கேயோ ஒரு பஞ்சம் வந்துருத்தா சிவபெருமான் மூலமா தான் தீர்க்கணும். யாருக்கேனும் கஷ்டமா சிவபெருமான் மூலமா தான் தீர்க்கணும். எல்லாத்துக்கும் மூலம் அவர் தான். அது வந்து சுந்தர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், தளிசாலைகள் தவமாவது தம்மை பிரில் அன்றே. தளி அப்படின்னா என்ன தெரியுமோ? கோவில் கற்றளி. சாலைன்னா என்ன தெரியுமோ? கூடம் மண்டபம். ஒரு இடம் கோவிலா இருக்கு அப்படின்னா, ஒரு இடம் மண்டபமா இருக்குன்னா அங்கு சிவன் புகழ் நிலவணும். சிவன் புகழ் நிலவாத மடம் மடம் அன்று, சிவன் புகழ் நிலவாத கோவில் கோவில் அன்று. சுந்தரருடைய திருவாக்கு. ஆகவே எல்லா இடத்திலும் சிவன் புகழ் தான் முதன்மையா இருக்கணும். இப்படி கலிக்கமலையர் பார்த்து என்ன பண்றாரு? மனைவியை பாக்குறாரு. வெறித்த கொன்றை முடியார் தம் அடியார் இவர் முன் நேவும் நிலை குறித்து விழுகி நீர்வாறாது ஒழிந்தால் என்று மனம் கொண்டு மறித்து நோக்க. மீண்டும் ஒரு முறை பார்த்துருந்தா நம்ம தெரிஞ்சிருப்பாங்க, அந்த வாய்ப்பை தரல. சிவபராதம் தண்டிக்கத்தக்கது என்று, தண்டிக்கத்தக்கது என்று, மன்னிக்கத்தக்கது என்று எடுத்தார் வாழை. கையை விட்டு விடு, கையை விட்டு விட்டு இவரே விலைக்கு அமுது செய்வதற்கு வேண்டுமென தாமே செய்து களத்தில் அஞ்சம் அணிந்தவர் தாழ்ந்த கலந்தார்ங்கிறார். பெண்ணாட தல வரலாறுல ஒரு செய்தி இருக்கு, கை கொடுத்த நாயனார்னு சாமி அந்த அம்மா கையை கொடுத்துடுறாரு. இது புராணத்துல வராத செய்தி. ஆனா இவர் கருணை உடையவர் அல்லவா? இவர் தம்பொருட்டு மனைவி கையை வெட்டினா சாமி சுமார் போறவத்தாம் அடியாருடைய மனைவி கையை எடுத்து போறா உடனே கொடுக்கிறார் என்பதுதான் நல்ல அறிகின்ற வரலாறு. அப்ப அடியவருடைய படைநிலையை பார்த்து அவரை தாழ்த்தலாகாது. நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாரு, முந்தைய நாள் அப்படி இருந்தாரு, அந்த எண்ணங்களுக்கு திருவேட இடம் கொடுக்காரு. சரி, சமகாலத்துல இப்ப ஒரு அடியார் தப்பா நடந்துகிட்டா அவர் புறக்கணிக்கலாமா என்பது ஒரு வினா. அப்பயும் புறக்கணிக்க முடியாது. இதுக்கு சான்று நரசிங்க முனையர் இருக்கிறார். அங்க அந்த சாமி என்ன பண்ணுவாரு? நரசிங்க முனையரையர் சுந்தருடைய வளர்ப்பு தந்த போராத நெறிவிளங்கும் குலமரபை நரசலித்து மாறாக மணிகண்டர் திருநீரைய மனங்கொள்வார். தேடாத பெருவளத்தில் சிறந்த திரு முனைப்பாடி நாடாளும் காவலனார் நரசிங்க முனையரையர். அவன் திருவாதிரையில ஒவ்வொரு திருவாதிரையிலையும் சுவாமிக்கு விசேஷ அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு அடியார் திருநீர் அணிந்து வர்ற அடியார்கள்லாம் நூறு நூறு பொற்காசு கொடுப்பதை தமது நியமமா கொண்டு ஒழுகிய பெரியார். அப்படி ஒரு நாள் வரும்போது அதுல ஒருத்தர் காம பற்று உடையவரா வர்றார். அவருடைய கோலத்தை பார்த்த உடனே அவருடைய மனதில் இருக்கிற அந்த நிலை வெளிப்படுகிறது. ஏனைய அடியார்கள்லாம் கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்க, அவர் அருவறுத்து ஒதுங்குறாங்க. நம்ம சாமி என்ன பண்றாரு, மற்றவர்தம் வடிவிருந்த படிகண்டு மருங்குள்ளார் உற்ற இகழ்ச்சியராகி ஒதுங்குவா தமைக்கண்டு கொற்றவனார், அதாவது ராஜா எதிர் சென்று கை குவித்து கொடு போந்து பெற்றியினா தமை மிகவும் கொண்டாடி பேணுவாராம். அப்ப ஒரு விதி சொல்ற, எல்லாருக்கும் நூறு பொண்ணு, எல்லாரும் ஒதுங்கினீங்களே இந்த அடியார காமபுரியோட வந்தார்னு, அவருக்கு 200 பொண்ணு. என்ன வித்தியாசமா இருக்கு பாருங்க, காமபுரியோட வந்தவருக்கு 200 பொண்ணா, நல்ல அடியாருக்கு 100 பொண்ணா. காரணம் என்ன தெரியுமா, இது மூலமா ஒரு நீதியை உணர்த்த போற. என்ன நீதி, அதுக்காக 100 பொண்ணு கூட. சீலம் கிளரேயனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞானம் இகழ்ந்து அரு நரகம் நண்ணாமல் எண்ணுவார். பால் அணைந்தார் நமக்கு அளித்தபடி இரட்டிப்புண் கொடுத்து மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் என்றவர். இப்படி வரலாறுகள் இவ்வளவு அற்புதமா இருக்கு. இல்ல முக்கியமான வரலாறு ஒன்னு பாத்துருவோம், இளையான்கொடி மாறநாயனார். ஏன்னா மாதராரையும் சேர்த்து பாக்குற வரலாறு. இளையான்குடி என்பது நாடு சொல்லப்படாததுனால அது சோழ நாடு பாண்டி நாடு தொண்டை நாடுன்றது பற்றிய வெவ்வேறு சர்ச்சைகள் உண்டு, அது வேண்டாம். அந்த இளையான்குடி பாண்டி நாடா இருக்கட்டும் சோழ நாடா இருக்கட்டும் எங்க வேணா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஒரு பெரியார் வேளாள மரத்தினர், அம்புன்னீடி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார். சாமி அடிமை திறன் நிறைய இருக்குன்னு அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, அடியாருக்கு அர்ப்பணித்து செய்வதுதான். ஆகவேதான் தாய்மானவர் பாண்டார், இந்த கோயில் தாய்மானவர், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார். உன் பணி செய்யன்னு சொல்லல, அன்பர் பணி செய்ய இன்பனிலை தானே வந்து எய்தும். ஆகவேதான் பூசலார் புராணத்துல சொல்லுவார் சேர்க்கிறார், அடுப்பது சிவன்பால் அன்பர்க்காம் பணி செய்த சாமிய சாடுவோம், ஆனா தொண்டு செய்வது அடியாருக்குத்தான். ஏன்னா அதுதான் வேத உள்ளுரை. வேத உள்ளுரை என்னன்னு தெரிஞ்சுக்குமே, நீலக்கணாயனார் புராணத்துல வருது, வேத உள்ளுரை யாவன் விரிபுணல் வேலி நாததமையும் அவர் அடியாரையும் நகர்ந்து பாதம் அர்ஜனை புரிவதும் பணிவதும். அடியார் பூஜையை பல பேர் அவ்வளவு எளிய ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க மனிதராக தான் பாக்குறாங்க. இந்த காலம் அப்படித்தான் இருக்கு. பெரிய புராணம் படிச்சா தெரியும், அடியார மனிதராக பாக்குறவங்க போக போவது எரிவாய் நரகம்னு அதுல தெல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அச்சம் வரும், அடியார யாரும் புறக்கணிச்சிட வேண்டாம், திருவேடம் தாங்கி வந்தவங்க சாட்சாத் சிவபெருமான் என்பதுதான் நமக்கு பெரிய புராணம் உணர்த்துகின்ற நீதி. ஆகவே கடைசியில முடிக்கும் போது மன்றுளார் அடியாரவர் மான் புகழ்னு சொல்றார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிடும். இப்ப இந்த இளையன் குடியார் என்ன பண்றாரு, அவருக்கு ரெண்டு எண்ணம், உலகம் பூரா உழவு தொழில் செய்யணும், அதுல வர்ற செல்வத்தெல்லாம் சிவபெருமான் அடியாருக்கு ஆக்கணும், பணம் சம்பாதிக்கிறது உழவு மூலமா தான் வரணும், வேற தொழில் செய்யப்படாது, அதுல வர்ற பணம் எல்லாம் அடியாரு. ஏரின்மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோ செல்வமும் நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோ சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வா என்று பெரிய புராணம் அறிவிக்கின்றது. இப்படி இருக்கிற நாட்கள்ல தினமும் அடியார் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கொண்டு வந்து மனை புகுந்து குலாபாதம் விளக்கியே மண்டு காதல் ஆதனத்திலே வை தரிச்சனை செய்தவள் பூண்டினால் விதத்தினார் சுவை திறத்தினில் ஒப்பினார் அந்த நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். வரவங்க யாருன்னு பகந்தர் யாரை பத்தி ஆராய மாட்டார். ஆரம் என்பது புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பது ஒரு தன்மையா, நேர வந்தவர் யாவராயும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமின் மதுர பதம் முன்னுரை செய்த பெண்கிறார். முதல்ல இனிய மொழி பேசணும், அதாவது தொலைவில பார்க்கும் போது முகம் அலர்ச்சி, அருகில வந்த உடனே இனிய மொழி பேச, இதுதான் விருந்தோம்பல்ல கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை. தொலைவில வரும்போது கத்த வேண்டாம், அது முகந்து மலர்ந்து பாத்துட்டு இருந்தா போ, அவங்களுக்கு அந்த முகமலர்ச்சி தெரிஞ்சிடும். கிட்ட வந்து அடியேன் செய்த குல் முன்பொழியும் கருணை பொழி வடிவுடைய என் மனையில் எழுந்தருளிட்டு இப்படி பேசினா இன்பம் ஏற்படும். எந்தவை ஆளுடையவரே அகத்தில் எழுந்தருளி இகத்தும் பரத்தும் இனியாரே என்னையும் அற்புள்ள வேண்டி எழுந்தருளும் அடியாருக்கு செய்யற பூஜைகளை தலை சிறந்த பூஜை திருமுது தான். நான் இது திருமந்திரம் சொல்லுது. தண்டரு சிந்தை தபோதனர் தாமகிழ்ந்து உண்டது மூன்று புவனம் உண்டது கொண்டது மூன்று புவனம் கொண்டது என் திசை நந்தி எடுத்துரைத்தானே. திருமூலர் ஒரு அடியாருக்கு ஒரு ரூபா கொடுத்தோம்னா மூணு உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிருக்கும் ஒரு ரூபா கொடுத்த மாதிரி ஆகும். ஒரு அடியாருக்கு ஒருவேளை திருமுது படைச்சோம்னா மூணு உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிருக்கும் திருமுது படைத்த புண்ணியம் வரும். இன்னொரு பாட்டுல இதை விட வலிமையா சொல்ற, பிராமணர்களுக்கு அக்ரஹாரம் கட்டினா என்ன பயன், கோவம் ஆயிரக்கணக்கில் கும்பாபிஷேகம் செஞ்சா என்ன பயன், அதெல்லாம் பயன் இல்லை. ஒரு சிவனடியாருக்கு பகல் போஜனம் செய், அதுல கிடைக்கிற பலன் இதுல கிடைக்காது. அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈழன், சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கிலன், பகரும் ஞானி பகல் ஊர் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. இன்னொரு பாட்டு இதை விட சிறப்பா ஒன்று பாருங்க. ஆரிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில். கவனிக்கணும், ஒரு இடத்துல கோடி பிராமணர் எல்லாம் வேதம் படிச்சவங்க, அந்த காலத்து பிராமணர்ல நல்ல வேதம் படிச்சவங்க, சதுர்வேதி திரிவேதி அப்படி இருந்தவங்க, இன்னைக்கு யாரு வேதம் படிக்கிறான், அவங்களெல்லாம் வச்சு திருமுது பண்ற எத்த யாருக்கு வேதம் படித்த கோடி வேதி இருக்கு. இங்க ஒருத்தர் ஒரு ஏழு அடியார், அவரு திருமுது பண்ண பணம் இல்லை, அவர் என்ன நினைக்கிறார், ஆஹா கோடி பிராமணருக்கு அவர் சாப்பாடு போடுறாரு, ஒரு திருநீரிட்ட தொண்டருக்கு நான் சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறார். நிஜமா சாப்பாடு போடல. இப்ப திருமூலர் தீர்ப்பு சொல்ற, இந்த கோடி பேருக்கு நிஜமா திருமுது படைத்த புண்ணியத்தை விட அதிக புண்ணியம் மனசால நினைச்சார அடியாருக்கு செய்யணும்னு அவரு தான். என்ன காரணம் தெரியுமோ, திருநீர் அணிந்த அடியார் சிவபெருமானுக்கு சமம். அடியாரை கூப்பிட்டு செய்யுங்க சிவம் வந்துடும் வீட்டுக்கு. ஏன் இதனால சொல்ல, இது சிறுத்தொன்ற புராணம். தன்னாரிதழி முடியாத அடியார் தலைப்பட்டார் தேட ஒன்னாதனவும் உழவாகும் அருமை இல்லை. வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட சிவனடிய திருவடி அந்த வீட்டுல பட்டுதுன்னா மங்களம் வந்துடும். அதெல்லாம் புராணத்தினால வருகின்ற நீதி. இப்ப இந்த இளையான் குடியார் இந்த சுவாமிகள் என்ன பண்றாரு, தினமும் அடியார்களுக்கு அப்படியே திருவது பண்ணி திருவது பண்ணி ஒரு கட்டத்தில் அப்படியே வரும், திடீர்னு வருது. செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதென்றையும் மெய்யினால் அல்ல நல்குறவான போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாடோறும் அறிவந்து ஒல்லையில் வறுமை பதம் சொல்ற பாருங்க. வறுமைங்கிற பதவியை கொடுத்தாரா சாமி, இது நல்லா கவனிச்சுக்கணும். அது நமக்கு வறுமை என்பது ஒரு பெருமான் கொடுத்த பதவி. ஏன் தெரியுமோ, அந்த வறுமை காரணமாக பெருமானை பற்றுவோம். பெருமானை பற்றுவதன் காரணமாக நம்முடைய வினைப்பாசம் ஒழியும். ஆகவே பெருமான் வறுமை கொடுக்கிறார் துன்பம் கொடுக்கிறாங்கிறது காரணம் என்ன தெரியுமா, அவரை பற்று வைப்பதற்காக அவர் அரும்பாடு படுகின்றார். பின்னால கலிநாயகர் புராணத்துல வரும், எண்ணில் திருவிளக்கு நெடுநாள் எல்லாம் எரித்து வர புண்ணியமை தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே, உன்னிறையும் பெரும் செல்வம் உயர்த்தும் வினை செயல் ஓவி மண்ணில் அவர் இருவினை போல் மாண்டது மாட்சிமைத்தாக. கவனிங்க, செல்வம் ஒழிஞ்சா வினை ஒழிஞ்சதுக்கு சமானமா? அப்ப அதுக்கு மறுதலை உண்மை எப்படி சொல்லலாம், செல்வம் பெருகினா வினை பெருகுதுன்னு சொல்லலாமா? இனி குங்கிலிய கலையர் புராணத்தை பார்ப்போம், அவருக்கு இப்படிதான் வறுமை வரும். தங்கை நீர் கலிக்கும் சந்தி கண்ணுதல் எம்பிராக்கு பொங்கு குங்குலிய தூவம் பொலிவினால் போற்றி செய்ய அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் அப்படிம்பார். அறிவாட்டர் புராணம், இந்த நன்னிலை இன்னல் வந்து ஏதினும் சிந்தை நீங்கா செயலின் உகந்திட. எல்லா இடத்திலையும் பாருங்க, அடியார்கள் எந்த நிலையிலும் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர்பாக மலர்த்தால் மறப்பில்லாதவர்கள். வானம் துளங்கின மண்கம்பம் ஆகல, அவங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன காரணம்னா குறை இல்ல, அவங்க எதுக்கு எதிர்பார்க்கல, தேவையில்லை. தேவையில்லாத அளவுக்கு அவங்கள்ட்ட அன்பு மிகுதி இருக்கு. அன்பு மிகுதி இருப்பதனால அது விளைந்து கொண்டே இருக்கு. சாமியே வர்ற அப்பா திருக்குறிப்பு தொண்டா பா சிவலோகத்துக்கு போகணும். சாமி உன்னை முக்தி கேட்டேனா, கூடும் அன்பினில் கும்பிடுவதற்காக வந்தேனே தவிர வீரம் வேண்ட விரல் அல்லவா என்னுடைய விரல் அப்படின்னு சொல்ல, விரல் தான் ஆண்மை மேன்மை வீரம். இப்படிப்பட்டவர்கள் நாயன்மார்கள். இப்ப இந்த இளையான் குடியாருக்கு வருமை வருது, அவங்க அதுக்கு கவலைப்படல. நாயனாரும் சரி, அவர் மனைவி ஆகிய அம்மை நாயகியாரும் சரி, அவங்க அப்படியே இன்னவாறு வளம் சுருங்கவும், வளம் தான் சுருங்கியதான், அவங்க மனம் சுருங்கலையா. எம்பிரான் இளையான் குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ள நாம் அறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் உன்னை மாறி திருப்பணிக்கள் முதிர்ந்த கொள்கையர். பணம் குறைய குறைய கொள்கை தேவையில்லாகணும், கொள்கை வளருதான், முதிர்ந்து கொள்கையர் ஆகிட்டாராம். இவர் கொள்கை இப்படி இருந்தா சாமி கொள்கை என்ன தெரியுமோ, அடியார் ஆட்கொள்வதுதானே. அதை பத்தி பின்னால திருத்தொண்ட புராணத்துல சேக்கிரார் சொல்லுவார், பொருவில் திரு தொண்டர்க்கு புவிமேல் எழுந்த அருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு பிரானருளே பேணுவீர் வருமன்பின் வழி நிற்பீர். சாமி உங்க வீட்டுக்கு வரணுமா? அன்பு வழியில நில்லுங்கள். அன்பு வழியில நீங்கள் நின்றால் இறைவர் உங்கள் வீட்டுக்கு வருவார். இதுதான் பின்னால சொல்லுவார் சிறுதொண்டர் பானத்துல. இப்ப இளையான்குடியார் வீட்டுக்கு சாமி வந்துடுறார். மாரிக்கால திரவினில் வைகி நல்ல மழைக்காலம் தாரிப்பின்றி பிசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் வேரித்தாரான் விருந்து எதிர்கொண்டனர். வீட்டுல ஒண்ணுமே இல்ல, அடுப்படியில பூனை தூங்குது. அப்படிப்பட்ட இவங்க நாயனாரும் மனைவியாரும் ரெண்டு நாள பட்னி ஈரத்துணியை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு சாமிய வந்தாதான் பரவாயில்லையே, எல்லாரும் தானே செஞ்சிருவோம், சாமினா எல்லாரும் செய்வோம், அதுல என்ன பெருமை இருக்கு? அடியாரா வந்து செஞ்சவர் அதுதான் இளையான் குடியார. சாமி கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இவர் என்ன பண்றாரு? அவர் ஈர மேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையால் தார மாதரையை நோக்கி அந்த அம்மையும் அந்த அண்ணலும் இணைந்து நடத்திய தாம்பத்தியம் இருக்கே பொன்னேடுகளிலே பதிக்கத்தக்கது. அவரை பார்த்து கேட்கிறார், அந்த அம்மையை பார்த்து கேட்கிறார். வீட்டுல உணவு இல்லைன்னு இவருக்கும் தெரியும், மனைவியாருக்கும் தெரியும். மனைவியார் வாயில அது இல்லைன்னு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆகவே இவரே சொல்றார், நமக்கு முன்பு இங்கு உணவில்லை, அதை நம்ம சொல்லக்கூடாது என்பது இவருடைய எதிர்பார்ப்பு. ஆயினும் இமக்குல கொடி வாக்கிற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே அணங்கே. அணங்கி தெய்வத்தன்மை பெற்ற பெண், சாதா மானுட பெண்ணுக்கு இது சொல்ல முடியாது, நீ தெய்வத்தன்மை பெற்றவள். ஆகவே இந்த சிக்கல்ல இருந்து எனக்கு ஒரு விடுபடுவதற்கான வழிகாட்டு. பொதுவா வீட்டுல பொம்மாட்டி என்ன பண்ணுவாங்க, கணவர் பணம் இல்லைன்னு இப்பவே சொன்ன கேட்டீங்களா, அடியார் அடியார்னு ஓடினீங்க, ரெண்டு காணினால நமக்குன்னு வச்சிருக்கப்படாதா அப்படிதான் பேசுவாங்க. இல்லாட்ட கணவரை குத்தி காட்டுவாங்க, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு. நம்ம அப்படி இல்லை, நம்ம மாதர்குல மாணிக்கம். அவங்க தீது செய்வினையே தம்ம நந்துக்கிறாங்க, மாது கூறுவள் மாதர்குல மாணிக்கம். மற்றொன்றும் காண்கிலே ஏரியார் மினி தருவாரில் அயலாரத்தை போன இனிமே கொடுக்கறதுக்கு ஒத்துரு இல்ல, ஏன்னா ஏற்கனவே நிறைய வாங்கியாச்சு கடன், போதும் வைகிட்டு. அதை தவிர நேரமும் கடந்து போச்சு, போவிடம் வேறு இல்லை, வேறு இல்லைன்னா ஒரு இடம் இருக்குன்னு அர்த்தம். அதை சொல்ல போறாங்க, தீது செய் வினையேற்கு என் செய்ய. இப்ப அது வழி காட்டுறாங்க, செல்லல் நீங்க பகல் வித்திய செல்லல், செல்லல்னா துயரம். இந்த துயரம் நீங்குவதற்கு பகல்ல விதை விதைச்சிட்டு வந்தீங்கல்ல செல்லல், அதை எடுத்துட்டு வந்தா அதை வச்சு நல்லபடி அமுதாக்கி இந்த வந்திருக்கிற அடியாருடைய பசியை நாம் ஆற்றுவோம் அப்படின்னா. இத கேட்ட உடனே நாயனருக்கு அப்போ